0: ஊன் என்னும் உறைவன் கண்டார். ஊனுக்கு ஊன் என்ற ஒரு செய்தி திருவருளான அவர் உள்ளத்தில் உதயமாக ஊனை ஊனால் இருப்போம். ஆக கூறுபட்ட கண்ணை நம்முடைய கண்ண கொண்டு ஊனுக்கு ஊன் என்று தீர்மானம். முள்ள முள்ளதான் எடுக்கணும், முள்ளை முன்னால் எடுப்பது போல கண்ணில் வருகின்ற அந்த குருதியை நீக்கிறதுக்கு ஒரு நல்ல கண்ணா பீர்வோம். ஊனுக்கு ஊன் என்ற அந்த பழமொழி அவர் உள்ளத்தில் உதயமாக என்ன செய்கிறார். இதற்கு நீ என்பால் என் கண் அம்பால் இடந்து அப்பின் எங்கையார் கண், அதற்கு இது மருந்தால் புண்ணீர் நிற்கவும் அடுக்கும் என்று மதத்தினா உள்ளமோடு மகிழ்ந்து முன்னிருந்து தங்கள் முதல் சரம் எடுத்து வாங்கி முதல்வர் கண் முதல்வர் தம் கண்ணில் அப்பம பார்வதி பதையே. உடனே சாமி பக்கத்தில் போனார், மண்டி போட்டுட்டார், தன் அந்த அம்பை எடுத்தார், தன் வலது கண் தோண்டி கையில் எடுத்தார், கொண்டு அவர் கண்ணா எந்த குருதி வருகிற கண்கள் இருக்கிறதோ அந்த கண்ணில தன்னுடைய கண்ணை அப்படியே டிங்கி சமைச்சிட்டார். அப்புறம் எத்தனைக்கு தான் பார்க்கும, நின்ற செங்குருதி கண்டார், எத்தனை செங்குருதி நின்ற கண்டார், நிலத்தினின்றி ஏற பாய்ந்தார் மகிழ்ச்சி, சபாஷ் நல்ல மருந்து என்று அப்படி பத்தடி உயரம் மேல குதிக்கிறார், அப்படியே விழுகிறார் சந்தோஷம். சற்று முன்னாள் அழுதவர் நிலத்தினின்று ஏற பாய்ந்தார், நகுன்றன வளர்ந்த தோள்கள் கொட்டினார், சபாஷ் அருமையான மருந்து கிடைச்சிட்டு, தோள்கள் கொட்டினார் கூத்துமாடி, நன்றி நான் செய்த இந்த மதி, நல்ல யோசனை எனக்கு கிடைச்சதுப்பா, நல்ல நேரத்தில் எனக்கு கிடைச்சது, நன்றி நான் செய்த இந்த மதி என்று என நகையும் தோன்ற, இதுவரைக்கும் அழுதுட்டு இருந்தேன் இப்பதான் சிரிப்பு வந்துருக்கு, நகையும் தோன்ற ஒன்றிய கழிப்பினானே உன்மத்தர் போல மிக்கார். வைத்திய பிடிச்சவங்க எப்படி இருப்பார்களோ அது மாதிரி தன் தந்தையினுடைய கண்கள் குருதி நின்ற செய்து கண்டு தன்னையே மறந்து போய் ஆடுறார் பாடுறார் விடுகிறார் எழும்புகிறார். உன்மத்தர் போல மிக்கார், உன்மத்தர் என்பது மனநோயுடையவர்கள் கிருக்கன் சொன்ன பைத்தியக்காரர், பைத்தியக்காரர் போல நடிக்கிறார் அந்த அந்த நாயகன், ஆடுகிறார் பாடுகிறார். கொஞ்ச நேரம் தான் அதற்குள்ள என்னாச்சுன்னு பாருங்க, இத பூரா அங்கிருந்து பாத்துட்டு இருக்கிறார் சிவகோசரியார் ஒளிஞ்சிருந்து, மலத்திரு கண்ணில் தங்கன் அப்ப வள்ளலார்தம் நலத்தினை பின்னும் காட்ட நாயனார் மற்ற கண்ணில் உலப்பில் செங்குருதி பாய கண்டனர், உலகில் வேடர் குல பெரும் தவத்தார் வந்து கொள்கையின் உம்பர் மேலோரு. நம பார்வதி பதையே வலது கற்கள் நமது ரத்தம் நின்றுச்சு, சிறிது நேரத்துக்குள்ள என் பெருமானுடைய இடதுகள் இருந்து ரத்தம் குபு குபு வழியான் கூர்ந்தி பொங்கி வருகிறார். உடனே அவருக்கு என்ன செய்யறது பார்த்து, யாரது பார்த்தது, உலகிலே வேடர் குலத்திலே அவதாரம் பண்ணவர், ஆனா கொள்கையிலே உயர்ந்த மேலாண்மை, கொள்கையிலே பெருமாண்டை திருவடி பேச்சை அடைய வேண்டும் என்ற ஒரு பேரன்பு மிக்கவர், பிறப்பினால வேடர் குலம், ஆனா தவத்தில எல்லாரையும் மேலானது பார்க்கிற யுகம் எழுதுகளின் குறிஞ்சி வருகிறது தான். இப்போ பேப்பர் வருந்தினார், நமக்கு தான் மருந்து தெரியுமே, ஆகவே அந்த இடது கண் மீது நம்முடைய இடது கண் இருக்கு. அதனால ஆகவே இப்பொழுது ஒரு சிக்கல், ஒரு கண்ணு இடந்து வைக்கும் போது இந்த கண்ணு தெரிஞ்சது, அதனால அவர் மண்டியிட்டு சரியான இடத்துல கொண்டு போய் வலது கண்ணை போச்சுட்ட. இப்பொழுது இடது கண்ணை தோண்டும் போது ரெண்டு கண் பார்வையில் எப்படி கொண்டு அப்போது அந்த பார்வையிலே சரியான இடத்துல பொருத்த அதுக்கு என்ன செய்யப்படலாம். கண்டபின் கேட்டேன் எங்கள் காலத்தியார் கண் ஒன்று குந்தர் குருதி நிற்க மற்ற கண் குருதி பொங்கி மண்டும் மற்றனுக்கு அஞ்சேன் மருந்து கை கண்டேன் இன்னும் உண்டு ஒரு கண் இன்னும் ஒன்று உண்டு ஒரு கண் இக்கண்ணை இழந்து அப்பி ஒழிப்பேன் என்று கண்ணுதல் கண்ணில் தங்கண் இழந்து அப்பில் காணும் ஏற்பாடு எண்ணுவார் தம்பிராந்தன் திருக்கண்ணில் எடக்கால் ஒன்றீங்கி தம்பிரான் தன் திருக்கண்ணில் எடக்கால் ஒன்றி உள்நிறை விருப்பினோடு ஒரு தனி பகடி கொண்டு சின்னனார் கண்ணில் ஊன்ற தரித்திலர் தேவதேவர் நம பார்வதீபதையே பெருமாளுடைய அவரோ நெற்றிக்கனுடையவர் அவருடைய இடதுகள் அந்த தன்னுடைய கண்ணை அப்ப வேண்டுமானால் இழந்து நேர்பாடு ஒரு கஷ்டம் வந்துடும் எப்படி கொண்டு அப்பறது இந்த கண் பயிற்சி இருக்கு இந்த கண்ணையும் தோண்டப்பற அப்பொழுது சரியான இடத்துல பொருத்தணும் என்ன செய்யறது பார்த்த அந்த நேர்பாடு நீக்குவதற்காக நாயனார் கண்ணலார் அண்ணலார் எண்ணுவார் தம்பிரான் தன் திருக்கண்ணில் எடக்கால் ஒன்றி தன் இடதுகால பொறுத்தார் இடதுகால கொண்டு கரெக்டா அந்த கண்ணை வச்சுட்டார் குருதி வடிகின்ற கண்ணனை தன் பார்க்காத கொண்டு வைக்கிறான் சாமி ஏற்றுக்க அவனுடைய செயலெல்லாம் நமக்கு இனி வாங்குறான் அவர் செருப்பு காலோட சுவாமியுடைய அந்த இடது கண்ணை கொண்டு அந்த காலம் கரெக்டா வைத்துக் கொண்டு அந்த அம்பு நாள இடது கண்ணை தோண்ட போற சமயத்துல சாமி கொடுப்பார அவர் உள்ள வச்சு தோண்ட போற திண்ணனார் கண்ணில் உன்ற தரித்திலரு தேவதேவர் சிவருவான் போருக்கலாம் அவருக்கு செங்கன் விடையின் வெள்விடையின் பாகர் திண்ணனார் தம்மையாண்ட அங்கனரு திருக்காலத்தி அற்புதர் திருக்கை அன்பர் தங்கண் முன் இடக்கும் கையை தடுத்து மூன்று அடுக்கு நாக கங்கணர் அமுத வாக்கு கண்ணப்ப நிற்க என்ற பார்வதீபதையே அப்படி கையை கொண்டு அந்த அம்ப கொண்டு தோண்ட போற சமயத்துல அங்கிருந்து சொல்லிங்க பெருமான் திருமேலிருந்து பரமேஸ்வரன் திருக்கர் வடிவம் வந்து நாயனார் கரத்தை பிடிக்குது பிடிச்சது மட்டுமல்ல நெல்லு கண்ணப்ப நெல்லு கண்ணப்ப நெல்லு கண்ணப்ப என் அன்புடைய தோன்றல் நெல்லு கண்ணப்ப மூன்று தடவை பரமேஸ்வரன் கண்ணப்ப நாயனார் நிறுத்தி நிறுத்தும் பொதுவா வேண்டாம் வேண்டாம் சாமி கேட்டார் கையை பிடிச்சாலும் உதறிவாரு அவர் வேடல்ல யாரு கையா கையை பிடிக்கணும் உதறிட்டாரு அதுக்காக சுவாமி என்ன பண்ணாரா ஜாக்கிரதையா அவர் திருச்செவியில தன்னுடைய அமுத வாக்கு தெரியணுமே அக நெல்லு கண்ணப்ப நெல்லு கண்ணப்ப நெல்லு கண்ண மூன்று மணி ஒரு முறை இல்ல மூன்று தடவை பாக்குறார் வைக்கிறது தோன்றார் சுவாமி திருக்கரம் அவரை பிடிக்கிறது தடுக்கிறது அற்புதமான அமுத வாக்கு நெல்லு கண்ணப்ப நெல்லு கண்ணப்ப என்று மூன்று அடுக்கு வாக்கு மாணவர் பெருமானார் தம் கண் கண்ணிழந்து அப்பும் போதும் ஊனமுது உபந்த ஐயர் உற்றுமுன் பிடிக்கும் போதும் ஞானமா முனிவர் கண்டார் யார் ஞானமா முனிவர் சிவகோசரியார் அவ்வளவு பார்த்த ஞானமா முனிவர் கண்டார் முதல்ல கண் அப்பும் போது பார்த்தார் நடந்துதார் யார் சொன்ன இரண்டாவது நாள் தோண்ட போது சுவாமி கைப்பிடிக்க கண்டார் ஞானமா முனிவர் கண்டார் நான் முகன் முதலாய் உள்ள வானவர் தேவர்களெல்லாம் வளர் பூமாறி பொழிந்தனர் மறைகள் வேத கீதங்கள் பஞ்சவாத்தியங்கள் ஒதிக்க தேவர்களெல்லாம் மலர் மழை பொழிந்தார். பேரினி இதன் மேல் உண்டோ? சுவாமி என்ன பண்ண வரைப்பு பாருங்க, அவருக்கு வரம் கொடுக்கிறேன். ரத்தன் நின்றுச்சு. பேரினி இதன் மேல் உண்டோ? பிரான் திரு கண்ணில் வந்த ஊரு கண்டு அஞ்சி தங்கண் இழந்து அப்ப உதவும் கையை ஏர் உயர்த்தவர் தம் கையால் பிடித்து கொண்டு. சிவருமான் திருக்கரத்தினால இவர் திருக்கரம் பிடிக்கிறனா இவ்வளவு புண்ணியம் பண்ணிருப்பார். சிவருமான் திருக்கரத்தினால் அப்படி விடுங்க அந்த பெயர் பெரும்பாக்கி யார் கிடைக்கும்? நாயன்மார்கள் அப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சு. பேர் உயர்த்தவர் தம் கையால் பிடித்து கொண்டு என் வளத்தின் மாறிலா நிற்க என்று மனுவேர் அருள் புரிந்தார். நாயனாருக்கு என்ன அருள் வருகிறதுமா? என் வரது பாவத்தில் எப்ப வரும்? இடது பாகத்துல அம்மா வச்சிருக்காங்க அந்த பாவம். இடது பாவம் மகாவிஷ்ணு கொஞ்ச நேரம் தமிழர் இடது பாகத்தில் சங்கர நாராயணர். அதனால சாமி ஸ்பெஷல் என் நீ வலது பாகத்தில் என்றும் இருக்க என்ன பண்ண? வலது பாகம் சிவருமா பாவம், அவரே அன்புமயமானவர், அதனால இவர அன்புமயமார். பொருத்தமான இடம் இவருக்கு தான். சாமி என் வலது பாவம் எப்பவும் இருக்க, இன்றைக்கும் காலகஸ்தியில மூலஸ்தானத்துல அந்த பெருமானுடைய சன்னதியில வலது பக்கத்துல வில்லை ஏந்தி கொண்டு கம்பீரமா கண்ணை கண்ணப்ப நான் நிற்கிறேன். மூலசன குறிச்சி எட்டி பார்த்து அது பெரும்பாலும் தரிசனம் பண்ண மாட்டாங்க நம்ம போறவங்க. எட்டி பார்த்தா உள்ள அப்படியே இந்த விளக்கு வெளிச்சத்துல தத்துவமா நிக்கிற மாதிரி இருக்கும். அந்த சில ரூபம் கண்ணப்பண்ண கம்பீரமான தோற்றம் சாமி பக்கத்துல வலது பார்த்து என் வளப்பா நிற்க என்று மண்ணு பேர் அருள் புரிந்தான். அருள் மத்திரம் இல்ல, பேரருள் மத்திரம் இல்ல, மண்ணு பேரர் உயர்ந்த நிறைவேற்ற அருள் கடாட்சத்தை சுவாமி அவர் கொடுக்கிறேன். யாராலும் செய்ய முடியாத செயல் அவர் செய்தார். அதனால அந்த பெரும்பாக்கியத்தை முடியும். மாயிலாய் என் வளப்பா நிற்க ஒப்பில்லாத கண்ணப்ப நாயனாரே என்னுடைய வலது பார்த்து என்றும் இருக்க என்று அருமையாக அவருக்கு அருள் பாலித்த செய்தியை சேக்கலார் பெருமான் அருமையாக சொல்றார். மங்குல் வாழ் திருக்காலத்தி மன்னனார் கண்ணில் புண்ணீர் தங்களால் மாற்ற பெற்ற தலைவர் தாழ் தலைமை கங்கை வாழ் சடையார் வாழும் கடவுரில் கலையனாராம் பொங்கிய புகழின் மிக்கார் திருத்தொண்டு புகழல் விட்டேன் பார்வதி திருக்காலத்தி மன்னனாகிற சக்கரவர்த்தியா அனுப்பினார். அவர் தன்னுடைய கண்ணால அந்த செங்குருதியை நீக்கினாரே. கண்ணினில் தங்களால் மாற்றப்பெற்ற தலைவர் தாழ் தலைமை அவர் தலைவர் ஷேக்லார் பெருமான் முதலமைச்சர் குன்றத்தூர். ஷேக்லார் பெருமான் சோழ நாட்டு முதலமைச்சர். அவர் என்ன சொல்றார்? கண்ணப்ப நாயனார் சிரசு அவருடைய பாதமலர்கள் என் சிரசில் என்று தங்களால் மாற்றப்பெற்ற அந்த பெருமான் தலைவர் தாழ் தலைமையில் கொள்கிறேன். அந்த தலைமையில் கொண்டு வழிபாடு செய்த அந்த வளத்தின் வாயிலாக அடுத்தபடியாக திருக்கடவுரில் இருக்கிற குங்கிலிய கலைஞான சரித்திரத்தை சொல்லப் போகிறேன் என்று ஷேக்லார் பெருமான் இவரை வணங்கி அவரை வணங்க நம்மை அழைக்கிற அற்புதமான திருப்பாடலோடு இந்த சரித்திரம் பூர்த்தியாகிறது. திருப்பாடல் மொத்த எண்ணிக்கை 186 அற்புதமான பாசுரங்களால கண்ணப்ப நாயனாருடைய அற்புத சரிதத்தை நம்முடைய சேக்கலார் பெருமான் எப்படி நமக்கு எடுத்துரைக்கிறார் என்பதை நாம் கண்டு பயன்பெற்றோமா? ஆகவே இந்த நாயனாருடைய அற்புத வரலாறு செய்யும் மக்களாக நாம் நன்கு மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இது நமக்கு எடுத்துரைக்கிற பாடம் அன்பு. அன்புக்கும் சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு நமக்கெல்லாம் வேண்டியது அன்புதான். அந்த அன்பு மீதூர நாம் வழிபாடு செய்யும் என்பதை நாம் இங்கே காண்கிறோம். அந்த அன்பு நாலு வகைப்பட்ட அன்பு. ஒன்று மந்ததரம், மந்ததர அன்பு. இரண்டாவது மந்த அன்பு. மூன்றாவது தீவிர அன்பு. நாலாவது நான் ஸ்டேஜ். ஆக அன்பு நாலு வகைப்படும். மந்ததர அன்பு அது அரக்கு அரக்க வெயில வச்சா உருகிற ரொம்ப நேரம் அதான் மந்ததர பக்தி. ரெண்டாவது மெழுகு இருக்கு, மெழுக நெருப்புல வைக்கும் போது கொஞ்சம் சீக்கிரம் போடும். அரக்கு வேற மெழுகு வேற மெழுகு ஊத்தி வேணும் அரக்கு வேற. சீல் அடிக்கும் காரக்கு. வீட்டுல லைட் போச்சுன்னா மெழுகு, அதை காட்டும் போது கொஞ்சம் சீக்கிரமா அது உருகும். மூன்றாவது தீவிர பக்தி. அந்த நெய்யில அழகா வெண்ணையை கொண்டு தீ நெருப்புற வச்ச உடனே அது நெய்யாகும், அது தீவிர பக்தி. அதற்கப்புறம் நாலாவது ஸ்டேஜ் தைல தாரை. அப்படியே பாட்டில் இருக்கிற எண்ணெயை ஊத்துறோம்னா குபு குபுன்னு அது இடையீடு இல்லாம விடும். அப்படியே இடையீடு இல்லாம கொஞ்சம் கூட பிரேக் இல்லாம அட்டம் அட்டமான அறிவு மாதிரி என்ன விடுது, தைல தாரை. தைலம்னா என்ன, அறிவை மாறி விடுவது போல சுவாமியுடைய பேரை கட்டணும் அழுவர். அப்படிப்பட்ட தீவிரதரமான பக்தி தான் கண்ணப்பன. இந்த நாளில நம்ம எந்த பக்தி இருக்கணும் நம்மள பார்த்தோம், மந்திரதர பக்தியா, மந்த பக்தியா, தீவிரதர தீவிர பக்தியா, தீவிரத நம்ம எங்க இருக்கோம் நம்மள அவங்கள சுய சோதனை பண்ணி பாத்தீங்கன்னா இந்த நாளுக்கு அப்பாலும் சொல்ல இருப்பாங்க, அதுக்கு சீரமா இருப்பாங்க அப்படி. ஆகவே இந்த நாலு வகையான அன்புல மேலான அன்பு கொண்டவர் கண்ணப்பன. அதனால கண்ணப்பன் ஒப்பதோ அன்பின்மை கண்டமில் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டருள் வண்ணப்பணித்தன்னை வாவன்ற வான்கருளை சொன்ன பொன்னிற்கு பொன்னீட்டக்கே சென்றுதாய் கோத்தும்பி என்று திருவாசுந்தர மணிவாசன் சொல்றார். என்ன சாமி என்னையும் போய் நீ ஆட்கொண்டிருக்கிறேன், குறுந்த மரத்தடியில போய் எனக்காக காவலை திட்டு எப்ப வருவனு எதிர்பார்த்து எனக்கு ஒண்ணுமே விளங்கல. கண்ணப்பனார் செய்த அன்புல எனக்கு ஒரு கோடியில ஒரு பொங்கலும் ஏன்ட்டு இல்லையா. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பு இன்மை ஏன்ட்ட இல்ல, அந்த அன்புல கோடியில ஒரு பங்குடும் ஏன்ட்டு இல்ல. அப்படி இல்லாத சமயத்திலும் கூட கண்டவின் என் அப்பன் ஆகிய பரமேஸ்வரன் என்னப்பில் எனக்கு இணையா அந்த உலகத்துல யாரும் கிடையாது, அன்பு இல்லாதவங்க தனக்கு அன்பு இல்லாதவன் எனக்கு என்ன நான் தான். அப்படிப்பட்ட என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்ட வண்ணப்பணித்து வா என்னை வாட்டுக்கிற குருந்தமன்ற வான் கருணை நேரான கருணை ஆண் கருணை சொன்ன பொன்னீட்டற்கே செல்லூதாய் கொத்தும்பி என்று மணிவாச பெருமான் சொல்வார். மணிவாச பெருமானோ அன்பினுடைய முதிச்சு நிற்கிறோம், அழுது அழுது அடியடைந்த அன்பன் என்று அவரை அழகா பெரியவர்கள் பேசுவார். அவர் சொல்றாரு கண்ணப்பருடைய அன்பு பக்கத்தில் நிக்க முடியாதுங்கிறார். அப்ப நாமெல்லாம் எந்த பக்கம் கற்பனை பண்ணி பார்க்கணும். ஆகவே நாயனாருடைய அன்புக்கு ஈடு இணையில்லை. 14 சாஸ்திரங்களை ஒன்றாக்கிய திருக்கழுத்து படியார்ல அருமையாக இந்த செய்தியை திருக்கழு உயவந்த நாயனார் சொல்றார். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை என்றமையால் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பு அதனை கண்ணப்ப தாமரிதல். இந்த அன்பு யாருக்கு தெரியும்னா அன்புடைய அளவு ஒண்ணு கண்ணப்பனானு தெரியும், இன்னொரு யாரு பாருங்க, கண்ணப்பர் தாமரிதல் காலத்தியார் அறிதல். இந்த அன்பை வழங்கிய கண்ணப்பனாயனாருக்கும் அதை பெற்றுக்கொண்ட காலத்தியாருக்கு தான் தெரியும், நமக்கு அழக்க முடியாது. ஏதோ படிக்கலாம் அவ்வளவுதான் கேட்க முடியும். அந்த அளவு உண்மையான அளவு ரெண்டு பேருக்கு தான் தெரியும், யாருக்கு கண்ணப்பனாயனாருக்கும் அந்த காலத்தை பெற்று காலத்தியார் தாமரிதல் அல்லது மற்ற ஆறறியும் அன்பு அன்று அது என்று திருக்கழி பெயர்ல மிக அருமையாக நம்முடைய திருக்கடவுள் உயவந்த நிதிவனாயினார் சொல்வார். அப்படி கண்ணப்ப நாயனாருடைய பெருமையெல்லாம் பலபட நம்ம பெரியவர்களாம் பேசுகிறார். திருஞான சம்பந்த சுவாமிகள் திருக்காலத்தி என்று அழகாக அந்த சலத்தை பாடுகிற போது அருமையாக கண்ணப்ப நாயனார் எப்படி அபிஷேகம் செய்தார் என்பதை ஒரு பதிகம் முழுக்க இருக்கு, நான் அவ்வளவு நான் படிக்கிறேன். நேரத்தின் அருமை கருதி ஒரே ஒரு திருப்பாடல். வேதனைய தோளுமையோர் பாகம் அது பாக விடையேறி சடைமே தூய மதி சூடி சுடுகாடி நடமாடி மலை தன்னை வினைவில் வாய் கலசமாக வழிபாடு செய்யும் வேடன் மலராகும் நயனம் காய்கனையினால் இடந்தீசன் அடிகூடு காலத்திமனையே வாய் கலசமாக வழிபாடு செய்யும் வாய்தான் அவருக்கு கும்பம் குணம் தண்ணீர் குணம் அபிஷேகத்துக்கு அவர் குணமே வாய்தான். வாய் கலசமாக வழிபாடு செய்யும் வேடன் மலராகும் நயனம் சேருமானுக்கு சாத்தின மலர் எதுன்னா கண்ணுதான், அவர் ரெண்டு கண்ணும் அவருக்கு ரெண்டு மலராகிட்டார். மலராகு நயனம் காய் கணையினால் இழந்து கூர்மையான அம்பு சும்மா சாதாரண அம்பு உள்ள ஒரு தன்னாரு வெளியே வந்துச்சு கண்ணு நொங்கு இருக்க பட்சத்தில் கயிற்று காய் கணையினால் இழந்து ஈசன் அடிகூடு காலத்தி என்று திருஞான சங்க பெருமான் பாடுற திருநாகர் சுவாமிகள் அருமையாக திரு குறுக்கை வீரட்டானம் இக்ஷேத்திரத்துல. காப்பதோர் வில்லும் சிவருமானுக்கு ஆறு நாளும் காவல், கையில விண்ணயம் வச்சு அவர் விஜில் இரவு பூரா விஜில் நைட் வாட்ச்மேன் அப்படின்னா நானே தனக்கு அப்பாயின்மெண்ட் போட்டுட்டேன். அவரே இந்த ஜாதி சாப்பிடாங்க. காப்பதோர் வில்லும் அம்பும் கையதோர் இறைச்சி பாரம் தோல் பெரும் செருப்பு, தோல் பெரும் செருப்பு தொட்டு தூயவாய் கலசமாட்டி தீ பெரும் கண்கள் செய்ய குருதி நீர் ஒழுக புரிஞ்சிருக்கான். தீ பெரும் கண்கள் செய்ய குருதி நீர் ஒழுக தன் கண் கோப்பதும் பற்றி கொண்டார், தன் கண் கோப்பதும் தன் கண்ணை இழந்துடும் அது வைக்கிற சமயத்துல சுவாமித்தனை பிடிச்சார் பற்றி கொண்டார். குறுக்கை வீரட்டனாரே நற்றமிழ் வல்ல ஞான சம்பந்தன் நாவினுக்கு அரையன் ஆடை போவான் கற்றசூதன் நச்சிலந்தி கண்ணப்பன் கணம்புள்ளன் என்றிவர்கள் குற்றம் செய்யினும் குணமென கொள்ளும் கொள்கைகளின் குறைகளில் அடைந்தே ஒற்றிகள் மணி கமலங்கள் மலரும் பொய்கை சூழ் திருப்புன்கூருளானே சுந்தரபெருமான் பாடுவார். என்ன அதே போல திருவிசை பாடல் கடியார் கணம்புள்ளர்
1: கடியார் கணம் உள்ளது கண்ணப்பரே.

0: என்று திருவிசை பாகேஸ்வரன். எல்லா நூல்களும் அண்ணப்பநானார் பெருமை பேசும்போது எவ்வளவு ஜாக்கிரதையாக நம்ம அவரை எடுத்தாலும் வாயில வந்தெல்லாம் பேசக்கூடாது. எனவே கண்ணப்பநானார் அதை செய்தார், அதை நான் செய்தேன்னு சொல்லாது. அப்படி செஞ்சா நீ உன் கண்ணை தோண்டுமியா, அதை செய். மத்ததெல்லாம் கண்ணப்பநானார் மேற்கோள் காட்டுறியே, மாம்சம் அவர் படைச்சா நம்ம ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு பேசுறவன், நீ உன் கண்ணை இடந்து வச்சு பாப்போமா, உனக்கு வசதியை மட்டும் எடுத்துடுவேன். அப்படிலாம் செய்து பாவத்தை சம்பாதிக்க கூடாது. கண்ணப்ப நாயனார் பெருமையை அவர் அருமையாக கலைமறைந்த சீர் நம்பி கண்ணப்பற்கடியை சுந்தர பெருமான் பாடுவாரானால் அந்த நாயனார் தொண்டு அன்பின் உரைப்பு வீடு இணையற்றதுதான் இந்த சரித்திரம் நமக்கு போதிக்கிறது. அப்படி கூறி நிறைவாக நம்முடைய திருத்தொண்டர் திருவந்தாதியில நம்பியாண்டார் நம்பிகள் இந்த நாயனாருடைய அருள் வரலாற்றை அவ்வளவு பாடலை சுருக்கி பாடுகிற அந்த பாங்கி பாட்டலாம். நிலத்தில் திகழ் திருக்காலத்தியார் திருநெற்றியின் மேல் நலத்தில் பொழிதரு கண்ணில் குருதி கண்டு உள்நடுங்கி பலத்தில் கடுங்கணையால் தன் மலர்கண் இடந்து அப்பி அப்பி நான் குலத்தில் கிராதன் நம் கண்ணப்பன் ஆகின்ற ஆமென்று கூறுவரே. இனி உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் அருமையான கண்ணப்பனான சரித்திரத்தை திருத்தொண்டர் புராண சாரத்திலே கூறுகின்ற பாருங்க. வேடர் அதிபர் அதிபதி உடுப்பூர் முதல்ல அரச்சுவதி இந்த ஊர் சொல்லிட்டே பாருங்க. வேடர் அதிபர் உடுப்பூர் வேந்தன் நாகன் விளங்கிய சேய் திண்ணனார் சேனா குழந்தை நாகனுடைய குழந்தை திண்ணனார் விளங்கிய சேய் திண்ணனார் கன்னி வேட்டை காடு அதில் கன்னி வேட்டை முதல் வேட்டையே அவன் அங்க போகும்போதே குடும்பத்தில் பார்த்தேன் கன்னி வேட்டை கன்னி வேட்டை அந்த காடதில் கன்னி வேட்டை காடதில் வாய் மஞ்சனமும் குஞ்சி தரு மலரும் காய்ச்சினம் என்று இடுதசையும் காலத்தியாருக்கு தேடரும் தேடரும் அன்பினில் ஆறு தினத்தளவும் அடிப்ப சீறு சிவகோசரியும் தெளிய விடிப்பின் புண்ணீர் ஓட ஒரு கண்ணப்பி ஒரு கண்ணப்ப ஒழிக என்னும் அருள் கொடு அருவுரன் என்றாரே. அரே ரம பார்வதி பதையே இவ்வாறு நின்று கண்ணப்ப நின்று கண்ணப்ப நின்று கண்ணப்ப என்று சிவபெருமான் திருவாக்கிட்டு திருக்கரத்தினால பிடிக்கக்கூடிய பெரும்பாக்கியம் வலது பாகத்து நீக்க சொல்லக்கூடிய பெரும்பாக்கியம் நாயனார் பெற்றார் என்றால் அவர் அன்பிற்கு அடையாளம் அளவு நம்மால் கூற முடியாது. அவர் திசை நோக்கி வணங்குவதே நாம் செய்யத்தக்கது என்று சொல்லி எனவே கண்ணப்ப நாயனார் சரிதத்தை நாம் படிக்கிற போது சிவபெருமான் திருவடியில நம் அன்பு செலுத்தணும். அந்த அன்பு ஈடு இணையில்லாத அன்பாக்கணும். இரவாத இன்ப அன்பு என்று காரைக்கால் அம்மையார் சொல்லுவது போல அந்த இன்ப அன்பை சுவாமிகிட்ட வேண்டி பெற்று அதன் வாயிலாக நம்முடைய வழிபாடு நிகழுமானால் நமக்கு இன்பம் நிச்சயமா கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை என்பதை சரித்திரத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். இந்த அற்புத சரித்திரத்தை தேவி சேக்கரார் பெருமான் நமக்கு வழங்கியது போல பதினோராம் திருமுறையில திரு கண்ணப்பர் திருமரம்னு ஒரு அழகான் நூல் இருக்கு. பதினோராம் திருமுறையில திரு கண்ணப்பர் திருமரம் அதில் இந்த அவருடைய வாழ்க்கை வரலாறு ஒரு அழகா இந்த நெல்லு கண்ணப்ப நெல்லு கண்ணப்பனால அங்கே வந்துடும் பதினோராம் திருமுறையில. அதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த திருமுறை நூலை புரட்டி பார்த்து எங்கே இருக்கிறது என்று தேடி பிடித்து அதை உணர்ந்து கொள்ளுமாறு உங்களுடைய அன்போடு வேண்டும் விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். இந்த அருமையான சிந்தனை நிகழ்வதற்கு உறுதுணையாக இருந்த அன்னை ஸ்ரீ கொடியடி நாயகி அன்னை எந்த ஸ்ரீ மாசுலாமணி பெருமாண்பிய பொற்பால மலர்கள் நாம் என்றும் பரவி மகிழ்வோடு இன்னும் திரும்புவோமாக. நம பார்வதி துயதோர் மறைகளால் துதித்திடற்கு அரிய செவ்வே செய்ய வேற அடிகள் வாழ்க சேவனும் மயிலும் வாழ்க வெய்ய சோர் மார்பு கீண்ட வேற்படை வாழ்க நான் பொயில் சீர் அடியார் வாழ்க வாழ்க இப்புவனம் எல்லாம் திருச்சிற்றம்பலம். அரே நம பார்வதி பதையே அரே நம
1: திருச்சிற்றம்பலம். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சமய கொள்கை விளக்கம். வழங்குபவர் சிவத்திரு சண்முகவேல் அவர்கள். திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சமய கொள்கை விளக்கம். வழங்குபவர் சிவத்திரு சண்முகவேல் அவர்கள். திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய.
2: ஆகினாலதான் அந்த சைவ சமயத்துக்கும் அவ்வளவு உயிரோட்டம், அதாவது மற்ற சமயங்களுக்கும் இதுக்குள்ள வேறுபாடு என்னங்கிறது நான் சொல்லிட்டு வரேன். இப்ப நான் என்ன சொல்லிட்டு வரேன்னு இடைய சொல்லிக்கணும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் செய்தி அறிக்கைன்னு சொல்லுவாங்க. இல்லை என்ன கேட்கறோம் உங்களுக்கே புரியாம போயிடும். இன்னும் சைவ சமய கொள்கை விளக்கத்துக்கு நான் போல. சைவ சமயத்திற்கும் பிற சமயங்களுக்குள்ள என்ன வேறுபாடு, அதோடு இன்னொரு வேறுபாடு இருக்கிறது. இப்ப ரெண்டு வேறுபாடு முக்கியமா சொல்லியிருக்கேன். மற்ற சமயங்கள் எல்லாம் காலத்திற்கு கட்டுப்பட்டவை, ஒரு குறிப்பிட்ட காலத்திலேயேதான் அந்த கொள்கையை வரையறை செய்யப்பட்டிருக்கிறது. ஆனா சைவ சமயத்துடைய கொள்கை எப்பொழுது வரையறை செய்யப்பட்டிருக்கிறது, அதற்கு காலம் யாராலும் நிர்ணயம் பண்ணவே முடியாது. இந்த உலகத்தினுடைய காலம் என்று ஒன்று வைத்திருக்கிறார்கள். காலம், நாம வச்சிருக்கிற காலம் ரொம்ப, அந்த காலத்தை நினைச்சாலே பயங்கரமா இருக்கும். அது ஆரம்ப நாளுடைய சைவ வினாவிளை பாலபாடம் நாலாவது பகுதியில கால பிரமாணம்னே ஒரு செய்தி சொல்வார். இப்ப நடக்கிற கற்பம் என்ன, அந்த கற்பத்துல இப்ப என்ன நடக்குது, நமக்கு என்ன தெரியும், 2008 வருஷம் அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். கிறிஸ்டியன் காலண்டர்ல கிரிகோரியன் காலண்டர் இருக்கு பேர். ஆனா இங்க என்ன சொல்கிறேன் கேட்டால், பல கற்பங்கள், இப்ப நடக்கிற கற்பம் ஸ்வேத வராக கல்பம், நம்முடைய வரையறை ரொம்ப அதிபயங்கரமானது. ஒரு கற்பம் என்பது எவ்வளவு தெரியுமா, ஒரு கற்பத்துக்கு, ஒரு கற்பம்னா பிரெக்னன்சி நினைச்சிடாதீங்க. கற்பம் என்றா அதாவது இடைநரானா போட்டா பிரெக்னன்சின்னு அர்த்தம் கற்பம். கற்பம் என்று வல்லினரானா போட்டா அது கல்பம் என்ற சம்ஸ்கிருத வார்த்தையினுடைய தெரிவு. கல்பம், கல்பம் என்று சொன்னால் நம்முடைய கணக்குல 432 கோடி வருஷம் நினைச்சு பாருங்க. நம்ம வருஷ கணக்கு வச்சிருக்கோம்ல, இதுல 432 கோடி வருஷம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் ஒரு கல்பம். அந்த கல்பத்துல இப்ப என்ன, அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க. 1000 கல்பங்கள் சேர்ந்து அதுக்கப்புறம் இன்னொரு மாறம் இருக்கு. அந்த 1000 கல்பத்துக்கும் பேர் இருக்கு. என்ன ஆச்சு, வேற எந்த சமயத்துல பார்க்க முடியாது. இப்ப நடக்கிற கல்பத்துக்கு பேரு ஸ்வேத வராக கல்பம். ஒரு கல்பம் என்பது 432 கோடி வருஷம். அந்த 432 கோடி வருஷமானது நம்மை படைக்கின்ற பிரம்மதேவனுக்கு அறநாள். அவனுடைய கணக்குக்கு ஆஃப் அ டே, நம்ம கணக்குக்கு 432 கோடி வருஷம். அப்ப அவனுடைய ஆயுட்காலத்துல எவ்வளவு வருஷம் இருக்குன்னு பாத்துட்டு, அதாவது ஞானசம்பந்தர் சொல்லுவார், எண்ணிலாண்டு எய்தும் ஏதா, இதெல்லாம் ஞானிகள் சொல்றாங்க. கற்பமும் ஈரும் கண்டோன் காண்க, திருவாசகம் சொல்றோம். என்ன சொல்றாரு, ஒரு கற்பம் எப்ப ஆரம்பிச்சது, ஒரு கற்பம் எப்ப முடியும்னு உனக்கு தெரியுமான்னாரு. ஒன்லி லார்ட் சிவா நோஸ். கற்பமும் ஈரும் கண்டோன் காண்க, திருவாசகத்தை நம்ம படிக்கலாம். ஆனா எவ்வளவு நுட்பங்கள் அதில் இருக்கு பாருங்க. அது இறைவன் ஒருவனுக்குத்தான் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய காலக்கணக்கு நம்ம வச்சிருக்கோம். அந்த காலக்கணக்கின் அடிப்படையிலேதான் சைவ சமயம் என்னைக்கு தோன்றியது என்று யாராலும் சொல்ல முடியாது. அது ஒரு பெரிய பெருமை. இன்னொரு பெருமை என்னவென்றால், இந்த சைவ சமயத்தின் கொள்கை விளக்கத்தை வந்து காலம் கடந்தது. இன்னொன்று, சைவ சமயத்திலே சொல்லப்படுகின்ற ஆணிவேரான கொள்கைகள் எல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அந்த லா ஒர்க் பண்ணும். இந்த சயின்ஸ் உங்களால மறுக்க முடியாது, அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும், கட்டுப்பட்டு தான் ஆக வேண்டும். சயின்ஸ் மாதிரி. இப்ப 3வது ஒண்ணு சொல்ல போறேன், சைவ சமயத்தின் சிறப்புகள் என்ன அப்படின்னு கேட்டா அது உங்களுக்கு சொல்ல தெரியும். நான் சொன்னேன்னா 2000 திருப்பி சொல்ல முடியா நீங்க. அது சில செய்திகளை நான் சொல்வேன் எப்பொழுதுமே, சில செய்திகளை நோட்ல எழுதிக்கிடுங்க, சில செய்திகளை மனசுல எழுதிக்கிடுங்க. மனசுல எழுதுகிற செய்தி நோட்ல எழுதுனா என்ன ஆகும், 2 மாசம் கழிச்சு என்ன சொன்னார்னு பிறக்கணும். ஆனா மனசுலயே எழுதுனா உடனே கம்ப்யூட்டர் மாதிரி உடனே வந்துடும். அது சிலவற்றை நாம் வந்து மனசிலே ஆணித்தரமாக எழுதிக்கொள்ள வேண்டும். அப்படி செய்யும் மூன்றாவது ஒரு செய்தி என்னவென்றால், சைவ சமயத்தின் கொள்கையை இந்த சைவ சமயத்தின் வழிபடு கடவுளே சொல்லுகிறார். மற்ற சமயங்கள் அப்படி இல்லை. இப்ப பர மண்டலங்களில் இருக்கக்கூடிய பிதாதான் கடவுள் யூதர்களுக்கு, ஜெகோவா. ஆனா அந்த கொள்கை விளக்கத்தை அவரே நேர செய்யல. அதுக்கு என்ன பண்றாரு, மோசே அப்படின்னு ஒரு தூதர் அனுப்பிச்சுதான் விளக்கிறார். அதே போல கிறிஸ்துவ சமயத்தில் கொள்கைகளை இயேசு என்ற ஒரு தூதர் வந்துதான் விளக்கிறார். இஸ்லாமியத்தினுடைய கொள்கைகளை நபி என்ற ஒரு தூதர் வந்துதான் விளக்கிறார். ஆனால் நம்முடைய சமய கொள்கைகளை ஒரு தூதர் மூலமா விளக்கல. அவர் இதெல்லாம் வித்தியாசம் சமயத்துக்கு. ஒரு தூதரை அனுப்பிச்சு விளக்கல. ஏன்னா தூதர் வந்து எப்பயுமே மிஸ்டர் பிரசன்ட் பண்ணலாம். அதனாலதான் அந்த கொள்கை விளக்கத்தை சொல்லுவார் பாருங்க. ஆரணம் ஆகமங்கள் அருளினால் உருவு கொண்டு காரணன் அருளானாக கதிப்பவர் இல்லையாகும். பிரமாணம் சொல்றதெல்லாம் என்ன நினைச்சிருக்கூடாது நீங்க, இதெல்லாம் சண்முகவேல் கருத்து போற நினைச்சிருக்கூடாது நீங்க. நல்லா ஞாபகம், நான் சொல்லுவதெல்லாம் என்னுடைய கருத்து இல்லை. கோட்டை சத்தியம் பண்ற மாதிரி நான் சொல்லுவதெல்லாம் உண்மை, உண்மைக்கு புறம்பானது இல்லை. அதே போல நான் ஒரு சத்தியம் பண்றேன், நான் சொல்லுவதெல்லாம் என் கருத்து இல்லை. ஞானிகள் நூல்களின் வாயிலாக எதை சொன்னார்களோ அதைத்தான் சொல்லுகிறேன். சிவஞான சித்தியால சொல்ல கொள்கை விளக்கத்தை தூதர மூலமா பண்ணல, அவரையேதான் பண்ண. அது எப்படி சொல்ல, ஆரணம் ஆகமங்கள் அருளினால் உருவு கொண்டு காரணன் அருளானாயில் கதிப்பவர் இல்லையாகும். நாரணன் முதலாயுள்ள சுரர் நரர் நாகர்க்கெல்லாம் சீரணி குருசந்தான செய்தியும் செஞ்சிடாவே. சித்தியாருக்கு விளக்கம், சிவஞான சித்தியாருக்கு இலங்கையில் தோன்றிய மூணா திருவளங்கம் பிள்ளையவர்கள் என்ன அருமையான விளக்கங்கள். அதாவது இந்த ஞானிகள் வரிசைக்கு பிறகு உரையாசிகள் வந்தாங்க. சிவஞான சித்தியாருக்கு அனுபூதிமான்கள் உரை பண்ணாங்க. பெரியவங்க சிவஞான முனிவர் போன்ற ஞானப்பிரகாசர், இலங்கையில் தோன்றிய ஞானப்பிரகாசர், சிவஞான சுவாமிகள், இன்னொரு நிரம்பழகிய தேசியர், இது மாதிரி பெரிய அவங்க எல்லாம் அனுபவம் வாய்ந்தவர்கள். ஆனா அதுக்கப்புறம் ஆராய்ச்சியாளர்களும் கொஞ்சம் பேர் வந்தாங்க. இந்த ஆராய்ச்சியாளர் வரிசையில தான் அவங்க திருவிளங்கம்பிள்ளையெல்லாம் வர்ற. அவங்களும் என்ன பண்றாங்க, ஏற்கனவே ஞானிகள் எழுதிய கொள்கைகளை வைத்துக் கொண்டுதான் அவங்க உரை எழுதுறாங்க. இதனுடைய புதிதாக உரை எழுதல, ஏன்னா அந்த மொழி வந்து அவர்கள் சொல்லுகின்ற அந்த ஞானிகள் எழுதிய உரை வந்து கொஞ்சம் கடினமா இருக்கும். அதை என்ன பண்றாங்க, கொஞ்சம் டைல்யூட் பண்ணி கொடுக்குறாங்க அவ்வளவுதான். நமக்காக வேண்டி கொஞ்சம் இறங்கி நமக்கு எப்படி சொன்னா புரியுமோ அப்படி சொல்றாங்க. அப்படி சிவஞானசு அதுக்கு சொன்னாங்க, சித்திக்கு மேல் நூல் இல்லை, சிவத்துக்கு மேல் தெய்வம் இல்லை. பழமொழி, சிவத்துக்கு மேல் தெய்வம் இல்லை, சித்திக்கு மேல் நூல் இல்லை. சிவஞான சித்தியார் தான் அதுக்கு என்ன ஒரு பெரிய பெருமை என்றால், சைவ சமயத்தின் கொள்கைகளை 28 ஆகமங்களின் மூலமாக சிவபெருமான் 66 முனிவர்களுக்கு பல்வேறு காலங்களில் வெளிப்படுத்தினார். இப்ப சிவபெருமான் இந்த சைவ சமயத்தின் கொள்கைகளை என்றைக்கு எழுதினார் அடுத்த கேள்வி வரும். என்றைக்கு எழுதினார், மெய்கண்டார் என்றைக்கு எழுதினார் அப்படின்னு அன்னைக்கு சொல்லிடலாம். சம்பந்தர் எப்போது பாடினார் என்றால் அது கிபி 3 வருஷம் சொல்லலாம். சேக்கலார் பெரிய புராணத்தை எப்படினானே 3 நூற்றாண்டுன்னு சொல்லலாம். ஆனால் இங்கே ஒரு கேள்வி, சிவபெருமான் என்றைக்கு தன்னுடைய சைவ சமயத்தின் கொள்கைகளை வரையறுத்தார், கிமுவா கிபியா அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லுது, இந்த உலகத்தை என்றைக்கு சிருஷ்டி செய்தாரோ அன்றைக்கே எழுதிவிட்டார். அடுத்த கேள்வி என்ன கேட்பீங்க, அவர் சமஸ்கிருதத்தில் எழுதினாரா, தமிழ்ல எழுதினாரா, பேப்பர்ல எழுதினாரா, வால் பாயிண்ட் பென் வச்சு எழுதினாரா, இக்கு பேனா வச்சு எழுதினாரா அப்படின்னு கேட்பீங்க. அடுத்த கேள்வி, அதுக்கும் பதில் இருக்கு. அவர் எங்கே எழுதினார் என்றால், த காஸ்மிக் சவுண்ட். என்றைக்கும் அழியாமல் இருக்கிற பேப்பர் அழிஞ்சிடும், அவருக்கு தெரியாதா? நீ என்ன கருவியை கண்டுபிடிச்சாலும் அந்த கருவி ஒரு நாளைக்கு அழியதான போகுது. ஆனால் என்றைக்குமே அழியாமல் இருக்கக்கூடிய இடம் எது? நாத தத்துவம், த காஸ்மிக் பொட்டன்ஷியாலிட்டி. அந்த காஸ்மிக் பொட்டன்ஷியாலிட்டியில வச்சுட்ட, ஆனால் அதை யார் படிக்க முடியும் என்றால் ரிஷிகள் மட்டுமே உணர முடியும். எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை நான் எழுதிடலாம், அதை எழுதுனா டீசைபர் பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இப்ப கல்வெட்டு இருக்கு, இந்திய நாட்டுக்கு வந்தீங்கன்னா எல்லா கோவிலையும் வரலாறையும் கல்வெட்டுல இருக்குது, உங்களால படிக்க முடியுமா? நல்லா எழுதி நல்லா தண்ணி போட்டு ஆயில் போட்டு பண்ணா தெளிவா தெரியும், ஆனா உங்களால படிச்சு அர்த்தம் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா அந்த கல்வெட்டு கலையில நீங்க ஸ்பெஷலைஸ் பண்ணல, அதுக்கு கல்வெட்டு ஆராய்ச்சியாளர் கூட்டம் தான் தெரியும். டாக்டர் எழுதுற பிரிஸ்கிரிப்ஷன் நமக்கு தெரிய
3: மாட்டேங்குதேன். நல்ல காரணம் டாக்டர் நம்புகிறேன்.
2: அதாவது ஒரு டாக்டர் என்ன பண்ணாரு, தன்னுடைய மகளுக்கு ஒரு கடிதம் போட்டார். அவன் ரொம்ப படிச்சவர், அவளும் நல்லா படிச்சவர், படிச்சு படிச்சு பார்த்தா அப்பா என்னையில் இருக்காருன்னே புரியல. உடனே யோசனை பண்ணா அங்க மெடிக்கல் ஸ்டோருக்கு ஒரு பார்மசிஸ்ட போய் படிக்க சொன்னான். டாக்டர்ஸ் நைட்டி போது எல்லா சொன்னதான் போச்சு. ஆனா அவர் அவரை வந்து தெளிவா எழுத, அது போல அவர் எங்க எழுதினார் என்றால் இந்த காஸ்மிக் பொட்டன்ஷியாலிட்டி. இதெல்லாம் மாபாடியத்துல வருது. அந்த மாபாடியத்துல வர்ற செய்திய நான் அந்த வார்த்தையில சொல்லாம கொஞ்சம் இறங்கி சொல்றேன். ஏன்னா மாபாடியத்துல என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா புரிஞ்சுக்கிறது கஷ்டம். ஏன்னா அது வந்து ஹை ஸ்டாண்டர்ட், தமிழ் தர்க்கம் எல்லாம் சேர்ந்து கலந்த வார்த்தைகள். உதாரணமா ஒண்ணு சொல்றேன் பாருங்க, இப்ப குருட தத்துவம்னா என்னன்னு சொல்லுவார், டிவைன் பண்றாரு பாருங்க. இனி இங்கனம் கலையும் முதலிய பஞ்ச கஞ்சுகப்பட்டு பொதுமையார் போத்திருத்துவம் எய்தி நின்ற ஆன்மா பிரகிருதி மாயை போக நுகர்ச்சியின் உன்முகத்துக்கு ஏதுவாகிய அவிச்சையும் முதலிய பஞ்ச கிளேசம் என்னும் பும்சுவ மரம் உடையனாய் குருட தத்துவம் என நிற்கும். புரிஞ்சிருச்சா? அங்க எதுன்னு கேட்டா சம்ஸ்கிருதம் இல்ல, அது டெக்னிக்கல் டேர்ம்ஸ். எப்பயுமே டெக்னிக்கல் டேர்ம்ஸ் போகும்போது இட் டிரான்சென்ட் த பேரியர்ஸ் ஆஃப் லாங்குவேஜ். அதுதான் ஒரு பெரிய விஷயம். அது மாதிரி இருக்கும் அந்த நட. அதை நாங்க என்ன பண்றோம், எங்களுடைய ரோல் என்ன? சிவஞான முனிவர் எழுதுனத படிச்சா உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா நான் எதுக்கு, அதுக்கு தர நான் ஸ்கால் எடுத்து ரோல் என்ன? படித்தால் அதுவே முடிந்து விட்டால் வாதியாரே வேண்டியதில்லையே. சில செய்திகளை அதாவது கொஞ்சம் நகைச்சுவையாகவும் சொல்லணும் இல்லையா? அப்பதான் ஏன்னா முக்கியம் நம்ம பேச போகக்கூடிய அந்த பொருள் இருக்கு பாருங்க, நுட்பமான ஒரு பொருள். ஆகவேதான் அந்த காஸ்மிக் பொட்டன்ஷியாலிட்டியில வைக்கிறார். அதை வந்து யாரு வந்து அதை டீசைபரிங் கெப்பாசிட்டின்னு சொல்றோம் இல்லையா, அதை படித்து என்னவென்று சொல்லக்கூடிய இருக்கு இல்லையா, அவங்களுக்கு பேர் தான் ரிஷிகள்னு பேர். ரிஷிங்கிற வார்த்தைக்கு அதான் அர்த்தம். ரிஷினா என்ன அர்த்தம்? ரிஷி. இந்த ரிஷிங்கிற வார்த்தை தமிழ்ல எப்படி வரும்? இருடின்னு வரும். ரிஷிங்கிற வார்த்தை தமிழ்ல இருடி.
3: முனிவர்
2: வந்தா என்ன ஆகுதுன்னா, முனிவருக்கு அர்த்தம் வேற, ரிஷிக்கு அர்த்தம் வேற. அது ரெண்டுக்கு வித்தியாசம் உண்டு. சில நிறைய டேர்ம்ஸ் இருக்குதான், நியரஸ்டா தான் வரும். இப்ப உதாரணமா எடுத்துக்கொண்டால் இப்ப உயிர், ஆன்மா, புருடன், பசு, பிராணன், எத்தனையோ வார்த்தை வரும் உயிரை குறிப்பதற்கு. ஆனா எல்லாம் எக்ஸாக்ட்லி சிமிலர் கிடையாது. உயிரை இத்தனை வார்த்தையை போட்டு சொல்லலாம், பிராணன்னு சொல்லலாம், ஆன்மான்னு சொல்லலாம், வந்து நிறைய உயிர் என்று சொல்லலாம், பசு என்று சொல்லலாம், இப்படின்னு சொல்லலாம், ஈக்குவலன்ட் தான். ஆனா வெதர் தே ஆர் எக்ஸாக்ட்லி சிமிலர், ஒரு மைன்யூட் இருக்கு, சாஸ்திரத்துல தான் வருது. அது போலதான் இறைவனை குறிப்பதற்கு பதின்னு சொல்லலாம், கடவுள்னு சொல்லலாம், சக்தின்னு சொல்லலாம், பிரம்மம்னு சொல்லலாம். எல்லாம் ஒன்னான்னு இல்லை, கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. ஏன்னா எல்லா சொல்லும் பொருள் குடித்தனவே தொல்காப்பியர் சொல்லிட்டார் இல்லையா. ஒரு சொல்ல ஒரு பொருளை குறிப்பதற்கு பல வார்த்தை இருக்குன்னாலே அங்க நுட்பமான பொருள் வேறுபாடு இருக்குன்னு அர்த்தம். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா. அதுபோன்று அங்க நுட்பம் அவைகளைத்தான் என்ன பண்ணினார்கள் அந்த ரிஷிகள், அதாவது திருமாசத்துல வரும் அந்த வார்த்தை, ஏகாசமிட்ட இருடிகள் போகாமே ஆகாசம் காவல் என்று உந்திவர. இந்த வார்த்தை திருமாசத்துல வருது திருவுந்தியால். ஏகாசமிட்ட இருடிகள் போகாமே ஆகாசம் காவல் என்று உந்திவர, அதற்கு அப்பாலும் காவல் என்று உந்திவர. இந்த இருடிங்கிற வார்த்தை மாணிக்க வாசகருடைய திருவாக்குல வருது. ரிஷி என்ற சம்ஸ்கிருத வார்த்தைக்கு அதுக்கு தமிழ் வடிவம் தான் இருடி. அது பெண்ணாக இருந்தால் வேற மாதிரி வரும். ரிஷி, ரிஷிக்கு என்ன பெண்பால், ரிஷினின்னு சொல்லிடக்கூடாது.
3: ரிஷி பத்தினி,
2: ரிஷி பத்தினா மனைவினாயிரும். அதாவது அவளே ஒரு ரிஷியா இருந்தா ரிஷி பத்தினியா, ரிஷியினுடைய மனைவி அவ்வளவுதான். ஆனா அந்த அது பெண் ரிஷியாக இருந்தால் அதுக்கு பேர் பிரம்மவாதினின்னு வரும். பிரம்மவாதினி சாமியாருக்கு என்னடா பெண்பால்னா சாமியாரினின்னு நான் ஒருத்தேன். அதுபோல அது அந்த உபனிஷத்துல வரும்பொழுது அந்த ரிஷி பெண் ரிஷியும் இருக்காங்க நம்ம கிட்ட உபனிஷத்துல வருது. லோபாமுத்திரை அகத்தியருடைய மனைவி ஒரு ரிஷி, லோபாமுத்திரைன்னு பேர் அவளுக்கு. பிரம்மவாதினி,
4: பிரம்மவாதினி
2: அப்படின்னா பெண் ரிஷி, ஃபிமேல். ஆனா வித்தியாசம் இருக்கு ஐயா கேட்ட மாதிரி, முனிவர் என்பதற்கும் ரிஷி என்பதற்கும் ஞானி என்பதற்கும் ஒரு வகையில ஒற்றுமையில் இருந்தா கூட நுட்பமான வேறுபாடுகள் உண்டு.
3: வாதி
2: அது வந்து அந்த சம்ஸ்கிருத அந்த மொழி எல்லா மொழிக்கிறது உண்டு. நான் ப்ரொப்ரைட்டர்னா ப்ரொப்ரைட்ரிக்ஸ்ங்கிறான், அதுக்கு பெண்பால். ஒண்ணுக்கு பெண்பால் மாறுது இல்லையா சொன்னா, ஒவ்வொன்றுக்கு இணையான சொல்லணும் இல்லையா. மேன்னா உமேன் சொல்லணும், கேர்ள்னா பாய்னு சொல்லணும், கைனா கால்னு சொல்லணும். ஆனாலும் அதுக்கு இணையானன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை சொன்னாதான ஜெண்டர் மாறும். அது பல செய்திகள். என்னுடைய நான் எப்பொழுதுமே என்னிடத்துல ஒரு ஒரு குறிக்கோள் என்னன்னு கேட்டா, சைவ சித்தாந்தத்தை சொல்லும் பொழுதே ஜெண்டர் நாலேஜும் சொல்லி கொடுத்துடணுங்கிறது என்னுடைய, அது ரொம்ப முக்கியம். பிராக்டிக்கலா நடைமுறையிலிருந்து விஞ்ஞானத்திலிருந்து சட்டத்திலிருந்து எல்லாத்திலுமே மேற்கோள் காட்டணும். காட்டும் போது நமக்கு என்ன உண்டாது என்றால் அந்த கலையை நாம் சரியாக புரிந்து கொள்ள முடியும். அந்த வகையில சொல்லணும், அவங்க தான் சட்டத்தரணிய
3: சண்முகநாதன். அதாவது சட்டத்தரணி மட்டுமல்ல சமயத்தரணியும்.

0: ஆனால் இந்த சட்டத்துல என்ன அர்த்தம்னு சொல்றாங்க இல்லையா, டெபினிஷன், எந்த சட்டத்திலும் இல்லாம இருக்காது. அது போலதான் எப்பயுமே ஒரு விஷயத்தை விளக்குறதுன்னு இருக்கு பாருங்க, அதுதான் ரொம்ப கஷ்டம். ஒரு விஷயத்தை அனுபவிக்கிறது ஈஸி, ஒரு விஷயத்தை அனுபவிக்கிறது ரொம்ப எளிமை. ஆனா அந்த விஷயத்தை வாயினாலே விளக்குவது, வார்த்தைகளினாலே மொழியினாலே விளக்குவதுதான் கஷ்டம். உதாரணமாக அன்றைக்கு நேற்று நான் ஒண்ணு சொன்னேன், இப்போ ஜன்னல், இந்த இந்த ஹால்ல எத்தனை ஜன்னல் இருக்கு, எத்தனை கதவு இருக்கு, எத்தனை டேபிள் இருக்கு, எத்தனை சேர் இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்க யாராவது சொல்லாம சொல்ல தெரியாதவங்க யாராவது இருப்பீங்களா? எல்லாரும் சொல்லுவீங்க. அடுத்த ஒரு கேள்வி கேட்டா ஒருத்தரும் சொல்ல முடியாது.
1: இப்ப என்ன
0: அங்க என்னவென்றால், நாற்காலி என்றால் என்ன? யூ டிஃபைன் வாட் இஸ் எ சேர். டோர்னா என்ன, டேபிள்னா என்ன, சேர்னா என்ன, மைக்னா என்ன, டிஃபைன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா நீங்க இங்க இருக்கக்கூடிய ஒரு 25 பேர் ஒண்ணு போல சொல்லுவீங்களா?
1: 25 டெபினிஷன்
0: கொடுப்பீங்க இல்லையா? அப்ப என்ன வருது அதுல, அந்த டிஃபைன் பண்ணும்போது என்ன வருதுன்னா ரெண்டு விஷயம் வரும். ஒன்று, எந்த மொழியில டிஃபைன் பண்றீங்களோ அந்த மொழியில ஒரு அறிவு இருக்கணும், இல்லைனாலும் அது அபத்தமா முடிஞ்சிடும். ரெண்டாவது, அது லாஜிக்கு விரோதம் இல்லாம இருக்கும். நீங்க ஒரு பொருளுக்கு கூடிய விளக்கம் இன்னொரு பொருளுக்கும் அப்ளை ஆகிடக்கூடாது. நிச்சயமா ஜன்னலுக்கு சொல்ற விளக்கம் வேறையா இருக்கணும், டேபிளுக்கு சொல்ற விளக்கம் வேறையா இருக்கணும், ரெண்டும் ஒண்ணு போல சொல்லிடக்கூடாது. ஆகியனால என்ன சொன்னாங்க, ஒரு விஷயத்தை விளக்கும் பொழுது, அதாவது சட்டபூர்வமாக தர்க்க ரீதியாக, சட்டம் என்பது அது வேற விஷயம், சட்டம் காலத்துக்காக மாறும், ஆனா தர்க்கம் வந்து மாறாது. தர்க்கம் என்பது என்னைக்கு இருக்கிறதா தர்க்கம். அந்த தர்க்க ரீதியாக ஒரு பொருளை விளக்கும் பொழுது 10 குற்றங்கள் இல்லாம சொல்லணும். கடினமா இருக்கு. அப்பதான் அந்த மொழியினுடைய ஒரு முக்கியத்துவம் இன்றியமையாமே நமக்கு தெரியுது. குன்ற கூறல், மிகைபட கூறல், கூடியது கூறல், மாறுபட கூறல், வடுவுச்சர் புணர்த்தல், மயங்க வைத்தல், வெற்றன தொடுத்தல், மற்றொன்று விரித்தல், சென்று தேய்ந்திருதல், நின்று பயனின்மை என்று இவை இறை குற்றம் நூற்கே. இந்த 10 குற்றங்கள் இல்லாம சொல்லணும். அப்படி சொல்லுவது அப்ப என்ன ஆகுது, ஒரு பொருளை அனுபவிப்பது ஈஸி, ஆனால் அந்த பொருள் என்ன என்பதை விளக்கும் பொழுதுதான் என்ன வருது, நமக்குரிய அனுபவம், நமக்குரிய மொழி ஆற்றல், நமக்குரிய சிந்தனை, அவ்வளவு வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த பொருளை வேறுபடுத்தி புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு நிலையை நமக்கு ஏற்படுத்துது. இப்ப திருக்குறள் அப்படி ஒண்ணு வந்தது, ஆனா தெய்வம் தொழாள் கொழுநன்தொழுதழுவாள் வெய்யன பெய்யும் மழை, ஒரு திருக்குறள். கருத்து பற்றி நிறைய பிரச்சனை உண்டு இல்லையா, அப்படி சொன்னாதான் கற்புடைய பண்ணா சொன்ன பெய்யும், மழை பெஞ்சு சொன்னாதான் கற்புடைய, அது அதுக்குள்ள நான் போல. இப்ப அந்த விஷயத்த சொற்குற்றம் ஒரு குற்றம் இல்லையா. இப்ப அந்த திருக்குறளை எடுத்துக்கொள்ளுங்கள், தெய்வம் தொழாள் கொழுநன்தொழுது இவள் எழுவாள்னு வச்சுக்கிட்டா என்ன சார், தெய்வம் தொழாள் கொழுநன்தொழுது எழுவாள், கொழுநன்தொழுது இவள் எழுவாள், என்ன தவறு வருது தாய்மார்களே, ரொம்ப சந்தோஷம். ஓ, திருக்குறளுக்கு இப்படி ஒரு அர்த்தம் இல்லாமா அதுக்குதான் இலக்கண பயிற்சி வேணுங்கிறது. அப்படி சொன்னால் இலக்கண குற்றம் வரும், அதுக்குள்ள நான் போல. இப்ப என்ன இலக்கண குற்றம் வருதுங்கிறது பெரிய விஷயம். ஏன்னா அப்பேற்பட்ட திருவள்ளுவர் இலக்கணத்தை குற்றம் வரும் மாதிரி சொல்லுவாரா?

0: ஆகினாலதான் இந்த மொழியினுடைய ஆற்றல் என்று ஒன்று இருக்கிறது. இடையில ஒரு இன்டர்வல் கொடுக்கணுமா? நம்முடைய நேரம் வந்து 2 மணி நேரம், 7 to 9. அதனால ஒரு 1 hour முடிஞ்சோடனே ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்துட்டு தொடங்குவோமா? உங்களுடைய விருப்பம், நேர் விருப்பம் தான்.
1: நீங்க சொல்லிட்டு போற மாதிரிதான் ரெஸ்ட் நம்ம தேவை. பேசிட்டு இருக்க வரது சிற்றுமுடி ஒழுங்கு இருக்கிறதா 9 நிமிஷம் நேரம் கேட்டு
0: வாங்கினா முடிஞ்ச பிறகா இடையிலயா கேளுங்க, இடையிலதானா பிரேக் கொடுத்துருவோம். அரக நம்ம பார்வதி பதை மாதேவா. ஆகினாலதான் நம்முடைய சைவ சமய நூல்கள்ல நம்முடைய ஞானிகள் இத்தனை கருத்துக்களையும் உள்வாங்கிதான் அவர்கள் பல செய்திகளை நமக்கு சொல்லுகிறார்கள் என்று சொல்லிக்கொண்டு, இப்போ 2 விதமான நிகழ்ச்சிகள், 3 விதம் என்று சொல்லலாம். கனடாவிலே என்னை பற்றியும் சொல்லணும் இல்லையா, கனடாவிலே எனக்கு 3 விதமான பணிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஒன்று வந்து வேர்ல்டு சைவா கவுன்சில், அவர்கள் நடத்துகின்ற சைவ சித்தாந்த வகுப்பு, அது கிளாஸஸ், அது வந்து நேற்று நடந்தது. ரெண்டாவது இந்த ஹிந்து பேரவை, ஒன்டாரியோ ஹிந்து பேரவை, இவர்கள் நடத்துகின்ற சொற்பொழிவுகள், அதுதான் இன்றைய நிகழ்ச்சிகள். மூன்றாவது வந்து இந்த தமிழர் பண்பாட்டு மகாநாடு, நம்முடைய திருமுறை மகாநாடு, அப்புறம் இங்கே உள்ள ஆலயங்களிலேயே பேசுவது, அது வேற. இந்த 3 விதமான பணி நான் செய்யறேன், என்ன நீங்கள் என்ன செய்யறேன். அதனாலதான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஆலயங்களிலே நான் பேசுவதை அவர்கள் செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை தான் இருக்க வேண்டும் என்று அந்த ஆலய நிர்வாகிகள் விரும்புகிறார்கள். ஏன்னா அன்றைக்குதான் கொஞ்சம் மக்கள் கூட்டம் இருக்கும், ஆகவே நீங்கள் செவ்வாய் அல்லது வெள்ளியிலேதான், எந்த ஆலயத்துல கூட்டாலும் அப்படிதான் சொல்றாங்க. இதுவரை ஒரு 5 ஆலயங்களிலிருந்து எனக்கு அழைப்பு வந்திருக்கிறது. ஆகையினாலதான் நம்முடைய வகுப்புகளை நாம் வந்து செவ்வாயும் வெள்ளியும் வைக்கல, நாம வந்து திங்கள் புதன் வியாழன் என்று வைப்பதற்கு அதுதான் காரணம். மற்ற நாட்களிலே ஒருவேளை கோயிலிலே அழைத்தால் நான் பேசக்கூடிய விடலாம், அப்புறம் இடையிலே நம்ம கிளாஸ் மாற்றக்கூடாது. ஆக 3 விதமான பணிகள், ஒன்று வந்து சைவ சித்தாந்த வகுப்புகள், அது வந்து நம்முடைய உலக சைவ பேரவை அதை பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ரெண்டாவது சைவ சமய தொடர் சொற்பொழிவுகள், அவை இன்றைக்கு வந்து சொற்பொழிவு தான், அதை நாம் நம்முடைய இந்து ஒன்டாரியோ இந்து பேரவை அதை மேற்கொண்டிருக்கிறது. மூன்றாவது இந்த மகாநாட்டிலே பேசுவது, விருந்தினராக கலந்து கொள்வது, ஆலயங்களிலே பேசுவது என்று 3வது பணி. இந்த 3 விதமான பணியை செய்யலாம் என்று ஒரு திட்டம். ஆகவே அதாவது ஒரு செய்தியை விளக்கும் பொழுது 3 விதமாக விளக்கலாம். ஒன்று வந்து வகுப்புகள், அதுக்குள்ள இலக்கணம் வேற, கிளாஸஸ், கிளாஸஸ் சொல்றோம் இல்லையா, அது அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, அதுக்கு தமிழ்ல பாடம் கேட்டல்னு பேர். பாடம் கிளாஸ்ங்கிற வார்த்தையை நீங்க பயன்படுத்தலாம். அன்றைக்கு அவர்கள் எந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்க, பாடம் கேட்டல், ஒரு குருவிடத்திலே போய் ஒரு நூலை முறையாக கற்றுக்கொள்வது. அந்த பாடம் கேட்டல் என்ற அந்த முறையிலே வந்து என்ன இருக்கணும், நான் சொல்லுகின்ற நான் மேற்கொள்ளுகின்ற அந்த நூல் வந்து உங்க கையில இருக்கணும், அப்பதான் அது வகுப்பாகும். நான் சப்ஜெக்ட பேசுறேன்னா அது சம்பந்தப்பட்ட எதை பேசுகிறோம் அந்த நூல் உங்க கையில இருக்கணும், அது வகுப்புகள். ரெண்டாவது இன்றைக்கு நான் பண்ணுவது சொற்பொழிவர் லெக்சர், இதுல வந்து நான் ஏதோ கருத்துக்களை சொல்லிக்கொண்டே செல்வேன், நீங்க எது முக்கியமோ நீங்கள் குடித்துக் கொள்ளலாம், அது உங்களுடைய இஷ்டம். மூன்றாவது ஒரு மெத்தேட் இருக்கு, அதுதான் என்னது, கேள்வி பதில், கேள்வியும் பதிலுமாக ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வது, அதுல சில நுட்பங்கள் தெரியும். அதனாலதான் வேதங்கள்ல உபனிஷத்துக்கு முக்கியத்துவம் காரணம் என்னன்னு கேட்டா, வேதத்தின் மற்ற பகுதிகள் அந்த முறையில அமையல, ஆனா உபனிஷத்துக்கள் மட்டும்தான் கேள்வியும் பதிலுமாக அமைந்திருக்கின்றன. அது வடமொழியிலேயே பிரஸ்னோத்திரம் என்று சொல்வார்கள், பிரஸ்னோத்திரம், தமிழிலே வினாவிடை, பார்வனாக வினா விடைன்னு எழுதின. ஆங்கிலத்துல பேர் கேட்டகிசம் பேர், கேட்டகிசம் எக்ஸ்பிளனேஷன் இந்த ஃபார்ம் ஆஃப் அ க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர். அது சில சமயம் க்வெஸ்சனை விடை சொல்றவரையே கூட காயின் பண்ணிக்கலாம், நிறைய பத்திரிகையில அப்படிதான் வருது, நேயர் கேட்ட மாதிரி இருக்கும்.
1: அவரே க்வெஸ்சன் அவரே பதிலாம்,
0: அதை பார்த்தா ஓ இவ்வளவு நேயர்கள் தினமும் போறா நமக்கு பிரம்மை ஏற்படும். அது மக்களிடத்திலே அது அது ஒரு விதமான விளம்பரம் என்று வைத்துக் கொள்ளலாம். ஆகவே அப்படியும் ஒரு செய்தியை விளக்கலாம். ஆகினால அந்த மூன்றுக்கு வேறுபாடு இருக்கிறது. காலையில வந்து அந்த சைவ பேரவை அது ஒரு 12 வகுப்புகள் வைத்திருக்கிறார்கள். அந்த 12 வகுப்புல அந்த சைவ சமயத்தினுடைய அடிப்படை கொள்கைகளை நான் சொல்கின்றேன். அம்மா அவர்கள் அதற்கும் வந்திருந்தார்கள். இன்னைக்கு வந்து சொற்பொழிவு, அப்புறம் இந்த கேள்வியும் பதிலுமாக நம்ம கடைசியில ஒரு 2 மணி நேரம் இருக்குன்னு சொன்னா கடைசியில ஒரு 15 நிமிஷமோ அல்லது அரை மணி நேரமோ நீங்கள் விரும்பினால் கேள்வியும் பதிலுமாகவும் வைத்துக் கொள்ளலாம். அதுல ஒன்றும் சிரமம் இல்லை, அப்படியும் வைத்துக் கொள்வோம். இது எதுக்குன்னு கேட்டால் தெளிவு வருவதற்காக தான். அதே போல இந்த அதுக்காக தான் சட்டத்தரணியா நான் கேட்டதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, எங்க தமிழ்நாட்டில் வந்து சட்டத்தரணின்னு சொல்றது இல்லை. எங்க தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை வந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அட்வொகேட்டுக்கு என்ன தமிழ்னு கண்டுபிடிச்சாங்க. என்ன சொன்னாங்க, முதல்ல சொன்னாங்க வழக்கறிஞர் அப்படின்னு. அப்புறம் என்ன பண்ணாங்க, ரொம்ப சிந்தனை பண்ணி வழக்கு அறிஞர் இல்லையே, வழக்க உரைக்கத்தானே செய்யறாரு கோர்ட்ல போய், வழக்கு உரைஞர். வழக்கறிஞர்னா வீட்லயே இருந்தாதான் வழக்கறிஞர், கோர்ட்ல போய் உரைக்கணுமே. ஆகவே வழக்கு உரைஞர்னு போட்டாங்க சில பேர். ஆனா இங்க பொதுவாக லண்டன்லயும் அதே பேர் தான், சட்டத்து அரணி. அரணினா அரண் செய்பவர், அவ்வளவுதான். சட்டத்தை அரண் செய்பவர், சட்டம் பிளஸ் அத்து பிளஸ் அரணி. தமிழ்ல அத்து என்பது சாரியை பேரு, தமிழ்ல சட்டம் சட்டத்தரணிங்கிறத எப்படி பிரிப்பீங்கன்னு கேட்டா, சட்டம் பிளஸ் அத்து பிளஸ் அரணி. அத்து என்பது சாரியை அப்படின்னு பேரு. சாரியைன்னா என்னன்னா பொருளை நிறைப்பதற்காக வருவது சாரியை. அது தமிழ்ல ஒரு அருமையான, அது ஆங்கில மொழியிலே அது உண்டு. அது ஈஃபோனிக் இன்க்ரிமெண்ட் பேர், இங்கிலீஷ் கிராமர்ல அது பேர் ஈஃபோனிக் இன்க்ரிமெண்ட்னு பேர். நமக்கு சாரியை வச்சு என்னென்ன எழுத்துக்கள் எல்லாம் சாரியா வரும், என்ன அருமையான அது. தமிழ் மொழிக்கு இலக்கணம் என்னமா பண்ணி வச்சிருக்கிறாங்க. இலக்கணத்தை வந்து முறையாக கற்றுக்கொண்டால் அதுல உள்ள ஒரு இன்பம் எதுலையுமே கிடையாது. ஆனா நம்ம பொதுவாக இலக்கணத்தை படிப்பதற்கும் மறுக்கிறோம், ஏன்னா அது கடினமாக இருக்குங்கிற ஒரு பயம். அதே போலதான் சாஸ்திரங்களும், சாஸ்திரங்கள் சிவஞான போதம் கொண்ட நூல்கள் எல்லாம் படித்தா புரியுமோ புரியாதோன்னு படிக்காமே இருந்துடுறோம். அதனால இந்த கொள்கை விளக்கத்தையும் உனக்கு உங்களுக்கு நான் சொல்லணும். ஏன்னா சில பேர் வந்து வகுப்புக்கு வர முடியலைங்கிறதுக்காக வேண்டி அவங்களுக்கு மட்டும்தான் சொல்லுவேன், உங்களுக்கு சொல்ல மாட்டேன்னு சொல்லக்கூடாது.
2: சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு வேத அங்கங்கள் ஓர் அறிமுகம். தலைப்பு கல்பம். வழங்குபவர் ஸ்ரீ ராமநாதன் ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: எல்லாரும் நமஸ்காரம். நம்ம சபாபிய சபாபதி பெஸ்டவோ நம. ஒரு சில நாட்களா நம்ம வேதாங்கங்களை நம்ம ஒரு அளவு டீட்டெயில பார்த்துன்னு வரோம், அதுல உள்ளுக்குள்ள இருக்கிற சில விஷயங்களை பார்த்துன்னு வரோம். இன்னைக்கு அந்த வரிசையில வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து இன்னைக்கு கல்பத்தை பத்தி பார்க்க போறோம். அதாவது இத்தனை நாளா பார்த்துட்டு இருந்தது வந்து அர்த்தம் சொரூபம், இதை வந்து ரட்சிக்கிற அங்கங்களை நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம். அதாவது சிக்ஷ சந்தஸ் வியாக்கரணம் நிருப்தம், இது நானும் வந்து வேதத்தோட சொரூபம், அதாவது அதோட ஃபார்ம் சாண்டிங் ஃபார்மையும் அது நிருப்தம், அதோட அர்த்தம் அதை வந்து எப்படி காப்பாத்துறது அப்படிங்கிறது வந்து இந்த 4 அங்கங்களுக்கு வந்து இது, இந்த 4 அங்கங்களுக்கு இதுதான் பிரதான பயன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அது வேதத்தோட அனுஷ்டானங்கள், அதாவது வேதத்துல சொல்லியிருக்கிற தர்மங்களை வந்து நாம அனுஷ்டிக்கிறதுக்கு என்ன மாதிரி நம்ம பண்ணணும், என்ன எதா வந்து நமக்கு வந்து கைடன்ஸ், நமக்கு எதா வந்து நமக்கு வந்து வழிகாட்டெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த கல்பம் அப்படிங்கிற அந்த அங்கம்னா நம்ம வேத தர்மத்தை எப்படி வந்து அனுஷ்டானம் பண்றது அப்படிங்கிறதுக்கு வழிகாட்டியா இருக்கு. சொன்ன மாதிரி முதல்ல சொன்ன மாதிரி இந்த கல்பம் அப்படிங்கிறது வேத புருஷனோட கால கையா, ஏன்னா கையை வச்சுதான் நம்ம காரியங்கள் பண்ணுவோம், அதனால வேத புருஷனோட கையா இருக்கு கல்பம் அப்படிங்கிறது. கல்பம் அப்படின்னாலே ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு அர்த்தம், ஒரு ஒரு ரிச்சுவல் அப்படின்னு வச்சுக்கலாம். அதான் அதுல ஒரு ரிச்சுவல்னு மட்டும் அதுல டீல் பண்ணல. கல்பம் அப்படிங்கிறதுல நமக்கு வந்து பொதுவாகவே வந்து நம்ம எப்படி அன்றாடம் செயல்படணும், கான்டக்ட் ஆச்சாரம் அப்படிங்கிறதுல இருந்து என்ன மாதிரி சாப்பிடலாம், எப்போ எழுந்திருக்கணும், எழுந்தாவது என்ன பண்ணணும், எப்படி ஸ்நானம் பண்ணணும், ஸ்நானம் பண்ணியாவிட்டு சந்தியாவந்தனாதிகள்லாம் பண்றவா எப்படி பண்ணணும், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் கான்டாக்ட், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்து வகுத்து வச்சிருக்கு. அதைதான் நம்ம அன்றாடம் ஃபாலோ பண்ண வேண்டியது இது. அப்புறமா வந்து நம்ம அன்றாடம் பண்ண வேண்டிய நம்ம சம்ஸ்கார அனுஷ்டானங்கள், அதாவது சந்தியாவந்தனம், அப்புறம் அக்னி காரியங்கள், அப்புறம் அந்தந்த காலத்துக்கு நம்ம இப்போ அமாவாசைக்கு தர்ப்பணம் பண்றோம், பெரியவாளுக்கு வந்து வருஷம் சிராப்தம் பண்றோம், இந்த மாதிரிலாம் நிறைய அனுஷ்டானங்கள்லாம் இருக்கு. அதாவது சௌத காரியங்கள் பண்றவா இன்னைக்கு தேதிக்கு அவா ரொம்பவும் கம்மியான ஒரு கணக்குல இருக்கா, ஆனா சௌத காரியங்கள் பண்றவா வந்து அவளுக்கு எப்படி அக்னிஹோத்திராதிகள்லாம் பண்ணணும், அது மாதிரி ஸ்மார்த்த காரியங்கள்லாம் பண்றவா எப்படி உபாசனம் அதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து இந்த கல்பத்துலதான் வந்து வழி வந்து வகுத்து கொடுத்துருக்கு. இப்போ நம்ம நாலு வகையான வேதங்கள் பார்த்தோம். இப்போ ஒவ்வொரு வேதத்துக்கும் வந்து நமக்கு வந்து நாலு வகையான வந்து சூத்திரங்கள் இருக்கு. ஒவ்வொரு வேதத்துக்கும் அதோட தனி ஒரு சூத்திரம் இருக்கு. இப்போ வந்து பார்த்தா ருக்வேதத்துல வந்து அதுக்கு ஒரு தனி இது இருக்கும், இது இருக்கும், கல்பசூத்திரம் இருக்கும். அந்தந்த வேதத்துக்கு எதிர் வேதத்துக்கு தனித்தனியா இருக்கும். அப்புறம் வந்து சாமவேதத்துக்கு தனியா இருக்கும், அகரவேத தனியா இருக்கும். ஒவ்வொரு ரிஷியும் ஒவ்வொரு கல்பசூத்திரம் வந்து பண்றான். அந்த அதாவது எப்படி அப்படின்னா தர்மம் அப்படிங்கிறதுக்கு மூலம் வேதம் வேதோ தர்மம் மூலம் தர்மத்துக்கெல்லாம் மூலம் வேதம் தான் அப்படிங்கறத நம்ம வந்து பார்ப்போம். இந்த தர்மத்துக்கு வந்து சிலதெல்லாம் வந்து டெய்லி விஷயங்கள்லாம் நமக்கு வேதத்துல நேரடியா கிடைக்காது. அதெல்லாம் வந்து ரிஷிகள் வந்து நம்ம வந்து வேதத்தை ஒட்டி எழுதுற அந்த சாஸ்திரங்களுக்கு பேரு தர்மசாஸ்திரங்கள், சௌத சூத்திரங்கள். தர்மசாஸ்திரங்கள் முக்கியமா அன்றாட ஆச்சாரங்களுக்கு. இப்ப சந்தியாவந்தனத்துக்கெல்லாம் நம்ம சந்தியாவந்தனத்துல பண்ற எல்லா விஷயங்களும் நம்ம வேதத்தை பார்க்க முடியாது. அறிக்கையம் கொடுக்கறது அதெல்லாம் வந்து முக்கியமா வந்து நம்ம பார்க்கலாம் வேதத்துல, அதுக்கெல்லாம் வந்து வியாக்கியானம் இருக்கு. ஆனா வந்து எல்லா நம்ம பண்ற சந்தியாவந்தனத்துல எல்லா விஷயம் ஆச்சமனம் எப்படி பண்ணணும் அப்படின்னா அது கிடையாது. அது மாதிரி வந்து இந்த மாதிரி சங்கல்பம், இப்ப மமபாசமச துர்தக்ஷய துவாரா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட சங்கல்பம் சொல்றா இல்லையா, அந்த மாதிரி சங்கல்பங்கள் வந்து வேதத்தை பார்க்க முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி அப்படின்னா இது வந்து இந்த ரிஷிகள்லாம் வந்து வகுத்து கொடுத்தா அந்த கல்பசூத்திரங்களை கொடுத்து அது வந்து அவாவாளோட வேத சாக்கைகள்ல அமையுது. இது வந்து ஆனா வேதத்தை ஒட்டி தான் இருக்கணும். எந்த ஒரு சூத்திரமோ கல்பசூத்திரமோ வேற எதுவுமே வேதத்துக்கு விருத்தமா இருந்தது அப்படின்னா அது பிரமாணம் ஆகாது. அதனால வேதத்தோட ஒட்டி போற வரைக்கும், இல்லைன்னா அதை கான்ட்ரடிக்ட் பண்ணாம அதை வந்து நிராகரிக்காமலையோ அதுக்கு ஒரு எதிர்கருத்து சொன்னாலோ இதை வந்து நாம நிராகரிச்சிட வேண்டியது அப்படிங்கிறது வந்து ஒரு பொதுவான விதி. இந்த இந்த எப்படி நம்ம இப்போ கல்பசூத்திரம்னு சொல்றது ஒரு யாகத்தை, ஒரு ஒரு ஒரு விஷயத்த, அது மாதிரி வந்து இது வந்து ஒரு விஷயம் சொல்றது. நம்ம வேதம் இது வேதம் அதே விஷயத்த வேதம் வேற மாதிரி சொல்றது. ரெண்டுத்துக்கும் விருத்தமா வந்து விஷயங்கள் இருந்ததுன்னா நம்ம வந்து வேதத்துல இருக்கிறதான் எடுத்துக்க வேண்டியது அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து விதி, பொதுவான விதி. இப்ப இந்த தர்மம் அப்படிங்கிற இது வந்து சப்போர்ட், அதாவது தாங்குதல் அப்படிங்கிற தர்மம் அப்படின்னா பொதுவா மதம் ரிலிஜன் அப்படிங்கிற மாதிரி டிரான்ஸ்லேட் பண்றான். ஆனா தர்மம்ங்கிறது மதமோ ரிலிஜனோ இல்ல, திரு அப்படிங்கிற தாத்து, அதாவது டு சப்போர்ட், அதாவது பிடித்து தாங்குதல் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றான். தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா அப்படிங்கிறதுனா தர்மம் வந்து யாரை காப்பாத்துறதோ, யாரு தர்மத்தை காப்பாத்துறதோ அவளை தர்மம் காப்பாத்தும் அப்படிங்கறது மாதிரி நம்ம நிறைய இந்த மாதிரி கேட்டிருக்கோம் சில சுபாஷித்தங்கள்லாம். இத மாதிரி நம்ம வந்து பார்க்கும்போது இந்த தர்மத்துக்கு மூலம் பிரைமரி சோர்ஸ் பிரமாணம், ஸ்வத பிரமாணம் அப்படிங்கறது பார்த்தா நமக்கு வந்து வேதம் தான் ஸ்வத பிரமாணம். இந்த வேதம் தான் வந்து நமக்கு வந்து எப்படி தர்மம் பண்ணணும் அப்படிங்கறத சொல்றது. ஆனா எல்லா டீடைல்ஸும் இதை கொடுக்காதனால அந்தந்த சூத்திரக்காரர்களோட அந்தந்த இப்ப எஜுர்வேதத்துல இப்ப நம்ம அபிவாதையில சொல்றோம் எஜுஷாக்கா அத்தியாயி, சாமசாக்கா அத்தியாயி, அந்தந்த ரிக்ஷாக்கா அத்தியாயி அப்படின்னு அந்தந்த வேதக்காரர்களுக்கு வந்து ஒரு சூத்திரங்கள், எஜுஷாக்கா அத்தியாயி அப்படின்னு சொல்லுவோம், ஆபஸ்தம்ப சூத்திராக அப்படின்னு சொல்றோம், ஆஷலாயன சூத்திராக வர்றோம், இல்ல லாட்டியாயன சூத்திரா, அந்த மாதிரி நிறைய சூத்திரங்கள் இருக்கு. அந்தந்த வேத ரிஷிகள்ல சொல்லக்கூடிய அந்தந்த காலகட்டங்களுக்கு வந்து அந்த அந்த என்னென்ன காலகட்டங்கள்னா எந்தெந்த நேரத்துல என்னென்ன அனுஷ்டானம் பண்ணணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது சொல்றான். இப்ப ருக்வேதத்தை அந்த மாதிரி வகையில பார்த்தா ருக்வேதத்துக்கு ஏற்பட்ட வந்து ஆஷடாயன சூத்திரம் தான் வந்து ரிக்வேதத்துக்கு ஆஷலாயனம், சாங்கியாயனம், அப்புறம் சம்பவ்ய அப்படின்னு ஒரு இது இருக்கு. அது வந்து ரிக்வேத சாக அத்தியனம் என்ற வழக்கு. இது வந்து நம்ம வந்து அப்புறம் யஜுர்வேதம், இது யஜுர்வேதம் அப்படின்னு பார்த்தா ஆபஸ்தம்ப சூத்திரம், ஹிரண்யகேசி, கோதாயன, பரத்வாஜ, மாணவ, வைகானச அப்படிங்கிறது வந்து கிருஷ்ணயஜுர்வேதத்துக்கு வந்து நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய சூத்திரங்கள். சாமவேதத்துக்கு மோஸ்ட் காமனா ரெண்டு பொதுவா நிறைய இருக்கிறது லாட்டியாயினரும் திராட்சியாயினரும் தான் நார்மலா. அது தவிர கோபில இருக்கு, அது மாதிரி காதிர இருக்கு, இந்த மாதிரி இருக்கு. அது மாதிரி காத்தியாயனர் அப்படிங்கிறது அந்த சூத்திரம் வந்து சுக்லயஜுர்வேதத்துக்கு ரொம்ப காமனா இருக்கு. அதர்வ வேதத்துக்கு வந்து கௌஷிகா வைத்தன அப்படின்னு அதர்வ வேத சூத்திரம் இருக்கு. இதுதான் வந்து இந்த சூத்திரங்களை பத்தி ஒரு ஒரு வேதவாரியா எந்தெந்த வேதத்துக்கு என்னென்ன மாதிரி சூத்திரங்கள் இருக்குங்கிறது வேதவாரியா ஒரு பிரிவு. இது இப்போ இந்த கல்பசூத்திரம் அப்படின்னு சொன்னா அது ஒரே வகையான சூத்திரம் கிடையாது. அதுல மூணு வகையான ஒரு பிரிவு இருக்கு. ஒன்னு கிருஷ்ய சூத்திரம், இன்னொன்னு ஸ்ரௌத சூத்திரம், இன்னொன்னு தர்ம சூத்திரம். இந்த கிருஷ்ய சூத்திரம் அப்படிங்கிறது, அதாவது நம்ம வந்து அன்றாடம் நம்ம வந்து வீட்டுல இருக்கக்கூடிய இப்ப வந்து குழந்தை பிறந்த உடனே என்ன பண்ணணும், அது மாதிரி வந்து அதுக்கு வயசு ஒரு வயசு தான் என்ன பண்ணணும், ஈவன் இப்ப குல்கொடி அறுக்கும் போது அதுக்கு என்ன பண்ணணும், அப்புறமா வந்து மூணு வயசு சவுளம் பண்ணும்போது என்ன பண்ணணும், அப்புறம் உபநயனம் பண்ணும்போது என்ன பண்ணணும், அது மாதிரி பல கடைசியா இறுதி சம்ஸ்காரங்கள் வரைக்கும் சொல்றது வந்து நடுவுல எத்தனை கல்யாணம், அது மாதிரி வந்து குழந்தை பிறக்கிறது, அது தவிர நிறைய ஆசோச்சிகள். அப்ப அது இப்போ குழந்தை பிறந்தா மூணு நாள் தீட்டுங்கிறோம், அது மாதிரி யாராவது பெரியவா போயிட்டா அதுக்கு பத்து நாள், அது மாதிரி நிறைய நமக்கு வந்து என்னென்ன என்னென்ன நேரங்கள்ல என்னென்ன பண்ணணும், என்னென்ன ரிச்சுவல்ஸ் பண்ணோம் அப்படின்னு. இப்ப வந்து ஸ்ரௌத்தமா இருந்தேன்னா நிறைய வந்து என்ன சொல்றது அப்படின்னா அவுபாசனம்னா அதோட சேர்த்து என்னென்ன பண்ணும், ஆக்ரயண ஸ்தாலி பார்க்கும், ஸ்தாலி பார்க்கங்கள்லாம் தரிச ஸ்தாலி பார்க்கும், பூர்ணமாச ஸ்தாலி பார்க்கும், ஆக்ரயணம், இந்த மாதிரி நிறைய இஷ்டிகள் பண்ண வேண்டியிருக்கு. அது மாதிரி வந்து சர்ப்பபலி அப்படின்னு நம்ம பண்றோம், அது மாதிரி வந்து நம்ம ஒவ்வொரு அப்புறம் ஈசான பலி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பங்குனி மாசத்துல பங்குனியா சித்திரையில நம்ம வந்து ஈசான பலி பண்றோம். இந்த மாதிரி நம்ம வீடோட நமக்குள்ள ஏக அக்னி அதை வச்சுன்னு ஒரே அக்னி வச்சுன்னு பண்றதுக்கு கிரிய சூத்திரங்கள்லாம் வந்து நமக்கு வழி சொல்றது. அது பொதுவா வைதிக கர்மாக்களை ரெண்டு வகையா பிரிக்கிறோம், ஒன்னு ஸ்ரௌத கர்மா, இன்னொன்னு ஸ்மார்த்த கர்மா. இப்ப நம்ம வந்து அந்த யஜ்ஞோபவீத தாரணம் பூணல் போட்டு கடிச்சா நம்ம பண்றோம் ஸ்ரௌத ஸ்மார்த்த விகித நித்திய கர்மான்ட்ட யோகியதா சித்தி அர்த்தம் அப்படின்னு. ஸ்ரௌத்தம் ஸ்மார்த்தம் ஸ்ருதியில சொல்லியிருக்கிற கர்மா, ஸ்மிருதியில சொல்லியிருக்கிற கர்மா, இது ரெண்டையும் பண்றதுக்கு நமக்கு யோகியத்தை ஏற்படணும் அப்படிங்கறத சொல்லிட்டு நம்ம போறோம். இந்த ஸ்ரௌத கர்மங்கள் பொதுவா நமக்கு வேதத்தை நேரடியா சொல்லிக்கக்கூடிய கர்மங்கள். நமக்கு வந்து மூணு அக்னியில பண்றோம், ஆகவனியம், கார்கபத்தியம், தட்சிணா அக்னி அப்படின்னு மூணு அக்னியை நம்ம பண்றோம். கல்யாணம் ஆனவுடனே அக்னி ஆதானம் பண்ணிட்டு ஸ்ரௌத கர்மா, மூணு அக்னியில வந்து நம்ம அக்னிஹோத்திரம் அப்படிங்கறதுல இருந்து ஆரம்பிச்சு மூணு அக்னியா அந்த கல்யாணத்தை வந்து அது அக்னி ஆதானம் பண்ணிட்ட அப்புறம் அக்னி ஆதானம் பண்ணிட்டு மூணாவது வந்து பிரிச்சுண்டு இதை நம்ம ஜென்ரலா அந்த மூணு அக்னியிலையும் நம்ம வந்து ஸ்ரௌத கர்மாக்களை பண்ணணும். இன்னொரு அக்னி வந்து நம்ம வீட்டுக்குள்ள அவுபாசன அக்னியில பண்றது. இப்போ அவுபாசன அக்னியில பண்ண கர்மா அப்படின்னா அவுபாசனம் நான் சொன்னேன். அதோட நம்ம வந்து இப்ப வந்து விவாகங்கள் எல்லாம் பண்ணணும், அதோட சீமந்தங்கள் எல்லாம் பண்ணணும், அப்புறம் கிரக பிரவேசம் இதெல்லாம் வந்து ஸ்மார்த் அக்னியில அதாவது உபாசன அக்னியில பண்ணணும். இதுக்கு ஏகாக்னி கர்மங்கள்னு பேரு. ஏகாக்னி காண்டம்னே ரெண்டு இருக்கு நமக்கு தைத்திரிய சாக்கல மந்திர பிரசனம் அப்படின்னு கொடுத்துருக்கா. அது அதுல சொல்லியிருக்கிற மந்திரங்கள்லாம் பொதுவா இந்த கிருஷ்ய காரியங்களுக்கு நமக்கு உதவும், உபநயனம், சீமந்தம் அந்த மாதிரி எல்லாம் நமக்கு. இது வந்து கிருஷ்ய சூத்திரம். இப்ப ஸ்ரௌத சூத்திரம் இருக்கு. இந்த ஸ்ரௌத சூத்திரத்தை பார்த்தா நான் சொன்ன மாதிரி யாக காரியங்கள் ஸ்ருதி ப்ராப்பர்ல சொல்லியிருக்கிற யாக காரியங்கள், அதாவது தர்ஷ பூர்ணமாசேஷ்டி, சாதுர்மாசியா, அப்புறமா வந்து ஜோதிஷ்டம், சோமயாகங்கள், ஜோதிஷ்டோமம், வாஜபேயம், அஸ்வமேதம், இந்த மாதிரி மூணு அக்னியில பொதுவா பண்ணக்கூடிய பெரிய பெரிய யாக காரியங்கள். அதாவது இந்த கிருஷ்ய சூத்திரத்தை சொல்ற கர்மாவுக்கெல்லாம் பொதுவா என்ன ஆகும்னா எஜமானன் போறோம், அவனுக்கே மந்திரங்கள் தெரிஞ்சதுதான். ஆனா இந்த காலத்துல மந்திரங்கள் தெரியாதனால ஒரு ஒரு புரோஹிதர் வராரு. பொதுவா எஜமானனுக்கே அதை அதை பண்ணிக்கக்கூடிய கர்மம் இருக்கும். ஒரு சில கர்மாக்கள்ல வந்து பிரம்மாவா, அதாவது இன்னொரு புரோஹிதரை வந்து பிரம்மாவா வரிச்சுட்டு சில கர்மாக்களை பண்ண வேண்டியது மேக்சிமம் இவ்வளவுதான் இருக்கும் கிருஷ்ய கர்மால. ஆனா ஸ்ரௌத கர்மாக்கள்ல மினிமம் எஜமானன் அதாவது யாகம் பண்றவன தவிர நாலு பேர்ல இருந்து மேக்சிமம் பதினாறு பேர் வரைக்கும் வந்து இப்ப நாலு பேர் வந்து இப்போ பண்ண இப்ப வந்து இந்த மாதிரி பரிச பூர்ணமா சேர்த்தி இல்ல பசுபந்த சேர்த்தி இதெல்லாம் வந்து நாலு பேர் தான் வரும். சோம யாகங்கள்லாம் கிரமமா பதினாறு பேர், ஒவ்வொரு நாலு பேர் ஒவ்வொரு கணத்துக்கும் கோத்தா கணம் அதெல்லாம் சொன்னேன். வேத விபா இதை பத்தி பேசும்போது அது சொன்னேன், கோத்தா அத்வரியு உத்காத்தா பிரம்மா இந்த மாதிரி நாலு பேருக்கு நாலு குரூப் இருக்கு, நாலு ஒவ்வொரு குரூப்லயும் நாலு பேர், அதனால பதினாறு புரோஹிதா ரித்விக்களை கொண்டு நம்ம வந்து இந்த சௌத்த கர்மாக்களை பண்ணோம். சௌத்த கர்மாக்கள்லாம் இன்னும் கொஞ்சம் பெருசா விஸ்தாரமா பண்ண வேண்டியது, கிருஷ்ய கர்மாக்கள்லாம் சின்னதா வீட்டுக்குள்ளேயே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இது ரெண்டும் தான் வந்து சௌத சூத்திரம் கிருஷ்ய சூத்திரங்கள் பேசுறது. சௌத்தம் வந்து ஸ்ருதி அப்படிங்கிறது நேரடியா நம்ம ஸ்ருதி கர்மா அப்படிங்கிறது வந்து ஸ்ரௌத அப்படின்றது மாதிரி நம்ம சொல்றோம். இப்போ தர்மசாஸ்திரங்கள் அப்படின்னு பார்த்தா அதுல என்ன சொல்றது அப்படின்னா, தர்மசாஸ்திரங்கள் அப்படிங்கிறது நம்ம வந்து இதுல எந்த யாகங்கள் பத்தி குறிப்பா வராது. அதாவது இதுல என்ன சொல்லணும் அப்படின்னா, அன்றாடம் நம்ம எப்படி நம்ம நடத்த எப்படி
0: நல்லது கெட்டுகள் எப்பப்ப நல்லது கெட்டது அப்படின்னா நமக்கு வந்து நம்ம சொல்லணும். இப்போ ஒரு சுச்சுவேஷன், ஒரு கிவன் சுச்சுவேஷன்ல நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி இருந்தா நல்லது இது கெட்டது இது என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, அப்புறம் சில சம்பிரதாயங்களை பத்தி சொல்றது, அப்புறம் வந்து சட்டங்களை பத்தி சொல்றது. இப்போ அதை மட்டும் இல்ல, இந்த தர்ம சூத்திரத்துல தர்ம சாஸ்திரம்னு சொல்லுவோம். நமக்கு வந்து என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வர்ணத்துக்கும் ஆசிரமத்துக்கும் இப்ப வந்து பிராமண தர்மம் என்ன, அவன் என்ன காலையில என்ன பண்ணான், அந்த மாதிரி ராஜ்ய தர்மம் என்ன, ஒரு வியாபாரியோட தர்மம் என்ன, இப்படிங்கிறதுலாம் எல்லாம் எப்படி எல்லாம் வந்து அதுல சொல்லியிருக்கு. இப்போ பிராமண தர்மம் வந்து அவன் வந்து மனுஸ்மிருதி கான்ட்ரவர்ஷியலான விஷயம், அதுல வந்து பிராமணன் வந்து பிராமண சரீரம் சுகத்தை அனுபவிக்கிறதுக்கே அது ஏற்படல, அது வந்து தரித்திரத்தை அனுபவிக்கிறதுக்கு அப்படின்னு மனுஸ்மிருதியில தெளிவா சொல்லியிருக்கு. பிராமணன் வந்து பணத்தை தேடி போகக்கூடாது. அதாவது வேதத்திலே அஸ்மயத்திலே சொல்றது, நவை பிராமண ஸ்ரீரமதை, பிராமண வந்து செல்வத்தை தேடி அலையக்கூடாது அப்படின்னு சொல்றது. பிராமணனுக்கு வந்து அவனுக்கு வந்து என்னென்ன கர்மாலாம் ஏற்பட்டிருக்கோம், நியத்தமா காலையில எந்திரிச்சதுலேருந்து அவன் வந்து குடிக்கிறது எப்படி, அவன் சந்தியாவனம் பண்றது எப்படி, அவன் அப்புறம் அனுஷ்டானங்கள் நித்திய கர்ம அனுஷ்டானங்கள்லாம் பண்ணிட்டு எப்படி சாப்பிடணும், என்ன மாதிரி சாப்பாடு சாப்பிட்டா சரி, தவறான சாப்பாடு சாப்பிட்டா அதுக்கு என்னென்ன விரதங்கள் பண்ணணும், அது மாதிரி இது வந்து பொதுவானது. அது மாதிரி இப்போ வந்து க்ஷத்திரியம் ராஜ்ய தர்மம் எப்படி பண்ணணும், எந்தெந்த மாதிரி நேரங்கள்ல வந்து எப்படி எப்படி எல்லாம் நடந்துக்கணும், ராஜா அவன் வந்து வரி விதிக்கணுமா வேணாமா, தண்ட நீதி எப்படி கை கொள்ளணும், அதாவது இப்ப வந்து பொதுவா வந்து தண்ட நீதி அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாவே இருக்கும் ராஜ்ய தர்மத்துல. ஓவரா வந்து நமக்கு வந்து இங்க வந்து நம்ம அந்த நான் வைலன்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த அஹிம்சை அப்படிங்கிறது ராஜநீதியில அது இருக்காது. கொஞ்சம் அதை வந்து சில என்ன சொல்றதுன்னா, ஹிம்சை பொருந்திய தர்மம் தான் அந்த ராஜ்ய தர்மம்ங்கிறது. ஏன்னா தண்ட நீதிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி வந்து அவர் மனுவே சொல்ற மனுனா தர்ம சாஸ்திரம் என்ன பொதுவா சொல்றது அப்படின்னா, பொதுவா சின்ன மீன் வந்து பெரிய மீன் திங்கும், அதுக்கு பெரிய மீன் இந்த பெரிய மீன் திங்கும், இந்த மாதிரி பலகீனமா இருக்கிறவால பலசாலி வந்து முழுங்கிடுறாங்க. இப்போ பலகீனமாவோ இன்னசென்டாவோ அப்பாவியாவோ இருக்கிறவால காப்பாத்தணும் அப்படின்னா அதுக்கு அந்த தண்ட நீதி ஸ்ட்ராங்கா இருக்கும். தண்ட நீதி அப்படின்னா என்ன அப்படின்னா, எப்பப்ப பனிஷ் பண்ணணுமோ பனிஷ் பண்ணணும், எப்பப்ப வந்து சண்டை போடணுமோ சண்டை போடணும், அது மாதிரி வந்து இந்த கொஞ்சம் இந்த கொஞ்சம் இந்த தர்மத்தை கொஞ்சம் கோரமான விஷயங்கள்லாம் இருக்கு, ஆனா அது தேவை. ஏன்னா இப்போ இன்னைக்கு நம்ம தேசத்துல பார்க்கலாம், ஓவரால் நம்ம வந்து நான் வைலன்ஸ் எம்பசிஸ் பண்ணி நமக்கு வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா, எந்த ஒரு சூழ்நிலை யதார்த்தமா சந்திக்க தெரியாம போய் அது வந்து நமக்கு வந்து ரொம்ப நம்ம எதிர பக்கத்துல இருக்கிற தேசங்கள்லாம் ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணிட்டு இப்பதான் ஒரு அளவுக்கு அதுக்கு வந்து ஒரு இது வந்திருக்கு. ஆனா என்னைக்குமே வந்து ராஜ்ய தர்மம் அப்படிங்கறதுல வந்து கொஞ்சம் கடினமான ஒரு சில விஷயங்கள், தண்டனை கொடுக்கணும் கொடுக்கும்போது கொடுக்கணும் இந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ இது ராஜ்ய தர்மத்தை பொறுத்திருக்கு, என்ன என்ன என்னென்ன தப்புக்கு என்னென்ன தண்டனை கொடுக்கணும், எப்படி வந்து விசாரிக்கணும், யார் யாரெல்லாம் ஜட்ஜா இருக்கலாம், அவாவாலோட குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன, இதெல்லாம் எல்லாமே வந்து மனுஸ்மிருதியில சொல்லியிருக்கு. பொதுவா அவர் தர்மசாஸ்திரம் மாதிரி வியாபாரி அவனோட தர்மம் என்ன, எப்படி எப்படி அவன் வந்து வியாபாரம் பண்ணணும் பண்ணக்கூடாது, அதான் இவ இந்த மூணு பேர் இருக்கா பிராமண க்ஷத்திரிய வைஷ்யர்களுக்கு வந்து மூணு பேருக்கும் அத்தியனம் உண்டு, உபநயனாய அத்தியனம் உண்டு.
3: அது தவிர எக்ஸ்ட்ராவா பிராமணனுக்கு இது மட்டும்தான் இருக்கு, ஆறு கர்மாந்தரு அதாவது அத்தியனம் பண்றது, அது மாதிரி சொல்லி கொடுக்கறது, அது மாதிரி யாகம் பண்றது, யாகம் பண்ணி வைக்கிறது, அது மாதிரி தானம் கொடுக்கறது, அது மாதிரி தானம் வாங்கிக்கிறது, இது இந்த மூணு ரெண்டும் ஆறு கர்மா வந்து பிராமணனுக்கு சொல்லியிருக்கு. மத்தவாளுக்கு க்ஷத்திரியனுக்கு வந்து வெறும் அத்தியனம் இருக்கு, யாகம் பண்ணலாம், அது மாதிரி தானம் கொடுக்கலாம், வைசியனுக்கு இப்படிதான் இருக்கு. அது தவிர இந்த க்ஷத்திரிய வைசியாதிகளுக்கு வியாபாரம் அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கு, ராஜ்ய தர்மம்னு சொல்லியிருக்கு எக்ஸ்ட்ராவா. இதை தவிர நமக்கு வந்து பேசிக்கா ஆசிரமத்தை பேஸ் பண்ணி இருக்கு. இப்போ வந்து பிராமணன்ல பிரம்மச்சாரியா இருக்கலாம், பிரம்மச்சாரி கிரகஸ்தன் வானப்பிரஸ்தம் சன்னியாசி இது நாளும் வந்து ஆசிரமங்கள். இப்போ பிராமணனா இருக்கிறவன் பிரம்மச்சாரியா இருக்கலாம், கிரகஸ்தனா இருக்கலாம், வானப்பிரஸ்தனா இருக்கலாம், சன்னியாசியாவும் ஆகலாம். இப்ப கிரகஸ்தனா அப்போ இப்போ பிரம்மச்சாரியா முதல் முதல்ல உபநயனாயி வர பிரம்மச்சாரி என்னென்னலாம் அவன் பண்ணணும், எப்படி எப்படிலாம் வந்து வேதாத்தியனம் பண்ணணும், குரு கிட்ட எப்படி எப்படிலாம் இப்ப அவனுக்கு மரியாதையா இருக்கணும், பணிவிட செய்யணும், பிக்ஷை எப்பப்ப எடுக்கலாம், எப்பப்ப எடுக்க கூடாது, எப்பப்ப அத்தியனம் பண்ணலாம், எப்பப்ப அத்தியனம் பண்ணக்கூடாது, வேதாத்தியனம், இந்த மாதிரிலாம் நிறைய நிறைய விதிகள் இருக்கு. அந்த விதிகள்லாம் இன்னைக்கு வந்து செயல்பாட்டிலே கிடையாது, இன்னைக்கு பாடசாலைகள்ல அந்த விதியெல்லாம் வந்து செயல்பாட்டிலே கிடையாது, அந்த மாதிரி ரொம்ப கடினமான விதி. அதுக்கு சமுதாயமும் வந்து ரொம்ப ஒரு உதவியா இருக்கணும், அதனால வந்து அந்த மாதிரி ஒரு விதியை இன்னைக்கு வந்து பிரம்மச்சாரி கடைபிடிக்கிறது ரொம்ப கடினம். ஆனா ரொம்ப கடினமான விதிகள் அத்தியனம் பிரம்மச்சாரி பிராமண பிரம்மச்சாரி ரொம்ப கடினமான விதியெல்லாம் விதிச்சிருக்கு, எப்படி காலையில நிந்திரிச்சோடனே எப்படி இது பண்ணி எப்படி அத்தியனம் பண்ணி, அத மாதிரி வேதத்தை முடிச்சுட்டு போகும்போது என்னென்ன தட்சிணைகள் அதாவது ஃபீஸ் வாத்தியார் சொல்லி கொடுத்த வாத்தியாருக்கு எப்படி கொடுக்கணும், அப்புறமா வந்து அவங்க கண்டினியூ பண்ண போறாங்க லைஃப் லாங் பிரம்மச்சாரியா அதாவது நைஷ்டீக பிரம்மச்சாரியம் அப்படின்னு சொல்லுவா. அவன் வந்து அடுத்த ஆசிரமம் கிரகஸ்தாசிரமத்துக்கு போல கல்யாணம் பண்ணிக்க விரும்பல அப்படின்னா அவன் அதிலே கண்டினியூ பண்ணிட்டு நைஷ்டீக பிரம்மச்சாரியாவே குருவோட இருந்துட்டு அப்பப்போ என்னென்ன பண்ணுவான், குருவுக்கு என்ன பண்ணுவான், குரு பத்னிக்கு என்ன பண்ணுவான், இந்த மாதிரி அது ஒரு சாய்ஸ். இல்லைன்னா அடுத்த லெவல்ல வந்து பாடசாலையில வந்து முடிச்சுட்டு சமாவர்த்தனம் அப்படிங்கறத வந்து பண்ணிட்டு அதாவது கிராஜுவேஷன் அப்படின்ற மாதிரி நமக்கு சொல்லலாம் பண்ணிட்டு அப்புறமா வந்து அடுத்த ஆசிரமம் கிரகஸ்த ஆசிரமத்துக்கு கல்யாணம் பண்ணிட்டு வரலாம். இது இன்னொரு ஆப்ஷன். ஸோ ஒண்ணு பிரம்மச்சரிய ஆசிரமம் முடியறது வந்து கண்டினியூ பண்ணிட்டே இருக்கலாம் நைஷ்டிக்கமா, இல்லைன்னா வந்து கிரகஸ்த ஆசிரமத்துக்கு கல்யாணம் பண்ணி வந்துடலாம். கிரகஸ்த ஆசிரமம் அப்படிங்கறதுதான் வந்து கல்யாணம் பண்ணிட்டு இந்த ஆசிரமங்கள் தான் வந்து மத்த மூணு ஆசிரமத்துக்கு சப்போர்ட் பண்றது. இந்த பிரம்மச்சாரியும் சமைக்க கூடாது, அக்னி வச்சு கூடாது, வானப்பிரஸ்தியும் வந்து இது பண்ணக்கூடாது, சன்னியாசி நியதமா வந்து சன்னியாசிக்கும் பிரம்மச்சாரிக்கும் நியதமா பிக்ஷா விதி விதிச்சிருக்கு. வானப்பிரஸ்திக்கு சமைக்கலாம், ஆனா அதுக்கு சில விதிகளுக்கு உட்பட்டு தான் சமைக்க முடியும், இந்த மாதிரி அன்னங்கள் தான் அவன் கிரகிக்கலாம் இருக்கு, கிரகஸ்த மாதிரி முழுசா பண்ண முடியாது. சோ இவா இந்த மூணு ஆசிரமிகளுக்கும் இந்த கிரகஸ்த ஆசிரமத்துல இருக்கிறவன் தான் வந்து சப்போர்ட் பண்ணியாரு, அதாவது பிரம்மச்சாரி படிக்கிறதுக்கும் அவ சன்னியாசிகளுக்கு வந்து வேதாந்த விசாரம் பண்றதுக்கான அந்த உபகாரங்கள் எல்லாம் பண்ணி கொடுக்கலாம். அது மாதிரி வந்து வானப்பிரஸ்திக்கு என்னென்ன தேவையோ, வானப்பிரஸ்தம் இன்னைக்கு வழக்குல இல்ல, சன்னியாசம் தான் வழக்குல இருக்கு, ஆனா இது தர்மத்தோட இது ஒரு இதுக்காக சொல்றேன், ஒரு பூர்த்திக்காக சொல்றேன். சோ இதுதான் வந்து கிரகஸ்தான் மெயின், அதாவது வேதத்தை சொல்லியிருக்க சொல்லப்பட்ட விஷயங்கள் பூரம் 99% இந்த ஆசிரமத்தை நம்பிதான் இருக்கு. இதை ஒட்டிதான் எல்லா வைதீக கர்மாக்களும் பார்த்தா பத்தி வச்சுதான் பண்றது, 99.90 யாகங்கள் இப்படிதான் இருக்கு. ஸோ இங்க கிரகஸ்த ஆசிரமம்னா வேதத்தை அதாவது அடுத்த தலைமுறைக்கு வேதத்தை கொடுக்கறதுல இருந்து இது பண்ணி தர்மமா குழந்தை பிரஜைகளை பெற்று இந்த மாதிரி இது இதுதான் அவளோட வேலை. ரொம்ப கிரகஸ்தாசிரமம் ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலி, அதுவும் வைதீகமான கிரகஸ்தாசிரமம் தர்மசாஸ்திரத்துல சொல்லி இருக்கிற கிரகஸ்தாசிரமம் இன்னைக்கு கிடையவே கிடையாது. இது வந்து கல்யாணம்ங்கிறது கூட 4 நாளா சொல்றா, எல்லாரும் 4 நாள் கல்யாணம் அப்படின்னா ரொம்ப செலவாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா, அது கிடையவே கிடையாது. இவா வந்து இந்த 4 நாள் கல்யாணங்கிறதுல இந்த ரிசப்ஷன் பண்ணி ஒரு ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் பண்ணி ஒரு 5-10 லட்சம் ரூபா செலவழிக்கிறா. வெறும் வைதிக கல்யாணம் ஒழுங்கா எந்த ஒரு தடபுடலும் இல்லாம பண்ணா வெறும் 50,000 ரூபா கூட ஆகாது, ஏன்னா வைதிக செலவுக்குன்னா ஆகலாமே தவிர மற்ற விஷயங்கள்லாம் ஆகாது. ஆனா முக்கியமா என்ன அப்படின்னா அந்த சம்ஸ்காரங்கள் பண்ண வேண்டிய வைதிக கர்மாக்கள்லாம் போயாச்சு, அதனால இன்னைக்கு நடக்கிற கல்யாணம் அப்படிங்கிறது வைதிகமான கல்யாணமே இல்லை, அது ஒரு மாதிரியான ஒரு அடாப்டேஷன் தான் நம்ம சொல்லணும். நிறைய புது விதத்துல இந்த காசி யாத்திரை அப்புறமா வந்து இதெல்லாம் வந்து விரிக்கவே இல்லை. இன்ஃபேக்ட் சொல்ல போனா வைதிக கல்யாணங்கிறது சப்தபதியோட முடியுது, தாலி கட்டுறது கூட சம்பிரதாயம் தான். ஆனா லீகலா பார்க்க போனா ஒரு கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னா சப்தபதி முடிஞ்சா கூட ஒரு இந்து மேரேஜை ரெஜிஸ்டர் பண்ணலாம், வைதிக கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஆனா இன்னைக்கு வந்து கல்யாணம்ங்கிறது பொதுவா வந்து இந்த இந்த விதிக்கு உட்பட்டு நடக்கல, அதாவது தர்மசாஸ்திரம் சொன்ன விதிக்கு உட்பட்டு இல்லை. அதனால வந்து இங்க கிரகஸ்தாசிரமம் அப்படிங்கிறது நம்ம வைதிக கிரகஸ்தாசிரமத்தை சொல்றோம், வெறும் கல்யாணம் பண்ணிக்கிறது நார்மலா வந்து இது பண்றதுங்கிறது இல்லை. இதாச்சு. அப்புறம் கிரகஸ்தம் வானப்பிரஸ்தம் அப்படின்னா, வானப்பிரஸ்தம் அப்படின்னா இப்ப வந்து எல்லாம் வந்து அவன் கிரகஸ்தாசிரமத்துல இருந்து யாக யங்கங்கள் எல்லாம் பண்ணி அவள் வரவாளுக்கெல்லாம் பிரம்மச்சாரி அதாவது ஆதித்யம், அதாவது நம்ம வந்து கிரகஸ்தாளுக்கெல்லாம் சன்னியாசிகள் பிரம்மச்சாரிகள்லாம் சாப்பாடு போட்டு சப்போர்ட் இது பண்ணி அவளுக்கு உபகாரங்கள்லாம் பண்ணி அதுல கொஞ்சம் முதிர்ச்சி அடைஞ்சு அவனுக்கு பக்குவம் இருந்தா அவன் வந்து வானப்பிரஸ்தாசிரமத்துக்கு போக வேண்டியது அப்படின்னு அடுத்த விதி இருக்கு. அது வந்து நம்ம வந்து பொதுவா இன்னைக்கு அது காட்டுக்கு போகணும், ஆனா இன்னைக்கு வந்து அந்த ஒரு நமக்கு வசதி கிடையாதுங்கிறதுனால இந்த ஆசிரமம் இல்ல. அப்புறம் சன்னியாச ஆசிரமம் இன்னைக்கு ரொம்பவும் காமனா இருக்கு. சந்யாசத்துக்கு இப்படிதான் மூணு ஆசிரமத்துல இருந்தா வரணும்னா கிடையாது, நேர பிரம்மச்சாரியாவே சன்னியாசியா போனா இல்ல நேர கிரகஸ்தாசிரமத்துல சன்னியாசியா போனா. இப்ப எக்ஸாம்பிள் பார்த்தா நமக்கு தெரியும், ஆதிசங்கர்லாம் பிரம்மச்சாரியா இருந்து நேர சன்னியாசம் போயிட்டார். இப்ப யாக்கியவன்கியர்லாம் பார்த்தா பிரம்மச்சாரியா இருந்துட்டு அப்புறமா வந்து கிரகஸ்தாசிரமத்துல இருந்துட்டு அப்புறமா அவர் பரிபராஜகரா இருந்தார் ஆயிட்டார் அப்படின்னு நமக்கு பிருகதாரண்யகத்துலதான் நமக்கு தகவல் கிடைக்கிறது. அதனால வந்து எல்லா நியமமா இருக்கிறது தான் நார்மலா எல்லாருக்கும் முடியும், பொதுவா எல்லாருக்கும் அதுதான் வந்து சௌரியம். ஆனா அது அதுக்குன்னு அந்த நேரத்துல சில விதி விளக்கெல்லாம் இருக்கு. அதனால வந்து ஏதும் வந்து எதுவும் வந்து இதுதான் இப்படிதான் இப்படிதான் அப்படின்னு கிடையாது. இப்ப வந்து இது வந்து ஆசிரம வாழ்க்கை. பொதுவா வந்து இப்போ நம்ம வந்து பார்த்தா கிரகஸ்தா நான் சொன்ன மாதிரி கிரகஸ்தானத்தை மையம் வச்சுதான் எல்லா கிரகம் இருக்கு. அது மாதிரி வந்து நமக்கு வந்து வேத வேதத்துல சொல்லியிருக்கிற யாகம் இருக்கு. எங்க கர்ப்பாதானத்துல அதாவது கர்ப்பாதானம் கூட இல்ல, அது மாதிரி இப்ப வந்து குழந்தைய வந்து நம்ம தொப்புள் குடி அறுக்கிறது அதுல இருந்து ஆரம்பிச்சு கடைசி சம்ஸ்காரம் வரைக்கும் அதாவது அந்திம சம்ஸ்காரம் வரைக்கும் சொல்லியிருக்கு. அதுக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் அந்த இது அந்த தொப்புள் குடி அறுக்கிறது அது ஒரு சம்ஸ்காரம். அப்போ சில மந்திரங்கள்லாம் சொல்லியிருக்கு. இன்ஃபேக்ட் மூணு வருணங்களுக்கு வேற வேற மந்திரங்கள் சொல்லியிருக்கு. அப்புறமா வந்து பிரம்மச்சாரி வரான், அவனுக்கு முதல்ல சவுளம்லாம் பண்ண வேண்டியது, அப்புறமா வந்து இதெல்லாம் உபநயனம் பண்ண வேண்டியது, அப்புறம் இந்த அன்னப்பிராஷ்னம் இதெல்லாம் பண்றோம், அதாவது முதல் முதல்ல சாப்பாடு விட்டுறது, அப்புறமா முதல் முதல்ல படிக்க வைக்கிறது, இந்த மாதிரிலாம் வந்து ஒவ்வொரு சின்ன சம்ஸ்காரங்களும் 42 சம்ஸ்காரங்கள் சொல்லியிருக்கு. அதுல வந்து முக்கியமான வந்து நமக்கு எல்லாருக்கும் காமனா இருக்கிறது உபநயனம். உபநயனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இன்னைக்கு பண்ற மாதிரி மண்டபத்துல எடுத்து தடபுடலாவே கிடையாது. அந்த காலத்துல உபநிஷத்துகள்லாம் படிச்சா அவ குரு கிட்ட போய் சேர்க்கிறா, குரு வந்து அங்கேயே உபநயனத்தை பண்ணிட்டு அங்கேயே வந்து கிரகஸ்தாசிரமத்தை தொடங்கிட்டான், அவ்வளவுதான் உபநயனம்ங்கிறது. இன்னைக்கு கிட்டத்தட்ட அதுவும் வந்து ஒரு கல்யாண ரேஞ்சில அதுக்கும் வந்து நடக்கிறது. ஆனா அதுக்கு உத்தேசித்த பலன் வந்து நீ காணல. அது உபநயனம் பண்ணிட்டு போட்டோ எடுத்துட்டு எல்லாரும் போயிடலாம் மண்டபத்தை காலி பண்ணி, அப்புறம் அது என்ன ஆச்சு சந்தியாவந்தனம் கூட பண்றது இல்லை அந்த பிரம்மச்சாரி, அது அவ்வளவுதான். அதுக்கு வந்து வெறும் செலிபே ஒரு இது ஒரு பார்ட்டி வேல்யூ தான் அதுக்கு அந்த மாதிரி இருக்கு இந்த உபநயனத்துக்கு. அப்புறமா வந்து பார்த்தா அப்புறமா வந்து கல்யாணம்னு வருது. அப்புறமா வந்து அதுல கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பண்ணா கிரகஸ்தனாச்சா அப்படின்னா அவனுக்கு வந்து பஞ்சமகாயஜ்யங்கள் அப்படிங்கிறது பண்ணணும். பஞ்சமகாயஜ்யங்கள் அப்படின்னா கிரகஸ்தனுக்கு வந்து 5 யஜ்யங்கள் வந்து ஒரு கிரகஸ்தன் வந்து நியத்தமா டெய்லி பண்ண வேண்டியது. இதெல்லாம் வந்து கிரகசூத்திரத்துல சொல்றது. இப்ப வந்து பூதயஜ்யம் மனுஷயஜ்யம் தேவயஜ்யம் பித்ருயஜ்யம் பிரம்மயஜ்யம் இதுதான் 5 பஞ்சமகாயஜ்யங்கள்னு பேரு. இந்த பிரம்மயஜ்யம் எல்லாரும் பண்ண வேண்டியது, தினம் வந்து பண்ண வேண்டியது. அப்புறமா கடைசியில வந்து அந்திம சம்ஸ்காரங்கள்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்றது. இப்ப அந்திம சம்ஸ்காரங்களுக்கே ரெண்டு இருக்கு. இங்க
0: தைத்திரிய நம்ம பொதுவா வேதத்தை சொல்ற அந்திம சம்ஸ்காரங்கள் விதினா இங்க தைத்திரிய சாக்கல மூணாவது ஆரண்யகத்துல வந்து 4 பிரஷ்னம் நினைக்கிறேன் வரையுவாக முசின்னு ஆரம்பிக்கிறது. அந்த வழக்கத்துப்படி நமக்கு வந்து அந்திம சம்ஸ்காரம் பண்ணனா அவன் அக்னிஹோத்திரியா இருந்திருக்கணும், ரேதா அக்னி வச்சுருக்கணும், அதாவது ஆகனியம் கார்கபத்தியம் அன்வாகாரியம் இருந்தாதான் அந்த மாதிரி பண்ணவே முடியும். தகன சம்ஸ்காரத்துக்கே எல்லாம்தான் தகுதி இல்லாம போயிடுது இப்போ, ஏன்னா யார்ட்டையும் அது கிடையாது. அது மாதிரி அப்படி இல்லைன்னா குறைஞ்சபட்சத்துக்கு அவுபாசன அக்னியாவது இருக்கணும், அதுவும் கிடையாது.
3: அதனால வந்து அதே கேள்விக்குறிக்கு வந்துருக்கீங்க. தான சம்ஸ்காரமே, அதாவது அது தவிர நிறைய வந்து நமக்கு வந்து சட்டங்கள்லாம் கிடைக்கிறது. ஒரு திருடன் வந்து வந்தா நமக்கு வந்து என்ன பண்ணணும், திருட்டுத்தனம் என்ன பண்ணணும், எப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கை தண்டனை இருந்தா யார் யாரு என்னென்ன விற்கலாம் பண்ணக்கூடாது, சந்தியாவந்தமா வந்து ஒரு பிராமணம் பண்ணனா அவனுக்கு என்னென்ன தண்டனை அப்படின்னு இண்டிவிஜுவல் லெவல்ல வந்து அவ்வாவாளுக்கு வந்து தர்மங்களை சொல்லிட்டு, இது வந்து தர்மசூத்திரத்தோட விதி நான் சொன்ன மாதிரி. அதாவது வந்து நிறைய கஸ்டம்ஸ் இருக்கு, ஏகப்பட்ட கஸ்டம்ஸ் இருக்கு. அதுல ஒவ்வொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா யாக்யவல்க்கிய ஸ்மிருதி இருக்கு, அது மாதிரி வந்து ஆபஸ்தம்ப ஸ்மிருதி, ஆபஸ்தம்ப தர்மசாஸ்திரம் இருக்கு. நிறைய நிறைய விஷயங்கள் அதுல பேசுறது, எப்படி கல்யாணம் பண்ணலாம், எப்படி இப்போ வந்து வேற வேற அப்போ வந்து பிராமண வர்ணம் க்ஷத்ரிய வர்ணத்தை பண்ணித்தான் அப்போ எப்படி பண்ணிக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கஸ்டம்ஸ் அதெல்லாம் நிறையவே பேசுறது. பெரிய இது வந்து இதுவே ஒரு பெரிய இதுக்கே வந்து ஒரு 10-15 நாள் பேசலாம். அந்த மாதிரி அவ்வளவு பெரிய விஷயங்கள் நிறைஞ்சது இந்த தர்மசாஸ்திரங்கள். பொதுவா தர்மசாஸ்திரங்கள் அப்படின்னு பார்த்தா படைப்பு எப்படி ஆரம்பிச்சு, மனுஸ்மிருதி கிளாசிக்கா இருந்தா படைப்பு எப்படி ஆரம்பிச்சது, அப்புறமா வந்து அதுல இருந்து வந்து எப்படி ஒவ்வொரு இதுவா படைக்கப்பட்டது, அப்புறம் மனுஷிய வர்ணம் வருது, அப்புறம் மனுஷிய வர்ணங்கள்ல வந்து எப்படி என்னென்ன யார் யாருக்கு என்னென்ன கடமைகள் இருக்குன்ற பிரிவு வருது வர்ணங்கள்னு. அது மாதிரி வந்து ஒவ்வொரு வர்ணத்துக்கும் உள்ள ஒரு டியூட்டி சொல்றது, நான் சொன்ன மாதிரி அது மாதிரி ஒவ்வொரு ஆசிரமிக்கும் உள்ள ஒரு டியூட்டி சொல்றது. இப்படி ஒவ்வொரு அங்கமும் சமுதாயத்துல வந்து ஆர்கானிக்கா ஒருத்தருக்கும் ஒருத்தரும் விருத்தம் இல்லாம இயங்கினாதான் சமூகம் வந்து ஓடும் அப்படிங்கிறது தான் வந்து இங்க இந்த ஸ்மிருதியோட தாத்பர்யம்.
4: shaivam.org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
5: ஷடத்வ விளக்கம். வழங்கி இருப்பவர் அகோர சிவாச்சாரிய பிரம்மஸ்ரீ டாக்டர் ஸ்ரீ அருணசுந்தர குருக்கள்.
6: ஒருவர் ஒரு காரியத்தினை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு ஒரு உபாதான காரணம் தேவை. ஒரு குலாலன் கடம் என்ற ஒரு காரியத்தினை, குடம் என்ற ஒரு காரியத்தினை செய்ய வேண்டும் என்றால் குடத்தினை செய்வதற்கு உபாதான காரணமாகிய மண் தேவைப்படுகிறது. இதே போல் சிவபெருமான் இங்கே மேலே இருக்கக்கூடிய இந்த தத்துவத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் பல கோடி ஜீவர்கள் ஆன்மாக்கள் இந்த தத்துவத்தில் சகலர்கள் என்ற பெயரில் விளங்குகிறார்கள். அவர்களின் பொருட்டு சித்தியாதிகாரங்களை செய்ய வேண்டும் என்றால் அவருக்கும் ஒரு உபாதான காரணம் தேவை. அந்த உபாதான காரணத்திற்கு தான் அக்ஷுப்த பிந்து என்று பெயர். எனவே இது பர்யந்தம் சிவபெருமான் காரியங்களை செய்கிறார். இதற்கு இணை வேறு வகையில் இந்த பகுதியை சுத்தபாதம் என்றும், இந்த பகுதியை விஸ்வபாதம் என்றும், இந்த பகுதியை அசுத்தபாதம் என்றும் குறிப்பிடுவார்கள். அதாவது இந்த ஆறு விதமான அத்வாக்களும் இந்த மூன்று பகுதிகளில் பறந்து கிடக்கின்றன. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அத்வாக்களுக்கு சுத்தாத்வா என்றும், இந்த பகுதியில் இருப்பவைகளுக்கு மிஸ்ராத்வா என்றும், இவைகளுக்கு அசுத்தாத்வா என்றும் பெயர். சிவபெருமான் சித்தாத்வாவில் மட்டும் சித்தாத்வா அதாவது பிந்து தத்துவத்தினை உபாதானமாக கொண்டிருக்கக்கூடிய அந்த புவனங்களில் மட்டும் தான் சிருஷ்டியாதி காரியங்களை செய்துவிட்டு மிஸ்ராத்வா என்ற பகுதியிலேயும் அசுத்தாத்வா என்ற பகுதியிலேயும் சிருஷ்டியாதி காரியங்களை செய்வதற்கு அனந்தாதி வித்யேஸ்வரர்களை தூண்டுகிறார். அதில் சுத்தேத்வனி சிவகர்த்தா புரோக்தா அனந்தா அசிதே மதா என்று அசுத்தாத்வாவில் அனந்தேஸ்வரனானவர் இந்த இரண்டு விதமான அத்வாக்களையும் கவனித்துக் கொள்கிறார். இதில் அனந்தேஸ்வர் மிகவும் முக்கியமானவர். எனவே இந்த மிஸ்ராத்வாவை அனந்தேஸ்வர் கவனித்துக் கொள்கிறார், அசுத்தாத்வாவை ஸ்ரீகிருஷ்ணர் கவனித்துக் கொள்கிறார். அப்படியும் ஒரு பாடம் இருக்கிறது, சுத்தே அத்வனி சிவகர்த்தா புரோக்தா அனந்தா அசிதே மதா என்ற இடத்தில் வியாக்கியானம் அசிதே அனந்தர் என்றால் மிஸ்ராத்வாவில் அனந்தேஸ்வரும் அசுத்தாத்வாவில் ஸ்ரீகண்டரும் கவனித்துக் கொள்கிறார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். எனவே இந்த அத்வாக்கருக்கு உபாதானமாக இருப்பது பிந்து. அந்த பிந்துவில் இருந்துதான் இந்த ஐந்து விதமான கலைகள் உண்டாகின்றன என்று குறிப்பிடுகிறார். எனவே அந்த பிந்துவிற்கு தான் மாதா என்று பெயர். அதற்கு நாம் சுத்தமாயா அல்லது மகாமாயா என்று குறிப்பிடுகிறோம். இந்த பிந்துவிற்கு சுத்தமாயா அல்லது மகாமாயா ஒரு வேறுபாட்டினை ஏற்படுத்திக் கொள்வதற்காக இங்கு இருக்கக்கூடிய இந்த 24, 7, 31 தத்துவங்களுக்கு உபாதானமாக, உபாதானம் என்றால் குடத்திற்கு எவ்வாறு மண் இருக்கிறதோ அதுபோல் இந்த காரியங்களை எல்லாம் செய்வதற்காக எந்த ஒரு பொருள் காரணமாக இருக்கிறதோ சேர்ந்து இருக்கக்கூடியதோ அந்த பொருளுக்கு உபாதானம் என்று பெயர். இந்த 36 தத்துவங்களுக்கு உபாதானமாக இன்று மாயா தத்துவம் இருக்கிறது. எனவே இந்த மாயா தத்துவத்தினை உபாதானமாக சிவபெருமான் ஆற்றலிப்பது இல்லை. எனவே இங்க இருக்கக்கூடிய சிந்துவிலிருந்து இந்த ஐந்து கலைகள் உண்டாகின்றன. இந்த ஐந்து கலைகளிலேயும் ஒவ்வொரு கலைகளிலேயும் இந்த இந்த புவனங்கள் எல்லாம் இவைகள் எல்லாம் வியாபித்து இருக்கின்றன, அடங்கி இருக்கின்றன என்ற ஒரு விஷயங்களை நாம் பார்க்கிறோம். இப்போது தத்துவங்கள் தொடர்பான ஒரு சில விஷயங்களை பார்ப்போம். சிவதத்துவம், சக்தி தத்துவம், சதாசிவ தத்துவம் ஆகவங்களில் இந்த ஐந்து தத்துவங்களையும் மிகவும் முக்கியமாக பேசவில்லை. கீழே இருக்கக்கூடிய 36 தத்துவங்களை பற்றிதான் மிகவும் விரிவாக ஆகவங்கள் பேசுகின்றன. ஏனெனில் இந்த 36 தத்துவங்கள் தான் இந்த இருவிதமான பசுக்களுக்கும் பல விதமான பசுக்களுக்கும் தேவைப்படுவதால் இந்த 36 தத்துவங்களை பற்றிய பேச்சானது விரிவாக இருக்கிறது. இதில் முதலில் இருக்கக்கூடிய தத்துவமானது மாயா தத்துவம் என்பது. மாயா தத்துவம்,
7: சிவபெருமான் நித்தியமானவர் சந்தேகமில்லை, பசுக்கள் அனைத்தும் நித்தியமானவை சந்தேகமில்லை, ஆனால் பாசங்கள் நித்தியமானவையா என்று சந்தேகம். என்ன காரணம் என்றால், நாம் பார்க்கக்கூடிய அனைத்து பொருட்களும் பாசத்தின் வகையை சார்ந்தவை. பார்க்கக்கூடிய பொருட்கள் ஒரு சமயம் இருக்கிறது, சில காலங்கள் கழித்து அந்த பொருட்கள் அழிந்து விடுகின்றன. இவ்வாறு நாம் பொருட்களை பார்க்கிறோம். இந்த பொருட்களின் நிலை இவ்வாறு இருக்கிறது என்றால், இந்த எல்லா பொருட்களுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய இந்த 36 தத்துவங்கள் போன்றவையின் நிலையும் அவ்வாறுதானே இருக்க வேண்டும். அவைகளுக்கெல்லாம் அழிந்து போகக்கூடிய ஒரு நிலை உண்டு என்றால், அந்த நிலையை சைவாகமங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எல்லா பொருட்களுக்கும் வியக்தி நிலை, சக்தி நிலை என்று இருவிதமான நிலைகளை குறிப்பிடுகின்றன. வியக்தி நிலை என்றால் வெளிப்படக்கூடிய ஒரு நிலை, சக்தி நிலை என்றால் அதன் ஆற்றல் மட்டும் ஒடுங்கி இருக்கிறது. அதற்கு மிருகேந்திரத்தில் ஒரு அருமை, பலவிதமான மிருகேந்திர ஆகமத்தில் பலவிதமான விஷயங்களை எல்லாம் சர்ச்சை செய்து கடைசியில் சுலபமாக ஒரு விஷயத்தினை சொல்கிறார். ஒரு பாய் இருக்கிறது, பாயின் ஒரு பாயினால் மூடப்பட்டு குடம் இருக்கிறது, குடத்தினால் மூடப்பட்ட அந்த பாயினால் மூடப்பட்ட குடமானது கண்களுக்கு புலப்படுவதில்லை. அந்த பாயினை அகற்றிய பின்பு அந்த குடமானது எவ்வாறு புலப்படுகிறதோ அதுபோல் மாயா தத்துவம் என்ற இந்த ஒரு தத்துவத்தில் கீழே இருக்கக்கூடிய 30 தத்துவங்களும் அடங்கி விடுகின்றன. எனவே மாயா தத்துவமானது எல்லா பொருட்களையும் தன்னகத்தே அடக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாய் போன்று விளங்குகிறது மாயா தத்துவம். எனவேதான் பூதசுத்தியில் சா ராகவித்யேச கலாயாம் பும்ஸ்தத்துவம் காலோ நிகத்தி கலாச்ச மாயாயாம் ஏவம் விலீனானீதி விபாவிய. மாயா தத்துவம் பர்யந்தம் விலயம் சொல்கிறோம். மாயா தத்துவம் எந்த தத்துவத்தில் அடங்குகிறது என்று சொல்வதில்லை. ஏனெனில் மாயா தத்துவமானது நித்தியம், அதற்கு தான் நாம் கொடுத்திருக்கக்கூடிய பெயர் மாயா பாஷஹா என்பது. எனவே இந்த கலைகள் எல்லாம் பிந்துவின் காரியங்களாக, மகாமாரியின் காரியங்களாக இருக்கின்றன. இவைகளில் இவைகள் எல்லாம் அடங்குகின்றன.
6: இந்த மாயா பாசத்தை கீழே பார்க்கும் பொழுது ஏழு தத்துவங்கள், இந்த தத்துவங்களுக்கு தத்துவங்களின் கிரமங்களில் வேதமானது காணப்படுகின்றன. சில இடங்களில் மாயா தத்துவம், அதற்கு பின்பு கலா தத்துவம், அதற்கு பின்பு வித்யா தத்துவம், ராக தத்துவம், அதற்கு பின்பு கால தத்துவம், அதற்கு பின்பு நிகழ்ச்சி தத்துவம் என்று இருக்கிறது. இவ்வாறு ஒரு கிரமம். சில இடங்களில் கால தத்துவம்,
7: இவ்வாறு ஒரு வேதமானது தத்துவங்களில் விசேஷ சிந்தி போன்ற பிரகரணங்களை காணப்படுகின்றன. இதற்கும் நமது அவரை சொல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு தடவை நமது வாத்தியார் அவர் சொல்லும் பொழுது, ஏன் இந்த வித்தியாசம் நீங்க ஒரு தடவை சொன்னீங்க, என்ன வித்தியாசம்னு சொன்னாருன்னா, ஒன்னு வந்து பிரவிற்த்தியினால கிரமபேதம், உற்பத்தி கிரமம் பிரவிற்த்தி, பிரவிற்த்தி கிரமத்தை வச்சின்ற பேதம், உற்பத்தி கிரமத்தை வச்சின்ற பேதா. சில பெரியவாளோட பழகும் பொழுது, அவளோட நாம பழகிறதே நமக்கு பாடம் எடுக்கிற மாதிரிதான். அதேபோல் ஒரு தடவை அவர் ஆத்துக்கு போயிருந்த போது அவர் இது மாதிரி எதிர்ச்சியா சொன்னார். இதே மாதிரிதான் எங்களுடைய குருநாதர் சபார்த்தன சிவாச்சாரியரும், அவர் வீட்டுக்கு போனாலே போதும் அவர் வந்து ஏதாவது விஷயங்களை இது மாதிரி சொல்லிகிட்டே இருப்பார். அது மாதிரி சந்தர்ப்பங்கள்ல நமக்கு சித்தாந்த சம்பந்தப்பட்ட ஒரு தெளிவு ஏற்படும். இந்த ஒரு பேதமானது நமக்கு விசேஷ சிந்தி பிரகரணத்தில் சில பாடசாலைகளில் மாயா தத்வாஜனமகா கணேசாஜனமகா கால தத்வாஜனமகா காலநாமனியனமகா என்று குறிப்பிடுவார்கள். சில பாடசாலைகளில் மாயா தத்வாஜனமகா கணேசாஜனமகா கலா தத்வாஜனமகா ஞானவிந்தவேனமகா என்று குறிப்பிடுவார்கள். இவ்வாறு பேதம் இருக்கிறது. உற்பத்தி ஆகும் பொழுது மாயா தத்துவத்தில் இருந்து முதலில் கலா தத்துவமானது உண்டாகிறது. மாயா தத்துவத்தில் இருந்து நான்கு தத்துவங்கள், மாயா தத்துவத்தில் இருந்து கலா தத்துவம், அதுபோல் நிகத்தி தத்துவம், பும்ஸ் தத்துவம், கால தத்துவம் என்ற அந்த நாலு தத்துவமானது எங்கிருந்து உண்டாகிறது, மாயா தத்துவத்திலிருந்து உண்டாகிறது. அதில் முதலில் உண்டாகக்கூடிய தத்துவமானது கலா தத்துவம். இந்த கலா தத்துவத்தினை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கலா தத்துவத்திற்கு பொதுவாக கலா தத்துவத்திலிருந்து உண்டாகக்கூடிய தத்துவங்கள் மூன்று தத்துவங்கள். மாயா தத்துவத்திலிருந்து கலா தத்துவம்,
6: கலா தத்துவத்திலிருந்து மூன்று தத்துவங்கள், ஒன்று ராக தத்துவம், மற்றொன்று வித்யா தத்துவம், மற்றொன்று பிரகிருதி தத்துவம். கலா தத்துவத்தில் மாயா தத்துவத்திலிருந்து கலா தத்துவம், கலா தத்துவத்திலிருந்து மூன்று தத்துவங்கள். ராகம் கலா தத்துவம் பெற்றிருக்கக்கூடிய குழந்தைகள் மூன்று, ராகா என்ற ஒரு குழந்தை, வித்யா என்ற ஒரு குழந்தை, பிரகிருதி என்ற ஒரு குழந்தை. இதில் வித்யா என்ற ஒரு குழந்தைக்கு அடுத்து குழந்தைகள் கிடையாது, ராகா என்ற ஒரு குழந்தைக்கும் அடுத்து குழந்தைகள் கிடையாது. மூன்றாவதாகிய பிரகிருதி தத்துவம் என்ற ஒரு குழந்தைக்கு தான் நிறைய குழந்தைகள். இந்த பிரகிருதி தத்துவம் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடியது தான் நிறைய தத்துவங்கள் எல்லாம் இருக்கின்றன. இவ்வாறு கலா தத்துவம், அதற்கு அடுத்து இருக்கக்கூடியது கால தத்துவம், அதுபோல் இருப்பது நியத்தி தத்துவம், அதுபோல் இருப்பது புஷ் தத்துவம். நாலு தத்துவங்கள் மாயா தத்துவத்திற்குள் அடக்கம். அங்கு புருஷ தத்துவம் தொடர்பான ஒரு கேள்வி, புருஷன் என்பது தத்துவமாக ஆகுமா ஆகாதா? ஏனெனில் தத்துவம் என்றால் ஜடம், இந்த தத்துவங்கள் எல்லாம் மாயா பாசத்தினை பாசவர்க்கத்தை சார்ந்தவை என்று முதலிலே பார்த்தோம். பாசங்கள் எல்லாம் இந்த பொருள்களில் சிவபெருமான் சேத்தனர், உயிர்கள் அனைத்தும் சேத்தனர்கள், பாசங்களுக்கு ஜடங்கள். பாசங்கள் ஜடங்கள் என்றால் பாசத்தின் காரியங்களும் ஜடங்கள் தான். பாசத்தின் காரியமாக இருக்கக்கூடிய தத்துவங்கள், அந்த தத்துவத்தில் ஒரு தத்துவம் புஷ் தத்துவம். புஷ் தத்துவம் என்பது உயிர்களுக்கு பெயர். எவ்வாறு சேத்தனாக இருக்கக்கூடிய இந்த பசுக்களை எல்லாம் அந்த தத்துவமாகிய ஜடக்கூட்டத்தில் எவ்வாறு சேர்த்தார்கள் என்று ஒரு கேள்வி. அதற்கு நூல்களில் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். அந்த பாசக்கூட்டத்தோடு சேர்ந்து இருக்கும் காரணத்தினால், பாசக்கூட்டங்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காரணத்தினால் பசுக்களுக்கும் பாசமாக அவர்கள் கருதப்படுகிறார்கள், எண்ணப்படுகிறார்கள். எனவே அந்த தத்துவத்தில் ஏழு தத்துவங்கள், மாயா தத்துவம், கலா தத்துவம், கால தத்துவம், நேதி தத்துவம், அதுபோல் வித்யா தத்துவம், ராக தத்துவம், புருஷ தத்துவம் என்று ஏழு தத்துவங்கள். இந்த கலா தத்துவம் தான் உற்பத்தியில் முதலில் கலா தத்துவம் தான் உண்டாகிறது. கலா தத்துவத்தின் வேலை என்ன என்றால், முதலில் சொன்னது போலவே ஒரு தீபம் எவ்வாறு ஒரு குடத்தினால் மூடப்பட்டு அதன் பிரகாசமானது வெளியே தெரிவதில்லையோ, அதுபோல் ஆணவ பாசம் என்ற ஒரு பாசத்தினால் மறைக்கப்பட்டு தனது சர்வஜ்ஞத்வம், சர்வகர்த்தத்வம் போன்ற நிலைகள் எல்லாம் சர்வஜ்ஞத்வம் அல்ல, கிஞ்சிஜ்ஞத்வம் கூட கிடையாது. ஆணவ பாசம் என்ற பாசம் மறைந்திருக்கும் காரணத்தினால் பசுக்களுக்கு எதையுமே அறிந்து கொள்ளக்கூடிய, எவ்வாறு ஒரு குதிரையின் கண்கள் எல்லாம் கட்டப்பட்ட நிலையில் எதிரே இருக்கக்கூடிய எந்த பொருள்களும் அந்த குதிரைக்கு தெரியாதோ, அதுபோல் ஆணவ பாசத்தினால் மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் எந்த உயிர்களுக்கும் எந்த விஷயமும் தெரியவில்லை. ஆனால் உயிர்களுக்கு விஷயம் தெரிய வேண்டும். எவ்வாறு நமது புராணங்களில் இறந்த பின்பு நாம் செய்த பாவத்திற்காக நரகத்தில் ஒரு எண்ணெய் வானலையில் நம்மை தோய்த்து எடுப்பார்கள் என்று கூறுகிறார்கள். அப்பொழுது ஒரு கேள்வி, நமக்கு தான் உயிர்கள் எல்லாம் நாம் இங்கேயே துறந்து விட்டு செல்கிறோமே, அப்பொழுது எந்த உடலோடு கூட நம்மை அங்கே தோய்த்து எடுப்பார்கள் என்றால், அதற்கென்று ஒரு சரீரத்தினை, யாத்தனா சரீரம் என்று அதற்கென்று ஒரு சரீரத்தை தருவார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். அதுபோல் இந்த ஆணவ பாசத்தினால் தன்னுடைய ஞானத்தினை இழந்திருக்கக்கூடிய இந்த உயிர்கள் பிரவர்த்திக்க வேண்டும், போகத்தில் ஈடுபட வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆறு அத்வாக்களிலேயும் சஞ்சாரம் செய்ய வேண்டும். அவ்வாறு சஞ்சாரம் செய்தால்தான் அவைகளுக்கு இருக்கக்கூடிய முதல் மலமாகிய ஆணவ பாசம் நீங்கும். ஆனால் நீ அவை பிரவர்த்திக்க முடியாத நிலையில் அந்த அறிவும் ஆற்றலும் கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறது. அதற்காக தான் சிவபெருமான், இந்த கலா தத்துவம் என்பது சிவபெருமான் நமக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு உபகாரமாக நான் நினைக்கிறேன். அந்த ஒரு குடத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய விளக்கின் ஒளியானது வெளியே வர வேண்டும் என்றால், அதற்காக ஒரு ஓட்டை போட்டால் எவ்வாறு அங்கே இருக்கக்கூடிய ஒளியானது வெளியே வருமோ, அதுபோல் சிவபெருமான் ஆணவ பாசத்தினை சிறிதாக சுரண்டி விடுகிறார். அது சுரண்டி விட்டோம்னா அங்கிருந்து கொஞ்சோண்டு அல்பஜ்ஞத்வம், அதாவது இந்த குதிரைக்கு முகத்தை முழுக்க மூடிட்டு கண்ணு மாத்திரம் திறந்து வச்சிருந்திருக்கா மாதிரி, இந்த ஆணவ பாசத்திலிருந்து எல்லா ஜ்ஞானமும், தனக்கு என்ன தெரியும்னு, தனக்கு என்ன தெரியும், தனக்கு என்ன பண்ண முடியும்னு ரெண்டும் தெரியாத ஒரு நிலையில் இருக்கக்கூடிய உயிர்கள் சஞ்சாரம் செய்யணும், போகம் பண்ணணும், போகத்தில் இந்த எல்லா சுகதுக்கங்களை எல்லாம் அனுபவித்தால்தான் ஆணவ பாசம் நீங்கும் என்பதற்காக அவராக வலிய வந்து நமக்கு செய்யக்கூடிய ஒரு உதவி கலா பாஷத்தினை நமக்கு கலா தத்துவத்தினை உண்டு செய்கிறார். கலா தத்துவம் என்றால் கலா தத்துவாதிபதகே ஞான பிந்தவேனவக என்று சொல்கிறோம். ஞானத்தின் ஒரு துளி, அந்த ஒரு குதிரைக்கு கண்கள் தெரிவது போல் சிறிது அறிவு வந்தவுடன், சிறிது ஆற்றல் வந்தவுடன் செயல்படக்கூடிய ஒரு நிலையில் உயிரானது பல உயிரானது கொண்டு செல்லப்படுகிறது. இதற்கு கலா தத்துவம் என்று பெயர். இதைத்தான் இந்த உற்பத்தி கிரமத்தில் கலா தத்துவம், கலா தத்துவத்திலிருந்து ராக தத்துவம் ஆற்றல் வந்து விடுகிறது. ஆனால் போகத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு நிலை வர வேண்டும் என்பதற்காக ராகத்தினை ஆசையை உண்டு பண்ணுகிறார். அதுபோல் ஆசை இருந்தால் மட்டும் போராது, ஒரு நியமம் வேண்டும் என்பதற்காக நியதி தத்துவத்தினை உண்டு செய்கிறார். இவைகள் எல்லாம் சஞ்சாரம் செய்ய வேண்டும் என்றால் கால தத்துவம் வேண்டும் என்பதற்காக கால தத்துவத்தினை மிருகேந்திரத்தில் ஒரு கிணறில் ராட்டணம் என்று சொல்வார்கள், அது போன்ற கால தத்துவத்தினை குறிப்பிடுகிறார். அந்த ராட்டணம் என்ற ஒரு யந்திரமானது ஜல யந்திரம் இருந்தால்தான் அந்த யந்திரத்தின் வழியாக வேகமாக கயரானது உள்ளே செல்லும். அந்த அந்த குடமானது தண்ணீரை முகர்ந்து கொண்டு மேலே வரும். இந்த எல்லா காரியங்களும் எளிதாக நடைபெறும் என்ற காரணத்திற்காக இந்த ராட்டணம் என்ற அந்த ஜலயந்திரம் எவ்வாறு இருக்கிறதோ அந்த நிலையில் கால தத்துவம் தேவை என்று கால தத்துவத்தினை உண்டு பண்ணுகிறார் என்று தத்துவங்களை பற்றி விசேஷமாக சொல்கிறார். எனவே பிரவிற்த்தி கிரமம் உற்பத்தி கிரமம் என்ற வேதம் இருக்கும் காரணத்தினால்தான் சிவபெருமானின் ஆசனம் தொடர்பாக இரண்டு விதமான பாடங்கள் வருகின்றன. சிவபெருமானின் ஆசனத்தில் பிருத்வீகந்தம், கால தத்துவாந்த நாளம், லோகௌகம், தத் கண்டகம், பாவசூத்திரம் என்று சிவபூஜாஸ்தவத்தில் வருகிறது. சிவபெருமான் அமர்ந்திருக்கக்கூடிய தத்துவமாக பிருத்திவி தத்துவமானது சிவபெருமானின் அந்த பத்மாசனத்தின் கிழங்கு பகுதியாக இருக்கிறது. அந்த தாமரையின் மேலே ஒரு முடிச்சு ஒன்று இருக்கும், அதன் மேலேதான் அந்த தாமரையின் இதழ்கள் எல்லாம் அமைந்திருக்கும். அந்த முடிப்பிற்கு கிரந்தி என்று பெயர், சரித்தார்த்தமான பெயர், பொருளுடைய ஒரு சொல். கிரந்தி என்று மாயா தத்துவத்திற்கு ஒரு பெயர், கிரந்தி என்று அந்த தாமரையின் முடிப்புக்கு ஒரு பெயர். ஏன் மாயா தத்துவத்திற்கு கிரந்தி என்று பெயர் என்றால், இந்த மாயா தத்துவம் தான் இந்த பசுக்களை தனது போகங்களில் அனுபவிக்கும்படி செய்கிறது என்ற காரணத்தினால் ஒரு முடிப்பானது எவ்வாறு தடங்களாக இருக்கிறதோ மேலே செல்வதற்கு, அதுபோல் பசுக்களை கீழே அனுபவிப்பதின் பொருட்டு ஒரு தடையாக இருக்கும் காரணத்தினால் மாயா தத்துவத்திற்கு கிரந்தி என்று ஒரு பெயர்.
2: சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெங்களூரில் உள்ள ஆண்டரசு உழவார திருப்பணி குழுவின் 11 ஆண்டு விழா நிகழ்ச்சிகள். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் எம்பிராட்டி சங்கிலியார் அம்மையாரும். வழங்குபவர் மதன் முரளி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
8: இப்பொழுது சங்கிலி நாச்சியாரும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் என்கிற தலைப்புல மதன் முரளி சொல்ல இருக்கிற செய்திகளை எல்லாம் கேட்டு நிறைவாக சில செய்திகளை அடியேன் சொல்லி நிறைவு செய்வேன் என்று சொல்லி, இப்பொழுது மதன் முரளி அவர்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சங்கிலி நாச்சியாரும் என்பது பற்றி பேச அழைக்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.
9: உள்ளவனும் குடத்தில் ஊக்கவனும் தருநீர் உறுதியாக தள்ளறி அன்பனும் தொடர்பூட்டி இடைப்படுத்தி தருகன் பாச கள்ளவனை புகோத கவனமிடுகளை துண்டு கருணையிலும் வெள்ள மதம் புடி சித்தி வழத்தில் இணைந்து ஒருவினைகள் தீர்ப்பான். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொழிலெடுத்து தேசமுய திருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மின்கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவான். ஊழியர் ஹோன் வெப்பொழித்த ஊழியர் ஹோன் கடல் பூற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி பூற்றி வாழி திருநாவலூர் வந்தொன்றன் பதம் பூற்றி ஊழிமணி திருவாத ஒரு திருத்தாள் பூற்றி. எல்லாமல்ல முருகப்பெருமானுடைய திருவுருளினாலே கூடியிருக்கின்ற அடியார் திருக்கூட்டமாக உங்களுடைய பொன்னார்த்தருடைய கடியனுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு சுந்தரமூர்த்தி சுவாமியினுடைய ஞான வரலாறு என்கின்ற இந்த பகுதியிலே மீண்டும் அடியேன் உங்களை சந்திப்பதற்கு இறைவன் திருவருள் கூட்டியிருக்கின்றது. சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய வரலாற்றை சிந்திப்பதற்கு உரிய ஒரு தன்மை என்ன என்பதாக சொன்னால், பெரிய புராணத்திலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் முதலிலேயும் இருப்பார், நடுவிலேயும் இருப்பார், இறுதியிலேயும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். ஆக சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பற்றி சிந்திக்கின்ற அடியேனும் காலையிலேயும் மதியமும் சாந்திரமும் என்ற மூன்று வேளைகளிலேயும் உங்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு பெரும்பேட்டினை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வரலாற்றை படித்ததற்காகவே அந்த பயனை கொடுக்கின்ற ஒரு பேரு பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய அந்த ஞான வரலாற்றிலே தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற என்னுடைய தந்தையார் அவருடைய திருவடிகளுக்கும் மிக எளிமையாக இங்கே வந்து திருவாவூடரை ஆதீன புலவர்
10: சித்தாந்த நன்மணியாக விளங்கக்கூடிய குஞ்சிதபாதம் ஐயா அவர்களுடைய பொன்னார் திருவடிக்கு எங்களுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். குஞ்சிதபாதம் ஐயா அவர்களை இப்பொழுதுதான் முதல் முறையாக சந்திக்கின்றேன். ஐயாவை பற்றிய பல செய்திகளை பல அடியார்கள், நம்முடைய பெங்களூர் அடியார்களே அவரை பற்றிய செய்திகளை அடிக்கடி வந்து

பற்றிய உருவமாக அது அமைந்தது. அவர் அவரை அழைத்த பொழுது நாங்கள் பெங்களூருக்கு வந்து சத்தோடு சிவஞான அந்த சைவ சித்தாந்தத்தை வழங்குவார் என்பதாக நாங்கள் எண்ணியிருந்தோம். ஆனால் அவர் சத்தோடு மட்டுமல்லாமல் சித்து ஆனந்தத்தோடு இங்கு வந்து எங்களுக்கு கலந்து கொண்டிருந்து நாங்கள் பெற்ற பெரும் பேறு. சித்து என்பது அவருடைய மனைவியார், ஆனந்தம் என்பது அவருடைய குழந்தைகள். மனைவி குழந்தையோடு வந்திருப்பதை தான் அவருடைய பாஷையிலேயே சித்து ஆனந்தத்தோடு வந்திருக்கின்றார் என்பதாக நாங்கள் அதை தெரிவித்து மகிழ்ச்சி அடைகிறோம். அப்படி சத்து சித்து ஆனந்தமாக வந்திருக்கக்கூடிய ஐயா திருவாவூடுதுறை ஆதீன புலவர் அவர்கள், புஞ்சிதபாதம் ஐயா அவர்கள், சங்கிலியாரும் பறவைநாச்சியாரும் என்கின்ற அந்த பொருள் பற்றி மிக அற்புதமாக பறவையாரை பற்றிய செய்திகளையும் சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய அந்த செய்திகளையும் எண்ணுகின்ற அந்த தனிப்பெரும் பேறு கிடைத்தது. சுந்தரமூர்த்தி சுவாமிகளையும் பறவையாரையும் பற்றி எண்ணுகின்ற பொழுதெல்லாம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கும் திருவாரூருக்கும் உரிக்கக்கூடிய ஒரு நுணுக்கமான ஒரு தொடர்பு, மிக மிக ஆழமான தொடர்பு. சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய அந்த ஞானம் என்று சொல்லக்கூடிய அந்த ஞான வரலாறானது பறவையார் சங்கிலியார் என்பதாக தெய்வ சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்திலே அமைத்திருந்தாலும் இரண்டும் இரண்டு திருவருளாக அங்கே செயல்பட்டது நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய வரலாற்றில். நமக்கு செயல்பாடு வேண்டும் என்பதாக சொன்னால் அருள்தான் நம்மை செயல்படுத்துவது. அருள் இல்லை என்பதாக சொன்னால் பேட்டரி இல்லாத ரேடியோ எப்படியோ, அதுபோலத்தான் நாமும் அருள் இல்லாத நிலையிலே நாம் நிற்கின்ற நிலை. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இங்கே மண்ணுலகத்திலே வந்து அவர் புரிகின்ற செயல்களுக்கெல்லாம் ஆதாரமாக நின்று அவருடைய செயல்களுக்கு ஆதாரமாக நிற்கின்ற அந்த திருவருள் இரண்டு நிலைகளிலே அமைந்து விளங்குகின்றது. ஒன்று திருவாரூரிலே அமைத்து கொண்ட திருவருள், இன்னொன்று திருவொற்றியூரிலே அமைத்த திருவருள். திருவாரூரினுடைய திருவருள் பறவைநாச்சியார் அது ஒரு வகையிலே செயல்படுத்தி என்ன என்னெல்லாம் விளைவித்தது என்பதை மிக அற்புதமாக தெய்வ சேக்கிழார் பெருமான் படம் பிடித்து காட்டுகின்றார். சங்கிலிநாச்சியாரோடு இணைந்த பொழுது இந்த திருவருளானது எவ்வாறு செயல்பட்டது என்பதை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரத்திலேயும் பெரிய புராணத்தினுடைய அடிப்படையிலேயும் அழகாக அங்கே இருவரும் படம் பிடித்து காட்டியிருக்கின்றார். ஆகவே சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வரலாறு திருவருள் வகை அறிதல் என்பதனுடைய வரலாறு. மணிவாசக பெருமான் சொல்லும் பொழுது மிக அற்புதமாக இதுதான் இது இந்த வரலாற்றினுடைய ஒரு ஆழம் எங்கே போய் அதனுடைய நுணுக்கம் அமைகின்றது என்பதாக சொன்னால் இந்த திருவருள் வகை அறிதல் என்பதுதான் அதனுடைய தன்மை. எந்த ஞானியர்களுடைய வரலாறும் எந்த அடியார்களுடைய வரலாற்றை நாம் எடுத்துக்கொண்டாலும் அதிலே திருவருள் என்ன செயல்பாடு செய்து அதை நடத்தியது என்ற திருவருள் வகை அறிந்துதான் அதை படிக்க வேண்டும் என்ற வகையை முறைப்படுத்தி கொடுத்தது திருவாசகம். திருவருள் வகை அறிதல் என்பதாக சொன்னால் வேறு ஒன்றும் இல்லை, இது செய்க என்று அருளுதல் தான் திருவருள் வகை. அது அவரே அந்த பதிகத்திலே திருவருள் வகை அறியேன்னு சொல்லி இது செய்க என்று அருளாய். என்னென்னலாம் அவர் சொல்லுகின்றாரோ அத்துணையும் செய்தவர்கள் அடியார்கள். ஒரு தலத்திலே இருந்து இன்னொரு தலத்திற்கு செல்ல வேண்டும்னு சொன்னா அவர் தான் சொல்லணும் அடுத்த தலம் எது, அடுத்த நிலை என்ன, அடுத்த செயல் எது, எங்கு எவ்வாறு நிகழ வேண்டும், எதை எவ்வாறு முடிக்க வேண்டும் என்ற முடிவினை எடுப்பது சுந்தரர் அல்ல, திருவருள் தான் அந்த முடிவினை எடுக்கின்றது என்ற அறிதல் தான் திருவருள் வகை அறிதல். இதை புரிஞ்சிருச்சுன்னா வரலாற்றிலே எந்தவித குழப்பமும் இருக்காது. சுந்தரமூர்த்தி சுவாமிகளை முன்னிறுத்தியோ, பறவைநாச்சியாரை முன்னிறுத்தியோ, சங்கிலியாரை முன்னிறுத்தியோ அல்ல அந்த நிலை. பற்றாய பெருமானுடைய திருவருள் தான் அங்கே செயல்படுகின்றது என்ற திருவருள் வகை அறிதல் தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கும் பறவையார் சங்கிலிநாச்சியாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கோண தொடர்பு. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பறவையார் சங்கிலியார் என்ற நிலையிலே இந்த மூன்றும் முக்கோண வடிவிலே விளங்குகின்றது. இந்த முக்கோணம் எப்படி வரும்னு கேட்டா நடுவுல ஒரு கோடு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் திருவருள். பன்மயத்த மொழிப்பறவை சங்கிலிக்கும் எனக்கும் பற்றாய பெருமானே என்ற அந்த முக்கோண வடிவிலே விளங்குகின்ற வாழ்வு சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய அருள்ஞான வாழ்வு. சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பற்றிய

0: சிறப்பினை சொல்லுகின்ற பொழுது முதல் சிறப்பு சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கே உரிய தனி சிறப்பு. இறைவனுடைய வீர செயல்கள் என்று சொல்லக்கூடிய அட்ட வீரட்ட செயல்கள். இந்த அட்ட வீரட்ட செயல்கள்ல ரொம்ப தலையாய வீரட்ட செயல் எது என்பதாக ஒரு லிஸ்ட் எடுத்தாங்க. இறைவன் 8 வீரட்ட செயல் செஞ்சிருக்கிறார். ஆனால் அதுல ஒரு வீரட்டம், ஒரு செயல், ஒரு வீர செயல், தலையாய வீர செயல், இது ஒன்றுதான் 8 முதலாவதாக விளங்குவது என்று காரைக்கால் அம்மையார் 8 முதலாவதாக ஒன்றை நிறுத்தினார். அதுதான் நஞ்சுண்ட வரலாறு. நஞ்சுண்ட செயல் இருக்கின்றது அல்லவா இந்த திருநீல கண்டம். இந்த திருநீல கண்டத்தை தான், இந்த செயல்தான் 8 வீரட்ட செயல்களிலே முதன்மையான வீரட்ட செயலாக, முதல் செயலாக அது விளங்குகின்றது என்று குறிப்பிடுவார். அப்படி அந்த நஞ்சுண்ட செய்தியை பற்றி சொல்லுகின்ற பொழுதுதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அங்கே வருவார். பார்க்கடலை கடைகின்ற பொழுது அமுதிற்காக கடைந்தார்கள். அப்படி கடைந்த பொழுது அதிலே முதலிலே வெளிப்பட்டது நஞ்சு. இந்த ஆழம் என்று சொல்லக்கூடியது கடலிலே இருந்து தோன்றியது ஒரு ஆழம். கடைகின்ற பொழுது வாசுகி என்ற பாம்பு, இந்த பாம்பினை கடைகின்ற பொழுது மத்தாக வைத்து மேருமலையை வாசுகியாகிய பாம்பை நானாக அமைத்து கடைகின்ற பொழுது அந்த பாம்பு வாசுகி, அது ஒரு விஷத்தை கக்கியது. பார்க்கடலிலே தோன்றிய ஆழம், வாசுகியின் இடத்திலே தோன்றிய ஆழம், ஆழம் ஆழம் ரெண்டும் சேர்ந்து ஆளாளமாக துரத்துகின்றது. எல்லாரையும் எல்லாம் ஓடுறான். அப்படி ஓடுகின்ற பொழுது இந்த ஆளாளத்தை, இந்த விடத்தை ஏற்கின்ற ஒரு தகுதி யாருக்கு என்பதாக பார்த்த பொழுது அங்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகளைத்தான் இறைவன் கூப்பிடுகின்றார். அவரை கூப்பிட்டு இந்த நஞ்சை எடுத்து வா என்பதாக சொல்லி அனுப்பிய பொழுது அவர் 2 ஆழங்கள், ஒரு ஆழம் வாசுகி பாம்பு, இன்னொரு ஆழம் பார்க்கடல், ரெண்டுத்தையும் கலந்து ஆழம் ஆழம் என்ற 2 ஆழத்தையும் நாவல் பழம் போல திரட்டி பெருமானிடத்திலே கொண்டு வந்து ஒடுத்தார். நாவல் பழம் போல திரட்டிய ஆளாளம் என்று சொல்லக்கூடிய ஆளாளம் வேறு ஒன்றும் அல்ல, அது ஆணவம் என்று சொல்லக்கூடிய ஆணவ மலம் என்ற அந்த ஒன்று. ஆணவ மலத்திற்கு 2 கூறுகள் உண்டு. ஒன்று நான், இன்னொன்று எனது. ஒரு ஆழம் வாசுகி பாம்பு நான், இன்னொன்று பார்க்கடல் எனது. யான் எனது என்ற ஆழம் ஆழம் இரண்டும் இணைந்து ஆளாளமாக வந்தது. இந்த ஆளாளமாக வந்திருக்கின்ற இந்த எதிர்கொள்ளுகின்ற இந்த ஆற்றல் யாருக்கு உண்டு என்பதாக சொன்னால், நஞ்சினை, ஆழத்தை, ஆணவத்தை எதிர்கொள்ளுகின்ற ஆற்றல் தொண்டருக்கே உண்டு என்பதாக சொல்லி சுந்தரமூர்த்தி சுவாமிகளை தொண்டர்கள் தூசி செல்லீர் என்று அமைத்து முன்னே நிறுத்தினார் பெருமான். முன்னே இருந்து ஆளாள விடத்தை வாங்கி பெருமானிடத்திலே கொடுத்தவுடன் பெருமான் அதை உண்டார். அங்கதான் ஒரு மிகப்பெரிய ஒரு நுணுக்கம் உண்டு. பெருமான் வாயிலே போட்ட பொழுது உள்ளே போச்சு. உள்ளே கண்டத்துக்கு வந்த உடனேயே அம்மா பார்த்தாங்க பக்கத்துல இருந்து, உள்ள போச்சுதான் என்ன ஆவறது அப்படின்னு சொல்லி கழுத்தை அப்படியே பிடிச்சாங்க. கழுத்தை பிடிச்ச உடனேயே அந்த ஆழம் இங்க கழுத்தோடு தங்கியது. இப்படி ஒரு டிராமா பண்ணார் வீரட்ட செயல். உண்மையிலேயே ஆளாள விஷம் என்று சொல்லக்கூடிய விஷம் என்னவோ தோன்றியது உண்மைதான். ஆனா எப்ப அது சுந்தரர் பெருமான் கையப்பட்டதோ அப்பொழுதே ஆளாளம் என்பதனுடைய வெயிற்று, அதனுடைய தாக்கம் எல்லாம் குறைஞ்சு போய் வெறும் ஒரு நாவல் பழம் போல செயலற்ற ஒன்றை கொண்டு வந்து பெருமான் இடத்துல கொடுக்க, பெருமான் அதை வாங்கி அப்படியே உள்ள போடுற மாதிரி பாவலா பண்ணி உள்ள போட்டு இங்க நிறுத்துற மாதிரி ஒரு நிறுத்தினாரே தவிர, அந்த செயல், அந்த ஆளாளத்தினுடைய செயல் சுந்தரர் பெருமான் கைப்பட்ட உடனேயே அது நீங்கியது என்பதற்கு காரணம், கழுத்திலே போன பொழுது கண்டத்திலே கரை வந்தது, கையிலே ஏந்திய சுந்தரர் பெருமானுடைய கை கரைபடாத கையாக இருந்தது என்பதே அதற்கு சான்றாக விளங்கியது. இந்த உலகத்திலே கரைபடாத கை உடையவர் சுந்தரர் பெருமான் ஒருவர் தான் என்பதை நிலைநிறுத்தி காட்டியது சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய தனிப்பெரும் சிறப்பு. ஆகவே சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய பதியங்களை படிக்க 2 ஆழமும் விலகும். ஒன்று நான் என்பது விலகும், இன்னொன்று எனது என்பது விலகும் என்பதுதான் சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய பதியங்கள். 100 பதியங்களில் படிக்கின்ற பொழுது முதலிலே வைக்க வேண்டிய சிந்தனை. சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வாழ்வு பற்றி 2 பேர் சொல்லுவதை சொல்ல வேண்டும். அவருடைய வாழ்வு எவ்வாறு இருந்தது என்று 2 பேர் சொல்றாங்க. சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பற்றி சிந்திக்கின்ற பொழுது எல்லாம் 2 2 சிந்திக்கணும். ஏன்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்பதாக சொன்னால் அவள் இரண்டு உடையவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள், எல்லாம் ரெண்டு, எல்லாம் இரண்டு இரண்டாக அமைகின்ற பொழுது மற்றவர்களை வணங்குகின்ற பொழுது நமக்கு கிடைக்கின்ற இன்பத்தை காட்டிலும் சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய பதிகத்தை படித்தால் நமக்கு வருகின்ற பயனும் இரட்டடிப்பாக இருக்கும் என்பது நிச்சயமான உண்மை. மித்த பதிகத்தை படித்தா ஒரு பயன் கிடைக்கும் என்பது உண்மையாக இருந்தாலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு டபுள் பெருமான் அப்படி ரெண்டு ரெண்டாக கொடுப்பார். சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய அந்த வாழ்வு பற்றி சொல்லுகின்ற போது ரெண்டு பேர், ஒருவர் சிவபிரகாசர், இன்னொன்று சேக்கிழார் பெருமான், ரெண்டு பேர் சுந்தர பெருமானுடைய வாழ்வு பற்றி சொல்லுகின்றனர். சிவபிரகாச சுவாமிகள் சொல்லுகின்ற போது சுந்தர பெருமான் என்பவர் யார் யார், அவர் இல்லறத்தை சார்ந்தவரா அல்லது துறவிகளுக்கு உரியவரா, இல்லறத்திலே இருந்து துறவரமானவரா, நிறைய பேருக்கு இதுதான் கன்ஃபியூஷன். சுந்தரர் சுந்தரர் சொல்லிட்டு இருக்கிறோமே, இந்த சுந்தரர் எந்த வாழ்வினை இந்த மண் உலகத்திலே வாழ்ந்தார், அவர் வாழ்ந்தது இல்லறமா அல்லது இல்லறத்திலே வாழ்ந்த துறவரமா அல்லது துறவரமா, எந்த வாழ்க்கையிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த மண்ணுலகத்திலே வாழ்ந்தார் என்பதாக சொல்லி ஒரு மிக அருமையான ஒரு செய்தியை சிவபிரகாச சுவாமிகள் வைக்கின்றார். அப்பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த மண்ணுலகத்திலே வாழ்கின்ற பொழுது வாழ்ந்த வாழ்வு எவ்வாறு என்பதாக சொன்னால் அவரை பற்றி சொல்லுகின்ற போது பறவையாரையும் இழுத்து ஒரு சொற்றொடர் சொல்லுகின்றார். துறந்த முனிவர் தொழும் பறவை துணைவா என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த மண்ணுலகத்திலே வாழுகின்ற பொழுது அவர் எப்படி வாழ்ந்தார் என்பதாக சொன்னால் துறந்த முனிவர்களெல்லாம் தொழுகின்ற பறவையாரினுடைய துணைவனே அப்படின்னு முடிப்பார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளை இந்த மண்ணுலகத்திலே வாழுகின்ற பொழுது உபமன்யு முனிவர் முற்றும் துறந்த முனிவர் தயாலே வணங்குகின்றார். பெருமிழலை குறும்பர் எனும் பரம யோகி வணங்குகிறார். இவங்கெல்லாம் வணங்குறாங்களேயா, முன்ன முற்றும் துறந்த முனிவர்கள் எல்லாம் வணங்குறாங்களேயா, துறந்த முனிவர் தொழும் பறவை துணைவா, இது ரெண்டு பேருக்கும் பொருந்தும். துறந்த முனிவர் தொழும் பறவை துணைவா, பறவையாருக்கு இது வந்து சேருது, ஏன்னா சுந்தரரையும் சேர்த்ததுனால இவருக்கு வர கும்பிடலாம் அவருக்கு சேரும். துறந்த முனிவர் தொழும் பறவை துணைவா என்கின்ற செய்தியிலேயே இன்னொரு நுணுக்கத்தையும் வைத்து துறந்த முனிவர் தொழும் தொழும் தொழும்பர் அவை துணைவா அப்படின்னு அதை பிரிக்கும். துறந்த முனிவர் தொழும்பர் அவை துணைவா, தொழும் பறவை துணைவா அப்படிங்கிறது ஒரு சொல், துறந்த முனிவர் தொழும்பர் அவை தலைவா, துறந்த முனிவர்கள் என்று சொல்லக்கூடிய துறவரத்திலே நிற்பவர்களுக்கும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் துணை, தொழும்பர் என்று சொல்லக்கூடிய இல்லறத்திலே வழி வழியாக அடிமை செய்து வருகின்ற இல்லறத்தார்களுக்கும் சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய திருவடி துணை. ஆக தொழும்பர் அவையாக இருந்தாலும் தொழும்பர் அவையாக இருந்தாலும் இந்த இரண்டிற்கும் துறவரத்திற்கும் இல்லறத்திற்கும் இவர் துணையாக நிற்கின்ற இவருடைய வாழ்வு இல்லறத்தையும் துறவரத்தையும் இரண்டையும் கடந்த வாழ்வாக அது அமைந்திருக்கின்றது. இந்த வாழ்வு நீத்தாரும் தொடர்வறிய நெறி நின்றார் என்று அவருடைய வாழ்வை முடியும். சேக்கிழார் பெருமான் சொல்லுகின்ற பொழுது நீத்தாரும் தொடர்வறிய நெறி இல்லறத்திலையும் வராது துறவரத்திலையும் வராது. ஓலைய தூக்கிக்கிட்டு ஓடுறாரு, ஓடுகின்ற பொழுது பின்னாடி ஓடுறார் ஓடுறார் சுந்தர பெருமான், பிடிச்சி அந்த ஆளை அப்படி ஒரு பிடிச்சு பிடிச்சு ஏவன சிலையினாரை யார் தொடர்ந்து எட்ட வல்லார், நீத்தாரும் தொடர்வறிய நெறி நின்றவர் தானா எட்ட முடியும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் நெறி இல்லறத்திலேயே அடங்காது, அவர் நெறி துறவரத்திலேயும் அடங்காது, அவருடைய நெறி நீத்தாரும் தொடர்வறிய நெறி என்ற நெறி சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய நெறி. சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பற்றி எண்ணினாலே போதும் எத்தனையோ வினை நீக்கம் நம்முடைய நிலையிலே வரும். ஒண்ணு வேணாம், சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய அந்த ஒரு நாமம், சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய திருவுருவம், சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய அந்த நாமத்தையும் உருவத்தையும் நாம் எண்ணினாலே வினை நீக்கம் நிகழும். அப்படிப்பட்ட ஒரு தனி நிலை, தனி சிறப்பு வாய்ந்தது சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய தனி வரலாறு நீத்தாரும் தொடர்வதிய நெறி. சங்கிலியாரையும் பறவையாரையும் பற்றி இருவர், ஒருவர் சிவபிரகாசர், இன்னொருவர் வள்ளல் பெருமான். ஐயா அவர்கள் சொன்னது போல சிவபிரகாசரும் சொல்லுகின்றார், எப்பா எப்படியா நீ இதுல பிழைச்சு வர, சங்கிலியால கட்டி பறவையிலே அமிழ்த்தினும் நல்ல இன்பு எவ்வாறு அடைந்திருக்கின்றாய்? செய்ய சங்கிலியால் ஆர்த்து பறவையுள் அமிழ்த்தினும். சங்கிலி என்பது சங்கிலியாரையும் குறிக்கும், சங்கிலியையும் குறிக்கும். பறவை என்பது பறவையாரையும் குறிக்கும், பறவை என்ற கடலையும் குறிக்கும். சிவபிரகாசர் இதை சொல்றார். இது எப்படி சங்கிலியா ஒருத்தரை நாவுக்கரச பெருமானத்தான் கட்டி கல்லிலே கட்டி கடல்ல போட்டு அமிழ்த்தினாங்க, அதுபோல உன்னையும் சங்கிலியால் கட்டி கடலிலே போட்டு அழுத்தினும் எம்பெருமான் திருவடியையே எண்ணியிருக்கக்கூடிய இந்த பெரும் பேரு வேறு யாருக்கு வாய்க்கும் என்று சங்கிலியார் பறவையாரை இணைத்து சுந்தர பெருமானை நோக்குகின்ற நிலை. நல்ல மகிழ் அடியில் மகிழ்ந்திருப்பன். இந்த ரெண்டு பேருக்கும் ரொம்ப சிக்கலாக விளைந்த ஒரு இடம் எதுன்னா மகிழடி. இந்த மகிழடி தான் சங்கிலியால் ஆர்த்து பறவையில் அழுத்திய ஒரு இடம் எது பேஸ் அப்படின்னா இந்த திருவொற்றியூர் தான். அந்த திருவொற்றியூர்லயும் அந்த மகிழடி, இன்றைக்கு அந்த மகிழடி சேவை மயூர சேவை போல பாம்பன் சுவாமிகளுக்கு திருவொற்றியூர் மகிழடி சேவை என்று மிக அற்புதமாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த மகிழடி சேவை என்று சொல்லக்கூடிய ஒன்று மிக ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு இடம். சங்கிலியால் ஆர்த்து பறவையில் அழுத்தினாலும் எது காரணமாக அமைந்ததுன்னா இவர் மகிழ மரத்தடியிலே செய்த சபதம், அதுதான் காரணமாக இருந்தது. ஆனால் இவர் எப்பொழுதும் பேரின்ப நிலையிலேயே இருந்திருக்கின்றார் என்கின்ற அந்த தன்மையையும் அங்கே குறிப்பிடுகின்ற பொழுது மகிழடி என்பதிலே சிவபிரகாசர் தான் ஒன்று சொன்னார், அது மகிழ மரத்தினுடைய அடி என்பதாக ஒரு பொருளும், மகிழடி என்பது மகிழ்வை தருகின்ற இறைவனுடைய திருவடி என்று சொல்லக்கூடிய திருவடியிலேயே அவர் என்றும் இருந்த காரணத்தினாலே மகிழடி என்று சொல்லுவது இறைவனுடைய திருவடி அதிலே என்றும் இருந்த காரணத்தினாலே நீ சங்கிலியாலே ஆர்த்தாலும் சரி பறவையில் அழுத்தினாலும் சரி எப்பொழுதும் இன்பம்தான் என்கின்ற அந்த தன்மையிலே மகிழ் அடி என்பது மகிழ்வை தருகின்ற இறைவனுடைய பேரடி என்பதாக அதை அமைத்துக் கொண்டு சிவபிரகாச சுவாமிகள் அமைத்தார். வள்ளல் பெருமான் இங்கித மாலையிலே 60வது திருப்பாடலிலே சங்கிலியார் பறவையார் இந்த இறைவருடைய தொடர்பு பற்றி சொல்லுகின்ற போது ஒரு செய்தி, இதே சிவபிரகாசருடைய நிலை. நாவுக்கரச பெருமானை 5 எழுத்தினாலே இந்த கடலிலே இருந்து உவரி கடாத்திடீர் ஒளிநாவரசை 5 எழுத்தால் உவரி கடாத்திடீர். நாவுக்கரச பெருமானை 5 எழுத்து சொல்லி இந்த கடலிலே இருந்து கல்லிலே தெப்பமாக மிதக்க செய்து கரை சேர வைத்தீர்கள். ஆனால் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை 2 எழுத்தினாலே கடலுக்குள்ள போட்டு அழுத்திட்டியப்பா அப்படின்னு சொல்றேன். இவர் பிச்சை கேட்க வர்றாரு. வருகின்ற பொழுது அங்கே இருக்கிற அந்த போட வருகின்ற அந்த பெண் சொல்லுகின்றாள், ஆஹா எவ்வளவு பெரிய ஆள் யானியா, நீ வந்து ரொம்ப சிறப்பான ஒரு ஆள். உன்னுடைய பெருமை என்ன தெரியுமா? நாவுக்கரச பெருமானை 5 எழுத்து சொல்லி 5 எழுத்தினாலே நீ அவரை கரை சேர்த்திய, நீ ரொம்ப பெரிய ஆளுப்பா அப்படின்னே அவர் சொல்றாரா, இது என்ன பெரிய விஷயம், 2 எழுத்தால சுந்தர பெருமானை கடலுக்குள்ள தள்ளிட்டன அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே போனாங்க. இந்தால நான் என்னன்னு சொல்றது, இவரை பெருமையா பேசணும் பெருமையாக பண்ணணும்னு சொல்லி ஒரு 2 வார்த்தை சொன்னா எதற்கு எதிராக சொல்லிட்டு போறாரு. 5 எழுத்தால கடலை அவரை எடுத்துக்கொண்டு ஏன் நீ ரொம்ப பெரிய ஆளியானா, இல்ல இல்ல நான் 2 எழுத்தால சுந்தரரை கடல்ல தள்ளன அது தெரியாத அவனுக்கு அப்படின்னு. அப்ப அவனே தோழிட்டு கேக்குறாளா, 2 எழுத்து எதுனாரா, இந்த 2 எழுத்து வேற ஒன்றும் இல்ல, தூது என்று சொல்லக்கூடிய 2 எழுத்தினாலே பறவையை சேர்த்து வைத்தது, 2 எழுத்தினால் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பறவை என்ற கடலிலே தள்ளினேன் என்பதாக சொன்னார். 2 எழுத்து தூது, இது இங்கிதம் என்று சொல்லக்கூடிய இங்கித மொழியிலே தூது என்பது அருள் என்று பொருள். இங்கிதத்தில் இங்கித மொழி என்பதாக சொல்லுகின்ற அந்த மொழியிலே தூது என்று அந்த வருகின்ற பொழுது அது அருள் என்று பெரு. வரலாற்றிலே நமக்கு தெரிந்த ராமாயணம் மகாபாரதம் எந்த வரலாற்றை எடுத்துக்கொண்டாலும் ஒரு தூது கூட வெற்றி பெற்றதாக சரித்திரமே இல்லை. எந்த தூதை எடுத்தாலும் அத்தனை தூதும் ஃபெயிலியோர், ஃபெயிலியூர் கடைசியில் சண்டை, சண்டைக்கு அப்புறம் ஜெயிப்பு. இப்படித்தான் வந்ததே தவிர, இறைவன் ஒருவன் மட்டும்தான், சிவபெருமான் ஒருவன் இறங்கினால் மட்டும்தான், அவன்தான் முழுமுதல் என்று சொல்லக்கூடிய, முழுமுதலாக இருக்கக்கூடிய அவன் நடத்திய ஒரு தூது வெற்றி பெற்றது என்பதாக சொன்னால் அது பறவை மனை தூது தான். இறைவனுடைய தூது வெற்றி பெற்ற தூதாக அமைந்தது. அது பெரிய புராணத்தில் ஒன்றுதான், வெற்றி உடைய தூது. மற்ற எந்த புராணத்தை எடுத்தாலும் தூது வெற்றி இல்லை, இறைவனுடைய தூது தான் வெற்றி பெற்ற தூதாக அமைந்து விளங்குகின்ற தனி சிறப்புடையது இந்த தூது, அருள் என்ற தூது. சுந்தரமூர்த்தி சுவாமிகளையும் சங்கிலியார் நாச்சியாரையும் பற்றிய அந்த குறிப்பு சொல்லுகின்ற பொழுது இரண்டு இடங்கள் மிக முக்கியமான இடங்களாக அமைகின்றது. ஒன்று மகிழமரத்தடியிலே அவர் செய்த சபதம், இரண்டாவது சங்கிலியாருடைய இணைந்த பொழுது என்ன நடந்தது என்பதை தேவாரத்திலே அவர் பதிவு செய்கின்ற இடங்கள். சங்கிலியாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவர் சங்கிலியார் என்ற பெயர் என்ன காரணம் என்பதாக சொன்னால், முற்பிறவி அவருக்கு மறக்கவே இல்லை. பிறந்து மொழிபெயின்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து நின் சேவடியே சேர்ந்தேன் என்று அம்மை சொன்னது போல சங்கிலி நாச்சியாருக்கும் முற்பிறப்பு தொடர்பு, இப்பிறப்பிலேயும் தொடர்ந்து சங்கிலி போல் வந்ததினாலே அவருக்கு சங்கிலியார் என்ற திருநாமம் அமைந்தது. இது முதல் குறிப்பு. சங்கிலியார்னு ஏன்னா நாம உடனே சங்கிலின்னா சங்கிலின்னு நினைச்சிட்டே இருக்கக்கூடாது. இரும்பு சங்கிலியா தங்க சங்கிலியான்னு அப்புறம் அதுல வேற வேறுபாடு வரும். சங்கிலி என்பது தொடர்பு பற்றி சொல்வது. ஆசா நிகழம் துகளாயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே என்று தொடர்பு, ஆசை தொடர்பை பற்றி சொல்லுகின்ற நிலை கந்தர் அனுபூதி. அருள் தொடர்பை பற்றி சொல்லுவது சங்கிலி நாச்சியார் புராணம். ஆக இந்த அருள், அதனாலதான் அந்த அம்மையார் அவரை அறியாமலேயே அந்த அருள் தொடர்பு வெளிப்பட்டு விளங்குகின்ற அந்த தன்மையை சேக்கிழார் பெருமான் முதலிலே இருந்து அவருடைய வரலாற்றிலே சொல்லி வருவார். அதை நீங்கள் படித்தால் புரியும். ஒன்று. இரண்டாவது, சங்கிலி நாச்சியாரை முதல் முதலிலே அறிமுகப்படுத்துகின்ற பொழுது சங்கிலி நாச்சியாரனுடைய குலம் என்ன குலம் என்பதாக சொன்னார். நாலாம் குலத்தில் பெருகு நலமுடையார். நாலாம் குலம் என்று சொல்லுகின்ற பொழுது அந்தனர், அரசர், வணிகர், வேளாளர் என்ற நாலு குலம். இதுல அந்தனர், அரசர், வணிகர், வேளாளர் என்ற நாலாவது குலம். ஆகையினாலே நாலாம் குலத்தில் பெருகு நலமுடையார் என்று சேக்கிழார் பெருமான் குறிப்பிட்டதாக உரை உண்டு. ஆனால் உண்மையிலேயே நாலாம் குலம் என்று சொல்லுவது சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற ஞானம் என்பதுதான் நாலாவது குலமாக, நாலாவது படியாக இருப்பது. சரியை, கிரியை, யோகம் என்ற அனைத்தையும் கடந்து ஞானம் என்ற நாலாவது படியிலே நின்று விளங்கிய காரணத்தினால்தான் சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய தொடர்பு கிடைத்தது. தவம் நிறைவு பெற்ற காரணத்தினாலே அவருக்கு சாரும் தவத்து சங்கிலியார் என்ற பெயர் உடையது. இது பெருமானே கொடுத்தது. ஆகவே நாலாம் குலம் ஞானம் என்ற பொருள். இரண்டாவது, சங்கிலி நாச்சியாரை முதல் முதலாக பார்க்கின்ற பொழுது சேக்கிழார் பெருமான் அமைக்கின்ற ஒரு ஒரு அந்த ஒரு செயல் அஞ்சு கண்டத்திலே இல்லை, எந்த கண்டத்திலேயும் கிடையாது. இப்படி ஒரு புராணம் எங்கேயும் கிடையாது. சேக்கிழார் பெருமானை தவிர வேற யாராலும் சொல்ல முடியாது. நீங்க எந்த கோர்ட்ல எங்க கேட்டு எங்க ஏத்தினாலும் நான் இதை சொல்றதுக்கு தயாராக இருக்கின்றேன். இப்படி ஒரு புராணம், இப்படி ஒரு செயல் தெய்வ சேக்கிழாரால் மட்டும்தான் சொல்ல முடியும். கம்பனே மணிக்கணும் கொஞ்சம் இறங்கி வந்து எப்படின்னு கேட்கின்ற அளவிற்கு ஒரு இடம் சொல்லுகின்றார். என கம்பனுக்கும் அந்த ஒரு இடம் வந்தது. ராமனும் சீதையும் இருவரும் நோக்குகின்ற இடம். ராமன் முதல் முதலாக சீதையை பார்த்ததில்லை, சீதை முதலாக ராமனை பார்த்ததில்லை. ரெண்டு பேரும் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் பார்க்கின்ற இடம் வருகின்றது. இந்த இடம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சங்கிலியாரும் முன்ன பின்ன பார்த்ததில்லை. முதல் முதலாக பார்க்கின்ற தருணம் இந்த இடம் வருது. இந்த ரெண்டு இடமும் நீங்க இணைச்சு பார்க்கின்ற பொழுது சேக்கிழார் பெருமான் முதல் இடம் இங்க இருக்கு, ரெண்டாவது இடம் இங்க இருக்கு. ரெண்டாவது இடம் தான், ஆனா ரெண்டாவது இடத்துக்கும் முதல் இடத்துக்கும் இருக்கக்கூடிய கேப் பாத்தீங்கன்னா எவ்வளவோ பெரிய. அவர் சொல்லுகின்றார், அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினான். கம்பராமாயணம் அண்ணலும் முதல்ல பார்க்கின்ற பொழுது அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினான். அப்ப ரெண்டு இடம் இந்த இடத்துல சொல்லும் பொழுது என்ன சொல்லிருந்தோம், அண்ணலும் நோக்கினால் முடிஞ்சு போச்சு இல்ல, அவளும் நோக்கினால் வந்துருது இல்ல. அது என்ன, அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினால், ரெண்டு உண்மை எதுக்கு அங்க போட்ட, ரெண்டு உண்மை எதுக்கு வருது? இவனும் பார்த்தா அப்படின்னா அவளும் பார்த்தான்னு ஆயிடுச்சு. அப்ப ரெண்டு உண்மை அங்கே வருவதற்கு காரணம், தற்செயலாக நடக்கின்ற செயலுக்கு ரெண்டு உண்மை வரும். ஆக்சிடென்டல் இன்சிடென்ட் ஆல்வேஸ் கம்ஸ் வித் ரெண்டு உண்மை. ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்தது ரோட்ல, நடந்த உடனே சார் என்ன சார் அந்த லாரி எவ்வளவு ஸ்பீடா வந்தா, ஒரு 80-85 வந்து இந்த பக்கம் இந்த பஸ் என்ன சார் வந்து, அவன் 100-150 ஸ்பீட்ல வரா சார், ரெண்டு பேரும் அடிச்சு சார் மோதி. இல்லை சார் எப்படி தான் நடந்தது சார் இது ஆக்சிடென்ட்? இல்லை சார் இவன் ரைட்டில் வர்றவன் லெஃப்டில் வந்திருப்பான், லெஃப்டில் வர ரைட்டில் வந்திருப்பான், ரெண்டு பேரும் மாறி மாறி வந்திருப்பானுங்க, பாதை மாறி வந்திருக்குமா? இல்லை சார் நடுவில் ஒரு டிவைடர் இருக்க. என்ன சார்? இல்லை சார் இவன் தப்பாக ஓட்டிட்டு ஏதாவது குடிச்சிட்டு ஓட்டிருப்பானா, என்ன ஆயிருப்பானா, இல்லை இவன் ஏதாவது பண்ணியிருப்பானா, இவன் ஒழுங்காக தான் ஓட்டி. இல்லை சார் எப்படி சார் இந்த ஆக்சிடென்ட் இருந்தது? யோ போயா, அவனும் வந்தா இவனும் வந்தா ஆக்சிடென்ட் முடிஞ்சு போச்சியா அப்படின்னு. இதுக்கு ஒரே சொல்யூஷன், அவனும் வந்தா இவனும் வந்தா ரெண்டும் முடிஞ்சு போச்சு. ஆக்சிடென்டல் அப்ரோச், இது தற்செயலாக நடக்கின்ற பொழுது ரெண்டு உண்மை. இவர் பார்க்கணும்னு பார்க்கல, அவ பார்க்கணும்னு பார்க்கல, இருவரும் பார்க்கின்ற பொழுது அண்ணனும் நோக்கினால் அவளும் நோக்கினாள் என்று குறிப்பிடுகின்றார் கம்பநாட்டாளர்.
1: அபத்த கருணையினாலே திருப்பள்ளி எழுச்சியினுடைய 4வது பாடலை நாம் காண இருக்கின்றோம். இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால், இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால், துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருபால், தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒருபால், சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால், திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே, என்னையும் ஆண்டு கொண்டு இன்னொருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாகே. திருப்பள்ளி எழுச்சியினுடைய 4வது பாடலை நாம் காண இருக்கின்றோம். இறைவனுடைய அளவற்ற கருணையினாலே இந்த திருப்பள்ளி எழுச்சியிலே அடியவரனுடைய பெருமையை நாம் பார்த்து வருகிறோம். இந்த திருப்பள்ளி எழுச்சி பாடலினை ஏராளமான அடியவர்களை பொருத்தி பார்க்க முடியும். இறைவனுடைய அணுக்கத் தொண்டாக அவன் பக்கலிலேயே இருந்து இறைவனுக்கு சேவை செய்யக்கூடியதும், இறைவனை நினைந்து நினைந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பினாலே கண்ணீர் விடக்கூடியதுமான இரண்டு செயல்களை, ஒன்று உடம்பினாலே செய்யக்கூடிய செயல், இன்னொன்று மானதச் செயலாக மனசினுடைய காரணத்தினாலே செய்யக்கூடிய செயல்கள், இப்படி இரண்டு விதமாக அணுக்கத் தொண்டை பற்றி இறைவனுடைய அருகாமையிலே அண்மையிலே இருக்கப்பட்ட ஒன்றை நாம் பார்க்க இருக்கிறோம். எத்தனையோ அடியார்கள் இதுல பொருத்தி பார்க்கலாம், ஒன்றல்ல இரண்டல்ல இதுல ஏராளமான அடியார்களை பற்றி சொல்ல முடியும். இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால், இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால், துண்ணிய பிணைமலர் கையினர் ஒரு பால், தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒரு பால், சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால் என்று இத்துணை விதமாக இறைவனுக்கு அன்பு செலுத்தக்கூடிய தன்மையை பார்க்கிறோம். இறைவனை போற்றுவதற்கு, இறைவனிடத்திலே நம்முடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு ரெண்டு விதமா உண்டு. ஒன்று காரியங்கள், கிரியைகள் மூலமாக, செயல்கள் மூலமாக சிலவற்றை நாம செய்ய முடியும். மற்றொன்று எந்த விதமான செயலும் இல்லாதபடியே இறைவனை மனத்தினாலே நினைந்து நினைந்து நிகழக்கூடிய தன்மையும் உண்டு. அவனுடைய அருட்திறத்தை நினைந்து நினைந்து கண்ணீர் வடிக்கக்கூடிய தன்மையும் உண்டு. இந்த ரெண்டுமே பொருத்தமாகத்தான் இருக்கும். இது எது உயர்ந்தது எது தாழ்ந்தது என்பது கிடையாது, இரண்டுமே இரண்டு வேறுபட்ட செயல்கள், அவ்வளவுதான். இரண்டு வேறுபட்ட வடிவங்கள், ஒன்று மனத்தினாலே ஏற்படுகின்றது, இன்னொன்று உடலினாலே ஏற்படுகின்றது. உடலினாலே ஏற்படுவதற்கு இந்த மனமானது முக்கிய காரணமாக இருக்கிறது. மனத்திலே இருக்கக்கூடிய அன்பு உடலிலே செய்யக்கூடிய அந்த காரியங்களினாலே, செயலினாலே, செயல்பாட்டிலே வெளிப்படுகிறது. ஒரு அன்னைக்கு தாய்க்கு தன்னுடைய குழந்தை மீது மிகவும் பிரியம் இருக்கிறது, என்ன பண்ணுவா? அந்த குழந்தைக்கு பலவிதமான சாப்பாடுகள் பண்ணி போடலாம், அவர்களை கவனித்துக் கொள்ளலாம், எல்லா விதமாகவும் பண்ண முடியும். இப்போ அந்த தாயானவள் சமைப்பதின் மூலமாக அந்த குழந்தைக்கு குளிப்பாட்டுறதுலேருந்து, அந்த குழந்தைக்கு போஷாக்கு செய்வதிலிருந்து, எல்லா விதமாகவும் காரியங்களின் மூலமாக தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறாள். இது ஒரு விஷயம். ரெண்டாவது, அந்த குழந்தையை நினைந்து, இந்த குழந்தைக்கு இப்படி ஆகுமோ அப்படி ஆகுமோ என்று நினைத்து, மனதின் மூலமாக அந்த குழந்தை இருந்த பொழுதும் இல்லாத இடத்திலேயும் அதை நினைந்து நினைந்து நிகழக்கூடிய தன்மை அன்பு உண்டே. இது ரெண்டுமே ஒரு தாயினுடைய செயல்தான். இதுல எது உயர்ந்தது எது தாழ்ந்தது, மனத்திலே இருக்கக்கூடிய அன்பு வெளிப்படுகிறது, அவ்வளவுதான். இப்போ அவரவருக்கு எது பொருத்தமோ, நம்ம பார்த்து கொண்டு வரக்கூடிய அடியார்களுடைய செயல்களை எல்லாம் பார்த்தா, இப்படித்தான் செய்ய வேண்டும். இறைவனுக்கு பூஜை செய்வதோ, இறைவனை துதிப்பதோ, அல்லது இறைவனிடத்திலே நம்முடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கோ இதுதான் செயல், இதுதான் முறை என்று கிடையவே கிடையாது. கல்லால் அடித்தும் கனிமுதற சொல்லால் துதித்தும் நற்பச்சிலை தூளியும் தூவியும் தொண்டரிடம் எல்லாம் பிழைத்தனர் என்று சொல்லும்படியாக எல்லாம் செய்ய முடியும். கல்லால் ஒருவன் அடிக்க, வில்லால் ஒருவன் அடிக்க, எப்படி அடித்தாலும் சரி, செருப்பால் ஒருவன் மிதித்தாலும் கூட அது வெளிப்பாடு, அன்பினுடைய வெளிப்பாடாக வந்து சேருகிறது. நமக்கு எது தெரியுமோ, எது நம்மாலே செய்ய முடியுமோ, அந்த செயலை இறைவனுக்கு ஆக்க வேண்டும். இதுதான் இருக்கக்கூடிய சூக்ஷ்மம். எனக்கு வந்து பாட தெரியும், இறைவனை நோக்கி பாட வேண்டும். எனக்கு சமைக்க தெரியும், சமையல் எல்லாம் இறைவனுக்கான சமையலாக ஆகட்டும். எனக்கு ஸ்தோத்திரங்கள் சாத்திரங்கள் தெரியும், பூஜை பண்ணலாம். எனக்கு எது தெரியுமோ, துவைக்க தெரிஞ்ச அடியவர்களுக்கு துவைப்பது, இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். 63 நாயன்மார் இந்த திருத்தொண்டர் புராணத்திலே சிவன் அடியார்களுக்கு அவர்களுடைய துணிகளை துவைத்துக் கொடுத்த அடியார் இருக்கிறார், அவருக்கு சமைத்துக் கொடுத்த அடியார் இருக்கிறார், ஓடு கொடுத்து திருவோடு கொடுத்த அடியார் இருக்கிறார், கோவணம் முதலிய துணிகள் கொடுத்த அடியார் இருக்கிறார், அவருக்கு வணங்கி வணங்கி அவருக்கு என்ன வேண்டுமோ அதை கொடுத்தவர்கள் இருக்கிறார்கள். அடியார்கள் எது கேட்டாலும், தன்னுடைய பெண்ணின் கூந்தலாக இருந்தாலும், தன்னுடைய மனைவியாக இருந்தாலும், எது கேட்டாலும் கொடுத்தவர்கள் இருக்கிறார்கள். இப்போ கொடுப்பது என்பது மனத்தினுடைய அன்பினுடைய செயல்பாடு. இதுதான் பண்ணணும். பூஜை பண்ணினால் சிறந்ததா, இல்ல ஸ்தோத்திரம் சொன்னால் சிறந்ததா, வேதம் சொல்லுவது சிறந்ததா, புஷ்பார்ச்சனை செய்வது சிறந்ததா, அபிஷேகம் செய்வது சிறந்ததா, அவனை வலம் வருவது சிறந்ததா, எல்லாமே சிறந்தது. ஆனால் நம்மாலே எது சிறப்பாக செய்ய முடியுமோ, எது எந்த ஒரு செயலின் மூலமாக அன்பை வெளிப்படுத்த முடியுமோ, அதிலே அன்பை வெளிப்படுத்துகிறோம், அவ்வளவுதான். இந்த அன்பானது எந்த செயலின் மூலமாகவும் வெளிப்பட முடியும். இதுதான் செய்ய வேண்டும் என்பது நிச்சயமாக கிடையாது. இந்த ஒரு செயல் மூலமாகத்தான் செய்ய முடியும் என்பது கிடையாது. அதே போலத்தான் இங்கே பலவிதமான செயல்கள் சொல்லப்படுகின்றன. நான் எதற்காக இவ்வளவு விரிவாக இதை சொல்லுகிறேன்னா, இருக்கக்கூடிய சுருக்கமான நேரத்திலே சில பேருக்கு மனத்துல உண்டு, கோயிலுக்கு போய் பூஜை செய்யறவங்க, இல்ல ஸ்தோத்திரம் செய்யக்கூடியவர்கள், இல்ல வேதம் சொல்லக்கூடியவர்கள், நன்றாக எல்லாம் தெரிந்து கொண்டு இறைவனுக்கு பூஜை செய்யக்கூடியவர்கள், இவர்கள் தான் உயர்ந்தவர்களோ அப்படிங்கிற சில பேருக்கு அந்த மனத்துல தாழ்வனப்பான்மை இருக்கிறது. கிடையவே கிடையாது, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. கோயிலுக்கு உள்ளே இருந்து பூஜை செய்து கொண்டே கூட இறைவனை நினைக்காம இருக்கலாம், கோயிலுக்கு வெளியிலே இருந்தாலும் கூட இறைவனை நினைத்துக் கொண்டிருக்கலாம். எங்கிருக்கிறோம், என்ன செய்கிறோம் என்பது முக்கியம் இல்ல, அந்த செயல் இறைவனுக்கான செயலா, அதான் முக்கியம். ஒரு செயல் இறைவனுக்கான செயலா, செயலிலே முக்கியம் இல்லை, செய்யக்கூடிய தன்மையிலே பாவனையிலே முக்கியம் இருக்கிறது. எப்படி எப்படி எல்லாம் இறைவனிடத்தில் அன்பு செலுத்த முடியும், எப்படியெல்லாம் இறைவனிடத்தில் அன்பை வெளிப்படுத்த முடியும், முதல்ல எடுத்தவுடனே சொல்லுகிறார். ஏன், இது தன் மனது மட்டுமல்ல, மற்ற மனத்தையும் கரைக்கக்கூடிய ஒன்று. எது? இன்னிசை வினையர் யாழினர் ஒருபால். இந்த இசை உண்டே, இந்த இசையை திருத்தொண்டர் புராணத்தில் மிக அழகாக பல இடங்கள்ல சொல்லி இருப்பார். இந்த இன்னிசை அர்ச்சனை பாட்டையாகும். இந்த இன்னிசையினாலே, இத பாரதியார் பாடும் பொழுது சொல்லுவார், பாட்டின் சுவேதனை பாம்பரியும் என்று உரைப்பார் என்றார். காட்டு விலங்கரையும் கை குழந்தை தானரையும் பாட்டின் சுவேதனை பாம்பரியும் என்று உரைப்பார். பாம்புக்கு தெரியும், மாட்டுக்கு தெரியும், பறவைகளுக்கு தெரியும், பட்சிகளுக்கு தெரியும், ஒருவேட மனுஷனுக்கு தான் தெரியாதோ என்னமோ, அது தெரியல. ஏன்னா பல பேருக்கு இசையாலே மயங்காதவர்கள் உண்டு, இசையாலே இசைப்பதை விட இசையாலே வசை பெறக்கூடியவர்களும் உண்டு. இப்போ இசையாலே சிறந்தவரை ஒருவரை பாருவார், ஆனாய நாயனார் என்று சொல்லும்படியாக மாடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த தன்மையிலே அவர் இருக்கிறார். ஆனா அங்கே செல்லும் பொழுது இறைவனை நினைந்து குழல், தன்னுடைய கையில இருக்கக்கூடிய குழலின் மூலமாக பாடுகிறார் ஆனாய நாயனார். வேறொன்றுமே இல்ல, இறைவனை நினைந்து அவனை பாடுகிறார். மாடு மேய்க்கக்கூடிய சமயத்திலே எம்பெருமானுடைய எழுத்தஞ்சும் எடுத்த குளர் கருவியினில் எம்பிரான் எழுத்தஞ்சும் தொடுத்த முறை ஏழி செய்யும் சுருதி பெற வாசித்து என்று சொல்லும்படியாக, இசை அமுது என்று சொல்லும்படியாக இறைவனை நினைத்து அங்கே பாடிக்கொண்டிருக்கிறார். அப்பூரின் இசை பொங்கும் அமுத இசை குழல் ஒலியால் வன்பூத படையாடி எழுத்தைந்தும் வெளுத்தித்தாம் முன் பூதி வருமளவின் முறைமையே எவ்வுயிரும் என்பூடு கரைந்திருக்கும் இன்னிசை வேங் கருவிகளில் என்று ஆர் உலவன் சடைமுடியார் அஞ்செழுத்தின் இசை பெறுகனர். இசை எதற்காக இருக்க வேண்டும்? தியாகராஜ சுவாமிகள் பாடும் பொழுது நாத தனுமனிஷம் என்று சொல்லுவார். நாதம் என்பதுதான் சிவபெருமானுடைய உடலாக இருக்கிற நாத தனுமனிஷம். நமாமி என்று அவனை எம்பெருமானை சங்கரனுக்கு யாருக்கு? சங்கரனுக்கு. நாத தனுமனிஷம், சங்கரம் நமாமி என்று சொல்லும்படியாக, அதே போல அவனுடைய ஐந்து முகங்களும் இந்த சரிகமபதனி என்று சொல்லக்கூடிய ச ப இரண்டு அக்ஷரங்கள் விட்டு ரீ க ம த நீ என்று சொல்லக்கூடிய ஐந்து அக்ஷரங்கள், ஐந்து ஸ்வரங்கள் உண்டே. அந்த ஐந்தும் சத்யோஜாதம் முதலிய தன்மையாக இருக்கிறது. சாம வேதமே இசையாக இருக்கின்றது என்றெல்லாம் இதை பாடுவார். சிவபெருமானை பாடக்கூடிய தன்மையில பாடுவார். இசை எவ்வளவோ இசை உண்டு, ஆனால் அந்த இசையானது இறைவனை பாடக்கூடிய இசையாக இருக்க வேண்டும். ஏன்னா எந்த செயலாக இருந்தாலும் அந்த செயலிலே இறைவனை நினைக்கக்கூடிய தன்மை இருக்க வேண்டும். இங்கே அதைத்தான் சொல்லுவார். ஆனாயனாயனாருடைய சரித்திரத்தை நம்ம பார்க்கிறோம். மெய்யன்பர் மனத்து அன்பின் விளைந்த இசை குழல் ஓசை, பையன் தன்னையும் நிறைத்து வானம் தன் பயமாக்கி, பொய்யன்புக்கு எட்டாத பொற்பொதுவில் நடம்புரியும் ஐயந்தன் திருச்செவியில் அருகணைய பெருகியதால். அந்த எம்பெருமானுடைய திருச்செவியிலே விழக்கூடிய அளவிற்கு இவர் மிகச்சிறப்பாக பாடியிருக்கிறார். இசையிலே பாடினார். இசைக்கு அவ்வளவு சிறப்பு சொல்லுவார் சேக்கிழார் பெருமான். இதுல திருப்பள்ளியெழுச்சி வார்த்தைக்கு மிக பொருத்தமாக ஒன்றாக எது வரும்னா திருநீலகண்ட யாழ்ப்பாணாருடைய சரித்திரம். இருக்கத்தம்புலியூரிலே இருந்து வாழ்ந்து கொண்டிருந்தவர் இறைவனுடைய எல்லா திருத்தலங்களையும் கண்டு பிறகு ஞானசம்பந்த பெருமானுக்கு அடியவராகி எம்பெருமானை தன்னுடைய யாழின் இசையிலே எம்பெருமானை பாடக்கூடியவர். அவர் மதுரைக்கு செல்லுகிறார். மதுரைக்கு சென்று வெளியிலே இவர் உள்ளே செல்ல முடியாத காரணத்தினாலே வெளியிலே நின்று அந்த எம்பெருமானை பாடி அந்த யாழிலே இசை பாடி பரவுகிறார். ஏலவார் குழலார்பாக பாணிகள் யாழிலிட்டார் என்று சொல்லும்படியாக எதை பாடினார்? முன்பிருந்து யாழில் கூடல் முதல் வரை பாடுகின்றார். எதை பாட வேண்டும்? பாட்டு இறைவனுக்காக. மனிதரை பாடமாட்டேன் என்று சொல்லக்கூடியவர்கள் உண்டு. திருபுறம் எரித்தவாறும் தேர்மிசை நின்றவாறும் கரியினை உரித்தவாறும் காமனை காய்ந்தாரும் அரி அயற்கு அரியவாறும் அடியவர்க்கு எளியவாறும் பரிவினால் பாட கேட்டு என்று அந்த எம்பெருமானை பரிவினாலே எம்பெருமானை பாடுகிறார். எம்பெருமானுடைய புகழை பாடுகிறார். பாடின உடனே அதான் இன்னிசை வினையர் யாழினர் ஒரு பார் இங்க அப்படியே வரும். யானை வைத்துக் கொண்டு அங்கே எம்பெருமான் பக்கலிலே இருக்கக்கூடியவராக திருநீலகண்ட யாழ்ப்பாணருடைய சரித்திரத்தை பார்க்கிறோம். அந்த ரத்து ஒரு ஓசை எழுந்தது. இங்க சேக்கிழார் பெருமான் அந்த சரித்திரத்தை சொல்லும் பொழுது அடியவர்கள் எல்லாருடைய கனவிலேயும் தோன்றி என்னுடைய அன்பன் அங்கே யாழிலே இசை பாடி கொண்டிருக்கின்றான், அவனை அழைத்து வந்து என் முன்னே பாடச் செய்யுங்கள் என்று சொல்ல அழைத்து செல்லுகிறார்கள். எம்பெருமான் அந்த திருவாள வாயிலே இருக்கக்கூடிய அந்த சோமசுந்தர பெருமானிடம் முன்னே நின்று யாழினாலே இசை பாடுகிறார். அப்போ அசரீரியாக சிவன் சொன்னாராம், அன்பினர் பாணர் பாடும் சந்தையாள் தரையில் சீதம் தாக்கில் வீக்கு அழியும். இந்த யாழ், இந்த யாழ் இருக்கிறதே தரையிலே இருக்கக்கூடிய அந்த சீதம்னா குளிர்ச்சி, குளிர்ச்சி பட்டால் இதனுடைய தன்மை கெடும். ஆன காரணத்தினாரு ஒரு பலகை இடுவீர்னர், சுந்தர பலகை முன் நீர் இடும் என்று சொல்லும்படியாக அவர் ஆணையிடுகின்றாராம் அந்த எம்பெருமான். அப்படி எம்பெருமான் இந்த யாழிலே இசை பயின்ற பொழுது ஆனாயநாயனார் குழலிலே இசை பயின்றார். அவருக்கு தன் அருகிலேயே இருக்க வேண்டும் என்று கொடுத்தார். யாழிலே திருநீலகண்ட யாழ்ப்பாணர் இசையிலே பயிலுகிறார். எம்பெருமானை பாராட்டுகிறார். அவருக்கு அடியாரோடு சேர்ந்திருக்கக்கூடிய தன்னை ஆடிசூழும் திருத்தோணி அமர்ந்த அம்மான் அருளாலே யாழின் மொழியாள் உமை ஞானம் ஊட்ட உண்ட எம்பெருமான் காளிநாடன் கவுனியர்கோன் கமலப்பாதம் வடங்குதற்கு வாழி மறையோர் புகரியினர் வந்தார் சந்த இசைப்பாணர் என்று சொல்லும்படியாக அவரோடு சேர்ந்தபடியாக எம்பெருமானை பாடி வருகிறார் என்பதாக நாம சரித்திரத்தை பார்க்கிறோம். திருநீலகண்ட யாழ்ப்பாணர் சரித்திரம் இங்கே சொல்லப்படும். ஆனாயநாயனார் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் என்றெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால். அடுத்தது பார்க்கலாம், இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால். இப்போ எனக்கு தெரிந்திருக்கிறது இன்னிசையாலே பாடுகிறேன், தெரியவில்லை எனக்கு வேதம் தெரியும். அந்த வேதம் தெரிந்த பொழுது அந்த வேதத்திலே இருந்து இருக்கு முதலிய வேதங்களினாலே இருக்கொடு அல்லது தோத்திரம் ரெண்டையும் சொல்லலாம். வேதத்தினாலேயும் அதாவது சாஸ்திரத்திலே இருக்கக்கூடிய அந்த வேத சப்தங்களினாலேயும் வேத வாக்கியங்களினாலேயும் இல்லைன்னா தொத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய அடியார்கள் திருமுறையினாலேயும் எம்பெருமானை பாட வேண்டும் என்று அப்படியும் பாடலாம். இருக்கொடு தொத்திர எம்பினர் ஒருபால் என்று நம்ம முதலிலேயே பார்த்திருக்கிறோம். ருத்ரபிரபு பசுபதி நாயனார் என்று காலையிலே எழுந்து பொய்கை கரைக்கு சென்று அங்கே கழுத்தளவு தண்ணீரிலே நின்று கொண்டு அருமறை பயனாகிய உருத்திரம் அதனை வறுமுறை பெறும் பகலும் எல்லியும் வழுவாமே திருமலர் பொகுட்டு இருந்தவன் அனையவர் சில நாள் உரிமை உய்த்திட உமை இடம் மகிழ்ந்தவர் உவந்தார் என்று சொல்லக்கூடிய அளவிலே நீடும் அன்பினில் உருத்திரம் ஓதிய நிலையால் ஆடு சேவுரி சேவடி அருகுற அணைந்தார் என்று ருத்ர பசுபதியார். தினமும் வேற எதுவுமே கிடையாது, அருமறை பயனாகிய ருத்ரம் என்று வேதத்தினுடைய பயனாக எது முக்கியமான பொருளாக இருக்கிறதோ அந்த ருத்ரத்தை சொல்லி சொல்லிக் கொண்டு இருந்தார் என்பதாக நம்ம சரித்திரத்தை பார்க்கிறோம். ஆக இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால், இருக்கொடு தோத்தினர் இயம்பினர் ஒருபால் என்று பார்க்கலாம். அடுத்தது அவ்வளவுதானா? இந்த தோத்திரங்களுக்கு இன்னொரு சிறப்பு உண்டு. இந்த தோத்திரத்தை சொல்லும் பொழுது அங்கே நாம் இன்னொன்று எடுத்துக் கொள்ளலாம். அப்பர் பெருமான், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், ஞானசம்பந்த பெருமான், மணிவாசக பெருமான் இவர்களெல்லாம் பாடிய ஸ்தோத்திரங்கள், இவர் மட்டுமல்ல எத்தனையோ அடியவர்கள் பாடிய தோத்திரங்கள் இருக்கின்றதே, அந்த திருமுறைகள், அந்த திருமுறைகளையும் எம்பெருமான் செவிகுளிர கேட்கின்றான். இந்த திருமுறை சரித்திரத்தை தான் நம்ம பார்த்து கொண்டு வருகின்றோம். அடியவர் சரித்திரத்தை பாடும் பொழுது அந்த பாட்டுக்காக என்னவெல்லாம் செய்திருக்கின்றான் எம்பெருமான் என்று, அந்த ஒரு தமிழ் பாடல் அவனை எப்படியெல்லாம் அட்டுவிக்கின்றது என்று பார்க்கிறோம். அப்படி இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால், தேவார மூவர் திரைமுறை ஆசிரியர் எல்லாம் தோத்திரமாக சொல்லலாம், தில்லை மூயிரா மூவாயிரவர், ருத்ரபசுபதி நாயனார் முதலிய நாயன்மார்களை எல்லாம் ரிக்கு முதலியவர்கள் சொன்னதாக சொல்லலாம். இருக்கொடு தோத்திரர் எம்பினர் ஒருபால், துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருபால். அடுத்தது பிணைமலர் கையினர் என்று சொல்லும்படியாக இரண்டிரண்டாக கட்டப்பட்ட மாலைகளை கட்டி கொடுத்தார் என்று சொல்லுவார். இரண்டிரண்டாக கட்டப்பட்ட மாலைகளை கொண்டு எம்பெருமானை பூவினாலே அர்ச்சனை செய்வதும் பூவினாலே அலங்காரம் செய்வதும் அவனை வணங்குவதுமாக இருந்தவர்கள் எத்தனையோ பேர். துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருபால், இதுல ஒன்று உண்டு. இந்த பூக்களை எடுத்து சொல்லும் பொழுது நம்முடைய இடுப்புக்கு கீழே செல்லக்கூடிய எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய எதுவும் இடுப்புக்கு கீழே வரக்கூடாது. அதனால தான் போதொடு நீர் சுமந்து ஏத்தினர், சுமந்துங்கிற வார்த்தையை போட்டார் அப்பர் பெருமான். இப்ப நம்ம கூட கீழே எடுத்துட்டு போவோம், இடுப்புக்கு கீழே அது வரக்கூடாது என்று சொல்லக்கூடியது சாஸ்திரம். அப்படி ஏந்தி கொண்டு செல்ல வேண்டும். அதனால தான் போதொடு நீர் சுமந்துன்னர், அந்த பூவை மேலே ஏந்தி கொண்டு செல்ல வேண்டும். எம்பெருமானுக்கு சமர்ப்பிப்பதற்காக எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும், இடுப்புக்கு மேலே இருக்க வேண்டும் என்பதாகலாம் சொல்லுவார்கள். பலவிதமான மலர்களை கொண்டு இறைவனை அர்ச்சிக்க முடியும். இறைவன் ஆசுதோஷி க்ஷிப்ர பிரசாத மூர்த்தின்னு அவனை சொல்லுவார்கள். மிக சீக்கிரமா அந்த பரமேஸ்வரனானவன் சந்தோஷம் அடைகிறானா, ஆசுதோஷின்னு க்ஷிப்ர பிரசாதம் வெகு சீக்கிரம் வந்து நமக்கு அருளை கொடுக்கக்கூடியவன் பரமேஸ்வரன், ஒருத்தன் தான், வேற யாருமே கிடையாது. இவனுக்கு இந்த பூ ஆகும் ஆகாது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. இந்த புராணங்களிலே வரலாமே தவிர எல்லா பூக்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக முள்ளுருக்கு இதுதான் கிடையாது. நமக்கு மல்லிகை வேணும், தாமரை வேணும், முல்லை வேணும், ஜாதி வேணும், ரோஜா புஷ்பம் அதெல்லாம் நமக்கு வேணும், நம்ம வச்சுக்கணும்னு அவன் பார்த்தான். இதெல்லாம் நீயே வச்சுக்கோ, எனக்கு ஒண்ணு வேண்டாம், நீ எது வச்சுக்க மாட்டேன், ஊமத்தம்பூ எருக்கம்பூ இதெல்லாம் நீ வச்சுக்க மாட்டேதானே. யார் வச்சுக்குவா? ஊமத்தம்பூ சாப்பிட்டா, அந்த காய் சாப்பிட்டா பைத்தியம் அடிக்கும், எருக்கம்பு பாலு பாலா இருக்கும், நாற்றம் அடிக்கும், இதெல்லாம் எனக்கு வேண்டாம், அப்போ எனக்கு கொடுத்துரு. உனக்கு வேண்டாம், எனக்கு கொடுத்துரு. இப்ப இறைவன் என்ன செய்கிறான், எது நமக்கு வேண்டாமோ அதை கொடுத்தாலும் கூட ஏற்றுக்கொள்ளுகிறான். ஆனா நம்ம என்ன செய்யணும், எது நமக்கு உயர்ந்ததோ, எது நமக்கு தேவையோ, அதிலே சிறந்த பொருளை இறைவனுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். ஆனால் எப்படி இருந்தாலும் இறைவன் ஏற்றுக்கொள்ளுகின்றான். இங்கே எந்த விதமான மலர், முருகநாயனாருடைய சரித்திரத்தை பார்க்கும் பொழுது அவர் புலரும் பொழுதி முன்னெழுந்து புனிதரீரில் மூழ்கிப்போய் மலரும் செவ்வி தம்பெருமான் முடிமேல் வான் நீர் ஆறு மதி உலவும் அருங்கும் முருகுயிர்க்கு நகைக்கும் பதத்தின் உடன் பறித்த அலகில் மலர்கள் வெவ்வேறு திருப்பும் கூடைகளில் அமைத்தார் என்று, காலையில பொழுது புலர்வதற்கு முன்பாகவே என்னென்ன மலர் செக்கலார் சொல்வார், கோட்டு மலரும், நிலமலரும், குளிர் நீர் மலரும், குழுங்கொடியின் தோட்டு மலரும், மாமலரும், சுருதி மலரும், திருவாயில் காட்டு முருவில் நில வளர கனக வரையர் பன்னகனான் பூட்டும் ஒருவர் திருமுடிமேல் புனையலாகும் மலர் தெரிந்து என்று சொல்லும்படியாக என்ன என்ன மரத்திலே பூக்கக்கூடிய பூ, செடியிலே பூக்கக்கூடிய பூ, கொடியிலே பூக்கக்கூடிய பூ, நீரிலே இருக்கக்கூடிய பூ, இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய பூக்களை எல்லாம் பறித்து, அதுவும் ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு காலத்திலே மலரும், அதிகாலையிலே மலரக்கூடிய பூக்கள் உண்டு, விடிந்த பிறகு சூரியன் வந்த பிறகு மலரக்கூடிய பூக்கள் உண்டு, சாயந்தர நேரத்தில் மலரக்கூடிய பூக்கள் உண்டு, அந்தி நேரம் சாய்ந்து இரவு பொழுதிலே பூக்கக்கூடிய பூக்கள் உண்டு, நள்ளிரவிலே பூக்கக்கூடிய பூக்கள் உண்டு. எந்த பூக்களையும் தேனீக்கள் சென்று தங்களுடைய எச்சில் படுவதற்கு முன்பாகவே இவர்கள் சென்று பறிக்கிறார்கள்னா, இன்னும் சிலருக்கு சொல்லும் பொழுது இங்கேயே சேர்க்கலார் இடத்துல சொல்லும் பொழுது வாயிலே அங்கே அடுகு கட்டி கொண்டு, அதாவது துணி கட்டி கொண்டு எச்சலும் தன்னுடைய மூச்சு சுவாச காற்றும் கூட இந்த பூக்களிலே படாத அளவுக்கெல்லாம் செய்திருக்கிறார்கள் அடியவர்கள் எல்லாம். இந்த மலரை கொண்டு வந்து என்ன பண்ணார், கொண்டு வந்து தனி இடத்தில் இருந்து கோக்கும் கோவைகளும் இண்டை சுருக்கும் தாமுடன் இணைக்கும் வாசமலைகளும் மாலைகளும் தண்டிற்கட்டும் கண்ணிகளும் தாளில் பிணைக்கும் பிளையர்களும் நுண்டாதுரைக்கும் தொடல்களும் என்று சொல்லும்படியாக பலவிதமான தன்மைகளை தலைக்கு போடக்கூடியது, அவனுடைய மார்புக்கு போடக்கூடியது, அவன் மேலே தோளிலே சாற்றிக் கொள்ளக்கூடியது, கைக்கு இடக்கூடியது, காலுக்கு எடுக்கக்கூடியது. ஒவ்வொன்றுக்கும் தமிழிலே இத்தனை பெயர்கள் சொல்லி இருக்கிறார்கள். கோவைகள், இண்டை, தாமம், மாலை, கண்ணி, பிணையல், தொடையல் என்றெல்லாம் சொல்லும்படியாக பலவிதமாக இங்கே சொல்லப்படக்கூடிய அத்தனை விதமான தன்மைகளிலே இறைவனை பூக்களினாலே என்ன செய்கின்றாரா, அர்ச்சிக்கின்றார் முருகநாயனார். அங்கே பார்க்கலாம், துண்ணியே பிணைமலர் கையினர் ஒருபால். இருபத்தி நாயனாருடைய சரித்திரத்திலையும் சிவகாமி ஆண்டார் என்று சொல்லக்கூடியவர் இறைவனை மலர்களினாலே பறித்து மலர்கள் மலரிட்டு இறைவனுக்கு தொண்டு செய்து வந்தார் என்று சொல்லக்கூடிய சரித்திரத்தை நம்ம பார்க்கிறோம். அப்படி துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருபால், தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒருபால். இது வந்து ரொம்ப அழகு. இறைவனை தொழுது கொண்டே இருக்கக்கூடியவர்கள் யார் தொழல, எல்லா அடியார்களையும் நம்ம சொல்லலாம், எல்லா அடியார்களையும் சொல்லலாம். தொழுது கொண்டிருக்கக்கூடியவர்கள் அழுகையர், கண்ணிலே இருந்து எப்பொழுது பார்த்தாலும் கண்ணீர் பொழியும்படியாக இருக்கக்கூடிய அடியவர்கள். நம்ம சில பாடல்களை சேர்க்கலாருந்து பார்க்கலாம் ஒவ்வொரு அடியவரும் எப்படி இருக்கிறார் என்று. தொழுகையர் அழுகையர் துவழ்கையர், அப்படியே கை துவண்டு விழுகிறதான். அதாவது உடல் வந்து தன்னுடைய செயலிழக்கும்படியாக அந்த அன்பு மீது உருகிறது. சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால் என்று சொல்லும்படியாக அப்படி நிலா, நல்ல நிலா வரும்பொழுது எப்படி கடலானது அலைகள் அதிகமாகுமோ அதே போல இறைவனை நினைந்த அந்த பக்தி அதிகமாகும் போது கை தானாகவே தலை மீது கூப்புகின்றதான். அப்படி இருக்கக்கூடிய அடியவர்கள் தீரான். இதெல்லாம் இந்த அடியவர்கள் முன்னே செய்யக்கூடிய காரியத்தை செய்யும் பொழுதும் சரி, அல்லது மனத்திலே இறைவனை நினைந்த பொழுதும் சரி, இப்படியெல்லாம் அவர்களுடைய புறக்காட்சிகள் ஏற்படுகின்றன. மானதமாக இறைவனை வழிபடுகின்றார்கள். மானசமாக தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒருபால், சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால் என்று திருநாவுக்கரசர் பெருமான் திருச்சிற்றம்பலம் அந்த எம்பெருமானை காணுகிறார். ஆடும் கழல் புரி அமுத திருநடம் ஆறா வகை தொழுது ஆர்கின்றார் என்று சேக்கிழார் பாடும் பொழுது சொன்னார். கையும் தலைமிசை பூனை அஞ்சலி என, இப்ப நம்ம பார்க்கக்கூடியதெல்லாம் பார்க்கலாம். சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால், கையின் தலைமிசை பூனை அஞ்சலி என, கண்ணும் பொழி மழை ஒழியாதே. யாரு? அழுகையர் ஒருபால், தொழுகையர் அழுகையர் ஒருபால். கண்ணும் பொழி மழை ஒழியாதே தெய்யந்தகை என, கண்ணிலே இருந்து கொட்டிக்கொண்டே இருக்கின்றன. கண்ணும் பொழி மழை ஒழியாதே பெய்யின் தகையன, கரணங்களும் உடன் உருகும் பரிவின, துவழ்கையர் ஒழுபார், தொழுகையர் துவழ்கையர் ஒருபால். பேரெய்தும் மெய்யும் தரமிசை விழு முன் விழுதரும் மின் தாழ் சடையோடு நின்றாடும் ஐயன் திருநடம் எதிர் கும்பிடும் அவர் ஆர்வம் பெருகுதல் அளவின்றால் என்று பாடுவார் சைக்கிளார் பெருமான். அப்படியே இந்த பாடலுக்கு பொருத்தமானதாக இந்த இடத்துல இருக்கும். அந்த எம்பெருமானை நினைந்து நினைந்து நிகழக்கூடிய தன்மையிலே அவர்கள் பாடி ஆடுகின்றார்கள், எம்பெருமானை நினைத்து துதிக்கின்றார்கள் என்று சொல்லக்கூடிய சரித்திரத்தை நம்ம பார்க்கிறோம். இதே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அங்கே செல்லுகிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தில்லைக்கு திருச்சிற்றம்பலத்துக்கு செல்லும் பொழுது வையகம் பொலிய மறைச்சிலம்பு ஆர்ப்ப மன்றுளே மாலையன் தேட ஐயர்தான் வெளியே ஆடுகின்றாரை அஞ்சலி மலர்த்தி முன் குவித்த கைகளோ திளைத்த கண்களோ அந்த கரணமோ கலந்த அன்புந்த செய் தவ பெரியோன் சென்று தாழ்ந்து எழுந்தான் திருக்களிற்றுப்படி மருங்கு என்று செக்கிழார் பெருமான் பாடுவார். தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒருபால், சென்னையில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால். அவர் அடுத்தது பாடுவார் செக்கிழார் பெருமான். ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள அளப்பெரும் கரணங்கள் நான்கும் சிந்தகே ஆக குணம் ஒரு மூன்றும் திருந்து சாத்துவமே சாத்துவிகமே ஆக இந்துவா சடையானாடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெருங் கூத்தின் வந்த பேர் இன்ப வெள்ளத்துள் துளைத்து மாறிலா மகிழ்ச்சியால் மலர்ந்தார் என்று சொல்லும்படியாக மண்ணிலே வந்த பிறவியே எனக்கு வாலிதாம் இன்பமாம் என்று கண்ணில் ஆனந்த அருவி நீர் சொரிய கைமலர் உச்சிமேல் குவிர்த்து பண்ணினால் நீடி அறிவரும் பதிகம் பாடினார் பரவினார் பணிந்தார் என்று சொல்லும்படியாக நம்ம பார்க்கிறோம். யாரை எடுத்தாலும் சரி, அடியவர்களெல்லாம் இத்துணை வகையாகவும் அன்பு செலுத்தி இருக்கின்றார்கள் என்று பார்க்கலாம். இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால், இருக்குடு தோத்தினர் எம்பினர் ஒருபால், துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருபால், துவழ்கையர் அழுகையர் தொழுகையர் ஒருபால் சென்னியில் அஞ்சலி குப்பினர் ஒருபால் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் என்று சொல்லும்படியாக நம்மையும் ஆட்கொள்ள வர வேண்டும். அதைத்தான் ஒரே ஒரு வார்த்தை தான் நம்ம நினைக்க முடியும். கல்லால் அடித்தும் கனிமுதற் சொல்லால் துதித்தும் நற்பச்சிலை தூவியும் தொண்டரினம் எல்லாம் பிழைத்தனர் அன்பற்ற யான் இனி எது செய்கேன். இதுதான் என்னுடைய கேள்வி. அன்பற்ற இது யான் இனி யான் எது செய்கேன். நம்ம என்ன பண்ண போறோம். இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் இருக்கொடு தோத்தினர் இயம்பினர் ஒருபால் துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருபால் தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒருபால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால். எத்தனையோ அடியவர்கள் எத்தனையோ விதமாக எம்பெருமானை அனுபவித்திருக்கின்றார்கள். எம்பெருமானிடத்திலே தன்னை தந்திருக்கிறார்கள். நம்ம என்ன பண்ண போறோம். நான் என்ன பண்ண போகிறேன். அவருடைய வார்த்தைக்கு நான் என்ன செய்ய. அவர் சொல்லக்கூடியது ரொம்ப பொருத்தமான வார்த்தையாக வரும். கல்லால் அடித்தும் கனிமதுரை சொல்லால் துதித்தும் நற்பச்சிலை தூவியும் தொண்டரினம் எல்லாம் பிழைத்தனர் அன்பற்ற இனி யான் எது செய்கேன். அன்பற்ற இனி யான் எது செய்கேன். அன்பற்ற இனி யான் எது செய்கேன். அந்த மாறிலாத இன்ப அன்பை தர வேண்டும் எம்பெருமான். அதுக்கு அவனுடைய அடியவர்களை பாடுவது அடியவர்களை வணங்குவது ஒன்றே வழி. அன்பற்ற இனி யான் எது செய்கேன். பொல்லா விருதியர் நேர் நின்ற முக்கள்
2: திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 3 மந்திரம் 571

உந்திக்கு கீழே 12 விரல்கடை அளவு தூரத்தில் உள்ள மூலாதாரத்தில் ஹம்ச மந்திரத்தை தியானம் செய்வோரின் உடம்புனுள் ஈசன் குடியிருப்பார். திருச்சிற்றம்பலம். இறை தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 3, மந்திரம் 580.

மூலாதாரத்துக்கு மேலும் நாபிக்கு கீழும் உள்ள குண்டலியுள் செஞ்சுடர் உள்ளது. திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 3, மந்திரம் 583.

ஆகுஞ்சனத்தால் மூலாதாரத்தை அடைத்து பிரம்மரந்திரத்தில் மனத்தை வைத்திருந்தால் நீ நெடிதுகாலம் வாழலாம். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 3, மந்திரம் 587.

சிவனை நாடும் சிந்தனையை பற்றி கொண்டால் நீ இரவாது வாழும் தன்மையை பெறலாம். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 3, மந்திரம் 591.

சாதகன் ஊர்த்துவ திருஷ்டியோடு பொறுமையாக தியானத்திருந்தால் ஒளி பெற்று பல்லாண்டு வாழ வழி கிடைக்கும். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூல அருளிய திருமந்திரம் தந்திரம் 3, மந்திரம் 601.

உயிருக்கு உயிராய் விளங்கும் சிவனை சிந்தையுள் வைத்து தியானம் செய்வீராக. திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமுலருளிய திருமந்திரம் தந்திரம் 3, மந்திரம் 603.

சிவனை காண்பதற்கு உள்ளத்தினுள்ளே ஒளி பெற வேண்டும். ஏனைய யோகங்களால் எந்த பயனும் இல்லை. திருச்சிற்றம்பலம். இறை தூதர் திருமுரு அருளிய திருமந்திரம் தந்திரம் 3, மந்திரம் 605.

சாதகர் தியானம் செய்யும் பொழுது மூக்கின் நுனிப்பக்கத்தில் உச்சிக்கு மேல் சகசிர தளத்தில் பார்வையை செலுத்த வேண்டும். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 3, மந்திரம் 626.

சாதகர் சமாதி நிலையில் நாத விந்து மயமான ஈசனை அன்போடு கூடியிருப்பார். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூரர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 3 மந்திரம் 628.

0: பரமனான சிவனே, மேலான இறைவன் என துணிந்து தொழுது அணிதலால் அட்டமாசித்திகள் தானே வந்து சேரும். திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
1: ஓம் நமசிவாய்.

சிறந்த முறையில் யோக அனுபவத்தை 7 ஆண்டு பயிற்சி செய்தால் சூறாவளியை விட விரைந்து நீ இயங்கலாம். நடை தளராது, முதுமை உனக்கு வராது. திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 3, மந்திரம் 650.

பிரணவ மந்திர யோகத்தால் உண்டாகும் சித்திகளில் அழுந்திவிட்டால் உனக்கு முத்தி இல்லை. சித்திகளில் மனம் வைக்காமல் சகசர தலத்திற்கு மேல் முன்னேற முயற்சிப்பாயாக. திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 3, மந்திரம் 683.

ஒவ்வொருவருவது உடம்பிலும் மூலாதாரத்தில் செஞ்சுடராக குண்டலினி சக்தி இருக்கின்றாள். அச்சுடரை தியானித்து

உயிராற்றலை வளர்த்தால் அற்பெருஞ்சோதியை புருவ நடுவில் தரிசித்து நீ ஆக்கம் பெறலாம். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 3, மந்திரம் 686.

சதாசிவத்துவம் பெற்ற யோகி ஆன்ம நிலையிலேயே முத்தொழிலையும் நடத்துவார். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 3 மந்திரம் 688.

வசித்துவம் எனும் சித்தி பெற்றால் பிறரை கவர்ந்து தன் வயப்படுத்தும் ஆற்றலை பெறலாம். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திர 3 மந்திரம் 724.

உயிர் உடம்பில் உள்ள போதே உடம்பின் பயனாகிய ஞானத்தை பெற்றிடுவோமாக. திருச்சிற்றம்பலம். இறைத்தூத திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 3 மந்திரம் 725.

உனது உடம்பே சிவன் வாழும் திருக்கோயிலாகும். ஆதலால் அதை நல்ல முறையில் பாதுகாக்க வேண்டியது உனது கடமை. திருச்சிற்றம்பலம். இறைத்தூத திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 3, மந்திரம் 729.

நூறு நாடிகள் சிரசிலிருந்து கீழ் நோக்கியும் ஒரு நாடி சிரசை நோக்கி மேலோக்கி செல்கிறது. திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமுறர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 3, மந்திரம் 748.

0: முறைப்படி குருவின் உபதேசம் பெற்று யோக படிநிலையில் உயர்ந்து இறை அனுபவம் பெற வேண்டுமே அன்றி தம்பட்டம் அடிக்கக்கூடாது. திருச்சிற்றம்பலம்.
1: நம்முடைய பேச்சின் மூலமாகத்தான் நம்முடைய பிரம்ம முடிச்சு அவரும் நீங்க லலிதா சரஸ்வதி நாமத்துல ஒரு வாரி வரும் பிரம்ம கிரந்த விவேகினின்னு ஒரு வரி வரும். பிரம்ம முடிச்சை அவிழ்பவள் என்று அதற்கு பொருள். பிரம்ம கிரந்த விவேகினி அப்படின்னு லலிதா சரஸ்வதி நாமத்துல ஒரு வரி வரும். பிரம்ம முடிச்சை அவிழ்பவள் என்று அதற்கு பொருள். நம்முடைய வாழ்க்கையில நிறைய பிரம்ம முடிச்சுகள் விழுந்துருக்குது. எதது எப்பப்போ எப்படி அவிழும்னு நமக்கு தெரியல. அதுதான் உடனே வரும் ஒரு பொருளை அந்த பிரம்மத்தின் வழியாக நமக்கு அறியணும்னு குறிச்சிருந்தா அது அறியும். அப்படி அறியக்கூடிய ஒரு பொருள் சிவபெருமான், ஒரே பொருள் சிவபெருமான், பரம்பொருள் பெயர். இது சில பேருக்கு இந்த சந்தேகம் வரும், எப்படி சார் அப்படின்னு. உலகத்துல எந்த கடவுள் மனித வழி எடுத்தாலும் நீங்க பார்க்கலாம், அது சிவபெருமானை பூசித்துதான் அந்த கடவுளும் உயிர் பெற்றிருக்கிறது. அந்த கடவுளும் உயிர் பெற்ற ஒரு வடிவம்னு பாத்தீங்கன்னா அது கடைசியா சிவபெருமான வழிபட்டுதான் உயிர் பெற்றிருக்கு. எந்த சாமியை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம், நீங்க எந்த கடவுளை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம், நீங்க எவ்வளவு புகழ்ந்து ஆயிரத்துக்கு போனாலும் சரி, அது வைணவ ஆலயமாக இருந்தாலும் அங்கே மூலவருக்கு அருகில் லிங்கம் இருக்கும். சிவகங்கர கையில் வச்சிருக்கிற கையில் இருக்கு லிங்கம், அவர் படுத்துக்கிறாரு லிங்கத்தை கொண்டுதான் படுத்துக்கிறாரு. நமக்குதான் தெரியல, அது வழிபாடு செய்கிறவர்களுக்கு தான் தெரியல. அதனால எவனை பார்த்தா நடக்கும், எவனை பார்த்தா நடக்கும், யார பார்க்கலாம் அலையாதீங்க. சிவனை பார்த்தா எல்லாம் உரணில் வரும் ஒரு பொருளை உலகனைத்தும் ஆனான், இந்த முழு உலகமும் ஆனாலும் சிவபெருமான் உலகமெங்கும் நிறைந்து இருக்கிறான், நீக்கமாக நிறைந்து இருக்கிறான். இந்த இடத்துல இருக்கிறான், இந்த இடத்துல இல்ல அப்படிலாம் கிடையாது. சரி, எல்லா இடத்திலும் இருக்கிறானே, உலகமெங்கும் ஆனானே, கடல்கள் காணாலும் கண்ணாலும் நிறைந்தானே. இந்த இடத்துல இருக்கிறான், எல்லா இடத்துலயும் இருக்கிறான், எல்லா இடத்துலயும் இருக்கிறான்னு சொல்றதுக்கப்போ எங்க இருக்கிறான்னு பார்த்தா கிடையா அவன் நீங்க ஏதாவது ஒரு பதார்த்தம் பண்ணிருந்தாங்க, அம்மா அம்மா வந்து அந்த பதார்த்தத்தை அந்த குழந்தைய சாப்பிடும் போது பதார்த்தத்தை பார்க்க மாட்டாங்க, அந்த குழந்தையுடைய முகத்தையே பார்த்துட்டு இருப்பாங்க. எப்படி சாப்பிடு, என்ன ஒரு ஆசை அப்படின்னு அந்த குழந்தையுடைய முகத்தையே பார்த்துட்டு இருப்பாங்க. இலையெல்லாம் பார்க்க கூடாது, முகத்தை பார்க்கலாம். பத்தியா சாப்பிடுச்சு இலையெல்லாம் பார்க்க கூடாது, முகத்தை பார்க்கலாம். நீங்க முகத்தை பாத்தீங்கன்னா அது இந்த குடிச்சு சாப்பிடறா குடிக்காம சாப்பிடறான்னு நல்லா தெரியும். அப்படி அம்மா பார்ப்பாங்க, முகத்தை பார்ப்பாங்க. அது போல சுவாமியை பார்க்க வேண்டும் இயக்கத்துல எத்தனை பேர் எப்படி எப்படி பார்க்கிறாங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சி. இந்த ஈசன் கபாலியை தான் நான் தினம் போதும் சிந்தித்துக் கொண்டிருக்கேன். இவனை பார்ப்பதற்குத்தான் எத்தனை கோட்டி அப்படின்னு பெரிய இதுவா போயிடும். பெரிய பெரிய மனிதர்கள் பக்கத்துல இருக்கிற பிரிய இருக்காங்கல்ல, நான் நிறைய பேரை பார்த்துக்கிறேன் சார். எங்களால் ஒரு நிமிஷம் பேச முடியல சார் அவங்க கிட்ட, எங்களால் ஒரு நிமிஷம் பேச முடியல, ஒரு செகண்ட் பேச முடியல. அவங்க கொடுக்குற வேலையை நாங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். சரி, அப்ப என்ன சார் உங்களுக்கு திருப்தி? பெரிய பெரிய மேடையில போச்சு அவங்கள பார்க்க முடியாதவங்கன்னா எங்ககிட்ட வந்து சார் சார் எப்படி இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க சார், எடுத்துக்கிறாங்க ஐயா, எடுத்துக்கிறாங்க அம்மா, எடுத்துக்கிறாங்க கையை குலுங்கி குலுங்கி குலுங்கி குலுங்கி எங்ககிட்ட கேட்டுட்டு இருப்பாங்க. இது எங்களுக்கானது இல்லையா நல்லா தெரியும், அவங்களுக்கானதுதான், அம்பிகைக்கு ஆனதுதான், ஈசனுக்கு ஆனதுதான், எங்களுக்கு இல்லையா நல்லா தெரியும். இருந்தாலும் ஒரு நிம்மதி, நான் இப்ப யாரு போறது அப்படின்னு ஒரு சின்ன நிம்மதி. அந்த பிஏ சொல்றாங்க, பசங்க அசிஸ்டன்ட் சொல்றாங்க, கேவலம் பதவியில் இருக்கிற அந்த ஒரு பிஏவே இவ்வளவு ஆசைப்படும் போது, தினந்தோறும் பதவியில் இருக்கக்கூடிய மைதாப்பூரின் ராஜா ஈசன் கபாலிக்கு தொண்டனா இருக்கும் போது, அப்ப எல்லாரும் வந்து பார்த்து சார் எப்படி இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க கோயில கேட்கும் போது, என்ன கேட்கல எனக்கு நல்லா தெரியும், ஈசன் கபாலியுடைய தொண்டன், இவனை கேட்டு வச்சா உள்ள போச்சு, சார் ஏதோ கேட்டாரு நல்லா இருக்கிறாரா பாத்துக்கோ கொஞ்சம் நாம சொல்லுவோங்கிறதுக்காக கேட்கிறாங்களே தவிர, நான் நல்லா இருக்கிறான்னு கேட்கிற வாழ்க்கை இல்ல, எனக்கு நல்லா தெரியல. ஈசன் கபாலியை நீங்க வழிபாடு செய்யும் போது திரும்பி பாத்தீங்கன்னா, அபிஷேகம் நடக்கும் போது, தூபதீபம் நடக்கும் போது, தீபாவளி நடக்கும் போது பாத்தீங்கன்னா, சில பேர் கண்டிப்பா எல்லாம் கையை தூக்கி கொடுத்துருப்பார். என்ன சார் எனக்கு தெரியல சார், ஆனா தெரியும் பரமனையே பாடுபாடம் பெருமை பாடுவோம், பரமனை பாடிக்கொண்டே இருக்கக்கூடியவர்களுடைய பெருமையை நாம் பாடிக்கொண்டே இருக்கிறோம், சிந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். பொதுவா மூர்த்திகளுடைய சிறப்புல ஒரு நாள் இரண்டு நாள்ல தான் சொல்லிட முடியாது. இது பாட்டு பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு பாட்டு தான் பெரிய பாடல, ரெண்டே பாட்டு, ஏன் ரெண்டு பாட்டுல இவ்வளவு நிறைவான செய்தி சொல்ல முடியுமா? புராணம் பாதி, பிள்ளை பாதி, புராணம் மீதி. பாருங்க உரடில் வருவோருடைய மரணித்து ஆனாய் கரணங்கள் காணாமல் கண்ணார்ந்து நிறைந்தாய். நம்ம கண்ணுக்குள்ள நடந்திருக்கிறான், ஆனா வெளிப்படையா தெரியல. உங்களுக்கு ஈசன் கபாலி பேசுவது போல இருக்கும். அன்னைக்கு சொல்றாரு, அந்த பிரபோஷ குடும்பத்தை பாக்குறோம், பார்க்கல சார் இன்னைக்கு சாமி பேசுறது போல இல்ல, என்னை பார்த்து சிரிக்கிறது மாதிரியே இருக்கு சார் அப்படின்னு. ஏன் உங்களை பார்த்து சிரிக்குது அப்படின்னு நான் கேட்டேன். இன்னைக்கு நான் லேட்டா வந்துட்டேன் சார் பிரபோஷத்துக்கு, அதனால என்னை பார்த்து இது கேலியா சிரிக்கிறது போலவே இருக்கு. என்ன வரல அப்படின்னு கேட்கறது போல இருக்கும். அவரவர்கள் உள்ள நிலைப்பாட்டை அது வெளிப்படுத்தும் கருவி. நீங்க உள்ளது கூட நான் வெற்றி பெறுவேன், நான் தவறு இல்லாதவன், நான் பரவனையே பாடுவதற்கு ஒரு ஆறு மக்களை மதிக்கக்கூடியவன், வணங்கக்கூடியவன் நினைச்சீங்கன்னா சுவாமி மகிழ்ந்துருவாரு, கண்டிப்பா மகிழ்வாரு. பரவனையே பாடுவாகம் பெருமை பாடும் பெருமகளும் பெண்கள் தவழக்கூடிய தமிழ். அது எல்லாரும் வந்து நிறைய பேர் புரிஞ்சு நிறைய பேர் தவறா சொல்லியிருக்கிற ஒரு விஷயம், பெண்மொழி அப்படின்னா அது தே போன்ற மொழி பெண்மொழி, வடமொழி அப்படிங்கிறது அது வடுகில் மொழி, அற்ற மொழி வடுகில் மொழி வடமொழி. நீங்க மொழியில எங்கே வெறி இருந்தார் நெறி இருந்தார், மத நெறியை நீங்கள் கைகொள்ளலாம், மத நெறியை ஒருபோதும் கைகொள்ளக்கூடாது. அதுபோல மொழி நெறியை கைகொள்ளலாம், மொழி வெறியை கைகொள்ளக்கூடாது. வெறி வந்துட்டாலே அது நாய்க்கு மட்டும் குடிக்கக்கூடிய நோய், மதம் யானைக்கு மட்டுமே குடிக்கக்கூடிய நோய். அது நமக்கு வரவே
2: நெருப்படத்தான் இருக்கணும்,
1: நேர்படத்தான் இருக்கணும். அதுதான் காந்தியடிகளுடைய கொள்கை.
2: சிவபெருமானே என்ன கொள்ளுகிறீங்களா? நாம எல்லாம் நினைச்சுட்டு காந்தியடிகள் எங்கெங்கோ எடுத்துட்டு வந்துட்டாரு, அன்பா இருக்கணும், அமைதியா இருக்கணும், அகிம்சையா இருக்கணும், எங்கெங்கோ எடுத்துட்டு வரல. இறைவன் சிவபெருமானிலிருந்து எடுத்து வந்தார்.
1: அன்பே சிவம், அன்பும் சிவமும் இரண்டு என்பார் அறியார். அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார். அன்பே சிவமாவது யாரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. பத்தாம் திருமுறை திருமந்திரம்.
2: அப்போ அன்புதான்
1: இந்த உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய ஒன்று.
2: ஒருவா மூர்த்திகள் அன்பால பரமை பாடுவதின் காரணமாக
1: இங்கே இறைவன் இருக்கிறான்.
2: தென் தமிழும்
1: பல கலையும் தென்தமிழும் வடகலையும் தேசிகமும் பேசுவது தேசிக பரம்பரையில் வந்திருக்கக்கூடியவர்கள் பொதுவாக ரொம்ப பொதுவாக பாத்தீங்கன்னா முன்னால தேசிகள் ஒரு பட்ட போகும். தேசிகமும் பேசுவன மன்பு விடை நடம் புரியும் வண்டாலேயே பொருளாக
2: இந்த மன்றத்தில் நடமாடி கொண்டிருக்கக்கூடிய இறைவனாகிய சிவபெருமானைத்தான் பொருளாக பேசுவார்களே தவிர வேறொன்றை பொருளாக ஒருவரும் அவர்கள் பேச மாட்டார்கள்.
1: ரொம்ப ஓதுவார்கள் வந்து பார்த்தீங்கன்னா வழிபாடே செய்ய மாட்டார்கள், வழிபாடே செய்ய மாட்டார்கள். எந்த கிரகங்களையும் போய் சுத்துங்க, இந்த கிரகத்தை போய் சுத்துங்க, இந்த கிரகம் உங்களுக்கு சரியில்லை, வியாழக்கிழமை காலையில ஒவ்வொரு மணிக்கு போய் இந்த சாமியை கூப்பிடுங்க, வெள்ளிக்கிழமை போய் இந்த சாமியை கூப்பிடுங்க. சார் எல்லாம் கபாலி தான், வேற எதுவும் கிடையாதுன்னு சொல்லக்கூடியவர்தான். அவ்வளவு ஒரு உயர்ந்த பிடிப்பு அவர்களுக்கு உண்டு. சுவாமி அளவற்ற நம்பிக்கை உண்டு. சுவாமியை பாடும்போது எங்க எழுந்து அழுவது இல்லையே கேட்டா நான் எங்க போய் யார்க்க சொல்லுவேன் புலம்பக்கூடிய ஒவ்வொருத்திகள் இருக்கிறார்கள். ஒரு ஒருவர் அவரு நாலு பசங்க கோயில மூணு பட்ட சாதம் கொடுப்பாங்களாம். எங்க வீடு இருந்த இந்த கதையை சொல்லியிருக்காங்க. மூணு பட்ட சாதம் கொடுப்பாங்களாம். அந்த வீட்டு அம்மா சொன்னாங்களா, ஏங்க மகோ நாலு பசங்க, நீங்க ஒண்ணு நான் ஒண்ணு ஆறு பேர் ஆயிடுது, கோயில மூணு பட்ட சாதம் தான் தராங்க, பசங்களா வேற பறந்துகிட்டே வராங்க, நமக்கு இது பத்த மாட்டேங்குது, மூணு பட்ட சாதம் பத்த மாட்டேங்குது, கோயில இன்னொரு பட்ட சாதம் கேளுங்க, நாளா கேளுங்க சாப்பிடறதுக்கு. கோயில போய் கேட்டா ஏன் தெரியாதாம நாளுக்குள்ளே வச்சிருந்தா கோயில் உனக்கு இன்னொரு பட்ட சாதம் எப்படி கொடுக்கும் முடியாது. இன்னும் பார்த்தாரு ரொம்ப கொஞ்சம் டெக்னிக்கலா யோசிச்சு ஒரு பிள்ளைய கொண்டு போய் அந்த அம்மாவோட தங்கச்சி வீடு சித்தி வீடு அங்க விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு அங்க விட்டாச்சு. இன்னொரு பிள்ளைய தன்னோட அண்ணன் வீடு அங்க விட்டாச்சு. இவர் ரெண்டு பிள்ளை இந்த அம்மா இந்த ஐயா இருக்கிறாங்க. இவங்களுக்கு பட்ட சாதம் கிடைச்சிட்டு இருந்தது மூணு பட்ட சாதம். அதை கொண்டு போய் குழந்தையெல்லாம் விட்டுட்டு வந்து இவர் அன்னைக்கு போறாரு போதுவாக்கூடிய பாடத்துக்காக நிர்வாகத்துல கொஞ்சம் சிக்கன நடவடிக்கை மேற்கொள்றோம், இன்னிலிருந்து உங்களுக்கு ரெண்டு பட்ட சாதம் தான். இவர் வந்து வீட்டுல சொல்றாரு மனைவிட்ட, ஏய் தங்கச்சி வீட்டுக்கு ஒரு பிள்ளை அனுச்சாச்சு, எங்க அண்ணாச்சி வீட்டுக்கு ஒரு பிள்ளை அனுச்சாச்சு, மூணு பட்ட சாதம் வரும், நம்ம நாலு பேருக்கு நிறைவாகிருக்கும் நம்ம கால்குலேட் பண்ணோம். சாமி பாரு, ஒரு பட்ட சாதத்தை குறைச்சி ரெண்டு பட்ட சாதம் தான் நிர்வாகத்துல சிக்கன நடவடிக்கையா மேற்கொண்டு நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பட்ட சாதத்தை குறைச்சிட்டாங்க. இவரு இத போய் நிர்வாகத்துல கேட்கணும்னு வெளில வராரு. வெளில வரைச்சே வாசல அவங்க சொல்லிட்டு போனா, எங்க அனுச்சியோ அங்க அனுச்சாச்சு, எங்க அனுச்சியோ அங்க அனுச்சாச்சு. இன்னும் உள்ள போய் உள்ள உதவி வீட்டு சாமி கிட்ட விழுந்துட்டாரா, விழுந்துட்டாரா, நீங்க இந்த குழந்தை இல்ல அந்த குழந்தை இல்ல அங்க அனுச்சா நமக்கு இது கிடைச்சோம்னா பிளான் பண்ணி எல்லாம் எதுவும் பண்ண முடியாது. இறைவன் அதற்கு உன்னதாக அதற்காக வழியை செய்துள்ளோம். ரெண்டு குழந்தை பாகம் நினைச்சு சித்தி வீட்டுக்கு ஒரு குழந்தையும் தெளிவா வீட்டுக்கு ஒரு குழந்தையும் அனுச்சா சாமி அங்கிருந்து அந்த அந்த பட்ட சாதத்தை அனுச்சு விட்டுரு. அதனால நான் தான் சம்பாதிக்கிறேன், நான் தான் இந்த குடும்பத்தை பாதுகாக்கிறேன், நான் தான் சமைச்சு போடுறேன், நான் தான் எல்லாம் பண்றேன்னு யாராவது நினைச்சுட்டு இருந்தீங்கன்னா
2: உங்களை அந்த இடத்துல இறைவன் வைத்திருக்கிறான்.
1: நன்றி சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி ஒழுங்கா செய்யுங்க.
2: இல்லைன்னா வேற ஒரு ஆளை வச்சு இதை விட நல்லா செய்வார். நானா கொண்டு இங்க உட்கார்ந்து பேசுறேன்னு நினைச்சா வேற ஒரு ஆளை வச்சு இதை விட நல்லா பேசுறோம். உனக்கு ஒண்ணுமே தெரியலா இப்படிதான் பேசணும்னு சொல்லி கொடுப்பாரு. கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, அது கூட ஒருவாராக கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இறைவனை பற்றி பாடுவதற்கு அவர்களுக்கு அவரைப்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய வாய்ப்பு. செவ்வனையை பயன்படுத்திக் கொண்டு தினங்களோடும் மத்திய புராணத்தை ஒழிவாக இருக்கிறவர்களெல்லாம் அவர்கள் பாடிக்கொண்டே இருந்தார்கள் சொன்னால் அவர்களுடைய குடும்ப நகரை இறைவன் பார்த்துக் கொள்வான். நல்வினை நடம் குறிக்கும் வள்ளலையே பொருளாக, வேறு பொருள் தேடி பாடுவது இல்லை. சிவபெருமானையே பொருளாக நினைத்து ஒன்றிய மெய் உணர்வோடும் உணர்வு மன்றம். நிறைய நேரங்கள்ல நாம பேசிக்கிட்டு இருக்கோம், மந்திரம் சொல்லும் போது சில பேர் சோகம் சொல்லும் போது எப்படிங்க இருக்கீங்க அப்படின்னா இடையில இடையில பேசாத எனக்கு சோகம் தடைப்பட்டு போகுதுவாங்க. எங்க குருநாதர் அவங்களதான் சொல்லுவாரு, அவங்க எல்லாம் டேப் ரெக்கார்டர் இருந்தாரு, அவங்க எல்லாம் டேப் ரெக்கார்டர் இருந்தாரு. இடையில இடையில டிஸ்டர்ப் பண்ணாதே எனக்கு சோகம் தடைப்பட்டுன்னு சொன்னா அவங்க எல்லாம் டேப் ரெக்கார்டர் அப்படின்பாரு. ஏன் அவங்க எல்லாம் டேப் ரெக்கார்டர்? டேப் ரெக்கார்டர் தான் கரண்ட் கட்டாச்சுன்னா அங்கேயே நின்றுப்போம். இடையில இடையில ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொன்னா அங்கேயே நின்றுப்போம். அதை போட்ட சீடியில இல்ல பழைய கேசட் ஆகுதுன்னா அது ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் இருக்குதுன்னா எங்கேயாவது கொஞ்சம் கட்டா இருக்குன்னா அது அந்த இடத்துலயே கிரீச்சு கிரீச்சு நின்றுட்டு இருக்கும். அவங்க தான் டேப்பு காரணம். அப்போ ஒழுங்கா சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு நீங்க எந்த இடத்துல சொன்னாலும் சில பேர் பாத்தீங்கன்னா பதில சொல்லிட்டு உடனடியா மித்த இடத்துல சோக ஆரம்பிப்பாங்க. அவள்லாம் உணர்வின் வழி ஒன்றி இருக்கிறார்கள் என்பது பொருள். உணர்வின் வழி ஒன்றி இருக்கக்கூடியவர்கள் இங்க சொல்றாரு, ஒன்றிய மெய் உணர்வோடும் உள்ளூகி வாழ்வார். பாடிய பாட்டுல இறைவன் மகிழ்கிறான் மட்டும் அல்ல, அவர்களுடைய உள்ளமும் உருக வேண்டுமா, கேட்கின்றவர்களுடைய உள்ளமும் உருக வேண்டுமா? உள்ளுருகி பாடுவார் பன்னிதன் புக்கானா பரமனையே. எந்த இடத்த சொல்லிருக்கா பாருங்க, சுவாமியுடைய வடிவம் மிகப்பெரிய வடிவம். அறிவால தேடினாலும் மனத்தால தேடினாலும் பார்க்க முடியாத வடிவம். அந்த வடிவத்தை சொல்றாரு. நீங்க சுவாமியுடைய அடியே பின்பக்கம் போனீங்கன்னா ஒரு வடிவம் இருக்கும், விண்ணுக்கும் மண்ணுக்குமாக எதிர்த்த ஒரு வடிவம். அத விஷ்ணு பன்றி வடிவமாக எடுத்து கீழ் நோக்கி பாய்ந்து தேடுறாரு. என்ன தேடி தேடி பாக்குறாரு? பாதம் எங்கடா இருக்குதுன்னு தேடுறாரு, கிடைக்கல. அதான் பணம் பாதாளம் வரைக்கும் பாயும்னு சொல்லியிருக்கு. பணத்தை வச்சுக்கிட்டு நீங்க சாமியை பார்க்க முடியுமானாலும் முடியாது. சாமியை பார்க்கறதுக்கு டிக்கெட் வேணுமானாலும் கிடைக்கும். சாமியை பார்க்கறதுக்கு டிக்கெட் வேணா வாங்கிட்டு சாமியை முன்னால போய் பார்த்துட்டேன் சார். நியூ இயர் அடிக்கு சார் நான் வந்து 150 ரூபாய் 200 ரூபாய் டிக்கெட் கொடுத்து அவாரியை போய் கிட்டதான் பார்த்துட்டு வந்துட்டேன். சரி பாத்தியா பாத்தாச்சு. கபாலிக்கு மேல என்ன கிரீடம் வச்சிருந்தாங்க சார்? ஒரே கூட்ட நெரிசல் சார், தெரியவே இல்லை. நீங்க கடைசியில இருக்கிற ஒரு ஆளு நந்திட்டு இருக்காரு, எட்டி எட்டி எட்டி எட்டி பாக்குறாரு, கூட்டம் அழைச்சிக்கிட்டே இருக்குது. ஆனா அவர் சொல்றாரு, நான் அவரை கேட்கிறேன், கபாலிக்கு என்ன கிரீடம் சாப்பிடப்பட்டிருந்தது சார்? வெள்ளி கிரீடம் சார், அதுல சந்திரன் சூரியனும் பொறிச்சிருந்தது சார், நான் பார்த்தேன். அவன் கிட்டத்தட்ட பார்க்கறதால பார்க்க முடியாத ஒரு விஷயம் கெட்ட கிடந்ததால எப்படி பார்க்க முடிஞ்சது? அம்பிகை ஒருத்தர் பார்த்துட்டு வர்றாரு. பார்த்துட்டு வந்த உடனே நான் கேட்டேன், என்ன அலங்காரம்னு சார்? அதெல்லாம் யார் சார் பார்த்தா? நான் முகத்தை மட்டும் பார்த்தேன், வந்துட்டேன். ஒரு முகத்தை மட்டும் பார்த்தியா, என்ன அணிகள் அணிந்திருந்தாலும் அப்படி அதெல்லாம் தெரியல சார். ஒருத்தர் சொன்னாங்க, போன கோவில் பத்தி சுவாமி அணிந்து கொண்டிருந்த அணிகள் என்ன தெரியுமா? வெள்ளி பாவாடை. அந்த அம்மா சொல்றாங்க, நீ போய் சாமி பாருங்க, எப்போதும் தங்க பாவாடையில தானே அம்மா ஜொலிப்பா, இன்னைக்கு வெள்ளி பாவாடையில அப்படி ஜொலிக்கிறாள், சீக்கிரம் பாருங்க. கைக்கிட்ட போறாங்க, விருந்து நானும் போய் போய் பாக்குறேன். அம்பிகை பல்வேறு வண்ணங்களில் பார்த்து மகிழ்ந்தல் நம்முடைய இயல்பு. ஈசனை பல்வேறு அலங்காரங்களில் பார்த்து மகிழ்ந்தல் நம்முடைய இயல்பு. பன்றியுடன் உட்கானா பரவனையே பாடுவார். நீங்க அறிவால தேட முடியாது. இப்படிலாம் படிச்சு எந்த ஸ்லோகத்தை படிச்சா என்ன படிச்சா என்ன கிடைக்கும், எதை படிச்சா செல்வம் கிடைக்கும், எதை படிச்சா திருமணம் கிடைக்கும், எதை படிச்சா அழகான மனைவி வாய்ப்பா, எதை படிச்சா ஆண்டு வாழ்ந்த பிறக்கும், எதை படிச்சா பெற்றோர்கள் பிறக்கும், எதை படிச்சா நமக்கு செல்வம் கிடைக்கும், அவன் நினைத்தால் கொடுத்துருவான், இந்த வினாடி கொடுப்பான், இங்க இருக்கும் போதே கொடுப்பான், இங்க இருக்கும் போதே கொடுப்பான். நீங்க வேற வேற இடத்துக்கெல்லாம் போகணுங்கிற அவசியம் இல்லை, இதை தேடி தேடி எங்கேயோ போகணுங்கிற அவசியம் இல்லை, இருக்கும் போதே இதை கொடுத்துருவான். ரெண்டாவது அவனுக்கு அது அல்லா செய்யணும்னு அவன் நினைக்கணும், அவன் இந்த பிள்ளைக்கு இதை செய்யணும்னு அவன் நினைக்கணும், நினைச்சா செஞ்சிருவான். பள்ளியுடன் குட்டானா வரவனையே பாடுவார் அப்படின்னு ரெண்டே பாடல் பாடி தொகுத்த வடமொழி நெற்கொடி யாவும் நிறுத்த இயலை செய்ய நல்ல வரையில் விண்மோவில் நெற்றி வகுத்த மதில் பிள்ளை அம்பலத்தான் நலப்பாதங்கள் மேல் முகுத்த மனத்தோடும் பாடவல்லோ என்பர் உத்தமரே. சிவபெருமானையே எப்போது பாடிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் உத்தமர்கள் என்று சொல்லி திருக்குண்டர் வெளிவந்தாதியை நம்பி ஆண்டார் நம்பி அறிவிக்கிறார் என்பதை சொல்லி இந்த இதுல இந்த கோயில இருக்கக்கூடிய நான்கு பொதுவாகமே கௌரவிட்டு சொல்லியிருந்தேன். நான்கு பொதுவாக்கள் நோக்கி பொதுவாகக்கூடிய தகவல் தெரிவித்திருந்தேன். அவங்க ஏதோ அவங்க பணியின் காரணமாக வர முடியல, அவங்ககிட்ட இதை நேரடியா அவர்களுக்கான மரியாதையை செய்து விடுவோம் அப்படிங்கறத சொல்லி நீங்க உங்க கோயில் இல்ல உங்க ஊர் கோயில் இல்ல உங்க குழந்தைங்க கோயில் இருக்கக்கூடிய பொதுவா மூட்டைக்கு உங்களால் முடிஞ்ச அளவு ஒரு மரியாதை சிறிய அளவிலேயே செய்தீர்கள் சொல்லார். பரமனையே வளரக்கூடிய பரமனையுடைய பக்தர்களை நாம் போற்றி முகத்தான் அமையும் என்பதை சொல்லி இதை செயல்படுத்த உங்கள் இல்லம் உள்ளவும் என்றென்றும் அறிவால் நம்பி இருக்க இளைவன் துணவு செய்ய வேண்டும் என்பதை பிரார்த்தனையாக வைத்து நீண்ட ஒழிகின்ற காவல்கள் விளைகின்ற இளம் வர வேண்டும்.
3: சிவாய நம சைவம் .org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி உபநிடதம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஸ்வேதஸ்வதாரா உபநிடதம் பகுதி 1 மந்திரம் 4 தம் ஏகானேமிம் த்ரிவிதம். வழங்குபவர் திரு கோடா வெங்கடேஷ சாஸ்திரிகள் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: தமேகநேமிம் த்ரிவிதம் ஷோடசாந்தம் கதார்த்தாரம் விம்சதி பிரத்யராபிஹி அஷ்டகைஹி ஷட்பிஹி விஸ்வரூபைகபாசம் திவர்க்கவேதம் விநிமித்தைகமோஹம். சதுர்த்தோயம் மந்திரா பிரதமாத்தியாயே ஸ்வேதாஸ்வதரிய உபனிஷதி கிருஷ்ண யஜுர்வேதீய இயம் உபனிஷத்து மந்திரோபனிஷத்து ஷடத்யாயாத்மிகா. அத்ர விசிஷ்ய பிரபஞ்சஸ்ய காரணம் கிம், காலஹ நியதி எதிர்ச்ச ஸ்வபாவ பூதானாம் சமூக ஜீவோவா இத்யாதி ரீத்யா விசாரஹ பிராரப்த. தத்ர தேஷாம் ஏகைகஸ்யாபி காரணத்வம் ந சம்பவதி இதி நிர்தார்ய ததனந்தரம் தேவாத்மசக்தி ஸ்வகணை நிகூடாம் இது தேவாத்மசக்தி வர்த்ததே தாச சக்தியா ஏவ சக்திரேவ காரணம் இது நிரூபிதம் வர்த்ததே. அனந்தரம் தாச சக்தே ஸ்வரூபம் கிம், சக்திமான் யா வர்த்ததே சுத்தம் பிரம்மா தச்ச ஸ்வரூபம் கிம் இது பிரதிபாதனார்த்தம் சதுர்த்தோயம் மந்திர பிராரப்தோ வர்த்ததே. திரு சமேகநேமிம் இது எஸ்ய பாஷ்யபாக அதுனா அஸ்மாபிஹி திரட்டவ்யா. 4வது மந்திரம். 3 மந்திரங்களில் இந்த உலகத்துக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடியதான இந்த உலகத்துக்கு காரணம் என்ன, எது காரணமாக இருக்க முடியும், காலம் காரணமா இருக்கலாமா, ஸ்வபாவம் காரணமா இருக்கலாமா, நியதி காரணமா இருக்கலாமா, இல்ல எதிர்ச்சா காரணமா இருக்கலாமா, அல்ல பூதங்களுடைய கூட்டம் காரணமா இருக்கலாமா, ஜீவன் காரணமாகலாமா, இப்படி எல்லாம் விசாரம் பண்ணினா இது ஏழும் காரணமா இருக்க முடியல. ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு விதமான லோபம் இருக்கு, ஒரு தோஷம் இருக்கு, அது ஜெகத்காரணமாக இருக்க முடியாது. அப்ப என்னமா இருக்கலாம் என்று யோஜனை பண்ணி அந்த பரமாத்மா இடத்துல சக்தி தான் தெய்வாத்ம சக்தி நிகூடாம் அப்படின்னு அந்த பரமாத்மா இடத்துல ஒரு சக்தி தான் காரணம் அப்படின்னு தீர்மானம் பண்ணியாச்சு. அந்த சக்தின்னா என்னது, அந்த பரம்பொருள்னு சொல்ற அந்த பரம்பொருள் எப்படிப்பட்டவர் இவைகள் நமக்கு தெரியணும். அதற்காக அடுத்த மந்திரம் தமேகநேமிம் த்ரிவிதம் ஷோடசாரம் அப்படிங்கிற மந்திரம் ஆரம்பிக்கப்படுகிறது. இப்ப அதுக்கு பாஷ்யம் பார்ப்போம். ஏவம் இப்படி தாவது தேவாத்ம சக்தியும் தேவாத்ம சக்தியும் என்றும் எக்காரணானி நிக்கிலானி காலாத்மனா யுக்தானி அதிதிஷ்டதி ஏகா யஹா யாரொருவர் காரணானி காரணங்கள் என்று தாங்களால் கருதப்பட்டதான நிக்கிலானி எல்லாவற்றையும் காலாத்மனா யுக்தானி காலம் நியதி எதிர்த்தா இப்படி கூட்டினவைகளை அதிதிஷ்டதி இவைகளுக்கு மேல் யார் இருக்காரோ அவைகளை கண்ட்ரோல் பண்ணிட்டு யார் இருக்காரோ இது ஏகஸ்யா அப்படி ஒருவர் அத்விதீயஸ்யா ரெண்டற்ற ஒருவர் பரமாத்மனஹ ஸ்வரூபேண சக்தி ரூபேண ச. அந்த பரமாத்மாவுடைய ஸ்வரூபமும் அந்த பரமாத்மாவுடைய சக்தியும் ஞாபகத்துக்கும் சக்தி வேற அவர் வேற இல்ல. சக்தி சக்தி மதோகோ அபேதா. கையில இருக்கிற எழுதுற திறமையும் கையும் வெவ்வேறு இல்ல, ரெண்டும் ஒண்ணுதான். உங்களுக்கு ஒரு பயோகிராபி, உங்கள்கிட்ட இருக்கிற சாமர்த்தியத்துக்கு ஒரு பயோகிராபி எழுதுற பார்த்தீங்களா, ஒன்னே ஒண்ணுதான். அப்ப என்ன, தன்னிடத்துல இருக்கிற சக்தியும் தானும் ஒண்ணு என்கிற சித்தாந்தத்துல ஸ்வரூபேணா சக்தி ரூபேணக நிமித்த காரண உபாதான காரணத்துவம். அவரே நிமித்த காரணம், அவரே உபாதான காரணம். குடத்திற்கு குயவன் நிமித்தம், மண்ணு உபாதானம். உலகத்துக்கு பரம்பொருளே நிமித்தம், பரம்பொருளே உபாதானம், ரெண்டு இல்ல. மாயத்வேன ஈஸ்வர ரூபத்வம். அவர் எப்படி ஈஸ்வரன் ஆயிட்டார், மாயினால. தேவாத்மத்துவ சர்வஜத்வாதி ரூபத்வம். இந்த மாயினாலதான் அவர் பிரகாச ரூபமாகவும் சர்வஜனாகவும் சர்வஜாதி ரூபங்களும் அடைஞ்சிருக்கார். அந்த மாய அவரிடத்துல இல்லைன்னா அப்ப என்ன சார், அமாயத்வேன சத்ய ஞான ஆனந்த அத்விதீய ரூபத்வம். மாயையானது அவர்ல சேரலேன்னா அவரே சத்தியம் ஞானம் ஆனந்தம் ஆனந்தம் அத்வயம் அப்படி ரூபத்தை அடைவர். மாய இருக்கமையானால் தேவாத்மத்துவம் சர்வஜத்வம் சர்வசக்தித்வம் இப்படி ரூபங்களை அடைவர் ஒருவரே. இது சமாசேன கிருத்யர்த்தாப்யாம் அபிஹிதம் என்று டோட்டலாக முழுமையாக விஸ்தாரமாக சொல்லப்பட்டது. சமாசம்னு சுருக்கப்பட்டது, சுருக்கமாக சொல்லப்பட்டது. இதானீம் தமேவ சர்வாத்மானம் தர்சயதி. அவர் சர்வாத்மாவாக இருக்கார், எல்லாமாக இருப்பார் அப்படிங்கிறது. ஆல் பர்வேசிவ்னஸ் ஒண்ணு, இம்மனென்ட் ஒண்ணு. ஒவ்வொன்றுக்குள்ளையும் ஊடுருவி இருக்கிறது ஒரு தன்மை, எல்லாவற்றையும் வியாபித்து இருக்கிறது ஒரு தன்மை. அந்த சர்வம் வியாபிய நாராயணஸ்திதா அப்படின்னு சூத்ரே மணிகணாகவான்னு வேற சொல்லியிருக்கார். சர்வம் வியாபி அதிகரித்தது அப்படின்னு வேற சொல்லியிருக்கார். இதுல இந்த சர்வாத்மத்துவம்னு இருக்கு பத்தில, எல்லாமாக இருக்கும் தன்மை, அதை நான் சொல்லணும் அப்படிங்கறதுக்காக காரிய காரணையோகோ அனநியத்துவ பிரதிபாதனேனா. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியமும் அந்த காரணமும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றார். வாசாரம்பணம் விகாரோ நாமதேயம் மிருத்திகே தேவ சத்தியம் இது நிதர்சனேனா. எல்லாம் வாக்குனால ஆரம்பிக்கப்பட்டதே தர இருக்கிற பொருள் ஒண்ணுதான், மண்ணுத்தான் இருக்கு. அது குடம்னு சொல்றேள், மூடின்னு சொல்றேள், பல்லாயின்னு சொல்றேள், எல்லாமும் சொல்றேன். இருக்கிறது என்ன, மண்ணுதான். அந்தந்த ஆகாரம் வந்ததுமே அதுக்கு வெவ்வேறு பெயர் சொல்லியிருக்கேள். பெயர் மாத்தினாலும் இருக்கிற மூல பொருள்ல மாற்றதும் இல்லை. அதே விதமாக வாகாரம்பணம் விகாரோ நாமதேயம், வாக்குனால தனித்தனி பெயர் ஆரம்பிச்சிருக்கேள். அதுக்கு ஒரு ஷேப் வந்ததுமே வசுதா என்ன, மிருத்திகேத்யேவ சத்யம், இருக்கிறது மண்ணுத்தான் என்ற நிதர்சனேன அத்விதீய அபூர்வ அபர நேதி நேத்யாதி. இந்த பிரம்மத்தை எப்படி சொல்றது, அத்விதீயமாகவும் அபூர்வம் அனபரம் காரியகாரண வர்த்தமாகவும் நேதி நேத்யாத்மகா. நேதி நேதி, இது இல்ல இது இல்ல இது இல்ல, வெளுப்பா இல்ல கருப்பா இல்ல நீளமா இல்ல குட்டா இல்ல எதுவும் சொல்ல முடியலது. அப்படிப்பட்டதான வாககோச்சர இப்புலன்களுக்கு அப்பாற்பட்டதான அசனாயாத்யசம்ஸ்பிருஷ்டா. அசனாயாதிகளுக்கு பசி தாகம் சோகம் மோகம் ஜரா மரணம் இவைகளால் சம்பந்தப்படாததான பிரத்யஸ்தமித பேத, ஒரு விதமான பேதமும் அதற்குள்ள இல்லை. அப்படிப்பட்டதான சித்ததானந்த பிரம்மாத்மத்வம். அந்த பிரம்மம் சித்திரூபமா இருக்கு, சத்ரூபமாக இருக்கு, ஆனந்த ரூபமாகவும் இருக்கு. சித்ததானந்த பிரம்மாத்மத்வம் பிரதர்சயித்து மனாக, அதை பிரதர்சனம் பண்ணணும் என்பதற்காக. அசனாயாதி அசம்ஸ்பிருஷ்டம், அசனாயா பசி தாகம் சோகம் மோகம் ஜரா மரணம் இவைகள்னால தொடப்படாதான, இவைகளுக்கு அப்பாற்பட்டதான பிரத்யஸ்தமித பேதம், எல்லா விதமான பேதங்களும் இல்லாததான நீக்கப்பட்டதான சித்ததானந்த பிரம்மாத்மத்வம் பிரதர்சயது மனாஹா. சச்சிதானந்த வடிவமா இருக்கக்கூடியதான பிரம்மஸ்வரூபத்தை காட்டணும் எனக்கூடியதான எல்லம் உள்ளவர் பிரகிருதிவா. முதலியே பிரபஞ்ச பிராந்தாம் அவஸ்தாம் பிராப்தத்யா. பை நேச்சர் இந்த மனுஷன், இந்த உலகமே உண்மை எனக்கூடியதான பிராந்திய அடைஞ்சிருக்கான் சார். பிராந்தாம் பிராந்தாவஸ்தாம் அவஸ்பிராப்தஸ்ய பரபிரம்மணா ஈஸ்வராத்மனா. அந்த பரமாத்மாவுக்கு ஈஸ்வரஸ்வரூபமாக சர்வஜ்ஞத்வ அபகத பாப்மத்வாதி ரூபேண. அவருடைய ரூபங்கள் என்ன, ஈஸ்வரனா இருக்கும் பொழுது அவருடைய ரூபம் என்ன, சர்வஜ்ஞனாகவும் புண்ணிய பாப சம்பந்த வர்ஜிதனாகவும் இருக்கார். அபகத பாப்மத்வாதி ரூபேண தேவதாத்மனா பிரம்மாதி ரூபேணா, அதே போல தேவதா ஸ்வரூபம், தேவதான பிரகாசம்னு அர்த்தம். இங்க திவு கிரீடா விஜகேஷா ஸ்துதி மோத காந்தி கதிஷு அப்படிங்கிற தாத்தியில் தாத்துனால தேவ சப்தத்துக்கு காந்தின்னு அர்த்தம், ஒளிமயமானவர். ஆகையால் தேவதாத்மனா பிரம்மாதி ரூபேணா, அந்த பிரம்மரூபமா இருக்கிறது மட்டும் இல்ல, அவருக்கு காரிய ரூபம் உண்டு. காரியாதி ரூபேண வைஸ்வானராதி ரூபேணதா, அவரே அநேக உருவங்கள், வைஸ்வானராகவும் விராட்டாகவும் உருவத்தை எடுத்துட்டு இருக்கார். மோட்ச அபேட்சித சுத்தியர்த்தாம், இவைகள்ல மோட்சத்துக்கு வேண்டியது சுத்தமான ஒரு ஸ்வரூபம். அந்த சுத்தியர்த்தாம் தகுதி பித்திரு லோக காமா இது விஸ்வேஸ்வயர்த்தாம். அதே போலயே சாந்தோக்கிய பரிடத்துல யார் அந்த தஹராதி பிரஜாபதி உபாசனங்களை பண்ணி கொண்டிருக்காரோ, யாத்மா அபகத பாப்மா விஜரோ விமிருத்திர்விஜோபோ விஜகத்தோ அபிபாத சத்யகாம சத்யகல்பா என்று குணாஷ்டங்களோட கூடினதான பரமாத்மாவை தியானம் பண்றானோ, சையது பிதர்லோக காமோ பவதி. பிதர்லோகத்தை பார்க்கணும், பத்து ஜென்மாவுக்கு முன்னால எங்க அப்பா யாருன்னு சொன்னா முன்னால அவர் வந்து நிப்பார். யாரார பார்க்கணும்னு நினைக்கிறாரோ, இல்லாம அவளுக்கு சங்கல்ப மாத்திரத்தினாலேயே அப்படி ஒரு பலம் கிடைக்கும். அப்படி சையது பிதர்லோக காமஹா இது விஸ்வஸ்வர்யார்த்தாம், விஸ்வ ஐஸ்வர்யம் எல்லாம் அவர் கிடைக்குது. மாம் வா நித்யம் சங்கரம் வா பிரயாதி, என்னையோ அல்லது சங்கரனையோ யாரு வேணும் நினைக்கணும்னா அவளுக்கு கிடைக்கிறது. இப்படிப்பட்டதான ஐஸ்வர்யம் நாரதருக்கு இருக்கல்லவா, எப்ப யாரு வேணாலும் அவர் போய் பாக்கலாம், அவருக்கு தங்க தளங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படிப்பட்டதான ஐஸ்வர்யமும் கிடைக்கும் இத்தியாதி தேவதா சாயுஜ பிராப்தியர்த்தாம், தேவதையோட ஒன்றாக போகிறது எனக்கூடியதான பலமும். வைஸ்வானராதி பிராப்தியர்த்தாம், வைஸ்வானராதி உருவத்தையும் அடையணும் எனக்கூடியதான உபாசனார்த்தாம் அசேஷ லௌகிக வைதிக கர்ம பிரசித்தி, இந்த உபாசனாலையும் கர்மாவனாலையும் இதை அடையலாம் அப்படின்னு. அசேஷமான லௌகிக வைதிக கர்மா, லௌகிகமான கர்மாக்கள்னாலையும் வைதிகமான கர்மாக்கள்னாலையும் இது எப்படி அடையிறது என்கிறது சொல்லப்படுகிறது. எது காரியகாரண ரூபேணா ஸ்வரூபேணா, காரியகாரண ரூபமாகவோ அல்லது இதுக்கு அதீதமான பிரம்மத்தினுடைய ஸ்வரூபமாகவோ, சித்தானந்த அதிதீய பிரம்மாத்மனாக சச்சிதானந்த ஸ்வரூபமா இருக்கக்கூடியதான வியவஸ்திதம் நஸ்யாத், அப்படி ரெண்டு உருவமாக சகுண ரூபமாகவும் நிர்குண ரூபமாகவும் பிரம்மம் இல்லாத போனால், ததா போக்ய போக்கிரு நியந்திராபாவே, இந்த போக்கியமான பொருள்களையும் போக்தாவான ஜீவர்களையும் கண்ட்ரோல் பண்றவர் இல்லேனாயிடும், அப்ப என்ன ஆகும், சம்சாரமோட்சயோ அபாவே ஏவசியாது, சம்சாரமும் இல்லாம போயிடும் மோட்சமும் இல்லாம போயிடும். ஆகையால் இவைகள்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு ஈஸ்வரன் எனக்கூடியதான ஒரு தத்துவம் அவசியமாக இருக்கு. அதிகாரின அபாவேனா, அப்பொழுது அது இல்லைன்னு சொன்னா அதிகாரி இல்லைன்னு ஆயிடுது, அதிகாரி இல்லைன்னா என்ன ஆயிடுது, அப்புறம் அதிகாரினா அபாவேன சாதன பூதசிய பிரபஞ்சசிய அபாவா, சாதனமான பிரபஞ்சம் இல்லேதாயிடும். தத் பலதாத்து ஈஸ்வர அபாவா, அதுக்கு பலத்தை கொடுக்கக்கூடியதான ஈஸ்வரனும் இல்லை என்று ஆகிவிடும். ததா சம்சாராதி ஹேதபூதம் ஈஸ்வரம் தர்சயதி, ஆகையால் இந்த சம்சாரத்துக்கு காரணமா இருக்கக்கூடியதான, சம்சார ஸ்திதிக்கு காரணமா இருக்கக்கூடியதான இந்த ஈஸ்வரனை சொல்லுகிறார். தர்சயதி சம்சார மோட்சி பந்த ஹேது, சம்சாரத்தினுடைய மோட்சம் ஸ்திதி பந்தம் இவைகளுக்கு காரணமானவர் என்று. ததாக சம்சார மோட்சயோகோ அபாவ ஏவசியா, ததாவது சம்சாரத்துக்கும் மோட்சத்துக்கும் ஒண்ணும் இல்லாமல் போயிடும். தத் சித்தியர்த்தம், ஆகையால் இதெல்லாம் சிதிக்கணுங்கிறதுக்காக பிரபஞ்சாதி அவஸ்தானம் தர்சயதி. இந்த உலகம் இருக்கு சார், ஆகையால் உலகம் எதக்க படைச்சார், இந்த உலகம் ஏன் இருக்கணும், இப்படிப்பட்டதான கேள்விகள் எல்லாம் கேட்கணும். அதுக்கு பதில் வேணுமோ இல்லையோ, பரமாத்மா உலகத்தை ஏன் படைச்சார், அந்த உலகத்துல உலகமா அவரே இருக்கார், அந்த உலகத்துல இருக்கிறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம், இப்படி எல்லாம் கேள்வி கேட்கலையானால் அதற்கு பதில் சொல்றார் இங்கு. தத்தித்யர்த்தம், அதெல்லாம் சித்திக்கிறதுக்காக பிரபஞ்சாதி அவஸ்தானம், இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றது. ஏகம் பாதம் நோட்சிபதி தலிலாது அம்ச உச்சரன் சச்சேதானந்தம் ந சத்யம் நாததம் பவேது இது சனத்து ஜாத்தியே பி. இந்த சனத்து ஜாத்தியத்துல இந்த ஸ்லோகம் இருக்கு. சனத்து ஜாதர் அவர் திருதராஷ்டிரருக்கு சொல்றார். இது விதுரர் ரொம்ப நாள் தர்மத்தை சொன்னார், சொன்ன போதிலும் அவருக்கு திருப்தி ஏற்படல. கேட்கும் பொழுதெல்லாம் மனசுக்கு ஆனந்தமா இருக்கு, சொல்லி நிறுத்தினதுமே மனசுல கவலைப்படுங்கிறது. என்ன பண்ணுவார் பாவம்? குழந்தைகள் யாரும் சொன்ன பேச்சு கேட்கல, அவருக்கும் ராஜ்யத்துல ஆசை போகல, கவலைப்பட்டு இருக்க. கவலைக்கு போறதுக்கு மருந்து வேதாந்தம் ஒண்ணுதான் தெரிஞ்சிருக்கு. மணிக்கணக்கில் சொல்லிட்டு இருக்கார் விதுரர், ஆனால் அவன் நிறுத்தினதுமே அவரால் தாங்க முடியல, அவ்வளவு துக்கம். அப்ப விதுரர் கேட்ட பொழுது விதுரர் சொல்றார், எனக்கு இவ்வளவுதான் தெரியும், இதுக்கு மேல உபனிஷத் தத்துவம் தான் சொல்ல முடியும், அதான் நான் பேச முடியாது. உபனிஷத் தத்துவத்தை ஒரு பிராமணன் தான் வந்து பேச முடியும், நான் அந்த தத்துவத்தை நேரா சொல்ல முடியாது உங்களுக்கு. ஆனா ஒண்ணு பண்றேன், நான் என்னுடைய தபசக்தியில அவரை வழிவைக்கிறேன். அவர் அவ்வளவு சக்தி இருந்த போதிலும் அவர் தான் சொல்லலை பாருங்க. அதான் அந்த தர்மத்து மேல ஒரு நம்பிக்கை இருக்கணும். நமக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நாம அந்த தர்மத்தை தாண்டப்படாது, நமக்குன்னு விதித்தது தாண்டப்படாது அப்படின்னு ஒரு ஒரு வரம்பு. அப்பொழுது அவர் தியானம் பண்றார், தனத்து ஜாதர் வர. அப்பொழுது இது போல பெரியவருக்கு வேணும்னு சொன்னா அவர் மேல கிரந்த எல்லாம் சொல்ற, உபனிஷத்துகளுடைய வியாக்கியானம் எல்லாம் சொன்ன, அதான் தனத்து ஜாதியம்ங்கிற கிரந்தம். அந்த சனத்து ஜாதிய கிரந்தத்தில் இருக்கு, ஏகம் பாதம் நோட்சிபதி சலிலார் ஹம்ச உச்சரன் பாருங்க. ஹம்சஹானா பரமாத்மான்னு அர்த்தம். இந்த சம்சாரம் சலீலம்னா சம்சாரம்னு அர்த்தம். இந்த சம்சார சமுத்திரத்திலிருந்து இந்த அன்னபட்சியானது அதுக்கு மேலேயே இருக்கு, ஆனா ஒரு பாதம் அதுல சம்பந்தப்படாம இருக்கு. அப்படின்னு ஒரு பாதம் பூமியில ஒட்டிட்டு இருக்கணும், மூணு பாதங்கள் மேல இருக்கணும், ஆனா அவர் ஒரு பாதத்திலையும் சம்பந்தப்படாம இருக்கார் சார் பரமாத்மா. ஏகம் பாதம் நோட்சிபதி சம்சாராது ஹம்சா உச்சரன் ஆனந்தம். அப்படி இல்லாத போனால் உலகத்துல யாருக்கும் ஆனந்தமே இருக்காது. நசத்யம் சனாத்து ஜாதியேவி ஏகம் பாதம் நோட்சிபதி அப்படின்னு சொல்லியிருக்கார். ததாச்ச ஸ்ருதி சனத்து ஜாதியில சொல்லிருக்காருன்னா நான் முன்னாலேயே சொல்லிருக்கேன். சனத்து ஜாதர் உபனிஷத் அர்த்தத்தை நான் சொல்றேன். எந்த உபனிஷத்து? பாதோஸ்ய விஸ்வா பூதானே த்ரிபாதஸ்யாமிருதம் திவி இதி. தத்ர பிரதமேன மந்திரேன சர்வாத்மானம் பிரம்மசக்கரம் தர்சயதி. அதுல முதல் மந்திரத்தினால சர்வாத்மாவாக இருக்கக்கூடியதான பிரம்மஸ்வரூபத்தை காட்டுகிறது. திதீயேன நதி ரூபேனா, இரண்டாவது நதி ரூபமாக சொல்லப்படுறது பாருங்க. தமேகமிதி தமேகேதி தமேக நேமிம் த்ரிவ்ரதம் ஷோடசாந்தம்னு இருக்கு மூல மந்திரம். தமேக நேமிம் யஹா ஏகா காரணானி நிக்கிலானி அதிதிஷ்டதி. யார் தான் ஒருவனாக இருந்து கொண்டு கீழ் சொன்னதான காரணங்கள் என்னென்ன காரணங்கள் உலகத்துக்கு காரணமாக எதது ஆகலாம்? காலம், நியதி, எதிர்ச்சா, சுவாவம், பூதானாம் யோனி, புருஷா, இப்படின்னு ஆறு பொருள் காரணமாக ஆகலாம் என்று நினைத்தோம். அவைகளை எல்லாமே நிகிலானி அதிதிஷ்டதி, எல்லாவற்றையும் தான் தன் கண்ட்ரோல்ல வச்சுருக்காரோ. சமேகநேமிம் யோனிஹி காரணம், அதான் ஏகநேமி. ஒரு வட்டத்துக்குள்ள இவர் வச்சுருக்கார், அதெல்லாம் தனித்தனி அம்சங்கள், அதையெல்லாம் ஒரு வட்டமா சேர்த்து அந்த வட்டத்தை தன் கண்ட்ரோல்ல வச்சுருக்கார். ஏகநேமிம் யோனிஹி காரணம் அவ்யாக்கிருதம் ஆகாசம். அப்படிப்பட்டவர் யாரு? அவ்யாக்கிருதமான ஆகாசம். பரம வியோமா பரமே வியோமன் பிரதிஷ்டிதாங்கிற அந்த பரம வியோமா மாயா, அதுக்குதான் எத்தனையோ பேரு மாயா. பிரகிருதி சக்தி தமஹா அவித்யா சாயா அஜானம் அருதம் அவ்யக்தம் இத்தியவ மாதிரி சப்தை அவலப்பியமானம். எத்தனை 108 உபனிஷத்துலயும் தேடி இந்த மாயாங்கிற பதத்துக்கு எத்தனை பதங்கள் பரியாய பதங்க சினனிம்ஸ் எத்தனை இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்லிவிட்டார். இச்சப்தைஹி அபிலப்யமானா ஏகா காரணாவஸ்தா. இத்தனை பெயர்களோட ஆங்காங்கு சொல்லக்கூடியதான ஒரு காரண நிலை. தேவதைகள்லாம் நாம் தியானம் பண்றதுக்கு நல்ல இடம் எது அப்படின்னு பிரார்த்தனை பண்ணும் பொழுது பிரம்மதேவர் ஒரு சக்கரத்தை விட்டார். இந்த சக்கரம் போயிட்டே இருக்கு, அது பின்னால போங்கன்னு. அது போயிட்டே இருந்தா எங்க போய் விழறதோ அந்த இடத்துல உங்களுக்கு சேமம் ஏற்படும். அது அப்படின்னு அந்த நேமியானது போய் போய் போய் ஒரு இடத்துல போய் விழுந்துருதான். அது நிமிஷம், நேமி விழுந்த இடம் நைமிஷம். அந்த நைமிஷ அரண்யம் அங்கேதான் யஜ்யங்கள்லாம் பண்ணினார். அங்கிருந்தான் அவளுக்கெல்லாம் சேமம் ஏற்பட்டது. அதனால்தான் எல்லா மாருதிகளும் நைமிஷாரியன்னு சொல்லி சொல்றது. இந்த நேமிங்கிற பதத்தில் தான் நைமிஷம்னு வந்தது. இது பாகவதத்துல சொல்லி அப்படிப்பட்டதான நேமிரிவ நேமி சர்வாதாரா, இவைகள்லாம் எங்க போய் நிக்கிறதோ அது எப்படி ஒரு சக்கரமானது எல்லா ஆரங்களுக்கும் எல்லா ஸ்கோப்ஸுக்கும் அந்த நேமிசக்கு ஆதாரமா இருக்கோ அப்படி சர்வாதாரா எஸ்ய அதிஷ்டாதுஹு அத்விதீயஸ்ய பரமாத்மனஹ, அந்த அத்விதீயமான பரமாத்மா ஸ்வரூபம் அது, அதுல எல்லாமே கோக்கப்பட்டிருக்கு, எல்லாம் அது எதுக்கு ஆதாரமா இருக்கு. தமேக நேமிம், சரி தமேக நேமிம் ஆச்சு அப்படின்னா உலகத்தை நீங்க சொன்ன எல்லா காரணங்களுக்கும் இந்த காரணங்களோட கூடின சைத்தன்யமான மாயைக்கும் அந்த மாய அவித்யா அவ்யக்தம் சாயா இப்படிப்பட்டதான் அநேக பெயர்களோட இருக்கக்கூடியதான மாயாவச்சின்ன சைத்தன்யம்ங்கிறதான் காரணாவஸ்தை, அந்த காரணாவஸ்தைக்கும் அடிப்படையா இருக்கக்கூடியது நேமி சர்வாதாரம், அதான் எதுக்கு அதிஷ்டானமோ பரமாத்மா அவர். அப்புறம் திரிவிருத்தம், அந்த நேமியானது திரிவிருத்தம் மாயானது மூணு சத்வரஜஸ்தமோபிஹி பிரகிருதி குணைஹி விரதம், அதுல அந்த மாயில சத்வம் ரஜஸ் தமசு என கூடியதான மூன்று குணங்கள் கூடியிருக்கு. ஷோடசகா விகாரா, இதுல இருந்து பதினாறு விகாரங்கள் ஏற்பட்டிருக்கு. பதினாறு விகாரங்கள் என்ன சார்? பஞ்ச பூதானி, ஐந்து பூதங்கள், பிருத்வி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் என கூடியதான ஐந்து பூதங்கள். ஏகாதச இந்திரியாணி, புலன்கள் எத்தனை? பதினொன்னு. எப்படி பதினொன்னு? ஐந்து அறிவு புலன்கள், ஐந்து செயல் புலன்கள், இவை எல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு மனசு. சோ பதினொன்னு, பதினொன்னு புலன்கள், ஐந்து பூதங்கள், மொத்தம் சேர்ந்து பதினாறு. அப்படி ஷோடசாரம் ஷோடசாந்தம் தமேகநேமிம் திரிவிருதம் ஷோடசாந்தம் இப்படி அர்த்தம் சொல்லிவிட்டேன். இப்படி அவசானம் விஸ்தாரம் சமாப்தி எஸ்ய ஆத்மனஹா தம் ஷோடசாந்தம் அதவா, இது ஒரு அர்த்தம் சொல்லியிருக்கேன், இன்னொரு அர்த்தமும் சொல்லிக்கலாம். எப்படி? பிரஸ்னோபனிஷதி, பிரஸ்னோபனிஷத்தில் எஸ்மின் நேதா ஷோடசகலா பிரபவந்தி, யாரிடத்திலிருந்து இந்த பதினாறு கலைகள் உண்டாகிறதோ என்று சொன்னாரே இத்தியாரம்ய த பிராணமசுஜதா பிராணாஸ்ரத்தா இத்தியாதினா புரோக்தா, எப்படி பிராணத்தை உண்டு பண்ணினார் பிராணந்த ஸ்ரத்த அப்படின்னு ஆரம்பிச்சு பதினாறு சொன்னாரே, ஷோடசகலாஹா அவசானம் எஸ்ய, அந்த பதினாறு கலைகளை சிருஷ்டி பண்ணி நிறுத்தி விட்டார். அப்படி ஷோடசகல வித்ய பிரஸ்னோபனிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு ஆறாவது பிரஸ்னத்துல, கடைசி பிரஸ்னத்துல. அத ஏகமேவ நேமிம், ஒரே ஒரு நேமியை காரணபூத அவ்யாக்கிருதாவஸ்தா அபிஹிதா, காரணபூதமான அவ்யாக்கிருதாவஸ்தா சொல்லப்பட்டது. தத் காரிய சமஷ்டி பூத விராட் சூத்திர துவயம், அதனுடைய காரியம் சமஷ்டியா இருக்கும் பொழுது விராட்டு சூத்ராத்மா என்கிறதும், தத்வியஷ்டி பூத அவருடைய பிரிக்கப்பட்டதான பூத பூராதி சதுர்தச புவனானி, பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம் ஜனவலோகம் தபோலோகம் சத்தியலோகம் அதிலிருந்து ஆரம்பிச்சு அதல வித்தல சுதல அதுல தலாதல பாதாளம் எனக்கூடியதான பதினாலு புவனங்கள் சதுர்தச புவனானி அந்த அவசானம் எஸ்யா, இப்படி அவசானம் இப்படி ஷோடசாந்தம் ஆயிடுது. எப்படி? கிரண்யகர்பர் சூத்ராத்மா ரெண்டு, பதினாலு புவனங்கள், பதினாலு ரெண்டும் பதினாறு, ஷோடசாந்தம் எஸ்ய பிரபஞ்சாத்மனா அவஸ்தித்ய தம் ஷோடசாந்தம். இப்படி முதல் பாதத்துக்கு அர்த்தம் சொன்னேன். ரெண்டாவது பாதம் சதார்த்தாரம் விம்சதி பிரத்யராபிஹி, அப்படி சத அர்த்த அறம், சதம்னா நூறு, நூறுல பாதி ஐம்பது, ஐம்பது ஸ்போக்ஸ் இருக்கு அந்த சக்கரத்துக்கு, அந்த வட்டத்துக்கு ஐம்பது ஆரங்கள் இருக்கு. சதார்த்தானம் விம்சதி பிரத்யராபிஹி, இருபது இந்த ஸ்போக்ஸ் இருக்கு, அதுக்கு நடுவுல கீழ் விழாம இருக்கிறதுக்கு அதுக்கு சப்போர்ட்டாக இன்னொரு இருபது இருக்குங்கிற பிரத்யரம்னு பேர். சில சைக்கிள்ல பாத்தீங்கன்னா ஸ்போக்ஸ் வச்சுன்னா அது நடுவுல ஒன்னும் கோக்கோத்து வச்சிருப்பான், அது மாதிரி. என்ன பாப்போம்? சதார்த்தாரம் பஞ்சாசத் பிரத்யய பேதாக, ஐம்பது எண்ணங்கள், பிரத்யம்னா எண்ணங்கள், மனிதருக்கு ஐம்பது எண்ணங்கள் இருக்கு. எதென்ன அந்த எண்ணங்கள்? விபரிய அசக்தி துஷ்டி சித்தியாட்சியாக அராஹா, விபரியம் அசக்தி துஷ்டி சித்தி எனக்கூடியதான அறங்கள், ஆரங்கள், சம்ஸ்கிருதத்தில் ஆரம்பம்னா தமிழ்ல ஆரங்கள். இப்போ இவ எஸ்யதம் சதார்த்தாரம் பஞ்ச விபரிய பேதா, அம்மா ஐம்பதுன்னு சொல்லி முதல்ல நாலா பிரிச்சர், என்னது விபரியம் ஒண்ணு, அசக்தின்னு ஒண்ணு, துஷ்டின்னு ஒண்ணு, சித்தின்னு ஒண்ணு. இந்த நாலு இருக்க, இந்த நாலு ஐம்பதா போறது. எப்படி சொல்ற? பஞ்ச விபரிய பேதா, விபரியங்கள் அஞ்சு. என்னது? தமஹா, மோகா, மகாமோகா, தாமிஸ்ரஹா, அந்த தாமிஸ்ரஹா. இவைகள் எல்லாம் வாசிஷ்டத்துல சொல்லிருக்கு. அந்த வாசிஷ்டத்துல இருக்கிற பிரிவு இந்த இடத்துல பாஷ்யக்காரர் சொல்றாரு. யோக வாசிஷ்டத்துல இருக்கு தமஹா ஒன்னு, மோகா ரெண்டு, மகாமோகம் மூணு, தாமிஸ்ரம் நாலு, அந்த தாமிஸ்ரம் அஞ்சு. சோ விபரியம் எத்தனை விதம்? அஞ்சு விதம். அசக்தி அட்டாவிம்சதிதா, அசக்தின்னு இருக்கு பத்தில, அது எத்தனை? இருபத்தி எட்டு கணித்து. சோ இது அஞ்சு, அது இருபத்தி எட்டு. துஷ்டி நவதா, துஷ்டிங்கிறது ஒன்பது. அதுக்கப்புறம் சக்தி சித்தியானது அஷ்டதா. சோ அஞ்சு இருபத்தி எட்டு ஒன்பது எட்டு கூட்டினா ஐம்பது ஆயிடுது. விவகாரம் முழுக்க ஐம்பது எட்டு எப்படின்னு கூப்பிட்டுட்டு கூட்டினா ஐம்பது ஆயிடுது. அதான் சொல்றாரு. ஏதே பஞ்சாசத் பிரத்யய பேதாஹா. பாஷ்யத்துல பாஷ்யக்காரர் எதையும் விடமாட்டார். சிம்பிளா தான் இருக்கும், அர்த்த கம்பீரம். ஆயிரம் தரம் பாஷ்யம் வாசிச்சாலும் நான் பாஷ்யத்துல எல்லாம் புரிஞ்சுட்டு இருக்கேன்னு யாராலையும் சொல்ல முடியாது. சொல்லலாம், லெக்சர் பண்ணலாம், அது பண்ணுவேன் இது பண்ணுவேன்ட்டு ஒரு இடத்துல எடுத்து வர டார்க் பேச்சஸ் இருக்கத்தான் இருக்கும் யாருக்காவது. அது இந்த பாஷ்யத்தினுடைய மகிமை. இது அவர் சர்வஜ்ஞர், பரமேஸ்வர அவதாரம், அவரை நீங்க கண்டுபிடிக்க முடியுமா? ஆனா ஒண்ணு, நாம இந்த பாஷ்யத்தில் படிக்கக்கூடியதான பாக்கியம் இந்த ஜென்மத்துல வந்ததே நம்ம சந்தோஷப்படுத்திக்கணும், அவ்வளவுதான். மோட்சம் வந்துருதுன்னு மோட்சமாவது வரலாம் சார், பாக்கியம் புரியாது ரொம்ப பேர். நான் சொல்லுவான், நான் அது பண்ணுவேன் இது பண்ணுவேன்ட்டு தெரியாது. வருங்க, அவ்வளவு கிளியரா சொல்றாரு, எதையும் விட மாட்டார். இப்படி ஐம்பது சொல்லியாச்சு. இப்ப சத்திர தமசா பேதா அஷ்டவிதா. இப்ப இந்த தமசுன்னு சொல்லிருக்கேனே, அது எயிட் கைண்ட். எப்படி? அஷ்டசு பிரகிருதிஷு அனாத்மசு ஆத்ம பிரதிபத்தி விஷய பேதேன அஷ்டவிதத்துவ பிரதிபத்தே. அனாத்மாக்களில் ஆத்மா என்று நினைக்க கூடியது அஷ்டம். எட்டு அனாத்மாக்கள்ல ஆத்மா நினைக்க கூடியதான எட்டு விதமான தமசு. மோகத்துக்கு அஷ்டவிதோ பேதா, மோகத்துக்கும் எட்டு விதமான பேதம். அனிமாதிசக்தி மோகா, மோகம்னா என்ன சார்? அனிமா மகிமா செய்வ கரிமாலகி மாததா பிராப்தி பிராகாமிய மீசித்வம் வசித்வம் அஷ்டசித்த. இதெல்லாம் மோகிச்சு போறது. தசவிதா மகாமோகா, தமசுன்னு சொன்னேன், மோகம்னு சொன்னேன், மகாமோகம்னு சொன்னேன். அந்த மகாமோகம் என்ன? பத்து விதம். எப்படி? திருஷ்டானுஸ்ரவிக சப்த விஷயேட்டோ. இந்த ஊர்ல கேட்டதோ பார்த்ததோ இல்லது அங்க இருக்குன்னு கேட்டதோ என்கிற விஷயங்களில் பஞ்சசு பஞ்சசு அபினிவேசா மகாமோகா. கண்ணால பார்த்ததான உருவம், இந்த உருவத்துல மோகித்து போறது. ஏதாவது ஒரு பொருள் என்னதான் இருந்தாலும் இந்த லட்டு பார்த்தா நல்லா சாப்பிடாம இருக்க முடியாது சார் அப்படிங்கிறான். எத்தனை லட்டு சாப்பிட்டு இருக்கேன், இன்னும் அதை கண்ட ஏன் அவ்வளவு விவகாரம்? சில பேருக்கு சில பதார்த்தத்துல அவ்வளவு மோகம். வெளியூர் வர்றேன்னா இல்ல சார், என்ன சீரியல் இந்த பார்ட் நான் பாக்கிறேன், அதை பார்க்காம போக முடியாது சார். எத்தனை கவலை பாருங்க, ஒவ்வொருத்தனுக்கும் இதுல அட்டாச்மெண்ட் கூட வர போறத. இது ஒண்ணு. அதோட மட்டும் இல்லாமல் இங்கதான் இல்ல, சர்க்கலோகத்துல ரொம்ப ஒரு விஷயம் இருக்காடான்னு அது மேல மோகம். எதுக்காக யாகம் பண்றோம்? இங்கெல்லாம் விட்டு விட்டு இங்க தியாகம்

அபினிவேசா, அது உண்மை, அதை நான் அனுபவிக்கணும். எனக்கூடியதான அபினிவேசத்துக்கு மகாமோகம்னு பேரு. திருஷ்டானுஸ்ரவிக பேதேன தேசாம் தசவிதத்துவம். அஞ்சு புலம் தான், ஆனா விஷயங்கள் பத்து. எப்படின்னா இந்த லோகத்துல பார்க்கப்பட்டது மேல் லோகத்துல இருக்கிறதாக கருதப்பட்டது. தாமிஸ்ரஹா, இந்த தாமிஸ்ரமன் என்னது இந்த நரகம். அஷ்டாதச விதஹா திருஷ்டானுஸ்ரவிகேஷு தசசு விஷயேஷு அஷ்டவிதைஹி ஐஸ்வர்யி பிரயதமானத்ய. இந்த பத்து விஷயங்கள்லயும் அஷ்டவிதமான ஐஸ்வர்யம். எப்படி இந்த போகம் நனக்கு மட்டும்தான் வரணும், இன்னொருத்தனுக்கு தெரியப்படாது. அப்படி இல்ல, எல்லோருக்கும் தெரியறா போல நான் இதை அனுபவிக்கணும். அனிமா மகிமா செய்வ, பெருசதான ஒரு போகத்தை நான் அனுபவிக்கணும் அப்படிங்கிறது. லட்டு சின்ன லட்டு சாப்பிட்டாலும் பூந்தி சாப்பிட்டாலும் லட்டு சாப்பிட்டாலும் ஒண்ணுதான். ஆனா அவனுக்கு என்ன, யானை தர அளவுக்கு பெரிய லட்டு வேணுங்கிறான். திருப்பதி லட்டு சின்னதா கொடுத்தான், என்ன உடச்சு கொடுத்தான், எனக்கு பெரிய கொடுக்கும். சின்ன குழந்தை எல்லாமா இருக்கும், ஆப்பிள் பழம் சாப்பிடாது, பெருசா வேணும் கத்தும். கடையில் அது ரெண்டு கடி கடிச்சுட்டு கீழே போட்டுரும். ஏன், அது கரிமான ஒரு ஆசை, அது பெருசா இருக்கிறத நான் தான் அனுபவிக்கணும். இப்படி இப்படி பத்து விதமான போகங்களில் இப்படி எட்டு விதமான சக்திகளோடு அனுபவிக்கணுங்கிறது பதினெட்டு விதமாச்சு. இப்படி தச திருஷ்டானுஸ்ரவிகேஷு தசசு விஷயேஷு அஷ்டவிதைஹி ஐஸ்வர்யி பிரயதமானத்ய சதசித்தவு, அது கிடைக்காது போகும்பொழுது யக்ரோதா, எந்த ஒரு கோபம் உண்டாகிறதோ சஹ தாமிஸ்ரஹா அபிதீயதே. அத்தனை நரகமோ இந்தூர்லயே அனுபவிக்கிறான் வாசிஷ்டத்துல, இதுல வேற எங்கேயும் வேண்டாம். இந்த குழந்தைகள் படுறதோ இல்ல, பெரியவாளே பாருங்க, சின்ன சின்ன விஷயங்கள்ல இவ்வளவு கவலைப்படுறாள, எல்லாம் பொய், அதனால இது வேண்டியதில்லை. அந்த பிரம்ம தத்துவத்தை பார்த்தா இதெல்லாம் ஓடிய போயிடும் அப்படின்னு. அந்த தாமிஸ்ரஹா அஷ்டாதச விதஹா, அந்த தாமிஸ்ரன் ரக்கப்படி பதினெட்டு விதம். எப்படி அஷ்டவித ஐஸ்வர்யே தசசு விஷயேஷு போக்யத்வேன உபஸ்திதேஷு, எட்டு விதமான ஐஸ்வர்யங்களும் பத்து விதமான போகங்களில், ரூபம் ரசம் கந்தம் சப்தம் ஸ்பர்சம் திருஷ்டம் அதிருஷ்டம் இப்படிப்பட்டதான விஷயங்களில் அஷ்டவிதமான ஐஸ்வர்யங்களும் சின்னதாகவும் பெரிதாகவும் குண்டாகவும் ஸ்தூலமாகவும் இதை அனுபவிக்கக்கூடியத வரும்பொழுது மிருத்யுனா கிரியமானத்யா, இத்தனை நாள் இவன் வாழ்நாள் முழுக்க ட்ரை பண்ணிருக்கான் சார், அது எண்ணிக்கை கடைக்க போறதும் அன்னைக்கு இவன் பிராணன் விட்டான். மிருத்யுனா கிரியமானத்யா யஹா சோகா, அப்பொழுது அவனுக்கு சோகம் வருது பாத்தீரா, ஜாயதே மகதா கிளேசேன ஏதே பிராப்தா, அடாடா இந்த வாழ்நாள் முழுக்க எவ்வளவு சிரமப்பட்டு நான் அடைஞ்சேன், நசையேதே மயா உபயுக்தா, இதெல்லாம் என்னால அனுபவிக்க முடியலையே, வேற யாரோன்னா அனுபவிச்சு போக போறான் என்று பிரத்யாசன்னாயம் மரண காலே, மரண காலத்துல இப்படிப்பட்டதான் கவலை வந்தது. சஹா அந்த தாமித்ரா இத்யுச்சதே, இதான் அந்த தாமித்ரா. இந்த நரகங்கள் யமலோகத்துல இருக்கு, அந்தந்த நரகங்களுக்கு தனித்தனி பேர் வச்சிருக்கோம். இந்த நரகங்கள் தனித்தனி பேர் வச்சுட்டு அந்தந்த நரகத்துல இந்த மனுஷால் போய் அனுபவிக்கிறான். ஆனா அங்க என்ன துக்கம் உண்டோ அந்த துக்கம் இந்த மனசுனால இங்கேயே நீங்க அனுபவிக்கிறீர்கள்னு வாசித்தது. ஒரு மனுஷனுக்கு தான் ரொம்ப விசேஷமா மாமரத்தை வச்சிருக்கேன்னு வச்சிருந்தோம் நீங்க, அது மாமரம் சாதாரணமா எட்டு வருஷத்திலயோ பதினஞ்சு வருஷத்திலயோ காய்க்கும், சாதாரண மரமா இருந்தா எட்டாவது வருஷம் காய்க்கும், இல்லன்னா பதினஞ்சாவது வருஷம் காய்க்கும். அது என்னமோ நீங்க வச்ச வேலை அது சரியா இல்ல, முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆனாலும் காய்க்கல, ஆனா ஒரு நாளைக்கு ஒரு வருஷம் அதை காய்ச்சது, அதை எடுத்து சாப்பிடணும்னு நினைக்கிறேன்னு கீழே பிராண விட்டு. அப்ப என்ன பண்றது, இத்தனை நாள் முப்பத்தி ரெண்டு வருஷம் ஜலத்தை விட்டேனே, அப்ப யாரு கடைசியில உங்க குழந்தைகள்லாம் எல்லாம் அமெரிக்கால இருக்க, அவன் அனுபவிக்கல, கால யாரு ஊர்ல இருக்கிறவன் அனுபவிச்சு போறானே, இப்படின்னு கவலைப்படுறீங்க பாத்தேன். இந்த கவலை போன்றதான கவலை அந்த தாமிஸ்ரத்துல இருக்கு. அங்க நரக லோகத்துல துக்கம் பண்றவாளுக்கு பாவம் பண்ணினவாள் இப்படி அவனை கிடைக்கிறா போல கிடைச்சு பறிச்சுப்பான், அது போல தாமிஸ்ரம் துக்கம் அங்க இருக்கு, அந்த துக்கமும் நீங்க இங்க அனுபவிக்கிறேன். அதனால இந்த ரெண்டு விதமா இருக்கு. அதனால மனுஷன் என்ன பண்ணனும், நம்ம ஏதோ வச்சோம் மாமரத்தை கடைச்சா பாப்போம், இல்லன்னா இல்ல அப்படின்னு அன்அட்டாச்சா இருந்தா தான் உங்களால சௌக்கியமா இருக்க முடியும். இது பகவானுக்கா நம்ம நல்லது பண்ணுவோம், யாரோ ஒருத்தர் சாப்பிட்டோம் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தேலையானால் உங்களுக்கு ஒண்ணும் தொடாது. இப்படி இத்தனை விதமான பிரபஞ்சம், பிரபஞ்சத்தை இத்தனை பிரபஞ்சமாகவும் பரமாத்மா இருக்க, நான் வச்சோம் இத்தனையாகவும் பரமாத்மா இருக்க, அவராலதான் சிருஷ்டிக்கப்பட்டது மனசு. ஆனா அந்த மனசுல துன்பம் நீங்க அனுபவிக்கிறீர்கள், துன்பத்தை அவர் சிருஷ்டிக்கல, இன்பத்தை அவர் சிருஷ்டிக்கல, மனசு அவர் சிருஷ்டிச்சிருக்கார், அதுல பக்திய நீங்க சிருஷ்டிக்கிறேன், அதான் விசேஷம். அந்த தாமிஸ்ரஹா இத்யுச்சதே, இப்படி விபர்யய பேதாஹ வியாக்யாதாஹ, இப்படி விபர்யயம் எனக்கூடியதான அம்சங்களை தமஹா மோகா மகாமோகா தாமிஸ்ரஹா அந்த தாமிஸ்ரஹா என்கிற விபர்யத்தை சொல்லிவிட்டேன்.
அதற்கு பிறகு அசக்தி.

0: பெறக்கூடியதான வித்தியாசங்களை நான் சொல்லணும். அதை விஸ்தாரமாக சொல்றேன். ஆரம்பிச்சார் சதார்தாரம் விம்சதி பிரத்யராபிங்கிறத்துல சதார்தாரம் எனக்கூடியதான பதத்துக்கு வியாக்கியானத்துல நடுவுல நிக்கிறோம். இதுக்கு மேல் பாகமானது
1: ஓம் சிவாய நம சைவம் .org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான போதம், தலைப்பு 12 சூத்திரம். வழங்குபவர் திரு ராமலிங்கம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: அருளிய புல்லாரிணை மலர் நல்லார் புனைவரே வித்தைகள் எவைக்கும் மேலதாய் விளங்கும் நர்த்தனம் புரியும் நாடகம் அதனை நலம் பெற மனத்தினில் என்னோம் அத்தலர்த்தகர வித்தையை நமக்கு அருளிய பதஞ்சலி முனிவன் வித்தக வியாக்கிரபாதனன் முனிவன் மேன்மையை சொல்லிடில் பெய்தே சைவத்தின் மேற்சமயம் வேறில்லை அதில் சாசிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திருத்தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தரச் செய்த நால்வர் ஒற்றாழியம் உயிர் துணையே பண்டை மறை வண்டரற்ற பசுந்தேன் ஞானம் பரந்தொழுக சிவகந்தம் பரந்து நார கண்ட ஹிருதய கமலமுகங்களெல்லாம் கண்திறப்பக்காசினி மேர் வந்த அருக்கதிரோ இந்த வளர்ப்பொழில் புடை சூழ் வெண்ணை மேவும் மெய்கண்ட தேவன் மிகு சைவநாதன் குண்டரிக மலர்தாட சிரத்தே வாழும் பொற்பாலும் எப்போதும் ஒற்றல் செய்வா திருச்சிற்றம்பலம் கும்பர்கள்.

மெய்கண்ட தேவர் திருவடி வாழ்க. அருணை வடிவாகிய அம்பலவானருடைய பெருங்கருணையினாலே இந்த சிவஞான போத விரிவுரை என்கின்ற ஞான பூஷையிலே 12 சூத்திரம் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய திருவரும் கூட்டியுள்ளது. இந்த சிவஞான போதம் சிவபெருமானுடைய எல்லை இல்லாத கருணையினாலே சிவாகமத்திலே இருக்கப்பட்ட ஞானபாத பொருளை இப்படி தமிழிலே நமக்கு பாடி கொடுப்பதற்காக திருப்பண்ணாகடத்திலே அவதாரம் செய்ய வைத்து திருவெண்ணநல்லூரிலே வளரச் செய்து பொல்லாப்பிள்ளையாரிடத்தில் உபதேசம் பெற்று பரஞ்சோதிடத்தில் உபதேசம் பெற்று 2 வயசிலே பாடிய நூல் இந்த சிவஞானம் மெய்கண்டது. இந்த நாட்டுக்கு கிடைத்த செல்வம் மிகப்பெரிய உயர்ந்த செல்வம், எந்த நாட்டுக்கும் கிடைக்காத செல்வம். திருமுறைகளும் சாத்திரங்களும் புராணம், வேற எந்த நாட்டுக்கும் இந்த மாதிரியான இலக்கிய செல்வம் கிடைக்கவில்லை. அந்த இலக்கிய செல்வங்களிலே இந்த சாத்திரம் என்பது ஒரு தனிச்சிறப்புடையது. அது ஒவ்வொரு ஆன்மாவையும், அதை கற்று கேட்கின்ற ஒவ்வொரு ஆன்மாவையும் சிவனிடத்தில் ஈடுபட செய்வது. நீங்கள் சிவனுடைய புள்ளை என்று சொல்லுவோம், மறந்துதானே இருக்கிறோம். நாம் சிவனுடைய புள்ளை என்பது பல பேருக்கு தெரியவில்லை. சிவனுடைய புள்ளை என்றால் எப்படி இருக்க வேணும் என்கிற உணர்வு அடுத்தா போல உண்டாகும். நீங்கள் சிவனுடைய புள்ளை. சிவனுடைய புள்ளை என்றால் சிவன் எப்படிப்பட்டவன், அப்பா இவ்வளவு உயர்ந்தவன், அவருக்கு மேல உயர்ந்தவர்கள் யாருமே இல்லையே, அப்படிப்பட்ட சுவாமியினுடைய புத்திரனா நாம் என்று எண்ணும் போது நாம் அதற்கு தகுந்தாறு போல நடக்க முடியாத புத்தி உண்டாகும். அந்த முறையிலே இந்த சிவஞான போதம் 8 சூத்திரத்திலே ஆன்மாவினுடைய நம்முடைய உயிரினுடைய தன்மையை உணர்த்தி சிற்றறிவினாலே ஆணவ மலம் அரைப்பினாலே 5 வேடர்களோடு கூடி உன் தன்மையை இழந்து விட்டாய், உனக்கு தலைவனாய் இருக்கிற தந்தையாய் இருக்கிற சிவபெருமானை மறந்து விட்டாய், இழந்து விட்டாய், மறந்து விட்டாய். அதனாலே நீ பிறப்பு இறப்பு என்கின்ற வேதனையில் அகப்பட்டு பலகூடி காலம் துன்பத்தடைகிறாய். அதனாலே நீ இனிமேல் அந்த மாதிரி இருக்க வேண்டாம், இந்த வேடர்களோடு சேர வேண்டாம், நீ என்னுடைய புத்திரன் என்று சொல்லி அரசன் அந்த புத்திரனுக்கு உணர்த்தி தன்னுடைய அரண்மனைக்கு அழைத்து வந்து அவனுக்கு முடிசு ஊட்டியவரை அரசனாக்கிய தன்மையை உணர்த்தி அதன் மூலமாக நீ சிவபெருமானுடைய பிள்ளை, பேரருள் பெருஞ்செல்வத்தை அனுபவிக்கக்கூடிய தகுதி உனக்கு இருக்கிறது, அதை நீ தெரியாமல் இப்படி போய் கட்டு போய்விட்டாய் என்று சொல்லி உணர்த்தி அதற்கு மேல அந்த தவத்திலே செல்ல விடுத்து அந்த தவம் சரியகிரியா யோகம் ஞானம் என்கின்ற தவநெறியிலே நிற்கச் செய்து அந்த தவநெறியை நன்றாக பயிற்ற செய்ய செய்ய அதற்கு மேல அதுக்கு பாசம் நீங்கும். சிவத்தை நோக்கி தவத்தை செய்ய செய்ய பதியை நோக்கி போக போக போக பதியை நோக்கி போக போக பாசம் நீங்கி போகும். அப்படி பாசம் நீங்கினால் ஞானம் உண்டாகும். ஞானம் உண்டானால் அந்த ஞானத்தினால் அந்த ஆன்மா என்ன பண்ணும் என்றால் சிவபெருமானை எப்படி இருந்து விட வேணும் என்கின்ற அக்கறையிலே இருக்கும். ஞானம் வந்துச்சுன்னா சிவபெருமானை எப்படியும் அடைந்து விட வேணும் என்கின்ற எண்ணத்திலே இருக்கும். அதற்கு அது ஏகனாகி நின்று பணி செய்வது, ஏகனாகி நின்று பணி செய்வது, எதை பணி செய்வது? பணி செய்யாதவனுக்கு இந்த உலகத்தில் வாழ்வு கிடையாது, இந்த உலக செல்வமும் கிடைக்காது. பணி செய்யாதவனுக்கு பொருட்செல்வம் ஏறாது, பணி செய்யாதவனுக்கு அருட்செல்வமும் ஏறாது. அந்த பணியானது சிவப்பணி, திருப்பணி என்று பெயர். சிவனுக்கு செய்வது, சிவனடியாருக்கு செய்கின்ற பணிக்கு திருப்பணி, சிவப்பணி என்று பெயர். உலகத்திலே பொருளுக்காக செய்கிற பணிக்கு அந்த அடைமொழி கிடையாது, அது வெறும் பணி, இது திருப்பணி. அப்படிப்பட்ட அந்த திருப்பணியை செய்யும் போது ஏகனாகி என்று செய்கிறோம். ஏகனாகி என்று சொன்னால் நான் செய்கிறேன் என்று சொல்லி நினைக்காமல் செய்வோம், நான் செய்கிறேன் என்று எண்ணாது செய்வோம், எல்லாம் நீயே செய்கிறாய் என்று எண்ணி சிவப்பணியை செய்து அதன் மூலமாக தன்னடக்கத்தை பெற்று அதன் மூலமாக அடியாரிடத்திலும் சிவனத்திலும் அதிகமாக அன்பு ஊற ஊற ஊற அதற்கு மேலே சிவபெருமான் செய்த உபகாரத்தை நினைந்து நாம் ஆணவ மலத்திலே கிடந்தோம், அங்கிருந்து ஐயா நம்மை மீட்டு அந்த மலத்திலிருந்து மீட்டு நமக்கு தங்கு கருண போனா போகங்களை எல்லாம் தந்து இந்த உலகத்திலே வாழ வைத்திருக்கிறார் என்று அந்த உபகாரத்தை நினைந்து தங்கு கருண போன போகங்கள் உடம்பு உலகம் உலக வாழ்வு உலக போகங்களை எல்லாம் அனுபவிக்க செய்திருக்கிறார் என்று சொல்லி அந்த உபகாரத்தை நினைந்து நினைந்து ஆக இப்படிப்பட்ட உபகாரம் செய்த சுவாமியை நாம் மறவாமல் இருக்க வேணுமே என்கின்ற எண்ணம் வந்து மறவாமையினால பரவாமணி அதுதான்
அவனே தானே ஆகிய அன்னதி ஏகனாகி இறைவனை நிற்க மலமாயதன் ஒரு வல்வினை என்று 10 உத்தரம். 11 உத்தரம் காணும் கண்ணுக்கு காட்டு முழம்போ காண உள்ளத்தை கண்டு காட்டலே அயராங்கின் அரண்களை சொல்லி என்று 11 உத்தரத்திலே அதை முடித்து அயரா அன்பின் அறங்களால் செறிவேன். அயரா அன்பு என்பது மறவாத பேரன்பு. எப்போதும் நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன், நினையாது ஒருபோதும் இருந்தே. நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன், நினையாது ஒருபோதும் இருந்தேன் என்கின்ற எண்ணம். நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன், நினையாது ஒருபோதும் இருந்தேன் என்கின்ற நிலை வந்து அந்த நிலை வந்த பிற்பாடு அந்த நிலை வந்து இருந்துச்சுன்னா அறங்களிலே சென்று விடும். சிவபெருமானுடைய திருவடிக்கு அந்த ஆன்மா செல்லும். அப்படி திருவடிக்கு செல்லுகின்ற ஆன்மா திருவடியை அணுகின்றவரையும் அதற்கு ஜீவன் முத்தன் என்கின்ற பெயர் உண்டாகும். இந்த மாதிரி தவத்தை செய்து அந்த தவம் முற்றி அதனால ஏகனாகி நின்று இறைவனை செய்யும் போது அதுக்கு ஞானம் உண்டாகி அந்த ஞானத்தினாலே ஜீவன் முத்தன் என்கின்ற பெயர் உண்டு. ஜீவன் முத்தன் என்று சொன்னால் தேகத்தோடு இப்பொழுது இருக்கும் போதே ஜீவன் முத்த தன்மை அடைந்து இருக்கிறார். அப்படி ஜீவன் முத்தனாக இருந்தால் அவனிடத்தில் செல்வம் இருக்கிறது. ஜீவன் முத்தன் என்று சொன்னால் அவனிடத்தில் செல்வம் இருக்கிறது. என்ன செல்வம் இருக்கிறது? அருளாகிய செல்வம், அருட்செல்வம். சிவ பத்தி என்பதே செல்வம், பத்தி என்பதே செல்வம். செல்வம் கடல் ஏற்றும் செல்வம் செல்வமே என்பது ஞான சம்பந்தர் திருவாக்கு. அப்படி செல்வம் உடையவன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் செல்வத்தை வைத்திருக்கிறவன் பாதுகாப்பானிடத்தில் இருக்க வேண்டும். செல்வத்தை வைத்திருக்கிறவன் பாதுகாப்பானிடத்தில் இருக்க வேண்டும். அந்த செல்வத்தை திருடுகின்ற கொள்ளையடிக்கின்ற பக்கத்திலே செல்லாமல் தனக்கு பாதுகாப்பான இடத்திலே இருக்கவனும். செல்வமுடையவன் பாதுகாப்பான இடத்தில் இருக்கவும். அப்படி பாதுகாப்பான இடத்துல இருக்கும் போது உனக்கு செல்வமான உறுதியாகும். அதன் பிறகு உனக்கு அந்த செல்வத்தினாலான பயனை பெற்று இன்பத்தை பேரின்பத்தை பெறுவாய். அருட்செல்வத்தினாலே பேரின்பம், பொருட்செல்வத்தினாலே சிற்றின்பம். அதனால் அந்த அருட்செல்வத்தினாலே பேரின்பத்தினை பெறுவாய் என்று சொல்லி அதற்கு வழிகாட்டுவது, அதுக்கு இலக்கணம் சொல்லுவது இந்த 12 உத்தரம். செம்மலர் ஒன்றாள் சேரல் ஒட்டா அம்மலங்களி அன்பரோடு மறி மாலர நேயம் அறிந்தவர் வேடம் ஆலயம் தான அரணன சொல்வேன் என்பது இந்த 12 உத்தரம். ஆன்மாவுக்கு என்ன குணம் என்று சொன்னால் கீழ் நோக்கி செல்லுகின்ற குணம் இயல்பாக. அதை சிவபெருமான் பிள்ளை இல்லாத உண்மையினாலே மேல் நோக்கி தன்னை நோக்கி வரும்படியாக செய்து இப்பொழுது அதனால சிவனை சேருகின்ற தன்மை வந்து விட்டது. ஆன்மாவுக்கு சிவனை சிவன் அடியை சேருகின்ற தன்மை வந்து விட்டது. இப்படி வந்துவிட்டால் அந்த ஜீவன் முத்தனாய் இருக்கிறவன் சிவனை சேருகின்ற வரையிலும் திருவடியை சேருகின்ற வரையில் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த செல்வம் சேதமாகாதபடிக்கு, அருட்செல்வம் சேதமாகாதபடிக்கு, அது இன்னும் கூடுதலாக உண்டாகும்படியாக, இன்னும் கூடுதலாக அந்த அருட்செல்வம் கூடுதலாக ஆகும்படியான நெறியிலே இருக்கவும். அதுதான் இந்த 12 பணம் வச்சிருக்கிறவன் என்ன நினைப்பான்? 10 லட்சம் வச்சிருக்கிறவன் என்ன நினைப்பான்? ஒரு 20 லட்சம் ஆனா தேவலாம் அப்படின்னு. 20 லட்சம் வச்சிருக்கிறவன் என்ன, 30 ஆனா தேவலாம். யாராவது பணம் குறையட்டும்னு நினைப்பானா? நினைக்கவே மாட்டார். பணம் கூட வேண்டும் என்று நினைப்பது போல அருளாளர்கள் அருள் கூட வேண்டும் என்று நினைப்பார். அந்த அருள் கூடுவதற்கான நெறியில் இருப்பது, அருள் கூடுவதற்கான நெறியில் இருப்பது. பொருள் கூட வேணுமா? என்ன பண்ண வேணும்? 10 லட்சம் வச்சிருக்கிறவா என்ன பண்ண வேணும்? சம்பாதித்துக் கொண்டே இருக்கணும். அந்த பணம் அப்படியே இருக்க, அந்த பணம் அப்படியே இருக்க, மேலும் மேலும் சம்பாதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதே போல அருளை வைத்திருக்கிறவன் என்ன பண்ண வேணும்? நம்மளுக்கு அருள் பத்தாது, அருள் பத்தாது, இன்னும் அருளை சேர்க்க வேணும். அதெல்லாம் மாணிக்க வாங்குறது. அவ்வளவு திருவருளை பெற்றவர், அன்பர் பெற்றவர், இன்னும் அன்பு வேணும், அன்பு வேணும், அன்பு வேணும்னு திருவாகர் முழுவதும் கேட்கிறார். நான் கூட ஒரு பாட்டு பாடிக்கிறேன், மாணிக்க வாசகர் சொல்றது பொய், சாமி அன்பு இல்லை சொல்றது பொய். சிவபிராசர் சொல்றாரு எனக்கு அன்பு இல்லையே குரு, அவர் சொல்றது பொய், நிறைய வச்சுக்கிட்டு இல்லைங்கிறாரு. அதனாலே இப்படி அருள் கூட கூட கூட கூட ஆனந்தம் அதிகமாகும். அது கூட கூட பொருள் கூட கூட துன்பம் அதிகமாகும். பொருள் கூட கூட துன்பம் அதிகமாகும். அருள் கூட கூட கூட இன்பமும் அதிகமாகும். அந்த இன்பம் என்ன என்பது தெரியுமா? பெரும் அருளாலை வருவது பெயரின்பம், பொருளாலை வருவது சிற்றின்பம். அதனாலே அந்த அருள் கூடுவதற்கு வழிகாட்டுவது இந்த 12 இந்த சிவஞான போத விதிமுறையை கேட்ட அன்பர்கள் எல்லாருமே அடிப்படையான உண்மையை தெரிந்து கொள்ளும். அந்த அடிப்படையான உண்மை எது என்று கேட்டால் சிவபெருமான் ஒருவரே முழுவதற் கடவுள். மற்ற பரம விஷ்ணு முதலான தேவர்கள் அத்துணை பேரும் சிறு தெய்வங்கள், அவனுக்கு அடிமையாக இருக்கின்றவர்கள். சிவபெருமானுக்கு அடிமையாக இருக்கின்றவர்கள். அவர் உயிர் வர்க்கங்களை தவிர, கடவுளாக மாட்டார். கடவுள் என்றால் ஒருவரே, கடவுள் என்றால் ஒருவர் தான் இருப்பார்.
அந்த ஒருவருக்கு இலக்கணம் என்னவென்று கேட்டால் பிறப்பும் இறப்பும் இல்லாதவர். அப்படி பிறப்பும் இறப்பும் இல்லாத எது என்று கேட்டால் அதுதான் சிவம். சிவம் என்ற சொல்லுக்கு மங்களம் என்பது ஒரு, சிவம் என்ற சொல்லுக்கு மங்களம் என்பது ஒரு. மங்களம் என்று சொன்னால் பிறப்பு இறப்பு இல்லாது, பிறப்பு இறப்பு உள்ளது அமங்கலம், பிறப்பு இறப்பு இல்லாதது மங்களம். பிறப்பு இறப்பு உள்ளதுனால சீவன் அமங்கலம், சிவன் மங்கலம். அப்படி பிறப்பு இறப்பு உடையது பரமோஷ்ணர்களாகிய தேவர்களும் மற்ற உயிர் வர்க்கங்களும் சிவன் ஒருவனே முழுமுதற்கள். அப்படி சிவன் ஒருவனே முழுமுதற்கள் என்றால் அவனை பிடித்துக் கொள்வதற்கான வழிகள் எல்லாம் நமக்கு அருளாளர் காட்டியிருக்கிறார், கட்டியிருக்கிறார்கள. மற்றபடி சிறு தெய்வங்கள்ட்ட போய் வேண்டிக் கொள்வது, சிறு தெய்வங்களை கடவுளாக நினைப்பது தவறு. இப்பொழுது இந்த சிவயான விரிவுரையை கேட்டவர்களுக்கெல்லாம் என்ன நினைப்பு வரவனமானா, நமக்கு குலதெய்வம் சிவபெருமான.

அடியார் கூட்டத்திலே சேரவோடு அன்பரோடு அன்பரோடு சேர்ந்தால் என்ன பண்ணுவார்கள்? அவர்கள் தன்னிடத்தில் இருக்கிற ஞானத்தினாலே, அவர்கள் பேசுவதனாலே, அவர்கள் செயலாலே நமக்கு கூடுதலாக அந்த ஞானம் போகும். அவர்கள் செயல், அவர்கள் வாக்கியம், அவர்கள் தன்மை, இவற்றினாலே அவர்கள் மூலமா நம்ம கிட்ட இருக்கிற செல்வத்தை விட கொஞ்சம் கூடுதலாக உண்டாகும். பக்தி கூடுதல், அருள் கூடுதல், அருள் கூடுதல். பணக்காரன் என்ன பண்ணணும்னா, அவனை போலயே பணக்காரனா இருக்கணும். பல ஏழைகளை சேர்ந்தா வந்து அவன் இருக்கிறத பிடுங்கிறவனை சேர்ந்தான் வச்சுக்கார், பணம் குறைக்கும். அதனால பணக்காரனா இருக்கிறவன் பணக்காரனை சேருவது போல பக்தி உள்ளவன் பக்தி உள்ள சேரும். இதுதான் நம்முடைய நூல்களிலே முடிந்த முடிவு. அதுதான் பனிரெண்டாம் திருமுறையிலே முழுவதும் அடியார் உள்ள அடியாருக்கு உபகாரம் பண்ணினாரு, அடியாருக்கு தொண்டு செய்தாரு என்று சொல்லி முழுவதும் அடியார் உரிமையே பேசுகிறோம். அடியார் உறவும் அரண் பூச நேசமும் அன்புமின்றி படிமீதில் வேறு பயனுள்ளதோ பங்கையன் வகுத்த குடியான செல்லும் தாரமும் கொயக்கலங்கள் தடியால் அடி உண்டவாறு ஒக்குவென்று என சார்ந்திலரே என்பது பட்டந்து சுவாமிகள். அதனால அடியார் கூட்டத்தை சேருவதுதான் அவருக்கு ஞானத்தை உண்டு பண்ணும். அது குமரகுரு சுவாமி சொன்னாரு, இந்த மாதிரி நான் திருநீர் பூசிருக்கிறேன், உருத்துராஜம் போட்டிருக்கிறேன், ஆனா எங்கிட்ட ஞானம் இல்லை. வேஷம் மாத்திரம் இருக்கும், ஞானம் இருக்காது. அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, வேஷம் போட்டிருப்பாங்க, ஞானம் இருக்காது. கடவுள் மாமியவர் சொன்னாரு, திருவாதூர் புராணத்திலே மாணிக்க வாசகர் சிதம்பரத்துக்கு போற வழியில இருக்கிற இயற்கையை வர்ணிச்சு, அதுல இந்த இது கவிர்னு ஒரு மரம் இருக்கு, கவிர்னா இந்த முருங்கை, முள் முருங்கைன்னு கொடிக்கால் இருக்கு, அது பூக்க பூ வாட்டிருக்கீங்க, இந்த செம்பருத்த பூ மாதிரி செவேறு செப்ப செவேறு கண்ண பொடி, அது கடுகளவு வாசம் இருக்காது, அதுல வாசல் கடுகளவு இருக்காது. அது மாதிரி ஞானம் இல்லாதவன் வேடத்தை போட்டிருப்பான், வேடம் கண்ணை பறிக்கும், ஆனா ஞானம் இருக்காது. அது மாதிரி இந்த முழுக்கம் பூவெல்லாம் இருக்குங்க, முழுக்கம் பூவெல்லாம் இருக்குங்க. அது போல ஞானம் இல்லாமல் வேடம் போட்டிருக்கிறவன் உண்டு, வேடமும் இருந்து ஞானமும் இருந்துச்சுன்னா அது தங்கம். அப்படிப்பட்ட அடியவர் முழுசு, அப்படிப்பட்ட அடியவர் முழுசு, ஞானமும் அறிவு முழுசு. வெறும் வேடம் மாத்திரம் இருந்தா ஞானம் அவனால் சேர்ந்தது வராது. போன ஒரு சொன்னாரு, இப்படி நான் வேடம் போட்டிருக்கிறேன், ஞானம் இல்லை. ஆனா இந்த வேடம் போட்டு இருக்கிறதுனால என்ன பண்ணுவேன்னா, இதே மாதிரி வேடம் போட்டுருக்கிற அடியார் கூட்டத்துல தான் போவேன், வேற கூட்டத்துக்கு போக மாட்டேன். இப்ப நம்ம அந்த மாதிரி கூட்டத்துல போக மாட்டோம், இல்ல வேற தீய கூட்டங்கள்ல போக மாட்டேன். அப்படி போனால் அந்த வெய்யதியார்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியும், நினைப்பாரு தெரியுமா, சிவபக்த நாட்டு, சிவபக்த நாட்டு, சிவபக்த நாட்டு அப்படின்னு அவங்க நினைக்க நினைக்க நினைக்க அவங்க நினைக்க நினைக்க நினைக்க எனக்கு சிவபக்தி உண்டாகும். உன்னிடத்துல அவங்க நினைப்புங்கன்னா போகாதா, அந்த பரமஞானி நினைக்க நினைப்புங்கன்னா போகாது. அதனால எனக்கு சிவபக்தி உண்டாகும் சாமி. அதனால அடியார் கூட்டத்துல சேர்த்து, அடியார் கூட்டத்துல சேர்த்து என்று சொன்னவர்கள் பல பேரு, தொண்டர்கள் கூட்டு கண்டாய் என்று சொன்னவர்கள் பல பேரு, அடியாருக்கு அடியேன் என்று சொன்னவர்கள் பல பேரு. ஆனால் அடியார் கூட்டத்து நடுவில் உட்கார என்று சொன்னவர் மாணிக்க வாசகர் தான். அடியார் கூட்டத்து நடுவில், அடியார் கூட்டத்து நடுவில், அடியார் கூட்டத்து நடுவில் இருக்கிறான்னா அவனுக்கு எவ்வளவு தகுதி இருக்கும். அதுவும் மாணிக்க வாசகர் அடியார்கள் நம்ம மாதிரி இல்லை, நம்ம எல்லாம் மாதிரி தான். மாணிக்க வாசகர் அடியார் கருவாரு, பதஞ்சலி, யாத்திரவாதர், ஜனகாதி முனிவர்கள், திருமந்தி தேவர், கண்ணுவர், காசிவர், அந்த மாதிரி அகத்தியர் முதலான அந்த மாதிரி அடியார்கள். இப்ப நான் சொல்ற அடியார் தெரியுதா, அப்படிப்பட்ட வஸ்துவாக்கியா இருக்கிற அந்த அடியார் கூட்டத்துல உட்கார வைக்கணும். அந்த அடியார் கூட்டத்துல நடுவில் இவரை உட்கார வைக்கணும் கேட்கிறாங்க. தகுதி இருக்கு, அந்த தகுதி உண்டு பண்ணி உன்னுடைய அடியார் கூட்டத்தை நடுவில் இது மாதிரி யாரும் கேட்கல. வரும் தில்லைக்கு வாங்க சொன்னாரு மாணிக்க வாசகர, தில்லைக்கு வாங்க சொன்னாரு, போனாரு. போனா என்ன பண்ண வேணும், பெருமானே என்னுடைய திருவடியை கொடு, உன்னோட என்னை சேர்த்துக்க, அப்படின்னு தானே கேட்கணும். அப்படி கேட்கல, அப்படி கேட்கறத இப்படி கேட்கிறார், அப்படி கேட்கறத இப்படி கேட்கிறார். அடியார் கூட்டத்துல நடுவில் இருக்கிறா, சிவன் எங்க இருக்கிறார், அடியார் கூட்டத்தில் இப்ப இங்க சிவன் இருக்கிறார், குமாரி வீ சிவன் இங்க இருக்கிறாரு, நமக்கு தெரியும். அது தெரிஞ்சதுன்னாப்பா இப்ப இங்க இருக்கிற அந்த உணர்வு இருக்கு இந்த கூட்டத்திலே, அடியார் கூட்டத்திலே சிவகுணமானது போவார் உடையாளுன்றன் நடுவிருக்கும்.

0: புன்னம்பலத்து எம்பியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் நின்றே அடியான் நடுவிருக்கும் அருளை புரியாய். பொன்னம்பலத்து முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் நின்றே என்பது திருவாசகம். அதனாலே அப்படி அடியார் ஊட்டத்து நடுவிலே ஒருவர் இருக்க கிடைக்க பெற்றால் அப்புறம் அவருக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு. அதனாலே இப்படி செம்மல நோன்றார் சேதலோட்ட அம்மலங்கடி அன்பரோடு மறி என்று சொல்லி அதுக்கு மேலே மாலர நேயம் மலிந்தவர் வேடம். மாலர நேயம் மலிந்தவர் வேடம். அந்த அடியார் அன்பரோடு பூவு என்று சொல்லிவிட்டு அதுக்கு மேல அந்த அடியாருக்கு உண்டான அந்த உண்மையை சொல்லுகிறாரு. வேடம் சொல்றாரு. அதுக்கு மேல மயக்கம் தீரும்படியாக அன்பு மிகுந்த அடியார். மாலர மால்னா மயக்கம், மயக்கம் இல்லாது கலக்கம் இல்லாது மயக்கம் இல்லாது மயக்கம் இல்லாதுன்னு சொன்ன விளங்குதா? உலக பொருளிலேயே மயங்காது. வேறு கலக்கம் இல்லாது, கலக்கம் இல்லாதது என்றால் இதுவா அதுவா அது தெய்வா இது தெய்வா அது சமயமா இது சமயமா என்றெல்லாம் சொல்லி கலக்கம் இல்லாமல், மயக்கம் இல்லாமல் கலக்கம் இல்லாமல், மயக்கம் இல்லாமல் கலக்கம் இல்லாமல், அப்படிப்பட்ட மெய்யடியாள் அந்த அன்பு முதிரியாள் மாலர நேயம் அறிந்தவர். நேயம் என்றால் அன்பு, நேயம் என்றால் அன்பு, நேயத்தே நின்ற நிமலன் அறிவோம். நேயம் என்றால் அன்பு, நேசம் மறைந்த உள்ளத்தால் என்று சொல்லுவார். அதனாலே நேயம் என்றால் அன்பு. அந்த நேயம் மிகுந்த மலிந்தன்னா அதிகமான அன்பு, அதிகமான அன்பு, அதிகமான அடியாளர். அதை எப்படி சொல்றாரு? மாலர நேயம் அறிந்தவர் வேடம். வேடமும் இருக்க வேணும், நேயமும் இருக்க வேணும். முதல் சொன்னல்லவா, ஞானமும் இருக்க வேணும், வேஷமும் இருக்க வேணும். அதனாலே மாலர நேயம் மலிந்தவன் வேடம். ஆலயம்தான் அரண்மனை சொல்லலாம். அப்படி அந்த வேடம் இருக்குது. மாலர அன்பு என்பது உள்ளே இருப்பது, வேடம் வெளியிலே இருப்பது. அன்பு உள்ளே இருப்பது, வேடம் வெளியிலே இருக்கு. ஆக உள்ளே இருக்கின்ற அன்பு போல வெளியில வேடம், வெளியே வெளியில இருக்கிற வேடத்துக்கு தகுந்தால் போல உள்ளே அன்பு. மாலர நேய மலிந்தவர் வேடம். இது ஜீவன்முத்தனுடைய சொல்லுது. இப்ப நம்ம எல்லாம் ஜீவன்முத்தன் அறிக்கை வரல, அடியாரனா இருக்கிறோம், அதுல சந்தேகம் இல்ல. ஜீவன்முத்தன் ஜீவன்முத்தன் தெரியுதா? அதான் உகந்தாமடி விநாயகர் போயாச்சு. அந்த மாதிரி உகந்தாமடி விநாயகர் தெரியும் இல்ல, ஐயர் மலையில உகந்தாமடி. அப்புறம் கொஞ்சம் தூரம் ஏறனா சும்பாய் அப்புறம் ராஜன். அந்த அளவுக்கு வந்தவன் ஜீவன்முத்தன். கொஞ்ச தூரம் வரையிலும் போற மாதிரி கொஞ்ச காலம் இருக்கிறான் ஜீவன்முத்தன் நிலையிலே, கொஞ்ச காலம் உடல் ஓடும் இருக்கிறார். அதனால மாலர நேய மலிந்த ஒரு வேடம். வேடம் என்பது அன்பு உள்ளே இருப்பது, வேடம் இருப்பது. ஆனால் இது வெளியே தெரியாது, இடம் தான் உள்ளே இருக்கிற அன்பு தெரியாது, உள்ளே இருக்கிற வஞ்சகமும் தெரியாது. சரி சரி, அது போகுது. அந்த வேடத்தை கண்ட உடனேயே என்ன நினைவு இருக்கும்? சிவபெருமான். வேடத்தை கண்டா என்னவா நினைப்போம்? சிவபெருமான் அப்படின்னு திருநீரா சிவ சிவ. நரசிங்கமுனையர்னு ஒருத்தர், அவர் திருவாதிரை தோறும் திருவாதிரை தோறும் அடியாளுக்கு பாத பூசி, சாமிக்கு பூசை பண்ணிட்டு அடியாளுக்கு பாத பூசை பண்ணி ஆளுக்கு 100 பூனு கொடுப்பார். அந்த காலத்துல நம்ம எல்லாம் போனோம், அதான் ஒரு பெரிய பாத பூசை பண்ணிப்பா. 100 பூன் ஆரணிந்து சடைமுடியாருக்கு ஆதிர நாள் நூறு என்று வேறு நிறைய வழிபாடு விளங்கிய பூசனை மேவி நீரணியும் தொண்டர் அணைந்தார்க்கெல்லாம் நிகழ் பசுப்பு 100 குறையாமல் அடித்து கம்பிப்பார். இப்படி போட்டுக்கிட்டு அந்த காலத்திலே ஒரு சோம்பேறி அங்க தெரிஞ்சவன் இந்த சமாசாரம் தெரிஞ்சது. அவன் என்ன பண்ணா, உடனே அடியார் வேஷம் போட்டு, அடியார் வேஷம் போடுறது காசு பண்ண அதிக வேண்டியதில்லை, புரியுதா? அடியார் வேஷம் போட்டுக்கிட்டு அந்த அடியாரோடு வந்து அந்த பழைய அடியாரெல்லாம் பார்த்து பாரு, இந்த பழைய ஏற்று வரையணும் தப்பு தோசிச்சாலே பழஞ்சனும் இந்த பணத்துக்காக இன்னைக்கு வந்திருக்கிறேன், அடியார் வேஷம் போட்டு வந்திருக்கிறேன், இவனோட நம்ம நினைக்கப்படாது, இந்த அடியாரெல்லாம் நல்ல அடியாரெல்லாம் ஒதுக்கிட்டாங்க. அவனை விட்டுட்டுப்பா, அவன் வந்து ஒட்டி நின்ன, அவனை விட்டு தள்ளி விட்டான். இத நரசிங்க மலையறையன் பார்த்துட்டாரு. பார்த்த உடனே என்ன பண்ணாரு தெரியுமா? சீலமே இல்லையனாலும் தவமே இல்லையனா கூட திருநீர்பூசனே விடப்படாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு தெரியுமா? எல்லாத்துக்கும் 100 பவுன் அவனுக்கு 200 பவுன் திருநீர்த்துக்காரு. அந்த திருநீர்த்தின் பெருமையை சொல்லி
1: எந்த உயிர்களோடு ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் இருக்கின்றானோ அந்த உயிர்களின் வழியே இல்லையா நிற்பது. அந்த உயிர்களின் வழி நிற்பதுன்னா அவையே எல்லாவற்றையும் அறிந்து செய்வது போல அவை அறியாமலேயே அவற்றை செலுத்தி நிற்பது. உயிர்களின் வழி நிற்பதாகி சக்தி ரூபமாயும். இதுதான் ஒளிஜாய் ஓங்கி வரைக்கும் பார்த்துருக்கிறோம். அப்புறம் இரண்டாம் அடி, அழகிலா உயிர்கள் கண்மற்று ஆணையின் அமர்ந்து செல்ல. அழகிலாத அவ்வுயிர்கள், ஏன்னா உயிர்களை எண்ணி சொல்ல முடியாது. நுண்ணுயிர்களே, நுண்ணுயிர்கள் எடுத்துக்கிட்டாலும் ஒவ்வொரு பிறவியிலையும் அநேக வகை. நுண்ணுயிர்னு எடுத்துக்கிட்டாலும் அதுலயும் எத்தனை வகைகள், பாக்டீரியான்னு சொல்றாங்க, வைரஸ் சொல்றாங்க, பூஞ்சைன்னு சொல்றாங்க, அதுலயும் ஒவ்வொன்றும் ஏகப்பட்ட வேதங்கள். இதுகாரும் அவர்கள் அறிந்து வைத்திருக்கின்ற நுண்ணுயிர்களை தொகுத்தாலே ஏராளமா இருக்கு. நான் அறியாமல் எத்தனை உள்ளனவோ, அத மாதிரி ஒவ்வொரு பிறவியா பார்த்தீங்கன்னா ஏராளமான உயிர்கள் இருக்கின்றன. இன்னும் எத்தனையோ உயிர்கள் வீடு பேர் அடைந்து விட்டன. பிறந்த நாள் மேலும் பிறக்க நாள் போலும் துறந்தோர் துறப்போர் தொகைன்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை எத்தனை உயிர்கள் வீடு பேர் அடைந்து விட்டனவோ, இன்னும் இருமலமுடைய உயிர்கள் ஒருமலம் உடையவர்கள்லாம் எத்தனை இருக்கின்றனவோ, என்ன முடியாது உயிர்களை வந்து. அதான் அழகிலா உயிர்கள் என்ன, அதாவது சுவாமிக்கு சொல்லும் போது அழகில் சோதியன்னு சிறப்பா சொன்னார்களே, அப்ப நமக்கும் ஒரு பெருமை வேண்டாமா? அதனால அதே வார்த்தையை நமக்கும் சொல்லலாம், என்ன எண்ணிக்கைக்கு தான் சொல்லலாம். ஏகப்பட்டவர் இருக்கலாம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் சொல்ல முடியாது. எண்ணிக்கைக்கு சொல்லலாம், ஏராளமான உயிர்கள் இருக்கின்றார்கள், அவ்வளவுதான். ஆகவே அழகிலா உயிர்கள், அந்த உயிர்கள் எல்லாம் ஆணையின் அமர்ந்து செல்ல. கண்மத்து ஆணையின் அமர்ந்து செல்ல. கண்மத்துன்னா அந்த உயிர்கள் செய்கின்ற வினைக்கு ஏற்ப ஆணையின் அமர்ந்து செல்ல. அப்படின்னா ஆணையின் கண்மத்து அமர்ந்து செல்ல. அப்படி ஆணையின் வந்து கண்மத்துக்கு முந்தி போட்டுக்கோங்க, ஏன்னா அவன் ஆணையபடிதான் கண்மம் வருது. நம்ம வந்து கண்மபலன் ஊழ் அப்படின்லாம் சொல்றோமே, அது எப்படி வருது? அவனுடைய ஆணை. இந்த உயிருக்கு இந்த இன்பம் சேருக சுவாமி கருதுறார், அதனால சேருது. அல்லது நாம தலைகளும் சேராது இல்லையா? இந்த உயிருக்கு இந்த துன்பம் சேருக, சும்மா அவரு விருப்பப்படி பண்ண மாட்டார். உயிர்களுடைய முன்வினைக்கு ஏற்பதான் அதுல வந்து அவருடைய கணக்கு வந்து சரியா இருக்கும். நமக்கு உடனடியா விளங்காதுங்கனால நாம இதெல்லாமோ சொல்லிக்கிடுறோம். அவருடைய ஆணைப்படிதான். ஆனா இது எல்லாமே வந்து இதுல எல்லாம் பரசமிகள் சும்மா இருப்பார்களா? ஏராளமான தடை எழுப்புகின்றார்கள். அதெல்லாம் தான் அதிகரண பகுதி. இப்ப சூத்திரத்தை பார்க்கின்றோம், முதல் சூத்திரத்தை மட்டும், முதல்ல சூத்திரத்தை மட்டும் முதல் சூத்திரமா பார்த்தோமே, அது மாதிரி இப்ப இரண்டாம் சூத்திரமும் சூத்திரம் மட்டும் பார்க்கிறோம். அதிகரணம் வரும்போது இதில் அவர்கள் எடுப்புகின்ற தடைகள், அதில் கொடுக்கின்ற விளக்கங்கள் எல்லாம் நிறுவி விடுகின்றார்கள். முடிந்த முடிவு, அதிலெல்லாம் எந்த மாற்றமும் கிடையாது. சித்தாந்தம்னா அதான முடிந்த முடிவு. எனவே அந்த கண்மத்து ஆணையின் அமர்ந்து செல்ல என்பது வந்து ஆணையின் கண்மத்து அமர்ந்து செல்ல அப்படின்னு மாற்றிடும். ஆணையின்னா தன்னுடைய ஆணையால் வரும். கண்மம்னா என்ன? நல்வினை தீவினை இருவினைகள் தான், அதுதான் கண்மம். இருவினை தனது ஆணையான் வரும் இருவினைக்கு ஏற்ப அமர்ந்து செல்ல. அப்படின்னா ஐந்தோழில் பட்டு செல்லன்னு அர்த்தம். அமர்ந்து செல்லன்னா ஏதோ இருந்து செல்ல அப்படின்னு நம்ம சாதாரணம் நினைக்கலாம். சுவாமி உரையில் என்ன சொல்றாங்க? ஐந்தோழில் பட்டு செல்ல. படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல், இந்த ஐந்தொழில்களுக்கும் உயிர்கள் உட்படுகின்றன. இந்த ஐந்தொழில்களையும் இறைவன் எளிதாக செய்கின்றார். எனவே அதை வந்து விளையாட்டுன்னு சொன்னார்கள். காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி சொன்னார்கள். அந்த செய்திகளை தான் முதல் சூத்திரத்தில் சுவாமிகள் உரையில எவ்வளவோ அருமையாக காட்டினார்கள். ஆகையினாலே தனது ஆணையால் வரும் இருவினைக்கு ஏற்ப அவ்வுயிர்கள், அதாவது அழகில்லாத அந்த உயிர்கள் ஐந்தொழிற்பட்டு செல்லுங்கால். உயிர்கள் எவ்வாறு ஐந்தொழிற்பட்டு செல்கின்றன? தாம் செய்த இருவினைக்கு ஏற்ப ஐந்தொழிற்பட்டு செல்கின்றன. இருவினை வந்து எப்படி உயிர்களை சேர்கின்றது? இறைவனுடைய ஆணையின்படி சேர்கின்றது. எனவே அந்த முதல்வன் தனது ஆணையால் வரும் இருவினைக்கு ஏற்ப அவ்வுயிர்கள் ஐந்தொழிற்பட்டு செல்லும் பொழுது இறைவன் எப்படி விளங்குகின்றார்? அந்த உயிர்களை ஐந்தொழில் படுத்துகின்ற தலைவனாக விளங்குகின்றார். எனவே ஆணையின் கண்மத்து அமர்ந்து செல்ல தலைவனாய் அப்படின்னா ஐந்தொழில் செய்கின்ற தலைவன். தலைவன்கிறதுக்குத்தான் வடமொழியில பதி. பதி அருமையா தமிழ்ல சொன்னார், தலைவனாய். இது இறைவனுடைய இரண்டாவது நிலை. முதல் நிலை என்ன? உயிர்களோடு கலப்பினால் ஒன்றாயும் பொருள் தன்மையால் வேறாயும் செலுத்தும் தன்மையால் உடனாயும் இருக்கின்ற அந்த நிலை, அதான் எனது சக்தி ரூபம். உயிர்களின் வழியே தான் நிற்கின்ற சக்தி ரூபம், சக்தி ரூபமாய் இருக்கின்றார். அப்புறம் அந்த உயிர்களை ஐந்தோழில் படுத்துகின்ற பதி ரூபமாய் இருக்கின்றார். சக்தி ரூபம் பதி ரூபம் ரெண்டு செய்தி சொல்லியிருக்கிறார், அதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். பதி ரூபமாய் இருக்கின்றார். உயிர்கள் ஐந்தொழிற்பட்டு செல்லுங்கால் அவ ஐந்தொழில் நடாத்துவதாகிய பதிரூபமாகியும் தலைவனாய் அப்படிங்கிறதுக்கு சுவாமிகள் உரையில் என்ன சொல்றாங்க, பதிரூபமாகியும் ஐந்தொழிலை நடாத்துவதாகிய பதிரூபமாகியும். இப்படி உயிர்களோடு அத்துவிதமாய், அதாவது ஒன்றாய் வேறாய் உடனாய் இருத்தல் தான் அத்துவிதமாய் இருத்தல், இரண்டர கலந்திருத்தல். அப்படி அத்துவிதமாய் இருக்கின்ற சக்தி ரூபமாய் விளங்குகின்றார் உயிர்களை தன் ஆணை வெளியே இருவினைக்கு ஏற்ப அந்த உயிர்களை ஐந்தொழிப்படுத்துகின்ற பதிரூபமாய் விளங்குகின்றார். விளங்கியும் என்ன சொன்னார் முதல் சூத்திரத்தின் கடைசியில, இவை பெற இயைந்தும் ஒன்றும் இயந்திடா இயல்பினானே சொன்னார் இல்லையா. ஐந்தொழிலாம் செஞ்சுமே பவமுதல் தொழில்கள் ஒன்றும் பண்ணிடுவானும் அல்லன், தவமுதல் யோக போகம் தரிப்பவன் அல்லன், தானே இவை பெற இயைந்தும். அப்ப ஒன்னும் பண்ணலையே ஐந்தொழில, நீ தானே பண்றான்னு சொல்றீங்க அப்புறம் பண்ணலன்னு சொல்றீங்க அப்படின்னா, இவற்றையெல்லாம் பண்ணியும் தன்னுடைய உண்மை இயல்பில் எந்த திரிவும் இல்லாமல் இருக்கின்றான். அதைத்தான் நாம எப்படி விளங்கிக்கிடணும் கடைசி பாடல்ல சென்ற சிந்தனையில பார்த்தோமே. அப்படின்னா ஒருவேளை சுவாமி வந்து இந்த ஐந்தொழில்களையும் பண்ணாவிட்டாலும் அவர் எப்படி இருப்பாரோ அப்படித்தான் ஐந்தொழில்களை பண்ணியும் இருக்கின்றார். ஏன்னா இது நம்மளால நினைச்சு பார்க்க முடியாத நிலை, ஒரு செயலை செய்கின்றோம் இல்லையா. அப்ப வந்து ஒருவேளை அந்த செயலை செய்யாமலே சும்மா இருந்தா நம்ம எப்படி இருப்போமோ அத மாதிரி இந்த செயலை செய்யும் போது நம்மளால இருக்க முடியுமா, கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. ஆனா இது ஒரு சின்ன செயலை செய்யும் போது கூட நம்ம அந்த ஒரு செயல ஒருமித்த மனதோடு இருந்து நம்ம வந்து நம்மளை வந்து ஒரு முழுமையா ஈடுபடுத்திக் கொண்டால்தான் எந்த ஒரு சின்ன செயலுமே ஒழுங்கா செய்ய முடியும் இல்லையா. கவனம் செய்தது இருந்தா அவ்வளவுதான் இந்த செயலும் போச்சு. ஆனா அவர் சாதாரண செயலா செய்யறாரு, ஐந்தொழில் படுத்துகின்றார். எத்தனை உயிர்களை எண்ணி சொல்ல முடியாதுன்ட்டாங்க, அழகிரா உயிர்கள். அதுவும் ஐந்தொழில் சும்மா அவர் விருப்பப்படி நீ பெற, நீ இன்பத்தை அனுபவி, நீ துன்பத்தை அனுபவி, நீ அங்க போ இங்க போன்னு சும்மா சின்ன குழந்தைகள் பந்தாடுற மாதிரியா இல்ல. ஆனா முன்வினைக்கு ஏற்றபடி இருவினைக்கு ஏற்றபடி செய்கின்றான். ஆகவே எந்த வினைக்கு எந்த காலத்திலே எந்த பலனை கொடுக்க வேண்டும், அது எவ்வளவு காலம் அதை கொடுக்க வேண்டும், அதற்கப்புறம் எந்த வினைப்பலனை ஊட்ட வேண்டும் இல்லையா, அப்புறம் எந்த அளவு பிராரத்தத்தை இந்த பிறவிக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும், எஞ்சிய சஞ்சீதத்துக்கெல்லாம் எப்படிப்பட்ட பிறவிகளை தொடர்ந்து வழங்க வேண்டும். அது சும்மா இருக்காது, அந்தந்த பிறவியில வினை உயிர்கள் புதிய வினைகளை வேற ஈட்டும், அந்த வினைகளுக்கு எப்படி பிறவி கொடுக்க வேண்டும், இதெல்லாம் எண்ணற்ற இந்த உயிர்களையும் வந்து இப்படி ஐந்தொழில்கிற இந்த பெருந்தொழில் நம்முடைய சிந்தைக்கும் எட்டாத இந்த பெருந்தொழிலை செய்தும் அதை செய்யாதவர் போல் இருக்கின்றார். அதான் வந்து அற்புதமா சொன்னார், விகாரப்படாமல் கதிரவன் இருக்கின்றானே, படைத்தல் காத்தல் அழித்தல் முத்தொழில அடக்கி சொன்னார். ஐந்தொழில்களை முத்தொழில அடக்கி சொன்னார். கதிரவன் அப்படியேதான் இருக்கின்றான், தாமரை மலர்கின்றது. அதாவது சூரியகாந்தக்கள் நெருப்பை உமிழ்கின்றது, கதிரவன் ஒளிபட்டா சூரியகாந்தக்கள் நெருப்பை உமிழும். தாமரை மலர்ந்த நிலையிலே இருக்கின்ற தாமரை அப்படியே தாமரை மலர்ந்த நிலையிலே வைத்து காக்கின்றது, நீரை வற்ற செய்கின்றது. ஒருவேளை இந்த சூரியகாந்தக்கல் அந்த தாமரை இந்த நீர் இந்த மூன்றும் கதிரவன் சன்னதியில் இல்லாவிட்டாலும் கூட, இந்த மூன்றின் மீதும் கதிரவன் எந்த தொழிலும் செய்யாவிட்டாலும் கூட அந்த கதிரவன் இருந்தவண்ணம் தானே இருக்கும். அதே மாதிரிதான் இந்த மூன்றையும் தொழில் படுத்தியும் இல்லையா, நம்ம சூரியகாந்தக்கல் இருந்து நெருப்பை படைக்கு தோற்றுவிக்கின்றது, தாமரை மலர்ந்த நிலையில் வைத்து காக்கின்றது, நீரை வற்ற செய்து அழிக்கின்றது. இந்த மூன்று செயலை செஞ்சும் அப்படியே தான் இருக்கு கதிரவன், இதான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றது. அந்த மாதிரி சிவபெருமான் ஐந்தொழிகளை செய்தும் சிறிதும் தன் நிலையில் எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்கின்றான். அதான் இவற்றின் தன்மை தனக்கு எய்தல் இன்றி, சுவாமி வந்து அப்படியே வந்து கோபத்தோடு வர்ற மாதிரி இருக்கு, அசுரர்களை எல்லாம் சங்காரம் பண்ணும் போது கோபத்தோடு வர்ற மாதிரி இருக்கு இல்லையா. அந்த மாதிரி கோர வேடம் கொள்கின்றார், கோர திருமேனி கொள்கின்றார், போக திருமேனி கொள்கின்றார், மகிழ்ச்சியை புலப்படுத்து மாதிரி திருமுகம் இருக்கின்றது. இப்படி பலவிதமான பாவங்களை எல்லாம் தம்முடைய திருமேனிகளை அவர் காட்டினாலும் அவற்றோடு எந்த இயைபும் இல்லாதவன், எல்லாம் உயிர்களுக்காக அவன் கொள்கின்ற அருட்சியர்களே உடைய, அவன் எதிலும் தன்னை பந்தப்படுத்திக் கொள்ளாதவன். அதான் சொல்கின்றார், அத்தன்மைகளின் வேறாய், எத்தன்மைகளின் வேறாய் சிந்திக்கணும் சுவாமிகளோட எழுத்தெல்லாம் அப்படியே சிந்திக்கணும். அத்தன்மைகளின் வேறாய்னா ரெண்டு நிலை சொல்லியிருக்காரு சுவாமிக்கு, சிவபெருமானுக்கு ரெண்டு நிலை சொல்லியிருக்காரு, உயிர்களோடு ஒன்றாய் வேறாய் உடனாய் அப்படி அத்துவிதமாயிருக்கின்ற சக்தி ரூபம், அப்புறம் அந்த உயிர்களை இருவினைக்கேற்ப ஐந்தொழில் படுத்துகின்ற பதிரூபம், இந்த சக்தி ரூபம் பதிரூபம் என்ற இரண்டு தன்மைகளுக்கும் வேறாய், அதான் அத்தன்மைகளுக்கு வேறாய், இந்த இரண்டு தன்மைகளுக்கும் வேறாய் விளங்குகின்றான். சக்தி ரூபம் பதிரூபம் என்ற இரண்டு தன்மைகளுக்கும் வேறாய் விளங்குகின்றான். வேறாய் விளங்குகின்றான்னா அதாவது அவற்றுக்கு அப்பாற்பட்டு விளங்குகின்றான், அதே சமயத்தில் அவற்றிலிருந்து நீங்காமலும் விளங்குகின்றான். ஏன்னா உயிர்கள் உயிர் அடையணுமே, அதனால அந்த திருமேனிகளெல்லாம் எடுத்து ஐந்தொழில் செய்வதே அவன் விட்டுவிடல. அதே சமயத்தில் அவற்றுக்குள் தன்னை அகப்படுத்திக் கொண்டு தொடக்கூறாமல் பந்தப்படுத்திக் கொள்ளாமல் அவற்றுக்கு அப்பாற்பட்டும் விளங்குகின்றான். அதுதான் சொல்றார், அவற்றோடும் தாதான்மியமாய். தாதான்மியமாய் அப்படின்னா இது இன்னொரு சம்பந்தம் என்ன அப்படின்னா, தாதான்மியமாய் அப்படின்னா ஒரே பொருளின் இரண்டு நிலைகள். அதான் அத்துவிதத்துக்கும் தாதான்மியத்துக்கும் நம்ம ரெண்டையும் ஒப்பிட்டோம்னா ஈஸியா போயிரும். எதையும் ஒரு கருத்தா வச்சுட்டு பார்த்தோம்னா புரியறது கஷ்டமா இருக்கும். சில கருத்துக்களை வந்து ரெண்டு கருத்துக்களா எடுத்துக்கிட்டு ஒற்றுமை வேற்றுமைன்னு பாருங்க, மாணவர்களே பாருங்க, ஒரு அட்டவணை போட்டு வேற்றுமைன்னு ஒற்றுமைன்னு போட்டு எழுதுனா, அது வேற்றுமைன்னு போட்டு எழுதுனா டக்குன்னு அட்டவணை பாயிண்ட் பூரா மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கான். இதே இது ஒன்று மட்டும் கேளுங்க சொல்ல மாட்டேன். அது மாதிரி எல்லாருக்கும் அது எளிதான முறை அதுதான். அத்துவித சம்பந்தம் சங்கடமா இருக்கு, அதுவே ஒரு இன்னும் ஒரு பிடிபடல, நீங்க இன்னும் தாதான்மியன்னு சொல்றீங்களே அப்படின்னா இதான் நல்லதுக்குன்னு நினைச்சுக்கணும். நாம இந்த ரெண்டையும் வச்சு ஒரு அட்டவணை போடுங்க சரியா போயிரும். என்ன அப்படின்னா அத்துவிதம் என்பது இரண்டு பொருள்கள் ஒருமித்திருக்கும் நிலை, தாதான்மியம் என்பது ஒரு பொருளே இரண்டு தன்மையோடு விளங்கும் நிலை. இரண்டு பொருள்கள் ஒன்றுபட்டு விளங்கும் நிலை அத்துவிதம். ஒரே பொருள் இரண்டு தன்மையோடு விளங்குதல் தாதான்மியம். அந்த தாதான்மியம் எல்லா பொருளுக்கும் உண்டு, இது சிவபெருமானுக்கு மட்டுமல்ல எல்லா பொருளுக்கும் உண்டு. இப்ப நெருப்பு எடுத்துக்கோங்க, நெருப்பு வந்து ஒன்றோடு தாதான்மியா உள்ளது. எதனோடு தாதான்மியா உள்ளது நெருப்பு? அதனுடைய குணம் என்ன? சூடு. சூட்டோடு அது தாதான்மியா உள்ளது. நீர் எடுத்துக்கிட்டா அது குளிர்ச்சியோடு தாதாமியமாய் உள்ளது. ஒவ்வொரு பொருளும் அதனுடைய குணத்தோடு தாதாமியமா இருக்கும். அப்ப பொருளுக்கும் அந்த பொருளோட குணத்துக்கும் உள்ள சம்பந்தம் தான் தாதாமியம், வேற ஒன்றும் இல்ல. கதிரவன் அதனுடைய கதிர்கள் கிரணங்கள் இருக்கின்றன. கதிரவனுக்கும் கதிர் ஒளிக்கும் உள்ள சம்பந்தம் தாதாமிய சம்பந்தம். அந்த சம்பந்தம் தான் சிவபெருமானுக்கும் சக்திக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பிற நூல்கள் எல்லாம் பார்த்திருக்கோம். சிவபெருமானுக்கும் அவன் பதியாயிருக்கின்ற அந்த நிலைக்கும் கூட தாதாமிய சம்பந்தம் தான். இந்த நூல் தான் சொல்கின்றது, அற்புதமான கருத்து. சில சிவாகமங்களிலே இந்த நுணுக்கமான செய்திகள் சொல்லப்பெற்றுள்ளன. அந்த சிவாகம கருத்தை இங்கே எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள் அருணந்தி சிவாச்சாரிய சுவாமிகள். அதை விசேட உரையிலே சுவாமிகள் புலப்படுத்துகின்றார்கள். சிவாகம நூல் துணிவு ஆகலின் இவ்வாறு வகுத்து ஓதினார், பகுத்து ஓதினார் என்று கீழே குறிப்பிடுவார் பாருங்க. சில சிவாகமங்கள்ல தான் அந்த சிவம் வந்து ஐந்தொழிலுக்கு அப்பாற்பட்டு விளங்கிக் கொண்டே ஐந்தொழிலை செய்கின்றான். ஐந்தொழிலை செய்யும் போது பதி என்று பெயர் பெறுகின்றான். ஐந்தொழிலை கடந்து விளங்குகின்ற நிலையில் இருப்பதனாலே சிவம் என்ற பெயரும் விளங்குகின்றான். ஆகவே இந்த சிவம் பதி இந்த ரெண்டுக்கும் உள்ள சம்பந்தம் கூட தாதான்மிய சம்பந்தம் தான். சிவத்துக்கும் அவனுடைய குணமாகிய சக்திக்கும் உள்ள சம்பந்தமும் தாதான்மிய சம்பந்தம் தான். எப்படி? கதிரவன் உலகை கடந்திருக்கின்றது, கதிரவன் ஒளி உலகில் உள்ள பொருளோடு கலந்திருக்கின்றது. அது மாதிரி சிவம் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டிருக்கின்றது. இந்த சிவபெருமானுடைய சக்தி உயிர்களோடு கலப்பினால் ஒன்றாயும் பொருளால் வேறாயும் செலுத்துகிறார் உடனாயும் அந்த சக்தி கலந்திருக்கு. அதனாலதான் சக்தி ரூபம் நாங்க. அந்த சக்தியை கொண்டு சுவாமி என்ன பண்றார்? இந்த அழகிலா உயிர்களை கண்மத்தின் வழி ஐந்தொழில் படுத்துகின்றார். அப்படி ஐந்தொழில் படுத்தும் போது பதியாக இருக்கின்றார். அதே சமயத்தில் தன் நிலையில் தெரியாமல் சிவமாகவும் இருக்கின்றார். ஆகவே இந்த சிவத்துக்கும் அந்த அத்துவிதமா இருக்கிற உயிர்களோடு அத்துவிதமா இருக்கிற அந்த சிவசக்திக்கும் சிவத்துக்கும் தாதான்மிய சம்பந்தம் இருக்கு, நமக்கு நல்லா தெரியும். அது மட்டுமல்ல, சிவபெருமானுடைய பதி என்ற அந்த நிலைக்கும் ஐந்தொழில் செய்கின்ற பதி நிலைக்கும் ஐந்தொழில் கடந்த சிவம் என்ற நிலைக்கும் உள்ள சம்பந்தம் கூட தாதான்மிய சம்பந்தம் தான். ஆகவே தாதான்மிய சம்பந்தம் ஒரு பொருளுக்குள்ளே இருப்பது, அத்துவித சம்பந்தம் இரண்டு பொருளுக்குள்ளே இருப்பது. இந்த ஒரு வேற்றுமையை நம்ம உள்ளத்தில் வச்சுக்கிட்டா போறோம். தாதான்மிய சம்பந்தம் ஒரு பொருள், ஒரு பொருளுக்குள்ள என்னையா சம்பந்தம்? ஒரு பொருளே பொருள் என்றும் அதன் குணம் என்றும் இரண்டு நிலைகள் உள்ளது. எந்த பொருளையும் எடுங்க, அந்த பொருள் அதனுடைய குணம். நெருப்புனா நெருப்பு, சூடு. ஆகவே ஒரு பொருளுக்கும் அதன் குணத்துக்கும் உள்ள அதை குணகுணி சம்பந்தம்னு சொல்லுவாங்க. குணினா என்ன? குணத்தை உடைய பொருளுக்கு தான் குணின்னு பேர். குணகுணி சம்பந்தம், தாதான்மிய சம்பந்தம் என்பது குணகுணி சம்பந்தம் ஒரு பொருளுக்குள்ளே இருப்பது. அத்துவித சம்பந்தம் இரண்டு பொருளுக்குள்ளே இருப்பது. உயிர்களுக்கும் இறைவனுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த ரெண்டு பொருளுக்குள்ள சம்பந்தம் அத்துவிதம். சிவபெருமானுக்குள்ளே ஒரு சம்பந்தம் இருக்கு, அது தாதான்மிய சம்பந்தம் இல்லையா? அது அவனுக்கும் அவன் சக்திக்கும் உள்ள சம்பந்தம். மேலும் அவனுக்கும் அவன் அவன் ஐந்தொழில் கடந்து விளங்குகின்ற அந்த சிவம் என்று நிலைக்கும் ஐந்தொழிலை இயற்றி விளங்குகின்ற பதி என்று நிலைக்கும் உள்ள சம்பந்தமும் தாதாமிய சம்பந்தமே என்ற அரிய கருத்து இந்த பாடலின் மூலம், அதுவும் மாதவ சிவஞானியுடைய உரையின் மூலம் மட்டுமே நம்மால் உணர முடிகின்றது. வேறு எந்த உரையிலும் நாம் இந்த நுணுக்கத்தை பார்க்க முடியாது. இரண்டாம் சூத்திரத்தில் 60 உரை சொல்கின்றார்கள். அதுல வந்து ஒரு உரையை விட்டுருங்க, சுவாமி நம்ம குருமூர்த்தியுடைய பத உரை, அந்த சுவாமிகள் உரையை விளக்கி சொல்ல வந்ததுதான். மற்ற 4 உரைகளை நீங்க பார்த்தாலும் இந்த நுணுக்கமான செய்தியை பார்க்க முடியாது. இவற்றின் தன்மை தனக்கு எய்தல் இன்றி அப்படிங்கிறதுக்கு மத்த எல்லாரும் என்ன பொருள் சொல்லிட்டு போறாங்கன்னா, இந்த உயிர்களின் தன்மை தனக்கு எய்தல் இன்றின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனா சுவாமிகள் சொன்ன பொருள் என்ன, மூன்றாம் அடியில வருது பாருங்க, அதை சொல்றேன். இவற்றின் தன்மை தனக்கு எய்தல் இன்றினா உயிர்களோடு அத்யுதமா இருக்கிறானே சுவாமி, அந்த சக்தி ரூபத்தின் தன்மையும், உயிர்களை ஐந்தொழிற்படுத்துகின்றானே அந்த பதிரூபத்தின் தன்மையும் தனக்கு எய்த நின்றி அவற்றுக்குள் தன்னை பிணித்துக் கொள்ளாமல் அந்த நிலைகளையும் கடந்தும் அவன் விளங்குகின்றான். ஐயா இவ்வளவுதான் சிவபெருமான், உயிர்களோடு அத்யுதமா விளங்குவார், அந்த உயிர்களை ஐந்தொழிப்படுத்துவார், இவ்வளவுதான் சிவபெருமான் அப்படின்னு சொல்லிட முடியாது. இதற்கும் அப்பாற்பட்டு விளங்குகின்றான். எனவே சக்தி ரூப பதிரூபத்தின் தன்மைகள் தனக்கு எய்தலின்றி, அதனால் தான் எந்த நிலை வேறுபாடும் அடைதலின்றின்னு அர்த்தம். ஆனா மத்த உடைகளை என்ன சொல்லிட்டுனா, இவற்றின் தன்மைனா அந்த அழகிலா உயிர்கள் இருக்கின்றனவே, அந்த உயிர்களின் தன்மை தனக்கு எய்தலின்றி, உயிர்கள் மாதிரி இவன் இருவினை செய்ய மாட்டான், உயிர்கள் மாதிரி இவனுக்கு அறியாம கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. எது உண்மையான பொருள் அப்படின்னா, ஆசிரியர் இந்த சூத்திரத்தோட அப்படியே நம்ம மூன்றாம் சூத்திரத்துக்கு போய்விடவில்லையே, நினைச்சு பார்க்கணும் எது உண்மையான பொருள்னு. ஆசிரியர் இரண்டாம் சூத்திரம் நாலு அடிமட்டு சொல்லிட்டு இதை அப்படியே விட்டுட்டு மூணாம் சூத்திரம் போயிட்டாரா, கிடையாது. அதிகரணங்கள் வைத்துள்ளார். அந்த அதிகரண பாடல்களை சிந்தித்து பார்க்கும் பொழுது நமக்கு எந்த பொருள் சரி என்று கூறப்படுகின்றது, சிவஞான சுவாமியாருடைய பொருள் தான். ஆமா, சக்தி ரூபம் பதிரூபம் இவற்றுக்கும் அப்பாற்பட்டு சிவபெருமான் எவ்வாறு விளங்குகின்றார் என்பதை நான்காம் அதிகரணம் நமக்கு நன்கு எடுத்துரைக்கின்றது. அதில் உள்ள பாடல்கள்லாம் இந்த கருத்தை தான் சொல்லுது. உயிர்களின் தன்மை தனக்கு எய்தாம எப்படி இருக்கிறான்னு ஒரு பாட்டு கூட சொல்லல. ஆகவே இன்னும் சிலரும் பழைய அந்த உரைகளை கடைபிடித்து எழுதி கொண்டிருக்கின்றார்கள். தெளிவான உரை இதுதான், சிறப்பாக சொல்லியிருக்கின்றார். அத்தன்மைகளின் வேறாய், அதே சமயத்தில் அந்த தன்மைகளை விட்டு அவன் நீங்கவும் இல்லை, இந்த தன்மைகளுக்கு அப்பாற்பட்டு விளங்குகின்றான், அதை நீங்காமலும் விளங்குகின்றான் இல்லையா. அவற்றோடும் தாதாண்மியமாய் எவ்விடத்தும் தானே சுயம் பிரகாச ரூபமாம், அதான் அமலன், நிலவு சீர் அமலன் இருக்க பாட்டுல அதுக்கு விளக்கம் பாருங்க, சுயம் பிரகாசம் இல்லையா. அதாவது வேறொரு பொருளின் துணையோடு பிரகாசிப்பதில்லை, தானே பிரகாசிப்பது, சுயம் பிரகாச ரூபமாம், அதான் நிலவு சீர் அமலனாகி இயல்பாகவே பாசங்களை நீங்கி இயற்கை உணர்வோடு முற்றறிவோடு விளங்குகின்ற அந்த நிலை, அதைத்தான் நிலவு சீர் அமலனாகின்னு பாடல சொன்னார், இங்க உரையில சொன்னார், எவ்விடத்தும் தானே சுயம் பிரகாச ரூபமாம். அப்போ பாட்டை எப்படி கொண்டு கூட்டணும், எங்கும் நிலவு சீர் அமலனாகி இல்லையா, அது பத உரையில பாருங்க தெளிவா இருக்கும், எங்கும் தானே நிலவு சீர் அமலனாகி நின்றனன். நீங்காதுங்கிறது இங்க சேர்க்கக்கூடாது, நீங்காதுங்கிறது என்ன, சக்தி ரூபம் பதிரூபத்தை விட்டு நீங்காமல் தாதாமியமா இருக்கிறான் அர்த்தம் நீங்காதுங்கிறதுக்கு. அதை முதல்ல பதவுரையில நாம பார்த்துக் கொள்ள வேண்டும், அதை வந்து பதவுரை அதுக்கு தான் அருள் செய்துள்ளாரு. பொழிப்புரையில கருத்தை நல்லா வாங்கிக்கிட்டு பதவுரையில பார்த்தோம்னா பாட்டு எப்படி பதிஞ்சிருக்கும், எங்கும் தானே நிலவு சீர் அமலனாகி நின்றனன் பதவுரையில கடைசியில், எங்கும் எவ்விடத்தும் தானே நிலவு சீர் அமலனாகி சுயம் பிரகாச ரூபமாம் இயல்புடையனாய் நின்றனன் நிற்பன் என்று சொல்லி அந்த சிவபெருமானுடைய அந்த பேர் இயல்பை எவ்வளவு அருமையாக எடுத்து சொல்கின்றது. சித்தாந்தப்படி பார்த்தா உலகம் எப்படி மீள தொழிற்படும் அப்படிங்கிறதுக்கு விட சொல்லியாச்சு, புனர் உற்பவம், உலகம் மறுபடி எப்படி தோன்றும் அப்படின்னா எங்க சொல்லியிருக்காரு அதுக்கு விட அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்மத்து அமர்ந்து செல்ல சொல்லிட்டாரா, எனவே உயிர்களுடைய எஞ்சியுள்ள வினைக்கு ஏற்ப உலகம் மீள தோன்றும் என்பது நாம இதிலிருந்து உயித்து உணரணும். ஏன் உலகத்தை வந்து ஒடுக்கிட்டாரு, எதுக்காக ஒடுக்கிறார், உயிர்கள் இழைப்பாரதான் ஒடுக்கிட்டார்னா எல்லாருக்கும் முத்தியும் இல்ல, உயிர்கள் இழைப்பாரணும், எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் பெருமான்னு சொல்லியிருக்காங்க, உயிர்கள் இழைப்பாரணும், அதுக்காக என்ன கோடை விடுமுறை ஒரு நீண்ட விடுமுறை விடுவது மாதிரி உலகத்தெல்லாம் ஒடுக்கிட்டார் கொஞ்ச காலம், மறுபடி மீள தோற்றுவிக்கும் போது எப்படி எப்படி தோற்றுவிப்பார், அது இந்த உயிர்கள் செய்துள்ள வினைகள் எப்படி இருக்கின்றனவோ அதற்கேற்ப தோற்றுவிப்பார். அப்ப புனர்வுப்பவும் உயிர்களின் வினைக்கேற்ப நிகழும், அதான் வந்து கண்மத்து அமர்ந்து செல்ல அப்படின்னு சொல்லியாச்சு, புனர்வுப்பவம் சொல்லியாச்சு இல்லையா. அப்ப முதல் காரண துணை காரணம் உண்மை சொல்லியிருக்காரு தோற்றுவாயில சொன்னாரே, அது எங்க சொல்லியிருக்காரு அப்படின்னா, துணை காரணம் சொல்லிட்டாரு இருவினை, சிவசக்தி ஒரு துணை காரணம், இருவினையும் ஒரு துணை காரணம். அதாவது எடுத்துக்காட்டுக்கு போகுமா, குயவன் வந்து நிமித்த காரணம், துணை காரணம் ஒண்ணுதானே சொன்னீங்க, அந்த தண்டு சக்கரம் இல்லையா, இங்க மட்டும் சிவசக்தி துணை காரணம் சொல்லிட்டு இப்ப புதுசா இருவினையும் ஒரு துணை காரணம் சொல்றீங்க அப்படின்னா, அவன் வந்து அதுக்கு உதவியா என்ன வச்சிருக்கானோ அதையும் நம்ம துணை காரணம் சேர்த்து சொல்லலாம் இல்லையா. அந்த தண்டு சக்கரத்துல அந்த மண்ணை சேர்த்து தண்ணீர்லாம் தெளிக்கிறானே, அந்த தண்ணீரை கூட அந்த தண்ணீர்லாம் முடியுமாங்க, அந்த தண்ணீரை கூட நம்ம என்ன சொல்லலாம், துணை காரணம் சொல்லலாம். ஆகவே ஒரு துணை காரணத்துக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடிய இன்னொன்னையும் துணை காரணம் சேர்த்து சொல்றோம் நாம, ஆகவே துணைக்காரனை வந்து இங்க அவனுக்கு தனி சக்கர மாதிரி சுவாமிக்கு இன்னொரு தனியா ஒரு கருவி வேண்டாம். கருவி கிரணங்களை கொண்டு தொழில் செய்யவில்லை சுவாமி, தம்முடைய நினைப்பினாலே செய்கின்றார். அந்த எண்ணமாகிய சக்தி தான், ஆகவே இந்த சக்தி தான் துணைக்காரணம். அந்த சக்தி வந்து தன் எண்ணப்படியெல்லாம் செய்வதில்லை, உயிர்களின் இருவினைப்படிதான் தன் எண்ணத்தை வைத்துக் கொள்கிறது. எனவே சக்தியின் வழிவந்த துணைக்காரணம் இருவினை. முக்கியமான கருத்து. முதல் பாடம் வந்து துணைக்காரணம் சக்தின்னு தான் சொல்லுவாங்க, முதல்லே எல்லாத்தையும் சொல்ல மாட்டாங்க, படிப்படியா தான் சொல்லுவாங்க. படிமுறையில் அறியும் ஏற்புடையன உயிர்கள் அப்படின்னு சித்தாந்தம் சொல்வதனால சித்தாந்தத்திலே எல்லா கருத்தையும் படிமுறையில தான் சொல்லுவாங்க. முதல்ல என்ன சொன்னாங்க, முதல் சூத்திரத்துல சிவசக்தி தான் துணைக்காரணம். இப்ப என்ன சொல்றாங்க, இன்னொரு கூடுதலா ஒரு செய்தி சொல்றாங்க, என்னன்னா சிவசக்தியும் துணைக்காரணம். அதைத்தான் ஆணைன்னு சொன்னார். சக்தின்னு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆணைன்னு சொல்லியிருக்காரு, சிவசக்தி. அப்ப ஆணையாகிய சக்தியும் ஒரு துணைக்காரணம். அந்த ஆணையின்படி வருகின்ற இருவினைகள், உயிர்கள் புரிந்த இருவினைகள், அவையும் ஒரு துணைக்காரணம். ஆகவே துணைக்காரணத்தின் உண்மை சொல்லியாச்சு, ஆணையாகிய சக்தியும் இருவினையும். முதல் காரணத்தின் உண்மையும் இந்த பாடல்ல சொல்லியிருப்பதாக, இந்த சூத்திரத்தில் சொல்லியிருப்பதாக தோற்றுவாயிலே சொல்லியிருக்காங்களே அப்படின்னா, முதல் காரணம் மாயை அல்லவா, உலகத்துக்கு முதல் காரணம் மாயை பற்றி ஒரு செய்தியும் வந்த மாதிரி இல்லையே அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா. அப்ப சுவாமிகள் சிவஞான போத உரையில சொல்லியிருக்காங்க, அதை தழுவி நாம் இங்கு கடைபிடிக்க வேண்டும். என்ன இருவினைன்னு சொல்லிட்டாங்க இல்லையா, இந்த இருவினைக்கும் பற்றுக்கோடு வேண்டாமா? இந்த இருவினை எங்க இருக்கும்? யா ஒரு நல்வினை செஞ்சிட்டான், ஒரு தீவினை செஞ்சிட்டான், என்ன எல்லாம் ரெண்டையும் தான் செய்யறோம் எல்லாரும். அந்த வினையை செஞ்சு முடிச்சாச்சு, அந்த வினை எங்க போச்சு? அவ்வளவுதான், அது போயே போச்சு அப்படின்னா அது எப்படி பலன் தரும்? ஒரு இடத்துல இருந்து நிரந்தரமா அது இருக்க போய் தான் உரிய காலத்தில் அது பலனாக வெளிவருகின்றது இல்லையா. ஆகவே அந்த இருவினைக்கு பற்றுக்கோடாக மாயை உள்ளது. இருவினைக்கு பற்றுக்கோடு புத்தி தத்துவம். அப்ப புத்தி தத்துவத்தை சொல்லும் போது 36 தத்துவம் சொல்ல வேண்டியது வரும். அதைத்தான் மூன்றாம் அதிகாரத்தில் சொல்ல இருக்கிறார் இந்த சூத்திரத்தில். அப்ப இந்த 36 தத்துவங்களும் எங்கிருந்து வந்தன? மாயிலிருந்து வந்தன. அப்படி சுத்தி வளைச்சுதான் போகும், அப்படி உய்த்து உணர வேண்டும். இருவினை சொன்னதனாலே இருவினைக்கு பற்றுக்கோடாக ஆதாரமாக மாயை உள்ளது என்று முதற்காரண உண்மை பெறப்படும். ஆகையினாலே துணைக்காரண உண்மை சொல்லிவிட்டது இந்த சூத்திரம். அது ஆணையாகிய சக்தியும் அதன் வழிவந்த இருவினையும் துணைக்காரணம். முதல் காரணம் வந்து அந்த இருவினைக்கு ஆதாரமாகிய மாயை என்று இவ்வாறு புனருற்பவம் கூறும்படியாக, கண்மத்தின்படி இந்த உலகம் மீளத் தோன்றும் என்று புனருற்பவம் கூறி அதை கூறும்போதே முதல் காரண துணைக்காரணங்கள் உண்மையும் சொல்லிவிட்டார். நிமித்த காரணம் சொல்லலேன்னா அது முதல் சூத்திரத்திலே சொல்லிவிட்டார் என்று அந்த தோற்றுவாயில் உள்ளபடி இந்த பொருளும் இருக்கிறது பார்த்தீங்களா. அதான் உன்ன உன்ன சொல்லிட்டு பின்னால ஒண்ணு எழுதுறதெல்லாம் வந்து நம்ம சுவாமி உரையில பார்க்க முடியாது, தெளிவா இருக்கும் எல்லாரும். இதுல விசேட உரையில பாருங்க, அற்புதமாக சொல்றாங்க. சிவபெருமானுடைய மூன்று நிலைகளையும் அப்படியே விளக்குகின்றார். இந்த பொலிப்புரையில சொல்லிட்டு அந்த மூன்று நிலைகளையும் விளக்குறாரு பாருங்க, அதான் அற்புதமான பகுதி. சுவாமி அதாவது சிவபெருமான் வந்து நிமித்த காரணம்னு முதல் சூத்திரத்தில் சொன்னாரு, அவருக்கு சிறப்பா ஒரு திருநாமம் சொன்னார் இல்லையா முதல் சூத்திரத்தில், அதை நம்ம எப்பவுமே மறக்க முடியாது. அனாதி முத்த சித்திருன்னு அதைத்தான் இங்க கையாளுகின்றார் சிவஞான சுவாமிகள். அனாதிமுத்த சித்திருவாகிய முதல்வன், மூன்று நிலைகள் அவனுக்கு இல்லையா. என்ன நிலைகள்? ஒரு நிலை சிவம் என்பது, அது ஒன்றினும் தோய்வின்றி எல்லாவற்றிலும் தானே சுயம் பிரகாசமாய் நிற்பது, அது சிவங்கிற நிலை. அப்புறம் ஐந்தொழில் செய்கின்ற பதிங்கிற நிலை. அப்புறம் உயிர்களோடு அத்துவிதமாயிருக்கின்ற சக்தி ரூப நிலை. மூன்று நிலை, மூன்றையும் சொல்றாங்க. அனாதிமுத்த சித்திருவாகிய முதல்வன் ஒன்றினும் தோய்வின்றி தானே சுயம் பிரகாசமாய் நிற்கும் தன் உண்மையில் சிவம் எனவும். ஐயா உயிர்கள் எல்லாம் இங்க கொண்டு வராதிங்க, உயிர்கள் எல்லாம் ஒப்பிடாதீங்க. சிவபெருமான் அவனுடைய இயல்பு எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்றினும் தோய்வின்றி எந்த தொழிலும் செய்யாத மாதிரியே இருக்கின்றான். ஆனால் எல்லா தொழிலும் நடக்கு. அப்ப உயிர்கள் எல்லாம் நம்ம விட்டுட்டு சுவாமின்னு மட்டும் சிவபெருமான பார்த்தோம் என்றால் ஒன்றினும் தோய்வின்றி சுயம் பிரகாசமாய் நிற்கின்றான், நிலவு சீர் அமலனாக இருக்கின்றான். அந்த தன் உண்மையில் சிவம் எனவும். அப்புறம் உலகலாம் ஆகி வேறாய் உடனுமாய் இவ்வாறு உயிர்களின் வழி நிற்கும் தன்மையில் சக்தி எனவும். உயிர்களின் வழி நிற்கும் தன்மையில் சக்தி எனவும் தாதாண்மியத்தால் இருதிறப்பட்டு, இப்படி தாதாண்மிய சம்பந்தத்தினால சிவம் சக்தின்னு இருதிறப்பட்டு அப்புறம் எப்படி இருக்கிறான், பின் ஐந்தொழில் செய்யும் தன்மையில், உயிர்களை ஐந்தொழில் படுத்தும் தன்மையில் பதி என பெயர் பெற்று நிற்பன். இப்படி சொல்கின்ற நூல் எது? என்னும் சிவாகம நூல் துணிவு உணர்த்துவார் என்று சிவாகம நூலிலே சொல்லுகின்ற அந்த உண்மையை உணர்த்துவார். அதை உணர்த்த வந்தவர் தான் என்ன சொல்றாரு, இவ்வாறு பகுத்து ஓதினார். எவ்வாறு பகுத்து ஓதினார்? ச சக்தி ரூபம், பதி ரூபம், சிவம் என்று மூன்றாக பகுத்துவதினார். அதான் சர்வஞானோத்திரம் சொல்லி அற்புதமான ஒரு ஆகமம் உள்ளது. அந்த சர்வஞானோத்திர ஆகமம் இருக்க ரொம்ப சிறப்பானது, அதிபக்குவர்களுக்கு உபதேசிக்கப்படுவது. அந்த சர்வஞானோத்திர ஆகமத்தில் வந்து முப்பொருள் சொல்லாம நான்கு பொருள்கள் சொல்லியிருக்கின்றார்கள். பொதுவா சித்தாந்தத்தில் மூன்று பொருள் தானே சொல்லுவாங்க, பதி, பசு, பாசம். அந்த சர்வஞானோத்திர ஆகமத்தில் நான்கு பொருள்கள் சொன்னார்களாம். இல்லையா, எப்படி சொன்னார்களாம், இந்த பதி, பசு, பாசம் வழக்கமான மூன்றையும் சொல்லிட்டு சிவம்னு சொன்னார்களாம். நாலாவது சிவம், பதி, பசு, பாசம். ஏன்னா சிவம் என்பதும் பதி என்பதும் ஒன்றுதான், பொருளான ஒன்றுதான், ஆனா இரு வேறு நிலைகள். ஐந்தொழிற்கும் அப்புறமாய் அப்பாற்பட்டு நிற்கின்ற நிலை சிவம், ஐந்தொழிலும் செய்து கொண்டிருக்கின்ற நிலை பதி. இப்படி சிவம் பதினு சொல்லி அந்த ரெண்டு நிலைகளும் வேறு என்பதை நமக்கு நல்லா மனம் கொள்வதற்காக ரெண்டு வேறு பொருள்கள் மாதிரியே சொன்னாங்களாம். அதான் அந்த ஆகமத்தெல்லாம் சிந்தையில் வைத்துதான் சுவாமிகள் இங்கு எழுதுகின்றார்கள் போலும் என்ற சிவாகமன் ஒரு துணிவு உணர்த்துவார். இவ்வாறு பகுத்து ஓதினார், சக்தி ரூபம், பதி ரூபம், சிவம் என்று பகுத்து ஓதினார். ஈண்டு உலகம் என்றது உயிர்களை, ஈண்டுனா இங்கு இந்த இரண்டாம் சூத்திரத்தில் உலகம்னு சொன்னது சட உலகத்தை அல்ல, உயிர்களை சொல்லிட்டாங்க பாத்தீங்களா. இன்று உலகம் என்றது உயிர்களை, ஒளி என்றது சக்தியை. அதனாலதான் வந்து பதவுரையில போட்டாங்க இந்த குறிப்பை பின்பற்றி. ஒளியாய் ஓங்கின்னு இருக்க ஓங்கிய ஒளியாய் மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த ஒளி என்றது சக்தியை. தலைவன் சொன்னது எதை, பதிய, பதிங்கிற பொருள்ல தலைவன் சொல்லியிருக்கு. தலைவன் எனினும் பதி எனினும் ஒக்கும், தலைவன்னாலும் பதினாலும் ஒன்றுதான். அப்புறம் நீங்காமை தாதான்மியம். நீங்காமைன்னு எங்க வருது, நிலவு சீர் அமலனாகி நின்றனன் நீங்காது எங்கும் இருக்கு இல்லையா. அந்த நீங்காது அப்படிங்கிறது என்னது, தாதான்மியமாய் சக்தியோடும் பதித்தன்மையோடும் தாதான்மியமாய் இருக்கின்றான், நீங்காமல் இருக்கின்றான். இச்சையுள் முதல் நூல் இரண்டாம் சூத்திரம் போல நாற்குற்றதாமாறு கண்டுகொள்க. முதல் நூல் அப்படின்னா இந்த சிவஞான சித்தையாருக்கு முதல் நூல் மெய்கண்ட தேவநாயனார் அருள் செய்த செந்தமிழ் சிவஞான போதம், அதுதான் இதற்கு முதல் நூல். அந்த முதல் நூலில் அங்கும் இரண்டாம் சூத்திரம் ஒன்று உள்ளது, அவையே தானேயா இருவினையின் போக்குவரவு புரிய ஆணையின் நீக்கமின்றி நிற்பனன்றே. நீக்கமின்றி அங்க வருது பாத்தீங்களா, தாதான்மியமாய் ஆணையோடு நிற்பான், அதுதான் இங்கேயும் சொன்னார். அதை இன்னும் நுணுக்கமா சொன்னார், சக்தியோடும் நீக்கமின்றி இருப்பான், அந்த பதித்தன்மையோடும் நீக்க வேண்டி இருப்பான். பதித்தன்மையோடு நீக்க வேண்டி இருப்பான்னா அப்ப சிவபெருமானாலே பதி அவ்வளவுதானே அப்படின்னா, இல்ல அதுக்கு மேலேயும் இருக்கான் சிவபெருமான், அந்த உண்மையை பெற வைக்கின்றான். ஆகவே அந்த பதியை, பதி என்ற நிலைக்கும் அப்பாற்பட்ட சிவபெருமானிருக்கிற நிலையை நாம எப்ப உணர்வோம் அப்படின்னா முத்தி அடைந்த முத்தி காலத்துல உணர்வோம் இல்லையா. சுவாமிக்கு இருவினைக்கு ஏற்றபடி பலன் கொடுத்து கொண்டு பிறப்பிலும் இறப்பிலும் தான் நம்மளை செலுத்துவாரா, பரமானந்த பெருவாழ்வையும் கொடுப்பார். அப்போ நாயன்மார்களுக்கெல்லாம் சிவமா விளங்குறான், நமக்கு எல்லாம் பதியா விளங்குறான், நம்ம இருவினை போகத்திலேயே ஊட்டிட்டு இருக்கிறோம். ஏன்னா அதுதானே நம்மளும் விரும்புகிறோம் இல்லையா. நாயன்மார்கள் அதெல்லாம் கடந்தவர்கள், அவர்கள் சிவபோகத்தை அவனே கதின்னு இருக்கின்றார்கள், மீளாடிமை உனக்கே ஆளாய் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு பரபோகத்தையே ஊட்டிக் கொண்டிருக்கின்ற சிவமா இருக்கின்றான், நம்மை ஐந்தொழிற்படுத்துகின்ற பதியாகவே நம்மிடம் இருக்கின்றான். அவர்களிடம் சக்தி பராசக்தி மயமா இருக்கிறது, நம்மிடம் அவன் சக்தி திரோதன சக்தி மயமா இருக்கின்றது. சரி, அப்போ அந்த இரண்டாம் சூத்திரம் வந்து நான்கு பிரிவுகளாக பிரிக்கப்படும், நான்கு கூறுகளாக. ஒவ்வொரு கூறும் தான் ஒரு அதிகரணம், கூறுனா பிரிவு. அதை ஏன் அதிகரணம்னு சொல்றாங்கன்னா, இதுல வந்து இப்படி இதுல சொல்லப்பட்டுள்ள கருத்துக்களை நான்கு பகுதிகளாக பிரிச்சுக்கிட்டா ஒவ்வொரு கருத்திலையும் மற்ற சமயத்தவர்கள் ஐயம் எடுப்புவார்கள், தடை எழுப்புவார்கள், மறுக்க புகுவார்கள். அதையெல்லாம் வந்து நாம அதுக்கெல்லாம் விடை கொடுத்து நம்ம சித்தாந்த கருத்து மெய்யானதுன்னு இந்த சூத்திரத்தில் உள்ள ஒவ்வொரு பகுதியும் மெய்யானது நிலைநாட்டணும். அப்படி நிலைநாட்டக்கூடிய பகுதி தான் அதிகரணம்.
2: ஓம் சிவாய நமஹ. சைவம் தாட்டார்கள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த விளக்கவரும். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது வினா வெண்பா பகுதி நான்கு. வழங்குபவர் சிவத்து சௌரிராஜன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
3: உண்மை விளக்கங்கிற நூல்ல உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், திருவைந்தெழுத்து சாஸ்வதமானது, திருவைந்தெழுத்து சுட்டிக்காட்டுகின்ற எல்லா விஷயங்களும் சாஸ்வதமானது. திருவைந்தெழுத்து சிவபரம்பரை, சி என்பது சிவபரம்பரை குறிக்கிறது, வ என்பது அவனுடைய அருளாற்றலை குறிக்கிறது, ஏ என்பது உயிரை குறிக்கிறது, ம என்பது மறைப்பாற்றலை குறிக்கிறது, ந என்பது மறைப்பாற்றலை குறிக்கிறது, ம என்பது மலத்தை குறிக்கிறது. இந்த ஐந்து பொருள்களும் அழியாது, ஐந்து சொற்களால் சுட்டிக்காட்டப்படுகின்ற எந்த பொருளும் அழியாது. அந்த திருவைந்தெழுத்தால் சுட்டிக்காட்டப்படுகின்ற பரம்பொருளும் சாஸ்வதமானது. ஆகவே இறைவன் தன்னுடைய அருளால் திருமையை மேற்கொள்கிறான். அந்த அருள் திருமேனிகள் சாஸ்வதமானவைகள். ஆகவே உயிர்கள் அறிவு பெறுவதற்காக, உயிர்கள் வழிபட்டு உய்ய வேண்டும் என்பதற்காக இறைவன் தன்னுடைய வடிவத்தை உருவமாகவும் உயிர்களுக்கு தகுந்தது போல கொண்டு வந்து தருகிறான். அருவமாகவும் இருந்து கொண்டு உயிர்களுக்கு அறிவூட்டுகிறான். அருவுருவமாகவும் இருக்கிறான். அருவுரு வழிபாடு அப்படிங்கிறது நம்முடைய சைவத்துல தான் நிலை பெற்றிருக்கிறது, வேற எந்த சமயத்திலையும் அருவுரு வழிபாடு இல்லை. ஆகவே அருவுருவமாகவும் அவன் இருக்கிறான். எப்படி தான் உருவமாகவும் அருவுருவமாகவும் உருவமாகவும் ஆனானோ அதே போல தான் படைத்த பொருள்களையும் அப்படி படைத்திருக்கிறான். ஆகாயம் என்ன வடிவம்? அருவம். அப்படித்தானே? தீ அருவுருவம். தண்ணிக்கு என்ன உருவம் சொல்லுங்க பாக்கலாம். அது உருவமாகவும் இருக்கும், உருவம் இல்லாம அரு உருவம். மண்ணு உருவம். தண்ணீரும் நெருப்பும் அரு உருவம். காற்றும் ஆகாயமும் அருவம். படைச்சிருக்கானா இல்லையா? தான் எப்படி உருவங்களை மேற்கொள்கிறானோ அதையே உயிர்கள் பயன்படுவதற்காக உருவமாகவும் அரு உருவமாகவும் உருவமாகவும் அவன் படைத்திருக்கிறான். எவ்வளவு கருணை பாருங்க. அவன் அப்படி படைக்கலன்னா அந்த பொருள்கள் அப்படிலாம் இருக்கவே இருக்காது. ஆகவே இறைவன் இவ்வாறு படைத்திருக்கிறான். அவன் சர்வ சுதந்திரன். அதனால தானே தன்னுடைய உருவத்தை மேற்கொள்ளுகின்ற ஆற்றல் அவனிடம் உண்டு. நான் உருவத்தை மாத்திக்கணும் அப்படின்னா என்னால மாத்த முடியுமா? எனக்கு அந்த சுதந்திரம் இல்லை, அந்த ஆற்றல் கிடையாது. ஆனால் இறைவன் தன்னைத்தானே உருமாற்றிக்கொண்டு பல்வேறு வடிவங்களில் இருக்கக்கூடிய நிலைமை, அவன் யாருக்காவது அந்த உருவத்தை எடுத்து இவனை காப்பாற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணானா, சுவாமி அந்த வடிவத்தை எடுக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவன். அவனுக்கு அந்த ஆற்றல், தான் என்ன நினைக்கிறானோ அதை செய்து சாதிக்கக்கூடிய ஆற்றல். மற்ற உயிர்களுக்கு அந்த ஆற்றல் இல்லை. அவன் நிமித்த காரணன். இந்த பிரபஞ்சமாகிய மண்ணை கொண்டு, மூலகாரணத்தை கொண்டு, முதற்பொருளை கொண்டு, தன்னுடைய அருட்சக்தியை துணைக்காரணமாக கொண்டு இந்த பிரபஞ்சத்தை அவன் சிருஷ்டி செய்கிறான். அவன் நிமித்த காரணன். ஆங்கிலத்தில் எஃபிஷியன்ட் காஸ் அப்படின்னு சொல்லுவான். அப்படிப்பட்ட பெரியவன். ஆகவே தனக்குத்தானே ஒரு திருமேனியை தோற்றுவித்துக் கொள்வதற்கு வேறொருவர் துணை தேவையில்லை. அவன் தனக்குத்தானே தோற்றுவித்துக் கொள்கிறான். ஆகவே தன்னுடைய தனக்கு வேறு அல்லாத தன்னில் பிரிவிலா எங்கோமான் என்று முனிவாசகர் அதை சொல்லுகிறார். தன்னுடைய தன்னை விட்டு பிரியாத தன்னுடைய அருளாற்றலையே தன்னுடைய திருவருளினால், அந்த திருவருளை கொண்டு ஆன்ம வர்க்கங்கள் உய்வடைவதற்காக, ஆன்ம வர்க்கங்கள் வழிபட்டு உய்வடைவதற்காக, ஆன்ம வர்க்கங்கள் தியானம் செய்வதற்காக இறைவன் உருவத்தை மேற்கொள்ளுகிறான், அருவத்தை மேற்கொள்ளுகிறான், அருவுருவத்தை மேற்கொள்ளுகிறான். உயிர்கள் அடுத்தடுத்து பாடல்ல அதற்குரிய விளக்கங்கள் வருகின்றன. யாராருக்கு என்னென்ன வடிவத்தில் வரணும் அப்படி அவன் காட்சி அளிக்கிறான். ஆகவே அப்படி உருவம் எடுத்து கொண்டு வந்தது, சில பேர் சொல்லுவாங்க உருவத்தை வச்சு வழிபடுறது சமயத்துறையில் ஆரம்ப நிலையில் உள்ளவர்களுக்காக அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரம்பமெல்லாம் கிடையாது, அதான் முடிந்த நிலை. சுவாமி விவேகானந்தர் ஒரு முறை சொன்னார், உருவ வழிபாட்டினால் ஒரு பரவம்சர் உருவாவதானால் ஆயிரம் திருவுருவங்களை நாம் ஸ்தாபித்து வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு. அதனால திருவுரு வழிபாடு என்பது சாமானியமானது அல்ல. திருவுரு வழிபாடு என்பது வழிபாட்டிலெல்லாம் உயர்ந்த வழிபாடு. ஆலயம் தானும் அரணன தொழுமே. ஆலயத்தையே இறைவனாக நம்முடைய ஞானிகள் தொழுது கொண்டிருப்பார்கள். ஒரு மனிதன் ஜீவன் முக்தனான பிறகு அவன் என்ன செய்வான்னா, அடியாரோடு கூடியிருப்பான், ஆலயத்தில் இருக்கின்ற சிவனையே வழிபட்டு கொண்டிருப்பான், கோயிலையே அவன் தெய்வமாக நினைப்பான். மாலர் நேயமும் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரணன தொழுமே. ஆகவே அப்படி உருவம் எடுத்து கொண்டு வந்திருப்பதை சாதாரணமாக நீங்கள் நினைக்க வேண்டாம், அது இறைவனுடைய கருணை. ஒரு அற்புதமான சித்தியார் பாடல் இதில் நாம் அதை நினைத்து பார்க்க வேண்டும். உருமேனி தரித்து கொண்டது என்றாலும், உருமேனி தரித்து கொண்டது என்றாலும், கடவுள் உருவமாக வந்தாலும் உருகிறந்த அருமேனி அதுவும் கண்டோம். அவன் அருவமாகவும் விளங்குவதை நாம் உணர்கிறோம். அருவுரு ஆனபோது திருமேனி உபயம் பெற்றோம். அருவுருவாக வந்திருக்கிற பொழுது சிவன் கோயிலே நாம் திருமேனி உபயத்தை இறைவனர்களால் நாம் பெற்றிருக்கின்றோம். செப்பிய மூன்றும் நம் தம் கருமேனி கழிக்க வந்த கருணையின் வடிவுதானே. ஆகவே இறைவன் இந்த மூன்று விதமான வடிவங்களில் வருவது நம்முடைய கருமேனியை கழிப்பதற்காக அவன் எடுத்துக்கொண்ட திருமேனிகள் என்பதை நாம் தெளிவாக உணர வேண்டும். செப்பிய மூன்றும் நம் தம் கருமேனி கழிக்க வந்த கருணையின் வடிவுதானே. அப்ப இறைவன் நம்முடைய திருக்கோயில்களிலே உருவத்தோடு எழுந்தருளியிருப்பதை பார்த்தால் நம்முடைய நெஞ்சம் நெகிழ வேண்டும். இது நம்முடைய துன்பத்தை போக்குவதற்காக, நம்முடைய கருமேனியை போக்குவதற்காக, நாம் சாஸ்வதமான பேரின்ப வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்பதற்காக இறைவன் இந்த உருவத்தில் வந்திருக்கிறான். அப்படி பார்த்த உடனேயே ஐந்து பேரறிவும் கண்களையே கொள்ள அவனுடைய பேரருள் நமக்கு நினைவுக்கு வர வேண்டும். அவனை பார்த்து நாம் நெஞ்சம் நெகிழ்ந்து உருக வேண்டும், பார்த்த உடனே உருகும். அப்படிப்பட்ட திருமேனி அந்த திருமேனி. ஆகவே கடவுள் எந்த வடிவத்தை வேண்டுமானாலும் எடுக்கக்கூடிய பேராற்றல் அவனுக்கு இருக்கிறது. எதனால் அந்த பேராற்றல் வருகிறது அப்படின்னு சொல்றாங்க, ஒரே நேரத்தில் ஒரு கிழவனாக வருகிறார், கங்காளமூர்த்தியாக வருகிறார் சிறு தொண்டருக்கு, அப்புறம் அந்த வடிவத்தை இல்லையே. ஒரு பக்தனை உய்விப்பதற்காக ஒரு வடிவம், திருக்குறிப்பு தொண்டருக்காக ஒரு வடிவம், சிறுஞான சம்பந்தருக்காக ஒரு வடிவம், அப்பர் பெருமானுக்காக ஒரு வடிவம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வடிவம் எடுத்துட்டு. நினைத்ததை அவன் சாதிக்கக்கூடிய பேராற்றல் படைத்தவன். குறித்தது ஒன்று ஆகமாட்டா குறைவிலன், என்ன வடிவத்தை எடுக்கணும்னு நினைச்சானோ அதை எடுக்கக்கூடிய பேராற்றல் படைத்தவன், எந்த குறைவும் அவனுக்கு கிடையாது. சர்வ சுதந்திரன், தன்வயம் உடையவன், நெறிப்பட நிறைந்த ஞான தொழிலுடை நிலைமையானும் அவனுக்கு முற்றறிவு உண்டு, பேராற்றல் உண்டு அவனுக்கு. அவன் வந்து எந்த இந்த விஷயம் தெரியல அதனால இந்த விஷயத்த அவன் செய்ய முடியாதுங்கிறதெல்லாம் கிடையாது, நமக்கு தான் அதெல்லாம் உண்டு. அவன் பேரறிவும் பேராற்றலும் படைத்தவன், அறிவுக்கு தகுந்த மாதிரி பெரிய பெரிய தொழில்களை அவன் செய்வான். அதோடு கூட அவன் விருப்பு வெறுப்பு இல்லாதவன். இந்த காரணங்கள் இருக்கிறவன் தான் நினைச்ச உருவத்தை எடுக்க முடியுமா, அதாவது எந்த மேனி எடுக்கணுமோ அதற்கு எடுக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவன், பேரறிவு படைத்தவன், விருப்பு வெறுப்பு இல்லாதவன். ஆகவே இந்த மூன்று தன்மைகளும் இருப்பதினால் அவன் நினைத்த வடிவத்தை நினைத்த நேரத்தில் நினைத்த அடியார்களுக்காக அவன் எடுப்பான். குறித்தது ஒன்று ஆகமாட்டா குறைவிலன் ஆதலாலும், நெறிப்பட நிறைந்த ஞான தொழிலுடைய நிலைமையானும், வெறுப்பொடு விருப்பு தன்பால் மேவுதல் இன் இயலாமையானும், வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவன். அவனாலதான் அவனுக்கு வேண்டிய உருவத்தை எடுக்க முடியுமா. நிறுத்திடும் நினைத்தமேனி நின்மலன் அருளினாலே. ஆகவே அவர் கடவுள் இவ்வளவு பேராற்றல் படைத்தவருடைய மகிமைகள் இவ்வாறு இருக்கின்றன. ஆரொருவர் உள்குவார் உள்ளத்துள்ளே, அவ்வுருவாய் நிற்கின்ற அருளும் தோன்றும். யார் ஒருவர் உள்குவார், எந்த பக்தன் என்ன வடிவத்தில் எனக்கு நீ வந்து அருள் புரிய வேண்டும் என்று நினைத்தாலும் அந்த வடிவத்தில் நின்று அவன் அருள் புரிவான். ஆர் ஒருவர் உள்குவார், உள்குவார்னா நினைப்பார், யார் ஒருவர் உள்குவார் உள்ளத்துள்ளே அவ்வுருவாய் நிற்கின்ற அருளும் தோன்றும். ஒரு பக்தன், ஒரு தனி பக்த பக்தன் என்ன உருவத்தில் எனக்கு நீ காட்சி கொடுக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிறானோ அந்த வடிவத்தில் வந்து இறைவன் காட்சி கொடுக்கக்கூடிய அருள் நிறைந்தவனாக விளங்குகிறான். ஆகவே கடவுள் அருவமா உருவமா, அருவுருவமானா எந்த வடிவத்தை வேண்டுமானாலும் எடுக்கக்கூடிய பேராற்றல் படைத்தவன். அவனுடைய திருமேனி சாஸ்வதமானது, அது பக்தர்களுடைய உய்வுக்காக அருளையே துணையாக கொண்டு எடுக்கப்பட்ட திருமேனி. அந்த திருமேனி நம்முடைய கருமேனி கழிக்க வந்தது, அவன் அருளினால்தான் இப்படிப்பட்ட வடிவங்களை மேற்கொண்டிருக்கிறான். ஆகவே பக்தர்களாகிய அடியார்களாகிய நாம் அவனுடைய திருவடிவத்தை காணுவதற்கு ஆவல் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு கோயில் கோயிலா போய் பார்ப்பதற்கு ஆவல் கொள்ள வேண்டும். அந்த திருமேனிகளுக்கு கைங்கரியங்கள் செய்வதிலேயே நாம் விருப்புடையவர்களாக இருக்க வேண்டும். அந்த திருமேனியினுடைய செய்யக்கூடிய அபிஷேக ஆராதனை கண்கொண்டு பார்க்கக்கூடிய ஆவல் நிரம்பியவர்களாக நாம் விளங்க வேண்டும். ஆகவே இந்த திருக்கோயில்கள் மிகச் சிறப்பாக நம்முடைய வழிபாட்டு உய்வதற்காக தரப்பட்டிருக்கின்றன. இறைவன் அருளால் அவைகளை நாம் முழுமையாக பயன்படுத்தி இந்த வாழ்க்கையை பேரானந்தம் பொருந்திய வாழ்க்கையாக மாற்றி அமைக்க வேண்டும். எட்டாவது பாடல், அருவேல் உரு அன்று உருவேல் அரு அன்று, இருவேரும் ஒன்றிற்கு இசையா உருவோரில், காணில் உயர்கடந்த சம்பந்தா, கண்ட உடல் பூணும் இறைக்கு எண்ணாம் புகழ். ஒன்பதாவது வெண்பா, விஞ்ஞானகலர் பிரளயாகலர் சகலர் நிலை. உயிர்கள் வெவ்வேறு விதமான பக்குவம் வாய்ந்தவைகளாக இருக்கின்றன. அந்த பக்குவத்திற்கு தகுந்தது போல மூன்று பிரிவுகளாக பிரித்திருக்கிறார்கள். விஞ்ஞானகலர் ஆன்மா, பிரளயாகலர் ஆன்மா, சகலர் வகை ஆன்மாக்கள். ஒவ்வொருவருடைய இயல்பு என்ன, அவர்கள் எவ்வாறு இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள், வினையின் பயன்களை அவர்கள் எவ்வாறு நுகழ்கிறார்கள், எப்பொழுது அவர்கள் இறைவனுடைய தரிசனத்தை பெறுகிறார்கள். ஒவ்வொரு வகை ஆன்மாக்களும், விஞ்ஞானகலர் ஆன்மாக்கள் எவ்வாறு இறைவனை சென்று அடைகிறார்கள், எவ்வாறு தரிசனத்தை பெறுகிறார்கள், பிரளயாகலர் ஆன்மாக்கள் எவ்வளவு காலம் கழிச்சு அவர்களுக்கு அந்த பேரு கிடைக்கும், சகலருடைய ஆன்மாக்கள் எந்த நிலையிலே இறைவனை அடைகிறார்கள், ஒவ்வொருடைய தன்மை அவருடைய இயல்பு என்ன. உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரையும் மூன்றா பிரிச்சலாம், விஞ்ஞானகலர் ஆன்மாக்கள், பிரளயாகலர் ஆன்மாக்கள், சகலர் வகை ஆன்மாக்கள் அப்படின்னு பிரிக்கலாம். ஏதோ சொல்லப்பட்டிருக்கிறது விஞ்ஞானகலர் ஆன்மாக்கள் என்பவர்கள் சுத்த வித்தைக்கும் கீழே அசுத்த தத்துவத்திற்கும் மேலாக இருக்கக்கூடிய இடங்களில் அவர்கள் வசிக்கிறார்கள்னு அப்படி சொல்லப்பட்டிருந்தாலும் கூட விஞ்ஞானகலர் ஆன்மாக்கள் நம்முடைய இருக்கலாம், இறை நினைவை தவிர வேறொன்றும் நினைவில்லாதவர்கள் விஞ்ஞானகலர் ஆன்மாக்கள். எப்பொழுதும் இறை சிந்தனையிலேயே ஆழ்ந்திருக்கின்றவர்கள், இறைவனுடைய திருவடியே தன்னுடைய கவனத்தில் வைத்திருக்கின்றவர்கள், ஒவ்வொரு காரியத்திற்கும் இறைவனுடைய சம்மதத்தை யாசித்து பெறக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள், எல்லாவற்றிற்கும் இறைவனையே சரணாகதி செய்யக்கூடியவர்கள், அவர்கள் விஞ்ஞானகலர் ஆன்மாக்கள். அவர்கள் உங்க பக்கத்திலே உட்கார்ந்துருக்கலாம், நீங்களாக கூட இருக்கலாம். ஆகவே இங்கு வந்து பிறவி எந்த இடத்துல போட்டு வச்சிருக்கு அப்படிங்கறதுனால நிர்ணயிக்கப்படுவதில்லை, அவருடைய பக்குவத்திற்கு தகுந்ததாக அவருடைய தகுதி நிர்ணயிக்கப்படுகிறது. இருமலத்தார்க்கு இல்லை உடல்வினை, உடல்வினை என் செய்யும், ஒரு மலத்தார்க்கு ஆராய் உரைப்பேன், திரிமலத்தார் ஒன்றாக உள்ளார் உயர்மருத சம்பந்தா அன்றாகில் ஆமாறு அருள். இருமலத்தார்க்கு உடல் இல்லை வினை என் செய்யும். இருமலம் உடையவர்கள் பிரளயாகலர் ஆன்மாக்கள், ஆணவம் கண்ணும் ஆகிய இருமலங்களை உடைய பிரளயாகலர் ஆன்மாக்களுக்கு மாயை இல்லை. இப்போ ஒவ்வொரு விஞ்ஞானகலர் ஆன்மாக்கள் ஆணவமலம் மட்டும் உடையவர்கள், பிரளயாகலர் ஆன்மாக்கள் ஆணவம் கண்மம் உடையவர்கள், சகலர் வகை ஆன்மாக்கள் ஆணவம் கண்மம் மாயை மூன்றும் உடையவர்கள். இப்படி சொல்றதை விட வேற மாதிரி நம்ம அதை புரிந்து கொள்ளலாம். விஞ்ஞானகலர் ஆன்மாவுக்கு ஆணவமலம் மிக மிக மென்மையாக இருக்கும், ஆணவமலத்தினுடைய தாக்கம் மென்மையாக இருக்கும். பிரளயாகலர் ஆன்மாவுக்கு அதை விட சற்று கூடுதலாக இருக்கும். சகலர் வகை ஆன்மாக்களுக்கு ஆணவமல மறைப்பு முழுமையாக இருக்கும். அதுலேயும் வேறுபாடு உண்டு, சகலர் வகை ஆன்மாக்களாகவே இருக்கிறார்கள் உலகத்துல, ஆனால் ஒவ்வொருத்தருக்கு பாத்தீங்கன்னா ஆணவமலம் ரொம்ப மெல்லிதா இருக்கும், சில பேருக்கு ஆழ்ந்து இருக்கும் அப்படியும் இருக்கிறார்கள். சகலர் ஆன்மாக்கள்லயே வித்தியாசம், ஒன்னுலயும் பல்வேறு படித்தரங்கள் இருக்கின்றன, ஆனா பெரிய படித்தரமாக மூன்றாக பிரித்து இருக்கிறார்கள். இப்போ பிரளயாகலர் ஆன்மாக்களுக்கு ஆணவம் கண்ணும் ஆகிய ரெண்டும் இருக்கு, மாயை இல்லை. மாயை இல்லாததுனால மாயாகிய உடம்பும் இல்லை, பிரளயாகலருக்கு மாயினால ஆகிய உடம்பு இல்லை. இப்போ இந்த வினையின் பயன்களை உடம்பு இல்லாமல் எவ்வாறு நுகர்வார்கள் என்பது கேள்வி. நம்ம உடம்பு இருந்தா தானே வினையை நுகர முடியும், அனுபவிக்க முடியும். உடம்புனால தானே அனுபவிக்கிறோம், நன்மை தீமை எல்லாவற்றையும் அனுபவிக்கிற இந்த உடம்பு வேணும். அப்ப பிரளயாகலருக்கு உடம்பு இல்லையே, மாயை இல்லையே, அவங்களுக்கு அவங்க எப்படி அனுபவிப்பாங்க என்பது கேள்வி. அடுத்தது, ஒரு மலத்தார்க்கு ஆராய் உரைப்பேன், ஆணவமலம் மட்டும் உடைய ஒருமலம் உடையவராகிய விஞ்ஞானகலர் ஆன்மாவுக்கு ஓமையாக யாரை கூறுவது, அவர்கள் எத்தன்மையவர்கள் என்று எவ்வாறு கூறுவேன்? சரி, விஞ்ஞானகலர் ஆன்மா விஞ்ஞானகலர் ஆன்மான்னு சாஸ்திரம் சொல்லிட்டே இருக்க, அவங்க எங்க இருக்காங்க, அவங்களை எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது, யாரை பார்த்து விஞ்ஞானகலர் ஆன்மாக்கள் என்று நான் உணர்ந்து கொள்வது என்பது இரண்டாவது கேள்வி. மூன்றாவது, திரிமலத்தார் ஒன்றாக உள்ளார், ஆணவம் கண்மம் மாயை என்ற மூன்று மலங்களையுடைய சகலர் வகை ஆன்மாக்கள் அம்மடங்களோடு கூடி வேற்றுமை இல்லாமல் இருப்பதால் அவர்களுக்கு திருவருள் எவ்வாறு கூடும்? இவங்களுக்கு வினை செய்வதற்கு பிரளயாகலருக்கு உடம்பு இல்லை, ஆணவமலம் ஆணவமலம் மட்டுமுடைய விஞ்ஞானகலர் ஆன்மாக்களுக்கு உடம்பும் இல்லை வினையும் இல்லை, சகல ஆன்மாக்களுக்கு எல்லாருக்கு, அவங்க எப்படி கடவுளையும் உணர்ந்து கொள்ள முடியும்? அவர்களுக்கு திருவருள் எவ்வாறு கூடும்? ஏன்னா ஆணவமலம் ரொம்ப கடுமையா மறைச்சிருக்க. ஆகிய உயர்மருத சம்பந்தா அன்றாகில் ஆமாறு அருள், உயர்ந்த மருத நகரில் எழுந்தருள் இருக்கின்ற மறைஞான சம்பந்த பெருமானே, அவ்வாறாயின் சகலர் வகை ஆன்மாக்கள் முக்தியை பெற்று திருவருளை எப்படி கூடுவார்கள்? கடுமையா பாதிச்சிருக்க, வியாதி கடுமையா பாதிச்சிருக்கு. ஒரு வியாதி பாதிக்கல, ரெண்டு வியாதி பாதிக்கல, எத்தனை வியாதி பாதிச்சிருக்குது? மூன்று வியாதிகளும் பாதிச்சிருக்கு, முழுமையா பாதிச்சிருக்கு சகலர் வகை ஆன்மாக்கள். அவர்களுக்கு எவ்வாறு அருள் கூடும்? இப்போ இந்த மூன்றையும் நாம் ஆராய்ந்து பார்ப்பதற்கு முன்பு, சகலர் வகை ஆன்மாக்களுக்கு திருவருள் எவ்வாறு கூடும் என்பதை ஆராய்ந்து பார்ப்பதற்கு முன்பு, ஒவ்வொரு வகை ஆன்மாக்களும் எந்தெந்த படித்தரத்தில் இருக்கிறார்கள் என்பதை நாம் சற்று ஆய்ந்து பார்க்க வேண்டும், சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். இல்ல, விஞ்ஞானகலர் பிரளயாகலர் சகலர் அந்த மூவரும் வினையை எவ்வாறு நுகர்வார்கள், இறைவன் அவர்களுக்கு எவ்வாறு அருள் புரிவான், இறைவனுடைய தரிசனம் அவர்களுக்கு எவ்வாறு கிடைக்கும் என்பது கேள்வி. உயிர்களை மூன்று வகையாக பிரிக்கலாம், விஞ்ஞானகலர் பிரளயாகலர் சகலர்னு பிரிக்கலாம். உயிர்கள் உயிர்கள்னு சொல்றமே தவிர, அவர்களுடைய ஆணவமல பாதிப்பு இருக்கிறதுனால அந்த உயிர்கள் ஒரே வகையாக அமையவில்லை, பல்வேறு வகைகளாக அமைந்திருக்கிறார்கள். ஆணவல மறைப்பு எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ அதற்கு தகுந்தது போல அவர்களுக்கு பெயர்கள் அமைகின்றன. ஆணவமல மறைப்பும் அவ்வேறுபாட்டிற்கு ஏற்பவே வெவ்வேறு வகையில் அமைந்துள்ளது. மல மறைப்பு உயிர்கள் தோறும் வெவ்வேறு வகையில் அமைந்திருக்கிறது. சைவ சாதனத்தை கேட்ட உடனே புரிஞ்சுக்கிறவங்க, பத்து தடவை கேட்டா புரிஞ்சுக்கிறவங்க, நூறு தடவை கேட்டாலும் புரியாதவங்க, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, ஆணவமல மறைப்பினுடைய தன்மை விசேஷத்தினால் அவ்வாறு அமைகிறது. ஆகவே இந்த ஆணவமல மறைப்பமா சூக்குமமாக உள்ளவர்கள், அப்புறம் தூலமாக உள்ளவர்கள், சூக்குமமாக உள்ளவர்கள், அதிசூக்கமாக ஆனமல மறைப்பு உள்ளவர்கள். இதுக்கு தகுந்தது போலதான் அந்த ஆன்மாக்கள் பிரிக்கப்பட்டிருக்கின்றன. அதிசூக்கமாக ஆனமல மறைப்பு உள்ளவர்கள் விஞ்ஞானகலர். அந்த விஞ்ஞானகலர் ஆன்மாக்கள் எங்க வசிப்பாங்க, அவங்களுக்கு உரிய இடம் எதுன்னா, நான் முதலே சொல்லிட்டேன், இங்க கூட வசிக்கலாம், ஆனால் அவர்களுக்கு உரிய ஸ்தானம் கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் அவர்கள் இந்த கீழே இருக்கக்கூடிய அசுத்த மாயைகள்லாம் அப்பாற்பட்ட இடத்திலே அவர்கள் வாழ்கிறார்கள். இந்த மண்ணுலகத்துல தான் வாழ்வாங்க. காலு நிலத்துல பதியாது, பதியாதுன்னா மேல தூக்கிட்டே இருக்குமா? புராணங்கள்ல இதுக்கு வரலாறு சொல்றாங்க. தருமர் தன்னுடைய தேர் சக்கரத்தில் தேர்ல ஏறி போனார்னா அந்த தேரே நாலங்களும் மேல நடக்குமா? மேல இருக்குமா? அது மண்ணிலேயே பதியாதான் அப்படின்னு சொல்றாங்க. நான் அப்படி இந்த உலகத்திலே விஞ்ஞானகளர் ஆன்மாக்கள் வாழ்ந்தாலும் அவர்களுடைய மனது இந்த உலகத்தில் படியாது. அப்படி மனது படியாதவர்களை நம்ம என்ன சொல்றோம்? விஞ்ஞானகளர் ஆன்மாக்கள். அவர்கள் சுத்த மாயைக்கு கீழே அசுத்த மாயைக்கு மேல உள்ள இடங்களில் அவர்கள் வசிக்கிறார்கள். அதனால இந்த அசுத்த மாயினால் ஏற்படுகின்ற மயக்கம் அவர்களுக்கு, அசுத்த மாயில ரெண்டு பகுதி இருக்கு, அசுத்த மாயை இன்னொன்னு பிரகிருதி மாயை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த ரெண்டு மாயையும் அவர்களை தாக்காது. அப்புறம் அடுத்தது, அவர்களுக்கு இந்த மாயெல்லாம் தாக்காதனால அவர்கள் விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருப்பார்கள். இந்த மண்ணுலகத்துல யாராவது விருப்பு வெறுப்பு இல்லாமல் எல்லாவற்றையும் நடுநிலையோடு நின்று பார்க்கின்ற ஒரு உயிராக இருந்தால் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, இவர் விஞ்ஞானகலர் ஆன்மா அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இந்த உலகம் அவர்களுக்கு மயக்கம் தராது. அப்சரசே வந்து எதுக்கு நின்று தேவ நடனம் ஆடினாலும் தேவ நடனம் ஆடினாலும் அவர்களால் சிறிதும் கூட ஒரு மனம் சஞ்சலப்படாமல் இருப்பார்கள். அவர்கள் விஞ்ஞானகலர் ஆன்மாக்கள். மண்ணுலகத்திலே அப்படிப்பட்ட பெரியவர்கள் இருக்கிறார்கள். அப்பர் பெருமான் திருப்புகலூரிலே தன்னுடைய அந்திம காலத்தில் சென்று அங்கு பணிபுரிகிறார். அப்படி பணிபுரிகின்ற பொழுது இறைவன் இவரை சோதிக்க நினைக்கிறான். அவர் செதுக்குகின்ற புல்களுக்கு நடுவிலேயே நவரத்தனங்களையும் கொண்டு வந்து கொட்டுகிறான். பருக்கை கற்களோடு கற்களாக, புல்லோடு புல்லாக அதையும் சேர்த்து கொண்டு போய் அந்த குளத்துல போட்டாராம், பள்ளத்துல கொண்டு எறிஞ்சாராம். தேவ மாதர்கள் வந்து அந்த 80 வயதுக்கு மேல நடனமாடினார்கள் அவர்களுக்கு முன்பு. ஏனென்றால் புலன்கள் அவ்வளவு ஆற்றல் பொருந்தியவை. வயசானதுக்கு பிறகும் புலன்கள் ஆற்றலோடு இருக்கும், உடல் அதுக்கு ஒத்துழைக்கலனாலும் மனசால ஆசைப்படுமா. நல்குறவுங்கிறதுக்கு ஒரு பொருள் சொல்றாங்க பெரியவங்க, ஆசை இருந்தும் அனுபவிக்க முடியாத தன்மையே வறுமை, நல்குறவு என்னும் தொல்லுடன் பிழைத்தும். அப்போ அப்பர் பெருமான் அந்த வயதிலும் அப்சரஸ் முதலானவர்கள், ஊர்வசி முதலானவர்கள் எதிரே நடனமாடியும் கூட கொஞ்சமும் சலனம் அடையவில்லை. அப்படிப்பட்ட மனிதனை நீங்கள் பார்த்தால் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், இவர்கள் விஞ்ஞானகளர் ஆன்மாக்கள். அவர்கள் விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருப்பார்கள், மாயைக்கு வசப்படாமல் இருப்பார்கள், அவர்கள் நடுநிலையோடு இருப்பார்கள், ஓரச்சார்பு இல்லாதவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு விஞ்ஞானகலர் ஆன்மாக்கள் என்று பெயர். அவர்களுக்கு மறுபிறவி இல்லவே இல்லை. அவர்கள் எப்பொழுதும் இறைவனை பற்றிய சிந்தனையிலே இருப்பார்கள். இறைவன் அவர்களுக்கு உயிருக்குள்ளேயே வெளிப்படையாக இருப்பான். உயிருக்குள்ள இருப்பான், மறைஞ்சிருப்பான், ஆனால் அவர்களுக்கு கூட பேசிக்கிட்டே இருப்பான். நம்முடைய 63 நாயன்மார்களுடைய வரலாறுல அசரீர் கேக்குது பாத்தீங்களா? நமக்கு அது கேக்குதா? அசரீர் கேக்குதா? விஞ்ஞானகலர் ஆன்மாக்களுக்கு அசரீரி கேட்கும். சுந்தர பெருமானுக்கு அசரீரி கேட்டது. குண்டையூர் கிடார், நெல்லு இருக்கு வீட்டுல, நீ போய் எடுத்துக்கோனு சாமி சொன்னார் அவர்கிட்ட வந்து. நம்ம நினைக்கிறோம் நம்ம வந்து நமக்கு எல்லாம் சாமி இந்த மாதிரி சொல்ல மாட்டேங்கிறாங்க. நம்ம வந்து இன்னும் சகல வகை ஆன்மாக்களாக இருக்கிறோம். நம்ம என்ன மாறினா சாமி சொல்றது காதல விழும். விஞ்ஞானகலர் ஆன்மாக்களாக மாறினால் சுவாமி சொல்றது நமக்கு காதல விழும், நமக்கு விழும். ஆகவே விஞ்ஞானகலர் ஆன்மாக்கள் அவர்கள் சுத்தமாயா புவனத்தில் உள்ள தனுகரண புவன போகங்கள் அவர்களுக்கு உண்டு. அவைகள் கண்ணாடி போல லைட்டா இருக்கும், அவர்களுடைய உடல் மிதக்கும். அவர்கள் எங்கு வேண்டுமானாலும் சென்று வருகின்ற பேராற்றல் படைத்திருப்பார்கள். இந்த ஞானி அந்த ஊர்ல இருந்தார், இந்த ஊர்ல இருந்தார், ஒரே சமயத்துல அத்தனை ஊர்களில் காட்சி அளித்தார் அப்படின்லாம் சொல்றமா இல்லையா? தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் அவருடைய பக்தர் ஒருத்தர் இருந்தாராம். அவர் திருச்சி மலைக்கோட்டையில ஒரு கொட்டாய் போட்டு இருந்தார். சாமிக்கு பிரம்மோத்சவம் நடக்க போகுதுன்னு ஒரு பெரிய கொட்டாய் போட்டு இருந்தார். உயரமான ஒரு பல தென்னமரம் உயரத்துல போய் கொட்டாய் போட்டு இருந்தாரு. சுவாமி திருவாரூர்ல உட்காந்து பேசிட்டு இருந்தார் தட்சிணாமூர்த்தி சுவாமி. அந்த மலைக்கோட்டை கொட்டாய் போட்டு இருந்தவர் தவறி கால் தவறி கீழே விட ஆரம்பிச்சிட்டாரு. சுவாமி இங்க பேசியிருந்தவர் இப்படி கைய தூக்குனாராம், அப்படி அப்படி தூக்கி இப்படி கீழே விட்டுட்டு அவர் பாட்டு பேசியிருந்தாராம். அந்த பக்தன் அங்கிருந்து புறப்பட்டு வந்துட்டான். அவன் கீழே விழுல, யாரோ அவரை கை தாங்கி கீழே விட்டது மாதிரி இருந்துச்சு. நேரா வந்தான், உடனே புறப்பட்டு வந்தான். சுவாமியே என்ன காப்பாத்தினீங்க, உங்கள் கைகளால் தாங்கி என்னை நீங்கள் காப்பாத்தினீர்கள் அப்படின்னு சுவாமியுடைய திருவடியிலிருந்து வணங்கினான். விஞ்ஞானகலர் ஆன்மா தன்னுடைய பக்தனை காப்பாத்துறதுக்கு கையை தூக்கி காப்பாத்திருக்க. ஆகவே அருளாளர்கள் இந்த மண்ணிலே விஞ்ஞானகலர் ஆன்மாக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எந்த கண்மமும் கிடையாது, ஆகாமிய கண்மும் கிடையாது. அதனால இருவனை ஒப்பு, மலபரிபாகம், சத்திய நிபாதனம் போன்ற பக்குவங்களெல்லாம் அவர்களுக்கு வர வேண்டிய அதெல்லாம் அடைந்து விட்டார்கள். அவர்களுக்கு ஓமையாக யாரையாவது சொல்ல முடியுமா? யாரையும் சொல்ல முடியாது. முற்றிலும் பரம்பொருளை சார்ந்து நின்று தன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் நிகழ்த்தினார்கள். அவர்கள்தான் உண்மையான சிவனடியார்கள். அவர்கள் விஞ்ஞானகள ஆன்மார்கள். மண்ணுலகத்தில் அப்படிப்பட்ட வாழ்வை

0: இந்த போனத்துல யாரையும் ஈடு இணைய சொல்ல முடியாது. அவனுக்கு நிகரானவர்கள் யாருமே, சாமி தான் அவருக்கு நிகரானவர். சாமியே ஓலமிடுகின்ற பக்குவம் படைத்தவர். நான்மறை முனிவா ஓரம். நேற்று வரலும் மனைவியோட அவன் குடும்பம் நடத்திருக்கிறான், மனைவியோட அவன் வாழ்ந்திருக்கிறான் ஒரே வீட்டுக்குள்ள. சாமி சொல்றார், இயற்பகை முனிவா ஓலம், அயற்பிலாதானே ஓலம், செயற்கரும் செய்தாய் ஓலம். சாமியும் சரணாகதி அடைகிறார், சாமியே அபயம் கேட்கிறார். அவர்கள் இந்த மண்ணுலகத்திலே வாழ்ந்த விஞ்ஞானகலர் ஆன்மாக்கள், அவர்கள் மிக உயர்ந்த உன்னதமான நிலையில் இருக்கக்கூடியவர்கள். இப்படிப்பட்டவர்களை கூட உருவாக்குவது யாரு? நம்ம சாமி. சிவபெருமானுடைய கருணை கடாட்சம் இருந்தா இந்த மண்ணுலகத்தில் உள்ள யார் வேண்டுமானாலும் அந்த விஞ்ஞானகலர் ஆன்மாவாக மாறி அமைய முடியும். அடுத்து பிரளயாகலர் ஆன்மாக்கள். பிரளயாகலர் ஆன்மாக்கள், அந்த விஞ்ஞானகலர் ஆன்மாக்களுக்கு இறைவன் உள்ளின்று உணர்த்துவான். அடுத்து பிரளயாகலர் ஆன்மாக்கள் அசுத்தமாயில் அவர் வசிக்கிறார்கள். அவங்க இருக்கக்கூடிய இடம் அவங்க அராக தத்துவம் வரையிலும் இருப்பாங்க. அதுக்கும் கீழே ஆன்ம தத்துவங்கள் 24 இருக்கு. அங்கதான் முக்குணம் எல்லாம் வருது. அதனால முக்குணம் அவர்களுக்கு கிடையாது. யாருக்கு? பிரளயாகலர் ஆன்மாக்களுக்கு முக்குணம் கிடையாது. முக்குணத்துக்கு மேல உள்ள இடங்கள்ல தான் அவர்கள் வசிக்கிறார்கள். ஆகவே சத்துவம் ராஜசம் தாமசம் ஆகிய குணங்கள் அவர்களுக்கு இல்லை. அவர்களுக்கு ஆணவம் கண்ணும் ஆகிய ரெண்டு மலங்கள் உண்டு. ஆணவ மலம் அவர்களை நடுத்தரமாக பாதித்திருக்கும். இவர்கள் குணதத்துவத்துக்கு மேல இருக்கிறதுனால இவங்களுக்கு முக்குண மயக்கம் இல்லை. இவர்கள் ஆகாமிய கண்மம் மட்டும் இவர்களுக்கு உண்டு, கொஞ்சமா கர்மம் உண்டு. அந்த ஆகாமிய கண்மத்தையும் இவர்கள் இறைவனுடைய நினைவு இருப்பதனாலே அந்த ஆகாமிய கர்மமும் இவர்களுக்கு ஏறுவதில்லை. ஆகவே அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, அவர்கள் ஒரு பிரளயத்துக்குள்ள அவர்கள் வசிப்பார்கள். பிரளயத்துக்குள்ளே ஒரு சில பிறவிகள் தான் அவர்கள் எடுப்பார்கள். அதன் பிறகு அவன் இறைவனுடைய திருவடியை சேர்ந்து விடுவார்கள். அவர்களுக்கு இறைவன் தன்னுடைய தரிசனத்தை வழங்குகிறான். எப்படி வழங்குறானா, அவன் நான்கு தோள்களோடு அழகான திருமுக மண்டலத்தோடு, பிறைச்சந்திரனை போன்ற நெற்றி, கூர்மையான அழகிய நாசி, அழகு கருணை ஒழுகுகின்ற திரு கண்கள், கருணையே வடிவான கண்ணங்கள், அழகிய முகவாய், தலையிலே ஜடாபாரம் செஞ்சடை, தலையிலே வெண்தலை, கங்கை, பிறைச்சந்திரன், இவைகளோடு கூடி மான்மழு திருக்கரங்களில் ஏந்தி கொண்டு மிக அழகிய தோற்றத்தை அவர்களுக்கு, பிரளயாகலர் ஆன்மாக்களுக்கு சிவபெருமான் தன்னுடைய தரிசனத்தை வழங்கிடுவான். முன்னிலையில் நின்று தரிசனம் வழங்குவான். அவர்களுக்கு சில பிறவிகள் உண்டு. கடைசி பிறவியா இருந்து சாமியை பார்த்துட்டாங்கன்னா அதுக்கு பிறகு அவர்களுக்கு பிறவி இல்லை. ஆகவே பிரளயாகலர் ஆன்மாக்கள் இந்த வகையில் இருக்கிறார்கள். அப்படியும் கூட சில
1: வழங்குபவர் நெல்லை திரு சிவகாந்தி ஐயா அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
2: திணைத்தனை உள்ளது ஓர் பூவினில் தேன் உண்ணாதே, நினை தொறும் காந்தொரும் பேசுந்தொரும் எப்போதும் அனைத்து எலும்பு உள்ளக ஆனந்த தேன் சொரியும் குனிப்பு உடையானுக்கே சென்றோதாய் ஓ தும்பி. நம பார்வதி பதையே அரகர மகாதேவ தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் இல்ல அன்னை காந்திமதி அம்பாள் உடனுடைய சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னார் திருவுடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, பூவுலக உயிர்கள் அனைத்தும் புண்ணியன் மன்றுளாடும் புனிதன் பூங்கடல் புகுதல் வேண்டும் என்ற நோக்கிலே ஞானாமிர்தம் என சொல்லக்கூடிய ஒப்பற்ற அந்த ஞான நூலினை தந்தருடைய ஸ்ரீ வாகீஷ முனிவருடைய பொன்னார் திருவுடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, சைவ நன்னெறி வையம்பெங்கும் பரவுதல் வேண்டும் என்ற நோக்கிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற சைவ வாரிய அமைப்பினை சார்ந்திருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், அந்த அமைப்பிலே தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும், இந்த நிகழ்வினை கண்டும் கேட்டும் பயனடைந்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் நெல்லை சிவகாந்தி ஆகிய அடியேனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவருளும் குருவருளும்

எல்லாமே பக்தி வந்து மூன்று வகைப்படும். மெய்யான பக்தி ஒன்று இருக்கிறது, விளம்பர பக்தி என்று ஒன்று இருக்கிறது, இயன்ற பக்தி ஒன்று இருக்கிறது. மெய்யான பக்தி என சொல்லக்கூடியது அவர் நியமத்தின்படி சைவ ஒழுக்கத்தின்படி நடப்பது. இயன்ற பக்தி என சொல்லக்கூடியது அவனால் இயன்றது அது. ஆனால் விளம்பர பக்தி அல்லது ஆடம்பர பக்தி என்று ஒன்று இருக்கிறது. இந்த விளம்பர பக்தி ஆடம்பர பக்தி தான் இந்த கலியுகத்திலே அதிகமாக இருக்கும் என்று நம்முடைய நூல்களிலே சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. விளம்பர பக்தி ஆடம்பர பக்தி தான் நிறைய இருக்கும். இதை மணிவாசகரே சொல்லி காட்டுகிறார். நான் எப்படி இருக்கிறேன், நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து, நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்துங்கிறார். யாரு? மணிவாசக பிறந்தகையே இப்படி உணர்த்துகிறார். நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்துடுவான், மிக பெரிதும் விரைகின்றேன். ஆடகசீர் மணிக்குன்றே இடையரா அன்பு உனக்கு என் ஊடகத்தே நின்று உருக தந்து அருள் எம் உடையானே. ஆகையினாலே இந்த வேடனாரியாக நான் இல்லாது, விளம்பர பக்தியாக இல்லாது எப்படி இருத்தல் வேண்டும்? இடையரா அன்பு உனக்கு என் ஊடகத்தே நின்று உருக தந்தருள், மெய்யான ஒரு பக்தியினை நீ தந்தருளல் வேண்டும் என்று அங்கே விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிறார். நாம் இறைவனை காண முயல்கின்ற பொழுது நமக்கு மூன்று அளவைகள் பிரதானமானது. காண்டல் அளவை, கருதல் அளவை, நூல் அளவை என்று இங்கு சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. இந்த காண்டல் அளவை என சொல்லக்கூடியது எல்லா இடத்திலும் அது நமக்கு கை கொடுப்பது இல்லை. ஏனெனில் அதை காண்பதற்கு உள்ள தகுதி பக்குவம் இருக்கணும். உதாரணமாக கொரோனா தொற்று நோய் உண்டிருந்தது. அந்த கொரோனா தொற்று நோயை அந்த கிருமியை நான் பார்த்தால்தான் ஒப்புக்கொள்வேன் நாம் இருக்க முடியுமா? விஞ்ஞானிகள் பார்க்கக்கூடிய காட்டக்கூடிய கருவியை வைத்து கண்டு நமக்கு கூறினார்கள். அவர்களது எச்சரிக்கையையும் அறிவுரையும் ஏற்று அந்த கொரோனாவில் இருந்து நாம் தப்பிச்சிருக்கோம். கொரோனாவை பார்த்தாதான் நான் ஏற்றுக்கிடுன்னு சொல்லக்கூடாது. ஏனென்றால் அதை பார்க்கக்கூடிய அறியக்கூடிய கருவியும் நம்மிடம் இல்லை, அதை அறியக்கூடிய அந்த விஞ்ஞான அறிவும் நம்மகிட்ட கிடையாது. அப்ப அது உடையவர்கள் கூறுகிறார்கள். எனவே காண்டல் அளவையை எப்பொழுதுமே நாம் என்ன செய்தல் கூடாது. இந்த உலகாயுதன் காண்டல் அளவை மட்டும் எடுத்து அவன் கொள்கையை சொல்லி காட்டுவான். ஏனெனில் சில பொருள்கள் உண்மையாக இருக்கும் ஆனால் காண இயலாது. உதாரணமாக மின்சக்தி, காந்த சக்தி, இவைகளெல்லாம் கண்ணுக்கு புறப்படுவதில்லை ஆனால் அது உண்டு என்பதை அனுமானத்தால் அணுகிறோம். எனவே காண்டல் அளவை இதை விட கருதல் அளவை உள்ளது. அதை விட குறுகிய வாழ்நாள் உடைய நாம் முப்பொருள் உண்மையை எளிதாக தெரிந்துவதற்கு நூல் அளவை தான் நமக்கு கைகொடுக்கும். ஏனெனில் அவர்களெல்லாம் பல நூல்களில் இருந்து திரட்டி நமக்கு எவையெல்லாம் கொடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் கொடுத்து காட்டுகிறார்கள். ஆகையினாலே இந்த நூல் அளவை என சொல்லக்கூடியது நமக்கு பெரிதும் துணை நிற்பது. இந்த நூல்களினால் வரக்கூடியதுதான் அபரஞானம் என சொல்லக்கூடிய பாஷஞானம். அந்த நூல்களில் உள்ளதை நாம் அப்படியே ஏற்றுக்கொண்டால்தான் நாம் மேல்படிக்கு சென்று அப்படியே உயர முடியும். சில நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிற உண்மைகளை நாம் நுட்பங்களை நாம் தெரிதல் வேண்டும். இறைவனை பற்றி அறிய வேண்டும், காண வேண்டும் என்ற அவ எல்லா உயிரிடத்திலும் இருக்கிறது. ஆனால் ஏதோ கடைச்சிறைக்கை போல என்னை எனக்கு காட்டுங்கள், நான் பார்க்கவில்லை என்று அவர் சொல்லக்கூடாது. இறைவன் இருக்கிறான், எப்படி இருக்கிறான்? முதல்ல சொரூப லட்சணமாக இருக்கிறான். சொரூபம் என்பது அவன் ஜோதி வடிவிலே அவன் அப்படியே இருக்கின்றான். அதை காணக்கூடிய ஒரு தகுதி பக்குவம் ஆன்மாவுக்கு எளிதில் இல்லை. சாமானியர்களால் அவர் இந்த சொரூப நிலையை கண்டு பயனடைய இயலாது. அதுக்காகத்தான் இறைவனானவன் பெருங்கருணை கொண்டு அந்த சுரூப இலக்கணத்தில் இருந்து தடத்து நிலைக்கு வருகிறார். உருவம், அரு உருவம், அருவம் என்று வருகிறார். இப்படி உருவம், அரு உருவம், அருவம் என்று

0: இப்படி வருகின்ற அந்த தன்மையை நம்முடைய நூல்களிலே பறக்க சொல்லுகிறது. இறைவன் எப்படி அந்த ஆன்மாக்களுக்கு இருக்கின்றான் என்பதை அழகாக உதாரணமாக அவன் எப்படி அருவமாக இருக்கின்றான், உருவமாக இருக்கின்றான், அருவுருவமாக இருக்கிறான் என்பதை எளிமையாக நாவுக்கரசி சுவாமிகள் தன்னுடைய திருவாக்களை விரித்து காட்டான். விரையில் தீயினன் பாலில் படு நெய்யன மறைய நின்றுடன் மாமணி சோதியான் உறவுகோல் நட்டு உணர்வு கையிற்றினால் முருக வாங்கி கடைய முன்னிற்குமே. எல்லோருக்கும் தெரிஞ்ச மாட்டோம் எவ்வளவு சித்தாந்த கருத்து நிறைந்திருக்கு. விரகில் தீயினன் விரகில் தீயினன் விறகு இருக்கிறது, அதனுள்ளே தீ இருப்பது அறிய முடியாது. இதே போல இறைவனானவன் எல்லா பொருள்களும் விரவி இருந்தாலும் நம் கண்ணுக்கு புலப்பட மாட்டான். இது இறைவனது அருவ நிலையை காட்டுகிறது. விறகில் தீயினன் விறகுக்குள்ள தீ இருக்கு. யாகசாலையிலே வேள்வி குண்டத்துக்கு அக்னி எழுப்பணும். சில பேர் என்ன செய்வாங்கன்னா தீக்குச்சியை உரசி வச்சிருவாங்க. தீக்குச்சியை உரசி வைக்கிறது அது ரெண்டாவது பட்சம்தான். எந்த அக்னியை யாக குண்டத்திலே முதலில் ஏற்றுதல் வேண்டும் என சொன்னார், அரணிக்கட்டையை வைத்து கடையணும். அந்த அரணிக்கட்டை வன்னிக்கட்டையை வைத்து கடைகின்ற பொழுது சுத்தி பஞ்சு முதலானைகளை வைத்து இப்படி கடைகின்ற பொழுது அந்த தீ பொருளை பற்றி எரியும். அதைத்தான் குண்டத்தில் போட்டு வளர்க்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். சீர்காழிப்பதிலே தர்மயாதீனம் இதை செய்து காட்டியது. இந்த கும்பாபிஷேகம் நடக்கின்ற பொழுது அப்போ இந்த வன்னிக்கட்டைக்குள்ளே அக்னி இருக்கிறது கடைந்தால்தான் தெரிகிறது. ஆனால் வன்னிக்கட்டைக்குள்ளே அக்னி இருக்கிறது அதை கண்கூடாக கடைந்து எடுத்து விட்டோம். ஆனால் வன்னிக்கட்டையை காணுகின்றவர்கள் உள்ளே இருக்கின்ற அக்னி புலப்படுவதில்லை. ஆனால் உள்ளே இருக்கிறது. இதே போல புலப்படாமல் அக்னி வன்னிக்கட்டைக்குள் இருப்பதைப் போல எல்லா பொருள்களிலும் நிறைந்து அவன் காணப்படுகின்ற தன்மையிலே இல்லை. எல்லா பொருள்களிலும் நிறைந்து அவன் காணப்படுகின்ற தன்மையில் இல்லை. அதுதான் விரகில் தீயினன். விரகில் தீயினன் என்று அங்கே சொல்லி காட்டப்பட்டது. அது அருவத்தை காட்டுகிறது. பாலில் படு நெய்யன பால் இருக்கிறது. அந்த பாலுக்குள்ளே நெய் சூக்குமமாக இருக்கிறது. அப்ப அது பாலை காய்ச்சி உரைய ஊத்தி தயிராக்கி அதை கடைந்து வெண்ணெயை எடுத்து உருக்கினால் நெய் வருகிறது. வெண்ணெய் எடுத்து உருக்கினால் நெய் வருகிறது. அப்ப இது என்ன தெரிகிறது? பாலுக்குள்ளே இருந்து நெய் வந்தது உண்மை. நெய் இருக்கிறது, அது உருவமாக நாம் காண்கிறோம். ஆனா பாலை பார்க்கின்ற பொழுது நெய் கண்ணுக்கு படாமல் அங்கே அருவமாக உள்ளே சூக்குமமாக இருக்கிறது. எனவே நெய் என சொல்லக்கூடியது பாலிலே அருவமாக மறைந்தும் வெண்ணையை உரிக்கிய பின்பு அது உருவமாக வெளிப்பட்டும் தெரிகிறது. இதே போல இறைவனானவன் கண்ணுக்கு புலப்பட்டும் புலப்படாமலும் இருக்கிறான். அதைத்தான் பாலில் படு நெய்யன. இது அருவுரு. இவ்வளவு அருமையான செய்தியை நாவுக்கரசர் சொல்லி காட்டுவார்கள். அன்றாட வாழ்நிலையில உள்ள செய்தியை நமக்கு பெரிய சித்தாந்த கட்சி சொல்றார். விரையில் தீயினன் பாலில் படு நெய்யன மறைந்து நின்றுடன் மாமணி சோதியான். மறைந்து நின்ற ஒளி, அந்த மறைந்து நின்ற ஒளி என சொல்லுகின்ற பொழுது அந்த மாணிக்கத்திலே அந்த ஒளியானது அதில் இருக்கின்ற அழுக்கினாலே மறைந்து கருப்பாக தெரிகிறது. அது என்ன செய்கிறது? அதை நன்றாக துடைத்த பின்பு சாணையிலே பட்டை வைத்து ஒளி ஏற்றுகின்ற போது பட்டை தீட்டிய பின்பு அது மறைந்து நின்ற ஒளி தோன்றுகிறது. எப்படி அந்த மணியை, ரத்தின மணியினை, சாணை பட்டை ஒளியினை சாணையாளர் அதை பட்டை தீட்டிய பின்பு ஒளி ஒளிர்கிறது, இதே போல ஆன்மாக்கள் தன்னுடைய நிற்க வேண்டிய மார்க்கத்திலே நின்று உயித்து உணர்கின்ற பொழுது அவனுக்கு உருவமாகவே விளங்கி தோன்றுகிறான். அந்த மறைந்து நின்றுடன் மாமணி சோதினான். அவனை எப்படி காண வேண்டும்? உறவுகோல் நட்டு. உறவுகோல் நேத்தான் அடியன்னு சொன்னேன். உறவு என சொல்லக்கூடியது இறைவனுக்கும் உயிருக்கும் உள்ள உறவு, ஆண்டானடிமை உறவை வைத்துக் கொண்டு உறவு கோல் நட்டு உணர்வு கையேற்றினால். உணர்வு கயிறு என்பது தக்க குரு மூலமாக கேட்டு சிந்தித்து தெளிந்து அந்த தெளிதரோடு உணர்ந்து உணர்வு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன்னிற்குமே. கேட்டு சிந்தித்து அங்கே நாம் தெளிகின்ற போது எப்படி முருக வாங்கி கடைய அரணிக்கட்டையை கடைந்த பொழுது அக்னி வெளிப்பட்டுவதை போல பால் அந்த வெண்ணையினை பாலினை கடைகின்ற பொழுது வெண்ணை திரண்டு வந்து அது மூலமாக இருந்து நெய்யை தருவதை போல நன்றாக கடைந்தால் உறவு கோல் நட்டு உணர்வு கட்டினா முருக வாங்கி கடைய முன் நிற்குமே, நமக்கு புலப்படும்படியாக அவன் விளங்கி தோன்றுவான் என்று சொல்லி காட்டுகிறான். இறைவன் இப்படியெல்லாம் அருவமாகவும் அருவுருவமாகவும் உருவமாகவும் இருந்து உயிர்களுக்கு அவன் அருவாளித்துக் கொண்டிருக்கிறான். அவன் எப்படிப்பட்ட தன்மை அவன் என்பதை பார்த்தால், இந்த உயிர்கள் தன்னை அறிந்து தன்னை கூடுதல் வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த உயிரினுடைய அறியாமையை நீங்குவதற்கு அவன் உட்படுகிறான். உயிரிடம் இருக்கின்ற அறியாமை ஏன் வந்தது? ஆணவ மலத்தால். அந்த ஆணவ மலம் என சொல்லக்கூடிய என்ன காரியம் செய்கிறது? மறைத்தல் தொழிலை செய்து சிவத்தையும் காண ஒட்டாது, ஆன்மாவையும் தன்னை காண ஒட்டாது, மறைத்திருக்கின்ற தன்னையும் அறிய ஒட்டாது. இவ்வளவு செய்யப்படுகிறது. அவைகளை பக்குவப்படுத்துவதற்காகத்தான் இறைவனானவன் பல பலவாக நின்று பல பல வேடமாகும் பரணவாரி பாகம் என்பதைப் போல பல பல தன்மைகளிலே இருந்து உயிர்களை பக்குவப்படுத்துவதற்காக ஐந்தொழிலினை செய்து அந்த உயிர்களை தன்னை வந்து அடையும்படியாக அவன் பேருபகாரம் செய்து கொண்டிருக்கிறான். அதிலே நாம் ஏற்கனவே சிந்திக்கின்ற பொழுது உயிர்கள் தத்துவ கூட்டத்திலே அமிழ்த்தப்படுகிறது. எப்படி அமிழ்த்தப்படுகிறது? ஆன்ம தத்துவம், வித்யா தத்துவம், சிவ தத்துவம். இந்த சிவ தத்துவம் என சொல்லுகின்ற பொழுது அது சிவம், சக்தி, சாதாக்கியம், ஈஸ்வரம், சுத்த வித்தை. இவைகளை கொண்டு நம்முடைய பெருமானானவர் அங்கே இயக்குகிறார். அப்படி இயக்குகின்ற பொழுது இதை இந்த சிவ தத்துவம் என சொல்லக்கூடிய இந்த சுத்த தத்துவத்தை இறைவன் நேரடியாக கிருத்தியம் செய்கிறார். இறைவன் நேரடியாக கிருத்தியம் செய்கிறார். அடுத்தார் போன்று எடுத்துக்கொண்டால் அங்கே அசுத்த மாயை என்று வருகிறது. காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை. இந்த அசுத்த தத்துவத்தை இறைவனானவன் அனந்த தேவர் மூலமாக அங்கே இயக்குகிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். எனவே இந்த அனந்த தேவர் மூலமாக அந்த அசுத்த தத்துவம் இயக்கப்படுகின்ற பொழுது ஒரு சிறு ஐயத்தை மாணாக்கர் எழுப்புகிறார். எனவே இந்த அனந்த தேவர் தான் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? உயிர்களை உயிர்கள் பொருட்டு அவர் அசுத்த தத்துவத்தை இயக்கிறார். எனவே 65வது செய்யுளிலே அனந்த தேவரை பற்றி அவர் குறிப்பிட்டார். எப்படி குறிப்பிட்டார்? சுத்தமாயையை நேரடியாக சிவம் செயற்படுத்துகிறார். அந்த சுத்தமாயையின் கீழ் இருக்கின்ற அசுத்த மாயையை அனந்த தேவரை கொண்டு தொழிற்படுத்துகிறார் என்று அங்கு சொல்லி காட்டப்பட்டது. அப்படி சொல்லி காட்டுகின்ற பொழுது அங்கே அந்த அனந்த தேவர் எப்படிப்பட்டவர் என்பதற்கு விளக்கத்தை தான் இந்த 66வது திருப்பாடலே சொல்லி காட்டுகிறார்.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு shivam.org ரேடியோ, the 24/7 spiritual channel from shivam.org. திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு போற்றி திரு அகவல். வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: நடக்கிறதுல இருந்து அது பால் குடிக்கிறதுல இருந்து அதற்கு மேல உறங்குவதிலிருந்து ஆடாடாடா சொல்லி முடியாது. துன்பம் நடக்கிறதுக்குள்ள எத்தனை தடவை விழுகுது, குறிக்கிறதுக்குள்ள எவ்வளவு துன்பம், தவழ்ந்து போறதுல எவ்வளவு துன்பம், கூடோட சொல்லி முடியும் அளவு இல்லாத ஆண்டுகள் தோறும் அடைந்த அக்காரை இண்டியும் இருத்தியும் இணைப்பத கொஞ்சம் துன்பம் அல்ல. ஒரு ஸ்டெடி ஆவதுக்குள்ள நடக்கிறதுக்குள்ள ஆடாடா இணைப்பல விளை காலை மலமோடு கடும் பகல் பசி, காலையில மலசலாதி உபத்திரம் சொல்லி முடியாத உபத்திரம், அந்த உபத்திரம் காலை உபாதி மலசலமா கட்டுச்சி வேலை பசிதாகம் பாடுபட்டிருந்தார். அதனால காலையிலே அந்த மலசலாதி உபத்திரங்களாலே படுகின்றது. அப்பனா காலை மலமோடு கடும் பகல் பசி, காலையில எப்படி பசியை பொறுத்துக்கலாம், மத்தியானம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோ பொறுக்க முடியாது, பசி உச்சிக்கு வந்து உச்சி வேலைக்கு உச்சிக்கே வந்து பசி உச்சினா புரியுத, எவனா இருந்தாலும் பசிய பொறுக்க முடியாது, ரொம்ப கட்டிக்காரன் பொறுக்கணும், ரொம்ப கட்டிக்காரங்க கூட பசி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவ, பறந்துருவான் பறந்துருவான், எங்கேயும் சாப்பாடு எங்கேயும் சாப்பாடு. அதனாலதான் அந்த மானங்குலங்கல்வி வன்மை அறிவுடமை தானந்தவ முயற்சி தாளாமேதின் கசி வந்த சொல்லியர்கள் காமுடுகள் பத்தும் பசி வந்துட பரம்பு அமைப்பாச்சு. அதனாலே பசி என்பது மிக பொல்லாத ரெண்டே தப்பானா சீனம் ரெண்டு புஷியினால் முடைந்த புழு புதிந்த போர்வை, புஷியினால் முடைந்த புழு புதிந்த போர்வை பொல்லாத புறால் உடம்பை நிலாதும் என்றும், பசியினால் மீதூரப்பட்டே ஈட்டி பலர் குதவல் அது ஒழிந்து பவளவாயார் பசியினால் அகப்பட்டு விழா முன்னம் வானவர் ஓம் திருநாம அஞ்சும் சொல்லி கசிவினால் தொடுமடியார் நெஞ்சின் உள்ளே கன்றா பூர்ணடுதறியை காணலாமே என்பது திருநாவுக்கர் சுவாமி திருத்தாண்டம். பசி வேளையிலே தப்பிக்கணும், பசி வேளைக்கு பொருத்தமா உணவு கிடைச்சிருச்சுன்னா பிழைச்சிக்கலாம், இல்லையா பிழைக்க முடியும், கருவிகரணங்கள் படுகின்ற பாடு சொல்லி முடியாது. கடும் பகல் பசி நிசி வேலை நித்திரை, நிசி வேலை நித்திரை, நிசி என்றால் நடு இரவு, இரவு இரவு நிசி என்றால் இரவு, பாகத்தை கூட இப்படி சமாளிச்சுக்கிறோம், சமாளிச்சு பாருங்க 12 மணிக்கு எல்லாம் சமாளிக்கவே முடியும், அது என்ன முன்ன வரல. அதனால அந்த 12 மணி 1 மணி எல்லாம் நடிச்சாமா எப்பேற்பட்ட கட்டிக்காரன் தூங்கிடும். அது நம்ம பரஞ்சோதி முனிவர் அந்த வேலையில பெய்கிடும் உறங்கும், அந்த நித்திரையிலே பிழைக்கும், நித்திரை சரியா வரலன்னு வச்சுக்க அது மறுநாள் தெரியும் அதனுடைய பண்டம். பசியும் வரணும், அதுக்கு உணவும் கிடைக்கும், நித்திரையும் வரணும், அது தூக்கம் வரணும், இவைகளெல்லாம் சரியா அமையலையில் வச்சுக்கோ அதனால பண்டம், சரியா அமையல வச்சுக்கோ அதனால நித்திரை யாத்திரை பிழை, யாத்திரைங்கிறது பிரயாணம், வெளியூர் பிரயாணம், யாத்திரை யாத்திரையில வழியிலே வருகின்ற இடர்பாடுகள், வழியில் இருக்கின்ற திருடர் முதலானவர்களுக்கு துன்பங்கள், அதுக்கு மேலே வந்து டிராபிக் அடைஞ்சு வண்டி வாகனங்களால் வருகின்ற துன்பம், இப்பெல்லாம் திறந்தூர் மனுஷன் தப்பிச்சேன் பிழைச்சேன் தப்பிச்சேன் பிழைச்சேன்னு தான் இருக்கிற, தப்பிச்சேன் பிழைச்சேன் ஓட்டமா ஓடுறானு பெரிய கட்டிக்காரன் கூட கிராஸ் பண்றதுக்குள்ள உயிரை விருது கிடையாது, உயிரை கையில முடிச்சுட்டு ஓடனேப்பா, உயிரை கையில முடிச்சுட்டு ஓடனேப்பா, இங்க கையில பிடிக்கிறேன் படாத பாடு படாத துன்பம். இது அதுவும் இந்த இந்த பைபாஸ் ரோடு அதுல பாத்தீங்கன்னா எந்த பக்கம் இங்கிட்டு திரும்பினா உங்ககிட்ட வருது வண்டி வருதா, உங்ககிட்ட பாக்குறதுக்குள்ள இங்கிட்டு வண்டி, அந்த கண்டத்துல பிழைக்கிறது யாத்திரை பிழை. ஆனா தூரதேசங்களுக்கெல்லாம் அதிகபட்சம் ஒரு குடும்பமாகவோ ஒரு கூட்டமாகவோ வேணு வச்சுக்கிட்டு கார் வச்சுலாம் போகக்கூடாது, ட்ரெயின்ல போகணும், சர்க்கார் பஸ்ல போகணும், அந்த மாதிரி போகணும், இதில் ஒரு மொத்தமா வேணு வச்சுக்கிட்டு போறோம் கார் வச்சுட்டு போறதுலாம் அதிகபட்சம் தவறாகும், அதிகபட்சம் தவறாகும், தவறாம வந்தா நல்லது தவறு வராம அதற்கு மேல ஒரு கண்டம். இப்ப 1வது மாதத்திலிருந்து 10வது மாதம் வரலின்னு சொன்னார கண்டம், அப்புறம் ஆண்டுகள் ஒரு வருகிற கண்டம், அதற்கு மேல வந்து மரசலாதி கண்டம், அதற்கு மேல பசியினால கண்டம், நித்திரையினால கண்டம், யாத்திரையினால கண்டம், இப்படி எல்லாம் வந்து அப்புறம் பருவம் வந்தது, பருவம் வந்தது, அந்த பருவத்துல வர்ற கண்டம் ஒரு பருவோட கண்டம் கருங்குழல் எல்லாம் சொல்றாரு, கருங்குழல் செவ்வாய் வெண்ணகை கார் மயில் உருங்கிய சாயல், மயில் போன்ற குயில் போன்ற மொழி நடை அண்ணன் எல்லாம் பச்சிதான், மயில் போன்ற சாயல் குயில் போன்ற மொழி அண்ணன் போன்ற நடை கருங்குளர் செவ்வாய் வெண்ணகை கார் மயில் உருங்கிய சாயல் நெருங்கியுழும் அதற்கு கச்சரங்கன் கச்சார நிமிர்ந்து கதித்து முன்பணைந்து எத்திடை வருந்த எழுந்து புடைவருந்து ஈர்க்கிடை போக இளமுளை மாதர்தம் கூர்த்த நயன கொள்ளையும் என்னமா சொன்னார் பார்த்தீங்களா, அந்த நயனம் கொள்ளையடிச்சு சாதாரண ஆட்கள் நாட்களெல்லாம் சதாநாள் தானே நிறைய இருக்கிறா. இந்த பார்வை இருக்கு பார்வை, புரட்சி குரு பார்வை எப்படி நல்லது கொண்டதோ அதே போல இந்த பார்வை. பார்வையாலே கண்ணி போட்டியா, பக்குவமா மாப்பிளையே பின்னி போட்டியான்னு கூட பாடிவிட்டாங்க. தெரியுமா அந்த பாட்டு உங்களுக்கு? முன்ன வந்த பாட்டு. பார்வை தான் உங்களுக்கு அவசியம். ஞானாசிரியன் பார்த்தா ஞானம் கிடைக்கும், பொல்லாதவன் பார்த்தா பொல்லாதவன். வேசி முதலான தரம் இல்லாத மகளிர் பார்வையினாலே கண்டமே, அதனால கொள்ளையன உன்னுடைய அறிவை கொள்ளையடிச்சு.
3: ஏட்டு கணக்கை மாத்தி மாத்தி எழுதி வச்சாரு. ஈசன் போட்ட கணக்கு மாறவில்லை, போய்
2: பசி தீர உண்பதும் உறங்குவதும் ஆகும். பல கோடி வச்சிருக்கிறான்னா அவ என்ன பண்றேன், உண்பது நாளி உடுப்பது நான்கு முடம் 80 கோடி நினைந்து எண்ணுவது அவ கண்பது இந்த மாந்தர் குடி வாழ்க்கை மண்ணிற் கலம் போல சாந்துணையும் செஞ்சரமே. அதனாலே இப்படி ஆசையானது பெருக பெருக பெருக பெருக துன்பம் அதிகமாகும். அதனாலதான் திருநூலர் ஆசை அருமென்கள் ஆசை அருமன் சக்திக்கு தகுந்தவாறு ஆசை. இப்ப நாயன்மார்களா ராஜாக்களாக இருந்தார்கள், கோடீஸ்வரர்களாக இருந்தார்கள், என்ன பண்ணினாங்க அந்த பொருளை கொண்டு செவ தர்மத்தை பண்ணினார். அதனால புராணத்துல வந்துட்டாங்க. ஏழைகளும் இருந்தார்கள், அதிகபட்சம் எல்லாம் பணக்க ராஜா மந்திரி சேனாதிபதி பராஸ்தார் அப்படித்தான் விளங்குதா. அதுக்காக திரவியம் தேட வேண்டாம், தேடு பேராசை வேண்டாம், தேடிய திரவியத்தை சிவ தர்மத்துக்கு செய். தேடிய மாடு நீடு செல்வமும் தில்லை மண்புள் ஆடிய பெருமான் அன்பிற்கு ஆவண ஆகு என்று நாடிய மனத்தினோடு நாயன்மார் அடைந்த போது கூடிய மகிழ்ச்சி உங்க குறைவர கொடுத்தோம். சாப்பிடு தர்மம் நன்றா சாப்பிடு தர்மம் பண்ணும், கஞ்சத்தனமா புதைச்சு வைக்காது, தர்மம் பண்ணாம இருக்காது. வைத்தான் வாய் சார்ந்த பெரும்பொருள் அது உண்ணான் செத்தான் செய்யக்கூடாது. திருவள்ளுவர்
3: வந்து கூட பிறந்தவோ இவெல்லாம் வழக்கு போடுறோம் அப்படின்னு அதுக்கு போய்
2: வரைகளுக்கு தாயா குசியல் வாங்கியான். இவன் பொருள் வரல, பயத்தையே அதனால செல்வம் என்பது அல்லல் தான். பட்டினத்தாரு கோடீஸ்வரனா இருந்தாரு, ராசாவுக்கு பயந்துகிட்டு இருந்தாரு. கோடீஸ்வரனா இருக்கும் போது ராசா பயந்துட்டு இருந்தாரு. சுத்தமா தூக்கிட்டு துண்டை கட்டிக்கிட்டு பிள்ளையர்ட்ட உட்காந்துட்டாரு. ராஜா வந்தேன், ராஜா இப்படி போயிட்டாரு, நமக்கு நிறைய வரி கட்டிக்கிட்டு இருப்பாரு, இப்படி போடலாமா கொடுமுடி உனக்காரன், இருந்தாலும் பார்க்கலாம் இருக்கத்தானே செய்யும், இவ்வளவு தொடர் கூடவே கூட கோடீஸ்வரன் இப்படி போகலாமா அப்படின்னு பார்க்கலாம். வந்த போது இவர் எழுந்திருக்கவில்லை, ராஜா வந்திருக்கோட எழுந்திருக்கவில்லை, உட்கார்ந்து இருந்தார், தகுந்து நின்றுகிட்டே இருந்தேன், இவர் எழுந்திருக்கவில்லை. ஐயா என்ன இவ்வளவு பணத்தை இவ்வளவு செல்வத்தை விட்டுவிட்டு இப்படி வந்து ஜாமியாரா இப்படி துண்டை கட்டிட்டு உட்கார்ந்து இருக்கிறியே, இதுல என்ன சுகத்தை கண்ட அப்படின்னு கேட்டேன். அப்படித்தானே கேட்க முடியாது. இப்ப நீ நிக்கிற நான் இருக்கிறேன் இதான் யோகம். செல்வா இருக்கும் போது நான் நின்றுகிட்டு இருப்பேன், நீ உட்கார்ந்து இருப்ப. இப்ப செல்வா இல்லாத போது இப்ப நான் உட்கார்ந்து இருக்கிறேன், நீ நின்றுகிட்டு இருக்க. அப்ப எனக்கு செல்வா இருந்த போது உன்னால பயம் இருந்துச்சு, இப்ப என்னால எனக்கு எந்த பயமும் கிடையாது. துறவிக்கு வேந்தன் கூறும். அதனால செல்வம் இல்லாதவனுக்கு பயம் இல்லை. வீட்டுல பணம் நகை நிறைய இருக்குன்னு வச்சுக்க, ஏதாவது எலி கூட விட்டுச்சுன்னா என்னமா யோசனை வரும், யாரோ திருட நாட்டு என்ன சொல்ல முடியாது. அதனால செல்வம் என்பது அல்லதான். அதுக்குன்னு நீங்க பணத்தை சேர்க்காம இருக்காதீங்க, சேருங்க, பணத்தை சேருங்க, சேர்ந்து எல்லாமே கொண்டு பெனிஃபிட்ல போடு, சேர்ந்த பணத்தை கொண்டு பெனிஃபிட்ல போட்டு நீ கவலைத்து தூங்குங்க. உங்களுக்கு பக்கத்துல வாய்ப்பா நல்லா இருக்குயா, சௌரியமா இருக்கு இல்லையா, வீட்டுல வச்சிருக்காதீங்க பணத்தை, அங்கு பத்து மணிக்கு நம்ம மாதிரியா. அதனாலே செல்வம் என்ன சொல்லாது, செல்லும் என்ன அல்லலின் படை. அதுக்கு மேல நல்குறவு என்னும் துன்புடன் படை. இந்த நல்குறவு இருக்குது பாரு, நல்குறவுனா தருத்திரம். அதுக்கு என்ன சொன்னார் தெரியுமா, ஓம காலகாலம் பழைய விஷம் தருத்திரம். அதனால தருத்திரமும் இருக்கப்படாது, செல்வமும் இருக்கப்படாது, புரியுதா? தருத்திரமும் இருக்கப்படாது, செல்வமும் இருக்கப்படாது, சொல்றது புரியுதா? தேவையான அளவுக்கு நிம்மதியா ஓட்டிடுது. அதிகமான செல்வம் இருந்தா அதிகமான துன்பம், ஆனா அதிகமான செல்வம் பெற்றவர்கள் சில பேர் என்ன பண்ற, புண்ணியம் பண்ணவன் அது புண்ணிய காரியத்துக்காக பயன்படுத்துகிறோம். அதனால இம்மையிலையும் புகழ பெறுகிறார், மறுமையிலே சொர்க்கத்தை பெறுகிறார், புரியுதா? சில கோடீஸ்வரர்கள் தெரியுமா, கோடீஸ்வரர், சில கோடீஸ்வரர்கள், சில பல கோடீஸ்வரர் சில கோடீஸ்வரர்கள் அந்த பொருளை பாதுகாப்பும் பண்ணிக்கிறான், அதுக்கு மேல புண்ணியமாச்சு புண்ணியமாச்சு. அதனால இதெல்லாம் ரொம்ப நுட்பமாகவும் திறமையாகவும் செல்வத்தை சேர்ப்பதும் சரி, அதை செலவு பண்ணுவதும் சரி. ஆகினால தர்த்தனம் என்பது மிக பொருள், தர்த்தனம் மிக பொல்லாத தர்த்தனம் வந்துட்டா அவனுக்கு சுற்றத்தார்கள் அவனுக்கு சொந்தக்காரர்களே கிடையாது, தருத்திரனுக்கு சொந்தக்காரன் கிடையாது. மனைவி முதல்ல தருத்திரனுக்கு, மனைவி முதல்ல புள்ளகளுக்கு விஷமா தெரியும் தருத்திரனை பார்த்து. அப்பறம் இவன் இரவும் பகலும் இரவும் பகலும் நெருப்பினுள் துஞ்சுதல் ஆகும், நெருப்பினுள் துஞ்சலும் ஆகும், நிரப்பினுள் நிரப்பினா தருத்திரன், நிரப்பினுள் யாரும் கண்போடு நெருப்புல கூட தூங்கிடலாம், திரும்ப திருவள்ளுவர் தருத்திரத்துல தூங்க முடியாதான்னாரு, அவர் நெருப்புல கூட தூங்கிடலாம் அப்படின்னா பாத்துக்க தருத்தரம் எவ்வளவு கொடுமை என்பார். அதனால திருவாசம் கேட்கிற உங்களுக்கு எல்லாம் தருத்தரமே வராது, தருத்தரம் தரித்திரார், வேண்டிய செல்வத்தை கொடுப்பார், வேண்டத்தக்க தெரிவோயினி வேண்ட முடிவு தருவோய். அதனாலே தருத்தரம் என்பது பழைய விடம்ங்கிறார். திருப்பார் கடலை கடைஞ்சுவது விஷம் வந்துச்சுன்னு சொல்றாங்களோ அந்த விஷத்துக்கு சமானங்கிறார் தருத்தரம். தருத்தரத்துக்கு பேரு விஷம் கொடுக்கிறார். நல்குறவு என்னும் துன்புடம் புல்வரம்பாய பல துறை புழைக்கும். இதற்கு மேல இன்னும் பல வகையான துறைகள் உலகியல்ல புழங்குவது, இன்னும் பட்டம் பெறுவது, பதவி பெறுவது, இன்னும் மற்றைய காரியங்களிலே செல்லுவது, அதில் வெற்றி பெறுவது, தோல்வி பெறுவது, முதலாவதெல்லாம் சென்று அதிலே எல்லாம் நின்று தப்பிச்சு பிழைச்சு வரும். இது அத்தனையும் கட்டம்தான், அத்தனையும் கட்டம்னா உலகியல் வாழ்வு அத்தனையும் கண்டத்தோடு கூடியது, கண்டத்தோடு கூடியது, துன்பத்தோடு கூடியது, அதுல வெற்றி பெற்று விட்டான்னா இன்பம் தோல்வியா போனது. ஆகையினாலே உலகியல் வாழ்வு இத்தனையும் கர்ப்ப ஆரம்பத்தில இருந்து இதுவரை மானுட பிறப்பினும் மாதா உதரத்து யானை முதலா எறும்பீராய ஊனமில் யோனியில் உள்வனை பிழைத்தும் மானுட பிறப்பிலும் மாதா உதரத்து ஈனமில் விரும்பி செருவி நிற்பழைத்தும் ஒருமதி தாண்டியின் இருமை ஏற்பழைத்து இருமதி விளைவின் ஒருமை ஏற்பழைத்தும் மும்மதி தன்னுள் அம்மதம் படைத்து ஈரிரு திங்களில் பேரூர் உழைத்து அஞ்சு திங்களின் முஞ்சுதல் உழைத்து ஆறு திங்களின் ஊரலர் உழைத்து ஏழு திங்களில் தாழ்வு உழைத்து எட்டு திங்களில் கட்டமம் உழைத்து ஒன்பதில் வருதரு துன்பம் உழைத்தும் தக்க தசமதி தாயோடு தான்படும் துக்கசாகர துயரடை உழைத்தும் ஆண்டுகடூரம் அடைந்த அக்காலை ஈண்டி இருத்தி இணைப்பல உழைத்தும் காலை மலமுடு கடும்பகல் பசிநிதி வேலை நித்திரை யாத்திரை உழைத்தும் கருங்குள செவ்வாய் வெண்ணகைக்கார் முயல் உருங்கிய சாயல் நெருங்கி உண்பதற்கு கச்சரணமிருந்து கதிர்த்து முன்பணைந்து எத்திட விருந்து எழுந்து கூட விருந்து ஈர்க்கடை போகா இளமலை மாதரம் கூர்த்த நாயன கொள்ளையர் பிழைத்தும் மித்த உலகர் பெருந்துரை பரப்பில் மத்தக்களிடன அவாவிட பிழைத்தும் கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும் தெய் செல்வ என்னும் அல்லலில் பிழைத்தும் நல்குறவு என்னும் துல்விடம் பிழைத்தும் புல்வரம்பாய பல துறை பிழைத்தும் இத்தனைகளையும் தப்பி பிழைத்தும் இத்தனை வகையான துன்பங்களிலே உலகியலிலே ஈடுபட்டு இவன் தப்பி பிழைப்பது ஆச்சரியம் ஆகையினாலே அதிலேயே இவருடைய அறிவு ஆற்றல் காலமெல்லாம் செலவாகிறபடியினாலே புரியுத அறிவு ஆற்றல் காலம் எல்லாமே இந்த மாதிரியான துன்பங்களிலும் இன்பங்களிலும் செலவாகிறபடியினாலே கடவுளை நினைப்பதற்கு அறிவு காலம் இல்லாம சமாளிவல்ல
3: கடவுளை நினைப்பதுங்கிறது
2: அதற்கு மேலே வருவது தெய்வம் என்பதோ சுத்தம் தான் இத்தனை கண்டங்களுக்கும் தப்பிச்சு அதற்கு மேலே தெய்வம் என்கின்ற மனசிலே ஒரு புத்தி உண்டாயி தெய்வம் என்பதோ சுத்தம் தாயி என்று தொடங்கும் ஆகையினால் இப்படி தெய்வ என்கின்ற சித்தம் உண்டான பிறகு வருகின்ற துன்பங்கள் அதுல தப்பிச்சு பிழைச்சு அந்த தெய்வ நெறியிலே சென்று அதுல உண்மையை தெரிந்து அதுல உண்மையை தெரிந்து அதற்கு உண்மையான ஆசிரியனை கண்டு அதுக்கு உண்மையான நெறியை தெரிந்து உண்மையான கடவுளை அடைகின்ற வரையிலும் கண்டபுறார் அதை அடிக்கி மேலே வந்து சொல்லுகிறார் அதை அடுத்த சந்திக்கலாம் திருவருளை சிந்திக்கலாம் என்று சொல்லி இதை தவறாமல் வந்து கேட்க வேண்டும் என்று சொல்லி கொண்டு இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நம்ம பார்வதி
1: ஓம் சிவாய நம சைவம் .org-இன் அன்பார்ந்த நேயர்களே நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு தலைப்பு காரைக்கால் அம்மையார் புராணம் வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள் வணக்கம் ஓம் சிவாய நம
4: புகுந்தபடி முடிந்து இப்படி இப்படி ஒரு தலைப்பு கொடுங்க புகுந்தபடி முடிந்தார் பேசுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா முதல்ல அது எங்க இருக்குன்னு தெரியும் அப்புறம் அந்த செயலை அந்த சிங்காரன்னு தெரியுது ஈசன் அருள் இறைவன் திருவருளால் கிடைத்ததுன்னு சொல்லியிருக்காங்க அதை நேரடியா அவரு வாயில வராத காரைக்கால் அம்மையார் வாயில வராத தேக்கிலார் தா வாயில எடுத்துக்கிட்டார் என்ன அருமை தெரியுங்களா ஈசன் அருள் என கேட்ட இல் இறைவன் அந்த இவன் கணவன் அது தெளியான் வாசமலர் திருவனையா தமி நோக்கி மற்றதான் தேசுடைய தடைப்பெருமான் திருவருளேல் இன்னமும் ஓர் ஆசில் கனி அவன் அருளால் அமைத்தளிப்பா என முடிந்தான் கொஞ்சம் போராத ஆள் தான் அவன் புத்தியில ஆமா ஆமா ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு மாங்கனி இருந்ததுலயே என்ன பண்ணிருக்கணும் அருமையான கனின்னு சொன்னா இப்ப நாமெல்லாம் அப்படிதான் செய்வோம் செய்திருக்கிறோம் தப்பா இல்ல இலைய போடு இந்த மாமன் நீ சாப்பிடும் இது வரைக்கும் நான் எங்கேயுமே கிடையாது நீங்க சாப்பிடுங்க இல்ல நீ சாப்பிடுன்னா அப்படித்தான் என்ன கணவன் இல்லைன்னா மறப்பேன்னு அது அங்க தவறினான் இன்னொன்னு முதல்ல இன்னொன்னு கொடுவுனே கேட்டுக்கூடாது இன்னொரு படம் நான் கொடுத்தல நீ போட்டு சாப்பிட்டு ஆமா அப்படின்னு சொல்லணும் சொல்லல அங்க ஒரு கீழே பலகீனமான ஆளு ரெண்டாவது குளிச்சுட்டு உடனே சாப்பிட்டாங்கன்னா அதனால அவர் சொல்றார் அதனால ஒரு பலகீனமான தெய்வ உணர்வுலாம் அப்படி ஒண்ணு இல்லைன்னு தெரியுது இல்ல இங்க ஒரு பலகீனம் என்னன்னு கேட்டா மனைவி மேல நம்பிக்கையே இல்லை இது அப்படி உண்மை சரி இது வரைக்கும் கல்யாணம் ஆகி இருக்குல்ல அவன் அம்மா வந்து அருமையா சிவபூஜை செய்துட்டு இருக்கும் அருமையா எதிர்த்தாலும் தொட்டது சிவச்சுவான்னு சொல்லிட்டு இருக்கோம் இவ்வளவு நாள் இருக்கும் போது அந்த பெண்ணை பத்தி புரிஞ்சது ஈசன் அருள்னா ஆனா இருக்கலாம்ப்பா பேசுவான்ப்பா ஈசன் ஏன்னா அப்படியெல்லாம் என்னெல்லாம் ஒன்னு தெம்பு வந்திருக்கணும் அது இருக்கும்னா அப்படி அது கொடுத்தது உண்மையானா இன்னொன்னு வாங்கன்னா சுத்தமா நம்பலன்னு தெரியுது இதெல்லாம் அவனுடைய பண்பாடுகள் அவ்வளவு போராத ஆளுன்னு தெரியும் எனவே என்ன செய்தார் இன்னொன்னு கொடுன்னு கேட்டார் கேட்ட உடனே மீண்டும் பெருமான்ற பாங்கந்த மனைவியார் பணி அணிவார்த்தமை பரவி இங்கு அழித்து அருளியினேல் என்னுரை பொய்யாம் என்று கேட்டார் பெருமான் பார்த்தான் பெரிய அவர் இவங்களதான் விட பெரியவர் அல்லவா பெரியோன் காண்க முன்னோன் காண்க முதலோன் காண்க தன்னேரில்லா தலைவன் காண்க என்றெல்லாம் திருவாசகம் சொல்றாரு அவனுக்கா தெரியாது மாங்கனிய கொடுத்த சரின்னு எடுத்துட்டு போய் அப்படியாவது கொடுத்த பிறகாவது ஏ அப்ப நீ பெரிய தெய்வ திருவருள் இருக்குது எதையாவது நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லல போட்டோன்னு அப்படி கொடுத்தார் அதை வாங்குற அளவுக்கு தான் அவனுக்கு திருவருள் இருந்தது ஏன்னா ஏற்கனவே திருவருள் கனி ஒன்று சாப்பிட்டாச்சு கனி தந்தால் கனி உண்ணவும் வல்லியதே ஒன்னு உள்ள தெளிவிட்டார் இனி ஒரு கனி தள்ளுறதுக்கு உனக்கு யோகியதே இல்லை அதனால அப்படி கையில கொடுத்தோடனே பக்குன்னு மறைஞ்சு போச்சு மறைஞ்சு போன பிறகுதான் கொஞ்சம் உணர்வு வந்தது அவனுக்கு படுதிரை பரவி அதனால உடனே என்ன செய்தான், அதிசயத்து வாங்கினான். வணிகனும் தங்கை புக்க மாங்கனி பின்னை காணான். அந்த அம்மா கொடுத்ததுதான் கையில வந்த மாதிரி இருந்தது, அப்புறம் காணும். தனி வரும் பயம் ஏற்கொள்ள உள்ளமும் தடுமாறி அணி உழல் அவரை வேணோர் அனங்கன கருதி நீங்கும் துணிவு கொண்டவர்க்கும் சொல்லான் தொடுவின்றி. ஆனா வெளியே வாய் திறக்கல, அப்பாட்டின் சொல்ல மாமாட்டின் சொல்ல மச்சனங்கிட்டையும் சொல்லல, மச்சனை இல்ல சொல்ல, அப்படியே போட்டான். என்ன செய்தார், இனி நமக்கு அருகதை இல்லை அப்படின்னு, தனக்கு அருகதை இல்லை இந்த பெண்ணோட வாழ். நல்ல தெய்வத்திரமான பெண், அந்த பெண்ணோட வாழ நமக்கு தகுதி இல்லைதான். ஏன் இவ்வளவு மாதிரி பேசுறாரு பெருமாள், பேசுறாரு கொடுன்னா கொடுத்துட்டாரு. அப்படிப்பட்டவங்கள நமக்கு தனக்கு தகுதி, நான் இனிமே செய்தது வேணா சரின்னு சொல்லலாம். ஏன் தனக்கு தகுதி இல்லைன்னு தான் நினைக்கிறான், வேற ஒண்ணும் இல்லை. இப்ப என்ன செய்தான், ஒரு மரக்கலம் சமைத்தான் ஒரு கப்பலை. உடனே அங்கிருந்து கலஞ்சமைத்திற்கு வேண்டும் கம்மியருடனே செல்லும் பழங்களில் விருப்பு பண்டம் பொருந்து நிரம்ப ஏற்றி தலந்தர் கடவுள் போர்த்தி தலைமையாம் நாயகன்தானும் நலந்தரு நாளில் ஏறி நலிதிரை கடல் மீர் போனான். போட்டு வந்து அந்த பொருளாக பொருள் தேடுவதற்காக அப்படி ஓட்டினான். ஓட்டவன் கடல் மிதி வங்கம் ஓட்டி கருதிய தேயம் தன்னில் அடிவுரை சென்று சேர்ந்தங்க அளவில் பல் வளங்கள் முற்றி. பாருங்க இந்த மாதிரி ஆனவுடனே மாமனார் சொத்தம் எடுத்துக்கல, கொண்ட அப்பா சொத்தம் எடுத்துக்கல, மீண்டும் தன் முயற்சி கொண்டு ஒரு ஒரு சில மாதங்கள் ஆயிருக்கலாம், அதுக்குள்ள பொருள் தேடிட்டான். தேடிட்டு பொருள் தேடுற வரைக்கும் தேடினான். தேடிட்டு மீண்டும் காரைக்கால் வரல, தன் கப்பலை எங்க விட்டுட்டான், நாகது தூத்துக்குடி பக்கத்துல விட்டுட்டான். தலந்தரு கடவுள் போட்டு தலைமையாம் நாயகன் தானும் நலன் போனவன் நாட்டோர் பட்டினம் மருங்கு சேர்ந்தான். கன்னி நாட்டோர் பட்டினம் மருங்கு சேர்ந்தான் அப்படின்னாரு. கன்னி நாடுன்னா எந்த நாடு, பாண்டி நாடு தானே, பாண்டி நாடு தானே. பாருங்க கன்னி நாட்டுக்கு ஒரு பட்டினம் சேர்ந்தேன், என்ன பட்டம்னு குடிக்கல, நான் தூத்துக்குடி பக்கம்னு சொல்லிட்டு இருக்கிறேன். பார்ப்போம். அப்பதி தண்ணில் ஏறி அலைகள் பல் பொருளாக்கும் ஒப்பில் மாநிதியம் எல்லாம் ஒருபடி பெருக வைத்து மெய்ப்புகள் விளங்குமவோர் விரும்பவோர் வணிகன் பெற்ற பெப்பெரும் கன்னிதன்னை திருமணி பதிவு செய்தான். தெரியுது அவருக்கே நேரமாச்சுன்னு, நீங்களா வழக்கத்துக்கு மாறா கொஞ்சம் நேரமாகுதுன்னு. அதனால போனார், பொழுது தேடினார், அங்க ஒரு பொண்ணை பார்த்தான், கல்யாணம் பண்ணான். எங்க அந்த பட்டணத்துல பண்ண உடனே கொஞ்ச நாள்ல பெருளரும் தெரிவினாலே பெருமனும் புணர்ந்து அனங்கனார் திடத்திலற்றம் வெளியுறாமல் பொதிந்த சிந்தி. ஆனா வீட்டுல அந்த மனைவி கிட்டயோ சொன்ன சொல்லல, அந்த மாமா கிட்டையும் சொல்லல. அப்படி இருக்கும் போது பெருகொடி விளக்கும் போலோர் பெண் கொடி அரிதில் பெற்றால் அந்த பொண்ணுக்கு மங்களம் என்ப மணிமாட்சி மற்றத நன்கள நன்மக்கள் பேரு, அதுக்கு ஒரு பொண்ணு பிறந்து, பொண்ணு பிறந்து இதையும் பெற்ற உடனே இந்நிலைவன் இங்க இது இருந்தனன் இங்க இருக்கிறான். இப்பால் நீடும் கன்னிமா மதில் சூழ்மாட காரைக்கால் வணிகனான தன்னிகர் கடந்த செல்வ தனதத்தன் மகளார்தாமும் மன்னிய கற்பினோடு மலைய. அந்த பொண்ணு என்னன்னு கேட்டா எங்கேயோ வெளியூர் போயிருக்காங்க, ரொம்ப வேலையாட்டிருக்கு, ரொம்ப பல அமைப்பு இருக்க மாட்டிருக்கு, அது இருக்காங்க பாவம் இங்க இந்த குடும்பம் நடத்திட்டே இருக்காங்க. அப்படி நடத்திட்டு இருக்கும் பொழுது வினை வளம் பெருக்க வங்க மீது போம் பரமதத்தன் பலபுகழ் பாண்டி நாட்டோர் மாநகர் தன்னில் மன்னி பெரியா பாண்டி நாட்டோர் மாநகர் தன்னில் சொல்லிவிட்டாரு சரிங்களா. மன்னி அளவில் வாநிதியம் ஆக்கி அமர்ந்திருந்திருந்தான் என்று கிளர்வொளி மணிக்கும் பண்ணார் கலைஞர்தாம் கேட்டார் என்று. யாரோ ஒரு ஆளு இந்த மாதிரி பணிக்கு போனாலு தூத்துக்குடி பக்கம் போக அங்க இருந்த உடனே இது யாரு என்ன நம்ம ஒரு ஆள் மாதிரி இருக்குன்னு பார்த்த உடனே நம்ம ஒரு ஆளு, ஆமாப்பா ஏன் நம்ம அம்மா புனிதவதி கணவன் அல்ல காரைக்கால இங்க உட்காந்துட்டு குடும்பம் இருக்காட்டுக்கு பொண்ணு பொண்ணு வந்து அப்பா அப்பா அப்படின்னு கூப்பிட்டு ஆடா ராஜான்னு போகணும். ஆஹா கல்யாணம் வேற பண்ணிக்கிட்டு இப்படிதான் இருக்காங்க. நேரா போய் அங்க சொன்னான், எங்க நான் இதுல போய் காரைக்கால சொன்னாராம். சொன்ன உடனே பார்த்தாங்க அவங்க ஒண்ணு நீதிமன்றத்துக்கு போகல அல்லவா. அம்மொழி கேட்ட போதே அனங்கனார் சுற்றத்தாரும் தம்முரு கிளைஞர் போக்கி அவள் மலை தாமும் கேட்டு மம்மர்கள் மனத்தராகி மற்றவன் இருந்த பாங்கர் கொம்மை வெளி முளையினாலே கொண்டு போய் விடுவதென்றார். எங்க கணவன் இருக்காரு அங்க கொண்டு போய் இந்த பொண்ணையும் விட்டுவோம், அதான் நல்லது என்று கருதி அழைச்சிட்டு போறாங்க. இப்பொழுது எங்கே காரைக்காலை விட்டு இப்படி எங்க சென்றாலும் வந்தவன் இந்த உடனே நேரப்ப தூத்துக்குடி அண்மையில வந்துட்டாங்க. பாட்டு ஒரு பாட்டிலே தூத்துக்குடி போயிட்டாங்க. அடுத்த பாட்டுல செடுமணம் பின்பு செய்த பைந்தொடி தனியும் கொண்டு பயந்தவன் மகிழ்வோடு முந்திர செல்வன் போய் சொல்லி அனுப்பிச்சாங்க. அதான் இது ஒரு நாகரிகம், நேர அவங்க வீட்டுக்குள்ள நுழையல, என்ன நுழைஞ்சிருந்தா பெரிய கலாட்ட ஆயிருக்கு. ஏன் அப்படி கேட்டா அந்த பொண்ணுகிட்ட இந்த மாதிரி நான் முன்ன ஒரு கல்யாணம் பண்ணேன்னு சொல்லவும் இல்லை, சொல்லாம அந்த பொண்ணு வேற பிறந்திருக்குது. இது மாதிரி அச்சனை என்ன ஆகும், தன் குடி போனதோடு அந்த குடியும் எடுத்திருக்கணும். ரொம்ப நாகரிகமாக அந்த ஊர் எல்லையில் இருந்து கொண்டு சொல்லி வச்சாங்க, என்னமோ உங்க மனைவிங்களா காரைக்காலாமல்ல அது அவங்களும் அவங்க அப்பா எல்லாம் வந்திருக்காங்களான்னு சொல்லி விட்டான். ரொம்ப நாகரிகத்தில் நாகரிகம் நாகரிகம் சொன்ன உடனே புறப்பட்டான். ஏ அந்த பட்டு புடவையோடு உனக்கு நான் அடுத்தனே பட்டு புடவை. ஆமா அது டாரா உனக்கு பிறந்த நாள் எடுத்தனேடா அது எடுனார். நானும் அந்த என் பிறந்த நாளுக்கு எடுத்துக்கிட்டேன் பாருங்க. நல்ல வெண்பட்டு கட்டி அருமையா பொண்ணு எல்லாம் எல்லாம் அழைச்சிக்கிட்டான். கணவர் தான் வணங்க உன்னை வந்த எங்கே தானும் மனைவியோடும் தளர் நடை மகவினோடும் மாநிலம் பிணை போல் இந்த மனைவியார் அடியில் தாழ்ந்தி என்ன சொன்ன யாம் உமது அருளால் வாழ்வின். உமது அருளால் உன்னுடைய எங்களை உமது அருளால் வாழ்ந்தி வாழ்வின் இவ்விளம் கொடுவிதானும் பான்மையால் உமது நாமும். இந்த பாப்பாவை கூட உங்க பேர் தான் வச்சிருக்கிறேன் புனிதவதியின். அங்க கூட புனிதவதின்னு பேர் வச்சிருக்கேன்னு சொல்ல இந்த பெயர் சொல்லக்கூட உமது நாமும் வைத்தேன் நான் சிவசிவ புனிதவதின்னு சொல்றது கூட தனக்கு அறிவு. தங்கத்தில் தங்கமாக இந்த விஷயத்துல எல்லாம் மற்றவர் தம்மை நோக்கி மானுடம் இவர் தாமல்லர் அங்க மற்ற இவங்க எல்லாம் பார்த்தாங்க. கணவர் தாம் வணங்க கண்ட காமர் பூங் கொடியனாரும் அனைவரும் சுற்றத்தார்பால் அச்சமோடு ஒதுங்கி நிற்பேன் பார்த்தானே. என்ன வந்தா வந்த உடனே போய் காலில் விடறான் பண்றேன் என்னப்பா என்ன செய்தி இப்படி எல்லாம் விழுறியே எங்களுக்கு ஒண்ணுமே தெரியலையப்பான்னு சொன்ன உடனே மற்றவர் தம்மை நோக்கி மானுடம் இவர்தான் அல்லல் இவங்கள நீங்க நம்ம வீடு காரைக்கால அம்மா காரைக்கால பிறந்த பெண்ணுன்னு கருதாதீங்க. நற்பெரும் தெய்வமாதல் நான் அறிந்த அகன்ற பின்பு பெற்றையும் மகுதன்னை பேரிட்டேன். இது தெய்வம் என்னுடைய குலதெய்வம் அப்படி வச்சிருக்கிறேங்க என்று அந்த வரலாறு எல்லாம் சொன்னான். சொன்ன உடனேதான் நீரும் போற்றுதல் செய்மின் என்றான். அது பாருங்க தான் வணங்கினதோடு எல்லாமே இந்த முன்னால் இருக்கிற அந்த மாமா மற்றவங்க எல்லாம் கூட நீங்க கூட வணங்கி ஆசீர்வாதம் பெற்றுக்கிறது ஒரு நல்ல சந்தர்ப்பம் வணங்கிக்கீங்களே என்று சொன்னேன். இவையெல்லாம் கேட்ட உடனே மந்தெந்தலும் சுற்றத்தார் இது என்கொள் என்று நின்றார். மண்டலம் குறைவினார் வணிகன்வாய் மாற்றம் கேளார் கொண்டைவார் தடையினார்தம் குறைகளில் போற்றி சிந்தை ஒன்றிய நோக்கில் மிக்க உணர்வு கொண்டு உரை செய்கின்றார். ஈங்கிவன் குறித்த கொள்கை இது பார்த்தார். இப்ப என்ன சுற்றத்தார் அப்படியே நெகிழ்ந்தாங்க ஏன்னா திருவருள் பெற்றவங்களாச்சேன்னு இல்லைங்களா. கொண்ட இந்த கணவனும் இப்படியே பெறப்படுறான். பார்த்தா அந்த அம்மா பார்த்தாங்க தன்னந்தனி தனி பெருமானை நோக்கி சொல்ற ஈங்கு இவன் குறித்த கொள்கை இது. இங்க பாத்தீங்களா இவன்கிற இப்பதான் இவன்கிற ஈங்கு இவன் குறித்த கொள்கை இது. இனி இவனுக்காக தாங்கிய வனப்பு நின்ற தசைப்பொதி கடிந்துங்குன்பால் ஆங்கனின் தாள்கள் போட்டும் பெய் வடிவு அடியேனுக்கு பாங்குற வேண்டும் என்று பரமர்தாள் பரவுகின்றான். எனக்கு இந்த வடிவம் வேணாப்பா பெய் வடிவம் என பெண்ணாயிற்று அதனால இந்த வடிவம் கேண்டது ரொம்ப நல்லது. இல்லைன்னா பெண்ணா இருந்து போனா எத்தனையோ பெரிய வேணுமோ சொல்லுவான் அத்தனையும் நினைக்கிறோம். உடனே ஆன அப்பொழுது மண்டலாடுவார் அருளினாலே மேனறி உணவு கூட வேண்டிட்டே பெறுவார் மெய்யில் உன்னுடைய வனப்பை எல்லாம் உதறி ஏற்படும்பேயாக வானமும் மண்ணும் எல்லாம் வணங்கு பேய் வடிவம் ஆனார். அருமையான அந்த பேய் வடிவத்தோடு இருந்தாராம். இருந்த உடனே அங்கிருந்தான் பாடினாராம் உட்பவித்து எடுந்த ஞானத்து ஒருமையில் ஒரு நாள் சொன்னேன் அந்த அதில் பெண் கல்வி படித்தாங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறார். நம்ம நம்ம மேடையிலேயே நம்ம இதுல இங்கே நடந்ததுல யாரோ நம்ம இதுல சொன்னவங்க அந்த காலத்துல பெண் கல்வி இருந்தது இந்த பாப்பா பெண் கல்வி படிச்சது ஏன்னு கேட்டா எப்படி பாடினாங்கன்னு யாரும் வேலை யாரோ சொன்னாங்க. மூச்சு பெரியாது பள்ளிக்கூடத்துக்கு போறதெல்லாம் உன்னோட என்னோட இருக்கட்டும் இது பள்ளிக்கூடத்துக்கு போய் படிச்ச படிப்பல்ல பின்ன என்ன என்ன செய்யற அல்ல உற்பவித்து எழுந்த ஞானத்து ஒருமையால் எந்த கல்லூரியோ எந்த யூனிவர்சிட்டியோ இல்லடா அந்த மாதிரி அந்த பேய் வடி வாய் பெருமானி என்று வேண்டுகின்ற பொழுது தானே அந்த ஞானம் பெருகியது. எப்படி அந்த பொற்கிண்ணத்துல பாலை கொடுத்தவன் நான் தம்பிக்கு ஆச்சு அது போல எப்படி நாவுக்கரசருக்கு அக்கா கொண்டு அழைச்சிட்டு போய் பாடுப்பா என்று சொன்ன உடனே அவரும் போய் என்ன இதுவரைக்கும் படிக்கல இதுவரைக்கும் பாட்டு பாடினவர் இல்ல குற்றாயினவாறுதான் அவர் வாயினாலேயே முத முத பாடினது எல்லாம் பெரியப்பான்னு தெரியுது. அப்ப அப்படியே அந்த உணர்வு தோன்ற பாடித்தார். ஆகவே இந்த உணர்வே தவிர கல்லூரி படிப்போ கத்திரிக்காய் படிப்போ அல்ல உற்பவித்தெழுந்த ஞானத்து ஒருமையால் பெருமான் தோற்றுவித்த அந்த ஞானத்தினாலே என்ன அற்புத திருவந்தாதி அப்பொழுது அருளி செய்வார் அப்பதான் அற்புத திருவந்தாதி சொன்னது அதுலதான் இந்த பிறந்த முடிவுகின்ற பாட்டுலாம் இருக்குது. பொற்புடை செய்ய பாத புண்டரியங்கள் போற்றும் நற்கணத்தில் உண்டானே நான் என்று நயந்து போடியும். இந்த பேய் வடி வந்த உடனே பெருமானுக்குரிய அந்த கணங்கள் இருக்குது அதுல பேய் கணமும் உண்டு அதனால பேயும் அது பாட்டு கூட இருந்து ஆடும், பூதகணங்களும் ஆடும். அப்படியெல்லாம் அவர் கணங்களாக சிவகணங்களில் ஒன்றாக இருந்தாலாம். ஆய்ந்த சீரி இரட்டை மாலை அந்தாதி எடுத்து பாடி, இங்கதான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்ப வந்து சேக்கலாரால என்ன தெரியுதுன்னா, முத முத பாடினது என்ன அற்புத திருவந்தாடி, அடுத்து பாடினது என்ன இரட்டை மணி மாலை பாடினது. இப்ப நம்ம பதினோராம் திருமுறையில தலைகீழ இது ரெண்டும் பின்னால அது ரெண்டும் முன்னால இருக்கு. ஏன் நம்முடைய பதிப்புல அப்படி மாத்தினா என்ன, நாமா மாத்தக்கூடாதுங்கிறத ஒத்துக்கிறேன். நாமா மாத்தக்கூடாது, அழகா சொல்றா இல்ல கைலிக்கு போறதுக்கு முன்ன. அதான் ஏன் பதினோராம் திருமணம் அப்படி வச்சிருக்கிறான் விலங்குகள் எனக்கு பதினோராம் திருமணம் எடுத்து கொஞ்சம் அதெல்லாம் ஆராயணும். அப்படி வந்தால் இவர் சொன்ன நெறியன்னு சொன்னா அப்படிதான் சொன்னோம். இதை ரெண்டும் முன்ன வைக்கணும் சிவம். அதனால ஏந்த பொங்க ஏழு மூன்றும் வெள்ளி கைலை மால் வரைய நின்ன, இங்க இருந்து நேரம் அங்கே போயிட்டார். எங்கே கைலாயத்துக்கு. அண்ட நாயகனார் என்னை அறிவரையில் அறியாவாய்மை எந்த சீமாக்களுக்கு யான் எவ்வொருவா என் என்பார் பெரும். இப்ப என்ன இந்த பேயோட பேய்வடிவா போன என்ன நினைச்சா மனசுல நினைச்சாரா, ஆமா ஆண்டவன் எனக்கு தெரிஞ்சா போதும், உலகத்தில் இருக்கும் யா எந்த வடிவன் எனக்கு என்ன தெரியணும், என்னை பத்தியே மற்றவர்களுக்கு தெரிய வேண்டியதில்லை, மற்றவர்களை பத்தி எனக்கு தெரிய வேண்டியதில்லை. அப்படி வந்துட்டாங்க. ஆமா ஒரு பெண்பாளவா நேர போனதான். நடையினை தவிர்ந்து பார்வையில் தலையினால் நடந்து சென்றார் அப்பர் சுவாமி மாதிரி. அதனால காலில் போகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு தலையினால நடந்து போனாராம். தலையினால் நடந்து சென்று சங்கரன் இருந்த வெள்ளி அங்க போனார். போனா பெருமான் அந்த உமையம்மையோடு இருந்தாங்களாம். உமையம்மை பார்த்துட்டு கேட்கிறாங்களாம், தலையினால் நடந்திங்கேறும் எற்பின் எம்பெருமானோர் எற்பின் யாக்கை அன்பெண்ணே. அதுக்கு தெரியாது மாதிரி கேட்டுப்பா, என்ன இப்படி ஒரு வருது கைலாய மலையில இந்த மாதிரி ஒரு பேய் வடிவில் ஒரு பெண் வடிவு போல தெரியுது, ஆனா பெண் வடிவல்ல வருதே என்னன்னு கேட்டார். பெருமான் எல்லாம் அறிந்தவன் அல்லவா, வரும் அவள் வரும் இவள் நம்மை பேணும் அம்மைகான். ரொம்ப அருமையான சொன்னார். வரும் இவள் என்னை பேணும் அம்மைகான் சொல்லல, நம்மை பேணும். ஏன் கேட்டீங்க, அதெல்லாம் நீங்க அற்புத திருவந்தாதியில படிச்சீங்கன்னா தெரியும். இந்த வறுமிவள் என்னை எம்மை பேணும் அம்மைகான் என்று சொன்னா கூட தப்பு இல்லதான், ஆனா நம்மை பேணும் அம்மைகான் எம்மை என்னாது நம்மை என்றார் அற்புத திருவந்தாதி காண்கள். பல பாடல்ல உமையம்மையை பற்றி அப்படியே கொட்டி வைக்கிறேன் காரைக்காரங்க. அதுல ஒரே ஒரு பாட்டு அடிக்கும் தான் நினைக்கிறது, அது நீங்க எத்தனை 50-55 பாட்டா எனக்கு தெரியாது. அதை நீங்க பாட்டை பார்த்தீங்க, பெருமானி ஒரு வேண்டுகோள், நீங்க இரவுல சுடுகாட்டுக்கு போறீங்க, போய் நடனம் எல்லாம் ஆடுறீங்க, அங்க மனித கணத்தோடு மட்டும் இல்லாம மற்ற பேய்க்கணம் இதோட அப்படிலாம் ஆடுறீங்க, அப்ப போகும்போது எங்க அம்மாவை மட்டும் அழைச்சிக்கிட்டு போவாதீங்க அப்படின்னு கேட்கிறேன். ஏன் சின்ன ஜெருசாது இப்படி கேட்டது 12 திருமுறையில அம்மா தான், நீங்கள் நடனம் ஆடுகிறீர்கள் இரவில் சென்று அங்க செல்லுகின்ற பொழுது அந்த தாய்ப்புலத்தை அழைச்சிட்டு போவாதீங்க, அது எதுக்கு பேயும் இருக்க பற்றும் என்று வேண்டிக் கொண்ட பெருமை அம்மையாருக்கு தான். அதான் நம்மை பேணும் அம்மைகான் இப்பெருமை சேர் வடிவம் வேண்டி பெற்றனள் பாருங்க. அது அந்த கேள்வி கேட்கும் போது என்ன அப்படின்னு கேட்டவொடனே எல்லாம் சொல்லிட்டாரு, இந்த வடிவம் இதனால சரி ஒரு அம்மிங்கிறாங்க ஏன் பேயானாங்கன்னு ரெண்டாவது கேள்வி கேட்கல நீங்களா. அந்த ஒரு கேள்விக்கு இந்த வடிவத்தையும் அந்த அம்மா தான் வேண்டி பெற்றாமா என்று மனைவிக்கு சொல்லி அம்மையாருக்கு உடனே சொன்ன உடனே அம்மையே அப்படின்னு அந்த பெண்ணை கூப்பிட்டாலாம், அதுவும் அப்பா என்று கூப்பிடலாம். கேட்டு என்னமா உனக்கு வேணும்னர், இரவாத இன்ப அன்பு வேண்டி. இந்த உன்னுடைய அன்பு அன்பு வைத்திருக்கிற அன்பு என்னைக்கும் கொஞ்சம் கூட குறையக்கூடாது. பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும், அது வேணும். திருவள்ளுவர் வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை, ஆண்டவன் உன்முன் தோன்றினால் என்ன வேண்டும். இன்னும் 10 வாழ்ந்து எனக்கு டிவியில இளைஞலே வராம கேட்டுட்டு இருக்க மக்கு போயிட, வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை. திருவள்ளுவர் சொன்னார் அதான் இங்க பிறவாமை வேண்டும். சரி நான் கேட்கிறேன், அடியனுக்கு தகுதி இருந்தா தானே முடியும். அதுதான் ரொம்ப அருமை. ஒரு கால் அடியன் பிறவாமை கேட்கிறேன், அந்த அளவுக்கு அடியனுக்கு தகுதி இருக்கோ இல்லையோங்கிறது எனக்கு தெரியாது, அங்கதான் திருவுள்ளத்துக்கு தான் தெரியும். மீண்டும் பிறப்பு உண்டேல் அருமையினும் அருமை, மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை என்றும் அறவாமை வேண்டும். இது அப்படி கேட்கறதெல்லாம் நீங்க ஒளியும் ஒளியில காட்டீங்கன்னா இது கேட்க அவர் பெருமாள் என்ன செய்வார் சொல்லு அறவாணி ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்ற நீ ஆடிட்டே இருக்கும்போது ஒரு திருவடி கேளியே இருக்கும் பெருமான். பெருமான் கேட்டா இன்னது தர்றேன் இன்னது வேண்டலன்னு கிடையாது. அப்படி நீங்க உம்மாலிங்கு அருள் கொடுத்து குலவுதின் திசையில் நீடுவாள் பழனபோது நிலவிய ஆலங்காட்டில் ஆடுமா நடனம் கண்டு ஆனந்தம் சேர்ந்து எப்போதும் பாடுவாய் நம்மை. மா திருவாலங்காட்டுக்கு செல், அங்க போய் நான் ஆடிக்கொண்டிருக்கிற கோலத்தை காட்டுகிறேன் என்றும் இருந்து இதே போல இருந்த திருவடியை பாடிக்கொண்டே இருப்பா என்று பெருமானும் கேட்டவாறு கொடுத்தாராம். அதனால் அம்மையும் இங்க சொன்னார், நேர விடை கொண்டு திருவாலம் காடாம் நற்பதி தலையினாலே நடந்து. என பெருமான் சொன்ன திருப்பதி திருவாலங்காடு, அதனால தலையால் நடக்கணும். அதனால ஞான சம்பந்தர் அந்த ஊருக்கே போகலையா வந்திருக்கார். பெருமாட்டி தலையால் நடந்த இடம்னா நம்ம கால் பண்ணலாமான்னு எட்டவே இருந்துச்சு. பிறகு அவருக்கு செய்த அருள் எல்லாம் வெள்ளித்திரையில் காண்கிறேன். ஆலங்காடதனில் கொண்ட அண்டமுடன் இருந்தாடுகின்ற கொங்கை திறங்கி என்றெடுத்து அருமையாக. இப்பதான் மூன்றாம் பதியம் கொங்கை திறங்கி, இதுதான் இப்ப முன்ன இருக்குது திருமுறையில இல்லைங்களா. அது மூத்தனர் பதியம் பாடி அடுத்த பதியம் எட்டு இளவம் ஈகை என எடுத்து அருமையான இரண்டாவது பதியம் எட்டு இளவம் ஈகை. நல்ல முறை வைப்பு சொல்லியிருக்கார் சேக்கிலர். இந்த முறையில கொண்டு வந்து வச்சால் நல்லது பதினோராம் திருமுறையில. ஆனா ஒன்று அதுக்கு எதுனா மறுப்பு வரும்னா, இந்த முன்னால இருக்கிறது கொஞ்சம் பண்ணோட பாடினது, அதனால பண்ணோட பாடினதை முன்ன வச்சு பின்னால வச்சாங்கன்னு ஏதேனும் காரணம் சொன்னால் சொல்லலாம். அப்போதைக்கு போய் சொல்லி வைத்தேன் அரங்கமாக இருந்தாங்க. நீங்க எங்கேயாவது பேசுங்க, பேசும்போது இது ஆன முதல்ல இதுக்கெல்லாம் காரணம் கேட்கறது யார்கிட்ட கேட்கறது, இவ சிவே எல்லாம் அரியேன்னு பராபரமே தான். அதனால ஒரு கால் யாரேன்னு ஐயாது பண்ணவோட இருப்பது அதனால முன்ன வச்சாங்கன்னு சொன்னா, அதை பண்ணோடு இருப்பதை விட ஏன் பண்ணு பின்ன இருந்ததுனால ஒன்னும் தப்பு இல்லையே. அதனால நல்ல செய்கிறார் முறைவைப்பின்படி அந்த முறையில சொல்லலாம், அருமையா செய்யலாம். எனவே எட்டு இளவமிகிற பண்ணாராம். அம்மை என மடுத்த புனர்வேணியினார் அம்மை என மதுரமொழி கொடுத்தருளை பெற்றாரை. அப்படிப்பட்ட அம்மையின்னு சொன்னது பெருமான் தன்வாயினார் அம்மையின்னு சொன்னாராம். அது குலவிய தாண்டவத்தில் அவர் எடுத்தருளும் தேவடி கீழ் என்றும் இருக்கின்றாரை அடுத்த பெரும் தீர்வரவல் ஆரளவாயினதம்மா. அப்படிப்பட்ட அம்மையாரை பற்றிலாம் அடியேன் என்ன நான் பேச முடியும், அழகா பேசிட்டு நான் என்ன பேச முடியும். தன் பெருமை தானறியா தன்மையர்கான் சாடலோ என்று சைக்கிளாரை திருவடிகளுக்கு வணக்கம் கூறி
3: சைவம் டாட்டாவின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவிளையாட புராண சொற்பொழிவு. வழங்குபவர் சிவ திரு பிரபாகரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
5: ஜடாவல்லவம் உடையவனாகிய பெருமான் இப்ப ஜடையை இழந்ததுக்கு தயாராயிட்டான். யாராவது அழகா வளர்த்து மிகப்பெரியதாக ஓவியங்கள்லயும் சிற்பங்கள்லயும் திருப்பணிகள்லயும் காட்டப்பட்ட ஜடைய கடவுள் மதுரையில முதல்ல ஜடையை இழப்பதற்கு தயாரா இருக்கான். ஜடையை இழப்பதற்கு தயாரா இருக்குன்னு சொன்னா தலையை இழப்பதற்கு சமா, அதான் முடி கொடுக்கறதுன்னு சொன்னாங்கல்ல, தலையை கொடுக்கறதுக்கு பதிலாக முடிய கொடுக்கறது, முடி காணிக்கன்னு சொன்னாங்க. முடி காணிக்கனால குளிக்கிற இடம் திருப்பதியும் பழனியும். இந்த முடிய இல்லாதவாறு பெருமான் என்ன பண்ண, இந்த விறக சுமந்து சுமந்து சுமந்து சுமந்து மயிரெல்லாம் கழிஞ்சு போச்சான். என்ன கற்பனை பார்க்க பழக்கம், தரிந்த இந்தனம் தினந்தோறும் தாங்கி நீள் பங்கி பறிந்து, பங்கின்னா தலைமுடி, நாளோறும் விறகு கண்ட தூக்கி தூக்கி தூக்கி தூக்கி தூக்கி அந்த நீண்ட பங்கியானது பறிஞ்சு போச்சான், இல்லாமல் போச்சான். அந்த இடத்துல குழி விழுந்துட்டான் சாமிக்கு, அப்படி வேஷம் போட்டா ரொம்ப பொருத்தமா இருக்கணும் தான். அப்படி அந்த தலை உடையவராக பறிந்து தேய்ந்து தலை தேய்ந்து போச்சான், அழுந்திய குழி விழுந்து போச்சான். ஒரு சொல்லுல அந்த நீள் பங்கி பறிந்து தேய்ந்து அழுந்திய தலை உடையராய், கடவுள் இப்படியா வரணும், தலை உடையராய் பறிந்து இவ்வளவு நிலை தாண்டு போனாலும் கூட அந்த பறிவு இருக்க தன்னுடைய உருவத்தை திருமேனி நலத்தை அழித்துக் கொண்டு அன்போடு வருகிற திருமேனி நலத்தை அழித்துக் கொண்டு வருகிற தன்னை தாயாம் தன்னை, தன்னுடைய அழகு இளமை எல்லாம் இழந்து போய் பிள்ளைய வளர்க்கிறவர்கள் தாய். அதுபோல இறைவனும் தாயே ஆகி வளர்த்தனை போச்சு. தாயின் சிறந்த தயாவோடு பறிந்து மறிந்த கங்கையும் பங்கூரை மங்கையும் காணாது, ரெண்டு பேர் பார்க்காம வந்தாராம். தலையில வச்சிருக்கிற கங்கை பார்க்காது இந்த வருஷம் போட்டுக்கிட்டு வந்தார். பக்கத்திலே உடைகிற அம்மா அவளும் காணாதவாறு இந்த வேஷத்தை போட்டுருந்தார். எவ்வளவு கஷ்டம் பாருங்க, ரெண்டு பேர் கண்ணிலிருந்து தப்பி வருகிறார். தலையிலே இருக்கக்கூடிய கங்கையும் காணாமல் பங்கிலே இருக்கிற உமையம்மையும் காணாதவாறு இந்த வேடம் இட்டுக் கொண்டு எரிந்த இந்த சுமை மேல் ஏற்றிய சாதாரண முடியா திருமுடி மேல் ஏற்றி வர்றார். பெருத்தோர் வருகிறார், விரவோ விரவன்னு கூப்பிடுறார். யாரு விலை கேட்டாலும் வாங்க முடியாத விலை சொல்றாரு, வாங்க முடியாத விலை சொல்றாரு. இன்னைக்கு ஆறு கடை சொல்றாரு. அப்படி வாங்க முடியாத விலை சொல்லிக்கிட்டு ஒவ்வொரு

மக்கள் இறக்கமுடையவராக இறங்க இப்படிப்பட்ட ஆளுயா ஆட்டா ரொம்ப தோட்டமா இருக்கு, சிறந்த தோட்டமா இருக்கு, இப்படி வறுமையுடையவனாக விறகு வைக்கிறாளா வந்திருக்கானே என்று மனசுக்குள்ளே கனிவும் இறக்கமும் தோன்றும்படியாக பண்பு தோன்றிய மனமொழி கடந்த தாள் மலர்பார் முன்பு தோன்றிய தவத்தினால் முடிவீசை சூட. இந்த மதுரை மண்ணு முன்பே செய்த தவத்தினால தான் தலைமையிலே தங்கிட்டான் இந்த திருவடிய. அப்படி இந்த திருவெல்லாம் நடந்தார். அங்க மண் வெட்டுற போதாவது நேர வந்துகிட்ட வந்தாரு, நேர கூலியாள் வன்மான்னு கேட்டாரு, கூலி பேசிக்கிட்டு நேர வைகாட்டுக்கு போனாரே தவிர மற்ற இடத்துக்கு போல. இந்த விறகு சுமக்கிற போதுதான் விறகு விற்கணுங்கிறதுக்காக அந்த கூலி ஆளா வர்றாரு, இங்க வியாபாரி வர்றாரு. பல இடங்களிலும் மதுரையினுடைய எல்லா இடங்களிலும் போய் அலைந்து தெரிந்து வந்து நடந்து கொள்ளுணர்க்கு அறாவளை பகர்ந்து வாங்க முடியாத விலையை சொல்லி அப்படி மாலை நேரம் மங்குல் ஆட அம்மா வந்த மாதிரி மாலை காலம் வந்துடும். அதெல்லாம் வர்ணிக்கிற அந்த பாட்டுக்குள்ள போகல. மாலை நேரத்துல அம்மா காலையில போன கணவர் இன்னும் திரும்பவில்லையே என்று தேடிக்கொண்டு வருவது போல அந்த இரவு பொழுது வந்துடும், மாலை நேரம் வந்துடும். அந்த நேரத்துல போய் அப்பாடான்னு போய் அந்த உடல் குறிப்புகள் எல்லாம் காட்டுறாரு. விறகு பூக்குவார், அப்படி சும்மா வாங்கில வைப்பாரு, அப்புறம் தண்ணீர் வருகணும்னு நினைப்பாரு, அப்படி அப்படி தூக்கி தூக்கி கொஞ்சம் சுமைய குறைப்பார் போல இருப்பார். இப்படி எல்லாம் பூனு வாயினால இந்த வேர்வை எல்லாம் ஒழுகுதான் அப்படியே மேல தன்னுடைய வாய் காற்றுனால புலர்த்துவது போல எல்லாம் நடிக்கிறார். இது ரொம்ப சிரமப்பட்டு நடக்கிறவ மாதிரி அவருக்கு ஒரு சிரமம் ஏதாவது உண்டா? அப்படி எல்லாம் மீட்டோட்டங்களை காட்டி கொண்டு வந்து இந்த விறகு கட்ட சின்ன இதை போட்டுட்டு இந்த ஏமனாரன் தங்கியிருக்கிற வீட்டுல உட்கார்ந்து உட்கார்ந்துட்டு பாடுற அந்த பண்டரு விவஞ்சி பானபத்திரன் அடிமை என்றான். நான் பண் தருகிற யாழை உடைய பானபத்திரனுடைய அடிமைன்னு சொன்னான். யாரு? முண்டக மலரோன் மாயோன் புரந்தரம் முதல் மத்தியேனை அண்டரும் தன் குட்டேவல் அடிமையாக கொண்ட அம்மான். எல்லாரையும் தன்னுடைய அடிமையாகவும் உடைமையாகவும் கொண்ட பெருமான் நான் பானபட்டனுடைய அடிமை என்று சொன்ன உடனே ஏன்பா நீ விறகு வைக்கிறேன்? அது உடனே கேள்வி மாணவன்னா நீ அவன்ட இருக்கணும், சௌரியமா இருக்கணும்ல. சொன்னா இந்த பாட்டி சொல்லாம இருக்கு, கனி இதை கீழ வந்தன் கீழ் கற்பவர் அநேகர் ரொம்ப பேர் படிக்கிறாங்க, பெரிய பல்கலைக்கழகம் மாதிரி படிக்கிறாங்க. அவர்களுக்குள்ளே கிழமை வேட்டு அதை பார்த்து நானும் படிக்கணும்னு ஆசைப்பட்டு போய் அவனிடத்துல மாணவனா சேர்ந்தேன். நானும் அவ்விணங்கானேன், நானும் அந்த தொழில் புரிகிற முயற்சியில பயிற்சி பெற ஆரம்பித்தேன். அவன் என்ன சொன்னான்? தனி இசைக்கிழவன் ஒப்பத்த இசைக்கு உரியவனாக இருக்கக்கூடிய மாணவத்தில் என்ன சொன்னான்? என்னை நோக்கி தலையெல்லாம் ஒடுங்க மூத்தாய், கைகால் ஒடுங்கிறது இல்ல தலைய நெற்றி போட்டுருக்கு பாத்தீங்களா? இது இறங்கிடுச்சுன்னா வயசாகும். யானைய பாத்தீங்கன்னா வயசான யானைன்னா இந்த நெற்றி போட்டு ஒடுங்கி போடும், அந்த கதைப்பட்டெல்லாம் போய் நமக்கு வயசாக இந்த நெற்றி போட்டுல கொஞ்சம் குளிர்வு. அப்ப வயசாயிட்டு ஞாபகம் வச்சுக்கணும். அது சொன்ன தலையெல்லாம் ஒடுங்க மூத்தாய், எவ்வளவு அருமமான கருத்துக்களை எல்லாம் சொல்றாரு பாருங்க. இனி இசைக்கிழமைக்கு ஆகாய் என்று என்னை தள்ளி விட்டான். இந்த மாதிரி வராத லாயக்கில் அப்படின்னு அனுப்பிச்சுட்ட ஆசாமி நான் வயிற்று பழப்புக்காக நான் விறகு தூக்கி வந்து இதோ வாழ்ந்து கொண்டது தான் வயிற்று பழப்புக்காக வாழ்றேன்னு சொல்றாரு. வாக்கு மூலம் கொடுக்கிறார். என்ன வயிற்று பழப்பு? இந்த அன்பர்கள் ஊட்டுகிற பக்தியாகிய அமுதை சாப்பிடுறதுக்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன். இல்லைன்னா வாழ வேண்டிய அவசியம் இல்லை. சாமிக்கு சாமி வாழ்கிறார் என்றால், இறைவன் வாழ்கிறார் என்றால் எதனாலே வாழ்கிறார்? அடியார் மனத்துக்குள்ளே இருக்கிற அன்பினாலே வாழ்கிறார். அந்த வாழ்கிற வாழ்க்கை தான் அருளிப்பாடு. அந்த வாழ்கிற வாழ்க்கை முறையில விழுகிற நிகழ்வுகள் இருக்கே அதுதான் அருள் விளையாடல். கடவுள் எங்கே இருக்கிறார்? ஆன்மாக்களோடு நின்று அவர்களுடைய அன்பின் பெருக்கு ஏற்ப அவருடைய உள்ளமாகிய அந்த உயர்வுக்கு ஏற்ப வள்ளலாக விளங்குகிறான் பாருங்க, அருள் செய்கிறான் பாருங்க. அவரவர்களுக்கு முயற்சி அன்பு, அவருடைய அன்பு அன்புற்று அமர்ந்த வழக்கேந்த ஆறுயிர்க்கு இன்புற்ற நிலை சொல்வார். இன்பமே என்னுடைய அன்பே என்றெல்லாம் திருமுறையாசிரியர் பேசுற திருவள்ளுவர் அப்படியே சுருக்கி வச்சிருந்தார். ஆகவே இங்க பெருமான் சொன்ன அப்படியா நீ ஒரு பாட்டு

0: உடனே உள்ளாழமாகிய சாதாரி பண்பாடுகளே, இறைசார் மலரோன் அறியா மிகுதன் அரசாய் மதுராய் அமந்தாய் என்னே, அரசாய் மதுரை அமந்தான் அவன் என் புரைசார் புரைதார் மனனும் புகுந்தான் என்னே. மதுரையில யாராலும் அறிய முடியாத பெருமான் ராஜாவை வந்து உட்கார்ந்தான். அந்த பெருமான் என்னுடைய மனசுக்குள்ளே, என்னுடைய குற்றமுடைய மனசுக்குள்ளே வந்து புகுந்து விட்டான். இங்க சொல்ற தன்னுடைய நிலையும் அவனுடைய அருளிப்பாட்டையும் நினைக்கிற, குற்றமுள்ள அடியனுக்கு குணம் கொண்டு என்ன குணம் கொண்டு என்ன நீ அடிமையாக கொண்டிருக்க, இப்படி பல பாடல பாடி பாடின ஒண்ணு எல்லாரும் அப்படியே இசை மயமாக இருக்கிறார்கள். தேவர்கள் கிண்ணர்கள் இச்சாதர்கள் எல்லாரும் இந்த பெருமான் இசைக்கு தான் உருகிறதுனால இசை எப்போதும் கேட்டுக்கணுங்கிறதுக்காக காதுல ரெண்டு குண்டலம் போட்டிருப்பான். அதுக்கு பேர் ஆகா ஊகுன்னு பேரு. இப்ப கூட பாராட்டம்னு ஆகா பேஷ் உஹு அப்படிமா ஓஹோ, இதெல்லாம் வந்து பாராட்டுகிற ஓசை வச்சு இருக்கு. அது மாதிரி ரெண்டு கிண்ணர்கள் இருந்தாங்க கண்டர்வர்கள், அவங்கள தூக்கி காதல மாட்டிக்கிட்டான சாமி, அந்த குலை ரெண்டு குலை. அப்பவே இந்த நடந்துகிட்டாலும் சரி இருந்தாலும் சரி படுத்தாலும் சரி டேப் ரெக்கார்டர் காதல் வச்சுக்கிற மாதிரி என்ன சொல்லுவாங்க வாக் வாக் மேனா சாமி தான் முத முதல்ல யூஸ் பண்ணி காமிச்சவர்கள். அருமையான அருளிசையை எப்பவும் கட்டுக்கிட்ட இசையிலேயே இருக்கணும்னு நினைச்சு சாமி மாட்டிக்கிட்டார். இப்போ அந்த குண்டலத்துக்கு பதிலாக வரிய விதகாலா வருகிற போது கலாக்காய் இருக்கு பாத்தீங்களா, கலாக்காய் அந்த கலாக்காய அந்த அந்த காம்போட எடுத்து மாட்டிக்கிட்டாரா, அந்த வேஷம் போட்டு குண்டலம் மாட்டிக்கிட்ட பெருமான் விரகாலா வருகிற போது குண்டலம் மாட்டிக்கிட்டு வந்தா நல்லா இருக்குமா, கணாக்காய் இருக்கு பாத்தீங்களா கணாக்காய் அந்த கணாக்காய அந்த காம்போட சேர்த்து அப்படி கொட்டி மாதிரி மாட்டிக்கிட்டார். கணக்காய் ஆட பாடுறாரு, எல்லாரும் அந்த இசைக்குள்ள மயங்கி இருக்கிறார்கள். அந்த நேரத்துல பார்த்தான் இவன் வந்து சாதாரண ஆள் இல்ல, இவன் வந்து அடிமைன்னு சொல்றான். இவன் அடிமன் சொன்னா இவன் இப்படி பாடினான்னா இசைக்கு ஆகாரன்னு பாடினான்னா இவனுடைய அந்த குருநாதன் எப்படி பாடியிருப்பான் என்று ஏழிசை மயமேயாகி உணர்ந்தார் உள்ளம் ஊழியனில் ஒருவன் தான். எல்லாம் அப்படியே ஊழி காலத்துல எல்லா உயிரிலும் போய் இறைவனுடைய குருவனில தாழ்ந்து இருப்பது போல எல்லாம் அந்த இசைக்குள்ள ஒன்றி இருக்கிறதாம். அந்த நிலையில சாமி அந்த விரைவு கட்டோட மறந்துட்டார், விரைவு கட்ட விட்டு மறையில விரைவு கட்டோட மறந்துட்டார். நினைச்சான் இவன் தேவகானம் இவனுக்கு உணர்த்தினான், தெய்வகானம் என்று ஒன்று இருக்குமானா அதை ஒன்னா சொன்னான். இப்படி உயர்ந்தத சொன்ன போது இவனை போல இந்த ஆளும் இந்த உலகத்துல இவனுக்கு நாயகனாக தலைவனாக இருக்கிற மாதிரி அவன் தான் கடவுள், அவனை தவிர வேற யாரும் கடவுள் இந்த உலகத்தில் இருக்க முடியாது, இந்த பானவற்றன போல கடவுள் யாரும் இல்லைன்னு முடிவு கொண்டுட்டான். ஆனாலும் என்ன பண்ணானா தூக்கடா மூட்டே இருந்தான், அவனும் ஒரு பக்கமா ஓடுறான். இதுவரைக்கும் எதையெல்லாம் ஜாகிரதையா என்னன்னு அதையில விட்டுட்டு தேவையில்லாத எடுத்துக்கிட்டு திசைக்கு ஒருவராக ஓடினார்கள். பானவத்தன் நிம்மதியா தூக்குறான், எப்ப நிம்மதி தூக்கம் வரும்னா பாலத்தை ஒப்படைச்சாச்சுன்னா தூக்கம் வரும். அவன் தூக்கத்துல போய் கனவுல சாமி சொல்றாரு, நான் போய் இந்த மாதிரி ஏமநாதன போயிட்டேன் விரகாலா போய் அவனை அனுப்பிச்சிட்டேன். அப்ப பார்த்தான் என்று பயிற்சி நின்றுட்டான், சாமி எனக்காக நீ போய் இப்படி செய்யலாமா, இதுதான் நான் உங்கள்கிட்ட குறை, என் பொருட்டாக இப்படி எளிமையா வந்திருக்கேன், நான் இதை வேண்டுகோள வந்ததுல வைக்கலாமா வச்சிருக்கலாமா, எவ்வளவு மன பதவியை பாருங்க. கடிய கானகம் பூதவோ கட்டிய விறகை முடியில் ஏற்றவோ முண்டகத்தாள் என்னுடைய வந்து அடியேன் பொருட்டு அடாத சொற்பகரவோ, அடாத சொல் அது திருப்பி என்னுடைய அடிமைன்னு சொல்லான்னு சொல்லல, சொல்லாம நாசிக்க அடாத சொல் பொருட்பகரவோ, எனக்கு அடிமை நீ போய் சொல்லலாம் மாட்டான். உலகத்துக்கு பொருத்தமா இருக்குமா, எல்லாருக்கும் தலைவனா இருக்கிற நீ கேவலமான என்னிடத்துல வைத்த ஒரு அருளின் காரணமாக போய் இந்த உலகத்துக்கு பொருந்தாத ஒரு சொல்ல நீ சொல்லிருக்கியே, அடாத சொல் பகரவோ வஞ்ச கொடியனே, இதுக்காகவா நான் வந்து உங்ககிட்ட என் குறைய சொன்னேன், நீ உங்ககிட்ட குறைகளை சொல்லக்கூடாது, உங்ககிட்ட குறை சொன்னா இப்படியா இவ்வளவு வெளிவந்த வாங்கருணையா இருக்கிறது என்று மந்தாடி மந்தாடி அடியேற்கு எளிதாயதோ ஐயனின் பெருமை, ரொம்ப எளிமையா வந்துச்சே இவ்வளவு எளிமையா வரலாமா, என் பொருட்டா இவ்வளவு எளிமையா வரலாமா என்று நீதான் காலையில போய் பாண்டிய நவையில சொல்லாம உட்காந்துதான், சொல்லக்கூடாது இந்த அருள்பாடு அற்புதம் அதிசயங்களை வெளிப்படுத்தக்கூடாது. இதுதான் உட்காந்துதான் போய் அந்த அவனை கூட வாங்கினாங்க, பார்த்தா ஆள் ஓடி போட்டான், ராத்திரியே யாரோ வந்து ஒருத்தன் பாடினா ஓடி போட்டான், என்னன்னு கேட்டபோது அப்ப உண்மையை சொல்லணும் இல்ல, ஐயா என் பொருட்டாக பெருமானத்துல போய் நான் வேண்டிக்கிட்டேன் பெருமான். அப்ப சொன்ன வேதநாதனை பாடலே கடன் உமக்கு எனக்கு இனிமேல் வழக்கு கிடையாது, அதாவது இறைவனுடைய அருளிப்பாட்டை நாம வெளியே சொல்லிட்டோம்னா அதனால நமக்கு விளைகிறது என்னன்னு சொன்னா லௌகிக வாழ்க்கை போயிடும். இறைவனுடைய கொஞ்சம் கொஞ்சம் கருணை நமக்கு பல்வேறு வகையாக பொசிந்து வரும். அது பெருநீரா வராது, பொசிந்து வரும் கொஞ்சம் கொஞ்சமா. அந்த பொசிந்து வருகிற கருணையை நம்ம வெளியே சொல்லிட்டோம்னா அது என்ன ஆகும்னா நம்ம வயிற்று பாட்டுக்கு இடையூறா போயிடும். லௌகிகம் உலகம் உலகம் இருக்கிற வரைக்கும் நம்ம வாழணும், உலகத்துல நம்ம வாழணும், இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் வாழணும். அந்த வாழ்க்கைக்கு இடையூறு வந்துடும். சொன்னா ஐயா உனக்கும் எனக்கும் ஈது அலால் எனக்கு உங்களோடு வழக்கு வேறில்லை, ஆடலால் எனக்கு நீ உடையார், நீ தான் எனக்கு தலைமை, நீ என்கிட்ட வந்து நீ பாடிக்கிட்டு இருக்கதான் இருக்க கூடாது, அதனால வேணுங்கிற பொருட்கள் போயிட்டு வாங்க. ரிட்டையர்மெண்ட் பண்ணிட்டார் ஆத்தான வித்வான்கள், எங்க போவாரு, நீ போய் வேதநாயகனா பாடுட்டார். இந்த வேதநாயகன பாடுறாரு, கொடுத்த பொருள் எவ்வளவு நேரம் இருக்கும் அது? இந்த இசை வல்லாடல் பாருங்க, செவ்வாறுக்கு ஆகாது, ஒரு சந்தன பொட்டுக்கு ஆகாது, ஒரு அங்கவசத்துக்கு ஆகாது, போடுற வெத்தலை பாக்குக்கு ஆகாது, அவ்வளவு தாராளமா செலவு. உணர்வு மயமா இருக்கிறவனுக்கு பொருளை பத்தி எப்ப கவலை வராது, அது உலகியல் உணர்வு இருக்கிறவர்களுக்கும் அது நல்ல, அருளியல் உணர்வுகளுக்கும் இருக்கிறவர்களுக்கும் பொருளை பத்தி கவலை வராது. ரெண்டு ஒண்ணுக்குள்ள ரெண்டு இதுவும் இருக்கணும். அங்க சாமி பணம் இல்ல, பட்டினியா இருக்கான் ரொம்ப நாள், சாமி சாமி என்ன பண்ணாரு, வேதநாயகரை பாடுன்னு சொல்லிட்டாருல, அவர் ஏதாவது கொடுக்கணும் இல்ல, அவரு பாருங்க கோவில் பண்டாரத்தை வந்து எடுத்து கொடுக்கல, அரசனுடைய பண்டாரத்துல போய் சிங்காசனத்துல ஒரு சின்ன குமிழ், தங்க குமிழ், அதை தெரிவிக்க கொடுத்தது. இந்த வெண்சாமரனுடைய கைப்பிடி இருக்கு பாருங்க, அது சேஞ்சு போன பகுதியெல்லாம் உரிச்சு போனாலும் விட்டு கொடுத்தது. இவரும் கொடுத்தவரும் வெளியில சொல்லாம கொடுத்தாரு, வாங்கினவரும் வெளியில சொல்லாம அதை உருக்கி இறுக்கி மாற்றி மாற்றி பல நாள் ஓட்டினார். ஒரு நாள் எப்பவும் கொடுக்கற தெய்வம், ஒரு நாள் ஒண்ணும் இல்லை பேசாம பாடுறாரு, ஒண்ணும் கொடுக்கல. என்ன பண்றது சாமி, இன்னைக்கு கொடுக்கலையேன்னு கட்டுக்காவல் வேற எங்கேயும் கிடையாது, மீன் முத்திரை வேற வச்சிருக்கிறோம், இதையும் தாண்டி திருடிட்டு போனா அவன் கல்வன், அடியாருடைய உள்ளங்கவர்கள் பெரிய மகா திருடர்கள, மகா பெரிய திருடன் சொல்லு, திருடர்கள் மிகப்பெரிய திருடன், என்ன திருடிட்டு போனோம்னு தெரியாமே திருடிட்டு போடுவான் உள்ளங்கவர்கள். அதனால பாண்டியன் அன்பன் அப்பா அந்த தேவர்களுக்கும் தண்டனை கிடைக்கும், அதனால வேண்டாம், நான் உனக்கு ஒரு கடிதம் தர்றேன், சீக்கிரம் நேரம் ஆச்சு, நீ போ. திருவஞ்சை கடம்புற ஊர் அருமையான ஊர், அது மலை நாட்டுக்கு முகம் போல இருக்கக்கூடியது. அந்த திருவஞ்சை கடம் போய் சொல்லு அப்படி சொல்லி அனுப்பினார். இதை வாங்கி பணிந்து தலைமையில வைத்துக் கொண்டு போறான், பல இடங்கள் எல்லாம் கடந்து போறான். திருவஞ்சை கடத்துல போய் ஒரு தர்ம சத்திரத்தில் தங்குறான். ராஜாவுடைய கனவுல போய் சாமி சித்தராய காட்டி கொடுத்து, நான் மதுரை சித்தருங்கிறார், இந்த சித்தர் தான் எங்கெங்கெல்லாம் வர்றாரு பாருங்க, உன் இடத்துல வருவதற்காக ஒரு ஓலை கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன், பாசுரம் திருமுகம் கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். இந்த திருமுகம் தெரியுமா, முகம் தெரியுமா, கடிதாச்சல முகம் தெரியணும், கடிதாச்சல முகமும் தெரியணும் அகமும் தெரியணும், எழுதுகிற எழுத்துல பேசுகிற பேச்சுல நடக்கிற நடையில நம்ம அகமும் தெரியும் முகமும் தெரியும், குறிப்பு குறிப்புணர்வாரை குறிப்பினில் யார் கொடுத்தும் குடல் வள்ளுவர் சித்தர் நான் அனுப்பிச்சிருக்கேன், மதுரை சிவன் நானே, ஆளை விட்டுட்டான் எண்ணிட்டுதான் உடனே ஆளை விட்டுட்டாருன்னா தர்மச்சத்திரத்தில் இருக்கிறார், யாழோட இருக்கிறார், யாழ் கையடா இருக்கிறதுனால தெரியல, வேற எதை எடுத்து போயிட்டு போனாலும் இந்த கருவி எடுத்து போவாங்க, பாடை ஏறினும் ஏடது கைவிட புலவர்களுக்கு. அது மாதிரி இந்த இசைக்கலைஞர்களுக்கு ஒரு தம்புராவது இருக்கணும், அந்த யாழை எடுத்துக்கொண்டு போயிருக்கிறான். உடனே கொண்டு வந்தோடனே நேரம் ராஜா வந்துட்டாரு, ஜெனமான் பெருமாள் நாயனார் வந்துட்டாரு, வந்து அழைத்து கொண்டு போய் அந்த கடிதத்தை வாங்கி பார்த்துட்டார், கண்குள்ள வந்து கொண்டார், அது தலைமையில வைத்தார், யானையை கொண்டு வர சொன்னார், ஒரு பீடத்தில் வைத்தார், இந்த பானபத்திர மேல ஏறினார், பின்னாடி உட்கார்ந்து கபரி வீசி கொண்டு நகர்வலம் செய்து அரண்மனையில கொண்டு போய் சிம்மாசனத்தில் உட்கார வச்சுட்டார். கடலாட்சி வணங்கினார் பானபத்திரனை, இது யாபா பெருமானே உனக்கு கடலாட்சி கொடுத்தா சாமான்யமா, இங்க உனக்கு அந்த மூலபண்டாரம் திறந்து விட்டார் வேணுங்கிறத ஜாமி எனக்கு வேணாம், இவருக்கு என்ன தெரியும் அந்த மூலபண்டாரத்தில் இருக்கிற விஷயம் என்னன்னு இவருக்கு தெரியும், பாடுறத தவிர வேற என்ன தெரியும் இவருக்கு. அப்போ அவர் வேணா வேணான்னு சொல்ல சொல்ல சொல்ல நிறைய கொடுத்து மூட்டை கட்டி வரவிடுப்பதுன்னு சொல்லிட்டார்ல, சாமி கனவுலையும் அந்த உத்தரவு போட்டுட்டார் வரவிடுப்பது. அந்த பாட்டு தான் பதினோராம் திருமுறையில 40 பிரபந்தங்கள்ல ஒரு முடிமணியா இருக்கக்கூடிய திருமுக பாசுரம் என்று சொல்லக்கூடிய மதுரை பெருமான் அருளி செய்து சைவ தமிழ். இத படித்தா நினைந்ததெல்லாம் பெறலாம், குறைவில்லாம வாழலாம். மதிமலி புரிசுமாட கூடல் பதிவீசை நிலவு பாத்திரவாய் என்னும் பயில் பொழில் ஆளவாயில் மன்னிய சிவன் யான் மொழி தரு மாத்தம் பருவக் கொண்மோ படியன பாவர்க்கு உரிமையின் உரிமையும் வழங்குகிற ஒழிதிகள் பெருமா திருமாவைக்கும் சேரலன் காண்க, திருமாவைக்கும் சேரலன் காண்க, பண்பால் யாழ் பயில் பானபத்தியல் அன்போடு இன்பால் அன்பர். முன்ன மாதிரி என்ன அன்பு அறிமுகப்படுத்துகிற மாதிரி பாருங்க, நீ என்ன எப்படி அன்பு வச்சிருக்கியோ அது மாதிரி என்ன அன்பு வைத்திருக்கிறவன். உன்னை காண்பதுக்கு போந்தனர் மான் பொருள் கொடுத்து வரவிடுப்போம். இது ஒன்னா கோரிமா சுத்தம் எல்லாம் வீட்டுல போய் பிரபாசத்துலாம் பண்ணல, உறவினர்கள் எல்லாரும் கொடுத்தாங்க. சங்ககால போலவர்கள் மாதிரி தாங்க குறை இல்லாம பெற்றா எல்லாருக்கும் கொடுத்து. நமக்கு ஏற்கனவே கடன் கொடுத்தானே அவனுக்கு எல்லாம் முதல்ல கொடு, இல்லாத போது கொடுத்தானே அவனுக்கு கொடு, வேண்டிய வேண்டாம் இன்னார் எல்லாம் நினைக்காம எல்லாருக்கும் கொடுமதி, எல்லாருக்கும் கொடுத்த சௌரியமா இருக்கிற. இந்த நேரத்துல நாள்தோறும் மூணு நேரம் போய் பாடிக்கிருந்தவர் சோமசுந்தர பெருமானுடைய கோவில்ல காலை உச்சிப்போது மாலை ஆகிய மூன்று நேரத்துல பாடின பிறகு இப்ப திருமுகம் கொடுத்ததுனால பெற்ற பெருவரவை கல்வி இதுக்கு கடமை ஆற்ற வேண்டும். ஒன்று பெற்றா அதுக்கு உரிய செயல கூட மீள மீள அதிகமா செய்யணும். போதும் இது நாம செய்த பணிக்காக கொடுத்துட்டாங்கன்னு வாங்கிட்டு பேசாம இருந்தானா அவன மாதிரி நந்தி மறந்தவன் இந்த உலகத்தில் கிடையாது. உடைக்கணும், உழைத்துக் கொண்டே இருக்கணும். சாமி அர்த்த தாமத்திலையும் போய் பாடுறாராம். இப்படி பல நாள் பாடிக்கொண்டிருக்கிற போது இவன் இடைவராது பணி செய்கிற நியமம் உடையவர் என்பது சாமி தெரியும், சாமிக்கு தெரியும். சாமிக்கு இவருக்கும் தெரியும் இல்ல என்னன்னு, இவருக்கு அவருக்கு தெரியாத ஏதாவது உண்டா? ஆனா உலகத்தாருக்கு காட்ட வேண்டும் என்று இவன் அர்த்தகாமத்துல வந்து பாட வருகிற போது பெருமழை பொழிந்து சேரும் சகதியமாகி அந்த கொடி மரத்துக்கு முன்னாடி இருந்து பாட முடியாத தொண்டை கட்டி போச்சு. அதாங்க முக்கியம், பேசுறவங்களுக்கு பாடுறவங்களுக்கு தொண்டை கட்டக்கூடாது. கருவிகள் எல்லாம் ஒத்த நிலையில போய் டம்புரா கொண்டு போய் உடஞ்சு போச்சுன்னு வச்சிருந்தேன். என்னவா சுதி பெட்டி போச்சு, காணா போச்சு. அருமையான நாகசுவர பைய கொண்டு போறாரு வாசிக்கிறதுக்கு, நாகசுவரம் காணா போச்சு. அங்க திடீர்னு கிடைக்குமா நாகசுவரம்? புது நாகசுவரம் வாங்கினா வாசிக்க முடியுமா? நல்ல வயலின் கொண்டு போறாரு கிடைச்சிருமா? அதை விட இந்த வீணையை தூக்கிட்டு போறது பாருங்க, வீணையை தூக்கிட்டு போறதா ரொம்ப கஷ்டங்க. அது பாக்கிறதுக்கு வாசிக்கிறதுக்கு அழகா இருக்கு, கமகமெல்லாம் இருக்கு, ரொம்ப சிறப்பா இருக்கு. ஆனா இந்த வீணைய கார்த்திக்கு பின்னாடி வெட்டிருந்தீங்கன்னு வெயில் பட்டுன்னு வச்சுங்க, அந்த மெழுகு இடகி போய் மெட்டு கலைஞ்சு போயிடும். அங்க போய் டங்கி டங்கி சட்டம் கேட்கும், ஒண்ணு ஒரு சுதியும் சேராது. கருவிகளை ரொம்ப எச்சரிக்கையா பார்க்கணும். கலைப்பொருளாக இருக்கிறதெல்லாம் ரொம்ப நுட்பமான கருவிகள், அதெல்லாம் காசு கொடுத்து வாங்க முடியாது. வாசிச்சு வாசிச்சு வாசிச்சு வாசிச்சு அது உருவேற்றி வச்சிருக்கணும். புல்லாங்கல்னு மாலி வாசிக்கிற புல்லாங்கல்னு அது எத்தனை நாதத்து கலந்துருக்குது, அந்த எட்டி ஊறி ஊறி ஊறி கமலப்பூனாதுமோ வாய் வெட்டு சங்கம் பாஞ்ச தண்ணியுமே கற்பூரம் நாடுமோ. இந்த வாய் எச்சில் பட்டா அந்த கருவிகளுக்கு எல்லாம் ஏற்றவங்க, இந்த கொடுக்கற கைனால எடுத்து கொடுக்கற காசுகளுக்கு நல்ல கரங்கள்னால வாங்குற பாருங்க, அந்த கை திருக்கை வழக்கம்னு பேரு. அதுக்கு பேரு வழங்கி வழங்கி சிவந்த கைனால எடுத்து கொடுக்கற காசு புண்ணிய காசு, இன்றைக்கு நாளைக்கு போயிடும். அந்த காசு இந்த கைனால எடுத்து கொடுப்பதுனாலே எங்கும் நிலைவேருடைய நந்தியாக மாறுகிறது. காசு வளர்வதும் இல்ல, இந்த உள்ளத்துக்குள்ள நன்றியா கொடுத்தாங்க கொடுத்தாங்க கொடுத்தாங்க நினைக்கிற பாருங்க. ஒருவனை உயரவங்க செய்வது எதுன்னா நன்மையை நினைப்பது, நன்றியோட வாழ்வது. அந்த மாதிரி இவன் அந்த உயர்ந்த மிடக்கறியோடு யாழ்கறியை வைத்து பாட வர்றவன் பெருமழை பெய்தது, குழு நடுங்குது, உடம்பெல்லாம் நடுங்குது. ஏற்கனவே சிலருக்கு நடுங்கி இருக்கும் பாடுறவனுக்கு என்ன மாதிரி ஆட்டாமிக்கலாம், நடுங்குற குரல் வயதானா நடுங்க மூச்சு வாங்கும். அப்போ அந்த மாதிரி நடுக்கத்தோடு நின்று அப்பவும் பணி செய்ய வேண்டும் என்று அதை சரியான முறையில அதை முறுக்கி நன்றாக தூண்டி விட்டு அந்த இசை தானங்களை அறிந்து பாடுகிறான் பெருமான். சாமி பார்த்தா இப்படி அற்புதமான இடையூறுகளுக்கு நடுவே பாடுறது ரொம்ப கஷ்டம். உயர்ந்த வித்வான்களை கொண்டு போய் நடுத்தரில் போட்டு மேடை போட்டு கேட்க முடியாதவன் பக்கத்துல பாட வச்சா அவன் என்ன பண்ணுவான்? உனக்கு லட்சம் ரூபாய் சம்பாவன் ஏசி சாரத்தை கூப்பிட்டு வண்டி விட்ட புகழ்ந்து திருவிழா நடக்கிற அன்னைக்கு மேடை போட்டு பாட சொன்னா அவர் என்ன பண்ணுவாரு? என்ன மாதிரி ஆசாமினா சரி பாடிட்டு காசு வாங்கிட்டு போவோம், கேட்டா கேட்கறான் கேட்டி போறான். நமக்கு என்ன வேணும் சொல்றது? ஒரு நாளைக்கு ஒரு நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் கிடைச்சா பத்தாதா போறோம் அப்படின்னு நினைக்கிறவன் தான் இருக்கான். ஏன்னா வறுமை வளமை எங்கிறது உள்ளத்திலையும் இருக்கணும், வாழ்விலும் இருக்கணும், ரெண்டும் இருக்கணும், ரெண்டு சேர்ந்து இருக்கணும், அதான் செம்மை. அந்த மாதிரி சாமி அவ்வளவு கஷ்டத்துக்கு நீ பாடுற கீழே நின்று பாருங்க, ஈரம் தாக்கு. இந்த ஈரம் அமர்நாத் யாத்திரையில எல்லாரும் செருப்பு போட்டுக்கிட்டாங்க. என்ன போட்டுக்கணும்னா எனக்கு ஒவ்வொரு இத்தனை நாள் செருப்பு போடாம இருந்துச்சு. அமர்நாத் யாத்திரையில வந்து நீங்க வந்து சந்தனவாடியில இருந்து செருப்பு போட்டுக்கிட்டு சொன்னா என்ன பண்றது? எல்லாரும் வற்புறுத்தி அன்பர்கள் எல்லாம் அந்த கட்சி ஒண்ணு வாங்கி கொடுத்தாங்க. அதை போட்டா அந்த கால் கடிக்க ஆரம்பிச்சிச்சு எனக்கு, இது மாதிரி பெரிய தொல்லையா இருக்குன்னு கழட்டி போட்டுட்டேன். ஆனா திருவருள் அத்தனை தூரமும் அந்த பணியிலையும் கல்லூரியும் முரளையும் நடந்து வந்து மற்றவங்களுக்கு செருப்பு போட்டவங்களுக்கு எல்லாம் பெரும் துன்பமாயிட்டு எனக்கு ஒரு துன்பமும் தராம அதை பார்க்கிற போது பெருமானுடைய திருவுருள் அங்க அந்த நடை அவன் கொடுக்கிறது நடை. ஏன்னு சொன்னால் பயிலாதத நாம பயிற்சி அதை நடந்து பழகிட்டோம், காலில் செருப்பு அணியாம பழகிட்டோம், அங்க போய் மாத்திக்க நம்மளால முடியல. ஆனா அந்த பயிற்சி நமக்கு அங்க இடையூறு தரவில்லை. அந்த பயிற்சியினாலே பெற்ற பலன் இறைவனுடைய திருவிழாக நமக்கு அங்க எந்த விதமான துன்பமின்றி துயரின்றி நம்மை வாழ்த்திருக்கிறது. அப்பதான் வந்த பிறகுதான் எனக்கு பகல்காம் வந்த பிறகுதான் அதை பற்றிய சிந்தனையே வந்தது. ஏன்னு சொன்னா இறைவன் நம்மளை வழி நடத்தி செல்கிறான் என்ற உறுதி இருக்குமானா. இங்க பலக கொடுக்கறான், ஈரம் தாக்க கூடாது. அந்த ஐஸ் கட்டியில நடந்து போனா எப்படி இருக்கும் அது அங்கத்தான் பார்த்தேன் நான். அந்த பஞ்சதன் நீங்க போற வழியில வெறும் பாதையாக ஐஸ் கிடக்குது, அங்க வெறும் அளவோட நடக்குது. எவ்வளவு டாக்ஸ் கூட போட்டுக்க முடியல, டாக்ஸ் போட்டா என்ன உரிச்சுது. அப்ப சொன்னாங்க எப்படியா வந்தீங்க அப்படின்னு. ஏதோ பெருமான் நடத்தினான். இங்க அந்த ஈரம் தாக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக சாமி ஒரு பலக போட்டார். இந்த கலைஞர்களை ஒரு காலத்துல இளைஞர்களாக கருதினார். இந்த பாடுறவன் ஆடுறவனை எல்லாம் கண்டா ரொம்ப இழிவாக கருதிய காலம் ஒரு இடைக்காலம். மிக பழைய காலத்துல அரசர்களோடு இருந்து உண்ணக்கூடிய பெருநிலையிலே பாடல்கள் இருந்தாங்க, விரலில் இருந்தார்கள். புலவர்களுக்கு சமமாக வைத்து போட்டக்கூடிய நிலை இருந்தது. இடைக்காலத்துல கலப்பர்கள் வந்த பிறகு, பிற சமயத்தார் வந்த பிறகு இந்த ஆடல் பாடல்லாம் வாழ்க்கைக்கு ஒவ்வாதது என்று சொல்லி துறவு நெறியில வந்தவர்கள் கூப்பிட்டு போக முடியாத ஒரு காலம் இருந்தது. ஞான சம்பந்தர் புரட்சி செய்தார், அழைத்துக் கொண்டு உட்கார முடிய அவர் சொல்லல, அந்த செய்தார்கள். வடக்கு வாயில் வழியாக பெருமான தரிசனம் பண்ணி வைத்தார், மதுரை கோயிலுக்குள்ள உள்ள அழைத்துக் கொண்டு வந்தார். இந்த மாதிரி இசை கலைஞர்கள் இவர்களுக்கு எல்லாம் ஏற்கமில்லாத ஒரு காலம் இருந்தது. பெருமான் அவர்களுக்கு ஒரு பலக கொடுத்து, சங்கத்தாருக்கு பலக கொடுக்கறதுக்கு முன்னாடியே இசைக்கலைஞராக மாணவத்திற்கு ஒரு பலை கொடுத்து திருவிளையாடல் செய்தான். அதுபோல இவருடைய மனைவியை ஈழப்பாடி மூலமாக வெல்ல வைக்க வேண்டும் என்று இன்னொரு பாண்டியை முயற்சி செய்கிற போது பெருமான் அங்கே வல்லாளராக வந்து நின்று முதல் நாள் வந்து ராஜா சொன்னதை கேட்டுட்டாங்க. அப்போ முனிவர்களாக இருந்தாலும் பொன்னை விற்பவர்களாக இருந்தாலும் அரசபையில் இருக்கிறவர்கள் அரசன் சொன்னா அதுக்கு தகுந்தபடி தலையாட்டுவார்கள் அப்படின்னு முறையிட்டான். எங்கிட்ட சாமிகிட்ட போய், யாரு மாணவத்தினுடைய மனைவி, இந்த ஈழப்பாடினி தான் வெற்றி பெற்றாள் முதல் நாள் அரசன் சொல்லிட்டான், அவனுடைய கருத்து என்ன என்று தெரிந்து கொண்டு அவையில் இருக்கிறவர்களும் நடுநிலைமை பிறந்து இந்த காரியத்தை செய்து விட்டார்கள். எல்லாருக்கும் நல்லாருக்கும் பொல்லாருக்கும் நடுநின்ற நடுவே இயலவா அந்த அது தரணும், இப்படிப்பட்ட ஒரு நிலை வந்து விட்டது. சாமி போன மறுநாள் பாடவான்னு சொன்னா போனா, அப்ப சொன்னா நீ வந்து மனம் கோணி விட்டாய், சொல்றதுக்கு தைரியம் வாழ்ந்த ஒரு பாணினி அரசனை பார்த்து நீ நடுநிலையிலிருந்து பிறந்து விட்டாய், உன்னுடைய முன்னிலையில அரசவையில நான் பாட மாட்டேன், கோயிலுக்கு வா, கூடல் நாயர் முன்னாடியே நானும் அவளும் பாடுறோம், யாராவது ஒருவர் வந்து இவ பாடல் சரியில்லைன்னு சொல்லிட்டா நான் அவளை தோல்ல சமக்கிறேன். என்ன பாருங்க எவ்வளவு வல்லம், நீ நடு இழந்து விட்டா என்று இந்த மதுரையில தேரா மன்னா என்று சொன்னாள். அதே வழியில வந்தவ இங்க பாணினி பெண் சொல்ல, நீ நடுநிலையிலிருந்து தவறி விட்ட, உன்னுடைய தீர்ப்பு பொருத்தம் இல்ல, ஆகவே உன்னுடைய அவையில நான் போட்டிக்கு வரவில்லை, இறைவனுடைய முன்னிலைக்கு வர சொல், அங்க நான் பாடுகிறேன், அவளும் பாடட்டும், யாராவது நீ சொல்ல வேண்டாம், யாராவது ஒருத்தர் இந்த பானபத்தனுடைய மனைவி பாடினது சரியில்லைன்னு சொல்லட்டும், நான் தோத்தேனாக, அவளை தூக்கி சுமப்பேனாக என்ன. மேல ஒரு வார்த்தை பேச முடியல அரசனுக்கு. ஏன்னா உள்ள அந்த மரபு வழியில வந்த நிலை அந்த பழக்கம். எல்லாரும் வந்தாங்க, சாமி பெரிய சங்கீத விமர்சகராக சுப்புட்டு மாதிரி, இப்ப சுப்புட்டுனா தெரியும், இப்ப அந்த இசை நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்வார் நெழுவா துக்குனால் மேல ஆகாயத்தை துப்புடு பெரிய வயசு கிழவர், ரொம்ப வயசானவர், ரொம்ப நிறைய கேட்டிருக்கிறார், நல்லது கெட்டதெல்லாம் எழுதி சொல்வார், நல்லா எழுத வல்லவர். அவர் மாதிரி சாமி பெரிய அலங்காரம் எல்லாம் பண்ணிக்கிட்டு அங்க வச்சமெல்லாம் போட்டுக்கிட்டு அந்த சபையில வந்து உட்கார்ந்தார். பாட ஆரம்பிச்சாங்க, அவர் பாடின அந்த பாட்டெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்ல. பாடின உடனே தான் சபாஷன் சொல்லல, சாமி சபாஷன் சொல்லி எல்லாரும் சபாஷன் சொல்லுவல, இவங்க எல்லாம் இது மோசம்னு சொல்லணும்னு நினைச்சாங்களோ, யார் ராஜா மனசுல நினைச்சான், அவன் மனசுக்குள்ள போய் அவனுடைய மனக்கோணல மாற்றி தட்டான், திருடராகிய சிந்தையை திருத்தி அவனும் இந்த பானபத்தனுடைய மனைவி பாடுகிற இசையினையே இசை நலங்களை பருகக்கூடியதாக பரமையாத ஒரு ஆனந்தத்தை கொடுத்துட்டார். மனுஷன் மனுஷனை திருத்தர் யாருன்னா இறைவனுடைய திருவரு தான், உள்ளத்துக்குள்ளே பூந்து இருக்குது. அவன் தலையாட்ட உடனே எல்லாரும் பேசி பேசிட்டாங்க. உடனே ஈழப்பாடினியை தோல்வி பெற்றவளாக சொல்லி, இந்த பானபத்தனுடைய மனைவியை வெற்றி பெற்றவளாக சொல்லி எங்க மரியாதை செய்கிறான். இறைவன் வந்து இசைவாது வெந்த நடுவாக நின்று இந்த பாணிக்கு பாணபட்டனுடைய மனைவிக்கு வெற்றி சிறப்பு தந்தார். இப்படி விரைவு பெற்ற திருவிளையாடல், அந்த பாணபட்டனுக்காக திருமுகம் விட்ட திருவிளையாடல், அதற்கு அவனுக்கு பலகை இட்ட திருவிளையாடல், அப்புறம் இசைவாடு வந்த திருவிளையாடல் ஆகிய நான்கு திருவிளையாடல்களை அடியன் சொன்னேன். இதிலேயே ஒன்று, பல ஊழிக்காலம் ஆன பிறகு மதுரை மாநகரத்தில் கோவிலும் குளமும் குன்றுகளும் தவிர எல்லாம் அழிந்து போன பிறகு மீளமும் தோற்றுகிற காலத்தில் வங்கியசேகர பாண்டியன் என்பவன் நாட்டையும் நகரத்தையும் அமைத்து வாழ்கிற போது இந்த நகரத்துக்கு ஒரு எல்லை காட்ட வேண்டும் என்று பெருமானை நினைக்கிற போது அவர் சிக்கராக வந்து தன்னுடைய கையிலே வல்லவீர இருக்கக்கூடிய நாக கங்கணத்தை எடுத்துவிட்டு இந்த மதுரைக்கு நீ எல்லை காட்டுன்னு சொன்னார். அப்போ அந்த நாயன் கேட்டது, சாமி இந்த வேலையெல்லாம் செஞ்சா எனக்கு ஏதாவது பலன் உண்டான். பெருமானுடைய கையில இருந்தாலும் ஒரு பலன், என்ன பேர்னா பேர் வேணும், பொருள் காசுலாம் போயிடும். அவன் எத்தனை பிறப்பு போனாலும் ஒரு மூணு தலைமுறை அஞ்சு தலைமுறைக்கு பிறகு அவன் நினைக்கிறான், கபிலரை நினைக்கிறான், பாரியை நினைக்கிறான். அந்த மாதிரி இந்த பாம்புக்கு ஒரு ஆசை, பெருமானை நான் எல்லை காட்டுறேன் உன்னுடைய திருவுருள் ஏவலினால என்ற உன் பேர்னாலே இதுக்கு ஆளவாயின்னு பேரு. அப்படி வளமாக வந்து அந்த வாயினமாக வாழ வைத்து எல்லை காட்டியது, எல்லை கண்டது இந்த மூன்றாவது முறையாக திருவாரவாயான திருவிளையாடு. அவன் பொருட்டாக சோழன் விக்ரம சோழன் படையெடுத்து வருகிற போது வில் ஏந்திய சேவகனாக வந்து சுந்தர பேரம்பையில் ஒரு அம்பு போட்டு ஆயிரம் லட்சம் கோடியா வந்து அந்த விக்ரமனை தோற்றோட செய்தான். சுந்தர பேரம்பையில் திருவிளையாடலாகிய இந்த ஆறு திருவிளையாடலும் அடியன் இன்றைக்கு சிந்திக்கின்ற நல்ல வாய்ப்பு கிடைத்தது. இருந்து கேட்டவங்க அனைவருக்கும் நன்றி கூறி, வான்முகில் விழாது வேக மதிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அன்றைய குறைவிடாது உயிரில் வாழ்க நான் மறையரங்கள் உங்க நட்டமும் வெளிமல்க நன்மைகள் செய்வ நீங்க விளங்குக விலகம்தான். நம பார்வதி பதே தென்னானுடைய சிவனே போற்றி, ஆடகமனுடைய அரசே போற்றி.
1: முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய். பொறுபுங்கவரும் புவியும் பரவும் குருபுங்கவா என்குண பஞ்சரனே. அருணகிரிநாதர் கந்தர் அனுபூதியில பாடுவார். முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வென்றருள்வாய். முருகன் தனிவேல் முனி நம் குரு என்று அருள் கொண்டு அறியார் அறியும் தருமோ என்றும் பாடுவார் கந்தரன் பூதியில. முருகா என்கின்ற நாமம் தமிழ் நாமங்களிலே முருகப்பெருமானுக மிகச்சிறந்த இடத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறது. வடமொழியிலே பலவிதமான நாமங்கள் நாமும் பார்த்திருக்கிறோம். ஸ்காந்தத்திலே இருக்கின்றது பலவிதமான நாமங்களை நாம் அனுபவித்தோம். ஆனால் மந்திரபூர்வமாக அனுபவபூர்வமாக பலவிதமான வடமொழியினுடைய சாரத்தையும் தனக்குள்ளே வைத்ததாக நம்மையெல்லாம் அருளுக்கு இட்டுச் செல்லக்கூடிய ஒரு நாமம் உண்டென்று சொன்னால் அது ஒரு முருகப்பெருமானுடைய முருகா என்கின்ற நாமந்தான். முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா என்று விழி நனைந்து மனம் உருகி அவனுடைய நாமத்தை இதயத்திலே தேக்கி அவனுடைய உருவத்தை மனத்திலே தேக்கி அருள் பெற வேண்டும் என்று நினைத்தால் இந்த நாமமானது முக்திக்கு நம்மை இட்டுச் செல்லுகின்றது. கருணைக்கு அருணகிரியான பெருமான் பாடுவார், விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள் மேன்மை குன்றா வழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமே என்று பாடுவார். மொழி என்பது நம்முடைய பேச்சு என்ற பொருளிலே இந்த இடத்துல வராது. மேன்மை குன்றா மென்மை குன்றா மொழிக்கு துணை என்று எது சத்து சத்து சித்து ஆனந்தமாக இருக்கின்றதோ அந்த பரம்பொருளை சொல்லக்கூடியது பீஜாட்சரங்கள் என்று வித்தாக வித்தின்றியாதும் விளைவந்தோ நின்னருளாம் சித்தின்றி அங்களுண்டோ செப்பாய் பராபரமே என்று தாய்மான பாடுவார். வித்துக்களாக இருக்கக்கூடிய சில ஒலிகள் அதைத்தான் மந்திர சப்தங்கள் என்று சொல்லுகின்றோம். இது எப்போ முருகப்பெருமானுடைய நாமம் வந்தது அறிஞர்கள் தான் சொல்ல வேண்டும். யார் சொன்னார்கள்? அனாதி காலமாக இருக்கப்படக்கூடிய ஒரு நாமமாக முருகநாமம் வந்திருக்கிறது. எது ஓங்காரமானது உலகத்துக்கெல்லாம் காரணமாக இருக்கின்றதோ வேதத்துக்கெல்லாம் எது அடிப்படை? ஓங்காரம். ஓங்காரம் வேதத்துக்கு அடிப்படை, வேதம் பிரபஞ்ச சிருஷ்டிக்கு அடிப்படை. ஓங்காரமே இறைவனுடைய சுரூபமாக இருக்கின்றது. அந்த ஓங்காரத்தினுடைய வடிவமாக, ஓங்காரத்தினுடைய உட்பொருளாக இருக்கக்கூடியது முருகா என்கின்ற நாமங்கள். மீனகுன்றா மொழி என்று சொல்லக்கூடியது இந்த இடத்துல மந்திரம் என்று பொருள் கொள்ள வேண்டும். மெய்மை என்று சொல்லக்கூடிய இறைவனை சச்சித்தானந்த சுரூபமாக இருக்கப்பட்டதிலே சத்து என்று சொல்லக்கூடிய என்றைக்கும் நித்திய பொருளாக இருக்கக்கூடியவன், ஞானமே வடிவாக இருக்கக்கூடியவன், ஆனந்தமே வடிவாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை எந்த மந்திரங்கள் சுட்டிக்காட்டுமோ அந்த மந்திரங்களுக்கு துணையாக, அப்படின்னா என்ன அர்த்தம், துணைன்னா என்ன அர்த்தம், அதுவாக அந்த மந்திரங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பொருளாக இருக்கக்கூடியது முருகா எனும் நாமங்கள் என்று சொல்லுவார். முருகா எனும் நாமங்கள்னா முருகாங்கிறது ஒரு நாமமா பல நாமமா? அறிஞர்கள் சொல்லுவார்கள் முருகா என்பது பலவிதமான நாமங்களுடைய சேர்த்து என்று சொல்லுவார்கள். முருகா என்பது நாமமா மந்திரமா? முதல்ல அடிப்படையான கேள்வி, முருகாங்கிறது நாமமா மந்திரமா? நாமம்னா என்ன, மந்திரம்னா என்ன? நாமம் என்பது பெயர், நாமம் என்பது வடமொழியில சொல்லக்கூடிய பெயர் என்று தமிழில் சொல்லலாம். மந்திரம் என்பது இதை தாண்டியது. சிவான்னு சொன்னா ஒரு நாமம், சிவன் என்கின்றது நாமம். அதையே ஓம் நம சிவாயா என்று ஓங்காரத்தோடு சேர்த்து சொல்லும் பொழுது அது பஞ்சாட்சரமாக மந்திரமாக ஆகின்றது. இதே போலத்தான் முருகா என்பது நாமமா மந்திரமான, நாமமும் அதுவே மந்திரமும் அதுவே. எப்படி அது? தேன் என்று இருக்கின்றது, இந்த தேன் என்பது மருந்த உணவா? பால் இருக்கின்றது, பசும்பால் இருக்கின்றது, இது மருந்த உணவா? பசும்பாலை சாப்பிட்டா பசி ஆறும் நிச்சயம். இதே பசும்பால் பித்தத்துக்கு மருந்தாக வைத்திய சாஸ்திரத்திலே சொல்லப்படும். இதே பசும்பால் நம்முடைய பலவிதமான ரோகங்களுக்கு மருந்தாக சொல்லப்படும். இப்போ பசும்பால் என்பது மருந்தாகுமா உணவாகுமா? ரெண்டும் ஒன்றாகத்தான் இருக்கும். தேனையும் எடுத்துக்கொண்டால் தேன் உணவா மருந்தா? தேன் உணவும் அதுவே மருந்தும் அதுவே. அதே போலத்தான் முருகா என்பது நாமமும் அதுவே, முருகா எனும் நாமங்கள் என்று சொன்னார். ஆனா அந்த நாமங்கள் எப்படி துணையா இருக்கின்றன, மந்திரமாகவும் இருக்கின்றன என்கின்ற மறைமுக பொருளைத்தான் மெய்முகுன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள். இறைவனை எப்பொழுதும் தொழ வேண்டும், பாட வேண்டும், துதிக்க வேண்டும். அதுக்குதான் அருணகிரிநாதர் பாடுவார், கோடாத வேதனுக்கு யான் செய்த குற்றம் என் குன்றவிந்த தாடாடனே தெண்டணிகை குமர நின் தண்டையண்டால் சூடாத சின்னியும் நாடாத கண்ணும் தொழாத கையும் பாடாத நாவும் எனக்கே தெரிந்து படைத்தனேனர். அவனை பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். இறைவனை என்ன என்று தெரியாமல் இது ஒருவனுடைய பெயர் என்று சொல்லும் பொழுது அது நாமம், அவ்வளவுதான் நாமங்கள். ஆனால் அதுவே இறைவனாகவே அந்த நாமம் இருக்கின்றது என்று தெரிந்து கொண்டு விட்ட பொழுது அது மந்திரமாக மாறுகின்றது. ஒரு உதாரணம் பார்ப்போம். ஒரு பெண் மாப்பிளைய பார்க்கணும், பெண் பார்க்க மாப்பிள்ளை வரப்போறார். அது வரைக்கும் போட்டோ கொடுத்துருக்கிறாங்க, அந்த போட்டோ கொடுத்து இவர்தான் மாப்பிள்ளை இப்படித்தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி கொடுத்த பொழுது அது போட்டோ இன்னும் பார்க்கல. அப்பவே நான் ஓகே இவர் தான் மாப்பிளையா பார்க்க போறமா, சரியா இல்லையா, ஜாதகம் எல்லாம் பார்த்தாச்சு, பெற்றோர்கள் எல்லாம் சொல்லியாச்சு. இப்போ மாப்பிளையை பார்க்கிறாள் பெண், பார்த்த பிறகு மனமிழந்தாள், அவனை மனம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தாள். அப்ப அந்த போட்டோங்கிறது போட்டோவா இருக்காது, அவனாகவே இருக்கும், அவனாகவே இருக்கும். அந்த படமானது மாப்பிளையாகவே இருக்கும், அதோடு ஆடி பாடி ஊடி எல்லா விதமான சண்டையும் சச்சரவும் நடந்து கொண்டிருக்கும். கல்யாணம் ஆகிற வரை, கல்யாணம் அப்புறம் அவன் மாட்டின்ட்டான், அது வரைக்கும் படம் மாட்டிக்கொண்டது, கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் மாட்டின்ட்டான். இந்த படமானது படமா அவனா? படம் என்பது அவனை பார்க்கின்றவரை படமாக இருக்கின்றது. அவனை பார்த்த பிறகு இவன் தான் என்னுடைய மணாளனாக ஆக போகிறான் என்று தெரிந்த பிறகு அந்த படமானது அவனாக ஆகின்றது. இது ஒரு பேப்பர் கிடையாது, இதுவரும் காகிதம் கிடையாது. அதே போலத்தான் முருகா என்று சொல்லக்கூடியது அவனை அனுபவிக்கின்றவரை, அவன் தான் பரம்பொருள் என்று உணர்கின்றவரை, நன்றாக புரிந்து கொள்ள உணர்கின்றவரை. அது வெறும் நாமமாகத்தான் இருக்கும். அவனை உணர்ந்த பொழுது, அவனை அறிந்த பொழுது, இவன் தான் பரம்பொருள் என்று தெரிந்த பொழுது அந்த நாமம் மந்திரமாக அவனாகவே ஆகின்றது. மந்திரம் என்பது வேற ஒன்றும் கிடையாது. மனத்திலே எவன் ஒருவன் தியானிக்கின்றானோ அவனை அந்த இறைவனிடத்திலே இட்டு செல்வது மந்திரம். மனத்திலே எவன் ஒருவன் இந்த சப்தத்தை நாமத்தை தியானிக்கின்றானோ அந்த பொருளின் இடத்திலே இட்டு செல்வது மந்திரம். அவ்வளவுதான் பொருள், வேறொன்னும் கிடையாது. அது வரைக்கும் இது நாமமா இருக்கும். இறைவனை அறிந்து கொள்ளுகின்றவரை, நம்மிடத்திலே பக்தி பிறக்கின்றவரை அது நாமம். பக்தி பிறந்த பொழுது இது எப்படி தேனானது உணவாக இருக்குமோ அதுவே மருந்தாகவும் மாறும், பிறவி பிணிக்கு மருந்தாகவும் மாறும். அதனர்த்தம் மொழிக்கு துணை திருமன் மலர் பாதங்கள் மெய்மிகுன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் என்று சொன்னார். இன்னொன்று உண்டு, இது நாமங்களா நாமமா என்று கேட்கும் பொழுது முருகா என்பது மூன்று விதமான நாமங்களை முகுந்தன் ருத்ரன் கஞ்சையன் என்று சொல்லும்படியாக மூன்று தெய்வங்களையும் விஷ்ணு ருத்ரன் பிரம்மா இந்த மூன்று பேருடைய நாமங்களையும் இதிலே கொண்டிருக்கின்றது. இதனால முருகா என்பது நாமங்கள் என்று சொல்லுவார். பெரியவர்கள் இதெல்லாம் சொல்லுவார்கள். ஆனா அது மட்டும் கிடையாது. ஆன தனி மந்திர ரூப நிலை கொண்டது என்று அருணகிரிநாதர் பாடுவார். அது மாதிரி மந்திர ரூபத்தை கொண்டிருக்கின்றது. இது மூன்று சப்தங்களும் மூன்று விதமான தன்மைகளை சுட்டி காட்டி நம்மை முருகனிடத்தில் இட்டு செல்லக்கூடியது. இதுக்கு சாதாரணமாக பொருள் கொண்டால் முருகு என்று சொன்னால் மனமுடையது. முருகவிட்டாரும் காட்டி புவிபுனல் காலும் காட்டி புவிபுனல் காலும் காட்டி அந்த படம் இல்ல திருவாலங்காட்டுல வரும் படி மீசை போயன்றாட்டி அடிமையை நீ வந்தேத்தி பரகதி தானம் காட்டி கொடுக்கக்கூடியவன். அதுல முருகவிட்டாரும் காட்டி முருகு அவள், அதாவது மனமானது அவிழக்கூடிய அப்படின்னு பொருள் மனம், அருள் மனம். ஞான வாசம் வீசி பிரகாசியா நிற்ப மாசிந்தோர் புத்தி அழிபாட. ஞான வாசம் வீசக்கூடியது இந்த முருகா என்பது அருள் மனம் கொடுக்கக்கூடியது. அதனால முருகா என்பது அருள் மனம் உடையது அந்த இறைவன். ஒரு பொருள். இரண்டாவது, முருகா என்பது தேன் என்கின்ற தன்மையில வரும். முருகு என்பது தேன் என்கின்ற பொருளிலேயும் வருகின்றது. இது சுத்தமான தமிழிலே மிகச்சிறப்பாக சொல்லப்படும். இன்பத்தேனாக அதுதான் சொன்னோம். இது உணவாகவும் இருக்கும் மருந்தாகவும் இருக்கும். அதே போல முருகா என்பது நாமமாகவும் இருக்கின்றது மந்திரமாகவும் இருக்கின்றது. முருகு என்பது அடுத்தது. இதுக்கு எந்த விதமான அடைமொழியும் நமகா, இப்ப நமசிவாயான்னு சொல்லும்போது சிவம் என்பது நாமம். சிவாய சிவனுக்கு நமகா வணக்கம், ஓம் நம சிவாயன்னு வரும். இப்ப ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, இப்படி பலவிதமான நாமங்கள் உண்டு, மந்திரங்கள் உண்டு. இதெல்லாம் மந்திரங்கள். ஓம் நம சிவாயா அப்படிங்கிறது இன்னொன்னு, ஓம் நம சிவாயே அப்படிங்கிறது இன்னொரு மந்திரம். இதெல்லாம் மந்திரங்கள் சொல்லுகின்றன தவிர அவரவர்கள் அவரவர்களுடைய குருக்களின் இடத்தில் இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த மந்திரங்களுக்கெல்லாம், எல்லா மந்திரங்களுக்கும் ஓங்காரமானது தேவை, நமஹா என்கின்ற சப்தம் தேவை. ஆனா முருகா என்பதற்கு எந்த விதமானதும் இல்லை, எந்த விதமான அடைமொழியும் தேவையில்லை. ஏனென்னா இது மந்திரஸ்வரூபமாக நாட்டஸ்வரூபமாக தெய்வ தனிமொழியாக இருக்கின்ற காரணத்தினாலே இதுக்கு எந்த விதமான அடைமொழியும் தேவையில்லை என்று பெரியவர்கள் கூறுகின்றார்கள். பிரணவஸ்வரூபமாகவே இது இருக்கின்றது. முருகா என்று சொல்வதற்கு இளமையை உடையவன், இளமையானது அழகுடையது செல்வம் உடையது வாசனையுடையது தேன் என்றெல்லாம் பலவிதமான பொருள்கள் இடத்துல சொல்லப்படும். இப்போ இந்த முருகாங்கிற நாமம் தான் என்ன, முருகாங்கிறது என்ன நாமம், இந்த மந்திரம் என்ன மந்திரம், அப்படிப்பட்ட என்ன மந்திரம் இது, இது ஓங்காரமே வடிவாக இருக்கக்கூடியது. ஓங்காரம் எப்படி சன்னியாசிகளுக்கெல்லாம் ஓங்காரம் தான் உபதேசமாகும், பிரணவ உபதேசமாகும். எப்படி முருகப்பெருமான் தேவசிரேஷ்டரான சிவபெருமானுக்கும் முனிஸ்ரேஷ்டரான அகஸ்தியருக்கும் நரசிரேஷ்டராக அருணகிரிநாதருக்கும் இதை உபதேசம் பண்ணாரோ, அவர்களெல்லாம் சன்னியாசிகள் கிடையாது, எல்லாம் சம்சாரிகள். அருணகிரிநாதர் தான் எதுவும் இல்லாதவராக முருகனே கதி என்று இருந்தவர். ரெண்டு பேரும் லோபாவுத்திரையோடு இருக்கப்பட்ட அகஸ்தியர், பார்வதியோடு இருக்கப்பட்ட பரமேஸ்வரன். ஆனா சன்னியாசிகளுக்கு உபதேசம் ஆகக்கூடிய மிகப்பெரியது பிரணவ உபதேசம் என்று சொல்வார்கள். அதுதான் மந்திரத்தினுடைய மிகச்சிறந்த உபதேசமாக சொல்லுவார்கள். இது மந்திரம் என்று சொல்லும் பொழுது ஓங்காரமாக இருக்கின்றது, அதுவே நாமம் என்று சொல்லும் பொழுது முருகா என்கின்ற நாமமாக வருகின்றது. எப்படி? கண்டுபுராணத்தில் சொல்லும் பொழுது ஓம் எனும் எனப்படும் குடிலையே ஒப்பிலா முருகன் மா முகத்துள் ஒன்றாம், அவன் தன்னை யார் வகுப்பார் என்று சொல்வார். ஓம் என்று சொல்லக்கூடிய குடிலை பிரணவம், இதெல்லாம் பார்த்தோம் உபதேசத்தப்ப பார்த்தோம். நம்ம குடிலை என்று சொல்லக்கூடிய பிரணவம் இருக்கிறதே, அதுதான் முருகன் மாமுகத்தில் ஒன்றாம் என்று சொல்லப்படும். ஆறு முகத்திலே ஒரு முகமாக இந்த பிரணவமே இருக்கின்றது என்று கந்தபுராணம் சொல்லும். இதுல சொல்லும் பொழுது வேற எந்த விதமான நாமத்தையும் இவர்கள் பயன்படுத்தவில்லை. கச்சியப்ப முனிவர் பாடுகின்றார் முருகன் மாமுகத்துள் ஒன்றாம் என்று பாடுவார். முருகப்பெருமானை இந்த நாமத்தை இதுல சொல்லித்தான் ஓம் எனப்படும் குடிலையே முருகன் மாமுகத்துள் ஒன்றாம் என்று பாடுவார். ஓங்காரமே முருகன் முகம், இந்த ஓங்காரம் தான் முருகன் என்கின்ற நாமமும் கூட. இந்த தமிழ் பெயரை மூன்றாக பிரிக்கலாம். எப்படி? மூ ரு கு என்று பிரிக்கலாம். ம உ ர உ க உ, இந்த மூன்றும் சேர்ந்தா தான் முருகு என்று வருகின்றது. இந்த மூன்றும் வரும் பொழுது இந்த மூன்றிலேயும் ஒரு சிறப்பு உண்டு. வேதாந்த சூத்திரத்திலே உரைவகுத்த நீலகண்ட சிவாச்சாரியார் சொல்லுவாராம், ஓம் என்பது என்னன்னா அகார உகாரம் அகாரங்கள் என்று சொல்லுவார். அக்னிமீளே புரோகிதம் யஜ்ஞஸ்ய தேவம் ருத்விஜம் ஹோதாரம் ரத்னதாதவம் என்று எடுத்த உடனே ஆரம்பிக்கின்றது ருக்வேதம். அதுல அகாரமானது ஆரம்பிக்கின்றது. ஊ என்று சொல்லும் பொழுது யோனி சமுத்திரோபந்து என்று யஜுர்வேதத்தில இடையிலே மந்திரமாக வருகின்றது உகாரமானது. சமானம் வரம் என்று சாமவேதத்திலே இறுதியாக வருகின்றது. இதை நீலகண்ட சிவாச்சாரியார் அகார உகாரம் அகாரமாக இருக்கக்கூடியது ஓ என்று சொல்லுகின்றார். இந்த ஓ என்கின்ற எழுத்து இந்த ஓங்காரமாக அகார உகாரம் அகாரம் சேர்ந்ததாக வரும். இதை பிரித்தால் அகார உகாரம் அகாரங்கள் இருக்கிறது, அந்த உகாரமும் மகாரமும் சேர்ந்துதான் முதல்ல மூ என்று ஆரம்பிக்கும். உகாரம் திருப்பி ரகாரத்தோட ரேபம் என்று சொல்லுவார்கள், சேர்ந்து ரு, காவோடு சேர்ந்து கு. இந்த பின்னாலே இருக்கக்கூடிய இரண்டும் அகார உகாரம் அகாரத்தில் உகாரம் அகாரங்கள் இரண்டும் சேர்ந்து முதல்ல மூ என்று சொல்லும்படியாக ஆரம்பித்திருக்கிறது. இந்த மூன்றையும் அப்படியே திருப்பி போட்டு பாருங்க, முருகு குமர என்று அப்படியே அந்த உகாரத்தை மாத்தி போட்டா வரும். சடாட்சரம் நம குமாராய என்று சொல்லும்படியாக, அதுதான் குமாரன் என்று சொல்லும்படி பின்னால பார்க்கலாம் என்று சொன்னேன். என்றும் இழகாய் அழகியாய் என்று சொல்லும்படியாக, குன்றம் இருந்தாய் குடைகடலில் சூர்ந்தடிந்தாய் பொன்றப்படையாய் என்று சொல்லும்படி, என்றும் இழகாய் அழகியாய் ஏரூர்ந்தான் ஏரே என்று குமரன் என்று வடமொழியில சொல்லப்படும். நமக்குமாராய அல்லது குமாராய நமகா என்று சொல்லக்கூடியது சரவண, அந்த சரவணபவ என்று இப்பொழுது நாம் சடாட்சரத்தை சொல்லுகின்றோமே, பழைய காலத்திலே நச்சினார்க்கிரியார் உரை திருமுருகாற்றுப்படை உரை பார்க்கும் பொழுதும் அல்லது பிற பெரியவர்களுடைய உரைகளை சொல்லும் பொழுதும் அவர்கள் நமக்குமாராய அல்லது குமாராய நமகா என்று சொல்லக்கூடியதுதான் சடாட்சரம் என்று சொல்லுகின்றார்கள். இந்த குமார என்பதை தமிழிலே எழுதும் பொழுது திருப்பி எழுதினா குமர மூரு க, மூன்று எழுத்து இங்கே அப்படியே வரும். மந்திரமாக தமிழிலே வரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கும். அகாரம் என்பது இறைவனை சொல்லக்கூடியது. அகார வாசியன் என்று சொல்லும்படியாக இறைவனை காத்தை தொழிலை சொல்லும். அகாரம் என்பது காத்தல் தொழிலை சொல்லும். அந்த அகாரத்துக்குள்ளே உகாரமும் மகாரமும் மறைந்திருக்கிறதுனாலே இந்த, அதாவது சொல்லுவாங்களே A=B+C-னா சொல்லலாம் இல்லையா, அதே போலத்தான் அகாரம் என்பது ஊவும் மாவும் சேர்ந்தது அகார உகாரம் அகாரம். அதே போல அப்படின்னா உகாரம் அகாரத்தை எடுத்து அகாரம் இருக்கிறது என்று பொருள் தானே. அதனால தான் மூ என்கின்ற எழுத்து அகாரத்தையும் இறைவனையும் தன்னுடத்திலே கொண்டிருப்பதாக பொருள். அங்கே மூ என்கின்றதாக ஆரம்பித்திருக்கிறது ஒன்று. ரெண்டாவது, இந்த முருகா என்பதுல மெல்லின எழுத்து முதல்ல ஆரம்பிக்கின்றது. தமிழில மெல்லினம் இடையினம் வல்லினம் என்று சொல்லும் பொழுது மூன்று விதமான இனச்சொற்களையும் இங்கே கொண்டிருக்கும். மெல்லினம் இடையினம் வல்லினம் என்று சொல்லக்கூடிய மூன்று சொற்களையும் இங்கே கொண்டிருப்பதாக அகார உகார மகாரத்திலே உகார மகாரத்தை சேர்த்து மூ என்பதாக இங்க ஆரம்பித்திருக்கும் ஒன்று. அடுத்தது சொன்ன இந்த மூ என்று சொல்லக்கூடியதுக்கு ஏன் இப்படி ஆரம்பிக்கணும்? பிரணவத்திலே மகாரம் என்று சொல்லக்கூடியது ஜீவனை சுட்டிக்காட்டும், அகாரம் இறைவனை சுட்டிக்காட்டும், உகாரம் அருட்சக்தியை சுட்டிக்காட்டும். ரெண்டையும், அதாவது ஜீவனையும் பரமனையும் இணைக்கக்கூடியது உகாரம். ம என்கின்ற எழுத்து மன அவபோதனே என்று சொல்லும்படியாக மனம் உடையது எவன் அறிவினனாக இருக்கின்றானோ அப்பேற்பட்ட இந்த உயிர்களை ஜீவாத்மாக்களை சொல்லும். அது வந்து கடைசியாக இருக்கக்கூடிய மகாரம். நமக்கு ஜீவர்களுக்கு அருள் செய்வதற்காகவே ஏற்பட்ட வடிவம் முருகனுடைய வடிவம் அவதாரம். அதனால்தான் ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் என்று நமக்கு அருள் செய்வத கருணை கூறு முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் என்று கருணை கூர்ந்த முகங்களோடு அருள் செய்வதற்காகவே உயிர்களுக்கு உஜ்ஜீவனம் உய்வடைய செய்வதற்காகவே ஏற்பட்ட அவதாரம் முருகனுடைய அவதாரம். இப்போ உயிர்களுக்காக வந்த அவதாரத்தில் உயிர்களை அதனால தான் முதல்ல வைத்தார். அகார உகார மகாரத்தில் மகாரத்தை முன்னாலே சேர்த்தார். முதல்ல மா என்கின்ற எழுத்து அதனால தான் முன்னால வந்தது. இது ஒரு விஷயம். ரெண்டாவது, மா என்கின்ற எழுத்தைய மருகானோ வேற எப்படியா சொல்ல முடியாதா? ஏன் முருகாங்கிற நாமம் உருவானதுன்னா, அவர்களோடு உயிர்களுக்கு தன்னுடைய கருணையை கொடுக்க வேண்டும் என்பதற்காக கருணை என்கின்ற அருட்சக்தியான ஊ என்கின்றதை அதனோடு சேர்த்தார். ஊ என்பதற்கு உமா பிரணவம் என்று சொல்லுவார்கள். ஊ ம அ என்று சொல்லக்கூடியது எப்படி ஆ ஊ ம வருமோ, உமா என்று சொல்லக்கூடிய ஊ ஆ ம என்று வரும். அதுக்கு பேர் உமா பிரணவம் என்று சொல்லுவார்கள். உமாங்கிற அம்பிகையினுடைய பிரணவமாக சொல்லும் பொழுது உகாரமானது முன்ன வரும். என்ன அருட்சக்தி, நம்மை வாழ வைக்கக்கூடிய இறைவனுடைய கருணை. முதல்ல இறைவன், அகாரம் என்பது இறைவன், மகாரம் என்பது ஜீவாத்மா. இந்த பரமாத்மா ஜீவாத்மா இரண்டையும் சேர்க்கக்கூடிய கருணையாக அல்லது குருவாக இருக்கக்கூடியது உகாரம். இந்த கருணை சேர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே அந்த அருட்சக்தி அருளது சக்தியாகும் அறம் தனக்கு என்று சிவஞான சக்தியார் சொல்வதை போலவே அருளாக இருக்கப்பட்ட கருணை இருக்கின்றது. அதுதான் அம்பிகை. அந்த அம்பிகையை அருட்சக்தியை கருணையை இந்த ஜீவாத்மாவோடு சேர்த்து மூ என்கின்ற வார்த்தையாக எழுத்தாக முதல்ல கொண்டு வரப்பட்டது. முதல்ல முக்கியமானது காத்தல் தொழிலாக ஜீவாத்மாக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை உய்வடைவதற்காக உய்வடைவ செய்வதற்காக தன்னுடைய அருளை அதனோடு சேர்த்து ம என்கின்ற அக்ஷரத்தோடு ஊ என்கின்ற அக்ஷரத்தை சேர்த்து மூ என்கின்ற எழுத்தாக முதல்ல ஆரம்பித்தது. இதை பார்த்தா முத்தைத்தரு பத்தி திருநகை அத்திக்கரை சத்திச்சரவண முத்திக்குரு வித்துக்குருவர் எனபோதும் மூ மூ மூன்னு கொண்டு வருவர். முத்தைத்தரு பத்தி திருநகை அத்திக்கரை சத்திச்சரவண முத்திக்குரு வித்துக்குருவர் எனபோதும் முக்கட் பரமற்கு சுருதியும் முற்பட்டது கற்பித்திருவர் முப்பத்து முவக்க தமரர் மடிவேன பத்து தலை தத்தக்கணைதோடு ஒத்தைக்கிரி மத்தை பொருதர் வட்டப்பகல் வட்டத்துகிரியில் இரவாக பத்தக்கிர தத்தைக்கடவிய வட்சி புகழ் வெச்சத்தொகுவர் லட்சத்தோடு ரட்சித்தருவது ஒரு நாளே என்று முதல்ல இரண்டு பராக்களிலேயும் முதல்ல எடுத்த பொழுது என்ன கொடுக்கின்றார்? முகாரம் முகாரம் முகாரத்தை கொண்டு வருகிறார். என்ன, அடியவர்களுக்கு ஜீவாத்மாக்களுக்கு உயிர்களுக்கு அருள் செய்வதற்காகவே ஏற்பட்ட அவதாரம் நாமம் இந்த முருகநாமம், முருக அவதாரம். அதனால முதல்ல அதை எடுத்துக்கொண்டார். அதே போல இன்னொன்று பார்க்கலாம். அகார உகாரம் அகாரத்திலே அகாரம் என்பது இறைவன், உகாரம் என்பது அருட்சக்தி என்று பார்த்தோம். தன்னுடைய கருணை கூர் முகங்கள் ஆறும் என்று சொல்வதனாலே அந்த கருணையே வடிவாக இருந்து இறைவன் உயிர்களோடு சேர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே நமக்குள்ளே வந்து சேர்ந்திருக்கின்றான். முதலே அதெல்லாம் பார்த்தோம். நமக்குள்ளே அணுமாத்திர சுரூபனாக அவன் இருக்கிறான் என்பதை சுட்டிக்காட்டுவதற்காகத்தான் நமக்குள்ளே அந்த இறைவனுடைய அருட்சக்தி ததும்பி இருக்கிறது. இந்த முருகநாமத்திலே தோன்றும். அதனால மூ என்று சொல்லக்கூடிய எழுத்தில் ஆரம்பிக்கும். ஒன்று, ரெண்டு, மூன்றாவது பார்க்கலாம். மூ என்கின்ற எழுத்துக்கு முக்தி நிலம் என்றக்கூடிய பொருளையும் சொல்லுவார்கள். முக்தியை ஜீவாத்மாக்களுக்கு கொடுக்க வேண்டும், மோட்சத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக முக்தி என்று சொல்லக்கூடிய முதல் வார்த்தையும் எடுத்து அந்த இடத்துல கொடுக்கின்றார். அடுத்தது முகுந்தன் என்று சொல்லும்படியாக எவன் காத்தல் தொழிலை உடையவனாக விஷ்ணு என்று இருக்கின்றான் அகாரவாஷ்யோ விஷ்ணுகோ என்றவரும் அந்த பரம்பொருளும் தானே என்று காட்டி அந்த காத்தல் தொழிலையும் செய்யக்கூடியவன் முக்தியை அழிக்க முக்தியை கொடுக்கக்கூடியவன் என்று சொல்லும்படியாக முக்தியை கொடுக்கக்கூடியதாக காத்தல் தொழிலை செய்யக்கூடிய தன்னுடைய கருணையை முன்னே வைத்து மூ என்கின்ற எழுத்தாக முருகநாமத்தினுடைய முதல்ல வந்தது. அடுத்தது ரூ என்கின்ற தன்மை வரும் இல்லையா? மூ என்கின்ற ரூ என்கின்ற தன்மை வரும் பொழுது ரேபம் அல்லது ரிங் க்ஷீணே என்று சொல்வார்கள். சமஸ்கிருதத்தை சொல்லும் பொழுது ரா என்கின்றதுக்கு ரெண்டு விதம் சொல்வார்கள். அதாவது அக்னியினுடைய வடிவம், அக்னியினுடைய வடிவம் எப்பொழுதும் அழியக்கூடியது. அதனால ரிங் ஷனே அதாவது க்ஷீணமடியக்கூடியது. ரா என்பதற்கு சமஸ்கிருதத்தில் ரகாரம் சொல்வதில்லை, ரேபம் என்று சொல்லுவார்கள். அழியக்கூடியது என்று சொல்லுவதனாலே ர என்கின்ற தன்மை வரும். நன்றாக கவனிக்கலாம், உயிர்கள் அவர்கள் தனியாக இருக்கும் பொழுது தனுகரண போக புவனங்களை படைத்தாலும் கூட இறைவனை அடைய மாட்டாது, இறைவனை அறிய மாட்டாது. தன்னுடைய கர்ம ஆணவ மாயையின் காரணத்தினாலே அழிய போகின்ற உயிர்களை தன்னுடைய கருணை என்று சொல்லக்கூடிய உகாரம் கொடுத்து அவர்களுடைய பாவங்களை க்ஷிணிக்க செய்வதனாலே இரண்டாவது எழுத்து அவர்களுடைய பாவத்தை எல்லாம் நசிக்க செய்யும்படியாக ர என்று சொல்லக்கூடிய ரேபத்தை போட்டார். இந்த இடத்துல ரேபம் என்பது நசிக்க செய்யக்கூடியது என்று வரும். இப்ப நம்முடைய பாவங்களை எல்லாம் நசிக்க செய்யும்படியாக நம்மை முக்தி நலத்துக்கு இட்டு செல்ல வேண்டும் என்றால் என்ன வேணும், நம்முடைய பாபம் எல்லாம் க்ஷீணமடைய வேண்டும், அதாவது அழிய வேண்டும். இந்த அழிவதற்காக பாபங்களை எல்லாம் அழிப்பதற்காக அழித்தல் தொழிலை இரண்டாவதாக வைத்து ர என்று சொல்லும்படியாக அந்த முருகு என்று வைத்தார். அழிப்பது என்று சொல்லாலும் கூட இது அறக்கருணை, நமக்கு அருள் செய்வதற்காகவே வந்த விஷயம். அதனால தான் ஊ என்பதை இந்த இடத்திலேயும் சேர்த்து எது கருணை இருக்கின்றதோ, கருணை முதலிலே அடியவர்களிடத்தே இருக்கின்றது, அடியவர்களுடைய பாவத்தை அழிப்பதற்காக அழித்தல் தொழிலேயும் தொழிலிலேயும் கருணை இருக்கின்றது என்று இந்த உகாரம் மீண்டும் அந்த இடத்திலே சேர்த்துக் கொண்டது. மூ ரு கூ என்று சொல்லும் பொழுது ககாரம் என்று சொன்னா எதுவும் சிறியது அப்படின்னு பொருள். பால அல்லது சமஸ்கிருதத்தை சொல்லும் பாலக உதக, தண்ணீர் என்று இருந்தார் அது சின்னதா இருந்தா உதக, பாலன் பால. கா என்பது ஒன்றை சின்னது பண்ணும், சிறியதாக மாற்றுவது. ஒன்றை சொல்ல வேண்டும் என்றால் காதலை சேர்க்கும் பொழுது சிறியதாக ஆகும் என்று படமுடி வல்லுநர்கள் சொல்வார்கள். இந்த மந்திரமாக இருக்கப்பட்ட நாமத்தில் கான்னு ஏன் சேர்த்ததுன்னா, உயிர்களுக்கு கருணை கொடுத்தான், அவர்களுடைய பாவங்களை நசிக்க செய்தான், அவை இறைவனோடு சேரும். ஆனா இறைவன் நமக்காக இந்த இடத்துல இறங்கி வருகின்றான். தன்னுடைய பரம்பொருள் சுரூபத்தை விட்டு அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு நமக்காக ஒரு முகம் எடுத்து கருணை கோர் முகங்களாரும் கரங்கள் பன்னிரண்டு கொண்டு ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் என்று நமக்காக தன்னுடைய பரம்பொருள் தன்மையை விடுத்து சிறிய வடிவத்திலே இதுதான் என்னுடைய வடிவம், இதுதான் என்னுடைய நாமம் என்று சொல்லும்படியாக ஓருருவம் ஒரு நாமம் ஒன்றுமில்லாருக்கு ஆயிரம் திருநாமம் என்று என்ன பொருளாக இருப்பவருக்கு இதுதான் பொருள் என்று சுட்டிக்காட்டும்படியாக தன்னை சிறியதாக ஆக்கி கொண்டு வருகின்றானே, தன்னை அடியவரிடத்திலே கொண்டு வந்து கொடுக்கின்றானே, அப்படி சிறியது படுத்திக் கொண்டு வருகிறதுனாலே கூ என்பது அதுவும் அருட்சக்தியோடு வருவதனாலே முரு கூ என்று கூ என்பது அவனை குறைத்து பரம்பொருள் தன்னையை குறைத்து நம்மிடத்திலே கொண்டு வந்து சேர்த்து கருணையோடு நிறுத்துகின்றது. முரு கூங்கிற ஒரு பொருள். இன்னொரு விஷயம் உண்டு, இது முரு கூங்கிறதுல கடைசி இரண்டு எழுத்துக்கள் என்ன, ரூ கூ என்னது அது திருப்பி போடுங்க.
2: குருச்சம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி விநாயகர் புராணம். வழங்குபவர் சிவ திருமதி உமா உலகநாதன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
3: இடலினோ தளரினோ எனதொரு நோய் தொடரினோ உலகளில் தொழில் தொழுவேன்.

அது போனது இன்னருள் அவடு துறையரணே நச்சி இன்றமிழ் பாடியே ஞான சம்பந்த இச்சையே புரிந்து அருளிய இறைவரின் அருளா.

ஒளியகோம் எப்பொழித்த புகழியகோம் கடல் போற்றி ஆடும் இசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வண்டுண்ட பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊர திருத்தாள் போற்றி தில்லை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவ புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்து ஷேக்கிழாரடி போற்றி கைலாய பரம்பரை சிவையான போத நெறி காட்டும் மென்னை பயில் வாய்மை கண்டான் சந்ததிக்கோர் மெஞ்ஞான வாழுவாயே குயிலாரும் பொழில் திருவாவடு துறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடுழி தலைக மாதோ சீலனிகள் மூலாமப்பொருள் ஒன்றொன்றாகி திரம்பராது ஞாலனிகள் குலதெய்வம் என பலரும் கொண்டாட நாங்கள் உய சாலனிகள் சமபாத முதலிய போய் ஒழித்திட உதயமாய் வந்த பாலனிகள் விழிமறைத்த சிவஞான யோகி பதா பணிந்து வாழ்வாம் புண்டரிய புறத்து இனிது ஆனந்த நடனமிடும் புனித வாழ்வை கண்ட சிவ அனுபவ செல்வ சிவஞான தேவை கருதி அண்மித்து தண்டமில் நூலோடு சிவனோடு உணர்ந்து மும்மை பொருளுணர்ந்த சதுரன் எங்கள் தந்துரைசி கச்சி அப்ப முனிவர் பிரான் நீடூழி தலைக மாதோ திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அழகர மகாதேவா எல்லாம் அல்ல அன்னை ஸ்ரீ ஒப்பிலாமுடையம்மை சமேத எந்தை ஸ்ரீ மாசிலாமணி சிறு பொன்னார் திருவடி மலர்களையும் சில்ல ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்களின் பொன்னார் திருவடி மலர்களையும் அடியை பணிந்து மனமொழிமைகளால் நமஸ்கரித்து தம்பிரான் சுவாமிகளின் திருவடிகளையும் பணிந்து எனது தந்தையாரின் திருவடியையும் பணிந்து இப்புனிதமான நேரத்தில் இப்புனிதமான சிந்தனையை சிந்திக்க இருக்கின்றோம். இன்றைய தலைப்பு நாம் விநாயக புராணத்தில் பார்த்தவ புராணமாகிய விநாயக புராணத்தை நமது கச்சியப்பு முனிவர் பெருமான் உபாசன காண்டம் லீலா காண்டம் என்று இரண்டு காண்டங்களாக நமக்கு அருள் செய்தார். அந்த உபாசன காண்டத்தில் நாம் முதலில் திரு நாட்டு படலத்தை பற்றி பார்த்தோம். கடவுள் வாழ்த்து பாயிரம் சிறப்பு பாயிரம் எல்லாம் பார்த்துட்டு இப்ப நாட்டு படலத்துல நமது தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் நாம் ஐந்து வகை நிலங்களும் நமது நாட்டில் உள்ளன. இங்கே இவர் அந்த நாட்டு படலத்தில் ஐந்து வகை நிலங்களினுடைய பெருமையை எல்லாம் உணர்த்துகிறார் நமது கச்சியப்ப முனிவர் பெருமான். அதுல முதல்ல பாலைய சொல்கின்றார், மணலும் மணல் சார்ந்த இடத்தையும் கூறுகின்றார். இரண்டாவதாக முல்லை நிலத்தை கூறுகின்றார், காடும் காடு சார்ந்த இடத்தை அருங்குகிறார். மூன்றாவதாக மருத நிலத்தை சொல்கின்றார், வயலும் வயல் சார்ந்த இடமும். இந்த வயலும் வயல் சார்ந்த இடமாகியும் மருத நிலத்தினுடைய பெருமையை நாம் சுமார் 79 திருப்பாடல் சென்ற சிந்தனையில் பார்த்திருந்தோம். இன்றைய சிந்தனையில் 80 திருப்பாடலை நாம் பார்க்க போகின்றோம். வயலும் வயல் சார்ந்த இடம் எப்படி இருக்குன்னு சொன்னா, நம்ம இப்ப தஞ்சாவூரை நாம் நினைவு கொள்ளலாம். எங்கு பார்த்தாலும் சோழ நாடு சோர்வுடைத்து என்ற வாக்கிற்கிணங்க எங்கு பார்த்தாலும் நெற்கதிர்கள் அப்படி பச்சை பசேல் என்று இருக்கின்றது. அப்படிப்பட்ட இந்த நிலத்தை, இந்த மருத நிலத்தினுடைய பெருமையை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். திருச்சிற்றம்பலம் பெரும் பொருளுடைய பெரியவர் தினமும் பேரறம் வளர்த்திடும் திறனும் இரும்பயன் உருவார் பெரும்பொருள் எய்தாராயினும் என்ற மாத்திரமே அரும்பொருள் அளிக்கும் அன்னமும் காட்டும் மகன் வயல் வளர்க்கும் ஏரிகளும் விரும்பினர் குடைந்து முகந்துட நிற்கும் வெறிகமல் பொய்கை ஆதிகளும் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. பெரும் பொருளுடைய பெரியவர்கள், பெரும் பொருளுடைய பெரியவர்கள் எப்பவுமே தினம் தினம் அறங்களை வளர்த்து கொண்டிருப்பார்கள். அப்படி அறங்களை வளர்ப்பது போல் இங்கே ஏரிகள் அவர்களால் முடிந்த அளவுக்கு அனைத்து வயல்களுக்கும் வாய்க்கால் வழியாக நதிகளின் வழியாக நீரை கொடுத்து கொண்டே இருக்கும்.
அறம் பொருள் அளிக்கும் வண்ணமும் காட்டும். அவர்கள் பெரியவர்கள் எப்படி பொருளெல்லாம் அறத்தின் வழியில் கொடுக்கிறார்களோ அதுபோக இந்த ஏரிகளும் அருமையாக எங்கு பார்த்தாலும் அந்த ஏரிகளில் இருந்து தண்ணி நீரை பொய்கையில் இருந்து அப்படியே ஒவ்வொரு வயல்களுக்கும் வாய்க்கால்களுக்கும் அளித்து கொண்டிருக்கின்றது. ஹரிதரும் மறிகள் ஆகம புராணம் அனைத்தும் உன்னருளிய இறைவன் நெறியுளி உலகின் முத்துணி தானே நிகழ்த்திடும் வண்ணமோ அடுத்த வெறி கமல் மலரோன் ஆதியோர் வழிகால் விளைத்திடோ வண்ணமும் காட்டும் செறிவோ.

அரி தரு மறைகள் ஆகம புராணம் அனைத்தும் பிரம்ம விஷ்ணுக்கள் படைத்தல் காத்தல் அழித்தல் இந்த தொழிலை செய்கின்ற சிவாகமம் அனைத்து முன்னருடைய இறைவனாகிய பரமேஸ்வரன் எப்படி தொழிலையும் இவர்களை வைத்து நடத்தி கொண்டிருக்கின்றானோ அதுபோலே இங்கே வெறிகமல் மலரோன் ஆதியோர் வழியால் அவர்கள் வழியில இந்த இந்த வயல்ல இருக்கிற ஏரிகள் என்ன செய்து நதிகள் ஆகிய பரமேஸ்வரன்ட்ட போய் அப்படியே போய் சேருகிறது. துண்ணிய நாணமாடி தொலைவிழா வேதமோதி மன்னியதா.

எங்கு பார்த்தாலும் ஹோமங்கள், தொலைவிலா வேதமோதி, தானமா மக்கள் கை நீட்ட ஓடி, உதவி செய்வதற்கு மக்களுக்கெல்லாம் உதவி செய்வதற்கு அந்தணர்கள் செந்தி மூன்று காலமும் அப்படியே வேதங்களையும் ஹோமங்களையும் நடத்தி அந்த மறையோர்கள் போல செய்வது போல, இந்த மக்களெல்லாம் நல்லா இருக்கட்டும் செய்வது போல, இங்கே இந்த வெள்ளமானது இந்த பயிர்களெல்லாம் நல்லா இருக்கிறதுக்காக வேகமா போய் தண்ணி போய் சேருது. வெள்ளம் என்றால் இப்ப இருக்கிற வெள்ளம் இல்ல, அப்ப அருமையா ஓடி இருக்குது. மணிமுடி அணிந்து தண்டம் அருவிமா யானை முந்தி அணிபடு ஆனந்தான் அருங்கழி குமரி எய்த பிணியவிழ் வெற்றியாதி பேணிமன் முழுதும் காத்து பனிதரும் ஒழுக்கே சென்று பார்த்திப புறையும் வெள்ளம். நம பார்வதி அழகர மகாதேவா. முதல்ல அந்த வெள்ளத்தை மறையோர்களுக்கு ஓமான சொல்றார் கச்சியப்ப முனிவர் பெருமான். இப்பொழுது அந்த வெள்ளத்தை ஒரு அரசர் பெருமானுக்கு ஓமானம் சொல்கின்றார். மணிமுடி அணிந்து யானையை உருட்டி ஆரம் தாங்கி எப்படி அந்த மன்னர் பிரான் மக்களை மண் முழுவதும் காப்பாற்றுகிறாரோ அதுபோல இந்த வெள்ளமாகிய பார்த்திபர் போல எல்லா பக்கமும் இந்த தண்ணீர் போய் அப்படியே அந்த மக்களை காப்பாற்றுகிறது. பல்வகை மணியும் பொண்ணும் பாலிமால் யானை கோடும் என்பகை நியமத்தை நிறைதரு வகையே போர்க்கு சொல்வகை சுருங்கும் வண்ணா துகளர இசைத்து நல்கி நல்வகை வணிகர் போன்று நடப்பது நதியின் வெள்ளம். நம பார்வதி பதையே அரகரமாக தேவம். இந்த இடத்துல ஒரு வணிகர் பெருமானை வெள்ளத்துக்கு ஓமானம் சொல்கின்றார் நமது கச்சியப்ப பெருமான். பல்வகை மணியும் பொண்ணும் பாலிமால் யானை கோடும். மணிகர் பெருமான் இருக்கின்ற வீதியில போறோம், அங்க மணிகளும் பொண்ணும் அப்படியே இருப்பது போல இங்கே இந்த வெள்ளம் எங்கு பார்த்தாலும் நீரை அப்படியே அழகா கொடுத்து கொண்டே அனைத்து இடங்களுக்கும் பாகுபாடின்றி கொடுக்கின்றது. புறவலன் ஏவலாற்றார் போர்க்களம் பலவும் குத்தி இரவலரோடு மேனை பகலர் இன்பமெய்த

புறவலனுடைய ஏவலால் போர்க்களம் பலவும் குத்தி இங்கே மன்னனுடைய ஏவலால் இந்த விவசாயிகள் என்ன செய்கின்றார்கள், எப்படி அந்த நிலத்தை உழுது பண்படுத்துகிறார்களோ விவசாயம் செய்வதற்கு ஏற்றது போல, அதுபோல இங்கே மன்னன் எப்படி மக்களை காப்பாற்றுவதற்கு செய்கின்றாரோ, இங்கே வந்து இந்த இடத்துல சூத்திரராகிய விவசாயத்தை ஒரு வேளாளரை இந்த இடத்துல கச்சியப்ப முனிவர் பெருமான் கூறுகிறார். மிசைமி கூட்டி சுழர் தேவர்கள் மகிழ்வதற்கு அன்னம் மல்க சூத்திரர் நிகரும் வெள்ளம். வெள்ளம் வந்து சூத்திரர் போன்று விவசாயிகள் வேளாளர்கள் போன்று இந்த இடத்துல வெள்ளம் வருகிறது. பல உயிர் ஆக்கலானும் பல உயிர் காத்தலானோ பல உயிர் போக்கலானோ பல உயிர் மறைத்தலானும் பல உயிர் நுகர்ச்சி முற்ற பலவும் உயிர்த்தருடலானோ அலரவன் ஆதியான அவை வரும் புறையும் வெள்ளம். நம பார்வதி வதையே அரகரமாக தேவா. இந்த இடத்துல ஐந்து காரியங்களையும் கூறுகிறார் நமது கட்சியை பொங்கல் பெறுவான். பல உயிர் ஆக்கலானும் பல உயிர் காத்தல் ஆக்கல் காத்தல், பல உயிர் போக்கலானும் அழித்தல், பல உயிர் மறைத்தலானும் மறைத்தல் தொழில், பல உயிர் நுகர்ச்சி அருளல் முற்ற பலவும் உயிர்த்து அருளலானும் அலரவன் நாதியான அவை வரும் குறையும் வெள்ளம். இந்த வெள்ளத்தினால் மக்கள் அடைகின்றார்கள் ஐந்து காரியங்களையும். ஆற்றல் சான் மச்சம் கூர் மடக்கிவன் கேளல் வென்று தோற்றன் சான் மடங்கள் சாய்த்து துண்ணும் நாமனரே மோதி போற்றலார் சாத்தன் ஐங்கை புண்ணியன் முருகன் மாற்றரும் தமது கை காரியை வருமானோ வெள்ளம். நம பார்வதீபதையே ஹரஹர மகாதேவாம். பிரம்மா ஆட்டர்சான் மச்சம் மச்சமாகிய அந்த மடக்கி கேளல் பன்றி சிங்கம் இவைகளெல்லாம் வென்று சாய்த்தும் வாமனரை மோதி இந்த வெள்ளம் எப்படி வருகிறது? சாத்தன் ஐங்கை புண்ணியனாகிய விநாயக பெருமான் முருகன் வீரபத்திரர் மற்றும் அவர்களெல்லாம் அப்படியே அவர்களெல்லாம் நின்று காப்பது போல இந்த வெள்ளம் ஓடோடி வருகின்றது. அன்னமே கருடன் மங்கை அருகரே விளையும் வாங்க மண்ணு

போதியின் வாழ் பேயும் காட்டு பூ வள்ளை காது பொன்னுரோ முத்தமுரர் பொங்கை கொங்கு அரும்பு கொங்கை துண்ணுவார் நதிகன் மாதர் எழுவரும் தொக்க தொக்கும் நம பார்வதி பதையே அரகர மகாதேவம். இந்த இடத்துல ஏழு சப்த மாதர்கள் போல இந்த வெள்ளம் வருகின்றது என்று கூறுகிறார். அண்ணா யாரு பிரம்மாவுடைய வாகனம், கருடன் மகாவிஷ்ணுவுடைய வாகனம், மயில் முருகப்பெருமானுடைய வாகனம், பாங்கு விடை ரிஷப வாகனம் பரமேஸ்வரனுடைய வாகனம் எல்லாத்தையும் இந்த இடத்துல அருமையாக சொல்கிறார். இந்த திருப்பாடல்ல மின்னவர் உளமும் காதல் வேசையர் உளமும் காமம் நன்னினர் உளமும் முக்கன் நாயகன் அருளுமேவோள் திண்ணிய தடையொன்றின்றி செழுங்கரை உடைத்து வெள்ளம் தன்னடை பலவோ அஞ்ச தலை தலை பறந்ததன்றே நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. மின்னவர் உளமும் காதலும் வேசையர் உளத்தினுடைய காமத்தையும் முக்கநாயகனுடைய அருளும் போல் முக்கநாயகனுடைய அருளை நாம் எவ்வளவு தடுத்து நிறுத்தினாலும் நம்மளால கிடைக்கணும்ன்றத சுவாமி கொடுத்தே அவருடைய அருள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதை தடுத்து நிறுத்த முடியாது. அதை போல இங்க வெள்ளத்தை தடுத்து நிறுத்த முடியாம அப்படி தலை தலை பறந்து போகின்றது. முனிவர சாபம் போன்று முடிவில் செல்வத்தர் போன்றும் கனிமொழி மாந்தர் தம்மோ காரிகை மிக்கார் போன்றும் பணிவரும் அளக்க நண்பர் பயில் வெறும் பத்தி போன்றும் நடிமகில் களமரெல்லாம் நன்னினர் உடைப்பு தோறும் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. விவசாயிகளுடைய செல்வம் எப்படி இருக்கிறதா, எங்க பார்த்தாலும் முடிவில் செல்வத்தர் அப்படியே மூன்று போக நெல் விளைஞ்சா எப்படி இருக்கும். நமது சோழ நாடு எங்கு பார்த்தாலும் வயல்களும் அப்படியே தண்ணீரும் பச்சை பசைன்னு இருக்குது. அதெல்லாம் இங்க அழகா சொல்றாரு. களமரெல்லாம் நன்னினர் உடைப்பத்தோர் விவசாயிகளுக்கு மழை பெஞ்சா மகிழ்ச்சி. அளவுக்கு அதிகமான மழையை சொல்ல தேவையானப்ப மழை பெஞ்சு அவங்க அழகா அதுல வந்து நெல்களை நாற்று நடுகிறதெல்லாம் அழகா இங்க கச்சியப்ப முனிவர் பெருமான் கூறுகிறார். உடைகரை அடைக்கும் அல்ல உறப்பிய பறையினோதை அடைகரை குத்தி செல்லும் அழிபுணல் ஆக்கும் மோதை

தெய்வம் உரைக்கடை அடைக்கும் அல்ல, கரையை அடைச்சு தேவையான அளவு அந்த தண்ணிய வழியில இருக்கிற அந்த நிலங்களுக்கு பாய்ச்சும் பொழுது ஒரு சத்தம் கேக்குது. அது எப்படி இருக்குன்னா, புதுசா ஆத்துலயோ கடல்லையோ குளிக்கும் போது மக்கள் சத்தம் எழுப்புவார்கள், பயத்துல ஒரு ஒரு குரலை எழுப்புவார்கள். அது போல அந்த சத்தத்தை போல கடையில் கடலே என்ன கடவுளர் அயிர் பண்ணிடும், அந்த சத்தம் அப்படி கேக்குது. பூம்பொழில் பண்ணையாடி பொய்கையின் ஆடி வாச தேம்பொழி மலர்கள் கொய்து திரிதரு நீத்த கண்ணி கூம்பொழி கிழமையாள கூடினர் வரைந்து நல்க ஓம்பெளீர் புனரி அன்பன் உவக்குமார் ஒழுகா நிற்கும். நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. இங்கே ஒரு மனைவி அன்பு கணவனுக்கு எப்படி இருப்பதோ அது போல இங்கே இந்த வெள்ளத்தையும் இந்த நிலங்களையும் சுவாமி வர்ணிக்கிறார். எம்பிரான் இடத்து நீங்கி இமயவர் படுத்து மீண்டு தம்பிரானிடமே சார்ந்த தையல் போல் கடலில் நீங்கி உம்பல் சூழ்வரை நீதி உருகடன் மீண்டு சேரும் பம்பிய உயிர்கள் ஓம்பி படர்தரு நதியே தூணி. நம பார்வதி பதையரகர மகாதேவா. அம்மையானவள் காஞ்சிபுரத்துக்கு வரும்பொழுது கைலாயத்திலிருந்து வர்றா இல்லையா, எம்பிரான் இடத்தில் நீங்கி இமய வெறுப்பு அடுத்து மீண்டு எப்படி வருவாளோ திருப்பியும் மீண்டும் அம்மையத்திற்கு கல்யாணம் பண்ணி அப்பன் அழைத்து செல்கின்றார். அதுபோல இந்த கடல்ல இருந்து கடல்ல இருக்கிற அந்த வெப்பமானது அப்படியே ஆவியாகி மேகமாக சொல்லிட்டு மழையை பொழிந்து நதிகளில் வந்து நல்ல ஒரு தூணீரை கொடுத்து மீண்டும் அது கடலுக்கே வந்து சேர்வது போல இங்க வர்ணிக்கிறார் நமது கச்சியப்பமுனிவர் பெருமான். பண்டினை விழைப்பதேனும் பரம்பிலா புணத்தி நீங்கி கண்டன புள்ளே அன்றி காடுற பணியாவன்மை கொண்ட கொள்ளையும் கை

தேவாம், இந்த வெள்ளம் எப்படி வருது? வயலுக்கு வாய்க்கால் வழியாக வருகிறது என்று கூறுகிறார். தத்துவ மாயை நல்க தத்துவம் ஒன்றினொன்று கொத்துற தோற்றுமாவோர் குளநதி இது.

இந்த உயிருக்காக நம்மளுடைய 36 தத்துவங்கள் இருக்கின்றதே, தத்துவ மாயை நல்க தத்துவம் ஒன்றின் ஒன்று அனந்தமாகி கொத்துற தோற்றுமா போல். அந்த 36 தத்துவங்கள்ல சிவ தத்துவம் 5, வித்யா தத்துவம் 7, ஆத்ம தத்துவம் 24. அப்ப இது போல இந்த இந்த நதிகள் உயிருக்கு உதவி வருவது போல ஒவ்வொரு இடத்துலையும் ஒன்று அனந்தமாகி நேர இந்த நிலங்களுக்கு வருகின்றது. வித்தகமாக பண்ணி விளைத்திடும் கடன்மை கொண்ட அங்கே வயல்கள் செழிப்பாக வளர்வதற்காக நதிகள் ஒவ்வொரு நதிகளும் பிரிஞ்சு வருகின்றது. வளன் மிகு ஒருவன் மாதர் பலர்தமை மணக்கு மாபோல், பல வயற்கு ஒரு காளாக பாய்புணல் வழங்கா நிற்கும் அலர் புகழ் கண்ண நோப்ப வாய்க்குடிதொரு நின்று ஆங்க சில பயன் மடைகள் ஒப்ப திறந்து நீர் வழங்க நிற்கும். நம்ம பார்வதி பதையே அரகர மகாதேவாம். ஒரு ராஜா ஒருத்தர் பலர்தமை மணக்குமாவோல், அது போல இங்கே வயலுக்கு ஒரு காலாக புனல் வணங்கா நிற்கும். வயலுக்கு தண்ணி வரும்போது அந்த நதியில இருந்து வாய்க்காலாக பிரிஞ்சு எல்லா பக்கங்களும் ஓடிக்கொண்டிருக்கின்றது அந்த வயலுக்கு. சுந்தர

இந்த இடத்துல சுந்தர மதுரை, மதுரைய சுந்தர மதுரை, அழகு மிகுந்த மதுரை. மூதூர் சோமசுந்தரனார் ஏவ, சோமசுந்தரனார் இருக்க சொக்கநாத பெருமாள் என்ற திருக்கல்யாணத்து அன்னைக்கு குண்டோதரனை வந்து சாப்பிட வச்சு அவருக்கு தண்ணி கொடுக்கணுமே, அதுக்காக வைகைங்கிறத கைய வைக்க சொன்னாரு அவரை குண்டோதரனை. அப்படியே வச்ச ஆறு தான் இன்று வைகை ஆறாக இங்கே. இந்த வைகை ஆறு வையை தீம்புணல் வழங்கும் வையை, அது மெச்ச பண்ணை உருவிட உர விடர் மடுக்கும் தோறும். அந்த வையை ஆறு எப்படி கொடுப்பது போல சோமசுந்தரனுடைய ஏவலுக்கு கட்டுப்பட்டு அந்த வைகை ஆறு எப்படி தண்ணி வந்தது போல இங்கே இந்த மருத நிலத்துல புனலில் ஆர்வம் தணிப்பன எல்லா வாய்க்கால்களிலும் தண்ணீர் சென்று கொண்டே இருக்கின்றது. கண்ணனுக்கு ஒரு காதலி மார்பகம் புன்னுறுத்தல புண்ணியன் முன்வரும்.

0: ஆகினோம் நடுகவர் கிளை நன்றுளோ காலையே நம பார்வதி பதையே. அழகா மகாதேவா இந்த இடத்துல அழகா சொல்றாரு, நடுவன் ஊர்தி. நடுவன் என்றால் யாருன்னா யமதர்மர். ஏன்னா அவர் நடுநிலையில இருப்பார். யாரும் சம்திங் கொடுத்தாப்புல உடனே கொஞ்ச நாள் கழிச்சு வர்றேன், என்னோட பொண்ணு கல்யாணம் ஆகிக்கிட்டோம், என்னோட குழந்தை பிறந்துக்கிறட்டும் அப்படின்லாம் அவர்கிட்ட கேட்க முடியாது. சுவாமி எப்ப சொல்றாரோ அப்ப டக்குன்னு அவர் வேலையை பார்த்துருவாரு. அதான் நடுவர். யாருக்காகவும் எதுக்காகவும் அவர் தன்னுடைய நிலையை மாற்ற மாட்டார். அவருடைய ஊர்தி என்னது? யமனுடைய ஊர்தி எருமை. அந்த எருமையை இங்க கலப்பையில ஊட்டுறாங்க. நடுநுகத்தின் நலப்படை நன்றி. நடுவுல வச்சு இந்த எருமையை அங்கு இங்கேயும் இந்த எருமையை பூட்டி நடுவுல அந்த கலப்பையை நிறுத்தி நடு நிறுத்திய நல்லவராயினும் நடு அவர் கிளை நன்றுடும் காலையே. ரெண்டு பக்கமும் உழும்போது சமமா இருக்கணும். பாரபட்சம் இல்லாம செய்யணும்னு சொல்றோம் இல்லையா, அதைத்தான் இங்க அழகா சொல்றாரு. நடு அவர் கிளை நன்றுடும் காலையே. அப்படி எருமையை கலப்பையில் பூட்டி இரண்டு பக்கமும் சமமாக வைத்து உழுது கொண்டிருக்கின்றார்கள். மேலி வைத்தகை போனடு மேபுரா வாழி மற்றை வழக்கையே ஒரு முறை தாளினும் சமன் செய்து இருபூனியோ ஊழினு முழு முழுவர் உழம்புற நம பார்வதி பயவதையே அரகரமகா தேவா.
1: ஓம் சிவாய நம. சைவம்.ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்க விருப்பது திரு காலத்தி புராணம். தலைப்பு காலன் அத்தி முக்தி அடைந்த அத்தியாயம். வழங்குபவர் திரு குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: வரம்பில் இமையூர் இடத்தில் ஒரு காலம் திரும்பா மகத்துவனி. இமையூர் என்று சொன்னால் தேவர்கள். இமையூர் என்றால் தேவர்கள். இமையார் என்று பெயர். இமையார் என்பது இமையூர் ஒன்று. இமையார்னா கண்ணு இமைக்கிறது இல்ல, நம்ம மாதிரி இந்த கண் சுமத்தி மூடுறோம் இல்ல அந்த வேலை அவங்களுக்கு இல்லையா, அதனால இமயா நாட்டை தவறு கண்ணு திறந்தவாக்களே இருக்குமா. அதே காலகோபுலவர் ஒரு கற்பனை படிக்கிறாரு. காலகோபுலவர் இந்த முருகன் போய் இந்த வள்ளிய குறப்புலையே கட்டினா பாரு, கட்டினானா இதை நினைச்சு அந்த தேவர்களுக்கு எல்லாம் தூங்காம கண்ணை விழிச்சவாக்களே இருக்காங்க. நம்ம தலைவர் இப்படி போய் பண்ணுவாரா, நம்ம வள்ளிய போய் கட்டினான்லப்பா குறப்புள்ளையே. இது தேவ சேனாபதி யாரு? முருகன். தேவர்களுக்கெல்லாம் தலைவன். தேவர்களுக்கெல்லாம் தலைவன். தலைவனா இருக்கிற எப்படி இருக்கணும்? ரொம்ப கௌரவத்துல கௌரவம் குறையாமல் இருக்கணும். அதுக்கு மேல என்னன்னா அந்த திருப்பரங்குன்றத்துல தேவேந்திரன் 33 கோடி தேவர்கள்லாம் சொல்ல பிரம்மபுரத்திற்கு சிபாரிசு மேல பொண்ணை கொடுத்து தெய்வ யானையை கொடுத்து குடக்காடல வச்சு ஊட்டியில வச்சுட்டு எல்லாம் வாங்கி கொடுத்து மற்ற அதுல பங்களா வாங்கி கொடுத்து ஏசி பங்களா ஏசி கார் எல்லாம் கொடுத்து அப்படி கல்யாணம் பண்ணி வச்சேன். முத பொண்ணு யாரு? தெய்வ யானை. அப்படி கட்டுனவேன், அப்படி கட்டுனவே. அடுத்த கொஞ்ச காலம் கழிச்சு அவளுக்கிட்டையும் சொல்லாம தெய்வ யானைகிட்டையும் சொல்லாம தனியா போய் நாரதன் சொன்னான்னு சொல்லி தனியா போய் வேட வேஷம் போட்டு கலவை வேஷம் போட்டு வேங்க வேஷம் போட்டு அவளை தெரியாம கூட்டு வந்துட்டேன். அது அந்த கருப்பு புள்ள, கருப்பு புள்ளம்மா பள்ளி கருப்பு மதுரை மங்களுக்கு அவ தெய்வ யானை சிவம். அதே ஒரு புலவர் சொன்னாரு, அவ அண்ணமா இவ மயிலா, நம்ம வள்ளி மயிலா தெய்வ யானை அண்ணமா. அதே தலைமை புலவர் என்ன பண்ணாரு, மறுவருக்கும் வேலூரின் வைத்திய மகன், வேலூரின் வைத்திய மகன், வைத்திய மகன் மருவிற்கு வேலூரின் வைத்திய மகன் குறமகனே மனம்தான் என்று உறுதியாரம் நஞ்சும் தான் தாங்க முடியாம நஞ்சு அப்படின்னா. இவளுக்கு உரிமையா முதப்பிள்ளை அந்த ரெண்டாவது கல்யாணத்துக்கு மேலேயே நின்றுகிட்டாரு கீழே இறங்கல. அதுலயும் அவளுக்கு வள்ளி கல்யாணத்துல அது கூட்டிட்டு வந்துட்டாருப்பா. கூட்டிட்டு கூட்டு வந்து அப்புறம் வேட எல்லாம் தேடிட்டு வந்த ஒரு சாமார்த்தியே ஒரு திருட வீட்டுல வந்து திருடிட்டு போறதா நம்ம எத்தனை பேர்த்து வீட்டுல திருடிக்கிறோம். ஒரு சாமார்த்தியம் நம்ம வீட்லயும் திருடிட்டு போறானா அவரை சும்மா விடுறதா அப்படின்னு நல்லா தேடி கொடுத்தாரு. சிம்மான்மகளை திருடி கண்டுபிடிச்சு விட்டானது கண்டுபிடிச்சா அப்புறம் அது வேற கதை. இப்படி மருவருக்கு வேலூர் வைத்திய மகன் குறமகனை மனம்தான் இருந்தேன். அப்புறம் அவனுக்கு என்ன பண்ணேன், அப்புறம் அந்த அம்பு போட்டேன். அந்த அம்பெல்லாம் முருகனுடைய திருவடியில போய் மலதா விழுந்தது, ஒன்றும் பண்ணல. அப்புறம் அதுக்கு ஒரு பாடு வள்ளி சொன்னான், இந்த மாதிரி இத்தனை பேர் அம்பு போட நீ பேசாம இருக்கிறிய சாமி அப்படின்னா வீட்டுக்காரனுக்கிட்ட. அவன் என்ன பண்ண, இப்ப இந்த மாதிரி எல்லாம் வேலை எத்த விட்டா தாக்குவானே அப்படின்னு சொல்லி பக்கத்துல இந்த கோழியை சத்தம் போடுந்தேன். இந்த கோழி போக்குவரம் ஓடுச்சு எல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன். வேற இதெல்லாம் சூரமன் தான் கோழியா இருக்கு. ஒரு சத்தம் போட்டுச்சுப்பா, சத்தம் போட்டவொடனே எல்லாம் புசு புசுரா. அதுக்கு ஒரு பாடு அவளைய அவளை கூட்டிக்கிட்டு போறப்பட்டேன். அப்புறம் நாரது சொன்னாரு இந்த மாதிரி எல்லாத்தையும் இப்படி காலி பண்ணி போட்டு கூட்டிட்டு போறது தர்மம் பண்ணலன்னா. அப்புறம் என்ன பண்ணலம்னா அவங்க எல்லாம் எழுப்பிடு சாமின்னா. அப்புறம் வள்ளி கிடைச்சவனா கூட்டு கரத்தையெல்லாம் எழுப்பி விடுனாரு. அவன் என்ன பண்ணா எல்லாம் எந்திரிக்க பாடினா எந்திரிச்சுட்டாரு. எந்திரிச்சு ஒரு பாடு அப்புறம் அந்த வேடர்களுக்கு காட்சி இருந்தார், மயில் வாகனத்துல காட்சி கொடுத்தார். காட்சி கொடுத்த ஒரு பாடு, பெருமானே நீ இந்த மாதிரி செய்ய வேணுமா சொன்னா எனக்கு கூட்டி வந்து விட்டுருவோமே, அதனால நீ எங்க வீட்டுக்கு வந்து கல்யாணம் பண்ணிட்டு போகணும்னு சொன்னாரு. சரின்னு அந்த வேட செய்யல போய் கல்யாணம் பண்ணிருக்கிறேன். என்ன நியாயம் போ? அது கிண்ணங்குடித்தடியின் செவினி என்று கேட்க சொன்ன குன்னங்குறிச்சி வெளியாக்கி விட்டது. கிண்ணங்குறித்து கிண்ணம்னா அடியனுடைய துன்பத்தை குறித்து, அதனால எனக்கு உபதேசம் பண்ணி வச்சு அந்த துன்பத்தை போக்கிறாய்கிறார். கிண்ணங்குறித்தடியின் செவினி என்று கேட்க சொன்ன குன்னங்குறிச்சி வெளியாக்கி விட்டது. கோடு குழல் சின்னங்குறிக்க குறிஞ்சி கிழவர் சிறுமிதனை முன்னம் குறிச்சியில் சென்று கல்யாணம் முயன்றவனை. கந்தர் அலங்காரம் அந்த இருக்கிற இடத்துக்கு குறிச்சின்னு குறிஞ்சி குறிச்சி அந்த கல்யாணத்துக்கு சிவருமான ஆகாயத்திலே இருந்தாராம். கீழே இறங்கலையா பய பண்றது குடிக்கலை நடுறது மேலேயே ரெண்டு பேரும் இருந்து ஆசீர்வாதம் பண்ணால செய்வியான நிலையத்துக்கு ஜோடியை வந்து உட்கார்ந்து இருந்தாரு. திருப்பணம் கொடுத்து இந்த ரெண்டு ஜோடியும் பார்த்து போட்டு தேவர்களுக்கு வந்த சந்தோஷம் சொல்லி சாமி அம்பாள் எங்கிட்ட தெய்வயான அந்த அந்த திருக்கோலத்தை பார்த்து அளவில்லாத மகிழ்ச்சி அடைந்தாள் என்று கந்தபுரத்தில் ஆகையினாலே மறுவருக்கும் வேலூரின் வைத்திய மகனும் குறவகளை மனம்தான் என்றே உருகி அரண் அஞ்சுந்தான். உமையவிடும் தவம் புரிந்தாள் உயர்மான் மேனி மகாவிஷ்ணு. நம்ம தங்கச்சிவை எப்படி அக்கறம் பண்ணுவானா? கேட்கிறவங்கெல்லாம் பதில் சொல்ல முடியும், எல்லாரும் நம்மள தானே கேட்கறாங்க. உன் தங்கச்சிவை எப்படியா? உன் தங்கச்சிவை எப்படியா? அப்படி சொல்றதை கேட்டு ஜெயிக்க முடியாம முகம் கருகி போய் உன்னே கருகி போடுறதே கருகி போய் மண்ணடித்துட்டாரா உலகம் பூரா வாயில மண் கருகி முகம் மந்திருந்தான். கமலன் முகம் நாளானான். பிரம்மா ஒரு முகம் மருந்து நாலு முகம் கூட்டானா மந்திருந்தான். கருகி முகம் மந்திருந்தான் கமலன் முகம் நாளானான். கடவுளோர்கள் இருவிழியே இணையாது இரவு முகல் உறங்காது. தேவர்கள் எல்லாம் நம்ம தலைவர் இப்படி பண்ணுவானா அப்படின்னு சொல்லி தூக்க வராம கண்ணை மூடாம இருக்கிறான். அதனால தேவர்களுக்கு இமயான் ஆட்டத்தவர்களின் பெயர். அந்த இமயவர்கள் எல்லாருமே சிவருமானாலே இமயவர்களாக ஆக்கப்பட்டவர்களாகினாலும் அந்த இமயவர்களிடத்தில் இருக்கின்ற செல்வம் அத்தனையும் சிவருமானாலேயே கொடுக்கப்பட்டவர்களாலும் அவர்களாலே சிவருமானுக்கு எந்த பிரயோசனமும் இல்லாமையினாலும் இவனாலே அவர்களுக்கு பிரயோசனம் இருப்பதினாலும் அதனால அவர்களிடத்திலே எப்போதும் திரும்பாதவனாக இருக்கிறார். இது ஒரு புதுக்கருத்து. இப்படி சிவர் தேவர்களிடத்திலே திரும்பாதவன் தேவர்களே தேவர்களிடத்திலே ஏதோ ஒரு பொருள் வேண்டி சிவன் போக மாட்டான். சிவனிடத்திலே தேவர்கள் வருவார். எனக்கு அதை செய்யி இதை செய்யி இந்த சாங்ஷன் போட்டு கொடு பர்மனண்ட் வேலையை போட்டு கொடு அப்படின்னு வந்து கேட்பான்களே தவிர அந்த தேவனிடத்துல சிவருவான் எதை நாடி போகவும் மாட்டான், எதை நாடியும் போக மாட்டான். அதனாலே வரம்பில் இவை ஒரு வரம்பில் என்ன அளவில்லாத தேவர்கள் இடத்தில் ஒரு காலம் திரும்பா மகத்துவனி நிரம்பு அதனால் மாதேவன் என்பது. அதனாலே அந்த தேவனிடத்திலே திரும்பாமையினாலே அந்த தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கின்ற காரணத்தினாலே மாதேவன் என்பது சிவருவான். மாதேவன் என்பது பெயர். மகாதேவன் என்பதுதான் மாதேவன் வந்தது. மகாதேவன் என்பதுதான் மாதேவன் வந்து அதனாலதான் நம்ம பார்வதி பதையன்னு சொன்னா என்ன சொல்றாரு அழகர மகாதேவன். இவ்வளவு ஒரு பொருள் செறிந்த நாமம் இவ்வளவு பொருள் புரிந்த ஒரு வாக்கியம். இது வெகு கோடி ஜென்மங்களுக்கு சைவர்களாக இருப்பவர்கள் தெரியல. அதுதான் பெரிய ஒரு வேதன். அது இப்ப வந்து செய்வர் சொல்றதே இல்லை, நம்ம பார்வதி பதையே சொல்றதே இல்லை. அதனாலே சிவருமான ஒருவன் தான் மகாதேவன் என்பது. அதனாலே மாதேவன் வாழ்கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி போய் வீதி வாய் கேட்டது முதல் திருவம்பாவையில ரொம்ப அழகா வச்சார். ராஜியும் அந்தமும் இல்ல அரும்பெரும் ஜோதியை யாம்பாட கேட்டேயும் வாழ்நடங்கன் மாதேவ வளருதியோ வஞ்சதியோ நெஞ்செய்கிறான் மாதேவன் வாழ்கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி. என்ன சிவருமான ஒருவனுக்கு தான் மாதேவன் வேறு. தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருப்பதனாலே அவனுக்கு மாதேவன் வேறு. அது தேவதேவன் என்பது மாதேவன் என்பது ஒன்றுதான். தேவதேவன் மெய் சேவகன்னு பின்னால கூட பாடுறாரா. அதனாலே தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருப்பதனாலே மகாதேவன் என்று பெயர். அவனுக்கு தான் மகாதேவன் என்று பெயர். அது அரிய கடவுளராய அரிபரமாதியர்க்கெல்லாம் அரிய கடவுளராய அரிபரமாதியர்க்கெல்லாம் பெரியவிரான் சங்கரனே என்றறிஞர் பேசிடுவார். பெரிய முரச அறைந்ததென சிக முழுதும் வாய்கேட்க உரியவரை மாதேவன் எழுந்திருப்பேர் ஓடுகிறார். திரு நாகக்காரண புராணம் அதாவது நாகக்காரவண புராணத்திலே இந்த மாதேவன்கிற சொல்லுக்கு விளக்கம் கொடுக்கிறார். அரிய கடவுளாராய அரிபரமாதியர்க்கு எல்லாம் அரிய கடவுளர்களாயிருக்கிற பரமவிஷ்ணுக்களுக்கெல்லாம் பெரியவிரான் சங்கரனே என்றறிஞர் பேசிடுவார். பெரிய முரசு அறைந்ததென உலகத்துக்கெல்லாம் நன்றாக தெரியும்படியாக முரசு அறைந்தார் போல முரசு என்கின்ற வாக்கியத்தை முடைக்கினார் போல பெரிய முரசு அரைந்ததென ஜெகம் முழுதும் வாய் கேட்க உரிய மறை வேதம் மாதேவன் இருந்திருப்பேர் ஒருவர். வேதத்திலே மாதேவன் என்று சிவபெருமானை சொல்கின்ற காரணத்தாரு. அதனாலே மாதேவன் என்கின்ற பெயர் சிவபெருமான் ஒருவனுக்கே உரியதவர் மற்ற தெய்வங்களுக்கு உரியதான். யாரே செய்தும் யாமலோ நெய்யன் ஆரே ஏயும் அழகில் பெருமையான் மாதோ யாதோர் தேவர் எனப்படுவார்க்கெல்லாம் மாதேவன் அல்லால் மற்றவர் இல்லையே அப்பர் தேவன் இது வேதாந்தி தேவர். அதனாலே சிவபெருமான் ஒருவனுக்கு தான் மகாதேவன் என்கின்ற பெயர் மகாதேவன். அதனாலதான் அந்த நவபாதூர் பேருக்கு அரகர மகாதேவன் ரொம்ப அழகான மங்களவாகி சிவபரத்துவம் புரிந்த சிவபரத்துவா புரிந்த வாகி மாதேவன். அதனாலதான் மாதேவன் வார்களல் எடுத்த திருவம்பாவில் சொன்னார் மாதேவன் வார்களல்கள் வாழ்த்திய வாழ் அவனுடைய நாமத்தை சொல்லி வாழ்த்துகிற ஒலி கேட்டும் எழுந்திருக்காமல் இருக்கிறியே என்றால் எழுந்திருக்காமல் இருக்கிறையே என்பது என்ன காரணம் என்றால் உனக்கு அவனுடைய பெயரை கேட்டு கூட உனக்கு உணர்வு வரவில்லையே. இவ்வளவு பொருள் புரிந்த சிறப்புள்ள நாமத்தை கேட்டு கூட உனக்கு ஞானம் வரலையே. தூக்கத்திலிருந்து மயக்கத்திலிருந்து நீங்கவில்லை. தூக்கம் என்பது உலகியலிலே தூங்குவது உலக பொருளிலே தூங்குவது தூக்கம் என்பது உலக பொருள்லேயே தூங்குறோம். அதை பார்க்கறது அதுலயே தூங்குறேன் அந்த பய அப்படி சொல்லுவாங்க அதுலயே தூங்குறேன் இப்ப கேள்விப்பட்டிருக்கீங்கள நான் மாத்திரம் சொன்னா சரியா இருக்கும் அதுலயே நினைவாக இருக்கு அதுலயே நினைவாக இருப்புன்னு தூங்குது. அதனால உலக போகங்களிலேயே நினைவாக இருக்கின்ற நீ அதை விட்டு சிவனிடத்திலே உனக்கு நினைவு வரவில்லை என்பதுதான் இழுப்புகள். மலை இருளுற்று உறங்காமல் மண்ணு பரிவாக அருள் சில முழுக வருதல் என செப்பல் விருவப்பாரு. அந்த திருவாசக உண்மைங்கிற நூல்ல அந்த திருப்பரந்துர புராணத்துல சொல்றாரு. அதனாலே இப்படி மாதேவன் என்கின்ற வாக்கியம் சிறப்பான வாக்கியம். அது வரம்பில் இமையோர் இடத்தில் உருவாலும் திரும்பா மகத்துவம் நிரம்பும் அதனால் மாதேவன் என்பர். மகத்துவம் என்கின்ற பெருமையெல்லாம் நிரம்பி இருக்கின்றதனாலே மாதேவன் என்பார். உன்னை மறையீட்டில் பரம்பும் கீரோ தாரகமோ பனிமாலவரையோ பயன்கொள்ளோ விரும்பும் அவற்றுள் ஒன்றினு கிடந்து கிரீஷன் எனும் வேறு மேவுதியால். கிரீஷன் என்பது சிவபெருமானுடைய நாமம். கிரீஷாயனம் அஸ்வோத்திரத்துல கூட வரும் கிரீஷாயனமக என்று அஸ்வோத்திரத்துல வரும். அதனாலே கிரீஷியன் என்று சொன்னால் எல்லா கிரிகளிலும் இருப்பவன். கிரி என்றால் மலை மலையே ஆளுவான். அது தமிழ்ல மலையாளன்னு சொல்றது. அதனால வந்து அந்த வடமொழியிலே கிரீஷன் சொல்றது வடமொழியிலே கிரீசன் என்று. கிரி என்பது மலை கிரி என்பது மலை. அதனால ஈசன் என்றால் மலையை ஆழ்வோன் மலையை ஆழ்வோன். அதனால சிவனுக்கு மலையாளின்னு சிவனுக்கு மலை சிலையாளி மலையாளி சேரும் கோயில்பார் சம்பந்தர் சிலையாளி திருவையாற்று தேவரம் சிலையாளி மலையாளி சிவருவான் மலையாளி சிவருமான் மலையாளி மலையாளி போய் மலையாளி வீட்டுல பொண்ணு கட்டான். அது போதும் தானே மலையாளி போய் மலையாளி வீட்டுல பொண்ணு கட்டான். அவன் வந்து புல்லா பண்ணிக்கிட்டான் பயமாவித பூனது. அதனால மலையாளி மலையாளி மலையாளின்னா பர்வதராசனுடைய புத்திரி. ஆகையினாலே மலையரசனுடைய புத்திரி. அதனாலே சிவபெருமானுக்கு மலையாளின்னு மலையாளி என்று பெயர். அதனாலே இப்படியே சிவபெருமான் கிரீஷன் என்கின்ற பெயருக்கு கரணம் சொல்றாரு. அதையாலே மலையில இருக்கிறான் அதையால பைம்புயல்ல இருக்கிறான். பைம்புயல் என்பது கடல். கீரோதாரகம் என்பது அதையால தாமரை. தாமரையில இருக்கிறான் மறையில இருக்கிறான் கடலில இருக்கிறான். தாமரையில் இருப்பவன் பரமா கடலில் இருப்பவன் விஷ்ணு மலையில் இருப்பவன் உருத்திரம். இப்படி உருத்திரனாகவும் இருக்கிறான் பரமனாகவும் இருக்கிறான் விஷ்ணுவாகவும் இருக்கிறான். இப்படி மூன்றிலையும் இருக்கிற காரணத்தினாலே அவனை கிரீஷன் எழும்பேர் மேகுரியால். அதுக்கு மேல அடுத்ததை பாருங்க. அரிய பிருகத்துவமுடைய அதனால் உன்னை பரமன் என்பர். அரிய பிருகத்துவம் பிருகத்துவம் என்று சொன்னால் பெரிய பிருகத்துவம். பிருகத்துவம் என்பதுக்கு பெரியது என்பதுன்னு வருது அல்லவா பூமிக்கு நிலத்துக்கு பிருத்திவின்னு வருதா பிருத்திவி பிருகத்துவம் என்பது மிகப்பெரிய வடமொழிக்கு வந்து பிருகத்துவம் என்பது பெரியதற்கெல்லாம் பெரியது அதற்கு மேலே பெரியது இல்லாதது. அப்படி பெரியதற்கெல்லாம் பெரியது அதற்கு மேலே பெரியது இல்லாததுக்கு பிருகத்துவம். அந்த பிருகத்துவமாய் இருப்பது தனக்கு மேலே பெரியது இல்லாது இருப்பது எது என்று கேட்டால் சிவம் தான். அதனால அதுக்கு பரமம் என்று. பரமம் என்றால் பெரியது. பரமம் என்றால் பெரியது. பரமமாய் இந்த சோதி படம்புங்கிறதுலவா கந்த புராணத்துல. அதனால பரமம் என்ற சொல்லுக்கு பெரியதுன்னு பொருள். பிரம்மம் பிரம்மம் என்ற சொல்லு பெரியதுன்னு பொருள். அதனாலே அதற்கு மேல பெரியது எதுவும் கிடையாது. அதனால அதை பிரம்மம் என்று சொல்லுவோம். பரமமாய் நின்ற ஜோதி புலம்புவது மேனியாக கருணர் ஒரு முகங்களாரும் கரங்கள் ஒன்னிருந்து கொண்டே ஒரு திரு முருகன் வந்தான் விதித்தனன் உலகம் உயர்ந்து கந்தபுராணத்துல சொல்லுவா போலே அரிய மிருகத்துவமுடைய அதனால் உன்னை பிரமம் என்பது. அந்த ஏகாண்மவாதிகள் பிரம்மம் பிரமம் சர்வம் பிரமம் பிரமம் எல்லாம் பிரமம் அப்படின்பா. இந்த உண்மை தெரியாமல் ஏகாண்மவாதிகள் வேதாந்திகள் சொல்லிக் கொண்டு அதனால பிரம்மம் பிரமம் பிரமம் பிரமம் பிரமம் சிவம் பிரமம் சிவம் சிவம் பிரமம் அது அவளுக்கு இதுல உடன்பாடு இல்லை அவர்கள். அதனால அவர்களுக்கு பிரம என்கிறதோட நின்று விடுவார்கள். பிரம என்றதோட நின்று விடுவார்கள். அரிய பிருகத்துவமுடைய அதனால் உன்னை பிரமம் என்பர் விரிய யாண்டும் நிறைந்திடலால் அப்படி பிரமம் ஆகிருக்கிறானா யாண்டும் நிறைந்து விடுதலால் எந்த இடமும் இல்லை என்று சொல்லாதபடி பாலிலே நெய் போல பாலிலே நெய் போல பூவிலே மனம் போல எள்ளிலே எண்ணெய் போல எள்ளில் எண்ணெய் போல எள்ளில் எண்ணெய் எங்க இருக்குது இந்த எள்ளுக்குள்ள எண்ணெய் வச்சதுல பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கு. எள்ளு எவ்வளவு சின்ன சாதியம் அதுக்குள்ள எண்ணெய் அதுக்குள்ள எண்ணெய் நல்லும் கீழும் மேலுளும் யாவுளும் எள்ளில் எண்ணெய் போல் கொள்ளும் கிளியனை அன்பரின் குய்ப்பணி கள்ளும் வண்டும் அறாமலர் கொன்றையா நல்லும் கீழுளும் மேலுளு யாவுளும் எள்ளு எண்ணெயும் போல் நின்ற எந்தையும் திருச்சகம் எள்ளு எண்ணெயும் போல் நின்ற பூவில் நாற்றம் போன்றுயர்ந்து எங்கும் ஒளிவர நிறைந்து நீதியது. பூவில் நாற்றம் போன்றுயர்ந்து எங்க இது எதுல வருது திருவண்ட பகுதி. பூவில் நாற்றம் போன்றுயர் பூவில் நாற்றம் எப்படி இருக்குது பூ முழுவதும் இருப்பது போல உலகம் முழுவதும் சிவமருது பொமைய பாத்திய பூவில் நாற்றம் போன்றுயர்ந்தெங்கும் ஒளிவர நிறைந்து நீதிய விதமை இந்திரனுக்கு இருந்தது. அதனாலே விந்து விரிய யாண்டும் நிறைந்திடலால் விந்துவனவே விளம்புவாரு. சிவபெருமானுக்கு விஷ்ணுன்னு பெயர். சிவபெருமானுக்கு விஷ்ணுங்கிறது சிவநாமம் விஷ்ணுங்கிறது சிவன் பெயர் தான். வியாபகம் வியாபகம் சர்வ வியாபகம் சுக்லாம் பிரதரம் விஷ்ணு சசிபர்மம் சதுர்பசம் பிரச்சன்னவதனம் வியாயே சர்வ விக்னோப சாந்தய தியானம் தியான சுலோகம் கணபதி தியானம் சுக்லாம் பிரதரம் சுக்லாம் பிரதரம் விஷ்ணு சசிபர்மம் சுக்லம் என்றால் வெண்மை அம்பரம் என்றால் ஆடை தரம் என்றால் தரித்திருப்பவரும் வெண்மையான ஆடையை தரித்திருப்பவரும் சுக்ராம் பிரதரம் விஷ்ணு எங்கும் நிறைந்திருப்போம் எங்கும் நிறைந்திருப்போம் சசிவர்மம் சசிவர்மன் சந்திரனை போன்ற வர்ணத்தையுடைய சுக்லாம் பிரதரம் விஷ்ணு சசிவர்மம் சதுர்புஷம் என்று விநாயகர் தியான சுலோகத்தில் வரும். அதனாலே விஷ்ணு என்பது எங்கும் இருப்பவர் எல்லா இடங்களிலும் வியாபித்து இருப்பவருக்கு விஷ்ணு தமிழ்ல விண்டுன்னு சொல்லும் விஷ்ணு என்ற சொல்லுக்கு எங்கும் வியாபகம் சிவப்ப நாராயணனுக்கு இருக்கிற நாமங்கள் எல்லாமே சிவநாமம் தான். நாராயணனுக்கு இருக்கிற நாமங்கள் எல்லாமே சிவநாமம் தான். ஆனால் சுத்தி வரணும் சுத்திக்கிட்டு வரணும். ஆனா சிவநாம என்று இப்படி சிவன் சம்பு சங்கரன் மகேஸ்வரன் உமாபதி சதாசிவ என்ற நாமங்கள் நேரடியாக இருந்தது அது சுத்தி வரும். இப்ப ராமன் என்பது சிவநாமம். ராமன் என்பது ராமன் என்று சொல்லும் பொருள் என்ன தெரியுமா அழகன் அபிராமன் அதிகமான அழகுடைய அபிராமன் அபிராமி அவ பேர் என்ன அபிராமி அபிராமின்னா அவ வீட்டுக்காரன் பேர் என்ன அபிராமன் அபிராமி புருஷே அபிராமி புருஷே அபிராம் சிவபெருமான் அபிராமன் சோடி நல்ல சோடி அது தெரியுமா உங்களுக்கு அருமையானது அபிராமன் அபிராமி அபிராமி அபிராமி. அதனால ராமன் என்கின்ற சொல்லு சிவராமனே கோபாலன் என்ற சொல்லு சிவராமன் கோபாலன் என்ற சொல்லு சிவபாலன் சோ என்றால் பசுக்கள் பாலன் என்றால் காப்போம் பசுக்களை காப்போம் நாலு காலு பசு ரெண்டு காலு பசு எல்லா காலு பசையும் இது ரெண்டு காலு பசு இது ரெண்டு காலு பசு அது நாலு காலு பசு கோபாலன் என்ற சொல்லு சிவனானந்தன் பசு கோ என்றால் பசு பாலன் என்றால் காப்பவன் பசுக்களை காப்பவன் பசுக்களை காக்கின்ற பதியாக இருப்பதனாலே அவன் பசுபதினு வேறு கோபாலன் என்று சொல்லும் சிவநாமன் நாராயணன் என்று சொல்லும் சிவநாமன் தான். அது சிவஞான பாடியத்தில் எடுத்து பேசுகிறார் சிவஞான பாடியத்தில் அப்பர் சுவாமி நாரணங்கான் நான்முகங்கான் என்று பேசுகிறார். அதனாலே இப்படி எல்லாமே சிவநாம அது சுத்தி வரணும் சுத்தி வரணும் இது சுத்தாம போறதுன்னா சிவா சங்கரான்னு சொல்லுவாங்க. ஆகவே அரி விரியாண்டு நிறைந்திடலால் விந்துவனவை விளம்புவர்கள் பொருவில் ஒருவா சுகம் உண்டாவதற்கு நீயே பொருட்டனலால் நல்லா சொல்றார். பொருவில் ஒருவா சுகம் உண்டாவதற்கு பொருவில்னா உப்பில்லாத உப்பு இல்லாத சுகம் உண்டாவதற்கு நீயே காரணமாக இருக்கையினாலே உப்பு இல்லாத சுகம் உப்பு இல்லாத சுகம்னா உலகத்தில் இருக்கிற சுகம் அல்ல உப்பு உள்ள சுகம் உப்பு உள்ள சுகம் ரொம்ப நேரம் காத்தாடி ஒன்னா சேராதுப்பா ரொம்ப நேரம் ஏசிலே இருந்தா சேராது சுகம் தானே சரி அதோட அல்வா சாப்பிட்டா சுகமா இருக்குல்ல ரொம்ப சாப்பிட்டா சுகமா இருக்காதுப்பா சுக்கமாவே அதே மாதிரி எல்லாமே அதே மாதிரி பாயாசம் நல்லா இருக்கு சாப்பிட்டா சுகமா இருக்கும் அப்பா ரெண்டு கிளாஸ் நாலு கிளாஸ் சாப்பிட்டான்னு வச்சுக்கோ, சுகம் அல்ல சோகம். அதனால உலக பொருள் அத்துணையும் அளவு உள்ள சுகமாய் கூடியனால் துன்பம் தருவதாய், அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு நூறு குழம்பு இதுவாரு. அதுபோல கூடுதலாக அது அனுபவிச்சா குறைஞ்சா. அதனால இந்த சுகங்கள்லாம் அற்ப சுகம் என்று சொல்லப்படும். அற்ப சுகம் என்றும் பின்னாலே அது துன்பத்தை கொடுக்கின்றதாய் இருக்கிற இன்பம், துன்பத்துக்கு காரணமாயிருக்கிற இன்பம், துன்பத்துக்கு காரணமாக இருக்கிற இன்பம் உலக இன்பம். துன்பத்துக்கு காரணமாக இருக்கிற இன்பம் அதாவது உலக இன்பத்தை சாப்பிட்றதே அனுபவிக்கணும். அளவோட அனுபவி சாப்பிட்றது அளவோட அளவுக்கு மேலமா போச்சு, அதுவே துன்பமாகி விடும். இன்பம் துன்பமாக மாறும். நம்ம சிவன் கொடுக்கிற இன்பம் இன்பமே, என்னாலும் இன்பம் இன்பமே, இறைவன் கடலேற்ற இன்பம் இன்பமே, எங்கும் இல்லாததோர் இன்பம் அம்பாளதான். யாரு சொல்லுவாப்பா? செங்கணவன்பால், திசைமகன்பால், தேவர்கள்வால், எங்கும் இல்லாததோர் இன்பம் அம்பாளதான். அதான் உப்பு இல்லாத இன்பம், உப்பு இல்லாத இன்பம். அந்த இன்பம் உண்டாவதற்கு காரணமாக இவன் இருக்கின்ற காரணத்தாரே, உயிர்களுக்கு உப்பில்லாத இன்பம் உண்டாவதற்கு காரணமாக இருப்பதனாலே சிவபெருமான என்ன சொல்கிறார் என்றால் சம்பு என்று சொல்கிறார். சம்பு என்று சொல்கிறார். செம்பு எங்க இருக்கிறாரு? இங்கதான் இருக்கு. செம்பு என்ற சொல்லுக்கு உப்பில்லாத இன்பத்தை செய்வது சுகத்தை சொல்லு அது சொல்றாரு பாரு. பொருளில் உருவா சுகம் உண்டாவதற்கு நீயே பொருட்டலனார் கருதவரிய சம்பு என உயர்ந்தோர் நின்னை கட்டுரைப்பார். உயர்ந்தோராகிய ஞானிகள் உன்னை சம்பு என்று சொல்லுவாரு. சம்பு என்று சொல்லுவாரு. சம்புங்கிறது சிவநாமங்களிலே சிறப்புடையது. சம்பு என்பது சிவநாமங்களிலே சம்புங்கிறது நாவலுக்கும் பெயர், நாவல் மரத்துக்கும் பெயர். அதனால இங்க இருக்கிற சாமி சம்புகேஸ்வரர் இப்படியே சொல்லி கடைசியா சொல்றாரு. நின்னாமத்துள் ஒரு நாமம் நிகழ்த்தும் பயனை நிச்சயத்து சொன்ன சொன்னான் மறையும் சொல்ல மாட்டா எம்போன்னு சொல்வார். உன்னுடைய நாமம் ஒரு நாமம் கொடுக்கிற பயனை, ஒரு நாமத்தினாலே கிடைக்கிற பயனை வேதங்களும் சொல்ல முடியாது. என்ன உயர்களாய் நாங்கள் இருந்துமா சொல்லுவோம் அப்படின்னு காலம் தான் தீங்கி விடாதான். உன்னுடைய நாமத்திலே சிவநாமம் கொடுக்கின்ற ஒரு சிறப்பு வேற எதுவும் தராது. அதனால நாமம் எத்தனம் தீவினாசம், நாமத்தினால் உன் நாத்து விட்டு பதினோராம் தேதி நிறைய. அதனாலே அறநாமம் கேளாய், அறநாமம் கேளாய், மடனெஞ்சே கேளாய், நாளாய போகாமே நஞ்சனியும் கண்டனுக்கு ஆளாய அன்பு செய்வோன் மடனெஞ்சே அறநாமம் கேளாய், நம் கிளை கிடைக்கும் கேடுபடா தர அருளி கோளாய நீக்குமோன் கொள்கையும் விடணும். நாமம் கேட்டல் அதான் முன்னா அவருடைய நாமம் கேட்டால் நிறைய இருக்கு. அதனால நாமம் அவ்வளவு சிறப்புடையது. உன்னுடைய நாமம் ஒரு நாமம் கொடுக்கிற பயனை, ஒரு நாமம் கொடுக்கிற பயனை வேதங்களும் நிச்சயத்து சொல்ல முடியாது என்றால் அற்பர்களாய் நாங்கள் எப்படி சொல்லுவோம் ஜாதி என்று அந்த காலம் தீங்குனாராம். இப்படி எவ்வளவு சிறப்பு பாத்தீங்களா? சபா சபா அருமை அருமை.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்க இருப்பது திருவாதவூர் அடிகள் புராணம். இதில் குதிரையிட்ட சர்க்கம் வழங்குபவர் சீகம்பட்டி சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். ஓம் சிவாய நம.
3: இப்பொழுது சொன்ன மாதிரியே குதிரையை கொண்டு போய் கட்டுவோம் என்று சொல்லி சாமி எண்ணினார். இதுக்கு குதிரையிட்ட சருக்கம்னு பேர், குதிரையிட்ட சருக்கம்னு பேர். தந்தை என்பவர் மைந்தர்வாரை தவிர்ப்பதே கடனாதலால் அந்தமின்றிய காதலன்பர் அழுங்கள் கண்டவன் அறியலா வந்து வெம்பரி ஆகவும் பரி வைரர்வானவர் ஆகவும் சிந்தை கொண்டனர் அந்த மாலிதி தேடுவார் மதி சூடுவார். தந்தையாயிருக்கிறவன் தன்னுடைய மைந்தனுக்கு இருக்கிற துன்பத்தை தீர்ப்பதிலே மிகவும் அக்கறவும் முக்கியமான ஒரு யார் என்றால் தாய் தந்தை. அப்புறம்தான் மற்ற உறவெல்லாம். முக்கியமான முதல் உறவு இது தாய் தந்தை. தாய் தந்தைக்கு மேல உறவு இல்லை. இப்ப இவருக்கு தாய் தந்தை குரு தெய்வம் எல்லாம் ஆறு. அப்பண்ணி அம்மனி ஐயனி அங்குடைய மாமனும் மாமியினி ஒப்புடைய மாதரு ஒன்புருடனி உருகுலமும் சுற்றமும் ஓரூரணி துய்ப்பனவும் உய்ப்பனவும் தோற்றுவாயி துணையாய் என் நெஞ்சம் துரப்பிப்பாயி இப்பொன்னி இம்மண்டி இம்முத்திரி இறைவனை ஏறு வந்து செல்வனி பரமஞானிகளுக்கு எல்லாம் ஜெயபெருமானே. அவங்க சுற்றம் இல்லையில அவங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு. அதனாலே இப்பொழுது தந்தையாய் இருக்கிற சிவபெருமான் மைந்தராகிய திருவாதவருடைய துன்பத்தை தீர்க்க வேண்டும். அது முக்கியமான கடன். கடன் அதை சொல்ற தந்தை என்பவரும் மைந்தர்வாதை தவிப்பதே கடன் ஆதலாம். தன்னை அடைந்தார்களை தீர்ப்பதன்றோ தலையாயவர் தன் கடன் ஆதலாம். அப்ப சார் தன்னை அடைந்தார் வினை தீர்ப்பதன்றோ முன்னம் அடியே நறியாமையினால் முனிந்தென்ன நலிந்து முடக்கிட பின்னை அடியே நமக்கு ஆளும்பட்டேன் சுடுகின்றது சோலைத வெத்தருளாய் தன்னை அடைந்தார் வினை தீர்ப்பதென்றோ தலையாயவர் தங்கடன் ஆவது அண்ணன் அடையார் அதிகக்கிடையில் விரட்டான துறை. அதனால தன்னை அடைந்தவுடைய வினையை தீர்ப்பது தலைவனுடைய கடன். கடன்னா புரியுதா? கட்டாயமா செய்தே தீரும். என் கடன் பணி செய் தன் கடன் அடியனையும் தாங்குதல். கடன்கிற வாக்கியம் பெரிய காலமான சூடான வாக்கியம். சூடான வாழ்க்கை கடமைங்கிறது ஒருவது கடன் என்பது ஒரு சார்ந்தாரை காத்தல் தலைவன் கடனாதல் என்பது சிவஞான போதும். சார்ந்தாரை காத்தல் தலைவர் கடனா தன்னை அடைந்தவருடைய துன்பத்தை தீர்ப்பது தலைவருடைய கடன். கடன் முக்கியமா செய்தே ஆகும். அதனால தந்தை என்பவர் மைந்தர்வாதை தவிப்பதே கடனாதலால் அந்தமின்றிய காதலன்கள் முடிவில்லாத அன்புடையவராகிய மாணிக்கவாசன் அழுங்கள் கண்டது அழுங்களாகிய துன்பத்தை கண்ட பிற்பாடு நரியலா வந்து வெம்பறி ஆகும். ஐயால சாமி எண்ணினாரு ஐயால கொடுத்த பணத்துக்கு மேல கொண்டு போய் வந்து குதிரைய காட்டணும் அப்படின்னு நினைச்ச என்ன பண்ணாரு தெரியுமா? பணம் போட்டு குதிரையெல்லாம் வாங்கல. பணம் போட்டு குதிரையெல்லாம் வாங்கல. பின்ன என்ன பண்ணாரு? இந்த காடு காட்டில் இருக்கிற நரிகள் எல்லாம் குதிரையாக வரணும்னு நினைச்சாரு. நான் காட்டில் இருக்கிற நரிகள் எல்லாம் குதிரையாக வரணும், நரியெல்லாம் பரியாக வரணும்னு எண்ணினார் எண்ணினார். அப்படி எண்ணின உடனே காட்டில் இருக்கிற நரி எல்லாம் குதிரையாக வந்துருச்சு. சங்கல்பம்னு சங்கல்பம்னா நினைச்ச மாத்திரத்திலே செய்யறோம், நினைப்பினாலேயே எல்லாம் செய்யறோம். நம்ம மாதிரி கையினால செய்யறதில்ல, நினைப்பினாலே நினைத்தால் அப்படி இருக்கும். நினைப்பினாலே உலகத்தை படைக்கிறான், நினைப்பினாலே உலகத்தை காக்கிறான், நினைப்பினாலே உலகத்தை அழிக்கிறான், நினைப்பினால். அதனாலே காட்டில் இருக்கிற நரிகள் எல்லாம் குதிரையாக வரணும்னு நினைச்சாரு. உடனே எல்லாம் குதிரையாக வந்துச்சு, நரிகள் குதிரையாக உண்டு. அதுக்கு மேலே அந்த தேவர்களும் பூத கூட்டங்களும் எல்லாம் பரி வீரர்கள் குதிரை வீரர்களாக எண்ணினார். எல்லாம் அவங்க வீரர்கள் ஆனார்கள். சிந்தை கொண்டனர் சிந்தை கொண்டனர் அந்த மால் விதி தேடுவர் அந்த மால் அந்த மாலாகிய திருமாலும் விதியாகிய பரமனும் தேடுவார் மதி சூடுவார். அவங்க தேடுவார் மதி சூடுவார். தேசியலா நரி வந்து வந்து திரண்டு வெம்பதி ஆனது. நரிகள் நிறைய வந்துருச்சு, நிறைய வந்து திரண்டு வெம்பரியானவர் ஆசீலா இமையோர்களாமும் அமைந்த சேவகர் ஆகின. தேவர்கள் எல்லாம் குதிரை வீரர்களாக தேவர்கள் குதிரை வீரர்கள் மாசிலாமணி மன்றர் மாசிலா மணிமன்றர் மாசிலா குற்றம் இல்லாத மணிமன்றிலே ஆடுகின்றவராகிய சுவாமி ஆரிய வாசிக வாணிகர் போலவே ஆரிய தேசத்து வாசி வாணிகர் வாசினா குதிரை குதிரையா வாரிய போல ஏசிலா உரு மாறினார் குதிரை வியாபாரியாக மாறினார். அது எப்படின்னா தலையில துப்பி அப்புறம் ஷட்டை கையில ஷாட்டை குதிரை குதிரை வீரர்களுக்கு தலைவர் அந்த குதிரை கூட்டத்துக்கு குதிரை வீரர்களுக்கெல்லாம் தலைவர் வியாபாரி முதல் வியாபாரி ஆசிலா மாசிலாமணி மன்றர் ஆரிய வாசிவாணிகர் போலவே ஏசிலா உரு மாறினார் மர இவுளியின் உறவேறினார். எல்லா நதிகள் எல்லாம் குதிரையாச்சா அந்த தேவர்களை எல்லாம் வீரர்களாக ஆக்கி ஏற்றி விட்டார். இவர் வந்து வேதமாகிய குதிரையிலே இருந்தார். இவர் வந்து இந்த நரி குதிரையில ஏறலாம். வேதத்தை குதிரையாக ஆக்கி வேதம் உங்களுக்கு சித்து பொருள் தெரியுமா? வேதம் சித்து அறிவுடையது. வேதம் ஆகணும்னு சொல்றோம் இல்லப்பா, வேதாகமங்கள் அறிவு சடம் சட வேதம் அறிவு, மற்ற எது மாதிரி இல்லை. வேதாகமம் அறிவுடைய சித்து பொருள். அதனால தான் வேதம் வேதாரண்யத்தில் பூசி உருவம் எடுத்து பூசித்ததுப்பா. உருவம் எடுத்து வேதம் உருவம் எடுத்து பூசித்தது. கந்த புராணத்திலே ஒரு உருவம் எடுத்து வந்து அவங்க ரெண்டு பேரும் பரமாவிஷ்ணுவும் நானே கடவுள் நானே கடவுள்னு தகராறு பண்ணிக்கிட்டு போது வேதம் வந்து சொல்லிச்சுன்னு சொல்கிறாரு. அதனால வேதம் அறிவு அறிவு சித்து, நம்ம போல சித்து உடைய சித்து அறிவு, வேற சட நூல் அல்ல. இந்த உண்மையெல்லாம் யாரு சொல்ற? அதை வேண்டாங்கிறாரு. அதனால வேதவாயிய குதிரையிலே ஏறினார். எப்போதும் மாட்டு மேலதான் வருவார் சாமி. இவ்வளவு பெரிய பக்தனா இருந்தாலும் சரி என்னமா இருந்தாலும் சரி கடைசியா நடான்னா அந்த மாட்டு மேலேதான் காய்ச்சி கொடுத்தாரு. வருவார் கொன்ற வழி எதுபடி மாணிக்கத்தின் மலை போல வருவார் விடவேல் மாதவோடும் அவிழ்ந்து ஊதப்படையும். வேத மோதி வெண்ணூர் உண்டு வெள்ளை எருதே வெள்ளை நரைமாறு. அது காலமாக புலவர் சொன்னாரு. திருவாரூருக்கு போனாரு சாமி, தேரில் பவனி வந்தார். அதை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. நரைமாடோ ஒன்று இருக்க உழுதுண்ணம் ஆட்டாமல் நஞ்சை உண்டியிருந்தார். ஒரு மாடு இல்லாமல் மைத்துனானால் உலகமெல்லாம் உழுதே உண்டாரு. இதில் இருக்க ரகசியம் தெரியுதா? ஒரு மாடு கூட இல்லாமல் உன்னுடைய மைத்துன உலகத்தையெல்லாம் உழுது சாப்பிட்டா இவர் இது என்ன இது என்ன புரியுது? மகாவிஷ்ணுவானூர் பன்றியாகி பூமியை உழுது சாப்பிட்டார். ஒரு மாடு இல்லாமல் மைத்துனனார் உலகமெல்லாம் உழுதே உண்டார். நரைமாடோ ஒன்று இருக்க உழுதுண்ணம் ஆட்டாமல் நஞ்சை உண்டி. இருநாளி நெல் இருக்க இரண்டு உள்ள தாமிருக்கு இறந்தே உண்டி. திருநாளும் உண்டாச்சோ திருக்கமலை படி வாழ்ந்து யாகிறார். சோயா பாடினார். யாரே காலவகப்புறம் தியாகராஜர். நரைமாடோ ஒன்று இருக்க உழுதுண்ணம் ஆட்டாமல் இருநாளி நெல் இருக்கு ரெண்டு மணி நெல்லு காமாஜி கொடுத்தா அது இருக்க ரெண்டு உள்ள தாமு இருக்க இறந்தே உண்டி. இந்த லட்சணத்தில் உனக்கு திருநாடு வரையறோம். அதனாலே இப்படி வேதவாயி குதிரையில ஏறினார். சேடு கொண்டு திரண்டு வீரர் இரண்டு ஞாங்கர் சிறக்க மாட்டில்தான் வருவாரு. மாணிக்கவாதருக்காக இப்போ குதிரையில வர்றாரு. மாணிக்கவாதர் குதிரையில ஏற்றி விட்டார். அவர்கிட்ட எல்லாமே இருக்குதா? ஆறுகிட்ட சிவரு மாட்ட ரதம் இருக்குது, யானை இருக்குது, குதிரை இருக்கு. அதுல ஏறுதல் மாட்டில்தான் ஏறுவார். கடகரியும் பரிமாவும் தேர்முகம் ஏறாரு இடமும் உகந்து ஏறினவார நக்கை. சேடு கொண்டு திரண்டு வீரர் இரண்டு ஞாங்கர் சிறக்கவே அந்த பரிவீரர்கள் இரண்டு வரும் சூழ்ந்து வர ஊடெழுந்துகள் உம்பரங்கனும் ஊடெழுந்துகள் இம்பரங்கனும் உம்பருங்குளர் வைதவே. அதனால அந்த குதிரைகள் வரும்போது பூமியிலே அதிகமான குதிரைகள் வந்தபடியினாலே பூமியில புழுதி எல்லாம் தேவலோகத்துக்கு போச்சான். கூடுடன் தொட்டி விம்ம நீட்டிய கூட்டல் சூழ்மத்தில் வாயில் வாழ். அதனால கூடுங்கிற சங்குகளும் அதுக்கு மேல துடிங்கிற உடுக்ககளும் மற்ற வாத்தியங்களும் முழங்க கூடல் சூழ்மதில் வாயில் வந்தார்கள். அதனால கூடல் என்கிற மதுரை புறத்திற்கு வந்தார்கள். அப்படி மதுரை நகர்ப்புறத்திற்கு வந்துருச்சு குதிரையில் ஆடல் வெம்பறி கொண்டு சென்றனர் ஆதியார் உமை பாதியார். கவியில நல்லா பாடுறார். ஆதியார் உமை பாதியார் அங்கு நின்றவர் சென்று நிம்ப வலங்கலானை வணங்கி. குதிரைகள் ஏராளமாக வந்திருக்கும். குதிரைகள் கண்ணுக்கு எட்டிய உயிரும் குதிரைப்பா. குதிரைகள்னா ஒரு அளவா இல்ல, அளவு இல்லாத குதிரை. அது காசு போட்டு வாங்கினா கணக்கா வாங்கலாம், அது காசு போடாம வாங்கணுங்க. காசே கிடையாது. அங்கு நின்றவர் சென்று நிம்ப வளங்களானை வணங்கி வெப்பமாலை சூடியவனாகிய பாண்டியனை வணங்கி தூதர்கள் சொன்னார்கள் எங்கனும் துகள் பொங்கி வெம்மை எழுந்து காகலம் ஆற்பவை திங்கள் வெண்குடை மன்னவாரிய தேச வெம்பரி இந்துனன் துங்கவன் மதில் இன்புறத்த துவன்றி வந்தவன் அச்சொன்னார் அதனால் ஏராளமான குதிரைகள், ஆரிய நாட்டு குதிரைகள் ஏராளமாக வந்திருக்கிறது நம்முடைய நகர்ப்புறத்திலே வந்துருச்சு, மதுரை புறத்திலே அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே அவனுக்கு சந்தோஷம், வந்து உடனே திருவாதவுடியில் வரவழைச்சு நீங்கள் சொன்ன மாதிரி குதிரை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுத்தி பட்டு அடைய போர்த்தி உபச்சாரங்கள் எல்லாம் பண்ணி வாங்க குதிரை கூட்டத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வாழ்த்துட்டோம். அந்த தண்டையில் இருந்தவர் சொன்ன மாதிரியே ஆவணி மாதம் புல நட்சத்திரத்தை வாசிகின்றது வந்த வந்தாலும் வாத ஊரை வாத ஊருரை ஐயர் மேல் நேசம் வைத்து அவர் தம்மை முன்னர் அழைத்து நீள்களை ஆதி தந்து ஆசிர் வெம்பரி காண வம்மினன் ஆவனா எழுந்த எதிர் அடையலா கூசு தன்படை சூழவே இறை கோயிலின் புறம் எழுதினாட்டு எட்டு சீர்ல வாடுறாரு அந்த அரசனுடைய சிறப்பை. வண்டு வடி அலங்க நெடும் தடந்தூன் மாறன், வண்டுவடி அலங்கன்னா பூமாலைகளை போட்டிருக்கானா அதுல வண்டுகடு இருக்குதா. வண்டு வடி அலங்க நெடுந்தடந்தோன் மாறன் மணிச்சிவிகை மீதேறி மதுரை மூதோர் கண்டிரு கண் கழிக்கு வகையாலவாயில் கடவுளிடும் பரிவரவு காண்பான் செண்டு வெடிதனில் பூந்து பணி நீர் ஓய்ந்த செங்கழு நீர் மதுமாலை சிறந்து தூங்கும் தண்டரள மணிப்பந்தர் நிழற்கு இளம்பூர் கவி சின்மதை இனிதிருந்தான் தானே சூழ. வெளியில வந்து ஏல வந்து முத்துப்பந்தலுக்கு கீழே ரத்தன சிம்மாசனத்துல உட்காந்து முத்துப்பந்தல் மேலே கீழே ரத்தன முத்தமிழின் திறனவனும் புலவர் சூழ பாண்டியன் அப்படி அவன் அந்த சிம்மாசனத்தில் இருக்கும்போது முத்தமிழின் மதுரைக்கு முத்தமிழுக்கு குறவே கிடையாது, மதுரையில் முத்தமிழ் இப்போதான் ரொம்ப குறைஞ்சி போச்சு. முத்தமிழும் அங்கே தானே விளங்கியது இயல் இச நாடகம் முத்தமிழும் மதுரையில் மாட்ட கூட்ட மதுரையில் மிதேறி மாறியாடும் இறையவர் ஏழேழு பேர்கள் ஊற வருவூருள் அதிகாரம் ஏழேழு பேர் சங்கப்புலவர்களும் அப்படி புலவர் சூழ முதுமறையோர் மங்கள சொல் முறையில் கூற முதுமறையோராகி வேதத்தை உணர்ந்த வேதியர்கள் எல்லாம் ஆசீர்வாதம் பண்ண கைத்திகளும் வலை புலம்ப கலங்கள் மின்ன கையில போட்டிருக்கிற வலைகள் எல்லாம் அப்படி கவரி வீசும் போது பெண்கள் கவரி வீசுறாங்க கையில் இருக்கிற வலையெல்லாம் சத்தம் போடுங்கல்ல. கைத்திகளும் வலை புலம்ப கலங்கள் மின்ன கண்ணியர்கள் இருமருங்கும் கவரி வீச குத்துளவும் பல மரடி வாசம் தோய்ந்து குளவமலன் தென்றல் வர மாதர் பாட மித்துமணி முத்தமனும் பணிகள் உண்டு வெண்மதியும் தோற்றம் போல் விற்றுள்ளார். முத்துமாலை அணிந்து இப்படி அலங்காரத்தோடு ஐயால் ஆடல் பாடலோடு ஐயால் பெண்கள் கவரி வீச வேதியர்கள் வேதத்தை ஓத புலவர்கள் வந்து வாழ்த்து சொல்ல இப்படி ராஜா யாரு அறிவுறுத்த வாழ்க்கை ராஜ வாழ்க்கை அரச வாழ்க்கைப்பா அந்த காலத்து அரசனா ரொம்ப இப்போ இல்லை அரசனே இல்லையில இப்போ மந்திரி தானே இருக்கிறேன் அரசனே இல்லையில அரசன் இல்லையிலப்பா மந்திரி தானே முத மந்திரி ரெண்டாவது மந்திரி தானே இருக்கிறார். ஆகையினால இப்படி அரச வாழ்வு அவ்வளவு சொல்லக்கூடியது இப்படி இருந்தான். மங்கோல்படி தடம் குருசை வாதபூரர் மனங்களிப்பு விழிகளிப்பும் அறிவிலாத திங்களனும் தன்மரபு விளங்க என்று திருநீரும் அஞ்செழுத்தும் சிறந்து மல்க சங்கீருடன் காகலங்கள் முளவமார்ப்ப தயங்கி எழும் துகள் உயர்வான் தன்மையச் செல்ல துங்கனிடும் கடல் வறந்து வருதல் போல தோன்றி ஒரு பரித்திரனின் தோற்றம் கண்டான். கடல் வருவது போல ஒருதான் குதிரை இப்படி வந்தது ஒரு பாட்டு சொல்றேன் நல்ல பாட்டு. இந்த பாண்டியனுக்கு பணம் வாங்கினதுக்காக குதிரை வந்து இல்லையா திருநீரும் பஞ்சாட்சரமும் எப்போதும் வளர்ச்சி அடைந்து அதன் மூலமாக உயிர்களெல்லாம் கதிபர வேணும் நம்ம கட்சி வளரணுங்கிறதுக்காக குதிரை கொண்டுதாரோம். பாண்டியன் பணம் கொடுத்ததுக்காக குதிரை கொண்டு இல்லையா அங்கிடர் மதுரையம் பதியில் ஆவணி திங்களின் மூலநாள் சரி தினத்தினில் எங்கனும் நீரும் அஞ்செழுத்து ஓங்கிட சக்கர நடும்படி சமூகம் வந்தவார். அதனால இப்படி குதிரைகள் மதுரைக்கும் வந்துருச்சு குதிரைகள் மதுரைக்கும் வந்துருச்சு. சொன்ன வனத்துலகளையும் பயில் ஆமாத்திய உரத்து தோன்றி மன்னவருக்கு அரசுரிமை திரள் செய்யும் மந்திரியாகி மன்னர்க்கெல்லாம் முன்னவனை பின்னுகடை முடியின் மேற் பொன்னின் முடி சுட்டியாண்ட மன்னவனை மதுரையிலே குதிரவிற்க சொன்னவனை வணக்கம் செய்வா. முத்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பத்தி நெறி அறிவித்து பல வினைகள் பாரு வண்ணம் சித்தமெல்லாம் அறிவித்து சிவமாக்கி என ஆண்ட தனக்கருடையவார் ஆர் வருவார சோவேம்பலம் சிவ சிவ சிவ சிவ சிதம்பரேசாம் பார்வதி பிரியா.

0: கத்தியும் புத்தியும் நகரும் வரதா.
1: அரூரானை காவினில் வாழ்வாய், அணைக்காவினில் வாழ்வாய், அண்ணாமலையும் காலத்தியாழ்வாய், சிரோதில்லை தாண்டவஞ்சியும் சிதம்பரேசா சிதம்பரேசா சிதம்பரேசா சிதம்பரே. பதஞ்சலி பூலி முனி கருளிய வரதா, பாடும் அன்புக்கு அருளிய வரதா, சிவ சிவ சங்கர சிவ சிவ சங்கர
0: சிவ சிவ சங்கர
1: சிவ சிவ சங்கர அருளும் பொருளும் அள்ளி தருவாய், அம்மை இம்மை வாழும் தருவாய், பாடும் பணியே பணியா தருவாய், நாடும் அடியார் கூட தருவாய்.

0: மனத்தை தருவாய், தருமம் செய்ய தனத்தை தருவாய்,
1: தருமம் செய்ய தனத்தை தருவாய்.

0: சிவ சிவ சம்போ சிவ சிவ சம்போ வான்முயில் வளாது வைக மலிவடஞ்சுரக்க மன்னன் கோன்முறை அரசு இய குறைவிலாது உயிரொள் வாழ்க நான் மர அறங்கள் ஓங்கனற்றவன் வெள்ளி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாரும் பார்வதி வதை
1: ஓம் நம சிவாய். சைவம்.ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி விஞ்ஞானமும் மெய்ஞானமும். நிகழ்ச்சி தொகுப்பு சின்னையா சிவனேசன். விளக்கம் தருபவர் டாக்டர் லம்போதரன். ஓம் நம சிவாய.
2: வணக்கம் டாக்டர் அவர்களே, சந்தோஷமாக இருக்கிறது உங்களை பார்க்கிற பொழுது.
3: வணக்கம் தங்க, வணக்கம் கீத நேயர்களே, எல்லா பெருமையும் இறைவனுக்கே.
2: இறைவனுக்கு. நீங்கள் அந்த ஏஆர் ரகுமான் சொன்ன மாதிரி சொல்லுகின்றீர்கள்.
3: எங்களுக்கு என்ன அழகுண்டோ, என்ன புகழுண்டோ, என்ன சாந்தம் உண்டோ, எல்லாம் ஜஸ்ட் எ ஃபிராக்ஷன் வி கெட் ஃப்ரம் ஹிம்.
2: ஓ, அவரிடம்
3: அவரிடம் இருந்து வருகின்ற ஒரு திவலை, ஒரு துளி தான் இது எல்லாமே. நீங்கள் சொல்லுகின்றது எல்லா பெருமையும் இறைவனுக்கு. இல்லை, இது எனக்குத்தான் என்று எடுத்துக்கொண்டால் அது வந்து சிவன் சொத்து என்று சொல்லுவார்கள்.
2: ஓ, சிவன் சொத்து.
3: இட்ஸ் லைக் ஒரு கன்ஃபிஸ்கேஷன், ஒரு திருட்டு, அபகாரம். அப்படி எடுத்துக்கொண்டோம் என்றால் இல்லை, இது என்னுடைய புத்தி, என்னுடைய புகழ், என்னுடைய அழகு என்று எடுத்துக்கொண்டால் அது சிவன் சொத்தை கொள்ளையடிப்பதற்கு சமன்.
2: ஓ,
3: அதான் சிவன் சொத்து குலநாசம் என்று. எவரொருவர் தம்முடைய செல்வத்தை, தம்முடைய கல்வியை, தம்முடைய புகழை, தம்முடைய செல்வாக்கை, அதிகாரத்தை தம்முடைய பெருமையாக, தன்னுடைய ஈட்டமாக, தன்னுடைய தீட்டமாக, தன்முயற்சியினாலே வந்ததாக கருதி கொள்ளுகிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் இதுதான்.
2: ஓ, அதான் கவி.
3: யாமோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் என்று கந்தர் அலங்காரத்தில் அருணகிரிநாதர் சொல்லுவார். யாமோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெற வேலவர்
2: தந்ததனால்.
3: இதெல்லாம் அவருக்கே சமர்ப்பணம். இப்ப வந்தோடனே உடனே அங்க அனுப்பிடணும், கூரியர் சர்வீஸ், இன்ஸ்டன்ட் கூரியர் சர்வீஸ். இதை ஆர்மனாவாளரும் அழகாக சொல்லுவேன். தம்மை ஒருவர் வணக்கம் பண்ணும் பொழுது எப்படி புத்தி பண்ணல் வேண்டும், தமக்கு இன்னொருவர் வணக்கம் செய்யும் போது எப்படி புத்தி பண்ணல் வேண்டும் என்று ஆர்மனார் சைவனாவடையே சொல்லுவார். ஒரு சைவ வினாவிடை இரண்டாம் பாகத்தில் 348வது வினாவிடை, ஒருவர் தம்மை பிறர் வணங்கும் வணக்கத்தை எப்படி புத்தி பண்ணல் வேண்டும். இஃப் சம்பன்ஸ் க்ளோரிஃபை யூ, ஒனர் யூ, வர்ஷிப் யூ அண்ட் ரெஸ்பெக்ட் யூ, ஹவு வுட் யூ ட்ரீட் தட் ரெஸ்பெக்ட். அதான் இவ்வணக்கம் எனக்கன்று, திஸ் இஸ் நாட் ஃபார் மீ. இவ என்னிடத்து வேறரணிக்கும் சிவபெருமானிக்கேயா, என்னிடத்து வேறரணிக்கும். இல்லாமல் ஆன்மாவிலே சிவன் இருக்கிறான். ஆன்மாவுக்கும் சிவனுக்கும் உள்ள சம்பந்தத்தை சொல்லுவோம்,

0: நிற்கின்றது என்பதற்கு சங்கராச்சாரியர் ஒரு அருமையான ஒரு பாடல் பாடியிருக்கிறார். அதை ஆத்ம சதகம் அல்லது நிர்வாண சதகம் என்று சொல்லுவார்கள். அவர் வந்து அது அழகாக சொல்லுவார். அதுல இருந்து அதை சொல்லுவார். அந்த பாடல் சொல்லும், நான் மனம் அல்ல, புத்தி அல்ல, அகங்காரம் அல்ல, இந்த அந்த கரணங்களில் ஒன்றும் அல்ல, நான் இந்த எங்களுடைய அந்த ஐம்புலன்கள் அல்லது இந்திரியங்கள் அல்ல, பஞ்சபூதங்கள் அல்ல, நான் சச்சிதானந்த சிவம். அதான் சிவமும் நானும் வேறற நிற்கின்ற நிலைமை. அது அழகாக அவர் சொல்லுவார். மனோபுர்யாககார சித்தானி நாக நான் நோ, நான் சம்ஸ்கிருதத்தில் இருந்த நோ என்ற ஆங்கிலம்,
1: ஆங்கிலம் வந்து
0: மனம் புத்தியாகார அகார அகங்கார மன புத்தியாகங்கார சித்தானி நாக மனம் புத்தி அகங்காரம் சித்தம். இந்த நானும் நான்கு நான் அல்ல. நாச தோற்றாஜிஹாவேன சூஸ்திரம் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஐந்து புலன்களும் அல்ல. மற்ற நான் இந்திரியங்களும் அல்ல. வியோம பூமீர் நான் பூமி முதலிய ஐம்பூதங் தேஜோ ஐம்பூதங்களும் அல்ல. வாயு தேஜோ வாயு அந்த அப்புதேயு வாயு இல்லையா, அந்த ஐம்பூதங்களும் அல்ல. சித்தானந்த ரூப சிவோகம் சிவோகம் நான் சித்தானந்த ரூபமான சிவமே ஆக இருக்கிறேன். சிவோகம்
1: சிவோகம்
0: சிவோகம் பாவனை. இப்ப கோவில் எல்லாம் பூஜை பண்ணுகின்ற பொழுதும் நாங்கள் பூஜை பண்ணுகின்ற பொழுதும் எமக்கு பூஜை செய்ய என்ன பக்குவம் இருக்குது, என்ன அதிகாரம் இருக்குது? ஞான் யார் பூஜை செய்ய புழுத்தலை புலையனேந்தனக்கு சிம்மையாய சிவபதம் அளித்த என்று சொல்லுவார். அப்ப விலங்கு மனத்தால் விமலாய் உனக்கு கலந்துள்ளும்
1: கலந்த அன்பாகி
0: கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் என்று மாணிக்க வாசகர் சொல்லுவேன். அப்ப இந்த விலங்கு மனம் இந்த புழுத்தலை புலியனின் எவ்வாறு இறைவனை பூசை செய்வது? அது எப்படி என்றால் என்னிலே இறைவன் வேற கலந்து நிற்கின்றார். அந்த சிவோகம் பாவனையிலே அந்த பூஜை பண்ணும் பொழுது பூவை எடுத்து சிரசில வைப்பார்கள். கோயில பார்த்திருப்பீர்கள், ஐயர் பூஜை பண்ணும் பொழுது சிவோகம் பாவனை பண்ணி அந்த பூவெடுத்து தன்னுடைய சிரசிலே வச்சு தன்னை சிவமாக அந்த பாவித்து அந்த சிவோகம் பாவனையிலே நின்று சிவமே சிவத்துக்கு பூஜை பண்ணுவதாக செய்வதுதான் சிவபூஜை. இதுதான் பூஜைகளில் எல்லாம் உத்தமமான பூஜை.
1: பூஜை
0: அதுதான் இந்த சிவோகம் பாவனை என்று சொல்வது. அப்ப நம்மில் வேறற நிற்கும் சிவபெருமானைக்கேயாம் என்று புத்தி பண்ணல் வேண்டும். இது என்னிலிருந்து பிரிப்பு நினைக்க இறைவனுக்குத்தான் என்று புத்தி பண்ணல் வேண்டும். அதே மாதிரி இப்ப ஆற வணங்கணும் என்று கேள்வி இருக்கு. ஆறையும் வணங்கலாம். அந்த வணங்கைக்கு எப்படி வணங்கணும் என்றால் நீங்கள் யாரையும் வணங்கலாம், ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆற்ற காலையும் விழலாம், அனவிலைக்குள்ள இவருக்கு அல்ல என்று நெச்சு கொண்டு விழுங்கோ.
1: நல்லா சொன்னீங்க.
0: விலங்குதானே சொல்றது, அரசியல்ல சொல்லுவார்கள் இவர் அதற்ற காலில் விழுகிறார் இவற்ற காலில் விழுகிறார். அப்ப சொல்லுவார்கள், இவ்வணக்கம் இவருக்கன்று. நான் உண்மை வணங்கினால் தங்கா உமக்கு வணக்கம் சொன்னால் நீ சொல்லணும், எனக்கு வணக்கம் சொன்னால் எனக்கு சொல்லப்படாது. எனக்கல்ல, இவரிடத்து வேறற நிற்கும் சிவபெருமானுக்க இவரில் பிரிப்பின்றி நிற்கின்ற அந்த இறைவனுக்கு தான் இந்த வணக்கம் என்று புத்தி பண்ணல் வேண்டும். அப்படி செய்யாட்டி என்ன நடக்க வேண்டாம், நீ எனக்கு முகமன் சொன்னதாகத்தான் முடியும் சொல்ற. அப்படி செய்யாதவர் அவ்வணக்கத்தாலாகிய பயனை இழப்பார். எனக்கு வணக்கம் பண்றதால உமக்கு ஒரு பயன் இருக்கும் என்றால் நாளைக்கு நான் உமக்கு பட்டம் தருவதோ பதவி தருவதோ சன்மானம் தருவதோ பரிசு தருவதோ அல்ல. அதல்ல இது, என்னைக்கு அப்படி நீர் பாவித்து சொன்னால் உமக்கு இறைவனுக்கு வணக்கம் சொன்ன
1: பலன்.
0: அப்ப ஒவ்வொருவரும் வணக்கம் சொல்றதுலயே உங்களுடைய இறைவனுக்கு பூசி ஆகிவிடுகிறது பாருங்க, எவ்வளவு அருமையான தத்துவம். அதான் சொல்லுவார் சுந்தரமூர்த்தி நான் சொல்லுவார், தம்மையே புகழ்ந்து பேசினும் சார்வினும் தொண்டர்
1: தருகிறார்
0: பொய்மையாளரை பாடாதே.
1: பொய்மையாளரை பாடாதே,
0: இந்த பனிஷர்களை பாடி அவர்களுக்கெல்லாம் புகழ் பாடி. இப்பெல்லாம் அரசியல் காலம் வருகிறது, அப்போ ஒவ்வொருத்தர் புகழ் பாடுவதும் துதி பாடுவதும் வசை பாடுவதும் கூட துவங்கிவிட்டது. எல்லாம் முகப்புத்தகத்தில் எல்லாம் வசை பாடல் எல்லாம் துவங்கிவிட்டது. அப்ப நேரடியாக வசை பாடல், மறைமுகமாக வசை பாடல் என்றெல்லாம் இருக்கின்றது. அப்ப இப்படி இருக்கின்ற பொழுது அப்ப சிலதை பார்த்தா விளங்காது, என்ன சொல்லிடுவண்டே விளங்காது,
1: விளங்காது அவருக்கு தான் விளங்காது.
0: அப்ப இந்த துதிபாத

0: வசைவாடினாலும் ஒரு பயனும் இல்லை பேர். தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினவர் அவர்களுக்கு விருப்பமானதை சொல்லி சார்பினவர் அதே பக்கம் நான் உம்முடைய பாட்டி
1: தானே
0: சொல்லுவோம் இல்லையா, ஐயா நான் கன்சர்வேட்டிவ் தான், நான் என்டிபி தான், நான் லேபர் லிபரல் தான் என்றெல்லாம் சொல்லி உம்முடைய பாட்டி. அதுக்குள்ளையும் பிறகு ரெண்டு மூன்று வேட்பாளர்கள் இருப்பினம், அதுக்குள்ள இல்ல இல்ல நான் உம்முடைய பக்கம் தான் என்றெல்லாம் சொல்லி சார்வீனம் தொண்டர் தருகில அவங்க ஒன்றுமே பண்ண மாட்டாங்களும் மக்கு. They just exploit you, that's it. Don't waste your time and energy. You have to exercise the political sense. அது வேற விஷயம். ஆனா இப்படி ஆளுக்கு பின்னால திரிஞ்சு உமக்கு ஒரு பயனும் வராது. பொம்மையாளரை பாடாதே. இப்படிப்பட்டவர்களை சும்மா துதி பாடிக்கொண்டு தெரியாதே. ஆற துதிவான வேணும். இந்தை புகழூர் பாடுமின் புலவீர்கள். புகழூர்ல இருக்கிற எம்முடைய இறைவன் எம்முடைய தந்தை. தந்தை என்றால் எமக்கு இந்த புறப்பிலே உடம்பு தந்தவர் தந்தை. ஆனால் இறைவன் எங்களுக்கு சூட்சும சரீரன் தந்திருக்கிறான். நான்கு சூட்சும சரீரங்கள், ஐந்து சரீரங்கள்ல தங்க இந்த வெளி சரீரம் அந்த அன்னமய கோஷம் மட்டும்தான் எங்களுடைய பிதா மாதா தந்தது. உங்களுக்கு நாலு சரீரத்தை இறைவன் தந்திருக்கிறான். நான்கு சரீரங்கள், அது ஒவ்வொரு சரீரமும் ஒவ்வொரு வடிவில
1: தந்திருக்கிறான்.
0: அப்ப உள்ளுக்கு இருக்கிறது இந்த இறைவனுக்கு இந்த ஆக முதன் முழுமையான அந்த புரியட்ட காயம் என்று சொல்வதை பரசிவனே கொடுக்கிறார். பிறகு ஆனந்தமய கோஷம் கொடுக்கிறார். பிறகு விஞ்ஞானமய கோஷம் கொடுக்கிறார். பிறகு மனோமய கோஷம் என்ற அந்த கரணங்கள் அதெல்லாம் கொடுக்கிறார். பிறகு பிராணமய கோஷம் வருகுது. பிராணமய கோஷம் வருகுது. அதுக்கு பிறகுதான் இந்த வெளியில இருக்கிற பாடி. இப்ப கன பேருக்கு சில பேருக்கு வியாதி வந்தால் இந்த மருத்துவத்தாலே ஒன்னும் செய்ய முடியாது. நாங்கள் இந்த உடம்புல இருக்கிற வியாதியத்தான் பார்க்கலாம். இந்த அம்மா அப்பா அந்த பரம்பரையால ஜீன்ஸால பழக்க வழக்கத்தால சாப்பாட்டால எங்களுடைய சூழலால அதால வந்த தோஷங்களை மட்டும்தான்
1: பார்க்கலாம்.
0: கொஞ்சம் போய் மனத்துக்குள்ள இருக்கிறத பாக்குறது மென்டல் டிசோர்டர்ஸ் எல்லாம் இருக்குது. அது அங்க கொஞ்சம் போகலாம். அதுக்கு அங்கால உசும்பேலாது அரக்கேலாது. அங்கெல்லாம் அதிதேவர்கள் இருக்கிறார்கள். அந்த கரணங்களை கொடுத்தது ஸ்ரீகண்ட ருத்ரர். அவர் தான் அந்த அந்த கரணங்கள் கொடுக்கிறார். அதே மாதிரி சதாசிவமூர்த்தி கொடுத்ததுண்டு இருக்குது. அனந்த தேவர் கொடுத்ததுண்டு இருக்குது. பரசிவன் கொடுத்ததுண்டு இருக்கு. இப்படி பல பேர் ப்ரொசஸ் பண்ணி வந்த ஒரு கார் தான் இந்த பாடி.
1: இந்த பாடி இந்த பாடிக்கு
0: இவ்வளவு விஷயம் இருக்கு. அதான் நாங்கள் பூஜையிலே அவ்வளவு பேரையும் பிடிச்சு அங்க டியூன் பண்ணினால் இந்த பாடியில வியாதிகள் குணமாகும். இல்ல அங்க இருக்கிற மக்கர் பண்ணின அங்க ஒன்று மக்கர் பண்ணி சென்ற இங்க வெளியில வேலை செய்ய கார்
1: மாதிரித்தான்.
0: அப்ப அந்த கார் மக்கர் பண்ண அப்ப அந்தந்த பாடிக்குரிய அந்தந்த ஒர்க் ஷாப்புக்குரியவரை பிடிச்சு கழிச்சு கொள்ள வேணும். அதுக்குத்தான் எங்களுடைய பூஜைகள் அதெல்லாம் இருக்குது. இந்த உடம்புல சொல்லுவார்கள் என்று கேட்டால் எல்லாரும் கேட்பார்கள் எங்கட 108 சங்காபிஷேகம், 108 நாமம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். எங்களுக்கு சக்கரங்கள் இருக்குது. சக்கரங்கள் எனர்ஜி சேனல்ஸ் ஜங்ஷன் சக்கரங்கள் என்று சொல்றது எல்லாமே 114 சக்கரங்கள் இருக்கு. இந்த 114 சக்கரங்கள்ல 2 சக்கரங்கள் உடம்புக்கு வெளியில, அதுக்கு மேலையும் இருக்கிறது 2 சக்கரம் வெளியில. 112 தான் உடலுக்குள்ள இருக்கு. 112 4 சக்கரத்தை நானும் நீங்களோ ஒன்றுமே
1: பண்ணல.
0: அப்படித்தான் இருக்கு. மிச்சம் போனா 4 போனா இவ்வளவு 112 போனா 108. இந்த 108 நாங்க டியூன் பண்ணலாம். 108 சக்கரங்கள், 114 72,000 நாடிகள் இருக்குது. இந்த 108 டியூன் பண்ணலாம். அதுக்குத்தான் தங்கா 108 நாமம். அதுக்குத்தான் 108 ஜபம். 108 தரம் ஜபம் சொல்றது. அதுக்குத்தான் 108 சங்காபிஷேகம். இந்த 108 இன்னும் சிறப்பு இருக்கு. இது பெரிய முக்கியமான விஷயம். இந்த எங்களுடைய சந்திரனுடைய விட்டம் இருக்கு இல்லையா, சந்திரனுடைய விட்டத்தின் 108 மடங்கு தான் பூமிக்கும் சந்திரனுக்கும் இடையில இருக்கிற தூரம்.
1: தூரம்
0: சூரியனுடைய விட்டத்தின் 108 மடங்கு தான் பூமிக்கும் சூரியனுக்கு இடையில இருக்கிற தூரம்.
1: இதெல்லாம் 108 உலக விஷயம் இருக்குது.
0: இந்து காஸ்மாலஜியில இந்த பிரகிருதியில சொல்ற நிவத்தி கலா புவனம் எல்லாமாக 108 புவனங்கள் தாங்க. நாம் இருக்கிறது இந்த உலகம் இருக்குதானே, இதுல சொல்லுவார்கள் பிரம்மாண்டம் என்று சொல்லி. இந்த பிரம்மாண்டத்துல ஆறு புவனங்கள் இருக்கு, அதுல நாங்கள் இருக்கிறது பூலோகம், இந்த கேலக்சி மில்கிவே. இதுக்கு மேல புவர்லோகம், சுவர்லோகம், மகரலோகம், ஜனலோகம், தபலோகம், சத்தியலோகம். சுவர்லோகம் தான் ஹெவன், சுவர்க்கம் என்று
1: சொல்றோம்.
0: தபலோகம், சத்தியலோகம் தான் பிரம்மா இருக்கிறது. இப்படி மேல ஏழை. அது மட்டுமில்ல, பிரம்மலோகத்துக்கு மேல விஷ்ணு லோகம் அல்லது வைகுந்தம் இருக்குது, விஷ்ணு இருக்கிற இடம். அதுக்கு மேல சிவலோகம் இருக்குது, சிவன் இருக்கிற இடம். இதெல்லாம் இந்த உலகத்துக்குள்ள இருக்கிறது. இதெல்லாம் இங்கே இருக்கிற சிவபதம் பெற்று உயர்நிலையில் இருக்கிற ஆக்கள். இந்த இடத்துல வந்து ஆறு அண்டம் சொல்லி போட்டாங்க, பூலோக அந்த இதுகள்ல வந்து அந்த. அப்ப இந்த பூ, இந்த ஏழு உலகங்கள் இருக்கிறதா, இந்த ஏழு உலகங்கள்ல நாங்கள் இருக்கிற உலகத்தை சொல்றது காலாக்ரி ருத்ர புவனம். அதுக்கு அடுத்தது குஷ்மாண்ட புவனம்.
1: ஓ,
0: குஷ்மாண்ட புவனம், காலாக்கிருத்ர புவனம், குஷ்மாண்ட புவனம். அப்படி எல்லாம் போய் அங்கால போனா இங்கால வந்து பிரம்மலோக, விஷ்ணு லோக, சிவலோக என்றெல்லாம் வந்துட்டுதல்லோ. இப்படி ஆறு புவனங்கள் இங்கால மேல. அதுகொண்டு இதே மாதிரி இந்த ஆறு புவனங்களும் இருக்க, இதுல இதுல இருந்து திசைக்கு பத்து பத்தாக, எட்டு திசைகள்லையும், எட்டு திசைகள்லையும் பத்து பத்தாக புவனங்கள் இருக்குது. அப்ப என்ன வந்துடும், எண்பது வந்துட்டு எட்டு திசை. இனி அடுத்ததாக அப்ப எண்பது வந்துட்டு, இனி அடுத்ததாக இதுக்கு மேல மேல கீழே பத்து பத்து புவனம். அப்ப நூறு வந்துட்டது, நூற்றி ஆறு. அதுல அது உச்சியில வீரபத்திர புவனம், பத்திரகாளி புவனம், நூற்றி எட்டு. எங்களுடைய இமீடியட் நெய்பர்ஹுட் கேலக்சிஸே நூற்றி எட்டு தாங்க. அப்ப இந்த உடம்புக்குள்ள இருக்கிற அந்த நூற்றி எட்டு தான், இதை டியூன் பண்றதுக்கு தான் நாங்க இந்த நூற்றி எட்டு ஜபம்.
1: அப்பா, இவ்வளவு விஷயத்தோட நாங்கள் இருக்கிறோம். இது தலையே சுத்தது,
0: தலை சுத்துறையில அவங்க அவங்க பெரியவங்க வச்சிருக்கிறாங்க எழுதி, நாங்க பார்க்கறதில்லை கேட்கறதில்லை. தவிர இது ஒன்றும் நான் கண்டுபிடிச்சு சொன்னது கிடையாது. அதாவது நூற்றி பதினாலு சக்கரங்கள் சொல்லுகிறார்கள் யோகத்துல. நூற்றி பதினாலுல ரெண்டு சக்கரம் உடலுக்கு வெளியில, அதே மாதிரி எழுபத்தி ரெண்டாயிரம் நாடு இதை கனெக்ட் பண்ணது. அந்த உடலுக்கு இருக்கிற அப்ப ரெண்டு சக்கரம் வெளியில ஏண்டா மிச்சம் நூற்றி பன்னிரெண்டு. அந்த நூற்றி பன்னெண்டுல நாலு சக்கரங்களை ஒன்றுமே பண்ண இயலாது, மிச்சம் நூற்றி எட்டு சக்கரம். அதைத்தான் நாம ஏதாவது பண்ணலாம். அதுக்குத்தான் இந்த பூஷ, பிராணாயாமம், யோகா எல்லாம் இருக்குது. இதுக்கு வந்து எழுபத்தி நாலு ஆசனங்கள் இருக்குது. இந்த எழுபத்தி நாலு ஒரு இருபத்தி நாலு ஆசனம், அது முக்கியமானது. அதுல ஒன்று என்றாலும் மாஸ்டர் பண்ணினார். இதுகள் எல்லாம் ஒரு அளவுக்கு டியூன்ல வரும். அப்ப இதெல்லாம் என்னன்னு கேட்டா, டு கீப் அவர் பாடி என்ற இந்த வெளி உடம்பு மட்டுமல்ல, உள்ளுக்கு பண்ற அஞ்சு விஷயம் இருக்கு. காரக்குறுக்குள்ள இருக்கிற அந்த என்ஜின் மாதிரியும் அது மாதிரியும் அஞ்சு, அந்த ஐந்து பாடியையும் கொஞ்சம் மக்கர் இல்லாம கொஞ்சம் டியூன் பண்ணி, டு கீப் தம் இன் எ பிரிஸ்டைன் கண்டிஷன், கண்டியூசிவ். என்னத்துக்கு இந்த பிள்ளை குட்டிகளை பாக்குறது குலைக்கிறதுக்கு இல்ல, கொண்டேசி ஃபார் அவர் ஸ்பிரிச்சுவல் சாதனை. அதுக்காகத்தான் அது இருக்குது.
1: நான் இதுல ஒரு சின்ன ஒரு கேள்வி, நீங்கள் சொன்னீங்கள் இந்த அன்னமய கோஷம் இந்த உடம்பு இருக்குல்ல, இந்த உடம்பு பேசுது, இந்த உள்ள இருக்கிற சரீரங்கள் ஐந்து வகையான சரீரங்கள் இருக்கு, அது பேசுமா?
0: இந்த இங்கே இருந்து பேச்சு வருகிறது என்று அழகாக கேட்டிருக்கிறீர்கள். இந்த அன்னமய கோஷம் இந்த உடம்பு பேசுற மாதிரி உள்ளுக்கும் இருக்குது, உள்ளுக்கும் இருக்குது. அது இந்த கம்யூனிகேஷன் டிஃபரண்ட். உதாரணமாக வெளியில இருக்கிற இந்த உடம்பு வந்து செய்யறது தான் நாங்கள் பார்க்கறது பேசுறது இதெல்லாம் இருக்குது. இந்த உடம்புல வந்து எங்களுக்கு என்ன இருக்குது, ஐந்து அறிகருவிகள் இருக்குது. கண் இருக்கு பார்க்குது, காது இருக்குது கேட்குது, மூக்கு இருக்குது முகருது, நாக்கு இருக்குது சுவைக்குது, தோல் இருக்குது உணருது. இப்படி ஐந்து கருவிகள் இருக்கு. அதே மாதிரியாக இடப்பெயர்வுக்காக கால் இருக்குது, கர்மங்களை செய்கிறதுக்காக கை இருக்குது, இனப்பெருக்கத்துக்காக சனநங்கம் இருக்குது, கழிபுறுப்பு இருக்குது, சுவைக்கிறதுக்காக நாக்கு இருக்குது, அல்லது கம்யூனிகேஷன் பேசுறதுக்காக நாக்கு இருக்குது. ஐந்து கர்மங்களை செய்யுது. நீங்க கேட்கலாம், இது மனுஷருக்கு சரி, அந்த ஒரு கலத்தாலான அமீபாவுக்கு உலகம் இருக்கான்னு கேட்கலாம். இருக்குது. எப்படி என்றால், அந்த செல்லுக்குள்ளேயே, செல்லுள்ள பயாலஜி படிப்பவர்களுக்கு தெரியும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடப்பெயர்வு இருக்குது. அந்த ஓகனல்ஸ் அந்த மெசேஜும் போகுது, இடப்பெயர்வு இருக்குது. அது கால், அங்கே அவரு செல்லுக்குள்ளேயே கழிவகற்றல் இருக்குது, அது கழிவுறுப்பு. அந்த செல்லுக்குள்ளேயே இனப்பெருக்கம் இருக்குது, அது சரணம். அந்த செல்லுக்குள்ளேயே ஆகாரம் உட்கொள்ளல் இருக்குது, அது நாக்கு. அந்த செல்லுக்குள்ளேயே கம்யூனிகேஷன் இருக்குது. சொல்லுவார்கள் செல்ல வேலை மெசஞ்சர் ஆர்என்ஏ, அப்படி டைப் பண்ணி நாங்கள் மெசேஜ் அனுப்புவோமே தங்க. அதே மாதிரியாக அந்த செல்ல இருக்கிற அதுல இருந்து அதுல வரும் அது இன்ன புரோட்டீனை இன்ன இதை நீ தயார் செய்ய வேணும். இன்னொன்னே ஒரு மெசஞ்சர் ஆர்என்ஏ என்று வருவார். மெசஞ்சர் ஆர்என்ஏ வந்து இங்க ரைபோசோம்ல லிங்க் பண்ணுவார். லிங்க் பண்ணணும்னு அதை ரீட் பண்ணுவார். டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கும். அங்க ப்ரொடக்ஷன் நடக்கும். பிறகு அங்க ப்ரொடக்ஷன்ல இருந்து பிறகு டிஸ்ட்ரிபியூஷன் லைசோமுக்கு வருவார். பிறகு வரையில ரிலீஸ் பண்ணுவார். இப்படி ஒரு பெரிய ஃபேக்டரி சங்க. வேட்டி விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப எத்தனையோ மாயா யந்திர தனுவினுள் ஆன்மா அதெல்லாம் செய்யுது. இது இந்த உடம்பு, இது இங்கே இருக்குது. இப்ப என்ன கேட்டால், நாங்கள் இறக்கும் பொழுது இந்த உடம்பை விட்டுத்தான் போகின்றோம். இந்த உடம்பை விட்டுத்தான் நாங்கள் போகின்றோம். அவ இறக்கும் பொழுது நாங்கள் போகும் பொழுது என்னத்தை கொண்டு போகின்றோம், என்னத்தை விட்டு போகின்றோம். 15 விஷயங்கள் விட்டுட்டான். என்னென்ன விஷயம் என்றால், பஞ்சபூதங்களாலான இந்த உடம்பு, நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், நிலம், ஐந்து பஞ்சபூதங்களான இந்த உடம்பை கொண்டு போகலுமோ தங்க? கொண்டு போகவே இயலாது. நீர் எவ்வளவு சென்றடிச்சு வச்சிருந்தான், எவ்வளவு பக்குவமா கராட்டே எக்ஸசைஸ் யோகா எல்லாம் செய்து வச்சிருந்தான், இந்த உடம்பு வராது வராது வராது. அது விட்டுத்தான் போகணும். அது கடவுளே வந்தாலும் வராது. எல்லாரும் விட்டுத்தான் போனவன் இல்லையா? ஜோக சுவாமி சொல்லுவார், புத்தர் வந்தார் போனார், இயேசு வந்தார் போனார், கிருஷ்ணர் வந்தார் போனார் என்று சொல்லுவார். அதே மாதிரி இது விட்டுதான் போகும். இந்த அதுல 5 விஷயம் சொல்லி போட்டேன். நான் சொன்ன 5 செய்கருவிகள் இருக்குத்தானே, கர்மேந்திரியங்கள், அதை கொண்டு போயிலுமோ? கைய கால அங்கெல்லாம் அதெல்லாம் தேவையில்லை. அங்க போற உடம்புக்கும் வியர்க்காது, கழுவிடாது. அங்க போற உடம்புக்கும் ஜலமலம் போக தேவையில்லை, அது வராது. இல்லாட்டி அங்க போற இடத்துல எங்கெல்லாம் டாய்லெட் எல்லாம் கட்டி வச்சிருக்கணும். சிந்திக்க வேணும் தங்க. அப்ப அது வராதங்க. அதே மாதிரி போற உடம்புக்கு அந்த பார்க்கறதுக்கு அந்த கண், இந்த மூக்கு, இந்த இதெல்லாம் கிடையாது. அவையும் கிடையாது. 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், பஞ்சபூதங்களான இந்த உடம்பை விட்டு அடுத்த உடம்புக்குள்ளால போகும். அடுத்த உடம்பை சொல்றது பிராணமய கோஷம், தி வைட்டல் பாடி என்று சொல்லுவார்கள். பிராணமய கோஷம், பிராணமய கோஷத்துல என்ன போகுது என்றால், அங்காள போகைக்குள்ள மனம், மனம் போகுது. இங்க இருக்க மனமே விட்டு போறேதானாங்க. பிரேதம் சிந்திக்குதா? இல்லையே. புத்தி, மனம், புத்தி ரெண்டும் போகுது. அகங்கார், நானண்ட உணர்வு போகுது. அங்க போனாலும் நான் தான். போற வழியிலேயும் சண்டை பிடிக்கும், யோசிக்கும், ஆசைப்படும், அல்லல் படும். ஐயையோ, இப்படி எல்லாம் பிள்ளைகளுக்கு 2 டியூட்டி செய்து ஓடி ஓடி பார்த்து பேர பிள்ளைகளையும் பார்த்து விட இன்னும் ஃபியூனரலே முடியல. பொடி எங்க இருக்குது? ஃபியூனரல் ஹோம்ல இருக்குது. அங்க ஃப்ரீசர் இருக்க ஒரு கிலோமீட்டர் அங்க இருக்குது. இவன் வீட்டில இருந்து டெலிகிராமா பார்த்து கொண்டிருக்கிறான். அது அங்கலாய்க்கும். உண்மை இது. அப்ப அது அங்கலாய்க்குது, ஆசைப்படுகிறது. அனுபவிச்சதுகள் எல்லாம் விட்டுட்டு போற வேண்டாம். அந்த இடத்தை சுத்தி சுத்தி கிட்டத்தட்ட 1 மாசம் இங்க சுத்தி சுத்தி நிக்கும். அந்த இடத்தை, அந்த வீட்டை சுத்தி சுத்தி நிக்கும். அதான் நாங்க அந்த துடக்கு வந்து வச்சிருக்கிறோம் இல்லையா, அந்த 1 மாசம். அது சுத்தி சுத்தி நிக்கும், அது அங்கலாய்க்கும். ஆனபடியாத்தான் நாங்கள் துக்கம் கொண்டாடுறது, அவர்களுக்காக படைக்கிறது, அவர்களுக்காக ஆத்மசாந்தி பிரார்த்தனைகள் என்று இந்த கிரியைகள் எல்லாம் செய்யறது. ஆன்மாவை ஆற்றுப்படுத்தி அனுப்புறதுக்கு தண்ணி விளக்கு கொளுத்துறது, தான தர்மம் செய்யறது எல்லாம் அதுக்காகத்தான். இந்த ஆன்மா அப்படி நிக்குது. அது மட்டும் இல்ல, அதுக்கு இந்த கண் காது மூக்கெல்லாம் கிடையாது. ஆனா 5 சப்டில் எலிமெண்ட்ஸ் இருக்குது. சப்த ரூப ரச ஸ்பரிச கந்த. சப்த வேண்டா கேட்கும் சக்தி உண்டு, ரச என்றால் சுவைக்கும் சக்தி உண்டு, ரூப என்றா பார்க்கும் சக்தி உண்டு, மற்றது கந்த என்றால் மணக்கும் சக்தி உண்டு, ஸ்பரிச என்றா தொட்டுணரும் சக்தி உண்டு. ஆனபடினால்தான் நாங்கள் படைத்தாலும் அதுக்கு கொஞ்சம் அது நுகரக்கூடியதாக இருக்குது. கொஞ்சம் பண்ணாது. அதாவது பிசிக்கலி நீங்க படைச்சு போட்டு கிராம் கணக்கில் அளந்து பார்த்தால் ஆன்மா இத்தனை கிராம் சாப்பிட்டுட்டு கடலை, இத்தனை கிராம் சாப்பிட்டுட்டு சோறன் சொல்ல இயலாது. பட் பிகாஸ் ஆஃப் த power they have, they can sense that. ஆனபடியா தான் நாங்க படைக்கிறோம். இல்லாட்டி சித்த இதுக்கு படைச்ச என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்லையே. ஆனா படைப்பது இதற்காகத்தான், இதுதானே உண்மை. அது அங்கால இது ரெண்டாவது உடம்பு, இது பிராணமய கோஷம். அதுக்கு அங்கால மனோமய கோஷம் இருக்குது. மனோமய கோஷத்துல இருக்கிறது சித்தம். சித்தம் எங்களுடைய ஆழ்மனத்து பதிவுகள், எங்களுடைய கர்மா எல்லாம் அங்கதான் இருக்கார்.
1: ரெக்கார்ட்
0: அது எங்கட இந்த பென் டிரைவ் மாதிரி அங்க இருக்குது, அந்த பென் டிரைவ் உள்ளுக்கு. அப்ப நாங்கள் இப்படி போகல, இந்த ஆன்மா இங்க எல்லாம் முடிச்சுட்டு என்ன செய்யும், இந்த பயணத்துல ஜமலோகம் போகணும். ஜமலோகம் போக வேணும் தங்க. அப்ப போகும் பொழுது என்ன நடக்குது? அங்க போகும் பொழுது அவர் போகேக்க அங்க அவருக்கு போற வழி எப்படி இருக்கண்டா, ரொம்ப கஷ்டமான வழி. கல்லும் முள்ளும் வெயிலும் தாகம் தண்ணியே கிடையாது.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு, தலைப்பு கிரார்த்தார் ஜுனியம் விளக்க உரை. வழங்குபவர் விசாலாட்சி சங்கரன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: ஸ்ரீ குருணாம் அதிபசிய பாலனையும் பிரஜாசபிருத்தியும் எம்மையுத்த வேதித்தும் சுவர்ணிலிங்கி வித்த சமாயையோ யுதிஷ்டிரம் துவைதவனே வனேச்சராக
4: திஷன் நிமித்தா யதியம் தசா ததஹ சம்மூல முன்மூலயதீவ மே மனஹ பரைர பரியாசித வீரிய சம்பதாம் பராபவோப்யுத்சவ ஏவ மானினாம்.
3: த்விஷன் நிமித்தா யது இயம் தசா, இந்த தசையானது அவ இவ முன்னாடி என்ன சொல்லி முடிக்கிறா, அவரோட நிலைமைய சொல்லி முடிக்கிறா இல்லையா. மிருகத்விஜாலூன சிகேஷு பர்ஹிஷாம், உன்னுடைய கால்கள் இப்படி இருக்கு, உன்னுடைய உடம்பு இவ்வளவு கிருஷமா ஆயிடுத்து அப்படின்னு சொல்றச்சு. இந்த ஒரு தசை உனக்கு இருக்கக்கூடிய தசையானது, ஏதோ இவாளுக்கு சத்தியத்தை காப்பாத்துறதுக்காக ராமன் மாதிரி நீ போயிருந்த அப்படின்னா வனவாசம் எடுத்து ஏத்துட்டு இருக்க அப்படின்னா சரி ஒத்துக்கலாம். ஆனா இது இந்த தசை வந்து த்விஷன் நிமித்தா, எதிரிகள்னுடைய காரணமாக இது நடந்தது. உனக்கு எதிரிகள் தான் அதுக்கு காரணமா இருக்கா, உன்னுடைய இந்த ஸ்டேட்டஸ்க்கு காரணம். எது இயம் தசா, இந்த தசையானது த்விஷன் நிமித்தா, எதிரிகள்னுடைய நிமித்தமாக நடந்ததினால், எதிரிகள்னால் செய்யப்பட்டது என்பதனால், ததஹ அந்த காரணத்தினால, மே மனஹா என்னுடைய மனதானது ச மூலம் உன்மூலையதீவ, அப்படியே வேரோட பிடுங்கி எரியற மாதிரி இருக்கு எனக்கு மனசு, அவ்வளவு கஷ்டப்படுறது இந்த தசை. ஏன்னா அதுதான் வந்து அடுத்தது சொல்றா, ராமனுக்கும் வந்து வனவாசம் ஏற்பட்டது இல்லையா, ஏன்னா ராமர் அவதாரம் முன்னாடி நடந்தது இல்ல. அப்படின்னா அது வந்து பரைஹி அபர்யாசித வீரிய சம்பதாம் பராபவஹா மானினாம் பராபவஹா உற்சவஹா ஏவ மானிகளுக்கு, தட் இஸ் மானத்தையே தனமாக வைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு, பரைஹி எதிரிகள்னால அபர்யாசித வீரிய சம்பதம். பர்யாசித வீரிய சம்பதம்னா அவளால ஜெயிக்கப்பட்ட வீரியம், ரைட். ஆனா இங்க வந்து அபர்யாசித வீரியம், எதிரினா இஃப் த கண்டிஷன் ஹஸ் நாட் பீன் காஸ்ட் பை எனிமி, அப்போ அவளுக்கு வந்து அந்த இன்சல்ட்டோ இல்ல ஒரு பராபவம் கரைச்சு இங்க இன்சல்ட்னு எடுத்துக்கூடாது, இங்க வந்து துக்கம்னு தான் எடுத்துக்கணும். ஓகே, ஜென்ரலி பராபவம் பரிபவம் இதெல்லாம் வந்து இன்சல்ட்டும் பா, பட் அந்த அந்த ஆபத்து ஒரு துக்கம்னு எடுத்துக்கணும் இங்க. அந்த ஒரு மானிகளுக்கு மானதனாக அவளுக்கு வந்து அந்த துக்கம்ங்கிறது உற்சவமாகவே இருக்கும், இஃப் இட் ஹஸ் நாட் பீன் காஸ்ட் பை அன் எனிமி. ஓகே, அதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, ராமன் மாதிரி இருக்கக்கூடியவா. ராமன் காட்டுக்கு வனவாசம் போனதுங்கிறதுனுடைய காரணம் என்னன்னா குரு உபதிஷ்டம். அவனுடைய அப்பா வந்து அவனுக்கு ஆதேசம் பண்ணா அப்பா அவனுடைய சத்திய வாக்கியத்தை வந்து காப்பாத்தணுங்கிறதுக்காக போனானே தவிர, எதிரி அவனை வந்து தோக்கடிச்சு அவன் வந்து காட்டுக்கு போனாங்கிறது இல்லை. ஆனால் யுதிஷ்டிரனோட தசையோ த்விஷன் நிமித்தா, எதிரிகள் தான் அதுக்கு காரணமாக இருந்தா இல்லையா. அதனால எது எந்த காரணத்தினால் இயம் தசா, இந்த அவஸ்தையானது த்விஷன் நிமித்தா, எதிரிகள்னால் செய்யப்பட்டதாக இருக்கிறதோ அந்த காரணத்தினால், ததஹா அந்த காரணத்தினால், மே மனஹா என்னுடைய மனது ச மூலம் உன்மூலயதி இவ, அப்படியே வேரோட பிடுங்கி எரியற ஒரு ஒரு மரத்தை எப்படி நம்ம கம்ப்ளீட்டா எடுத்துட்டோம்னா அந்த மரத்துக்கு மேல பலனே இருக்காது இல்லையோ, அந்த மாதிரி என் மனசு அப்படியே பிடுங்கி எடுக்கிற மாதிரி இருக்கு. சோ தட் என் மனசுல வந்து உரிமை ஒண்ணுமே யோஜனையே இருக்காதே, அப்புறம் ஒரு தைரியம் விஞ்ஞானம் எந்த விதமான ஒரு ஒரு நல்ல விஷயங்களும் மனசுல தோண முடியாத படிக்க அந்த அந்த மனசு அப்படியே வேரோட எடுத்து போடுற மாதிரி இருக்கு அப்படிங்க. அந்த இடத்துல உத்பிரேக்ஷா இவா வருதோ இல்லையோ, ஸோ உன்மூலயத்தி இவ எக்ஸாஜரேஷன் அவ்வளோதாங்க. ஸோ அப்படியே பிடுங்கி எரியற மாதிரி இருக்கு என்னுடைய மனது. பரைகி எதிரிகளினால் அபர்யாசித வீரிய சம்பதாம் ஜெயிக்கப்படாத வீரியத்தை கொண்ட வீரியத்தையே சம்பத் ஐஸ்வர்யமாக வைத்து கொண்டிருக்கும் மானினாம் மானி மானதனாகா அவளுக்கு பராபவகா கஷ்டமானது உற்சவகா ஏவ ஒரு பெரிய கொண்டாட்டம் மாதிரி தான் இருக்கும். அது ஒன்றும் அதாவது கொண்டாட்டம்னு உடனே அவள் ஃபெஸ்டிவல் மாதிரி நடிச்சுப்பாங்கிறது இல்லை. இட்ஸ் மோர் அது அதில் வந்து துக்கப்பட மாட்டா, ஒரு ஒரு ஒடுங்கி போய் உட்காந்துட மாட்டாவா அப்படிங்கிறது தான். அது வந்து இதுவும் பார்ட் ஆஃப் லைஃப்னு எடுத்துட்டு போய் தே வில் டேக் இட் இன் தேர் ஸ்ட்ரைட். வெறும் எதிரிகள்னால பண்ணப்பட்டதுன்னா உடனே அதுல ஒரு ஆக்ரோஷம் வரும், ஒரு ரிவெஞ்ச் வரும், ஒரு கோபம் வரும், அதனால ஒரு ஆக்ஷன் நடக்கும், ஒரு ராஜசிக குணங்கள் ஜாஸ்தி ஆகும் அந்த இடத்துல இல்லையா. சோ பராப இது வந்து அர்த்தாந்திர நியாசம், பிகாஸ் திஸ் இஸ் அ ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் தட் ஷி யூசஸ் ஆஸ் அ இது. இதுல வந்து வைதர்மியன ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் அது அர்த்தாந்திர நியாசத்துல எப்படின்னா சதர்மமா ஒரே இருக்கலாம் இல்லைன்னா வைதர்மியமா இருக்கலாம். ஆப்போசிட்டா வியதிரேக்கமா, சாரி நாட் வைதர்மியம் வியதிரேக்கம். அண்மயம் கரிச்சா இது இப்படி இருக்குன்னா இது இப்படி இருக்கு, இது இப்படி இல்லையோ இல்லையோ அதனால அப்படின்னுட்டு யூ யூ யூ ஷோ அன் ஆப்போசிட். ஆமா ஆமா பட்
4: அது ஒண்ணு
3: கரெக்ட் தான். அந்த வியதிரேக்கமா நீ காமிக்கிறச்சேயும் அதுல அர்த்தாந்திர நியாசம் தான். அலங்காரம் தென் அது வியதிரேக அலங்காரம் ஆயிடுறது. இங்க வந்து என்னன்னா அன்பயம்னா ஸ்ட்ரெயிட்டா எக்ஸ்பிளைன் பண்றது, எங்க அக்னி இருக்கோ அங்க தூமம் இருக்கு அப்படின்னு சொல்றது ஸ்ட்ரெயிட். வியதிரேக்கம் கரிச்சு எங்கெங்கெல்லாம் தூமம் இல்லையோ அங்கங்கெல்லாம் அக்னி இல்ல அப்படின்னு நெகட்டிவா சொல்றது. சோ இந்த இடத்துல வந்து எதிரிகள்னால பண்ணப்பட்ட தசை எனக்கு கஷ்டத்தை கொடுக்கறது, எதிரிகள்னால் பண்ணப்படாத தசையா இருந்தா மானிகளுக்கு அது உற்சவம் மாதிரி இருக்கும். சோ இட் இஸ் தி ஆப்போசிட் ஆஃப் வாட் இஸ் பீங் ஸ்டேட்டட் இன் த பிகினிங். சோ அர்த்தாந்திர நியாசம் கேன் பி போத் வேஸ். இப்ப வந்து ஹனுமான் அப்தி மத்தரத் கிம் துஷ்கரம் மகாத்மனாம் கரிச்சு ஹனுமானும் மகாத்மா தான் அந்த இடத்துல. இந்த இடத்துல அவ சொல்றது என்னன்னா நீ மானியே இல்லைங்கிற, அவ உனக்கு மானத்தை நீ தனமா வச்சுக்கலங்கிற அப்படி இட் இஸ் அ வெயில்டு. இதுதான் அங்க இத்தனை நேரம் டைரக்டா திட்டின்னு இருந்தா நம்ம கொஞ்சம் சட்டிலா சொல்ற மாதிரி நினைச்சுக்கணும், ஆனா அது வெறும் திட்டல் தான் இதெல்லாம் இல்லையா. ஒரு மானியா இருந்தா அதை வந்து உற்சவமா எடுத்துப்பா, நீ மானியா இல்லையோ இல்லையோ அதனால எதிரிகள்னால பண்ணப்பட்டதையும் நீ உற்சவமா நினைச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிய குவட்டாங்கிறாவ. சப்படி
4: திஷன் நிமித்தா யதியம் தசாதத சமூலம் உன்மூலயதீவ மேமனஹ பரைர் பரா பரைர் அபர்யாசித வீரிய சம்பதாம் பராபவோ பராபவ அபி உற்சவ ஏவ மானினாம் விஹாய சாந்திம் நிருபதாம தத்புனஹ பிரசீத சந்தேகி வதாய வித்விஷாம் ரஜந்தி சத்ரூன் அவதூய நிஸ்பிருஹாஹ சமேன சித்திம் முனையோ நபூவ்ருதஹ.
3: சாந்திம் விஹாய நிருப தாம தத் புனக என்ன பண்ணணும் இப்போன்னு கேட்கறா. நீ வந்து இப்படி பொறுமையா இருக்கிறத முதல்ல விட்டுடு கலந்து அப்படிங்கிறா. யூ ஹாவ் டு டூ சம்திங், எதிரிகளை வந்து கொல்லணும் நீ, அதுக்காக உன்னுடைய க்ஷாத்திர தர்மத்தை க்ஷாத்திரமான தேஜஸ மனசுல ஏத்துக்கோ அப்படிம்ப. இவர மாதிரி விஸ்வாமித்ரர் மாதிரி அவர் ராஜமுனி அவர் இல்லையா அந்த அந்த ரைட் க்ஷத்திரியன் தான் அவர். அதனாலதான் வந்து ஒவ்வொரு தடவையும் தபஸுக்கு உட்கார்றச்சே அவரால் விட்டேன் பாருன்னு திருப்பி அவர் வந்து சண்டைக்கு போறார் அந்த இடத்துல. த்ரிசங்குவா இருக்கட்டும் இவாளா இருக்கட்டும் ஹி இஸ் நாட் ஏபிள் டு ஃபர்கெட் த தர்மம் தட் இஸ் தேர் இன்சைட் ஹிம், த தேஜஸ் க்ஷத்ரிய தேஜஸ் தட் இஸ் தேர் இன்சைட் ஹிம். ஸோ இவ சொல்ற நீ உட்காந்து சாந்தி சாந்தின்னுட்டு உட்காந்துட்டு இருக்கிய இப்படி பொறுமையுடன், அது வந்து முனிவர்களுக்கு வேணா அந்த மாதிரி சித்தி ஏற்படுமே தவிர ராஜாக்களுக்கு அந்த மாதிரி ஒரு சித்தியும் ஏற்பட போறது இல்லை. நீ வந்து பொறுமையா உட்காந்துட்டு இருக்கேன் அப்படியே இந்திரியங்களை அடக்கிண்டு அப்படியே உட்காந்துன்னா ஒன்றும் நடக்காதுங்கிறாவ. சாந்திம் விஹாய நிருப நீ ராஜா அப்படின்னு ஞாபகப்படுத்துறாவ, நீ முனிவர் இல்ல, நீ காட்டுல இருக்கிறதுனால நீ வந்து முனிவர்னு நீ நினைச்சுக்காத அப்படின்னு அட்ரஸ் பண்றச்சியே ஹே நிருப்பங்கிறாவ. இல்ல நீ ராஜா நீ
4: அது
3: சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாவ. அதுதாங்க கண்டினியூஸா திட்டுறான். இப்ப ராஜாவே சாந்தி விஹாய பொறுமைய விடு முதல்ல, அந்த அந்த சாந்தி விஹாய வித்விஷாம் வதாய எதிரிகளை கொல்லுவதற்காக புனகா தத்து தாம புனகா சந்தேகி. தத்து தாம தத்துனா அந்த தேஜஸை, அந்தங்கிறதுக்கு அங்க வந்து அவ்வளவு தூரம் வரணும், பிரசித்தமான ஒரு தேஜஸ் அவனுக்கு இருந்தது. அதே சமயத்துல அது க்ஷத்ரிய தர்மத்துக்கு உண்டான ஒரு தேஜஸ் அது, அதுதான் அந்த தத் தாம அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். அந்த க்ஷத்ரியனுடைய தேஜஸ்ஸான ஒரு இது பிரசித்தமான சத்ரு விநாச ரூபமான ஒரு க்ஷாத்ர தேஜஸ், அந்த தேஜஸ புனகா மறுபடியும் சந்தேகி, சந்தேகினா எடுத்துக்கோ, எடுத்துக்கோன்னு எங்கேயோ வெளியில இருந்தது அதை நீ எடுத்துக்கோங்கிறது கிடையாது, உள்ள இருக்கக்கூடிய அந்த தேஜஸை வந்து பகிர்பிரகாசனம் பண்ணுங்க அர்த்தம். வெளியில கொண்டு வந்து அதை காமி பிரகாசனம் படுத்து, உங்ககிட்ட இல்லைங்கிறது கிடையாது, உள்ள இருக்கு அதை நீ வெளியில காமிக்கணும். அதுதான் சந்தேகியோட லிட்ரல் மீனிங் பார்த்தா அங்கீகுருன்னு அர்த்தம். ஓகே, அங்கீகுருனா ஸ்வீகாரம் பண்ணுன்னா என்ன, ஒன்னுள்ள இருக்கக்கூடிய அந்த க்ஷத்ரிய தேஜஸ் வாட் இஸ் இன்ஹெரண்ட் ஆஸ் யுவர் நேச்சர், அந்த ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயஹா பரதர்மோ பயாவகான்னுட்டு கீதையில சொல்ற மாதிரி இல்லையா, ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயஹா, உன்னுடைய தர்மம் எதுவோமா. அர்ஜுனன் வந்து வில்ல கீழே போட்டுட்டு நான் வேணா வந்து இங்கேயே ஜட்டாதரனா இருந்துடுறேனே அப்படிம்பா, நான் இப்படி எங்க பார்த்தாலும் மாமா தாத்தா அண்ணா அப்படின்னு நிக்கிறா எதிர்பார்க்கத்துல, நான் எப்படி சண்டை போட முடியும் அவளோட. ஸோ நான் வந்து வில்ல விட்டுட்டு நான் இப்போ ஜட்டாதரனா இருக்கேன். இதே பின்னாடி சொல்லுவோம் அவ, லக்ஷ்மிபதி லக்ஷ்ம கார்முகம் சஞ்சுகுதீக பாவகம் போ, இன்னொரு ரெண்டு ஸ்லோகம் கழிச்சு சொல்லுவோம் அவ, நீ உன்னுடைய கையில இருக்கிற வில்ல விட்டுட்டு நீ வேணா இங்கேயே ஜட்டாதரனா வந்து அக்னிய இது பண்ணு, யாகம் பண்ணு, யஜ்யம் பண்ணு அப்படிம்போ, பொறுமைதான் வேணும் அப்படின்னா. பட் அது இல்லை, ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயஹா, உன்னுடைய தர்மம் எதுவோ அதுல நீ இருக்கிறது தான் ஸ்ரேயஸ், பரதர்மத்தை நீ வந்து எடுத்துட்டேன்னா அது பயாவகா, உனக்கு வந்து அனர்த்தத்தை உண்டு பண்ணும். அதனால உன்னுடைய தர்மமான க்ஷத்ரிய தர்மத்தினுடைய தாம தேஜஸ் அந்த தேஜஸ புனகா மறுபடியும் சந்தேகி அங்கீகுரு ஸ்வீகுரு எடுத்துக்கோத பிரசீத. உடனே வந்து அவளுக்கு வந்து ஒரு ஒரு ஷி ஆல்சோ ஃபீல்ஸ் என்ன சொல்றது, அவனை பார்த்தா கொஞ்சம் பாவமா இருக்கிற மாதிரி இருக்கு, அதனால கொஞ்சம் ஏன்னா இழகி வந்து பண்ணேன், நான் சொல்றது வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. பிரசீதன்னா மனப்பிரசாதனம்னு அர்த்தம், சந்தோஷம் அடையின்னு அர்த்தம், சந்தோஷம்ங்கிறத விட கன்சிடர் கன்சிடர் வாட் ஐ எம் ட்ரைங் டு டெல் யூன்னு அர்த்தம். பிரசீதன சத்ரூன் அவதூய நிஸ்பிருகா முனையா ஷமேன சித்திம் விரஜந்தி ந பூபிருதா பூ பூ புஜா இல்ல பூபிருதா இல்ல பூபிருதா நிஸ்பிருகா முனையா, இந்த பற்றே இல்லாத முனிவர்கள் தான் அர்த்தாந்திர நியாசத்துல சொல்றான். சோ நிஸ்பிருகா முனையா பற்று இல்லாத ஒரு ராகத்வேஷங்கள் இல்லாத முனிவர்கள் சத்ருன்னு அவதூய எதிரிகளை ஜெயித்து விட்டு, அவதூயங்கிறச்சு எதிரிகளை ஜெயிச்சுட்டு விஜித்திய ஷமேன ஷமேன ஷமஹான ஷமதமாதி ஷட்கம் இருக்கு இல்லையா, ஷமான பாஹ்யேந்திரிய நிகிரகம் தமான ஆந்தரேந்திரிய நிகிரகம், ஷமேன பகிரேந்திரிய நிகிரகத்தினால சித்திம் ரஜந்தி ஒரு சக்சஸ் சித்தி அடையறா. ஆனால் கிந்து பூபிருதா எதிரிகள் ஷமேன சித்தம் ந விரஜந்தின்னு எடுத்துக்கணும். ஓகே, ஸோ அந்த அந்த பாஹ்யேந்திரிய இதனால அவளால வந்து சித்தி அடைய முடியாது, கைவல்யத்துக்கு தான் அதாவது மோக்ஷத்துக்கு தான் வந்து உபயோகம் சாந்திங்கிறது, அந்த மோக்ஷத்துக்கு உபயோகமான சாந்தியை விட்டுட்டு க்ஷத்ரிய தேஜஸ எடுத்துக்கணும் நீ, ஏன்னா எதிரிகளும் நீ ஜெயிச்சாக்கணும். இல்லையே உனக்கு வந்து டைரக்டா தான் இருக்கு இல்லையா, ராஜா நீ சாந்தியை விட்டுடு அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட், முனிவர்கள்லாம் தான் வந்து சாந்தியை வச்சுட்டு சித்தி அடைவா இவா இல்ல, ஏன்னா ராஜாக்கள்னால வந்து ஒரு சாந்தி சம பாக்கியேந்திரிய நிகிரகத்தை வச்சுட்டு ராஜாக்கள்னால சித்தி அடைய முடியாது அப்படிங்கிறது ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட். அது ஜென்ரலிட்டி, வாட் இஸ் த யூஷுவல் குவாலிட்டிஸ் ஆஃப் கிங்ஸ் அப்படிங்கிறத வச்சுட்டு சொல்றோம், யூ யூ சப்ஸ்டான்சியேட் வாட் ஷி இஸ் சேயிங் இஸ் அதனுடைய காரணத்தை சொல்லி சொல்றோம். ஹேது இதுதான், ஏன் நீ வந்து சாந்தியை விட சொல்ற அப்படின்னு கேட்டோம்னா, சாந்திங்கிறது முனிவர்களுக்கு தான் உபயோகம், ராஜாக்களுக்கு உபயோகம் இல்லை அப்படின்னுட்டும், ஒரு ஜென்ரலா ராஜாக்களுக்கும் முனிவர்களுக்கும் உண்டான ஒரு விஷயத்தை வச்சுட்டு அவர் சப்ஸ்டான்ஷியேட் பண்ண ஸ்டேட்மெண்ட். அதனால இந்த இடத்துல அவர் தான் திருநியாசம், பட் மோர் லைக் அ ஹேது சொல்லி சொல்றது. அந்த வியதிரேக்கம் அன்வயம்னு சொன்னது வந்து தர்க்க சாஸ்திரத்துல அப்ளை ஆகும். அத ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் அதை சொன்னேன். அலங்காரத்துல நீ வந்து வியதிரேக்கம்னாலே அதோட டெக்னிக்கல் டேர்ம் இஸ் வெரி டிஃபரெண்ட்.
4: புரஸ்ஸராமவதாம் யசோதனாஹ சுதுஸ்ஸஹம் ப்ராப்ய நிகாரமீதிருஷம் பவாத்ருஷாஸ்சேததி குர்வதே ப்ரதிம் நிராஶ்ரயா ஹந்த ஹதா மனஸ்மிதா.
3: புரஸ்ஸரா தாமவதாம் புரஸ்ஸராஹ யசோதனாஹ ஈத்ருஷம் சுதுஸ்ஸஹம் நிகாரம் ப்ராப்ய பவாத்ருஷாஹ ரதிம் அதிகுர்வதே சே. சந்தோஷத்தை ஸ்வீகாரம் பண்றேன்னா அப்போ மனஸ்விதா ஹந்த ஹதா நிராஶ்ரயா. ஸோ ஒன்னை போல இருக்கிறவாள்லாம் இந்த மாதிரி ஒரு துக்கத்தை, ஏன்னா அவ சாந்திய நீ விட்டுடு, நீ வந்து எதிரிகளை கொல்லுன்னா, அப்போ இப்ப இருக்கிற பிரசன்ட் ஸ்டேட் என்ன அப்படின்னு, இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வந்த பொழுதிலும் அவன் வந்து சந்தோஷமா உட்கார்ந்துட்டு இருக்கான்ல, நீ இப்படி சந்தோஷமா உட்கார்ந்துட்டு இருந்தேன்னா மனஸ்விதா அப்படின்னா அபிமானியாக இருக்கும் தன்மை, அபிமானம் அப்படிங்கிறது ஆசிரியம் இல்லாத அது வந்து போயிடுமே. தேஜஸ்விதா ஆர் தேஜஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆசிரியமே இல்லாத போயிடுமே, நீ இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு கேக்குறாவ இல்லையா. பராக்கிரமஹா அப்படிங்கிறது வந்து ஒரு எப்படி அவ வந்து என்ன மாதிரி அட்ஜெக்டிவ் கொடுக்கறான்னா, சாதாரண ராஜாக்கள்கிட்ட இருந்தா பரவாயில்ல, ஒன்ன போல இருக்கக்கூடிய ராஜாக்கள் பவாத்ரிஷாஹா, ஒன்ன போல இருக்கிறவான யாரு எல்லாத்தையும் அங்க எடுத்துக்கணும், குலம் கோத்திரம் சகலமும் எடுத்துட்டு என்ன ஒரு ஆன்சிஸ்ட்ரியில வந்திருக்கான், எப்படி அவனுக்கு ராஜ்யம் கிடைச்சிருக்கு, எப்படி அவனுடைய பர்த் வந்திருக்கு, எல்லா விதமான விஷயங்களும் அங்க எடுத்துக்கணும். பவாத்ரிஷாஹாங்கிறது அவனுக்கு அப்பேற்பட்ட ஒரு க்ஷத்ரிய தர்மத்துல தோச்செடுத்தவன் அவன், அப்படிப்பட்ட ஒரு யுதிஷ்டிரன் அவன் இல்லையா. மேலும் வெறும் அந்த அந்த குலத்துல மட்டும் பிறந்தது மட்டும் காரணம் இல்ல, யசோதனா தாமவதாம் புரஸ்ஸராஹ தாமன தேஜஸ் தேஜஸ் உடையவர்கள்னு நம்ம இப்ப எண்ணிக்கை எடுத்தோம்னா அதுல வந்து புரஸ்ஸராஹ முதல்ல நம்ம வந்து யுதிஷ்டிரன் அப்படின்னுட்டு அப்படி சொல்லி ஆரம்பிக்கிறது. இந்த இது மாதிரி கனிஷ்டிகாம் அதிஷ்டிதா அதிஷ்டித காளிதாசஹான்னு வரும் கவிகள்னு சொல்லி ஆரம்பிக்கிறது, அப்படி அப்படியே சுண்டு வரல காமிச்சு காளிதாசன் சொல்றோமா அந்த மாதிரி இல்ல. தாமவதாம் புரஸ்ஸரஹ ஏ தேஜஸ்வி க்ஷத்ரியன்னு சொல்லி நம்ம ஆரம்பிச்சு ஒரு லிஸ்ட் போட்டோம்னா அதுல புரஸ்ஸரஹ முன்னோடியாக இருக்கக்கூடிய, பவாத்ரிஷாக யசோதனாக பவாத்ரிஷாக ஒன்னை போல் இருக்கக்கூடிய, நீ சாதாரணமா இல்ல, அதாவது வனே விசீரியத்தேவான்னுட்டு காட்டுல உட்காந்துட்டு இருக்கணும்னு ஆசைப்படுறோம் இல்ல, நீ யசோதனாக புகழ வந்து தனமாக வச்சுட்டு இருக்க நீ இல்லையா. புகழ் வேணும்னு ஆசைப்படுறேன்னு யூ ஷுட் நாட் பி சிட்டிங் ஹியருங்கிற ரைட். அந்த இப்போ உனக்கு வேணும் ஃபேம் வேணும் அப்படின்னு இருக்கக்கூடியவன் நீ, அதே சமயத்துல க்ஷத்ரியர்களுக்கும் முன்னோடியா இருக்கக்கூடிய நீ. அண்ட் வாட் இஸ் யுவர் பிரசன்ட் சிச்சுவேஷன்? ஈத்ரிஷம் நிகாரம் சுதுஸ்ஸஹம் பிராப்ய நிகாரம் பிராப்ய, ஒரு ஒரு கஷ்டத்தை அடைந்து. என்ன கஷ்டம் அது? ஈத்ரிஷம் நிகாரம், எதிரிகள்னால ஜெயிக்கப்பட்டு துரத்தி அடிக்கப்பட்டிருக்க நீ இல்லையா காட்டுக்கு. அண்ட் அது அது மேலும் எப்படி இருக்கு, ஏதோ காட்டுல ஒரு பெரிய மாட மாளிகையில உட்கார்ந்துட்டு இருந்தாலும் அது பரவாயில்ல. சுதுஸ்ஸஹம் நிகாரம் பிராப்ய, ரொம்ப ஒரு துக்கேன சகியத்தை, தாங்க முடியாத ஒரு துக்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய நீங்கள்லாம் சந்தோஷப்பட்டேன்னா ரத்திம் அதிகுருவத்தேச்சே, நீ எல்லாம் வந்து சந்தோஷத்தை ஒரு ஸ்வீகாரம் பண்ணி ஆஹான்னுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேன்னா, ஹா ஹந்த மனஸ்விதா நிராஸ்ரயா ஹதா, மனஸ்விதா அபிமானம் உடைய அபிமானத்தை உடையவர்களின் தன்மை அப்படின்னா அந்த அந்த அபிமானம் அப்படிங்கிற இதுவே ஆசிரியம் இல்லாமல் நிராஸ்ரயா சதி ஹதா, கொல்லப்பட்டதாக போயிடுறது அப்படி மரணம் அடைஞ்சு விடுறது. இட் இட் சீசஸ் டு எக்ஸிஸ்ட்.
4: அந்த ஃபெமினினிட்டி கொடுத்ததே அந்த ஒரு என்ன சொல்லிப்ப அந்த
3: ஆமா ஆசிரியம்ல ராஜலக்ஷ்மி அண்ட் அந்த ராஜலக்ஷ்மி கூட இருக்கிறவன் அப்படித்தானே, அந்த மனஸ்விதாங்கிற அந்த ஸ்திரீலிங்கம் கொடுக்கறது இவாளோட நித்தியவாசம் பண்ணணுங்கிறதுனால தானே. ஸோ அந்த ஹஸ்பண்ட் இல்லாத எப்படி அது வந்து அழுமோ அந்த மாதிரி ஒரு ஒரு இதை கொடுக்கறாரு, பெயிண்டிங். அப்படி பெயிண்டிங் போடுறாருங்க. என்ன ஒரு கஷ்டம் அவளுக்கு மனசுல இருக்கணும் அவ அப்படி பேசுறாரு. அதுதான் அங்க அந்த துக்கத்தினுடைய, ஆமா இல்ல, இது திருஷ்ய காவியம் ஸ்ரவ்ய காவியம்னு பிரிப்பா ரெண்டா. எப்படின்னா திருஷ்ய காவியம்னா நாடகம், இதுதான் திருஷ்ய காவியம், ஏன்னா இட் கேன் பி ஸ்டேஜ்டு. இதெல்லாம் வந்து ஸ்ரவ்ய காவியம்னு பேரு. வெறும்னா அப்படியே பாடி காதுல கேட்கறதுன்னு எங்க வாத்தியார் எப்பவுமே சொல்லுவார், இல்லம்மா குமாரசம்பவமா இருக்கட்டும் கிராதர்ஜிமா அப்படியே இட் இஸ் லைக் இட் கேன் பி ஸ்டேஜ்டு அப்படிம்பார். இட் இஸ் மோர், இட் கேன் பி அ திருஷ்ய காவியம் ஆல்சோ, யூ ஷுட் சீ இட் தட் வே அப்படிம்பார். அதை விட என்ன டிஸ்கிரிப்ஷன் வேணும் உனக்கு? இவாளோட ஸ்பீச்சை கேட்டா அவ அப்படியே நின்னுட்டு பாஞ்சாலி வந்து பேசுற மாதிரிதானே உனக்கு கண்ணில் முன்னாடி வருதா இல்லையா? அதுதான், இட் கேன் பி ஸ்டேஜ்டு.
4: புரஸ்ஸரா தாமவதாம் யசோதனாஹ சுதுஸ்ஸஹம் பிராப்ய நிகார நித்ருஷம் பவாத்ருஷாஸ்சேத் அதிகுர்வதே ரதிம் நிராஸ்ரயா ஹந்த ஹதா மனஸ்விதா.
3: இதுவும் அர்த்தம் திருநியாசம் தான், நிராஸ்ரயா ஹந்த ஹதா மனஸ்விதா. மனஸ்விதாங்கிறது ஆசிரியம் இல்லாததாக கொல்லப்பட்டதாக ஆயிடுத்து. ஒரு அபமானம், காரம்னு அபமானம். அடுத்த ஸ்லோகத்துல தான் சொல்ல போற நீ, இந்த சொன்னேனே லக்ஷ்மி பத லக்ஷ்மி கார்முகம் லக்ஷ்மி பதி, அது அதுதான் அடுத்த ஸ்லோகம்.
4: அப்படி அதக்ஷமாமேவ நிரஸ்த விக்ரமஸ்சிராய பரியேஷி சுகஸ்ய சாதனம் விஹாய லக்ஷ்மி பதி லக்ஷ்ம கார்முகம் ஜடாதர சஞ்சுஹுதீஹ பாவகம்.
3: ஜடாதர சன்னு ஜுஹுதி இஹ பாவகம். இந்த இடத்துலயே நீ வந்து அக்னிய வளர்த்து ஒரு யாகம் பண்ண ஆரம்பிச்சுடு அப்படிங்கிறா. ஜடாதர சன்னு ஜடாமுடிய தரிச்சுண்டு உக்காந்துரு நீ அப்படிங்கிறா. ஏன் எதுக்கு அப்படி சொல்றானா, அத இவ்வளவு தூரம் சாந்திய விட்டுடு நீ, சம பாகேந்திரிய நிகிரகத்தினால உனக்கு ஒன்னும் ஆக போறது இல்ல, முனிவர்கள் தான் இதை அடைஞ்சுக்கணும் அந்த அந்த பாத்த எடுத்துக்கணும்னு எல்லாம் சொல்றச்சேயே. See, you should understand அவளோட மனசு கொதிப்பு எப்படி இருக்குன்னு. நான் இவ்வளவு சொல்லியும் நீ வாய பொத்தின்னு உட்காந்துட்டு இருக்கியே, க்ஷமாமேவ பரியேஷி, பொறுமையதான் நீ வந்து நான் ஆட்கொள்ள போறேன்னு உட்காந்துட்டு இருக்க பாரு. க்ஷமாமேவ சுகசிய சாதனம் இது பரியேஷி, சுகத்தை வந்து சுகத்துக்கு சாதனமாக க்ஷமா பொறுமைதான் அப்படின்னு நீ நினைச்சுண்டு நீ வந்து பண்ற பத்தியா, அப்போ உன் கையில இருக்கிற அந்த வில்ல கீழே போடு, தலையில முடிய தரிச்சுக்கோ, ஜட்டாமுடிய தரிச்சுக்கோ, பாவகம் ஜுகு அந்த அக்னிய நீ வளர்த்துரு, இங்க ஹோமம் பண்ணு அப்படிங்கிறாவ. அத இல்லையேல், அதன பக்ஷாந்தரேன்னு அர்த்தம். அதர்வைஸ் நிரஸ்த விக்ரமஹா சன்னு, உனக்கு ஒரு ஒரு விக்ரமம்னா ஒரு அந்த ஆக்ஷனே இல்லாத, ஒரு ஒரு பராக்கிரமம் இல்லாத, பௌருஷமே இல்லாத இருந்துண்டு சன்னு சிராய வெகு காலம் க்ஷமாம் ஏவ பொறுமையே சுகசிய சாதனம் பர்யேஷி, சுகத்துக்கு சாதனமாக பர்யேஷி நினைக்கிறாயே ஆனால், இஃப் யூ திங்க் லைக் தட் ரைட். ஸோ நிரஸ்த விக்ரமஹா, விக்ரமஹான பராக்கிரமம், பராக்கிரமம் போனவனாக இருந்துண்டு, அதாவது அந்த அந்த ஒன்னிடத்துல இருக்கக்கூடிய தத்து தாம புனகா சந்தேகிங்கிறா இல்லையா, அந்த தாம அந்த க்ஷத்ரிய தேஜஸ் இல்லாததாக நீ நினைச்சுண்டேன்னா, இஃப் யூ திங்க் யூ ஆர் டிவைட் ஆஃப் ஆல் தட், க்ஷமாமேவ இந்த பொறுமைங்கிறதையே ஆர் ஃபர்கிவ்னஸ், அதை தான் வந்து சுகசிய சாதனம், சுகத்தை அடையறதுக்கு அதுதான் ஒரே வழி அப்படின்னு நீ நினைச்சேன்ன, இது பரியேஷி சேத் அப்படின்னு நீ நினைச்சேன்னா, லக்ஷ்மி பதி லக்ஷ்ம கார்முகம், செல்வங்களுக்கெல்லாம் அரசன் இவன் தான் அப்படிங்கிற அந்த அந்த ஒரு அடையாளம் என்ன அப்படின்னா கார்முகம் தான், வில். அந்த லக்ஷ்மி பதி இவன் தான் வந்து ராஜா அப்படிங்கிற ராஜ சின்னமான அந்த கார்முகம் வில்லை விஹாய விட்டுவிட்டு, ஜடாதரஹா சன்னு ஜடைகளை தரித்தவனாக இருந்து கொண்டு, இஹ இஹன்னு இந்த இடத்துலயே நீ வேற எங்கேயும் போக வேண்டாம், இங்கேயே ஏதோ காட்டுல தானே உட்காந்துட்டு இருக்க, காட்டுக்கு தானே வந்து இருக்கணும் வள்ளா முனிவர்கள் எல்லாம், அதோ இங்கேயே உட்காருங்கிறா. சோ இஹ வனே ஏவ பாவகம் சன் பாவகம் ஜுகுதி, அந்த சன்னுங்கிறது ஜட்டாதர சன்னு அதோட சேர்றது, பாவகம் அக்னியை ஜுகுதி, ஜுகுதினா ஹோமம்சை, ஒரு ஏன்னா அந்த அந்த பாகேந்திரிய நிகிரகம்ங்கிறது முனிவர்களுக்கு நிக்கிரகம் பண்ணாத அந்த இந்திரியங்களுடைய சம்பந்தம் அந்த ராஜாவுக்கு வேணும். அந்த ராஜாவுக்கு வேணுங்கிறச்சே அந்த சம்பந்தம் இல்லாத இமோஷன்லெஸ்ஸா நீ இருக்க போறேங்கிற சமயத்துல உனக்கு தேவையே இல்லையே. விரக்தன் வந்து அக்னியை உட்காந்துன்னு வளர்த்துட்டு இருக்கலாமே, எனதுக்கு நீ எல்லாம் ஆசைப்படுற, உனக்கு என்னத்துக்கு கையில ஒரு வில்லு, அது தூக்கி போடு அப்படிங்கிற. சிம்பிளா தானே இருக்கு.
4: அத க்ஷமாமேவ நிரஸ்த விக்ரமஹ சிராய பரியேஷி சுகஸ்ய சாதனம் விஹாய லக்ஷ்மிபதி லக்ஷ்ம கார்முகம் ஜடாதர சஞ்சுதிய
2: சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆறு தரிசனங்கள். தலைப்பு நியாய பாதகிருத்யா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
5: ஸ்ரீ குருப்பியோ நம. ஹரி ஓம். ஓம் நிதாய ஹிருதி விஸ்வேஷம் விதாய குருவந்தனம் பாலானாம் சுகபோதாய கிரியதே தர்க்கசங்கிரஹ. தர்க்கசங்கிரஹம் மூலம் பார்த்தாச்சு. இப்போ டீக்கா பாக்குறோம். டீக்கான்னு சொல்லி சொன்னா கமெண்ட்ரி, விளக்க உரை. அந்த விளக்க உரை பல விளக்க விளக்குறைன்னு இந்த தர்க்கசங்கிரத்துக்கு எழுதப்பட்டதற்கு தீபிகா அப்படின்ட்டு அன்னம்பட்டரே, இந்த தர்க்க சங்கிரகத்தை எழுதின அன்னம்பட்டரே எழுதியிருக்கார் தீபிகா அப்படின்ட்டு. இன்னொரு பதகிருத்தியம் அப்படின்ட்டு எழுதியிருக்கிறது. பதகிருத்தியம் அப்படிங்கிறது புதசிங்கர் அப்படிங்கறதுனால எழுதப்பட்டது. சந்திரஜ சிங்கர் அப்படின்னு இருக்கும். சந்திரஜ சிங்கர் அப்படிங்கிறது புதசிங் அப்படின்னு அர்த்தம். சொல்றேன் பார்க்கலாம். அடுத்தது நியாயபோதினி. இந்த நியாயபோதினியும் ரொம்ப விசேஷமான ஒரு டீக்கா, கொஞ்சம் அட்வான்ஸ்டு டீக்கா இந்த நியாயபோதினி. இதை தவிர கிரணாவளி முதலிய டீக்காலாம் இருக்கு. தீபிகாக்கு மேல கிரணாவளி அப்படிங்கிற டீக்காலாம் இருக்கு, ரொம்ப விசேஷமான டீக்கா. தீபிகாக்கு மேல எழுதப்பட்ட கிரணாவளி அப்படிங்கிறது வந்து இங்க எழுதியிருக்கும் வல்லப பரம்பரையில இருந்த ஸ்ரீ கிருஷ்ண வல்லபாச்சாரியார் அப்படிங்கிற ஒருத்தர்னால எழுதப்பட்டது அப்படின்ட்டு இதுக்கு கதை ஒண்ணு சொல்லுவாங்க. இது இந்த டீக்கா எழுதினவர் தான், தர்க்க சங்கிரகத்துக்கு எழுதின இதே இவரே தான் நியாயபோதினி அப்படின்னு. இதுக்கு அடுத்த டெக்ஸ்ட் நியாயபோதினிங்கிற நியாயம் சித்தாந்த முக்தாவளி அப்படின்ட்டு இதுக்கு அடுத்த டெக்ஸ்ட். அந்த டெக்ஸ்டுக்கும் டீக்கா எழுதியிருக்கார். ஆனா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த கிருஷ்ண வல்லபாச்சாரியார் அப்படிங்கிறவர் வல்லப மதத்தை சார்ந்தவர். இவர் காஷியில ஒரு பெரிய வித்வான், ஏழை பிராமணர் இருந்தாரு. அவர் எழுதின டீக்காவை அவருக்கு பணமுடை இருந்ததுனால அதை காசு கொடுத்து வாங்கி அதை தன் பேர்ல மாத்திட்டார் அப்படின்ட்டு. அதனால இந்த ரெண்டு டீக்காலையும், இந்த கிரணாவளியில ரெண்டு இடத்துலயும், நியாய முக்தாவளிக்கும் தர்க்க சங்கரத்துக்கும் ரெண்டுத்துக்கும் இந்த ஃப்ரண்ட் ஏரியாவும் கடைசி ஏரியாலையும் கொஞ்சம் அந்த வல்லபாச்சாரியார அந்த விஷ்ணுவை கொண்டு வந்துருவாங்க. நிதாய கிருதி விஸ்வேஷம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா இருக்கீங்க. அன்னம்பட்டர் ரொம்ப தெளிவா எழுதியிருக்காரு. விஸ்வேஷம் அப்படின்னா ஈஸ்வரர், விஸ்வத்துக்கு ஈஸ்வரர் சிவன். ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, தார்க்கிகர்களோட மதத்துல அவங்க தார்க்கிகர் கடவுள் வந்து ஈஸ்வரன், சிவன் தான் சாம்பமூர்த்தி. அப்படி அந்த ஈஸ்வரனை தான் இங்க வணங்குறார். இது தெளிவா இருக்கு, பார்க்கும்போது படிக்கும்போது ரொம்ப தெளிவா இருக்கு. இருந்தாலும் அந்த விஸ்வேஷம் அப்படிங்கறத மாத்தி சாம்பமூர்த்தி அம்பாயாக சக அப்படின்னு சொல்லிட்டு, அம்பா அப்படிங்கிறது லக்ஷ்மி, லக்ஷ்மி ஸ்ரீ, அந்த லக்ஷ்மி யார்கிட்ட யாரோட இருக்காளோ அப்படிப்பட்ட விஷ்ணு அப்படின்னு சொல்லி முடிச்சிருவார். இங்கேயும் சரி அங்கேயும் சரி, அங்க இங்கேயாவது பரவாயில்ல, கொஞ்சம் விஸ்வேஷம் அப்படிங்கிறது வந்து ஈஸ்வரன் அப்படிங்கிறது சிவன் அப்படிங்கிற வார்த்தைக்கு விஷ்ணுவுக்கும் அர்த்தம் எடுத்துக்கலாம், விஷ்ணுவும் அர்த்தம் எடுத்துக்கலாம். நீங்க வந்து ஈஸ்வரன் ஈஷ ஈஷன்றதுக்கு அர்த்தத்துமே ஈஷ ஈஷ்ட இட் ஈட் அப்படின்னு சொல்லிட்டு ஈஷவாசி உபநிஷத்துல ஆரம்பிக்கிறார் பகவான் பாஷிக்காரர். ஈஷ்டர்னா யார் ஆட்சி செய்வாரோ, ஆட்சி செய்வார் விஷ்ணுன்னு எடுத்துக்கலாம் இல்ல சிவன் எடுத்துக்கலாம். இங்க ரொம்ப தெளிவா இருக்கு, இங்க கன்ஃபியூஸ் பண்றது கூட தெளிவா கன்ஃபியூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நியாய சித்தாந்த முக்தாவளியில வலையீகிருத்த வாசுகிஹி அப்படின்னு இருக்கும். அவளை வளையி கிருத்தி அப்படின்ட்டு பாம்ப கையில வளையல் மாதிரி போட்டுருக்காரு அப்படின்ட்டு திருநீலகண்டரத்தான் அங்க குறிக்கிறது, சிவனைத்தான் குறிக்கிறது. இருந்தாலும் அதை இழுத்து பிடிச்சு ஒட்டிடுவாரு. சமஸ்கிருத ஞானமும் சாஸ்திர ஞானமும் இருந்திருக்கு, இல்லாம இல்ல. பட் இந்த டீக்கா எழுதுற அளவுக்கு இருந்ததா அப்படிங்கறது கொஞ்சம் கேள்விக்குறி. அதனால இந்த டீக்கா இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. ஏழை பிராமணர்களுடைய நிலை காட்சியில இருந்து இந்த மாதிரி டீக்கா எழுதி விற்கிற அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் இருக்கு. இந்த காலத்துல என்ன பிஹெச்டி தீசிஸ் வாங்கி எழுதி வச்சுட்டு இருப்பாங்க. அந்த காலத்துல இந்த மாதிரி டெக்ஸ்ட் எழுதி வச்சுட்டு இருந்தாங்கன்னா இந்த காலத்துல பிஹெச்டி தீசிஸ் எழுதி வச்சுட்டு இருப்பாங்க. நீங்க ஒண்ணும் இல்ல, பைசா கொண்டு போய் கொடுத்துட்டா போதும், அவரே உங்களுக்கு தீசிஸ் எழுதி அதை பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு கையில கொடுத்துட்டு அதுக்கு என்னென்ன கேள்வி வரும் அப்படின்றதையும் எழுதி கொடுத்துருவாரு. முடிஞ்சு போச்சு, இன்னைக்கு அந்த கதை நடந்துருக்கு காசி. அப்படி வலிகிருத வாசுகி அப்படின்ற மாதிரி இங்க நிதாய கிருதி விஸ்வேஷம் அப்படின்ட்டு நாம என்ன பார்க்க போறோம்னா, இந்த பதக்கிருத்தியங்கிற டீக்காவை பார்க்க போறோம். ஏன்னா தீபிகா எத்தியப்பி அண்ணம்பட்டரால் எழுதப்பட்டதா இருந்தாலும் அதிக பிரமாணிகமா இருக்கும். பிரமாண நிலையில பிராமணிக்க தன்மை வந்து அதிகமான பிரமாணத்தன்மை. தான் நான் எழுதின டீக்ல நான் என்ன எழுத்து எழுதியிருக்கேனோ அதுல நான் டீக்கா எழுதுறதுனா பிரமாணத்தன்மை அதிகமா இருக்கும். நான் என்ன சொல்ல விரும்பினோ அதை நான் விளக்க முடியும். அதனால தீபிகா தான் கொஞ்சம் நியாயமா இருக்கணும் எடுத்து எடுத்து படிக்கிறதுக்கு. இருந்தாலும் சரளத்துல இனிமையில பதக்கிருத்தியம் ரொம்ப உச்சகட்டமா சிரேஷ்டமா இருக்கு. அதனால பதக்கிருத்தியங்கிற டீக்காவையே நம்ம பார்ப்போம். அப்போ நிதாய ஹிருதி விஸ்வேஷம் அப்படிங்கிறாரு. ஈஸ்வரனை நமஸ்காரம் பண்ற மாதிரியான மங்களாச்சரணம் ஆரம்பிச்சு எழுதுறாரு. நமஸ்காராத்மக மங்களாச்சரணம், மங்களாச்சரணத்தோட விதையெல்லாம் நம்ம வந்து மூலத்திலேயே பார்த்தோம். இங்கே நமஸ்காராத்மக வஞ்சல மங்களாச்சரணமா இவங்க செய்யறாங்க. தார்க்கிகர்கள் ஈஸ்வரனை ஒத்துக்கிறவங்க, ஈஸ்வரவாதிகள் இவங்க. இந்த ஈஸ்வரனை நிரூபிக்கிறதுக்கு சித் அங்குராதிகம் சக்கர்த்திருக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தர்க்கம் கொடுப்பாங்க. இந்த சித் அங்குராதிகம்னு சொல்லி சொன்னா செடி கொடி இந்த மாதிரி எல்லாமே வந்து அந்த முளை விட்டு வர்றது இல்ல, அது சக்கர்த்திருக்கம், ஒரு கர்த்தா கூடியதா இருக்கு. ஒரு செயல் உரியவர் கூறிய செயல் உடையவர் செயல் புரிபவர் கூடியதா இருக்கு. யாரோ ஒருத்தர்னால்தான் இது உண்டாடுறது. அதனால இதுக்கு ஒரு ஆதாரமான ஒருத்தர் கட்டுப்படுத்தவர் ஒருத்தர் இருக்கணும், அவர் தான் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தர்க்கத்தினால ஒரு 8-9 தர்க்கம் கொடுப்பாங்க ஈஸ்வரனை நிரூபிக்கிறதுக்கு. தர்க்கத்தினால ஈஸ்வரன் நிரூபிச்சுவாங்க. அதனாலதான் வந்து ஒரு ஃபேமஸ் ஒரு கங்கேஷநாதர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரிசா அந்த பெங்கால் ஒரிசா அந்த ஏரியால தான் நிறைய தார்க்கிகர்கள் வந்திருக்காங்க. நவத்வீபம், நவத்வீபம்னு சொல்லப்படுறது பெங்கால் பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன தீவு. அந்த தீவுல வந்து பெரிய பெரிய தார்க்கிகர்கள் வந்திருக்காங்க. ஒரு 7 மாடி கட்டிடம். அந்த 7 மாடி கட்டிடத்துல ஒரு ஒரு மாடியிலயும் நீங்க போகணும்னு சொல்லி சொன்னா முன்னாடி மாடியில பாஸ் பண்ணிருக்கணும். 7வது மாடியில போகணும்னு சொல்லி சொன்னா 7வது மாடியில வித்வான் அவர் வந்து கங்கேஷநாத ஜாதான் நினைக்கிறேன், அவர் வந்து என்ன பண்ணுவாரு, செஸ் விளையாடிட்டு இருப்பார், சதுரங்கம் விளையாடிட்டு இருப்பார். அவர் பாட்டு தனியா விளையாடிட்டு இருப்பாரு. செஸ் விளையாடுறதுக்கு பயங்கர புத்தி வேணும், கான்சென்ட்ரேஷன் வேணும். அவர் பாட்டு விளையாடிட்டு இருப்பார். அந்த இடத்துல அவரை டிஸ்டர்ப் பண்ணணும். அவரை டிஸ்டர்ப் பண்ணினாதான் அவர் வந்து உங்களுக்கு கத்துக் கொடுப்பாரு. டிஸ்டர்ப் பண்றதுக்கு கேள்வி என்னன்னா திரவியத்துவம் என்ன அப்படின்ற மாதிரி ஏதோ கேள்வி கேட்டு அவரை கன்ஃபியூஸ் பண்ணுவாரு. அந்த மாதிரிலாம் சாஸ்திர பத்தி இருந்திருக்கு அந்த ஏரியால. ஓ, இதுலயே ஒரு பெரிய தாக்கிக்கர் வந்து அவரோட அவரை வந்து தன்னோட ஒரு சன்னியாசி வந்து தன்னுடைய கீழ் எடுத்து தன்னுடைய சிஷ்யரை எடுத்து கொண்டு போய் நவதீபத்தை படிக்க வச்சுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கதை இருக்கு. எப்படி அப்படின்னு சொல்லிட்டுனா அவர் பார்த்தாரு, ஒரு வீட்டுல பிக்ஷாக்கு போய் கேட்கிறாரு. பிக்ஷா எல்லாம் ரொம்ப சாதாரணமா எல்லா இடத்தையும் கொடுப்பாங்க அந்த காலத்துல. சன்னியாசி வந்தா சன்னியாசிக்கு முதல் மரியாதை கொடுத்து அவருக்கு சாப்பாடு உணவு படைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்திருக்கு. அப்போ அவர் வந்திருக்காரு. அன்னைக்கு தேதிக்கு அடுப்பெல்லாம் அணைச்சிருவாங்க, அணைச்சு முடிச்சாச்சு, சமையல் முடிஞ்சு போச்சு, அணைச்சு முடிச்சாச்சு. குழந்தை விளையாடி விளையாடிருக்கு. சன்னியாசி வந்துட்டாரு அந்த சமயத்துல, அவருக்கு சமைச்சு போடணுமே அப்படின்ற உடனே அம்மா உடனே பையனை கூப்பிடுறா, தம்பி கொஞ்சம் போய் பக்கத்து வீட்டுல நெருப்பு வாங்கிடுவா, கனல் வாங்கிடுவா அப்படின்னு உடனே சரி மாதம் வந்துட்டோமா அப்படின்னு ஓடுறான். அப்படி விளையாடின்றதான் அப்படியே ஓடுறான். ஓடின உடனே என்ன இந்த பையன், ஒரு பாத்திரம் எடுத்துட்டு வரலையே, எடுத்துட்டு போகலையே கனல் கொண்டு வர்றதுக்கு, சரி அங்கேருந்து ஏதாவது கொண்டு வருவானா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாமிஜி பார்த்துட்டு இருக்க. அவன் அங்கேருந்து திரும்பி வரான். எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னா, கீழே இருந்த மணலை கொஞ்சம் கையில அள்ளி அதுல 4 கனலை வாங்கிட்டு வந்துட்டான். அதை பார்த்த உடனே புரிஞ்சு போயிடுது, இவன் வந்து நல்ல பெரிய தாக்கிக்கனா வருவான். இவ்வளவு அந்த இன்ஸ்டன்டேனியஸ் புத்தி, அந்த புத்தி சாத்துரியம் இருக்கணும். நமக்கு முன்னாடி கொஞ்சம் புத்தி தேஜஸா இருந்தா கொஞ்சம் ஷார்ப்பா இருந்ததுன்னு சொல்லி சொன்னா தர்க்கத்துல இன்னும் கொஞ்சம் ஷார்ப் ஆகும். அப்போ அதை பார்த்துட்டு உடனே அம்மா கிட்ட கேட்கிறார், இவனை எனக்கு கொடுத்துருங்கோ, நான் உனக்கு பெரிய வித்வான் ஆக்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்படின்னு கொண்டு போய் வித்வான் ஆக்குறாரு. பெரிய வித்வான் காட்டி வித்வான் ஆறாரு. அவர் இதுக்கு போறாரு, எங்க ஒரிசாவோட கோயில் பூரி ஜெகந்நாதருக்கு போறாரு. அந்த காலத்துல வந்து பூரி ஜெகந்நாதர் கோயில் வந்து மூடி இருக்கு. ஒரு ஒரு கதவு வந்து பர்மனண்டா அடைச்சிருக்கு. அந்த கதவு திறக்க முடியல, நிறைய முயற்சி பண்ணியும். அதனால இவர் போகும்போது தாழ்த்திரவாய் அப்படின்னு எல்லாம் பாட்டெல்லாம் பாடல. என்ன நம்மளுடைய சைவ சித்தாந்த முறைப்படி சின்ன அப்பரும் சின்ன குழந்தை அவரும் ஞானசம்பந்தரும் பாட்டு பாடி கதவு திறப்பாங்க. ஒருத்தர் வந்து இந்த கதவை திறக்கிறேன், நான் அந்த கதவை திறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு 10 பாட்டு இன்னொருத்தருக்கு ஒரே பாட்டு. இவர் உடனே குழந்தை வந்து ஒரே பாட்டுல அவருக்கு கதவு திறந்துட்டா அப்ப அவரோட பாட்டு தான் மேன்மையான பாட்டா இருந்திருக்கணும் அப்படின்னு இவரு சண்டை போடுறாரு சிவன் கிட்ட. அப்ப அவரு சொல்றாரு, எப்படி இல்ல, உன் பாட்டு ரொம்ப கேட்கறதுக்கு இனிமையா இருந்தது, அதனாலதான் 10 பாட்டு வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு, என் பாட்டு நாராசமா இருந்திருக்குமா இருக்கும், உடனே கதவை திறந்துட்டாரு அப்படின்னு அவங்களுடைய தன்னடக்கத்தை காமிக்கிறது. அந்த மாதிரி இவரு போய் பாட்டெல்லாம் பாடல, இவர் சொன்னாரு, இவர் தார்க்கிக்கர் என்ன பாட்டு பாடுவாரு, போய் சொன்னாரு, கல்பனாதி நாசாதி நாசாதி நாத்த கங்கநாத் கங்கேஷநாதன் என் பேரு, கல்பனைக்கு நாதனான நாதன் நீர்னா உன்னுடைய நாதன் நானு, எப்படி அப்படின்னு கேட்டா நீ இருக்கிறதே நான் சித்தம் பண்ணியிருக்கேன், தர்க்கத்துல நான் சித்தம் பண்ணியிருக்கேன், 9 தர்க்கம் கொடுத்து நாங்க சித்தம் பண்ணியிருக்கேன், இப்போ ஒழுங்கா மரியாதை நீ கதவை திறக்கலன்னு சொன்னா எனக்கு அசித்தம்னவும் தெரியும், ஈஸ்வரன் இல்லைன்னு 9 இல்லை 10 தர்க்கம் கொடுத்து நான் சித்தம் பண்ணுவேன் அப்படின்னு உடனே உடனே கதவை திறந்துடுறதான் மாதிரி ஒரு கதை சொல்லுவாங்க. அப்படி நிதாய ஸ்ருதி நிஷ்பேஷம், அப்படிப்பட்ட ஈஸ்வரனை தார்க்கிகருடைய ஈஸ்வரன் இதுதான், தார்க்கிகருடைய ஈஸ்வரன் இப்படிப்பட்டதான், இவங்க ஈஸ்வரனை ஒத்துக்கிறவங்களா இருந்தாலும் வைதிக தர்மசாஸ்திரத்துல ஈஸ்வரனை ஒத்துக்கிறவாதிகளா இருந்தாலும் இவங்க இந்த மாதிரி தர்க்க சம்பந்தப்பட்ட, அதாவது ரஷ்யால சொல்லுவான் வாட் இஸ் மைண்ட் அப்படின்னா நோ மேட்டர் அப்படின்மா, வாட் இஸ் மேட்டர் அப்படின்னு கேட்டா அப்ப மேட்டர் என்னதுன்னு கேட்டா நெவர் மைண்ட் அப்படின்ட்டுருவான், முடிஞ்சு போச்சு. அதை காட்டிலும் ஈஸ்வரன் சம்பந்தப்பட்டதா அவங்க ஒரு அனெக்டோட் ஒரு லைன் கொடுப்பாங்க, என்ன அப்படின்னு கேட்டா, ப்ரே காட் ரோ டு ஷோர் அப்படிமா, நடுக்கடல மாட்டின்ட்ட என்ன பண்ணு, கடவுளை வணங்கு, கடவுளை வணங்குறதுல ஒரு தப்பு இல்லை, ஆனா படகு துடுப்பியும் போடு, அதுதான் முக்கியம், கடவுளை வணங்குறது மாத்திரம் இல்லை படகு துடுப்பியும் போடு, அப்பதான் நீ வந்து சேருவே அப்படின்மா. அப்போ ஈஸ்வரனை நான் நம்பினாலும் என்னுடைய சுயமுயற்சிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருக்கிறவங்க இவங்க தார்க்கிகர்கள். அப்படிப்பட்ட தார்க்கிகர்கள் என்ன, அந்த தார்க்கிகர்கள் சிரேஷ்டமான அண்ணம் பட்டர் என்ன பண்றாரு, சிரேஷ்டமான அண்ணம் பட்டர் எப்படி சொல்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஏற்கனவே மூலத்துல கடைசி ஸ்லோகத்தை பார்த்துட்டோம், விதுஷா அண்ணம் பட்டேன அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு, வித்வானான அண்ணம் பட்டனான என்னால் செய்யப்பட்டது இந்த தர்க்க சங்கிரகம் அப்படிங்கிறாரு. இப்போ அது மாத்திரம் இல்லாம ரெண்டு சித்தாந்தத்தை, வைசேஷிக சித்தாந்தத்தையும் நியாய சித்தாந்தத்தையும் எடுத்து கிச்சடி பண்ணி அதை ஒரு தனி சித்தாந்தமா நம்ம கொடுக்கிறார். சிரேஷ்டமானவர் தான், தர்க்கத்துல ரொம்ப புத்திசாலி தான், சந்தேகமே வேண்டாம். அப்படிப்பட்ட அவர் சொல்றாரு, நிதாய ஹிருதி விஸ்வேஷம், ஹிருதயத்துல அந்த விஸ்வேஷன் வச்சு, விதாய குருவந்தனம், குருக்கு நமஸ்காரத்தையும் செஞ்சுட்டு, பாலானாம் சுகபோதாய, பாலர்கள் கஷ்டம் இல்லாம சாஸ்திரத்தை படிக்கிறதுக்கு, கிரியத்தே தர்க்க சங்கராக, இந்த தர்க்க சங்கரம் இங்க கிரந்தத்தை என்னால் செய்யப்படுகிறது, நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரி, பதக்கிருத்தியம் பார்ப்போம். ஸ்ரீ கணேசம் நமஸ்கிருத்ய பார்வதி சங்கரம் பரம் மயா சந்திரஜ சிங்கேன கிரியதே பதக்கிருத்யகம் யஸ்மாத் இதமஹம் மன்யே பாலானாம் உபகாரகம் தஸ்மாத் ஹிதகரம் வாக்கியம் வக்தவ்யம் விதுஷா சதா. கடைசியில வித்வானான என்னால் அப்படின்னு சொல்லி கடைசியில சொல்லிண்டார் அண்ணம்பட்டர். பதக்கிருத்தியம் எழுதுற சந்திரஜ சிங்கர் புதசிங்கர் என்ன சொல்றாரு, விதுஷா சதா வித்வான்களால் எப்பொழுதும் செய்யப்பட வேண்டும், என்ன செய்யப்பட வேண்டும், ஹிதகரம் வாக்கியம் வக்தவ்யம் தஸ்மாத், ஹிதகரம் வாக்கியம் இனிமையான மற்றவர்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதான வாக்கியம், இனிமையான வாக்கியம்னு சொல்லி சொன்னா நிறைய நான் உங்களுக்கு அப்படி பண்றேன் இப்படி பண்றேன் இதுதான் நல்லா இருக்கும் இந்த மாதிரி நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய நல்ல நல்லா பேசிட்டு கடைசியில எப்பா இதெல்லாம் பண்றேன்னு சொன்னீங்க வார்த்தை, நீ சந்தோஷமா இருந்தியா அவ்வளவு நேரம் அதுதான் அவ்வளவு அதுக்குதான் பண்ணேன் அப்படின்னு, அந்த மாதிரி வெறும் பிரயோஜனம் இல்லாத நல்ல வார்த்தைகளா பேசுறது இல்லாம பிரயோஜனம் தரக்கூடியதான நன்மை பயக்கக்கூடியதான வார்த்தைகள் பேசுறது அதுதான் வித்வான்களுடைய லட்சணம். அதனால அடுத்தவங்களுக்கு நன்மையை பயக்கக்கூடிய வார்த்தைகளா நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் ஸ்ரீ கணேசம் நமஸ்கிருத்ய, ஃபர்ஸ்ட் கணேசர் எல்லா விக்னத்தையும் தடையையும் நீக்கிறவர் அப்படிங்கறதுனால விக்னராஜர் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது தடைகளின் அரசன் விக்னராஜன் சொல்லி சொன்னா தடைகளின் அரசன், மத்தியம பதலோப சமாசம்ங்கிற சமாசத்தினால இங்க தடைகளை நீக்கும் அரசன் அப்படின்னு அர்த்தம் வரும், விக்னத்தை நாசம் செய்யும் நாசம் ராஜன், தடைகளை நாசம் செய்யும் நாதன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலதான் அந்த நடு பதமானது லோபமானதுனால மத்தியம பத லோப சமாசம்ங்கிற சமாசத்தை நம்ம இங்க ஏற்றணும், விக்னராஜன். இப்படிப்பட்ட விக்னராஜனை நமஸ்காரம் பண்றார் எதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த கிரந்தமானது முழுமையா பிரச்சனை இல்லாம முடியணும் ஒண்ணு, ரெண்டாவது எழுதி முடிச்ச உடனே பெட்டியில தூக்கி வைக்கிறதுக்கு இல்ல, இந்த கிரந்தமானது பிரச்சயம் அடையணும், பிரச்சாரம் அடையணும், எல்லாருமே இந்த கிரந்தத்தை படிக்கணும், எல்லாரும்
6: இந்த கிரந்தத்தை படிக்கிறதுக்கு இந்த கிரந்தமானது எல்லாரும் ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு நிலையை அடையணும், எல்லாரும் போற்றக்கூடிய ஒரு நிலையை அடையணும். அதனால ஸ்ரீ கணேசம் நமஸ்கிருத்திய கணேஸ்வரன் நமஸ்காரம் செஞ்சுட்டு, கணேஸ்வரன் மாத்திரம் இல்ல அவங்க அப்பா அம்மாவையும் நமஸ்காரம் பண்றேன். பார்வதி சங்கரம் பரம், பார்வதி சங்கரனையும் நமஸ்காரம் பண்றேன். சாம்ப மூர்த்தியை, அம்பா கூடியதான மூர்த்தி ஈஸ்வரனை நான் நமஸ்காரம் பண்றேன். யாரு யாரு நமஸ்காரம் பண்றா அப்படின்னு கேட்டா, மயா சந்திரஜ சிங்கேன நமஸ்காரம் பண்றது, சந்திரஜ சிங்கன் என்னால் செய்யப்படுகிற நமஸ்காரம். சந்திரஜன் சந்திரஜன் அப்படின்னு சொல்லி சந்திரனுடைய ஜன், சந்திரா ஜாத்தன் சந்திரஜன் அப்படின்னு அர்த்தம். சந்திரனிலிருந்து தோன்றியவன், சந்திரனிலிருந்து தோன்றியவன் யாரு, புதன். அப்படி புத சிங்கர் அப்படின்னு அவர் பேர் வரணும். பத்மஜா அப்படின்னு

பாலானாம் உபகாரகம். பாலர்கள் தர்க்க சாஸ்திரத்தை படிக்காம இருக்கிறவங்க அவங்களுக்கு உபகாரமா ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படின்ட்டு நான் நினைச்சேன். ஏன் உபகாரம் செய்யணும் அவங்களுக்கு? அவங்களுக்கு செய்யறதுக்கு என்ன அவசியம் அப்படின்னு கேட்டா, தஸ்மா திதகரம் வாக்கியம் பக்த விம்விதுஷா சதா. பாலர்களுக்கு தெரியாதவங்களுக்கு விஷயத்த ரொம்ப இனிமையா சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கறதான் வித்வான்களுடைய சிறப்பு. வித்வான் யார சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, எவன் ஒருத்தன் ஞானத்தை அடைஞ்ச அந்த ஞானத்தை தெளிவா இன்னொருத்தருக்கு கொடுக்கறானோ அவன் தான் வித்வான். அப்படிப்பட்ட வித்வானுடைய செயல் எப்படி இருக்கணும்? அடுத்தவங்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாவே இருக்கணும். அதனால நான் வித்வான் வந்து எல்லா வித்வான்களும் இந்த மாதிரி நன்மை பயக்கக்கூடியதாக செய்யணும் அப்படிங்கறதுனால நானும் அதே மாதிரி செய்யறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். சரி, விஸ்வேஷம் நிதாய ஹிருதி விஸ்வேஷம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. விஸ்வேஷம்னா யாரு அப்படின்னா, ஜெகத்கர்த்தாரம் ஸ்ரீ சாம்பமூர்த்தி அம்பாயாக சக சாம்ப அம்பாயாக சைதா அப்படிங்கிறது சாம்ப சாம்பமூர்த்தி எஸ் எஸ் சக சாம்பமூர்த்தி அவர் தான் ஈஸ்வரன். அம்பானா யாரு? ஜெகத்பாலனகத்ரி தேவி, அம்பு கூட இருக்கிறவர் மூர்த்தி அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு ஒரு திவ்யமான சொரூபம். மூர்த்தின்னு சொல்லி சொன்னா திவ்யஸ்வரூபன் அப்படின்னு அர்த்தம். அப்படி திவ்யஸ்வரூபனான ஈஸ்வரன் ஹிருதி, ஹிருதின்னு சொல்லி சொன்னா மனசி, மனசுல என்னுடைய இதயத்துல. நிதாய நிதா நிதராம் தாரயித்வா, நிதாய அப்படின்னா நிதராம் தாரயித்வா, நிரந்தரமாக தாங்கி. இதயத்தில் ஈஸ்வரனை அம்பாகூடியவரான ஈஸ்வரனை சாம்பமூர்த்தியை இத நிரந்தரமாக தாங்கி. குரு வந்தனம் ச விதாய, குரு வந்தனத்தையும் செய்து. விதாய அப்படின்னா கிருத்வா அப்படின்னு அர்த்தம், செய்து அப்படின்னு அர்த்தம். அப்போ குரு வணக்கத்தையும் நான் செய்து ஈஸ்வரனுக்கு. குருன்னு சொல்லி சொன்னா யாரு? யார் இந்த சாஸ்திரத்தை உபதேசம் பண்ணினாங்களோ அந்த அவர், சாஸ்திரத்தை உபதேசம் வந்தவர் குரு. அப்படி அந்த சாஸ்திரத்தை உபதேசம் பண்ணவரானவரை நான் நமஸ்காரம் பண்ணி பாலேடி. பாலன்னா யாரு அப்படின்னு கேட்டா, குழந்தை அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த குழந்தை என்ன அர்த்தம் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அத்த அதீத வியாக்கரண காவிய கோஷ அனதீத நியாய சாஸ்திரோ பாலக. யாரு காவிய கோஷம் மத்த சாஸ்திரத்தை எல்லாத்தையும் படிச்சிருப்பான், எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. அனதீத நியாய சாஸ்திர, யாரு நியாய சாஸ்திரத்தை படிக்கிறையோ அவங்கதான் பாலர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. ஏன் இப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, அனதீத இங்கதான் தர்க்கத்தை ஆரம்பிக்கிறோம். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், மூலத்தை படிக்கும் போதே தர்க்கத்துல ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு இடத்துலயும் மூணு தோஷம் பார்க்கணும். நம்ம உத்தேசம் லட்சணா பரீட்சா, இதுதான் தர்க்கத்துடைய சாஸ்திர தர்க்க சாஸ்திரத்துடைய ஆதாரமே. நாம என்னத்த சொல்ல நினைக்கிறோமோ அது உத்தேசம். அந்த உத்தேசத்துக்கு ஒரு லட்சணம் கொடுக்கணும், ஒரு டெபினேஷன் கொடுக்கணும். அந்த டெபினேஷன் சரியா இருக்கா இல்லையான்னு பாக்குறது பரீட்சா. இந்த பரீட்சா நிலையில மூணு தப்பு வரக்கூடாது. முதல் தப்பு அவ்வியாப்தி, ரெண்டாவது தப்பு அதிவியாப்தி, மூணாவது தப்பு அசம்பவம். இந்த மூணு தோஷமும் இல்லாததான லட்சணமா இருக்கணும். அப்படிப்பட்ட லட்சணம் தான் சரியான லட்சணம். அப்படி அவ்வியாப்தி அதிவியாப்தி அசம்பவம். அவ்வியாப்தின்னு சொல்லி சொன்னா நீங்க என்னத்த சொல்ல போறீங்களோ அந்த சொல்றது முழுமை அடையாம அதுக்கு முன்னாடியே நின்றுன்றது. உதாரணத்துக்கு மாடுன்னா என்னன்னா வெள்ளை நிறம் உள்ளதுன்னு சொல்லி சொல்றது. மாடு செகப்பா இருக்கலாம், கருப்பா இருக்கலாம், வெள்ளை நிறம் உள்ளது மாடுன்னு சொல்லி சொன்னா அவ்வியாப்தி. அதிவியாப்தின்னு சொல்லி சொன்னா மாடு என்னதுன்னு கேட்டா நாலு கால் உள்ளது இல்ல ரெண்டு கொம்பு உடையது அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. நாலு கால் உடையது நாய் கூட ஆடும் கூட. நீங்க சொன்னது குறிக்க நினைச்சது மாட்டை, ஆனா அது போனது ஆடு மாடு நாய் குதிரைய எல்லா மிருகங்களுக்கும். சரி, அதனால அசம்பவம். மூணாவது தோஷம் என்ன அப்படின்னு கேட்டா, நீங்க குறிக்கிற நினைக்கிற எதையோ மாடு, மாடை நீங்க குறிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனா மாடை தவிர மத்த எல்லாத்தையும் குறிக்கிறதா இருக்கு. மாட்டை குறிக்கிறது அப்படின்னா மாடு ஒரு குழம்புடையது அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. மாடு ரெண்டு குழம்புடையது ஏகசத்வம்னு சொல்லி சொன்னீங்கன்னா மாடு ஒரு குழம்புடையது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அசம்பவ தோஷம். இந்த தோஷத்தை தெளிவா தெரிஞ்சுக்கணும்னா கிரிக்கெட்ல பாருங்க, பால் நீங்க போடுறீங்க, பால் வந்து ஸ்டெம்ப் கிட்ட போகணும், பேட்ஸ்மேன் கிட்ட போகணும். இப்போ பால் போடும்போது பால் பேட்ஸ்மேன் கிட்ட போகாம நடுவுலயே விழுந்துடுதுன்னு வச்சுக்கோங்க, நடுவுலயே விழுந்து அது உருண்டு ஓடுறது, அவரை போய் ரீச்சே பண்ணல. இது அவ்வியாப்தி அப்படிங்கிற தோஷம். அதாவது வியாப்தி போய் சேரணும், எங்க போய் சேரணும், பேட்ஸ்மேன் கிட்ட, ஆனா போறது நடு பிச்சுல வந்து நின்றுறது, இது அவ்வியாப்தி. அதிவியாப்தி அப்படிங்கிறது நீங்க போட வேண்டியது ஸ்டெம்ப நோக்கி, ஆனா போனது தலைக்கு மேல, நோ பால், தலைக்கு மேல ஹை பிச் பால போட்டீங்க இல்ல தலைக்கு மேல போயிடுச்சு ஸ்ட்ரைட்டா. அப்போ இது அதிவியாப்தி. மூணாவது அசம்பவம், நீங்க போட வேண்டியது முன்னாடி.

ஆனா போறது பால் பின்னாடி. இதுக்கு பேரு அசம்பவம். இந்த மாதிரி விளக்கணும் புரிஞ்சுக்கிறதுக்கு. இது அவ்வியாப்தி அதிவியாப்தி அசம்பவம்னு சொல்லி சொன்னா நமக்கு தெரிஞ்ச பாஷையில நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி. ஏன்னா மாடு ஆடுன்னு சொல்லி சொன்னா மாடை கூட அது ஒரு குழம்புடையதா ரெண்டு குழம்புடையதா பார்த்தது இல்லை நம்ம சரியா. பட் நமக்கு தெரியும் கிரிக்கெட்னா என்னன்ட்டு, ரொம்ப சாதாரணமா புரிஞ்சுக்கிறதுக்கோசரம். அப்படி இங்க என்ன இந்த மாதிரி மூணு தோஷம் இருக்கா இல்லையான்னு பாக்கணும், நம்ம பரீட்சா பண்ணணும் இந்த லட்சணத்துக்கு. என்ன லட்சணம் இங்க பண்ணிருக்கோம் அப்படின்னா பாலன் அப்படின்னா யாருன்னு பண்ணிருக்கோம். பாலன்னா யாரு? அனதீத காவிய கோஷாதி, அதீத காவிய கோஷாதி, அனதீத நியாயசாஸ்திரம், யாரோ அவன் தான் பாலன். அனதீத காவிய கோஷம்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? வெறும் லட்சணம் வந்து பாலன்னா யாரு? அதீதன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா? அனதீத நியாயசாஸ்திரா பாலக அப்படின்னு சொல்லி சொன்னா போதுமே. நியாயசாஸ்திரத்தை மாத்திரமே நியாயசாஸ்திரத்தை படிக்காதவன் மட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னா அவன் தான் பாலன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு முடிஞ்சு போயிடுமே. அப்படின்னா யாசாதவ் அதிவியாப்தி வாரணாய அனதீத இதி, முதல்ல அதீத காவிய கோஷ அப்படிங்கறத மாத்திரம் சொல்றேன், அனதீதவ சொல்லவே இல்லை. பாலன் யாரு? அதீத காவிய கோஷ அப்படின்னு சொல்லி சொல்றேன். யாசர் சாஸ்திரம் எல்லாத்தையும் படிச்சிருக்கார், பாலன் அவரும் ஆயிடுவார். அதனால அனதீத நியாயசாஸ்திரம் சொல்ல வேண்டியிருக்கு. சரி, இப்போ அனதீதன் மாத்திரம் சொன்னா போதுமே, அதீத சொல்ல வேண்டாமே, அதாவது படிக்காதவர் மாத்திரம் சொன்னா போதுமே, படிச்சவர் பத்தி பேச வேண்டாமே, என்னத்தை படிச்சான் பத்தி சொல்லணும் அது வேண்டாமே, வெறும் படிக்காதவன் அப்படிங்கறத மாத்திரம் சொல்லலாமே அப்படின்னு சொல்லி சொன்னா, ஸ்தனந்தையே அதிப்பிரசக்தி வாரணாய அதீத வியாக்கரணி, படிக்காதவன் நியாயசாஸ்திரத்தை படிக்காதவன் அவன் தான் பாலன் அப்படின்னு சொல்லி சொன்னா தெளிவா இருக்கு, நமக்கு புரிஞ்சிருது. தர்க்கம்னா இதுதான், புரிஞ்சுக்கோங்க. பானை தன்மை உள்ள பானை அப்படிங்கறத சொல்றதுக்கு காரணம் என்ன? அதுதான் நீரை நமக்கு பிடிச்சு வைக்க முடியும். அந்த மாதிரி வெறும் சாஸ்திரத்தை படிச்சவன் அப்படின்னு படிக்காதவன் சொல்லி சொன்னா போதுமே அப்படின்னு கேட்டா போதும், இப்படிதான் தோன்றது. நியாயசாஸ்திரத்தை படிக்காதவன் பாலன் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லி சொன்னா அது இல்ல. இந்த சாஸ்திரத்தை மற்ற சாஸ்திரத்தை படிச்சவன் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, ஸ்தனந்தையே தாய் கிட்ட பால் குடிச்சுட்டு இருக்கிற அந்த குழந்தை கூட சாஸ்திரம் படிக்கல, நியாயசாஸ்திரம் படிக்கல, காவிய கோஷத்தையும் படிக்கல. இப்போ அந்த குழந்தையும் பாலன் தான், அந்த இடத்துல லட்சணம் போயிடும். அதனால என்ன சொல்ல வேண்டியது இருக்கு? ஸ்தனந்தை அதிப்பிரசக்தி வாரணாய அரீத வியாக்கரணி, மத்த சாஸ்திரத்தெல்லாம் படிச்சவன், வியாக்கரண சாஸ்திரத்தெல்லாம் படிச்சவன் குழந்தை, பால் குடிக்கிற குழந்தை இன்னும் சாஸ்திரத்தை படிக்க ஆரம்பிக்கல, அதனால அங்க போகல. அதுக்குத்தான் அந்த வார்த்தையை கொடுக்க வேண்டியது இருக்கு. ஒரு வார்த்தையை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ட்டு ப்ரிசைஸா நாம எந்த விஷயத்த குறிக்கணுமோ அதை மாத்திரம் குறிக்கிறதுக்கு தர்க்கசாஸ்திரமானது உதவிகரமா இருக்கு. எல்லா சாஸ்திரக்காரங்களும், வேதாந்திகளும் சரி, மற்ற சாஸ்திரக்காரன் பூர்வ மீமாசிகளும் சரி, எல்லாருமே நியாயசாஸ்திரத்தை கையில வச்சுட்டு இருந்திருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, சொன்னத ஒரு விஷயத்த தெளிவா சொல்றதுக்கு நியாயசாஸ்திரம் ரொம்ப உதவிகரமா இருக்கு. இப்போ முதல் பாலன் அப்படிங்கிறத சொல்லியாச்சு. சுகேதி, சுகேன அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன? சுகேன அனாயாசேன போதாய பதார்த்த தத்துவ ஞானாய இத்தியர்த்தம். கஷ்டம் இல்லாம புரிஞ்சுக்கிறதுக்கு. எதை புரிஞ்சுக்கிறதுக்கு? கஷ்டம் இல்லாம புரிஞ்சுக்கணும்னா என்னத்தை புரிஞ்சுக்கலாம்? ஏன்னா உலகத்துல புரிஞ்சுக்க வேண்டிய கஷ்டத கைமல் தண்டிவோ அளவு கல்லாது உலகளவுன்னு சொல்லியிருக்கு. அப்ப புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு இந்த உலகத்துல. நீ எதை சொல்ல போற? கஷ்டம் இல்லாம எதை நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டா, பதார்த்த தத்துவ ஞானாய இத்தியர்த்தம். பதார்த்த தத்துவ ஞானத்தை, இந்த பதார்த்தங்கள் ஏழு பதார்த்தங்கள், இந்த ஏழு பதார்த்தங்கள்ல உலகமே அடங்கி போயிடும் அப்படிங்கிற இந்த தத்துவ ஞானத்துக்கோசரம் தான். ஏன் இந்த தத்துவ ஜானத்துக்காக அப்படின்னு சொல்லி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த தத்துவ ஜானத்தை நம்ம ஒரு விஷயத்த கிளாஸிஃபை பண்ண முடிஞ்சோம்னா நமக்கு மோட்சம். ஏன்னா ஒரு விஷயத்த நம்மளால இந்த மாதிரி ஒரு வகையறையால அடக்க முடியல அப்படின்னு சொல்லி சொன்னா அதுதான் நமக்கு பிரச்சனை, பயம். வகையறையில நம்ம அடக்கிட்டோம்னு சொல்லிட்டோம், இந்த வகைப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம முடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, அது வந்து மோட்சம். அதனால இந்த வகை அப்படின்னு சொல்லிட்டு அதை வகைப்படுத்துறதுக்கு நாம இந்த தத்துவ ஜானத்தை அடைய வேண்டியது இருக்கு. தர்க்கியந்தே பிரமிதி கிரியன் விஷய கிரியந்தே தர்க்காக. தர்க்க சங்கிரகம்னா என்ன? தர்க்க சங்கிரகம் அப்படிங்கிறதுக்கு இங்க விளக்கம் கொடுக்கிறாரு. இதனால்தான் இதெல்லாம் நான் மூலத்தை தொடவே இல்லை. தர்க்க சங்கிரகம்னா என்ன? தர்க்கியந்தே பிரமிதி விஷய கிரியந்தே தர்க்கியந்தே தர்க்கியந்தி தர்க்காக. தர்க்கியந்தே என்னன்னா பிரமிதி விஷய கிரியந்தே. பிரமிதி பிரமாணத்தினால் பிரமாண ஞானமானதை நமக்கு அடைவிக்கிறது, அதுதான் தர்க்கம். பிரமாண ஜானத்தினால எந்த விஷயத்தை அடைவிக்கிறது அப்படின்னு கேட்டா, திரவியாதி பதார்த்தாக. திரவியாதி பதார்த்தத்தை நமக்கு பிரமாணம் மூலியமாக அடைவிக்கிறது. தேஷாம் சங்கிரக, அதனுடைய சங்கிரகம்னு சொல்லி சொன்னா சேர்க்கை கூட்டு.
அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சங்கிரக அப்படின்னா சங்கேபீன உத்தேச லட்சணா பரீட்சா எஸ்மின் சகந்த. சுருக்கமாக எந்த இடத்துல உத்தேசம் லட்சணா பரீட்சான்னு இந்த மூணு விஷயமும் இருக்கோ அதுதான் சங்கிரகம். சுருக்கமாக எந்த இடத்துல உத்தேசம் லட்சணா பரீட்சாவானது செய்யப்பட்டிருக்கோ தர்க்க சாஸ்திரத்தை பத்தி அதுதான் தர்க்க சங்கிரகம். நான் மாத்திரேன வஸ்து சங்கீர்த்தனம் உத்தேச உத்தேச லட்சணா பரீட்சா உத்தேச லட்சணா பரீட்சா திருப்பி திரும்பி சொல்லிட்டு இருக்கீங்க. உத்தேசம்னா என்ன வஸ்து சொல்லுங்க அதான் அதுக்கு லட்சணம் இதுதான். உத்தேசங்கிறதுக்கு லட்சணம் என்ன நாம மாத்திரேன வஸ்து சங்கீர்த்தனம் யதா திரவியம் குண இதி. உத்தேசம்னா சும்மா பேரை மாத்திரம் சொல்றது திரவியம் குணம் அப்படின்னு வெறும் பேரை சொல்லியிருக்கிறது. திரவியம்னா என்ன அப்படின்னு அடுத்த நிலைக்கு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அது பேரு அசாதாரண தர்மனோ லட்சணம் லட்சணம். அதனுடைய விசேஷ தர்மம் மத்ததுல இருந்து பிரித்து காட்டக்கூடிய தர்மம் தான் லட்சணம். அசாதாரணம்னா விசேஷம், அசாதாரண சாதாரணமற்றது அப்படின்னா விசேஷம். அந்த தர்மம் என்னது தன்மை, அப்படிப்பட்ட தன்மை தான் லட்சணம். மற்றதுல இருந்து பிரித்து காட்டக்கூடியதான ஒரு தன்மை எதுல இருக்கோ அந்த விஷயத்தை குறிக்கிறது தான் லட்சணம். மாடுன்னு சொல்லி சொன்னா ஏக சபத்துவம் இல்ல, அது அதோடைய ஒரு குழம்புடையதுன்னு சொல்ல முடியாது, கொம்புடையதுன்னு சொல்ல முடியாது, காலுடையதுன்னு சொல்ல முடியாது. இப்ப எதனை சொல்றது அப்படின்னா ஆடு தசை உடையது தொங்குற மாதிரி ஒரு சதை இருக்கும், அந்த தொங்குற சதை ஆடு தசைன்னு சொல்றது. ஆடும் தசைன்னு சொல்லணும் இல்லாட்டி, ஏன்னா ஆடு தசைன்னா ஆடோட தசை அப்படின்னு சொல்லி அர்த்தம் வந்துடும். அதனால ஆடும் தசை, ஆடும் தசை இருக்கிறது தான் மாடு. அந்த சதை கீழே தொங்கிட்டு பாருங்க அந்த மாதிரி இருக்கிறது மாடு. சேவல்னா மேல கொண்டை இருக்கிற மாதிரி அந்த மாதிரி லட்சணம் கொடுக்கணும் இல்லையா. அப்படி எது இந்த நாம எதை குறிக்க போறோமோ அது கரெக்டா ஃபிட் ஆகுதோ அந்த மாதிரியான விசேஷமான ஆணும் தசை வேற எதுக்கும் இல்லை, அதனால அது மாடு அப்படின்னு ஆயிடுறது. சரி, ஒட்டகச்சிவிங்கினா எது கழுத்து நீண்டு இருக்கிறதோ, வேற எதுவும் கழுத்து நீண்டு இல்ல, அதனால ஒட்டகச்சிவிங்கி. ஒட்டகச்சிவிங்கினா கழுத்து நீண்டு இருக்கு அப்படின்னா ஒன்னும் ஒட்டகச்சிவிங்கி, இன்னொன்னு அதே மாதிரி வேற ஏதாவது ஒரு மிருகம் இருக்குமா இருக்கும். அப்போ ஒட்டகச்சிவிங்கில இருந்து ஏன்னா ரெண்டு, ஒன்னு புள்ளி வச்சது இன்னொன்னு புள்ளி இல்லாத, ரெண்டு வகையா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒட்டகச்சிவிங்கனா புள்ளி உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க. அப்போ மத்த விஷயத்துல இருந்து இதை பிரிச்சு காட்டும். சரி, இதுதான் லட்சணம். மத்ததுல இருந்து பிரிச்சு காட்டக்கூடிய ஒரு விசேஷமான தர்மம் அதுக்கு இருக்கிறது, அது பேர் லட்சணம். திருப்பதியில யாரையா தேடணும்னா மொட்டை அடிச்சிருப்பாருன்னு சொல்றது இல்ல விஷயம். அவர் எப்படி இருப்பார், அவருடைய அங்காடையாளம் இங்க ஒரு மறு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அது கொஞ்சம் விசேஷமா இருக்கு. இங்க மறு மாத்திரம் இல்ல, அவர் கொஞ்சம் விந்தி விந்தி நடப்பார் அப்படின்னு சொல்லி சொன்னா இன்னும் கொஞ்சம் விசேஷம். அப்ப ரெண்டு விஷயத்தை பிரிச்சு காமிச்சிட்டீங்க. ரெண்டு விஷயம் ஒரே ஆறுல இருக்கிறது ரொம்ப கஷ்டம். எப்படின்னா ஒரு தார்க்கிகம் வந்து இதுல போறான், ஒரு மீட்டிங், தார்க்கிகர்களோட மீட்டிங் ஒன்று நடக்கிறது. அவனோட ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு வரணும், அவன் மட்ராஸ்ல இருந்து டெல்லிக்கு வரணும்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு இந்த பிளெயின்ல போறதுன்னா கொஞ்சம் பயம், எப்பவுமே ட்ரெயின்ல தான் போவான். ஆனா என்ன ஆறுது, நாளைக்கு மீட்டிங்கு இன்னைக்கு அவன் புறப்பட்டாகணும், அந்த மீட்டிங் அவன் போயே ஆகணும், அங்க இவனை வந்து பெருமைப்படுத்துறாங்க, அதனால இவன் போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னானே சரி அப்படின்னு எப்படியோ வந்துடுறான். கொஞ்சம் தைரியத்தை பண்ணிட்டு ஃபிளைட்ல வந்து ஏறி உட்காந்துடுறான். பக்கத்துலயே பக்கத்து சீட்டுக்காரர் இன்னொரு தார்க்கிக்கர், ரெண்டு பேரும் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ். அவர் பாக்குறாரு, என்னையா நீ ஃபிளைட்ல எப்படி வந்த, நீ பயப்படுவே ஆச்சே ஃபிளைட் வந்தா, எப்படி நீ வந்த அப்படின்னு ஒண்ணு. இதெல்லாம் ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை, கொஞ்சம் போய் யோசிச்சு தர்க்கத்தை போட்டேன், சரியா வந்துடுத்து அப்படின்னா. தர்க்கத்தை போட்டேன் எப்படி என்னென்ன, எனக்கு ஃப்ளைட்டில் போகிற பயம் என்னென்னா அந்த பாம்பு வச்சுருவாங்க ஃப்ளைட்டில், அதுதான் எனக்கு பயம், அதனால தான் நான் வர்றதில்லை அப்படின்னா. இப்போ என்ன தர்க்கத்தை இங்கே வச்ச அப்படின்னா ஒரே ஃப்ளைட்டில் ரெண்டு பாம்பு இருக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லை அப்படின்மா. எப்படியா ரெண்டு பாம்பு இருக்க முடியும் ஒரே ஃப்ளைட்டில், அதைத்தான் நானும் சொன்னேன், எனக்கு புரியலையே அப்படின்னா ஒரு பாம்பு நான் வச்சிருக்கேன், இன்னொரு பாம்பு இந்த ஃப்ளைட்டில் வர்றது, ஒரே பிளைட்ல ரெண்டு பாம் இருக்கிறது ரொம்ப துர்லபம், அதனால நான் தைரியமா வந்துட்டேன், என் பாக்கெட்ல ஒரு பாம் இருக்கு அப்படிமா தர்க்கம் அது. அப்படி இந்த மாதிரி விஷயமா விஷயத்தை வந்து பிரிச்சு காட்டுறது அசாதாரண தர்மம், அதை பிரிச்சு காட்டி நம்ம கொண்டு வரதுக்கு அது பேரு லட்சணம். சரி, அடுத்தது இங்கே கந்தவத்வம் பிருத்வியாக. பிருத்வினா என்னது, எது வாசனை உடையதோ அதுதான் பிருத்வி அப்படின்னு சொல்லிட்டு பிருத்விக்கு லட்சணம் கொடுக்குறோம். அடுத்தது லட்சிதஸ்ய லட்சணம் சம்பவத்தினவாய் தீ விசாரக பரீட்சா. நாம எதை குறிக்கிறோமோ குறிக்க போறோமோ அந்த குறிக்க போனது அந்த லட்சணத்து மூலியமாக குறிக்கப்படுகிறதா இல்லையா அப்படிங்கறதா பரீட்சா. நாம எதை சொல்ல போறோமோ அந்த சொல்ல போறத சரியா சொல்லிட்டோமா இல்லையா அப்படிங்கிற விசாரம் பண்றதுதான் பரீட்சா. அத்த உத்தேசிய பக்ஷ ஜானம் ஃபலம், லட்சணசிய இதர பேத ஜானம் பரீட்சாயாக லட்சணே
அதி தோஷ பரிகார இது மந்தவியம். அப்போ இதுக்கு பிரயோஜனம் என்ன? என தெரியும் நமக்கு பிரயோஜனம் உத்தேசம் நம்ம மந்தோபி பிரவர்த்த இங்கேயும் அந்த நியாயம் வரும். ஒரு பிரயோஜனம் இல்லாம ஒருத்தனும் இந்த லட்சணா பரீட்சாலாம் பண்ணிட்டு இருக்க மாட்டான். உத்தேசம் லட்சணா பரீட்சா எது பண்ணணும்? உத்தேசம் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா பக்ஷ ஞானம் பலம், பக்ஷத்துடைய அறிவு நமக்கு பலம். பக்ஷம்னா என்ன? எந்த இடத்துல சந்திக்க சாத்தியம் இருக்கோ, சாத்தியமானது சந்தேகத்துக்கு இடமாக இருக்கோ அதுக்கு பேர் பக்ஷம். சந்திக்த சாத்தியவான் பக்ஷ அங்க படிச்சோம் மூலத்துல. அதுக்குதான் மூலம் போக வேண்டியது இருக்கு, இல்லாட்டி இந்த இடத்துல ஒண்ணுமே புரியாது நமக்கு. சந்திக்த சாத்தியவான் பக்ஷ, பக்ஷம்னா சந்தேகத்துக்கு இடமான சாத்தியமுடையது பக்ஷம். மலையில நெகம் நெருப்பு இருக்கா இல்லையாங்கிற சந்தேகம் இருக்கு, அதனால மலை பக்ஷம் ஆயிடுறது. நெருப்பு சமையல் இறையில் நிச்சயமா இருக்கு, அதனால நிச்சய சாத்தியவான் நிச்சித சாத்தியவான் சபக்ஷ, அது சபக்ஷம்னு சொல்லப்படுறது. அதே மாதிரி கடல்ல இல்லாட்டி சமுத்திரத்துல இல்லாட்டி நம்மளுடைய ஏரியில நிச்சயமா நெருப்பு இருக்காது. அந்த மாதிரி நிச்சய சாத்திய அபாவான் நிச்சய நிச்சயமா சாத்தியமானது இல்லாத இருக்கிற இடம் பேரு விபக்ஷ. நிச்சித சாத்திய அபாவான் விபக்ஷ, நிச்சித சாத்தியவான் சபக்ஷ, சந்திக்த சாத்தியவான் பக்ஷ அப்படின்ற நிலை பிரகாரம் பக்ஷம் என்ன? சந்திக்கத்திற்கு இடமான சாத்தியமுடையது. இங்க சாத்தியம் இருக்கா இல்லையாங்கிற சந்தேகம் இருக்கிற இடத்துக்கு பேர் பக்ஷம். அப்படிப்பட்ட பக்ஷம் அதோட அறிவு நமக்கு உண்டாகும். எதுனால? உத்தேசம்னால. சரி, லட்சணத்தினால என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா இத்தர பேத ஞானம். லட்சணத்தினால மத்ததிலிருந்து பிரிச்சு அடையக்கூடிய ஞானம், மத்தத நாம எதை குறிக்கிறோமோ அதுல இருந்து விளக்கிறதோட ஞானமானது நமக்கு உண்டாகுது. அடுத்தது பரீட்சையோட லட்சணம் என்ன அப்படின்னா, பரீட்சையோட லட்சணம் லட்சணே தோஷ பரிகார. லட்சணம் என்ன பண்றோமோ அந்த லட்சணத்துடைய தோஷங்கள் என்ன இருக்கோ அந்த தோஷத்தை நீக்கிறது தான் பரீட்சையோட பலன். பரீட்சை பண்றதுக்கு பிரயோஜனம் என்ன? லட்சணம் சரியா இருக்கா இல்லையா, சரியா இல்லைன்னா ஏன் சரியா இல்ல, அந்த சரியை எப்படி திருத்துறது அப்படிங்கறத பாக்குறதுதான் பரீட்சையோட பிரயோஜனம். அப்படி மூலத்தினுடைய பிரயோஜனம் இங்க சொல்லப்பட்டிருக்கு. நமஸ்கார, நமஸ்காரம் அப்படின்றதுக்கு மங்கள மங்களத்துக்கு நமஸ்காராத்மக மங்களம்னு சொல்லி சொல்லணும். நமஸ்காரம்னா என்ன அப்படின்னா சு அபகர்ஷ போத அனுகூல வியாபார நமஸ்கார, இல்ல ஸ்வ அவதிக உத்கர்ஷ்ணவத்தையா ஞாபனம் வா. நமஸ்காரம்னு சொல்லி சொன்னா நான் தாழ்ந்தவன் அப்படிங்கிற புத்திய வச்சுண்டு செய்யக்கூடிய ஒரு செயல், இல்லாட்டி என்னை காட்டில் நீ உயர்ந்தவன் அப்படிங்கிற புத்திய தூண்டக்கூடியதான ஒரு செயல், இதுக்கு பேர் தான் நமஸ்காரம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து சிஷ்டாச்சாரத்தினால நமக்கு அடையப்பட்டது. சிஷ்டாச்சாரம்னு சொல்லி சொன்னா பெரியவர்களால செய்யப்பட்ட முறை, அதை நம்ம கடைபிடிக்கிறதா இருக்கு. அதனாலதான் மங்களாச்சாரத்தை செய்யணும். மங்களாச்சாரத்தை பண்றதுனால சமாப்தி காலம் காமோ மங்களம் ஆச்சரியத்தை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. சமாப்தி செய் ஒரு கிரந்தத்தை முடிய ஆசையுடையவன் மங்களத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால மங்களாச்சாரத்தை செய்யறோம். இந்த மங்களாச்சாரத்தை குறித்து நிறைய விஷயங்கள் ஏற்கனவே நான் அங்கேயும் சொல்லிட்டேன். வந்து கிரணாவளி முதலிய கிரந்தங்கள் எல்லாம் வந்து மங்களாச்சரணம் இல்லாமலே முடிஞ்சிருக்கு. பல கிரந்தங்கள் மங்களாச்சரணம் பண்ணியே முடிஞ்சிருக்கு. இதெல்லாம் அப்பூர்வம், முன்னாடி அவங்க செஞ்ச புண்ணியத்தினாலேயோ இல்லாட்டி முன்னாடி செஞ்ச கிரந்தத்துக்கு வெளியில செஞ்ச மங்களாச்சரணத்தினாலேயோ இல்ல போன ஜென்மத்துல செஞ்ச மங்களாச்சரணத்தினாலேயும் பதில் எல்லாம் கொடுத்தாச்சு. போஜனாதோ சரி, போஜனாதோ விபிச்சார வாரணாய அலௌகிகேதி அலௌகிக அபிகீத சிஷ்டாச்சார விஷயத்வாத் அப்படின்னு சொல்லி சொல்றது. மங்களம் எதுக்கு? மங்களம் வேத போதித கர்த்தவியதாக்கம் அலௌகிக அபிகீத சிஷ்டாச்சார விஷயத்வாத் அப்படின்னு சொல்லி சொல்றது. அலௌகிக அபிகீத சிஷ்டாச்சார விஷயத்வாத் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பரம்பரையினால செய்யப்பட்ட தடை இல்லாம செய்யப்பட்ட ஒரு முறை, அதனால நாமளும் அதை செய்யணும் அப்படின்ட்டு. ஏன் அலௌகிக்கன்னு சொல்லி சொல்லணும்? சாப்பாடும் லௌகிகம், அந்த சாப்பாடு முதலிய விஷயத்துல பிரவர்த்தியானது போயிடக்கூடாது அப்படின்னுட்டு. சரி, ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. கருத்தன

அன்பான் ஆதியே அலந்து போனேன் அதிகை விரட்ட நீரே. இந்த பாட்டை யாரும் பாடி நான் கேட்டதே இல்லை. இதை பாடின உடனே சில பேர் கேட்டாங்க இது தேவாரத்திலேயே இருக்கு அப்படின்னு. ஆக என்ன அர்த்தம், இவர்களே இதை வேண்டாம்னு விட்டுறாங்க அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஆமா. அப்ப சாமி என்ன சொல்றார், நீதியால் வாழ மாட்டேன் அப்படின்னு தன்னை சொல்லிக்கிறார தவிர இன்னொருத்தர சொல்லல இல்லையா? இப்ப பையன் தவறு பண்ணா தகப்பன் என்ன சொல்றான், டேய் உன்னை சொல்லி பிரயோஜனம் இல்லடா, உன்னை டாக்டருக்கு படிக்க வச்சேன் பார், என் பேர்ல தப்பு அப்படின்னு இவன் சொல்லிக்குவான் இல்லையா? அதே போலதான் ஞான தந்தை சொல்லுகிறாரு, நீதியால் வாழ மாட்டேன் நித்தலும் தூயே நல்லேன். சிவபூசை செய்யறதுன்னு சொன்னா அன்பும் ஆசாரமும் தேவை. அதே மாதிரி தேவாரம் ஓதுவது என்றாலும் அன்பும் ஆசாரமும் தேவை. அன்பினால் பூசை பண்ணினான் கண்ணப்பன், ஆசாரத்தினால் பூசை பண்ணார் சிவகோசரியார். இத ரெண்டையும் அவன் ஏத்துக்கிட்டான் இல்லையா? இது ரெண்டும் தேவை என்பது பொருள். ஆனால் காலத்தியப்பர் சிவகோசரியார் கனவுல போய் கண்ணப்பன் பூசை செய்வதை பார் அப்படின்னு சொன்னாரே தவிர, சிவகோசாரியார் பூசை பண்றதை நீ பார் என்று கண்ணப்பர் கனவுல சொல்லல. ஆக எதை ஏத்துக்கிறான் கடவுள், ஆதாரத்தை விட அன்பைத்தான் ஏத்துக்கிறான் இல்லவா? ஆமா. கனவுல போய் என்ன சொன்னான் சிவகோசாரியார் கனவுல போய், அந்த கண்ணப்பன் பூசை பண்றானே அவன் வாயில தண்ணி எடுத்துக்கிட்டு வர்றான், அவனுக்கு குடம் கிடைக்கல, வாயில தண்ணி எடுத்துட்டு வந்து சாமி மேல தூணு துப்புறான். அப்படி துப்புற தண்ணீர் கங்கையினும் புனிதம் அப்படின்னு எழுதி வைக்கிறார் நக்கீரதேவர். நக்கீரதேவர் எழுதி வைக்கிறார்னு சொன்னா அத தப்புன்னு நாம சொல்ல முடியுமா? அவன் ஆண்டவன் பாட்டுக்கே தப்பு சொன்னவன். இன்னொன்னு சொல்றேன், ஆண்டவன் பாட்டை தப்புன்னு நெத்திக்கண்ணை காட்டினாலும் குற்றம் குற்றமேன்னு சொன்ன நக்கீரதேவர் எல்லாரும் இதற்கு மாத்திரம்தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நெத்திக்கண்ணை காட்டினாலும் குற்றம் குற்றமே என்று சொன்ன நக்கீரன் பரம்பரை நான் அப்படி சொன்னது தவறுன்னு அந்தாண்ட நக்கீரதேவர் எழுதி வச்சுட்டு போறார். ஆமா, 11 திருமுறையில் அந்த பாடல் இருக்கிறது, நான் தவறாக சொல்லிவிட்டேன் என்னை மன்னித்து விடு அப்படின்னு சொல்றார் நக்கீரதேவர். அதத்தான் சுவாமி.

1942 தான் நான் தேவாரம் படிக்க வந்தேன். அப்பொழுது இருந்த புனவாசல் ஐயா, புறங்காடுபுர ஐயா, வேதாரண்யம் அருணாச்சல தேசிகர், வேதாசலம் மணி தேசிகர், திருக்களர் சுந்தரே தேசிகர், சுப்பிரமணிய முதலியார், சிதம்பரம் கனகசபை பிள்ளை, அவங்களுடைய பாடலெல்லாம் அவங்களுக்கு பின்னால நின்று கேட்டவன். நான் பாடுவதை விட அவர்கள் எப்படி பாடுகிறார்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன் இல்லையா. ஆமா, அவர்கள்லாம் கூட இந்த பாடலை பாடி நான் கேட்கல.

சிம்பிள் பாட்டு. இது அடிக்கடி நீங்க கேட்டிருப்பீங்க. பெரும்புலர் காலை மூழ்கி சித்தர்க்கு பத்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டு ஆங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பி நல் விளக்கு தூ

இந்த பதிகத்தில் இந்த பெரும்புலர் காலை மூழ்கி பாடுவார்களே தவிர அதற்கு அண்ணாண்டா இன்னொரு பாட்டு இருக்கிறது. என்னுடைய சிந்தையை கவர்ந்த பாட்டுல அதுவும் ஒன்று. அது கேசத்துல பாடியிருக்கேன். அந்த பாட்டை பாடுறதில்லை. ஏனோ விட்டு விட்டார்கள். என்ன காரணமோ, வேண்டாம் என்று நினைத்தார்களோ, அல்லது கடவுள் இது வேண்டாண்டா உனக்கு என்னது கிடையாது அப்படின்னு விட செய்து விட்டானோ தெரியாது. மண்ணிடை குரம்பை தன்னை மதித்து நீர் மையலெய்தில் என்ன பொருள்? இந்த உலகத்தில் நீ வாழும் பொழுது இந்த உடம்பு தான் பெருசு என்று எண்ணி நீ மயக்கமடைந்து விட்டால், மயக்கமடைந்து வாழ்ந்து விட்டால், எத்தனையோ மயக்கம், பொன்னால மயக்கம், பெண்ணால மயக்கம், மண்ணால மயக்கம், நீ எத்தனையோ இதுன்னு மயக்கம் இவனுக்கு வருகிறது இல்லையா? இந்த மயக்கத்திலேயே தன்னுடைய வாழ்நாளை ஓட்டி விடுகிறான். என்னைக்கோ ஒருத்தன் வருகிறான், விண்ணிடை தருமராசன் வேண்டினால் அவன் என்னைக்கோ வருவானே. அத நக்கீரதேவர் சொல்லுவார், கணக்கிட்டு கொண்டிருந்து வரும் காலனார் அப்படின்னார் நக்கீரதேவர். அந்த கணக்குல தப்பவே மாட்டான். யாரு? யமதர்மராஜன் இல்லையா? அத சொல்றார், விண்ணிடை தருமராசன் வேண்டினால் ஆர் விளக்குவார். அடே, இந்த மயக்கத்திலேயே நீ உன்னுடைய காலத்தை கழித்துக் கொண்டு போயிருக்கிறாயே, என்னைக்கோ ஒருத்தன் அவன் வருவானே, அதற்கு நீ என்ன செய்தாய், என்ன செய்தாய் நீ அப்படின்னு கேட்கிறார் இவர். பண்ணிடை சுவைகள் பாடி நீ கோயிலுக்கு போய் பாட்டு பாடினியா, அவனை நினைத்தாயா, அவனை வணங்கினாயா? பண்ணிடை சுவைகள் பாடி ஆடிடும் பத்தற்கு என்றும் கண்ணிடை மணியர் போலும் கடவுர் வீரட்டனாரே. இத கொண்டு கூட்டணும்னா பாடல்கள்ல கொண்டு கூட்டுவது என்று ஒன்று இருக்கிறது. ஆமா, என்ன பொருள் அப்படின்னு கேட்டா, எங்கேயோ இருக்கிற ஒரு பொருளை இன்னொரு பதத்தோடு நாம சேர்க்கும் பொழுது அதற்கு ஒரு பொருள் வரும். இதனை இங்க இருக்கிற அங்க கொண்டு கூட்டினதுனால ஒரு பொருள். திருக்கடையூர்ல சாமி ஐயா தேசியர்னு ஒருத்தர், வியாபகத்துக்கு வராதவர் அவர். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும், பாடுதுர் ஐயாவுக்கு தான் அவர் நன்றாக தெரியும். இந்த கொண்டு கூட்டுறதுல மிக கட்டிக்காரர் அவர். இப்ப இந்த பாட்டுல ஒண்ணு கொண்டு கூட்டி பார்ப்போமா. விண்ணிடை தருமராசன் வேண்டினால் விளக்குவார் ஆர் விளக்குவார் கடவுர் வீரட்டனாரே. ஒருத்தனுக்கு விளக்குனான் இல்லையா, யாருக்கு? மார்க்கண்டேய முனிவருக்கு. அதே மாதிரி நாமும் இருந்தா நம்மளுக்கும் விளக்குவானவன் என்று பொருள் இல்லையா.

குவார், அவனுக்கு நீ அன்பு செய்து விடு. மார்க்கண்டேய முனிவருக்கு விளக்குனது போல உனக்கும் விளக்குவான் என்று பொருள் வருகிறது. நான் அப்படித்தான் பாடியிருக்கிறேன். இது இதில் வருகிற நீதி என்பது எண்ணிக்கொள்ளுங்கள். அடுத்தது ஒரு பாட்டு.

0: ஒரு உருவத்தை உண்டாக்குறான் பாருங்க. அவன் உண்டாக்குறான். ஆமா, தாயோ தந்தையோ உண்டாக்கல. செத்த நேரம் அந்த இன்பத்துல இருந்து விட்டு அவன் போயிடுறான். அப்புறம் 10 மாசம் இவ சுமக்கிறான் இல்லையா? ஆமா, அதத்தான் ஒரு தேவாரத்தில் சொல்லுவார். கருவாகி குழம்பிருந்து கழித்து மூளை கருநரும்பும் கருநரம்பும் வெள்ளெரும்பும் சேர்த்து, ஒருத்தன் சேர்க்கிறான், ஒன்றாகி உருவாகி புறப்பட்டு இங்கு ஒரு திதன்னால் வளர்க்கப்பட்டு அப்படின்னு ஒரு தேவாரம் இல்லையா? அதுல அப்படிதான் சொல்லுது. அவன் தான் எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கிறான். இப்ப எங்கேயோ செய்கிற சாமான் எல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு ரேடியோ செய்து போடுறான், டிவி செய்து போடுறான் பாருங்க. அதே மாதிரி கருவாகி குழம்பிருந்து கழித்து மூளை கருநரம்பும் வெள்ளெரும்பும் சேர்த்து ஒன்றாகி உருவாகி புறப்பட்டு இங்கு ஒருத்தி தன்னால் வளர்க்கப்பட்டு. இந்த பாட்டை எனக்கு பொருள் சொல்லி இருந்தார் வேலாயுத ஓதுவர். இங்கு ஒருத்தி தன்னால் வளர்க்கப்பட்டு அப்படின்னு வரும்போது சொல்லிவிட்டு அழுதார். ஏண்டா அழறாரு அப்படின்னு பேசாம எல்லாரும் உட்கார்ந்துருந்தோம். என்ன சொன்னார் தெரியுமா? இங்கு ஒருத்தி தன்னால் வளர்க்கப்பட்டுன்னு சொன்ன இந்த பூமியில இப்ப கருக்குள்ள இருந்து ஒருத்தன் வளர்த்திருக்கிறான், அவன் பெண் ரூபத்திலிருந்து வளர்த்திருக்கிறான் இல்லையா? கீழே விழுந்த உடனே இந்த பொம்மநாட்டி ஓடி போய் ஏன் பிள்ளைன்னு தூக்குனான். சற்றேறக்குறைய பெண்களுடைய உறுப்பெல்லாம் ஒன்னாத்தானே இருக்கும், அது முகத்துல ஒண்ணுதானே மாறுது இல்லையா? முகத்தை எடுத்துட்டோம்னா யார் உருவம்னு தெரியாது அல்லவா? ஆமா, அதத்தான் இங்கு ஒரு திறனால் வளர்க்கப்பட்டு உயிராறும் கடை போகிறார். மறுவாகி நின்னடியே மறவே நம்மான் மறித்து உருகால் பிறப்புண்டேன் மறவா வண்ணம் திருவாரூர் மணவாள திருத்தங்கூராய் செம்பன் ஏகம்பனே திகத்திட்டேனே என்பது பாட்டு. ஆக இவன் என்ன செய்கிறான்? கால் கொடுத்து இருகை ஏற்றி கழி நிறைத்து, கழி என்பது எலும்பு, இறைச்சி மேய்ந்து இறைச்சி சதை, தோல் படுத்து தோலை மேல அதுக்கு போர்வையா வச்சான், உதிர நீரால் சுவர் எடுத்து இரத்தத்தையும் உண்டாக்கணும், இரண்டு வாசல் ஏல் உடைத்த அமைத்து அங்கு 7 சாலேகம் பண்ணி மால் கொடுத்து ஆவி வைத்தார் மாமரைக்காடனாரே. ஆவியையும் வச்சு அனுப்பினான். சில குழந்தைகளை ஆவியை வைக்காம விட்டுறான் பார்த்தீங்களா? அது பிறக்கும் போதே செத்து பிறக்கும் இல்லையா? உண்டல்லவா? ஆமா, கடைசியா சொல்ற வார்த்தை ஆவி வைத்து அப்படிங்கிறார். ஆக எல்லாத்தையுமே அவன் தான் வச்சு அனுப்புறான் இல்லையா? எவ்வளவு அற்புதமான நீதி பார்த்தீங்களா? ஆமா, கடவுள் இவ்வளவும் கொடுத்து உன்னை அனுப்புறான்டா. பாட்ட மறுபடியும் சொல்றேன். கால் கொடுத்து, எத்தனை பேருக்கு கால் சரியா இருக்கு? பிறக்கும் போதே நொண்டியா பிறக்கிறான், பிறக்கும் போதே முடவனாகவும் பிறக்கிறான், குருடனாகவும் பிறக்கிறான், செவிடனாகவும் பிறக்கிறான் இல்லையா? ஆமா, பிறவி குருடு, பிறவி செவிடு, பிறவி முடவன், பிறவி நொண்டி என்று வைத்துக் கொள்ளும். தோல் படுத்து உதிர நீரால் சுவரடுத்து இரண்டு வாசல் ஏல் உடைத்த அமைத்து அங்கு 7 சாலேகம் பண்ணி மால் கொடுத்து. இந்த மயக்கத்தையும் அவன் வச்சுதான் அனுப்புறான், பிரேக்கையும் அவன் தான் வச்சான், எக்ஸிலேட்டரையும் அவன். ஆமா, வண்டி ஓடுவதற்கும் வச்சான், நிறுத்துவதற்கும் பிரேக் வச்சான். ஆக நீ நன்றாக வாழ்வதற்கு புத்தியும் வச்சான், நீ கெட்டு போறதுக்கு ஒரு மயக்கத்தையும் கொடுத்து வச்சான். நீ இதுல இருந்து எப்படியாவது தப்பித்துக் கொள், அவ்வளவுதான். இப்ப இத்தனையும் இவன் பண்ணி அனுப்பினான். நினைச்சோமா? அவனை நினைத்து பார்த்தோமா? அபிஷேகம் வேண்டாம், அர்ச்சனை வேண்டாம். திருமூலர் என்ன சொன்னார்? திருமூலர் என்ன சொன்னார்? ஒரு பட்டிலை ஒரு பச்சிலை என்பது உயர்ந்த பச்சிலை வில்வம் அப்படின்னு பொருள் பண்ணிடுவாங்க சில பேர். ஏதேனும் ஒரு இலையை கிள்ளி அவன் திருவடியை வைத்து விடும், அதைத்தான் அவன் எதிர்பார்க்கிறான். இந்த நன்றியோட ஒண்ணு வைக்கிறானா அப்படின்னு எதிர்பார்க்கிறான். இவன்கிட்ட நன்றியும் இல்லை, இந்த செயலும் இல்லை. கேட்டா என்ன சொல்றான், எனக்கு பொழுது விடிஞ்சு பொழுது போனா என் குடும்பத்தை பார்க்கறதுக்கே சரியா இருக்குங்கிறான். அட பாவி பயலே, எப்படா நீ ஈடேற போற, இத செய்தாத்தான் ஆச்சு அப்படின்னு நம்ம நினைக்கும் போது செய்துவிட தோன்றும். நினைக்காத போது நேரம் இல்ல முடியல அப்படின்னு சால்ஜாப்பு சொல்லுவோம். சால்ஜாப்பெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளணும். இது உனக்கு நீ சம்பாத்து போடுறது பொண்டாட்டி பிள்ளையோட சரியா போச்சுரா இல்லையா? ஆமா, கூட வருவாளான்னு அவ வருவானா பையன், என்னைக்கு போவான், உயிரை எழுதி வச்சிருக்காரா, பொட்டிய பாடுறாமா, உயிரை எழுதி வச்சிருக்காரா, செட்டில்மெண்ட் எழுதி வச்சிருக்காரா, என்ன எந்த வீடு யாருக்கு எந்த பணம் இருக்கு, அதான் பாத்துக்கிட்டு இருப்பான். ஆமா, உனக்குன்னு நீ என்ன செய்துகிட்ட இதுதான் என்று நீ எண்ணிக்கொள். இந்த அற்புதமான நீதி இந்த திருநேரிசை என்ற பகுதியிலே வருகிறது.
1: Om Namah Shivaya. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி மார்கழி சிந்தனை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது வாழா பத்து. வழங்குபவர் கங்காதரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: திருவள்ளாமலை மீன் வச்சுட்டு வர்ற அப்போது காரணா பறவைக்கு நேரம் அவளுடைய அந்த அவுட்டர்லயே சாரதா போட்டுக் கொண்டேன் என்ற ஒரு அந்த சர்டிபிகேட் தான் அவங்க விடுவாங்க. அது மாதிரி அது பிரிட்டிஷ்காரர்காக வந்து அப்படி வரும்போது இவருடைய அந்த முன்னோர் வந்து சாரதா ஊசி போட்டுக்கலையா, சாரதா ஊசி அந்த ஊசி போட்டுக்கல, தடுப்பு ஊசி போட்டுக்கல. அவர் பல பேர் என்ன செய்தாருன்னா போட்டு என்ன போட்டுக்கணும்னு பொய் சொல்லி உள்ள போயிட்டாங்க. இவர் வந்து நான் போட்டுக் கொள்ளவில்லை அப்படின்னா நீங்க போக கூடாது நமக்காரம் அப்படின்னா அவர் இதுல அவர் தெரிவித்த செய்தி என்ன அதை புரிஞ்சுக்கணும். நாம வந்து மெய்தான் அறிந்து விதை விதத்து பாட்டுல பொய்தான் தவிர்ந்து இங்க எந்த அளவுக்கு சமய குணங்கள்லாம் வந்து சமய ஆச்சாரங்கள்லாம் இருந்தாலும் பொய் என்ற ஒன்றை தவிரவில்லையானால் உங்கள் சமய ஆச்சாரம் எல்லாம் பயன்படாமல் போகும். ஆகவே இது அவர் எழுதியிருக்கார். இந்த மனதிலே அது பொய்தான் தவிர்க்கிறது முக்கியம், ரொம்ப முக்கியம். அந்த பொய்யை அதாவது அது அடிப்படையில் சொல்ற மாதிரி பொய் என்பது ஆணவத்தினுடைய ஒரு அடையாளம். பொய் ஏன் வருது? அது அறியாமையின் அடையாளம் தான். இங்க இங்க மதுரை கோயில் மீனாட்சி அம்மன் கோயில போய் பார்க்கறதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னாங்க பெரியவங்க, ஆடி விதியை 3 முறை வரம் தர வேண்டும். இல்ல ஆடி விதியை 3 முறை வரம் இருந்த பிறகுதான் மீனாட்சியையும் சொக்கரையும் பார்ப்பதற்கு நமக்கு தகுதி உண்டாகிறது. ஆடி விதிக்கு அது உள்ள இருக்கிறது. வேற எதுவுமே இல்ல. ஊரக்கண்ணாலே பார்ப்பதை விட நாம் ஞானக்கண்ணால் பார்ப்பதற்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். கோயில் உள்ளவே நம்ம உள்ளவே கோயில் உள்ளவே கோபுரத்துக்கு உள்ள உள்ள திரு அது சிறப்பு எதுவும் இல்லை. சித்திரவரை நீ சுற்றி வரல தப்பில்லை. பழைய காலத்துல வாக்கிங் போயிட்டு போக மாட்டாங்க. பல வகையான நோய்கள்லாம் அந்த வாக்கிங் போகாதான் ஏற்படுது. அது ஒண்ணு அது பிசிக்கல் தான். அதை விட அம்மா உன்னை பார்க்க வரேன், உன்னை பார்ப்பதற்குரிய தகுதியை எனக்கு கொடு. அம்மா உன்னை பார்க்க வரேன், உன்னை பார்ப்பதற்குரிய தகுதியை கொடுன்னு குழந்தை மாதிரி நாம் செய்த தவறுகளை மறைக்காமல் போன நேரம் வந்தபோது தப்பு செய்துட்டேன், அடுத்த முறை வரும்போது செய்ய மாட்டேன். கோயில் என்பது வெறும் இது சடங்கு கவலை கோயில் வேகமா வந்து திருப்பி வரது இல்லை. அந்த கோயில் வழிபாட்டை ஒழுங்காக செய்தாலே மனத்துக்கண் மாதிரி நாதலை நாம் பெறலாம். திருநீர் பூசும்போது பூசும் நீர் போல் உள்ளும் புரிந்தார்கள், பூசும் நீர் போல் உள்ளும் புரிந்தார்கள், பூசும் நீர் போல் உள்ளும் புரிந்தார்கள் என்று எண்ணி நாம பூசணும். நமக்கே தப்பு செய்யணும்னா இந்த தப்பு செய்தமே திருநீர் பூசுவதற்கு நமக்கு தகுதி இருக்காதுன்னா புதாக கூடாது, வேணாம் போக கூடாது, அடுத்த வழியாக செய்ய மாட்டேன். ஆகவே ஊனக்கண்ணாலே பெருமானை பார்ப்பதற்கு முன்பு நாம் நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுக்கு பொய்யை தவிர்த்தல் மிக மிக அடிப்படை. அந்த ஒன்றை தவிர்த்தாலே மீதியெல்லாம் நமக்கு தெரியாது. பொய் சொல்லாம இருக்கிற என்ற ஒரு குணத்தை நாங்கள் கை கொண்டால் நல்ல குணங்கள் இருந்தாலும் உங்களுக்கு தேடிவிடும். அதான் இந்த மெய்தான் அருந்து என்ற பாட்டிலே எவ்வாறு நாம் பக்தி செய்ய வேண்டும் என்று சொல்லும்போது அடிப்படையான காரணமாக பொய்தான் தவிர்ந்து பொய்யை தவிராம நீங்க செய்தீங்கன்னா அது குண பயன் கிடைக்காத அவர்கள் தான். ஆகவே அந்த அதே மாதிரிதான் அந்த கபாலீஸ்வர கோயிலையும் நாமும் அது 2 முறையாவது நம்ம வளம் வந்து விட்டு உள்ள சித்திர விதிலிருந்து இன்றைக்கு கோயில் உள்ள கோபுரத்துக்குள்ளாயிக்கலாம். 2 முறையாவது வந்து அப்பா உங்களை பார்க்க வர்றேன், உன்னை பார்ப்பதற்குரிய தகுதியை எனக்கு கொடு. நான் விரும்புகிறேன், நான் நல்லவராக இருக்கிற முயற்சி பண்றேன், ஆனால் என்னால் முடியல. அது தவிர மறைக்கக்கூடாது. மறைக்கணும்னா நம்ம முன்னேற முடியாது. நான் முன்னேற விரும்புகிறேன், ஆனால் முடியல. எப்படியாவது என்னை நான் உயர்த்திக் கொள்வதற்கு எனக்கு உதவி செய்வது என்று அதே எண்ணமா நீங்க தேவாரம் படிங்க, பிறகு வேற என்ன படிங்க, இல்லைன்னா இந்த எண்ணம் நம்மை நாம் உயர்த்தி கொள்ள வேண்டும், நம்மை நாம் உயர்த்தி கொள்ள வேண்டும். எப்படியாவது செய்ய தவறி நாம் திரும்ப செய்யக்கூடாது. அது ஒண்ணுமை பெறும் தருவானி, போகமும் திரும்பும் பிறப்பானி, பெண்மை என்பதை பொறுப்பானி. என்ன சொல்றாரு, அவர் செய்தால் அவர் பிழைக்க மன்னிப்பு கொடுக்கிறாரு. ஆகவே சாகர வரைக்கும் தவறு செய்யாதே என்றும் சொன்னார். செய்த தவறை மன்னிக்கிறார், அது அடிப்படையானதுதான். திடீர்னு நம்ம ஒரு நாள்ல அது ஒரு பிறவிதர் கூட முடிஞ்சதோ இருக்கோம், ஆனால் கீழே விழுந்தால் உடனே இருந்து கொள்ளணும். அதுதான் கீழே விழுந்து கொள்வதற்கும் உடனே எழுந்ததற்கும் அந்த இடைவெளி மிக மிக குறைவாக இருக்கிறது. அது நம்ம கையில் இருக்கு. நம்ம நினைச்சபடி அது பெரிய ஆளாகணுமா இல்லையோ அது நம்ம கையில இல்லை. கீழே விழுந்த உடனே எழுந்து கொள்வது, கீழே விழுந்த உடனே எழுந்து கொள்வது. அந்த கேப் ரொம்ப அதிகமாயிருக்குன்னா அப்புறம் தவறு செய்வது அதுதான் வேற செய்தாலும் நான் செய்வாரு ஆயிரம் பெரிய ஆட்களும் செய்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இது நான் செய்ய அப்படி இருக்காது. பெரிய ஆட்கள் செய்தார்களோ இன்னும் செய்தாலும் அடியவனாகிய அடியன் செய்யக்கூடாது. திருநீறு பூத்துக்கிற சைவன் செய்யக்கூடாது. நான் திருநீறு பூத்துக்கிற சைவன். ஆகவே எனக்கு இது பொருந்தாது. ஆகவே உரைப்பு தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அந்த கடைசியை பில் அடைக்கும் போது அழுவார் வந்து, அம்மா உன்னை பார்க்காத இன்னொரு நாள் போயிட்டது, உன்னை பார்க்காமல் இன்னொரு நாள் போயிட்டது. அந்த உரைப்பு நமக்கு வந்தா நமக்கு அது தேவார திருவாரந்தகம் படிப்பதனுடைய பயன் நமக்கு கிடைக்கும். இங்கே பருவிவாய் ஒளியாய் பாதனை எல்லாம் பற்று நான் மத்தியே கண்டாய் என்று நேற்று பார்த்தீங்கயா. அதுல சைவாகமத்துல ஒரு செய்தி வருது. சிவபெருமான் அந்த ஞாயிற்றின் ஒளியிலே வெளியிலே சதாசிவமூர்த்தியாக இருக்கிறார். இந்த சூரியமூர்த்தின்னு சொல்றமே அது இதுதான் சிவசூரியன் சூரியமூர்த்தி என்று சொல்வது. அந்த அண்டங்களினை வெளியிலே சிவபெருமான் சதாசிவமூர்த்தியாக இருக்கிறான். அந்த வழியிலே சிவபெருமான் சதாசிவமூர்த்தியாக இருக்கிறார். அதைத்தான் நம்முடைய பெரியவங்க என்ன பேசுறாங்க, அப்புறம் சூரியனையே இரண்டு வகையாக வழிபடலாம். மதுரையில் இருக்கும்போது ஒரு சின்ன கோயில்ல முருகர் மாதிரி இருந்தது. ஆகவே முருகராக எண்ணி வழிபட்டாங்க. அப்புறம் ஒருத்தர் வந்து இது இல்லைங்க இது முனீஸ்வரன் சொல்லி அந்த முருகர் முனீஸ்வரன் உள்ள வீழ்ச்சியெல்லாம் போட்டு அறிவும் உருவும் அறிஞர்க்கு அறிவாம் உருவமுடையாளர் கடவுள் அறிவாம் உருவமுடையவர் அறிவு அல்லது ஞான வடிவாக உள்ளவர். ஞான வடிவாக உள்ள கடவுளை வணங்குவதற்கு நமக்கு ஞானம் வேண்டும். இது ஸ்டூல் இவ்வாறு இருக்கும் என்று தெரிந்தால்தான் ஸ்டூலை வந்து ரகனை சொல்ல முடியும். மைக் இவ்வாறு இருக்கும் என்று தெரிந்தால்தான் மைக்கை நம்ம வந்து ரீகாக்னைஸ் பண்ண முடியும். ரெகனைஸ் என்பதே ரீகாக்னைஸ் தான், மீண்டும் அறிதல். ஆகவே இறைவன் அறிவு வடிவானவன் என்பதை புரிந்து கொள்வதற்கு நமக்கு அறிவு வேண்டும். நமக்கு அறிவு இல்லையானால் இறைவனுடைய அறிவு வடிவை நாம் புரிந்து கொள்ள முடியாது. அது ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரமிஸ் மாதிரி. இறைவன் அறிவு வடிவானவன், God is God, இஸ் அந்த ஃபார்ம் ஆஃப் நாலேஜ். அதை அறிந்து கொள்வதற்கு நமக்கு அறிவு வேண்டும். ஏன்னா அறிவு இல்லாதவர்கள் அறிவே வடிவாகிய பரம்பொருளையை அறிய முடியாது. அது புரிந்து கொள்ளக்கூடியதானே. ஆகவேதான் அறிவு வடிவாக உள்ள அதே பரம்பொருள் தான் நாம் இறைவனை அறிய வேண்டும் என்ற கருணை காரணமாக அருவாகவும் உருவாகவும் அருவுருவாகவும் எழுந்தருளி வருகிறார். இந்த பாட்டுக்கு இந்த உரை திருவிழப்பெயர்ல இனிய இருக்காது. ஆனா இதுதான் அதனுடைய உயிர்ப்பு. அதுதான் சிவம் சக்தி சதாசிவம் மகேந்திரன் மால் அயன் உருங்கிறன் ஒன்பது வகையாக உண்டு. ஒன்பது வகையா இருக்கு. நமக்கு என்ன பிரயோஜனம், நமக்கு வாழ்க்கையில் எவ்வாறு பயன்படும் நமக்கு சொல்றோம். நமக்கு வாழ்க்கையை எவ்வாறு தருகிறோம்னா இறைவன் அறிவுபடி பாரவன் ஒண்ணு, அறிவுபடி பாரவன் என்ற உண்மை நாம் அறிவுறா தான் உணர முடியும். ரெண்டு சில சமயத்தாக தான் வந்து குற்றாளர்களே தள்ளிடுறாங்க. சில பேரை நாம் சைவத்தை தள்ளதில்லை. திருவள்ளுவர ரெண்டு வயசுல ஆகும்போது குற்றாலம் சொல்ல முடியுமா? ஷேக்ஸ்பியர் ஏபிசிடின்னு அவர்கள் 3 வயசு 6 வயசு எழுதும்போது குற்றாலம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்படித்தான் சைவத்துல திருவருள் பெற்றவர்கள் திருவருள் பெற இருப்பவர்கள் ரெண்டு வித்தியாசிகள் தான். ஒண்ணு அறிவை அடைந்து விட்டவர்கள், அவர்களுக்கு இறைவன் அறிவு வடிவாக வழங்குவார். இன்னொன்னு எல்லாமே அறிவை பெற இருப்பவர்கள். நீங்க குழந்தை முட்டாளுன்னா நீ முட்டாளுன்னு போயிட்டே இருக்கும், அது உண்மையும் இல்லை. எல்லாருமே வளர வேண்டியவர்கள் தான். இங்கே அறிவு பெற இருப்பவர்கள் நல்ல மாதிரியா முதிர்ச்சி. அது கொஞ்சம் ஏதோ ஒரு அப்டிராக்ட் அறிவு இல்லை. கல்யாண போதும் 12 சுற்றையும் 86 மணி கரைக்கு பிடிச்சிருக்கேன் அறிவு இருக்காது. சித்தியார் 386 386 பார்த்தே எனக்கு தெரியும். அதெல்லாம் ரைட் நல்லதுதான். அன்பின் முதிர்ச்சியாக அறிவு இருக்கிறது. இந்த அன்பின் முதிர்ச்சி தான் அது அறிவாக நமக்கு வெளிப்படுத்தும். அது எப்படி தெரியுதுன்னா ஈசனுக்கு அறிந்திருந்தார், அடியவர் தந்திருந்தார், எகுயிற்கு வந்திருந்தார், நமக்கு வந்திருந்தார். இனி ஒரு இதுதான் சில விஷயம் ஈசனுக்கு அறிந்திருந்தா எகுயிற்கு அறிந்திருந்தார். எகுயிற்குன்றது இன்க்ளூடிங் யுவர்செல். எகுயிர் என்பது எகுயிற்குன்றது நம்மையும் அறிந்திருக்கு. ஈசனுக்கு அறிந்திருந்தார், எகுயிற்கு வந்திருந்தார், அடியவருக்கு அறிந்திருந்தார், எகுயிற்கு வந்திருந்தார். அப்புறம் என்ன சொல்றாரு பாருங்க, அங்க அன்பில்லாத படங்கள் தான் சொல்ல முடியாது. அவர் சொல்றாருன்னா அறிவிலா படங்கள் ஈசனுக்கு அறிந்திருந்தார், அடியவர் கண்டிருந்தார், அடியவருக்கு இருந்திருந்தார், எகுயிற்கு வந்திருந்தார். பேசுவது எது அன்பிலா படம் சொல்ல அறிவிலா படங்கள் அப்படி என்ன அர்த்தம்? அன்பு செய்வது அறிவின் அடையாளம். அறிவுடையவர் தான் அன்பு செய்வார். பேசுவதையும் அன்பிலா படங்களை தான் சொல்றாரு. அன்பிலா படங்களை சொல்றாரா? உள்ள சொல்றது அன்புதானே. ஈஸ்வரன் கண்டில்லார், அடியவர் கண்டில்லார், அடியவர் கண்டில்லார், எகுயிற்கு கண்டில்லார், அன்புதான் சொல்லி வர்றாரு. ஆகவே அன்பு செய்யவில்லையானால் நீ முட்டாள். ஆகவேதான் பேசுவது என் அறிவிலா படங்கள். ஆகவே இந்த அன்பு என்பது, இந்த அறிவு என்பது அறிந்துவிட்டு அவரை பற்றிய அனுபவம் இல்லாதவர்களை பற்றிய பேச்சை நான் கேட்க மாட்டேன். வந்து ஆகவேதான் அந்த அன்பு என்பது அறிவின் அடையாளம். அப்படிப்பட்ட அறிவு வடிவாதவர் இறைவன். அந்த அறிவு வடிவாதம்னா அங்க லிங்கத்தில் மட்டும் இல்ல, உள்ளே யுவாலையாக இருக்கிறான். அந்த ஒளி வடிவாக இருக்கிறான். அந்த ஒளி வடிவை நாம தொடர்பு கொண்டோம்னா தீய எண்ணமே வராது, ஒதுக்கி போயிடும். நம்ம வேண்டியது அல்ல, அந்த தீய எண்ணம் வரும்போதே அந்த ஜுவாலையில ஒதுக்கிடணும். ஒதுக்கிட்டோம்னா நமக்கு நினைத்ததெல்லாம் வரலாம். இன்பமே எந்த அளவுக்கு உண்மைகளை ஒண்ணு தீ என்ன மாதிரி போயிடணும், வரும்போதே போயிடணும். சொன்ன மாதிரி அது வரும்போதே போக்குவதற்கு எளிமையாக நாம் பழகலாம். எப்படி? சின்ன வயசுலயே நீங்க 15-16 வயசுக்கு அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா 4-5 வயசுல நம்ம கொண்டு வரலாம். 4-5 வயசுல நம்ம விட தலை உண்டாது, அப்படியே கிடையாது. நான் டிவி பார்ப்பேன், நீ பார்க்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. பழி ஒரு பரீட்சை இருக்குல்லையா, எனக்கு பரீட்சை இருக்க நான் பார்ப்பேன்னு சொல்லக்கூடாது. அவருக்காக நான் பார்க்கக்கூடாது. அப்படிதான் அவனுக்கு ஒரு அவன் நமக்காக அப்பா பார்க்கணும் இல்லையா, அம்மா பார்க்கணும். ஒரு அந்த ஒரு உறவு முக்கியம். உறவு போல் நடித்து உறவு கைதான் உறவு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். கடவுளுக்கு நமக்கு கூட வருது, பையனுக்கும் அப்பாவுக்கும் கூட வருது, மனைவிக்கும் கணவனுக்கும் கூட வருது. அந்த உறவை நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், பண்ணாதான் நமக்கு அறிவு வரும். அந்த உறவை விட்டுட்டு பாரு, நான் சொல்றது கேட்கணும் அப்படின்னா நடந்து விட்டுட்டு சின்ன வயசுல ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருந்தா அப்பா பையனை அவன் பண்ணியில இருந்தான் வந்து நான் பெரியனால அவனை பார்க்க பார்த்தேன். இப்ப அவர் பெரிய இன்ஜினியர், அப்பா பயந்துக்கிறாரு என்ன சொல்றோம் ஏன் சொல்லுவாங்களோ. அதுவே அந்த அறிவு தான் அடிப்படையை தவிர இங்கே அருவும் உருவும் அறிஞருக்கு அறிவாம் உருவம் ரொம்ப அழகா குழந்தை அறிவாம் வடிவம் அறிஞருக்கு அறிவாம் வடிவம். அறிஞர் அறிவுடையவர்னு அர்த்தம் அவ்வளவுதான், அறிஞர்னா அறிவுடையவர், அறிவுடையவர்களுக்கு அறிவாம் உருவமுடையவன் அவன் தான் நம்மை போன்ற ஆன்மாக்கள் அறிவு பெற இருப்பவர்களுக்கு, நம்மை போன்ற ஆன்மாக்கள் அறிவு பெற இருப்பவர்களுக்கு அறிவு குறைவாக கூட அது இறைவன், அது இறைவனும் இறைவனுக்கும் இல்லை. அத்தையத்துல அந்த அந்த பிரம்மன் இந்த பிரம்மன் ரெண்டு பிரம்மன் தான், ஒரே பிரம்மன் தான், இறுதி கல்ப பிரம்மன் கவி கல்ப பிரம்மன் வந்து ஒரே பிரம்மன் தான். ஆகவே அறிவு குறைவாக உள்ளே அதே இறைவன் இறங்கி வந்து நாம் அறிவு பெற வேண்டும் என்பதற்காக இறங்கி வருகிறார். ஆகவேதான் நாம இங்கே அருக்கல் பாகம் வழங்குவர் அந்தியில் அருக்கராவாம் அவர்களுக்கு அல்லணும். இந்த சூரியனை வழங்குவதே கருத்து வகையா முக்கியம். சூரியனை கடவுள் என்று எண்ணி வழங்குவது ஒரு முறை, ஆனா சைவர்கள் எப்படி வழங்க வேண்டும் என்று அப்ப சொல்றாருன்னா அருக்கராவாம் அவர்களுக்கு அல்லணும், இறைவன் தான் எல்லா பொருள்களையும் எல்லா உயிர்களையும் செயல்படுத்துகிறான். எல்லா உயிர்கள்ல அந்த எல்லா பொருள்கள்ல சூரியனும் வருது. ஆகவே அருக்கனாவான் அவர் ஒரு அல்லனும். பிறகு இருக்கு நான் வரை ஈசனையே தொழும் காயத்ரி மந்திரம்னு சொல்றீங்களே அதனுடைய பொருள் என்னன்னு கேட்டால் சவிதா என்ற இந்த சூரியனை சொல்லுற அந்த சூரியனுக்கும் அடிப்படையாக உள்ள பெருமானைத்தான் சொல்கிறார்கள் என்பதுதான் அந்த பாட்டை. இருக்கு நான் வரை இருக்குன்னா இருக்கு வேதம் இருக்கோட தோத்திரம் ஏன் சொல்வார்களே இருக்குன்னா இருக்கு வேதம் இருக்கு நான் வரை இதனையே கொடுக்கும். ஏகம் சத் விப்ரா பகுதா பகந்தி சத் என்ற பரம்பொருள், அந்த சத் என்ற பரம்பொருளுக்கு கொடுக்கின்ற திருவள்ளுவர் கொடுக்கின்ற விளக்கம் தான் செம்பொருள். ஏகமேவ அதுதீயம் என்று காந்தோத்தர் பற்றி அவருக்கு சத் என்ற வார்த்தை முதல்ல வருது ஆறாவது அத்தியாயத்தில் வருது. ஏற்கனவே அத்விதீயம், அந்த அத்விதீயம் தான் எல்லா சமயங்களுக்கும் சங்கரர் ராமானுஜன் மந்தோர் மெய்கந்தான் எல்லாருக்கும் ஒரு பொதுவாக தொடர். அதில் சைவர்கள் கொள்வது என்ன என்று கேட்டால் செம்பொருள். ஆகவே அங்கே இருக்கு நாம் ஈசனையே தொழும் கருத்தினை அறியா கண்மணவர். ஆகவே இந்த சூரியனை தொழாமல் சூரியனுக்கு அடிப்படையாக இருக்கின்ற பலன்களை கருமானமுடையவர்கள் அறிய மாட்டார் அப்படின்னு சொல்றாங்க. இத்தனையே தொழும் கருத்தினை. ஆகவே ரிக்வேதமானது சூரியன் என்ற கவிதாவை கொள்ளாமல் சூரியனை செயல்படுத்துகின்ற பெரும்பொருள்

சிவலிங்க ஜுவாலை உள்ளே இருக்கிறது. அந்த உள்ளே இருக்கிற ஜுவாலையானது அந்த தீய எண்ணங்களை பொசித்து விடும். அந்த ஒரு நன்மை போதும். ஆகவேதான் அந்த நான் செய்கின்ற பிழைகளுக்கு மன்னிக்கிறார்கள். ஆகவே காதலையும் பிழைகளுக்குள்ளே இருக்காது சொல்றாங்க. அதனால பொண்ணுமை பொருள் வருவாங்க, லோகமும் திரும்ப பிறப்பாங்க, பெண்ணு என்பதை பொறுப்பாங்க, பிழையெல்லாம் தவிர குறைப்பாங்க. ஆகவே பிழையே செய்யாத நிலையை நாம் பெற வேண்டும் என்று நமக்கு அவர் ஆணையிடுகிறார். அது உடனே ஆட முடியாது, உடனே திடீர்னு போக முடியாது. ஆனால் அது ஸ்டெப் பை ஸ்டெப் நான் போகலாம். ஆக பிழையெல்லாம் தவிர படிப்பார், அதுதான் நம்ம நோக்கம். பிழையே செய்யாமல் இருக்க வேண்டும் என்ற தன்மையை நாம் பெற வேண்டும். அப்படின்னா உள்ளே இருக்கிற சிவலிங்கத்தை நாம் ஆத்மலிங்கம் சொல்லுவார்கள். அந்த சிவலிங்கத்தை தான் நாம் காப்பாற்ற போடுறோம். ஆகவே அந்த ஆத்மலிங்கத்தை நாம் பொருளாக பெற வேண்டும். அந்த ஆத்மலிங்கத்தையே நாம் ஜோதையாக கொண்டோம்னா அதில் உதவி கொண்டு தீய எண்ணத்தை நீக்கிவிட்டால் நாம் அறத்தை அடையலாம். அறம் வந்தால் நமக்கு எல்லாம் வரும். இறைவன் என்பது அறத்தினுடைய ஒரு பிழிவு தான், அறத்தினுடைய ஒரு அது கல்மினேஷன் தான். இறைவன் இறைவன் தான் எங்கேயும் அக்ரியா வர உண்டு. இறைவன் தான் எங்கேயும் அறத்தை நீக்கி இறைவன் அடைய முடியாது. நன்னுடையாமை தீயதில்லாமை நரை வெள்ளேறு உன்னுடையார். இந்த வெள்ளேறு என்பது தர்மம். ஆகவே நன்றாக இருக்கிறான், தீயது இல்லாமல் இருக்கிறான். எப்படி இருக்கான்னா தர்ம வடிவாக இருக்கிறான். நரை வெள்ளேறு உன்னுடையார். தர்மம் தர்மம்னு சொல்லியே அறம் என்று சொல்லியே சில சமயத்தில் பல கொடுமைகள் நடக்கும்னு அவர் உணர்ந்திருக்கார் சம்பந்தர். தர்மம் அறம்னு சொல்லியே பல கொடுமைகள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவேதான் அந்த அறமானது தர்மையோடு கலந்திருக்கிறது. என்ன உமாதேவி. ஆகவே இங்கே நன்றுடையாமை தீயது இல்லாமல் கரைவள்ளேறு உருவுடையாமை உமையொரு உருவாக. ஆகவே அது ஜஸ்டிஸ் டெம்பர்ட் மர்சி. ஆகவே கருமையோடு கூடிய அந்த அறம் தான் உண்மையான அறமாக இருக்க முடியும். அது தவறு செய்திருக்கலாம், முன்னோர் செய்தார்னு சொல்லி அதுக்கு ரிசர்வேஷன்லாம் கொடுக்காமல் அதுக்கு அறவோடு செய்யணும். இன்னொரு பக்கம் இன்னொரு தவறுக்கு முதல் உலகப் போர் இரண்டாம் உலகப் போர் காலமாக ஏன் தெரியுமா? அதுவே தோல்வி வளர்ந்தவர்கள் அதிக அடிக்கூடாது. அங்கே திருவள்ளுவர் ஒரு தண்டனை கொடுக்கும்போது அது செய்த குற்றத்துக்கு பொருத்தமாக இருக்கும் சொல்வார். இவர் பனிஷ்மெண்ட் அந்த கிரைம் அதுக்கு ஒரு உதாரணம் அதிகாரம் சொல்றார். ஆகவே இன்னொரு உலக போல தோல்வி அடைந்தவங்க அடி அப்படின்னு நினைச்சோம்னா முடிஞ்சு எண்ணக்கூடாது வந்து அதுவே இரண்டாம் உலக போர் ஹிட்லர் மூலமா வருவது காரணம். ஆகவேதான் பொறுப்போட்டு நடுவு நிலைமை தான் கடவுள். எது செய்தாலும் நடுவு நிலைக்கும் தகுதி என ஒரு நன்மை தகுதியின் பாற்பட்டு ஒழுகிறது. ஆகவேதான் அங்கே பருதி வாழ் ஒளியாய் பாதமே என்றால் பத்து நான் பத்தினே நின்றாய் என்று அந்த பாட்டு நம்ம வந்து தாரணம் வச்சுக்கணும். அது வந்து திருவாசனத்திலேயே முக்கியமான பகுதியில் அது ஒன்று. அடுத்தது பஞ்சனை விடலால் பஞ்சனி எல்லாம் பத்து நான் பத்து பேர் கண்டாய். அது மற்ற பத்து எனக்கு இன்று பாதமே அல்லங்க பத்து நான் மத்திய பேர் கண்டாய் வேற வகையாக சொல்றார். செந்தர் கொள்வாய் புலபுர கல்வி திருப்பெருத்துறையுடைய எவனே அந்த நில் அவதே அருந்திருந்தே ஆரவே அடியேனே இவ்வளவு இங்கு ஆண்டாய் வாழ்வியல் கண்டாய் வருக என்று அனுப்பியார். பிறகு பாவனாக உன் பாதமே என்றால் பத்து நான் மத்தியிலே சென்றாய். தேவகம் தேவே சிவபுரத்தே திருத்திருத்துறையில் சிவனி மூவுலகு உருவ இருவர் கீழ் மேலாய் முழங்கு அழலாய் இருந்தானே மாபுரியானே வாழ்கிறே இருந்தாய் வருக என்று அறிவுரியாள். இங்கே பாவமாதா என்று சொல்வதற்கு என்ன அர்த்தம்? பாவத்தை நாகம் செய்கிறான். இந்த பாவத்தை எவ்வாறு நாகம் செய்கின்றான்? அந்த கர்மம் மூலமாக தான் நாகம் பண்ண முடியும். நம்ம ஆணவத்தை நேரடியாக டேக்கிள் பண்ண முடியாது. அதுதான் புரியணும். ஆணவம் தர்மம் மாயை மூணு இருந்தாலும் நம்முடைய செயல்பாட்டுக்கு ஆணவத்தை நேராக டேக்கிள் பண்ண முடியாது. ஏன்னா அது ரொம்ப பவர்ஃபுல். தெரிஞ்சு எதிரியே நான் முதலே பார்க்கலாம். உண்டு கூடவே எனக்கு குறிப்பிட்டிருக்கிறார்.

0: முடியாது. குறிப்பிடிக்கலாம் தெரியும், அது ஒண்ணு சொல்ல முடியாதுன்னு தெரியும். அதுக்குள்ள தெரிஞ்சுதான் ஜாஸ்தியா இருக்கலாம். அது மாதிரி ஆணவம் என்பது நாம நேரடியாக பார்க்க முடியாது. ஏன் அது போன பிறகுதான் அது இது இவருக்கும் கெடுதல் சொல்றது அர்த்தம் தெரியுமா? ஆணவம் இறைவன் அருளால் நீங்கிய பிறகுதான் இதுவரை நம்மை கஷ்டப்படுத்த வந்தது ஆணவம். உன்னறிய திருவருளையுடைய மலமுடங்கள் உணர்வு வருகிறான். உன்னறிய திருவருளையுடைய மலமுடங்கள் உணர்வு வருகிறான். அதன் உண்மை தெரிவன் தான் உணர்வு. ஆகவே திருவருள் இருந்தால்தான் ஆணவமும் இருக்கிறது என்ற உண்மையே விளங்கும். அப்படின்னா இந்த ஜனநாபதி நூல்ல 31 பாடல்கள் பாதத்தேதையை பற்றி வருது. தலைவருடைய அந்த ஏற்பாட்டாலும் மயிலை திருநங்க குடும்பத்துடைய ஏற்பாட்டாலும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஞானமரம் இங்கே நடக்குது. இந்த செவ்வாய்க்கிழமை இல்லை, நான் அடைய போகிறேன். ஜனவரி 5ஆம் தேதியிலிருந்து தொடர்ச்சியாக நடக்கும். அதில் 31 பாடல்கள் பாத தேதையில், அதில் 29 பாடல்கள் கர்மம் பற்றி, ஒரு பாட்டு மாயை, ஒரு பாட்டு ஆனால் 31 பாட்டுல 6-10 கொடுத்துருக்காது. ஆணவத்துக்கு 10, கர்மத்துக்கு 10, மாயைக்கு 10 இல்லை. ஏன்னா நம்மால் செய்யக்கூடியது எது? ஆணவத்தை நேராக பார்க்க முடியல, அது இருளையிட கூடியது, இருளாக தெரியுது. ஒரு பொருள் பார்க்காமல் உருவம் பார்க்கும். அம்மாவார் ராத்திரி அந்த பவரட் ஆகிடுச்சுன்னா நாம் ஏன் பொருள்களை பார்க்கவில்லை என்று தெரிகிறது. இருட்டு வந்திருக்கு யாருமே. ஆனால் எனக்கு ஆனந்த் என்று யார் சொன்னது? அதான் எனக்கு ஆனந்த் என்று யார் சொன்னது? அப்புறம் எந்த முட்டாள் அதெல்லாம் பயனே இருக்கு உண்டு. அதெல்லாம் ஆனந்தத்துடைய பரிணாமம். ஆகவே அந்த ஆணவம் என்பதை நேரடியாக நாம பார்க்க முடியாது. நாம செயல்படுத்தக்கூடியது கர்மம் தான். கர்மத்தை தான் செயல்படாது. கர்மம் செயல்படுவதற்கு உடம்பு வேணும், உடம்பு மாய். அதுதான் ஆணவம் தான் அடிப்படை குற்றமாக இருந்தாலும் அதை நாம் சரி செய்ய வேண்டுமானால் நேராக போக முடியாது, போகாது, பார்க்க முடியாது. ஆகவேதான் கர்மத்தின் மூலமாகத்தான் நம்ம பார்க்க முடியும். கர்மம் என்பது கண்ணாடி மாதிரி. நாம் ஆன்மீகத்திலே எந்த நிலையில் இருக்கிறோம் என்பது நமக்கு கண்ணாடி பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் வெளியே வருவதற்கு முன்பு தலையை சீவி கொண்டு வருகிறோம் இல்லையா? அதுபோல ஒவ்வொரு நாளும் படுப்பதற்கு முன்பு நம்முடைய செயல்களை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். படுக்கிறதுக்கு முன்ன காலையில் 4 மணிக்கு எழுந்திருக்கலாம். நாளைக்கு மாதம் 4 மணிக்கு எழுப்போம். 9 மணிக்கு படுக்கணும்னா என்ன என்ன செயல்கள் செய்யணும்? அதுல எந்த இடத்துல கோபம் வந்து நம்ம கிட்டோம்? ஏன்னா கோபம் சுலபமா வருது, அது தப்பிலேருந்து வர என்றோம். அது எவ்வளவு தவறுன்னு வீட்டு ஏற்போதான் தெரியும், அப்ப தெரியாது. ஆகவே அந்த செயல்களை சீர்திருத்தி பார்க்க வேண்டும். அது ராத்திரி செய்யணும், படுத்துக்கிறது கூட செய்யணும். எழுந்த உடனே அந்த 4 நாள் உயர்வதோ நன்மை பெறுவரே என்று சொல்லணும். அந்த திருஞான சம்பந்தருடைய அந்த திருவாக்கு நமக்கு நன்மையை டே பை டே கொடுக்கும். எது எமை பணி கொடுமாறு கேட்கணும்னு கேட்கணும். அதை செய்ய வேண்டிய கடமைகள் என்ன? எது எமை பணி கொடுமாறு அது கேட்போம் என்று கேட்கணும். பிறகு படுக்கும் போது இதெல்லாம் கேட்டோம், இதெல்லாம் வைத்து பண்ண செய்தோம், என்னென்ன தப்பு பண்ணும், அதை எப்படி தவிர்த்திருக்கலாம் என்பது அடுத்த நாள் பாடமாக உள்ளது. அதுதான் கர்மத்தை சீர்தூக்கி பார்க்குது. செயல்களை சீர்தூக்கி பார்த்தாலே நம்ம முன்னுக்கு வர முடியும். அதுதான் அந்த கர்மத்தின் மூலமாகத்தான் பாவத்தை அவர் நீக்க முடியும். ஆகவேதான் அந்த பிராரத்த கர்மம் தான் அதுவும் இறைவனர்களாலே அந்த ஞானம் வந்து ஆகாமல் போயிடும். சஞ்சீத கர்மமும் அந்த தாய்மானம் சொல்ற மாதிரி ஒரு மரத்திலே 1000 காக்கா இருந்தால் அதை ஓட்டுவதற்கு 1 கண் போதும். அது மாதிரி 5 லட்சம் சஞ்சீதம் இருக்கிறவர்களுக்கு 50,000 இருக்கலாம், 500 இருக்கலாம், அதுக்கு கவலைப்படாதீங்க. போன குறைஞ்சு கவலைப்படாதீங்க. இப்போது என்ன செய்ய முடியும்? இப்ப மேற்கொண்டு இந்த நேரத்திலிருந்து 26, 12, 9, 8, 20 இருந்து என்ன அதான் நமக்கு முடியும், போனது நமக்கு முடியாது. அப்படி பார்த்து செய்தோம்னா அப்படித்தான் நாம் தெய்வத்திலே ஆன்மீகத்திலே முன்னுக்கு பாரநாதா என்று சொல்கிறார். பிறகு பழுது தொல் புகழால் பங்கனி என்றால் பற்றினான் வக்கீலர் கண்டாய் எழுமதி அறிந்தாய் தொல்வரத்தாவது திருப்பெருந்துறையுடைய தேவனே தொழுவனோ பிறனை துடிப்பனோ எனக்கு ஒரு துணை என நினைவனோ சொல்றாய். இதுதான் ரொம்ப சொல்றார். அந்த ஏக தெய்வத்தை நாம் வணங்க வேண்டும். தொழுவனோ பிறல் பிறலை துடிப்பனோ பெருமானே உன்னை வணங்கினேன் ஆகவே வேற எதையும் எண்ண மாட்டேன் துடிக்க மாட்டேன் சொல்வாய். மழைபடையானே வாழ்கிறேன் என்றாய் வருகை என்று அருள்கிறார். அந்த பழுது தொழில் புகழாள்னு சொல்றாருல்லையா, அந்த உமாதேவிக்கு உள்ள ஒரு படல். பழுதுன்னு என்ன குற்றம், சிவத்தை நீங்கி இருத்தல் பழுது. சக்தி வந்து எப்போதுமே நீங்க மாட்டாராம். பழுதுன்னு தொழில் புகழாள் நீங்காமலே இருக்கும். அது சிவத்துக்கு சக்திக்கு என்ன உறவு, அது ஞாபகம் வச்சுக்கணும். அது வெளிப்பட்ட சக்தி உள்ளடக்கியிருந்தான் சிவம். அவ்வளவுதான், சைவத்தை ஒரே பொருள் தான். சிவம் பெற்றா சக்தி பெற்றான் இல்லை, வெளிப்பட்டால் சக்தி. அந்த சக்தியே வெளிப்படாமல் உள்ளடக்கி இருந்தா சிவம், அன்மேனிஃபெஸ்ட் சிவம், மேனிஃபெஸ்ட் சக்தி. இதுதான் இரண்டாம் சூத்திர முதல் பாட்டில் திருநான் சித்தியாவில் திருநாமல் எழுதுகிறார். ஒன்றிலும் தோய்விற்கு சுயப்பிரகாசமாய் இருக்கின்ற பரம்பொருள் தான் சிவம். ஒன்றிலும் தோய்விட்டீங்கன்னா எந்த பொருளும் தொடர்பு இல்லாமல் பற்றி கொள்ளாமல் தானே பிரகாசமாக இருக்கின்ற பொருள் அதுதான் சிவம். அந்த சிவம், அந்த சிவமானது உயிர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று பொதுவாக வெளிப்படும் போது சக்தி. சிவமானது உயிர்கள் உயிர் தர வேண்டும் என்பதற்காக இச்சை எப்போ மாறாதுன்னு பார்த்தோம். கிரியை ஞானம் மாத்திரம் அந்த ஆன்மாக்களுடைய அந்த கிரியைக்கும் ஞானத்துக்கு ஏற்றபடி மாறுபடும். அந்த ஆன்மாக்களுக்கு உயிர் பெற வேண்டும் என்பதற்காக வெளிப்படும் போது பொதுவாக வெளிப்பட்டால் சக்தி. அதுவே படைத்தல் காத்தல் அழித்தல் வரைத்தல் அருளல் என்று ஐந்தொழில் வகையாக வெளிப்பட்டால் பதி. ரொம்ப அழகா சொல்வார் சொன்ன முனிவர். இந்த சித்தியாக இரண்டாவது முதல் பாட்டுக்கு உரை. அது நீங்க பார்த்த முதல் கொஞ்சம் கடினமா இருக்கா அவங்கதான், ரெண்டு தடவை படிச்சீங்கன்னா அதை குறிக்கிறது மாத்திரம் இருக்கு. பச்சு தண்ணிமே பச்சு தண்ணி போட்டுதான் பிபி வராதான் அப்படி சொல்றாங்க. வெள்ளி இருக்குன்னு பார்க்க குடிக்கிறது நல்லா இருக்கிற தவிர அது பிபிக்கு காரணமா இருக்குமா. ஆனா முதல் தேவை வந்து அதை ஊற்றும் போது எவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படிதான் திருநாள் உரையும் அப்படிதான் இருக்கும். முதல்ல முதல் வந்து கஷ்டமா தான் இருக்கும். ஆனா ரெண்டாவது மூணா ஊற்றும் போது பழக்கமாயிடும். இன்னும் கொஞ்சம் ஊற்றா மாறி இருக்கு நேரம் மாற்றி தவிர இன்னும் கொஞ்சம் குடிக்கலாம இருக்கு. அது மாதிரிதான் பழக்கம் முதல் கஷ்டமா இருக்கும். கஷ்டம் பழக்கமாகிடும். அப்போ அதே நமக்கு பழக்கமாகிடும். அது ரொம்ப ரெண்டாவது சொல்லும் புலகலமாகி வேதாய் உடனாய் என்ற பாட்டுக்கு விளக்கம் எழுதும் போது சிவம் சக்தி பதி ரொம்ப அழகா இருக்கும். ஒன்றிலும் தோய் வந்து சுயம்பிரகாசமாக இருக்கின்ற பொருள் தான் சிவம். அந்த சிவம் உயிர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்கு பொது வகையாக வெளிப்பட்டால் அது சக்தி. அதுவே படைத்தல் காத்தல் அடித்தல் மறைத்தல் அருளல் என்று ஐந்து ஒழுங்கு வகையாக வெளிப்பட்டால் பதி. ஆகவேதான் அந்த பழுது தொல்புகழாள், பழுது இல்லாத தொல்புகழாள். இந்த தொல் என்றால் தொன்மை. அந்த சிவமும் சத்தியமாக இருக்கிறது தெய்வத்திலே தொன்மையான கோலம். தோலும் துணிலும் குழையும் திருத்தோடும் பால் விளைநீரும் பதஞ்சாந்தும் வைகளையும் சூலமும் தக்க வளையமுறை தொன்மை கோலமையை நோக்கி குளிர்ந்துள்ளதாய் போட்டும். இங்க மீனாட்சி கோயில வெளியில வரும்போது நம்ம மதுரைக்கு போகும்போது எல்லாம் பார்க்கணும். இது வெளியில வரும்போது ஒரு மண்டபம் இருக்கு. அதாவது அந்த சுந்தரருடைய சன்னிதிக்கு போறதுக்கு முன்ன சுந்தரம் போறது சன்னிதிக்கு முன்ன அந்த இதெல்லாம் இருக்க பெரிய அந்த உருவங்கள் இருக்கும். உருது நடராஜா பிறகு காளி இதெல்லாம் இருக்கும். அது பக்கத்துல அந்த ஒரு மண்டபத்திலே அந்த ஒரு பக்கத்தில் முருகர் பக்கம் இதில் ரொம்ப அழகான ஒரு உருவம். பாதி சிவம் பாதி சக்தி பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அது தெரியும். பாதி சிவம் பாதி சக்தி சங்கரநாராயணன் பாதி விஷ்ணு பாதி சிவன் அது இருக்கு. அது பக்கத்துலே ரொம்ப அழகா அது தொன்மை கோலம் ஏதோ ஃபெமினிஸ்டுக்காக பயந்து செய்கிறது சொல்லுற வந்து பாதி இடம் கொடுத்தது கைவத்தினுடைய தொன்மை கோலம் அதெல்லாம் பழுது தொல்புகழ்
1: ஆள் சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு நமினந்தி அடிகள் நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: போதி விளக்குந்து ஏற்றுதலை சுடர் விட்டு எழுந்தது அது நோக்கி நன்றாக இருந்தது. நன்றாக ஆதி முதல்வர் அறநெறியார் கோயில் அடைய விளக்கு நிறைய விளக்கு ஏற்றினார். என்ன கொஞ்சம் இல்லையே, தாராளமா இருக்கு. அதனால கோயில் முழுவதும் விளக்கு. ஏதன் அணைந்த அருகந்தர் இதே முதிருங்களிப்பின் பரியாசம் பண்ணினர். அந்த சமணனுக்கு முன்னாலே மகிழ்ச்சியோடு விளக்கு ஏற்றினார். நாதர் அருளால் திருவிளக்கு நீரால் எரித்தார் நாடறிய, நீரால் எரித்தார் நாடறிய உலகம் தெரியும்படியாக விளக்கு தண்ணீர் நடக்குது. இது அப்பர்சாமி அப்படியே பாடுறார். இந்த வரலாற்றை திருநாகர சுவாமி தன்னுடைய தேவாரத்துல ரொம்ப பாராட்டி பாடு. இந்த நவீனந்தடிகள் தொண்டர்களுக்கு ஆணி பொண்ண அதற்கு வேலை தண்ணீர்ல அவர் விளக்கரிச்சது உலகமே தெரியும். தண்ணீர்ல விளக்கரிச்சது உலகமே தெரியும். அப்பவே உலகம் முழுவதும் பரவி இருந்தது. அப்பவே டிவி இருந்துட்டு அதுல போட்டுருக்கான் இந்த மாதிரி தண்ணீர்ல வளர்க்கும். இந்த மாதிரி சிவனாக போடலாம் ஒண்ணு செஞ்சாலும் வச்சுக்க ஒருத்த அடைய அப்பா
3: பணிகள் சுத்துக்குள்ள நிறைய எழுதி வச்சிருக்கிறார். யாருக்கு
2: இவர் பெயரால உண்டு பண்ணியிருக்கார். நமினந்தியடிகள் திருவிளக்குப்படி, நமினந்தியடிகள் பூமாலைப்படி, இது நமினந்தியடிகள் நிலம் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறான். யாரு? சோழராஜன். இவருடைய பெருமை எட்டு வெந்தி விடையார் மதிச்சடையார் வீதி விடங்க பெருமாள் தான் என்றும் திருவாரூராளும் இயல்பின் முறைமை திருவிளையாட்டு ஒன்றும் செயலும் பங்குனி உத்தரமான் திருநாள் உயர் சிறப்பு நின்று விண்ணப்பம் செய்த படி செய்தவர்கள் நடைபெற்றார். அதனாலே அதன் பிறகு திருவாரூர் கோயில இவருக்கு தனிச்சிறப்பு மரியாதை உபசாரம் இதுகள்லாம் நிறைய நடந்திருக்கு. பங்குனி உத்தர திருநாள்லே இவர் திருமுறை விண்ணப்பம் முதலானதெல்லாம் செய்யும்படியான ஒரு பேர் பெற்றவர். இன்ன பரிசு திருப்பணிகள் பலவும் செய்தே ஏழு உலகம் மண்ணும் பெருமை திருவாரூர் மன்னர் அடியார் வழி நிற்பார் அன்ன வண்ணம் திருவிளையாட்டு அடி அருள என்னாலும் நன்மை பெருக நவீனந்தடிகள் தொழுதார் நாமுய்யு சொல்றவர்களா பெரியவர்கள் வாழ்வது அவர்களுக்காக வாழ்வதில்லை மற்றவர்களுக்காக வாழ்வார்கள் பெரியவர்கள். இப்ப நம்ம எல்லாம் எதுக்கு பிழைக்கிறோம்? பிள்ளை ஊட்டி நல்லா இருக்கணும்னு நம்ம பிழைச்சு விடும். அப்படித்தானே இப்ப நம்ம எல்லாம் சொல்லணும். இப்ப நம்ம வாழ்றது பிள்ளைகளுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பிள்ளைகள் நல்லா இருக்கணும். அது போல பெரியவர்கள் எல்லாரையும் உலகாக நினைக்கிறோம். பெரியவர்கள் உலக மக்கள் எல்லாரும் வாழ வேண்டும் என்பதற்காக அவர்கள் வாழும். ஒவ்வொருத்தரும் இருக்கிற தியாகம் கொஞ்சம் அந்த நாட்டுக்கு இந்த சமய பணிக்காக செய்திருக்கிற தியாகம் கொஞ்சம் இல்லை. உங்கள்லாம் உழவு பாடிக்கிறதுனா எப்படி நமக்கு தெரியும்? அதனால இப்படி இங்க அந்த குறிப்பை சொல்றாரு. நன்மை பெருக நமினந்தி அடிகள் தொழுதார் தொழுதார் நாம் உய்ய அவர் கும்பிட்டாரா நாம் உழைப்பதற்காக அவர் கும்பிட்டாரு. தேவர் பெருமான் எழுச்சி திருமணலிக்கு ஒரு நாள் எழுந்தருள மணலின்னு ஒரு ஊர் இருக்குது பக்கத்துல திருவாரூர் பக்கத்துல அந்த ஊருக்கு சாமி எழுந்தருள்வாரா பங்குனி உத்தர நாளையில ஒரு நாள். அப்படி சாமி எழுந்தருளினா நிறைய ஜனங்கள் பல சாதி ஜனங்களும் ஒருத்தாலே வரும். அப்படி அந்த கூட்டத்துல இவரும் போய் அயாலே சாமியை கும்பிட்டாரு. அந்த கூட்டத்தோடு கூட்டமா கும்பிட்டாரு. இப்ப பூச திருவிழாவதுன்னா ஜனங்க எல்லா ஜனமும் தானே இருக்கும். எல்லா ஜனமும் தானே இருக்கும். அது சொல்றாரு எல்லா குணத்தில் உள்ளூருமேவா அன்பர் தாமும் உடன் சேவித்து அணைந்து விண்ணவர்தன் காவலாளர் உலக்க அங்கே கண்டு கழிப்புற்றார். அப்படி சாமி எழுந்து கொள்கிறாரு. அந்த உற்சவ நடக்கின்ற அந்த இடத்துல சென்று சாமியை வணங்கி கூட்டத்தில் கலந்துட்டு தன்னுடைய வீட்டுக்கு வந்தார். ஏமபேரு பொழுது வைக சேவித்து விடியற் காலை புனிதர் மீண்டும் கோயில் புக தொழுது தம்மூர் மருங்கடைந்து தூய மனையுள் புகுதாரே. சாமியை சேவிச்சு விடிய காலம் தன்னுடைய வீட்டுக்கு போனாரு. தன்னுடைய வீட்டுக்கு போனா உள்ள நுழையல, வீட்டுக்குள்ள நுழையல. என்ன காரணம்னா பல சாதி சனங்கள் அதுல வந்து கலந்து இருக்குது. அதனாலே அதுல தீண்டல் பல பேரை தொட்டுக்கிறோம் அல்லவா, அதனாலே தீண்டல்னு சொல்லி உள்ள நுழையல். திருநெல்லையே தங்கிக்கிட்டார். திருநெல்லையே உட்கார்ந்துட்டு மனைவி கிட்ட சொன்னாரு தீர்த்தம் கொண்டு வந்து போய் ஸ்நானம் பண்ணிட்டு நான் உள்ள வந்தேன். இரவு புறங்கடையில் குயில் இல்லத்து முழுதும் தருமபுரி மனையார் வந்து கூட முடிகின்றார். திங்கள் முடியார் பூஜைகள் முடித்து செய்யும் கடன்கள் முறையால் அங்கே இதனை வேட்டு அமுது செய்து பள்ளி கொள்வீர் என இந்த மாதிரி நீங்க பூஜையை பண்ணிட்டு ஓய்வெடுக்கலாமே அப்படின்னு அங்க அந்த அம்மா வந்து தங்கள் பெருமான் திருமணலி எழுச்சி சேவித்துடன் என்ன திருமணலை எழுதினாரு. அந்த விழாவிலே நான் போய் கலந்து கொண்டேன். எங்கு எல்லாரும் போத எல்லாரும் போத இழிவு தொடக்கிற்று என இருந்து தீண்டத்தகாதவர்களோடு சேர்ந்து போன வழியினாலே எனக்கு தீண்டல் இருக்கிறது. அதனாலே நான் வந்து உள்ள நுழையப்படாது. ஆதலாலே குளித்து அடுத்த தூய்மை செய்தே அகம்புகுந்து வேதநாதர் பூசணையை தொடங்க வேண்டும். அதற்கு நீ சீத நன்னீர் முதலான புதுகின்றதாய். அதனால நான் ஸ்நானம் பண்ணிட்டு தான் உள்ள வந்து பூசை பண்ண வேணும். அதனால நீ சீத நீர் கொண்டு வாழ்ந்தார். சீத புணலாடி தானே சிற்றம்பலம் பாடல். சீத புணலாடி சிற்றம்பலம் பாடல். சீத புணல் தான் என்ன? குளிர்ந்த தண்ணீர். சீத புணல் குளிர்ந்தது குளிக்கிறது குளிர்ந்த தண்ணீர்ல தான் குளிக்கிறமா வெந்நீர்ல குளிக்கப்படாது. வெந்நீர்ல குளிக்கிறது சொன்னா ஒரு பவுன் அதுல போட்டு குளிக்கணுமா தண்ணீர்ல ஒரு பவுன் போட்டணுமா அப்பத்தான் தோஷம் போகும். இல்லைன்னா அதுக்கு மந்திரம் ஜெபிக்கணுமா அகோர மந்திரம் அப்படின்னு நூல்ல சொல்லுப்பா. வெந்நீர்ல குளிக்கப்படாதா அப்புறம் உடம்பு சரியில்லைன்னா ஒண்ணுங்க நீர் குளிச்சுடுவோம். அது வேற முறையாக வெந்நீர்ல குளிக்கும் குளிந்த நிலதான் ஒரு புலர் காலை பூசணையை தொடங்க வேண்டாம். அதற்கு சீதர் அண்ணீர் முதலான குண்டுங்கிணைவாய் அணைச்சப்ப காதல் மலையார் தாமா அவை குணருவதற்கு கடிதம் என்றார். அந்த அம்மா உள்ளே சென்று தண்ணீர் கொண்டு வர்றதுக்கு உள்ள போனா. அது சிவருமான அருளினாலேயோ அல்லது அந்த கூட்டத்தில் அலைஞ்சு நெறிஞ்சு வந்த உடம்பு அசைவினாலேயோ உடம்பு டயர்டுனாலேயோ நம்ம தெரியல, கொஞ்சம் தூக்கம் வந்துச்சு, தூக்கம் வந்துருச்சான். அந்த அலு அந்த அதை எப்படி சொல்றாருன்னா, இது அருளினாலதான் அந்த தூக்கம் வந்துச்சு, இந்த அயர்வினாலே தூக்கம் அல்ல, கூட்டத்தில் அலைஞ்ச அந்த ஒரு களைப்பினாலும் தூக்கம் அல்ல, அருளாலதான் வந்தது. அது எப்படி சொல்றாருன்னா, ஆய பொழுது தம்பெருமான் அருளாலேயோ மேனியினில் ஏய அசவின் அயர்வாலோ அறிவோம் இறையின் தாளாதே மேய உறக்க வந்தனைய முன்னோர் பெருமான் கடல் நின்று தூய அன்பர் துயில் கொண்டார் துயிலும் பொழுது கனவின்கள். அப்படி தூக்கம் வந்துருச்சு, தூக்கும் போது கனவு வந்துருச்சு, கனவிலே திருவாரூர் சாமி வந்துச்சு, கனவுல மேன்மை விளங்கும் திருவாரூர் வீதி விளங்க பெருமாள் தான் மாத அன்பர் பூசனைக்கு வருவார் போல வந்தருடி ஞானம் அறையோய். அரு அந்த நவீனஞ்செடியில பார்த்து சொல்றாரா சாமி, ஆரூரில் பிறந்தார் எல்லாம் நம் கணங்கள், திருவாரூர்ல பிறந்தவர்கள் எல்லாம் நம்முடைய கணங்கள், சிவகணங்கள், திருவாரூர்ல பிறந்தவர்கள் என்ன சாதியார், ஆன பரிசு காண்பா என்று அருளி செய்து அங்கு அதிரகன்றார். அதை நீ தெரிந்து கொள்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டார். கண்ட உடனே அடாடாடாடா நமக்கு இந்த உண்மை தெரியாம போச்சு, சுவாமி வந்து இப்படி உணர்த்தினாரேன்னு ஒரு வகம் மகிழ்ச்சி. ஆதிதேவர் எழுந்திருளோ உணர்ந்தார் இவர் அர்ச்சனை செய்யாது ஏதோ நினைந்தேன், இரவு அர்ச்சனை செய்யாது ஏதோ நினைந்தேன், குளிக்காம அர்ச்சனை பண்ணப்படாது நல்லவா நான் நினைச்சிட்டேன். இரவு அஞ்சு எழுந்தபடியை வழிபட்டு மாதராருக்கும் பூந்தபடி முடிந்து மனைவிக்கு சொன்னார் இந்த உண்மை, இப்படி கனவு வந்துச்சு, சாமி இப்படி வந்தாரு, திருவாரூர்ல பிறந்தவர்கள் எல்லாம் என்னுடைய கணங்கள் என்று சொல்லிட்டு போயிட்டாரு சாமி அப்படின்னார். அவனுக்கு அளவில்லாத மகிழ்ச்சி அதிசயம். விரைவோடு நாதனார் அந்த திருவாரூர் எதிர் அந்நகர் காண்பார். அப்படியே அயாலே ஸ்நானம் பண்ணாமையே பூஜை பண்ணிட்டு, ஸ்நானம் பண்ணாமையே மறுபடி உள்ளே பூந்து பூஜை பண்ணிட்டு மறுபடியும் திருவாரூர் போனார். காலையில் நீ திருவாரூர்ல நீ தெரிஞ்சு கொள்வாயாவது சொல்லி சொல்லிட்டாரா, மறுபடியும் திருவாரூர் காலையில் போனார். தெய்வ பெருமாள் திருவாரூர் பிறந்து வாழ்வார் எல்லாரும் மை வைத்தனைய மணிகண்டர் வடிவே ஆய் அங்க போன எல்லாம் சோகனங்களாகவே இருக்கும். எல்லாம் நெற்றிக்கண்ணு நீலகண்டம் சடாமுகுடம் மான்மலு சதுர்த்தோட அங்க திருவாரூர் இருக்கிற அத்தனை பேரும் இவங்களுடைய கண்ணுக்கு தெரியுதா. அதே மாதிரி ஞானசம்பந்தருக்கு தில்லை வாழந்தனர்களை காட்டியிருக்கிறார், தில்லை வாழந்தனர்களை திருஞான சம்பந்தருக்கு காட்டியிருக்காரு சிதம்பரத்துல, எல்லாம் சிவகணங்களா காட்டி. மணிகண்டர் வடிவேயாகி பெருகொழியால் மொய் வைத்தமர்ந்த மேனியாராம் பரிசு கண்டு முடி குவித்த கை வைத்து அஞ்சி அவரி மிக விழுந்து பணிந்து கடிசிறந்தார். அப்படி சிவகணங்களாக எல்லாரையும் கண்டு அதனாலே அளவில்லாத மகிழ்ச்சி உண்டு, பணிந்து மகிழ்ந்தார். படிமமாற்றி பழம்படியே நிகழ்வும் கண்டு மறுபடியும் அந்த சீனை மாத்திட்டார் சுவாமி. மத்த பழையபடியே எல்லா மக்களாக தெரிந்தார். பரமருவால் அடியேன் பழையை பொறுத்தருள வேண்டும் என்று பணிந்து அருளால் குடியும் திருவாரூரகத்துக்கு உண்டு வாழ்வார். திருவாரூருக்கு குடி வந்துட்டாராம், திருவாரூருக்கு பெருட்டு குடி கொடுத்து திருவாரூருக்கு வந்து கோலையத்து நெடிது விருகும் திருத்தொண்டு நிகழச் செய்து நிலவுவார். அதனால திருவாரூருக்கு வந்து வீடு வாங்கிட்டு பணி நிறைய செய்தார். அதன் பிறகு எப்படி இருக்கும் பணி செய்ய, இப்ப நமக்கெல்லாம் அப்படி சாமி ஒரு அதிசயத்தை பண்ணார்னா எப்படி இருக்கும், ஒண்ணு பண்ண குறையும். ஒரு அதிசயத்தை பண்ணி உனக்கு என்ன வேணும்னு இருக்கணும், கடவுள் வந்து நம்ம வேண்டியதை சொல்லணும், மறுநாள் அது சாங்ஷன் ஆகணும், உடனே கிடைக்கணும். அந்த மாதிரி இருந்தா ஊக்கம் உண்டாகும் பணி செய்ய. இவர் திருவாரூருக்கே குடி வந்துட்டார். வந்து அதனால பலகாலம் சிவப்பணியே நன்றாக செய்தாரு. நீர் உணவார் அடியாருக்கு நெடுநாள் நேதியாகவே வேறு வேறு வேண்டும் என எல்லாம் செய்து மேவுதலால் ஏறு சிறப்பின் மணிப்பூர்த்தியில் இருந்தார். அடியாரனுக்கு நிறைய திருவாரூர் வந்த ஒரு பாடு பணி செய்திருக்கிறார். அதனாலே தொண்டர்க்கு ஆணி எனும் பேரு திருநாவுக்கரசர் விளம்பம் பெற்ற வருகிறார். தொண்டர்க்கு ஆணி ஆணிப்புன்னு சொல்றாரு, ஆராய்ந்து அடிப்பொண்டர் ஆணிப்புண் ஆறு என்று சொல்லுகிறார் அல்லவா. இவரை தொண்டர்க்கு ஆணிங்கிற தொண்டருக்கு ஆணின்னா அந்த தேர்ல இருந்தவர் அச்சாணி, தேர்ல இருக்கிறதுல அச்சாணி, அச்சாணி கேள்விப்பட்டிருக்கீங்க, தேருக்கு முக்கியமானது இது குழந்தை உருவு கண்டு எல்லாமே வந்து உள்விருந்து இருக்கு அச்சாணி என்னாருடைய தேர்ந்தது திருக்குறள். அது போல தொண்டர்களுக்கு ஆதரவாக இருந்தார். அச்சாணி எப்படி ஆதரவா இருக்குமோ அது போல ஆணி புண்கிறார். ஆணி புண்கிறது உயர்ந்த ரகம், அந்த புண்ணிலேயே உயர்ந்த ரகம், அப்படி உயர்ந்த ரகமாக விளங்கினார். திருநாவுக்கரசர் உடம்பு பெற்ற பெருமையினார். திருநாவுக்கரசராலே பாடப்பெற்ற பெருமையுடையவர். இந்த வகையால் திருப்பணிகள் எல்லா உலகம் துளர்ச்சியும் நன்மை பெருகும். நமீந்திரிகள் நயமார் திருவீதி சென்னி மதியும் திருநதியும் சென்னி மதியும் திருநதி அலைய வருவார் திருவாரூர் மன்னர்வாத நீழல் மிகவும் வளர்ச்சூடி பண்ணினார். ஆகையினாலே இப்படி நமீந்திரிகள் வரகாலம் சிவருமானுக்கும் சிவனடியாரனுக்கும் பணி செய்து அதன் பிறகு சிவருமானுடைய பாத நிழலிலே தங்கினார். சிவருமான் பாத நிழலிலே தங்கினார். புரியுதா? தங்கினார்னு புரியுதா? இப்படி இவருடைய சரித்திரத்தை 32 பாடல்ல இவர் சேர்க்கலாம் ஒருவார் இப்படி நமக்கு காட்டுகிறார். ஆகையினாலும் இப்படி வந்து சிவருமானுடைய கோயிலிலே விளக்கு ஏற்றுவது பேரின்பம், விளக்கு ஏற்றுவது பெரும் புண்ணியம். அதுக்கு திருவாரூரிலே பிறந்தவர்கள் எல்லாமே சிவகணங்கள் என்று காட்டிய இப்படிப்பட்ட உண்மைகளை இந்த சரித்திரத்தின் மூலமாக நமக்கு காட்டுகிறார் சேர்க்கலார் சுவாமிகள். ஆகையினாலே நாம நம்மாலே என்ற பணி ஏதாவது ஒரு வகையில பணி செய்யணும். இப்போ சண்முகம் வந்து அங்கே பஸ் ஸ்டாண்ட்ல நம்மளை கூட்டு வர்றான்னா அதை கணக்கு எழுதி விடுவார். இந்த மாதிரி பெரிய ஓராடம் சொல்ற ராமலிங்கத்தை பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து வண்டியில ஏற்றி கொண்டாந்து விடுறான் அப்படின்னு சொல்லி கணக்கு எழுதி விடுவார். உன்னோட கணக்குல உன்னோட விடுறது. அதே மாதிரி இப்போ அவன் செய்தாலும் கணக்கு எழுதி விடுவான், புண்ணிய செய்தாலும் எழுதி. அதனால புண்ணியத்தை தானே நம்ம செய்வோம். அதனால இப்படி பணி செய்வதுதான் சிவப்பணி செய்வதுதான் இந்த பிறப்புக்கு பெருமை என்று சொல்லி அப்படி பணி செய்து திருவருளை பெருமமாக என்று சொல்லி இந்த நமிநேடிகள் புராணம் நிறைவு பெறுகிறது. இந்த புராணத்துல இந்த சருக்கம் முடிகிறது. இது திருநின்ற சருக்கம்னு வேறு, திருநின்ற சருக்கம்னு வேறு. திருநின்ற செம்மையை செம்மையா கொண்ட திருநாவுக்கரையன்ற நடிகாருக்கு அடியேன்னு பாடுகிறார் அல்லவா. ஒவ்வொரு சருக்கத்துக்கும் அந்த திருத்தொண்ட தொகையில முதல் வரி விருதுவாரு அந்த பெயரை சருக்கத்துக்கு பெயர் வச்சிருக்கார் சேர்க்கலார். தில்லை வாழந்தன சருக்கம் அடுத்தாரு போல இரண்டாவது பாட்டு இலைமலிந்த வேல் நம்பி இலைமலிந்த சருக்கம், அப்புறம் மும்மையால் உலகாண்ட சருக்கம், அப்புறம் திருநின்ற சருக்கம், இப்ப அடுத்தாப்புல வர்றது வம்பரா வரிவண்டி சருக்கம். எவ்வளவு ஈடுபாடு தெரியுமா சேக்கலாருக்கு. எல்லாரு சுந்தர குஸ்வாமி எல்லாருக்கு சேக்கலா சுவாமிக்கு முதல் கொடுத்தவராகையினாலே முதல் கொடுத்தா ஈடுபாடுதான் இருக்கும். முதல் வாங்கிக்கிட்டு மோசம் பண்றவங்க இருக்கிறேன் அது வேற. ஆனா முதல் கொடுத்தவராகையினாலே அவருக்கு அவ்வளவு புத்தி. ஒவ்வொரு சருக்கத்திலையும் அவருக்கு தோத்தனம் பண்றார். ஒவ்வொரு சருக்கத்து முடிவிலேயே இப்ப திருநின்று சருக்க முடியுதா இது சுந்தரமு சுவாமி தோத்தனம் பண்றார். இப்ப எப்படி தோத்தனம் பண்றாருன்னா முன்னாடியிலே அவிநாசியிலே அந்த மடுவிலே முதல இருந்து பிள்ளைய விடுங்க, குளத்துல முதல இருந்து பிள்ளைய விடுங்க, அந்த பிள்ளைய மீட்டு கொடுத்தாரு அல்லவா சுந்தரமு சுவாமி. அவர் வந்து என்னை வினை என்கின்ற குணத்திலிருந்து என்னை மீட்டு விடுவார். அந்த முதலைய முதலை வாயிலிருந்து பிள்ளைய மீட்டது போல என்னை மீளாவழி, மீளாவழி என்றால் பிறப்புல சென்று கொண்டே இருக்கிறோம் அல்லவா அந்த வழியிலிருந்து மீட்டு விடுவார். பிறப்புக்கு போக விடாம பிறவிக்கு போக விடாம மீட்டு விடுவார். இந்த ஆளை பிறவியில சேர்க்காதேன்னு என்னை மீட்டு அப்படி சொல்றாரு கருத்து. நாட்டார் அறிய முன்னாளில் நன்னால் உழந்த ஐம்படையின் பூட்டார் மாறுவின் சிறியவரை புதல்வன் தன்னை புக்கொழியூர் தாட்டாமரையில் மடுவின் கண் தனிமா முதலை வாய் நின்று மீட்டார் கடல்கள் நிறைவாறை மீளாவடியின் உட்பட. சுந்தர சுவாமியுடைய திருவடியை நினைப்பு வந்தனே மீளாவடி ஆகிய பிறவி ஆகிய வழியிலே செல்ல விடாமல் மறுபடி அவர்களுக்கு பரப்பு இல்லாமல் மீட்டுவார் சுந்தர சுவாமி என்று அவருடைய பெருமையை சொல்லி பாடுகிறார். ஆகவே இதோடு இந்த திருநின்ற சருக்கம் முடிகிறது. அடுத்தாப்புல வம்பரா வரிவண்டு சருக்கம்னு வருது. அதை தவறாம வந்து கேட்டு திருவருளை பெறுவீர்களா? ஏன்னா இந்த நேரம் இந்த ஜென்மம் கிடைப்பது ஆச்சரியம், இந்த சமயம் கிடைப்பது ஆச்சரியம், இந்த சமயம் கிடைப்பது ஆச்சரியம். ஆகவே இந்த சமயத்தை பயன்படுத்திக்கிறவங்க கட்டிக்கார, சமயத்தை பயன்படுத்திக்கிறவங்க கட்டிக்கார. இல்லைன்னா ஏதோ பணங்காது விடுவாது அல்லது வீண் வேலைகளிலே வீண் பேச்சுகளிலே காலத்தை போக்கி விட்டு போவோம். அதனால அப்படி போகாமே இப்படி பயனுடையதாக பொழுதுக்கும் சம்பாதிக்க வேண்டியது, பொழுதுக்கும் சம்பாதிக்க வேண்டியது. அது பத்திரமா வீட்டுல வச்சு கூட சாயங்காலம் அப்படி வந்து ஒரு ஒரு மணி நேரம் உட்காந்து கதை கேட்டு போவோம். இதுக்கு ஒண்ணு சிரமமே கிடையாது. அதனாலே இந்த கேட்கறதுதான் ஞானபூஷியன்னு செய்யறது கண்ணு பூஜை, சுடசுபச்சாரத்தோடு செய்யறது, தூபதீபனை வீச்சியத்தோடு காலையில் பூஜை பண்றோம் அல்லவா, அது கண்ம பூஷைன்னு பேரு. இது ஞான பூஷைன்னு பேரு. இந்த சிவபுராணங்களை கேட்பது இருக்குதே, இது ஞான பூஷைன்னு பேரு. ஞான நூல் தலை ஓதல், ஊதுவித்தல், நற்பொருளை கேட்பித்தல், தான் கேட்டல். ஞான நூல் தலை ஓதல், ஊதுவித்தல், பெரிய புராணத்தை படிக்கிறது, படி சண்முகம் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்றது. ஊதுவித்தல், நற்பொருளை கேட்பித்தல் வந்து கேளுங்க நல்லது அப்படின்னு சொல்றது. கேட்பித்தல், தான் கேட்டல், நன்றாய் ஈனமேலா கேட்டவர்களை சிந்தித்தல், ஐந்து இறைவனடி அடவிக்கு எழில் ஞான பூஷை. சிவஞான சக்தியார் சகலாகம படிக்கிறது சொல்ற. ஆகையினால அப்படிப்பட்ட ஒரு நல்ல சரித்திரம், நல்ல காலம், அதனால தவறாமல் வந்து வந்து திருவருளை பெறுவீர்களாக இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். நம்ம பார்வதி பஜை.

0: மலிவழஞ்சுரக்க மன்னன் கோன் முறை அரசு செய்ய குறைவில் ஆதிகள் வாழ நான் மறை அரங்கடோங்கனத்துவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நிதி விளங்கு உலகம் எல்லாம்
1: அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருவாசக விளக்க உரை. வழங்குபவர் சிவத்திரு ரா மா வெள்ளைவாரணர் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய.

இங்கேயும் ஆன்மாக்களுக்கு இறைவன் அருள் புரிகிறான், இரக்கம் காட்டுகிறான். அருள் என்பது இரக்கம். எதனாலே அந்த இரக்கத்தை காட்டுகிறான்? நேசம் என்பது அன்பு. அன்பின் காரணமாக இறைவன் உயிரிடத்திலே அன்பு வைக்கிறான். அந்த அன்பின் காரணமாக அருளை வழங்குகிறான். அன்பு என்பது தன்னிடத்தில் இருக்கிற பொருளை பிறருக்கு வழங்குவது என்பது முன்னே ஒரு தடவை விளக்கியிருக்கிறேன். அன்புடையார் என்பவர்கள் என்பையும் பிறருக்கு கொடுப்பார்கள். ஆகவே இறைவன் அன்பே சொரூபமானவன், அன்பே வடிவமான அன்பும் சிவமும் இரண்டன்ப அறிவிலார். ஆனா அன்பே சிவமாவது ஆறுமறிகளார். சிவமும் அன்பு ஒன்றுதான். ஆகவே இறைவன் தன்னிடத்தில் இருக்கிற நேசம்னா அன்பு. அன்பின் காரணமாக தன்னிடத்தில் இருக்கிறதை ஆன்மாவுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறதுனாலே ஆண்டவனிடத்திலே பேரின்பம் இருக்கிறது, ஆத்மா கடத்திலே இன்பம் இல்லை. அந்த இன்பத்தை இறைவன் கொடுக்க வருகிறான், அதனாலே அவன் அன்பன். அன்பத்தினாலே கீழே கிடக்கிற உயிரை இப்ப மேல் தூக்கிதான் இன்பத்தை கொடுக்கணும், நேரம் உடனே கொடுத்துட முடியாது. அப்போ பாசத்தோடு கலந்து இருக்கிற உயிர்களை பாசம் நீக்கி தூய்மையாக்கி இன்பத்தை கொடுக்கணும். அப்ப தூய்மையாக்குவதற்காக அவன் கருணாமூர்த்தியாக அருள் சொரிந்து கீழ் இறங்கி வருகிறான். நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சங்கட, அப்படி கீழிறங்கி வந்தவன் மனதுக்குள் புலப்படுகிறான். ஒவ்வொரு ஆத்மாவினுடைய மனதுக்குள்ளும் ஆண்டவன் புலப்பட்டு அந்த மனத்துக்குள்ளே இருக்கிற வஞ்சகத்தை அறுக்கிறான். ஒவ்வொருடைய மனத்திலும் மாயையினாலே அறியாமை புகுந்திருக்கிறது. வஞ்சகம், கொடுமை, தீமைகள் நிறைந்திருக்கின்றன. அந்த நெஞ்சத்தில் இருக்கிற கொடுமையை அவன் நீக்குகிறான். நெஞ்சத்துக்குள் இருந்து அந்த நெஞ்சத்திலே இருக்கிற அடுக்கு முதலியவற்றை அவன் அகற்றுகிறான். நெஞ்சில் வஞ்சங்கட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே. அதன் பிறகு அந்த நெஞ்சத்தில் இருந்தபடியேயே அவன் தன்னுடைய கருணை பேராற்றை திறந்து விடுகிறான். அவனுடைய காருண்யம் பெரிய ஆறாக, திருவுருள் ஆறாக பெருகி ஓடு வருகிறது. அது பற்றாது வருகிறது. அதான் பேராது நின்ற. தேர்தல் என்றால் நின்று போதல், பேராது என்றால் நிற்காமல் ஓடி வருகின்ற வெள்ளமாக உள்ளத்திலே அவனுடைய திருவுருள் கருணையானது தொடர்ந்து ஆன்மாவுக்கு கிடைக்கச் செய்கிறவனாக இருக்கிற கருணை பேராறு. ஆகவே கருணா சமுத்திரம் அல்லது கருணை காருண்யம் என்பது அவனுடைய தடத்தில சொரூப இலக்கணம். ஆரா அமுதே அளவிலாப்பெம்மானே, ஆரா அமுதே செவிட்டாமல் அமுதம். எவ்வளவுதான் அவனை அனுபவிச்சாலும் போரும் என்று நான் சொல்ல முடியாது. செவிட்டாமல் அதை உண்டு கொண்டே இருப்போம். ஆரா என்பது செவிட்டாக. நாம் சாப்பிடுறதும் அமுதுதான், ஆனா கொஞ்சம் சாப்பிட்டா தெகுக்கும், போதும்னு சொல்லிடுவோம். ஆனா இறைவன் கொடுக்கக்கூடிய பேரின்பம் போதும் என்று சொல்லப்படுவதே இல்லை. அது காலவரை இல்லாமல் தொடர்ந்து அனுபவிச்சு கொண்டே இருக்கலாம், தவிட்டவே தகட்டார். ஆரா அமுதே, அது சுகரூபம். அதுதான் அவனுடைய சொரூப இலக்கணத்துல ஆறாவது என்பது சுகம். சுகம் என்பதுதான் பேரின்பம். சுகரூபம் என்ற அவனுடைய சொரூப இலக்கணம் சொல்லுகிறார். அளவிலா பெண்மானே, அவனை அளவிட முடியாது, அளந்து பார்க்க முடியாதுன்னு. எந்த பொருளையும் அளப்பதற்கு ஒரு அளவு கருவி உண்டு. நெல்லை அளக்கணும்னா அதுக்கு மரக்கால்னு ஒரு கருவி வச்சிருக்கிறோம். வேறொரு பொருளை திராட்சை போட்டு அடிக்கணும்னா அதுக்கு படிக்கல்னு ஒரு கருவி வச்சிருக்கிறோம். ஆக அளப்பதற்கு என்று ஒரு கருவி இருக்கிறது. அந்த கருவி இருக்க அந்த கருவிக்கு மானம் என்று பெயர். மானம் என்பது அளவு கருவி என்று பெயர். அத பிரமாணம் என்று சொன்னால் சரியான அளவு கருவி. ஆகவே இறைவனை அளப்பதற்கு பிரமாணம் இருக்கா? அளவு கருவி இருக்கிறதா என்றால் அளவு கருவி இல்லை. அப்ப பிரமாணம் என்பது அளவு கருவி. இப்ப மரக்கால் ஒரு அளவு கருவி, நெல் அளக்கப்படுகிற பொருள். அப்ப மரக்கால் பிரமாணம், நெல் பிரமேயம் என்று பெயர். நெல்லுக்கு பெயர் பிரமேயம், அளக்கப்படுவது. பிரமாணம் என்றால் அளக்கிற கருவி, பிரமேயம் என்றால் அளக்கப்படுகிற பொருள். இப்ப கடவுள் இருக்காரே, அந்த கடவுள் ஏதாவது ஒன்றால் அளக்க முடியுமானா? அளக்க முடியாது. அதான் அளவிலா பெம்மானி. அப்போ அவர் பிரமேயமா? அதாவது அளக்கப்படுகிற பொருளான இல்ல, அப்பிரமேயம். அதனால கடவுளுக்கே சொரூப இலக்கணம் அப்பிரமேயம். இதெல்லாம் வடமொழியா இருக்கிறதுனால இவ்வளவு தூரம் விளக்க வேண்டியிருக்கு.
பிரமாணம் என்பது அளவு கருவி, அதுபோல அளக்கப்படுகிற பொருளுக்கு பிரமேயம். இடவன் பிரமேயமானா இல்ல, இறைவன் ஒன்றால் அளக்க முடிந்தால் பிரமேயம், எதனால அளக்க முடியாது அதனால் அப்பிரமேயம். அளக்கப்படாதவன், அளக்கப்படாமை என்பது அவனுடைய சொரூப இலக்கணம். அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானேயே. இந்த இறைவன் இருக்கிறானே, ஒரு உயிருக்குள்ள இருந்து இன்னொரு உயிருக்குள் இல்லாதிருக்கிறானா என்று கேட்டால் கிடையாது. எல்லா உயிருக்குள்ளும் அவன் இருக்கிறான். அப்படி ஒன்றிலிருந்து ஒன்றில் இல்லை என்று சொன்னால் இறைவனுடைய இலக்கணம் தப்பா போகும். அதாவது இறைவன் பூரணமானவன், எங்கும் வியாபித்திருப்பவன் என்று சொல்ற இலக்கணம் தப்பா போகும். ஒருத்தன் உள்ளத்துல இல்லை இறைவன்னா, அப்ப அந்த இடத்துல இல்லாதவன் என்று குறை ஏற்பட்டு இறைவனுக்கு தப்பு வரும். நல்லவனோ கெட்டவனோ நினைக்கிறவனோ நினைக்காதவனோ எல்லார் உள்ளத்திலும் அவன் இருந்து கொண்டுதான் இருக்கிறான். ஆனால் நினைக்காத உள்ளத்தில் அவன் எப்படி இருக்கான் அப்படின்னு ஒரு கேள்வி விட்டார். ஓராதார் நினைக்காதவர் உள்ளத்து மனத்திலே ஒளிக்கும், அவனுக்கும் தெரியாமல் ஒளிந்து கொண்டிருக்கார். அவன் கடவுள் இல்ல, கடவுள் இல்லைன்னு சொல்றான், கடவுள் நினைக்கிறதே இல்லை, ஆனா உள்ளத்துல இருக்கிறான். எப்படி இருக்கான்? அவனுக்கும் தெரியாம ஒளிந்து கொண்டிருக்கிறான். நமக்கெல்லாம் நாம் கடவுள் உண்டு என்று நம்புகிறதுனால நமக்கு உள்ளத்துல ஒளிக்கிறது இல்லை, வெளிப்பட்டு வர்றான். ஆனா இறைவன் அவர்களுக்கு என்ன பண்ணுகிறான்? ஒளித்து ஒளிந்து போகிறான், மறைந்து போகிறான், மறைந்து இருக்கிறான். விறகிற்கு விறகுக்குள் நெருப்பு உண்டு என்று நான் நம்புகிறோம். ஆனால் சாதாரணமாயிருக்கு இந்த விறவை தூக்கி தூக்கி பார்த்துட்டு இதுல ஒண்ணும் நெருப்பு இல்லைன்னு தூக்கி போட்டுடுறான்னு வச்சுங்க. ஏன்னா அவனுக்கு அவ்வளவுதான், அவனுக்கு அனுபவம் இல்லை. இந்த விறகை எரிய விட்டா இதுல இருந்து நெருப்பு வரும், ஆகவே இந்த விறகுதான் நெருப்பாகுது, இந்த விறகுக்குள் நெருப்பு இருக்கிறது என்பதை அவனால் கண்டுகொள்ள முடியவில்லை. ஆனால் விறகுக்குள் நெருப்பு எப்படி மறைஞ்சிருக்கோ அதுபோல இறைவன் மறைந்திருக்கிறான். ஒன்றில்ல, மூணு விதமா மறைஞ்சிருக்கிறான். ஓராதார் என்பது மூணு விதமான நிலைமை உடையவர்கள். அதுல மூணு விதமான நிலையில ஒருத்தனுக்கு சுத்தமா தெரியாது, ஒருத்தனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், ஒருத்தருக்கு நல்லா தெரியும். அதத்தான் நம்முடைய திருநாவுக்கரசர் சொல்லி இருக்கிறார். விறகில் தீகீனன் பாலில் படு நெய் போல் மறைய நின்றுளன். இந்த ரெண்டு இடத்துல மறைகிறான். விறகில் தீகீனன் விறகுக்குள் தீ போல் மறைந்திருக்கிறான், பாலில் படு நெய் போல் பாலுக்குள்ளே நெய் இருப்பது போல மறைந்திருக்கிறான். ஆனால் மாமணி சோதியான் மணிக்குள்ளே ஒளி போல பிரகாசிக்கிறான். ஓராதவராகிய ரெண்டு பேருக்கு உள்ளத்திலே இனி மணியை பூமியிலிருந்து வெட்டி எடுக்கிறோம். வெட்டி எடுக்கும் போது மேல பார்த்தா அழுக்கு இருக்கும், உள்ளே மாணிக்கம் இருக்கிறது, ரத்தனம் இருக்குன்னு சாதாரண ஆளுக்கு தெரியாது. அப்போ ஒளி மறைஞ்சிருக்கு. அதை கொண்டு பட்டை தீட்டுறவங்கிட்ட கொடுத்தோம்னா அவன் பட்டை தீட்டி விட்டான், அப்புறம் பல வளர்ந்து. அப்ப அந்த மணிக்குள்ள ஒளி இருக்குங்கிறது கூட எடுக்கிற காலத்துல மணியில ஒளி இல்லை, பட்டை தீட்டபடி வரும். அவன் மூணு விதமான பக்குவர்கள், ரொம்ப அடமமா இருக்கிறவர்கள், மத்தியமமா இருக்கிறவர்கள், கொஞ்சம் துரிதமாக இருக்கிறவர்கள், உத்தமராய் இருக்கிறவன். மூணு விதமான பக்குவத்தார் மூணு பேருக்குமே மறைந்திருந்து வெளிப்படுகிறான். அதை இங்கே சொல்றார். ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும், உணராத ஒரு உள்ளத்திலே ஒளிக்கும் மறைந்திருந்து பிறகு அவருக்கு பக்குவம் வருகிற காலத்திலே ஒளியானே ஒளியாக வெளிப்படுகிறவன். விறகாயிருக்கிற போது நெருப்பு தெரியல, விறகை எரிய விட்ட பக்குவம் வந்த பிறகு விறகுக்குள் இருக்க நெருப்பு வருது. அதுபோல் நம் உள்ளத்திலே ஓராமை இருந்த காலத்திலே ஒளிந்திருந்தான், ஒளிந்திருந்தவன் பக்குவம் வந்த போது ஒளி பிரகாசமாக வருகிறான். ஒளிக்கும், அந்த இடத்துல ஒளித்தல் என்பது மறைதல். ஒளியானே பிரகாசமானவன், ஒளிந்திருந்து பிறகு பிரகாசமாக வருகிறவன். ஆகவே ஒளிங்கிறதுதான் அவனுடைய சொரூப இலக்கணம், அதாவது ஜோதி சுரூபம் என்பது. நீராய் உருக்கி என்னார் உயிராயி நின்றானே. உருக்குகிறவன், உருக்குதல் என்பது நெகிழ்ந்து போதல். கல்லா இருக்கிற போது கெட்டியா இருக்கு, அது வெண்ணைய தொட்டு பார்த்தோன்னா அது மாதிரி கல்லு போல கெட்டியா இல்ல, குழ குழங்குது. அதுவே சூடாக்குனா அப்படியே எண்ணெயா உருகி ஓடுது. அப்ப உள்ளம் என்பது பாறை, அந்த பாறை வெண்ணெய் போல நெகிழ்ந்து பிறகு அந்த வெண்ணையிலிருந்து உருகி பிறகு நெய் போல உருகி ஓடும், தண்ணி மாதிரி உருகி ஓடும். படிக்கட்டியா இருந்து பிறகு தண்ணியா உருகி ஓடுவது போல நெஞ்சத்தை அவன் உருக வைக்கிறான், தண்ணீராக உருக வைத்து விடுகிறான் என்று சொல்லுகிறார். நீராய் உருக்கி, தண்ணீராக
என் நெஞ்சத்தை உருகச் செய்து என் ஆர் உயிராய் நின்றானே. என் உள்ளத்துக்குள் பொருந்திய உயிராக, உயிருக்குள் உயிராக நின்றவன். நம்முடைய உடம்பு உடம்புக்குள் உயிர், உயிருக்குள் உயிர், உயிர் உயிருக்குள் உயிராயிருப்பது இறைவனுடைய சொரூப இலக்கணம். அது பரமாத்மன் என்று சொல். நம்முடைய உயிருக்கு ஆத்மன், ஆத்மாவுக்குள் ஆத்மாவாயிருக்கிறான் இறைவன், அவனுக்கு என்ன பெயர்னா பரமாத்மன் என்று பெயர். பரமாத்மன் என்று சொல்கிற சொரூபம் அவனுடைய ஒரு தன்னியல், இறைவனுக்கே ஒரு இயல்பு. நாம் அதுவே போக முடியாது, நம்ம உயிருக்குள் இன்னொரு உயிரா போக முடியாது. ஆனா ஆண்டவன் நம் உயிருக்குள் உயிராக வருவான், அது பரமாத்மன். உயிராய் நின்றானே, இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே. இது நிரல் நிறை என்பார்கள். இதை ரெண்டு சொல்ல ஒன்னோட ஒன்னு கூட்டி அர்த்தம் பண்ணு. இன்பமும் துன்பமும் இல்லானேன்னு படிச்சா இன்பம் கிடையாது துன்பம் கிடையாதுன்னு சில பேர் அர்த்தம் சொல்வார். இறைவனுக்கு ஒன்றை சுவைக்கிற போது அவன் மகிழ்கிறவன் இல்ல, ஒன்றை அனுபவிக்கிற போது கஷ்டப்படுகிறவன் அல்ல, ரெண்டுமே இல்லைன்னு அர்த்தம் சொல்லுவார்கள். அது இறைவனுக்கு பொருந்தும். ஆனால் உள்ளானேன்னு இருக்கேன், அப்ப இன்பமும் உள்ளவன் துன்பம் உள்ளவன் வரும். முதல் ரெண்டு வரியில இன்பமும் துன்பமும் இல்லானேங்கிற வரலவனா நமக்கு சரியா வரும். உள்ளானேங்கிறதுல வரும்போது தடுமாறு. அதுக்காக இதை இப்படி படிக்கப்படாது. இப்ப எப்படி அர்த்தம் பண்ணணும்னா, இன்பமும் உள்ளானே துன்பமும் இல்லானே. இன்பம் என்பது அவனிடத்தில் இருக்கிறது, நாம் போய் பெறுவதற்காக. ஆன்மாவாகிய நமக்காக வச்சிருக்கான், அவன் அந்த இன்பத்தை சுகிப்பதில்லை. ஆண்டவனிடத்துல இன்பம் என்ற ஒரு பொருள் இருக்கு, அந்த இன்பத்தை அவன் அனுபவிக்கிறது கிடையாது, அந்த இன்பத்தை நமக்காக அவன் வைத்திருக்கிறான். ஆக நம்பொருட்டு அவன் இன்பத்தை உடையவனாக இருக்கிறான். இன்பம் உள்ளானே, இன்பத்தை உடையவன். அதனால்தான் ஞானசம்பந்தர் சொன்னார், நன்றுடையானை, நன்று உடையவன் இன்பத்தை உடைத்தாயிருக்கிறான். இன்பத்தை அனுபவிக்கிறவன் சொல்ல, இன்பத்தை பெற்று இருக்கிறான். எதுக்கு? நமக்கு கொடுக்கறதுக்காக வச்சுதான் தயாரா. அதே சமயத்துல அந்த இறைவன் என்ன இல்ல, தீயதீலானை, நன்று உடையான், தீயது இலான், தீமை வண்டத்துல கிடையாது. யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டான், எல்லாருக்கும் நல்லதுதான் செய்வான். கடவுள் செய்வது அத்தனையும் நன்மையே. ஏன் கடவுள் நன்மைங்கிறீங்க? யமனை உதைச்சார், முப்புறத்தை அழித்தார், இப்படி எல்லாம் சொல்ற மன்மதன் நினைத்து கண்ணால் சுட்டரித்தார், அப்படி எல்லாம் புராணம் படிக்கிறமே, அப்ப இறைவன் தீங்கு செய்யவில்லையா அப்படின்னு கேட்டா இல்லைங்கிறான். அதெல்லாம் நம்முடைய சாஸ்திரப்படி என்ன சொல்வார்கள், அது கெட்டவர்களை திருத்துவதற்காக செய்த தண்டனை. மறுபடியும் அவனை வாழ்வித்துள்ளானே, துன்பமும் இல்லானே, இன்பம் உள்ளான் என்பது நன்றுடையானே என்று சொன்ன நன்றுடைமை. துன்பம் இல்லானே, துன்பம் இல்லான் என்பதற்கு தீயதிலான், தீயதின்மை என்று சொல்லுகிற சொரூப இலக்கணம். அன்பருக்கு அன்பனே, அவன் அன்பன், அன்பருக்கு அன்பன். அப்ப அன்பர் இல்லாதவருக்கு அன்பில்லாதவன் ஏகம். ரொம்ப சரமான வார்த்தைகள் இதெல்லாம். தர்க்க ரீதியா போகும்போது ஒண்ணுக்கு ரொம்ப பிரமாதமா இருக்கும். நம்ம இறைவனிடத்துல அன்பு வச்சா நம்ம இடத்துல கடவுள் அன்பானம் ஏத்துக்கிறாருன்னு சொல்லும்போது இனிக்கும். இதே வார்த்தையை ஒருத்தர் பிறக்கிறார், அன்பாகி இருக்கிற உங்களுக்கு இறைவன் நல்லவன், அன்பு இல்லாத இன்னொருத்தருக்கான அவனுக்கு கெட்டவனா அப்படின்னு கேட்டா அவனுக்கும் கெட்டவன் கிடையாது. எல்லாருக்கும் கடவுள் பொது, ஒரே நீதியா ஒரே நியாயம்தான் செய்யறவன். அப்படியான ஏன் அன்பருக்கு அன்பனே என்று சொன்னார்னா, அன்பரா நெருங்குகின்ற போது அவனும் அன்புடையவனாக வந்து இன்னும் சீக்கிரம் நம்மளை இழுத்து கொண்டு போக பாக்குறான். தீயவனாய் இடத்துல அவன் கொஞ்சம் தாமசமா வர்றான், அவ்வளவுதான். தீயவனை விட்டுறது கிடையாது, தீயவனையும் கடைசி ஏற்ற வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய கருணை. சகல ஆன்மாக்களையும் நன்னெறிப்படுத்த வேண்டும் என்பது ஈஸ்வனுடைய ஒரு சங்கல்பம். ஈஸ்வனுடைய எண்ணம் என்ன, எல்லா ஆத்மாக்களையும் தூய்மைப்படுத்த வேண்டும், கெட்டவனையும் நல்லவனாக்கவனுங்கிறதான். கெட்டவனை விட்டுணுங்கிறது அவனுடைய எண்ணம் இல்லை. அன்பருக்கண்பன்கிறது கொஞ்சம் அன்பா வந்துட்டா அவர்களுக்கு சீக்கிரம் அவர்களை அற்றுக்கோட அழைச்சுக்கிட்டு போகிறவன் என்பதுதான் பொருளை தவிர, தீயவருக்கு கெடுதி செய்கிறவன் என்று இதிலிருந்து பிறக்கக்கூடாது. அன்பருக்கு அன்பனே, யாவையுமாய் அல்லையுமாம், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளுமாக நீ இருக்கிறாய், யாவையுமாய் எல்லா பொருளுமாக ஆகிறாய். ஆனால் அல்லையுமாம், அவற்றுக்கு அவை அல்லாதவையாயும் நீ இருக்கிறாய் என்று சொல்ற. எல்லா பொருளும் அவன் இருக்கிறான், ஆனால் அவன் இருக்கிறானே தவிர அந்த பொருள் அல்ல. இப்ப தண்ணீருக்குள் இறைவன் இருக்கிறான்னா அவன் தண்ணீர் அல்ல, தண்ணீர் வேறு அவன் வேறு. கல்லுக்குள் இறைவன் இருக்கிறான்னா கல்லே அவன் அல்ல, கல் வேறு அவன் வேறு. அதுபோல இந்த உலகத்தில் உள்ள சர்வ பொருள்களிலும் அவன் இருக்கிறான்,
ஆனால் அந்த பொருள் அல்ல, அதற்கு அப்பாற்பட்டவனாக அந்த பொருளுக்குள்ளேயே இருந்து இயக்குகிறான். அந்த பொருளை இயக்குகிறவனாக உள்ளே சக்தியாக இருக்கிறானே தவிர அந்த பொருளாகவும் இருப்பதில்லை. ஏன்னா அந்த பொருள் அடியும், ஆண்டவன் அடிய மாட்டான். அதனால்தான் அவன் அல்லையுமாயின்னு சொல்லி ஆகணும். எல்லா பொருளா இருக்கிறான்னு சொல்லிவிட்டால் எல்லா பொருளும் அழியும், அதுபோல கடவுள் அழிவார்னு வந்துடும். அதனால்தான் எல்லா யாவையுமாய் அல்லையுமா, எல்லா பொருளுமாவும் காணப்படுவான், ஆனால் அதை அழிவது போல அவன் அழிவதல்ல, அதற்கு அப்பால் இருக்கிறவன் என்று சொல்லுகின்ற சொரூப இலக்கணம் பேசுகிறார். சோதியனே துன்னிருளே, சோதியன் துன்னிருள், ஒளிவிடுகிறவன் இருட்டாய் இருக்கிறவன். கடவுள் ஒளியாயிருக்கிறான், இருட்டாய் இருக்கிறான். ஒளியாயிருக்கிறான், கடவுளை யார் அறிந்து பக்தி மார்க்கத்திலே போகிறார்களோ அவளுக்கு கடவுள் தெரிகிறார். தெரிகிற போது அவன் ஒளியாக இருக்கிறார். கடவுளை நம்பாதவருக்கு கடவுள் இல்லைன்னு நினைக்கிறதுனாலே கடவுள் மறைஞ்சிருக்கிறார். மறைஞ்சிருக்கிறதுனாலே அவன் இருளாயிருக்கிறான். அவன் ஒளி, அவன் ஒளியே தவிர இருளே அல்ல. கடவுளுடைய உண்மையான சொரூபம் என்ன என்று கேட்டால் ஒளி, ஞான ஒளி. அப்ப ஒளியா இருக்கிறவனை இருளேன்னு சொன்னதனுடைய கருத்து என்னவென்றால், அறியாதவர்களுக்கு புலப்படமையினாலே இருள் என்று சொல்லப்பட்டது. ஆனா இருள் அல்ல, இறைவன் இருளாகாம். அது யாருக்கா சொல்லப்பட்டது என்றால், அவனை தெரிந்து கொள்ளாதவருக்கு இருபோல் மறைகிறான் என்ற கருத்துக்காக சொல்ல. தோன்றா பெருமையனே, இவ சோதியனே துன்னிருளேன்னு சொன்னா ஒன்றுக்கொன்று முரணா சொல்றீங்களே. ஒன்னு சோதியனா இருக்கணும், அல்லது இருளா இருக்கணும். இதுதானே நியாயம். நீ ரெண்டு அவனுக்கு இருக்குன்னு பேசிட்டே இருந்தீங்கன்னா என்ன பண்ற? அதுதான் உனக்கு தோன்றாது, இது விஷயம் உங்களுக்கு புறப்படாது. சாதாரண அறிவுல வச்சு நீ கேட்டீங்கன்னா இப்படித்தான் கேட்ப. அதாவது அவன் ஒன்று ஒளியா இருக்கணும், ஒன்று இருளா இருக்கணும், ரெண்டுமா இருக்கிறான்னு சொல்றீங்களே, இது எப்படி முடியும்? இது எங்களுக்கு விளங்கலையேன்னா உங்களுக்கு விளங்காத பொருளா அவன் இருக்கிறான். இந்த ரெண்டு விஷயமும் விளங்காதுதான் இருக்கும். அதாவது ஒரு இருட்டுல ஒரு ஆண்டை வந்ததுன்னா அந்த ஆண்டைக்கு இருக்கிற பொருள் எல்லாம் கண்ணு தெரியும். அதே இருட்டுல பூனை வந்ததுன்னா அதுக்கு எல்லாம் தின்னு தெரியுது, ஆனா நாம் அந்த இருட்டுல வந்தா ஒண்ணு தெரியல. அப்போ ஆந்தைக்கு அந்த இடத்துல ஒளியாத்தான் இருக்கிறான். அந்த இடத்துல எல்லா பொருளும் காட்டக்கூடிய ஒளியா இருந்து எல்லா பொருளையும் அதுக்கு விளக்கி கொண்டிருக்கிறான். அது போல பூனை வந்தாலும் கண்ணுக்கு எல்லா பொருளும் தெரிவிக்கிற ஒளியா இருக்கிறான். நாம போனா தெரியாதவனா இருக்கிறான், மறைஞ்சிடறான், இருளா இருக்கிறான். ஆகவே அவரை ஒரு பக்குவத்துக்கு அவன் அப்படி காணப்படுறானே தவிர அவன் ஒளிதான். அவனுடைய ஒளி நம்முடைய பக்குவத்துக்கு இருட்டா இருக்கு, இன்னொருத்தருடைய பக்குவத்துக்கு ஒளியா இருக்கு. இதுதான் நாம் விளங்கிக் கொள்ளணும். இதை விளங்கலைன்னா இருளும் ஒளியுமா ஒரு பொருளே இருக்கிறான் என்று சொல்லுவது தோன்றா பொருளாக விளங்கிக் கொள்ள முடியாத பொருளாக ஆயிடும் என்பது அவர் விளக்கிறார். ஆதியனே அந்தம் நடுவாயி அல்லானே, ஆதியனே எல்லா பொருளையும் தோன்றுவிக்கிற முதற் பொருளாய் இருக்கிறவன் பிரம்மன். ஆதி என்றால் தோற்றுவிக்கிறவன், எல்லா பொருளையும் உண்டாக்குகின்ற பிரம்மனாகிறார். ஆதியனே அந்தம் ஆகி நடுவாகி, அந்த ஆகிங்கிறத ரெண்டுலையும் சேர்த்து கூட்டணும். அந்தமாகி முடிவாகிறவன், தோற்றுவிக்கிறவன் பிரம்மா, எல்லா பொருளையும் முடிவிக்கிறவன் ருத்ரன், ருத்ரனாகவும் ஆகிறவன். ஆகி என்பது ஆகிறவன், அது பெயர் சொல். எப்படி சோதிய ஆதியன் என்று பெயர் சொல்லார்கோ அதுபோல அங்கே அந்தமாகி நடுவாகி என்ற ஆகினா ஆகிறவன் என்ற பொருள், அது பெயர் சொல்லாக அந்த இடத்துல வைக்கணும். நடுவாகி தோற்றுவிக்கிறவனும் அல்ல, அழிக்கிறவனும் அல்ல, நடுவில் இருக்கிறவன், அதாவது காப்பாற்றுகிறவன் பெருமான். ஆதியன் என்பதனாலே பிரம்மா, அந்தமாகி என்பதனாலே ருத்ரன், அப்புறம் நடுவாகி என்று சொல்வதனாலே திருமால். அவன் மூன்றாய் இருக்கிறான். அவனே பிரம்மா, அவனே விஷ்ணு, அவனே ருத்ரன். இப்படி சொன்ன மறுபடியும் மும்மூர்த்திகள் தானே அவன் என்று நீங்க கேட்பீங்கன்னு சொல்லிதான் அல்லானே அதையும் கேட்டு கொண்டு வந்தார். இது மூன்றாய் இருந்தும் இந்த மூன்றுக்கும் அப்பால் பட்டவன். உள்ளபடிக்கு அவனுடைய சொரூப விளக்கணம் என்னன்னா, மூன்றுக்கும் அப்பால் பட்டவன், மூன்றாக இருக்கிறான். பிரம்மாவுக்குள் இருந்து படைக்க வைக்கிறான், திருமாவுக்குள் இருந்து காக்க வைக்கிறான், அவர் ருத்ரனுக்குள் இருந்து அடிக்க வைக்கிறான். மூன்று பேரையும் அதிர்ச்சித்து, அதாவது ஏவி அவர்களை ஏவுகிறான். பிரம்மாவை ஏவி உண்டாக்க வைக்கிறான், திருமாலை ஏவி காக்க வைக்கிறான், ருத்ரனை ஏவி அழிக்க வைக்கிறான்.
அங்க மூன்று பேருமாக அவர்களை ஏவுகிறதுனாலே அவரவர் சுரூபமாக வந்தாலும், ஆனால் அவற்றுக்கு அப்பாற்பட்ட மூன்று பேருக்கும் அப்பாற்பட்டவன் ஏன் மூணுக்கு அப்பால் சொன்னார், மூணு பேரும் அழிந்து போவார்கள் ஆனால் அவன் அழிவதில்லை. முன்ன பார்த்துங்க, யாவையுமாய் அல்லையுமாய் ஒண்ணு பார்த்தோம் இல்லையா, யாவைனா மலையாய் கல்லாய் நீராய் மரமாய் எல்லா பொருளுமா இருக்கிறான்னா அப்ப எல்லாம் அழியும், ஆனா கடவுள் அழிக்க மாட்டான், அதுக்காகத்தான் அல்லாதது. அது போல இங்க ஆரியன் அந்தமாகி நடுவாகி என்ற மூன்று மும்மூர்த்திகளா இருக்கிறான் என்று சொல்லிட்டு மும்மூர்த்திக்கும் அப்பாற்பட்டவனாக அவன் இருக்கிறான் அல்லாது. ஈர் தென்னையாட்கொண்ட எந்த பெருமானே, இப்படிப்பட்டவன் அந்த திருப்பெருந்துறைக்கு வந்து வலிய என்னை இழுத்தான், ஈர்த்துன்னா என்ன வலிய இழுத்து ஆட்கொண்ட திருவடி சூட்டிய எந்த பெருமான் என் தந்தையை ஒப்பானவனே, கூர்த்த மெஞ்ஞானத்தால் கொங்குணர்வார் தங்கருத்தி நோக்கரிய நோக்கே, நோக்குன்னா அறிவு, நோக்கரிய நோக்கு அறிவால் அறிய முடியாத அறிவு, நோக்கு என்பது அறிவு, இறைவனே அறிவு ஞானம், எப்பேற்பட்ட நோக்கால் அறிய முடியாதுன்னா அதுக்கு முதல் வரி சொல்ற கூர்த்த மெஞ்ஞானத்தால், ரொம்ப கூர்மையான மெஞ்ஞானத்தை அறிந்தவர்களாலும் கூட, மெஞ்ஞானம் என்பது தத்துவ ஞானங்கள், தத்துவ ஞானத்தை ஒருவர் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கார், ஒரு சந்தேகம் கூட இல்லாமல் இருக்க, எல்லா சந்தேகமும் அற்றவராக இருக்கிற ஒரு பெரிய ஞானியால் கூட கூர்த்த மெஞ்ஞானத்தால் கொண்டு உணர்வார், அந்த பழுத்த ஞானத்தை கொண்டு உணர்கிறவர்களாலும் தங்கருத்தின் நோக்கரிய தம்முடைய மனத்தாலே நோக்க முடியாத நோக்கன் அறிய முடியாத அறிஞன், எப்பேற்பட்ட ஞானிகள் என்று சொல்லுகிறவர்கள் கூட அவனை அறிய முடியாது. அறிய முடியாதுன்னு என்ன அர்த்தம்னா, முழுக்க அறிய முடியாது, கொஞ்சம் அறியலாம், அந்த அறிவனை இறைவனை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் அவர்களுக்கு தெரியும், ஆனால் அவனை முழுக்க தெரியாது, முழுக்க தெரிஞ்சிட்டா அவன் இறைவன் அல்ல, ஆகவே அவனை முழுமையாக தெரிந்து கொள்ள முடியாது. எப்பேற்பட்ட பெரிய ஞானியா இருந்தாலும் அந்த ஞானியால் கூட இறைவனை ஒரு சிறிதுதான் அறிய முடியும், முழுமையாக அறிய முடியாது, அது கூர்மையான அறிவாகிய ஞானத்தாலும் இறைவனை அறிய முடியாது என்று சொல்றார். என்ன மாணிக்கவாசகர் பெரிய ஞானம், ஞான நிலை எய்தவர், அவரே கடைசியில என்ன சொல்ல போறார், சொல்லக்கு அறியானை சொல்ல முடியாத அந்த பெருமானை, ஏதோ என்னுடைய ஆசையாலே இந்த வார்த்தைகளெல்லாம் நான் சொல்லி பார்த்தேன், இப்படி எல்லாம் அவனை ஒவ்வொரு வார்த்தையார் நான் சொன்னேன் என்று சொல்லுவான்.

0: குற்றாயம் எடுத்தவர்கள் சொல்லும்போது இதே மாதிரி அந்த முதல் குறிப்பா பதிகத்திலேயே சொல்வேன். இந்த மாதிரி அடியார்களுக்கு இடர்வெடுவது கடைசி சொன்னா ஒரே தவறு அறிவிடுவாங்க. அதுக்காக சொல்லணும் வைக்கிறேன் இன்னொரு படம் கொடுக்கிறேன்னு மனைவியார் பணி அணிவார் தமை பரவி இங்கு இழு அழித்து அருளியேன் என்னுரை பொய்யாம் என்ன மாங்கனி ஒன்று அருளால் வந்து எய்துதனும் மாங்கனி ஒன்று அருளால் வந்து எய்துதனும் மற்ற அதனை ஆங்கவன் கை கொடுத்தலுமே அதிசயித்து வாங்கினான். நம பார்வதேவனையே அகமகாதேவா
1: பணத்தை கொடுத்த உடனே சந்தோஷம் அம்மாவுக்கு
0: அப்படின்னா தொடர்ந்து விடுகிறோம். கையில பழம் விழுந்த உடனே இல்லற தொடர்பு விடுகிறது. அவ்வாறு அதிசயித்து வாங்கினார். வாங்கின உடனே அந்த பழம் இங்கே போயிடுச்சு.

பொறுத்தலமே அதிசயத்து வாங்கினார். வியப்பாக இருக்கிறது. பிரிஜபதியால் கொடுத்த இந்த அதிமுதர் கரையினுடைய வகையில இரண்டாவது படம் இதை கண்டு அப்படியே மரணம். ஆகா, நம்முடைய மனைவியார் சோர்மாட்ட கேட்டா உடனே கொடுத்துருதான, இவர் பெண் அல்ல, இது தெய்வீக வடிவம். இதோட இளர தொடர்பு கட்ட இந்த படம் நாலாவது படம் கையில விழுந்த உடனே தீர்மானம், அம்மையாளர் வாழ இன்னும் முடியாது, இது தெய்வ பிறவி என்று மனதில் முடிவெடுத்த அந்த மாம்பழம் மூன்றாவது படத்தை சாப்பிட்ட நல்லா இருக்கு, அதிமதுரை கனி சாப்பிட்ட, நாலாவது படத்தையும் சாப்பிடக்கூடாது. சாமி அம்மா கடையிலான நாலாம் படம் கொடுத்தார், அவன் சாப்பிட கொடுக்கல, நல்லா கலைக்கணும். மூன்றாவது படம் அவன் சாப்பிட போட்டு சாமி கொடுத்தார், அதனால நாலாவது படத்தை மகளை போட்டக்கூடாது. அதான் சாமி என்ன பண்ணாரா, வணிகனும் தன் கைப்புக்க மாங்கனி பின்னை காணா டக்குன்னு மறைஞ்சிச்சு. அம்மையுடைய பெருமையில் காட்டின மாம்பழம் சடா மறைஞ்சிச்சு. தனிமரம் பயமே கொள்ள உள்ளமும் தடுமாறி பன் அணிகுலகரை பேரோர் அடங்கன கருதி நீங்கும் துணிவு கொண்டு எவர்க்கும் சொல்லார் தொடர்பின்றி ஒழுகு நாளில். இந்த அம்மை தெய்வ வடிவம், இனி இந்த அம்மாவோட நம்ம வாழ முடியாது மனசு. எனவே அந்த அம்மா தொடக்கூட இல்லாம ஒதுங்கி வாழ்க்கையில ஒதுகிறா. திரு நீலகண்ட நாயனார் அவர் மனைவியார் வாழ்ந்தது போல கொஞ்ச நாளைக்கு வாழ்ந்து, அதுக்கப்புறம் மனைவி சொன்னா, நான் கடல் கடந்து வியாபாரம் செய்ய போறேன், வருதுக்கு பல நாட்கள் ஆகும், நீ கவனமா இருந்துக்கோமா, நான் வர ரொம்ப நாளா நான் அப்பாவுக்கு போய் இருந்துக்கோ என்று பிரிஞ்சமையாருக்கு சொல்லிட்டு ஐயா திரும்பி வருகிற திட்டம் இல்லை. மனதில் தியானம் பண்ணி முடிச்சிட்டான். தமானன் வர முடியாது, இதோ தெய்வ பெண்ணு கண்ணுனாலே நமக்கு ரெண்டு மாம்பழம் கைலாச பெருந்து அருளாக வாங்கி கொடுக்க ஒரு பெரிய பேராற்றல் இந்த அம்மாவுக்கு இருக்குமானா, சாதாரண மாநிலத்துக்கு நல்ல. இனி இந்த அம்மையோடு வாழ இயலாது என்று தெளிவான முடிவு. அந்த முடிவெடுத்த காரணத்தால நமக்கு பெரிய லாபம், அற்புத திருவந்தாதி கிடைச்சது, திரு இரட்டை மணிமாலை கிடைச்சது, மூத்த திருப்பையங்கள் கிடைத்தன, பதினோராம் திருமுறை அலங்காரம் என்ற அற்புதமான பாசுரங்களை அம்மா ஆத்மா கருமிச்சு நல்ல முடிவு எடுத்தார். நேர வியாபாரம் போனார் போனார் பூஜை.

சுவாமிநாட்டை சென்று ஒரு அருமையான கிராமத்துல, கடற்கரை ஒரு கிராமத்துல இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார். அந்த இரண்டாவது மனைக்கு ஒரு அழகான பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தைக்கு பேர் எப்படி விட்டா? புனிதபதியின் பேர். தன் வணங்கக்கூடிய தெய்வமாக இருக்கிற மனைவி இருக்கிறாளே, முதல் மனைவி, அவருடைய திருநாமத்தை இந்த குழந்தைக்கு அவர் பாண்டி நாட்டுக்கு வந்தார். சோழ நாட்டிலிருந்து பாண்டி நாட்டுக்கு வந்துட்டார். சோழ நாட்டிலிருந்து அதாவது வெளியுறுத்துவாங்க அங்க இருக்காரு. அதனால கண்ணுக்கு தெரியாத இடம் பார்த்தாரு. அந்த காலத்துல பாயிண்ட் பாயிண்ட் பஸ் எல்லாம் கிடையாது, டீலக்ஸ் பஸ் எல்லாம் கிடையாது. அதனால ரொம்ப தூரத்துக்கு வந்து பாண்டி நாட்டில் எந்த இடம் குலசீகரப்பட்டினம், திருச்செந்தூர் பக்கத்தில் குலசீகரப்பட்டினத்துல தான் அவர் வந்து தங்கினதாக சொல்வார். உறுதியான ஆதாரம் இல்ல, ஆயினும் அங்கதான் அதனால இப்படி சமீபத்தில் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் காரைக்காலமா கோயில் உண்டு அந்த ஊரில் கட்டிட்டான் அன்புள்ளாசன். அவ்வாறு பரமதத்தன் இங்கே வந்து புனிதபதி என்ற சின்ன குழந்தைக்கு பேரிட்டு இரண்டாவது மனைவியோடு இனிமையாக வாழ்கிற நாடில் அங்க காரைக்கால் என்ன நடக்குது? பரமதத்தனை காணும் கேடிப்பாரு. இங்கே வியாபாரம் பண்ண போறோம் போறவர் ஆழக்காலம் என்று தூதர்களை விட்டு அப்படியே சகட போட்டு அரசாங்கம் தெரியும் போச்சு. பாண்டி நாட்டுல ஒரு இடத்துல இருக்காரு, ரெண்டாவது கல்யாணம் முடிச்சிட்டாரு, குழந்தைகள் பிறந்துருச்சு, செய்தி வந்துருச்சு. உடனே இந்த முதல் மனைவியாக இருக்கிற நம்ம தாயினை அங்கிட்ட ஒப்படைச்சோம் சுற்றுத்தாள். ஒரு அழகான பள்ளத்துல அம்மை ஏற்றுகிறார்கள், பள்ளத்தை துணி போட்டு மறைத்து விட்டார்கள், பள்ளத்தை சுமந்துக்கிட்டு சுற்றுத்தார்கள் வராங்க. சோழ நாட்டு ஏறு குறைசியல் வந்தாச்சு. அந்த வாசமா மாட்டேன் என்ன இந்த அம்மையார் பல கட்டுக்கள் இறங்குறாங்க. மட மட மட மடனே பரமதத்தன் போன என்ன கேட்பாங்க. மட மகள் தன்னை பெற்று மங்களம் பெணித்தான் முன்பு உடனுரை அஞ்சு நீத்த ஒரு பெரும் மனைவியாரை தொடர்வர நினைந்து தெய்வம் தொடுகுலம் என்றே கொண்டு கடனமைத்தவர் தம் நாமம் காதல் செய்யே மகவை இட்டான். அந்த அருமையான குழந்தையை கொண்டு போய் அந்த மனைவியார் திருமணி கொண்டு புனிதவதியார் திருமணியில் கொண்டு போய் புனிதவதி என்று சொல்லக்கூடிய இடம் பிழைய பிள்ளையை கொண்டு போய் இரண்டாவது மனைவி அவர் குழந்தை மூணு பேர் சேர்ந்து நம்முடைய புனிதவதியாரை வணங்குகிறார்கள். சுற்றத்தாளர்கள் பாக்குறாங்க, அவங்களுக்கு உண்மை புரியல, என்னடா காணவன் போய் மனைவியை வணங்குறார், இது என்ன விஷயம்? கேட்கிறான் என்ன அவர் சொன்னா அவர் சொல்ற மற்றவர் தம்மை நோக்கி மானுடம் இவர் தான் மல்லர். நீங்க நினைக்கூடிய பெண் நினைக்காதீங்க, நம்முடைய மனித மானுட வடிவம் நினைக்காதீங்க. இந்த அம்மாவை அவங்க அப்பா சொல்ற மற்றவர் தம்மை நோக்கி மானுடம் இவர் தான் மல்லர் நற்பெரும் தெய்வமாதல். அவளால் அவனுடைய தெய்வம் தம்மா, நற்பெரும் தெய்வமாதல் அன்றி நான் அறிந்து அகன்ற பின்பை பெற்றையும் அகவுதன்னை பேரிட்டேன் ஆதலாலே பொற்பதம் பணிந்தேன் நீரும் போற்றுதல் செய்வீன் என்றார். அதிசயமா இருக்கு இந்த அம்மாவும் ஒண்ணுமே பேச. அவருடைய சிந்தனையெல்லாம் சிவபான் திருவடியை பற்றி நிற்கு. இப்படி ஒரு விளையாட்டாப்பா அப்படின்னு நினைச்சிட்டு அம்மா உடனே அவர்கள் எல்லாம் சுற்றி நிற்கிறவர்களா வேதி நிற்கிற போது அம்மையாருடைய திருவிழா ஒரு சிந்தனை சூழல். பரமேஸ்வரா இந்த உடம்பு இந்த அழகு இந்த மனப்பு எல்லாம் என்னுடைய கணவனுக்காக நான் தாங்கினேன். ஆனால் என் கணவனா என்னை இன்று சுற்றத்தார் முன்னால் நீத்து விட்டான். இனி இந்த உடம்பு எனக்கு தேவை. உன் திருவடி மகர்களை வணங்குறதுக்கு ஏற்றபடியாக
இந்த இளமையான உடம்பை உதறிட்டு எருப்புடம்பாக்கி எறும்புடமாக பேயின் வடிவத்தனை கொடுப்பார் என்று அம்மே ஒரு பெரிய புரட்சி. புரட்சி தடவி அரைத்தால் அம்மையார் யாருக்கப்பா எலும்பு உடம்பும் பேய் உடம்பும் வேண்டும் என்று குறைந்த இளமை வயதுடைய புரிதவதியார் சுவாமி அதனால் தக்க முடியுமா அம்மையார் தக்கிறார் சொல்லுமா. சாதாரண ஒரு வாழ்க்கையில என் வாழ்க்கை நினைச்சோம்னா ரெண்டு தடவை எனக்கு பெரிய அதிர்ச்சி அதிர்ச்சி ஒரு தடவை என்னுடைய கருப்பு முடி ஒரு நாள் வெள்ள முடியாது மாறிச்சு அன்னைக்கு அதிர்ச்சி அந்த ஷாக் இன்னும் போல ஐயோ வயசாக்கி போட்டுருக்கேன் ஒரு சிசர் எழுந்து கட் பண்ணு அந்த அதிர்ச்சி விழ மறுநாள் இன்னொரு அதுக்கப்புறம் டை அடிக்கிறாங்க இப்படியெல்லாம் நாம கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிற சமயத்துல அம்மை இளம் வயதுல தன்னுடைய அழகு மேனியை தொடர்ந்துட்டு எலும்பு உடம்பாக பேய் உடம்பு ஏன் அந்த மாதிரி கேட்கிறாங்க சிவபெருமான் திருத்தலங்களுக்கு செல்கிற சமயத்துல இந்த இளமையான உடம்பு இருந்ததுன்னா ஆபத்து உலகமெல்லாம் பயந்து அஞ்சி ஒதுங்க பேய் உடம்பு கிடைச்சுன்னா நல்லா அருமையான சாமி தரிசனம் அம்மா செலக்ஷன் எப்படி பண்றாங்க பத்தில இதுதான் அருமையான செலக்ஷன். தாய்மார்களுடைய செலக்ஷன்ல அம்மை வழிகாட்டப்படுகிறார் இப்படி வாழ வேண்டும் என்று அம்மை வாழ்ந்து காட்டுகிறார். இயற்பு உடம்பு பேய் படிவம் சுவாமி பார்த்து கேட்கிறார். இனி இவன் குறித்த கொள்கை இது இனி இவனுக்கு ஆக தாங்கிய வனப்பு நின்ற தசை பொதி கழித்து இங்கு உண்பால் ஆங்கினின் தாள்கள் போற்றும் பேய் படிவு அடியேனுக்கு பாங்குற வேண்டும் என்று பரமனை பரவி நின்றார். ஆனால் அப்பொழுது நன்றுள் ஆடுவார்.

உதறி ஏற்பு உடம்பே ஆகி வானமும் மண்ணும் எல்லாம் வணங்குவே வடிவமானார். நம பார்வதி பதனே அரகர மகாதேவா. வானமும் மண்ணும் எல்லாம் வணங்குவே வடிவமானார். இன்றைக்கு நம்ம கும்பிட்டு இருக்கிற அந்த தாய், மாநிலத்தில் மண்ணெடுத்து அந்த தாய், பெரிய விளையாட்டு அந்த அமையாக்கம் தான். ஆகவேதான் வானமும் மண்ணும் எல்லாம் வணங்குவே வடிவமான சிவகணனாக, சிவகணங்களுக்கெல்லாம் கணமாக, கணத்தில் ஒன்றான சிவகணமாக நம்ம மருந்துமா. உலகவர் கண்களுக்கு பேய், ஆனால் சிவபெருமான் கண்களுக்கு திருக்கண்களுக்கு கணனாக சிவகணம். எனவே மானலோகமும் மண்ணுலோகமும் அந்த அம்மையாரை வணங்க கிடையாது. அற்புதமான பேய் குடிவன் அம்மை எடுத்தார். எலும்புதான், ஒண்ணு கிடையாது, எலும்பு வடிவன். அந்த அற்புதமான வடிவத்தை அம்மை பெற்றார். இது சைவ நாயமான் சரித்திரத்துல ஒரு அதிசயம். அம்மையார் வாழ்ந்து காட்டிய ஒரு கொள்கையின் பிடிப்பு. உடனே எலும்பு வடிவான் உண்மை என்னவாதான் தேவர்கள்லாம் மகர் மழை பொழிந்தது, எங்கும் வான துந்துமி நாதம் உலகலாம் நிறைந்து விம்மே கும்பரும் முனிவர் தாம் குலவினர் கணங்கள் எல்லாம் குணலையிட்டு இட்டன முன்னின்ற தொலைவில் பல் சுற்றத்தார் பொழுது அஞ்சி அகன்று போனார். சுற்றத்தார்கள்

தன்னை அற்புதத்தில் வந்தாதி அப்பொழுது அருள் செய்வார். பொற்குலையை செய்யவாத புண்டரீகங்கள் போற்றும் நற்கணக்கின் ஒன்றானே நான் என்று நயந்து பாடி ஆழ்ந்த சீரட்டி மாலை அந்தாதி எடுத்து பாடி எந்த பேர் உணர்வு கொங்க எயிலொரு மூன்று முன்னால் காய்ந்தவர் இருந்த வெள்ளி கயிறை மாவரே நன்ன வாழ்ந்த பேர் அருள் முன்கூற வழிபடும் வழியால் வந்தார். அரகரம பார்வதீபதே அரகரமதாலேவாள் பிறவிகளால் பரமேஸ்வரனுடைய திருவடிகளிலே செழித்து வளர்ந்த ஞான காதல் முழுகிய காரணத்தால அற்புதம் திருவந்தாது என்ற நூல் அந்த சமைக்கிற அம்மா அனுச்சிக்கிறார். பேருடன் வாங்கின உடனே பெற்ற உடனே பரமேஸ்வரா அம்மா பாடுற நூறு பாடு நம்ம பாக்கி நாம் செய்த பாக்கி இது கிடைச்சிச்சு. கரையாரம்பத்தில் போல நூறு பாடல் நம்ம கிடைச்சி நம்ம செய்த புண்ணியம். அமெரிக்கால நடந்த இது கிடைக்குமா? ஆசிரியர் வருகிறேன் கவனிக்கிட்டு இருக்கான். ஜப்பான்ல பாருகிறேன் நம்ம செய்த புண்ணியம். உற்பத்தியெழுந்த ஞானத்தின் ஒருமையில் உமை கோபம் தன்னை அற்புத திருவந்தாரி பாடி அருள் செய்வார். அது மட்டுமா சீர் இரட்டை மணிமாவை இரட்டை மணி மாறணும் அழகான ரெண்டு நூல்களை அந்த சமயத்தில் அம்மா பாடுறாங்க. அந்த நூத்தி நூறு பாட்டு இந்த இருபது பாட்டு பதினோராம் திருமுறையில அற்புதமாக இடம்பெற்றது. நம்ம செய்த பாட்டு படிச்சு படிச்சு உட நிகழ வேண்டிய பாடல்கள் இந்த ரெண்டு நூல்கள் சேர்ந்தார் பெருமா. அது அருமையான ஆழ்ந்த சீர் அட்டை மாலை ஆழ்ந்த சீர் ஆழ்ந்தோர்களால் விரும்பி வணங்கக்கூடிய சிறப்புடைய இரட்டை மணி மாலை அதே அகிழ்ச்சிதான். அப்பொழுது அவர் உள்ளமெல்லாம் மகிழ்ச்சி இருக்கு. காரைக்காலத்தை ஆகிவிட்டார் மன மகிழ்ச்சி. ஆஹா, இனி நமக்கு ஒரு தடையும் இல்லை. நான் சூரியமான் திருப்பியில் என்றைக்கும் போயிருந்தோம். அந்த உள்ள என்ன நினைக்குது? திருக்கையிலே சென்று என் பெருமான தரிசித்து போ. அந்த அம்மா நிறைய திருநாவுக்கர சுவாமிகளுக்கும் காரைக்காலருக்கும் ஒரு சின்ன வேறுபாடு. திருநாவுக்கர சாமி இந்த உடம்பு மானத உடம்புனால முடியல. உருண்டு உருண்டு உருண்டு தாவி தாவி பண்ணாங்க, துள்ளி துள்ளி பண்ணாங்க, விரண்டு விரண்டு வராங்க. அவங்களுக்கு மானத உடம்பு இடங்களா இருக்கிறாங்க. ஆனா சுவாமி என்ன கவலைப்படாதுன்னு சொல்லி அங்க தெப்பத்துல மூணு கவனிச்சு திருவையாட்டில காட்சி கொடுத்தார். அவருக்கு அந்த முடிச்சு இந்த அம்மாவுக்கு உடம்பே வேணும் எலும்பு உடம்பு. அதனால கைலைக்கு போறது ஜெடியாயிடுச்சு. எலும்பு உடம்பு அப்படியே நடக்கிறதுக்கு என்ன வெயிட் ஆகிக்கிட்டு போறது வெயிட்லாம் கிடையாது. சதை ஹார்ட் லங்ஸ் பெல்லி ஆனும் கிடையாது. சௌரியமா சாப்பிடமா வேலை அடைக்கணும்னா ரெஸ்டா ஒண்ணு கிடையாது. அம்மா எப்படி சில இருந்தா பாக்கல எலும்பு உடம்பு அதெல்லாம் தேவை. கைலைக்கு போறது நல்ல சான்ஸ் இந்த அம்மா. ஆனால் அதுலையும் அம்மையார் அந்த கைலைக்கு செல்கிற போது அவர்கள் எடுத்த முறை நீங்கள் தலைகிற என்பதால் தலையை கீழே வைத்து கைலை அடிவாரத்தும் கால் அப்படியே சுவாமி திருப்படி நினைச்சுட்டே எத்தனையோ திருப்பாடல்கள் பாடிக்கொண்டே அம்மா செய்யறாங்க. அப்பொழுது கைலைநாதனுடைய திருவிழக்க மண்டபம் அம்மாவும் அப்பா விட்டுருக்கிறார். அம்மா பாக்குறாங்க யாரோ ஒரு எலும்பு உடம்போட தலை கீழே வைத்து கையில மணிமணி ஏறி வர்றாங்களே. காலால் கையை மிதிக்க கூடாதுன்னு சொல்லி தலையால் நடந்து வருது. யாரு சுவாமிட்ட அம்மா கேக்குறாங்க. பரமேஸ்வரா இது யாரு இப்படி அன்போட வர்றது? இது வரைக்கும் வந்தது யாரு வேணும்? சுவாமி உமாதேவியா இருக்கு வருகிற காரைக்கால் தாயை எப்படி அனுபவப்படுத்திருக்கிறார். அம்பிகையின் திருவுலகத்தின் அதிசயத்து அருளை தாழ்ந்து தம்பெருமானை நோக்கி தலையினால் நடந்து இங்கு ஏறும் எம்பெருமானோர் இருப்பின் யாக்கை அன்பு என்னே என்ன நம்பெருமாட்டிக்கு அங்கு நாயகன் அருளியை செய்வான். ரமேஸ்வரா இந்த எலும்பு உடம்பு இருக்கிற இந்த உயிருக்கு எவ்வளவு அன்பு இருக்கு சுவாமி அசியமா இருக்குது. அம்மா கேட்கிற
அம்மாவுக்கு தெரிஞ்சு விழுந்துருக்கா? அம்மாவுக்கு தெரியாதா? நமக்கு தெரியணும் தேவைதான், தெரியவிடாதான். அம்மாவுக்கு ஒண்ணும் தெரியாது நினைக்காதீங்க. நமக்காக அன்னை அறிமுகப்படுத்துமாறு செய்யறாங்க. சாமி நம்மள வறுமைகள் நம்மை பேணும் அம்மைகான் மற்றமை சேடு படிவும் வேண்டி பெற்றன என்று பெண்கள் அருகு வந்து அணைய நோக்கி அம்மையே என்னும் செம்மை ஒரு முடி உலகமெல்லாம்

வருங்கள் நம்மை பேரும் அம்மை தான். எங்க அம்மா வர்றாங்க எங்க அம்மா நீ பார்த்தே எங்க அம்மா வர்றாங்க நம்மை பேரும் அம்மை தான். உள்ளத்துல வச்சு நீ குழந்தையாக வைத்து பாதி பழகி கொண்டிருக்கிறா எங்க அம்மா பாடுறாங்க வருங்கள் நம்மை பேரும் அம்மை தான். நீ பேருங்கிற வார்த்தை சின்ன பிள்ளைய தாய் எப்படி பேணி பாத இரவு தூங்காம பேணிவா அது மாதிரி என்னைய எம்மை உள்ளத்திலே வைத்துக் கொண்டு பேணி வழிபாடு செய்கிறார் அம்மா வர்றாங்க. அருமிகள் நம்மை பேணும் அம்மை தான் உண்மையே. மற்றும் இப்பெருமை செயல் வடிவும் வேட்டியும் பெற்றன. பெருமை செயல் பே வடிவு பெருமை செயல் வடிவு இது அந்த அம்மா கேட்டதுனால நான் கொடுத்தோம். பெருமை செயல் வடிவும் வேண்டி பெற்றது என்று பின்னை அருக வந்து அணைய பக்கத்தில் வந்தாச்சு அம்மா. உடனே சாமி என்ன பண்ண உமாதிவேன் அம்மன் சொல்லுவது மட்டுமல்ல அம்மா அம்மையே என்னும் செம்மை ஒரு மொழி பரமேஸ்வரன் திருவாக்களை யாராவது அம்மான்னு கூப்பிடுவார் அவரு அவருக்கும் அப்பா கிடையாது அம்மா கிடையாது. தந்தையினை தாய்மினி தந்தனியன் காணேடியும் திருவாசகம் தந்தையும் தாய் வந்தாலும் சொல்லுமா அவர் பிறப்பாரா இறப்பாரா பிறந்தா தானே அப்பா அம்மா உண்டு அவர் பெருமையே கிடையாது அவருக்கு அப்பாவே கிடையாது அம்மாவே கிடையாது அவர் இதோ இந்த தாயினை அம்மையே அம்மா அருகே இருக்கிற உமாதேவியார் பார்க்கிற சமயத்துல அருகு வந்து அணைய நோக்கி அம்மையே என்னும் செம்மை ஒரு மொழி விடாத ஒரு அற்புதமாக சொல்லுவான். உலகமெல்லாம் உயவே அப்படி செய்யா உலகமெல்லாம் உலகராங்கிற இடத்துக்கு முக்கியமான இடத்துல சேர்க்கிறா பெருமாள் அறிவித்து கொடுத்த வந்தீங்க. உலகமெல்லாம் உயமாறு சுவாமி அம்மையே ஒரு செம்மை மொழி அறிவிச்சு யாருக்கு கிடைக்காத பாக்கியம். சிவருமா வந்து அம்மையேன்னு காரைக்கால தாய அழைக்கணுமானா இது பெருமை எப்படிப்பட்ட பெருமை ஏன்னா அற்புதத்தில் வந்தாதுன்னு ஒரு குழந்தைய ஒரு தாய் எப்படி பேணி பாதுகாப்பாளோ அது போன்ற சிந்தனைகள் எல்லாம் நூறு பாட்டி வரும். ஒரு தாய் குழந்தைய பாக்குற மாதிரி காரைக்கால அம்மையார் சிவருமானை நோக்கி நோக்கி நோக்கி அன்பினால குழைச்சு குழைச்சு குழைச்சு குழைச்சு பாரு அந்த மாதிரி அம்மையே சொல்லி அழைச்ச உடனே அந்த அம்மா என்ன செய்யறாங்க பாருங்க காரைக்கால அம்மையா அம்மான சுவாமி கூட்டினா அம்மா உயிட்டான் காரைக்கால அங்கனன் அம்மையே என்று அருள் செய்ய அப்பா என்று அப்பான அம்மா அவர் அம்மான்னு உள்ளார் இவரோ சிவருமான அப்பா அங்கனன் அம்மையே என்று அருள் செய்ய அப்பா என்று அங்கைய செம்பர் பாதம் பணிந்து வீழ்ந்து எழுந்தார் தம்மை சங்கவன் குழையினாரோ தாம் எதிர்கொள்ள தாம் எதிர் நோக்கி நம்பார் இங்கு வேண்டுவது என்ன இறைஞ்சி

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிராட்டி காரைக்கால் அம்மையார் புராணம், பகுதி 3. வழங்குபவர் திரு பட்டமுத்து ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: அம்மா என்று சோர்வா நினைக்க, அம்மா அப்பா நினைக்க, இது எங்கேயாவது இந்த உணவு விட்டார் பாருங்க. அம்மா விட்டா மகனே தான் கூப்பிடுவோம். அம்மா ஏப்பா என் மகனே இங்க தலைகள் இருக்கு. அம்மா நான் கூப்பிட, அப்பா நீங்க அம்மா கூப்பிடுறேன். இது புதுமையான புரட்சிகரமான உறவு அப்படி சொல்லி சாமி சந்தோஷம். எனக்கு என்னமா வேணும் பிள்ளை, அம்மா பார்த்து அமெரிக்கா 1,00,000 சம்பளம் வாங்குறேன், உனக்கு என்னமா வேணும் வந்தக்காரன் அப்ப நான் சாப்பிட்டு இன்ஜினியர் இருக்கேன், 1,00,000 சம்பளம் எனக்கு செலவு, 20,000 மிச்சம் 80,000 இருக்கு, உனக்கு என்ன வேணும்? அங்க அப்பா கேக்குற அம்மாட்ட கஷ்டப்பட்டு இருந்திருக்கேன், உனக்கு என்னமா வேணும் சொல். எப்படி பிள்ளை கேட்க போச்சுடா அம்மையுமே அழைச்ச உடனே அந்த பிள்ளை அந்த அம்மாவை பார்த்து இன்னுமா உனக்கு வேணும் கஷ்டப்பட்டு நிக்கமா சுதர்மா என்ன வேணும் கேட்கிற உடனே அவருக்கு ஆசை என்ன கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு உலகத்துல அதிசயமான பிள்ளை அதை கொடுப்பான். அந்த அம்மா எப்படி கேட்கப்பான்?

தேவுன்னு என்றா மறவாமை வேண்டும். இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து வாடி அறவாணி ஆடும் போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார். அரரம பார்வதி பதையே வரம் கேட்கறேன்னா அம்மா அப்படி பாதையில நம்ம எப்படி அம்மா வரம் கேட்கிறார் சாமி சிவபெருமான் நம்முடைய கண் முன்னால தப்பித்தவரை காட்சி கொடுத்தாச்சுன்னா உனக்கு என்ன வேணும்? சாமி என் தலைய சுத்தி கண்ணா இருக்கணும். பின்னால ஒரு டிவி அந்த சைடு ஒரு டிவி இருந்தது எல்லா சேனலையும் ஒரே சேர்த்துல பாருங்க. பல கண்கள் ஆயிரம் கண் படைக்கிறதே அந்த பையன் சொல்லி அருணிநாத சுவாமி முருகப்பெருமான் அழக பாக்குறதுக்கு ஆயிரம் கண் படைக்கிறேன்னு அவர் அங்கலாக்க அந்த அம்மா இரவாத இன்பான் அன்பு வேணும். இன்பான் பார்க்கணும். அது ஒரு நாளும் இடையிடலாமல் முடிவில்லாத இரவாத இன்பான் இரவாத இன்பான் வேண்டுகிறார். முதல் டிமாண்ட் சாமி கேட்ட முதல் வரான்தான். ஆகவே சாமி நம்ம காட்சி கொடுத்தாரானால் நாம் எல்லாரும் இன்றைக்கு தயாராகிறோம் சாமி கேட்க வேண்டியது. இது வரம் இதுதான். சுவாமியும் இந்த திருவடியில எனக்கு என்றைக்கும் மாறாத இன்பான். இன்ப அன்புக்கும் துன்ப அன்புக்கும் வேறுபாடு. துன்ப அன்பு ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆள் பண்ணிட்டு சுவாமி செய்ய அவர் மயங்கிட்டே சிலர் வந்தாங்க. அதான் துன்பாள் வழி இல்லாம கூப்பிட்டு அவருக்கு வேற வேலை கிடையாது. நம்ம தெரிஞ்சாரு அப்படின்னு நினைக்க மாட்டேன். ஒருவேளை நினைச்சா அது கூட துன்பா. இந்த அன்புதான் துன்பா அன்பு அன்புதான். ஆனால் அது துன்பத்தை கொடுக்கிற அன்பு.

வேண்டும். சுவாமி என் அப்பறத்தே விட பிறந்து பிறந்து பிறந்து இறந்து இறந்து இறந்து பிறப்பதற்கு தொழிலாகி இறக்கின்றாரே என்று அப்பர் சுவாமி சொன்னது போல. ஆனா நமக்கு சஞ்சீத வினம் மிச்சம் இருக்குத, அந்த வினயத்துக்கு கொடுத்ததா ஒருவேளை பிறப்பு இருந்துதான் நம்ம என்ன செய்யும். மீண்டும் பிறப்பு உண்டே ஆனந்திரம சொல்ல முடியாது. இப்ப சொல்றாங்க நான் எல்லாம் சாமி கும்பிட்டா நான் சுகஜல பண்ணிட்டு எனக்கு அடுத்த பிறவே கிடையாது. எத்தனை பேர் எனக்கு கேள்விப்பட்டு சிரிப்பேன், எனக்கு அடுத்த பிறவே கிடையாது. நான் பெரிய சுகஜி பண்ணுறேன், எனக்கு எல்லாம் தேவையான தெரியும், நிறைய தெரியும் தேவை. அவங்க பரவீங்க அவங்க சொல்லிக்கிறா பிறந்ததானே ஒரு மீட்டிங்ல ஒரு பெரியவங்க பேசுறாங்க, அவங்கள வீட்டுல வரவேற்ற ஒரு அன்பரை பாராட்டி பேசுறாங்க. அவர் வீட்டுல தங்க சொன்னாரு சாப்பாடு போட்டாரு அதுதான் நினைக்கணும். இப்ப இந்த மாதிரி அன்பர்களுக்கான அவர் கடத்த பரவி கிடையாது.

சொல்றேன், அதான் சொன்னேன் அந்த பக்கமுடையவன். ஆனா எனக்கு பிறப்புக்கு இல்லை, நான் சொல்லல. குழுவாய் பிறக்கினோ சுவாமி, அந்த நிமிடத்துல ஒருவேளை நான் குழுவாக்குள்ள பிறக்கணும். அவரு எவ்வளவு பெரிய உத்தமர், அவர் சொல்றாரு ஒருவேளை எனக்கு அடுத்த நிமிடத்துல குழு பிறப்பேன். நம்ம கொஞ்சம் படிச்சுட்டு எனக்கு அடுத்த ஜென்மத்துல இதை விட மேலதான் போவேன், இட போமாட்டேன் அப்படின்னா யான் எனது ஆங்காங்கிற தேசம். குழுவா பிறக்கினோ புண்ணியா உன்னடி என்ன

உன்னை என்னும் மறவா அமைந்து. எத்தனாவது வரம்? மூணாவது வரம். முதல்ல இரவாது இன்பம், இரண்டாவது பரவாமை, மூன்றாவது மறவாமை. பிறந்து சொன்னா அவனை மறக்கூடாதான். எந்த ஜென்மமா இருந்தாலும் உரிமைக்கும் தாங்கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமா அப்படைத்து திருவிழுநாயர் சொல்வார். இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு நான் ஒரு ஜென்மத்துல நமக்கு கிடைத்த இந்த ஞான கல்வி இருக்குது, உண்மைக்கும் தான் பெற்ற கல்வி, ஞான கல்வி, சிவபெருமான் திருவடியில வைக்கக்கூடிய அந்த கல்வி இருக்குது, அது ஒரு ஜென்மத்துல உனக்கு கிடைச்சுன்னா ஏழு வகைப்பட்ட பிறவிகள் எங்க வளர்ந்தாலும் அது கூட உண்மைக்கும் தான் பெற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமா படைத்து. எளிமைனா ஏழு பிறப்பு இல்ல, ஏழு வகைப்பட்ட பிறப்பு. நமக்கு வந்து பிறப்பு எண்ணி எண்ணி நடந்தார், எண்ணி நடந்தால பிறவிடும். ஆனால் ஏழு வகைப்பட்டவர்கள், தேவர்களாக, மனிதர்களாக, மிருகங்களாக, பறவைகளாக, ஊர்மை தெரிவர்களாக, தண்ணீரில் வாழ்கிற தாவரங்களாக, இந்த ஏழை ஏதாவது நம்ம பிறந்தாலும் எழுமைகள் ஏமாப்படைந்து ஏமாப்பா பாதுகாப்பு கல்வி பாதுகாப்பா வருவார். அதனால அம்மா நல்லா கேட்கிறேன், மறவாமை வேண்டும். நாடாவது பாருங்க, பரவாயில்லை என்பது பரவாமை மறவாமை இன்னும் வேண்டும். அடுத்த கேள்வி நாடாவது சீக்கிரம் பிரசங்கம் அந்த நாடாவது செவ்வாய்க்கு போனா சீக்கிரம் பரவி போக எங்கெல்லாம் நாமகற்பனம் அந்த மாதிரி கேட்கலாம். நாடாவது வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ்

நாராது வரான். பரமேஸ்வரா திருப்பதி நீ ஆடுகின்ற சமயத்தில் பக்கத்திலேயே இன்னொன்று பாடிக்கிட்டு இப்படி ஒரு அருமையான வரம் அல்ல கிடந்திருக்கிறான். அதனாலதான் சகல சிவாலயங்களையும் அந்த பக்தி பெருமான் சிலையில காரக்கலமையா தாளத்தோடு இருக்கிறார். யாரு கிடைக்கும் பாக்கியம்? நம்ம திருவாதிரை ஒரு நாள் தான் நடராஜருடைய நடனம் வைப்போம். அன்னைக்கு நாள் கழிவுகள் நல்லா கிடைக்கும் பார்த்தியா, அதான் கூட கொஞ்சம் நடராஜர் பண்ணுவோம். அம்மா என்ன சொன்னாங்க, எப்பவும் பாடிக்கொண்டிருக்கிறான். ஆகவே யாராவது வரம் மரபாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆகும் போது உன் அடியின் கீழே இருக்கிறார். எல்லா வரங்களையும் கொடுத்துட்டு நாலாவது வரத்தை அங்க வச்சே கொடுத்தேன். நடராஜர் நடனம் அணிந்து பாடுவதற்குரிய பாக்கிட்டு அம்மைக்கு எந்த சரத்துல கொடுக்க போறாரு பாருங்க. கூடுமாறு அது கொடுத்து குழம்பு தெஞ்சி செயல் என்று நீடுவாள் பழனமுதோ நிலவிய ஆனந்தா இல்ல.

ஒரு திரு ஆலங்காடு இருக்கிறதே வளரணும். திருவாலங்காடு சொல்லுங்களா மலையூர் சொத்தனும் பழையனும் 70 வேளாண்கள் தீக்கி குளித்து ஒரு சத்திய வாக்கை நிறைவேற்றினார்களே, அந்த பழைய நூல் திருவாலங்காட்டிலே நாம் ஆடுகிற போது அங்கிருந்து ஆடிக்கொண்டிருக்க சுவாமி அருள் பார்த்தார். செப்பரும் பெருமையன்பார் திகழ் திரு ஆலங்காடாம் நற்பதி தலையினாலே நடந்து புக்கு அடைந்தார் ஆலங்காடு அண்ணமுறை நிமிர்ந்து ஆடுகின்ற கோலங்கான் பொழுது அண்ணமுறை நிமிர்ந்து ஆடுகின்ற கோலங்கான் பொழுது அண்ணமுறை நிமிர்ந்து ஆடுகின்ற கோலங்கான் பொழுது கொஞ்சை திறங்கி என்றெடுத்து தங்கு மூலம் காணாதார் தம்மி மூத்தனர் பதிகம்பாடி ஞானம் காதலித்து போற்றும் நடம்போற்றி நன்னாடி

திருவாரூர் கலையால மனடைந்தார். சுவாமிகளாகிற காட்சி காடும்போது பாடும்போது சந்தோஷம். கொங்கை தரங்கின்னு ஒரு பதிகத்தை வர அந்த பதிகம் மூத்த நற்பதிகம் பதினோராம் மூத்த திருப்பதி பதிகம் என்ற பாமாவை பிற்காலத்தில் நம்முடைய மூவர் பெருமக்களால் அறிவிக்கப்பட்டது. மன்னவாசக பெருமான கையாள் பதிகம் பத்து பாடலா சுவாமிக்கு சாத்துகிற மாலைதான் பதிகம். நிறைய பாசனத்தில் இந்த பதிகத்தை படித்தால் என்ன பலன் வரும் என்று மகுடம் ஊட்டுகின்ற வகையில் அமைந்ததுதான் பதிகம். இத 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் மூவர் பெருமக்கள் பாடியது முதல்ல பாடினது. ஆமா, அதனால இந்த பதிகத்துப்படி மூத்த திருப்பதிகம் முதல்ல திருப்பதிகம் அமைப்பு உலகத்தில் பறைசாற்றியவர்களே அம்மா. அம்மாவுடைய காலம் அருக்கலனுடைய காலம் எது? கணபனான காலம் சண்டேஸ்வரனான காலம் திருமூலனான காலம் இதெல்லாம் காலத்துக்கு அப்பாற்பட்டது. இன்றைக்கு காரக்கலனார் வந்தார்கள் சொல்லி பெரியவர்கள் ஒரு இடத்துல சொல்கிறார்கள். காரக்கலமர பதிகத்தை முழுக்க வாசித்து பார்க்கும்போது ஓரளவுக்கு சிதம்பரத்தை பத்தி குறிப்பே இல்லை. சிதம்பரத்தை பத்தி அம்மையாருடைய பாடல்கள் இடமே இல்லை. ஆகவே திருவாரங்காடு சிதம்பரத்துக்கு முன்னால் உள்ள சரம். சிதம்பரம் திகை காட்டு சுவாமி காட்சி கொடுக்கிறதுக்கு முன்னதாகவே திருவாரங்காடு அமைஞ்சிருக்கிறதோ அங்கே அம்மா வந்தார்கள். அதனாலதான் அம்மையுடைய பதிகத்துல சிதம்பரம் இடம்பெறவில்லை. சிதம்பரத்துடைய காலமும் பல்லாயிரக்கணக்கான காலம். அப்ப அதுக்கு முன்னாடி அம்மா அவர்கள் பாடிய அந்த பாடம் நமக்கு கிடைச்சிட்டு வைக்கிற சுவாமி எப்படி அனுந்தனம் இருக்கிறப்ப நமக்கு கிடைக்கிறது. நம்மளை யாரோ நல்ல புரியும் இருக்காங்க. நீங்க இருக்கலாம், எனக்கு ஒரு புரியும் உங்களை யாரோ புரியும் இருக்கிறாங்க. அதான் பதிகம்லாம் கிடைச்சிருக்கு. ரவுண்டா கொஞ்சம் கூட குறையாம நல்ல அழகான முழு பழங்களா கிடைச்சது. 100 பாட்டு, 2 மணி மாலை, 20 பாட்டு, மூத்த நேரம் பதிகங்கள் நல்லா கிடைச்சது. கொஞ்சம் தெரிஞ்சு என் அம்மா எடுத்து பாடுற பாட்ட அப்படியே நடந்து ஆடுகிற போது பக்கத்திலிருந்து பேய்கள் ஆடுறது அப்படியே படம் படிச்சு காட்டுற அம்மா. அந்த பதிகங்களுக்கு பேர் மூத்தனார் பதிகம். சீக்கிரம் இருக்குமா அறிமுகப்படுத்துற மற்றவர்கள் கொன்றை நாகம் திருக்கூத்து முன் வணங்கும் இட்ட மிகு பெருங்காலம் எழுந்தோங்க எட்டி இளவம் ஈகை என எடுத்தே திருப்பதிகம் கொட்டம் உழவும் குழக நானும் என பாடினார் இடமளித்த மனவேறினார்.

0: அவனிடம் தருளமும் சேவடிக்கும் இருக்கின்றாரை அடுத்த பேர் பெரும் சீர் பரவரார் பரவரார் ஆறு அளவு ஆகினது அம்மா நம பார்வதி பதையே அழகர மகாதேவா அம்மையின மதுர மொழி அம்மானு சிவபெருமான் திருவாக்குனால அது தேன் சுட்டுகிறவாக்க மதம் இனிமை இனிமையான மொழி சொன்ன அந்த அம்மா தாண்டவத்திலே ஆடுகின்ற பெருமான் சன்னிதி இருந்து பாடுகிறாரே அம்மாவுடைய பாத மலர்களை வணங்குகிறேன் அவருடைய பெருமையான சொல்ல முடியுமா யாரால சொல்ல முடியும் என்று சேர்க்கிறார் பெருமான் அருமையா சொல்லி மட்டுமல்ல அடுத்த பாடல்ல வரக்கூடிய அப்பதி நாயனார் சரித்திரத்தை தோற்றுவாய் செய்யும் பொழுது நாயனார் அம்மையார் திருவடிய இன்னொரு முறை அப்படியே வழங்குறப்பார் ஆதியோடு அந்தமில்லான் அருள் நடம் ஆடும் போது கீரமும் பாடும் அம்மையை கிளருணி மலர்த்தார் போற்றி அம்மை கிளருணி மலர்த்தார் போற்றி ஆதியோடு அந்தமில்லான் அருள் நடம் ஆடும் போது கீதமும் பாடும் அம்மை கிளருணி மலர்த்தார் போற்றி சீதனீர் வயல் சூர் திங்களூரின் அப்பூதியாரா போதமாக முனிவர் செய்த திருத்தொண்டு புகழருற்றேன் நம பார்வதி வதையே அரகர மகாதேவா ஆதியோடு அந்தமில்லாத நடராஜபெருமான் ஆடுகின்ற ஆட்டத்தின் அருகே இருந்து கொண்டு அழகாக பாடுகின்ற அம்மையினுடைய பாத மலர்களை வணங்கி திங்களுடைய அவதான அப்பைய திருவடி மலர்களை வணங்கி பெருமை சொல்லப் போகிறேன் சேகர் பெருமான் நிறைவு செய்கிற 66 அற்புத பாடல்களால காலக்கிரமார் சரித்திரத்தை சுவாமி எடுத்திருக்கிறார் இந்த அருமையான திருச்சரித்திரத்துல எத்தனை விஷயங்கள் நமக்கு கிடைக்கப்பட்டன எனவே நாமெல்லாம் வழங்கக்கூடிய புனிதமான பேய் காரைக்காலமையார் தன் பதிகத்திலேயே பல இடங்கள அமையன்னு சொல்கிறார் இப்பொழுது அற்புதத்தில் வந்த 1-2 பாடல்கள் சிறுத்தமணி மாணவர் 1-2 பாடல்கள் மூன்றத்திற்கு போரிகள் விளக்கம் சொல்ல மாட்டேன் சுவாமி அம்மையுடைய திருவாக்கு ஒன்று கேட்க வந்தேன் பார்த்துட்டு இந்த புராணத்தை பூஜை செய்யலாம் இப்பொழுது 11 திருமுறையில அம்மையுடைய பதியங்களா இடம் வச்சிருக்கின்றன அதுல முதல்ல எடுத்த உடனே நம்முடைய திருமுக பாசம் சிவபெருமான் சொத்தநாத பெருமான் பாடின பாடல் முதல்ல அடுத்தாலும் அம்மா வந்தாச்சு முதல்ல அப்பா இரண்டாவது அம்மா அப்பாவுடைய பாட்டு இப்ப அம்மையுடைய பாட்டு அது மூத்த திருப்பதியங்கள் திருபாலங்கள் முதல்ல நட்டு பாடல் அமைந்தது அந்த அற்புதமான பதியத்துல பண்ண அமைந்த அந்த பதியத்துல பொண்ணு கொஞ்சை தெரிஞ்சி நரம்பு எழுந்து குண்டுகள் பெண் பல் குழி வகிற்று பங்கி சிவந்து இரு பற்கள் நீண்டு பரடுயர்கள் கணைக்காரோர் பெண் பேய் தங்கி அலறி உடறு காட்டின் தாழ் சடை எட்டு திசையும் வீசி அங்கம் குளிர்ந்து அனராடும் எங்கள் அப்பனிடம் திரு ஆலங்காடே அந்த சமயத்துல அம்மாவும் சுவாமி தான் யாருங்களே சுவாமி நடனாடுற சமயத்துல எங்க மாத்தானும் சிவகணங்கள் ஆடிக்கொண்டிருக்கிறார அம்மா பேய் வடிவத்தில் இருந்து கொண்டு பாடுற பெண் பேய் யாருமே இல்ல அப்படி ஒரு சூழ்நிலைய கண்டு அம்மா அப்படியே ஆடுகிறான் சாமி நடந்த கைவிட்டுக்கிறேன் இது அழகான இந்த பாடல இன்னும் இந்த இடத்துல பேய்கள்லாம் எப்படி நடனமாடுன்னு பல இடத்துல அழகா சொல்றேன் இனி அடுத்த ஒரு பதியத்துல எட்டி இலவம் ஈகை சூறை காரை படர்ந்து எங்கும் சுட்ட சுடலை சூழ்ந்த கழனி சோர்ந்த குடர் கவுப பட்டகணங்கள் பறந்த காட்டி பறைபோல் விடிகண் பேய் கொட்டமுடமோ குடிபாட குழகன் நாடுமே நம பார்வதி பதையே அரகர மகாதேவா இனி அம்மையார் அருள் செய்த திரு இரட்டை மணிமாலை ரெண்டு மணியும் பட்ட பாசுரங்களால அமைப்ப பெண் பாவம் கடிப்பா இந்த மாதிரி ரெண்டு வகைப்பட்ட பாடல் இரட்டை மணி ஒரு முத்து ஒரு மாணிக்கம் ஒரு முத்து ஒரு மாணிக்கம் அப்படி ஒரு மாலை கட்டிய சாமா சாமி சாத்திர திரு இரட்டை மணிமார் 20 பாடல் ஒரு பாடல் ஒரு யாப்பில் இருக்கும் அடுத்த பாடல் வேற ஒரு யாப்பு மூன்றாவது பாடல் முதல் யாப்பு நாலாவது பாடல் இரண்டாவது யாப்பு அப்படின்னு மாத்தி மாத்தி மாத்தி எல்லாம் இருபது மட்டும் குடிக்கிற
1: முடிவுப்பான்.
0: சங்கரனே தாழ்ந்த சடையானை அச்சடை மேல் பொங்கரம் வைத்துகந்த புண்ணியனே அங்குள்ள தாபா இன்று தாழாமை காப்பானை எப்பொழுதும் ஓபாது நெஞ்சே உரையே. நம பார்வதி பதையே அரதர மகாதேவா
1: சங்கரன் பாட்டு சங்கரன் காலஞ்சாலமையா அன்றைக்கே சங்கரனை கூப்பிட்டுருக்க.
0: சங்கரன் கோயில்
1: எங்க ஊர் பேரே சங்கரன் கோயில். சங்கரன் இருக்கிற கோயில்
0: மற்றதும் சங்கரன் கோயில் பற்றிதான்
1: சாமி பேர்லயே ஊர் எல்லாம் சங்கரனை தாழ்ந்த சடையானே அச்சடைமே குங்கரம் வைத்து வந்த புண்ணியனை
0: அந்த பெருமா அங்க ஒரு நாள் ஒரு நாள்
1: ஆளுங்க சத்தம் போடுவாங்க. அது அந்த சமயத்தில் காப்பாத்துற சிவபெருமான் தான்
0: கடைசி நேரத்துக்கு இல்ல
1: அங்க ஒரு நாள் ஆளாந்து ஆளாந்து காப்பானே ஓபாது நெஞ்சே முறை இப்ப பார்த்தாலும் அவர் கும்பிட்டு உனக்கு கஷ்டம் வராது
0: என்று திரு வெட்டியமணி மாறு. அதுக்கப்புறம் அற்புதத்தில் வந்த மூணு திருப்பாடம் அதுல இளைஞன திருமண காரணம் அந்த நூறு பாடல ஒரு திருப்பாடல சுவாமி நடனாடுகளை பார்த்து சாமி கையில நெருப்பூச்சிட்டு நடனாடும்போது இந்த கையில நெருப்பு இருக்கு சுவாமி நெருப்பினுடைய அந்த கலர் வந்து சோ மஞ்சள் கலர் சோ இந்த கலர் எப்படி இந்த நெருப்பு கொண்டது உங்களுடைய கையினுடைய அழகு தான் நெருப்பு பாஞ்சிருக்கு.
1: ஒருவேளை நெருப்பினுடைய அழகு உங்க கைக்கு வந்திருக்குமோ
0: ஒரு சந்தேகம் இருக்கு
1: சொல்றேனா. அழலாட அங்கே சிவந்ததோ அழல் ஆட அங்கே சிவந்ததோ அங்கை அழகால் அழல் சிவந்தவாரோ கடலாட பேயாடு காணில் பிறந்த அனலேந்தி தீயாடுவார் இதனை சொப்பு.
0: இந்த சந்தேகத்தை சொல்லிட்டு நானும் தான் அம்மா உரிமையோட இருக்கிறேன். இன்னொரு இடத்துல சுவாமிய தன் பிள்ளை போல அம்மா நினைக்கிறார். இன்னைக்கும் நம்முடைய குழந்தைகள் எல்கேஜி யூகேஜி படிக்கிற சமயத்துல ஸ்கூல் டே முக்கிய பெற்றோர்கள்லாம் பிள்ளைகள் டான்ஸ் ஆடுறது பார்க்க போவாங்க போவாங்க எல்லா ஊர்லயும் ஆம்பளை டான்ஸ் ஆடி ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கா அது பாக்குறதுதான் போவாங்க. ஆனா சில பிள்ளைகள் வந்து ரொம்ப ஸ்டவுட்டா கால் புசலிக்கா அரை புசலிக்கா இருந்துச்சு அந்த பிள்ளை டான்ஸ் ஆகும் அந்த ஸ்கூல்ல அந்த ஸ்டேஜ் சரியா கொடுக்கணும். பழைய காலத்துல ரெண்டு பெஞ்சு டான்ஸ் ஆடுற மேடையா போட்டோம். இந்த பிள்ளை டான்ஸ் ஆடும் போது விழுந்துடக்கூடாத புதுசாக காலம் இருக்காது. இந்த தாய் பார்க்க போனா பார்த்தா ஐயோ பழைய காலத்து பெஞ்சு போட்டுருவாங்க என்பதையோ குண்டு இது ஆடும்போது விழுந்தா எடுத்துக்காகும். அந்த அந்த அம்மைக்கும் அப்பாவுக்கும் அப்பாவுக்கு அம்மாவுக்கு ஒரே கவலையா இருக்கும் டான்ஸ் ஆடி முடியாது விழுந்துறாங்க. அந்த தாய்க்கு இந்த கவலை இருக்கும் நம்ம தாய் பாருங்க சுவாமி நீ ஆடுறது பயங்கரமா ஆடுறது இந்த உலகம் சாதாரண உலகம் இது உம தாங்காது கீழே விழுந்துடாம ஆடும்
1: அடிவேரில் பாதாளம் வேறும் சுவாமி
0: அது மேல ஏறி நீ கீழே குதிக்கும் போது பாதாளமே நடக்குதுப்பா.
1: அடிவேரில் பாதாளம் வேறும் அடிகள் முடி வேறின் மேல போற சமயத்துல பானங்கள்லாம் தூள்துவாதுப்பா. அடிகள் முடிவேரின் மாம் முகடு பேரும்
0: சரி கை எட்டு கை வச்சு வேகமா
1: எட்டு திசையில் ஒழுங்குப்பா. கடகம் அறிந்தாடு கை பேரில் வான் திசைகள் பேரும்
0: அறிந்து ஆடும் ஆடும்
1: ஆற்றாது அரங்கு
0: இந்த பெஞ்சு பழையாது பெஞ்சு தாங்காது
1: ஆற்றாது அரங்கு
0: எப்படி அம்மா பிள்ளை மேல வச்ச பாசத்தை பச்சட
1: சுவாமி விழுந்துடாதேரும் இந்த அரங்கா ஆனால் தாங்காது உண்மை நீ விழுந்தேன்னா உன்னும் தேவி ஆசிரத்துக்கு கூப்பிட முடியுமா உனக்கு எந்த ஆஸ்பத்திரி இருக்கு உனக்கு யாரு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும் அம்மா பிள்ளை மேல வச்ச பாச பத்தியில அடிகள் அடிபேரின் மா முகடு பேரும் அடிபேரின் பாதாளம் பேரும் அடிகள் முடி பேரின் மா முகடு பேரும் கடகம் மறிந்தாடு கைகள் பேரின் கைபேரில் வான் திசைகள் பேரும்
0: அறிந்து ஆடும் சுவாமி மெதுவாடும்
1: ஆச்சாது அரங்கு
0: தாங்காது இந்த ஸ்டேஜ் என்று அன்றைக்கே
1: ஸ்கூல்ல ஒரு தாய் பழம்பிட்டா படிக்கலாம் ஸ்கூல்லயே கட்டி
0: அந்த தாய் புறம்புல பிள்ளை பக்கத்துல இருந்து பாக்குது
1: பிள்ளை ஆடுறது அடுத்த தாய் பாக்கா
0: சாமி மெதுவா மெதுவா புரிஞ்சுக்கல ஒரே ஒரு சாமி திருமணி அடக்கலாம் நம்முடைய ஒரு நாள் எப்படி இருக்கணும் அதை அப்படியே வச்சு கட்டுறவர்
1: காலையே போன்று இறங்கும் மேனி
0: அதிகாரத சூரிய வெளிச்சம் கிழக்க பார்த்தீங்கன்னா சிக்க சிவேர் அது மாதிரி சாமி மேனி மஞ்சள் சோகமா கலந்து ஜோராக்கணும்
1: காலையே போன்று இறங்கும் மேனி கடும் பகலின் மேலையே போன்று இறங்கும் வெண்ணீர்
0: உச்சி உச்சி மேல சூரிய வந்தா இப்படி விளையாட்டே இருக்குதோ அது மாதிரி சாமி மேல இருக்கிறது திருநீர் காட்சி காலையை சுட்டாரு மத்தியானம் சுட்டாரு
1: விபூதி மத்தியானம் வெயில் அடிச்சா இப்படி விளையாட இருக்கு அது மாதிரி மாலையே மாலையின் தாங்கு உருவே போலும் சடை கற்கை
0: சாயந்தரம் சூரியன் அத்தமனாகும் போது எப்படி அழகான செம்மை கலர்ல அந்த கிணங்கள் வருதோ அது மாதிரி சாமி ஜடாவா
1: மற்ற அவருக்கு வீங்கியே போலும் மெடரு
0: அவருக்கு கழுத்திருக்குத ராத்திரி மாதிரி கண்ணங்களையும் கழுத்திருக்கான் இரவு எப்படி அமாவாசை இருக்க கருப்பா இருக்குமோ அது மாதிரி சாமி நீலகண்டம் கழுத்திருக்கான் அதுல சாமி திரும்பிங்க
1: ஒரு நாள் பொழுதெல்லாம் இருக்கு கட்டுற
0: மாலையின்
1: தாங்கு உருவே போலும் சடைக்கற்றை மற்றவர்க்கு வீங்கி இருளே போலும்
0: அவகரம பார்வதி பதையே அவகரமதா தேவா இப்படி அம்மையுடைய பெருமையெல்லாம் அற்புத திருவந்தாளி மூலமாக நாம் அருமையா பாடுற ஒரு அரிய செய்தி இந்த சேக்கரார பெருமான் திருவாக்கினால நாம் கேட்டு மகிழ்ந்தோம். இப்பொழுது நாம் பதினோராம் திருமணியில நம்பியாண்டா நம்பிகள் நம்முடைய தாயினுடைய பெருமையை எப்படி சொல்றாருன்னு ஒரு பாட்டை பாட்டு பெரியபுராணம் பார்த்தா தேவாரத்தை பார்த்தாச்சு. இனி பதினோராம் திருமணியில நம்பியாண்டா நம்பிகள் நம்முடைய காலைக்காலமையார் புராணத்தை சுருக்கமாக தருகிற ஒரு செய்தி.
1: நம்பன் திருமலை நான் விதியேன் என்று தாய் இரண்டு ஒன்பர் விசை தலையால் அடங்கியேற உமை என் அகனும் செம்பன் ஒருவன் என் அம்மை எனப் பெற்றவள் செழுந்தேன் கொம்பின் முது காரைக்காவில் மெய்ய குலதனமே நம பார்வதி பதையே அரகர மகாதேவா.
0: அடுத்தபடியாக திருத்தொண்டர் புராண சாரம் அதுல குற்றமுடிய உமாபதி சிவச்சர சுவாமிகள் அம்மையுடைய அற்புதமான அருள் வாழ்க்கை எடுத்துரைக்கிற ஏற்றமிகு பாடல்.
1: தங்கு புகழ் காரைக்கால் வணிகன் மிக்க தனதன்பன் மிக்க தனதட்டன் தரும் புனிதவதியார் மாவின் செங்கனிகள் திருவருளால் அழைப்ப கண்டு திகழ் கணவன் அதிசயித்து தேசம் நீங்க அங்க உடல் இழந்து முடி நடையாடேறி அம்மையே என நாதம் அப்பா என்று பொங்கு வடகையிலை பணிந்து ஆலங்காட்டில் புனிதன் நடம் அனவரகம் போற்றினாரே நம பார்வதி பதையே அரகர மகாதேவா.
0: இவ்வாறு நம்முடைய புகழையெல்லாம் அற்புதமாக பெரியவர்கள் பல்லாற்றாலும் பாடுகின்ற அந்த பாங்கினை கேட்டு அம்மையின் திருவடி மலர்களை நாம் உலகத்திலே வைத்து உன்னதமான வாழ்வை பெறுவோமாக கூறிக்கொண்டு நிறைவாக மாதவ சுஞான சுவாமிகள் இதோ இங்கே இந்த மண்டபத்தில் அழகாக எடுத்திருக்கிறார் சுஞான சுவாமி. அவர் 61 நாயமாருக்கும் திருத்தொண்டர் திருநாமக்கோவைன்னு ஒரு சரணி செய்கிறார். திருத்தொண்டர் திருநாமக்கோவை ஒரே பாடல், 61 நாயமாரின் பேரையும் ஒரே பாடல். பிள்ளையார் மெய்யன்ப நாமமெல்லாம் வெவ்வேறு போற்றிட ஐங்கையின் திருவடியை காப்போம் ஐந்து கருத்துடைய சுவாமி நாயமாரோடு வழங்கப்பட அந்த பாட்டு தடையெல்லாம் வரணும். 61 நாயமார் துறையடியாரன் சேர்த்து
1: ஒரே பாடல நீளமான பாடல், திருத்தொண்டர் திருநாமக்கோவை. முதல் எழுத்தனர் திரைவாழங்கனர்கள் திருநீத கண்டனார், இல்லையடி தையற்பகையார், பொருளை இடையான் குடிமாறு மெய்பொருளா என்றும் இடையா விரண்மிண்ட இன்பம் அளவும் அபநீதி எரிமத்த நீண்ட புகழ் ஏதாதிநாத திருக்கண்ணப்பர் நற்கலையர் மேலதிசி மானக்கஞ்சார் அறிவா ஆட்டாயர் ஆனாயர் ஞான திருமூர்த்தி நாயனார், ஞான திருமூர்த்தி நாயனார், ஞான திருமூர்த்தி நாயனார் முருகனார், முருகர் பசுபதியார் முன்ன அழைப்போவார் சுருஷன் திருக்குறிப்பு தொண்டர் மருமறை சண்டீசர் பாகீசர் தக்க குலச்சிறையார் கொண்ட மடலை குறும்பனார் தொண்டி செய்யும் நீள் காரைக்கால் அம்மை. மீதி பார்த்தோம் தொண்டு செய்யும் நீள் காரைக்கால் அம்மை. காரைக்கால் அம்மையாருக்கு எப்படி அறுபடி உத்தர பத்திரா தொண்டு செய்யும் என்னையும் தொண்டு செய்யிருக்கிற அம்மா சாமி திருவடியில தொண்டு செஞ்சிருக்காங்க அம்மா மற்றவங்க மாதிரி என்றைக்கும் அப்பருடைய பாடத்துக்கு பாடி தொண்டு செய்யும் நீள் காரைக்கால் அம்மை. அம்மையுடைய பெருமைக்கு அளவு கிடையாது நீள்னா அடவுள் எப்படி இருந்தாலும் ஸ்பாசம் சொன்னார். அதுக்காக தான் இந்த பாட்டு சொன்ன திருநாமர் கோவில திருத்தொண்டர் திருநாமர் கோவில தொண்டு செய்யும் நீள் காரைக்கால் அம்மை. அப்போது அந்த பாடல் எப்படி போகும் அவ்வாறு பதார்த்தானம் பாடி பரவப்பட்டால் அவருடைய பாத மதல்களை பரவி நாம் மகிழ்ந்து இந்த சரித்திரத்தை பூர்த்தி செய்வோமாக. ஆகவே இதுவரை காரைக்கால் அவர்களுடைய இனிய சரித்திரத்தை தேவ சேத்ரார் பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் நமது நம்பியான நம்பிகளும் உமாவதீஸ்வரர் சுவாமிகளும் மாதவ சிவஞான சுவாமிகளும் எடுத்துரைக்கிற எண்ணற்ற புகழ் மாலைகளை கேட்டும் பாக்கியத்தை பெற்ற நாம் நம பார்வதி மகதேவாதோர் மறைகளாலும் துதித்திடற்கு அறிய செவ்வேர் செய்யவே அடிகள் வாழ்க சேவனும் இன்னும் வாழ்க மெய்யசோர் மார்பு கேண்ட வேற்படை வாழ்கான் பொயில் சீர் அடியார் வாழ்க வாழ்கை புவனம் என்றாம். அரணம பார்வதி பதையே அரணமாதேவா சிக்ஷபேசாஸ்வரம் ஸ்ரீ கார்த்திகேய ராம சங்கீர்த்தனம் ஸ்மரணம் ஸ்ரீ வல்லிகாந்த ஸ்மரணம்.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி மார்கழி சிந்தனை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு சதகம். வழங்குபவர் ஆலரா வாயர் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: சிவம் பரம்பொருள் என்கின்ற ஒரு நிறைவு நமக்கு இருக்க வேண்டும். ஐயா பார்த்தவர்கள் ஒண்ணு ஒண்ணு பார்க்கிறாங்க. அதாவது பெரிய புராணத்திலே உமையம்மை காஞ்சிபுரத்திலே பூஜை செய்கிறார். பூஜை செய்கிற பொழுது ஆகம முறையோடு அவர் பூஜை செய்கிறார். நம்முடைய திருவாசகத்தினுடைய கருத்து அதுதான். ஆகமம் ஆகி இருந்து அடிப்பான் தாழ்வாழ்கே என்றேதான் அவர் தொடங்குகிறார். எனவே ஆகமங்களை எல்லாம் அந்த கருத்துக்களை எல்லாம் வாங்கி நாம் செவ்வொழி செய்வது என்பது மிக முக்கியம். வேதத்திற்கும் ஆகமத்திற்கும் என்ன அடிப்படை வேறுபாடு என்று சொன்னால், வேதம் இரண்டு பகுதியாக இருக்கிறது. கர்மகாண்டம் ஞானகாண்டம் என்று இரண்டு பகுதி, ஆகமம் நான்கு பகுதியாக இருக்கிறது. சரியை திரியை யோகம் ஞானம் என்று நான்காக இருக்கிறது. கர்மம் என்பதை கூட வேதத்திலே வேள்வியைத்தான் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் நாம் அப்படி சொல்வதில்லை. கிரியை என்று சொன்னால் வழிபாடு என்றுதான் நாம் சொல்கிறோம் அதனாலே ஆகமங்களை எல்லாம் உமையமைக்கு பெருமான் உரைக்கிறார். அதை உள்ளவாறு கேட்டு அருளினாள் என்கிறார் சேக்கிரார். ஏனென்றால் புராணத்திலே இரண்டு வகையாக செய்தி வருகிறது. திருவாசகத்திலும் செய்தி இருக்கிறது. ஆகமங்களை முதலாவதாக அவர் சொல்லுகிற பொழுது மன்னு மகேந்திர மதனில் என்று வருகிறது. அங்கதான் சொன்ன ஆகமம் என்று வருகிறது. ஆகமங்களை அவர் முதலே சொல்லுகிற பொழுது உமையம்மை கூட கொஞ்சம் அயர்வாக கேட்டாள், ஊன்றி கேட்கவில்லை என்று முதல்ல வருகிறது. அதனாலேதான் கந்த புராணத்தில் இந்த செய்தி இப்படி ஊன்றி கேட்காத காரணத்தினாலே பெருமான் இது தவறு என்று நீ குற்றம் செய்திருக்கிறாய், உயர்ந்த ஆகமத்தை நான் சொல்லுகிற பொழுது நீ ஊன்றி கேட்கவில்லை, அந்த குற்றம் உன்னை சார்வதாலே நீ என்னை வழிபட வேண்டும் என்று அவர் ஆணையிட்டார். இப்படி சொன்ன உடனே அந்த உமையம்மையை கோபித்துக் கொண்டார் என்ற உடனே முருகப்பெருமான் வருகிறார். வந்து அந்த ஆகம சுவடிகளை எல்லாம் தூக்கி கடலில் போட்டுறார். இது இருந்ததுனால்தான் நீங்க அம்மாவை நீங்க இப்படி சொல்றீங்க. இன்னும் சொன்னவுடனே முருகரையும் சமைத்து விடுகிறார். நீ மூங்கையாக பிறக்க வேண்டும் என்று சமைத்து விடுகிறார். இதை கேட்டு விநாயகர் வருகிறார். விநாயகர் வந்து அங்கிருந்து சுவடிகளை எல்லாத்தையும் தூக்கி அவர் கடந்து போட்டார். கையில ஒண்ணு வச்சிருந்தாரா பெருமாள், அதை வாங்கி அவர் வீசி போட்டார். உடனே பெருமான் சிறந்த அவரை சவிக்க போனார். ஆனால் சவிக்காமல் இருந்துவிட்டார். காரணம், விநாயகர் பெருமான் சிவனுடைய அம்சம், எனவே தனக்கு தானே சவித்துக் கொள்ளக்கூடாது என்று பெருமான் போவோ என்று சொல்லிவிட்டார் என்று நமக்கு செய்திகள் வருகின்றது. இந்த செய்தி சேர்க்கிறாருக்கும் தெரியும், இந்த வரலாறு தெரியும். ஆனால் அதை அங்கே அவர்கள் சொல்லவில்லை. பின்னாலே இப்படியெல்லாம் அந்த சாபமெல்லாம் முடிந்து மீண்டும் அங்கே கைலாயத்திலே அமர்ந்து கொண்டு மீண்டும் சொல்லுகிறார் ஆகமங்களை. அப்பொழுது ஊன்றி கேட்கிறார்கள் உமையம்மை. அப்பொழுது ஊன்றி கேட்கின்ற அந்த செய்தியை இங்கே சொல்லுகிறார். ஆகமங்களை எல்லாம் பெருமான் உரைக்க உமையம்மை ஊன்றி கேட்கிறார். ஊன்றி கேட்டதினாலே இதனுடைய உண்மையாவது பூசரே என்று சொன்னாராம். ஆகமங்களுடைய உண்மை அவருடைய சென்ட்ரல் ஐடியா என்று சொன்னார்கள். திருவாதத்தினுடைய சென்ட்ரல் ஐடியா என்ன மைய கருத்து என்ன என்பதுனா, ஆகமத்தினுடைய மைய கருத்து உண்மையானது உள்ள உண்மை பொருள் என்ன சொன்னால், மூசனை என்று உரைத்தவர அன்னலார்தமை அர்ச்சனைக்குரிய ஆதரித்தாள். இந்த ஆதரித்தாள் என்ற வார்த்தையில திருமறை வார்த்தைகள் அதெல்லாம் அப்படியே எடுக்கிறார். அன்னலார்தமை அர்ச்சனைக்குரிய ஆதரித்தாள், பெண்ணின் நல்லவளாய பெருந்தவ கொடுத்து. பெண்ணின் நல்லாள் என்ற வார்த்தை உபயமைக்கு ஞானசம்பந்த பெருமான் சொல்லுகிறார் என்பது நமக்கு நன்றாக தெரியும். பெண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்ற பதிகத்தை பெண்ணின் நல்லாளிலும் பெருந்தகை இருந்ததே என்று சொல்லுகிறார். ஆனால் அந்த சொல் திருமூலர் பயன்படுத்துவது, திருமூலர் திருமந்தத்திலே பெண்ணின் நல்லாள் என்று வருகிறது. அந்த சொல்லை எப்படியே ஞானசம்பந்தர் பயன்படுத்துகிறார், பெண்ணின் நல்லாள் என்று அந்த சொல்லை சரியான இடத்திலே நம்முடைய சேர்க்கிறார். உமையம்மை பூஜை செய்ய விரும்புகிறாள் என்ற இடத்திலே பெண்ணின் நல்லவளாய விருந்தவர் கொண்டு என்று, இந்த நல்ல தன்மை உடைய பெண்ணாக இருக்கிற உமையம்மை விரும்புகிறாள் என்று வருகிறார். அதுபோல காஞ்சிபுரத்திலே பூஜை செய்கிற பொழுது மணலாலே இருக்கும் கம்பையாற்றிலே மணலாலே இருக்கும் செய்து வழிபடுகிறார். அதை சோதிப்பதற்காக, அவருடைய பக்தியை சோதிப்பதற்காக பெருமான் கம்பையாற்றை வெள்ளம் வரச் செய்கிறார். வெள்ளம் வருகிறது என்ற உடனே அந்த இலிங்கத்தை போய் அவை தழுவிக் கொள்கிறார். தழுவ குழைந்த படலம் என்றே காஞ்சி புராணத்தில் வருகிறது. சுந்தர பெருமான் அந்த ஆலந்தாள உறந்து பலியத்தில் அதை நிறைய அதைத்தான் பாடுகிறார். அப்புறம் பெருமான் காட்சி தருகிறார். காட்சி தந்து உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்கிற பொழுது உபயம்மை என்ன வரம் கேட்கிறார் என்று சொன்னால், காஞ்சிபுரமாக இருப்பதாலே காஞ்சிபுர மக்கள், காஞ்சிபுர நகரத்திலே இருக்கின்ற மக்கள் என்ன தீவனை செய்தாலும் அதற்கு நீங்கள் தண்டனை கொடுக்க கூடாது. காஞ்சிபுரத்தினுடைய சொல்ற அங்க நாம் போய் உணர்கிறார், என்ன தீவனை செய்தாலும் அதற்கு நீங்கள் தண்டனை கொடுக்க கூடாது என்று சொல்லிட்டு அதுல ஒரு கிளாஸ் ஒன்று வச்சிருக்காரு, ஒரு நிபந்தனை ஒன்று சொல்றார். என்னன்னா, என்னுடைய திருவடி பிழைத்தல் ஒழிய என்று ஒரு வார்த்தை போடுற. உன்னுடைய திருவடியை நினைக்காத ஒரு குற்றம் இருந்தால் அது குற்றம் தான், அது தீவனை தான். அந்த தீவனைக்கு நீங்கள் மன்னிப்பு தர வேண்டிய அவசியம் இல்லை, மற்றதெல்லாம் நீங்க மன்னிச்சுடலாம் என்று என் திருவடி பிழைத்தல் ஒழிய மற்ற தீவனைகளை எல்லாம் எத்தனையோ குற்றங்கள் நான் செய்யலாம், ஆனாலும் உன்னுடைய திருவடியை பிழைக்கின்ற, திருவடியை நினைக்காமல் இருக்கின்ற, வழிபடாமல் இருக்கின்ற குற்றத்தை நான் செய்ய மாட்டேன் என்று பிழைப்பனாயிலும் என் திருவடி பிழையேன். அந்த வார்த்தை அப்படியே எடுத்து உபயம்மைக்கு வாக்காக சொல்லி, இங்கே இருக்கின்ற மக்களினுடைய திருவடி பிழைத்தால் அதை மட்டும் நீங்கள் மன்னிக்காதீர்கள் என்று சொல்லுகிறார் என்றால் என்ன பொருள்? நான் வாழ்க்கையிலே எவ்வளவுதான் ஜாக்கிரதையாக இருந்தாலும், நான் அந்த சொன்னது போல கைதான் நிகழவிடேன் என்றால் ஒழுக்கம் தவறி போகிறான், நமக்கு தவறிவிடலாம், அமையாமல் தவறு வந்துவிடலாம். திருவள்ளிக்கு கூட தப்பு தவறு என்று ரெண்டு சொல்ல சொல்றாங்க. தப்புன்னு அதை தெரிந்து செய்யறது, தவறு என்றால் தெரியாமல் செய்யறது என்றவர்கள் விளக்கம் கொடுக்கிறாங்க. பெரிய சொல்லுக்கிற பொருளில் என்றாலும் கூட இப்ப பேச்சு அப்படி சொல்றார். அப்படி வழிபட்ட பின்னாலே வரம் கேட்கிற பொழுது என்ன வரம் கேட்க வேண்டும் என்று கேட்டால், இந்த வரத்தை கேட்கிறாங்க உபயம்மை. அதற்கு பின்னாலே கருதி அதை உயிர்களுக்காக கேட்கிறாய், உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று மீண்டும் பெருமான் கேட்கிற பொழுது ஒரு சொல்லுகிறார், பூசை பாதையில் நிற்குது, இந்த பூசையை முடிக்கணும் இல்லையா, அந்த பூசையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதுதான் வரம் என்று கேட்கிறார். பெருமானை பூஜை செய்து முடிக்க முடியாது, அன்பு அதிகமாகத்தான் வரும் என்பதாலே எம்பால் பூசனை என்றும் நிரம்பாது என்று சொல்லுகிறார். அதுபோலத்தான் எவ்வளவுதான் நாம் ஆழ்ந்து சொன்னாலும் இது நிரம்ப போவதில்லை இல்லையா, ஒன்றொன்றா படித்தாலும் மறுபடியும் ஒன்று படித்தாலும் புரியவிட்டவர இல்லை. அதாலே வாய்ப்பு நேர்கின்ற பொழுதெல்லாம் நாம் அதை படிக்க வேண்டும். திருக்குறளை சொன்னால் சொன்னார், தவிழ்தோறும் நூல்நயம் என்று சொன்னார். படிக்க படிக்க நூல்நயம் வரும் என்று சொன்னால் நூலாசிரியருக்கு மட்டும் ஒரு சிறப்பு அல்ல, படிக்கின்ற நமக்கும் தான் அந்த ஆற்றல் இருக்கிறது. ஆழ்ந்து உணர்கின்ற ஆற்றல் வருகிற பொழுது நமக்கு ஒவ்வொரு பாடத்தில் படிக்கிற பொழுது ஒரு புதிய கருத்தை பெருமான் நமக்கு தருகிறார் என்று பார்க்கணும். அந்த வகையிலே நாம் ஓரளவு பார்க்கலாம். அடிப்படையாக திருச்சரகத்தினுடைய மைய கருத்தை நான் சொன்னேன், பக்தி வைராக்கியம் என்ற இரண்டு தான் நமக்கு அவர் சொல்லணும். அதாவது உலகத்தை வெறுத்து இறைவனை விரும்புதல், பொய்ப்பொருளை எல்லாம் வெறுத்து மெய்ப்பொருளை விரும்புதல் என்பதுதான் நமக்கு அடிப்படையாக இருக்கிறது. பக்தி என்பதற்கே அது வடசொல்லாக இருக்கிறது. தமிழ் அது அன்பு இறையன்பு என்று நம்ம தமிழை படுத்துகிறோம். பக்தி என்பதற்கு அவர்கள் என்ன பொருள் சொல்லுகிறார்கள், அச்சமும் அன்பும் கலந்த ஒன்று ஒரு உணர்ச்சி என்றுதான் சொல்லுகிறார்கள். அச்சமும் இருக்க வேண்டும், அன்பும் இருக்க வேண்டும், அதுதான் பக்தி. அதனால்தான் தேசபக்தி என்றும் பயபக்தி என்றும் தான் நாம் சொல்லுகிறோம், பதிபக்தி என்று கணவனுக்கு சொல்லுகிறோம். இறைவனிடத்திலே செல்கின்ற பக்தி அப்படி அச்சமும் அன்பும் இருக்க வேண்டும். அதை அப்பர் பெருமான் சொல்லுகிறார், அஞ்சி ஆகிலும் அன்புபட்டாகிலும் நெஞ்சம் பாடி நினை நின்று யூரை என்று அஞ்சியாவது நீ பக்தி பண்ணு, அன்பினாலால் பக்தி பண்ணு என்று சொல்லும்போது இரண்டு வகையிலும் பக்தி செய்தாலும் எது சிறப்பு என்று சொன்னால், அச்சப்பட்டு செய்வது சிறப்பு அல்ல, அன்பினால் செய்வது தான் சிறப்பு. முதல்ல அஞ்சு தான் நம்ம செய்வோம், ஏதோ ஒரு காரணம் பற்றி அஞ்சு செய்வோம், பின்னாலே அதுவே நமக்கு அன்பாக மாறும். அச்சம்தான் பின்னாலே நமக்கு அன்பாக நமக்கு மாறுகிறது என்பதாலே அஞ்சியாகிலும் அன்புபட்டாயிலும் என்று சொன்னார். இதுல இன்றைக்கு நான் தொடங்குற பாட்டே நமக்கு அப்படித்தான் இருக்குது. ஏன்னா மாணிக்க வாசகர் தக்கன் வேள்வியை நிறைய சொல்லுவார். பொதுவாக திருமுறைகளில் தக்கன் வேள்வியை பற்றி குறிப்பு இருக்கிறது இல்லாமல்லை, மற்றவர்களெல்லாம் அதை அதிகமாக சொல்வதில்லை, ஆங்காங்கே சொல்வது. ஆனால் மணிவாசக பெருமான் அதை நிறைய சொல்லுகிறார். திரு உந்தியாரிலும் நீங்க விளக்கமாக அதை சொல்லுகிறார் என்று பார்க்கணும். அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், அவன் தான் சிவாபராதம் செய்தவன், சிவனுக்கு அதிர்பாகம் இல்லை என்று சொல்லி வேள்வை செய்தான் என்று பார்க்கிறோம். அது என்ன குறிப்பு நமக்கு வருகிறது என்று சொன்னால், இதெல்லாம் வரலாறாக இருக்கிற நமக்கு வேதம் என்பது வேள்வியை இவர் குறிப்பிடுகிற பொழுது அது வழிபாட்டு, அது வழிபாடு தான், இறை நம்பிக்கையுடைய ஒரு செயல் தான். ஆனால் நமக்கெல்லாம் ஆலய வழிபாடு திருக்கோயில் முறை என்று நாம் சொல்லுகிறோம். வேத நெறியோடு இங்கே நாம் பழகுகிற பொழுது அந்த நெறி வருகிற பொழுது அது நமக்கு எது உடன்பாடோ அதையெல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ளும். உதாரணமாக ஆங்கில ஆட்சி போனாலும் ஆங்கில மொழியை நாம் விடவில்லை. மாப்போசி அதை அடிக்கடி சொல்லுவார், ஆங்கிலேயே விரட்டி விட்டோம் ஆனால் ஆங்கிலத்தை விரட்டவில்லை என்று சொல்லுவார். அதே போல ஆங்கில உடைகளை நாம் விரட்ட முடியாது, பயன்படுத்துகிறோம். என்னன்னா எது தேவையோ அதெல்லாம் நமக்கு சிக்கல் இல்லாமல் இருப்பதையெல்லாம் நம்ம எடுத்துக்கொள்வோம் பொதுவாக வாழ்க்கை. அதுபோலத்தான் வேதத்திலும் சிக்கல் இல்லாத விஷயங்களை நாம் எடுத்துக்கொண்டு அதை உலகியல் என்று நாம் சொல்லியிருக்கிறோம். அதனாலே வேத வேள்வி என்று சொல்லுகிற பொழுது வேள்வியிலே நாம் கொலை வேள்வி கிடையாது, சிவவேள்வியாக நாம் அதை கொண்டிருக்கிறோம். நமக்கு கொலை வேள்வி உடன்பாடு கிடையாது. அதுபோல தக்கன் வேள்வி செய்கிறான் என்று வருகிற பொழுது மணிவாசகர் என்ன கருத்தை சொல்ல வருகிறார், வேள்வி நம்முடையதல்ல, நம்முடைய மரபு அல்ல, வழிபாடுதான் நம்முடைய மரபு. சரி, வேள்வி செய்கிறீர்களா, செய்யுங்க, தப்பு இல்லை, அதை சிவவேள்வியாக செய்யும் என்று அந்த கருத்தை தான் அவர் சொல்லியிருக்கிறார். சுருக்கமாக பார்த்தார் என்று நம்ம எண்ணலாம். பின்னாலே நமக்கு சேர்க்கிறார் அதெல்லாம் விரிவாக ஞானசம்பந்தனுடைய வரலாற்றினை பாடுகிறார். வேள்விக்காக சிவபாதையினை பொன் கேட்கிற பொழுது திரு ஆவணதுரையினை பொன் பெறுகிறார். பெருமான் மூலமாக பெற்ற பொன் அல்லவா, இதை நீங்கள் சிவவேள்விக்காக வைத்துக் கொள்ள வேண்டும், நமக்கு மட்டுமல்ல சீர்காழியில் இருக்கின்ற அத்தனை வேதிகளுக்கும் இதை கொடுத்து நீங்கள் பங்கிட்டுக் கொடுத்து சிவவேள்வி செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகிறார்னு பார்க்கணும். எனவே வேத நெறியை நம்முடைய சிவநெறி, சிவநெறிக்கு ஏற்றார் போல அதை மாற்றிக் கொண்டிருக்கிறது என்று பார்த்து, அதனால தக்கன் வேண்டி அதை அடிக்கடி சொல்கிறார். சிவனை அவர் வெறுத்து ஒதுக்கிறார். அங்க சொல்றார், சாப முன்னாள் திருச்சரத்தை தான் ஆரம்பிக்கிறார், சாப முன்னாள் தக்கன் வேடி தகர தின்று சொல்றார். தகர தின்று என்று ஒரு வார்த்தை வருது, எனவே கொலை வேடி என்று நமக்கு தெரியல. சொல்ற போது அவர்களை கேட்டால் என்ன சொல்கிறார் என்றால், அஜம் என்று சொன்னால் ஆடு என்று ஒரு அர்த்தம் இருக்குது வடமொழியில. ஜம் என்றால், ஜம் என்றால் தோன்றுதல், அஜம் என்றால் தோன்றாது, தோன்றாமல் இருக்கின்ற நெல் என்று சொல்லி நெல் என்று அவர்கள் சொல்லுகிறார். முளைக்காத ஒரு நெல் இருக்கிறதுல அதை நாம் போடுகிறோம், நாங்க அதுதான் போட்டுட்டு இருந்தோம், அது அஜன்ன ஆடு வைத்திருக்காங்க என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அது ஒரு சமாதானம் தான் அவர்கள் சொல்லுவது. ஏனென்றால் அஸ்வமேத யாகம் தான் நமக்கு பெயரே அவர் அஸ்வமேத யாகம் என்று இருக்கிறார். அந்த வேதனை எல்லாம் அப்படி இருந்ததுனால்தான் திருமுறைகளுக்கு வருகின்ற வேதிக்கு கூட அப்படி நாம பல பேர் அர்த்தம் சொல்ல ஆரம்பித்தாங்க. ஞானசம்பந்த பெருமான் முக்கியமாக சிதம்பரத்தில் பாருங்க, பரப்பை படுத்து பசுவேட்டு எரிவோம்பும் சிறப்பர் வாழ் தில்லை சிற்றம்பலம் என்று பாடுகிறார். பரப்பை படுத்து என்று சொன்னால் அந்த மூன்று அக்னி குண்டங்களை பற்றி வைக்கிற வேண்டி சாலை அமைக்கிறது பரப்பு என்பது. பரப்பை நான் சொல்லே பரப்பை, பரப்பை படுத்து பசுவேட்டு என்று வருது. பசுவேட்டு என்றவுடனே அங்கே பசுவை கொலை செய்தார்கள் அர்த்தம் சொல்ல முடியும் இல்லையா? பசு என்றால் உயிர் இல்லையா? உயிர்களுக்காக, உயிர்களுக்காக விரும்பு செய்கிற உயிரெல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று செய்து அதனாலே சிறப்பர் வாழ்வார். எல்லா மக்களும் வாழ வேண்டும் என்று இந்த சிறந்த செய்கிறாரே அவரெல்லாம் சிறந்தவர்கள் அல்லவா? அப்படிப்பட்ட வேள்வியை செய்கின்ற தெளிவாக என்று சிறப்பர் வாழ்வு சித்தம் பலம் என்று சொல்லுகிறார்கள் பார்க்கிறோம். இருந்தாலும் திருக்குறள் ஒரு இடம் நமக்கு வருகிறது பரவேற்கிற்கு, அது சிக்கலான ஒரு இடம்தான். அவிசொறிந்து ஆயிரம் மேட்டரில் ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமை நன்று என்று வருது. அப்போ ஆயிரம் மேட்டல் என்று ஆயிரம் மேட்டு செய்வதை விட ஒரு உயிரை கொல்லாமல் ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமை, உயிரை கொன்று கொண்டு சாப்பிடுறது புலால் புலால் மருத்துவர்கள் வருது அல்லையா அந்த குரல். புலால் வேண்டாம் என்று சொல்வதற்கு ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமை என்று வருது. பரவேற என்ன பண்ணால் அந்த இடத்துல சொல்ற பொழுது நெய் முதலானவற்றை சொரிந்து செய்கின்ற பலவேந்திகள் அப்படின்னு அவர் எழுதுறாரு. நெய் முதலானவற்றை சொரிந்து செய்கின்ற ஆயிரம் வேண்டிகள் அப்படி செய்கின்ற வேண்டிய காட்டிலும் ஒன்றன் உயிரை கொல்லாமல் செய்தால் அது நல்லது என்று அவர் எழுதுறார். ஆனால் அவருக்கே ஒரு சிக்கல் அங்கே வருகிறது. இன்னொரு இடத்துல ஒரு குரல் சொல்லுகிறார் அங்கே வருது. கொலை வினையராய மாற்று வருது. கொலை வினையராய மாற்று வரும்பொழுது என்ன பண்றது
2: அவனுக்கும் சிவனுக்கும் அந்த வேறுபாடு இருக்கு. அதனால தான் சேக்கரார் என்ன பண்றார்,
1: இருபத்தி நாயனாவது உதாரணத்துல அந்த யானை என்ன பண்ணுது, அந்த பூக்கெல்லாம் சிதறி கொண்டு போய்விடுது. பூக்கெல்லாம் சிதறி போன உடனே என்ன சொல்லுகிறார், சிவதா சிவதா என்று சொல்றாரா. அவர் அவிதா அவிதான்னு சொல்லலாம். அவிதா என்றால் பொதுவாக கத்துறது, யாருக்கும் தெரியாது பொதுவாக கத்துறது. ஆனால் ஓலம் விடுகிற பொழுது கூட அவிதா இடாமல் சிவதா என்று சொன்னார் எரிபக்தர் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் இவங்க என்ன பண்றாங்க, அவிதா இடுகிறார்கள் என்று பார்க்கிறோம். அவிதா என்பது குறையிட்டு சொல்லாக இருக்கிற ஒரு சொல். அந்த காலத்துல ஆ ஆ என்பது அச்சமாக இருக்கிறது. எந்தால் என்று யாருக்கு சொல்லாமல் போனாங்களோ அவங்களுக்கு இப்பொழுது வந்து அது எந்தாய் என்று கூப்பிடுறாங்க என்றால், நஞ்சத்துக்கு அஞ்சுவது உயிர் அச்சம், தக்கருடைய வேள்விக்கு அஞ்சுவது தலைமை அச்சம். எனவே இன்னொரு தலைமைக்கு அஞ்சுவதும் தம்முடைய உயிருக்கு அஞ்சுவதும் யார் என்று சொன்னால் பசு வர்க்கம் தான். எனவே நம்மை போல இருக்கிற ஆன்ம வர்க்கம் தான். எனவே அவர்களை தேவர் என்று சொல்லாதே அவிதா என்று அவிதாவிடம் நம்மவர் அவரே நம்மவர் அவரே நம்ம பெரியார்கள் என்று நம்மவர் அவரே என்று அந்த வார்த்தையை சொல்லுகிற பொழுது அடியார்களை காட்டிலும் தேவருக்கு ஒன்றும் சிறப்பு இல்லை என்ற ஒரு கருத்தை இது அங்கங்கு அடிக்கடி சொல்லுவார். பொதுவாக தேவர்களை கொஞ்சம் தாழ்த்தியும் பின்னோரை படித்தியும் அறியார்களே, பின்னோரை தாழ்த்தியும் அடியார்களை உயர்த்தி எம்மை உயர்த்தின்னு சொன்னார் இல்லையா, அது அவருக்கு பல இடங்களில் நாம் திருவாதத்தில் பார்க்கலாம். அதனால் வரலாற்று செய்தியாகவும் வேள்வி செய்தியாகவும் தேவருடைய அடிப்படையில் சொல்லி சாவ முன்னால் தக்கன் வேள்வி தகர்ந்திருந்து நஞ்சமற்றி ஆவ எந்தாய் என்று அவிதாயிட்டார்கள் என்பது. அவிதா என்பது முறையீடு, ஆ ஆ என்பது அச்சம், எந்தாய் என்பது அடைக்கலம். ஆக யாரிடத்தில் அடைக்கலம் அடைந்தார் என்றால் எந்தாய் என்றால் நம்முடைய பெருமானிடத்திலே அடைக்கலமாக ஆகிறார்கள், முறையிடுகிறார்களிடத்திலே முறையிடுகிறார்கள், செய்து தவறு என்று முறையிடுகிறார்கள். அச்சமும் இருப்பதாலே அவர்கள்லாம் நம்மவர். அவரை போய் மூவர் என்றே எம்பிரானோடு எண்ணி மூவர் என்ற வார்த்தை சொல்றார். இன்னொரு பாண்டாங்க, முந்தியே முதல்லது இறுதியுமானால் மூவரும் அறிகிறர் யாவர் மற்றறிவார் என்று பாடுறார் நம்முடைய மணிவாசகர். மூவர் என்று சொல்றதுலே அயன் திருமால் நமக்கு தெரியும், ருத்ரன் நமக்கு தெரியும். இந்த மூன்று பேருமே பரம்பொருள் கிடையாது என்பதை அவர் சொல்லுகிறார். அவர்களால் நம்மவர்கள் தான் பசுவர்கள் தான். ஆனாலும் கூட என்ன ஒரே ஒரு வேறுபாடு, ருத்ரன் என்ற அந்த பெயர் காரணத்தினாலும் அந்த சார்ப நிலை இருக்கிறதுனால அந்த பெயரை வைத்துக் கொண்டு பார்க்கிற பொழுது இவங்க கூட அவர் சேரல, இல்லை அயன் அயனோட சேரல. அடிமுடி தேடுகிற பொழுது சரி நான் கூட வரணும் வந்திருக்கலாம் இல்லையா, ஆனால் அப்படி போகவில்லை. பெருமான் தான் பெரியவர் என்ற உணர்வு அவருக்கு உண்டு, அயன் மாதிரி கிடையாதுன்னு பார்க்கிறோம். எனவே மூவர் என்றே அவர்களை நாம் ஒன்றாக சேர்த்து இவர்களோடு எம்மானை நம்முடைய பெருமானை இணைக்க வேண்டாம் என்று மின் ஆண்டு மண்மே தேவர் என்றே இருமா என்று என்ன பாவம் தெரிந்தவர் என்ற தங்களை போய் தேவராக தடுக்கிக் கொண்டு தெரிகிறார்களே இது நியாயமா என்று தேவர்களை பற்றிய குறிப்பை திருவாசகத்திலே விளக்கமாக சொல்லுகின்ற பல இடங்களில் இது ஒரு இடமாக நாம் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் அந்த பாட்டை நான் சொன்னேன். ஆனால் என்னன்னு சொன்னா வைராக்கியம் என்பதுதான் அங்கே ஒவ்வொரு இருக்கலாம், நமக்கு அயன்மால் உத்தரவு இருக்கலாம், படைத்ததாக்கூடிய அதிகாரங்களாக செய்தாலும் கூட அவர்களுக்கு மேலாக இருக்கின்ற பரம்பொழை தான் நாம் எதுவும் நினைக்க வேண்டும் என்ற நமக்கு அச்சம் என்றால் அவரிடத்திலே அடைக்கலம் புக வேண்டும் என்றவர இன்னும் சொல்ல போனால் அவரை நீங்கள் அடைக்கலம் என்று அடைந்து விட்டால் அச்சம் வராது என்பதுதான் நமக்கு நிச்சயம். நஞ்சு போன்ற கொடிய செய்திகள் வந்தாலும் கூட நமக்கு எந்த விதமான குற்றமும் தீங்கு நேராது என்பதுதான் அவருடைய கருத்தாக
2: சிற்றம்பலம். shaivam.org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு ஸ்ரீருத்ர மகிமை. வழங்கியிருப்பவர் திருவையாறு ரமணன் அவர்கள்.
3: உள்ளத்திலே இருக்கின்ற கடவுள், உயிர்க்கு உயிராக இருக்கின்ற கடவுள், அவனை நாம் உருவத்திலே கண்டு வழிபட முடியாது என்பது ஆகிவிடுகின்றதல்லவா? அப்பொழுது அவன் வழிபாட்டிற்கு எளியவன் அல்லன் என்று ஆகிவிடுகின்றதே என்ற ஒரு தடையானது இங்கு ஏற்படும். அந்த தடையை இந்த ருத்ரமானது உடைக்கின்றது. எவ்வாறு உடைக்கின்றது கேட்டால், அந்த ருத்ரனை காண முடியுமா என்று ஒரு கேள்வி கேட்கும் பொழுது, அந்த ருத்ரனை நீங்கள் பார்த்ததில்லையா என்று எதிர் கேள்வி கேட்பதைப் போல, அசவ்யோ வசத்பதினோ விலோஹிதா உதயனம் கோபா அதிர்சன் அதிர்சன்னுதார்யா உதயனம் விஸ்வாபூதானி சதிருஷ்டோ நுழையாதினஹா என்று ருத்ரமானது கூறுகின்றது. மாடு மேய்க்கின்ற பாமர மக்கள், பள்ளிக்கூடத்திற்கே செல்லாத இடையர்கள், வீட்டிற்கு வேண்டிய குடிதண்ணீரை அருவியிலிருந்தோ குளத்திலிருந்தோ குடங்களிலே சுமந்து கொண்டு வீட்டிற்கு வருகின்ற பெண்கள், படிப்பறிவே இல்லாதவர்கள், இப்படிப்பட்ட பாமர மக்கள் கூட அந்த ருத்ரனை அண்ணாந்து பார்த்து வழிபட்டு மனமகிழ்ந்து வேண்டிய வரங்களை பெறுகின்றார்கள் என்று சொல்லும் பொழுது உலகிலே அவனை பார்க்க முடியாது என்று சொல்லலாமா? அப்படியா, அவனை பார்க்க முடியுமா? அவன் யார் என்று கேட்டால், இதோ அன்றாடம் கிழக்கில் உதித்து மேற்கில் மறைகின்றானே சூரிய மண்டலத்திலே, கிழக்கிலிருந்து மேற்கிலே ஓடுகின்றானே, அந்த சூரிய மண்டலத்திற்குள்ளே கருப்பு கழுத்தோடு சிவந்த நிறத்தோடு காணப்படுகின்ற தெய்வம் அவன்தான் உருத்திரன். அசவ்யோ வசற்பதி நீலக்ரீபோ விலோஹிதகா, சிவந்த திருமேனி கொண்டவனாகவும் பொன்னார் மேனியனாகவும் செவ்வானத்தை போன்ற திருமேனி கொண்டவனாகவும் குழுமுகின்ற தடல் போன்ற திருமேனி கொண்டவனாகவும் அழலும் அழலின் நிறம் பற்றியறிகின்ற நெருப்பின் நிறத்தை கொண்ட திருமேனி கொண்டவனாகவும் அவருடைய திரு கழுத்து மட்டும் கரியதாக இருக்கின்ற அந்த கோலத்தோடு நாம் அன்றாடம் காண்கின்ற சூரியனிடத்திலே அவன் வசிக்கின்றான். அவனை பார்ப்பதினாலேயே வழிபாடு நிறைவேறுகின்றது. அந்த வழிபாட்டின் பயனை கல்வெறிவில்லாத பாமர மக்கள், இடையர்கள், தண்ணீரில் சுமந்து வருகின்ற பெண்கள் போன்றவர்கள் கூட அடைகின்றார்கள். அப்படி அவர்களுக்கும் இன்பத்தை செய்கின்ற அந்த பரம்பொருள் அவனை அறிந்து வழிபடுகின்ற காரணத்தினாலே நமக்கு இன்பத்தை செய்யட்டும் என்று இந்த வேத மந்திரமானது கூறுகின்றது. சூரிய நாராயணன் என்றல்லவா வழக்கம் இருக்கின்றது என்று ஒரு சிலர் ஐயுறலாம். சூரியமாகின்ற மண்டலம், அந்த மண்டலத்திற்கு தேவதை நாராயணன், அதாவது மண்டலம் என்பது மூர்த்தம். அந்த மூர்த்தத்தை தனக்கு உருவமாக கொண்டு அதனை அபிமானிக்கின்ற தெய்வம் உள்ளே வசிக்கின்றது, அதற்கு மூர்த்திமான் என்று பெயர். அந்த மூர்த்திமான் சூரிய மண்டலத்திலே வசிக்கின்ற பரமேஸ்வரன் ஸ்ரீ ருத்ரன் என்பதை வேதமானது இங்கு காட்டுகின்றது. இந்த மந்திரத்தினை தொடர்ந்து ஒரு மந்திரமானது சொல்லப்பட்டிருக்கின்றது. என்ன மந்திரம் அப்படின்னு கேட்டா, நமோ அஸ்து நீல கிரீவாய சகசிராட்சாய மிடுஷே அதோ ஏ அஸ்ய சத்வானோகம் தேபியோகரன் நமஹா என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது இந்த மந்திரம் இரண்டு பாதைகளாக இருக்கின்றது. இந்த இரண்டு பாதைகளிலே முதற் பாதையிலே கடவுளுக்கு வணக்கமானது சொல்லப்பட்டிருக்கின்றது. இரண்டாவது பாதையிலே அவருடைய அடியார்களுக்கு வணக்கமானது சொல்லப்பட்டிருக்கின்றது. கடவுளுக்கு எவ்வாறு வணக்கம் சொல்லப்பட்டிருக்கின்றது என்று பார்த்தோம் என்றால், நமோ அஸ்து இந்த வணக்கமானது உரியது நீலக்ரீவாய கருங்கழுத்து கொண்டவனுக்கு, சகசிராட்சாய ஆயிரம் கண்கள் கொண்டவனுக்கு, மீடுஷே நாம் விரும்பின்ற வரங்களை மழை போல் நமக்கு பொழிந்து அருள்பவனுக்கு, அப்படிப்பட்ட ருத்ரனுக்கு இந்த வணக்கமானது செய்யப்படுகின்றது, உரித்தாகுக என்று வியங்கோள் வினைமுற்றாக நமோ அஸ்து என்று அமைந்திருக்கின்றது. வியங்கோள் வினைமுற்று என்பது வாழ்க என்று வாழ்த்துவதை போன்றது. உரித்தாக்குதல், ஒரு தபால், அந்த தபாலை வாயொட்டி முகவரி எழுதி தபால் பெட்டியிலே போடும் பொழுது இது சென்று சேரும் முகவரியில் உள்ள நண்பருக்கு என்ற எண்ணத்தோடு நாம் வந்துவிடுகின்றோம். அதே போல வணக்கம் செய்யப்படுகின்றது. இந்த வணக்கம் கடவுளை சென்று சேரட்டும், நமோ அஸ்து என்று செய்யப்படுகின்றது. ஆனால் அந்த கடவுளே அடியார் விடத்தில் நம்முடைய வீட்டிற்கு எழுந்துருள்வான் என்பதையும் அடுத்த பாதி கூறுகின்றது. அவ்வாறு அவன் எழுந்துருளும் பொழுது அவன் கண்ணெதிரிலே காட்சி தருகின்றான் அடியார் வேடத்திலே. அப்பொழுது அவனுக்கு வணக்கமானது உடனுக்குடன் செய்யப்பட வேண்டும். அவனுடைய வணக்கம் என்பது இட் ஷுட் நாட் பி ரிசைன்ட். தபால் பெட்டியிலே தபாலை போடுவது போல அவனுக்கு வணக்கம் என்பது கருதி செய்யப்படுவது அன்று கண்டு செய்யப்படுவது என்பதனால அதோ ஏ அஸ்ய சத்வானோகம் தேப்யோ கரன் நமஹா என்று கூறுகின்றது. அதகா என்றால் மேலும், ஏ அஸ்ய சத்வானகா, அவனை தங்களுடைய திருவுள்ளங்களே தாங்கி இருக்கின்ற தொண்டர்கள். சத்தம் என்ற சொல்லிற்கு மனம், சித்தம் என்ற பொருளினை ஆதிசங்கரர் சாந்தோக்கிய உபனிஷத்தின் பாஷ்யத்திலே கூறுகின்றார். என்பதனால ஆகார சுத்தௌ சத்வசுத்தி என்ற இடத்திலே ஒருவன் உண்கின்ற உணவினாலே உள்ளத்திற்கு தூய்மை ஏற்படுகின்றது என்பதை விளக்கும் பொழுது, இங்கு ஆகாரம் என்று சொல்லப்படுவது ஐந்து இந்திரியங்களினால் நுகரப்படுகின்ற விஷயங்களையும் உள்ளடக்கி சொல்லும் என்று விளக்குகின்றார். அப்பொழுது சத்வசுத்தி என்ற இடத்திலே சித்தசுத்தி என்று பொருள் தருகின்றார். என்பதனால சத்துவம் என்ற சொல்லிற்கு மனம் என்பது பொருள். சத்வானகா என்றால், அஸ்ய சத்வானகா என்றால், ஸ்ரீ உருத்ரனாகின்ற பரம்பொருளை தங்கள் உள்ளத்திலே கொண்டவர்கள் சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்கள். அந்த அடியார்கள் அவர்களுக்கும் தேப்யா அவர்களுக்கும் அகரம் நமகா இந்த வணக்கம் செய்யப்படுகின்றது, செய்கின்றேன் என்று கூறுவதனால அடியார்களை கண்டவுடனேயே வணங்கிவிட வேண்டும். இல்லை என்றால் அவர்களை வணங்குவதற்கான வாய்ப்பு மீண்டும் எப்பொழுது கிட்டும் என்பதை நாம் அறிய மாட்டோம். என்பதனால இறைவனுக்கும் இறைவனுடைய அடியார்களுக்கும் சமமாக ஒரு மந்திரத்தினுடைய இரண்டு செம்பாதிகளிலே வணக்கத்தை கூறி வேதத்தினுடைய உள்ளக்கிடையே இந்த ருத்ரம் என்பது நமக்கு காட்டுகின்றது. ஏற்கனவே வேதத்தின் உள்ளக்கிடையே ருத்ரமானது நமக்கு பல முறைகளிலே காட்டுகின்றது. என்பதனால தான் ருத்ரத்திற்கு வேத சாரம் என்று பெரியவர்கள் பெயரிட்டிருக்கிறார்கள். அந்த ருத்ரத்தினுடைய அமைப்பு கூட அதனை காட்டுவதாக உணர்த்துவதாக அமைந்திருக்கின்றது. எப்படின்னு கேட்டா, வேதம் நான்கு என்பது தமிழ் திருமுறைகளிலே காணப்படுகின்ற செய்தி. நான்மறையோள் அரங்கம் ஆயினான்கான் என்று பல இடங்களிலே அப்பர் பாடுகின்றார். ரிக்கு யஜுசு சாமம் அதர்வணம் என்ற வேதங்கள் நான்கு என்று நாம் சொன்னாலும், வேதங்களை வேதம் மூன்று என்று கூறுகின்றது. வேதமே மூன்று என்று கூறுகின்றது. இப்ப நான்கு வேதங்களை வேதம் மூன்று என்று சுருக்கி அடக்கி கூறுவதற்கான காரணம், வேதத்தினுடைய யாப்பமைது என்பது எங்கனம் இருக்கின்றதுன்னு கேட்டா, அது இயலாக செய்யுளாக அமைந்திருப்பது ரிக்வேதம். அது உரைநடையாக அமைந்திருப்பது யஜுர்வேதம். அது செய்யுளுக்கு உரிய பாடல் கானத்தோடு இசைக்கப்படுவதாக அமைந்திருப்பது சாமவேதம். செய்யுளமைப்பிலேயே காணப்படுகின்ற அதர்வண வேதம் ரிக்வேதத்திற்குள் அடங்கி போகும் என்பதனால வேதங்களிலேயே வேதத்திற்கு திரையி முக்கூறு கொண்டது என்ற பெயரானது நிலைத்து விட்டது. ஆகவே நான்கு வேதங்களை மூன்றாக பாவித்தல் என்பது வேத வழக்கம். அந்த மூன்று வேதங்களிலே நடுநாயகமாக இருப்பது எது? ரிக்கு யஜுசு சாமம் என்ற மூன்று வேதங்கள். அதர்வண வேதமோ ரிக்வேதத்திலே அடங்குகின்றது என்று பார்க்கின்றோம். இந்த மூன்று வேதங்களிலே நடுவன் இருப்பது யஜுர்வேதம். அந்த யஜுர்வேதம் பல கிளைகளாக இருந்தாலும் அதிலே இந்த ருத்ரம் காணப்படுகின்ற முக்கிய சாக்கை என்பது எதிர்கிட்ட தைத்திரிய சாக்கை. அந்த தைத்திரிய சாக்கை என்பது ஏழு காண்டங்களாகின்ற பெரும் பிரிவுகளை கொண்டது. அந்த ஏழு காண்டங்களிலே நடுவிலே இருப்பது எது என்று கேட்டால் நான்காவது காண்டம். அந்த நான்காவது காண்டம் ஒன்பது பிரசனங்களாகின்ற அத்தியாயங்கள் என்ற உட்பிரிவுகளை கொண்டது. அந்த ஒன்பது பிரசனங்களிலே நடுவன் இருப்பது ஐந்தாவது பிரசனம். அந்த ஐந்தாவது பிரசனம் அல்லது அத்தியாயம் அதுவே ஸ்ரீருத்ரம் என்ற மந்திரமாக அமைந்திருக்கின்றது. அதனை ஸ்ரீருத்ர பிரசனம் என்றும் ஸ்ரீ ருத்ராத்தியாயம் என்றும் கூறுவார்கள். இது நான் ஏற்கனவே சொன்னதை போல பிற கருத்துக்களுக்கு இடம் கொடுக்காமல் ஒத்த கருத்து கொண்ட பதினோரு அனுபாக்கங்களோடு பூர்த்தியாகிவிட்டது என்பது இதனுடைய சிறப்பு. இந்த சிறப்பினாலே இதற்கு நமக்கம் என்ற இன்னொரு பெயரையும் கொடுத்தார்கள், இறைவனை போற்றுதல். எப்படி திருவாசகத்திலே ஒரு பகுதிக்கு போற்றி திருவகவல் என்று பெயர் அமைந்திருக்கின்றதோ, அவ்வாறு அப்பெருமான் அருளிய தாண்டகங்களிலே ஒரு சில தாண்டகங்களுக்கு போற்றி திருத்தாண்டகங்கள் என்று பெயர் அமைந்திருக்கின்றதோ, அதே போல இந்த வேத பகுதிக்கு நமகம் என்ற பெயரானது காரண பெயராக அமைந்திருக்கின்றது. ருத்ரத்தில் இருக்கின்ற பதினோரு அனுபாகங்களோடு சேர்த்து ஓதத்தக்கனவாக இந்த ருத்ர அனுபாகங்களினாலே பெருமானை வணங்குகின்றோம். அந்த வணக்கத்திற்குரிய பலனை நம் வாயினாலே கேட்டுப் பெறுவதாக அமைந்திருப்பது சமகம் என்ற ஒரு பகுதி. அந்த சமகம் என்ற பகுதி இந்த ருத்ரம் என்ற பகுதி தனித்த ஒரு பிரச்சனமாக அமைந்திருப்பதை போல அமையாமல், அதுவும் பதினோரு அனுபாகங்களால் அமைந்திருந்தாலும் அந்த பிரச்சனம் என்பது சமகத்தை உள்ளடக்கியதாக வேறு பல கருத்துக்களையும் கொண்டதாக தனி பிரச்சனமாக இருக்கின்றது. சமகம் என்பது ருத்ரத்தை போல் தான் தனித்ததொரு பிரச்சனமாக அமைய காணவில்லை என்பது நமக்கமாகின்ற ருத்ரத்தினுடைய பெருமையை நமக்கு எடுத்து காட்டுகின்றது. என்பதனால சமக்கத்தை ஓதுவதனால்தான் ருத்ரத்தினுடைய பயனை பெறுகின்றோம் என்பது இல்லை. துறவிகள் சமக்கத்தை ஓதுவதே இல்லை. என்பதனால ருத்ரத்தின் பயன் என்பது இம்மை மறுமை பலன்கள். அந்த பலன்களை சமகத்தை ஓதாமலேயே கூட ஒருவன் ருத்ரத்தை மட்டிலும் ஓதுவதனால் பெறலாம் என்பது ஸ்ரீருத்ரத்தினுடைய அமைப்பை கொண்டே நாம் அறிகின்ற ஒரு பேருண்மையாகும் என்று பார்க்கின்றோம். வேதங்களிலே எந்த மந்திரங்கள் இருந்தாலும் அந்த மந்திரங்கள் பரம்பொருளாகின்ற கடவுளினாலே ஒரு ரிஷிக்கு காட்டப்பட்டிருக்கும். அதனால்தான் மகரிஷி என்ற வழக்கம் வேதத்திலே சிவபெருமானுக்கு மட்டும்தான் உண்டு. உலகியலிலே நம்ம வந்து நமக்கு பிடிச்சவங்களெல்லாம் மகரிஷின்னு சொல்றோம். வியாசரை மகரிஷி என்று கூறுவார்கள். திருவண்ணாமலை ரமணரே ரமண மகரிஷி என்று கூறுகின்ற பழக்கம் வந்துவிட்டது. ஆனால் இதெல்லாம் வந்து உபச்சாரம், ஒப்புக்கு கூறுவது. உண்மையிலே வேதங்கள் மகரிஷி என்ற சொல்லினை ஒருவருக்குத்தான் பயன்படுத்துகின்றது. அவன் யார் என்று கேட்டால் ருத்ரோ மகரிஷி. பரம்பரையாகின்ற ருத்ரனுக்கு மகரிஷி என்று பெயர். ஏன் மகரிஷி என்று பெயர் என்று பார்த்தோம் என்று கேட்டால், ரிஷி என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? ரிஷி என்ற சொல்லுக்கு பொருள் தாடி வளர்த்தவன் தவம் செய்வோன் என்பது பொருள் அன்று. ரிஷி என்ற சொல்லுக்கு பாமர மக்களாலும் அறிஞர்களாலும் காண முடியாத நுண்பொருளை காண்கின்றவன், கவி, கிராந்ததர்சி, தொலைநோக்கு கொண்டவன். பாமர நூலறிவு கொண்டவர்களால் மட்டுமே காண முடியாத விஷயங்கள் உண்டு, அதை பாமர மக்கள் அறிவார்கள். பாமர மக்களால் காண முடியாத விஷயங்கள் உண்டு, அதனை நூலை படித்தவர்கள். இருவராலும் காண முடியாத விஷயங்கள் உண்டு, அந்த விஷயங்களை தவம் செய்வர்கள் மட்டுமே காண்பார்கள். அவ்வாறு படிப்பறிவு கொண்டவர்களாலும் காண முடியாததாக, படிப்பறிவு இல்லாதவர்களாலும் காண முடியாததாக, படிப்பறிவு கொண்டவர்களாலே காண முடியாதுன்னா படிப்பறிவு இல்லாதவர்களால் காண முடியாதுன்னு சொல்ல வேண்டாமே கேட்டா அப்படி சொல்லக்கூடாது. உலகத்திலே எதை பார்க்கிறோம்னா, படிப்பறிவு கொண்டவர்களால் காண முடியாத பலவற்றையும் படிப்பறிவு இல்லாதவர்கள் காண்கிறார்கள் என்பதனால இந்த ரெண்டு பேரும் சமந்தான். படித்தவனாலும் அறிய முடியாத பொருள்கள் உண்டு, படிக்காதவனாலும் அறிய முடியாத பொருள்கள் உண்டு, இருவராலும் அறிய முடியாத பொருள்கள் என்பன தவசியினால் மட்டும்தான் அறியப்படும். அந்த தவசிக்கு ரிஷி என்று பெயர். அந்த தவசிக்கு அவன் அறிய வேண்டியவற்றை அறிவிப்பவன் ஒருவன் இருக்க வேண்டும். உலகத்திலே நாம் எதையும் குருமுகமாகத்தான் கற்கின்றோம். ஒரு குழந்தையாக இருந்து பல பலவற்றை பார்த்து அறிகின்றோம். அப்பொழுது நம்முடைய அப்சர்வேஷன், அதனால அப்சர்வ்ட் ஆப்ஜெக்ட்ஸ், அவையெல்லாம் நமக்கு குருஸ்தானத்தை பெறுகின்றன. தானாக எதையும் அறிய முடியாது. ஒருவன் தானாகவே அறிகின்றான் என்று சில இடங்களிலே சொல்லப்பட்டால் அது உபச்சார மொழி. இறைவன் அருளினால் அறிகின்றான் என்பதுதான் அவருடைய உண்மையான பொருள் என்பதை சிவஞான போதத்தினுடைய உதாரண வெண்பாக்களிலே ஒரு வெண்பாவிலே மெய்கண்டார் நமக்கு எடுத்து காட்டுகின்றார். விஞ்ஞான கலர் என்பவர்களுக்கு மெய்யுணர்வு என்பது தானாக தோன்றுகின்றது என்று கூறினால் இறைவன் உள்ளிருந்து உணர்த்த அறிகின்றார் என்பது பொருளே தவிர எதுவும் உலகத்திலே தானாக நிகழாது என்பதை கூறுகின்றார். ஆகவே வேத மந்திரங்களை கண்ட ரிஷிகளுக்கு அவர்கள் பிறர் காணாத அந்த மந்திரங்களை கண்ட காரணத்தினாலே ரிஷிகள் என்று பெயர். இப்பொழுது அவர்களும் தாமாக காணவில்லை, ஒருவன் காட்டியே கண்டிருக்கிறார்கள் என்று வேதம் கூறுகின்றது. அவ்வாறு ரிஷிகளாகின்ற காண்பவர்களுக்கு அந்த மந்திரங்களை காட்டுகின்றவன் அவனுக்கு மகரிஷி என்று பெயர். ரிஷிகளுக்கு மேலானவன் என்பது பொருள். அவன் அவன்தான் அனைத்தையும் முற்றுணர்ந்து பிறர் சொல்லாது தானே உணர்ந்து சர்வஜ்ஞனாக இருந்து அவன் வேண்டுவோருக்கு அந்த மந்திரங்களை உணர்த்துகின்றான். ஆகவே வேதத்தில் இருக்கின்ற அனைத்து மந்திரங்களுக்கும் ஒரு ரிஷி உண்டு. அந்த மந்திரம் அமைந்திருக்கின்ற ஒரு சந்தஸ் யாப்பு அது உண்டு. மீட்டர் என்று கூறுவார்கள், விருத்தம் அது உண்டு. அந்த மந்திரத்திலே உபாசிக்கப்படுகின்ற ஒரு தெய்வம் உண்டு. மந்திர அபிமானியாகின்ற தெய்வம் என்றதனை கூறுவார்கள். அவ்வாறு ரிஷி சந்தஸ் தேவதை என்பது உண்டு. அப்படி பார்க்கும் பொழுது ஸ்ரீருத்ரத்தினுடைய 11 அனுவாக்கங்கள், அந்த 11 அனுவாக்கங்களுக்குள்ளே 37 ரிக்குகள் இருக்கின்றன. ரிக்கு என்பது செய்யுள் வடிவம் கொண்ட மந்திரங்கள். செய்யுள் வடிவம் கொண்ட மந்திரங்களுக்கு மட்டும் சந்தஸ் என்பது உண்டு. இது ரிக்வேதத்தில் இருக்கின்ற மந்திரங்களைப் போல பாடலாக இருக்கும். 130 யஜுஸ்கள் இருக்கின்றன, உரைநடை பகுதிகள் இருக்கின்றன. இந்த 11 அனுவாக்கங்களிலே முதல் அனுவாக்கம், 10வது அனுவாக்கம், 11வது அனுவாக்கம் இவற்றிலே 37 ரிக்குகள் காணப்படுகின்றன. 2 முதல் 9 வரை இருக்கின்ற அந்த அனுவாக்கங்களிலே 130 யஜுஸ்கள் காணப்படுகின்றன. இந்த எல்லா அனுவாக்கங்களுக்கும் சேர்த்து ஒட்டுமொத்த ரிஷியாக இருப்பவர் யாருன்னு கேட்டா ருத்ரனையே இருக்கின்றார். அதாவது ருத்ரத்தினுடைய சிறப்பு என்னன்னு கேட்டா, இந்த மந்திரங்களுக்கு காட்டுபவனாகவும் கண்டவனாகவும் ஒரே பொருள் இருக்கின்றது என்பது இதனுடைய சிறப்பு. இது எதனை எத்த சிறப்புன்னு கேட்டா, ரிக்வேதத்திலே வருகின்ற மந்திரங்கள் தான் சமவேதத்திலே கானம் செய்யப்படுகின்றன. ஆனால் அந்த மந்திரங்களுக்கே கண்ட ரிஷிகள் என்பவர்கள் வெவ்வேறாக அமைகின்றார்கள். ஆனால் எல்லா கானங்களுக்கும் ரிஷி ஒருவன் தான், அவன் உருத்திரன் என்று பார்க்கின்றோம். அப்பொழுது சமவேதத்திலே வருகின்ற எல்லா இசையமைப்புகளுக்கும் ரிஷியாக இருப்பவர் யார் என்று கேட்டால் பரம்பொருள் ஆகின்ற கடவுளே, அவன் இசை வடிவினன் என்பதை வேதமானது இவ்வாறு உணர்த்துகின்றது. அதே போல இங்கு ருத்ரத்திலே வருகின்ற எல்லா மந்திரங்களுக்கும் பகவான் ருத்ரனே ரிஷியாக இருக்கின்றார். ஆனால் அந்த காண்டம் எந்த காண்டம் என்று கேட்டால், ருத்ரபிரசனம் அமைந்திருக்கின்ற ஒரு காண்டம், அது கிருஷ்ண யஜுர்வேதத்தினுடைய 4வது காண்டம். அந்த காண்டம் இருக்கின்றது, அந்த காண்டத்திற்கு ஒரு ரிஷி இருக்கின்றார். அந்த ரிஷி அக்னி என்ற ரிஷியானவர். இந்த ருத்ரத்திற்கு சந்தஸ் என்பது மகாவிராட் என்ற சந்தஸ். இதனுடைய தேவதை என்பவன் சம்பு என்ற தேவதை. இந்த சம்பு என்ற தேவதையை பற்றி நாம் அறிய வேண்டும். பொதுவாக இந்த சூரிய மண்டல அபிமானியாக இருக்கின்ற அந்த ருத்ரன் இந்த ருத்ர அனுவாக்கத்தினுடைய தேவதை என்று நாம் படிக்கின்றோம். ஆனால் உண்மையில அவர்தான் இவர் என்றாலும் கூட இவருக்கு சிறப்பான ஒரு பெயர் உண்டு. இவருக்கு என்ன பெயர்னா சம்பு. இந்த ருத்ரத்தினால் வழிபடப்படுகின்ற கடவுளுக்கு சம்பு என்ற பெயரை, அந்த தேவதைக்கு சம்பு என்ற பெயர் சொல்லப்பட்டிருக்கு. அதனுடைய பெயரை பற்றி நாம் பார்க்கும்பொழுது ருத்ரத்திலேயே அவருக்கு வணக்கம் சொல்லப்பட்டிருக்கின்றது. எப்படி சொல்லப்பட்டிருக்கின்றது கேட்டா, நம சம்பவே சமயோபவே ச நம சங்கராயஜ மயஸ்கராயஜ நம சிவாயஜ சிவதராயஜா என்று கூறுகின்றது. சம்பு என்றும் மயஸ்கரன் என்றும் சங்கரன் என்றும் சிவன் என்றும் சிவதரன் என்றும் இவ்வாறு பல திருநாமங்களை கொண்ட அந்த பெருமானுக்கு வணக்கமானது சொல்லப்பட்டிருக்கின்றது. சங்கரன் என்றால் என்ன பொருள் அப்படின்னு கேட்டா, சம் என்றால் சுகம் என்பது பொருள், இன்பம். கரோதி இது சங்கரகா, உயிர்களுக்கு இன்பத்தை செய்பவன் என்பதனால கடவுளுக்கு சங்கரன் என்று பெயர். உயிர்களுக்கு கடவுள் துன்பத்தை செய்வதில்லை, இன்பத்தை செய்கின்றான். என்னையா அப்படி சொல்றீங்க, நாம எல்லாம் கஷ்டப்படலையா, கடவுள் அருளின்றி நமக்கு கஷ்டம் வருமா என்று கேட்டால், அவருடைய எண்ணம் நம்மை கஷ்டப்படுத்துவது அன்று, நம்முடைய தீவினை பயனை நாம் தாங்குகின்ற நிலையிலே அறிந்து தாங்குகின்ற ஆற்றலோடு நமக்கு ஊட்டுவதனால நம்மை தூய்மைப்படுத்துகின்ற பெரிய நோக்கம்தான் கடவுளுக்கு இருக்கு என்பதனால, கடவுளுடைய வடிவம் என்பது கருணை வடிவம் தான், அவன் செய்வது நமக்கு இன்பம் தான் என்பதிலே சந்தேகம் இல்லை. அவன் நன்றுடையான் தீயதியிலான் என்று தேவாரத்திலே கூறப்பட்டிருக்கின்றது என்று பார்க்கின்றோம். ஆனால் உலகிலே இருக்கின்ற நன்மை தீமைகள் நற்செயல் தீயர்கள் அனைத்தும் அவன் அருளின்றி இயங்க மாட்டான் என்பதனால அவனை குற்றம் நீ குணங்கள் நீ என்று கூறினாலும் கூட அடிப்படையிலே அவனுடைய திருவுள்ளம் என்பது உயிர்களுக்கு நன்மை செய்கின்ற உள்ளம்தான் என்பதனால அவனுக்கு சங்கரன் என்று பெயர், மேலான நன்மை செய்பவன். இந்த சம் என்ற சுகம் இருக்கின்றதே, இது உலகத்திலே நாம் ஐந்து இந்திரியங்களினாலே நுகர்கின்ற இன்பமா என்று கேட்டால், ஐந்து இந்திரியங்களினாலே நுகர்கின்ற இன்பத்திற்கு அப்பாற்பட்டது. பஞ்சேந்திரியங்களினாலே நுகரத்தக்க உலகியல் இன்பங்கள் பெருமானுடைய திருவடி இன்பத்திற்கு நிகராக மாட்டா என்று அபூர்வம் கூறுகின்றார். மாசில் வீணையும் மாலை மதியமும் ஈசு தென்றலும் வீங்கிட வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நீடலே போன்றதே என்பதில் இருக்கிற ஏகாரம் வினா அது எதிர்மறை விடையை எதிர்நோக்கி இருக்கின்றது என்பதனால, மாசில் வீணை காதிற்கினியது, மாலை மதியம் கண்ணிற்கினியது, மீசு தென்றல் தோலுக்கினியது, வீங்கிட வேணில் நாவிற்கினிய பழங்களை தரவல்லது, மூசு வண்டரை பொய்கை மூக்கிற்கினிய சுகந்தி தருகின்ற மலர்களை மலர்த்துவது என்று பஞ்சேந்திரியங்களுக்கு ஒவ்வொரு இந்திரியத்திற்கு இன்பம் செய்கின்ற இந்த உலகியல் பொருள்களைப் போலவா இறைவனுடைய திருவடி இவற்றினும் உயர்ந்ததல்லவா என்ற கேள்வி கேட்கின்றார். அப்படிப்பட்ட இன்பத்திற்கு சம் என்று பெயர். அந்த இன்பத்தினை உயிர்கள் அறியாத இன்பத்தினை கழியாத களி என்று திருவாசகம் கூறும். அந்த இன்பத்தினை உயிர்களுக்கு அளிப்பவன் என்பதனால கடவுளுக்கு சங்கரன் என்று பெயர். இப்பொழுது இன்பத்தை செய்கின்றான் என்று சொல்லும் பொழுது வீட்டிலே அம்மா சமைக்கின்றாள் என்று ஆகின்றது. அவள் இட்லி மாவினை கொண்டு இட்லி ஊற்றி சமைக்கின்றாள், அதே தோசையாகவும் ஆப்பமாகவும் ஊற்றுவாள், அரிசியை கொண்டு முறுக்கும் செய்வாள், புட்டும் செய்வாள் என்றெல்லாம் பார்க்கின்றோம். இப்பொழுது அவள் செய்வதை போல புறத்தே ஒரு பொருளை கொண்டு இந்த இன்பத்தை கடவுள் உண்டாக்குகின்றானா உயிர்களுக்கு என்று ஒரு கேள்வி வருகின்றது. அந்த கேள்விக்கு விடையாக, இந்த சம் என்ற இன்பம் அவரிடத்திலேயே ஊற்றெடுக்கின்றது, அந்த இன்பத்திற்கு இடமாக அவனே இருக்கின்றான் என்பதை கூறுவதற்காக சம்பு என்று அவனுக்கு வேதமானது பெயர் கூறுகின்றது. இந்த மேலான இன்பம் இருக்கின்றது, அது எங்கு பவிக்கின்றதோ தோன்றுகின்றதோ அந்த இடத்திற்கு சம்பு என்று பெயர். என்றால் என்ன பொருள், இறைவன் மேலான இன்பத்திற்கு தானே இடமாக இருந்து கொண்டு தன்னை வந்து சேர்கின்ற உயிர்களுக்கு அந்த இன்பத்தை ஊட்டுகின்றான். உலகத்திலே ஒரு எடுத்துக்காட்டு கூற வேண்டும் என்று சொன்னால், நாம இனிப்புகளை தயாரிப்பதற்கு சர்க்கரையை பயன்படுத்துகின்றோம். சர்க்கரை என்ன பண்ணுகிறது, காஃபியில காஃபியை இனிக்க செய்கின்றது, டீயை இனிக்க செய்கின்றது, கடலை மிட்டாயை இனிக்க செய்கின்றது, தேங்காய் பர்ஃபியை இனிக்க செய்கின்றது. ஆனால் அது தானே இனிப்பாக இருக்கின்றது. அது இல்லாமல் அல்வா இனிக்கப் போவதில்லை, அது இல்லாமல் தேநீரும் இனிக்கப் போவதில்லை. ஆனால் அதற்கு அது இனிப்பதற்கு புறத்தே ஒரு பொருள் தேவையில்லை, அது இனிப்பே வடிவமாக இருக்கின்றது. அதே போல தானே முக்தி இன்பத்தின் வடிவமாக இருந்து கொண்டு தன்னை அடைவோருக்கு அந்த முக்தி இன்பத்தை ஊட்டுபவனாகவும் இருக்கின்றான் என்ற சித்தாந்த கருத்தினை சொல்வதற்காக வேதத்தின் மையப்பகுதியாக இருக்கின்ற ருத்ரம் என்ன சொல்கின்றதுன்னு கேட்டா, நம சம்பவேஜ மயோபவேஜ நம சங்கராயஜ மயஸ்கராயஜ நம சிவாயஜ சிவதராயஜ என்று கூறுகின்றது. இப்ப நம்ம சொல்ல வந்த கருத்து என்னன்னா, ருத்ரம் என்பது வேதசாரம், அது நான்கு வேதங்கள் மூன்றாக கருதப்பட்டு அதன் நடுநாயகமா இருக்கின்ற யஜுர்வேதத்திலே நடுப்பகுதியா இருக்கின்ற ருத்ர பிரசனத்திலே காணப்படுகின்ற பஞ்சாட்சரத்தை உள்ளடக்கியது என்ற சிறப்பு. அப்ப அடியார் பெருமையும் கூறுகின்றது, முக்திக்கு உபாயமாகின்ற பஞ்சாட்சரத்தையும் கூறுகின்றது என்பதனால சைவத்திற்கு மிக முக்கியமான கருவியாக இந்த ருத்ரமானது காணப்படுகின்றது. ஒரு மந்திரம் நான் சொன்னேன் சிறிது நேரம் முன்பாக, நமோ அஸ்து நீல கிரீவாய சகசிராட்சாய மீடுஷே அதோயே அஸ்வசத்வானோகம் தேபியோகரன் நமஹா என்பதனால எங்கேயோ காணப்படாத அருவமாக இருக்கின்ற ஒரு கடவுள். ஆனால் அவனுக்கு மந்திரங்களிலே கருங்கழுத்து கொண்டவன் என்றும் ஆயிரம் கண்கள் கொண்டவன் என்றும், ஆயிரம் கண்கள் என்றால் ஆயிரம் என்பது எண்ணில்லாத ஒரு எண், எண்ணிக்கை அடங்கவில்லை என்பது பொருள். அனைத்தையும் காண்பவன். அவனை ஏமாற்றி நாம் ஒரு நல்லதோ தீயதோ செய்ய முடியாது. ஆகவே அவன் ஆயிரம் கணனாக இருக்கின்ற காரணத்தினாலே நம்முடைய வினை பெயரை நமக்கு ஊட்டியே தீருவான். அவனை வழிபட்டால் அவன் நமக்கு வேண்டிய வரங்களை பொழிந்து தள்ளுவான் என்பதனால அவனை மீடுஷி என்று கூறுகின்றது வேதம். அப்படி ஒரு பாதியினாலே கடவுளை போற்றிய வேதம் அவருடைய அடியார்களையும் இன்னொரு பாதியினாலே கூறுவதனால மகேஸ்வர மாகேஸ்வர பூஜைகளை வேதமானது இந்த உலகிற்கு முக்திக்கு உபாயமாக நிர்ணயித்திருக்கின்றது, அறிவிக்கின்றது. இந்த ஆழமான கருத்தினை சேக்கிழார் பெருமான் திருநீலக்க நாயனாருடைய புராணத்திலே நமக்கு வைத்து காட்டுகின்றார். நீலக்க நாயனார் வேதத்தை ஓதுகின்ற அந்தனர். ஆறு அங்கங்களையும் நான்கு வேதங்களையும் பிழையற கற்று அதிலே விதிக்கப்பட்ட யாகங்களை அன்றாடம் அனுஷ்டித்து ஒரு நாளைக்கு இருவேளை அக்னிகாரியம் செய்கின்றார், அக்னிஹோத்திரம் செய்கின்றார். அவ்வாறு 63 மூவர் இருந்திருக்கின்றார்கள். நமிநந்தி அடிகள், சோமாசி மாறர், நீலக்க நாயனார் மற்றும் அப்பூதரிகள் இவர்கள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள் என்று பார்க்கின்றோம். முருகநாயனார் அவ்வாறு இருந்தால் அறியப்படவில்லை, ஆனால் அவர் இறைவனை நேரடியாக வர்த்தமானத்திலே வழிபட்டார் என்று பார்க்கின்றோம். நீலக்க நாயனார் வேதத்தின் உட்பொருளாக எதனை அறிந்தார் என்று கேட்டால், வேத உள்ளுரையாவன விரிபுதல் வேணி நாதர் தம்மையும் அவர் அடியாரையும் நயந்து பாதம் அர்ச்சனையை புரிவதும் பணிவதும் என்று காதலால் அவை இரண்டுமே செய்கருத்துடையார். வேதத்தின் உள்ளக்கிடை என்பது என்ன, ரகசியம் என்பது என்ன, குறிக்கோள் என்பது என்ன, தாற்பயம் என்பது என்ன, கட்டளை என்பது என்ன, அது காட்டுகின்ற வழி என்பது என்ன என்று கேட்டால், கடவுளையும் அவன் அடியார்களையும் ஒப்ப வழிபட வேண்டும் என்ற பெருநெறியினை வேதம் காட்டுகின்றது என்று திருநீலக்கர் அறிந்து வைத்திருந்தார் என்று நமக்கு சேக்கிழார் காட்டுகின்றார். இதற்கு அடிப்படையாக அமைவது இந்த சிறீரத்திலே அடியன் எடுத்து காட்டிய இந்த மந்திரம்தான் என்று பார்க்கின்றோம். என்பதனால ருத்ர முக்திகர உபாயத்தை நமக்கு நேரடியாக காட்டுகின்றது என்று பார்க்கின்றோம். முக்திக்குரிய மந்திரமாகின்ற பஞ்சாட்சரத்தையும் அது தன்னுடைய அகத்திலே வைத்திருக்கின்றது. ஒருவன் தான் விலைமதிப்பு அறியாத ஒரு மாணிக்கத்தை தனக்கு கிட்டியிருக்கின்ற ஒரு பாக்கியமாக கருதி அதை வீட்டிலே எங்கு வைப்பான், அது வாசல் வாசப்பக்கம் வைக்க மாட்டான், கொல்ல பக்கம் வைக்க மாட்டான், வீட்டிலே நடுவன் இருக்கின்ற ஒரு அறையிலே, ஒரு பெட்ரூம்ல, ஒரு அலமாரியில, ஒரு லாக்கர்ல, அந்த லாக்கருக்குள்ள ஒரு ஜுவல் பாக்ஸ்ல பத்திரமா வைப்பான். அதே போல பெருமானுடைய பஞ்சாட்சரமாகின்ற நமசிவாய என்ற மந்திரத்தினை வேதங்கள் இவ்வாறு ஸ்ரீ ருத்ரபஸ்ரத்திலே வேத ரகசியமாக நடுவண் அமைத்திருக்கின்றன என்ற கருத்தை பெரியோர்கள் மிகவும் வியந்து பாராட்டுகின்றார்கள். அதை கூட ஒரு பாடலிலே பார்க்கின்றோம். எப்படி பார்க்கின்றோம்னா, வித்யாசு ஸ்ருதி உத்கிருஷ்டா ருத்ரை காதசினி ஸ்ருதௌ தத்ர பஞ்சாட்சரி தஸ்யாம் சிவை தக்ஷரத்வயம் என்று பெரியோர்கள் ஒரு பாடலை கூறுகின்றார்கள். இதனுடைய பொருள் என்னன்னா, வித்யாசு ஸ்ருதிஹி உத்கிருஷ்டா, நாம் ஓதுகின்ற கல்விகளிலே பலவிதமான கல்விகளிலும் வேத கல்வியே தலையாயது. ஒரு அந்தணன் வேதங்களை ஓதாமல் பிற நூல்களை படித்து பயனில்லை, அவருடைய வாழ்க்கை வற்றும். ஆகவே கல்விகளிலே, ஓதத்தக்க கல்விகளிலே மிக உயர்ந்தது வேத கல்விதான். அந்த வேதங்களிலும் ஒருவனால் வேதங்கள் அனந்தாவை வேதாக எண்ணில்லாமல் வேதங்கள் பெருகி இருக்கின்றன. வேதங்களும் ஆகமங்களும் கணக்கிலடங்காத மந்திரங்களை கொண்டிருக்கின்றன என்பதனால ஒருவனால் அனைத்தையும் ஓதி உணர முடியாது. அப்ப அடிப்படையாக ஒருவன் ஓதி தீர வேண்டும், ஓதி உணர்ந்தாக வேண்டும் என்று ஒரு பகுதி இருக்க வேண்டும். அந்த பகுதி என்பது என்ன, ஸ்ரீருத்ரம் தான். ருத்ரே காதசினி ஸ்ருதௌ, வேதங்களிலே ருத்ரே காதசினி மிகவும் முக்கியமானது. என்ன காரணம் என்று கேட்டால், அது அதனுடைய தாற்பயமாக ரகசியமாக இருக்கின்றது, உள்ளமாக இருக்கின்றது, நடுவன் அமைந்திருக்கின்றது. அந்த ருத்ரே காதசினிய ஒருவன் அன்றாடம் ஓதி வர வேண்டும். அதிலும் முக்கியமான பகுதி என்னன்னு கேட்டா, அந்த பஞ்சாட்சரம், அதனை ஒருவன் ஒரு நாளைக்கு 3 அமர்ந்து ஜபிக்க வேண்டும். அந்தியும் நண்பகலும் 5 சொல்லி என்று நம்பியார்கள் கூறுகின்றார். ருத்ரே காதசினி அந்த ஸ்ரீருத்ரத்தை கூட ஒருவன் பெருமானை அபிஷேகம் செய்யும் போதுதான் அது ஓதப்படுவது. என்றாலும் பிறர் அபிஷேகம் செய்யும் போது கூட நாம் ஓதலாம். பெருமானுடைய திரு சன்னிதானத்திலே இருந்து கொண்டு தரிசனம் செய்யும் போதும் ஓதலாம். ஆனால் பிரம்ம யஜ்யமாக, பிரம்ம யஜ்ய பிரசனமாக கூட ஓதலாம். பிரம்மேகத்தை ஓதும் போது பிற காரியங்களை செய்து கொண்டு கூட பிரம்மேக பிரசனம் சொல்லலாம் என்று இருக்கின்றது. ஆனால் பஞ்சாட்சரத்தை அமர்ந்து ஒருவன் 3 கிடைக்க வேண்டும் என்பது அதனுடைய பெருமையை காட்டுகின்றது. தத்ர பஞ்சாட்சரி, சரி, இப்ப அந்த 5 எது மிகச்சிறப்பானதுன்னு கேட்டா, தஸ்யாம் சிவை தக்ஷரத்வயம், சிவ என்ற 2 எழுத்துக்கள் அந்த ஐந்தெழுத்திலும் சாரமாக இருக்கின்றன என்பதனால பெரியோர்கள் எப்பொழுதும் சிவசிவ என்று கூறிக்கொண்டே இருப்பார்கள். ஒரு பாம்பினை பார்த்து விட்டால் பயத்தினாலே சிவசிவ என்று கூறுவார்கள். நீங்கள் ஒரு ஜோக் அடித்தீர்கள் என்று சொன்னால் சிரிப்பு வந்தால் சிவசிவ என்று கூறுவார்கள். ஒருவர் ஒரு தப்பு செய்கின்றார் என்றால் இரக்கத்தினாலே சிவசிவ என்று கூறுவார்கள். துக்கம் ஏற்படும் போது தாங்கிக் கொள்வதற்கு சிவசிவ என்று கூறுவார்கள். பெருமானை கண்ட ஆனந்தத்தினாலே சிவசிவ என்று தலைக்கு மேலே கைகூப்பி வணங்குவார்கள் என்று எப்பொழுதும் பெரியோர்கள் சிவசிவ என்றே கூறிக்கொண்டிருப்பார்கள். அந்த சிவநாமாவாகின்ற உயர்ந்த மந்திரம் என்பது இந்த ருத்ரத்தில் தான் காணப்படுகின்றது, அதனுடைய இதய பகுதியாக காணப்படுகின்றது என்பதெல்லாம் ருத்ரத்தினுடைய பெருமை. ருத்ரம் என்பது வேதம் என்பது இறைவனுடைய அடியார்களை வணங்குகின்ற ஓரிடம் என்பது ருத்ரத்திலே காணப்படுகின்றது என்பதனாலே எந்த கடவுளுடைய அடியார்களுக்கு வேதமானது வணக்கம் சொல்கின்றதோ அதன் மூலமாக கடவுள் என்பவன் யார் என்பதையும் அது காட்டுகின்றது. வேதங்களிலே வருகின்ற தெய்வங்கள் எல்லாம் ஒரு குரூப் போட்டோல இருக்கிற எல்லாரும் சமமான கௌரவம் கொண்டவர்கள் இல்ல. நம்ம ஸ்கூலை விட்டு கிராஜுவேட் ஆகி வெளில வரும்பொழுது குரூப் போட்டோ எடுத்துக்கிறோம். நம்மோட சேர்ந்து படிச்ச பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க, நமக்கு கல்வி போதித்த ஆசிரியர்கள்லாம் இருக்காங்க, அந்த ஸ்கூல்லேயே வேலை பார்க்கிற பணியாளர்கள் இருக்கிறார்கள், பிரின்சிபல் இருக்கிறார். அந்த குரூப் போட்டோல பிரின்சிபல் எவ்வாறு பெருமைக்குரியவரோ அதே போல வேதங்களிலே பல தெய்வங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் சிவபெருமானே தலையாயவன் என்பதை காட்ட வேண்டும். அதை வேதமானது பல யுக்திகளினாலே காட்டுகின்றது. அதில் ஒரு யுக்தி என்பது அவனுடைய அடியார்களுக்கு வணக்கம் சொல்கின்றது ருத்ரத்தில். இப்ப சிவபெருமானுடைய அடியார்களுக்கு மட்டும்தான் வேதமானது வணக்கம் சொல்கின்றது என்பதனால சிவபெருமானே பரம்பொருள் என்பதை அது சொல்லாது சொல்கின்றது என்று பார்க்கின்றோம். அது மட்டுமில்லாம ஆகமங்கள் கூறுகின்ற மூன்று விதமான வழிபாட்டு முறைகள், அந்த முறைகளை ருத்ரமானது நமக்கு காட்டியிருக்கின்றது. குரு லிங்க ஜங்கம வழிபாட்டினை இந்த ருத்ரமானது நமக்கு காட்டுகின்றது என்பதனால வேதத்தின் உள்ளக்கிடையை விரிக்க வந்த அந்த பிரம்மசூத்திரம் கூட உபாசனா திரைவித்யாத் என்று கூறுகின்றது. இறைவனுடைய வழிபாடு என்பது மூன்று விதமானது, அது குரு

0: என்பதை போல ஒரு மணி நேரத்திலே இந்த ஸ்ரீ ருத்ரத்தினை பற்றி நாம் சிந்திப்பதற்கும் பெருமானுடைய அருளினை அதன் மூலம் பெறுவதற்கும் இந்த ஸ்ரீ ருத்ரத்தினை அத்தியனம் செய்யாதவர்கள் அத்தியனம் செய்தவர்களை கொண்டு அவர்களை ஓத வைத்து அவர்களுக்கு நிறைய தட்சிணை கொடுத்து அதனை கேட்டு பலனை அடையலாம். அல்லது இதில் சொல்லப்பட்டிருக்கின்ற அரிய பெரிய கருத்துக்களை சிந்தித்து பயனை பெறலாம் என்ற அளவிலே இதை நிறைவு செய்வோம். இந்த வாய்ப்பில் அளித்த சிவத்திரி அண்ணாவுடைய திருவடிகளை வணங்கி நிறைவு செய்கின்றேன். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா சித் சபேஷா சிவ சிதம்பரம் திருச்சிற்றம்பலம்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: ஷடத்வ விளக்கம். வழங்கி இருப்பவர் அகோர சிவாச்சாரிய பிரம்மஸ்ரீ டாக்டர் ஸ்ரீ அருணசுந்தர குருக்கள்.
3: குருபியோ நமஹ. ஹரநம பார்வதி பதகே ஹர ஹர மகாதேவ. எல்லாருடைய சிவனே போற்றி, எல்லாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இந்த சபையில் சபாத்தியக்ஷராக விளங்கக்கூடிய திருப்பதி வேத சிவாகம பாடசாலையின் வித்யாபீடத்தின் முதல்வராகவும் பேராசிரியராகவும் பணியாற்றிய சபாத்தியக்ஷர் அவர்களுக்கும், எனது குருவாகிய இந்த வித்யாபீடத்தின் முதல்வராக சிறப்பாக பணியாற்றி இது போன்ற ஒரு அமைப்பினை நாம் எல்லாம் பயன்படுத்தி கொள்ள வகையில் இந்த அமைப்பினை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய எனது குரு அவர்களையும் மற்றும் எனது ஆச்சாரியராகிய சிவஸ்ரீ சபாரத்ன சிவாச்சாரியார் அவர்களையும் இந்த சமயத்தில் இது போன்ற பல பெரியவர்களையும் வணங்கி வந்திருக்கக்கூடிய பேராசிரியர்களையும் மற்றும் உள்ள பிரமுகர்களையும் வணங்கி ஷடத்வ விளக்கம் என்ற இந்த தலைப்பினை எடுத்துக்கொண்டு கூடிய வரை சில விஷயங்களை, எந்த விஷயங்களை எல்லாம் எனது குருவாகிய சிவஸ்ரீ இந்த சபையை நடத்தக்கூடிய சிவஸ்ரீ சோமசேகர சிவாச்சாரியார் அவர்கள் பல சுமார் ஒரு 60 தலைப்பினை தந்துள்ளார்கள். இவ்வளவு தலைப்பில் ஷடத்வ விளக்கம் தொடர்பான விஷயத்தையும் நான் சேகரிக்காமல் இருந்தாலும் கூட இது தொடர்பான சில விஷயங்களை மட்டும் அனைவரும் இங்கு விளங்கக்கூடிய பெரியவர்கள் அனைவரும் சித்தாந்த ஸ்வரூபமாக விளங்குகிறார்கள். அவர்களுக்கு முன்பாக சில விஷயங்களை மட்டும் முக்கியமாக புதிதாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலுடன் வந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு புரியும் வகையில் சில விஷயங்களை மட்டும் சொல்லி குறித்த நேரத்தில் முடிக்க முயற்சி செய்கிறேன். முதலில் நமது சிவாகமங்கள் எதற்காக சிவாகமங்கள் உண்டானவை என்பதனை பார்ப்பதற்கு, இந்த ஷடத்வாக்களின் விளக்கங்களை பார்ப்பதற்கு முன்பாக உலகம், அதன் இயல்பு, சிவபெருமான் போன்றவற்றினை பற்றிய விஷயங்களை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சைவாகமத்தில், சைவ சித்தாந்தத்தில் திரிபதார்த்தங்கள் என்று 3 பதார்த்தங்களை முக்கியமாக கூறுவார்கள். பதி பதார்த்தம், பசு பதார்த்தம், பாச பதார்த்தம் என்று. தமிழில் முப்பொருள் உண்மை என்று கூறுவார்கள். பதி என்பவர் சிவபெருமான், பசுக்கள் என்பவை உயிர்கள் அனைத்தும், பாசங்கள் இந்த இரண்டனை தவிர உலகத்தில் எந்தெந்த பொருட்கள் எல்லாம் காணப்படுகின்றனவோ அந்த பொருட்கள் அனைத்தும் பாசங்கள். பதி சிவபெருமான், உயிர்கள் அனைத்தும் பசுக்கள், இந்த இரண்டனை தவிர்த்து இருக்கக்கூடிய அத்துணை பொருட்களும் பாசங்கள். அதில் ஷடத்வாக்கள் என்ற இந்த தலைப்பானது பாசங்களை பற்றியது. முதலில் அத்வ சப்தார்த்த நிருப்திகி. அத்வா என்றால் என்ன? ஷடத்வாக்கள் என்றால் 6 விதமான அத்வாக்கள். அத்வாக்கள் என்பதின் பொருள் என்ன? அத்வா என்றால் என்ன பொருள்? அத்வா என்பதற்கு தமிழில் வழி என்று பொருள். அதற்கு வியாகரண வடமொழி இலக்கணப்படி அத்தி பலம் பதிகானாம் இது அத்வா என்று பானுஜி தீட்சிதர் விளக்கம் அளித்திருக்கிறார். வழி, வழிப்போக்கர்கள் அந்த வழியே நடந்து செல்வதால் வழிப்போக்கர்களின் பலத்தினை அந்த வழியானது சாப்பிட்டு விடுகிறது. வழி நெடுந்தூரம் ஒரு வழி இருக்குமேயானால் அந்த வழியில் நடந்து கொண்டே போனால் நடந்து கொள்பவர்களுக்கு களைப்பானது ஏற்படும். எனவே பதிகானாம் வழிப்போக்கர்களின் பலம், சரீர பலத்தினை அத்தி உண்டு விடுகிறது, சாப்பிட்டு விடுகிறது என்ற காரணத்தினால் அத்வா என்ற பெயரானது வழிக்கு ஏற்பட்டது. அத்தி பலம் பச்சிகானாம் இது அத்வா, அத பக்ஷணே என்ற ஒரு வினையிலிருந்து இந்த சொல்லானது உண்டாகிறது. அத்வா நா பச்சி சம்ஸ்தானே சியாது அவஸ்கந்த காலயோகோ, அவஸ்கந்தன காலயோகோ என்று மேதினி என்ற கோஷமானது குறிப்பிடுகிறது. உலகத்தில் எவ்வாறு வழி இவ்வாறு செயல்படுகிறதோ இதேபோல் சைவாகமத்தில், சைவ சித்தாந்தத்தில் அத்வாக்கள் என கூறப்படுகின்ற இந்த 6 இந்த

0: குவாக்களில் சஞ்சாரம் செய்யக்கூடியவர்களின் பலத்தினை போக்குகிறது. எந்த பலம், யார் இந்த அத்வாக்களில், அத்வாக்கள் என்றால் வழிகள், ஆறு விதமான வழிகள், இந்த ஆறு விதமான வழிகளில் சஞ்சரிப்பவர்கள் யார், எவர்கள் என்றால், சற்று முன்பு மூன்று பொருள்கள் என்று பார்த்தோம், பதி, பசு, பாசம் என்று. இந்த பதி பசு என்ற இரண்டினை பற்றிய விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பதி பசு இவர்கள் இருவருக்கும் இயற்கையாகவே ஒரு சக்தி இருக்கிறது, அதனை சைத்தன்யம் என்று குறிப்பிடுவார்கள். சைத்தன்யம் திருக் கிரியாரூபம் என்று ஆகமங்கள் சொல்கின்றன. திருக் என்றால் ஞானம், கிரியா என்றால் செயல். அனைத்தையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல், அனைத்தையும் செய்யக்கூடிய ஒரு ஆற்றல், இந்த இரண்டு விதமான ஆற்றல்களுக்கு, அதுபோல் அனைத்தையும் விரும்பக்கூடிய ஒரு ஆற்றல். இதில் முக்கியமாக ஆகமங்கள் திருக் கிரியா ரூபம் என்று ஞான, இதனை நமது பாஷையில் ஞான சக்தி, கிரியாசக்தி என்று குறிப்பிடுவோம். அனைத்தையும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல், அனைத்தையும் செய்யக்கூடிய ஆற்றல், இந்த இரண்டு முக்கியமானவை. அனைத்தையும் விரும்பக்கூடிய ஆற்றலும் உண்டு என்று சில உரையாசிரியர்கள் எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த ஒரு தன்மை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் இயற்கையாகவே இருக்கின்றது. இந்த எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளக்கூடிய, எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஆற்றல் சிவபெருமானுக்கு எவ்வாறு இருக்கிறதோ அதே போல் எல்லா உயிர்களுக்கும் இருக்கின்றன. அப்படியானால் எல்லா உயிர்களுக்கும் சிவபெருமானுக்கும் என்ன வேறுபாடு என்று கேட்டால், உயிர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஆற்றலானது மறைக்கப்பட்டு இருக்கிறது. எந்த காலம் தொடங்கி இந்த ஆற்றலானது மறைக்கப்பட்டு இருக்கிறது என்றால் அனாதி காலமாகவே. இதற்கு காலத்தினை சொல்ல முடியாது. உயிர்களுக்கு அனைவற்றுக்கும் இருக்கக்கூடிய ஆற்றல் அனாதி காலமாகவே மறைக்கப்பட்டு இருக்கிறது. சிவபெருமானுக்கு இருக்கக்கூடிய ஆற்றலானது அனாதி காலமாகவே வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது. இதுதான் இருவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வேறுபாடு. இவ்வாறு சிவபெருமானவர் எல்லா உயிர்களையும் பார்த்து அனுகிரகம் செய்ய வேண்டும் இவர்களுக்கு என்று விரும்புகிறார். நம்மை போலவே சரிசமமான அதிகாரங்களை, நம்மை போலவே சரிசமமான ஆற்றல்களை உடைய இந்த உயிர்கள் எல்லாம் தனது ஆற்றல் எல்லாம் மறைக்கப்பட்ட நிலையில் கஷ்டப்படுகின்றன என்பவற்றை பார்த்த சிவபெருமான் நமக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்பதற்காக சிருஷ்டியாதி பஞ்ச கிருத்தியங்களை செய்கிறார். எதற்காக செய்ய வேண்டும், என்ன காரணம் என்றால், இந்த உயிர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஆற்றலை மறைக்கக்கூடிய அந்த பொருளை சைவ சித்தாந்தங்கள் ஆணவம் என்று குறிப்பிடுகின்றன. அந்த ஆணவத்தை மலம் என்றும் குறிப்பிடுவார்கள். மும்மலம் என்று பொதுவாக குறிப்பிட்டாலும் கூட மலம் என்ற சொல்லானது முக்கியமாக ஆணவ மலத்தினை குறிப்பிடுகிறது. ஆணவம் என்றால் நமது நடைமுறை பேச்சில் இருக்கக்கூடிய அகங்காரம், திமிர், ஆணவம் என்ற பொருளில் அல்ல. ஆணவம் என்பது ஏதோ ஒரு பொருள். எதற்காக அந்த பொருளிற்கு அந்த பெயர் வந்தது என்று இப்பொழுது பார்ப்போம். ஏதோ ஒரு பொருளின் ஒரு தொடர்பினால் அந்த உயிருக்கு இருக்கக்கூடிய ஆற்றலானது மறைக்கப்பட்டு இருக்கிறது. தீபத்திற்கு இயற்கையாகவே பிரகாசத்தினை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கிறது. தீபம் என்று இருந்தால் இரண்டு விதமான காரியங்களை செய்கின்றது. தன்னையும் பிரகாசப்படுத்திக் கொள்கிறது, பிற பொருள்களையும் பிரகாசப்படுத்துகிறது. இதனை ஸ்வபர பிரகாசகம் என்று குறிப்பிடுவார்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற பொருள்களை காட்டிலும் தீபத்திற்கு ஒரு சிறப்புத்தன்மை, வெளிச்சத்திற்கு ஒரு சிறப்புத்தன்மை. மற்ற பொருள்களை நாம் காண வேண்டும் என்றால் அந்த பொருள் இருக்க வேண்டும், அந்த பொருளோடு கூட வெளிச்சத்திற்கு ஒரு தொடர்பு இருக்க வேண்டும். இந்த அறையில் ஒரு பொருள் இருக்கிறது, ஆனால் கண் நன்றாக வேலை செய்கிறது, சக்ஷுர் இந்திரியம் என்ற கண்ணானது நன்றாக வேலை செய்கிறது. இருந்தாலும் இந்த அறையில் முழுக்க முழுக்க இருட்டு இருக்குமேயானால் நமக்கு அந்த பொருளானது தெரிவதில்லை. எனவே ஒரு பொருள் தெரிய வேண்டும் என்றால் அந்த பொருளுக்கும் பிரகாசத்திற்கும் வெளிச்சத்திற்கும் சம்பந்தம் ஏற்பட வேண்டும். அதற்கு பின்பு அந்த பொருளுக்கும் நமது கண்ணுக்கும் சம்பந்தமானது ஏற்பட வேண்டும். பிறகு இது இன்ன பொருள் என்ற ஒரு ஞானமானது நமக்கு ஏற்படும். ஆனால் வெளிச்சத்தின், தீபத்தின், ஒளியின் விஷயத்தில் அவ்வாறு கிடையாது. தீபத்தினை நமக்கு தெரிவிக்க வேண்டிய மறுபடியும் மற்றொரு தீபம் தேவையில்லை. இதுபோல் உலகத்தில் வெளிச்சத்திற்கு நெருப்பிற்கு தீயிற்கு ஒரு சிறந்த தன்மையானது இருக்கிறது. இதே போலவே எனவே அந்த தீபமான தீபத்திற்கு தன்னைத்தானே வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் இருந்தாலும் கூட அந்த தீபத்திற்கு மேல் ஒரு பானையை நாம் கவிழ்த்து விட்டால் அந்த தீபத்தின் வெளிச்சமானது, பிரகாசமானது வெளியே வருவதில்லை. இது போலவே உயிருக்கு இருக்கக்கூடிய சர்வஜ்ஞத்வம் சர்வ கர்த்திருவம் எல்லா உயிர்களுக்கும் இருக்கக்கூடிய இந்த ஆற்றலை ஏதோ ஒரு பொருளானது மறைக்கிறது. உயிருக்கு வியாபகம் எல்லா இடத்திலேயும் ஒரு விஷயத்தினை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள வேண்டிய அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு திறமை, எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஒரு சக்தி யாருக்கு இருக்கும் என்றால் எவர் எல்லா இடத்திலேயும் வியாபகமாக இருக்கிறாரோ அவர்களுக்கு தான் ஏற்படும். இப்ப இந்த இடத்துல நான் இருக்க அடுத்த ரூம்ல நான் இருக்க மாட்டேன்னா அடுத்த ரூம்ல இருக்கக்கூடிய காரியத்தை பண்ணக்கூடிய சக்தி எனக்கு வராது. அடுத்த ரூம்ல இருக்கக்கூடிய காரியம், கீழே இருக்கக்கூடிய காரியம், அடுத்த லோகத்துல இருக்கக்கூடிய காரியம், எல்லா காரியத்தையும் நான் தெரிஞ்சுக்கணும்னா நான் எல்லா இடத்துலயும் வியாபகமா இருக்கணும். இது வந்து அதனால உயிர் இயற்கையாகவே வியாபகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள். உயிர்னா ஒரு உயிர் இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் எல்லா இடத்திலையும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சக்தி. சிவபெருமானும் அவ்வாறு தான் இருக்கிறார். ஆனால் இந்த ஒரு பொருளுடைய ஒரு சம்பர்க்கம், ஒரு பொருளோட ஒரு தொடர்பு ஏற்பட்ட காரணத்தினால் அந்த உயிருக்கு இருக்கக்கூடிய வியாபகத்வம் எல்லா இடத்திலையும் வியாபித்து இருக்கக்கூடிய ஒரு தன்மை நீங்கி அந்த உயிரானது உயிர்களானவை அணு போன்று ஆகிவிடுகின்றன. அணு என்றால் சிறிதாக இருக்கக்கூடிய பொருள் என்று மட்டும் பொருள் அல்ல, குறிப்பிட்ட இடத்தில் மட்டுமே இருக்கக்கூடிய பொருள்களுக்கெல்லாம் அணு என்று பெயர். நியாயசாஸ்திரத்தில் இருப்பது போன்று அணு என்றால் கண்ணுக்கு புறப்படாத ஒரு நிலையில் இருக்க வேண்டும் என்று பொருள் அல்ல. அணு என்றால் வியாப்தியம், ஒரு குறிப்பிட்ட இடங்களில் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு தன்மை அந்த பொருள் என்று பொருள். எனவே அனாதி காலமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் மலம் என்ற ஒரு பொருளின் தொடர்பினால் உயிரானது அணுவாக ஆகிவிடுகிறது. அந்த உயிரை அணுவாக வியாபகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை அணுவாக மாற்றிய காரணத்தினால் அந்த ஒரு பொருளுக்கு மலத்திற்கு ஆணவம் என்று பெயர். எனவே தமிழில் இருக்கக்கூடிய ஆணவம் என்பது கிடையாது, உயிரை அணுவாக ஆக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு ஆணவம் என்று பெயர். சிவபெருமான் இந்த ஆணவ பாசத்தின் காரணத்தினால்தான் இந்த உயிர்கள் எல்லாம் தனது சர்வஜ்ஞத்வம் சர்வ கர்த்திருவம் போன்ற குணங்களை எல்லாம் விட்டு தவிக்கிறது என்பதை பார்த்து அனுகிரகம் செய்ய வேண்டி சிருஷ்டியாதி காரியங்களை செய்கிறார். அதன் தாத்பரியம் இந்த பாசத்தினை ஆணவ பாசம் என்று, அதற்கு முதல் பாசம் ஆணவ பாசம் என்று பெயர். அந்த பாசத்தினை சிவபெருமான் தானாகவே நீக்குவதில்லை, அந்த ஆணவ பாசம் அந்த உயிர்களிடமிருந்து தானாக நீங்க வேண்டும். அதற்காக என்ன செய்கிறார், சிருஷ்டியாதி காரியங்களை இந்த உலகத்தினை படைக்கிறார். உலகம் என்றால் தனு கரண புவன போகங்கள் என்று முக்கியமாக நான்காக சொல்வார்கள். இந்த உயிர்கள் பல பிறப்பு எடுக்க வேண்டும், பல பிறப்பு எடுப்பதற்கு உயிர்களுக்கு உடல்கள் அமைய வேண்டும், அதுபோல் அந்த உடல் எடுத்த பின்பும் கூட போகங்களை அனுபவிப்பதின் பொருட்டு கரணங்கள் தேவைப்படும், அதுபோல் அந்த கரணங்களும் உடல்களும் கிடைத்த பின்பு கூட சில புவனங்களில் சஞ்சாரம் செய்ய வேண்டும், பல புவனங்களில் சஞ்சாரம் செய்து அந்த உயிரானது கடைசியில் தனது ஆணவம் என்ற பாசத்தினை இழக்க வேண்டும். பல பிறப்புகள் எடுத்து எடுத்து எடுத்து எடுத்து அந்த ஆணவ பாசம் நீங்க வேண்டும் என்பதற்காகத்தான் சிவபெருமான் இந்த சிருஷ்டியாதி காரியங்களை செய்கிறார். இவ்வாறு பெருமானால் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த பல புவனங்களில் சஞ்சாரம் செய்து உயிரானது தனது முதல் பாசமாகிய ஆணவ பாசத்தை நீக்குகிறது. இது இந்த விஷயங்கள் எல்லாம் சைவாகமத்தில் பொதுவாக எந்த நமது ஆலயங்களில் அனுஷ்டிக்கப்படும் எந்த பூஜைகள் போன்றவற்றை எடுத்தாலும் கூட தத்துவங்கள் இல்லாமல் பூஜைகள் இல்லை. அதுபோல் இந்த அத்வ ஷடத்வாக்களின் விளக்கம் என்ற விஷயத்தில் கூட சித்தாந்த விஷயங்கள் எல்லாம் அடங்கி இருக்கின்றன. இந்த ஆறு அத்வாக்களையும் தீட்சை பிரதிஷ்டா ஆகிய இரண்டு சந்தர்ப்பங்களிலேயும் ஆறு அத்வாக்களை சுத்தம் செய்வார்கள். அதற்கு அத்வ சுத்தி என்ற பெயர். அத்வா என்ற சொல்லிற்கு வழி என்று பொருள். இந்த வழியானது சைவாகமங்களில் ஆறு வகை என கூறப்பட்டுள்ளது. அவை மந்த்ராத்வா, பதாத்வா, வர்ணாத்வா, புவனாத்வா, தத்வாத்வா, கலாத்வா என்பன. ஒரு ஊருக்கு செல்ல வேண்டுமேயானால் வழியானது முக்கியமானது. வழி இல்லையே ஊருக்கு செல்ல முடியாது. ஆனால் வழியிலேயே நின்று கொண்டிருந்தாலும் ஊரினை சென்று அடைய முடியாது. அதுபோல் சிவபெருமானாகிய பதியை பசுக்களாகிய நாம் சென்று அடைய வேண்டுமானால் அதற்கு வழி போன்று இருத்தலால் இவை ஆறுக்கும் அத்வாக்கள் என்று பெயர். முதலில் சிவபெருமான் ஆணவ பாசம் இந்த உயிர்களை விட்டு நீங்க வேண்டும் என்று விரும்பினார். அதற்காக ஆறு விதமான வழிகளை படைக்கிறார். உலகத்தில் வழியில் நடந்து சென்று கொண்டே இருந்தால் எவ்வாறு நடப்பவரின் அந்த பலமானது குன்றி விடுகிறதோ அதுபோல் இந்த ஆறு அத்வாக்களிலேயும் ஆறு விதமான வழிகளிலேயும் உயிர்கள் சஞ்சாரம் செய்து கொண்டே இருந்தால், பல பிறப்புகளை எடுத்து எடுத்து இறந்து கொண்டே இருந்தால், அப்பொழுது உயிர்களின் பலமாகிய அந்த ஆணவ மலம், நமக்கு இருக்கக்கூடிய பலம் சரீரத்தின் பலம், உயிர்களின் பசுக்களுக்கு இருக்கக்கூடிய பலம் என்பது அந்த ஆணவ பாசம். அந்த ஆணவ பாசமானது நீங்குகிறது. எனவே வழி செய்யக்கூடிய அதே காரியங்களை இந்த ஆறு அத்வாக்கள் எழுதப்பட்டிருக்கக்கூடிய வர்ணாத்வா, பதாத்வா, மந்த்ராத்வா, புவனாத்வா, தத்வாத்வா, கலாத்வா என்ற இந்த ஆறு புவனங்களும் ஆறு அத்வாக்களும் செய்யும் காரணத்தினால் இவைகளுக்கு அத்வா வழிகள் என்று பெயர். எனவே கடந்து செல்லாதவரை ஒரு பசுவிற்கு இந்த ஆறு அத்வாக்களும் தடையாக ஒரு கட்டும் கயிறு போன்றே உள்ளது. அத்வாக்களை வழிகளை கடந்து சென்றால்தான் இலக்கினை நாம் அடைய முடியும். அதுபோல் பசுக்கள் எல்லாம் சிவபெருமானை அடைய வேண்டும். சிவபெருமானை அடைதல் என்றால் லயஹா தத்துல்ய யோக்கியதா, சிவபெருமானுக்கு நிகராக இருக்கக்கூடிய யோக்கியதையெல்லாம் ஆன்மாக்களுக்கு உயிர்களுக்கு ஏற்படுதல் தான் லயஹா, சிவபெருமானை சென்று அடைதல். சிவபெருமானுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் என்ன என்றால் சர்வஜ்ஞத்வம், சர்வகர்த்திருவம், அனைத்தையும் அறியக்கூடிய, அனைத்தையும் செய்யக்கூடிய போன்ற ஆற்றல். இந்த ஆற்றல் எல்லாம் ஆன்மாக்களுக்கு வெளிப்பட வேண்டும். உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஆற்றல் வெளிப்பட வேண்டும் என்றால் அதற்கு இந்த அத்வாக்களில் சஞ்சாரம் செய்ய வேண்டும். எனவே சஞ்சாரம் செய்யாத வரை இவை கட்டு போன்று உள்ளதே. எனவே இந்த ஆறு அத்வாக்களும் பாசம் என்னும் வகையை சார்ந்தவை. சைவாகமங்களில் பத்தி பசு பாசம் என்ற மூன்று பிரிவுகளில் பாசம் என்ற வகையை சார்ந்தவை தான் இந்த ஆறு அத்வாக்கள். எனவே ஒரு பசுவானது பாசமாகி இந்த ஆறு அத்வாக்களையும் கடந்து செல்லும் பொழுது அத்வாக்களிலிருந்து விடுதலை பெறுகிறது. இந்த அத்வாக்களிலிருந்து பசுவானது கடந்து சென்று விடுதலை பெறுதலே அந்த பசுவிற்கு ஏற்படும் அத்வசுத்திஹி. இதனை சைவாகமங்கள் அத்வசுத்தி என்று குறிப்பிடுகின்றன. எனவே இந்த அத்வசுத்தி எங்கு ஏற்படுகிறது என்றால் சிவதீட்சையில் அத்வசுத்தியானது ஏற்படுகிறது. இதனை பலவிதமாக, இந்த அத்வாக்களை கடத்தல் பலவிதமாக நடைபெறும். சிலர் பல பிறப்புகளை எடுத்து எடுத்து எடுத்து எடுத்து தானாகவே அந்த சிவகத்தியை அடைவார்கள். அது ஒரு நிலை. நம் போன்றவர்களுக்கு சிவபெருமானிடத்தில் பக்தி ஏற்படும் பொழுது அந்த சக்தி நிபாதம் போன்றவற்றை எல்லாம் அறிந்து ஆச்சாரியர் நமக்கு தீட்சை செய்யும் பொழுது, சமய விசேஷ நிர்வாண தீட்சைக்கு பிறகு, சமய விசேஷ தீட்சைகளுக்கு பிறகு நிர்வாண தீட்சையை செய்யும் பொழுது அத்வசுத்தி என்ற ஒரு நிகழ்ச்சியானது ஏற்படும். அந்த நிகழ்ச்சியில் உயிர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஆறு அத்வாக்களும் சுத்தம் செய்யப்படுகின்றன. எனவே இந்த அத்வசுத்தியுடன் கூறிய இது போல் கடைசி காலத்தில் அந்தியேஷ்டி தீட்சை எவ்வாறு செய்யப்படுகிறதோ அதே போல் அந்தியேஷ்டி என்பதும் ஒரு விதமான தீட்சை தான். அந்த அந்தியேஷ்டியிலேயும் கூட அத்வசுத்தியானது நிகழ்கிறது. அத்வசுத்தியுடன் கூடிய அந்தியேஷ்டியை யாருக்கு செய்ய வேண்டும்? ஆச்சாரியர், சாதகர், புத்திரகர் ஆகிய மூவருக்கு மட்டுமே அத்வசுத்தியுடன் கூடிய அந்தியேஷ்டியை மட்டுமே செய்ய வேண்டும். ஒரு இது போன்ற அத்வசுத்திகள் நடக்கின்றன. பசு நர்கத்தை அடைவதற்கான அனைத்து சம்ஸ்காரங்களும் தீட்சாவில் செய்யப்படுகின்றன. இவ்வுலகத்திற்கு தலைவனாய் திகழ்வதால் சிவபெருமானுக்கு பதிகி என்று பெயர். அச்சிவபெருமானை அடைய முடியாமல் கயிறு போன்று பாசங்களால் கட்டப்பட்டு பசு போல் இருப்பதால் ஆன்மாக்களாகிய நமக்கு பசுக்கள் என்று பெயர். இப்பசுக்களை கட்டும் பாசமானது மூன்று வகை: ஆணவ பாசக, கர்ம பாசக, மாயா பாசக என்று. பசுவிற்கு இயற்கையாகவே இருக்கக்கூடிய சர்வஜ்ஞத்வம் போன்ற பண்புகளை மறைக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு ஆணவ பாசக என்று பெயர். இது பசுவுடன் ஒட்டியே இருக்கும் முதல் பாசமாகும். பசுவின் வினைகளுக்கு கர்ம பாசக என்று பெயர். பசுவானது சுகதுக்கங்களை தன் இஷ்டப்படி நுகர்வதில்லை. தான் செய்த அல்லது செய்ய போகும் வினைகளுக்கு ஏற்பவே இன்ப துன்பங்களை நுகர்கின்றது. எனவே பசுவின் வினைகளே அதன் போகத்திற்கு முக்கியமாய் அமைகின்றன. எனவே போகங்கள் வினை பயன்கள் எனப்படுகின்றன. இந்த ஆன்மாக்கள் எல்லாம், எல்லா உயிர்களும், எல்லா பசுக்களும் ஆணவ பாசத்தால் கட்டப்பட்டு இருக்கின்றன. சிவபெருமான் அந்த உயிர்களிடமிருந்து ஆணவ பாசம் நீங்க வேண்டும் என்று விரும்புகிறார். சிருஷ்டியை செய்கிறார். தனுகரண புவன போகங்களை படைத்த பின்பு எல்லா உயிர்களும் போகங்களை அனுபவிக்க தொடங்குகின்றன. ஆனால் அந்த போகங்களை அனுபவிக்கும் பொழுது, போகங்களை செய்யும் பொழுது எல்லா உயிர்களிடத்திலேயும் தாரதமியமானது காணப்படுகின்றது. பிரதம சிருஷ்டி என்ற முதல் சிருஷ்டியிலேயே கூட நிச்சயமாக எல்லா உயிர்களுக்கும் இடையே பேதமானது, போகங்களில் பேதமானது காணப்படுகிறது, நிச்சயமாக காணப்படும். அப்படி காணப்படும் பொழுது எந்த காரணத்தினால் இவைகளுக்குள்ளே இந்த பேதம் ஏற்படுகிறது என்றால், ஆணவ பாசம் எவ்வாறு அனாதியாக இருக்கிறதோ அதுபோல் எல்லா உயிர்களிடத்திலேயும் கர்ம பாசம் என்பதும் அனாதியாகவே இருக்கிறது. அந்தந்த உயிர்களுக்கு என்று இயற்கையாகவே சில கர்மாக்கள் இருக்கின்றன. அந்த கர்மாக்களுக்கு தகுந்தாற் போல் அந்த சிருஷ்டியில் பேதமானது ஏற்பட்டு எல்லா உயிர்களும் வெவ்வேறு விதமாக போகங்களை நுகர்கின்றன என்று கூறுகிறார்கள். அடுத்து இந்த வினை, இந்த கர்மபாசம் என்ற இந்த வினையானது மூவகையானது. பசுவின் எந்த வினையானது பசுவிற்கு பயன் தருவதற்கு ஆரம்பித்து விட்டதோ அந்த வினைக்கு பிராரப்தம் என்று பெயர். நாம் காணும் இந்த உடல் பிராரப்த வினையின் பயனாகும். எனவே இவ்வுடலும் அதனை ஒட்டிய அனுபவங்களும் உள்ளவரை பிராரப்த வினை உள்ளது, அழியவில்லை என்பதனை உணர வேண்டும். இவ்வுடல் அனுபவிக்க வேண்டியதை அனுபவித்தால் ஒழிய பிராரப்த வினை அழியாது. பசுவானது பல ஜென்மங்களில் செய்த எந்த வினை இன்னும் பயனை தர ஆரம்பிக்கவில்லையோ, ஆனால் பயனை தர தயார் நிலையில் உள்ளதோ, அவ்வகை வினைக்கு சஞ்சிதம் என்று பெயர். பசுவானது இனி வரும் பிறவிகளில் எந்தெந்த வினைகளை செய்ய போகிறதோ அவைகளுக்கு ஆகாமி என்று பெயர். அவ்வகையில் சிந்தித்தால் நாம் எந்த வினையை செய்தாலும் அதிலிருந்து மற்றொரு வினை வந்து கொண்டேதான் இருக்க போகிறது. மேற்கூறிய மூவகை வினைகளுள் ஒரு வகையாக அது இருக்க போகிறது. எனவே இந்த மூவகை வினைக்கட்டு எப்போதும் பசுவிற்கு இருக்க வாய்ப்பு அதிகம் உள்ளது. இந்த கர்ம பாசா என்பது பசுவுடன் ஒட்டியுள்ள இரண்டாம் பாசமாகும். இந்த கர்ம பாசம் ஒரு அறிஞர் எவ்ரி ஆக்ஷன் ஹாஸ் எ ரியாக்ஷன் என்று சொன்னது போலவே, எந்த ஒரு வினை செய்தாலும் அதற்கு மற்றும் ஒரு வினையானது நிச்சயமாக இருக்கும். இவ்வாறு ஆரம்ப காலத்தில் நமக்கு என்று ஒரு வினை இருக்கிறது. அந்த வினைக்கு தகுந்தாற் போல் சிருஷ்டிகள் நடந்தன. பிறகு நாம் அனைவரும் அனுபவிக்கிறோம். அந்த அனுபவமானது ஒரு கர்ம ரூபமாக இருக்கிறது. அந்த கர்மாவிலிருந்து மற்றும் சஞ்சித கர்மா, ஆகாமி கர்மா என்ற கர்மாக்களின் உற்பத்தி, மறுபடியும் கர்மாக்களானது உண்டாகி கொண்டே இருக்கும். இவைகளுக்கு முடிவே கிடையாது என்ற நிலை ஏற்படுகிறது. எனவேதான் சைவாகமங்களில் தீக்ஷைவ மோசயதி தீக்ஷைவ மோக்ஷதா பும்சாம் என்று, தீக்ஷையினால்தான் அனைத்து உயிர்களுக்கும் மோட்சமானது கிட்டும் என்று சொல்கிறார். தீக்ஷையில் என்ன நிகழ்கிறது என்றால், இந்த எல்லா பாசங்களும் தீட்சையில் அழிக்கப்படுகின்றன. முக்கியமாக தீட்சையில் இந்த பிராரப்த கர்மாவினை தவிர்த்து இருக்கக்கூடிய சஞ்சித கர்மா, ஆகாமி கர்மா போன்ற கர்மாக்கள் எல்லாம் அழிக்கப்படுகின்றன. இது இரண்டாவது பாசமாகிய கர்ம பாசம். மூன்றாவது பாசமாகிய மாயா பாசகா என்பதாகும். ஆணவ பாசத்தால் கட்டப்பட்ட பசுவானது கர்ம பாசங்களுக்கு உட்பட்டு செயல்படும் போது அதன் செயல்பாட்டிற்கு நான்கு முக்கிய பொருள்கள் தேவைப்படுகின்றன. அதாவது பசுவானது செயல்படுவதற்கு முதலில் அதற்கு ஓர் உடம்பு தேவை. அதற்கு தனுகு என்று பெயர். உடலை கொண்டு செயல்படுவதற்கும் கருவிகள் தேவைப்படுகின்றன. கருவிக்கு கரணம் என்று பெயர். செயல்படுவதற்கும் ஒரு இடம் தேவை, அதற்கு புவனம் என்று பெயர். அனுபவிப்பதற்கு பொருளாக இருக்கக்கூடியது போக்ய வஸ்து, அதற்கு போதகா என்று பெயர். ஒரு உதாரணத்தின் மூலம் மேலே கூறியதை பார்ப்போம். ஆணவ பாசத்தால் முதலில் அநாதி காலமாகவே கட்டுப்பட்டு தனது சர்வஜ்ஞத்வாதி தன்மைகளை மறைக்கப்பட்ட நிலையில் கொண்ட ஒரு பசுவானது சிவபூஜை செய்தல் என்ற ஒரு செயலை செய்ய வேண்டுமானால் கூட, அதற்கு முதலில் ஒரு தனுகு, ஒரு உடல், கைகள், பூக்கள் முதலிய கரணங்கள், உபகரணங்கள், பூஜை செய்வதற்கான ஒரு புவனம், இடம், பூஜைக்கு விஷயமாக ஒரு விக்கிரகம், போகம் அவசியம் தேவை. எனவே இந்த தனுகரண புவன போகங்கள் ஒரு பசுவின் செயல்பாட்டிற்கு மிகவும் இன்றியமையாதவை. இந்த தனுகரண புவன போகங்களும் அவற்றின் வேறு வகையாக திகழ்கின்ற முன் சொன்ன ஆறு அத்வாக்களும் மாயாபாஷகா என்னும் வகையை சார்ந்தவை. தனுகரண புவன போகங்கள் அல்லது அவைகளுக்கு இருக்கக்கூடிய வேறு பெயர்கள் நாம் ஆறு அத்வாக்கள் என்று சொல்லலாம். இவை எல்லாம் மாயாபாஷத்திற்குள் அடங்கக்கூடியவை. ஆனால் ஆறு அத்வாக்களும் மாயாபாசத்தில் முழுவதுமாக அடங்கிவிடுகின்றன என்பது கிடையாது. ஏனெனில் அந்த விஷயத்தினை பின்பு பார்ப்போம். இப்பொழுது ஒன்று நன்றாக புரிகிறது. ஒரு பசு கயற்றினால் கட்டப்பட்ட காரணத்தால் தான் தான் விரும்பும் இடத்திற்கு செல்ல முடியாமல் தவிப்பது போலவே, பசுவாகிய ஆன்மாவும் கயிறு போன்ற மூன்று பாசங்களால் பலமாக கட்டப்பட்ட காரணத்தால் தான் விரும்பும் இடமான பதியினை சென்று அடைய முடியாமல் தவிக்கின்றது அப்பசு அக்கயிற்றின் கட்டிலிருந்து விடுபட இரண்டு வழிகள் உள்ளன. ஒன்று, அப்பசுவானது பல காலமாக அக்கயிற்றினை இழுத்து இழுத்து இழுத்து அது நைந்து போய் ஒரு நாள் தானாகவே அறந்து போய் அக்கட்டு விலக வேண்டும். அல்லது வேறொருவர் அக்கயிற்றின் கட்டினை அவிழ்த்து விட வேண்டும். இவ்வாறு இரண்டு வழிகள் பசு விஷயத்தில் இருக்கின்றன.
1: சிவாய நம சைவம் ஆர்கின் அன்பான நேர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: திருஞான சம்பந்தர் தேவாரத்தில் முப்பொருள். வழங்குபவர் விமலா சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா, சித் சபேசா சிவ சிதம்பரம், தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. திருச்சிற்றம்பலம் துஞ்சலும் துஞ்சல் இயலாத போழ்தினும்

வெப்பொழிய மீனவர்க்கு நீரழித்த வேதியந்தாள் எப்பொழுதும் சிந்திப்போம் யாம் என்று ஞானசம்பந்த பெருமான் பொன்னார் கழல்களையும், பாகம்பெரியாள் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை முக்கரணங்களால் பணிந்து போற்றி அருமையான முறையிலே நம்மளுடைய பிறவி பயனை அடைவதற்கு ஏதுவாக இந்த நிகழ்வினை செய்து இந்த விஞ்ஞான முன்னேற்றத்தில் எல்லோரும் சமய வளர்ச்சியிலே முன்னேறும்படி இந்த நிகழ்வை தந்து கொண்டிருக்கும் சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள்ளே செல்லலாம். நேற்று முப்பொருள்களுள் பதியை பற்றியும் பசுவை பற்றியும் நாம் சிந்தித்தோம். அதற்கு பதியை பற்றி விரிவாக ஞானசம்பந்த பெருமான் சொன்ன முதல் பாடலையும் விரிவாக சிந்தித்தோம். அவர் இந்த 84 லட்சம் யோனி பேதங்கள் உண்டு அப்படிங்கிறத ரொம்ப அருமையாக அந்த சின்ன பிராயத்திலேயே ஒரு பாடலில் நமக்கு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த அது உரை சேரும் 84 100000 யோனி பேதம் என்ற பாடல். அதையும் நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு இந்த பொருள் எல்லாம் நித்திய பொருள் அப்படிங்கிறத அவர் எவ்வளவு அழகா விளையாததோர் பரிசில் வரு பசு பாச வேதனை ஒன் தழையாயின தவிரவருள் தலைவன் அது சார்பாம் களையார் தரு கதிராயிரம் உடையவனோடு முளைமாமதி தவழும் உயர் முதுகுன்று அடைவோமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த முப்பொருளும் உண்மை பொருள். இது ஒரு காலத்தில் தோன்றியது கிடையாது. ஒரு காலம் சொல்லியாச்சு, தோற்றம் இருக்குன்னு சொல்லியாச்சுன்னா கண்டிப்பா அந்த பொருளை நம்ம நித்திய பொருள்னு சொல்ல முடியாது. இந்த முப்பொருளும் அனாதின்னு நம்ம சொல்றோம். அதனால விளையாததொரு பரிசில் என்று சொல்லுகின்றார். சரி, அடுத்து இவை இதெல்லாம் நீங்கணும். எது நம்ம இறைவனை அடைவதற்கு தடையாக இருப்பதற்கு இருக்கக்கூடிய பாசம் நீங்கணும். அதற்கு அருள் செய்பவன் இறைவனாகிய தலைவன் என்று நமக்கு மிக அழகாக தலைவன் அது சார்பாம் இல்லையா. பாச வேதனை ஒன் தழை அப்படிங்கிறது, இந்த பசு அப்படிங்கிறது உயிரை குறிக்குது, பாசம்ங்கிறது ஆணவத்தை குறிக்குது, வேதனை அப்படிங்கிறது நல்வினை தீவினை ஆகிய இருவினைகளையும் குறிக்குது, ஒன் தழை அப்படிங்கிறது மாயையை குறிக்குது. அப்போ ஒரு அந்த ஆணவ கட்டிலிருந்து ஆன்மாவை விடுவிப்பதற்கு துணை செய்வதால் மாயையை ஒன் தழை அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்போ பாருங்க, எந்த காலத்திலே நமக்கு இவ்வளவு அழகாக அவர் சித்தாந்த கருத்தை தன் பாடலிலே வைத்து நமக்காக வழங்கியிருக்கிறார் என்று பார்க்க வேண்டும். அப்படியே இறைவனுடைய அருளை பரிபூர்ணமாக பெற்றவர் அல்லவா, அந்த ஞானத்தை முழுமையாக பெற்றவர் என்பதால் மிக அழகாக நமக்கு அதனை எடுத்து சொல்லியிருக்கின்றார். சரி, வேதனை பசு பாச வேதனை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அதெல்லாம் விளையாது அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பிராரத்தத்தை நுகர்கின்றோம், அதுதான் இப்போ நம்ம அனுபவிச்சுட்டு இருக்க இன்ப துன்பம். அப்போ வந்து மேல் வினைக்கு வித்தாகாத வண்ணம் முனைப்பில்லாமல் நம்ம எதையும் நுகரணும் இன்ப துன்பத்தை. இதில் வர்ற இன்பத்தினாலேயோ துன்பத்தினாலேயோ நம்மளுடைய எண்ணங்கள் அல்லது சொல் அல்லது செயல் வேறுபாடாக இருந்தால் அது ஆகாமியமாக மேல்வினையாக மாறிடும். அப்படி இல்லாமல் முனைப்பு இல்லாமல் எல்லாமே அவரால் தான் நடக்குது அப்படிங்கிற ஒரு உணர்வோடு நம்ம இருந்தோம் என்றால் நமக்கு ஆகாமியமானது ஏறாது என்று மிக அழகாக அதிலே அந்த பாடலிலே நமக்கு பதிவு செய்து கொடுத்திருக்கின்றார். அப்போ உயிர்களோடு அனாதியாகவே வேதனைகளை தரக்கூடிய பாசங்கள் ஒள்ளிய தலைகள் நீங்குமாறு அருள் புரிவதற்கு எழுந்தருளியுள்ள இறைவன் இருக்கும் இடம் எது அப்படின்னு கேட்டால் திருமுதுகுன்றம் என்று அந்த தலத்திலே நமக்கு அவர் பதிவு செய்திருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அருமையான சைவ சித்தாந்த கருத்தை சொல்லக்கூடிய ஒரு நல்ல பாடல் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, இப்போது இறைவன் நம்மோடு அத்துவிதமாக இருக்கின்றார். இந்த கருத்தை சைவ சித்தாந்தம் நமக்கு வலியுறுத்தி கூறுகிறது. அவர் எப்படி கலந்து இருக்கின்றார் என்றால், கலப்பினால் ஒன்றாகவும் பொருள் தன்மையால் வேறாகவும் இயக்கும் போது உடனாகவும் இருக்கின்றார் என்று நமக்கு சித்தாந்தம் சொல்கிறது. இந்த கருத்தை திருவிழி மிளலை தலத்தில்

0: என்ற பாடலிலே அத்துவித கருத்தை நமக்கு மிக மிக மிக அழகாக உணர்த்தி இருக்கின்றார் பெருந்தகை. இப்போது அந்த பாடல் கருத்தை பார்க்கலாம். ஊழி காலத்துல அனைத்தையும் ஒடுக்குபவது யார் அப்படின்னா சிவபெருமான். அப்படி எல்லாவற்றையும் ஒடுக்குவோனாய் ஒடுங்கிய உடலை தான் ஒருவனே முதற் பொருளாய் நின்று தோற்றுவிப்பவரும் அவர்தான். அதான் ஈராய் அப்படின்னா எல்லாவற்றிற்கும் முடிவை தரக்கூடியவர், ஒடுக்கத்தை தரக்கூடியவர். முதல் ஒன்றாய் இல்லையா, அப்ப அவர்தான் அடுத்து முதற் பொருளாக இருந்து நமக்கு தருகின்றார். இரு பெண் ஆண் அப்படின்னு சொல்லும் போது சக்தி சிவம் என்று இருவகைப்பட்டதாக, குணம் மூன்றாய் அப்படின்னு சொல்லும்போது முக்குண வடிவன் வடிவினன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கு, மாறா மறை நான்கு, எந்த காலத்திலையும் மாறுபடாத நான்கு மறைகள் ரிக் யஜுர் சாமம் அதர்வதம் அதர்வனம் அப்படிங்கிற வேதங்கள். அடுத்து என்ன, வரு பூதம் அவை ஐந்தாய், பூதங்கள் பஞ்ச பூதங்கள் நமக்கு தெரியும், அந்த பூதங்கள் ஐந்தாகவும் அவரே இருக்கின்றார். அப்படி எல்லாமாகவும் அவர் தான் இருக்கின்றார் அப்படின்னு, அந்தந்த புலன்கள்ல இருந்து தோன்றக்கூடிய பூதங்கள் ஐந்தாகவும் அவரே இருக்கின்றார். அடுத்து ஆறார் சுவை, ஆறு வகையான சுவைகள் நம் நாவால் உணரக்கூடியது. அது என்னவெல்லாம் என்றால் உப்பு, துவர்ப்பு, கார்ப்பு, கைப்பு, புளிப்பு, இனிப்பு, அதான் தித்திப்பு அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆறு சுவையாகவும் ஏழு ஓசை இல்லையா, ஏழு இசையா இசை பயனாய்னு சுந்தரமுத்து சுவாமிகள் சொல்லுவாங்க இல்லையா. அதாவது சட்சம், ரிஷபம், காந்தாரம், மத்தியமம், பஞ்சமம், தைவதம், நிஷாதம், இந்த ஏழு ஓசையாகவும். இது வடமொழி வழக்கு. தமிழ்ல வந்து இதை எப்படி சொல்லலாம்னா குரல், துத்தம், கைக்கிளை, உழை, இழி, விளரி, தார், இது தமிழ் வழக்கு. ஆக இந்த ஏழு இசையாகவும் எட்டு திசை, மாயா காரியமான உலகத்துல காணப்படக்கூடிய எட்டு திசை, நேர் திசை நான்கு, கோணல் திசை நான்கு, அதாவது கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, அப்புறம் வடகிழக்கு, வடமேற்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு, ஆக எட்டு திசையாகவும். அப்ப இது எல்லாத்துலயும் எப்படி இருக்கிறாரு, எட்டு திசை தானாய் அப்படின்னு வந்தாச்சு. இந்த தானாய்ங்கிறது தான் அவர் ஒன்றாய் இருப்பது, கலப்பினால் ஒன்றா இருக்க, எல்லாத்துலயும் கலந்து இருக்கிறார். இப்ப பாருங்க, இதுல பார்த்த எல்லாத்திலயும் சிவம் இருக்கு இல்லையா அப்படிங்கிற, எல்லாம் சிவன் என்ன நின்றாய் போற்றின்னு அப்பர சுவாமிகளும் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இதை நம்ம மனதில் எப்போதும் வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக என்ன சொல்கின்றார், தானாய்னா ஒன்றாய், வேறாய் அப்படின்னு சொல்லியாச்சு. அது நமக்கு நல்ல புரியுது, அவர் இதுல இருந்து வேறா இருக்கணும். ஏன்னா கலப்பினால் நம்ம கூட அவர் ஒன்றாய் இருந்தாலும் கூட அந்த ஒன்றாய் இருக்கிறத ஞானிகளால மட்டும்தான் உணர முடியுது, நமக்கு உணர முடியல. இப்ப நம்ம கூட தான் அவர் இருக்கிறார், ஆனா அந்த உணர்வு இன்னும் வருவது இல்லை. அதற்கு காரணம் லௌகீகத்துல அதிகமான ஈடுபாடு. இதற்கு சரியான ஒரு தியானமும் ஜபமும் யோகமும் பண்ணி வழிபாடு பண்ணோம்னா கண்டிப்பா இருப்பை நாம் உணர முடியும். சரி, அது நம்ம நீங்க அருளாளர்கள் வாழ்வுல பாத்தீங்கன்னா பல இடத்துல அவங்க இறைவன் உள்ளிருந்து உணர்த்துறத போறோம் உணர்ந்து சொல்லுவாங்க. சரி, அவங்களுக்கு நம்மை போன்ற லௌகீக உணர்வுகள் கிடையாது, ஆகையால் அவர்களால் எளிதாக உணர முடிந்தது. நாம் கண்டிப்பாக முயற்சி செய்ய வேண்டும், பற்றற்றான் பற்று இருக்கணும், அப்பதான் நமக்கு இது புரியும். சரி, அப்போ வேறாகவும் இருக்கின்றார். அடுத்து உடனாய் அப்படின்னா, இப்ப நம்மளை இயக்கும் போது அவர் நம்ம கூட உடனா இருப்பார். அந்த பின்னாடி சூத்திரத்துல வரும் காணும் உபகாரம், காட்டும் உபகாரம், காட்டும் உபகாரம் மட்டும் பண்ணனா நம்ம அதெல்லாம் பயன் பெறுவதில்லை, அதனால நம்ம கூடவே அவர் இருந்து காணும் உபகாரமும் பண்றாரு. அதனால உடனாகவும் இருக்கின்றார், நம்மை இயக்குவதன் போது அவர் உடனாக இருக்கின்றார். அப்போ முதல்ல ஒன்றாய் அப்படின்னு சொல்றது கண்ணும் ஒளியும் போல, அடுத்து வேறாய்ங்கிறது கதிரும் அறுக்கனும் போல, அடுத்து ஒளியும் சூடும் போல, இப்படி மூவகையாக கலந்து நிற்கின்ற நிலையை நமக்கு இந்த பாடல் ஒரு எண்ணலங்காரம்னு சொல்லுவோம். ஒன்றாய் வருது, ரெண்டாய் வருது, மூன்றாய் வருது, நான்காய் வருது, ஐந்தாய் வருது, ஆறாய், ஏழாய், எட்டாய், இப்படி எல்லாமா எண் அலங்காரத்துல மிக அழகாக இறைவன் நம்மோடு எப்படி அத்துவிதமாக கலந்து இருக்கின்றார் என்பதை மிக தெளிவாக நமக்கு அவர் உணர்த்தி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அதுல பண்ணும் பதம் ஏழும் பல ஓசை தமிழ் அவையும், உள் நின்றதோர் சுவையும் ஒரு தாளத்தொலி பலவும், மண்ணும் புனல் உயிரும் வரு காற்றும் சுடர் மூன்றும் விண்ணும் முழுதானான் இடம் வீழியும் விழலையே. அதே பதிகத்திலே மற்றொரு பாடல். அதுல எப்படி இருக்கிறாரு, இசையாகவும் இருக்கிறார், இசைக்கு அடிப்படையான ஏழு ஸ்வரமாகவும் இருக்கின்ற ஸ்வரங்களாகவும் இருக்கிறார். அப்புறம் பல ஓசை அப்படின்னு சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா வல்லோசை மெல்லோசை, அந்த ஓசையாகவும் இருக்கின்றார். தமிழ் அந்த ஓசை தமிழாகவும் இருந்து உள் நின்றதோர் சுவை, ஆறு சுவை நம்ம அப்பத பார்த்தோம், அது உணவினால் வருவது நாவிற்கு புலப்படுவது. இது என்னன்னா உள்ளத்துல வரக்கூடிய உணர்வை சுவை என்று சொல்லி இருக்கின்றார்கள். அடுத்து தாளம் இல்லையா, அந்த தாள ஒலியாகவும், அதாவது தாள வேறுபாட்டு ஒலிகள் அதாகவும், அப்புறம் மண்ணு புனல் காற்று நெருப்பு விண்ணு இந்த பஞ்சபூதங்களையும் சொல்லி சூரியன் சந்திரன் அதற்கு அடுத்தபடியாக உயிர் அதாவது அட்டமூர்த்தமாகவும் இருக்கின்றார் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா சர்வம் சிவமயம், எல்லாம் சிவமயமாக தான் இருக்கு, எல்லாம் சிவனென்ன நின்றாய் போற்றிங்கிறத வடமொழியில் உள்ள வேதத்தில் சொல்லப்பட்டது, நம்முடைய திருமுறைகளில் சொல்லப்பட்டது. அந்த பூசுரனாகிய ஞானசம்பந்த பெருமான் மிக அழகாக நமக்கு உணர்த்தி இருக்கின்றார் என்று நாம் பார்த்திருக்கின்றோம். அடுத்து அதே பதிகத்தில் அடுத்த பாடலில் என்ன சொல்கிறான்னு பாருங்க. நமக்கு வந்து எப்போதுமே நம்முடைய முன்னோர்கள் இறை அனுபவம் பெற்றவர்கள் என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே நம்ம ஏற்றுக்கிடணும். நம்ம ரொம்ப ஆய்வு பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அந்த ஆய்வுக்கு முடிவு ஒரு நாளும் கிடைக்காது நமக்கு. அதை அழகாக நமக்கு சொல்கிறாரு, ஆயாதன சமயம் பல அறியாதவன், அதாவது நிறைய இறை உண்மை இறை இலக்கணத்தை அளவை அனுபவத்தால் அழகாக நமக்கு சித்தாந்த சைவம் சொல்லுது. அது ஒழித்த மற்ற சமயங்களால இறைவனை பற்றிய சிறப்பியல்பை நமக்கு சொல்லவே முடியாது. நெறியின் தாயானவன் என்று மிக அழகாக சொல்லியாச்சு. நெறி அப்படின்னா இறைவனை அறிவதற்கு ஏற்ற பல்வேறு சமய நிலைகள். திருவாசகத்துல நெறியல்லா நெறிதன்னை நெறியாக நினைவேனை, சிறு நெறிகள் சேராமே திருவருளே சேரும் வண்ணம் என்று சொல்லுகின்றார். முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை என்று சொல்லுகின்றார். பக்தி நெறி அறிவித்து இல்லையா அப்படின்னு அழகா பக்தி நெறியை நமக்கு இறைவன் தான் அறிவிக்கின்றார் என்று சொல்லுகின்றார். அது மாதிரி அறநெறிகளோடு தாயாக இருக்கின்றார். நெறியின் தாய் அப்படின்னா அறநெறிகளின் தாயாக அவர் இருக்கின்றார். சரி, அடுத்து என்ன செய்யறாராம், முன் தலையானவன். இப்ப அவர் தான் நமக்கு தலைவன் பார்த்தோம், சிவபெருமான் தான் நமக்கு தலைவன் பார்த்தோம். அதை சொல்றாரு பாருங்க, உயிர்களுக்கு முன் தலையானவன் அப்படின்னா உயிர்களுக்கு அநாதி காலம் தொட்டு தலைமையாக இருப்பவன், தலைவனாக இருப்பவன், என்னைக்கும் அவர் தான் ஆண்டான், உயிர் அடிமை தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. சிவ சமவாத கொள்கைகளெல்லாம் நாம் ஏற்றுக்கொள்வதே கிடையாது. அந்த முக்தி நிலையில சிவமாம் தன்மை கிடைக்குமே தவிர, முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பல வினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி ஆக்கிறார். அடுத்த வார்த்தை என்ன வருது, எனை ஆண்ட. அப்பமும் நாம அவருக்கு அடிமை, அவர் தான் நம்மை ஆண்டு. ஏன்னா வாசனாமலம் தாக்கினா நமக்கு என்ன வேணாலும் நிகழலாம். அதனால மிக அழகாக அதுல சொல்லப்பட்டிருக்கு. அது போல இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தான் நமக்கு தலைவன் என்பதை இந்த பாடலிலும் மிக அழகாக உயிர்களுக்கு முன் தலையானவன் என்று மிக அழகாக பதிவு செய்திருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, அதற்கு அடுத்தபடியாக அவர் வந்து நமக்கு பிறப்பை அறுக்குது அவரால் மட்டும்தான் முடியும். மசங்கள் சமன் மண்டை கையர் குண்ட குணமினிகள் இசங்கும் பிறப்பறுத்தான் இடம் இருந்தேன் என்று மிக அழகாக அந்த பாடல் சொல்கிறது. இதே பதிகம்தான், அதாவது திருவிழிமலை பதிகம்தான், ஈராய் முதல் பாடத்தோம் இல்லையா அதே இதுதான். மசங்கள் சமன் அதாவது மயக்க உணர்வுடையவர்கள், பிச்சை ஏற்கும் மண்டை என்னும் பாத்திரத்தை கையில ஏந்தியவர்கள், நற்குணமே இல்லாதவர்கள், குணமிலின்னு சொல்லியாச்சு, நற்குணமே இல்லாதவர்கள் அந்த சமண பௌத்தர்கள் நிற்க, அவங்கெல்லாம் அப்படி இருக்க தன்னை வழிபடக்கூடிய அன்பர்களுக்கு வினை வயத்தால் பொருந்திய பிறப்பை போக்கிறோம். அப்ப நம்ம பிறப்பு நீங்கிறது யார் கையில இருக்குன்னா சுவாமி கையில இருக்கு. ஆனா சுவாமி வகுத்து நமக்கு கொடுத்துருக்காரு இல்லையா, இந்த திருமுறைகளும் சித்தாந்தமும் இது என்ன சொல்றதோ அதுபடி நம்ம ஒழுகணும் என்றால் நம்ம நிச்சயமா பிறவி நீங்கி அவர் திருவடியில நிழல்ல இருக்கலாம் என்பதுல ஐயமே கிடையாது. இந்த மசங்கள்னா மயக்கம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இசங்கும் அப்படின்னா இசங்கும் பிறப்பறுத்தான், வினை வயத்தால் நமக்கு அதாவது வினையாலதான் பிறவியே வருது நமக்கு. நிறைய சமயங்கள் வினையை ஏற்றுக்கொள்வதே கிடையாது. ஆனா நம்ம சொல்லக்கூடிய முப்பொருள்கள்ல பாசத்துல ஒரு பொருள் கண்டிப்பாக வினை இருக்கு. வினையாலதான் நம்ம அவங்கவுங்க செஞ்ச வினையால் தான் நம்ம பிறவிக்கே வந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் வினை ஈட்டக்கூடாது, முக்கரணங்களாலே வழிபாடு செய்யுங்க, அப்போ தான் வினை சேர்க்காமல் இருப்போம் அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. சரி, ஆக இந்த அளவிலே இதை பார்த்து கொண்டு அடுத்தபடியாக அந்த பதியை பற்றி சொல்லும் பொழுது இவருடைய பாடல்கள் வேறு என்ன பாடல்கள் வருகிறது என்று நாம் பார்க்கலாம். நேற்று நம்ம தோடுடைய செவியன் பாடலை பார்த்தோம். இன்னைக்கு ஏதுக்களாலும் எடுத்த மொழிகளாலும் மிக்கு சோதிக்க வேண்டாம், அதாவது திருப்பாசுரம் என்று ஒரு பதிகம் புனல்வாதத்தின் போது அருளியது. கூன் பாண்டியன் அவன் சமண சமயத்தை தழுவிடுறான், அப்புறம் சமணர்களோட பேச்செல்லாம் கேட்டுட்டு மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறையாரும் நமது ஞானசம்பந்த பெருமானை வரவழைச்சிருப்பாங்க இல்லையா, அவங்க தங்கின மடத்துக்கு தீ வைப்பதற்கு அவர்களுக்கு, அதாவது மந்திரத்தால் நாங்கள் தீ வைக்கிறோம்னு அவங்க இவன்ட்டு அனுமதி பெற்றாங்க. அவங்களுடைய மந்திரம் இங்கே பலிக்கலை. ஆதி மந்திரம் ஐந்தெழுத்தும் ஓதுவார் இருக்க திசையில் கூட வேறு எதுவும் பலிக்காதுன்னு சேக்கலார் சுவாமிகள் சொல்லுவாங்க. ஆகையால் அடுத்தபடியாக அவர்கள் நெருப்பை மூட்டினார்கள், அதை மடத்தில் இருந்த அன்பர்கள்லாம் பார்த்து அவித்து விட்டார்கள். ஆனால் அடியார்களுக்கு தீங்கு இழைக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால, ஏன்னா குரு லிங்க சங்கம வழிபாடு பண்ணணும் தான் சைவம் கற்றுக் கொடுத்துருக்கு. அப்போ அடியார்கள் தங்கி இந்த மடத்துக்கு தீ வச்சனால அது ஒரு பெரிய பாவம் அப்படிங்கிறதுனால, அதே சமயம் மங்கையர்க்கரசியார் உய்யணும், கூன் பாண்டியனும் உய்யணும் அப்படிங்கிறதுனால அவர் என்ன பண்ணிட்டாரு, பையவே சென்று பாண்டியர்க்காகவேன்னு சொல்லி அவனுக்கு வெப்பு நோய் வருது அப்படிங்கிறது நமக்கு தெரிந்த வரலாறு. அதன் பின்பாக அந்த வெப்பு நோய் நீக்கிறதுக்கு சமணர்கள் முயற்சி பண்ணுறாங்க, அவங்களால முடியல. அவங்க சொன்ன மந்திரத்தாலேயோ மணி மந்திரம் ஔஷதம் நீங்கவே இல்லை. அவங்க கமண்டலத்தில் இருக்க தீர்த்தத்தை ஊற்றுனா, அதாவது எரியிற தீயில எண்ணெய் ஊற்றுன மாதிரி அவருக்கு திக்கு திக்குன்னு மேலெல்லாம் எரிஞ்சுது, எரிச்சல் பட்டுறாரு. அதுக்கப்புறம் இவர் வந்து பதிகம் பாடுறாரு, இவர் பேரை கேட்டால் அவருக்கு ஒரு குளிர்ச்சியாக இருக்குது, இவர் பதிகம் பாடுறாரு, இவர் விபூதியை தடவுறாரு, அவருக்கு ஒரு பக்கம் வியாதி குணமாயிட்டு மறுபக்கமும் இவரே குணப்படுத்த சொல்கிறாரு. அப்போ இவர் குணப்படுத்தினார் திருநீற்று பதிகம் பாடி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அது அனல்வாதம் இல்லை, அது வந்து சுரவாதம். அதன் பின்பாக அனல்வாதத்தில் தான் அந்த திருநள்ளாற்று பதிகத்தை நெருப்பில் போடுவாங்க, அவங்களுடைய சமய உண்மைகள் எழுதி போட்டது அப்படியே பஸ்பமாயிருது. ஆனால் இவர் வந்து நள்ளாற்று பதிகத்தை போட்டுட்டு தளிரில வளரொளி பதிகம் பாட அது அப்படியே வேகாமல் இருக்கிறது, அது பச்சை பதிகம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அது அனல்வாதம். அப்போ சுரவாதம், சுரம்ங்கிறது வெப்பு நோயை நீக்கினது, அடுத்து அனல்வாதம், இந்த நெருப்பில் இந்த நம்ம பதிகம் அழியாமல் இருந்திருக்கு சைவ பதிகம். அதன் பின்பாக புனல்வாதம், இது கங்கை அதாவது வைகை கரையில் நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அது அங்கே சொல்லும்போது பாண்டியன் கேட்பக் கிழந்த மெய்ஞானம் என்று அருணந்தி சிவாச்சாரியர் சொல்லியிருப்பாங்க 20-20. அது பக்குவ மாணாக்கன் வந்து கூன் பாண்டியன், ஞானாசிரியன் வந்து ஞானசம்பந்த பெருமான், தீஷா மண்டபம் வந்து வைகை கரை அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருப்பாசுரம் தான் உபதேசம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அது ஒரு அருமையான பதிகம். அந்த பதிகத்தில் ரொம்ப நமக்கு சைவ சித்தாந்த கருத்துக்கள்லாம் இருக்குது. அதில் ஒரு பாடல் இந்த பதிமுது நிலைக்கு இறைவனோட சிறப்பை பற்றி சொல்லும்போது, ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்கு சோதிக்க வேண்டா, சுடர் விட்டுளன் எங்கள் ஜோதி, மாதுக்கம் நீங்கள் ஒருவீர், மனம் பற்றி வாழ்வின் சாதுக்கள் மிக்கீர், இறையே வந்து சார்மீன்களே என்று சொல்லுகின்றார். அதாவது நற்பண்பை உடைய பெரியவர்களே, உலகப்பற்ற விட்டுட்டு இறைப்பற்றை பின்பற்றுங்கள் என்று நமக்கு அறிவுறுத்துகின்றார். எங்கள் ஜோதி என்று சொல்லுகின்றார் இறைவனை, நாங்கள் வழிபடக்கூடிய சிவபெருமான் ஒளிமயமானவர், ஒளி பொருள் அவர், அவர் சுடர் விட்டுள்ளன், அவர் அப்படியே உங்களை தன்வசப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவர் எப்போதும் ஜொலித்து கொண்டே இருக்கின்றார் என்று சொல்லுகின்றார். அந்த தனது ஒளியை, அவருடைய ஒளியை நீங்க என்ன செய்யணும், உங்கள் மனத்தில் காண்று மலை இருளை நீக்கி ஒளியை பெருக்கிக் கொண்டே இருக்கின்றார். உங்களுக்கு உங்கள்கிட்ட இருக்கக்கூடியது அஞ்ஞானம், மலை இருள், அதை நீக்கி உங்களுக்கு ஒளியை பெருக்கிக் கொண்டே இருக்கின்றான். ஆகையால் ஏதுக்களாலும் என்றால் கருதல் அளவையாலும், நேத்தே பார்த்த அளவைகளை, அடுத்து எடுத்த மொழியாலும் அப்படின்னா மேற்கோளாக சொல்லக்கூடிய உரை அளவையாலும் மிக்கு சோதிக்க வேண்டாம். ஒரு அளவு இல்லாமல், அதாவது அளவுக்கு மிஞ்சி நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆராய்ச்சியிலே தான் உங்கள் மனம் போகும், இறை வழிபாட்டுக்கு வரவே வராது. அடுத்து மனம் பற்றி வாழ்வின் அப்படின்னு சொல்கிறாரு, அந்த ஒளிப்பொருளை எப்போதும் மனதில் தியானித்து கொண்டே இருங்கள். அப்படி என்றால் மாதுக்கம் நீங்கள் உருவீர் அப்படின்னா, அதன் பயனாக பிறவி, எது மாதுக்கம், பிறவி தான், அந்த பிறவி துன்பத்திலிருந்து நீங்கள் நீங்கலாம் என்று மிக அழகாக அவருடைய பதித்தன்மையை பற்றி நமக்கு மிக அழகாக எடுத்து சொல்லி இருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். இந்த மாதுக்கம் நீங்களால் நமக்கு என்ன பயன் கிடைக்கும் அப்படின்னா பேரின்பம், பேரின்பம்ங்கிறது தான் முக்தி, வீடு பேரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்ப சுடர் விட்டுடன் எங்கள் ஜோதின் சொன்னதுனால இறைவன் உயிருக்கு செய்யக்கூடிய அருள் செயலும் மனம் பற்றி வாழ்மின் என்றதுனால அந்த அருள் செயல் கருத்துக்கு இணங்க உயிர்கள் செய்யக்கூடிய தவ செயலும் மாதுக்கம் நீங்கள் உருவீர் என்று சொன்னதுனால உயிர் செய்யக்கூடிய செயல் அதனால் வரக்கூடிய பயன் ரொம்ப அழகா எடுத்து சொல்லப்பட்டு அப்போ கட்டு நிலையிலிருந்து விடுபடுகின்ற பருவத்தை அடைந்த அடியார்களை நோக்கி நீங்க அத்துவித நிலை அடைய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஒரு சிறந்த ஆச்சாரியனாக நமக்கு அதிலே உணர்த்தியுள்ளார் என்று நாம் பார்க்கின்றோம். அதுபோலவே அதே பதிகத்தில் அடுத்து ஒரு பாடல், வெந்த சாம்பல் விரையன பூசியே தந்தையாரோடு தாயிலர் தம்மையே சிந்தியா எழுவார் வினை தீர்ப்பரால் எந்தையார் அவர் எவ்வகையார் கொலோ என்று சொல்லுகின்றார். அவருக்கு தாயும் இலி தந்தையிலி என பிறப்பிலி இறப்பிலி. சரி, அப்படிப்பட்ட இறைவன் வெந்த சாம்பல், நேத்தே நம்ம பார்த்தோம் அவர் என்ன சாம்பலை பூசுவார் அப்படின்னு பார்த்தோம். அதாவது அந்த உலகம் ஒடுங்கும் போது அந்த ஒடுங்கின பொருள் இருப்பதற்கு அந்த சாம்பல் இருப்பதற்கு கூட இடம் இருக்காது, அது அவர் மேனியில தான் இருக்கும். அதைத்தான் அதுல சொல்லப்பட்டு அதை வந்து நறுமண பொருளாக அவர் விரும்பி உடம்பிலே அணிந்து கொள்கிறார் என்று சொல்லி தம்மை சிந்தியா எழுவர், வேற எதையும் நினைக்காம தன்னுடைய திருவடிகளை மட்டும் இடைவிடாது நினைத்து கொண்டு அந்த நிலையில யார் இருக்காங்களோ அவங்களோட வினையை தான் தீர்ப்பாராம். இப்ப நம்ம சொல்றோம் இறைவனுக்கு இரக்கம் இல்லையா, இறைவனே இல்லையாங்கிறது ஒரு கேள்வி, கண் இல்லையான்னு அடுத்த கேள்வி, இரக்கம் இல்லையா அப்படின்ட்டு. இப்ப நம்ம இந்த செயலை செய்யாமல் அவருடைய இரக்கத்தை நாம் அளவிட முடியுமா? கண்டிப்பாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் திருவடி சிந்தனை நம்மிடம் எப்போதும் இருக்க வேண்டும். தினைத்தனை பொழுதும் மறந்து உய்வனோ எழுத்தனை பொழுதும் மறந்து உய்வனோ அப்படின்னு கேட்கிறாங்க இல்லையா அப்பர் சுவாமி. அதனால எப்போதும் திருவடியவே நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இருப்பவர்களுடைய வினையை அவர் தீர்ப்பார் அப்படின்னு பாக்குறோம். அப்படி எப்படி தீர்ப்பார்னு பாத்தீங்கன்னா ஆகாமிய வினை ஏறார். இந்த இப்ப செய்யற ஆகாமியம் சஞ்சிதமா போய் சேரும். இந்த நெற்களஞ்சியத்துக்கு போற நெல் மாதிரி எடுக்க எடுக்க நெல் குறையும், அடுத்து மேல கொண்டு நெல்லை போட்டுட்டே இருக்கிற மாதிரி நம்ம ஆகாமியம் செஞ்சு செஞ்சு கொண்டு போட்டுட்டே இருக்கும்போது என்னைக்கு நம்ம வேணா காலியாகும். அதனால அது அவர் வந்து ஆகாமிய வினையையும் ஒழிக்கிறார். ஆகாமியத்தை ஒழிப்பதால் சஞ்சிதமும் ஒழிந்துவிடும் என்று பார்க்கின்றோம். அப்படி வினையை நீக்கி பிறவியை ஒழிப்பவர் யாருன்னா எனக்கு தந்தையாக இருக்கக்கூடியவர், அவர்தான் இறைவர். அவர் எவ்வளவு பெரியவர், அவருடைய பெருமையை யாரால சொல்ல முடியும், எப்படி சொல்ல முடியும் என்று மிக அழகாக அதிலே நம்மிடம் வினவுகின்றார். சரி, எல்லாரும் மனம் கமலக்கூடிய பொருளை தான் மேல பூசுவாங்க, ஆனால் அவரோ இந்த சாம்பலையே மனம் கமலும் பொருளாக பூசிக்கொள்கிறார். உயிர்ல சிவமனம் விளங்கும் பொருட்டு அவர் இதை பூசிக்கொள்கிறார் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர் நம் பொருட்டு சாம்பலை பூசிக்கொண்டிருக்கும் போது நாம் சிவச்சின்னங்களுள் ஒன்றாகிய திருநீற்றை எங்கனும் அணிந்து கொள்ள வேண்டும். கங்காளன் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வோமே ஆமாகில் தங்கா வினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சேர்வரே என்று திருமூல தேவநாயனார் இதைத்தான் நமக்கு சொல்லியிருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். சரி, அப்போ சிந்தியா எழுதல் என்று ஒரு சொற்றொடர், சிந்தித்தலாகிய முயற்சியை துவக்கி அதிலேயே ஈடுபட்டு நிற்கணும். அப்படி நின்றால் நமக்கு அவருடைய அருள் கிடைக்கும். ஆரறிவார் எங்கள் அண்ணல் பெருமையின்னு திருமூல தேவநாயனார் கேட்டதைத்தான் இவரும் அவருடைய பெருமையை நம்மால் எங்கேனும் சொல்ல முடியும் என்று, என்ன யாராலையும் அளவிட்டு சொல்ல முடியாது என்பது நிதர்சனமான உண்மை. அதை இந்த பாடலிலே நமக்கு உணர்த்தி இருக்கின்றார். அதுபோல இப்போ எல்லாரும் என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஒரு வீட்டில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு அமைப்பில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க அல்லது ஒரு தெருவில் இருப்பவர்கள் அப்படி சொல்லிட்டே போகலாம். அவங்க மட்டும் அப்படி இருக்காங்க, எனக்கு இப்படித்தானே இருக்கு, இந்த எண்ணம் எல்லோருக்கும் இருக்கிறது. அது தவறு. அவங்கவங்க வினைக்கு ஈடாத்தானே அனுபவமே வரும், இன்ப துன்பமே வரும். அது எப்படி ஒரே மாதிரி இன்பமும் ஒரே மாதிரி துன்பமும் எல்லாருக்கும் இருக்கும்? அப்போ துன்பம் வரும்போது இது மாதிரி யாராவது நினைக்கிறாங்களா? கிடையாது. அவங்கள விட நமக்கு துன்பம் குறைய வரணும், ஆனால் இன்பம் வந்து அவங்கள விட கூட வரணும். அப்போ அது தவறானது. இது எதுவுமே நம் கையில் கிடையாது, நம் வினைக்கு ஈடாக. அப்போ வினை செய்யும் போது கவனம் இருக்கணும், இந்த மாதிரி வினைகள்லாம் ஈட்டா நமக்கு என்ன மாதிரி தண்டனைகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆட்பாலவர் கருளும் வண்ணமும் ஆதி மாண்பும் கேட்பான் புகில் அளவில்லை கிழக்க வேண்டா கோட்பாலனவும் வினையும் குறுகாமை எந்தை தாட்பால் வணங்கி தலை நின்று இவை கேட்கத்தக்கார் என்று மிக அழகாக சொல்லியாச்சு. தக்கார் அப்படின்னா நடுவு நிலைமையில் நிற்பவர்கள். சரி, ஆதி மாண்புனா இறைவனுக்கு எட்டு பண்புகள் இருக்கு அப்படிங்கிற நேத்து பார்த்தோம், அருட்பண்புகள். அதுல ஆட்பால் அவருக்கு அருளும் வண்ணம், அவர் வந்து ஆட்கொள்ளத்தக்க தகுதியுள்ள ஆன்மாக்களை மட்டும்தான், அந்த மாதிரி தகுதியுடையவர்களை மட்டும்தான் ஆட்கொள்கிறார். ஞானசம்பந்த பெருமானை ஆட்கொள்ளவில்லையா? அது போல கேட்பான் புகில், நீ ஆராய தொடங்கினா அளவில்லை. காண்டல் கருதல் உரை அளவைகளால் ஆராயும் அளவைகளுக்கு உட்பட்டது அல்ல, கிழக்க வேண்டாம். அதனால அதை பத்தியே நீ பேசவே வேண்டாம். கோட்பாலனவும் வினையும் குறுகாமை. அதனால நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, நவகிரகங்கள் 9 கோள்கள், அவற்றின் வாயிலாக உலக வாழ்வில் நுகரப்படக்கூடிய இன்பத் துன்பங்கள், அவற்றின் காரணங்களாகிய நல்வினை தீவினைகள் உங்களை சேராதபடி. இப்ப நம்ம என்ன செய்யறோம், என்னென்ன பயிற்சி வருது, அதுக்கு என்னென்ன ராசிக்கு என்னென்ன பலன், இதுல கோட்சார பலன் என்ன, தனித்தனியா ஜாதக ரீதியான பலன் என்ன என்பதுல கவனம் செலுத்தாம நேரே என்ன செஞ்சிடணும், எம் தந்தையார், அதாவது எந்தை தாட்பால் வணங்கி, எனது தந்தையாகிய இறைவனுடைய திருவடியை தலை நின்று, நம்முடைய தலையை நிலை பெற வைக்கணும். இறைவன் திருவடியில நம்முடைய தலையை வைக்க வேண்டும். வைத்து வணங்கி, அவரையே வணங்கி, அடுத்து என்ன செய்யணுமா, அதுலயே வந்து நம்முடைய இச்சை கிரியை ஞானம் எல்லாம் அதுல வந்து அடங்கணும். அதாவது வேட்கை அறிவு செயல் எல்லாம் அதுலயே அடங்கணும். அப்படி அவரோட அத்துவிதமாக நின்று வணங்கினால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். அதனால இதை கேட்டு நீங்கள் நடக்கவும், அளவுக்கு அதிகமாக ஆராய்ச்சி செய்ய வேண்டாம், அடுத்தவர்களுக்கு என்ன நடக்கிறது என்று சிந்திக்க வேண்டாம், ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம். அவரவர் வினைவெளி, அவரவர் அனுபவம் என்று குருஞான சம்பந்த பெருமான் கூறியது போல்தான் ஒவ்வொருவருக்கும் நிகழ்கிறது என்பதை மனதிலே கொண்டு நாம் வாழ வேண்டும் என்பதை மிக தெளிவாக நமக்கு அதிலே வலியுறுத்தி இருக்கின்றார்.
1: இன்றைக்கு நம்முடைய அனுபவத்திற்கு இருக்கக்கூடிய திருவம்பாவை திருப்பாடல், 9 திருப்பாடல், முன்னை பழம்பருக்கும் முன்னை பழம்பருளே, பின்னை புதுமைக்கும் பெத்துமை பெற்றியனே, உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம், முன்னடியார் தாழ்வணிவோம், ஆங்கவர்க்கே பாங்காவோம், அன்னவரே என் கணவராவார், அவர் உகந்து சொன்னவரை வகையே சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம், இன்ன வகையே எமக்கெங்கோன் நல்குதியேல், என்ன குறையும் இலாமேலோர் இம்பாவா என்று சொல்லக்கூடிய மிக அற்புதமான பாடல். நாம் ஆரம்பிக்கும் பொழுதே ஒரு இந்த திருவம்பாவை கருத்துக்களை, திருவம்பாவையில் திருவடியார்கள் என்கின்ற இந்த கருத்துக்களை பார்க்கும் பொழுதே ஒரு சில குறிப்புகளை சொன்னேன். சத்சங்கத்துவே நிச்சங்கத்துவம், அடியாருடைய சேர்க்கையே நம்மை இறைவனிடத்திலே கொண்டு செல்லும். நம்மாலே இறைவனை அடைய முடியும் என்பது நிச்சயமாக முடியாது. இறைவனை இறைவனாலே அடைய முடியும், அந்த இறைவனை அடியவரால் மிக எளிதாக அடைய முடியும். இப்போ நாயன்மார்கள் பட்ட கஷ்டங்கள் நாம பட வேண்டாம், அடியார்களை வணங்கினால் இறைவனை மிக எளிதாக அடைய முடியும். ஆனால் நாம நேரப்போய் இறைவனை அடைகின்றோம் என்று நினைத்தால் மிக கஷ்டம். வாழால் மகவறிந்து ஒட்டவல்லேன் அல்லன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்கவல்லேன் அல்லன், நாளாளில் கண்ணிருந்து கண் இடந்து அப்பவல்லேன் அல்லன். ரொம்ப அழகா பட்டிருத்தார் பாடுவார். நம்ம பிள்ளைய கொய்து கரிசமைக்க நமக்கு மனசு வருமா? இல்ல நம்முடைய பெண்ணுக்கு அங்கே திருமணம் நடக்கக்கூடிய சமயத்துல கூந்தலை அறிந்து கொடுக்க மனசு வருமா? என்னுடைய கண்ணை பிடுங்கி எடுத்து கொடுக்க எனக்கு மனசு வருமா? எப்படி வர முடியும்? திருக்காலத்தி அப்பருக்கு என்று ஆறாவது. இறைவனிடத்துல போய் நேரடியா அனுபவிக்க வேணும் என்றால் நம்ம கட்டப்பட வேண்டும். ஆனால் அடியார்களிடத்திலே பற்றி கொண்டால் மிக எளிதாக அவனை அடைந்து விட முடியும். ரொம்ப அழகா இதுக்கு ஒரு கதை சொல்லுவார்கள். ஒரு சின்ன புழு, அதாவது ரெண்டு புழு வந்து ஒரு மலை உசரத்துல உட்கார்ந்து கொண்டிருந்ததுதான். உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்துல ஒரு புழு சொன்னதான், இன்னொரு புழுவை இடத்துல இந்த மாதிரி எதிர்த்த ஒரு மலை இருக்கு, அந்த மலைக்கு நான் போய் சேரணும்னு. அது சொன்னா அறிவு இருக்கா, நீ அம்மம்மான்னு ஒரு நாள் நடந்தா வந்து என்ன ஆகும், ஒரு 10 போவே அவ்வளவுதான். இந்த மலை எத்தனை 1000 உயரம் இருக்கும், இன்னொரு மலை இப்ப இத்தனை கழிந்து அந்த 1000 உயரம் இருக்கக்கூடிய இன்னொரு மலைக்கு போகணும்னு சொன்ன உன் வாழ்நாளே பத்தாதேன்னு. இப்போ என்ன பண்றது? சரி, அதுக்கு முடியாது, அதாலே முடியாது, அவ்வளவுதான். அப்போ ஒரு பெரிய ஹம்சபக்ஷியானது அங்க வந்ததான். அந்த ஹம்சபக்ஷியானது அங்கே இருந்து அடுத்த மலைக்கு தாவி செல்ல போகிறது. இங்க வந்து அமர்ந்தது, அங்கே செல்ல வேண்டும். இது என்ன பண்ணதான், புழு அழகான ஒரு ஐடியா பண்ணது. தன்னுடைய நோக்கத்தினாலே அந்த காலு மேல போய் என எரி அமர்ந்து கொண்டதான். ஹம்சபட்சியினுடைய காலிலே பற்றி கொண்டது. இப்ப என்னானது, ஹம்சபட்சி பறந்து சென்றது, நொடியிலே பறந்து சென்று அடுத்த மலைக்கு போய் நின்றது. இப்போ இந்த புழு தன்னுடைய பிரயத்தனத்தினாலே அடுத்த மலைக்கு போக முடியுமா? இந்த ஜென்மத்தில கிடையாது. ஜென்ம ஜென்மமா முயற்சி பண்ணிட்டு இருக்கலாம், அவ்வளவுதான். அதே போலத்தான் நாமும் இந்த இறைவனை நம்முடைய தன்மையாலே அடைய முடியுமா? முடியாது. இப்போ ஹம்ச பட்சி போலே பரம ஹம்சர்களாக இருக்கப்பட்ட குருநாதனாக இருக்கப்பட்ட திருவடியார்களை நாம் பற்றி கொண்டால் இறைவனை மிக எளிதாக அடையலாம். அந்த மலையாக எதிர்த்த புறம் இருக்கிறான், அவனை எப்படி அடைய முடியும்? இந்த மர்க்கட நியாயம் மார்ஜார நியாயம் என்று சொல்வதைப் போலவே குரங்கு குட்டியானது எப்படி தன்னுடைய தாய் குரங்கை பிடித்துக் கொள்ளுமோ அதை போல பிடித்து கொண்டு விட்டால் அவன் என்ன செய்கின்றான், அந்த குரங்கு தாய் குரங்கானது அடுத்த இடத்துக்கு கொண்டு செல்வதைப் போலவே பூனையானது தன்னுடைய குட்டிகளை கவிக்கொண்டு வேண்டப்பட்ட இடத்துக்கு கொண்டு செல்வதைப் போலவே நம்ம நம்மை விட்டு அடியாருடைய திருவடியை அடைய வேண்டும், அவ்வளவுதான். இதை சுட்டி காட்டுவதற்காகத்தான் நம்ம இந்த திருவம்பாவையிலே அடியார்கள் என்கின்ற தன்மையை பார்க்கின்றோம். அடியார்களுடைய நினைவுதான் நம்மை உயர்வடைய செய்யும், அதுக்கு மாற்று கருத்தே இருக்க முடியாது. அதுக்கு அப்புறம்தான் இறை நிலை, இறை நினைவு என்கின்ற தன்மையே வரும். இப்போ இந்த இடத்திலே பல அடியார்களையும் நம்ம பார்த்து வருகிறோம். மணிவாசக பெருமான் வியக்தமா வெளிப்படையா சொல்லக்கூடிய விஷயம், ரொம்ப அற்புதமான விஷயம் இந்த இடத்துல உண்டு. எது? உன்னடியார் தாழ்பணிவோம், உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம், உன் அடியார் தாழ்பணிவோம், அங்கவர்க்கே பாங்காவோம், அன்னவரே என் கணவர் ஆவார், அவர் உகந்து சொன்னவர் வகை சொன்னபரிசே தொழும்பாய் பணி செய்வோம். ரொம்ப அற்புதமான வார்த்தை. வேற எனக்கு எதுவுமே வேண்டாம், மற்ற பெற்றறக்கின்றி நின் திருப்பாதமே மனம் வைத்தவென்று இருக்கக்கூடியவர், வேறு எதையுமே நினைக்காத மாணிக்க வாசகர் இங்க என்ன பண்றாருன்னா, எம்பெருமானிடத்திலே ஒரு வேண்டுகோள் வைக்கிறார். உன் அடியார் தாழ்பணிவோம், ஆங்கவர்க்கே பாங்காவோம், உன் அடியவர்களிடத்திலேயே நாங்கள் அவர்களுடைய தாழையே வணங்குவோம். இதத்தான் நான் என்ன பண்ணிக்கிறேன், முதல்ல இருந்தே சொல்லிக் கொண்டு வருகிறேன். ஆங்கவர்க்கே பாங்காவோம், அவர்களுக்கு நாம் நண்பர்கள் ஆவோம் அல்லது உறவினர் ஆவோம். இவர் பெண் பாவனை ஏற்றுக்கொண்ட காரணத்தினாலே அடுத்தது சொல்கிறார், அன்னவரே என் கணவர் ஆவார், அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம். இப்ப இந்த நான்கு வேண்டுகோள் வைக்கிறார். அப்படியே சரித்திரங்கள், நாயன்மாருடைய சரித்திரங்கள் எல்லாம் வரும். இன்னொன்று, நாயன்மார்கள் சரித்திரங்கள் மட்டுமல்ல, நாயன்மார்களோடு இருந்தவர்களுடைய சரித்திரமும் ரொம்ப முக்கியமானது இல்லையா? அவர்கள் இல்லாமல் சில எப்படி இருக்க முடியும்? தன்னுடைய அந்த தமக்கியார் இல்லாமல் நாவுக்கரசர் பெருமான் சைவ நெருக்கி மீண்டிருக்க முடியுமா என்ன? அதே மாதிரி மங்கையர்கரசியார் இல்லாமல் நின்றசீர் நெடுமாற நிற்க முடியுமா என்ன? ஆக அடியவர்கள் அவர்கள் மூலமாக நாம் புது அடியவராக ஆகின்றோம். இது வந்து நமக்கு சுட்டி காட்டப்படுகிறது திருத்தொண்டர் புராணத்துல. திருத்தொண்டர் புராணத்துல நாயன்மார் இல்லாதவராக ஆனால் நாயன்மார்களுடைய மனைவிமார்கள் மிகச்சிறந்த அடியார்களாக இருந்திருக்கின்றார்கள். நீங்க பார்க்கலாம், இந்த திருப்பாடலுக்கு அப்படியே ஒத்து வரக்கூடிய பல சரித்திரங்கள் உண்டு. குங்கிலியக்கலை நாயனார் மனைவியை பற்றி சொல்லும் பொழுது

இறைவன் அருள் செய்கின்றார். அப்ப சேக்கிழார் பாடுவார், முதல்ல யாருக்கு கனவுல வந்தாராம், மனைவியினுடைய கனவுல தான் வருகிறார் சிவபெருமான். குங்கிலிய நாயனா இருக்கு, கலையநாயனா இருக்கு, இங்க போகல, மனைவியினுடைய கனவுல வந்து தோன்றுகிறார். நற்றவ கொடியினார்க்கு கனவிடை நாதன் நல்க என்று சொல்லுவார். இப்ப அவருக்கு காட்சி கொடுப்பதற்கு முன்பாகவே தொண்டு செய்த குங்கிலிய கலையநாயனாருடைய மனைவியே சப்போர்ட், அவருக்கு உதவி புரிந்தவராக துணையாக இருந்த அவருக்கு இறைவன் காட்சி கொடுக்கிறார். இதே மாதிரி திருநீலகண்ட குயவனார் இருக்கிறார், அவருடைய மனைவியை பற்றி சொல்லும் பொழுது திருநீலகண்டர் குயவனார் தவறான ஒரு வழிக்கு சென்று விட்டார். இரண்டாவது சரித்திரமே அதுதான், தில்லைவாளந்தனரும் அடியார்க்கும் இடையே திருநீலகண்டத்து குயவனார்க்கடியேன் என்று சொல்லுகின்ற பாடுவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அப்போ எம்மை தீண்டி வீராயின் திருநீலகண்டம் என்று சொன்னார். நம்மை என்றதால் எந்த மாதரையும் கனவில நான் மனத்தினாலேயும் திருண்ட மாட்டேன், உண்மை மட்டுமல்ல நான் யாரை, அவர் ரொம்ப அழகா பேசுறார், உன்னைன்னு சொல்லல உங்களைங்கிறார், ரொம்ப அழகான வார்த்தை அந்த இடத்துல வரும். அந்த திருண தன்னுடைய மனைவியை பார்த்து உன்னைன்னு ஏகவச்சனம் சொல்லல, அவருக்கு பகுவச்சனம் என்று சமஸ்கிருதத்தில் சொல்வார்களே, அது மாதிரி பன்மையிலே பெரியவருக்கு சொல்லுவோமே அது மாதிரி சொல்லுகின்றார், உம்மை என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லுவார். அப்போ அந்த மனைவியாரை பற்றி சொல்லும் பொழுது எப்படி இருந்தார்களாம், கற்பூர மனைவியாரும் கணவனார்க்கு ஆன எல்லாம் பொற்புற மெய்யுறாமல் பொருந்துவ போற்றி செய்ய இப்புறம் ஒழிய தங்கள் இருவரும் வேறு வகி என்று பாடுவார் சேக்கிழார் பெருமான். ஒரு குறை வைக்கல, அவ்வளவு அவருடைய திருத்தொண்டுக்கும் அவருடைய உலகாதைய வாழ்க்கைக்கும் தொடல் அவ்வளவுதான். ஆனா யாருக்கும் தெரியாதபடியாக மிக அழகாக தொண்டு சேர்ந்திருக்கின்றார். அன்னவரே எங்கணவராவார் அவர் உகந்து சொன்னபடிச்சே தொழும்பாய் பணி செய்வோம், ரெண்டு சரித்திரம் ஆச்சா. அடுத்தது பாருங்கள், அப்போது எழிகளாருடைய மனைவியை பார்க்கிறோம். மகன் இறந்துபட்டான், ஆனா அந்த மகன் இறந்துபட்டதை சொல்லல, ஏன் வந்திருக்கக்கூடிய அப்பர் பெருமானுக்கு மனம் வருத்தப்படுவாரு என்று கணவன் சொல்லாத பொழுது இவரை என்ன செய்கின்றாராம், வாய்மூடி இருக்கின்றாராம், வாய்மூடி நிற்கின்றார். அந்த மனைவியை விடவா சிறந்தவர், அன்னவரை உன்னடியா தாழ்வணிவோம், அங்கவர்க்கே பாங்காவோம், அன்னவரே எங்கணவர் ஆவார் அவர் உகந்து சொன்னபரிச்சே தொழும்பாய் பணி செய்வோம். அடுத்த சரித்திரம் பார்க்கலாம், திருத்தொண்டருடைய மனைவி தன்னுடைய பிள்ளை சீராளனை அவர் பிடித்துக் கொள்ளுகிறார். எந்த பெத்த தாய்க்கு மனசு வரும், யோசிச்சு பாருங்க, எந்த பெத்த தாய்க்கு மனசு வரும். அவதான் சொல்றா, பள்ளிக்கு சென்றிருக்கின்றான் அவன், நமக்கு ஒரே மகன், அவனை அமுது செய்யலாம் என்று சொல்லுகின்றார், கறிக்கு ஆக்கலாம் என்று. அவனுடைய தலையையும் கையையும் அவனுடைய கையையும் காலையும் பிடித்துக் கொள்ளக்கூடியவரே தாய் தான். ஏன் கணவன் வழி அன்னவரே இங்கணவராவார் அவர் உகந்து சொன்னபரிசே தொழும்பாய்ப்பணி செய்வோம், இன்ன வகையே எமக்குங்கோன் நல்கதியே. எத்தனை சரித்திரம் இதுல, ரொம்ப அழகா அடுத்து இது ரொம்ப பொருத்தமா இன்னொரு சரித்திரமும் வரும். சேக்கிழார் பெருமான் எவ்வளவு அற்புதமாக பாடுகிறார்னா, இதெல்லாம் நம்ம அவரவர்களுடைய பாவனையில கொஞ்சம் நினைச்சு பாருங்க. முன்னை பழம்பருக்கும் முன்னை பழம்பருடைய விண்ணை புதுமைக்கும் பெத்துமை பற்றியனே, எல்லாத்துக்கும் காலாதீதனாக இருக்கப்பட்ட எம்பெருமானே, உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம், உன்னை நாங்கள் பிரானாக பெற்றிருக்கின்ற காரணத்தினாலே சிறந்த அடியவர்கள், நாங்கள் அடியவர்கள் சிறந்த அடியவர்கள், எவனுக்கும் அவன் தலைவன் இவன் தலைவன் என்று யாரையோ நாங்கள் தலைவனாக கொண்டிருக்கவில்லை, நான் உண்மையே பிரானாக பெற்றோம், ஆன காரணத்தினாலே நாங்கள் அடியவர்கள் சீரடியவர்கள் சிறப்புற்ற அடியவர்கள், நாங்க என்ன பண்ணுவோம், அதனால நாங்கள் தான் பெரிய அடியவர்கள், எல்லாரும் எங்காலந்த காலில் வந்து விழுந்து நாங்க சொல்லல. இப்ப கொஞ்சம் யாராவது கோயிலுக்கு பல பேர் போக ஆரம்பிச்சாச்சு, நீங்க பாத்துருக்கலாம், அது ஒரு பெரிய கல்ட்டு மாதிரி, நான் பத்து தடவை மலைக்கு இந்த மலைக்கு போயிட்டு வந்தேன், இல்ல நான் வந்து இத்தனை வருஷம் கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறேன், உடனே என்ன பண்றேன், என் காலில் வந்து எல்லாரும் விடு, நான் தான் பெரிய ஆளு, கிடையாது, நாங்கள் அடியவர்களாக இருக்கிறோம், நாங்க என்ன பண்ணுவோம், உன்னடியார் தாழ்பணிவோம், அங்கவர்க்கே பாங்காவோம், அவருக்கு உறுதுணையாக இருப்போம், அவர்கள் என்ன செய்கின்றார்களோ அவர்களுக்கு உறுதுணையாக நாங்கள் இருப்போம், அன்னவரே என் கணவர் ஆவார் அவர்கள்தான் எங்களுக்கு கணவனாக இருக்க வேண்டும், அவர் உகந்து சொன்னபரிசே தொழும்பாய், நாங்கள் அடிமையாக தொழும்புன அடிமையாக நாங்கள் வேலை செய்வோம், அந்த தொழும்பாய் பணி செய்வோம், அந்த திருப்பணியை நாங்கள் செய்வோம். எப்படி ஒரு சரித்திரம் இந்த இடத்துல பார்க்கலாம், எத்தனையோ சரித்திரம் இப்ப உதாரணம் பார்த்தாச்சு, ஆனா ஒரு சரித்திரம் கொஞ்சம் விரிவா எடுத்து பார்க்கிறோம். விரிவான என்ன, நமக்கு இருக்கக்கூடிய சமயத்துல நம்ம பார்க்கிறோம். இயற்பகை நாயனார் அவரை பத்தி சொல்லும் பொழுது, வேண்டும் வேண்டும் யாவையும் இல்லை என்னாதே கொடுக்கும் இயல்பினர் என்று, எது கேட்டாலும் கொடுப்பார், இங்க என்ன வேணும்னாலும் கேட்டேன், கொடுக்கிறதுக்கு மனசு வர்றது ரொம்ப பிரியம், தானமும் தவமும் தரித்தல் அரிதே என்று அவை பாட்டி சொல்லுவார், கொடுக்கிறது

0: பெரிய மனசு வள்ளல். அதனால்தான் அவனை வள்ளல்னு சொல்லுகின்றோம். யாரு? எம்பெருமானை வள்ளல்னு சொல்றோம். அவன் வள்ளல் பெருமானாக இருக்கிறான். யாருக்கு கொடுக்க மனசு வரும்? இல்லைன்னா யாருக்காவது கொடுக்கறதுக்கு மனசா? இவர யாரு என்ன கேட்டாலும் கொடுப்பாராம். அதனால தான் இயற்கைக்கு மாறாக இருந்த காரணத்தினாலே அவருக்கு இயற்பகை நாயனார் என்று பேர் வந்தது. அவர் என்ன பண்றார்? அவரிடத்திலே ஒரு வேதியன் தூர்தனாக சிவபெருமான் சோதிப்பதற்காக வருகிறார். வந்தவர் அங்கே நிற்கிறார். இவராக ஒருவர் வந்தார், சிவனடியார் வந்தார். அவர் எப்படி இருந்தார்? சிவனடியார், சிவனடியார் அவர் எப்படி இருந்தார்? எங்க அம்மா, எங்க அம்மா என்ன அழகா ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருந்தா தான் எங்க அம்மான்னு ஒத்துக்குவனா? இல்லன்னா எங்க அம்மானு ஆகாதா? சிவனடியார் எப்படி இருந்தார்? அவர் தூர்த வேடத்துல வந்தாரும் சிவனடியார் அடியார் தான். ஆன காரணத்தினாலே தூர்த வேடம், அதாவது ஒரு வஞ்சகனுடைய வேடமாக வருகிறார். வந்தவரிடத்துல உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார் இயற்பகை நாயனார். அவர் கேட்டதை பாருங்க. அவர் என்ன கேட்டார்? உன்னுடைய மனைவியை கொடுன்னு கேட்டார். கேட்ட உடனே நாம இருந்தா வெட்டி போட்டிருக்கோம், சரியா? இல்ல, நாம கமெண்ட் எல்லாம் விதமா வரும். அதனால தான் அவர்கள் அடியார்கள், நாமெல்லாம் என்றைக்கும் மனம் படியார்கள், அவ்வளவுதான். இப்ப அவர் கேட்ட உடனே இவர் சொல்லுகிறார், இருந்ததை கேட்டீங்களேன்னு கதுமெனச்சன். அவர் இருந்ததை கேட்டீங்களா? இல்லாத ஒரு பொருளை கேட்டிருந்தா எப்படி கொடுக்கறதுன்னு தர்மாற்றம் வேண்டும். இப்ப என்னிடத்துல இருக்கிற பொருளை தானே கேட்டீங்கன்னு சொல்லி தன்னுடைய மனைவியாரிடத்திலேயே சென்று அவர் சொல்லுகிறார். இதே செக்குலார் பெருமான் சொல்லும் பொழுது மனைவியெல்லாம் எப்படி சொல்லுகிறார் பாருங்கள். அந்த இடத்துல கதுமன சென்று தம் மனை வாழ்க்கை கற்பின் மேம்படு காதலியாரை அன்பு மிகச்சிறந்தவராக இருக்கின்றாராம். உன்னடியார் தாழ்மணிவோம், அங்கவர்க்கே பாங்காவோம், அன்னவரே எங்கவர் ஆவார். அவர்களிடத்துல மிக அன்போடு இருக்கிறார். கற்பின் மேம்படு காதலியாரை, ஒவ்வொரு வார்த்தையும் செக்குலார் ரொம்ப பொருளோடு வைத்திருக்கிறார். விதி மன குல மடந்தை இவர் சொல்லுகிறார், விதியோடு திருமணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல குலத்திலே தோன்றிய பெண்ணே, இன்று உன்னை மெய்த்தவர்க்கு நான் கொடுத்தனன் என்ன? நான் இவருக்கு உன்னை கொடுத்துட்டேன். இது என்ன பொருளா? மனைவி என்ன பொருளா கொடுக்கறதுக்கு கொடுத்துட்டாராம். அப்போ சேக்கிழார் பாடுகிறார், மது மலர் குழல் மனைவியார் கலங்கி. அந்த வார்த்தை மதுங்கிற வார்த்தையெல்லாம் யோசிச்சுங்க. மதுங்கிறது என்ன? புத்தியை மயக்கும், ஆனால் இனிப்பாவும் இருக்கும். மது மலர் குழல் மனைவியார் கலங்கி. ஏன் மதுன்னு சொல்லிருக்கலாமே? மது மலர் குழல், மது குழல்னு சொல்லிருக்கலாம். நன்றாக மலரை பூசி பூசி இந்த மதுவானது சேர்ந்திருக்கணும். மலர் குழல், இந்த மலர் என்பது இங்கே அவருடைய அன்பின் விகசித்து இருக்கக்கூடிய அவருடைய அன்பை சுட்டி காட்டுகிறது. அதான் அன்னவரே எங்கணவராவார், அவர் உகந்து சொன்னபரிசையே தொழும்பாய்ப்பணி செய்வோம். ஒவ்வொரு வார்த்தைக்கும் சேக்கலாருடைய வார்த்தைக்கு அர்த்தம் பார்க்க போனா இன்னைக்கு நம்ம பாட்டு முடிக்க மாட்டோம். ஆன காரணத்தினால் அங்கிங்க குறிப்பாக சொல்லுகிறேன், மது அப்படின்னு சொல்லக்கூடியது இவர் கலங்கி நிற்கக்கூடிய தன்மை. ஆனால் ஆனந்தம் மனத்தில் இவர் சொன்னதை நாம் கேட்க வேண்டும் என்கின்ற
1: அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த 10ஆம் திருமுறையில் சைவ சித்தாந்தம். உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பூர்.

0: ஒரு கொண்டு தொக்க உடல் ஒழியாதே. திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல பாகம்பரியவாசம் சமேத சங்கரராமேஸ்வர பெருமான் பொன்னார் கடல்களை மனம் மொழி மெய்களால் வழுத்தி கொண்டு திருவாவூர்துறை ஆதீன குரு முதல்வர் ஸ்ரீ நமச்சிவாய மூர்த்திகளின் பொன்னார் கடல்களையும் திருமூல தேவ நாயனாரின் பொன்னார் கடல்களையும் முக்கரணங்களால் பணிந்து போற்றி கொண்டு திருவாவூர்துறை ஆதீன குரு முதல்வர் ஸ்ரீ 24வது குருமகா சன்னிதானம் இருக்கும் திசை நோக்கி வணங்கி கொண்டு நாளும் அனைவரையும் சைவத்தில் ஆற்றுப்படுத்தி கொண்டிருக்கும் அரிய சேவையை செய்து வரும் சைவண்டாட்டு உமாஜி பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வினை நேரில் கண்டுகொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள்ளே செல்லலாம். இருக்கின்றவாறொன்று அருகிலர் ஏழைகள் முறுக்கும் அசபையை மாற்றி முகந்து கருக்கொண்டு காமாரி சார முகம் தேர்ந்து உருக்கொண்டு தொக்க உடல் ஒழியாதே என்று சொல்கிறார். அதாவது இந்த எடுத்த உடலும் அழியாமல் இருப்பதற்கு என்ன உபாயம் என்று உணர்த்துகின்றார். அதாவது எடுத்த உடல் என்றும் அழியாமல் இருக்கக்கூடிய முறைகள் ஒன்றையும் அறிய மாட்டார்கள் அறிவிலிகள். ஏழைகள்னா அறிவில்லாதவர்கள் அர்த்தம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் முறுக்கப்படுகின்ற மூச்சை அசபை மந்திரமாக, அது அஜபா மந்திரம்னு சொல்லுவாங்க, மாற்றி உட்கொண்டு கருத்துள் கருக்கட்டி காமனை காய்ந்த கண்ணுதல் பெருமான் இல்லையா, காமனை தகனம் செய்தார் அல்லவா சிவபெருமான் காம தகன மூர்த்தி, அந்த கண்ணுதல் பெருமானை அடையும் உபாயத்தை உணர்ந்து அதனால் உருக்கொண்டு கூடிய உடல் என்று அழியாமல் நிலைத்திருக்கும் என்று சொல்லுகிறார். நாவுக்கரசு பெருந்தகையும் 4ஆம் திருமுறையிலே பைமா என்று துவங்கக்கூடிய தேவாரத்தில் கைமா வரிசிலை காமனை அட்ட கடவுள் என்று இறைவன் காமதகனம் செய்த செய்தியை நமக்கு சுட்டிக்காட்டுகின்றார். அசபையை செபித்து சிவனை சார்ந்த தேகம் சிவ தேகம் ஆகிவிடும், அதனால் அதற்கு அழிவென்பதே கிடையாது என்று சொல்லுகிறார். இருத்தல் அப்படின்னா வஜ்ரகாயம் பெற்று என்றும் அழியாது இருத்தல். ஏழைகள் என்பது அறிவீலிகள் என்பதை குறிக்கிறது. முறுக்குதல் அப்படின்னா இடைவிடாது ஜபித்தல், இந்த அஜவா மந்திரத்தை இடைவிடாது ஜபிக்கணும். அசபை அப்படின்னா செபிக்கப்படாமல் தாமே இயங்கக்கூடிய மந்திரம், அதை மாற்றி அமைக்கணும்னு சொல்லியிருக்காரு இல்லையா. அப்படின்னா உள்ளுக்கு இழுக்கும் போது சிவ என்றும் வெளியில் தள்ளும் வாயுவை, அதாவது நான் என்று பொருள் தரக்கூடிய ஹம் என்றும் தள்ளி ஒவ்வொரு மூச்சையும் ஆன்மபோதத்தை விட்டுட்டு சிவஞானம் கைவரப் பெறுவதாக பாவித்தல். பாவனை என்பது சைவ சித்தாந்தத்திலே முக்கியமான ஒன்று. அதனால இப்படி பாவிக்கும் போது மனத்திரையில் அருள் உருவாகிய சிவபெருமான் பதிவார், சிவம் பதியும். சிவமோ காமனை எரித்தது, இச்சைகளை வென்றது இல்லையா. அவர் வந்து காம தகனம் ஊத்தி அவருக்குன்னு எந்த விருப்பு வெறுப்பும் கிடையாது. இச்சையோட விளைவுதான் ஆன்மபோதம் மிக்க காலத்து உண்டாவது. அப்ப சிவபோதம் மிக்க போது காமனைகள் பற்றாது. அதான் மிக அழகாக காமாரி சார என்று சொல்லுகிறார். சரி, ஒரு அருமையான பாடல். சிவத்தை நினைக்க வேண்டும், உள்ளே மூச்சை இழுக்கும் போது சிவநாமத்தை சொல்லிக்கொண்டே இழுக்க வேண்டும், சிவ என்ற இரண்டு எழுத்துக்களால். அப்புறம் வெளியே விடும்போது ஹம்ங்கிற ரெண்டு எழுத்தை சொல்லி, அதாவது அதுல வந்து ஒரு எழுத்து மெய் எழுத்தாகிறது, அதனால அதை சொல்லி மூச்சை விட வேண்டும். இதனால ஆன்மபோதத்தை விட்டு சிவஞானம் கைவரப் பெறுவதாக பாவிக்க வேண்டும் என்ற ஒரு அருமையான விஷயத்தை சொல்லி, இதன் மூலமாக இந்த பாவனையால் நமக்கு மனதிலே சிவம் பதியும் என்று அழகாக உணர்த்தி இருக்கின்றார். ஒளித்திட்டு இருக்கும் ஒரு பதினாலை அழித்தனன் என்னுள்ளே ஆரியன் வந்து அலைக்கும் கலைகளினால் அறுபத்து கலைகள் 4 60 ஒளித்திட்டு வைத்தான் ஒடுங்கிய சித்தே என்று சொல்லுகிறார். திருநாக்கரசு சுவாமிகள் 8ஆம் அதாவது 6ஆவது திருமுறையிலே அந்த திருத்தாண்டகத்திலே தளம் கிளறும் என்ற பாடலிலே எட்டெட்டிருங்கலையும் ஆனான், அதான் 64 கலையாகவும் பெருமான் இருக்கின்றார் என்று சொல்லுவார். அதே போலதான் இவரும் சொல்லியிருக்கின்றார், 64 என்று அந்த கலைகளை இங்கே சுட்டி காட்டி இருக்கின்றார். அப்போ முதல்ல என்ன சொல்றாரு, ஒளித்திட்டு இருக்கும் ஒரு பதினாலு. ஒரு பதினாலு அப்படிங்கிறது அகார கலை முதலான பதினாறு கலைகளில் அழுந்தி அனுபவிக்கப்படுவதாக. அப்போது அது அது வாதலே அன்றி அறியப்படாததான சிவம் உண்மனை ஆகிய கலை இரண்டும் நீங்கிய ஏனைய பதினான்கு கலைகள். பதினாறுல நம்மால அந்த அது அதுவா அன்றி அறியப்படாததான சிவம் உண்மனைங்கிற ரெண்டு கலைகளையும் நீங்கி நீங்கிய மீதி பதினான்கு கலைகள், அதான் ஒரு பதினாலு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவை வந்து ஆன்மாக்களிடம் ஞான ஒளி வளர்ந்த விடத்து வெளிப்படும். மற்றைய காலங்களில் இயற்கையே மறைந்து கிடக்கும், ஆகையால் ஒளித்திட்டிருக்கும் கலை என்று கூறுகின்றார். அடுத்து என்ன சொல்றாரு, என்னுள்ளே வந்து இல்லையா, என்னுள்ளே உயிர்ப்பாய் புறம் போந்து புக்கு என்னுள்ளே நிற்கும் இன்னம்பர் ஈசனே என்று சொல்லுவார் அல்லவா, அதுபோல என்னுள்ளே யாராக வந்து ஆரியன். ஆரியன்னா யாரு, சிவபெருமான், எங்கும் நிறைந்தவன். அடுத்து என்ன சொல்றாரு, அழிக்கும் கலை ஆன்மாக்களுக்கு பல துறைப்பட்ட அறிவு விளக்கத்தை நல்கக்கூடிய கலைகள். நாலு அறுபத்து இல்லையா, அறுபத்து நான்கு கலைகள். அடுத்து என்ன சொல்றாரு, ஒடுங்கிய சித்தே, ஒன்றிய சித்தத்துள் ஒளித்திட்டு வைத்தான் அப்படின்னு முறைக்க வேண்டும். அப்ப எனக்குள்ள எங்கும் நிறைந்த பரம்பொருளாகிய பரசிவம் எழுந்தருளி எனக்குள்ளே ஒளிந்திருக்கக்கூடிய பதினான்கு கலைகளையும் அழித்தார். பின்னர் அறிவு விளக்கத்தை அழிக்கக்கூடிய அறுபத்தி நான்கு கலைகளையும் ஒன்றிய உள்ளத்தில் ஒளித்து வைத்தார். அப்போ இறைவன் வந்து உயிருக்கு உயிராக கலந்து நின்று பிராசாத யோகத்தையும் கலை அறிவையும் உரிய காலத்துல விளங்கும் வண்ணம் உதவினார் அப்படிங்கிறது இந்த பாடலுடைய சாராம்சம். அதற்கு அடுத்தபடியாக, மண்ணினில் ஒன்று மலர் நீரும் அங்காகும், பொன்னினில் அங்கி புகழ் வழி ஆகாய மண்ணும் மனோபுத்தி ஆங்காரம் ஓரொன்றாய் உன்னி முடிந்தது பூத சமயமே என்று சொல்லுகிறார். பூத சுத்தி நம்ம வந்து பூஜையில வரும், பூத சுத்தி அதை எப்படி செய்யணும், ஏன் செய்யணும் அப்படிங்கறத சொல்றார். அப்போ மண்ணும் அதில் பொருந்தி பரவி இருக்கக்கூடிய நீரும், அந்த நீர் தோன்றுவதற்கு காரணமான பொன் போன்ற தீயும், அதன் காரணமாக புகழப்படுகின்ற காற்றும், அது உலவுவதற்கு இடமாகிய ஆகாயமும். ஐம்பூதங்களையும் எப்படி தொடர்பு படுத்தி காட்டியிருக்கான்னு பாத்துக்கணும். அதாவது மண்ணும், முதல்ல நிலம், அதில் பொருந்தி பரவியுள்ள நீரும், அந்த நீர் தோன்ற காரணமாக இருக்கக்கூடிய பொன் போன்ற தீயும், அதன் காரணமாக புகழப்படுகின்ற காற்றும், அது உலவுவதற்கு இடமாகிய ஆகாயமும். அது மட்டும் அல்லாம மனோபுத்தி ஆங்காரம்னு சொல்லியிருக்காரு இல்லையா, மனம் புத்தி அகங்காரங்கள் ஆகிய இவைகளை ஆராய்ந்தால் ஒன்றன் ஒன்றாக ஒடுங்கிய பூத சுத்தி ஆகும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஐம்பூதங்களையும் அவற்றை அறியும் உட்கரணங்களையும் ஒன்றில் ஒன்று ஒடுக்கி உணர்வது பூத சுத்தி. தத்துவ சுத்திக்காகவும் பூத விகாரங்களை சமம் செய்வதற்காகவும் நாள்தோறும் அந்தரியாகத்துல பூத சுத்தி செய்க அப்படிங்கிறது விதி. பூத சுத்தியோட இன்றியமையாமையை இதன் மூலம் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது வந்து ஆதி பௌதீகம், ஆதி தெய்வீகம், ஆதி ஆத்மீகம் அப்படின்னு மூன்று வகைப்படுகிறது. இதுல ஆதி பௌதீக பூத சுத்தி முறைதான் இங்கே உணர்த்தப்பட்டுள்ளது. இதோட விரிவை சிவாக்கிர பத்ததி பூத சுத்தி பிரகரணத்துல நம்ம தெரிந்து கொள்ளலாம். சரி, அப்போ இன்னைக்கு பூஜை பண்ணுங்கன்னு சொன்னா நம்ம முறையாக யாரிடம் தீட்சை பெற வேண்டுமோ அவர்களிடம் தீட்சை பெற்றுக்கொண்டு அந்த மரபு வழியில சிவபூஜை பண்றதா இருந்தா அந்த பூத சுத்தினா நமக்கு பண்ணவே தெரியும். ஆகையால் அதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். புதிஞ்சு புதிதாக வருவர்களிடம் தீட்சை பெற்றுக் கொள்வதும் தவறான முறையிலே பூஜைகள் செய்வதும் நமக்கு நிச்சயமாக உரிய பலனை தராது. முன்னிக்கும் முன்னிக்கு ஒரு மகன், மூர்த்திக்கு இருவர், வன்னிக்கு மூவர், வதுவைக்கு நால்வர், கன்னிக்கு பிள்ளைகள் ஐவர், முன்னாளிலை கன்னியை கன்னியே காதலித்தாரே என்று சொல்லப்பட்டுள்ளது. இதற்கு மிக அழகாக நம்முடைய அப்பர் சுவாமிகளுடைய தேவாரம், அதிலே மின்னுருவை என்று துவங்கக்கூடிய ஒரு பாடல். இப்ப அது எப்படி இருக்கு அப்படிங்கறத நமக்கு எடுத்து காட்டுகிறார். மின்னுருவை விண்ணகத்தில் ஒன்றாய், மிக்கு வீசுங்கால் தன்னகத்தில் இரண்டாய், செந்தி தன்னுருவின் மூன்றாய், தாழ் புனலின் நான்காய், தரமிதளத்து அஞ்சாகி எஞ்சா தஞ்சம் மண்ணுருவை, வான் பவள கொழுந்தை முத்தை வளரொளியை வைரத்தை மாசொன்றில்லா பொன்னுருவை, புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனே என்று சொல்லுவார் அல்லவா, அந்த கருத்தை நாம் இங்கே அசை போட்டு பார்த்து கொள்ளலாம். சரி, அதற்கு அடுத்தபடியாக நம்முடைய சித்திக்கு மேல் நூல் இல்லை என்று சொல்லக்கூடிய சிவஞான சித்தியார், அதிலே மிக அழகாக நம்முடைய அருளந்தி சிவாச்சாரியாரும் நமக்கு இந்த கருத்தை நமக்கு உணர்த்துகிறார். அதாவது குறிகள் வஜ்ரத்தினோடு மோகனதம் சுபத்தி அறுபுள்ளி அமுத விந்து அதிதெய்வம் அயன் மால் ஆதி செறிபுகழ் ஈசனோடு சதாசிவம் பூத தெய்வம் நெறிதரு கலை ஐந்திற்கும் நிகழ்த்துவர் இந்த நீர்மை என்று சொல்லுகிறார். ஆக ஆகாயத்திற்கு ஓசை என்ற ஒரு மகன், அதிலிருந்து உருக்கொண்ட காற்றுக்கு ஓசையும் ஊரும் ஆகிய இரண்டு மக்கள், இரண்டு புதல்வர்கள். காற்றிலிருந்து வந்த தீக்கு ஓசையும் ஊரும் ஒளியும் ஆகிய மூவரும் புதல்வர்கள். தீயின் மகளாகிய நீருக்கு ஓசை ஊறு ஒளி சுவை என்ற நால்வரும் மக்கள். கன்னியாய பூமிக்கு சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்னும் ஐவரும் மக்களாகும் என்று சொல்லுகிறார். இப்படி தன்மாத்திரைகளில் இருந்து பூதங்கள் தோன்றின. ஆதி காலத்திலே தலைவனாகிய சிவன் கன்னியாகியே காதலித்தான் என்று இதிலே நமக்கு உணர்த்துகின்றார். இறைவன் மாமாயையை கலக்க தன்மாத்திரைகளும் பூதங்களும் தோன்றின. முன்னி என்பது முதல்வி என்று குறிக்கப்படுகிறது. முதல்ல எல்லாம் தம்மிடம் விளங்க விரிந்து இடம் கொடுப்பவளாகிய ஆகாயப்பன், எல்லாத்துக்கும் இடம் கொடுக்கக்கூடியது ஆகாயம். அப்புறம் அந்த அதுக்கு ஒரு மகன்கிறது தான் சத்த தன்மாத்திரை. இத மாதிரி பூதங்களை எல்லாம் பெண்ணாகவும் தன்மாத்திரைகளை மக்களாகவும் உருவகித்தார்கள். எல்லாம் இறைவன் மாயையை கலக்க வந்தன. வதுவை என்பது பெண்ணை குறிக்கிறது. முன்னாளில் ஐ என பிரித்து ஆதி காலத்தில் தலைவனாகிய சிவன் என்று பொருளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இதுவும் பூத சுத்தி முறையைத்தான் நமக்கு எடுத்து உரைக்கின்றன என்று நாம் பார்க்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக கண்ட கனவு ஐந்தும் கலந்தன தானைந்தும் சென்றுண்ட நான்கும் ஒருங்கே உணர்ந்த பின் பண்டையதாகி பரந்த வியாக்கரத்து அண்டமும் தானா அமர்ந்து நின்றானே என்று திருமந்திர பாடல். அதாவது கண்ட கனவில் நிலை ஐந்து, கனவில் கலந்து உண்ட ஐம்பொறிகளும் பொறிகளோட வாயிலாக சென்று கனாக்காட்சியை நுகர்ந்த அந்த கரணங்கள் நான்கும், இவற்றை ஒருங்கே உணர்ந்த பின் சீவன் பழைய நிலையை பொருந்தி எல்லாவற்றிலும் பரந்த மனநிலையில் இவ் அண்டமும் தானுமாக விரும்பி என்றனன் என்று உணர்த்தப்பட்டிருக்கிறது. அதாவது கனா நுகர்ச்சி முற்றிய பின்பாக சீவன் வந்து பழைய நிலையை பொருந்தி அண்டமும் தானுமாக அமர்ந்திருந்தான். அப்படித்தானே, தூங்கும் போது கனவு வருது, அப்புறம் விழிப்பு நிலைக்கு வந்துருதோம், நனவு நிலைக்கு. அதனால இந்த கனவு நிலை முடிந்த பின்பாக, அது முற்றி முடிந்த பின்பாக பழைய நிலையை சீவன் பொருந்தி இருக்கின்றது. அந்த விசாக்கரம் என்பதோட திரிவு தான் வியாக்கரம்னு வந்திருக்கு. அதாவது விழிப்பான நனவு நிலையை அது குறிக்கின்றது. இந்த மாதிரி பொருள் கொள்ளும் போது கனாக்காட்சியை அனுபவித்த பின் நனவில் சீவன் வந்து அண்டமும் தானுமாக இருந்தான்னு கருத்து கொள்ள முடியும். மேலும் வியாக்கரம் என்ற சொல்லை புலி என்று பொருள் கொண்டோமானால் புலி போல புலன்களில் தாவும் மனம் அப்படின்னு ஒரு பொருள் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ கண்ட கனா ஐந்து அப்படிங்கிறது சொப்பனத்தில் சாக்கிரம், சொப்பனத்தில் சொப்பனம், சொப்பனத்தில் சுழுத்தி, சொப்பனத்தில் துரியாதீதம், துரியம், சொப்பனத்தில் துரியாதீதம் என்பன. அந்த கரணங்கள் வந்து பொறிகளை வாயிலாக கொண்டு அங்கங்கே கலந்து நுகர்ச்சி கண் தலைப்படுதல், கனவு முடிந்து நனவு நிலை அடைந்ததும் காணப்படுகின்ற இந்த பிரம்மாண்டமாகிய காணப்படக்கூடிய பொருளும் காண்பானாகிய தானுமாக சீவன் இருக்கும் என்பதை இந்த பாடலிலே நமக்கு உணர்த்துகின்றார். நின்றவன் நிற்ப பதினாலில் பத்து நீத்து ஒன்றிய அந்த கரணங்கள் நான்குடன் மன்று கலந்த மனை வாழ்க்கை வாதனை கன்றிய கண்டத்தில் கண்டான் கனவதே. சரி, அதாவது சுளுத்தியில் சொப்பனம் என்ற நிலையை நமக்கு உணர்த்துகின்றார். இப்ப சொப்பனத்தில சாக்கரம் உணர்பவர்கள் நிற்க சொப்பனத்தில் கலந்துள்ள பதினாலு கருவிகள்ல கர்மேந்திரியமும் ஞானேந்திரியமும் ஆன பத்து கருவிகளை விட்டு அந்த கரணங்கள் நான்கோட இந்த உலகத்தில் பயின்ற இல்லற வாழ்க்கையோட வாசனையால் வருந்திய கழுத்தில் கனவு கண்டான் என்று உணர்த்துகின்றார். அந்த கரணம் நான்கோட ஆன்மா அடங்கிய இதயத்திற்கு மேலான கண்டம் இல்லையா, அந்த கண்டத்தில் கனவு காண்பான் அப்படின்னு சொல்ற இது சுளுத்தியில் சொப்பனம் என்ற நிலை. சுளுத்தியில சொப்பனம் காண்பது எப்படின்னு பார்த்தோம்னா, கண்டத்தானத்தை விட்டு ஆன்மா கழிக்க வேண்டிய கருவிகளை எல்லாம் கழித்து சுளுத்தி தானமான இதயத்திற்கு செல்ல முயல்கின்ற சிறு அவசரம். அப்படி மார்பு தானத்திலிருந்து கிளம்பி கண்டத்தை அடைய இருக்கும் நிலையும் அதே மாதிரிதான். இங்கிருந்து இங்க வர்றது இருதய தானத்துக்கு, திருப்பி இங்கிருந்து கண்டத்துக்கு போறது, இவை இரண்டும் சுளுத்தியில் சொப்பனம். கருவி கலன்ற உட்கரணங்களோடு இதய தானத்திற்கு போக முயலக்கூடிய ஆன்மா மீட்டும் கண்டத்திற்கு கனா காட்சியை நுகருமோங்கிறது ஐயம் உண்மையாக இல்லை. வாசனையால் இல்லையா, நமக்கு வாசனா மலத்தால் இது நிகழலாம் அப்படிங்கறத தீர்த்த பொருட்டு மன்று கலந்த மனை வாழ்க்கை வாதனை கண்டத்தில் கண்டான் கனவதே என்பதன் மூலம் திருமூல தேவநாயனார் நமக்கு உணர்த்துகின்றார். தானம் இழந்து தனிப்புக்கு இதயத்து மானம் அழிந்து மதிகட்டு மாலாகி ஆன விரிவரியா அவ்வியத்ததின் மேனி அழிந்து சுளுத்தியதாமே என்று சொல்லுகிறார். சுளுத்தியின் அனுபவம் எப்படி இருக்கும்? சரி, தானம் அப்படிங்கிறது தானம் இழந்துன்னு ஆரம்பிக்குது பாடல். தானம் என்பது இடத்தை குறிக்கின்றது. இப்ப நம்ம எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம்? சுளுத்தி. அப்போ அந்த கனவு காண்பதற்குள்ள இடமான கண்டம். தனி புக்கு அப்படின்னா ஆன்மா மனம் ஒன்றோடு தனியாக இதயத்தில் புகுந்து. மானம் என்ற சொல் அகங்காரத்தை குறிக்கிறது, மானம் அழிந்து. மதி கெட்டு, மதி என்பது புத்தி தத்துவத்தை உணர்த்துகிறது. மாலாகி என்பது, மால் என்றால் மயக்கம் தானே, அப்ப மயங்கி மாலாகி ஆன விரிவரியா அவ்வியத்தின் இல்லை அவ்வியத்தம். அவ்வியத்தம்னா பிரித்து உணர முடியாத ஒரு நிலை. இத அந்த கரணங்களும் தமது சக்தி மடங்கி செயலற்ற வழி அவை விடயத்திற்கு ஏதுவாகிய வசனாதி சத்தாதி விடயங்களும் பிராணன் ஒழித்து ஒளிந்த வாயுக்களும் அவற்றோடு செயலற்று நின்று ஒழிய மனத்தின் விருத்தியாகிய சித்தமும் அவத்தைக்குரிய ஆற்றலுக்கும் உடம்பிற்கும் காவலாதல் அளவுக்கு ஏதுவாய் அகங்காரத்தால் செலுத்தப்படும் பிராணவாயுவும் புருடனாகிய மூன்று தத்துவங்களும் கூடி தொழிற்படக்கூடிய அவத்தையில் புத்தி தத்துவம் தொழிற்படாமையால் நனவின் கண் அறியாதாராய் ஒன்றினை ஆய்ந்து சிந்தித்து நிற்கும் அவத்தை சுளுத்தி என்று மாபாடியத்திலே, சிவஞான மாபாடியத்திலே நம்முடைய மாபாடிய கிருத்தராகிய சிவஞான சுவாமிகள் எடுத்து உரைத்திருக்கின்றார். ஆன்மா இதயத்தானத்து அகங்காரம் புத்தி இவைகள் மடங்கி இன்னதென்று அறிய மாட்டாத அவ்வியத்த நிலையில் அழுந்துதல் சுளுத்தி என்று சொல்லப்படுகிறது. அப்போ கண்டத்தானத்தை விட்டுட்டு ஆன்மா சித்தம் ஒன்றோடு தனியாக இதயத்தில் புகுந்து அகங்காரமும் தன் வலி சிறிது குன்றி புத்தி தத்துவமும் கெட்டு ஒன்றையும் அறிய மாட்டாது மயங்கி பிரபஞ்சத்தை அறியாத அவ்வியத்த நிலையில் பிரித்து உணர முடியாத நிலையில உடல் தன் வசம் மற்ற நிலையில் கெடுதல் சுழித்தி என்று நமக்கு உணர்த்தப்பட்டுள்ளது. சுடுமுனையை சேர்ந்துள்ள மூன்றுடன் காட்சி, கெழுமிய சித்தம் பிராணன் தன் போதம், ஒழுக கமலத்தின் உள்ளே இருந்து விழும பொருளுடன் மேவி நின்றானே. இது நம்ம ஏற்கனவே ஒன்றணையா என்ற சிவஞான போத வெண்பாவை சிந்தித்தோமே, அந்த கருத்தை அப்படியே பிரதிபலிக்கின்றது. அதாவது அந்த உந்தி கமலத்துல ஆன்மா மனமும் பிராணவாயுவும் அடங்க, தான் மட்டும் மூல பிரகிருதியோட அடங்கக்கூடிய நிலை துரியாதீதம் என்று சொல்லக்கூடிய பேருறக்க நிலை. ஆங்காரம் பிராணவாயுவை இயக்கும் ஆற்றலும் அடங்க, பிராணவாயுவும் செயலற்று பஞ்ச கஞ்சுகனாகிய புருடன் தன்னின் நீங்காத மூல பகுதியோடு அவித்தையை மட்டும் விடைத்து நிற்கும் அவித்தை துரியாதீதம். அதுக்கு இடம் வந்து மூலாதாரம் என்று மாபாடியத்தில விளக்கம் நமக்கு தந்துள்ளார்கள். சுழுனை என்பது அல்லது சுழுமுனை என்பது சுழுத்தி என்பதை குறிக்கிறது. சித்த காட்சி பிராண காட்சி இரண்டும் ஒழுக, விழும பொருளாகிய மூல பிரகிருதியோடு புருடன் உந்தி கமலத்தில் அடங்கிய நிலையை இது நமக்கு எடுத்து உணர்த்துகிறது. அடுத்து தானத்து எழுந்து தற்கும் துரியத்தின் வானத்து எழுந்து போய் வையம் பிறகிட்டு கானத்து எழுந்த கருத்தின் தலையிலே ஊனத்தை விட்டு ஊமன் நின்றானே என்று சொல்கின்றார். அதாவது துரியாதீத நிலையில் ஆன்மா எங்ஞனம் இருக்கும் என்று சொல்கிறார். அதாவது துரிய நிலைக்கு தானம் வந்து உந்தி, அதிலிருந்து எழுந்து தருக்கி நிற்கும். அதுக்கப்புறம் உள்ளமாகிய வானத்து எழுந்து சென்று உலகங்களை எல்லாம் கடந்து ஓசையிலே உண்டான கருத்தாகிய மூலத்தானத்திலே குறைகளை உண்டாக்கும். அந்த குறைகளை உண்டாக்கக்கூடிய அவித்தையை நுகர்ந்து ஊமனாகிய ஆன்மா நின்றான் என்று சொல்லுகின்றார். அப்ப துரியத்தின் தானத்து எழுந்து அப்படின்னு சொன்னதுனால துரியம் கடந்த அதீத நிலை. வானம் சொல்லக்கூடியது உள்ளத்தை, வானம் எல்லாத்தையும் தனக்குள்ள அடக்கி நிற்பது மாதிரி உள்ளமும் இந்த கண்ட அண்டங்களையும் அணுவையும் ஆயிரம் கோடியானாலும் அடக்கி நிற்கக்கூடிய ஆற்றல் ஆதலின் உள்ளத்தை வானமாக உருவகித்துள்ளார். அடுத்து என்ன சொல்றார், வையம் பிறகிட்டு உலக வாசனை கொஞ்சம் கூட இல்லாம. அடுத்து என்ன சொல்றாரு, கானத்து எழுந்த கருத்தின் தலையிலே என்று சொல்லுகிறார். கானம் என்பது இசையோட ஓசை என்பது நமக்கு தெரியும். இங்கே நாதத்தால் விளைந்த குண்டலினி கானத்து எழுந்து, அடுத்து அதன் தலை என்பது அதன் இடமாகிய மூலாதாரம். ஊனத்து அவித்தை என்று சொல்லும் போது குறைவை அழிக்கக்கூடிய அஞ்ஞானம். இது ஒன்றே துரியாதீத நிலையில் புருடனுக்கு விடயமாக இருக்கிறது. அதனால ஊனத்தை விட்டு என்பதற்கு குறைபாட்டை உதவும் அவித்தையை மட்டும் விடையித்து அப்படின்னு பொருள் கொள்ள வேண்டும். இத அறிவேதம் என்றாய் ஒழித்து மூலாதாரத்தை உற்றிடுதல் அதீதம் என்று சிவநெறி பிரகாசத்தில் சொன்ன கருத்தோடு நாம் ஒப்பிட்டு பார்த்து கொள்ளலாம். அடுத்தபடியாக ஆன்மா வந்து சாக்கராதி அவத்தைகளில் இருக்கும் போது இயங்கும் ஆற்றல் உடையவனாய் அதீத நிலையில் பிராணனும் செயலற்று போனதால் ஊமன் என்று உணர்த்தியுள்ளார். ஆன்மாவை ஊமை எழுத்தோடு பேசும் எழுத்துரில் ஆமை அகத்தினில் அஞ்சும் அடங்கிடும், ஓமயம் முற்றது உள்ளொளி பெற்றது நாமயம் மற்றது நாம் அறியோமே இல்லையா. அந்த துரியாதீத நிலையில் அனுபவம் எப்படி இருக்கும் என்பதை உணர்த்துகின்றார். பேச இயலாத எழுத்தாகிய மகாரம் இல்லையா, ஊமை எழுத்தோடு பேசும் எழுத்துன்னு போட்டிருக்கார் இல்லையா, மகாரத்தோடு பேச இயலாத எழுத்தாகிய மகாரத்தோடு பேசும் எழுத்தாகிய அகார உகாரங்கள் இயைந்தால் ஆமைக்குள்ளே அஞ்சும் அடங்கும் இல்லையா. அது மாதிரி ஆன்மாவினுள் ஐந்து இந்திரியங்களும் அடங்கும். அப்போது ஆன்மா ஓம் என்னும் எழுத்தின் தன்மையேயாய் உள்ளொளியாகிய ஞானம் பெற்றதாக நாம் என்னும் சிறுகற்று விளங்கும், இதனை நாம் அறியோம் என்று சொல்லுகின்றார். அப்ப ஊமை எழுத்துனா பேச இயலாத இம் என்ற எழுத்து, பேசும் எழுத்து வந்து அகாரமும் உகாரமும். யாரும் அறிவர் அகரம் அவன் என்று அந்த மாதிரி பிரமாணங்களை வச்சு அகரம்ங்கிறது சிவத்தையும் உகரம்ங்கிறது சக்தியையும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல ஆமை என்பது உயிரை குறிக்கின்றது. ஆமை எப்படி அந்த நாலு கால்களையும் தலையும் உள்ள இழுத்துக்கிடுது இல்லையா ஓட்டுக்குள்ள, அத மாதிரி இந்திரியங்கள் ஐந்தையும் ஆன்மா ஒடுக்கி கொள்ளலாம். ஓம் மயம் அப்படின்னா பிரணவமயம், இந்த மூணாவது வரியில ஓம் மயம் சொல்லியிருக்கார். அதனால உள்ளொளி பெற்றது இல்ல, உள்ளொளியாகிய ஞானத்தை பெற்று நாமயம், அதனால நாம் என்னும் செருக்கில்லாம விளங்கும், அதனை நாம் அறியோம் என்று சொல்லுகின்றார். அப்ப பேச இயலாத எழுத்தாகிய மகாரத்தோடு பேசும் எழுத்தாகிய அகார உகரங்கள் இயைந்தால் ஆமைக்குள் அஞ்சும் அடங்குவது போல ஆன்மாவில் ஐந்து இந்திரியங்களும் அடங்கும்.
1: இது விஜய் அவருடைய தமிழ் புத்தாண்டிலிருந்து தொடங்கி இப்போ ஜெய வருடம் நடந்து கொண்டிருக்கிறது. ஏறத்தாழ ஒரு வருடத்தை தாண்டி இந்த நாயனார்களை பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அந்த வரிசையிலே 42வது நாயனாராக நரசிங்க முனையரைய நாயனாரை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். இந்த நரசிங்க முனையரைய நாயனாரை பற்றி சிந்திக்க இருக்கின்ற இந்த நேரத்தில் அம்மையப்பனும் உடனிருந்து இந்த சிந்தனையை செவிமடுக்கிறான் என்று சொன்னால் நரசிங்க முனையரைய நாயனாரினுடைய பெருமை நமக்கு புலனாம். பொதுவா உயிர் கூட்டங்கள் எல்லாம் இச்சையின் பால் பட்டம், ஒரு இச்சை தான். என் தந்தைக்கு என் தாயின் மீது ஏற்பட்ட இச்சையின் காரணமாக நான் இந்த பூமியிலே வந்தேன். இச்சைக்கு ஆட்படாத உயிர்கள் இந்த உலகில் இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான இச்சை இருக்கும். இச்சைக்கு ஆட்படாத உயிர்கள் இந்த உலகில் இல்லை. அப்படி இச்சையின் காரணமாக உயிர்கள் தொடர்ந்து பிறந்து கொண்டே இருக்கின்றன. இந்த தொடர் சுழற்சி இச்சையின் காரணமாக விளைந்தவை, வேற எதனாலேயே விளையல. நம்முடைய இச்சையின் காரணமாகத்தான் இந்த பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்புங்கிற இந்த தொடர் சுழற்சி உருவாகிறது. இந்த இச்சைய ஒரு கட்டுக்குள்ள வைத்து வாழ்க்கையை தடுமாற்றம் இல்லாமல் நிகழ்த்துவதற்கு உதவக்கூடிய நாயனார் புராணம் தான் நரசிங்க முனையறைய நாயனார். இச்சையை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கடினமான ஒன்று. இது போதும், இதை நான் அனுபவிச்சுட்டேன், இது எனக்கு போதும் அப்படின்னு சொல்ற நிறைவு இருக்குல்ல அந்த நேரத்துக்கு இருக்கும். இப்ப சாப்பிடுறோம் போதுங்க அப்படின்னு சொல்லுவோம், ஆனா அடுத்த ஒரு மணி நேரம் கழிச்சு ரெண்டு மணி நேரம் கழிச்சு நான் அப்ப சாப்பிட்டேன் நல்லா இருந்தது இன்னும் கொஞ்சம் கொண்டு வா இப்ப சாப்பிட்டு போவோம் அப்படின்னு நமக்கு மனசு தோணும். ரெண்டு மணி நேரம் சாப்பிட்டாச்சு திரும்ப சாயங்காலம் தோணும், மத்தியானம் சாப்பிட்டேன் நல்லா இருந்துச்சு இப்ப நல்லா இருக்கா பாக்கலாம் எடுத்துட்டு வா அப்படின்னு தோணும். இந்த ஆசை இருக்கியா, இது தொடர் சுழற்சியில நம்மளை சிக்க வைக்கக்கூடிய ஒன்று. அது போலத்தான் ஆணாக இருந்தால் பெண் ஆசையும், பெண்ணாக இருந்தால் ஆண் ஆசையும் எதிர்பார்ப்பு ஈர்ப்புங்கிறது அதிகமா தான் இருக்கும் இயல்புல. இதுக்கு வயது வித்தியாசமா கிடையாது, இதுக்கு வயசு வித்தியாசமா கிடையாது. இது எதிர்பால் ஈர்ப்புங்கிறது கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஒரு ஆணாக இருந்தால் ஒரு பெண் சொன்னால் உடனடியாக செய்துடுவான், பெண்ணாக இருந்தால் ஆண் சொன்னால் உடனடியாக செய்து விடுவார்கள். இது நீங்க பெரிய பெரிய அலுவலகங்கள்ல பார்க்கலாம். உடனடியாக நடந்துடும் அப்படின்னா எதிர்பாலினரை கொண்டு காரியங்களை நிறைவேற்றுவது. அதுபோல வகுப்புகளில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு மாணவி தலைவராக இருந்தாலும் அவர் சொல்றத பையன் கேட்பான், மாணவ தலைவராக இருந்தால் அவன் சொல்றத மாணவர்கள் மாணவிகள் கேட்பார். இது பள்ளிகளில் நாம் பார்க்கலாம் இந்த எதிர்பால் ஈர்ப்புங்கிறது. அதுபோல இந்த உடம்பினுடைய தேவைகளுக்காக இரண்டு இந்த இன்ஸ்டிங்க்ட் சொல்லுவாங்க, அது ஒரு ஈர்ப்பினை வைத்திருக்கிறாங்க. இந்த உடம்பினுடைய தேவை, சுழற்சியினுடைய தேவை, இப்படி உலகம் இயங்க வேண்டும் என்பதற்காக இந்த ஆசையினை வைத்திருக்கிறார் இறைவன். இந்த ஆசைக்கு ஆட்படாதவர்கள் யாரும் கிடையாது. புறநானூறு அழகான ஒரு வரியை சொல்லும், சில்பத உணவின் கொள்கை சாட்சி அப்படின்னு பேசும். சில்பத உணவின் கொள்கை சாட்சினா வேற ஒன்றும் இல்லை, உணவு போட்டாதான் சுவைபட இருக்கும். உப்பு இல்லைன்னு வைங்க, உப்பு இல்லா பண்டம் உப்பு இல்லைன்னு சுவையற்று போகும். உணவினுடைய சுவையை கூட்டுவதற்காக உப்பு சேர்க்கப்படுகிறது. அதுபோல வாழ்க்கையிலே சுவையை சேர்ப்பதற்காக காமம் சேர்க்கப்படுகிறது. அந்த காமம் கொஞ்சம் அளவு மீறினாலும் கூட உணவினுடைய சுவை உப்பு அதிகமானால் கெடுவது போல காமம் அதிகமானால் வாழ்க்கை நெறியும் பாழ்பட்டு போகும். இந்த காம இச்சை அதிகமாகி நாம ஏதாவது தவறு செய்துட்டோம்னா அந்த தவற்றிலிருந்து விடுதலை அடைக்கக்கூடிய ஒரு நாயனார் புராணம் தான் நரசிங்க முனையறை நாயனார், 42வது நாயனார். ஏன் இதை சுவாமி அம்பாளோடு இருந்து சேர்த்து கேட்கிறார்கள்னா, இந்த உலகம் இன்பத்தை துய்க்க வேண்டும், ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளாக இருந்து இன்பத்தை துய்க்க வேண்டும், அந்த கட்டுப்பாடு மீறி இன்பம் துய்க்க வேண்டும் அப்படின்னு நினைச்சா அது சந்ததியை பாதிக்கும். அப்படி இல்லாம ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள அன்பர்வர் மக்கள் இதரத்தை துய்க்க வேண்டும் என்பதற்காக அருள்மிகு கற்பகாம்பாளுடனாய் அருள்மிகு கபாலீஸ்வரன் உடனாக எழுந்தருளி இந்த சொற்பொழிவை செய்வெடுக்கிறார். நரசிங்க முனையரை நாயனாருக்கு இன்னொரு சிறப்பு உண்டு, ஆனா அதுக்கான குறிப்புகள் இல்லை, அகக்குறிப்புகளோ புற குறிப்புகளோ இல்ல, சாதாரண கேள்விப்படுகின்ற ஒன்றுதான். சுந்தரரையனுடைய வளர்ப்பு தந்தை இவர். அன்னைக்கு சொன்னாரு, நான் இந்த வளர்ப்பு தந்தைன்னு ஒண்ணு நாங்கெல்லாம் கேட்டிருக்கோம், தத்து எடுக்கக்கூடிய குழந்தை இது வளர்த்து தத்து எடுத்து வளர்க்கறாங்க அப்படின்னு, யாராவது தந்தையை தத்தெடுப்பார்களா அப்படின்னா எடுத்துட்டு இருக்க. ஏன்னா அந்தனர் குலத்திலே பிறந்த சுந்தரர் அரச வாழ்க்கையை வாழ்ந்தார். அவருக்கு திருமுனைப்பாடிங்கிற நாட்டை ஆண்டு கொண்டிருந்த நரசிங்க முனையரையார் எடுத்து வளர்க்கிறார். பையன் அழகா இருக்கிறானே, இறைவனிடத்தில் இரண்டரை கலந்திருக்கிறானே என்று அவனை எடுத்து வளர்க்கிறார். சுந்தரனை எடுத்து வளர்த்தது. ஆனா இதுக்கு அகச்சான்றுகள் எதுவும் இல்லை, இலக்கை நேரத்துல அகச்சான்றுகள் இல்லை. சேர்க்கடா பெருமான் அதை எங்கேயும் வரையறை சொல்லல, அதை பத்தி பேசல. ஆனா திருமுனைப்பாடிங்கிற நாட்டுல அவர் ஆட்சி புரிகிறார் சொல்றாரு. கோடாத நெறி விளக்கும் குல மரபின் அரசளித்து மாடாக மணிகண்டர் திருநீரே மனம் கொள்வார். சுவாமியனுடைய திருநீற்று நெறியிலே நிலையாக இருக்கிறார், மனத்தை திருநீற்று நெறியிலேயே செலுத்துகிறார். தேடாத பெருவளத்தில் சிறந்த திருமுனைப்பாடி நாடாளும் காவலனார் நரசிங்க முனையரையார். செல்வத்தை நாம எல்லாம் தேடி சேர்க்கிறோம், எவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்க்கிறோம். அன்னைக்கு ஒரு நண்பர் சொன்னாரு, பெண்ணினுடைய திருமணம் ஏற்காழ 25 லட்சம் ரூபாய் செலவுல திருமணத்தை நடத்திட்டு அவர் சொல்றாரு, சார் என்னோட 25 வருஷம் உழைப்பு சார், நல்லா நடந்ததுங்க திருமணம் அப்படின்னு, என்னுடைய 25 ஆண்டு கால உழைப்பு இது அப்படின்னு. 25 வருஷம் 20 வருஷம் கஷ்டப்பட்டு சேர்ந்த பணத்தை மகளுடைய திருமணத்திற்கும் மகனுடைய கல்விக்கும் செலவழிக்கிறோம், அது ஒரு மன நிறைவை தருகிறது. ஆனால் இவையெல்லாம் நாம் தேடிய செல்வங்கள். திருமுனைப்பாடி நாட்டுல தேடாத செல்வ வளமா, தேடாத பெருவளம், தேடி போகல அதுவாக வந்து சேர்ந்தது. சில பாத்தீங்கன்னா வீட்டுல செலவு பணம் கொடுப்போம், நான் எல்லாத்தையும் தானே செலவு பண்றேன், ஆனா அது தானா சேருதுன்னு பாருங்க, சிலருக்கு தானாக சேரும். அந்த மாதிரி ஆள் யாருன்னு பார்த்து அவங்க முகத்துல காலையில முடிக்கணும்னு நினைப்பேன், நானும் அப்படி நினைப்பேன். இது தேடாத பெருவளம். நரசிங்க முனையரையார் திருமுனைப்பாடி நாட்டுல யாரையாவது ஒருத்தரை நம்ம பார்க்க மாட்டோமா காலையில இருந்துச்சு, நம்ம எவ்வளவு தேடினாலும் அன்னைக்கே செலவழிச்சிருது. ரெண்டாவது, மனசு எவ்வளவு வந்தாலும் பத்தலைன்னே சொல்லிட்டு, முதல் முதல்ல படிச்சுக்கிட்டு இருக்கிற காலத்துல என்னுடைய தாயா சொல்லுவாங்க, நீ ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா போதும்டா, நான் சம்மனு கொடுத்தனும் பண்ணிடுவேன் அப்படின்பாங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு 1000 ரூபாய் கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணேன், 4 டிஜிட் வந்த உடனே எங்க அம்மா சொன்னாங்க, 1000 ரூபாய் பத்தலடா, ஒரு 5000 ரூபாய் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னா. ஓ, 5000 வேணுமா, சரி, ரொம்ப கஷ்டப்பட்டு 5000 ரூபாய் அளவுக்கு சம்பளத்தை கொண்டு வந்துட்டேன், பத்தலடா, இப்போ 10000 ரூபாய் இருந்தா குடும்பம் பண்ணலாம் அப்படின்னா. சரி, ரொம்ப கஷ்டப்பட்டு 5 டிஜிட்ஸ் 10000 ரூபாய் சம்பளத்துக்கு போயாச்சு. அப்புறம் எங்க அம்மா சொல்றாங்க, 10000 ரூபாய் பத்தலடா, 20000 ரூபாய் இருந்தா போதும் அப்படின்னா. 20000 ரூபாய் வந்துருச்சு, தினைக்கும் 1000 ரூபாய் இருந்தா தேவைதான்னு, தினைக்கும் 1000 ரூபாய் வந்துருச்சு, இப்ப தினைக்கும் 10000 ரூபாய் இருந்தா தேவலாம் போல இருக்குது அப்படின்றாங்க. நீங்க எவ்வளவு சம்பாதித்தாலும், இதுல இன்னொரு செய்தி தெரியுங்களா, நீங்க இப்ப குறைவா இருக்கு சம்பளம், குறைவா இருக்கு சம்பளம் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பே நினைச்சிட்டு இருந்தீங்கல்ல, இப்போ நிறைவா சம்பளம் வரும்போது இப்ப வாழ்ந்த வாழ்க்கையே நல்லா இருந்துச்சு இல்ல அப்படின்னு ஒரு நிம்மதி பெருமூச்சு இருக்கும். இப்ப சம்பளம் கம்மியா இருந்தாலும் மனசுல ஒரு நிறைவு இருந்துச்சு, இப்ப சம்பளம் அதிகமாயிடுச்சு ஆனா மனசு நிறையில, இன்னும் வேணும், இன்னும் வேணுங்குது. ஏன்னா என்ன பண்ணிடுறோம்னா, நம்ம வருவாய்க்கு தக்கவாறு செலவுகளை நீட்டிச்சிடுறோம், வருவாய்க்கு தக்கவாறு செலவுகளை நீட்டிச்சிடுறோமா, அந்த செலவுகளை நீட்டிக்காமல் இருந்தா வருவாய் இருக்குமா, அதுதான் சொல்லியிருக்கார் வள்ளுவம், நமக்கு ஆகாறு அளவிட்டதாயினும் கேடில்லை, போகாறு அகலா கடை. செல்வவளம் குறைவாக வந்தாலும் பரவாயில்லை, செலவு கம்மியா இருந்தா போதும். இது தேடாத பெருவளத்தால் சிறந்த திருமுனைப்பாடி நாடாளும் காவலனார் நரசிங்க முனையரையார். இந்த நாட்டினை ஆளக்கூடிய நரசிங்க முனையரையார் இம்முனையர் பெருந்தகையார் இருந்து அரசு புறந்து போய் தெம்முனைகள் பல கடந்து தீங்கு நெறி பாங்கு அகல மும்முனை நீள் இளை சூல முதற்படையார் தொண்டுபுரி அம்முனைவர் அடி அடைவே அரும் பெரும் பேரன அடைவார். நாமெல்லாம் செல்வத்தை வச்சுக்கிட்டு இப்ப கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் வருதுன்னு வைங்க, அரியஸ் ஏதாவது ஒரு பணம் வருதுன்னு வைங்க, டிஏ போட்டுட்டாங்க, ஒரு 4 மாசத்துக்கு சேர்த்து அரியஸ் பணம் வருதுன்னா நம்மால் உடனே அதுக்கான ஒரு பட்ஜெட் ஒன்று வைப்பான், இதை வாங்கிடலாம் அதை வாங்கிடலாம் அப்படின்னு. ஆனால் பெறக்கூடிய செல்வத்தின் வழியாக பெரும் பேரும் பேரு என்ன தெரியுமா, அடியார் பெருமக்களுக்கு உயர்வு செய்வது. அடியார் பெருமக்களை யார் ஒருவர் உயர்த்துகின்றார்களோ அவர்களுடைய வாழ்க்கை மேன்மேலும் உயரும். அடியார் பெருமக்களை உயர்த்தால் அவர்களுடைய வாழ்வு தன்னை உயர்த்திக்கணும் தன்னை உயர்த்திக்கணும்னு நினைச்சுதான் நாம் இப்ப உயரல. முந்தியெல்லாம் ஒரு பணம் வருதுன்னா என் குழந்தைக்கு இதை வாங்கணும் இதை செய்யணும் அப்படின்னு பட்டியல் வந்து அடுத்த தலைமுறைக்கு நீளும். இப்ப அடுத்த தலைமுறைக்கே நீள்றது இல்லை, நமக்கு நாமே செஞ்சுக்கணும், எனக்கு இதை வாங்கணும், எனக்கு இதை செய்யணும் அப்படின்னு செஞ்சுக்கிறோம். அப்படி செஞ்சுக்கிட்டா எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு செஞ்சோம்னா நமக்கு நிம்மதியே கிடைக்காது. எனக்கு இது வேணும் எனக்கு இது வேணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு செஞ்சோம்னா நிம்மதி கிடைக்காது. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னா எல்லாருக்கும் கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைக்கும். அப்படி பெரும் பேரு இதுவென கொண்டவர் நரசிங்க முனையரைய நாயனார். திருமுனைப்பாடி நாடு ஆரணிந்த சடைமுடியாருக்கு ஆதிரை நாள்தோறும் தலையிலே கந்தியாற்றினை சூடிக்கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு திருவாதிரை நாள்தோறும். திருவாதிரை நாள்ங்கிறது மாசத்துல 27 நட்சத்திரத்துல திருவாதிரை நட்சத்திரம் ரொம்ப உயர்ந்த நட்சத்திரம். அன்னைக்கு நீங்க சிவபெருமான வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா எல்லா விதமான துன்பங்களும் நீங்கிடும். ஏன்னா துன்பங்கள் வந்து என்ன செய்வாங்க தெரியுங்களா, என் வாழ்க்கையில துன்பம் தலை விரிச்சு ஆடுதும்பாங்க, கஷ்டம் தலை விரிச்சு ஆடுதும்பாங்க. திருவாதிரை திருநாளில் நீங்கள் தொடர்ந்து இறைவனை வழிபட்டு வந்தீங்கன்னா துன்பம் நீங்கிடும். 2 நாட்கள் மிக உயர்ந்த நாட்கள், 1 திருவாதிரை, 2 அஷ்டமி திருநாள். அஷ்டமி தோறு வணங்கி வந்தீங்கன்னா கஷ்டங்கள் விலகிடும். அப்போ பிரதோஷ காலத்தில் நாளைக்கு பிரதோஷம் ஆச்சே வழிபட்டால் என்ன கிடைக்கும் அப்படின்னா சகல விதமான சம்பத்துகளும் கிடைக்கும், எல்லா விதமான செல்வங்களும் நிறைந்து கூடிய நம்முடைய இல்லங்கள். இந்த திருமுனைப்பாடி நாட்டில் இருக்கக்கூடிய நரசிங்க முனையரையார் ஒவ்வொரு திருவாதிரை திருநாளும் இறை அடியார்களை கொண்டாடுகிறார், தொடர்ந்து இறை அடியார்களை கொண்டாடுகிறார். ஆரணிந்த சடைமுடியாக்கு ஆதிரை நாள்தோறும் என்றும் வேறு நிறை வழிபாடு விளங்கிய பூசனை மேவி, நல்ல வேறு வேறு நிலைகளில் பூசனைகளை செய்து கொண்டிருக்கிறார். இப்ப நமக்கு பணம் வந்துச்சுன்னா நாம நம்ம வீட்டுக்கு அழகுபடுத்திப்போம், நம்மள அழகுபடுத்திப்போம். ஆனா நரசிங்க முனையரையார் நாடு தேடாத பெருவளம் சேர்ந்தது எப்படின்னா திருவாதிரை நாளன்னைக்கு இறைவனை பல்வேறு வகையில வழிபாடு செய்கிறார். நீரணியும் தொண்டர் அணைந்தார்க்கு எல்லாம் நிகழ் பசும்பொன் 100 குறையாமல் அளித்து இன்னமுது நுகர்விப்பார். 100 பசும்பொன்னா ஒரு கணக்கு வச்சுப்போம், 100 பொற்காசுகள்னா இன்னைக்கு ஒரு பொற்காசோட விலை ஒரு பவுன் வச்சுங்க 24,000 ரூபாய். அது 100 காசுகள் கொடுக்குறாருன்னா எவ்வளவு, ஏறத்தாழ 2.5 லட்சத்தை தாண்டி வருது. 100 நிகழ் பசும் பொண்ணுக்கு குறையாமல் கொடுத்து அதுக்கப்புறம் சாப்பாடு போடுவார். முதல்ல மனசு நிறைஞ்சிடும். இப்ப யோசிச்சு பாருங்க, நாம இங்கேருந்து போறச்சே நமக்கு யாராவது ஒருத்தர் 100 பவுன் கையில கொடுத்து கையில கொடுக்குறோம்னு சொன்ன உடனேயே நமக்கு மனசு பத்திரமா வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடணும், காலம் கெட்டு கிடக்கு இல்லையா, உடனே இன்னும் கையில வரல, கையில கொடுக்கறாங்கன்னு சொன்ன உடனே பத்திரமா வீட்டுக்கு எடுத்துட்டு போகணும்னு தோணுது. அப்போ பவுன் விலை ஏற ஏற என்ன தெரியுமா ஆகுது, நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் பவுனா வாங்கி நிறைய சேமிச்சு வைக்கணும் அப்படின்னு, இல்லைங்க. உணவு பொருள் உற்பத்தி யாரெல்லாம் செய்கின்றார்களோ அவர்கள் தான் இந்த தேசத்துல இன்னும் ரொம்ப வெகு விரைவில் கூடிய விரைவில் பெரிய கோடீஸ்வரராக மதிக்கப்பட போறாங்க. யார் உணவு பொருளை உற்பத்தி செய்கின்றார்களோ அவர்களுக்கு தான் மிகப்பெரிய மரியாதை இருக்க போகிறது. பணத்தை தங்கத்தை வச்சிருக்கிற நீ வச்சுக்கையா போய் அப்படின்னு போயிடுவாங்க. தங்கம் வைத்திருக்கின்றவர்களுக்கு மரியாதை இருக்க போறதில்லை. உணவுப் பொருளை உற்பத்தி செய்கின்ற விவசாய பெருமக்கள் தான் வரக்கூடிய காலங்களில் கொண்டாட இருக்கிறார்கள். நான் சொல்றது ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சியுடைய சுருக்கத்தை சொல்றேன். உங்கள்ட்ட நிலம் இருக்கிறது அப்படின்னு கேட்டால் தரிசா கிடைக்காம ஏதாவது ஒரு விளை நிலமாக அதை மாற்றுங்கள். நீங்க உங்க வீட்டுக்குள்ள கொஞ்சம் இடம் இருந்தாலும் ஒரு விளை நிலத்தாக அதை விளையக்கூடிய நிலமாக மாற்றினீங்கன்னா உங்க வீடு சுபிக்ஷமாயிடும். விளைஞ்சிட்டு இருக்கிற நிலத்தை தரிசு நிலம் வாங்கி பிளாட் போட்டு விற்கலாம்னு யாராவது பேசிக்கிட்டாங்கன்னா இல்லை அந்த நிலத்தை வாங்கி நான் விளை நிலமாகவே மெயின்டைன் பண்ணுறேன்னு போங்க. மிகப்பெரிய செல்வ வளம் உங்கள் இல்லத்தை சூழ இருக்குது. உங்களுக்கு மிகப்பெரிய செல்வ வளம் வேண்டும் சார், இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு நான் நல்லா இருக்கணும், என் ஃபேமிலி நல்லா இருக்கணும். விவசாயத்தை மேற்கொள்கின்றவர்கள் இன்னும் 10 ஆண்டுகள், நான் சொல்கிற ஆண்டுகள் ரொம்ப அதிகம், வெகு விரைவில் நடக்க போகுது. விவசாயத்தை யார் ஒருவர் தலைமையாக கொண்டிருக்கிறார்களோ அதை தொழிலாக கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மிகப்பெரிய செல்வ வளமுடையவர்களாக மாற இருக்கிறார்கள். அதுக்காக பிளாட் போட்டு விற்கிறவங்களாம் என்ன ஆக போறாங்கன்னா யார் நிலம் வச்சிருக்காங்களோ யார் விவசாயம் பண்றாங்களோ அவங்க கிட்ட கை கட்டி வேலை பார்க்க போறாங்க. வெகு விரைவில் நடக்க போகுது உலக அரங்கில் ஒரு மிகப்பெரிய சிந்தனை. யாராவது நிலம் வைத்திருந்தால் அதை உடனடியாக விவசாய நிலமாக மாற்றுங்கள். மிகப்பெரிய செல்வ வளம் உங்களுக்கு வந்து கூடியது. உங்கள் இல்லம் வாழ்த்தப்படும். 100 பவுன் குறையாம கொடுத்து அதுக்கப்புறமா இன்னமுது நுகர்விப்பார், சாப்பிட செய்வாராம். 100 பவுன் கையில கொடுத்த உடனே மனசு நிறைஞ்சிடும். இப்ப யோசிச்சு பாருங்க, 100 பவுன் கூட வேண்டாம் அன்னைக்கு ஒருத்தர் சொன்னாரு, 100 பவுன் குறையாம கொடுப்பாரு. இதை படிச்சுக்கிட்டே இருக்கும் போது ஒருவர் வந்தாரு, 100 பவுன் குறையாம நரசிங்க முனையரையார் கொடுப்பாரு. 100 பவுன் தான் வேணாம் சார், 1 பவுன் கொடுத்தாலே போதும் என் மனசு நிறைஞ்சிடும். ஆமா 24,000 ரூபாய் 4 லட்சம் கொடுத்தா மனசு நிறையாதா? அப்படி போயிட்டு வந்த உடனே அருள்மிகு கற்பகாம்பாள் நீங்க கபாலீஸ்வரர் பார்த்துட்டு வந்த உடனே கையில ஒரு பவுன் கிடைக்குதுன்னா, ஆஹா நான் தினந்தோறும் கோயிலுக்கு வந்துடுறேன், எத்தனை மணிக்கு வரணும், எங்க நிக்கணும், எங்க நின்னா, எங்க நின்னா சாமி தெரியுங்கிறது கேட்க மாட்டாங்க, எங்க நின்னா பவுன் காசு கிடைக்கும், ஏன் சாமி பாக்கணுங்க, அது அப்புறம் பாத்துக்கலாம். திருப்பதியில முன்னால இந்த உணவு இருக்கு இல்லையா, உணவு வழங்குற உணவு தோக்கனை வந்து வெயில கொடுத்துட்டு இருந்தாங்க, கூட்டம் எக்கச்சக்கமா வந்துட்டே இருந்தான். அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டம் மாத்திட்டாங்க, இப்பவும் நீங்க போனீங்கன்னா தெரியும், சன்னிதியுடைய பிரகாரத்துல தான் கொடுப்பாங்க, சுவாமி பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க டோக்கனை வாங்க முடியும், அந்த உணவு டோக்கனை வாங்க முடியும். அதுபோல சுவாமியை பார்த்தாதான் நமக்கு பவுன் காசு கிடைக்கும்னா யோசிச்சு பாருங்க, எல்லாரும் நான் சாமியை நேத்திக்கே பார்த்துட்டேன், இன்னைக்கு எனக்கு பவுன் காசு கொடுத்து நான் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுறேன், அவ்வளவு பவுனுக்கு அவ்வளவு சிறப்பு வந்துருச்சு. பொன்னே போல் போற்றப்பட வேண்டியது இரண்டு, ஒன்று பெண்மை, இன்னொன்று உணவு. பொண்ணை போல பொத்தி பொத்தி பாதுகாக்க வேண்டியது பெண்மை, இரண்டாவது உணவு. ஆனா நம்ம ரெண்டுத்தையும் சீரழிச்சுட்டு அப்புறமா கடைசியில என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தோம்னா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. வேற நூறு குறையாமல் அழித்து இன்னும் ஒரு நுகர்விப்பார், ஆன செயல் முறை புரிவார் ஒரு திருவாதிரை நாளில். இது போல தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா ஒரு நாள் ஏதாவது கிளைமேக்ஸ் வரும். ஒரு திருவாதிரை நாள் அன்று மேன்மை நெறி தொண்டர்க்கு விளக்கிய பொன்னிடும் பொழுதில் நல்ல பொற்காசுகளை அள்ளி தருகின்ற போது ஒரு தகவலை வந்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, மான நிலை அழி தன்மை வரும் காமக்குறி மலர்ந்த ஊன நிகழ் மேனியராய் ஒருவர் நீர் அணிந்து அணைந்தார். காமத்தினுடைய தலை உச்சத்தில் இருக்கிற ஒரு ஆள், ஆசையினுடைய உச்சம், இந்த அகம் இன்பம் இருக்கு இல்லையா, இதை அதிகப்படியா அனுபவித்தவர்களுக்கு உடம்புல ஒரு விதமான ரோக நோய் தோன்றும். முதல்ல தெரியாது, முதல்ல தெரியாது, ஒரு 40 வயசுல தெரியாது, 60 வயது 70 வயது ஆகும் போது வயது ஆக ஆக அது தெரிஞ்சிடும், இவங்க இன்பம் அதிகமாக நுகர்ந்தவர்கள் அப்படின்னு தெரிஞ்சிடும். அதை இறைவன் காட்டி கொடுத்துருவான், இன்பத்தை அதிகமாக நுகர்ந்தவர்களுக்கு காட்டி கொடுத்துருவாங்க, கண்டிப்பா காட்டி கொடுத்துருவாங்க. அது இந்த காமக்குறி நுகர்ந்தவர்கள் அதிகப்படியான காம இச்சைக்கு ஆட்பட்டவர்கள் மனிதர் அங்க வராது. அதுக்கு சேர்க்கல ரொம்ப அழகான அதுக்கான விளக்கத்தை எழுதுறவங்க ரொம்ப நுட்பமா எழுதுறாங்க. சிலருக்கு நகக்குறி பட்டிருக்கும், சிலருக்கு பற்குறி பட்டிருக்கும், சிலருக்கு தோல் பயந்து போயிருக்கும், சிலருக்கு தோல்ல படர் தாமரை மாதிரி நோய் தோன்றும். தோல் நோய்கள் பெரும்பாலும் அதிகப்படியான காம இச்சை நுகர்ந்தவர்களுக்கு வரும். கண் பார்வை குறைபாடு அதிகப்படியான காம இச்சை நுகர்ந்தவர்களுக்கு வரும். அப்புறம் அந்த மூட்டு வலி மாதிரி இருக்கக்கூடிய ஜாயிண்ட் பெயின் இருக்கிற நீல் பெயின், அது அதிகப்படியான காம இச்சையை அனுபவித்தவர்களுக்கு வரும். இதெல்லாம் குறியீடுகள் சொல்றாங்க, அதனால எனக்கு இருக்கு சார் அப்படின்னு உடனே பயந்துட வேண்டாம். குறியீடுகள், இவை எல்லாம் குறியீடுகளை தவிர உடனடியாக நமக்கு இருக்குன்னா நம்ம உடனே அதிகப்படியான காமை செய்ய நுகர்ந்து விட்டோம் சந்தேகப்பட வேண்டாம். இது ஊழ்வினை பயனின் காரணமாக விளைந்தவையாக கூட இருக்கலாம். அப்படி ஒருத்தர் வராரு. அப்படி வந்தவருக்கு பார்த்த உடனே இவர் பொற்காசுகளை அள்ளி கொடுக்கும் போது இவர் அதிகப்படியான காம இச்சை நுகர்ந்தவர், இவருக்கு போய் பொற்காசு தரக்கூடாது அப்படின்னு கூட இருக்கிறவங்க தடுக்கிறாங்க. ஆனா அவர் திருநீரு பூசி இருக்கிறார். திருநீரு பூசியவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அவர்கள் வணங்கத்தக்க, திருநீர் பூசியவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அவர்கள் வணங்கத்தக்க. நீங்க திருநீர் பூசியவர்களை வணங்கிட்டீங்கன்னா அவங்களுடைய பாபம் அந்த வினாடி போயிட்டு, அவன் அந்த தப்பு பண்றான், இவன் இந்த தப்பு பண்றான்னு அவங்கள ஆராய்ச்சி பண்றது நம்முடைய வேலை இல்லை. யார் திருநீர் பூசி இருக்கிறார்களோ அவர்களை வணங்கினால் அந்த வினாடி நாம செஞ்ச பாபம் போயிடும். திருநீருக்கு அவ்வளவு சிறந்த சிறப்பு பேசப்படுகிறது. மற்றவர் தம் வடிவிருந்த படிகண்டு மருந்து உள்ளார், அவரை விட்டு எல்லாரும் ஒதுங்கி இருக்கிறாங்க, ஆஹா இவன் கெட்டவன் அப்படின்னு ஒதுங்கி இருக்கிறாங்க. அதிகப்படியான காம இச்சை நுகர்ந்தவர்களை பெண்கள் வந்து ஆண்களாகவே கருத மாட்டார். நல்ல ஆண் தன்மை, ஆண்மை, ஆண்மை அப்படின்னு சில பேர் பேசுவாங்க, நல்லா ஆண் வீரம் மிகுந்தவன் அப்படின்னு. ஒரு பெண்ணை தன்னுடைய சகோதரியாக தன்னுடைய தாயாக கருதுகின்றவனைத்தான் நிஜமான ஆண் என பெண்மை கொள்ளும். ஒரு பெண் என்னை போற்ற வேண்டும் அப்படின்னா நான் என்ன செய்யணும்னா அந்த பெண்ணை தாயாகவோ சகோதரியாகவோ பார்த்தால் அந்த பெண்மை என்னை பெண்கள் பாராட்டணும். எந்த ஒரு திரைப்படமானாலும் சரி மனிதனாக இருந்தாலும் சரி பெண்கள் பாராட்ட தொடங்கிட்டாங்கன்னா அவங்க சிறப்பை நோக்கி போயிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். சில பேர் வீட்லயே கூட பெண்மை பாராட்ட மாட்டாங்க, ஆமா என்னத்த பேசுறாரு அவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு பாருங்க. ஆனால் பெண் பாராட்ட தொடங்கி விட்டால் அவர்கள் உயர்வை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பது பொருள். இதை சொன்ன உடனே மற்றவங்க எல்லாம் சொல்றாங்க, மற்றவர் தம் வடிவு இருந்தபடி கண்டு மருங்கு உள்ளார் உற்ற இகழ்ச்சியராகி ஒதுங்குவார் தமை கண்டு. எல்லாரும் ஒதுங்கி போறாங்க. கொற்றவனார் எதிர் சென்று கை குவித்து கொடு போர்ந்து வெற்றியினார் தமை மிகவும் கொண்டாடி பேணுவார். திருநீர் பூசி இருக்கிறாரியா, இவர் தவறான வழியில ஒருபோதும் சென்றிருக்க மாட்டார். சென்றிருந்தாலும் இவரை அந்த தவறு அணுகாது. திருநீர் பூசியவர்களை ஒருபோதும் துன்பம் நெருங்காது. நமக்கு துன்பம் தான் எப்போ வருது பாத்தீங்கன்னா, திருநீர் பூசாத போது துன்பம் வந்திருக்கும், இல்ல பூசிய திருநீர் அழிந்து போனதற்கு பின்பு துன்பம் வந்திருக்கும், திருநீரும் முழுவதுமாக பூசி இருக்கின்ற போது துன்பம் வராது, கண்டிப்பா வராது. அப்படி திருநீரும் பூசியும் துன்பம் வருதுன்னா ஏதோ பெரிய துன்பத்தை சின்ன துன்பமாக்கி இறைவன் தருகிறான் என்பது பொருள். திருநீர் பூசுவதுங்கிறது சிறந்த சைவ நெறி, அதுதான் உண்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் திருநீற்று நெறியின் படிதான் வாழ வேண்டும். இந்த நரசிங்க முனையரையார் அவரை ரொம்ப கொண்டாடுறது, ஆமக்குறியோடு வந்திருக்கிறார். இருந்தாலும் கூட நெற்றியிலே திருநீர் பூசியதின் காரணமாக அவரை மிகவும் கொண்டாடி மற்றவங்க எல்லாம் ஒதுக்கரைச்சு இவர் போய் கிட்டக்க நின்று கை குவித்து கரம் குவித்து அழைச்சிட்டு வர்றது. கிட்டக்க அழைச்சிக்கிட்டு வந்து சீலம் இளரே எனினும் ஒழுக்க நெறி இல்லைன்னு சொன்னாலும் கலியுகத்துல இப்படி எல்லாம் வரும்னு எவ்வளவு நாள் முன்னால தெரிஞ்சிருக்கு பாருங்க நரசிங்க முனையரையார். சீலம் இளரே எனினும் என்னிடத்தில் ஒழுக்கவில்லை, நான் ஒழுக்கமான ஒரு வாழ்க்கையை வாழல. சீலம் இளரே எனினும் திருநீர் சேர்ந்தாரை, சேர்த்தாரை கிடையாது, ரொம்ப அழகான வெள்ளிக்கல் விகாரம் அங்க இருக்கு. திருநீர் சேர்ந்தாரை நாம் போய் சேர்க்கணும், நான் திருநீர் அணியணும். திருநீர் சேர்ந்தாரை ஞானம் இகழ்ந்து அரு நரகம் நன்னாமல் எண்ணுவார். இந்த உலகம் இகழ்ச்சியா பேசும், சில பேர் சொல்லுவாங்க அவன் ரொம்ப கெட்டவன், அவன் சரியா வாழல, அவனுக்கு வாழும் வகை தெரியல, அனுபவம் இல்ல, அப்படின்லாம் சில பேர் இகழ்ச்சியா பேசுவாங்க. உலகத்துல இருக்கிறவங்க பலர் பலவிதமா பேசுவாங்க, எல்லாரையும் திருப்திப்படுத்தி நாம ஒழுங்கா வாழணும், நான் ஒழுங்கா வாழலடா, நான் ஒழுங்கா வாழலடான்னு ஒவ்வொருத்தரையும் நாம கேட்டுட்டு இருக்க முடியாது. ஒரு சிலருக்கு உடன்பாடு கூட இல்லாமல் இருக்கும். ஞானம் இகழ்ந்து அரு நரகம் நன்னாமல், நரகத்தின் வாய்ப்பாக்கம் போகவே மாட்டார்களா? திருநீர் சேர்ந்தார், திருநீற்றோடு யார் கலக்கிறார்களோ அவர்கள் அரு நரகத்திலே கிட்டக கூட போக மாட்டாங்க, நரகத்தோட கிட்டக கூட போக மாட்டாங்க. அப்போ சீலம் இல்ல, ஒழுக்க நெறி இல்ல, ஆனால் திருநீர் அணிந்தவர்களுக்கு நரகம் கிடையாது. அப்ப காலையில எழுந்துச்சு திருநீர் பூசும் போது நான் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் இனிமே அந்த தவறுகளில் இருந்து என்னை தொடராம, தவறுகளை தெரியாம தொட்டுடுவோம், ஆனா அது தொடரக்கூடாது. சின்ன வயசுல தெரியாம தவறு பண்ணிட்டோம், அந்த தவறுகள் தெரிஞ்சிடுது, இது தவறு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த தவறை செய்யக்கூடாது. கூடிய வரைக்கும் அதுக்குதான் வழிபாடு செய்யணும். நம்ம வழிபாடு செய்யறதே எதுவும் தெரியுமா, ஏதோ ஒரு தவறு செய்தோம், இந்த மனித பிறவி வந்துடுச்சு, பிறப்பு இறப்பு சுழல்ல சிக்கிட்டோம், இது தெரியுது. இது தெரிஞ்ச இந்த வினாடியிலிருந்து இனிமே இறக்கவும் வேண்டாம், பிறக்கவும் வேண்டாம். இந்த ஆன்மா இப்படியே திருக்கைலாயத்தை நோக்கி செல்லணும், இப்படியே இறைவனோடு இரண்டர கலக்க வேண்டும். ஞானம் இகழ்ந்து அருநரகம் நன்னாமல் எண்ணுவார் பாலனைந்தால் தமக்களித்தபடி இரட்டிப்பு பொன் கொடுத்து. 100 பொன் எல்லாருக்கும் கொடுத்தாங்க, இவருக்கு மட்டும் இரட்டிப்பு பொன்னா. நரசிங்க முனையரையார் நாட்டில சீலம் இல்லாத ஒரு மனிதர் திருநீர் பூசி வந்தா இரட்டிப்பு போனான். சில பேருக்கு தோன்றும், நான் ரொம்ப கெட்டவன் சார், நான் நல்லா வாழவே இல்லை, ஒழுங்கா எனக்கு வாழ தெரியல, நான் என்ன செய்யறது, திருநீர் பூசிட்டு வந்து கபாலிய பார்த்தா இரட்டிப்பு வாழ்க்கையே கொடுத்துருவார். நீ கெட்டவன் அவ்வளவுதானே, இன்னும் செய்யாத, நல்லா இரு, உனக்கு பவுனுக்காக பொருளுக்காக தானே செஞ்சுட்டேன், இந்த அவனுக்கு நிறைய கொடுத்துறேன், இனிமே தவறு செய்யாது. இரட்டிப்பு பொன் வழங்கி, இரட்டிப்பு பொன் கொடுத்து மேலவரை தொழுது இனிய மொழி புலம்பி விடை கொடுத்தார். சில பேர் கொடுக்குறோம்னா, நீ நம்ம சில பேர் நேரங்களில் நம்ம தானம் கொடுக்கணும், ஏதாவது உணவு கொடுக்குறோம், ஏதாவது பொருள் கொடுக்குறோம் அப்படின்னா, இதெல்லாம் நான் கொடுத்தேன் அப்படின்னு ஒரு கர்வம் வரும், இதெல்லாம் என்னால் கொடுக்கப்பட்டவை அப்படின்னு சொல்லுவாங்க. மிகப்பெரிய கோயில் கட்டிருக்காங்கல்ல, தப்பா நினைச்சுக்காதீங்க, இதுல அடுத்தடுத்த திருப்பணி செய்தவர்களினுடைய பெயர்லாம் இருக்குது. கோயில முதல் முதல்ல ஸ்தாபிதம் பண்ணவருடைய பெயர் எங்கேயாவது கல்வெட்டுல இருக்கா? பழைய காலம் எப்படி இருந்திருக்கு பாருங்க, அடுத்தடுத்து திருப்பணி செய்தவர்கள் தங்கள் பெயரினை பொறித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் இவ்வளவு கொடுத்தேன், அவ்வளவு கொடுத்தேன் அப்படின்னு, ஆனால் முதல் முதல்ல திருப்பணி செய்தவர்கள் யாராவது தங்களுடைய பெயரினை பொறித்துக் கொண்டிருக்கிறார்கள். இல்ல எந்த கோயிலும் இல்ல, ராஜராஜ சோழன் கட்டிய கோயில கூட கல்வெட்டு இல்ல, செவிவழி செய்தி தான் இருக்கு. ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது செவிவழி செய்தி தான், கல்வெட்டு குறிப்புகள் இல்லை என்றான். யோசிச்சு பாருங்க, ஆனா நாம ஒரு சின்ன டியூப்லைட் வாங்கி கொடுத்துட்டு இன்னாருடைய பையன் இன்னாருடைய பேரை எல்லாத்தையும் அதுல போட்டு அந்த ஸ்டிக்கரை ஒட்டின உடனே டியூப்லைட் வெளிச்சமே மறைஞ்சு போயிடும். இல்ல ஒரு புஷ்ப உபயம் செஞ்சா அது கீழே எங்க பேர் வைக்கலாமா அப்படின்றாங்க. எங்கேயா வைக்கணும், அந்த சுவாமி தூக்கிட்டு வரச்சு இப்ப உபயம் இன்னாருன்னு பேர் வைக்கலாமா அப்படின்றாங்க. சுவாமிக்கு தானே கொடுத்தேன் இல்ல, அப்ப நோட்ல எல்லாம் கீழே பேர் எழுதி போடுவான் போல இருக்கு. 100 ரூபா இது சுந்தரராமனால் கொடுக்கப்பட்டது அப்படின்னு 100 ரூபாய்க்கு கீழே எழுதி போட்டேன்னா அந்த நோட்டே செல்லாதுன்றாங்க. இனி பெயர் எழுதி போடக்கூடாது, பெயர் எழுதக்கூடாது, எதுவும் குறிப்புகள் எழுதக்கூடாது. அப்ப யோசிச்சு பாருங்க, நாம இதை செய்யறோங்கிற நினைவு இருந்தாலே நமக்கு அதனுடைய பலன் கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க, நான் இங்க கோயில நூத்தி எட்டு சுத்து சுத்திட்டேன் அப்படின்னு, இல்ல உன்னை இங்க சுத்தறதுக்கு இறைவன் அருள் செய்திருக்க. அது போல ஏழைக்கு ஒருவருக்கு ஒரு பொருளை கொடுக்கிறோம் அப்படின்னா நாம அவங்களுக்கு தான் ரொம்ப வணங்கணும், வணங்கி கொடுக்கணும். ஏன் தெரியுமா, நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, நமக்கு ஒரு வாய்ப்பு, அவங்கள வாங்கிக்கிறதுக்கு அவங்க நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நீங்க தாங்க நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நாம தானம் செய்வதற்கு அவர்கள் ஒரு வாய்ப்பினை வழங்கி இருக்கிறார்கள். அவங்க வாய்ப்பு கொடுக்கல வேண்டாம்னு சொல்லிட்டு நம்ம யார்கிட்ட போய் கொடுக்கறது? அப்போ அவர் ரொம்ப பணிவா சொல்லணும். அதை சொல்றாரு, மேலவரை தொழுது இனிய மொழி விளம்பி, நல்ல சுவைபட இனிய சொற்களை பேசணும். ரொம்ப நேரம் சொல்லியிருக்கிறேன் இதைதான். பத்தாம் திருமுறையில திருமுறை சொல்றாரு, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானி. பிறருக்கு இனிய சொற்களை பேசினாலே போதும், பெரிய பெரிய துன்பங்கள்லாம் உடனே விலகிடும். தொடர்ந்து துன்பம் வந்துகிட்டே இருக்கு சார், என்ன பண்ணாலும் என்னுடைய துன்பம் போக மாட்டேங்குது அப்படின்னு தொடர்ந்து சொல்கின்றவர்கள் பிறருக்கு இனிய சொற்களை பேசுங்க. அடுத்தவங்களை வாங்க வாங்க, நல்லா இருங்க, வளமானுங்க, செல்வ வளத்தோடு இருங்க அப்படின்னு வாழ்த்துங்க. நீங்க வாழ்த்தப்படுவீங்க. நீங்க வாழ்த்தினா, நீங்க வாழ்த்தினீங்கன்னா உங்களால நிறைய பேரை, நீங்க வாழ்த்தீங்கன்னா நிறைய பேரால நீங்க வாழ்த்தப்படுவீங்க. சுவாமிக்கு என்ன தெரியுமா, சகஸ்திரநாமம் அஷ்டோத்திரம்னா என்னன்றீங்க? சுவாமியை வாழ்த்துறதுதான், சுவாமியை வாழ்த்துறதுதான். சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க, சார் அவர் சின்னவர், அவர் எப்படி என்ன வாழ்த்தலாம் அப்படிம்பாங்க. வயசு முக்கியமே இல்லைங்க, இங்க மனசுதான் முக்கியம். சின்ன குழந்தை கூட பார்த்து அங்கிள் நல்லா இருங்க அப்படின்னு சொல்லலாம். நமக்கு நாம பெற்றெடுத்த குழந்தை கூட மகிழ்ச்சியா இருங்க அப்படின்னு சொல்லலாம். நம்ம பெற்றெடுத்த குழந்தைகள் நம்ம சொல்றதில்ல ஹாப்பி வெட்டிங் டே, ஹாப்பி பர்த்டே சொல்றதில்ல, அது வாழ்த்து தானே, அது மனசுதான் ரொம்ப முக்கியம். நீங்க எந்த அளவுக்கு மனசால கல்மிஷன் இல்லாம இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உயர்வீங்க. அவன் இப்படி முன்னேறிட்டானே, இவன் இப்படி முன்னேறிட்டானே அப்படின்னு பார்த்து பார்த்து பொறாமைப்பட்டோம்னா வாரியா சுவாமிகள் சொல்லுவாரு,

0: வீடுகள் இருக்கும். அதுவும் மயிலாப்பூர்லேயே ஒரு நாலஞ்சு வீடு இருக்குன்னா தெரியுமா, அவருக்கு எக்கச்சக்கமாக வீடு இருக்கு. உடனே அவரை பார்த்து புகைச்சல் பட வேண்டாம், அவருக்கு வீடு இல்லை, இன்னும் நிறைய வீடுகள் அவருக்கு கிடைக்கட்டும். அவரே வா இருந்துட்டு போறாரு, எப்படி இருந்தாலும் வாடகைக்கு தானே விட்டாகணும். அவர் இல்லை எடுத்துகிட்டு போயிட முடியுமா, எல்லா பத்திரத்தையும் என் கூடவே வச்சு என்னை அனுப்புங்கன்னு சொல்ல முடியுமா? முடியாது. இங்கே விட்டுட்டு தான் போயாகணும் எல்லாத்தையும். அடுத்த அடுத்த தலைமுறை கேவலம் ஒரு வாரத்துக்குள்ளாக இறக்கக்கூடிய எறும்பு இருக்குல்ல, எவ்வளோ தெரியுமா சேமித்து வைக்குது? ஒரு வாரம் தான் வாழ்கிற எறும்பு எவ்வளோ சேமித்து வைக்குது. ஆனால் நாம் நூறாண்டு காலம் வாழ போகிற நாம் எவ்வளோ சேமித்து வச்சுருக்கணும். ஆனால் கடனெல்லாம் வாங்கி வச்சுருக்கோம். நாம் இன்றைக்கி போயிட்டோம்னா அடுத்த தலைமுறைக்கு, என்னுடைய குழந்தைகளுக்கு அடுத்த தலைமுறைக்கு, என்னுடைய நான் வாங்கிய கடனெல்லாம் என் குழந்தை கட்டணும். கடனை வச்சுட்டு போகலாமா குழந்தைகளுக்கு? அதை கட்டுவதற்கான திறன் அந்த கிட்ட இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? அதனால் சேமித்து வைக்க வேண்டும். எதை சேமித்து வைக்க வேண்டும்? செல்வத்தை சேமித்து வைப்பது போலவே கொஞ்சம் குழந்தைகளுக்கு புண்ணியத்தையும் சேமித்து வைக்க வேண்டும். செல்வ வளம் நிறையா இருக்குது, 100 கோடி இருக்குது. நீங்கள் அடுத்தவர்களுடைய பாவத்தை பங்கிட்டு செல்வ வளத்தை வைத்திருந்தீர்கள் என்று சொன்னால், சில நேரங்களில் அது நோயின் நோடி வந்துருச்சுன்னா அந்த குழந்தை 100 கோடியும் பட்டாது. ஒரு தலைவலி போதும் நம்முடைய செல்வத்தை எல்லாம் காலி பண்ணுறது. நாம் எவ்வளோ சேர்த்தாலும் ஒரு தலைவலி போதும். அதான் நம்ம வாழ்க்கை சொல்லும், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல். நம்ம உடம்பை கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து பணத்தை சேர்த்து வச்சிருக்கிறான், ஆனால் உடல் வளம் போச்சுன்னா திரும்ப பெறவே முடியாது. செல்வ வளத்தையும் இன்னும் பெற்றுவிடலாம். எப்போ வேண்டுமானாலும் செல்வ வளம் கிடைத்துவிடும். இவ்வகையே திருத்தொண்டின் அருமை நெறி என்னாலும் செவ்விய அன்பினில் ஆற்றி திருந்திய சிந்தையராகி பைவளர்வாள் அரவணிந்தார் பாதமலர் நுழல் சேர்ந்து மெய்வகைய வழி அன்பின் மீளாத நிலை பெற்றார். திருநீரும் பூசிய ஒருவருக்கு இரட்டிப்பு பொன்னை கொடுத்தே இறைவனோடு இரண்டரை கலந்தார் நரசிங்க முனையறையார் என்ற ஒரு தகவலை சொல்லி செக்கிழார் பெருமான் இங்கே நிறைவு செய்கிறார். இந்த சொற்பொழிவை யாரெல்லாம் செவிமடுத்தீர்களோ அவர்களுடைய இல்லமும் உள்ளமும் என்றென்றும் வளமாக இருக்க அருள்மிகு கற்பகாம்பாளவனாய் அருள்மிகு கபாலீஸ்வரர் திருவருள் செய்ய வேண்டும் என்பதை மீண்டும் ஒருமுறை பிரார்த்தனையாக வைத்து, நீருண்டு மொழிகின்ற காலுண்டு விளைகின்ற நிலருண்டு வரணுண்டு நிதியுண்டு துணியுண்டு மதியுண்டு கதிகுண்டு நெறியுண்டு நிலையுண்டு ஊருண்டு வேறுண்டு உடையுண்டு உடையுண்டு உண்டு உண்டு மகிழவே உணவுண்டு சாந்தமரும் உணவுண்டு வளமுண்டு பேருண்டு கரியுண்டு வரியுண்டு மற்றுள்ள செல்வங்கள் யாவும் உண்டு என சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: சிவாயனம். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சொற்பொழிவு. வழங்குபவர் சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயனம்.
2: மேலாளவத்தை கீழாளவத்தை மத்திய ஆளவத்தை அது வந்து இந்த நிலை இல்ல, நிம்மல அவத்தைகள்னு சொல்லும் போதுதான் இதை வரும். ஆனா அந்த அவத்தைகள் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம எல்லாருக்கும் வர்றது. அதாவது இந்த நிம்மல அவத்தைகள்ங்கிறது யோக நடியில வர்றவங்களுக்கு மட்டும் வரும். அந்த அவத்தைகள் இருக்கு பாருங்க, அது எல்லாருக்கும் வரும். அந்த அவத்தைகள் 3 வகை. ஒன்று மேலாளவத்தை, இன்னொன்று கீழாளவத்தை, இன்னொன்று மத்திய ஆளவத்தை. அது நம்ம அன்னைக்கே பாத்துறோம். அது அதுதான் அந்த அஞ்சவத்தைப்படும் சொன்னாரு பாருங்க, அது அந்த அவத்தைகள். அதாவது என்ன பண்ணுதுன்னா, உங்களுக்கு ஏன் மேல்னு வச்சாங்கன்னா, இப்ப நீங்க வந்து சுளுத்தி, இப்ப நமக்கு தெரியறது 3 நிலை, கனவு இல்லாத தூக்கம் அது சுளுத்தி, கனவோடு கூடியது கனவு நனவு, இந்த 3 நமக்கு பிரத்யட்சமா தெரியுது. அந்த துரியம் தெரியாதது நமக்கு கான்செப்ட் தெரியுது, ஆனா நம்ம எப்ப போனோம்னு தெரியாது, போயிட்டு தான் இருக்கோம்னு சொல்லி சாஸ்திரம் என்ன சொல்லுது, நீங்க அந்த அவத்தைக்கு தினந்தோறும் போறீங்க, செகண்ட் போயிட்டே தான் இருக்கிறீங்களா, ரீகலெக்ட் எப்ப போனோம். இப்ப இந்த அவத்தையே நம்ம பார்க்க முடியாது. இப்ப நம்ம இருக்கிறோம்னா, இப்ப நம்ம தூங்க போறோம், ஒரு 6 மணி நேரம் தூங்கணும்னு வச்சுக்கோங்களேன், 6 மணி நேரம் தூங்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கனவு வருது, இப்போ நீங்க விழிச்ச பிறகு கனவு எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்ல முடியுமா உங்களுக்கு? நீங்க 6 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தீங்க, தூங்கணும்னு வச்சுக்கோங்க, ஆனா 6 மணி நேரத்துக்கு கனவு வராது. கனவு 6 மணி நேரம் டூரேஷனுக்கு ஓடி இருக்குமா? ஓடாது. ஏன்னா அது நிறைய நேரம் சுளுத்தில தான் போகும். கனவே இல்லாத தூக்கம் இருக்கா சுளுத்தி, அதுலதான் மேஜர் போர்ஷன் போகும். அந்த கனவு வர்றதுங்கிறது ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் தான் இருக்கும். 6 மணி நேரம் கனவு காண மாட்டீங்க. பாருங்க, நான் அனுபவத்தே தெரியுது, 6 மணி நேரம்னா 6 மணி நேரத்துக்கு நீங்க எரிக்கலை சொல்ல முடியுமா?
3: கனவு
2: அது வரும். ஆனா திரும்ப என்ன சொல்ல முடியாது, கனவு எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா?
3: சில பேர் சொல்றாங்க விடிய காலையில கண்ட
2: கனவு. அது வந்து அந்த இயற்காலையில கண்ட கனவு பலிக்கும்னு இருக்கு. 4ஆம் ஜாமத்துல வரக்கூடிய கனவு பலிக்கும் அப்படின்னு இருக்கு. ஆனா நம்ம வந்து கரெக்டா அந்த 6 மணி நேரத்துல எவ்வளவு நேரம் கனவு காண்டோம்னு சொல்ல முடியாது, ரீகலெக்ட் பண்ண முடியாது.

0: கலெக்ட் பண்ணி நீங்க சொல்ல முடியாது. அதே போலத்தான் அந்த சுருத்தி துரியங்கள் நிலைக்கும் போறோம் தினந்து வரும். அப்ப அதையே அவத்தை சொன்னாங்கன்னா இந்த மூலாதாரத்துல புருடன் வந்து இருந்து இப்படி மேல வர்றான் இல்லையா, அதனால அந்த மேலாளவத்தை நாங்க மறுபடியும் என்ன பண்றோம், ஜாக்கிரம் சொப்பன சுருத்தியும் இப்படி போதுல கீழாளவத்தை. சம்டைம்ஸ் என்ன ஆகும் கேட்டா, ஜாக்கிரத்திலேயே நின்று கொண்டு புருடன் என்ன பண்ணுவான்னா அந்த பிராக்ஷன் ஆஃப் ஏ செகண்ட், அந்த பிராக்ஷன் ஆஃப் செகண்ட் வந்து இந்த ஜாக்கிரத்திலேயே இருந்து கொண்டு இந்த அஞ்சவத்தையும் நடக்கும். அதான் மத்திய அளவத்தை கனவுன்னு இல்ல, ஒரு செகண்ட் வந்து நீங்க போயிட்டு வருவீங்க அவ்வளவுதான். இது வந்து கொஞ்சம் கூட கொஞ்ச நேரம் போறீங்க, ஆனா ஒரு சில பிராக்ஷன் ஆஃப் செகண்ட் வந்து இந்த ஜாக்கிரத இருக்கும் போதே அந்த அஞ்சல வருமா நினைக்கு போறோம். இதுதான் சாதாரணமா எல்லா மனிதனுக்கும் வரக்கூடியது. ஆனா நிம்மல் அவத்தைகள்ங்கிறது இருக்கு பாருங்க, அது வந்து எல்லாருக்கும் வராது. அது வந்து அந்த யோக நெறியில போய் தலைப்படும் போதுதான் நிம்மல் அவத்தைகள் வரும். இந்த மூன்று அவத்தைகள் வந்து அதை வச்சுதான் சொன்னாங்க. அப்ப அன்னைக்கு நேற்று ஒண்ணு சொன்னா, கண்ம ஆட்சிப்பு, கண்மத்தை எப்ப ஈற்றுறோம், கண்மத்தை எப்ப நுகர்றோம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அது இங்க கீழ இருந்து மேல வரும்போதுதான் கண்மத்தை நுகர்றோம், இங்கிருந்து உள்ள போகும்போது கண்மத்தை ஏன் பண்றோம், மனதினாலேயே கர்மம் உண்டாயிருதே, நம்மளுடைய நினைப்புகளே கர்மத்தை உண்டாக்கிட்டு இருக்கு. நினைவடைவு சொல்றாங்க, அதுக்கான நினைவுகள் தான். ஆனா என்னன்னு கேட்டா, நம்ம என்ன சொல்றோம் சார், பாஸ்டர் என்ன சொல்றதுன்னா பூர்வ ஜென்ம நினைவுகளும் சேர்ந்து வருது. ஆனா இதை இவங்க ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா, இவங்க விஞ்ஞானத்துல பூர்வ ஜென்மத்தை பற்றி அவங்களுக்கு கஷ்டம் கிடையாது இல்லையா, விஞ்ஞானத்திலேயே பகுத்தறிவிலேயே அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா அவங்களுடைய நினைவான நினைவு என்பது அந்த பூர்வ ஜென்மத்தையும் சேர்ந்துதான் வருதுன்னு கேட்டா, அந்த கனவுல அனுபவிக்கிற சூக்கும சரீரம் அதே சரீரம் தான் இருந்தது. அதுதான் இங்க உள்ள பாயிண்ட். ஏன் சொல்ல வேண்டியது எழுதுன்னா, அந்த சூக்கும அந்த கனவை அனுபவிப்பது வந்து ஆன்மாதான் அனுபவிக்குது, ஆனா சூக்கும சரீரத்தோட துணையோட தான் அனுபவிக்குது. அந்த சூக்கும சரீரம் பங்கம் இல்லைன்னா என்ன வராது, கனவு வராது.
1: கனவுல வர கேரக்டர்ஸ் அன்னோன் கேரக்டர்ஸ்
0: வருது, அன்னோன் கேரக்டர் வருது, அன்னோன் வருது உங்களுக்கு வரும். ஏன்னா அது நீங்க அன்னோன்னா உங்களுக்கு இப்ப ரீகலெக்ட் பண்ண முடியல. அதாவது வரும் அனுபவம் இருந்ததுன்னா கனவுலையும் கனவினும் உன்னையும் நம்பான்னு பாடுறாரு ஞான சம்பந்தம் எல்லாம். ஆகவே அந்த சுத்தாவத்தைகள் என்பது அந்த நிலையை வரும்போதுதான் அந்த இது வரும். ஆகவே இந்த ஏழாம் சூத்திரத்துல இருந்து என்னன்னு கேட்டா, சுத்தாவத்தைகளை பத்தி உள்ள நிலையத்தான் வர்ணிக்கிறேன். சுத்தாவத்தைகள் என்ற ஒரு நிலையை அடையும் பொழுது உங்களுக்கு சில அனுபவங்கள், சில எண்ணங்கள், சில சாதனைகள் எல்லாமே உண்டாகுது. அது ஏன் இங்க கொண்டு வைக்கிறான்னு கேட்டீங்கன்னா, முதல்ல ஏழாம் சூத்திரம் என்னெல்லாம் சொல்றாருன்னு பார்ப்போம். ஏழாம் சூத்திரத்துல இப்ப ஏற்கனவே என்னெல்லாம் பார்த்தோம் ஆன்மாவை பற்றி, மூணாம் சூத்திரத்துல உயிர்னு ஒண்ணு இருக்குங்கிறத சொன்னார், ஒவ்வொரு ஆஸ்பெக்டா சொல்லிட்டு வர. நல்லா நீங்க சிந்திச்சு பாத்தீங்கன்னா, ஒரு உயிரை பற்றினா ஒரு சூத்திரத்துல மட்டும் சொல்ல மாட்டார். அந்த மூணாம் சூத்திரத்துல உயிர் இருக்குங்கிறத ப்ரூவ் பண்ணார், அவ்வளவு. அந்த அளவுக்கு மட்டும்தான் அந்த சூத்திரம். நான்காம் சூத்திரத்துல என்ன சொன்னாரு, அந்த கரணங்கள் ஆன்மா இல்லைன்னு சொன்னார். அது இன்னொரு ஆஸ்பெக்ட். ஆன்மாங்கிற ஒண்ணு எடுத்துக்கொண்டு சூத்திரத்துக்குள்ளேயே போனீங்கன்னா ஒவ்வொரு ஆஸ்பெக்டா சொல்லிட்டு வருவார். அவ மூணாம் சூத்திரம் என்பது அவனா குறித்துக் கொள்ளுங்கள், மூன்றாம் சூத்திரம் ஆன்மாவின் உண்மையைத்தான் கூறியது, எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் சோல். நான்காம் சூத்திரம் என்ன சொல்லிச்சு அப்படின்னு கேட்டா, அந்த கரணங்கள் ஆன்மா அன்று, அந்த கரணம் அவற்றின் ஒன்று அன்று, அந்த அளவுக்கு சொன்ன. இப்ப என்ன சொல்ல போறாரு ஏழாம் சூத்திரத்துல கேட்டா, இந்த ஆன்மாவானது தான் ஒரு சாதனையை செய்ய வேண்டும் என்று ஒரு எண்ணம் வரணும் இல்லையா. ஆன்மாவுக்கு வந்து ஆன்மீக சாதனைன்னு சொல்ல, ஆன்ம சாதனை, வாட் யூ ஆர் கோயிங் டு டூ ஆர் வாட் யூ ஷுட் டூ அப்படின்னு தெரியணும் இல்லையா. அதுதான் அந்த சாதனை, நாம் சாதிக்க வேண்டியது ஆன்மாதான் என்ற நிலை அதுக்கு வரும் பொழுது அந்த நிலை எல்லாருக்கும் வராது. நம்ம என்ன சொல்றோம், அது அது ஒரு பெரிய நிலை. ஆகவே நாம் என்ன செய்யணும், நம்ம என்ன நினைக்கிறோம், எல்லாருமே என்ன நினைக்கிறோம் கேட்டா, அவளா வந்து நம்மளை எழுப்பி ஏதாவது செய்யணும், சொல்லி ஏதாவது கொடுக்கணும், அப்படித்தானே கடவுளை பத்தி நம்ம நினைக்கிறோம். கடவுள் என்று சொன்னா நமக்கு ஏதாவது செய்யணும், ஹி மஸ்ட் ஹெல்ப் அஸ் அப்படிதான் நினைக்கிறேன். இப்ப நம்ம பாட்டுல நம்ம ஒண்ணுமே செய்ய வேண்டாம் நினைக்கிறோம், நம்ம பாட்டுல ஒண்ணுமே செய்ய வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஆனா ஆன்மா வந்து ஒரு சாதனையை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தான் அப்பொழுது வருகிறது. அதனால என்னன்னு கேட்டா ஏழாம் சூத்திரம் என்ன சொல்லுச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஈண்டு அவர் வந்து சாதனையை செய்ய வேண்டியது ஆன்மா என்ற உணர்வு அதுக்கு வரணும். அது என்ன சாதனைங்கிறத அப்புறம் பார்ப்போம். என்ன சாதனைன்னா, அதாவது இப்ப இந்த சூத்திரத்தை பார்த்துட்டு அதை சொன்னோம்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். சூத்திரத்தை எப்படி கண்ணழிவு செய்ய வேண்டும், சத்து முதல்ல மூணு வார்த்தைகள் இங்க வந்து ஏற்புடிக்கோடல் அப்படிங்கிற உத்தியினால, ஏற்புடிக்கோடல்ங்கிற ஒரு உத்தி நான் சொன்னேன், 32 வகையான உத்தியில ஏற்புடிக்கோடல் என்றால் இந்த இடத்துல என்ன பொருள் அப்படிங்கறத நம்ம அப்ளை பண்ணி பார்க்கணும். ஏன்னா ஆறாம் சூத்திரம் வரைக்கும் ஏன்னா ஏற்கனவே பெற்ற ஒரு செய்தியை நம்ம விட்டக்கூடாது. ஏன்னா ஆறாம் சூத்திரம் என்ன சொன்னாரு, சிவபெருமானை வெறும் சத்துன்னு சொல்லக்கூடாது, சிவசத்து தான் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதான் ஆறாம் சூத்திரத்துடைய சாரம் தானே, ஆன்மா வெறும் சத்து என்று சொன்னால் அது மூன்று பொருள்கள் மீதும் செல்லும். அது சிவபெருமானை குறிக்க வேண்டும்னா எப்படி சொல்ல வேண்டும், சிவசத்து என்றுதான் கூற வேண்டும் என்று ஆறாம் சூத்திரத்தில் பார்த்தோம். அது என்ன இங்க என்னன்னு கேட்டா, மூன்று சத்து எதிர், இது முதல்ல எடுக்கணும், சத்து எதிர் யாவையும் சூன்யம் ஆகலின் சத்தே அறியாது, அசத்து இலது அறியாது. இங்க ஒரு ஏகாரம் சத்தே. இப்போ இந்த ஏற்புடி கோடல்கிற ஒரு உத்தியினால எதனா பண்றீங்கன்னு கேட்டா, மூணு விஷயத்தை எழுதி கொள்ளுங்கள். சத்து என்பது இந்த இடத்துல சிவசத்தை தான் குறிக்கும். சத்து என்பது மூன்று பொருள்கள் மீதும் செல்லும், அது எஸ்டாபிள் பண்ணியாச்சு. அப்ப இந்த இடத்துல சத்து என்பது ஏற்புடி கோடல்னால எதை குறிக்கும், சிவசத்தை தான் குறிக்கும். அறியாது என்பது என்ன பொருள், அனுபவியாது. இந்த இடத்துல அறியாதுன்னு என்ன அர்த்தம், அனுபவியாது, டஸ் நாட் நோன் அர்த்தம் பண்ணக்கூடாது, டஸ் நாட் என்ஜாய். ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கு இல்லையா. அப்புறம் சூன்யம் என்றால் ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம் பண்ணிடக்கூடாது. ஏன்னா சைவ சித்தாந்தத்துல இல்லாத பொருள் ஒண்ணு இல்லையன்னு அன்னைக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம் இல்லையா. அப்ப சூன்யம் என்பதற்கு என்ன அர்த்தம், அந்த இடத்துல வெளிப்பட்டு தோன்றாது அல்லது முனைத்து தோன்றாது. அது நான் விளக்குறேன், எப்படி உதாரணம் சொன்னா விளக்கு. இந்த மூணு காஷன் வச்சுக்கணும் இந்த சூத்திரத்துக்குள்ள போகும்போது. சத்து என்பது மேல போட்டு ஏற்புளி கோடை, தமிழ் இலக்கணத்தை அதுக்கு பேர் என்னது, ஏற்புளி கோடை,
1: புளி
0: ஏற்புளி. இந்த சிறப்புலகரம் நம்ம பையங்க தமிழ் படிக்கும் போது என்ன படிப்பாங்கன்னா, அது ஒண்ணுக்கு பேர் இருக்கு சிறப்புலகரம், பொதுலகரம், இன்னொன்னு என்ன இருக்கு குண்டுலகரம். ஒரு பாதியார் தமிழ் படிக்க போனாராம், அப்ப தமிழ் இலக்கணம் படிச்சு வரும்போது சொன்னார், மாலை போதில் காலை வந்தது, மாலை போதில் காலை வந்தது, அவர் மாலை போதில் காலை வந்தது. அதுபோல இங்க வந்து அந்த ஏற்புளி கோடல் அந்த உத்தி 32 வகை உத்தியில அது ஒரு உத்தி. ஏற்புளி கோடல் என்ற உத்தியினால இங்க சத்து என்பது சிவசத்தை தான் குறிக்கும். ஏன்னா அது ஏற்கனவே டிபைன் பண்ணிட்டால. ஏன்னா சூத்திரத்துக்கு ஒரு இலக்கணம் என்னன்னா பெற்றவை காத்தல், அது ஒரு இலக்கணம். ஏற்கனவே எஸ்டாபிளிஷ் பண்ணதை நீ நீ வந்து யூனித்து அறியணும். சூத்திரத்துக்குள்ள இயல்பு நுட்பம் ஒட்பம் திட்பம் கூறி சுருக்கங்கருத்து பகுதியோடு தொகையில் வருத்தமிழ் பொருட்பயன் நிகழ்ச்சி சூத்திரம், பெறுதல் பெற்றவை காத்தல் காப்போடு பிரிவு வர நிகழ்த்தல் அதன் கருத்தாகும். ஆக ஏற்கனவே எஸ்டாபிளிஷ் பண்ணதே வச்சுக்கணும் நீங்க. ஆகவே ஏற்புடி கூடலால சத்து என்பது சிவசத்தையும், அறியாது என்பது இந்த இடத்துல இப்ப இறைவனோடு வருகின்ற அனுபவம் தான் இப்ப ஆரம்பிக்க போகுது. அதனால அறியாது என்பது அனுபவியாது என்ற ஒரு பொருள் வைக்க வேண்டும். அப்புறம் சூன்யம் என்பதற்கு முனைத்து தோன்றாது அல்லது விளங்கி தோன்றாது. அது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த வஜ்ரவேல் முதலியார் என்ன பண்ணார், இந்த இடத்துல சூன்யம் என்ன எழுதினார்னா நான் லூமினஸ் எழுதினார். நான் லூமினஸ் முனைத்து முனைத்து உதாரணம் சொல்றேன். இப்போதைக்கு நீங்க நான் சொன்னதை வச்சுக்கோங்க, எப்படி நான் விளக்குறேன், அப்புறம் நான் விளக்க போறேன் என்னன்னு. முனைத்து தோன்றாது, முனைத்து தோன்றாது, இருக்கும் ஆனா முனைத்து தோன்றாது. ஆகவே அது சுவாமி சொல்லக்கூடிய விளக்கம். இப்போ ஒன்னா வருவோம். இப்ப சத்து எதிர் யாவையும் சூன்யம், அதாவது சிவபெருமானுடைய சந்நிதியில எல்லா பொருள்களும் விளங்கி தோன்றாது. ஆகலின், இந்த ஆகலின் என்பது என்ன, ரட்டுர மொழிதல். இந்த இலக்கண நுட்பங்கள் வந்து ஆகலின் என்பது ரெண்டு இடத்துல வச்சுக் கொள்ள வேண்டும். ஆகலின் சத்தே அறியாது ஏகாரம் இதில் பிரிநிலை. ஆக சிவமாகிய சத்து அனுபவியாது, அசத்து அசத்துங்க ஏற்கனவே சொல்லிட்டோம். அசத்துனா இருக்கிற பொருள் தான், ஆனா நிலை இல்லாத பொருள் அசத்து. இந்த ஒரு வரிப்புழக்கம் போட்டிருக்கீங்க, இங்க என்ன அறிவு இல்லது அசத்து அறிவு இல்லது ஆகலின் அறியாது. அதாவது பதி பசு பாசம் என்ற மூன்று பொருள்கள்ல சிவபெருமானுக்கு இந்த உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று அவசியம் வராது. பாசத்துக்கு என்ன இல்லை, அதுக்கு உணர்வு இல்லை, அறிவு இல்லை, அதனால அதுவும் என்ன முடியாது, அறிய முடியாது. ஆகவே அசத்து அறிவு இல்லது ஆகலின் அறியாது. இந்த ஆகலின் என்பது ரெண்டுள்ள மொழிகள், யாவையும் சூன்ய சத்து எது யாவையும் சூன்யம் ஆகலின் சத்தை அறியாது. இது ஒண்ணு, அசத்து அறிவு இல்லது ஆகலின் அறியாது. ஆக இப்ப இரு திறனையும் இந்த இடத்துல என்ன சொன்னாரு, ஒரு ஐயும் ஒரு உம்மும் சேர்ந்து இருக்கு இந்த இடத்துல. இரு திறனையும் அறிவு உளது இரண்டு அலா ஆன்மா. இந்த இடத்துல இரண்டுன்னு எதை குறிக்கும், சத்து அசத்து என்ற இரண்டும் இல்லாத ஆன்மா. ஏன்னா இதுக்கு முதல்ல என்ன சொன்னாரு, இது பேரு இந்த தர்க்க சாஸ்திர அமைப்புல இதுக்கு பேரு என்னன்னா வாக்கிய சேடம்னு பேரு, வாக்கிய சேடம். ஏன்னா ஆறாம் சூத்திரத்துல சத்து அசத்தை பத்தி தான் சொன்னார். இப்ப சத்தையும் அசத்தையும் தவிர இன்னொரு பொருள் இருக்குதா இல்லையா அப்படிங்கறத அங்க வந்து ஒரு இம்ப்ளைடா விட்டார், இங்க எக்ஸ்பிளிசிட்டா சொல்றேன், அவ்வளவுதான் விஷயம். அதுக்கு தமிழ்ல என்ன பேருன்னா புறநடைன்னு பேரு, புறநடை. சான்ஸ்கிரிட்ல அதுக்கு பேரு வாக்கிய சேடம், வாக்கிய சேடம். அது இங்கிலீஷ்ல சொல்றதா இருந்தா எக்ஸ்பிளிசிட். ஆறாம் சூத்திரத்துல இட் வாஸ் இம்ப்ளைடு. ஏன்னா ஆறாம் எதை பற்றி பேசல, சரசத்தை பற்றி பேசல, சத்தும் அசத்தும் வரை செய்து உணர்த்துதல் முதலீட்டு, அவ்வளவுதான் சொன்ன. அப்ப சத்தையும் அசத்தையும் தவிர இன்னொரு பொருள் இருக்கா இல்லையான்னு ஒரு கேள்வி வருது இல்லையா. ஏன்னா சில சில மதவாதிகள் என்ன சொல்லிட்டாங்க, இதை தவிர வேற பொருள் இல்லைன்ட்டாங்க இல்லையா. ஆகினால சத்தையும் அசத்தையும் தவிர இன்னொரு பொருள் இருக்குங்கிற எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் இல்லையா. அந்த பொருள் எது, அதுதான் சதசத்தாகிய ஆன்மா. அந்த சதசத்தாகிய ஆன்மா என்ன சொன்னாரு, இரண்டு அலா ஆன்மா. அதாவது என்ன அர்த்தம்னா, சதசத்து என்பது சத்தும் அசத்தும் சேர்ந்தது அல்ல. அதான் முக்கியமான ஒரு விஷயம். அதாவது இரண்டு அலான்னு ஏன் சொல்றார், அங்க முக்கியமான கருத்து இருக்கு. இரண்டு அலா என்றால் இட் இஸ் நெய்தர் சத்து நார் அசத்து, அதாவது இரண்டு அலாது. இப்ப சதசத்துங்கிறது சத்தும் அசத்தும் கலந்ததுன்னு நீ அர்த்தம் பண்ணிடக்கூடாது இல்லையா. சத்தும் அசத்தும் கலந்தது சதசத்துன்னு சொல்லிடக்கூடாது இல்லையா. அப்படி சொல்ல, அப்படி சித்தாந்தம் அப்படி சொன்னா சித்தாந்தம் அடிபட்டு போயிடும். இதுல ஒரு 50 இருக்கு, அதுல ஒரு 50 இருக்குன்னு சொல்லிடக்கூடாது. சத்துல ஒரு 50%, அசத்துல ஒரு 50%, ரெண்டும் சேர்ந்துதான் சதசத்துன்னு சொல்லிடக்கூடாது இல்லையா. அதனால சொன்னாரு, இரண்டும் அலா ஆன்மா அப்படின்னு அர்த்தம், சத்தும் அசத்தும் இல்லாத ஆன்மா. இதத்தான் மாணிக்க வாசகர் குறிப்போட இடத்துல உணர்ல உணத்துல திருச்சதகம் 26வது பாடல் ரெண்டு இரண்டும் இனி தனிய நேர்க்கே அப்படியே மெய்கண்டார் அப்படியே சிந்தனை நிந்தனக்கு ஆக்கி நாயினேந்தன் கண்ணினை திருப்பாத போதுக்கு ஆக்கி வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி வாக்கு உன் மணிவார்த்தைக்கு ஆக்கி ஐம்புலன்கள் ஆற வந்தனை ஆட்கொண்டு உள்ளே புகுந்த இச்சை மாலமுத பெருங்கடலே மலையே உன்னை சந்தனை செந்தாமரைக்காடு அணைய மேனி தனி சுடரே. இரண்டும் இலி தனிய நேர்க்கே, இரண்டும் இலி. திருவாசகத்துக்கு நிறைய பொருளாதாரம் தெரியல, வேற என்னவோ எழுதியிருக்காங்க. இரண்டும் இல்லை என்றால் ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு, நான் வந்து பிறவிக்கும் முத்திக்கும் தகுதி இல்லாதவன் அப்படி ஒருத்தர் எழுதியிருக்காரு. வேற இந்த B.R. நடராஜன் அப்படிதான் அவர் எழுதியிருக்கிறார். B.R. நடராஜன் உரையில சாத்திரம் படிக்கிறேங்கிறது நல்லா தெரியுது. அதுதான் நுட்பமான அதை, நான் வந்து பிறவிக்கும் தகுதி இல்லை முத்திக்கும் தகுதி இல்லை ரெண்டு இல்லாதவன் அப்படி எழுதியிருக்கிற. முத்திக்கு தகுதி உண்டு ஆத்மாவுக்கு, அதான் முக்கியமான விஷயமே. The soul has got a right for முத்தி. ரொம்ப நேர வித்தியாசம். அவர் சொல்ற பொருள் வந்து சைவ சித்தாந்தம் நேர் விரோதம். அதாவது soul has got a right for முத்தி, சாதனையை செய்தா இட் ஹஸ் காட் அ ரைட். சுதந்திரம் எங்கள் பிறப்புரிமை அப்படின்னு எங்க சுதந்திரத்துக்கு போராடும் பொழுது இங்க ஒரு பெரிய பீனா போயிட்டு இருந்தார், அவர் கோபாலகிருஷ்ண கோகலே. அவர் சொன்னாரு, எங்க இண்டிபெண்டன்ஸ் இஸ் அவர் பர்த் ரைட்னர். அதே போல ஆன்மாவுக்கு வந்து முத்தி வந்து அதனுடைய பிறப்பு உரிமை. ஆகவே அந்த அதனாலதான் அந்த நம்முடைய திருமுறைகள்ல அந்த சித்தாந்த கருத்தை அடிபடாம பொருள் கொள்ளணும். இரண்டும் இனித்தனியன் என்றால் சத்தும் அசத்தும் இல்லாத அல்லாதவன். சத்தும் அசத்தும் இல்லாதவன் கூட சொல்லக்கூடாது. ஆக இருதிறனையும், இது ஏகார பிரிநிலை உங்களுக்கு நல்லா தெரியுது. ஏகாரம் வந்து பிரிநிலையில வரும், தேற்றத்துல வரும், வினால வரும், அசையா வரும். ஏகாரம் மொத்தம் 5 விதமான பொருள்ல வரும். உண்மை வந்து 8 விதமான பொருள்ல வரும். இப்ப மாணிக்கவாச சுவாமிகளே, அழுதால் உன்னை பெறலாமே அப்படிதான் சொல்ல திருவாரு. அந்த ஏகாரம் என்னன்னு கேட்டா அது ஏகாரம் வினா பொருளுங்க. அழுதால் உன்னை பெறலாமேன்னா அழுதா உன்னை பெந்திரலாம்னு அப்படி அர்த்தம் இல்லை. ஏன் அப்படி சொல்லக்கூடாது? இந்த பண்டிதமணி எழுதுற, பண்டிதமணி மு கதிரேசன் செட்டி அது இருக்கிற, ஏன்னா அந்த சித்தாந்தி என்ன அப்படியும் கொண்ட இடம் இருக்கு. இப்ப அழுதால் பெறலாமே என்று சொன்னால், அழுதுகிட்டே இருந்தா முத்தி கிடைச்சிடும் அப்படின்ற அர்த்தம் இல்லையா? அப்படி வந்து அர்த்தம் வந்துருது. ஆனா நமக்கு என்ன சொல்லி சாத்திரத்தை அப்ளை பண்ணும், ஞானத்தால் வீடென்றே நாம் நரைகள் புராணம் நல்ல ஆகமும் சொல்ல. ஒரு சொல் எடுத்துட்டு விளக்குற, கதிர்மணி விளக்கம்னு ஒண்ணு இருக்கு, பாத்துருப்பீங்க ஐயா. அதாவது திருவாசகத்துக்கு என்ன பண்ணாரு, முதல் 4 அகவதுக்கு மறைமலடிகள் உரை எழுதினார் முதன் முதல்ல. அப்புறம் என்ன பண்ணாரு, அதுக்கப்புறம் வரக்கூடிய திருச்சதகம் இருக்கு இல்லையா, திருச்சதகத்துக்கு பண்டிதமணி எழுதினார். ஏன்னா அவர் எழுதினே போய் மனமளவு வேண்டாங்கிறக்காக அவர் வந்து முதல் 4 அகவல்கள், திருவாசகம் முதல் 4 அகவல்கள் இல்லையா, அதுக்கப்புறம் திருச்சதகம். அவர் திருச்சதகத்துக்கு பண்டிதமணி எழுதினார் வர. இப்ப அவங்க முழுமைக்கு எழுதுல, அப்புறம் நம்முடைய இவர் காமநாத சுப்ரமணியம் கூட முழுசு எழுதினார் கொஞ்சம். நிறைய பேர் ஒவ்வொரு விதத்துல அப்ரோச் பண்ணாங்க. அப்போ அழுதால் உன்னை பெறலாமே என்பது அழுதால் உன்னை பெறலாம்னு சொல்லியாச்சுன்னா என்ன வருது, அங்க கருத்து வலிக்குது. ஞானத்தால் இழந்தே நாமரைகள் புராணம் நல்ல ஆகவும் சொல்ல அல்லவாம் என்னும் ஊனத்தார் என்கிறவர்னு சொன்னாரு. ஞானம் இல்லாம வீடு பேர் இல்லை. சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது, ஞானத்தை கொடுத்து தான் முத்தியை கொடுப்பாரு. அதனாலதான் இத்தனை பிறகு கொடுக்க வேண்டியது வருது. ஞானம் இல்லாம புத்தியை கொடுத்தாதான் ஒரே நாள் கொடுத்துக்கலாமே அவரால்.

0: விளக்கமையா போப்புக்கு ஞானம் வந்திருந்தா அது சமயம் சைவ சமயத்து கோயில் அவர் சொல்ற மாதிரி
1: அவருடைய ஞானம்னு சொல்ல முடியாது, அதாவது அறிவு தானே, அறிவு அந்த அறிவுக்கு ஒரு பொருள் என்ன பண்ணிருக்கணும். அவருக்கு அவரு முத்திக்கு போயிருக்கணும் ஆயிரம் அங்க என்ன எழுந்தாரு அங்க வந்து. ஆனா அந்த தொடர்பு வேணும், ஏன்னா இவ்வளவு தூரம் திருமறைகள்ல ஒரு ஈடுபாடு வருவதற்கு முதல்ல நேரம் செலவழிக்கணுமே, அதே பெரிய விஷயம் தான். அதுக்கு தமிழ் படிச்சு சைவ சித்தாந்தம் படிச்சு அதை அப்ளை பண்ணி பார்த்து எவ்வளவு முயற்சி எடுத்துக்கிறேன், அப்ப அது பூர்வீக தொடர்பு எல்லாம் வர முடியாது. ஆனாலும் அவர் ஞானின்னு சொல்ல முடியுமோ அது சொல்ல முடியாது. அதாவது அவர் என்ன சொல்லிவிட்டாரு, ஞானத்தால் வினந்தே நான் மறைகள் புராணம் நல்லாகவும் சொல்ல சித்தியார் சொல்றார். இவர் எட்டாம் சூத்திரம் நம்ம பார்க்க போறோம் அடுத்த சூத்திரத்துல, அங்கதான் மேற் சரியகிரியா யோகங்கள் செய்துளி நன்னெறியாகிய ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கொடாவாகலாம், அல்லது இல்லைங்கிற வாய்ப்பாடு தமிழ்ல. ஒரு விஷயத்தை அழுத்தி சொல்லணும்னா தமிழ்ல ஒரு மரபு என்னன்னு கேட்டா, தமிழ் இலக்கணத்துல சாஸ்திர மரபுல ஒரு விஷயத்தை ஸ்ட்ரெஸ் பண்ணணும்னு சொன்னா எம்பசிஸ் சொல்றீங்களா, எம்பசிஸ், அதை எம்பாட்டிக்கா சொல்லணும்னா என்ன பண்ணணும்னா அல்லது இல்லைங்கிற வாய்ப்பாட்டுல சொல்லணும். இது செய்தால் ஒழி அது கிடைக்காது, அதான் அப்படி சொன்னார். அல்லது இல்லைங்கிற வாய்ப்பாட்டுல மெய்கண்டாருடைய வாக்கு, மே சரிகிரியா யோகங்கள் செய்துளி நன்னறியாகிய ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கொடாவாகலாம். அது ஞானம் இல்லாம உத்தி கிடையவே கிடையாது எந்த ஆன்மாவுக்கும். அந்த இடத்துல சிவஞான சாமி எழுதுவார், இன்னொரு விஷயம் எழுதுவாரு, இவ்வியல்பு ஞான சம்பந்தர் போன்ற அருளாளர்களுக்கும் இந்நிலைதானோ அப்படின்னு கேட்டார். மெய்கண்டார் சொல்ற, அதுக்கு மேல சிவஞான சாமி எழுதுறாரு, இந்த ஸ்டாண்டர்ட் இருக்கே, இந்த ஸ்டாண்டர்ட் ஞான சம்பந்தர் முதலிய ஞானிகளுக்கும் இதானா அப்படின்னா சொன்னாரு. ஆம், அவருக்கும் இதுதான். அவரும் பல பிறவியில செய்தனுடைய அந்த புண்ணியத்தின் மையனாதான் ஞானம் வருதே ஒழிய, நமக்கு என்னன்னா அந்த அந்த அந்த பூர்வ புண்ணியங்கள் நமக்கு தெரியல, இது மட்டும் நமக்கு தெரியுது அவ்வளவுதான். அதனாலதான் தவ முதல்வர் சம்பந்த தாம் உணர்ந்த, அதாவது அங்க வினா பொருள் அழுதா ஒரு விளம்பரம் பிறந்தாமோன்னு வினா பொருள் வச்சுக்கலாம், அங்க வினா பொருளா தான் கொள்ளணுங்கிற, அது தேற்றமா சொல்லக்கூடாது, பிரிநிலையா சொல்லக்கூடாது. சிலது அசையா வரும், செய்ய ஓசைக்காக வருது அசை, ஏகாரம் அசை அப்படின்னு வரும் இல்லையா, அதுபோல இங்க வந்து எப்படி வருது, ஏகாரம் சத்தே என்பது அது சத்தை பிரிக்கிறதுனால அது பிரிண்டை ஏகாரம். அப்ப எதெல்லாம் கொண்டு கொடுக்கிறோம், சத்து எதிர் யாவையும் சூன்யம், அது என்னன்னு விளக்க போறோம் பின்னாடி வந்து. அந்த அது என்னதுன்னு புரியலையே அப்படின்னு கேட்டா, இப்ப ஒரு விஷயம், சூரியன் இருக்கிறான், அது அவரையும் சொல்ற, அவரே மிகுந்தாரே அந்த உதாரணத்தை சொல்ற, அது எங்க சொல்றானோ அதையும் குறித்துக் கொள்ளுங்கள். ஏழாம் சூத்திரம் முதல் வெண்பால அவரே காட்டுற, மெய்கண்டாரே, கதிர் முன் இருள் போல மானா அசத்து அப்படின்ற, அதாவது சூரியன் வந்த உடனே இருள் என்ன செய்யுது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. சூரியன் சூரியனுக்கு முன்னாடி என இருட்டு என்பது எப்பயுமே அழியாத ஒரு பொருள், டார்க்னஸ் இருக்க இருள் உண்மை, சைவ சித்தாந்தம் கொள்ளுது அப்படிதான் கொள்ளுது, சாஸ்திரம் இது நம்முடைய தர்க்க சாஸ்திரம் அப்படிதான் கொள்ளுது. டார்க்னஸ் இருக்கு பாருங்க, அது எப்போது இருந்து கொண்டேதான் இருக்கும், டார்க்னஸ் ஒண்ணுமே பண்ண முடியாது. யாராவது ஒருத்தர் வந்து இனிமே டார்க்னஸே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அழிச்சிட முடியுமா விஞ்ஞானத்துல, அழிக்க முடியாது. ஆனால் என்ன பண்ணுது, ஒரு ரூம் இருக்கணும் இங்க, ஒரு பெரிய ஒரு முக்கியமான இடம், அந்த இடம் வந்து ஒரு 1000 வருஷமா திறக்கவே இல்லைன்னு வச்சுக்கணும், 1000 வருஷமா திறக்கல, அந்த 1000 வருஷமா திறக்கலன்னா கூட அங்க போய் ஒரு தீக்குச்சியை கொடுத்தனா என்ன ஆகும், உடனே கொஞ்சம் ஓரளவுக்கு ஒழிச்ச வரத்தான, 1000 வருஷமா இருந்தது சார் ஒரு தீக்குச்சிக்கு போகுமா சார் அப்படி சொல்ல முடியுமா. அப்ப இருள் எப்பயும் இருந்து கொண்டே இருக்கும், அதே போல என்ன இந்த உலகம் வந்து இருந்து கொண்டே இருக்குது, இந்த உலகமும் மாய உலக காரணமான மாயும் இருக்கு இருந்து கொண்டு இருக்கு. ஆனால் அது இறைவனுடைய சன்னிதானத்துல என்ன ஆகுது, இருக்கும் ஆனா இறைவனை பாதிக்காது. எப்படி இருட்டு எப்படி சூரியனை பாதிக்கவில்லையோ அது போல சூரியன் என்னைக்காவது எடுத்துக்கிடுவானா, ஒரே இருட்டா இருக்கு சார், பவர் ஃபீல்டே வந்துச்சு, சூரியனுக்கு என்னைக்காவது இருட்டு வருமா,

0: என்னைக்காவது இருட்டினால வரக்கூடிய துன்பத்தை சூரிய அனுபவிப்பானா என்னைக்காவது? அதே போல வாயு பகவான் என்னைக்காவது ஐயோ காத்தே இல்லையே ரொம்ப புழுக்கமா இருக்குன்னு சொல்லுவாரா? அவர் வாயு பகவான். வாயு பகவான் எப்பயாவது புழுக்கமா இருக்குன்னு சொல்லுவாரா? அதுதான் என்னது, அதுதான் என்ன கேட்டா விளங்கி தோன்றாதுங்கிறது ஐயா கேட்டாங்க இல்லையா அந்த கேள்வி, முனைத்து தோன்றாது அப்படின்னா என்னன்னு புரியுது அவங்களுக்கு? முனைத்து தோன்றாது அப்படின்னா இருக்கும், அது அழிந்து போய்விடாது, இருக்கும். ஆனா என்ன பண்ணாது, அதை போய் பாதிக்காது. இந்த இருட்டு இருக்கும், சூரியனுக்கு முன்னாடி இருட்டு இருக்குமா? இருக்கு. ஏன்னா சூக்கமா இருக்கு இல்லையா? ஏன்னா சூரியனுக்கு முன்னாடி இருட்டு இருக்கா இல்லையா என்ன சொல்வீங்க? இருக்குது. எதை சொல்றீங்க? சூரியன் முன்னாடி இருட்டு இருக்குன்னு எப்படி சார் சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டா, சூரிய ஒளி போனோட வந்துருச்சு இல்ல, அப்ப என்ன அர்த்தம் இருக்குன்னு தான் அர்த்தம், இல்லாத பொருள் வராது இல்ல.
1: சிவாச்சாரிய சுவாமிகள் அருள் செய்துள்ள சிவஞான சித்தியார் சுபக்கம் மாதவ சிவஞானவர்கள் பொழிப்புரை 16வது பட்டத்து குருமூர்த்தியினுடைய பதமுறை ஆகியவற்றோடு சிந்திப்பதற்கு ஒருவர்கள் கூட்டி வைத்துள்ளது. சிவஞான சித்தியார் சுபக்கத்திலே முதல் சூத்திரத்திலே 3வது அதிகரணத்தினுடைய இறுதி பகுதியிலே சிந்தனை இருந்து வருகின்றது. இந்த 3வது அதிகரணத்தினுடைய இறுதி பகுதியோடு முதல் சூத்திரம் முடிவடைகின்றது. 3 அதிகரணங்களை கொண்டதுதான் முதல் சூத்திரம். இந்த 3வது அதிகரணத்திலே சிவபெருமான் ஒருவனே முதற் கடவுள், அந்த முழு முதன்மை ஏனையோருக்கு கிடையாது என்று சொல்ல வருகின்றார். சிவபெருமானுக்கு முழு முதன்மை உள்ளது என்பது 2வது அதிகரணத்தில் நன்கு நிலைநாட்ட பெற்றுவிட்டது. அவன் அனாதிமுத்த சித்தரு என்ற கொள்கை நன்கு நிலைநாட்ட பெற்றது. அப்படியானால் 3வது அதிகரணத்திலே என்ன சொல்ல வருகின்றார் என்றால், சிவபெருமானுக்குரிய முழு முதன்மை ஏனையோருக்கு கிடையாது என்று நிலைநாட்டுவதுதான் 3வது அதிகரணத்தினுடைய கருத்தாகும். அதாவது முழு முதன்மை சிவபெருமானுக்கு உண்டு என்று ஒத்துக்கொண்டு அதே சமயத்தில் அந்த முழு முதன்மை உடைய கடவுளர் பிறரும் இருக்கின்றார்கள், ஈஸ்வரர்கள் பலர் என்று கூறுகின்ற அந்த அநேக ஈஸ்வரவாத கொள்கைதான் இந்த 3வது அதிகரணத்திலே சிறப்பாக மறுக்கப்படுகின்றது. பிரம்மன் திருமால் ஆகிய தேவர்களை குறிப்பிட்டு அவர்களுக்கும் நியாசங்கள் சிவாகமங்களில் விதித்துள்ளமையும் குறிப்பிட்டு கேள்வி எழுப்பிய பொழுது அதற்கு விளக்கம் கொடுத்தார்கள். அவர்களிடத்திலே சிவசக்தி பதிந்து அவர்களை ஒவ்வொரு தொழிலே செலுத்துவதனால் சிவசக்தி பதிந்திருக்கின்ற அந்த விசேடம் பற்றி அவர்களுக்கும் நியாச வழிபாடுகள் ஆகமங்களிலே விதிக்கப்பட்டன என்று அதற்கு விளக்கம் தரப்பட்டது. அப்படியானால் சிவசக்திகள், பிரம்மாவிடம் ஒரு சிவசக்தி, திருமாலிடம் ஒரு சிவசக்தி, இப்படி ஒவ்வொரு தேவரிடம் ஒவ்வொரு சிவசக்தி இருக்குமேயானால் சிவசக்திகள் பல என்று ஆகிவிடும். சக்திகள் பல என்றால் சக்திமானாகிய சிவபெருமானும் பலர் என்று ஆகிவிடுமே, இதுவும் அநேகேஸ்வர கொள்கையாகவே முடிந்துவிடுமே என்று மீளவும் தடை எழுப்பப்பெற்ற போது, சக்தி காரியத்தால் தான் பல பெயர்களை பெற்று நிற்கின்றதே ஒழிய உண்மையில் சக்தி ஒன்றுதான் என்று சொல்லி, எப்படி ஒரே மின்சார சக்தியானது விளக்கு, மின்விசிறி, தொலைக்காட்சி, வானொலி, மற்ற எந்திரங்கள் இவற்றிலே ஒவ்வொரு தொழிலை வெவ்வேறு தொழிலை ஒவ்வொரு கருவியிலும் வெவ்வேறு தொழிலை இந்த மின்சார சக்தி ஒரே சக்தி எப்படி ஏற்றுகின்றதோ அதுபோலத்தான் ஒரே சிவசக்தியும் அயன் அரி முதலிய தேவர்களிடத்திலிருந்து ஒவ்வொரு பெயர் பெற்று நின்று ஒவ்வொரு தொழிலை ஏற்றும். ஆகவே சக்தி ஒன்றுதான், எனவே சக்திமானாகிய சிவபெருமானும் ஒருவன்தான் என்று சொல்லி அநேகேஸ்வரத்தை மறுத்தார்கள். அதன் பிறகு இந்த இடத்திலே சிவ சமவாதி வருகின்றார். அவர்கள் கொள்கைப்படி முத்தையடைந்த ஆன்மாவும் ஐந்தொழில் செய்யும், எல்லா வகையிலும் அது சிவபெருமானுக்கு சமமானது என்று சொன்னார்கள். அப்படி கூறக்கூடாது. ஆன்மாவுக்கும் அறிவு இச்சை செயல்கள் உள்ளன, சிவபெருமானுக்கும் அறிவு இச்சை செயல்கள் உள்ளன. எனவே அறிவிச்சை செயல்கள் உள்ளதனாலே ஆன்மா சிவபெருமானுக்கு சமமாகி விடுமா என்றால் ஒருபோதும் ஆகாது. கேவல அவத்தையிலே இந்த ஆன்மாவின் அறிவிச்சை செயல்கள் ஆணவ மலத்தால் முற்றிலும் மறைக்கப்பட்டு கிடந்தன. அப்புறம் இறைவனுடைய அருளால் தான் வந்து தனுகரணாதிகளை அந்த ஆன்மாக்கள் பெற்று தம்முடைய அந்த மலமறைப்பு சிறிதே நீங்க பெற்று வினைக்கு ஏற்ற அளவிலே, வினைக்கு ஈடான அளவிலே அந்த அறிவிச்சை செயல்கள் விளக்கப்பட்டன. அப்பொழுது வினைப்போகங்களை சிவபெருமான் கொடுத்துத்தான் ஆன்மாக்கள் அனுபவித்தன. அதுபோலவேதான் மலம் நீங்கிய முற்றி நிலையிலும் எப்படி சகல நிலையிலே சிவபெருமான் கொடுத்துத்தானே ஆன்மாக்கள் கண்ம பலன்களை வந்து அனுபவித்தன, அதுபோலத்தான் முத்தி நிலையிலும் அந்த முத்தி இன்பத்தை சிவபெருமான் கொடுத்துத்தான் ஆன்மாக்கள் நுகர்கின்றனவே ஒழிய அந்த இடத்திலும் தாமாக தம்முடைய அறிவிச்சு செயல்களை கொண்டு முத்தி இன்பத்தை நுகர்வதற்கு அந்த ஆன்மாக்களுக்கு தகுதி இல்லை. எப்பொழுதும் அவை சிவபெருமானை சார்ந்தே இருக்கின்றன. ஆகையினாலே அவை ஒருபோதும் சிவபெருமானுக்கு வந்து சமம் ஆகிவிடமாட்டார் என்று சொல்லி சிவ சமவாதிகள் கூறுகின்ற அநேகை சோழர கொள்கையும் மறுத்தார்கள். அதன் பிறகுதான் கேட்டார்கள், அப்படியே இருந்தாலும் சிவபெருமானே ஒரு சிவபெருமான் என்று சொல்லப்படுவதில்லையே, ஆகமங்களிலே லய சிவன், போக சிவன், அதிகார சிவன் என்று மூன்று சிவபெருமான் சொல்லப்படுகின்றார்களே, எப்படியும் அந்த சிவ பன்மை வரத்தானே செய்கின்றது என்று கேட்டார். இந்த மாதிரி ஐயங்களெல்லாம் நாம வந்து தீர்த்துக் கொள்வதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப சொல்றாரு, ஒரே சிவபெருமான் தான் வந்து அவர் இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி என்ற மூவித சக்தியோடு இருக்கின்றார். அதற்கெல்லாம் விளக்கம் கொடுத்தார். இச்சை உயிர்க்கு அருள் நேசமாகும், நன்றெல்லாம் ஞானசக்தியால் நயந்து அறிவன் நாதன், அன்று அருட்கிரியை இதனால் ஆக்குவன் அகிலமெல்லாம் சொன்னார். அதாவது இச்சாசக்தி என்பது எப்போதும் இந்த ஆன்மாக்கள் மேல சிவபெருமான் வச்சிருக்கிற கருணை. இந்த ஆன்மாக்களுக்கெல்லாம் வந்து மலச்சார்பு நீங்கணும், சிவத்துவம் கிடைக்கணும் அப்படின்னு இந்த ஆன்மாக்கள் மேல சுவாமி வச்சிருக்கின்ற அந்த எப்போதும் வச்சிருக்கிற கருணை இச்சாசக்தி. அது கூட குறைய போறதில்லை, அது அப்படியே இருக்கும். ஞானசக்தி வந்து சரி, அந்த மல நீக்கத்திற்கு தேவையான உபாயங்களை அறிவது, அதான் ஞானசக்தி. அறிந்தவற்றை அறிந்த அக்கணமே செயல்படுத்துவது கிரியாசக்தி என்று விளக்கம் கொடுத்தார்கள். அப்போ அதுல வந்து அந்த ஞானசக்தியும் கிரியாசக்தியும் வந்து ஏதாவது ஒன்று மேலோங்கி நிற்கின்ற நிலை அல்லது ரெண்டும் சமமாக இருக்கின்ற நிலை, இதை வச்சுதான் லயசிவன், போக சிவன், அதிகார சிவன் தான். ஞானம் ஞானமயமாகவே சுவாமி இருந்தார் அப்படின்னா, ஞானசக்தி மயமாகவே இருந்தார்னா அப்ப வந்து அவர் சிவம் என்று பெயர் பெறுகின்றார். கிரியாசக்தி மயமாகவே இருப்பார் இல்லையா, அப்போ சக்தின்னு பெயர் பெறுகின்றார். ஞானமும் கிரியையும் சம அளவிலே கொண்டு இருப்பார், அப்போ சதாசிவம்னு பெயர் பெறுறார். அப்புறம் ஞானம் கொஞ்சம் குறைந்து கிரியை மேல அதிகமா இருக்கின்ற நிலையில வந்து மகேசன் பெயர் பெறுறார். கிரியாசக்தி கொஞ்சம் குறைஞ்சு ஞானசக்தி மிக்க இருக்கின்ற நிலையிலே சுத்த வித்தை என்று பெயர் பெறுகின்றார். ஆகவே இந்த ஐந்து நிலைகள், அப்ப ஐந்து நிலைகளுக்கு ஐந்து பெயர்கள் கொடுக்கின்றார்கள். அப்ப மூன்று பெயர்களிலும் சொல்கின்றார்களே, லயசிவன், போக சிவன், அதிகார சிவன் சொல்றாங்களே அப்படின்னா, அதுல முதல்ல சொன்ன அந்த ஞானமயமா இருக்கின்ற சிவம், அப்புறம் வந்து கிரியாமயமா இருக்கின்ற சக்தி, இந்த ரெண்டும் அருவ நிலை. ஆகவே இவை லயசிவன் சொல்லப்படும். ஞானமும் கிரியையும் சம அளவில் இருக்கின்ற நிலை இருக்கின்றதே, அது சதாசிவ நிலை, அது அருவுருவ நிலை, அதுதான் போக சிவன் என்று சொல்லப்படும். அப்புறம் ஞானம் குறைந்து கிரியை ஏறி இருக்கின்ற மகேஸ்வர நிலையும், கிரியை குறைந்து ஞானம் ஏறி இருக்கின்ற சுத்தவித்த நிலை, அந்த ரெண்டு நிலையும் வந்து அதிகார நிலைன்னு சொல்லப்படும். அது எப்படி ஐந்தை வந்து மூன்றாக தொகுத்தும் சொல்வார்கள். ஏன்னா ரெண்டு நிலை அருவமா இருக்கு, அதுக்கு ஒரு தனிப்பேர் லயசிவன். ஒரு நடுவில் இருக்கிற நிலை வந்து அருவுருவமா இருக்கு, அதுக்கு போக சிவன். அடுத்த ரெண்டும் உருவமா இருக்கு, அதிகார சிவன் சொல்லி. ஆக சிவபெருமான் நிற்கின்ற நிலைகளை வைத்துத்தான் அவர் பெயர் பெறுகின்றாரே ஒழிய, இதுல வந்து லயசிவன் வேறு, போக சிவன் வேறு அப்படிலாம் கிடையாது, அதிகார சிவன் வேறு, மூணு பேரும் கலந்து ஆலோசிச்சு எல்லாம் செய்யறாங்க அப்படி கிடையாது, ஒரே சிவாமி தான், அது தெளிவா சொல்லிட்டாங்க. ஆகவே சிவ பன்மை வந்து அங்கே நம் கூறல் ஆகாது என்று சொன்னார். அப்போ அதை சொல்லும்போது சொல்லுகின்றார், அப்போ சுத்த தத்துவத்திலே இப்படி லயசிவனாகவும் போக சிவனாகவும் அதிகார சிவனாகவும் வந்து என்ன செய்கின்றார் சுவாமி அப்படின்னா, இந்த ஆன்மாக்கள் உய்வதற்காக முதல்ல என்ன பண்றார், இந்த சுத்தமாயிலிருந்து சுத்த தத்துவங்களை எல்லாம் தோற்றுவிக்கின்றார். அது விஞ்ஞானங்களுக்குத்தானே பயன்படும் சுத்தமாயா தத்துவங்கள்லாம் அப்படின்னா, பெரும்பாலும் அப்படித்தான். ஆனால் சுத்தமாயிலே நால்வகை வாக்குகளை தோற்றுவிக்கின்றாரே, ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம் அந்த சூத்திரத்துல, முந்தைய அதிகரணங்கள்ல பார்த்திருக்கிறோம் என்ன வாக்குகள், சூக்குமை, பைசந்தி, மத்திமை, வைகரி, இந்த நால்வகை வாக்குகளும் எல்லா ஆன்மாக்களோடையும் பொருந்தும். ஆமா, நாம மும்மலமுடைய ஆன்மாக்கள், நாம நம்ம நம்மளுக்கும் அந்த வாக்கு சம்பந்தம் உண்டு, இருமலமுடையோருக்கு உண்டு, ஒருமலமுடையோருக்கு உண்டு. வாக்கு சம்பந்தம் நீங்குத வரைக்கும் முத்தி கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு இல்லையா, ஓவிட விந்து ஞானம் உதிப்பதோர் ஞானம் உண்டே, சேவுயர் கொடிய நாட்டன் சேவடி சேரலாமே என்றெல்லாம் முன்பு சிந்தித்திருக்கின்றோம். ஆகையினாலே அந்த வாக்கு சம்பந்தம் சர்வ ஆன்மாக்களுக்கும் உரிய சம்பந்தமாகும். அந்த வாக்குகளை எல்லாம் சுத்தமா இருந்தா சுவாமி தோற்றுவிக்கிறார். இதுல இன்றியமையாது கொள்ள வேண்டிய கருத்து என்னவென்றால், சுத்தமாலையில மட்டும் சிவபெருமானே நேரடியாக தொழில் செய்கின்றார், அசுத்தமாலையில அனந்ததேவரை அதிர்ட்டித்து, அதாவது அவரை நிலைக்களமாக கொண்டு, அனந்ததேவரை நிலைக்களமாக கொண்டு அவரை செலுத்தி அவர் மூலமாக அசுத்தமாலையில அந்த வித்யா தத்துவங்கள்னு சொல்லுவார்கள். இதெல்லாம் இரண்டாம் சூத்திரத்தில் விளக்கமா பார்க்கறேன். அவற்றையெல்லாம் அனந்ததேவர் வாயிலாக தோற்றுவிக்கின்றார். அவரை அனந்ததேவரை செலுத்தி, அனந்ததேவரம் கொண்டு ஸ்ரீகண்டர் துறவை செலுத்தி அவர் மூலமாக ஆன்ம தத்துவங்கள் 24 தோற்றுவிக்கின்றார். அதையெல்லாம் நம்ம 2 தத்துவத்தை விரிவாக பார்க்கறது. எதுக்காக சொன்னா, இங்க என்ன கருத்து வருதுன்னா, சுத்தமாயிரம் மட்டும் சுவாமியே நேரடியாக கிருத்தியங்களை அதாவது தொழில்களை செய்கின்றார் என்று சொல்கின்றார். ஆகவே சிவபெருமானால் நேரடியாக அதிட்டிக்கப்படுகின்ற தத்துவங்கள் சுத்த தத்துவங்கள். அதனால் அந்த சுத்த தத்துவங்கள் சிவபெருமானுக்கு வடிவம் என்று சொல்லப்படும். வடிவம்னா வந்து திருமேனின்னு பொருளாகுது. உண்மையில திருமேனி அல்ல அவை வந்து. உண்மையில சுவாமிக்கு திருமேனி என்ன? இரண்டாம் அதிகாரத்தில் அதைத்தானே திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொன்னார். அவருடைய அந்த சக்தி தான் அவருக்கு திருமேனி இல்லையா? அது தெரியும். அவங்க உருவருள் உருவி தோன்றும் எல்லாமே அருள்னு சொல்லி சொல்லியிருக்கிறார. ஆகவே இந்த இப்போ சுத்த தத்துவங்கள் எல்லாம் வந்து அவருக்கு வடிவம்னு சொல்றமே அப்படின்னா உபச்சாரமாக சொல்லப்பட்டன. ஏன் உபச்சாரமாக சொல்லப்பட்டன? ஒரு சம்பந்தம் இருந்தால் தானே உபச்சாரமாக சொல்ல முடியும் இல்லையா? என்ன சம்பந்தம் இருக்கின்றன அப்படின்னா, அவருடைய அவரால் அவை நேரடியாக அதிர்ப்பிக்கப்படுகின்றன. சுத்த தத்துவங்கள் சிவபெருமானால் நேரடியாக நிலைக்களமாக கொள்ளப்படுகின்றன. ஆகவே வடிவம்னு உபச்சாரமாக சொன்னார். அதுல சிவதத்துவத்துக்கு அப்புறம் சக்தி தத்துவம் இருக்கின்றது. இதுல பாருங்க, அந்த சிவம் சக்தியெல்லாம் அந்த சுவாமி நிற்கின்ற நிலை, ஞானமே ஆக இருக்கும்போது சிவம், கிரியையே ஆக இருக்கும்போது சக்தி, சுவாமி நிற்கின்ற நிலைகள்ல அவருக்கு இந்த பெயர் வருது. அப்போ அவர் என்ன பண்றார் அப்படின்னா, ஞானமே ஆக இருந்து கொண்டு அந்த சிவமாக இருந்து கொண்டு சுத்தமாயிர ஒரு தத்துவத்தை தோற்றுவிக்கின்றார். அந்த தத்துவம் நாத தத்துவம்னு சொல்லப்படும். அதுவும் அப்ப சிவபெருமான் பேர் என்ன? சிவம். அந்த பேர் அந்த நாத தத்துவத்துக்கும் உண்டு. அது மாதிரி அவர் கிரியையாகவே இருந்து கொண்டு, கிரியை மயமாகவே இருந்து கொண்டு சுத்தமாயிர இன்னொரு தத்துவத்தை தோற்றுவிக்கின்றார். அந்த தத்துவத்துக்கு விந்து தத்துவம்னு பேர் இல்லையா? அப்ப சிவபெருமானுக்கு என்ன பேரு? சக்தின்னு பேரு. அந்த சக்திங்கிற பேர் அந்த விந்து தத்துவத்துக்கும் உண்டு. விந்து தத்துவம் சக்தி தத்துவம்னு சொல்லப்படும். அது மாதிரி சுவாமி வந்து ஞானம் கிரியை ஒத்து சதாசிவமூர்த்தியாக விளங்கி ஒரு தத்துவத்தை தோற்றுவிக்கின்றார். அதுக்கு சாதாக்கிய தத்துவம்னு பேரு. அப்போ சுவாமிக்கு என்ன பேரு? சதாசிவம். அந்த சதாசிவங்கிற பேரு இந்த சாதாக்கிய தத்துவத்துக்கும் உண்டு. சுவாமியோட பேர்கள் தத்துவத்துக்கும் வருகின்றன. ஆகவே அந்த ஐந்து தத்துவங்கள் சிவம் சக்தி சதாசிவம் ஈஸ்வரம் சுத்தவித்தை என்ற அந்த தத்துவங்களும் அந்த பெயர் வரும் இல்லையா? அந்த தத்துவங்களை தோற்றுக்கும் போது சுவாமி என்ன பெயர் பெறுகின்றாரோ அந்த பெயரை அப்போது தோன்றுகின்ற தத்துவங்களும் பெறும் என்ற செய்தியை நாம் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தத்துவங்கள் தான் சிவபெருமானுக்கு வடிவம் என்று உபச்சாரமாக சொல்லப்படுகின்றன. அப்ப சிவபெருமானுக்கு வடிவம்னு சொல்லிட்டதுனால அவை வந்து அழியும்னு சொல்லலாமா? சிவ வடிவத்துக்கு அழிவில்லை, ஆகவே நித்தம்னு சொல்வார்கள் இல்லையா? அப்ப எப்படியும் மாசங்கார காலத்துல எல்லா தத்துவங்களுமே 36 தத்துவங்களுமே ஒடுங்கிதான் ஆகணும். இப்போ மகாசங்காரம் முற்றளிப்பு செய்யும் போது அப்படின்னா அப்ப ஒழுங்கதான் செய்யும். அப்ப நித்தம்னு சொல்றீங்களே அப்படின்னா, ஏன் நித்தம் சொன்னா சிவபெருமானுக்கு திருமேனின்னு சிறப்பித்து சொல்லப்படுவதனால இவை நித்தம்னு சொல்லப்படுகின்றன. அது மட்டுமல்ல, இவை வந்து காலம் கடந்தவை. ஏன்னா காலம் என்பது ஒரு தத்துவம் தான், அது வித்யா தத்துவங்களில் ஒன்று. அது இரண்டாம் சூத்திரத்தில் விளக்கமா பார்க்க இருக்கின்றோம். வித்யா தத்துவங்களில் ஒன்று கால தத்துவம். வித்யா தத்துவங்கள் மொத்தம் 7, அதுல ஒன்று கால தத்துவம். அது அசுத்தமாயிர பின்னர் தான் தோன்ற போகுது. அந்த காலம் தத்துவம் தோன்றதுக்கு முன்னாட்டே இந்த ஐந்து சுத்த தத்துவங்களும் தோன்றியாச்சு. ஐந்து சுத்த தத்துவங்களும் தோன்றியாச்சு. அப்ப காலத்துக்கு கடந்து இருப்பதனால இவற்றை நித்தம்னு சொன்னார்கள். காலத்தை கடந்து இருப்பதனால நித்தம்னு சொன்னார்கள். நித்தம் என்று உரைப்பர் காலம் நீங்கிய நிலைமையாலே அப்படின்னா. அப்ப எப்படி நீங்க முன் பின் சொல்றீங்க? காலம் இல்லாட்டா முதல்ல எந்த தத்துவம் தோன்றுச்சு? சிவ தத்துவம். அதுக்கு பின்னால சத்திய தத்துவம். அதுக்கு பின்னால சதாசிவ தத்துவம். அப்ப சதாசிவ தத்துவம் முன்னால என்ன தோன்றுச்சு? சத்திய தத்துவம். அதுக்கு முன்னால என்ன தோன்றுச்சு? சிவ தத்துவம். இப்படி இந்த தத்துவம் முன்பு தோன்றியது, அந்த தத்துவம் பின்பு தோன்றியதுன்னு சொல்றீங்க இல்லையா? அப்ப காலம் இல்லாம முன்பு பின்புன்னு எப்படி பேச முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டால், அப்போ அதுக்கு அருமையா சொல்றாங்க, அங்கு காலம் என்பது இந்த கால தத்துவம் அங்கு தோன்றவில்லை, அது பின்னர் தான் தோன்றுகிறது. ஆனாலும் நம்ம சொல்லிட்டோம், சிவதத்துவம் முன்னு தோன்றியது, சக்தி தத்துவம் பின்பு தோன்றியது. இப்ப அங்க வேற ஒரு காலம் ஒண்ணு இருக்கணும். அங்க என்னன்னா, சிவசக்தியே காலஸ்தானத்திலே இருந்து கொண்டு நமக்கு நாமெல்லாம் கால தத்துவங்கிற தத்துவத்துக்கு கீழ்பட்டு இருக்கிறோம். அதுதான் செல்காலம் நிகழ்காலம் வருகாலம்னு மூன்று வகையா இருக்கு. அங்க சுத்தமா சுத்த தத்துவங்கள்லாம் இந்த கால தத்துவத்துக்கு முற்பட்டவை அல்லவா? ஆனாலும் அந்த சுத்த தத்துவங்களுக்கு நாம முன்னர் பின்னர்னு முற்பிற்பாடு சொல்றோம். முற்பிற்பாடு சொல்றோம்னா, அங்க கால ஸ்தானத்திலே அந்த காலத்துடைய ஸ்தானத்துல ஒரு சிவசக்தி தான் இருக்கின்றது. அதுக்கு கலையித்திரின்னு பேரும் அந்த ஆகமத்திலிருந்து எடுத்து சொல்றாங்க. இந்த ஆகம செய்திகள், இந்த ஆகம செய்திகள்ல ஓரளவு சொல்றாங்க நம்ம மெய்கண்ட சாத்திரங்கள். அவ்வளவுதான். இப்ப சுவாமிகள் வந்து ஒவ்வொரு உரையில வந்து தடைகளை எழுப்பி இந்த பாட்டு இப்படி சொல்லியிருக்கையா, இதுக்கு ஒரு தடை கேட்டா யாரு நம்ம விடை கொடுக்க முடியும்? ஆகமம் படித்தவர்கள் தான் விடை கொடுக்க முடியும் இல்லையா? ஆகவே அங்க ஆகமத்திலிருந்து எடுத்து சொல்றாங்க. கலையித்திரைன்னு சொல்லி ஒரு சிவசக்தி உள்ளது, அதுதான் காலத்தினுடைய ஸ்தானத்திலே இருந்து கொண்டு இந்த தத்துவங்களை எல்லாம் முற்பிற்பாடாக தோன்றும்படி, ஒன்று முன்னரும் அது பின்னரும் தோன்றும்படி செய்கிறது என்ற செய்தி இங்க சொல்கின்றேன். அத செயல்பாட வந்து வியாபாரம் வாங்க, வியாபாரம்னா தொழிற்பாடுன்னு வச்சுக்கணும். அதான் சொல்ற தோற்றக்கேடுகள் உடையனவாய தத்துவங்கள் இறைவனுக்கு சுதந்திர வடிவமாமாறு யாஞ்சனம் என்னும் கடாவை ஆசங்கித்து என்ற கேள்வியை வாங்கி, கடையை வாங்கி என்ன விடை சொன்னாரு, நித்தம் என்று உரைப்பர். சோபெருமானுக்கு வடிவம், அதனால அந்த தத்துவங்கள் எல்லாம் நித்தம் அப்படின்னாரு. அப்ப நித்தமாதற்கு காரணம், நித்தமாதற்கு ஏது கூறுவார், காலம் நீங்கிய நிலைமையானும் காலதத்துவத்தை கடந்து விழுங்குது அல்லவா, ஆகவே நித்தம்னாரு. அற்றேர் காலம் நீங்கியபடி இவற்றின் தோற்றத்திற்கு முற்பிற்பாடு கூறுதல் செல்லாது. காலத்தை கடந்து விழுந்ததுன்னா இந்த தத்துவம் முதல்ல தோன்றுச்சு, அந்த தத்துவம் அப்புறம் தோன்றுச்சுன்னு, முன்னர் பின்னர்னாலே காலம் வந்தாச்சு, அப்ப எப்படி முற்பிற்பாடு சொல்லலாம் அப்படின்னு கேட்டா, அப்படி சொல்லுவது செல்லாது என்பாரை நோக்கி, ஏன்ட்டு முற்பிற்பாடு கூறியது காலம் பற்றி அன்று. காலத்தை பற்றி, காலத்தை வைத்துக் கொண்டு என்ன சொல்லல, காலத்தின் அடிப்படையிலே முன்னர் பின்னர் சொல்லல இல்லையா. அங்க சிவபெருமான் வந்து எதை முன்னாடி தோற்றுவிக்காரோ அது முன்னாடி தோன்றுச்சுங்கோ, எதை பின்னாடி தோற்றுவிக்காரோ அதை பின்னாடி தோன்றுச்சுங்கோ, அந்த செயல்பாடை வச்சுதான், செயல்பாடுனா கருமம், கர்மத்தை வச்சுதான். காலம் பற்றி அன்று என்பார் வைத்திலர் முற்பிற்பாடு வருவித்தார் கருமத்தால் என்றும் கூறினார். கருமத்தார்னா சிவபெருமானுடைய செயலார் அப்படின்னா. இன்று கருமம் என்றது மேலே செய்யக்கூடிய வியாபார வேதங்களை முந்தைய செயலில் சொன்னார் இல்லையா, ஞானமயமாவே நிற்பார் கிரியாமயமாவே நிற்பார், அந்த செயல் வேறுபாடுகள் தான். சரி, எப்படினாலும் முன்னர் பின்னர்னா ஒரு காலம் அங்க இருக்கணுமேயானா, காலம் இருக்கிறது, ஆனால் இந்த கால தத்துவம் அல்ல, சிவசக்தியே காலமா இருக்கிறதுன்னு அந்த ரகசியத்தை அடுத்தால சொல்றாங்க. அந்த வியாபாரங்களுக்கு, வியாபாரம்னா செயல்பாடு தொழிற்பாடு, அந்த வியாபாரங்களுக்கு காரணம் கலை இத்திரி என பெயர் பெற்று காலத்தானமாய் நிற்கும் சிவசக்தியே ஆகலின் ஆண்டு காலம் இன்மை பற்றி முற்பிற்பாடு உண்மைக்கு இழுக்கின்மையும் அறிக என்று சொல்கின்றான். அதனால காலம் இல்லையே அப்ப எப்படி முற்பிற்பாடு வரும் அப்படிங்கிற கேள்விக்கு வந்து தேவையில்லை. ஏன்னா இந்த காலதத்துவம் இல்லாட்டா என்ன, அந்த காலதத்துவம் இருந்து செய்ய வேண்டிய வேலையை சிவசக்தி இருந்து செய்கிறது. அந்த சிவசக்திக்கு அப்ப என்ன பெயர் பெறுகிறது, கலையித்திரின்னு பெயர் பெற்று சிவசக்தி இருந்து இந்த காலம் செய்ய வேண்டிய முன்னர் பின்னர்ங்கிற கூறுபாடுகள் எல்லாம் அது செய்கின்றது. எனவே காலம் இன்மை பற்றி, காலம் இல்லாததுனால முற்பிற்பாடு இருக்கிறதே அப்படிங்கிறதுக்கு எந்த இழுக்கும் இல்லை என்று சொல்லி சொன்னார். அப்போ எல்லாத்தையும் தெளிவா நாம நிலைநாட்டிவிட்டோம். லய சிவன், போக சிவன், அதிகார சிவன் என்றிருந்து கொண்டு சுத்த தத்துவங்கள் ஐந்தையும் தோற்றுவிக்கின்றார் என்ற செய்தி பெறப்பட்டது. சுத்த தத்துவம் காலம் கடந்தது, அங்கே காலமாக இருப்பது, காலஸ்தானத்தில் இருப்பது கலையித்திரி என்ற சிவசக்தி என்றெல்லாம் கூறினார். ஆக இத்தனையும் ஒத்துக்கொண்டு மேற்கொண்டு ஒரு தடையை எழுப்புகின்றார்கள். அப்படியே நீங்கள் சொல்லும்படியே இருந்தாலும் லயசிவன், போக சிவன், அதிகார சிவன் என்று ஒரே சிவனே மூன்று நிலைகளை மேற்கொண்டால், இப்படி வெவ்வேறு நிலைகளை மேற்கொள்வதால் அது சிவபெருமான் வந்து என்ன ஆவான், அவன் வந்து அதனால் விகாரம் அடைவான், தன் நிலையில் திரிந்து விடுவான். ஒரே நிலையில இருந்தால்தானே அவன் சத்து பொருள், இவப்படி லயம் போகும் அதிகாரம்னு வெவ்வேறு நிலைகளை மேற்கொண்டால் அவன் தன் நிலையில் திரிந்து விகாரியாகி விடுவான். மூன்று அவத்தைகளை எழுதினான் என்றால், லயம் போகம் அதிகாரம் அவத்தைனா நிலை, வேற ஒன்றும் இல்லை, மூன்று அவத்தைகளை எழுதினான் என்றால் அவன் விகாரியாகி விடுவான் என்று கூறினார். அற்றே லயசிவன் முதலிய மூவரும் தம்முள் வேறு எண்ணாது சுத்த சிவன் ஒருவனே இவ் அதிகரணங்களை பற்றிய வியாபார வேதத்தால், அதிகரணங்கள் அந்த தத்துவங்கள், சுத்த தத்துவங்கள், இந்த இவ் அதிகரணங்களை பற்றிய வியாபார பேதத்தால் தொழில் வேறுபாட்டால் அஞ்சனம் மூன்று அவத்தை எய்துவன் எனின், லயம் போகம் அதிகாரம்னு மூன்று அவத்தைகளை எய்துவான் என்றால் விகாரியாவான் போலும் எனின், அவன் விகாரப்பட்டு விடுவான் போலும் என்று சொன்னால், அவ் ஆசங்கை நீக்குவதற்கு எழுந்தது வருஞ்செயுள் என்பது, அந்த ஐயப்பாட்டை போக்குவதற்கு எழுந்ததுதான் வருஞ்செயுள் என்று கூறுகின்றார். ஒருவனே ராவணாதி பாவகம் உற்றார் போல, அதாவது ஒரே ஆளு என்ன பண்ணுவான், பல வேடங்கள் கட்டி நடிப்பான், நாடகத்தில் நடிச்சான்னு வச்சுக்கோங்க, ஒருவனே வந்து ஒவ்வொரு நாடகத்துல ஒவ்வொரு வேடத்தை மேற்கொள்வான் இல்லையா. ஒருவனே ராவணாதி, ராவணாதினா என்ன, ராவணன் முதலியன்னு அர்த்தம், ஆதினா முதலிய, ராவணன் முதலிய பல வேடங்களை ஒருவனே ஏற்று நடிப்பான். நடிச்சாலும் அவனுக்குன்னு உள்ள இயல்பு மாறாமலையா இருக்கும், அவனுக்குன்னு உள்ள இயல்பு வந்து மாறவா செய்யும் இல்லையா, மாறிடவா செய்யும், நிச்சயம் மாறாது. அவன் வந்து ரொம்ப நல்ல வேடம் ஏற்று நடிக்கலாம், ஆனா அவனுக்குன்னு ஒரு தீய இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த நல்ல வேடம் ஏற்றதுனால அவனுக்கு அது மாறப்போறது இல்லை. அல்லது அவன் தீயவனா நடிக்கலாம் இல்லையா, அது நடிச்சதுனால அவன் தீயவனா தான் இருக்கும்னு அவசியம் இல்லை. ராமனா நடிக்கிறவர் வந்து தீயவராகவும் இருக்கலாம், ராவணனா நடிக்கிறவர் வந்து நல்லவராகவும் இருக்கலாம் இல்லையா. அதனால வேடம் மேற்கொண்டு நடிப்பதை வைத்துக் கொண்டு உயர்வை சொல்ல முடியாது. எதுக்காக வேடம் மேற்கொள்றான்? பார்க்கின்ற ரசிகர்களை மகிழ்விப்பதற்காக ஏதாவது ஒரு வேடம் ஏற்று நடிக்கின்றார்கள், பிறர் பொருட்டு கொள்வதுதான். அது மாதிரி சிவபெருமான் லயசிவன் போகசிவன் அதிகார சிவன்னா பிறர் பொருட்டு மேற்கொண்டதுதான், பிறர் பொருட்டு மேற்கொண்டதுதான். அதுக்காக இது போலி நாடகம் என்று பொருள் அல்ல, பிறர் பொருட்டு மேற்கொண்டது என்பதற்காக இந்த உதாரணம். பிறர் பொருட்டுனா நம்ம பொருட்டு தான், நாம உயிரடையணும்னா அவர் வந்து அருவ திருமேனியாக லயசிவன், அருவுருவ திருமேனியாக போகசிவன், உருவ திருமேனியாக அதிகார சிவனா இருக்கார். நாம் நம்மளை உயிர்விப்பதற்காக அதனால வந்து அவருக்கு எந்த விதமா அவருக்குன்னு உள்ள இயல்பான தன்மையில எந்த மாற்றமும் இருக்காது. அது மாறினாதான ஒரு விகாரி. அதனால அது தெளிவா சொல்லிட்ட, ஒருவனே ராவணாதி பாவகம் உற்றார் போல. அப்ப பதவுரை எழுதுறாங்க பாருங்க நம்ம சுவாமிகள், ஒருவன் கூத்திற்குரிய ராவணனாதி பலவேடம் கட்டி நடித்தானாயினும் தன் தன்மையில் சிறிதும் சிரியாமை போல. கூத்துக்காக பல வேஷம் கட்டி நடிக்கிறான் ஐயா, அதனால அவனுக்குன்னு உள்ள சுபாவம் என்ன மாறிதவா செய்யும். அதுபோல தருவன் இவ் உருவமெல்லாம் முதல்வன் ஐந்தொழிற்குரியனவாய் இங்கனம் கூலி போந்த பேத வடிவெல்லாம் எய்தியும் ஐந்தொழில் செய்யும் பொருட்டு இப்படி அருவம் அருவுருவம் லயம் போகங்கிற நிலைகளெல்லாம் எய்தியும் வரப்பட்ட அவ்வடிவு வேறுபாடு எல்லாம் இல்லையா அவனுடைய சக்தியில் காணப்படுவன. அருவம் அருவுருவம் உருவம்லாம் அவனுடைய சக்தி அடைகின்ற நிலைகள் தான், அவன் அடைகின்ற அவன் நேரடியாக அடைகின்ற நிலைகள் அல்ல, அவன் சக்தி அடைகின்ற நிலைகள் தான். அப்ப சக்திக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம்னா இந்த இடத்துல சொல்ல வேண்டியது வருது. ஏன்னா ரெண்டாம் சூத்திரத்தை சொல்ல வேண்டிய செய்தி அங்கதான் சிவசக்தி சம்பந்தம் விளக்கமா சொல்லப்படுகின்றது. இப்ப இப்படி ஒரு கருத்து வந்துட்டு சுவாமி விகாரப்பட மாட்டார் அப்படிங்கும் போது அதெல்லாம் அந்த அருவம் அருவுருவம் உருவம்னா அவனுடைய சக்தியில் எழுதப்படுகின்ற நிலைகள் தான் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ அவனுடைய சக்திக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம் இங்கேயே சொல்ல வேண்டிய அவசியம் வருது. என்னையா அருவம் அருவுருவம்னா அவன் சக்தி அடைகின்ற நிலைகள்னா அப்ப இவன் அடைய மாட்டானா? இவனுக்கும் சக்திக்கும் சம்பந்தம் என்ன சம்பந்தம்? இவன் வேற சக்தி வேறையா? அப்படிதான் கேள்வி வந்துருது. இப்ப இங்கேயே லேசா சொல்லி ஆக வேண்டியது இருக்கு சிவசக்தி சம்பந்தத்தை. அதான் சொன்னார், மரமும் மரத்தினுடைய அந்த உறுதிப்பாடும் போல, அந்த உறுதிப்பாட்டை வைரம்னு சொல்லுவாங்க. வைரம் பாஞ்ச உடம்பு யான் சிலர் அந்த வலிமையானோட சொல்லுவாங்க இல்லையா, மரம்னா அந்த உறுதியா இருக்கும் இல்லையா. அதனால மரமும் அதனுடைய காழ்ப்பும்னு போட்டிருக்கு பாட்டு, பாட்டுல வந்து மரமும் காழ்ப்பும்னு இருக்கு. காழ்ப்புனா என்னன்னா அந்த வைரம் தான், உறுதி தான். சக்தியும் தானும் மரமும் வைரமும் ஆகிய அவ் இரண்டும் போல நிலை பெற்று மரம் போலவும் அந்த மரத்தினுடைய வைரம் போலவும் சிவமும் சக்தியும் நிலை பெற்று இருப்பார்கள் இல்லையா. சிவம் வந்து குணத்தை உடைய பொருள், குணின்னு சொல்லப்படுவான். சக்தி வந்து குணம்னு சொல்லப்படும். எனவே குணகுணி பாவமாய் உடன் நிற்கும் தனது சக்தியில் காணப்படுவன வாகனின் அது பற்றி தன் தன்மை வேறுபட்டு விகாரியாவான் அல்லன் என்க. ஏன் பதவுரை பார்த்தோம்னா பதவுரையில தான் வந்து விளக்கமாக அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் விளக்கம் இருக்கின்றது. பொழிப்புரை வந்து இங்க தொகுத்து சொல்லிட்டார்கள் சுவாமிகள். ஆகவே பதவுரை இப்போ பொழிப்புரை பார்த்தா தெளிவா இருக்கும். சிவஞான சுவாமியுடைய பொழிப்புரை, ஒருவன் கூத்திற்குரிய பலவேடம் கட்டி நடித்தான் ஆயினும் தன் தன்மையில் சிறிதும் தெரியாமை போல, முதல்வன் ஐந்தொழிற்குரியவனாய் இங்கனம் கூறி போந்த பேதமெல்லாம் எய்தியும் அவ்வேறுபாடெல்லாம் குணகுணிபாவமாய் உடன் நிற்கும் தனது சக்தியில் காணப்படுவன அகலின் அது பற்றி தன் தன்மை வேறுபட்டு விகாரியாவான் அல்லன் என்பதா என்று சொல்லி அருமையாக சொன்னார். ஏகாரம் தேற்றம் தேடு, எந்த ஏகாரம்? ஒருவனே, ஒரு ஏகாரம் வருது இல்லையா, ஒருவனே இல்லையா தேற்றம் இல்லையா. அந்த நாடகத்துல வந்து அவ்வையாரன் நடிச்சாரு, இந்த நாடகத்துல ராவணன் நடிச்சாரு, வேற நாடகத்துல என்னன்னா இதோ வேற ஒரு பாத்திரம் எடுத்து நடிச்சாரு, இவங்க எல்லாம் ஒருத்தர் தானா அப்படின்னு சந்தேகம் வரும்போது ஒருவனே அப்படின்னு அது தெளிவிக்கிற ஏகாரம், ஒருவனே அப்படி நடிச்சான். அது மாதிரி லயசிவன் போகசிவன் அதிகார சிவன் ஒருவன் தான். தன்மையும் என்னும் உண்மை சிறப்பெண்கண் வந்தது இரண்டாம் அடியில வருது. தருவன் இவ்வுலகமெல்லாம் தன்மையும் தெரியானாகும், தன்மையும் தருவன் இவ்வுருவமெல்லாம் தன்மையும் தெரியானாகும். தன்மையும்ல உள்ள உண்மை வந்து சிறப்பு, தன்மையும் அப்படிங்கிற உண்மை வந்து சிறப்பு. என்னன்னா இப்படியெல்லாம் வெவ்வேறு நிலைகளை மேற்கொண்டும் அவன் தன் தன்மையில் சிறிதும் தெரியவில்லை, அதனால வந்து தன்மையும் என்ப உண்மை வந்து சிறப்பு. இருமை என்பது இன்று எண்ணின் மேல் நின்றது. என்ன இருமைனா? இருனா பெரியன்னு ஒரு பொருள் உண்டு, அதை வச்சு இருமைனா பெருமைன்னு சொல்லி நினைச்சிடலாம். ஆனா அந்த இடத்துல அந்த பொருள் வரல, இருமை என்பது இரண்டுங்கிற பொருள் வந்தது, அதான் எண்ணின் மேல் நின்றது. இருமை அதாவது ரெண்டு, சிவம் சக்தி ஆகிய அந்த இரண்டும், வந்து எப்படி இருக்கும், மரமும் அதனுடைய வைரமும் ஆகிய அந்த இரண்டும் போல நிற்கும். அதனாலதான் இருமைன்னு சொன்னார். சக்தியில் காணப்படுவனவற்றை சக்தி என்று உபசரித்தார். எங்க இருக்கு வரும் வடிவெல்லாம் சக்தி அப்படின்னு இருக்கு மூன்றாவது அடியில. வரும் வடிவம் அருவம் அரு உருவம் உருவம் என்று வருகின்ற வடிவங்கள் எல்லாம் சக்தி அப்படின்னாரு. சக்தினா என்ன, சக்தியில் காணப்படுவன அர்த்தம். சக்தியில் காணப்படுவன இந்த வடிவங்கள்லாம். அப்ப சக்தியில் காணப்படுவன சொல்ல வேண்டிய இடத்துல சக்தின்னு சொல்லியிருக்கிறாரு. அது உபச்சாரமாக சொன்னார். நாம பொருளை விரித்துக் கொள்ள வேண்டும். வரும் வடிவெல்லாம் சக்தி அப்படின்னா வரும் வடிவங்கள் எல்லாம் சக்தியில் காணப்படுவன என்று பொருள் கொள்ள வேண்டும். அப்ப வந்து அடுத்தால ஒரு கேள்வி கேட்கின்றார். அடுத்த பாடலுக்கு அதன் அந்த பதில் நம்மை அடுத்த பாடலுக்கு கொண்டு செல்கின்றது. ஒரு ஒவ்வொரு பாடலை கேட்ட உடனே அது ஒரு கேள்வி எழுகின்றது, ஐயப்பாடு எழுகின்றது. சரி, நீங்க நான் முதல்ல என்ன கேட்டேன், இந்த மாதிரி மூன்று விதமான அவத்தைகளை சிவபெருமான் அடைவார் என்றால் அவர் தன் நிலையில் திரிந்து விகாரப்படலாமே என்று ஒரு ஐயம் எழுப்பினேன். அப்ப வந்து ஒருவனே வந்து பல்வேறு கூத்துகளிலே பல்வேறு வேடங்களை ஏற்று நடித்தாலும் அவனுக்கென்று இருக்கின்ற அந்த இயல்பு எப்படி மாறாதோ, அதுபோல ஒரு சிவபெருமானே அருவம் அருவுருவம் உருவம் என்று வெவ்வேறு திருமேனிகளை மேற்கொண்டாலும் அவருடைய அந்த உண்மையான இயல்பு மாறாது என்று சொல்லி சொன்னீர்கள். இந்த பல்வேறு வடிவங்களும் அவனுடைய சக்தியிலே காணப்படுவன சொன்னீர்கள். சக்தி என்பது மரத்துக்கு அதனுடைய அந்த உறுதிப்பாடான வைரம் போல சிவபெருமானுக்கு அந்த சக்தி. எனவே சக்தி குணம் சிவபெருமான் குணி என்று சொன்னீர்கள். இதெல்லாம் சொன்னீங்க. ஆனா அந்த அருவம் அருவுருவம் உருவம்லாம் வந்து சக்தியில் காணப்படுவன் தானே சொன்னீங்க. ஆனா சக்தியில் காணப்படுவது பற்றி சிவபெருமானும் வந்து என்ன ஆகுதுதான், அருவமா இருக்கும்போது லயசிவன் அப்படின்னு பெயர் பெற்றுதான். அருகுருவமா இருக்கும்போது ரோகசிவன் அவன் சக்தி மட்டுமா பெயர் பெறுது, அவனுமே அந்த அதுக்கு ஏற்ற பெயரை பெறுகின்றானே. அருகுருவமா இருக்கும்போது அதுக்கேற்ற பெயர் சதாசிவன். உருவமா இருக்கும்போது அதுக்கேற்ற மகேசன் பெயர் பெறுதான். அப்ப சக்திக்கு உள்ளது சிவத்துக்கும் சேர்ந்துதானே ஆகுது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான். அற்றேல் தனது சக்தியில் காணப்படுவது தனக்கு ஆமாறு. தனது சக்தினா சிவபெருமானுடைய சக்தியில, தனக்கு ஆமாறுனா சிவபெருமானுக்கு ஆவது எப்படி, அது யாஞ்சனம் அப்படின்னு கேட்கிறான். நாம எப்படின்னு கேட்போம். பழையவர்களுக்கு எஞ்ஞனம்னு கேட்பாங்க, யாஞ்சனம்னு கேட்பாங்க. அற்றையில் தனது சக்தியில் காணப்படுவது தனக்கு ஆமாறு யாஞ்சனம், அதாவது சிவசக்தியில் காணப்படுவது சிவபெருமானுக்கு ஆவது எப்படி எனின் அது வருஞ்செயலில் கூறப்படும். வருஞ்செயலில் என்ன சொல்றார் அப்படின்னா, சிவபெருமான் வந்து எல்லாவற்றையும் கடந்தவர். அவர் தம்முடைய சக்தியை கொண்டு அருவம் அருவுருவம் உருவங்கிற திருமேனிகளை எடுக்கின்றார் இல்லையா. அவர் எப்போது சிவபெருமான் எங்கு எழுந்தருளினாலும் தன்னுடைய சக்தியின் வாயிலாகத்தான் எழுந்தருள்வார். சக்தியை இடமாக கொண்டுதான் எழுந்தருள்வாரே ஒழிய சக்தியை விட்டுவிட்டு தான் மட்டுமாக எழுந்தருள மாட்டார். அதுதான் கருத்து. அந்த கருத்தை தான் வருகின்ற பாட சொல்லு. அதுதான் கடைசியில சொல்றார், முன் அருட்சக்தி தன்பால் முகிழ்க்கும் தான் முளையான் அன்றே. முன்னா முன்னுகள், அதாவது கருதுதல். முன் அருட்சக்தினா நான் நம்மால் கருதப்படும் அருட்சக்தி. கருதப்படும் அருட்சக்தி தன்பார், அந்த அருட்சக்தியின் இடத்திலே இருந்து கொண்டு முகிழ்க்கும் எழுந்தருள்வான். அருட்சக்தியை இடமாக கொண்டுதான் அவன் எங்கு வேண்டுமானாலும் எழுந்தருள்வானே ஒழிய தான் அந்த அருட்சக்தியை விட்டுவிட்டு தான் மாத்திரமாக எந்த இடத்திலும் அவன் எழுந்தருள மாட்டான். ஒரு முக்கியமான செய்தி. ஆகவே அந்த அருட்சக்தி என்னென்ன வடிவங்களெல்லாம் கொள்ளுவோ அந்த வடிவங்கள் எல்லாம் சிவபெருமானுக்கும் உண்டு. ஏன்னா எப்பவும் அவன் அருட்சக்தியோடு தான் இருப்பான். எனவே அவன் அருட்சக்தி அடைகின்ற அருவம் அருவுருவம் உருவம் எல்லாம் அவனுக்கும் உண்டு இல்லையா. என்னுடைய அருட்சக்தியோடு தான் எழுந்தருள்வான் அவன் வந்து எப்பவும் தானாக எழுந்தருள மாட்டான். ஆகவே அருவம் அருவுருவம் உருவம் தான் தான் நேரடியாக எடுக்கின்றான் என்றால் நேரடியாக எடுக்கவில்லை, அருட்சக்தி இடத்தில் தான் அந்த நிலைகளை மேற்கொள்கின்றான். ஆனால் அந்த நிலைகள் அவனுக்கும் பேசப்படுகின்றன. ஏன்னா அந்த நிலைகளை மேற்கொள்கின்ற அருட்சக்தியோடு அவன் எப்போதும் இணைந்தே இருக்கின்றான். இதற்கு அற்புதமா ஒரு ஓமை கொடுத்துட்டாங்க. ஏன்னா இது செய்தியை மட்டும் சொன்னா நமக்கு வந்து மிக தெளிவாக உணர்வதற்கு அரிதாக இருப்பதனாலே நாம் நல்லா தெளிவாக உணர்வதற்கு ஒரு ஓமையும் சொல்லிட்டாங்க. என்ன அப்படின்னா, படிகம் இருக்கின்றது, பளிங்கு கல் ஒன்று இருக்கின்றது இல்லையா, அது சுற்றி என்ன நிறம் இருக்கின்றதோ அந்த நிறத்தை அந்த பளிங்கு பிரதிபலித்து காட்டும். பச்சை நிறம் இருந்தால் பச்சை நிறமாக அந்த பளிங்கு தானும் விளங்கும் இல்லையா. பல்வேறு வண்ணங்கள் சூழ்ந்திருந்தால் அந்த பல்வேறு வண்ணங்களையும் தன்னிடத்திலே அந்த பளிங்கு காட்டி நிற்கும் இல்லையா. ஆகவே தன்னை சூழ்ந்துள்ள அந்த பல்வேறு நிறங்களையும் பற்றுவது எது, பெரிய சிந்தனை இது. பற்றுவது எது, அந்த பளிங்கு என்று சொல்லலாம். பளிங்குன்னு சொன்னா தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனா இன்னும் நுட்பமாக நாம் சொல்ல வேண்டும் என்றால், பளிங்குக்குன்னு ஒரு நிறம் இருக்கின்றது. அது என்ன நிறம்? தூய வெண்மை நிறம் தான். அது பளிங்குக்கே உரிய நிறம், அதனுடைய சொந்த நிறம் அது. இது சுற்றி உள்ள நிறங்களை பிரதிபலிப்பதன் மூலம் இந்த நிறங்கள்லாம் பளிங்கினுடைய நிறம் போல என்று நான் ஒருவர் கருதலாம். ஆனா சிந்திச்சு பார்த்தா தெரியும், இது பளிங்குக்குரிய நிறம் என்று, இது வந்து சுற்றி இருக்கிற நிறமா இருக்கிறதுனால அதை பிரதிபலித்து காட்டுகிறது. அப்ப இந்த பளிங்குக்குன்னே உள்ள ஒரிஜினலா உள்ள நிறம் என்ன அப்படின்னா தூய

0: அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் இரண்டாம் பாடம் ஞானாசிரியர் உமாபதி சிவம் அருளிய திருவருட்பயன் வகுப்பு 94.
1: எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடியை என்னுடைய மனமுரிமைகளால் போற்றி பணிகின்றேன். உலகுயிர்கள் உய்யும் பொருட்டு சைவ சித்தாந்தம் என்கின்ற பெரிய தத்துவத்தை தொகுத்தும் வகுத்தும் சிவஞான போதம் என்கின்ற நூலின் ஊடாக இந்த உலகத்திற்கு வழங்கிய சைவ சித்தாந்த மூலகுரு மெய்கண்ட தேவர் திருவடிகளை உச்சியில் சூட்டி ஒப்பெய்துகிறேன். அவர் வகுத்து தந்த சைவ சித்தாந்த தத்துவத்தை போன்ற எளியவர்கள் விளங்கிக் கொள்வதற்காக மிக எளிமை நிலையில் நின்று உண்மை விளக்கம் என்கின்ற நூலை செய்து நமக்கு வழிகாட்டிய அனவாசு அங்கடந்த தேவர் திருவடிகளை போற்றுவது நம் கடமையாகும். அவருடைய அந்த நூலுக்கு உரை செய்து நம்மை எல்லாம் சித்தாந்த பாதையில் கைபிடித்து அழைத்து சென்ற ஆனந்தராஜனையா அவர்கள் பாதங்களை மனமு வந்து போற்றி மகிழ்கின்றேன். அந்நூலை தொடர்ந்து திருவருட்பயன் என்கின்ற உமாபதி சிவாச்சாரியார் என்கின்ற சந்தனாச்சாரியார் இயற்றிய நூலிலே நாம் இப்பொழுது பயணிக்க தொடங்கி இருக்கிறோம். உமாபதி சிவாச்சாரியார் சந்தான குரவர் நால்வரிலே ஒருவர், தில்லைவாழ் அந்தனர்களுள் ஒருவராக இருந்து சிவனை பூஜிக்கும் வாய்ப்பு பெற்றவர். சித்தாந்த நூல்களிலே 8 நூல்களை இயற்றிய பெருமைக்கு உரியவர். அவரால் இயற்றப்பட்ட நூல்களுக்குள்ளே சைவ சித்தாந்தம் கற்க விரும்புவோர் கற்கும் 2வது நூலாக பெரும்பாலோராக கருதப்படுகிற நூல் இந்த திருவருட்பயன் என்கின்ற நூல். இந்த திருவருட்பயன் என்ற நூலுக்கான உரையை நமக்கு செய்து வழிகாட்டுகிறவர் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த சைவ மறைந்த சைவ பெரியார் சிவபாத சுந்தரனார் அவர்கள். அவருடைய துணையோடு நாங்கள் இந்த நூலுக்குள்ளே இப்பொழுது பயணித்துக் கொண்டிருக்கிறோம். விளக்கங்கள் தேவைப்படுகிற பொழுது ஆனந்தராஜனையா அவர்களுடைய கைகளையும் நாம் பற்றி கொள்கிறோம். இந்த நூலிலே 100 குறள்கள் அமைந்திருக்கின்றன. குறள் வடிவாலான ஆக்கப்பட்ட நூல் இந்த நூல். ஒரு காப்புச்செய்யில் இருக்கிறது. விநாயக பெருமானை பிரணவ ரூபனாகிய விநாயக பெருமானை வணங்கினால் கலையோ ஞானமோ கற்க வேண்டிய பண்டமாக இருக்காது, அது தானாக கைவரும் என்பதை முன்னுக்கே சொல்லிவிட்டு விநாயகரை வணங்கி இந்த நூலை தொடங்குகிறார். இந்த விநாயக நூலை இந்த நூலினுடைய சிறப்பை நீங்கள் எல்லோரும் மிக தெளிவாக தொகுப்புறையிலே சொன்னீர்கள். 13 நிலை, உயிரவை நிலை, இருமன நிலை என்கின்ற முதல் 3 அதிகாரங்களும் உள்பொருளை விளக்கம் செய்கின்றன. ததி, பசு, பாசம் என்கின்ற 3 உள்பொருளை விளக்கம் செய்கின்றன. அதற்கு பிறகு ஆணவப்பட்டிருக்கக்கூடிய ஆன்மாவை அவ்வாணவத்திலிருந்து விடுவிக்கக்கூடியதான இறைவனுடைய ஞானாசக்தி பற்றி அருளது நிலையிலே சொல்கிறார். அந்த ஞானாசக்தியானது அருள் என்று சொல்லப்படுகிறது. அந்த அருள் பக்குவப்பட்ட ஆன்மாக்களை மீட்டெடுப்பதற்காக குருவடிவாக வரும் என்கின்ற செய்தியை அடிப்படையில் வைத்து சொல்லப்படுவது அருளுரு நிலை என்கின்ற அதிகாரம். அந்த குருவானவர் உபதேசிக்க அந்த உபதேசத்தை பெற்றுக் கொள்ளும் அந்த உபதேசத்தின்படி நாம் காணுகிற விடயங்களை எப்படி காண்கிறோம் என்று சொல்வது அறியும் நெறி. அந்த விடயங்களை நாம் கண்ட பண்பாடு நமக்குள் ஏற்படுகிற இன்ப நிலையை எடுத்துச் சொல்வது, நமக்குள் ஏற்படுகிற மாற்றங்களை எடுத்துச் சொல்வது உயிர் விளக்கம். உயிர் விளக்கமுறை ஏற்படுகிற இன்ப நிலையை சொல்வது அதற்கடுத்த அதிகாரமாகிய இன்புறு நிலை என்கின்ற அதிகாரம். இந்த 8 அதிகாரங்களிலே பெரும்பாலும் ஆன்ம ஈடேற்றம் நிகழ்கிற விவரங்கள் சொல்லப்பட்டு விடுகின்றன. 9வது அதிகாரத்திலே உடலோடு பொருந்தி உயிர் நிற்கையிலே முத்தி நிலை பெற்றவர்கள் ஸ்ரீவன் முத்தர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள்.

0: அவர்கள் உடம்போடு பொருந்தி சில காலம் வாழ வேண்டியிருப்பதால் அக்காலத்தில் பழக்கதோஷம் காரணமாக மீண்டும் பொறிகள் புலன்கள் வயப்படுகிற வாய்ப்பு இருக்கிறது. அதில் இருந்து விடுபட வேண்டுமானால் நமசிவாயம் என்கின்ற மந்திரம்தான் நமக்கு கை கொடுக்கும் என்பதை சொல்வதாக ஐந்தெழுத்து அருள்நிலை என்கின்ற அதிகாரத்திலே அந்த மந்திர பஞ்சாட்சர மந்திரத்தினுடைய சிறப்புகளை எல்லாம் தொகுத்து சொல்லுகிறார். அந்த பஞ்சாட்சர மந்திரத்தினுடைய சிறப்புகளை சொன்ன அதிகாரத்துக்கு அடுத்ததாக அணிந்தோர் தன்மை என்று சீவன்முத்தர்களை அடையாளப்படுத்துவதாக ஓர் அதிகாரத்தை இயற்றியிருக்கிறார். முத்தி பெற்ற ஆன்மாக்களை நாம் இனங்காண்பது கடினம், ஏனென்றால் அவை இறையோடு கலந்துவிடும். நம்முடைய நம் போன்றவர்கள் உயிரடையும் பொருட்டு இறைவன் இவ்வுலகியலிலே ஒரு அற்புதம் பண்ணி வைத்திருக்கிறான். அனுபவ முதிர்ச்சியினால் சில உயிர்கள் பிரார்த்தம் முடிவதற்கு முன்பாகவே முத்தி நிலை உறுகின்றன. வினையிலே வினையை மூன்றாக பிரிப்பார்கள், சஞ்சிதம் ஆகாமியம் பிரார்த்தவம் என்று பிரிப்பார்கள். பிரார்த்தவம் என்பது ஒரு பிறவியிலே அனுபவிப்பதற்காக கொண்டு வருகின்ற வினைகள். அந்த வினைகளை உடம்பு அனுபவித்துக் கொண்டு உடம்பும் உயிருமாக சேர்ந்து அனுபவிக்கும். அப்படி அனுபவிக்கிற பொழுது ஏற்படுகிற அனுபவத்தின் காரணமாக சில உயிர்கள் உடம்புக்குள்ளே நிற்கிற பொழுதே முத்தி நிலையை எய்திவிடும். அதாவது உலகியலோடு ஒட்டாத ஆணவத்திலிருந்து விடுபட்ட நிலையை எய்திவிடும். ஆனாலும் அந்த உடம்பு கொண்டு வந்த பிராப்தம் முடியும் வரையும் அந்த உடம்பு அழியாது. ஆகவே உடம்புக்குள்ளே உலகியலிலே இயங்குகிற உடம்புக்குள்ளே இயங்காத முத்தி பெற்ற ஆன்மா அமைந்திருக்கும். இவர்களையே நாங்கள் சீவன் முத்தர்கள் என்று சொல்லுகிறோம். அத்தகைய சீவன் முத்தர்கள் எப்படி இருப்பார்கள்? அவர்களை கூட ஏன் இறைவன் அமைக்கிறான் என்றால் ஒரு முத்தி பெற்றவர்களுடைய நிலையை நாம் அறிய வேண்டும் என்பதற்காக அப்படி அமைத்திருப்பானோ என்று நினைக்கும்படியாக முத்தி சீவன் முத்தர்களை இவ்வுலகிலே வாழ வைக்கிறான். சீவன் முத்தர்களை நமக்கு அடையாளம் காட்டுவதற்கான விடயங்களை இந்த அதிகாரம் சொல்கிறது. அதிலே நான்கு குறள்கள் படித்திருக்கிறோம். இன்றைக்கு ஐந்தாவது குறளுக்குள்ளே அந்த நான்கு குறளையும் ஒரு தரம் வாசித்து விட்டு உள்ளே செல்வோம்.
1: திருவருட் பயன் 10 அதிகாரம், அதிகார தலைப்பு அணைந்தோர் தன்மை, குறள் எண் 91, குறள் தலைப்பு சீவன் முத்தன் நிலை. ஓங்கு உணர்வினுள் வடங்கி உள்ளத்துள் இன்பு ஒடுங்க தூங்குவர், மற்ற ஏது உண்டு சொல். குறள் எண் 92, குறள் தலைப்பு இவர் பதியை போல ஐந்தொழிலும் பசுக்களைப் போல வினைகளேனும் செய்யார். குறள் ஐந்தொழிலும் காரணர்களாம் தொழிலும் போகநுகர் வெண்தொழிலும் மேவார் மிக. குறள் எண் 93, குறள் தலைப்பு முத்தர் எங்கும் சிவத்தையே காண்பவர். குறள் எல்லாம் அறியும் அறிவு உறினும் இங்கு இவர் ஒன்று அல்லாது அறியார் அற. குறள் எண் 94, குறள் தலைப்பு அவர் விடயங்களை காணாமைக்கு காரணம். குறள் புலனடக்கி தம் முதல் கண் புக்குறுவர் போதார் தலம் நடக்கும் ஆமை தக.
0: சில அடையாளங்களை முத்தர்களை இனங்காண்பதற்காக சீவன் முத்தர்களை இனங்காண்பதற்காக சொல்கிறார். அவர்கள் சிவத்தோடு கலந்து நிற்கிற காரணத்தினால் உலகத்தோடு கலக்காமல் இருப்பார்கள். அது மிக முக்கியமான ஒன்று. அடுத்தது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயமாக அவர் சொல்வது, சிவத்தோடு கலந்து விட்டபடியால் அவர்களும் சிவநிலை அடைவார்கள். அப்படி சிவநிலை அடைவார்கள் என்றால் சிவத்துக்குரிய பஞ்சகிருத்தியங்களும் இவர்களுக்கு வாய்க்கப்பெறுமா என்று ஒரு கேள்வி எழும். இவர்கள் பஞ்சகிருத்தியம் இயற்ற மாட்டார்கள் என்கிறார். அப்படியானால் நவவேதங்கள் செய்வது போல பஞ்சகிருத்தியங்களில் ஏதேனும் ஒரு தொழிலையேனும் இவர்கள் செய்வார்களா என்றால் அதுவும் இல்லை என்கிறார். இவை இரண்டும் இல்லாவிட்டால் வினைவயப்பட்டு நடப்பார்களா என்றால் அதுவும் இல்லை என்கிறார். ஆகவே இவர்கள் சிவத்தை போல ஐந்தொழிலும் செய்ய மாட்டார்கள். நவவேதங்கள் போல ஐந்தில் ஒன்றையேனும் செய்ய மாட்டார்கள். சாதாரண ஆன்மாக்கள் போல வினைவயப்பட்டும் நடக்க மாட்டார்கள் என்பது முத்தி பெற்ற ஆன்மாக்களுக்கான அடையாளங்களில் ஒன்றாக சொல்கிறார். அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், சச்சர சஞ்சலமான இடங்களுக்குள் வருகிற பொழுது ஆமை தன் புலன்களை அடக்கி விடுவது போல, இவர்களும் உலகியலிலே அந்த சஞ்சலப்படாமல் தம்முடைய புலன்களை, புலன்கள் என்பது இங்கே பொறிகள் என்று பெரியவர் சொல்கிறார், பொறிகளை உள்ளடக்கி கொண்டு புறக்காட்சி காணாமல் அகத்திலே சிவத்தையே கண்டு ஒடுங்கி நிற்பார்கள் என்கின்ற வரையில் படித்திருக்கிறோம். இன்றைக்கு 5வது குரலுக்குள்ளே நுழைவோம்.
1: குரல் எண் 95. குரல் தலைப்பு, அவர் சர்வ வியாபகர். குரல், அவனை அகன்று எங்கு என்றாம், அங்கு அவனாம் எங்கும் இவனை ஒழிந்து உண்டாதல் இல். கொண்டு கூட்டும் முறை, அவனை அகன்று எங்கு என்றாம், அங்கு அவனாம் இவனை ஒழிந்து எங்கும் உண்டாதல் இல். பதவுரை, அவனை அகன்று சிவத்தை நீங்கி எங்கு என்றாம், எவ்வுலகமும் இல்லை ஆங்கு. அதுபோல அவனாம் இவனை ஒழிந்து சிவமாதலை அடைந்த முத்தனை நீங்கி எங்கும் உண்டாதல் இல், எவ்விடமும் உளதாய் நிற்றல் இல்லை.
0: குரல் படிக்கிற பொழுது சொற்களோடு பொருள்களை ஓரளவு பற்றி விடுகிறோம். திருவருட்பயனிலே அதற்கான வாய்ப்பே இல்லை. 2வது அதிகாரத்திலேயோ 3வது அதிகாரத்திலேயோ சொல்லுகிறார், தத்துவ நூல்களை ஞான குருவின் வழியன்றி நாம கற்க முடியாது என்பது எவ்வளவு உண்மை என்பதை இந்த குரல்களை படிக்கிற பொழுது நாம் தெரிந்து கொள்கிறோம். எவ்வளவுதான் கட்டித்தனம் உள்ளவர்களாக இருந்தாலும், இறையருள் தப்பித்தவரை வாய்த்தவர்களுக்கு அன்றி வெறுமனே இந்த குரலை படித்து இதை என்ன சொல்கிறது என்பதை கண்டுபிடிக்கிற ஆற்றல் வாராது என்பது நமக்கு புரிகிறது. அதனால் உரை செய்த பெரியவர்களை நாம் நினைந்து போற்ற வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் நமக்கு அவர்கள்தான் குருவாக நின்று இந்த நூலுக்கான விளக்கத்தை காட்டி தந்து கொண்டு போகிறார்கள். அவர்கள் இல்லாவிட்டால் இந்த குரலை வைத்து நாம் ஒரு நாளும் ஒரு குரலும் காண மாட்டோம் என்பது ஒவ்வொரு குரல் படிக்கிற பொழுதும் தெளிவாகிறது. இந்த குரலிலே அவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், இந்த சீவன் முத்தர்கள் சர்வ வியாபகர்களாக ஆகிவிடுவார்கள் என்பதுதான் இதிலே சொல்லப்படுகிறது. ஆன்மா என்ற பெயரே ஆணவத்தினால் அது அணுத்தன்மை கொண்டதால் வந்த பெயர் என்று சொல்வார்கள். மிக சுருங்கிவிடும், சுருங்கிவிடும் என்பதிலே இருந்து நமக்கு என்ன ஒரு உண்மை பெறுகிறது என்றால், அது விரிந்த ஒன்று என்பது தெரிய வருகிறது. ஆணவத்தினால் அது சுருங்குகிறது என்றால், ஆணவம் பற்றுவதற்கு முன்பு அது விரிந்த ஒன்றாக இருந்திருக்க வேண்டும் என்பது நமக்கு தெரிய வருகிறது. அதனால்தான் அதற்கு ஆன்மா என்று பெயர் வந்தது. அணுத்தன்மை கொண்டதனாலே ஆன்மா என்று பெயர் வந்தது என்று படிக்கிறோம். அப்படியானால் தன்னுடைய சுயரூபமாகிய அந்த விரிந்த நிலையிலிருந்து ஒடுங்கி, ஆணவத்தினால் ஒடுங்கி கிடந்த ஆன்மா முத்தி பெறுகிற நிலை அடைகிற பொழுது, குருவருளினாலே முத்தி பெறுகிற அந்த நிலையடை, குருவரினாலும் பஞ்சாட்சரம் மந்திரத்தினாலும் முத்தி பெறுகிற நிலை எய்துகிற பொழுது கட்டு நீங்க பெறுகிறது. அதுவரை அதை இறுக்கி கட்டி வைத்திருந்த ஆன்மா ஆணவம் நீங்கின உடனே அது வியாபகத்தன்மை கொள்ளும். வியாபகத்தன்மை என்ற வார்த்தையை நாங்கள் விளங்கி கொண்டிருக்கிறோம். பிரபஞ்சத்தோடு அது கலந்து விடும், அதுதான் வியாபகம். இறைவன் வியாபகத்தன்மை கொண்டவன் என்றால் எங்கும் நிறைந்திருப்பான் என்று அர்த்தம். இறைவனை மறைத்து நாம் ஒரு காரியம் செய்ய முடியாது. சில பேர் அப்படி செய்வார்கள், பூஜை அறைக்கு வெளியிலே வந்திருந்து போய் சொன்னால் தவறில்லை என்று நினைப்பார்கள். இறைவனுக்கு பூஜை அறை கட்டுப்பாடு ஒன்றும் கிடையாது, நமக்குத்தான் அந்த கட்டுப்பாடை தவிர இறைவனுக்கு கிடையாது. எங்கும் நிறைந்திருப்பதுதான் அவனுடைய இயல்பு. அதனால்தான் எக்காலத்தும் எவ்வுயிரையும் அவனால் காக்க முடிகிறது. எக்காலத்திலும் காக்க முடிகிறது, எந்த உயிரையும் காக்க முடிகிறது. பள்ளினுள் தேரைக்கும் கருப்பை உயிருக்கும் புல்லுணர்வே தந்து போற்றும் என் நாதன் என்று ஒரு கீர்த்தனை பாடுவார்கள். எள்ளுக்குள்ளே இருக்கிற தேரைக்கும் அவன் உணவளிக்கிறான். அதே நேரத்திலே கருப்பைக்குள்ளே இருக்கிற உயிருக்கும் உணவளிக்கிறான். எப்படி இது சாத்தியம்? ஒரே நேரத்திலே பலவாதல் எப்படி சாத்தியம் என்றால், அவன் வியாபகத்தன்மை கொண்டு நிற்கிறான். பிரபஞ்சம் முழுவதும் அவன்தான் பிரபஞ்சம் முழுவதும். அப்படியான ஒரு தன்மை கொண்டு விடுவான். இது இறைவனுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல். இந்த ஆணவக்கட்டு நீங்கி முத்தி நிலை உருகிற பொழுது முத்தி நிலை உற்ற சீவன் முத்தர்களுக்கும் இந்த வியாபகத்தன்மை வந்து விடுகிறது என்கிறார்கள். நீங்கள் படித்திருப்பீர்கள், பல பெரிய ஞானிகள் ஒரே நேரத்திலே பல இடங்களில் தரிசனம் தந்தார்கள் என்று பெரியவர்கள் சொல்கிறார்கள். எங்களுடைய நாட்டிலே வாழ்ந்த யோகர் சுவாமி என்பவர் பற்றி நூல்கள் எழுதுகிற பொழுது சொல்லுகிறார்கள், சிவனொளிபாத மலை என்ற மலையிலே போகிற பொழுது அவரை கண்டதாகவும், அதே நேரத்திலே கீழே வேறொரு இடத்திலே அவர் தரிசனம் தந்ததாகவும் சொல்லப்படுகிற செய்திகள் பலது பதிவாக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய அறிவியலாளர்கள் இதை பொய் என்று சொல்வார்கள். அது எப்படி ஒரு நேரத்திலே ஒரு இடத்திலே தானே இருக்க முடியும் என்றால், அது கட்டுக்குட்பட்ட நமக்குத்தான் ஒரு இடத்திலே ஒரு நேரத்திலே ஒரு இடத்தில் இருக்கிற தன்மை. பிரபஞ்சம் முழுவதுமாக இருக்கிற இறைத்தன்மை பெற்ற பிறகு இவர்களும் பிரபஞ்சம் முழுவதுமாக இருக்கிற ஆற்றலை பெறுவார்கள். அதனால்தான் ஞானியர்களாலே பிரபஞ்சத்தில் நடக்கிற அத்தனை விடயங்களையும் தொகுத்து சொல்ல முடிந்தது. இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய கிரக நிலைகள், உலகத்தினுடைய வடிவம், இவை எல்லாவற்றையும் கூட என்றோ சொன்னார்கள் என்றால், அதற்கு காரணம் அவர்கள் சீவன்முத்தர் நிலை அடைந்ததுதான். சீவன்முத்தர் நிலை அடைவது இவற்றையெல்லாம் சொல்வதற்காக அல்ல, இறைவனை சேர்வதற்காக. ஆனால் இறைவன் நம்பொழியர்களுக்காக அவர்களை கொண்டு சில விஷயங்களை சொல்லி வழிகாட்டுகிறான். இப்படி இப்படி எல்லாம் இருக்கிறது என்று வழிகாட்டி விட்டு போகிறான். அவர்கள் தமக்காக அதை தமக்குரிய புகழுக்காகவோ தம்முடைய பெருமைக்காகவோ அவற்றை சொல்வதில்லை. பின்னால் வரக்கூடிய ஆன்மாக்களிலே இரக்கம் கொண்டு இறைவன் அவர்களை கொண்டு சில உண்மைகளை சொல்லிவிக்கிறான். அப்படி எப்படி அவர்களால் சொல்ல முடிகிறது என்றால், இறைத்தன்மையாகிய அந்த வியாபகத்தன்மை வாய்த்ததினாலேதான் அவர்களாலே அப்படி சொல்ல முடிகிறது. அந்த வியாபகத்தன்மை அவர்களுக்கு கிடைக்கும் என்ற செய்தியைத்தான் இந்த குறள் சொல்லுகிறது. படிப்போம்.
1: குறள் தலைப்பு அவர் சர்வ வியாபகர். குறள் அவனை அகந்து எங்கு என்றாம், ஆங்கு அவனாம் எங்கும் இவனை ஒழிந்து உண்டாதல் இல். கொண்டு கொட்டும் முறை. அவனை அகந்து எங்கு என்றாம், ஆங்கு அவனாம் இவனை ஒழிந்து எங்கும் உண்டாதல் இல். பதவுரை. அவனை அகன்று சிவத்தை நீங்கி எங்கு என்றாம், எவ்வுலகமும் இல்லை ஆங்கு. அதுபோல அவனாம் இவனை ஒழிந்து சிவமாதலை அடைந்த முத்தனை நீங்கி எங்கும் உண்டாதல் இல், எவ்விடமும் உளதாய் நிற்றல் இல்லை.
0: சொன்ன பிறகு பொருள் சரியாகத்தான் இருக்கிறது என்று நமக்கும் புரிகிறது. அவனை ஒழிந்து என்பது சிவனை ஒழிந்து, அவன் என்பது இங்கே சிவத்தை குறிப்பிட்டு நிற்கிறது. உண்மையிலே சிவம் என்பதுதான் சரி, சிவன் என்பது கூட பிழை. நம்முடைய அறிவு பற்றுவதற்காக நாங்கள் ஆண்பால் கொடுத்து ஏற்றி சொல்கிறோம், சிவன் என்று சொல்கிறோம். அந்த உண்மையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய கீழ்ப்பட்ட ஆன்மாக்கள் பற்றுவதற்காகத்தான் இறைவனுக்கு பாலேற்று இறைவன் பெயரை பாலேற்றி சொல்லுகிற முறைமை எல்லாம் இருக்கிறது. உண்மையிலே சிவம் நமக்கு விளங்க சொல்வதற்காக அவனை ஒழிந்து என்கிறார். அவன் என்றால் எவன் என்ற கேள்வி பிறக்கும். சிவன் என்பதை நமக்கு விளக்கம் செய்கிறார் உரையாசிரியர். ஆகவேதான் அவன் என்பதற்கு சிவனை ஒழிந்து, அவனை ஒழிந்து என்பதற்கு சிவத்தை ஒழிந்து என்றுதான் அவர் சிவத்தை நீங்கி என்றுதான் உரை எழுதுகிறார். சிவத்தை நீங்கி எங்கு படியுங்கள்.
1: அவனை அகன்று சிவத்தை நீங்கி எங்கு என்றாம், எவ்வுலகமும் இல்லை.
0: இந்த உரையாசிரியருடைய மதிநுட்பம் உண்மை உணர்ந்த தன்மையைத்தான் இந்த உரைகள் விளங்கப்படுகிறது. அவனை ஒழிந்து என்றால் நாங்களாக இருந்தால் மேற்சாதாரணமாக சிவனை ஒழிந்து என்று எழுதிவிடுவோம். மூலப்பொருளாகிய அந்த பொருள் பாலுக்கு அப்பாற்பட்டது என்பதனாலே சிவனை என்பதற்கு சிவத்தை என்று எழுதுகிறார். சிவத்தை ஒளி நீங்கி எவ்வுலகமும் இல்லை. எவ்வுலகம் என்றால் மொத்த பிரபஞ்சத்தையும் குறிக்கிறது. பிரபஞ்சம் என்பதிலே சிவம் இல்லாத சதத்தை நீக்கி அதிலே இது இவ்வளவும் சிவம் இது வேறு என்று சொல்லத்தக்க அளவிலே பிரபஞ்சம் இருக்காது. அதுதான் வியாபகம். வியாபகம் என்றால் எல்லாம் அவனுக்குள்ளே அடக்கம், அவன் எல்லாவற்றுக்குள்ளும் அடக்கம். இந்த உண்மையை தெரிந்து கொள்வது. ஆகவே முதலிலே அதை சொல்லுகிறார். அவனை ஒழிந்து சிவத்தை ஒழிந்து எவ்வுலகமும் இல்லை. பிறகு சொல்லுகிறார் அவனாம் இவனை ஒழிந்து. இந்த வார்த்தைகளில் இருக்கிற நுட்பம் பாருங்கள். அவனாம் என்றால் சிவனாக ஆகிய இந்த சீவன் புத்தனை ஒழிந்து என்று பொருள் கொள்ள வேண்டும். அவனாம் இவனை ஒழிந்து, அதாவது அவனாம் என்பது சிவனை, அவனுடைய வடிவம் கொண்டவனாகிய இவனை என்பது சீவன் புத்தனை. எப்படி சிவனை ஒழிந்து இந்த உலகம் பிரபஞ்சம் ஏதும் இல்லையோ அதுபோல் அவன் வடிவு கொண்டு விட்டவனாகிய இவனை ஒழிந்தும் இந்த பிரபஞ்சம் இல்லை என்பதைத்தான் இந்த குறள் சொல்லுகிறது. அப்படி
1: அவனை அகன்று சிவத்தை நீங்கி எங்கு என்றாம் எவ்வுலகமும் இல்லை ஆங்கு. அதுபோல அவனாம் இவனை ஒழிந்து சிவமாதலை அடைந்த முத்தனை நீங்கி எங்கும் உண்டாதல் இல் எவ்விடமும் உலகாய் நிற்றல் இல்லை.
0: வேறு எந்த பொருளும் இவனை எப்படி சிவனை இன்றி ஒன்றும் இல்லையோ அதுபோல இவனை அன்றியும் ஒன்றும் இல்லை என்கின்ற அடுத்த அடையாளத்தை சொல்லுகிறார். வியாபகத்தன்மை பெற்று நிற்பார்கள் என்கின்ற உண்மையை உரைக்கிறார்.
1: உரைக்குறிப்பு: ஆன்மாவின் வியாபகத்தை தடுத்த ஆணவம் நீங்கினமையாலும் முத்தான்மா சிவம் ஆனமையாலும் எங்கும் நிறையும் நிலையை அடைகின்றது.
0: இரண்டு விஷயம் சொல்லுகிறார். ஒன்று ஆணவம் நினைங்கினபடியால் அது வியாபகத்தன்மை அடைகிறது. வியாபகத்தன்மை அடைந்தது என்பது ஒன்று. அடுத்தது அது சிவமாகி விடுகிறது. ஆணவம் நீங்கின உடனே இதுவரை மலக்கட்டோடு இருந்தது சிவக்கட்டுக்குள்ளே போய்விடுகிறது. ஆகவே சிவமாகி விடுகிறது. இவை இரண்டாலும் இதுவும் வியாபகத்தன்மை கொண்டு நிற்கும். இவை இவற்றை நீங்கி ஒன்றில்லை என்கின்ற அளவுக்கான வியாபகத்தன்மை கொண்டிருக்கும் என்கின்றதாக அடுத்த அடையாளத்தை சொல்லி உரையை நிறைவு செய்கிறார்.
1: ஆன்மாவின் வியாபகத்தை தடுத்த ஆணவம் நீங்கினமையாலும் முத்தான்மா சிவம் ஆனமையாலும் எங்கும் நிறையும் நிலையை அடைகின்றது. குறள் எண் 95 மறுவாசிப்பு. குறள் தலைப்பு: அவர் சர்வ வியாபகர். குறள்: அவனை அகன்று எங்கு என்றாம் ஆங்கு. அவனாம் எங்கும் இவனை ஒழிந்து உண்டாதல் இல். கொண்டு கூட்டும் முறை: அவனை அகன்று எங்கு என்றாம் ஆங்கு. அவனாம் இவனை ஒழிந்து எங்கும் உண்டாதல் இல். பதவுரை: அவனை அகன்று சிவத்தை நீங்கி எங்கு என்றாம் எவ்வுலகமும் இல்லை ஆங்கு. அதுபோல அவனாம் இவனை ஒழிந்து சிவமாதலை அடைந்த முத்தனை நீங்கி எங்கும் உண்டாதல் இல் எவ்விடமும் உளதாய் நிற்றல் இல்லை. குறள் எண் 96. குறள் தலைப்பு: அவருக்கு விருப்பு வெறுப்பில்லை. குறள்: உள்ளும் புறம்பும் ஒரு தன்மை காட்சியர்க்கு எள்ளும் திறம் ஏதும் இல். கொண்டு கூட்டும் முறை: உள்ளும் புறம்பும் ஒரு தன்மை காட்சியருக்கு எள்ளும் திறம் ஏதும் இல். பதவுரை: உள்ளும் புறம்பும் ஒரு தன்மை காட்சியருக்கு உள்ளும் வெளியும் ஒரு தன்மைத்தாய் காணும் ஞானத்தை அடைந்த சீவன் முத்தருக்கு எள்ளும் திறம் ஏதும் இல். ஒன்றையும் இகழும் தன்மை இல்லை.
2: அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. தலைப்பு: வாகீச முனிவர் அருளிய ஞானாமிர்தம் விளக்க உரை. வழங்குபவர் நெல்லை திரு சிவகாந்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
3: திருச்சிற்றம்பலம் சக்கரம் மார்க்கு ஏந்தானும் சலந்தரனை பிழந்தானும் அக்கு அரைமேர் அசைத்தானும் அடைந்த ஐராவதம் பணிய மிக்கு அதனுக்கு அருள் சுரக்கும் வெண்காடும் வினை துறக்கும் முக்குள நன்குடையானும் முக்கண்புடை இறையவனே. நம பார்வதி பதையே அரஹர மகாதேவ சென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிட்டு எல்லாமல்ல அன்னை காந்திமதி அம்பாள் உடனுரை சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு வையம்மெங்கும் வைதிக சைவம் வளர்ந்திடல் வேண்டும் என்ற பெரும் நோக்கிலே ஞானாமிர்தம் என்ற அருமையான ஒரு நூலினை திருவாய் மலர்ந்த ஸ்ரீ வாகீஷ முனிவருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு போகுலக உயிர்கள் யாவும் புண்ணிய மன்றுள்ளாடும் பூங்கடல் புகுதல் வேண்டும் என்ற நோக்கிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற சைவம் வாரிய அமைப்பினை சார்ந்திருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், அந்த அமைப்பிலே தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும், இந்த நிகழ்வினை கண்டும் கேட்டும் பயனடைந்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் நெல்லை சிவகாந்தி ஆகிய அடியனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திருவருளும் குருவருளும் கூட்டி வைக்க நாம் சைவம் வாரிய அமைப்பினுடைய ஒரு பெரும் உதவியினாலே வாகேஷ முனிவர் அருளி செய்திருக்கின்ற ஞானாமிர்தம் என்கின்ற அந்த நூலிலே 59வது அகவலை நாம் சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றோம். திருவருளையே அடியேன் துணையாக வைத்துக் கொண்டு வாகீஷ முனிவருடைய பொன்னார் திருவடியை அடியேன் சென்னிமேல் வைத்து ஞானாமிர்தத்தினுடைய 59வது அகவலிலே இருந்து அடியேன் சிந்தனையை தொடங்குகின்றேன். சைவப்பெரியவர்களே, தாய்மான சுவாமிகள் தன்னுடைய வாக்கிலே சைவ சமயமே சமயம் என்பார். சைவ சமயமே என்ற ஏகாரம் இருக்கிறது, அந்த அதற்கு ஏகாரம் தேற்றம் என்று பொருள். தேற்றம் என்றால் முடிந்த முடிவு. சைவ சமயம்தான் மேலான சமயம் என்ற முடிவு, அந்த தேற்றம் சைவ சமயமே சமயம். அந்த சைவ சமயமே சமயம் என்று சொல்வதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. எந்த ஒரு சமயத்திற்கும் இல்லாத ஒரு தனி சிறப்பு நம்முடைய சைவ சமயத்திற்குரியது. இங்கு அடியேன் மற்ற சமயங்கள் என சொல்லக்கூடியது சைவத்தினுடைய உட்பிரிவுகளாகிய புறப்புற சமயம், புறச்சமயம், அகப்புற சமயம், அகச்சமயம் என்பதுதான் பொருள். அப்படி சைவ சமயமே சமயம் என்று சொல்வதற்கு அங்கு சொல்லப்படுகின்ற முக்கியமான காரணங்களிலே ஒன்று, நம்முடைய சைவ சமயத்தினுடைய கோட்பாடு ஒரே கடவுள் கொள்கை. ஒரே கடவுள் கொள்கை, ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும். இந்த ஒன்றே குலமும் ஒருவனே, இந்த இடத்துல ரெண்டு இடத்துல ஏகார தேற்றம் வருகிறது. சைவ சமயமே சமயம், அங்கே ஏகார தேற்றம். இதே போல திருமூல தேவநாயனாருடைய வாக்கிலே ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் என்று வருகிறது. அந்த ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் என்பதற்கு ஒன்றே குலம் என்பது ஆன்மாக்களை குறிக்கிறது. கீழம் முதல் பிரம்ம விஷ்ணுக்கள் வரை அத்தனை பேரும் உயிர் கூட்டங்கள், உயிர் தொகுதி, அதைத்தான் குலம் என்று குறிப்பிடுகிறார் திருமூல தேவநாயனார். ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும். ஒருவனே தேவன் என சொல்லக்கூடியது பரம்பொருளாக சிவபெருமானை குறித்து என்னுடைய நம்முடைய சைவ சமயத்தினுடைய அடிப்படை கொள்கை ஒரே கடவுள் கொள்கை. அந்த ஒரே கடவுள் கொள்கையிலே சொல்லுகின்ற பொழுது சிலருக்கு ஐயப்பாடு ஏற்படலாம். என்ன ஒரே கடவுள் என்கிறீர்கள்? ஆலயத்தில் எத்தனை சன்னதிகளில் எத்தனை மூர்த்திகள் இருக்கிறது? பிரதானமாக வைத்து அம்மை, விநாயகர், முருகன் என்றெல்லாம் இருக்கிறதே, இது பல கடவுளர் போல் தெரிகிறது என்றால் அப்படி அன்று. இதற்கு ஏற்கனவே அடியன் கூறியிருக்கிற ஓமானத்தை சொல்றேன். வானிலே இருக்கிற சூரியன் ஒன்றுதான். அந்த சூரியன் குளத்து நீரிலும் தோன்றும். ஒரு பெண் நீர் எடுத்து செல்லுகின்ற பொழுது குடத்து நீரிலும் தோன்றும். குளத்து நீரிலும் சூரியன் தெரிகிறது, குடத்து நீரிலும் சூரியன் தெரிகிறது, கண்ணாடியிலும் சூரியன் தெரிகிறது. அப்ப குளத்திலே ஒரு சூரியன், குடத்தில் ஒரு சூரியன், கண்ணாடியில் ஒரு சூரியன் என்று இப்படி பல சூரியர்கள் அல்ல, ஒரே சூரியனுடைய பிம்பங்கள் தான் இங்கே தெரிகிறது. இதே போல ஒன்றாகிய அந்த சிவம் ஒருவனாகத்தான் ஏகனாக இருக்கின்றான். ஓருருவாயினை அவன் உயிரில் பொருட்டு வருகின்ற பொழுது அவன் அருளையே திருமேனியாக கொண்டு சிவசக்தியாக மாறுகிறான். அப்பெருமானுடைய நீல கண்டத்திலிருந்து தோன்றியவர், வெளிப்பட்டவர் விநாயக பெருமான். நம் பெருமானுடைய முக்கண்களிலே, அந்த நெற்றிக்கண்ணிலே இருந்து அவரிடமிருந்து வெளிப்பட்டவரான் ஒருவர். எனவே இவர்களெல்லாம் தனித்தனி கடவுளர்கள், எல்லாம் சிவமே, எல்லாம் சிவமே என்று இனம் கொள்ளுதல்கள். இப்படி எல்லாம் சிவமே என்று கொள்ளுகின்ற காரணத்தினாலே தான் பேதப்படுத்துதல் கூடாது என்பதற்காகத்தான், ஒரே கடவுள் கொள்கையை காட்டுவதற்காகத்தான் நம்முடைய தேவார முதல்கள் தான் தொடங்குகின்ற பொழுது விநாயகனை வைத்து தொடங்க மாட்டார்கள், சிவத்தையே நேரடியாக தெரிவிப்பார்கள். நாம் தான் உபச்சாரத்திற்கு பிடியதன் உருவமையை முன்னே வைத்துக் கொள்கிறோம், அதிலும் சிவத்தை தான் துதிக்கிறது. அங்கே இனி ஒரே கடவுள் கொள்கையை காட்டுவதற்காகத்தான் தேவாரத்திலே விநாயகர் கண்டு தனி துதி இல்லை. மூவர் முதல்கள் அப்படித்தான் செய்திருக்கிறார்கள். ஆனால் விநாயகர் கண்டு தனி துதி வேண்டும் என்பதற்காகத்தான் கபிலதேவ நாயனாரும் நம்பியாண்டார் நம்பி சுவாமிகளும் தனியாக தோத்திரம் செய்கிறார்கள். அதுவும் சிவத்தை இணைத்துத்தான் அங்கே திட்டிருப்பார்கள். முருகப்பெருமானுக்கு அங்கே தனித்துதி வேண்டும் என்று சொல்வதற்காகத்தான் சேந்தனார் பெருமான் திருவிசைப்பாவிலும் நக்கீர தேவ நாயனார் திருமுருகாற்றுப்படையிலும் தனியாக துதிய வைத்தார். அவைகளும் சிவத்தையே மையமாக வைத்து துதிக்கும். இப்படி ஒரே கடவுள் கொள்கை, ஒரு சைவனுக்கு வேண்டியது ஒரே கடவுள் கொள்கை. அந்த ஒருவனும் சிவபெருமான் என்பதே தெளிதல் வேண்டும், அந்த ஒருவனும் சிவபெருமான் என்றே தெளிதல் வேண்டும். இதை மணிவாசக பெருந்தகை தன்னுடைய திருவாக்கிலே அழகாக அங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார். தான் திருவண்ட பகுதியிலே நம்முடைய மணிவாசக பெருந்தகை தன்னுடைய தாக்கிலே ஒருவன் என்னும் ஒருவன் காண்க, ஒருவன் என்னும் ஒருவன் காண்க. இதை ஒருவன் என்ற ஒரு சொல் ஒப்பற்றவன் என்ற பொருளிலே வரும். மற்றொரு ஒருவன் என்பது ஒன்றாக புருஷார்த்த பொருளாகிய சிவத்தை குறிக்கும். ஆக ஒருவன் என்னும் ஒருவன் காண்க என்றுதான் அங்கே மணிவாசக பிறந்தகை அங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார். அப்பெருமான் மீது ஒருவனே கடவுள் என்பதைத்தான் அங்கே நம்முடைய நூல்களிலே சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. அருளாளர்களெல்லாம் சிவபெருமான் ஒருவனே கடவுள் என்பதைத்தான் நமக்கு உணர்த்துகிறார்கள். சுந்தரமூர்த்தி நாயனார் தன்னுடைய திருவாக்கிலே மீழா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே, எல்லாரையும் நான் வேண்டுவதில்லை, ஒருவரிடம்தான், அங்கே ஒருவனே எமக்கு தலைவன் கடவுள். அதான் மீளா அடிமை உமைக்கே ஆளாய் பிறரை வேண்டாது என சொல்லி காட்டுகிறார். இதே போன்று நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் திருவற்றியூர் பதிகத்துல அழுக்கு மெய் கொடுவன் திருவடி அடைந்தேன், அதுவும் நான் படப்பாலது ஒன்றானால் பிழுக்கை வாரியும் பால் கொள்வர் அடிகேள் பிழைப்பன் ஆயிலும் திருவடி பிழையே, பிழைப்பன் ஆயிலும் நான் மறந்து விட்டால் நெறி மாறினாலும் திருவடியை மறக்க மாட்டேன், வழிக்கு வீழினும் திருப்பெயர் அல்லால் மற்ற நான் அறியேன் மறுமாற்றம், வழிக்கு விழுகின்ற பொழுது கூட ஐயேன்னு சொல்ல மாட்டேன் சிவனே. ஆக வழிக்கு வீழினும் திருப்பெயர் அல்லால் மற்ற நான் அறியேன் மறுமாற்றம் என்று அழகாக அங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார். எனவே சிவன் ஒருவனே கடவுள் என்பதை நாமெல்லாம் அறிதல் வேண்டும் என்பதற்காகத்தான் வாகீஷ முனிவர் அதே உண்மையை பல அகவல் பாலை நமக்கு உணர்த்துகிறார். அன்று நேற்று அதற்கு முந்தைய தினம் சிந்தித்ததும் பதிவு உண்மைதான், இன்றும் சிந்திக்க இருப்பது பதிவு உண்மை. ஏனெனில் பதிவுண்மையை நன்றாக உணர்ந்தால்தான் ஒன்றே குலம் என்பதும் நமக்கெல்லாம் அவன் தலைவன் என்கின்ற அந்த உண்மையும் நமக்கு அங்கே தெளிய வரும். ஆகையினாலே தான் அந்த பதிவுண்மையை நாம் தெரிவதற்கு முன்பாக அருளாளர்கள் எப்படியெல்லாம் அந்த பதிவுண்மையை உணர்ந்திருந்தார்கள் என்பதற்கு மணிவாசகரே சொல்லி காட்டுறார். கற்றறியேன் கலைஞானம் கசிந்து உருகேன். கலைஞானம் பற்றானதான் உன்னை பற்றி என்னை பற்றி அறிந்திருந்தால் தானே உண்மையில எனக்கு அன்பு ஏற்படும். நான் ஒன்றும் படிக்கல, உண்மையில அன்பு இல்லை. அப்ப நூலை கற்றல் வேண்டும். கற்றறியேன் கலைஞானம் கசிந்து உருகேன், ஆயினும் மற்ற அறியேன் பிற தெய்வம், உன்னை தவிர வேறொரு கடவுள் எனக்கு தெரியாது. இந்த ஒரு தகுதியே போதும் மாணிக்க வசகருக்கு. ஆக இந்த இடத்திலே மணிவாசகர் என்ன குறிப்பிடுகிற, கற்றறியேன் கலைஞானம் கசிந்துரியேன். எனவே பல ஞான நூல்களை கற்றல் வேண்டும். அந்த நூல்களை கற்றால்தான் நமக்கு சிவபெருமான் ஒருவனே கடவுள் என்று தெரிய வரும். ஆகையினாலே தான் மாண்புகள் வள்ளுவன் மெய்யுணர்தல் அதிகாரத்தில் சொல்லுகின்ற பொழுது, கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்ற ஈண்டு வாரா நெறினார். கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார். அந்த நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கின்ற உண்மை பொருள் எது, புருஷார்த்த பொருள் எது என்பதை அறிந்தால் அவர்களுக்கு வீட்டு நெறியை அவர்கள் விரும்புவார்கள் என்று அழகாக சொல்லி காட்டுகிறார். சைவ சமயமே சமயம் என்றும் நம்முடைய சிவபெருமான் ஒருவனே கடவுள் என்பதை நிரூபிப்பதற்கு பல நூல்கள் இருக்கிறது. ஆனால் சாஸ்திர நூல்களிலே எண்ணற்ற சான்றுகள் இருந்தாலும் புராண ரீதியாக வைத்து சிவன் ஒருவனே கடவுள் என்ற அந்த பதிவு உண்மையை காட்டுகிறதற்கு பல நூல்களிலே இருக்கிறது. அந்த பல நூல்களிலே ஒன்று தான் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளை செய்திருக்கின்ற மாபாடியத்தின் உள்ளே இருக்கின்ற முதல் சூத்திரத்திலே அமைந்திருக்கின்ற ஸ்லோக பஞ்சக மொழிபெயர்ப்பு. அந்த ஸ்லோக பஞ்சகத்தினுடைய பொருளை அறிதல் வேண்டும் என்பதற்காகத்தான் மாதவ சிவஞான சுவாமிகள் நமக்கு பேர் உபகாரமாக அந்த ஸ்லோக பஞ்சகத்தை மொழி பெயர்த்து அது சாஸ்திர நூலுக்குள்ளே அப்படியே வைத்திருக்கிறார். அந்த ஸ்லோக பஞ்சகத்தை நாம் தெரிந்தால்தான் சிவபெருமான் ஒருவனே கடவுள் என்பது தெரியும். நாம் சிந்தித்துக் கொண்டிருப்பது சாஸ்திர பகுதி. சாஸ்திர பகுதியிலே பதிவுண்மை சொல்லப்பட்டது, நிறைய சான்றுகள் இருக்கிறது. ஆனால் புராண ரீதியிலே வைத்து சிவபெருமான் ஒருவனே கடவுள் என்று நிரூபிப்பதுதான் நம்முடைய ஸ்லோக பஞ்சக மொழிபெயர்ப்பு. இந்த ஸ்லோக பஞ்சக நூலை பற்றி நான் கொஞ்சம் லேசாக சிந்தனை செய்து கொண்டு நம்முடைய நூலுக்கு வரும். இந்த ஸ்லோக பஞ்சகத்தை அருளி செய்தது யார் என்று சொன்னார், திரு அந்த கஞ்சனூர் என்று சொல்லக்கூடிய தலத்திலே அவதாரம் செய்த அரதத்த சிவாச்சாரியார். அந்த அரதத்த சிவாச்சாரியார் யார் என்பதை தெரிந்து கொள்ளும். அரதத்த சிவாச்சாரியர் என சொல்லக்கூடியவர் கஞ்சனூர் என்ற தலத்திலே பிராமணர் குலத்திலே வைணவரே திருமாலை முழுவதற் கடவுள் என வழிபடுகின்ற வாசுதேவர் என்பவருக்கு அருமை புத்திரராக பிறக்கிறார். அப்படி அருமை புத்திரராக வாசுதேவர் பிறக்கின்ற பொழுது, வாசுதேவருக்கு மகனாக பிறக்கின்ற பொழுது அந்த தன்னுடைய திருக்குழந்தைக்கு சுதர்சனர் என்ற பெயரை வைக்கிறார். சுதர்சனர், சுதர்சனர் என்பது திருமாலை குறிப்பது போலதான் தெரியும், ஆனால் அது சிவத்தை குறிப்புங்கிறது பின்னால் அதை சொல்றேன். சுதர்சனர் ஏன்னா முதன் முதல்ல உரிமையை உடையவர் சுதர்சன சக்கரத்தை உடையவர் சிவபெருமான் தான், சுதர்சன பேர் தான். இந்த குழந்தையானது பூர்வ ஜென்மத்திலே செய்த ஒரு நல்வினையின் காரணத்தினாலே, ஒரு வரத்தின் காரணத்தினாலே தந்தையை போன்று நெற்றியிலே நாமம் இடாது, நாராயண நாமத்தை சொல்லாது, நெற்றியிலே நீரிட்டு கொண்டு ருத்ராட்சத்தையும் தாங்கிக் கொண்டு ஐந்தெழுத்து மந்திரத்தை சொல்லிக்கொண்டு தன் தந்தையார் வழிபடுகின்ற வரதராஜ பெருமானுடைய ஆலயத்திற்கு செல்லாது, அத்தலத்திலே இருக்கின்ற அக்னீஸ்வரர் ஆலயத்துக்கு தான் செல்லுகிறார். அக்னீஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று சதாவும் அந்த ஆலயத்தினுள்ளே இருக்கின்ற தென்முக கடவுளாகிய தட்சிணாமூர்த்தியின் முன்பாக இருந்து கொண்டு தியானம் செய்து கொண்டும் ஐந்தெழுத்தை ஜெபித்துக் கொண்டுமே இருப்பார். தந்தையார் கண்டிக்கிறார், உறவினர்களெல்லாம் கண்டனம் செய்கிறார்கள். ஆனால் இந்த குழந்தை எதையுமே பொருட்படுத்தாது நம்முடைய அக்னீஸ்வரர் ஆலயத்திலே தென்முக கடவுளாக தட்சிணாமூர்த்தி முன்பாகவே தியானம் செய்து கொண்டிருக்கிறது. அப்படி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு நாள் நம்முடைய பரம்பொருளாக எம்பெருமான் அங்கே அவருக்கு காட்சி கொடுத்து அவருக்கு அர்த்தத்தன் என்ற தீட்சா நாமத்தையும் சூட்டி திருக்க நோக்கம் செய்து அவரை ஞானமயமாக்கி விட்டார். அப்படி ஞானமயமாக்கப்பட்ட அவர் அர்த்த சிவாச்சாரியார் அர்த்தர் என்ற பெயரை தாங்கிக் கொண்டு இருக்கின்ற பொழுது ஊரிலே பலர் வந்து முறையிடுகிறார்கள். உன் மகன் திருநீர் இடுகிறார், உத்தராசம் தாங்குகிறான், வரதராஜ பெருமான் சன்னதிக்கே வருவதில்லை என சொல்ல, உனே தந்தையாகிய வாசுதேவன் மகனை கண்டிக்கிறார், கேட்கல. தன்னுடைய மனைவியை நோக்கி, நம் மகனாகிய சுதர்சனனுக்கு நீ அன்னம் விடாதே, பட்டினி போடுன்னார். தாங்கிக்கிட்டார். தாங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது அவர் அதையும் தாங்கி பிறகு ஆலயத்திற்கு செல்லக்கூடாது என்பதற்காக இல்லத்திலே வைத்து பூட்டி விட்டார். கூட்டிவிட்டு கூட உள்ளிருந்து கொண்டு ஐந்தெடுத்து மந்திரத்தையே கூறினார். அப்பொழுது தந்தையானவர் சொல்றது, சிவன் ஒருவனையே கடவுள், சிவன் ஒருவனையே கடவுள் என சொல்லுகிறாரே, தந்தை சொல் கேட்க மாட்டாயான்னு அவர் சொன்னார். எனக்கு தந்தை அக்னீஸ்வரர், எனக்கு தாய் அக்னீஸ்வரருக்கு அருகிலே இருக்கின்ற அந்த அம்மை, எனக்கு சகோதரர்கள் முருகனும் விநாயக பெருமானும், சிவகணங்கள் எல்லாம் எனக்கு உறவினர்கள் என்று அருமையான ஒரு வாக்கு சொன்னார். உடனே தந்தையாகிய வாசுதேவன், சிவனே முழுமுதல் கடவுள், முழுமுதல் கடவுள் என்று பிதற்றுகின்றாயே, அதை நிரூபிக்க முடியுமான்னார். உடனே மகன் சுதர்சனர் சொல்றார், அர்த்த அர்த்தத்தர் இல்லையா, நான் என்ன வேண்டுமானால் செய்கிறேன். உடனே தந்தை வாசுதேவன் சொல்கிறார், பழுக்க காட்சியை இரும்பு முக்காலியை கொண்டு வந்து வைக்கிறேன், நீ உன்னுடைய சிவனது நாமத்தை சொல்லி அதை உட்கார், சிவன் காப்பாற்றுகிறாரா என்பதை பார்ப்போம் அப்படின்னார். அப்படியே செய்வோம்னார். அப்ப தந்தை சொல்றார், எங்கே வைத்துக் கொள்வதுன்னார். மகன் சொல்றார், நமக்குள்ள நடக்கிறது ஊருக்கு தெரியட்டுமே, பொது இடத்துல வைத்துக் கொள்வோம்னார், ஒரு ஆலயத்திலே வைத்துக் கொள்வோம்னார். ஆலயத்தில் வைத்துக் கொள்ளும் சொல்லிட்டு சொல்றார். எந்த ஆலயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் தெரியுமா, தந்தையை பார்த்து கேட்கிறார் மகர். சிவாலயத்திலே வேண்டாம், நீர் வழிபடுகின்ற அந்த பெருமான வரதராஜ பெருமானுடைய சன்னதியிலே போய் நான் நிரூபிக்கலாம். அதான் வரதராஜ பெருமான் சன்னதியில் வந்து நிரூபிக்க, அங்க போய் பழுக்க காட்சி இரும்பு முக்காலி என்ன. உடனே இந்த செய்தி ஊரெல்லாம் பரவ எல்லாரும் கூடி இருக்கிறாங்க. பழுக்க காட்சிய அந்த முக்காடி அப்படியே தகரக என்று அப்படியே சாதனங்களை வைத்து தூக்கி கொண்டு சன்னதியிலே வைத்திருக்கிறார். சிவன் ஒருவனே கடவுள் என சொல்லி கொண்டு அமர்ந்தார். அந்த பழுக்க காட்சிய அந்த முக்காலியிலே இருக்கிற அக்னி தாக்கி இருக்குமே ஆயின் ஐயோ அப்பாம்பார். ஆனால் அவர் என்ன சொன்னார், ஐயோ அப்பா என சொல்லாமல் சிவனை பற்றிய துதியை ஐந்து ஸ்லோகங்கள் சொன்னார். அதான் ஸ்லோக பஞ்சகம் என்று பெயர், ஸ்லோக பஞ்சகம். அந்த ஸ்லோக பஞ்சகம் தெரிஞ்ச உடனே தந்தையார் தெளிந்தார், சிவன் ஒருவனே கடவுள். எங்கு நிரூபிக்கப்பட்டது, வரதராஜ பெருமானுடைய சன்னதியிலே நிரூபிக்கப்பட்டது. அந்த ஸ்லோக பஞ்சகம் என்பதிலே 22 காரணங்களை காட்டி நம்முடைய அர்த்தத்தை சிவன் ஒருவனே கடவுள் என்று புராண சான்றை வைக்கிறார். அந்த புராண சான்று வைக்கப்பட்ட சிவன் ஒருவனே கடவுள் என்ற அந்த பதி உண்மையை உலகோர் அறிதல் வேண்டும் என்பதற்காகத்தான் மாதவ சிவஞான சுவாமிகள் அந்த ஸ்லோக பஞ்சகத்தை அப்படியே தமிழிலே மொழிபெயர்த்து பாஷ்யத்திற்குள்ளே முதல் சூத்திரத்துக்குள்ளே வைத்து காட்டினார். அப்படி சொல்லப்பட்ட அந்த ஸ்லோக பஞ்ச மொழிபெயர்ப்பில் அதை கொஞ்சம் லேசாக நான் அந்த நூலை நான் படித்து விட்டு நான் நம்முடைய நூலுக்கு வருகிறேன். ஏனென்றால் பதிவுண்மையை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கின்றனா, அது சாத்திர ரீதியிலே ரூபமாக சொல்லப்பட்டது, ஆனால் புராண ரீதியிலே எப்படி தோத்திர ரூபமாக சொல்லப்பட்டிருக்கிறது திருமுறைகள் இருக்கிறது. புராண ரீதியாக என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை அர்த்த சிவாச்சாரியர் அந்த ஸ்லோக பஞ்சகத்தில் குறிப்பிட்டு காட்டுறார். அதை நம்ம பார்ப்போம். உயர் காயத்ரிக்கு உருப்பொருளாகலின், வேதங்களில ஒவ்வொரு சாகைகளுக்கும் அங்கே வருகின்ற பொழுது அதுல காயத்ரி மந்திரம் என்று ஒன்று இருக்கிறது, எல்லா மூர்த்திகளுக்கும் அந்த சிவனுக்குரிய காயத்ரி மந்திரத்திலே சிவன் ஒருவனே கடவுள் என்று அறுதியிட்டு சொல்லுகிறது. சிவ காயத்ரி மந்திரம், அந்த சிவ காயத்ரி மந்திரத்தை சொல்றேன். ஓம் பூம் புவஸ்துவ ஓம் தத் சதுர்துர்வரேண்யம் பர்கோ தேவஷ்ய தீமகி தியோ யோன பிரசோதயாத். இதுக்கு என்ன பொருள் என்றார், யார் நம்முடைய அறிவை தூண்டுகிறாரோ அந்த சுடருடைய கடவுளின் மேலான ஒளியை தியானிப்போமாக. இதுல சிவனை நேரடியா சொல்லாது, யார் நம்முடைய அறிவை தூண்டுகிறாரோ, அதான் ரொம்ப முக்கியம். உயிர்களுடைய அறிவை தூண்டுவது அறிவிப்பது சிவம். இதை அழகாக நம்முடைய குருஞான சம்பந்தர் தம்முடைய சுக்கநாதர் அன்பாலே சொல்லி காட்டுகிறார். நீ உணர்த்திதான் ஆன்மாக்களை உணர்கிறது. உணர்த்தில் உணர்வேன் உணர்த்தாயேன் நாயேன் கணத்தும் உணரும் வகை காணேன் உணர்த்தி என்னுள் பூண்ட மல மாயை கண்மம் போக்கி சிவானந்தத்து ஆண்டருள்வை சொக்கநாதா. எனவே உயிரினுடைய அறிவை தூண்டுவது சிவம். அந்த சிவம் ஒளிமயமான சுடராக திகழ்கிறார். இந்த பர்கன் என்ற சொல்லுக்கு சுடர்னு அர்த்தம். இதை பலர் அவர்களுக்கு ஏற்றபடி சிவன் என்ற சொல் வராத காரணத்தினாலே அவர்கள் அவரவர்கள் கடவுளுக்கு ஏற்று சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் சுடருடைய அந்த மேலான ஒளியை தியானிப்போமாக என்று அழகாக சொல்லி காட்டுகிறார். ஆனால் அறிவை தூண்டுவதும் இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சொல் அக விளக்கது. நம்முடைய அகத்திலே இருந்து ஜோதி வடிவிலே காட்சி தருவது சிவம். எனவே இந்த ஸ்லோக பஞ்சகத்தினுடைய இந்த இதிலே முதல் சொல்லப்படுகின்ற உயர் காயத்ரிக்கு உரு பொருள் என சொல்லக்கூடியது, அந்த காயத்ரியினுடைய பொருள் சிவத்தையே குறிக்கிறது. அடுத்து தசரதன் மதலை தாவித்து ஏத்தலின் ராவணனை வென்றார். யார்? நம்முடைய ராமபிரான். ராவணன் சிவபக்தன் அந்தனன், தோஷம் தன்னை பற்றி விடுமோ என்று அஞ்சினான். தர்மத்தை காண்பதற்கு மனைவியை மீட்பதற்கு ராவணனை கொன்றார். ஆனால் தோஷம் பற்றிவிடக்கூடாது என்பதற்காக அந்த ராமனானவன் ராமேஸ்வரத்திற்கு சென்று சிவலிங்கத்தை சாபித்து பூஷனை செய்து தன்னை தோஷம் பற்றாதபடி பற்றினான். அத தசரதன் மதலை தாவித்து ஏத்தலின். இதுக்கு விளக்கம் பின்னால சொல்றேன், இதுக்கு விளக்கம் பின்னால சொல்றேன். ஏன் தாபித்தான்? பூர்வத்தில் பெற்ற வரம், அது என்ன வரம்ங்கிற பின்னால சொல்றேன். அடுத்து கண்ணன் கைலையில் நன்னி நின்று இறப்ப புகழ்ச்சியமைந்த மகப்பேறு உதவலின். திருமாலுக்கு புத்திர பேர் இல்லாத காரணத்தினாலே தனக்கு புத்திர பேர் வேண்டும் என சொல்லி தவம் செய்து கண்ணன் கைலையில் நின்று இறப்ப கைலையிலே சென்று அங்கே புகழ்ச்சியில் அமைந்த மகப்பேறு உதவலின். தனக்கு புத்திரன் வேண்டும் என்று வரம் கேட்க வரம் கொடுத்தது நம்முடைய பரம்பொருள். தனாது விழியுடன் ஓர் ஆயிரம் கமல புதுமலர் கொண்டு அரி பூஷனை ஆற்றலின். திருமாலானவர் நித்தலும் ஆயிரம் தாமரை மலர்களை கொண்டு எம்பெருமானுடைய திருவடியினை ஆட்சிக்கிறார். அப்ப திருமாலும் வழிபடுபவன், ராமனும் வழிபாடு செய்யும் ஈசன். சிவன் யாரையும் கும்பிடல, சேர்ந்தறியா கையானை. அழகாக மணிகாசூர் சொல்லி காட்டுவார். ஆக தனாது விழியுடன் ஒரு நாள் ஒரு பூ குறை போய்த்தான கண்ணை திறந்து அப்பினார், கண்ணை இழந்து அர்ச்சித்தார். தனாது விழியுடன் ஓர் ஆயிரம் கமல புதுமலர் கொண்டு அரிபூஷனை ஆற்றின. அந்த இடத்துல தாமரை மலர்களை பறித்து உடனே அர்ச்சனை பண்ணியிருக்கிறார். அப்ப மானும் வழிபடுகின்ற பெருமான் சிவபெருமானுடைய பெருமை எல்லாம் திருமாலையும் பிரம்மனையும் வைத்துத்தான் பேசப்படும். அடுத்து ஆங்கு அவருக்கு இறங்கி ஆழி ஈந்து அருளிதனின். அப்படி ஆயிரம் பூக்களில் ஒன்று குறைகின்ற பொழுது தன்னுடைய கண்ணை தாமரை மலராக பாவித்து அர்ச்சனை செய்த பொழுது அதற்கு இறங்கி சிவபெருமான் தன் கையிலே இருக்கிற சுதர்சன சக்கரத்தை திருமாலுக்கு ஈந்தார். அப்ப திருமால் கையில் இருக்கிற சுதர்சனம் நம்முடைய பெருமான் கொடுத்தது. ஐங்கனை கிழவனை அழல் விருந்து ஆக்களின் தான் எவ்விதத்திலும் விகாரப்படாதவன் என்பதை உலகூருக்கு காட்டுவதற்காக தேவர்களால் ஏவப்பட்ட ஐமலர்களை பானமாக கொண்டிருக்கின்ற மன்மனதனை தகித்தவன் மன்மதனை பார்த்தாலே தகிச்சிட்டான். அதில் ஒரு பொருள், காக்கும் கடவுளாகிய திருமால் முன்பாகவே திருமால் மகன் தகிக்கப்படுகிறான். திருமால் ஒண்ணிக்க முடியல, தடுத்திருக்கலாம்ல, காத்திருக்கலாம்ல, முடியாது. சிவனது அருளன்றி அவன் இயங்க இயலாத திருமாலும். அதான் ஐங்கனை கடவுனை அழல் விருந்தாக்கனின் அமைப்பரும் கடுவிடம் அமுது செய்திடுதலின் எல்லோருக்கும் தெரியும். தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடல் கடைந்த போது ஆலகால விடம் தோன்றியது. அந்த ஆலகால விடத்திற்கு அஞ்சியுடைய தேவர்களை காப்பதற்கு அந்த ஆலகால விடத்தை சுந்தரன் ஆனால சுந்தரர் அந்த சுந்தரரை கொண்டு வரும்படியாக செய்து தான் உண்டு கண்டத்திலே தேக்கிக் கொண்டார். தேவர்களை காத்தவர்கள், தேவ மகளிரினுடைய மாங்கல்யத்தை காத்தவர். அது அமைப்பரும் கடுவிடம் அமுது செய்தன் தென்றிசை தலைவனை செகுத்து உயிர்பர்களின் தன்னுடைய கடமையை செய்ய வந்த தென்றிசையாகிய யமலோகத்திலே இருக்கின்ற அந்த யமன் தன்னுடைய அடியவர் மார்க்கண்டேயரை பற்ற வருகின்ற பொழுது அந்த மரண பயத்தை நீக்குவதற்காக மார்க்கண்டேயர்காக யமனை காய்ந்தவர். யமனை வெல்ல யாரால் முடியும்? நாம சொல்லுவோம்ல, அவன் பெரிய யம கிராதகம், அவனை ஒண்ணு சொல்ல முடியாது, செய்ய முடியாது. யம கிராதகமோ அவன் யாரும் தடுக்க முடியாதுப்பா. ஆனா அந்த யமனையும் வீழ்த்தியவர் நம்முடைய பரம்பொருள். அவுணர் முப்புறம் அழிய வில்வாங்கலில் தனக்கு அழிவே இல்லை என்ற பெரும் வரத்தினாங்க செய்தி உங்களுக்கு தெரியுங்கிறதுக்காக லேசை சொல்லுவேன். என்ன செய்தார்? நேர்மலையும் இல்லாக வளைத்தார். அப்பொழுதும் என்ன செய்யவில்லை, திருபுராதியர் உண்மையை உணரல. அதற்கு பின்புதான் நம்முடைய சாமி என்ன செய்தார், லேசா புன்னகை செய்தார். திரிபுரம் அழிந்தது. அவுணர் முன்புறம் அழிய வில்வாங்களின் தக்கன் வேள்வி தகர்த்து அருள் செய்தலின் சிவபெருமானை நிந்தித்து அங்கே யாகம் செய்கின்ற அந்த தக்கனது யாகசாலையையும் அதை கலந்து கொண்ட அனைவரையும் அவன் நொறுக்கு நொறுக்கு என்று அங்கே நூறு நூறு என்று நூறியவன். தனஞ்செயன் தனக்கு தன்படை வளங்களின் பாரத போரிலே தான் வெல்லுதல் வேண்டும் என்பதற்காக அர்ஜுனன் கௌரவர்களை வெல்லுதல் வேண்டும் என்பதற்காக வனவாசம் சென்றிருக்கின்ற அர்ஜுனனானவன் தனக்கு தகுந்த படைபலம் வேண்டும் என்பதற்காக சிவபெருமான் கையிலே இருக்கிற பாசுபத அஸ்திரத்தை வேண்டி வரம் கிடக்க வேண்டி இதை கொடுத்தார். அந்த பாசுபத அஸ்திரத்தை கொடுத்தார். பாசுபதா பரஞ்சுடலே மானுடமடங்களை வழிதவ கோரலின் நரசிம்மராக வந்த அந்த திருமாலனுடைய அகந்தை கெடுவதற்கு சரபமூர்த்தியாக வந்தவர் என்ன புராணத்தில் உள்ளது. மானுட மடங்களை வழிதப கோரலின் அங்கே நரசிம்மராக வந்த நரவடிவம் சிம்மமுகம் அவருடைய அகந்தையை கெடுப்பதற்கு சரபீஸ்வரராக வந்தவரே. மாயோன் மகுடுவாகிய காரை தடமுளை திளைத்து சாத்தலின் தருதலின் சிவபெருமானுடைய அருள் புருஷ சக்தி என சொல்லக்கூடிய சிவபெருமானுடைய புருஷ சக்தி என சொல்லக்கூடிய அந்த திருமால் மோகினி வடிவம் எடுக்கின்ற பொழுது மோகினி மிகவும் விரும்ப இருவரும் கண்ணுற்று அங்கே இருவரது திருக்கண் நோக்கத்திலே இருந்து சாத்தனை வெளிப்படும் முடியாத செய்தார்தான் சாத்தா. சாத்தா யாரு? அரணுக்கும் அரிக்கும் புத்திரன், அரிகர புத்திரன்னு பேரு, அரிகர புத்திரன்னு பேரு. எனவே இங்க அழகா சொல்லிக்க, மாயோன் மகுடுவாகிய மோகினி வடிவம் எடுத்த காலை தடமுடை திளைத்து சாத்தனை தருதலின் ஆழ்கடல் வரைப்பு ஆன்றோர் அநேகர் அன்பு மீதுரு அர்ச்சனை ஆற்றலின் எவ்வித இடையூறும் இல்லாமல் தான் ஒருமைப்பட்டு பூஷணி செய்தல் வேண்டும் என்பதற்காக தேவர்கள் முனிவர்கள் சித்தர்கள் ஞானிகள் கடலுக்கு கீழே சென்று அங்கே அமைதியாக அர்ச்சனை பூஷணி செய்து கொண்டிருக்கிறார்கள். நான்கிரு செல்வமும் ஆங்கவர் கருளனின் அப்படி பூசணி செய்த பலனாக அவர்களுக்கு அட்ட ஐஸ்வர்யத்தையும் கொடுத்த நம்முடைய பெருமான், கொடுத்தது நம்முடைய பெருமான். ஐயிரு பிறப்பினும் அரிய அர்ச்சித்தலும் இதுதான் முக்கியமான பெருமுனிவருடைய சாபத்தினாலே பல பிறவியை பெற்றார் திருமார். அதற்கு பின்பு பிருகுமுனிவரானவர் 10 பிறப்பு மட்டும் எடு என்று சாபத்தை லேசாக ஒரு மாற்றம் கொடுத்தார். உடனே சிவபெருமானனுக்கு தவம் எடுத்தார். பிருகுமுனிவனுடைய சாபத்தின்படி 10 பிறப்பு எடுக்க போறேன், பெருமானே அந்த 10 பிறப்பிலும் நீர் வந்து எனக்கு அருள் புரிதல் வேண்டும். அந்த தசாவதாரம் 10 முடிவிலே சிவன் வந்து அருள் புரிந்தார். ஆகையினாலே தான் ராமாவதாரம் எடுக்கின்ற பொழுது சிவத்தை நோக்கி பூசிக்கிற அந்த வரத்தின் பலனாக சிவத்தை நோக்கி ராமேஸ்வரத்திலே வந்து பூஷனை பண்றார். அந்த பிரம்மகத்தின் தோஷத்தை அங்க நீக்கிறார். இன்னும் 10 அவதாரத்திலும் சிவன் தான் அருள் புரிவார். இது உபதேச காண்டத்திலே கோனேரியப்ப நாவலர் பறக்க எழுதியிருக்கிறார். அந்த புராணத்துல 10 பிறப்பிலும் எப்படி வந்து அருள் புரிகிறார் என்று, ஐயிரு பிறப்பிலும் அரியை அர்ச்சித்தலின் இருவரும் அன்னமும் ஏனமுமாகி அடிமுடி தேட அழற்பிரம்பு ஆகலின் பிரம்ம விஷ்ணுக்கள் அடிமுடி காண்பேன் என்று அன்னமாகவும் பன்றியாகவும் சென்ற பொழுது அவர்களுக்கு காட்டாத பெருந்தகையே, பிறப்பு இறப்பு ஆதி உயிர்குணம் இன்மையில் வினையில் நீங்கிய விளங்கி அறிவன்னார். வினையில் நீங்கிய விளங்கி அறிவன், அது அவனுக்கு ஒரு சிறப்பு. பிறவாயாக்க பெரியவன், அப்ப சொன்னது கூட தமிழ் இலக்கியங்கள்ல உள்ளது, பிறவாயாக்க பெரியவன். ஆனா பிறப்பு இறப்பு ஆதி உயிர்குணம் இன்மை, இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு சிந்தனைக்கு பதிவுண்மையை நாம மகிஷமுனிவருடைய வாக்கு சிந்திக்க இத்தனையும் இன்றைக்கு தேவைப்படுகிறது. கங்கை சூழ் கடந்த காசிமார் வரைப்பில் பொய்ப்புகள் வியாதன் கை தம்பித்தலின் இறைவன் திருவாயில் இருந்து வேதங்கள் வெளிப்பட்டது. அப்படி வெளிப்பட்ட அந்த வேதத்தை எல்லாம் நாராயணர் என சொல்லக்கூடிய, விபிரநாராயணர் என சொல்லக்கூடியவர் அவதாரம் செய்யும்படியாக செய்து, இந்த திருமாலை அவதாரம் செய்யும்படியாக செய்து அவருக்கு ஞானத்தை கொடுத்து வேதத்தை தொகுக்கும்படியாக செய்தார். அவர்தான் வியாசர். வேதத்தை ஒழுங்காக தொகுத்து முறைப்படுத்திய காரணத்தினாலே அவருக்கு வேத வியாசர்னு பேர். ஆனால் பூர்வ ஜென்மத்திலே செய்த ஒரு தீவினையின் காரணத்தினாலே காசி கங்கை கரையிலேயே நின்று கொண்டு அவன் சிவபெருமானை பெயரை விட்டு விட்டு வேறொருவர் பெயரை சொல்லி அவரே கடவுள்னு சத்தியம் பண்றார். எப்படி சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லாது அரியே கடவுள் சொல்லி இப்படி கையை வச்சார். இப்படி அரியே கடவுள் இப்படி சொன்னவர் சொல்லி முடிச்ச பிறகு கையை எடுக்க முடியல. கை அப்படியே நிற்கிறது, காலும் அசைவிட்டு நிற்கிறது, அசைய முடியவில்லை. ஆட்டு வித்தார் ஆறொருவர் ஆடாதாரே, ஆட சொன்னால் ஆடும், அசைவற்று இருக்கணும்னு அசைவற்றும். தவறை உணர்ந்த பெருமானே நான் அறியாது கூறிவிட்டேன் என சொல்ல, அதற்கு பின்பு எம்பெருமான் உடலே அசைவை கொடுத்து பழைய நிலையை கொடுத்தார். அந்த கங்கை சூடு கடந்த காசிமார் வரைப்பில் பொய்ப்புகள் வியாதன் கை திம்பித்தலின் முப்புறம் இருப்பிழி முகுந்த புத்தேன் மால் விளையாகி ஞானமுடு தாங்களின் செய்தி. திரிபுர தகனம் செய்கின்ற பொழுது தேரிலே நம்முடைய பெருமான் திருவடியை வைத்தார். வைத்த மாத்திரமே தேர் அச்சு முறிந்தது. அச்சு முறிந்த அந்த தரத்திலேயே திருமாரானவர் காளை வடிவத்தை எடுத்து என்ன செய்தார், தன் மேல் அமர்ந்து கொள்ளும்படியாக செய்தார். மால் விடையாக மாறினார். ஆக மாலும் தன் மேல் வைத்து விடையாக மாறி சுமக்கப்படுபவர் நம்முடைய பெருமான். அதுதான் முப்புறம் இருப்பிடி முகுந்த பித்தில் மால் விடையாக ஞானம் எடுத்தாங்களே. அயன் சிறமாலை அளவில அணிதலின் பெருமான் குறிப்பாக வீரபத்தருடைய கழுத்துல பார்த்தோம்னா எண்ணற்ற தலைமாலைகள் இருக்கும். ஒவ்வொருவருடைய பிரம்ம விஷ்ணுக்களுடைய காலாந்தரத்தில் அவர்களை நொடித்து அந்த நொடித்து அவர்களுடைய பிரம்ம விஷ்ணுக்களுடைய தலையை படுத்திருக்க. அப்படி எத்தனை யுகத்தில் வந்தது, 100 பிரம்மர்கள் நொந்தனர், 6 நாராயணர் அங்கனே. அது உழவருக்கு காட்டுவதற்கு அந்த பிரம்ம விஷ்ணுக்களுடைய தலையை கொடுத்து காட்டியிருக்கிறார். யான் யார் பிரம்ம விஷ்ணுக்களையும் அதிட்டி போவன் யான் என சொல்லி அவர்களுக்கும் மேலானவன். இப்படி எத்தனையோ ஊழிக்காலங்களை யான் கண்டிருக்கிறான், படைத்திருக்கிறேன் என்று உழவருக்கு காட்டுவதற்கு சிரமாலை அடைந்திருக்கிறான். ஞானமும் வீடும் பேணினருக்கு உதவினேன். ஞானமும் வீடும் பேணினருக்கு உதவினேன். சைவனுக்கு முக்கிய நோக்கம் வீடு வேறு, அதுக்கு திறவுகோல் ஞானம். அந்த ஞானத்தை கொடுப்பது சிவமே. ஆக ஞானமும் வீடும் பேணினருக்கு உதவினேன். பசுபதி பெயரிய தனி முதற் கடவுள், எந்த கடவுளுக்கும் பசுபதிங்கிற பெயர் இல்லை. பசுபதினு என்னது, பசு என்பது உயிர் கூட்டம், பதி என்பது தலைவன். எனவே உயிர் கூட்டத்தினுடைய தலைவன் அதான் ஒன்றே குலமும் ஒருவனே தேவன் மாதிரி. அதைத்தான் பசுபதி பெயரே தனிமுதற் கடவுள். நம்முடைய சைவத்திலே மட்டும்தான் இறைவனுக்கு பசுபதி என்ற பெயர் உண்டு. உயிர் கூட்டங்கள் அத்தனைக்கும் அவனே நாயகன். இதை காட்டுவதற்காகத்தான் நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் தமிழ் திருமுறைகளிலே நாயகன் நாயக பாவனையை வச்சு பாடுறது. கடவுள் மாட்டும் மானுட பெண்கள் நயந்ததுங்கிற பேர்ல உம்பர்கள் எவருக்கும் உயர்ந்தோன் என்பது தெளிக இயல்புறந்தோரே. ஆகையினாலே

கங்கை நிகர் மாணிக்க வாசகனை யானூறுபடாத போதும் இறஞ்சுவர்.

அருட்கடலாகிய அம்பலவானருடைய திருவருளினாலே திருவாசகன் திருச்சதகத்திலே 27வது பாடல் முதலாக விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். உயிர்களாகிய பிரபஞ்சத்திலே வாழ்கின்ற நாம் பரமேஸ்வரனுடைய திருவருளை பெற்று அதன் மூலமாக பெறவாமல் இருக்கின்ற ஒரு பேரின்ப வாழ்வை பெறுவதற்கு இந்த திருவாசகம் மிகவும் துணையாக இருக்கிறது. உயிர்கள் என்றால் பிறப்பையும் இறப்பையும் உடையது. பிறப்பும் இறப்பும் உடையது உயிர்கள். பிறப்பும் இறப்பும் இல்லாதது கடவுள். பிறப்பு இறப்பினாலே வந்து வருகின்ற துன்பங்கள் நமக்கு பிரத்யட்சமா தெரிகிறது. பிறக்கும் போதும் துன்பம், இறக்கும் போதும் துன்பம், இடையிலேயும் துன்பம், இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆனாலும் ஒரு இன்பம் இருக்குது. இந்த துன்பம் இல்லாமல் ஒரு இடத்துக்கு போட்டோம்னா இன்பம் இருக்குதுங்கிற அந்த இடம் தெரியாமையினாலே இதுலயே சுழந்துகிட்டு கிடக்கிறான். அவ்வளவுதான். தாகம் உள்ளவனுக்கு தண்ணீர் இருக்கிற இடம் தெரியவில்லையானால் என்ன பண்ணுவான்னா அந்த இடத்திலே சுத்திக்கிட்டு சிரமப்பட்டுக்கிட்டு இருப்பான். தண்ணீர் இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சுன்னா வேகமா போயிடுவான். தாகம் எந்த வேகம் இருக்குதோ அந்த வேகத்துக்கு அந்த இடத்துக்கு போயிடுவான். அந்த தண்ணீர் இருக்கிற இடம் தெரியவில்லைன்னு வச்சுக்கோ, அங்கேயே நின்று சுத்திக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருப்பான். அது போல இந்த துன்பம் இல்லாமல் ஒரு இன்பம் இருக்கின்ற ஒரு இடம் இருக்கிறது, அங்க போயிட்டா எந்த விதமான துன்பமும் இருக்காது, சௌகரியமா இருக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா போயிருவான். அது தெரியாமையினாலதான் இதுலயே உழன்று உண்டு கிடப்பது. உழன்று உண்டு இருப்பதோட அல்ல, இதையே பெரிதாக வேண்டி கொண்டு இருக்கிறது. பிறக்கும் போது துன்பம் தெரியுதா? தெரியுதுல்ல, எல்லாருக்குமே தெரியுமே. தக்க தசமதி தாயோடு தான்படும் துக்கசாகர துயரடைப்படை. பிறக்கும் போது தாய்

பிள்ளைக்கு இறக்கும் போது துன்பத்தை சொல்ல வேண்டியதில்லை. எல்லாருக்கும் கண்கூட தெரிகிறது தான். இது இடையில வாழ்கின்ற காலத்துல பல வகையான துன்பங்களால, வியாதியினாலே, சத்துருவினாலே, கடனாலே, மனைவியினாலே, மக்களாலே, பொருளாலே, தொழிலாலே, உடம்பாலே பல வகையான துன்பத்தை அனுபவிச்சாலும் இதை விட்டு வேற துன்பம் இல்லாத ஒரு இன்பம் இருக்குதுங்கிற இடம் தெரியாமையினால அதையே சுத்திக்கிட்டு உழந்து கொண்டு கிடக்கிறான். அதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சம் அதுல இன்பம் இருக்குது இல்ல, கொஞ்சம் கொஞ்சம் இன்பம் இருக்குது இல்ல, அதனால அது அந்த கொஞ்சம் இன்பத்தை பெரிசா நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். அவ்வளவுதான், வாழ்கிற காலம் கொஞ்சம், அதுல இன்பம் கொஞ்சம், அதே பெரிதா எண்ணிக்கொண்டு அதிலே சுத்திக்கிட்டு இருக்கிற காரணம் என்ன காரணம்னா இன்பம் தெரியாமையினால இதையே இன்பம் என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறது. இதையே இன்பம் என்று எண்ணிக்கொண்டு வேம்பு தின்ற புழு போல என்பது ஒரு பழமொழி. வேப்ப மரத்தில் இருக்கிற புழுவானது அந்த வேம்பை தின்று கொண்டு உள்ளே இருக்கா, அதுக்கு கரும்பு இருக்கிறன்னு தெரியறது இல்லை. தெரிஞ்சதுன்னா அங்க போயிடும். வேப்ப மரத்துல இருக்கிற புழுவானது கசப்பா இருந்தாலும் அது என்ன பண்ணுது, அதையே தின்னுட்டு அதுக்குள்ளேயே இருந்துட்டு, கசப்பு தெரிஞ்சு கூட அதுலயே இருந்துட்டு, அதுக்கு கரும்பு இருக்கிற இடம் தெரிஞ்சதுன்னா போயினா அதுக்கு போக முடியல, தெரியல, போக முடியல, தெரியல, தெரிஞ்சாலும் போக முடியல. அப்படி அது போலத்தான் நம்முடைய வாழ்வு. இது கசப்பு தான், வேம்பு தான், ஆனாலும் இதையே தின்னுகிட்டு பரவாயில்ல இது இனிப்பாச்சா இருக்குது, கசப்பு அல்ல இனிப்பா இருக்குது என்று சொல்லி அதை எழுதிக்கிட்டு இருக்கிறோம். வேம்பு தின்ற புழு போலன்னு சிவஞான புதத்துல எழுதுவார். வேம்பு தின்ற புழு போல், அதனால உலக வாழ்வு என்பது நிலையில்லாதது என்பதும் தெரியும், துன்பம் உள்ளது என்பதும் தெரியும், ஆனாலும் அதுலதான் உழந்து கொண்டு இருக்கிறோம். என்ன காரணம் என்று கேட்டால், இதை விட்டு மீள முடியாமலும், போக முடியாமலும், போக இடம் தெரியாமலும் சுத்திக்கிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். இதை ஞானிகள் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஞானிகள், மாணிக்கவாதர் போல ஞானிகள் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு இன்பம், பெரிய இன்பம் இருக்கிறது, துன்பம் இந்த துன்பம் எல்லாம் இல்லாத ஒரு இன்பமான இடம் இருக்கிறது என்று திருஞான சம்பந்தம் போன்ற ஞானிகள் கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்படி கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு அவங்க சென்று நம்மையும் கூப்பிடுறாங்க. இங்க வாங்க, துன்பம் இல்லாம இருக்கலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. சேரவாறு சகத்தீரே என்று தாயுமானவர் கூப்பிடுறார் அல்லவா. அதனால அவர்கள் கூப்பிடுவதே கேட்கின்றவர்கள் சிலவர் தான் அமைஞ்சிருக்கிறார்கள் உலகத்துல. அவங்க கூப்பிடுற சத்தம் சில பேத்துக்கு தான் கேக்குது, பல பேத்து கேட்கல. அவங்க கூப்பிடுற சத்தம் சில பேத்தினுடைய காதிலே விழுகிறது, பல பேரினுடைய காதிலே விழுவதில்லை. பரசுவாமி சொன்னாரு, மனிதர்களே இங்க வாங்கன்னார். என்ன சாமின்னு கேட்டாங்க. நான் ஒரு கனி தர்றேன், நீங்க சாப்பிட முடியுமான்னு கேட்டார். நான் ஒரு கனி தருகிறேன், சாப்பிட முடியுமான்னாரு. ஏன் கனினா சாப்பிடுறதுக்கு என்ன இருக்கு, கனினா சாப்பிடுறதுக்கு என்ன இருக்கு, தாராளமா சாப்பிடலாமே, எத்தனை வேணாலும் சாப்பிடலாமே அப்படின்னாங்க. என்ன கனின்னாரு, என்ன கனின்னு சடங்கு கேட்டுது. அப்பர் சொன்னாரு, அதுதான் ஈசன் என்கின்ற கனியினார். அது கொஞ்சம் சிரமம் தாருங்க, எங்களால முடியாது அப்படின்னு பல பேரும் அழிவிட்டார். மனிதர்கள் இங்கே வம்மன்று சொல்லுகிறேன், கனி தந்தார் கனி உண்ணவும் வல்லீரே, புனிதன் பொற்களல் ஈசன் எனும் கனி இனிது சாலமும் ஏசற்றவருக்கே என்பது அப்பரு திருக்குறள். அதுபோல ஞானிகள் அந்த இடத்தை கண்டுபிடித்து விட்டார்கள். அஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கவும் இல்லை, கூப்பிட்டாலும் இவங்க அதுல விழுகிறது இல்லை, போறதும் இல்லை. அதைத்தான் திருவாசகத்துல உலக இன்பம் அத்தனையும் தினையளவு, சிவருமான் கொடுக்கின்ற இன்பம் அளவில்லாதது. உலக இன்பம் இருக்கு, அரச போகத்தில இருந்துப்பா நம்ம இன்பம் கிடக்குது. அரசனா இருக்கிறான் பார், அரசன்னா எப்படிப்பட்ட செல்வம், எப்படிப்பட்ட இன்பம், அதையே நம்முடைய நூல்கள் சிற்றின்பம் சொல்லும். அந்த இன்பத்தையே சிற்றின்பம் என்று சொல்லும். இந்த இன்பம் அளவில்லாதது. இந்த இன்பம் சிவபெருமானாலே கொடுக்கின்ற இன்பம் அளவில்லாதது. அத அந்த வண்டை வச்சு சொன்னார் மாணிக்கவாசகர், தினைத்தனை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாதே. தினைத்தனை உள்ளதோர் பூவினில், ஒவ்வொரு பூவிலையும் போய் உட்கார்ற, அதுல ஒரு தினையளவு இருக்குது. நீ பறந்து போய் அலைஞ்சு அந்த தினையளவு தேனை திங்கிறதுக்கு சாப்பிடுறதுக்கு நீ படுற கஷ்டத்தை நான் பார்த்து, நான் பரிதாபப்படுறேன் நீ அலையறத பார்த்து. வண்டே உனக்கு கொஞ்சம் கூட புத்தி இல்லை நான் சொல்லத கேளுன்னாரு. தினையளவு தேனுக்காக இப்படி பறந்துகிட்டு அலையிற, இதுல உட்கார வேண்டியது, அதுல உட்கார வேண்டியது, அதுல உட்கார வேண்டியது, இப்படியே தேடிட்டு அடையிற. என்னைக்கும் வயிறு ரொம்பறது. தினைத்தனை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாதே. நான் சொல்ற இடத்துக்கு போனீன்னா
நினைச்சாலே வயிறு சாப்பிட வேண்டியது, கண்டாலே போதும், பேசினாலே போதும். தினைத்தலை உள்ளதோர் பூவினில் தேனும்னாலே நினைத்தோறும் காண்தோறும் பேசுந்தோறும் எப்போதும் அனைத்தெலும் உள்ளக ஆனந்த தென்றியும் குறிப்புடையானுக்கே சென்றுவதாய் கோத்தும்பி என்று திருக்கோத்தும்பியிலே பாடினார். அதனால உலக இன்ப அத்தனையும் சிற்றின்ப என்பதே தனத்தனை உள்ளது ஒன்றார், தனையளவு உள்ளது ஒன்றார். பரமேஸ்வரன் தருகின்ற இன்பம் பேரின்பம் என்று பெயர். அகையினாலே இப்படி உயிர்களுக்கு அந்த பேரின்பம் தெரியாமையினாலே சிற்றின்பத்தில் உணர்ந்து கொண்டது உடல்லாமல் அந்த சிற்றின்பத்தை பெரிதாகவும் எண்ணிக்கொண்டிருக்கிறது ஒரு பெரிய அறியா. ஆகவே இதுக்கு காரணம் என்றென்றா மலம் மாயா கண்மங்கள் உயிர்களோடு கூடியிருக்கிற அறியாமை, உயிர்களுக்கு இயல்பாக இருக்கிற அறியாமையினாலே அது தெரியாமல், அறியாமையினாலே தெரியாமல். அது காரணம் என்னவென்று கேட்டால் எத்தனையோ கோடி காலமா அந்த அறியாமையை செய்கின்ற ஆணவ மரத்தோடு கூடியிருக்கிற காரணம். அப்படிப்பட்ட அறியாமையினாலதான் மறுபடியும் மறுபடியும் பறப்பது இறப்பது பறப்பது இறப்பதுமாக உயிர்கள் இருக்கிறது. அந்த பறப்பையும் இறப்பையும் சொல்லும் போது தாய்மானவர் ரொம்ப கவலைப்படுறார். அதனால இந்த பறப்புங்கிறது பிறவி கடல்னு சொல்றது, பறப்ப பிறவி கடல்னு சொல்றது. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்பது திருக்குறள். பிறவி பெருங்கடல், பிறவியே பெருங்கடல். பெருங்கடல்னா புல்லாயி பூடாயி புழுவாய் மரமாயி பல்விருகமாயி பறவையாய் பாம்பாயி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராயி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பரந்தடைத்தேன் எழுகடல் மணலே அலைவிடி நதியில் எனதிடர் பிறவி அவதாரம் என்றெல்லாம் பெரியவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லவா. அதனால எத்தனையோ கோடிக்கணக்கான பிறவி எடுத்துட்டோம் அளவிய இப்படி எண்ணில்லாத பிறவி எடுத்து எடுத்து எடுத்து எடுத்து எடுத்து ஏங்கி உழன்று நெஞ்சு புண்ணாகி இருக்கிற நெஞ்சே நான் சொல்றதை கேளுனாரு பட்டினத்தார். ஒளியா பிறவி எடுத்து எடுத்து ஏங்கி உழன்ற நெஞ்சே, ஒளியா பிறவி எடுத்து எடுத்து ஏங்கி உழன்ற நெஞ்சே அழியா பதவிக்கு அவுடதங்கேடி மருந்து சொல்றேன் கேளுனார். அனாதியனை மழுமான் கரத்தனே மால்விடையானை மனத்தில் உண்ணி விளியார் புனல் சிந்தியாலும் நன்மை வேண்டும் என்று என்பது பட்டினத்தார். அதனால அளவில்லாத பிறப்பியே பிறப்பை எடுத்து இதிலே உழன்று கொண்டிருக்கிற உயிர்களுக்கு உண்மை தெரியாமையினாலே உழன்று அந்த பிறவியே பெருங்கடல் சொல்லுவார்கள். பிறவியே பெருங்கடல், பிறவி பெருங்கடல். நீந்துவர் நீந்தார் இறைவரடி சேராதார் என்பது திருக்குறள். இறைவரடி சேராதார் பிறவி பெருங்கடலில் அழுந்துவார்கள். இறைவனடி சேர்ந்தவர்கள் பிறவி பெருங்கடலை நீந்துவார்கள். இறைவனடியை சேர்ந்தவர்கள் பிறவி பெருங்கடலை நீந்துவார்கள், பிறக்க மாட்டார்கள். இறைவனடியை சேராதவர்கள் பிறவி பெருங்கடலில் அழுந்துவார்கள். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். அதனால ஆன்மாவானது எத்தனையோ கோடி காலமா பிறவியாகிய பெருங்கடலிலே கிடக்கின்றது. அப்படி பிறவியாகிய பெருங்கடலிலே கிடந்து அது திண்டாடும் போது அதற்கு மேல கடலிலே விழுந்து விட்டான் ஒருவன், கடலிலே விழுந்து விட்டான். அப்படி நடுக்கடலிலே விழுந்தவனுக்கு திரைகளாகிய துன்பங்கள் வந்து, திரைகள் திரைன்னா அலை, அலை வந்து அவனை மோதி அடித்து அந்த பக்கம் தொடர்றது. அப்புறம் அந்த பக்கம் ஒரு அலை எழுந்து இந்த பக்கம் அழைச்சிட்டு கடல்ல அலை பார்த்திருக்கீங்களா? நடுக்கடலாம் அலையினாலே முத்துண்டு அலையிறது, அலையினாலே முத்துண்டு இங்கு அங்குமாக திண்டாடிக்கிட்டு இருந்தான். அப்படி அலைகளால முத்துண்டு ஒரு பற்றும் கிடைக்காமல் நடுக்கடல் என்ன கிடைக்கும், மரமா குச்சியா வேற என்ன கிடைக்கும், ஒண்ணும் இல்லை. அப்படி பற்றில்லாமல் இருக்கும் போது திடீர்னு புயல் காத்து கிளம்பிடுச்சு, கடல்ல விழுந்துட்டானா அலை மோதி அடிக்குதா. அந்த சமயத்துல புயல் காத்து, புயல் காத்து கடல்ல இருந்து அணை கிளம்பு, புயல் வந்துருச்சு. புயல் வந்து சுழன்று அடிச்சது, புயல் வந்து சுழன்று அடித்தது, அலை மோதி தள்ளியது சுழன்று அடித்தது. அப்படி சுழன்று அடித்து கொண்டு இந்த அலைக்கும் புயலுக்கும் தப்ப முடியாம இருக்கும் திடீர்னு பெரிய ஒரு சொராமனு வாயப்பழந்து கொண்டு வந்துச்சு. அப்ப அவன் பழைப்பானா? கட்டாயம் போயிருவான், அந்த பயமே போதாதா. புலி அடிக்காட்டி கிளி அடிக்கும் போது அது மாதிரி இறந்தே போய் விடுவான்.
இது வந்து இப்ப கடல்ல விழுந்திருக்கிறவர்களாகிய நம்ம எல்லாருக்கும் இந்த கதை தான். பிறவியாகி பெருங்கடல்ல விழுந்திருக்கிறோமா, புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி இப்படிப்பட்ட கடல்ல விழுந்திருக்கிறோமா? இப்படி இருந்துக்கும் போது பல வகை துன்பங்கள் இடையில வந்து வந்து தாக்குது. துன்பங்கள் ஞானிகளுக்கு இன்பம் தாக்குதான், நமக்கு துன்பம் தாக்குது. பல வகையான துன்பங்கள் வந்து தாக்குகிறது. அப்படி துன்பங்கள் தாக்கும் போது அதுக்கு மேலே சிற்றின்பத்திலே உலக இன்பங்களிலே ஆசை வந்து அந்த ஆசையாகிய காற்று புயல் காற்று அடிக்கிறது. அந்த காத்துக்கு தப்ப முடியாம அதுல சிக்கி தவிப்பது. அதுக்கு மேல வந்து காமம் என்கின்ற சுராமன் வந்து விழுங்குவது. ஆசை காமம் துன்பம், துன்பம் ஆசை காமம், இந்த மூன்றும் மனித வாழ்விலே வந்து வந்து வந்து வந்து தாக்கும். ஆசையிலிருந்து தப்புவது அரிதாக இருக்கிறது, அதுக்கு மேல வந்து துன்பத்திலிருந்து தப்புவது அரிதாக இருக்கிறது, அதற்கு மேல காமத்திலிருந்து தப்புவது அரிதாக இருக்கிறது. காமம் என்றால் ஒரு வகை காமம் அல்ல, எத்தனையோ வகையான காமங்கள். காமம் என்றால் விருப்பங்கள். இப்படியெல்லாம் திண்டாடி கிடக்கின்ற உயிருக்கு இந்த கண்டத்திலிருந்து தப்பிக்கிறது என்று சொன்னால், அதுக்கு திருவருளாலே அவனுக்கு ஞானாசிரியன் வந்து இந்த பிறவி பெருங்கடலிருந்து நீந்துவதற்கு ஞானாசிரியன் ஒரு தெப்பமாகிய அஞ்செழுத்தாகிய பஞ்சாட்சரத்தை கொடுத்தாரால் அந்த தெப்பத்தை பற்றி கொண்டு கரையேறிவிடும். அஞ்செழுத்தாகிய தெப்பம், தெப்பம் கடல்ல இருந்து தப்புறதுனா தெப்பத்திலிருந்து கரையேறினா தானே, தெப்பம் இல்லைன்னா தப்ப முடியாது. அதனாலே அந்த தெப்பமாக இருப்பது எது என்று கேட்டால் ஸ்ரீ பஞ்சாட்சரம் என்கின்ற அஞ்செழுத்து. அப்பர் சுவாமிய கடல்ல கட்டி போட்டுட்டாங்க, இது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். அப்படி கட்டி போட்ட உடனே அவர் என்ன பண்ணாரு, அவரு கையில தெப்பம் வச்சிருந்தார், அந்த தெப்பத்தை புடிச்சுக்கிட்டாரு. அந்த தெப்பம் தான் பஞ்சாட்சரம். கட்டி போட்டுட்டாங்க, கட்டி போட்ட உடனே அவர் என்ன பண்ணாரு, அந்த கட்டி போட்டவன் எல்லாம் திட்டாரு. திட்டுனா உள்ள போயிருப்பாரு கடலு, திட்டி இருந்தா சிவனை வேண்டதை விட்டுட்டு திட்டி இருந்தான்னு வச்சுக்காரு, உள்ள போயிருப்பாரு. சிவன் வந்து பிடிக்க மாட்டான், காப்பாத்த மாட்டான். சொற்றுணை வேதியன் ஜோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதோள கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சிருந்து அற்றுணையாவது நமச்சிவாய் என்று பாடினார். பாடினபடியினாலே அந்த கல்லு மிதந்துச்சு, தண்ணீர்ல கல்லு மிதந்துச்சு. கல்லு மிதந்து கடலூர்ல போய், கடலூர்ல போய் கரையேறிச்சு. திருப்பாதிரி புலியூர்ல போய் கரையேறினார். இருவினை பாசமும் மலக்கல் ஆர்த்தலின் வருபவ கடலில் இவன் மாக்கள் ஏறிட அருளுமை அஞ்செழுத்த அரச இக்கடல் ஒருகள் மேல் ஏற்றிடல் உரைக்க வேண்டுமோ என்பது பெரிய புராணம். அரம்பாவை என்ன அருங்கையிட்டால் கட்டி ஆணவங்கண்ணமாயி மும்மல கல்லிலே அரம்பாவை என்கின்ற அருங்கையிட்டினால கட்டி பிறவியாகிய பெருங்கடல்ல விழுந்து கிடக்கின்ற உயிர்களை நமசிவாய என்கின்ற பஞ்சாட்சர வந்து அந்த கடல்ல இருந்து கரையேற்றி முத்தியாகிய கரையில சேர்க்கும்னு சொன்னா, இந்த அப்பர் சுவாமியை இந்த கடல்ல இந்த ஊர்கள்ல இருந்து கரையேற்றுறது அது ஒரு பெருசான்னு சொன்னாரு சேர்க்கல. அதனாலே இப்படி பிறவியாகிய பெருங்கடல்ல விழுந்து கிடக்கிற நமக்கு இந்த கடலை தாண்ட வேணும்னு சொன்னா அதுக்கு பஞ்சாட்சரம் தான் தோணும். பஞ்சாட்சர மந்திரம், பஞ்சாட்சர மந்திரம், அது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மந்திரம் தான், கூட எழுதியிருக்க மாட்டேங்குது. நம சிவாயின்னு எழுதியிருக்கோம், அதை படிச்சுக்குங்க, அதை தினந்தோறும் சொல்லுங்க. அதே வந்து இந்த குருன்னு ஒருத்தர் இருக்கிறாங்க, குரு மூலமா உபதேசம் கேட்கறது, அதுக்கு ஆன குரு அமைஞ்சு, ஆன குரு அமைஞ்சு அந்த குரு மூலமா பஞ்சாட்சரத்தை கேட்டு தினந்தோறும் ஜபம் பண்ணினால் இந்த பரவி பெருங்கடலை தாண்டலாம். பஞ்சாட்சரம் தான் புனேன்னு சொல்லுது, புனேன்னு சொல்லுது தெப்பம்னு சொல்லுது, கடலை தாண்டுவதற்கு தெப்பமாக இருப்பது. இதெல்லாம் சாதாரண மக்களுக்கு எல்லாம் இதெல்லாம் தெரியாது, சாதாரண மக்களுக்கு எல்லாம் இதெல்லாம் தெரியாது. இப்ப நம்ம ஊர் மக்களுக்கு எல்லாம் ஓரளவு தெரிஞ்சிருக்குது, தெரிஞ்சிருக்குது இல்ல தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால அவன் அது பஞ்சாட்சரங்கிற தெப்பத்தை வாங்கிக்கிங்க, பஞ்சாட்சரங்கிற தெப்பத்தை வாங்கிக்கிங்க. வாங்கிக்கிட்டா அதுல மெல்ல மெல்ல அது உண்டு கரையை சேர்த்துரும், எங்க முத்தியாயி கரையில சேர்த்துரும், மறுபடி பறக்க விடாமல் செய்துடும். பிறவி பெருங்கடல்ல விழ வேண்டியதில்லை. மாதா உடல் செழித்தாள், வல்வினையன் கால் செலித்தேன், வேதாவும் கை செலித்து விட்டானே. வேதன்னா பரமா அந்த உடம்ப பண்ணி பண்ணி பண்ணி பண்ணி பண்ணி கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து அவனும் செலிச்சு போனானா அழும் வயலுக்கு எத்தீனி உடம்பத்தான் பண்ணி கொடுக்கறது, ஐயோ கடவுளே அப்படின்னா அவனுக்கே எரிச்சலா போச்சான். ஓயாம வந்துகிட்டே இருக்கிறேன், அவனுக்கு பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு இல்லையா? கொடுக்கற பாத்திரத்தெல்லாம் போட்டு உடச்சுக்கிட்டு வாரானே, கொடுக்கற பாத்திரத்தெல்லாம் உடச்சுக்கிட்டு வாரானே, இதே வேலையாவா? நான் சொல்லுது வளர்ந்துதான் இல்லையா?
ஒரு பாத்திரமா ரெண்டு பாத்திரமா பண்ணி கொடுத்தோம், கொடுக்கறதெல்லாம் உடைச்சு விட்டு வாரானே, அப்படியே போய் தொலையப்படாதா? ஏண்டா இங்க வந்து தொலைறேன், என் பாவத்தை எடுக்கிற ஆறு பிரமா. இழுகடல் மணலே அளவிடி நதிகள் எனது இடர் பிறவி அவதா, இனி உனது அவய எனது உயிர் உடலு இனி உடல் விடுத முடியாது. அருமதி நாடு கழுகோடு நரியும் எரி புவி மரளி கமலன், கமலன் பிரமா, கமலனும் மிகவும் அயர்வான கட்டன் உன்னது அவயம் அடிமையும் அடிமை கட்டுகி உன் அடிகள் தரவுகணும் என்பது சிதம்பரத்திருப்பூர். ஆகையினால இந்த மாதிரி ஓயாம ஜென்மத்தை எடுத்து எடுத்து எருவாய் எருவாய் தனிலே உருவாய் இதுவே பயிராய் விளைவாய் இவர் போய் அவராய் அவர் போய் இவராய் இதுவே தொடர்வாய் விரி போல ஒருதாய் இருதாய் பல கூடியதாய் உடனே அவமாய் அழியாது உருகால் உருகா பரமா உமரா உயிர்காய் என்னாராய் என்பது திருவள்ளுவர் திருப்பூர். இப்படியெல்லாம் ஞானிகள் ரொம்ப கவலைப்படுறாங்க. பரவி என்ன அஞ்ஞானிகளுக்கு இதெல்லாம் தெரியறது இல்லை, அஞ்ஞானிகளுக்கு இதெல்லாம் தெரியறது இல்லை. ஞானிகள் ரொம்ப கவலைப்படுறாங்க. அதுவும் தாய்மானவர்னா இறப்போடு பிறப்பை உள்ள எண்ணினால் நெஞ்சது பகீரன் துயில் உறாது செந்தொழில் வீடுகாலோ சித்தாந்தமூர்த்தி முதலே சிறகிரி விளங்க ஒரு தட்சிணாமூர்த்தி ஜென்மயானந்த உருவே என்று அழுகிறார். ஆகையினாலே இப்படி பிறப்பு என்பது பெரிய ஒரு உடுமையான ஒரு தொழில். அதனாலே இப்ப பிறந்துட்டமா இன்னமேல பிறக்கப்படாது, இன்னமேல பிறக்கப்படாது. ஒரு தாய்க்கு துன்பம் தரப்படாது, பிரமனுக்கு வேலையை கொடுக்கப்படாது. பிரமனுக்கு வேலை சலிச்சு போறாரு, ஏண்டா அங்க போற? அதனால அப்படி சலிக்காம புளிக்காம ஒரு வீட்டுக்கு சும்மா போனோம்னு வச்சுக்கோங்க, ஒரு வீட்டுக்கு சும்மா போய் அதை குடு இதை குடு அதை குடுன்னு கேட்டுக்கிட்டு அரைச்சுக்கிட்டு இருந்தோம்னு வச்சுங்க, அவங்க என்ன பண்ணுது? சலிச்சு இருந்த போய் ஏண்டா இங்க வந்து இன்னமேல வராதுல போட அப்படின்னு கூட சொல்லிடுவாங்க. சொல்லுவாங்களே சொல்ல மாட்டாங்க. அவன் என்ன பண்ணிட்டேன், பிறமை இதுல மாட்டிக்கிட்டேன், இந்த பதவியில் அவன் மாட்டிக்கிட்டேன், அது பிறமா போனவனுக்கு செஞ்சு கொடுத்துட்டே அவன் அதான் வேலை. அப்புறம் என்ன பண்ணுவேன், போனவனுக்கெல்லாம் மெக்கானிக் கடை வச்சிருக்க மாதிரி போனவனுக்கு செஞ்சு கொடுத்தேன், அவன் வண்டி ரிப்பேர்னு வச்சுக்க, இன்னைக்கு ரிப்பேர் நாளைக்கு ரிப்பேர்னு அவன் என்ன பண்ணுவேன், அவன் மெக்கானிக் கடைக்காரன் சரி 10 ரூபா கொடுக்குறேன் 10 ரூபா கொடுக்குறேன். அது போல பிறமா அந்த பதவியில மாட்டிக்கிட்டார். அதனாலே அஞ்ஞானிகளுக்கு உடம்பை செய்து உண்டு கொடுத்துட்டு இருக்கிறார், மெஞ்ஞானிகளுக்கு உடம்பு வராமல் தடுத்து விட்டார். அவர்கள் கள்ள புறக்குறம்பையை கட்டளித்து விட்டான் ஒருவான் ஞானிகளுக்கு. அது எதன் மூலமாக கட்டளித்து விட்டார் என்று கேட்டால் ஸ்ரீ பஞ்சாட்சர மந்திரத்தின் மூலமாக அவர்கள் பரப்பை ஒழித்துக் கொண்டார்கள். பஞ்சாட்சரத்தை விட்டால் வேற கதியே கிடையாது. பஞ்சாட்சர ஜபத்தினாலே அவன் வந்து பிறவிக்கடலை தாண்டி விடுகிறார். பஞ்சாட்சர ஜபத்தினாலே பிறவிக்கடலை தாண்டி விடுகிறார். அதனால பஞ்சாட்சரம் ஜெபிக்காதவர் பிறவி கடலை தாண்ட வழி இல்லை, பிறவி கடலை தாண்ட வழி இல்லை. ஆகையினாலே அப்படி ஸ்ரீ பஞ்சாட்சரம் ஆகிய கடல்ல விழுந்துட்டேன், துன்பமாகிய அலைகள் வந்து தாக்கியது, அலைகள் துன்பமாகிய அலைகள் வந்து தாக்கியது, அதற்கு மேல ஆசை என்கின்ற புயல் காற்று வந்து வீசியது, அதற்கு மேல காம என்கிற சுறாம் வந்து ஒழுங்கி வந்தது, இந்த சமயத்துல சிவபெருமான் திருவருளால திடீர்னு ஒரு தெப்பம் வந்துச்சு, அந்த தெப்பம் தான் பஞ்சாட்சரம், அதை பிடிச்சுக்கிட்டேன் கரை ஏறிட்டேன் அப்படின்னு வர்றாரு. இதெல்லாம் செய்தவன் சிவபெருமான். ஆனா எனக்கு இதெல்லாம் அவன் செய்யறதுக்கு எனக்கு தகுதி இருந்துச்சான்னா கொஞ்சம் கூட இல்லை, நான் ஒரு மூர்க்கன் அப்படிங்கிறார் மாணிக்கவர். நான் ஒரு மூர்க்கன், எனக்கு வந்து இவ்வளவு உதவி பண்ணுங்க ஆறு சிவருமான் அப்படிங்கிறார்.

0: என அலைகள்
1: பற்று ஒன்றின்றி கனியை நேர்த்துவர்வாயார் என்னும் காலார் கால் கா புயல்கார்

0: அஞ்சலத்தின் புனை விடுத்து கிடக்கின்றேனை முனைவனே. முதலந்தம் இல்லாமல் கரை காட்டி ஆட்கொண்டாய் மூர்க்க என்பது இந்த திருவாசகம். மூர்க்கன் என்கின்ற எனக்கு தகுதி இல்லாத எனக்கு இவ்வளவு உதவியை செய்தார். முதலும் முடிவும் இல்லாததாக இருக்கிற பேரின்பாக இருக்கின்ற முத்தியாகிய கரையிலே சேர்த்து விட்டார். முனைவனே முதல் அந்தமில்லா மல்லல் மல்லல்ல வளம் குடுந்தீர் மல்லல் கரை காட்டி ஆட்கொண்டாய் மூர்க்க நேர்க்கே என்பது இந்த திருவாசகம். அதனால இதுல என்ன சொல்றாருன்னா, பிறவி என்பது பெருங்கடல், பிறவி என்பது பெருங்கடல். அந்த கடல்ல பிறப்புன்னு அந்த கடல்ல விழுந்துட்டோம்னா அளவில்லாத துன்பங்கள் இருக்கு. இந்த துன்பங்கள் எல்லாம் நீங்கி இன்பமாய் இடத்தை சேர வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு ஸ்ரீவஞ்சாச்சரம் தான் துணை என்று சொன்னேன். சிவாயனமயன பெற்றேன் தேனாயின்னமுதமுமாய் சித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனதுள்ளம் தூந்து அடியேற்கு அருள் செய்தான் உனாறு உயிர் வாழ்க்கை உரு என்பது திருவாசகம். அதனால நான் என்ன சொல்றேன்னா, எல்லாம் பஞ்சாட்சரத்தை சொல்லுங்க. பஞ்சாட்சரம் தான் நம்ம சிவாய சிவாய நம்மன்னு இருக்கு. அதெல்லாம் எல்லா இடங்கள்லயும் எழுதியிருக்கிறாங்க. அதெல்லாம் எழுதி துண்டுலையும் போட்டு கட்டிக்கிட்டு அலையிறாங்க உலகத்துல. அதனால நம்ம சிவாய சிவாய நம்மங்கிறத சொல்லுங்க. தீட்சை வாங்கி குரு உபதேசம் மூலமா கேட்கறது. உபதேசம் மந்திர பொருளாலே உன நான் அணிந்த அருள்வேணும் என்பது முறை. தீட்சை வாங்கிட்டான் சொல்லணுங்கிறது முறை. விளங்குதா? லைசன்ஸ் வாங்கிட்டு இருந்தா வண்டியை ஓட்டினாதான் முறை. லைசன்ஸ் இல்லாமே வண்டி ஓட்டுறாங்கல்ல. அது மாதிரி நீங்க சொல்லுங்க. என்னைக்காவது ஒரு நாளைக்கு பிடிச்சுக்கிட்டானா அன்னைக்கு லைசன்ஸ் வாங்கிக்கலாம். அது போல அதனால அந்த கேளாம வரும்போது பூட்டி வைக்கும். அதனால நம்ம சிவாயி நம்ம சிவாயி நம்ம சிவாயி நம்ம சிவாயின்னு காலையில ஒரு 10 தடவையோ 100 தடவையோ உங்களால முடிஞ்சப்போ சொல்லுங்க. மத்தியானம் சொல்லுங்க, சாயங்காலம் சொல்லுங்க, படுக்க போகும் சொல்லுங்க, எந்திரிக்கும் போகும் சொல்லுங்க, நினைச்ச போதெல்லாம் சொல்லுங்க. நமசிவாயங்கிற பஞ்சாச்சரங்கிறது மருந்து. பஞ்சாச்சரங்கிறது மருந்து. அதனால இந்த மருந்து இந்த சௌரமான் கொடுக்கற மருந்து பஞ்சாச்சரம்னு வச்சுங்களேன். இந்த மருந்து சாப்பிடுறதுக்கு முந்தி இந்த மருந்தை சாப்பிட்டுக்கிட்டு அப்புறம் சாப்பிடணும். சாப்பிட்டுக்கிட்டு அப்புறம் சாப்பிடணும். புரியுதா? டாக்டர் கொடுக்குற மருந்தை சாப்பிட்டுக்கிட்டு சாப்பிடணும். பயிர் வயிற்றுல சாப்பிடாது. சாப்பிட்டுட்டு ஏதோ 2 இட்லி 2 தோசை தின்னு அப்புறம் இந்த மாத்திரை போட்டுவாங்கன்னு டாக்டர் அப்படித்தானே சொல்றாரு. இந்த பஞ்சாச்சரங்கிற மருந்தை சாப்பிட்டுக்கிட்டுதான் அப்புறம் சாப்பிடணும். சாப்பிட்டுக்கிட்டுதான் அப்புறம் சாப்பிடணும். அப்புறம் எப்ப வேணாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். அது வேற. அந்த டாக்டர் வந்து காலையில மத்தியானம் சாயங்காலம் 3 வேளை கொடுத்துருந்தா 3 வேளை 2 வேளை கொடுத்தா 2 வேளை தான் சாப்பிடணும். அது மாதிரி கூட சாப்பிட்டா கூட சாப்பிடும். இந்த மருந்து நீங்க எப்ப வேணாலும் சாப்பிடலாம். எவ்வளவு வேணாலும் எந்த மருந்து? பஞ்சாச்சரங்கிற மருந்து. எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம், எப்ப வேணாலும் சாப்பிடலாம், யார் வேணாலும் சாப்பிடலாம். ஒண்ணு பத்தியம் கிடையாது. பத்தியம் கிடையாது. ஆனா புலால் சாப்பிடக்கூடாது.
1: பத்தியம்
0: கிடையாது. ஒரே ஐடியா, ஒரே ஒரு பத்தியம் புலால் சாப்பிடக்கூடாது. புலால் சாப்பிடாம அந்த மாதிரி சாப்பிட்டா நல்லா பிடிச்சுக்கும். வியாதி தீர்ந்து போகும். எந்த வியாதி? பிறவி வியாதி.

0: சிலை கை கொண்ட போரானை புள்ளிருக்கு வேளூரானை போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனே என்பது அப்பர் திருத்தாண்டம். அதனால வியாதியே மூணு வகையா போக்குறாரு சுவாமி. பிறவி வியாதியே மூணு வகையா போக்குறாரு மூணு பொருளால. அது ஒன்று பஞ்சாட்சரம், இன்னொன்று உருத்தராட்சரம், இன்னொன்று திருநீர். பஞ்சாட்சரம், திருநீர், உருத்தராட்சரம். அதே உருத்தராட்சத்தை மணின்னு சொல்றது, பஞ்சாட்சரத்தை மந்திரம்னு சொல்றது, திருநீற்றம் மருந்துன்னு சொல்றது. மணி மந்திரம் ஔஷதம்னு சொல்றது. மணி மந்திரம் ஔஷதம் வைத்தியம் நாட்டு வைத்தியம். மணி ரசமணி முதலி இது கட்டுவதனாலும், அதற்கு மேல மந்திர முறையினாலும், அதற்கு மேல மருந்து பஸ்மஞ்சந்தூர் முதலான மருந்துகளை கொடுத்து இப்படி வியாதியத்தை இருப்பாங்க. நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம், மணி மந்திர ஔஷதங்களால வியாதியத்தை இருப்பாங்க. அதே மாதிரி இந்த வைத்தியநாதர் ஆகிய சௌர்மான், சௌர்மான் வைத்தியநாதர், இந்த வைத்தியநாதர் ஆகிய சௌர்மான் கையால மணி ஆகிய உருத்ராட்சத்தாலும், மந்திரம் ஆகிய பஞ்சாத்திரத்தாலும், மருந்து ஆகிய திருநீற்றினாலும் வியாதி. புரியுதா? மணி மந்திரம் ஔஷதம். அதனால ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி அது இந்த தீட்சைக்கணும் தாத்தா இந்த முறைகள் அமையும். அதுபோல நீங்க இஷ்டம் போல சொல்லலாம், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய் சொல்லிக்கிட்டே இருங்க. அதனால சுவாமி கருணை பண்ணுவார், சுவாமி கருணை. போற்றியோ நம சிவாய புயங்கனே மயங்கு என்றேன், போற்றியோ நம சிவாய புகலிடம் பிரிதொன்றில்லை, போற்றியோ நமச்சிவாய புறமனை போக்கல் கண்டாய், போற்றியோ நமச்சிவாய ஜய ஜய போற்றி போற்றி என்பது திருப்தி. என் பெரும் பிறவிப்பவத்து எவ்வத்தடந்திரையால் எட்டுண்டு வற்று ஒன்றின்றி கனியை நேர்துவர்வாயார் என்னும் காலார் கலக்குண்டு காமவான் சுரவின் வாய்ப்பட்டு இனி என்னே உய்யுமாறு என்றென்றி அஞ்சலுத்தின் புனை பிடித்து கிடக்கின்றி என முனைவனே. முதலந்தம் இல்லாமல்லல் கரை காட்டி ஆட்கொண்டாய் மூர்க்க நேர்க்கே என்பது இந்த பாடம். அடுத்தாற் போல தனக்கு சிவபெருமான் இன்னும் செய்த நன்மையே சொல்லுகிறார். ஓ பார்வதி வதை
1: சிவாய நம. சைவம்.ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு திருஞான சம்பந்த நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: ஒளியியல் முதற்கொண்டு எங்கே சேர்க்கிறார் சொல்ற இத்தனை யார் பாண்டாட்டி யாத்திரையெல்லாம் போயிட்டு வந்தாங்கல்ல, போயிட்டு வந்தோன்னா தென்னிலகண்ட யாழ்ப்பாண்டையும் யாரு இப்ப எத்தனையோ பேர் அடிவர் கூட வந்தாங்க, அவர்கள் எல்லாம் ஒண்ணும் பாக்கல. இங்க என்ன சொல்றாரு, விரலியாருடன் திருஞான சம்பந்தர் விரலியாருடன் நீலகண்ட பெரும்பானர்க்கு மிக நல்கி உரையுடாம் அவர் மாளிகை செலவிடுத்து. இவர் வந்த பிறன் வந்த அடிவர்கள் பலரா இருக்கலாம், அத்தனை பேருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாளிகை கொடுக்கல. திருநீலகண்ட யாழ்ப்பாணர் மனைவியாடு வந்ததுனால நீங்க போய் பாவம் அம்மா ரொம்ப சிரமம் அல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, அவங்களுக்கு தங்க வைத்து மற்றவர்களும் தங்கினார்கள். இந்த அளவு கூட சொல்லுகிறார்கள், உடன் வந்தாருக்கு உரையுள் நல்குவது முதற்கொண்டு சொல்லப்படுகிறது. பெரியபிரான் ஆமாம் ஆமாம், தங்கத்தில் தங்கம். உடன் வந்தாருக்கு உரையுள் நல்குவது முதற்கொண்டு பெரியபிரான் திறந்து அது ஒரு எவ்வளவு அருமையாக. அதே போலத்தான் இன்னொரு இடத்துல எங்க ஐயா அந்த இது வேள்வி செய்கின்ற இடத்துல தங்க வைத்தாங்க, ஆ திருநீலக்கர் அங்க போனோடனே இது பாருங்க தான் இடத்துல இந்த மாதிரி காட்டிட்டார். அது தான் போன இடத்துல திருநீலக்கர் வேணும்னு எல்லாரும் கூட தான் வர்றாங்க, இவங்களுக்கு ஒரு இடம் கொடுங்கன்னு இருக்க யார்ட்ட திருநீலண்ட யாழ்ப்பாணருக்கு மனுவிச்சு சொன்ன உடனே அங்க என்ன பார்த்தோம்னா அவங்க என்னன்னாரு, இடம் நல்ல வேள்வி செய்கின்ற இடம் இருக்கு பாருங்க அது பக்கத்துல கொண்டு உட்கார வச்சாங்க. அதனால இதை இடம் கொண்டு சொன்ன உடனே அவர் அந்த வேள்வி செய்கின்ற இடத்துக்கு பக்கத்துல இருந்தாலும் வேள்வி செய்யறத கொண்டு வச்ச உடனே சேர்க்கிறார், ஏற்கனவே அந்த வேள்வியில லேசா நெய் இருந்தது இவங்க போய் பக்கத்துல உட்கார்ந்த உடனே வளஞ்சுழித்து எழுந்தது அத்தி. இவ்வளவு சொல்லிருக்காருப்பா பெரியவன், மேல இருக்கு ஒண்ணு நாடறிஞ்சவர் அரசு அறிந்தவர் உலகம் அறிந்தவர் பக்தர் அத்தையும் தெரியும் இருக்கு. ஆமா இந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் இருக்குது அதெல்லாம் சொல்றாரு பாத்தீங்களா, அங்க ஒரு இடம் மற்ற இடங்களுக்கு போகும்போது இந்த குடும்பத்தோட வந்தவங்களுக்கு ஒரு தனியிடம் கொடுன்னு சொன்னார். தான் வீட்டுல வந்த போதும் குடும்பத்தோட வந்தவங்களும் நீங்க அங்க போய் தங்கியிருக்கலாம். இதுக்கு ரொம்ப நாளா வந்து கால்நடையெல்லாம் வந்திருக்குது, போய் தங்கி இருக்கிறது. இந்த அளவு சொல்லியிருக்கிறது பெரியவானம். எனவேதான் இப்படி எல்லாம் அருமை பாற்றுப்படுத்தி பாக்கியன் தனி மன்னர் நேர்குடலார் மணிவன் விரல் யாருடன் நீலகண்ட பெரும்பானருக்கு மிக நல்கி உரை உலாமவர் மாளிகை செலவிடுத்து உள் அணிதரும் போதில் பாருங்க. நான் வீட்டுக்குள்ள நுழையில அவர்களுக்கு நீங்க அங்க போய் தங்கிக்கலாமே அப்படின்னாரு. இல்ல இல்ல இல்ல நீங்க போய் தங்க, அவர்களை தங்க வைத்து பிறகு தான் உள்ள கால் எடுத்து வைக்கிறது. இவ்வளவு சொல்றாருப்பா, இவ்வளவு சொல்ற எந்த நூல் சொல்லிட்டு இந்த இலக்கியம் தவிர இந்த அளவுக்கு சொன்ன ஒரு நூல் காட்டுவாங்க வரலாற்று. சில விடுத்து உள் அணிதரும் போதில் அறல் இந்நேர் குடலார் மணி விளக்கெடுத்து எதிர்கொட அணி உற்றார். பாருங்க, அந்த வீட்டுக்காரங்க வரவேற்கிறதுக்கு முன்ன இவங்களுக்கு உரிய இடத்தை கொடுத்துட்டார். அவங்க மணி விளக்கெல்லாம் எடுத்தாங்களாம், எடுத்து அணி உற்றார். அங்கணிந்தரும் மறைக்குலத்தாயர் வந்து அடி வணங்கிட தாமும் துங்கணியில் பெறும் தோணியில் தாயர்தால் மனங்குளத் தொடுவாராய். அருமை அருமை. இவங்க போன உடனே அம்மாவே வந்து வணங்கிட்டாங்களாம். அம்மா வணங்கப்படாது பொதுவாக, அப்பா வணங்கிக்கலாம் அம்மா வணங்கப்படாது. அப்படிதான் தாய்க்குளம் தாய்க்குளம் தாய்க்குளம்ங்கிறாங்களே. இந்த மாதிரி சமய நெறியில் என்னன்னு கேட்டீங்கன்னா, துறவியான பிறகு துறவியான பிறகு தாய் வந்தாங்கன்னா அந்த தாய் துறவி வணங்கினுமே தவிர தன்னை வணங்கக்கூடாது. நாங்கெல்லாம் மதுரை ஆதீனத்துல அழகா பார்த்த ஒன்று, பல நாட்கள் பார்த்த ஒன்று, அருமையான முறையில 73 தெற்காவணி மூல வீதி மதுரை மறக்காது எங்களுக்கு. 48 வடக்காவணி மூல வீதி மதுரையும் மறக்காது. ஏன்னா அது சுந்தரேசப்பட்டு இருந்த இடம், இது வந்து மடம் இருந்த இடம், நடுப்புற திருக்கோவில். அடாராடா இங்க போயிட்டோம்னா நீ எப்ப வந்தேள் எப்ப வந்தேள் அப்படின்னு கேட்பாரு பட்டர். நேத்து என்ன நம்ம வீட்டுக்கு வந்துட வேண்டியதானே, அங்க என்ன வடக்காவணி மூலம் வந்தீங்க, இவங்க எப்ப வந்தீர் அப்படின்னு கேட்பாங்க. நேற்று என்ன இங்க மடத்துக்கு வந்துட வேண்டியதானே, புலவர் மடம் தானே இது உங்களுதானே அப்படிமாங்க. இப்படி இருந்த காலம் மாதிரி அவரு பூஜை பண்ணும் போது அவங்க தாயார் வந்தாங்கன்னா பூஜையெல்லாம் நிறைவு பண்ணி முடிச்ச பிறகு எங்களுக்கு எல்லாம் மற்றவங்கலாம் திருநீர் கொடுப்பாரு, ஓதாமூர்த்தியில கொடுத்து அதெல்லாம் கொடுப்பாங்க. பண்ணிட்ட பிறகு அவங்க அந்த அவங்க அம்மா அந்த கொலை செய்யப்பட்டனும் இந்த நகை இதுல தொங்கும், வயசானவங்க அப்படி ஆடும், தரையெல்லாம் தலையெல்லாம் புளிச்ச நேரம் இருக்கும், ரொம்ப வயசானது கையில திருநீர் வச்சுக்கிட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு இவர் எங்களுக்கு நம்ம திருநீர் கொடுத்துட்டு போய் வணங்குவார். வணங்கின உடனே அப்படி விட்டுவிடும். கண்ணால் யானம் கண்டேன் காண்க. ஆனால் அந்த தாயரும் இங்க வணங்குறாங்களா, வணங்குறனா அவருக்கு அந்த ஏன் வணங்கணும் யாரு வணங்குறோங்கிறது இல்லாம அந்த அன்பு மீது ஒரு வினாங்க. இவருடனே அடாராடான்னு சொல்லிட்டு இவரும் வணங்கலாம். இந்த குறிப்பெல்லாம் பாருங்க, தாயர் வந்து அடி வணங்கிட தாமும் அங்க நீள் பெரும் தோணியில் தாயர்தால் மனங்கொளத் தொடுவாராய். பாருங்க இவருக்கு சேர்க்கலாரு, இவர் வணங்குறார். இவர் வணங்க போயணும்னு கேட்டா அந்த அப்பா அப்பாவை மதுரையில பார்த்த உடனே அந்த அப்பா தோணிபுரத்து அப்பா தோணார். இப்ப இந்த அம்மா வணங்கின உடனே தோணிபுரத்து இருக்கிற அம்மா தோன்றாங்களா. ஆகவே அவர் கண்ணால் காண்பதெல்லாம் தோணிபுர பெருமானி. ஏன் என் உள்ளம் கவர்கள்வன். யார் அவனுக்கு கொடுத்தது பாலு? எந்த மாமி கொடுத்தாங்க? ஊர் மாமி கொடுப்பாங்களாப்பா, உள்ள மாமி தானப்பா கொடுப்பாங்க. தோருடைய செவியன்பா வெடியேறி வந்தாங்கப்பா, காருடைய சுடலை எல்லாம் பொடி நல்லா நிறைந்தாங்கப்பா, அவர் தான்ப்பா கொடுத்தது. என் உள்ளம் கவர்கள்வன். ஆதலால் அப்பாவை கண்டவுடனே தோணிபுரத்து அப்பாவும் அம்மாவை கண்டவுடனே தோணிபுரத்து அம்மாவும் தோன்றாங்க. பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கமர நிற்கின்ற பரிபூரண ஆனந்தமே. எங்க இல்ல அங்குங்க நாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி. என்னமோ தாய்மானார் வெளியில வரல, அதிகமா வெளியில வரலதான் திருப்பராயத்துறை போட்டுது. அது பக்கா எங்க இருக்க வேண்டியது? நம்ம கிட்ட இருக்க வேண்டியது. நாம அது செய்யல ஒண்ணும், அதனாலதான் போயிட்டு போனதுனால போனதுன்னு அர்த்தம் இல்ல. அருமையா பதிப்பிக்கணும் தாய்மானார், அருமையா பதிப்பிக்கணும் சிவசிவ. அதனால் அந்த நின்ற பெரும் தோணியில் தாயர்தாள் மனங்கொளத் தொழுவாராய் தங்கு காதலின் அங்கமர்ந்தருளுனால் தம்பிரான் கடல் போற்றி பொங்கும் இன்னிசை திருப்பதியும் பல பாடினார் போல் நீர்த்தி. அருமை. ஏன்னா இது 5வது தலையாத்திரை இப்ப முடிஞ்சிருக்குது, இனி ஒன்னே ஒண்ணுதான் தொண்டை நாடு செல்லணும். அதனால் இங்கே இருந்த போது பல பதியங்கள் பாடினார் சீர்காழி. அதனால சீர்காழிக்கு இப்ப இருக்கிற இதுல 70 பதியங்கள் இருக்கின்றன, 70 பதியங்கள் இருக்கின்றன. என்ன பண்ண இப்ப நம்ம இந்த தலைப்பெல்லாம் கொடுக்கறோமே, ஒரு காலத்துல தலைப்பு கொடுத்தார் ஒருவர் சென்னையில, பாளையக்காட்டு ராஜமாதிரி ராஜரத்தின மொழியார். அவர் தலைப்பு கொடுத்து பேச சொன்னது அல்லவா, மூவர் அல்லவா, மூவர் எழுந்தருளிய பதிகள், பதிகள் அப்படின்னு இதை பத்தி பேசுங்க. மூவர் எழுந்தருளிய பதிகள்னா இப்ப என்ன, இந்த மூவர் மூவரும் சென்று வந்த பதிகளை தொகுத்துக் கொள்ளணும், எத்தனை இடங்கள் போயிருக்காங்க. அதுல ஒருவரே பாடியது இருக்கும், ஆமா சுந்தரம் மட்டும் பாடிருக்கும், இருவரே பாடியது, மூவரும் பாடியது, சரி இப்படி ஒரு தொகுப்படுத்திட்டு அந்த மூவரும் பாடியதிலும் கூட இப்ப சீர்காழியில இவர் சீர்காழிலே தங்கன விடுறதுனால சீர்காழில பல பதியும் பாடியிருக்கு, 70 பதியும் இப்ப கிடைச்சிருக்கு. அப்ப இந்த மாதிரி மூவர் எழுந்தருளிய பதிகள்னு பேசும்போது சீர்காழின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய தலைப்பெருமையை சொல்லி, ஞான சம்பந்தம் எடுத்துக்கிட்டோம்னா அதுவே 3-4 மாதம் பேசணும், ஏன் 70 பதியங்கள் முடியும். அப்புறம் அப்பர் பாடிய பாட்டு, அப்புறம் சுந்தர பாடிய பாட்டு, இப்படி 200 பதிகளையும் முதல் முதல் பேசியது சென்னதான். ஒவ்வொரு பதிகளா எடுத்து பேசுறேன், பதிகள் மூவர் எழுந்தருடைய திருப்பதிகள் அவரே நீங்க மணி பேசணும்னு சொன்னார். அதனால இங்கே தோணிபுரத்துல இப்பொழுது 5வது முறை எழுந்தருடைய போதும் பல்வேறு பதியங்களை அவர் அருளி செய்தாராம். நீளமாவிளம் திருமிடற்றடக்கிய நிமலரை நேரெய்தும் காலமானவை அனைத்தினும் பணிந்துடன் கலந்த அன்பர்களுடன் சால நாள்களங்குறைபவர். அருமை அருமை பாருங்க, ஒவ்வொரு நாளும் என்ன செய்வார்னாலே அது அருமையா சொல்றாரு. நிமலரை நேரெய்தும் காலமானவை அனைத்தினும் அருமை அருமை. இப்ப பெருமானி நேரடியாக அந்த வழிபாட்டு நேரத்துல பாக்கலாம்னு எப்பன்னா வழிபாட்டு நேரத்துல தான் பாக்கலாம் எல்லாரும், இல்லனா என்ன சார் திருமுழுக்காவதாட்டு துணி போட்டிருக்கு மறைச்சிருக்கு அப்படின்னு. சரி தீபாதனம் ஆயிட்டது பூட்டிட்டு போட்டாங்க வாங்க. அப்ப நேரா பெருமானை பார்க்கின்ற நேரம் என்பது ரொம்ப அருமையா வைக்கும்னு சொன்னா கூடுமானவர் இந்த தீபாதனை ஆகும் போது பாக்கிறது, அது சோடச்சோக்க சாரம்னு அந்த 16 வகையான அந்த உபசாரங்களுடன் பெருமானுக்கு காட்ட நம்ம வணங்கலாம்னு அந்த அதனால 6 காலமும் சென்று வணங்கலாம். எங்க சீர்காழி அங்க தங்கி இருக்கிற நாள்ல, எனவே அந்த காலந்த கலந்தன்பலோடும் சால நாள் அங்குறைபவர் தையலால் தடிவிட குடைகம்பர் கோலமார்தர கும்பிடும் ஆசையுண்டெடும் குறிப்பினரானார். முன்னே சொன்னோம் இவர் நாவுக்கரசர் சொல்லுகிற பொழுது நான் தொண்டை நாடெல்லாம் சென்றேன், காஞ்சிபுரம் சென்றேன், பெருமாட்டியை பணிந்தேன்னு சொன்ன போது இவருக்கு ஒரு தைப்பு தைச்சிருக்கு என்ன, ஆமா காஞ்சிபுரம் உமையால் தழுவ குடைந்த இடம் அல்லவா காஞ்சிமான என்று ஒரு அழுத்தம் இருக்கு. அதனால இப்ப என்ன வேணும்னா தொண்டை நாட்டு யாத்திரை தான் போக போறாரு, ஆனாலும் கூட அந்த காஞ்சி மாநகர் முன்னேன்னுதான், ஏன்னா நாவுக்கிறத சொல்லும் போது அது அழுத்தமா சொன்னார, அதனால என்ன அருமை தெரியுங்களா, ஆமா நாம காஞ்சிபுரம் எல்லாம் போகவே இல்லையே வழிபாடு செய்தி என்று நினைந்ததாம் அவருடைய திருவுள்ளம். அதனால் ஆ தையலால் தடிவிடக்குடி நம்பர் கோல மாறுதர கும்பிடும் ஆசை கொண்டு எழுங்குறிப்பினராய். எனவே காஞ்சிபுரம்னா காஞ்சிபுரம் மட்டுமல்ல, காஞ்சிபுரம் முதலான பதிகள் வணங்கணும், ஆனா காஞ்சிபுரத்தை முக்கியமாச்சு. தண்டக திருநாட்டினை சார்ந்து வந்து எம்பிரான் மகிழ் கோயில் கண்டு போற்றி நாம் பணிவதென்று அன்பருக்கு அருள் செய்வார். உடனே சொன்னாங்க எல்லாரும், எல்லாரும் என்ன பெரியவங்க எல்லாம் அப்படி இருக்கட்டும், அரியன் தொண்டை நாடு சென்று வழிபாடு செய்துட்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கவங்கிட்ட எல்லாம் அடிவட்டெல்லாம் சொன்னாராம். சொல்லிவிட்டு அன்பருக்கு அருள் செய்வார், காலம் பெற்று அந்த அண்டருக்கு அறிவரும் பெருந்தோணியில் இருந்தவர் அவர்கள் பெற்று தொண்டர் குழாத்துடன் புறப்பட அப்படி புறப்படும் போது தொடர்ந்து எழுந்து தாதையர்க்கு உரை செய்வார். அப்பாவும் கூட வந்தாங்க, ஏன்னா அப்பா வந்து 5வது தலையாத்திரைக்கு வரவே இல்லை, அதனால நடுப்புற மதுரைக்கு வந்தார். இப்போ தொண்டை நாட்டு யாத்திரை போகும்போது அடியேன் அப்படின்னு தான் கூட வந்தார். அப்பதான் அப்பாவுக்கு என்ன சொன்னார்னா, வயது ஆயிருக்கு ஆயிருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா இவருக்கு வயசு 16 நீங்களா 16 ஆகப்போது. ரெண்டாவது வந்து இவர் பிறந்ததுங்கிறது ரொம்ப காலம் தள்ளிதான், ஏன்னா ரொம்ப நாள் தவங்க இருந்தால பிறந்திருக்காரு இவர், அதனால அவங்க மேலும் ஒரே ஒரு குழந்தை தான், ஏகன் தான், அநேகன் இல்லை. நாமக்கரசர் அப்பாவுக்கு தான் அநேகன், ஒரு ஒரு பையன் ஒரு பாப்பா. சுந்தரருக்கு ஏகன் தான், மணிவாசகருக்கு ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க அதுதான் சொல்லணும், ஏன் வரலாறு இல்லை வரலாறு. அதனால அவருக்கு அவர் சொன்ன வாக்கையே, பெருமானே நீங்க உங்களுடைய உடன் பிறந்தவர் ஒருவரோ ஒருவரோ தெரியலையே, ஏகன் அநேகன் இறைவன் அறிவாழ்கே, வேகம் கெடுத்தாண்டவேந்தன் அடிவல்கே என்றுதான் சொல்லி மணிவாசரி போட்டணும், வேற வழி இல்லை. எனவே இப்படியா என்ன சொல்றாரா, இப்ப அப்பாவும் என்ன ஒரு பையை எடுத்துக்கிட்டு அந்த காலத்துல பெட்டி எது கிட்டியது ஒரு பையதான் வச்சிருப்பாங்க, என்ன மாற்று உடை ஒன்னு இருக்கும் அவ்வளவுதான், ஏன்னா அன்றாடம் வந்து குளிக்கிறது, காய வைக்கிறது, அதை கட்டிக்கிறது, ரெண்டாவது ரெண்டுதான் இருக்கும். பெரிய நான் நாலு டிரெஸ் அஞ்சு டிரெஸ் எல்லாம் வைக்கிறது. திருநீற்று பையும் சிவ பூஜை பெட்டியும் ஒன்னு இருக்கும், அதை வச்சு துணிச்சு இருப்பாங்க. தூக்கி வச்சுக்கிட்டு அவ்வளவுதான், எங்க வேணாலும் போக வேண்டியதான். யாதும் ஊரே யாவரும் கேள்வி அடிப்படுறது. அப்படி அது புறப்பட்டுதான் சொட்டேன். அப்பர் நீர் இனி இங்கு ஒடிந்து அருமறை அங்கி வேட்டு அன்போடும் துப்பு நேர் சடையார்தமை பரவியே தொழுதிரும் என சொல்லி சிவ சிவ அப்பாட்ட. அப்பா நீங்க இங்கேயே இருந்து வேள்வி எல்லாம் செய்யலாம். ஏன் 1000 ரூபா வாங்கி கொடுத்துடுங்க வேள்வி செய்யணும் தானே. அதனால அப்படி இருக்கும்போது ரெண்டாவது அவர் வயது முதுமையமாக இருந்திருக்கலாம். அதனால இல்ல, இங்கிருந்து நீங்க இங்க இருங்க, எங்க பயிர் வீட்டு கிளம்பினீங்கன்னு சொல்ல மாட்டான். 20வது நூற்றாண்டு அவரு இல்ல இல்ல அந்த நூற்றாண்டு இல்ல. அதனால இங்க இருங்க, எதுக்கு உடல் வேற சிரமமா இருக்கு. இங்க இருந்து யாகம் வேட்டு யாகம் வேட்டு நிறுத்தணும். யாகம் வேட்டு இங்கேயே இருங்கிறது அர்த்தம். அதை சொல்லாமல் சொல்லணும், யாகம் வேட்டு. சரி தம்பி சொன்னவொன்னு அப்பாவும் இருந்துட்டாங்க. எனவே தொண்டை நாட்டு யாத்திரைக்கு தந்தை யார் வரவில்லை. அதனால இப்படி சொல்லிவிட்டு பரந்தொழுதரும் என சொல்லி மெய்ப்பெருந்தொண்டர் மீள்பவர் தமக்கெல்லாம் விடை கொடுத்தருளி போய் ஒப்பிலாதவர் தனம் தமை வழி இடை பணிந்து உருகும் அன்போடு செல்வார். நீ இறைப்பொழுது அவருடைய திருவடி எங்கே செல்கிறது? தில்லை செல்வம் மல்கிய தில்லை மூதூரினில். தில்லை மூதூர்ங்கிறார். திருவாசகம் ஞாபகத்துக்கு வராம இருக்கலாமா? தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிர் எல்லாம் பைந்தனாகி எண்ணில் பல்குணம் எழில் பெற விளங்கி மண்ணும் விண்ணும் வானோர் உலகம் துண்ணிய கல்வி தோற்றியும் அழித்தும். இது எங்க இருக்கு? கீர்த்திருவர் பாத்தீங்களா? அதெல்லாம் அப்படியே கொட்டி வச்சிருக்க கொட்டி வச்சிருக்க. திருவாசகம் தான் திருவண்ணாமலையில் ராத்திரி 9 மணிக்கு முடிக்கிறது. எப்ப? ராத்திரி 12 மணிக்கு. சிவ சிவ நம்ம திருவண்ணாமலை தான் என்ன பண்றது, நேரம் ஏது? அவங்களும் எல்லாம் பணியில இருக்கிறாங்க. எல்லாம் 8 மணி 8:30 கடையை கட்டிட்டு வர்றாங்க. 9 மணிக்கு சாப்பிட்டு வந்துருவாங்க சிவான்னு. நான் போய் உட்காந்து 9 மணிக்கு வந்தோம்னா அவங்க ஒரு பயம் கேட்கறதுக்கு இல்லை. 10, 11, 12 என்ன போலாமா அப்படின்னா போலாம் ஐயா அப்படி இருந்தாலும் 12:30 கூட போவோம். இல்லையா அப்படின்னால நிறுத்திவோம். யார் கேட்கலாம்? அண்ணாமலையான் அடிக்க மலம் தெந்திரஞ்சும் என்று மாதிரி திருவண்ணாமலையில அப்படிதான் முடியும். அதனால கீர்த்தி திருவெல்லாம் ரொம்ப அருமையா அப்படி கொட்டி வச்சிருக்க. என்னமோ அவர் திருவாசகம் திருவாசகமே அதுல என்ன பண்றது சிவம் போ. எனவே இப்படி அந்த சொல்லவரே தில்லை மூதூர் என்று சொன்னார். ஏன்னா அப்படி சொல்லும் போதே திருவாசகம் வரலன்னா என்ன பண்றது? செல்வம் மல்லிய தில்லை மூதூரினில். தில்லை மூதூர் தான் ரொம்ப அருமையான திருவாசகத்தின் தொடராருக்கு. திருநடம் பணிந்தேத்தி பல்வேறும் தொண்டர் எதிர்கொள பரமர்தம் திருத்தினை நகர்பாடி. இங்கிருந்தவாறு செல்கின்றவர் பல்வேறு அந்த திருப்பதிகளுக்கு செல்கிறார். அந்த திருப்பதிகள் எல்லாம் குறித்து எத்தனை திருப்பதி இருக்குது? 32 தொண்டை நாட்டு திருப்பதிகள். அதெல்லாம் கூட ஒரு இது செய்தா தேவலாம். பேராசையனும் பிணியில் பிணிப்பட்டு ஓரா இருக்க மாதிரி அந்த 32 பதிகளையும் அவங்க எல்லாம் மெதுவா நிதானமா இருந்து போய் வழிபட்டாங்க. நமக்கு அப்படி நிதானம் எல்லாம் இல்ல, சீக்கிரம் வழிபட்டா தேவலாம் இருக்கு. அப்ப 3 நாள்ல வழிபட முடியுமா என்று பார்த்து, 3 நாள்னா எங்கே முன்னே தொடங்கினால், எந்த பதியை முன் தொடங்கினால் நம்ம அந்த மாதிரி வர முடியும், 3 நாளில் நிறைவுபடுத்தலாம் என்றெல்லாம் பதிகள் தெரியுது. அதை வந்து போகிற எதை முன்னே வைத்து எதை பின்னே போனால் நல்லதுன்னு செய்தா நல்லது. பார்க்கணும், விரைவில் பார்க்கணும் அல்லவா. மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கி நிற்கோர் வாழ்த்து சொல்ல சர்க்குரும் வாய்க்கும் பராபரமே. பலரும் மேற்கொள்றாங்க. நெய்வேலியில அருமையா ஒவ்வொரு இதும் வந்து இதுக்கு கிரிவலம் வர்றாங்களே ஒரு குழு, 3 மணிக்கு புறப்படுறாங்க. காலையில அலுவலகத்தையும் முடிச்சுக்கிறாங்க. அதனால மறுநாள் காலையில அலுவலகமும் அவங்களுக்கு வேலை குறையக்கூடாது. என்ன கிரிங்க அம்மா என்ன பண்றது? இம்மை அம்மை ரெண்டையும் எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. 3 மணிக்கு புறப்படுறாங்களாம். 5:30 அவங்கெல்லாம் திருவண்ணாமலை போயிடுறாங்க சரிங்களா. 7 to 9 பலம் வந்துடுறாங்க. உடனே புறப்படுறாங்களா 2 மணிக்கு 3 மணிக்கு வந்துடுறாங்களாம். நல்ல தூங்கிட்டு மறுநாள் காலையில் அலுவலகத்துக்கு போயிடுறாங்களாம். ஆகவே ஒரு அருமை அன்பர்கள் அப்படி போறாங்க. நீங்க 3 மணிக்கு வந்துட்டீங்கன்னா போலாம் ஐயாங்கிறாங்க. அதே போல மாதத்துல ஒரு நாள் இப்போதைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதை வந்து தலை இது இல்ல இல்ல, நம்ம எல்லாம் நினைச்சேனுமே நாள் என்ன நம்ம எல்லாம் கேட்டுட்டு இருக்குதா இல்லையே, அதனால விரைவில் இது பண்ணும் அப்படி செஞ்சா நல்லது. நாங்க இப்ப வந்து இந்த திருவண்ணூர்ல தொடங்கணும் சுந்தர தேவாரம், இந்த சிவகாசி அன்பர்களோடு திருவண்ணூர்ல பித்தாப்பரி சொல்லி நம்ம ஐயா தான் இருந்து உணவெல்லாம் கொடுத்தா இன்னைக்கு திருவண்ணூர்ல தொடங்கினாங்க. அதை நாங்க நிறைவுபடுத்த முடியான காலம் வந்தது. போன தரம் தான் அந்த ஆடிச்சுவாதி இன்னைக்கு, அதுக்கு முன்னையே எல்லா பதியத்தையும் முடிச்சு இந்த தலைக்கு தலை மாலை அணிந்தது என்ன தானனை முன்படைத்தான், இது ரெண்டும் திருவஞ்சக்கலத்துல இருக்குது, அதனால அதை மட்டும் பாக்கி வச்சிருந்து இந்த தரம் ஆடிச்சுவாதிக்கு அங்க போய் நிறைவேற்றிடுவோம். திருவண்ணூர்ல சுந்தர தேவாலயம் தொடங்கணும், ஏன்னா அங்க தொடங்கினது நிறைவு திருவஞ்சக்கலம் நிறைவு தெரிஞ்சதுக்காக போறது போறோம். அந்த கொங்கு நாட்டு திருப்பதிகளை வழிபாடு செய்திருவோம். ஏழே திருப்பதி தான் கொங்கு நாட்டு திருப்பதி பாடப்பட்டது அது. அப்புறம் நல்ல அங்க ஒரு அன்பர் பவானி அன்பர், இங்க கூட தெரியும் உங்களுக்கு எல்லாம் யாராவது வந்தாலும் நல்ல அன்பர் பா வந்து எந்த திருப்பதியை முன்ன வைத்தா ஒரே நாள்ல நாங்க கொங்கு நாட்டு திருப்பதியை வழிபாடு செய்யணும். எங்களுக்கு முக்கியம் அர்ச்சனை எல்லாம் இல்ல, அங்க போய் அந்த பதியத்தை முழுதும் படிக்கணும், அவ்வளவு நேரம் இருந்தா போதும். அவர் திருவஞ்சமா குடலை நீங்க வந்துருங்கயா கரூர் பக்கத்துல இருப்பாரு, அதை நம்ம முதல்ல 5:30 6:00 வழிபாடு செய்துட்டோம்னா நேர கரூர், அப்புறம் பவானி திருச்செங்கோடு, இத நாளையும் மத்தியானத்துக்குள்ள முடிச்சிட்டோம்னா 3 ராத்திரில முடிச்சிடலாம் நம்ம மேல அப்படின்னு. ஏன்னா வந்து இதெல்லாம் அவினாசி எல்லாம் 8:00 முன்னெடுச்சுவாங்களாம், அதுக்கு மேல கதை சாத்திடுவாங்களாம் அப்படின்னு சொல்லுங்க. அதே மாதிரி அருமையா திருவஞ்சமா குடல தொடங்கி 5:30 அவர் அப்படியே வந்து மத்தியானம் திருச்செங்கோடுலாம் முடிச்சுட்டேன், இரவு அந்த அவினாசி வழிபாடு செஞ்சுட்டு நேர கோவை போய் பேரூர்ல சாந்தலிங்கல்யா மேடம் ஐயா நீங்க இங்க வந்துருங்க நம்ம சாப்பிட்டுட்டு இங்க இருந்து மறுநாள் காலில போய்க்கலான்ட்டாங்க. எனவே இப்படிதான் முடிச்சு சாத்திட்டு நேரத்தை பேரூர் போயிட்டோம். அதனால ஒரே நாள்ல கொங்கு நாட்டு திருப்பதிகள் 7 நாம நிறைவுபடுத்தலாம். திருவஞ்சமா கூட படிச்சோம்னா ஆனா 5:30 அங்க இருக்கணும், அங்க போய் நான் குளிக்கிறேன் கூடாது, எல்லாம் அங்கேயே குளிச்சுட்டு வர சொல்லிட்டேன், எங்கெல்லாம் சிவகாசிலே குளிங்க போதும், இங்க வந்து சும்மா தெரிஞ்சு தெளிச்சுங்க இல்லைன்னா என்ன பண்றது, இங்க குளிச்சதுன்னா குளிக்கிறதுன்னு வச்சோம்னா போச்சு, அது போல கிளப்புக்குன்னு போனா போச்சு ஒரு பதின்னு நடத்தும். ஆமா நான் அப்படிதான் சொல்றது, அதுதான் 30 நாள் உழையறமும் இல்ல, ஒரு நாள் இப்ப என்ன போயிட்டு யோசிக்கும் வேளையில் உண்பதும் உறங்குவதுமாக முடியும். தாய்மானார் யோசிச்சு யோசிச்சு பாக்குறேன் என்ன செய்யறேன்னு, 2 காரியம் சார் நான் விடாம செஞ்சிருக்கேன், என்ன எனக்கு நோபல் பரிசு கொடுக்கணும், என்ன வேலை தவறாம சாப்பிடுவனுங்க, நேரம் தவறாம தூங்கணுங்க. அவரை நோக்கி சொன்னது இல்ல, நம்மை நோக்கி சொன்னது. ஆமாமா அவர் பெரிய ஞானி, ஞானி நம்மை நோக்கி சொன்னார், யோசிக்கும் யோசிக்கிறாராம் என்னதான் நம்ம சரியான வேலை செய்யறோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தாராம். 2 வேலை செஞ்சிருக்கையா அப்படின்னா, என்ன ஒண்ணு அருமையா காலையில 8 ஆச்சுன்னா அது வெறும் இட்லி விட்டா மட்டும், இட்லினா ஒரு பொங்கல், இட்லினா ஒரு உப்பா, ஏதேன்னு ஒண்ணு தொடுகறி இருக்கணும், சட்னி சாம்பார் முனாபடி இத்தியாதிகள் இதெல்லாம் இருக்கணும், காஃபி இருக்கணும். 12 ஆச்சுன்னா ஒரு பொரியல், ஒரு கூட்டு, ஒரு பச்சடி, அதோட சாம்பாரத்தோட இருக்கும் சிவசிவ. சாத்திரம்னா ஒரு வத்த குழம்பு அப்படி இருக்கணும், அப்பளம். இப்படி யோசிக்கும் வேளையில் உண்பதும் உறங்குவதுமாக முடியும். அவர் பார்த்தாரு இந்த மாதிரி நிறைய சாப்பிட்டா கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே, விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளுக்கு நின்றுடுக யாமாட்டோம் என்றி நேற்றெல்லாம் கூட கூட வர வரேன்னு சொல்லிட்டு நாங்க மட்டும் பார்த்தா எங்களுக்கு மனசு இனிமேல் நிறைய பிள்ளடி, ஏன்னா சொன்னியே என்னையும் அழைச்சிட்டு போடு கண்டிப்பாடி அப்படின்னு சொன்னேன், நான் அதனால உன்னை விட்டுட்டு பார்க்கவும் கஷ்டமா இருக்கு, நீ வரவும் மாட்டேங்கிற என்ன போனி. ஆமா விட்டுட்டு பார்க்கவும் மனசு வரல, உள்ளுக்கு நின்றுருக யாமாட்டோம், அதனால நீயும் வந்து எல்லாம் சேர்ந்து போலாண்டி என்றெல்லாம் சொல்றான். இப்படி எல்லாம் அது மாதிரி சொல்றேன், தொண்டை நாட்டு தலை யாத்திரை எங்கே தொடங்கினால் 3 நாளைக்குள்ள தொண்டை நாட்டு யாத்திரையை நாம் நிறைவுபடுத்தலாம். ஆனா அங்கங்க இறை வழிபாடு ஆசையணும், லாங்க மரிக்கவும் வெல்லப்படாது அதனால. ஆனா வருகின்ற உண்ணும் போது சிலது இல்லைன்னா பத்தி கவலை இல்லை, ஆனா அப்படி போயிடணும், கோப்பா 2 பழம் வாங்கி தாட்டு போவேன் என்ன அப்படின்னு சொல்லுவா, அப்படியாக இருந்து போன. அது போல நடுநாட்டு யாத்திரை, தொண்டை நாட்டு யாத்திரை, இந்த சோழ நாட்டு யாத்திரையை அந்த காலத்துல நம்ம இவங்க அடங்கல் முறையில் என்ன பண்ணிக்கனா காவிரியை மையமா வைத்து வடகரை தென்கரைன்னு பிரிச்சிருக்காங்க. அது நம்ம என்ன பண்ணலாம் கேட்டா நாம, ஏன்னா நடுப்புறத்து காவிரி அப்போ அது வந்து அவங்களுக்கு எல்லாம் கடக்கிறது கஷ்டம். இப்பதான் நம்ம வந்து எல்லாம் முதிரில ஒரு இதெல்லாம் போட்டாங்க. இப்ப இதே இதுல நாங்க எல்லாம் தொட்டியத்துல இருக்கும்போது முசிறி இது காவிரி கடந்துதான் திருச்சி வரைக்கும் போகணும், முக்கம்பு வரைக்கும். இப்ப முசிறில ஒண்ணு கட்டிவிட்டாங்க. அதனால ரொம்ப அருமையா வந்து இந்த படகு மேல தண்ணி இன்னும் போனால படகுன்னு ஒண்ணு வேணும். சிவசிவ தண்ணியே அரியேன் வாழி காவேரி என்றது இல்ல. அப்பெல்லாம் ஒன்னரை மணி நேரம் ஆகும். ரெண்டு அணா கொடுத்தோம்னா இந்த கரையில இருந்து அந்த கரை ரெண்டு அணா கொடுத்தா போதும். அப்ப ரெண்டாங்கிற பெரிய காரியம். அதனால அது ஆடி மாதம் தென்னா ரெண்டு பேர் அந்த தள்ளாங்கன்னா ஒரு மணி நேரம் ஒன்னரை மணி நேரம் ஆகும். எதுக்கால லாலாப்பேட்டையோ அல்லது முசூர்ல இருந்து குளித்தலையோ போக. இப்ப எல்லாம் எவ்வளவு வசதி வந்துட்டு. அதனால காவிரி வடகரை தென்கரை தளங்களுக்கு எதை பிடித்தா நம்ம ஏறத்தால ஒரு நாள்ல ஒரு இந்த பரம் ஒரு ஆறு தளம் அல்லது நாலு தளம் இதுல ஒரு நாலு எட்டு அல்லது பத்து குறையாம செய்யலாம் என்று போட்டு. சோழ நாட்டு திருத்தலம்னா அது ஒரே நாள்ல ஒரே தர முடியாது. இந்த தரம் ஒரு பகுதி வரை, அடுத்த தரம் ஒரு பகுதி, அடுத்த தரம் ஒரு பகுதி, ஆக எப்படியும் முடிக்கணும். ரொம்ப நாள் தள்ள முடியாது. அப்படிலாம் போட்டா தேவலான்னு இன்னைக்கு சிவசிவ திருவருள். எனவே எங்க தில்லை மூதூரினில் திருநடம் பணிந்தேத்தி பல்வேறும் தொண்டர் எதிர்கொள பரமர்தம் திருத்தினை நகர். எல்லாம் தொண்டை நாட்டு நடுநாடும் தொண்டை நாடுமா இருக்குது. இதுல பாருங்க இன்னொரு அறிவிப்பாடு, அதெல்லாம் எழுதணும்னு நினைப்பு எழுதி. ஆனா நம்முடைய தர்மயாஜின பதிப்புல வரும் இல்ல வரும். இவங்கெல்லாம் தான் உதவி எழுதுறதுக்கெல்லாம். இவ நல்லா எழுதுவார் அருமையா. அதெல்லாம் இவரெல்லாம் வைத்துக் கொண்டு எழுதுறோம். இப்ப மூன்று பேரும் அந்த நான் தலையாத்திரைங்கிற சொல்ல பயன்படுத்துறது இல்லை. ஏன்னு கேட்டா தலம்ங்கிற சொல்லு திருமுறையில இல்லவே இல்லை. யாத்திரைங்கிறது கிடையாது. சும்மா அதெல்லாம் பின்னால வந்தது. செலவு நயப்பு என்று போடுறது. ஏன்னா நயப்புன்னா விரும்பி, செலவுன்னா செல்லுதல் அர்த்தம். விரும்பி செல்லுகின்ற செலவு அப்படிதான் வச்சிருக்கு. விளங்காதுன்னு விளங்கிக்கிட்டேன் அவ்வளவுதான். விளங்காத விளங்குன்னு விளங்குறது செலவு நயப்பு தான். அப்படி போகும்போது திருஞான சம்பந்தத்தை செலவு நயப்பு மேற்கொண்டது எப்படின்னு கேட்டா தன்னுடைய சீர்காழியை மையமாக கொண்டு போய் போய் வருகிறார் சரிங்களா. அதனால அவருக்கு என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் இது தாளம் பெற்றது எங்க திருக்கோலக்கா, அதான் முதல் ஒரே தகம். ரெண்டாவது போனது தாத்தா ஊருக்கு சரிங்களா, திருநெனிப்பள்ளி அது மற்ற பூம்பு புகார் அதெல்லாம் போனது இல்ல. திருநாவுக்கரசரம் நாட்டு செலவு, அப்புறம் தொண்டை நாட்டு செலவு, வடநாட்டு செலவு, இந்த யாத்திரை செலவு, பாண்டி நாட்டு செலவு என்று நாட்டு வகையில தான் அவருடைய அந்த செலவு நகைப்பை அமைக்க வேண்டியது. முதல் ஒன்னு ரெண்டுன்னு போட முடியாது. சுந்தரர் அப்படியே, சுந்தரர் திருநாவலூர்ல தோன்றினார், திருவண்ணூர்ல ஆட்கொண்டார், திருவண்ணூர்ல ஆட்கொண்ட பிறகு திருவாரூர் வர்றார் பாப்பான்னு சொன்னவன ஆரூர் போறார். ஆகவே திருவாரூர் போறார். இது வரைக்கும் நீங்க முதல் தலை யாத்திரைன்னு சொல்லவும் முடியல. ஏன்னா வச்சுக்கிட்டா வச்சுக்கிட்ட அப்படிதான். எங்க இருந்து திருவண்ணூர்ல இருந்து திருவாரூர் வருவதை முதல் செலவு நயப்புலாம். இனி திருவாரூர்ல போய் பறவை ஆரம்பிந்தவன் அங்க மையமா கொண்டு போய் போய் வருகிறார். எனவே அவருக்கு திருவாரூர் மையம். அப்ப முதல் செலவு நயப்பு மட்டும் தான் அந்த வெண்ணையூர்ல இருந்து வந்தது. ரெண்டாவதுல இருந்தெல்லாம் திருவாரூரை மையமா கொண்டு போய் போய் வருகிறார். அது அப்படியா இதெல்லாம் எழுதணும். ஏன்னா அந்த யாத்திரை மேற்கொண்ட வகையில ஒவ்வொருவர் ஒவ்வொரு விதமான அமைப்பு அப்படி அமைப்பிருக்கு. அதுல ஒரு சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஒரே ஒரு முறை நம்ம சேரமானோட போகும்போது திருநாகைக்காரன் மட்டும் போயிட்டு வர்றாரு. ஆனா அது ஒரு அவரு இன்னும் பல பதிகள் போயிருக்கலாமா நமக்கு இல்ல. ஆனா அந்த ஒரு நாட்டை ஒரு பதி மட்டுமே சென்று வர்றாரு அப்படி இருக்கு. இன்னொன்னு என்னன்னு கேட்டா, நெல் வந்துட்டு அதை போய் எடுத்துட்டு வர்றதுக்காக ஒரு தரம் போய் வர்றாரு. ஒரே ஒரு ஊர் தான் போய் வர்றாரு. அதெல்லாம் நம்ம ஒரு திருப்பதி செலவு நயப்புன்னு அமைக்க முடியல, அமைக்காமல் இருக்க முடியல. இதெல்லாம் குறிக்கணும். நம்முடைய மூவரும் எவ்வாறு அந்த திருப்பதி செலவை மேற்கொண்டனர், எவ்வ வகையில் வேறுபடுகின்றனர், இதெல்லாம் எழுத வேணாமா? இன்னைக்குதான் அதெல்லாம் சொல்றது தெரியுது. இப்படி மணிவாசகர் கேட்கவே வேணாம். திருவாத ஊர் தோன்றியதுன்னு அது ஏதோ சொல்றோம் அவ்வளவுதான். சைக்கிள் ஏற்பாடு இருந்தா அது தெரியும். திருவாதூர் ஏன்னா ஒரே தான் வருது திருவாசகத்துல. வாத ஊரினில் வந்தினி தருளி பாத சிலம் பொறி காட்டிய பரிசும் வரும். பெருமானி திருவாத ஊர்ல இருக்கின்ற பொழுது உன்னுடைய பாதச்சலம் பொடி வைக்க. அப்ப நம்முடைய 63 பாதச்சலம் பொடி கேட்டவர்கள் யார் யார்? 63 ஒரு சேர்ல பாவம். 63 யார் பேர்றது? என்ன சேரமான் பெருமாள் கேட்ட. அது போல மணிவாசர் கேட்டிருக்க, பாதச்சிலம் பொடி காட்டிய பரிசும். அந்த ஊரில் தான் வாத ஊர் வந்து சேரிங்க வாத ஊர் வந்து சிவசிவ திருக்கோயர் முழுந்த எல்லாம் தில்லையை பற்றியே போட்டுது. என்னமோ அவருடைய வரலாறு அறிவதற்கு எல்லாமே போயிடுது. திருவிழா பாடம்லாம் பாடியிருக்கு, அதெல்லாம் போதிய சான்றுகளோடு இல்லை, பாடியிருக்காங்க வாழ்க அவ்வளவுதான். அவங்க கூட இன்னென்ன பதியத்தை இங்க பாடினார்னு குறிக்கல, கீர்த்தி திருவல் எங்கே பாடியது தில்லையில் அருளியதுன்னு போட்டிருக்கு. திருவாசல் தில்லையில் அருளியது, போட்டி திருவல் தில்லையில் அருளியது, நீர் திருவண்ணப்ப உத்தரகோசம் அங்கையில் அருளியதுங்கிறாங்க. இதெல்லாம் என்ன உத்தரகோசம் அங்கைக்கு அரசி என்று வருது பல பாட்டுல அப்படி வருது. மறதெல்லாம் சும்மா கண்டபத்து இதெல்லாம் தில்லையில் அருளியதுன்னு போட்டு வச்சிருக்காங்க. இப்ப இந்த மூவருக்கும் சேக்கிழார் சொன்னது போல அவருக்கும் உண்மையா மணிவாசர் வரலாறும் சேக்கிழாரால் அருள செய்யப்பட்டிருக்குமானா தங்கம் தங்கமா போயிருக்கு. நாம கொடுத்து வைக்கல, நாம கொடுத்து வைக்கல, அவ்வளவுதான். ஏதோ திருவாரூர் அழுது திருவாரூர் அழுது, சீர்காழியில் அழுது சீர்காழி அழுது, அவ்வளவுதான் சொல்ல முடியும். தவிர அது உண்மைதான் அப்படின்லாம் சொல்ல முடியும், அப்படிலாம் போய்விட்டது. எனவே இந்த மூவருடைய செலவு நயப்பை இப்படி எல்லாம் எண்ணணும். எனவே இவர் பாருங்க, இப்ப தொண்டை நாட்டு செலவு நயப்பு என்று சொல்கிறோம். இங்கிருந்து திருத்தணி நகர் செல்கிறார், அங்கிருந்து திருமானிக்குடி.

முயற்கருள் செய்த வண்ணமும். அதே போல மூவர் தமிழை ஜெயிக்கிறார், எவ்வாறு முகந்தெடுக்கிறார் மூவர் தமிழை. அதெல்லாம் என்னன்னு சில பதியங்கள்ல தொடக்கத்தை தொடங்குவார், சிலதுல கடைசி வரியை முன்னவைப்பார், சிலதுல இடையடியை முன்னவைப்பார், சிலது வெறும் கருத்தளவே செய்வார். அப்போ மூவர் தமிழை எவ்வாறெல்லாம் முகக்கிறார் நல்ல ஒரு அப்படியே எழுதணும். எழுதணும், யார் எழுதலையே, எழுதினாலும் நல்லது இல்ல, அது எழுதணும். அப்படி எழுப்ப பாருங்க, இங்க என்ன எழுதுறாரு பாருங்க, முன்னமாமுடக்கால் முயற்கருள் செய்த வண்ணமும் ஒடிந்து பாருங்க. எனவே திருப்பாதிருப்பதி ஒரு பாடிய பதியத்துல ஒரு பதியத்துல ஒரு பாடல் என்ன செய்யறாராம், முடக்கால் முயற் முனிவருக்கு அருள் செய்ததை பாடுகிறார் அப்படிங்கிறார். அப்போ அந்த பதிய முழுதிலையும் அந்த ஒரு தொடர் இவரை ஈர்த்திருக்கிறது. முதல் பாடல் முன்னம் மாமுடக்கால் முயற்க அருள் செய்த வண்ணமும் என்று தொடங்கி, அப்ப பாட்டினுடைய தொடக்கமும் அதுவே இல்லைங்களா, அவர் எடுத்து முகந்த இடமும் அதுவே. அப்ப முதல் குறிப்பாக வருகின்ற இடத்தை முகந்திருக்கிறார். இது போல நீங்க பூரா அப்படி தோத்தம்னா ஒரு அருமைப்பாடு தெரியும். சில நான்காம் பாட்டு அஞ்சாம் பாட்டு கூட எடுத்திருக்காரு, எடுத்துட்டு விட்டுருக்காரு மற்றதெல்லாம். அப்படியெல்லாம் ஒரு அருமையான அமைப்பெல்லாம் செய்கிறார். அந்த மூன்று தமிழையும் வைத்துக்கொண்டு இவர் எங்கெங்கெல்லாம் அதை எடுத்திருக்காருங்கிறதையும் பார்த்தோம்னா, சிலங்களை வெறும் வன் தமிழ் பாடி அப்படின்னு விட்டுறாரு, வன்தமிழ் பாடி என்று விட்டுறாரு. அதை நம்ம எடுக்க வேண்டியதில்லை. ஆனா அது எடுத்ததை மட்டும் சொன்னா பாருங்க, அதெல்லாம் இப்படி குறித்தால் நல்லது, குறித்து வரும் அநேகமா தர்மியாதீன பதிப்புல வரும். திருத்தொண்ட தொகையில இருப்பதை அப்படியே சிறமையில் கொண்டு எழுதிட்டார். அவ்வளவுதான் திருத்தொண்ட தொகை மூலம் வடிநூல் நம்பியாண்டா நம்பிகள் இல்லைங்களா, இந்த ரெண்டு பேரையும் அப்படியே மூலமும் வடியுமாக வைத்து எழுதிட்டார். ஆக இவருக்கு முன்னதான் சேக்கலாருக்கு முன்ன நம்பியாண்டா நம்பிகளே குறிச்சிருக்க அவ்வளவுல நம்பப்பட்டிருந்தார் மணிவாசர் போற போக்கல. அவ்வளவுதான், அதனால முன்ன முன்னதான் இவங்களுக்கு முன்னதான், ஆனா மூவருக்கும் பின்னதான். இதான் எங்களுடைய முடிந்த கருத்து. அது மர்மடையிலேயாயினாக மற்ற யாராலும் சரி எங்களுக்கு பொறுத்து, ஆனா அவங்க எல்லாம் மர்மடைகள் காசு எல்லாம் முன்னே முன்னேங்கிறாங்க. எனவே மோடிந்தேத்தி மண்ணு பார்பொழில் திருவடுகூர், திருவடுகூர்ல பண்ணார் பணங்கி போய் பின்னு பார்படையார் திரு அக்கரை பிள்ளையார் அணி உற்றார். திருவக்கரை என்ற ஊருக்கு பிழைந்துடனாலாம் பக்கரை பெருமான் தனி வணங்க அங்கமருணான் அருளாலே செக்கர்வேணியார் இரும்பை மாகாலமும் சென்று தாழ்ந்து உடன் மீண்டு மிக்க சீர்வலர் அதிக வீரட்டமும் மேவார். எல்லாம் தொண்டை நாட்டு அது நடுநாட்டு பதிகள். இரும்பை மாகாளம் திருவதி வீரட்டான இவற்றை எல்லாம் வழிபாடு செய்தாராம். செய்து திரு தொண்டர் வந்தெதிர்வுல தொழுது எழுந்தணி உற்றார் ஆதி தேவரங்கமர்ந்த வீரட்டானம் சென்றனைபவர் முன்னே பூதம் பால நின்றாடுவார் திருநடம் புலப்படும்படி காட்ட வேத பாலகர் பணிந்து மெய்யுணர்வுடன் உருகிய வெறுப்போடும் கோதிலா இசை குளவு குண்டை குரட்பூதம் என்றெடுத்தே தீ. பாருங்க இந்த குண்டை குரட்பூதம் எடுத்தே தீங்கிறார் என்னங்க, ஆமா திருவடுகூர்னு இங்க போடப்பட்டிருக்கேன், அது இன்னைக்கு திரு ஆண்டார் கோயில்னு பெயர்ல இருக்க. அதெல்லாம் நம்ம வந்து ஆமா, ஆனா இவரு சீகேஸ் எழுதுறாரான்னு பாருங்க சீகேஸ். எனவே இந்த மாதிரி ஊர் பெயர் கூட மாறி இருப்பதெல்லாம் குறிக்கணும். என்ன இன்னைக்கு போறவங்களுக்கு தெரியாது அல்லவா, அதனால இப்படி அருகே குண்டை குரட்பூதம் என்றெடுத்தேத்தி பரவி ஏத்திய திருப்பதி திசை பாடினார் பணிந்தங்கு விரவும் அன்போடு மகிழ்ந்த துறைவர் விமலரை வணங்கி போய் அரவ நீச்சரை அங்கனர் தாமகிழ்ந்து உரை திரு ஆமாத்தூர் திருவாமாத்தூர் அங்க போய் திருபுறத்து வந்தருளிய திருமறை சிறுவர் செந்தணி உற்றார். இந்த பதிகள் எல்லாம் பாடிக்கொண்டே செல்கிறார். அங்கெல்லாம் இருந்து பெருமானை சென்றணிந்து சிந்தையில் மகிழ் விருப்போடு திகழ் திரு ஆமாத்தூர் போன்ற பொன் தயங்கு பூங்கொண்டையும் வன்னியும் பொனிந்தவர் அடி போற்றி குன்றவார் சிலை என திருப்பதிகம் குலவிய இசைப்பாடி நன்றும் இன்புற பணிந்து செல்வார் திருக்கோவலூர் நகர் சேர்ந்தார். அப்படியே சென்றவர் திருக்கோவலூர் நமக்கு தெரியும், அங்கெல்லாம் சென்று பாடினாராம். கோவல் நீடிய வீரட்டம் அமர்ந்தவர் குறைகடல் பணிந்தேத்தி ஆவின் ஐந்து வந்தாடுவார் அரையணி நல்லூரை அணிந்தேத்தி. அந்த பக்கத்துல மலை மாதிரி இருக்குது, அந்த மலைக்கு மேல இருக்கிற பெருமான் தான் அரையணி நல்லூர். பாவளந்த செந்தமிழ் கொடு பரவுவார் பரவு சீரடியார்கள் ஸ்ரீ மேவும் அன்புறு மேன்மையாம் தன்மையை விளங்கிட அருள் செய்தார். அதனால அங்கு அறிவுரெல்லாம் வணங்கி அம்மேன்மை பெறும்படியான அருமையான பதி அந்த பதியெல்லாம் வணங்கி சென்றாரலாம். சீரில் மன்னிய பதிய முன்பாடி திரு அரையனின்

0: பாரில் மல்கிய கொள்கையால் பங்கதம் மலைமிசை வழங்கொள்வார். பாரில் மல்கிய தொண்டர்கள் இமையவர் நாள்தோறும் பணிந்தேத்தும் காரில் மல்கிய சோலை அண்ணாமலை அன்பர் காட்டிடக் கண்டார். திருக்கோவிலூர் திரு அரையநல்லூர்ல இருந்து பார்த்தோம்னா திருவண்ணாமலை தெரியும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா அங்கிருந்து அடிவடலாம் இதோ திருவண்ணாமலை தோன்றுகிறது என்று சொன்னார்களாம். சொன்ன உடனே ஞானசம்பந்தர் இங்கிருந்தவாறே அப்படி வணங்கியவர் திரு அண்ணாமலைக்கும் செல்லுகிறார். அது அங்கிருந்துதான் அது கண்டது என்று சொன்னீங்களா? ரொம்ப அருமை. விளங்கிடல் செய்வார் சீர அண்ணா அன்பர் காட்டிடக் கண்டார். அண்ணாமலை அங்கமரபிரான் வடிவு போன்று தோன்றுதலும் கண்ணால் பறி கைதொடுது கலந்து போற்றும் காதலினால் உண்ணாமுலையால் எனும் பதியம் பாடி தொண்டருடன் போற்று தென்னீர் முடியார் திருவண்ணாமலையை சென்று சேர்விட்டார். பாருங்க, இப்ப உண்ணாமலை உமையாருடன் உடனாகிய ஒருவன்கிற பதியம் நம்ம திருமுறை பதிப்பு எல்லாம் எங்க போட்டிருக்கோம்? இது திருவண்ணாமலைன்னு போட்டிருக்கோம். நான் என்ன சொல்றேன், திருவண்ணாமலை பதியம் தான் எங்கிருந்து பாடியது? திரு அரையநல்லூர்லிருந்து பாடியது. அப்ப நம்ம என்ன பண்ணோம், அதுக்காக அந்த வரலாற்று மொழியை நாங்க ஒண்ணு கொண்டாந்தோம் இல்லைங்களா? இப்ப ஒன்று அது என்ன, நம்ம அடங்கல் மொழியில பன்முறை, இன்னொன்னு தலைமுறை இருக்கு. பன்முறை தலைமுறையெல்லாம் அந்த பதியத்துல என்ன ஊர் இருக்கோ அதான் போட்டது. இப்ப கூட தானனை முன்படைத்தான்ங்கிற பதியம் எங்க போட்டிருக்கு? திருவஞ்சைக்கலம்னு போட்டிருக்கு. திருவஞ்சைக்கல் பாடினாரா? இல்ல. யானை மேல இவர்ந்து செல்லும் போது எல்லாம் பாடினது இல்லைங்களா? அப்ப தானனை முன்படைத்தான்ங்கிறது திருவஞ்சைக்கலம்னு போட்டது என்ன? ஒன்னும் அபத்தங்கிறதான் சொல்லப்படாது பெரியவங்க. அதனால ஆனா பாடியது எங்கே? சென்று கொண்டே பாடினது. அதிலும் அந்த நிறைவாக இருக்கிற பாட்டு எங்க பாடினது? கைலாயமே சென்ற பிறகு பாடினது. ஆமா, ஊழிதோர் ஊழி முற்றும் உயர் பொன்னோடித்தான் மலையை சூடி செய்யின் கரும்பின் சுவை நாவலர் ஊரன் சொன்ன ஏழி செய்யின் தமிழால் இசைந்தேத்திய பத்திவையும் ஆழி கடல் அறையா அஞ்சை அப்பர் கறிவிப்பதி. கூரியர்ல வந்திருக்கு, அன்னைக்கே கூரியர்ல வந்திருக்கு. திருமுறைகளில் கூரியரில் வந்த பதியம் எது என்றால் தானே முன்படைத்தான். ஆமா கேட்டான் பையன், கேப்பான்ல ஐயா இது போகும்போது பாடிக்கிட்டே போனதுன்னா அங்க இருந்து எப்ப வந்தது? கூரியர். கூரியர் தான் உண்மையிலேயே ஆழி கடலறையா அஞ்சை அப்பர் கறிவிப்பதே. கூரியர் யாருன்னாரு? வர்ணன். கொண்டு போய் சேர்த்துறப்பா அப்படின்னு. சரி, திருவிழா மாலை பாடினார் இவர் சேர்மான் பெருமாள், அது அதுவும் கூரியர் தான். மாசாத்தன் ஒரு ஆள் இங்க வாப்பான்னர் பத்திரமா கொண்டு போய் இதை கொண்டு அங்க சேர்த்து விடணும். ஆகவே அப்பவே கூறி இருந்திருக்குன்னு தெரியும். ஆகவே தக்க ஆள் மூலம் தான் அந்த காலத்துல போக வேண்டியது. வேற வழிகிறேன். அப்ப திருவஞ்சைக்களம் என்று சொல்லுவதை விட அஞ்சைக்களத்து அப்பருக்கு அறிவிப்பதே என்றே பாட்டில் இருக்கு. அதனால எப்படி திருவஞ்சைக்களத்துல பாடி இருக்க முடியும்? அதனாலதான் வரலாற்று முறைன்னு உண்டாதான் நல்லது. இந்த இடத்துலதான் நிச்சயப்பான. எனவே உண்ணாமலை உமையாளுங்கிற பாடல் பாடலுக்கு காணப்படுகிற பொருள் திருவண்ணாமலை பெருமான் தான். ஆனா பாடிய இடம் அரையணி நல்லூரின் அருகு. அப்பதான் உண்மையா அந்த இடம் கூறி விளக்க. இஆர்சின்னு அந்த பாத்துல உண்டு, நாம எல்லாம் பழைய காலத்துல படிச்சது இல்லைங்களா? அருமையான. ஆமா, இஆர்சின்னு இடம் கூறி விளக்க. ஆமா, நாலஞ்சு இது கொடுத்துருவாங்க. அது கொடுத்துட்டா இந்த தொடர் யார் யாருக்கு எப்பளவு சொன்னது அப்புறம் அந்த பகுதிக்கு விளக்கம் எழுதணும். அது உண்மையாவே மூலம் படிச்சிருந்தா தான் முடியும். அத ஒரு முழுக்கே போட்டான் இப்போ. ஏன் மூலம் படிக்க? நோட்ஸ் தானே படிக்கணும், அதனால விட்டுட்டாங்க. எழுதுங்கப்பா அப்படி. நானும் போடுறத போடுறேன், நீயும் பாஸ் ஆனது ஆவு, தெருவில் நிக்கிறது நெல்லு சிவஜி இப்படி போயிட்டு. ஆகவே உண்ணாமலையாளுங்கிற பதியம் எங்கே பாடப்பட்டது? அண்ணாமலை அங்க அமரபிரான் வடிவு போன்று தோன்றுதலும் கண்ணால் பறி கைதொடுது என திரு அரையநல்லூரை வழிபட்ட நம்ம ஞானசம்பந்தர் அறிவரோடு இப்படி இருக்கும் போது இங்க அந்த அவர் அன்பரெல்லாம் காட்டினாங்களேதான் திருவண்ணாமலைன்னு சொன்ன பாட்டவனே அது பெருமான் வடிவம் போன்றே தோன்றுச்சான். ஏன் பிரம்மன்மால் காணாத போது காண முடியாதவாறு அந்த பெருமான் எப்படி நீண்ட உருவம் எடுத்து அந்த நின்னா, அது போல அந்த மலை உயர்ந்த நீண்டு இருக்கிற மலையாக அப்படி அமைந்தது. அப்படி தோன்றதுன்னு அங்கேயே பாடுகிறார், அங்கேயே பாடு. அப்ப உண்ணாமலை உமையாளுடன் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மன்னாந்தன அறிவித்திரல் மடலை முழவதிர அண்ணாமலை தொடுவார்வினை வழுவாவண்ணம் அறிவி.
1: செய்திருக்க கூடிய வினை வசத்தினாலே இப்படி வந்தது என்று வேத நெறியை விளக்கினேன். மிக்குள்ள போத நெறியாம் அதற்கு புறம்பானேன். தீதுடைய வெஞ்சூரன் சிற்றத்தால் செப்புகின்ற வேதநெறி செய்வேன். இப்ப சூரபத்மன் என்ன சொல்றானோ அதுதான் வேத நெறி. என்ன வேதமோ அதெல்லாம் முடிந்துட்டது. இதுக்கு காரணம் என்னன்னா, இந்த வாசகத்துக்கு காரணம் என்னன்னா, இந்திராதி தேவர்கள் எல்லாம் நாரணனிடத்திலே சென்று கேட்கின்றார்கள், நாங்கள் இப்படி கட்டப்படுகிறோமே, இதற்கு காரணம் என்ன? அவனுடைய வரபலம் தான், அது மட்டுமா? தப்போபலம் தானா, வீர வேள்விதானா என்று கேட்கும் பொழுது கிடையாது. நாமெல்லாம் ஒரு தவறு செய்தோம். என்ன தவறு? தக்ஷன் இறைவனை நிந்தித்து இறைவனை விலக்கி செய்திருக்கக்கூடிய அந்த யாகத்திலே நாம் கலந்து கொண்டு அவிர்வாகத்தையும் உண்டோம். உண்ட காரணத்தினாலே தண்டிக்கப்பட்டோம். ஆனால் அது மட்டும் போராது. என்ன? சிவநிந்தனை என்கின்ற குற்றமானது மிக கொடிய குற்றம். அந்த குற்றத்தை செய்திருக்கின்ற காரணத்தினாலே இறைவனுடைய தண்டனை இப்படி நமக்கு கிடைத்திருக்கின்றது என்று அவர்கள் நாராயணன் சொன்னாராம். அதைத்தான் இப்ப தேவர்கள் சொல்லுகின்றார்கள். தேனுலாவும் தாரும் திரு நிழற்கு இன்பமுறும் வானவர்களென்றே மதிக்கும் தகைமையினோம். அங்கே கற்பக தரு இருக்கிறது. சுராதானம் சோமபானம் எல்லாம் இருந்து கொண்டு தேவ அறம்பெயர்களோடு நாம் இருந்து கொண்டிருந்தோம் ஆனந்தமாக. இப்பொழுது தேவர்கள் என்று அதை தேஜஸ் உடையவர்கள் என்று சொல்லப்பட்ட நாம் ஈனமோடு மீன் சுமந்தே எல்லோர்களும் நகைக்கத்தானவர் முன் செல்வதிலும் சாதல் மிக நன்று நன்றே. இந்த தானவர்கள் அசுரர்களுக்கு முன்பாக மீன் சுமந்து செல்வதை விட இறக்கலாம், நாங்கள் இறந்து போகலாம். என்னைக்குமே ஒருத்தனுக்கு வந்து செல்வம் இருந்து பதவி இருந்து கீழே இறங்கிட்டா ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு. இதை நம்ம வாழ்க்கையிலே பரவேல பார்க்கிறோம். இந்த அரசியல்ல ரொம்ப சகஜமா இருக்குதெல்லாம். அரசியல் இந்த அரசாங்கத்துல ஒரு பதவியில இருந்து அவ்வளவு அதிகாரம் இல்லாத இன்னொரு பதவிக்கு மாற்றினாலே போதும், அவ்வளவுதான், மதிப்பு இருக்காது. அவனுக்கு பதவிதான் மதிப்பு என்று நினைத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு பெரிய இடி விழுந்த மாதிரி இருக்கும் இதெல்லாம். ஆக இங்க தேவர்கள் என்று மதித்துக் கொண்டிருந்த இவர்கள் இப்பொழுது மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி மீன் பிடித்துக் கொண்டு தன்னுடைய தலைவிதியை நொந்து கொண்டு பணி ஏவல் செய்து கொண்டிருக்கிறார்களாம். நம்ம யோசித்து பார்க்கணும். இது இறைவனாலே தேவர்களாக்கப்பட்டு தேஜஸ் உடையவர்களாக வானுலகத்திலே இருக்கக்கூடியவர்கள், ஸ்வர்கலோகத்திலே இருக்கக்கூடியவர்கள், அந்த பதவி அந்த தன்மை எல்லாம் போனது. வான் சுமந்த மீனவர்கள் மீன் சுமந்து கொண்டிருந்தார்கள். வானிருந்த மேல் வானவர்களெல்லாம் இன்றைக்கு மீன் சுமந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இதெல்லாம் ஒரு சாஸ்வதமானதா? நம் முதலே பார்த்தோம், அனித்தமான உன் நாளும் இருப்பதாகவே என்று. அதே போலத்தான் நிலைய பொருளை உடலா கருதி நெடுநாள் பொழுதும் அவனே போய் நிறை போய் செவிடு.

பிறகு மடிவேற்குரிய நெறியாக மறை போற்றறிய ஒளியாய்ப் பெருகு மலர்த்தாக்கம்.

உடலை நம்ம நிலையான பொருள் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். இது நிலையாத உடல் மட்டுமில்லை, இந்த செல்வம் சரி செல்வம் அதனால்தான் செல்வம் செல்வம் செல்வம்னு போயிட்டே இருக்குமா, பதவியோ செல்வமோ எதுவுமே நிலையாத பொருள். இந்த நிலையா இதுக்கு இன்னொரு பழனி திருப்புகள் சொல்லுவார், அதை வந்து ஒரு முறை நம்ம ஒரு நாள் முழுக்க பார்த்தோம், அருமையான பாடல், அதுல அவ்வளவு சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கும். வெறும் அந்த திருப்புகளை மட்டும் சொல்லுகின்றேன், வேற ஒன்றும் கிடையாது. அந்த திருப்புகள்ல சொல்லும் பொழுது தமரும் அமரும் மனையும் இனிய தனமும் அரசும் அ

0: நம்ம வந்து தமர் நம்முடைய சுற்றத்தினர் இருக்கக்கூடிய வீடு செல்வங்கள் இதெல்லாம் பெரிய நமக்கு சாஸ்வதம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். எதுவும் கிடையாது.
1: தரு கண் மரணி மூடோகு கயிறு தடகை வளைய ஏறியாதே.
0: அவன் வந்து யமன் கொண்டு செல்லக்கூடிய சமயத்துல எது கூட வரும்?
1: எதுவும் கூட வராது.
0: எதுவும் சாஸ்வதமான பொருள் அல்ல. இந்த சரித்திரங்கள் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். தேவர்களுக்கே அப்படின்னா நமக்கு எப்படி இருக்க வேண்டும்? நம்ம யோசிக்க மறந்து விடுகின்றோம். அதான் முக்கியமான விஷயம். தேவர்கள் இங்க புராணங்கள் படிக்கும் பொழுது நமக்கு இதுதான் தலையில ஏற வேண்டும், நம்முடைய புத்திக்கு உரைக்க வேண்டும். என்ன, தேவர்களாக இருந்தவர்களும் கூட, இந்திராதி சந்திராதி அவர்கள் தேவர்களும் கூட, தேவேந்திரனாக இருந்தாலும் அடிபணிந்திருக்கிறார்கள். அவர்களுடைய செல்வம் போய், பதவி போய், அவர்களுடைய மரியாதை போய், அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்களே, அல்லல் பட்டிருக்கிறார்களே, இது நிலைத்ததா? நிலைத்தது அல்ல. எது நிலைத்தது? இந்திரன் பின்னாலே உணர்கின்றான். எது நிலைத்தது? இறைவன் ஒருவனே நினைத்தவனாக இருக்கின்றான்.

பாழ அருமையான பாடல். நம்ம வந்து எதெல்லாம் சாஸ்வதம் நம்ம காப்பாற்றும் இல்லை நம்ம கூட வரும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோமோ, நம்முடைய படிப்பு, நம்முடைய உடல், நம்முடைய அழகு, நம்முடைய பணம், நம்முடைய பதவி, அதிகாரங்கள், சொத்து, உறவினர்கள், மனைவி, மக்கள், எதுவுமே வருவதில்லை, எதுவுமே வருவதில்லை. அந்த சமயத்துல அந்த மரலியோடு கந்த மனிதன் நமதன்பன் என மொழிய வருவதாயே. அந்த மர இதுவும் திருக்குறள் தான், அந்த மரலியோடு உகந்த மனிதன் நமதன்பன் இவன் என்று மொழிய வருவாயே. சிந்தை மகிழ மலை மங்கை நகிலி நிகழ் சிந்து பய மகிழும் அகில் வீரா. திருச்செந்தூர்ல திருப்புகள், அருமையான திருப்புகள். அந்த சமயத்துல வந்து என்னை காப்பாற்ற வேணும்டா அப்படின்னு கேட்கிறார். அதே போலத்தான் அப்ப என்ன இருக்கும், எதுவுமே இருப்பதில்லை, தனித்தவர்களாக இருக்கின்றோம், தனிமை நம்மை வாட்டும், யாருமே கிடையாது. உயிரை கொண்டு போகக்கூடிய சமயத்துல

கீரகீட சந்ததமுவ. என்ன திருப்பாடப்பா, சொல்லவே முடியாது. இதனுடைய ஒவ்வொரு பாடலும் நம்ம தலைக்கு உரைக்க வேண்டும், அடித்த மாதிரி இருக்கணும். அப்படியே என்ன வார்த்தை! இதெல்லாம் சமயம் கிடைக்கும் போது பார்க்கலாம், இறைவனுடைய அருள் இருந்தால் பார்க்கலாம். அவ்வளவுதான், இறைவன் தான் கிருபை செய்ய வேண்டும். அந்த அந்தகன், கண்ணில்லாத அந்தகன் நம்மை கொண்டு செய்யக்கூடிய சமயத்துல யார் இருப்பா? யாரும் இருக்க மாட்டா. தனிமை கழிய, எனது தனிமை கழிய வந்து என்ன தர வேண்டும்? உன்னுடைய திருவடியை தர வேண்டும். கமலம்.

இந்த தனிமை போகணும்னா இறைவனுடைய திருவடி தியானம் அப்ப வேணும்பா என்று பழனி திருப்புகள்ல சொல்லுவார். இருக்கட்டும், இப்போ எதுவுமே சாஸ்வதம் இல்லை. சொல்லக்கூடிய இந்த ஸ்காந்தம் ஆகட்டும், அது என்ன சொல்லக்கூடிய விஷயம் என்ன, நாம் இதுதான் சிறந்தது, இதால தான் நம்ம இருக்க போகிறோம்னு பல விஷயங்களை நினைக்கிறோமே, எதுவுமே நமக்கு சாஸ்வதமானதாக இருப்பது கிடையாது. இறைவனுடைய திருவடி, இறைவனுடைய திருவடி தியானம் மட்டுமே சாஸ்வதமாக இருக்கும், வேற எதுவுமே இருக்காதுங்கிறதா இங்க இருக்கக்கூடிய உட்கருத்து. அதான் முக்கியமான கருத்து. வான் இருந்த தேவர்கள் மீன் சுமந்து நிற்கின்றார்கள் என்கின்ற நாம் விஷயத்தை நம்ம கவனிக்க வேண்டும். இப்போ அவர்கள் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பதும கோமலையின் இடத்திலே மிகச்சிறந்ததான ஒரு குழந்தை சூரபத்மனுக்கு பிறந்தான். அவன் அவட்ட தொட்டில போட்டிருந்தாங்களாம் பிறந்த குழந்தைய. சூரியன் மேல இருந்து கொஞ்சம் கொஞ்சம்னா கொஞ்சமா கொஞ்சம் அதிகமா அவன் இந்த குழந்தைக்கு பிடிக்கல, அவ்வளவுதான். குழந்தை பிடிக்காத அளவுக்கு அவனுடைய கிரணங்கள் வந்துடுத்தான், கொஞ்சம் பிரகாசமா இருந்துட்டான். கோபத்துல பாய்ந்து சென்று அந்த சூரியனை கட்டி பிடித்து கொண்டு வந்து தன்னுடைய தொட்டில கட்டினானா அந்த குழந்தை. இன்னும் பேர் கூட வைக்கல, இப்பதான் பிறந்த குழந்தை. தேவாதி தேவர்கள் எல்லாம் நடுங்கி போய் வந்து சூரபத்மன் காலிலே வந்து விழுகிறார்கள். என்னன்னு கேட்டான். சூரியன் காணோம், சூரியன் காணமா, எங்கே போனான்னா உன் புள்ள பிடித்து கொண்டு வந்து விட்டான். ஏன் பிடித்தான்னா என்ன தவறு பண்ணானோ தெரியல, சூரியன் இல்லாம இந்த உலகம் இயங்காது, தயவு செய்து அவனை விடுவிக்க சொல்ல வேண்டும் என்று சொன்ன உடனே, நான்லாம் சொல்ல முடியாது, என் குழந்தையிட்ட நீங்களே போய் கேளுங்கண்ணா. அங்கே செல்லுகிறார்கள். பிரம்மன் போய் தன்னுடைய தாடி, பிரம்மாவுக்கு தாடி இருந்ததுன்னு இந்த ஸ்காந்தம் சொல்லுகிறது, தாடியோடு போய் அந்த குழந்தையை வணங்கி நின்று, குழந்தாய் அந்த சூரியனை விட்டுடேன்னு வரான். தாடியை பிடிச்சி இழுத்தானா, அந்த பிரம்மனுடைய தாடியை பிடித்து இழுக்கின்றானாம் குழந்தை. இழுத்து நீ என்ன தருவே, நான் அப்பதான் இவனை கொடுப்பேன் நானும், உனக்கு என்ன வேணும்னாரோ, உன்னிடத்துல இருக்கிற சிறந்த பொருள் ஒரு அஸ்திரத்தை கொடுனா, பிரம்மாஸ்திரத்தை அவனுக்கு கொடுத்தானா அந்த குழந்தைக்கு பிரம்மா. சூரியனை விடுவித்தானா. உடனே சூரபத்மனுக்கு ரொம்ப சந்தோஷம். சூரியனையே இவன் கோபித்த காரணத்தினாலே இவனுக்கு பானுகோபன் என்று பெயர் வைத்தேன் என்று சொல்லி பானுகோபனுக்கு பானுகோபன் என்று பெயர் வைத்தானா. அதற்கு பிறகும் இவனுக்கு அக்னிமுகன், இரண்யன், வஜ்ரவாகு என்று சொல்லக்கூடிய பல பேர் பிறந்திருக்கிறார்கள். சிங்கமுகாசுரனுக்கும் அதிசூரன் முதலிய மக்கள் பிறக்கின்றார்கள். இங்கே தாரகாசுரனுக்கு அசுரேந்திரன் முதலிய மக்கள் பிறக்கின்றார்கள். இது முதலே நம்ம பார்த்தோம். அசுரேந்திரன் மிகச்சிறந்த நற்குணங்களை உடையவனும், அதாவது அதுதான் சொல்லுவார்கள், இந்த கள்ளிச்செடி பெரிய அகில கொடுத்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு குப்பையில மிகச்சிறந்த ஒன்று தோன்றியதை போலவே இவன் அரக்கர் கூட்டத்திலே இப்படிப்பட்ட ஒரு தர்மன் உடையவனாக இவன் வந்து தோன்றினான் என்று அசுரேந்திரனை பற்றி அங்கே சொல்லுவார்கள். அசுரேந்திரன் வந்து தோன்றிருந்தான், இத்தனை பேரும் இப்படி இருக்கின்றார்களாம். இருக்கக்கூடிய சமயத்திலே இந்த சூரபத்மனுடைய ஏவலினாலே, அசுரேந்திரன் சுக்கராச்சாரியனுடைய போதனையினாலே யாக யஜ்யாதிகள் நடக்கக்கூடிய எல்லாவற்றையும் நிறுத்துகின்றானா சூரபத்மன். ஏன்னு கேட்டா இங்க முக்கியமான விஷயம், தேவர்களுக்கு அவிசு போனாத்தான் அவர்களுக்கு சாப்பாடு இங்கே நடக்கக்கூடிய யாக கைங்கரியத்திலேதான் இருக்கிறது. நாம் செய்யக்கூடிய யஜ்யங்கள் மூலமாகத்தான், யஜ்யம்னா வெறும் தீயில பண்ணக்கூடியது மட்டுமல்ல, நாம பூஜை செய்யக்கூடியது, நாம் தினமும் பித்திருக்களுக்காக செய்யக்கூடிய காரியங்கள், பிராணிகளுக்கு வைக்கக்கூடிய பஞ்சமகா யஜ்யங்களை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும் என்று வேத சாஸ்திரங்கள் சொல்லும். இது அதை தவிர யஜ்யங்கள், அதாவது நெருப்பை அக்னியை மூட்டி செய்யக்கூடிய யஜ்யாதி காரியங்களும் உண்டு. இது செய்தால்தான், இதில் இருக்கக்கூடிய ஹவிசுகள் மூலமாகத்தான் தேவர்களுக்கு வாழ்வு நடக்கின்றது. போதகந்த பரஸ்பரம் என்று சொல்லும்படியாக இவர்கள் என்ன செய்கின்றார்களா, அவரவர்கள் கீதையில பகவான் சொல்லுவார், அவனுக்கு நீ உதவி செய், நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று. தேவர்கள் நமக்கு உதவி செய்ய வேண்டும், மனிதர்கள் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். என்ன உதவி, நம்ம வந்து இது மாதிரி கோம யஜ்யாதிகள் செய்து பூஜைகள் எல்லாம் தேவ பூஜைகள் எல்லாம் சரிவர செய்தோம் என்று சொன்னால் அவர்களுக்கு ஹவிசு கிடைத்து அவர்களுக்கு சாப்பாடு கிடைக்கும். சாப்பாடு நல்லபடியா கிடைச்சா நல்ல மழை, நல்ல செல்வம், நல்ல விருஷ்டி எல்லாவற்றையும், நல்ல புத்திரப்பேறு எல்லாவற்றையும் தேவர்கள் நமக்கு ஆசிகளாக தருகின்றார்கள். நாம ஒன்று கொடுக்கிறோம், அவர்கள் ஒன்று கொடுக்கிறார்கள். அதை நிறுத்தினால், இங்கே மனிதர்கள் செய்யக்கூடிய வேள்விகளை நிறுத்தினால் தேவர்களுக்கு சாப்பாடு நிற்கும். தேவர்களுக்கு சாப்பாடு நின்றால் அவர்களுடைய தேஜஸ் குறையும். தேஜஸ் குறைந்தவர்களாலே சாப்பாடு இல்லைன்னா என்ன அர்த்தம், ஒன்றுமே செய்ய முடியாது, தேவர்கள் இறக்க மாட்டார்கள். ஆனால் அவர்களாலே பலம் இழந்தவர்களாக இருப்பார்கள், அவர்களாலே ஒன்றும் செய்ய முடியாது. இதே சூரபத்மனானவன் அப்ப செய்தான். இப்ப நம்ம பண்றோம், நம்ம பண்றோம், அதெல்லாம் எதுக்கு சார், இதெல்லாம் தேவையா, கடவுள் என்ன வந்து கேட்கிறாரா, இதெல்லாம் பண்ண சொல்றாரா,
அதாவது அசுரர்கள் வந்து அசுரர்கள்ங்கிற வடிவத்தில் செய்த காரியத்தை எல்லாம் இப்ப மனிதர்களாகின்ற நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். கவலைப்பட வேண்டாம், அதே காரியத்தை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், ஒன்றும் காலம் மாறல. இப்ப நம்ம அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். செய்த உடனே அவர்கள் அங்கே தேவர்கள் எல்லாம் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது நடக்கிறது. இதுக்கு முக்கியமான ஒரு கைங்கரி, இந்த கைங்கரியத்தை செய்யக்கூடியது ஒரு துண்டு யாருன்னா, இந்த சூரபத்மன் சிங்கமுகன் தாரகனுக்கு அப்புறமா ஒருத்தி பிறந்த ஆட்டுத்தலையோடன்னு சொன்னோம் இல்லையா, நாலாவது ஜாமத்தில் பிறந்தாள் அஜமுகின்னு பேர். அது ஆட்டுத்தலையுடைய ஒரு அரக்கி பிறந்தாள். அவளை விட கொடுமையானவளை தர்ம நெறினா எத்தனை கிலோ அப்படின்னு, கிலோ எவ்வளவு ரூபா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒருத்திய பார்க்கவே முடியாது என்று இந்த புராணங்கள் சொல்லும். கற்பு நெறியா அப்படின்னா என்னன்னு கேட்பாளாம். கற்பே இல்லாதவள், அந்த கற்போடு இருக்கின்றவளை கண்டால் அவளுக்கு கோபம் வரும். அவர்களுடைய கற்பை கெடுப்பதற்காக என்ன என்ன காரியங்கள் என்ன, தேவமாதர்களை கண்டால் சூரபத்மனுக்கு மனைவியராக மாற்ற வேண்டும். யாரும் எந்த முனிவர்களும் யாரும் முனி பத்தினிகளோ கற்போடு இருக்க முடியாது. முனிவர்கள் அவர்கள் யாக யஜ்யங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்களை என்ன செய்ய வேண்டும், தடுக்க வேண்டும். இதே கைங்கரியமா இந்த அஜமுகி பூவுலகத்திலே நடமாடி கொண்டிருந்தாள். அவள் ஒரு முறை என்ன பண்ணா, துர்வாச முனிவர் தவம் செய்து கொண்டிருந்தார். அவரிடத்துல போய், முனியே உன்னை பார்த்தா பெரிய மகர்ஷியாக இருக்கிறது, உன்னாலே எனக்கு புத்திர பெயர் நடக்க வேண்டும் என்று கேட்டார். அவருக்கு கோபம் வந்தது. உன்னிடத்திலே இருந்தால் என்னுடைய தவமும் ஊடாக ஓடி போனார். தன்னுடைய தவ வலிமையினாலே, சூரபத்மனோடு சேர்ந்த காரணத்தினாலே துர்வாசராலும் ஒன்றும் பண்ண முடியவில்லை. அஜமுகி வலியே சூரப துர்வாச முனிவரை சேர்ந்து குழந்தைகள் இருவரை பெற்றெடுக்கிறார். அந்த ரெண்டு பேருக்கும் தான் நம்ம கதையில ரொம்ப கேட்டிருப்போமே, வாதாபி வில்வலன் என்று சொல்லும்படியாக ரெண்டு பேர் பிறக்கின்றார்கள். அந்த ரெண்டு பேரும் என்ன செய்கின்றார்கள், நேர அப்பாவரிடத்துல போய் நிற்கின்றார்களாம். அஜமுகி பெரிய பெருமை, ஏன் ராட்சச குழந்தைகள் அவ்வளவு நல்ல, அதாவது தேழு இந்த பாம்பு குட்டி பிறந்த அதுக்கும் விஷம் இருக்குங்கிற மாதிரி அப்படியே ரொம்ப தங்களுடைய குணத்தை அசுர குணத்தை காட்டிக்கொண்டு அப்பா முன்னாடி போய் நின்றார்கள். துர்வாசமுனி கிளம்பிட்டு இருந்தார். எங்களுக்கு வரம் கொடு. வரம் கொடுக்கறது எப்படி கேட்பாங்க, ஏன் எனக்கு தானம் கொடுன்னு கேட்கறது, வரம் அவர் கொடுக்கணும், அவர் பார்த்து கொடுக்கணும், எனக்கு வரம் கொடுன்னு. என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்கிறார் துர்வாசர். என்ன பெற்றுட்டார் இல்லையா, என்ன வரம் வேணும்ன்றார். அப்பா உன்னுடைய தவ வலிமை அனைத்தையும் என்னிடத்திலே கொடு அப்படின்னு கேட்டாங்களாம். முதல்லயே அவர் கோபமுனி. இதுல வில்லிவாரத்துல சொல்லும் பொழுது கோபத்தாலும் கோபமொழி கோபமொழி தன்னாலும் தான் கொடுத்த சாபத்தாலும் வளர்கின்ற தவ வலிமை வளர்கின்ற துர்வாசர் என்று சொல்லுவார். துர்வாசர் கோபம் வர வர அவர் வந்து சிவருமானிடத்தில் இருந்து தோன்றியவர். கோபம் வர வர துர்வாசருக்கு தபசு ஜாஸ்தி ஆகுமா, மற்றவங்களுக்கு எல்லாம் கோபம் வந்தா தபம் போகும், ஆனால் துர்வாசருக்கு அந்த தபம் வளரும் என்று சொல்வார்கள். கோபமொழி தன்னாலும் அந்த கொடிய சாபத்தினாலும் தன் தபத்தை வளர்த்து கொள்ளக்கூடியவராக துர்வாசர் இருப்பாராம். கோபம் வந்தது, அவர் சபிக்கின்றார்களாம் அந்த வாதாவில்வலனை. நீங்கள் என்னிடத்திலேயே வந்து தகாத முறையிலே நடந்து கொண்ட காரணத்தினாலே ராட்சசர்களாக இருக்கட்டும், நீங்கள் முனிவர்களுக்கெல்லாம் தீங்கு செய்வீர்கள், அகத்தியராலே நீங்கள் இறந்து விடுவீர்கள் என்று சாபத்தை சொல்லி அவர் கிளம்பிட்டார். அவ்வளவுதான், நேர அஜமுகி நடத்துல போய் சொல்லுகின்றார்கள், அம்மா அவர் போயிருக்கிறார் விடு, இப்ப நாங்கள் என்ன பண்ண வேண்டும் என்று சொல்லும் பொழுது தவம் செய்ய சொல்லுகின்றார். இதை பார்த்தா எல்லாரும் தவம் செய்திருக்கிறார்கள். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா அசுரர்களும் இங்கே தவம் செய்கிறார்கள். வாதாவி என்பனும் பிரம்மதேவனை குறித்து கடுமையான தவம் செய்கின்றார்கள். செய்த உடனேயே பிரம்மதேவன் வருகிறார். இப்ப தவம் செய்யும் போது இவர்கள் என்ன செய்தார்கள், அந்த அசுர குணத்தினாலே இந்த வாதாவியை வெட்டி வெட்டி வில்வரன் அந்த யாகத்துல போட்டானான். அது எப்ப சூரபத்மன் பண்ணது போலவே இவன் எடுத்து போட்டானான். பிரம்மதேவன் வந்தவுடனேயே மீண்டும் இவனுடைய அங்கங்கள் வந்தன, இறந்தவன் எழுந்தான். உடனே வில்வலனுக்கு ஒரு பெரிய ஒரு யோசனை வந்தது. பிரம்மா கேட்டார், உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டார். இந்த பாருங்க, எப்பொழுது வாதாவியை நாம் வெட்டி என்ன பண்ணாலும் சரி, வாதாவி வா அப்படின்னு சொன்னா அவன் உயிரோடு வரணும். நான் வாதாவியை எத்தனை துண்டாக வாதாவியை வெட்டினாலும் நான் எழுந்துமா என்று சொன்னால் அவன் வந்துவிட வேண்டும். பிரம்மா பார்த்த, உன் தலையெழுத்து இப்படின்னா என்ன சொல்ல முடியும், உனக்கு இதுதான் வரமானும்னா தந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனார். நேரே தன்னுடைய மாமாவினிடத்திலே சூரபத்மனிடத்திலே சென்று ஆசி பெறுகின்றார்கள். வேற ஒன்றுமே கிடையாது, இந்த குடகு நாட்டில் நம்ம இப்போ குடகு கூர்க்குன்னு சொல்றோம் இல்லையா, அதாவது
கர்நாடகாவிலே இருக்கக்கூடிய குடகுமலை பகுதிக்கு காவேரி தாய் எங்கிருந்து உற்பத்தி ஆகிறாளோ அந்த காவேரி தாய் உற்பத்தி ஆகக்கூடிய இடத்துல இவர்கள் போய் காடிலே, அதாவது மேற்கு மலை தொடர் மேற்கு தொடர்ச்சி வலைகள் என்று இருக்கும் இல்லையா, அந்த பகுதியிலே சென்று வாதாவி இன்பலும் ஒரு முனிவர்களைப் போல பிரணசாரை அமைத்து இருந்து கொள்வது, போக வரக்கூடியவர்கள் எல்லாம் பிராமணர்களையும் முனிவர்களையும் ருஷிகளை எல்லாம் கூப்பிடுவது, நீங்க வந்து எங்க வீட்டுல சாப்பிட்டு போக வேண்டும், எங்களுடைய தந்தைக்கு தித்தி, அது உசுரோட இருக்கிற தந்தைக்கு தித்தி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. வாதாவியை வெட்டி சமைத்து போடுவான், இவர்கள் சாப்பிடுவார்கள். சாப்பிட உடனே வாதாவி வெளியில வாம்பா, வாதாவி வயிற்றை கிழித்துக் கொண்டு எல்லார் வயிற்றிலே இருந்து வருவான். அங்கே வேதமோதின அந்தணர்கள் முனிவர்கள் ரிஷிகளை எல்லாரையும் இவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருப்பார்கள். இதே வேலையாக சூழ்ச்சியாலே கொன்று தின்று கொண்டிருக்கிறார்களாம். இதே சமயத்தில் சூரபத்மன் அந்த 1008 அண்டங்களையும் என்ன செய்கிறான், தானே ஏக சக்கராதிபதியாக இருந்து ஆட்சி செய்து கொண்டு வருகிறான். இவனிடத்திலே அஜமுகி, இவனிடத்திலே மற்றவர்கள் சென்று சொல்லுகின்றார்கள், இந்திரன் அவனுடைய பட்டத்தில இல்ல, அவனுடைய நாட்டிலே இல்ல, ஓடிவிட்டான். அவனுடைய மனைவி வந்து ரொம்ப அழகாக இருப்பாள் என்று சொன்ன உடனேயே அனுப்புகிறான் இங்கிருந்து. அந்த இந்திராணியை நான் அடைய வேண்டும் என்று இவன் தவறான எண்ணத்தோடு தன்னுடைய தூதுவர்களை அனுப்பினான். இந்த செய்திகளை கேட்ட உடனேயே தன்னுடைய மாயாசக்தியினாலே இந்திரனும் இந்திராணியும் அந்த இந்திர உலகத்திலே இருந்து மயங்கி மண்ணுலக அந்த மாயத்தினாலே மறைந்து மண்ணுலகத்துக்கு வந்து விடுகின்றார்கள். உடனே என்ன செய்கின்றான், அந்த கோபத்திலே அத்தனை பேரையும் சித்திரவதை செய்ய வேண்டும் என்று தேவர்களை எல்லாம் கொண்டு போய் சித்திரவதை செய்து கொண்டிருக்கின்றான். அங்கே தேவர்கள் எல்லாம் நடுங்கி எல்லாவற்றிற்கும் முன்பாக எல்லாருக்கும் சிறப்பாக இருந்த தேவர்கள் மீன் மட்டும்தான் பிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்ப பார்த்தா சிறையிலே வாடி நடுங்கி நொந்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கே இந்திரனானவனோ மண்ணுலகத்துக்கு வந்து தான் இப்படி ஆகிவிட்டோமே என்று வருத்தப்படுகிறான். நான் முதலேயே சொன்னதை போலத்தான், எப்பொழுது தங்களுக்கு ஒரு தாழ்வு வருகிறதோ, தேவர்கள் முதல்ல நினைத்தார்கள்னு சொன்ன இல்லையா, தேவேந்திரன் இப்பொழுது நினைக்கிறான், தன்னுடைய தாழ்வை நினைத்த காரணத்தினாலே அப்பொழுது இறை நினைப்பு வருகிறது. இவனுக்கு மட்டும் இல்லை, இப்ப பார்த்தா வரிசைய தேவர்கள் எல்லாருக்கும் இப்படித்தான் நினைப்பு வருது. என்னைக்கு நமக்கு கஷ்டம் வருகிறதோ, கஷ்டம் வரக்கூடிய சமயத்துலதான் இறைவனுடைய நினைப்பே நமக்கு வரும். அது இல்லைன்னு சொன்னா எல்லாம் நம்மாலே ஆகிறது, எல்லாம் நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நம்மாலே என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் துன்பம் வரக்கூடிய சமயத்திலே என்னால தாங்கவும் முடியல, என்னால சமாளிக்க முடியல, என்னால போக்கிக் கொள்ளவும் முடியவில்லை, இறைவனே கதி என்று இருக்கின்றோம் இல்லையா, அந்த நிலைக்கு இங்கே இந்திரன் வந்தான். இந்திரன் மட்டுமே இல்ல, தன்னுடைய சக்ராயுதத்தை இழந்த திருமால் வந்தார், பிரம்மதேவன் அதே நிலைமைக்கு வந்தார். எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடங்களிலே தவம் செய்கிறார்கள். இந்திரனானவன் சீர்காழிக்கு பதுக்கி வந்தான். அங்கே இந்திராணியோடு சேர்ந்து அங்கே திருத்தோணி நாதராக இருக்கப்பட்ட எம்பெருமானை சிவபெருமானை வணங்குகின்றான். தன்னுடைய சக்கரத்தையும் தன்னுடைய பலத்தையும் தன்னுடைய மிகச்சிறந்த தன்மையையும் இழந்த திருமால் தாரகாசுரனுடைய மார்பிலே பதக்கமாக போனது சக்ராயுதம்னு பார்த்தோமே, அதை மீண்டும் பெறுவதற்காக திருவேழி மழலைக்கு வருகிறார். பிரம்மதேவரும் பிரம்மபுரம் என்று சொல்லும்படியாக அவரும் வருகிறார். இப்படி எல்லாரும் வந்து பூலகத்திலே வந்து தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள், இறைவனை நோக்கி தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு தான் ரொம்ப அழகா மாணிக்கவாசகர் பாடுவார், பூவன்

0: புவனையில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம். அவமே இந்த பூமி சிவன் உயிர் கொள்கின்றவார் என்று நோக்கி திருப்பெருந்துறை உறைவாய் மணிக்குவாசகர் பாடுகின்றார் திருப்பள்ளி எழுச்சியில. இந்த பூமி தான் இறைவனாலே ஆட்கொள்ளப்படக்கூடிய பூமி. அதனால எல்லாரும் வந்து இங்க தவம் செய்து கொண்டிருக்கின்றார்களாம். திருவேடிமணலிலே திருமால் தன்னுடைய சக்கரம் வேண்டும் என்று ஒரு அங்கே தவம் செய்து கொண்டிருக்கிறார். தினமும் 1000 தாமரை மலர்களை கொண்டு அர்ச்சித்து இறைவனை வணங்கி வழிபட்டு கொண்டிருக்கிறார். மீண்டும் பெற்றார் என்பதெல்லாம் நம்ம பார்த்தோம். இங்கே இந்திரனானவன் சீர்காழியிலே வந்து இறைவனை துதித்துக் கொண்டிருக்கிறான், மறைந்து துதித்துக் கொண்டிருக்கிறான். அங்கே இறைவனை பூஜை செய்து கொண்டிருக்கிறான். ஏன்னா பூஜையெல்லாம் நமக்கு நல்லா இருக்கும்போது வர பாத்துக்கு பாத்துங்க, நம்ம வீட்டுல பண்றாங்க, நம்ம பையன் பண்றான், அவர் பூஜாரி வந்து பண்றார். நமக்கு பெரிய சில இடத்துல வீட்டுல பெரிய பூஜையறை இருக்கும், அந்த வீட்டுக்கு தலைவனாக இருக்கப்பட்டவர் தலைவியாக இருக்கப்பட்டவர் பூஜையறை பக்கமே போக மாட்டாங்க. தினமும் ஒருத்தர ஏற்பாடு பண்ணிருப்பாங்க, அவர் வந்து பூஜை பண்ணிட்டு போயிடுவார். இது என்ன கோயிலா? வீடு அது, இல்லத்திலே நாம் பூஜை செய்ய வேண்டும். நமக்கு நல்லது செய்த, நமக்கு நல்லதே கொடுத்திருக்கக்கூடிய, செல்வத்தை கொடுத்திருக்கக்கூடிய இறைவனுக்கு நாம் பூஜை செய்ய வேண்டும். ஆனால் இன்னொருத்தர் வச்சு ஏன் காசு இருக்கே, காசுக்கா அவர் பண்ணிடுவார். எனக்கு சாப்பிட்டா, எனக்கு பசிச்சா அவர் சாப்பிட முடியுமா? எனக்கு பசித்தால் அவர் சாப்பிட முடியுமா? எனக்கு வழி வந்தார் அவர் மருந்து சாப்பிட முடியுமா? முடியாது. இதெல்லாம் நம்ம மறந்துடுறோம். நம்ம பணம் இருக்கிறது அல்லது நமக்கு டைம் இல்லை, ஏன்னா வேலை ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு, கடவுளை மட்டும் பார்க்க முடியாது, எல்லாம் இப்படி நடக்கும். கஷ்டம் வந்துட்டா போகாத கோயில் கிடையாது, வேண்டாத தெய்வம் கிடையாது. எல்லாவற்றையும் நாம் வேண்டி கொண்டிருப்போம், அப்பொழுதுதான் நம்ம நினைப்போம். இதையும் மாணிக்கவாசகர் சொல்லுவார், தனக்கு வந்து ஒன்று வேண்டும் என்பதற்காகத்தான் தேவர்கள் போய் பூஜிக்கின்றார்களாம் இறைவனிடத்தில். அதே போலத்தான் நாமும் செய்து கொண்டிருக்கின்றோம். இங்கே தனக்கு ஒன்று துன்பம் வந்த பொழுது தேவேந்திரன் வருந்தி, அவ்வளவு தேவேந்திரனாக இருந்த தன்னை போனது, என்னுடைய மனைவியோடு மறைந்து நின்று கொண்டிருக்கிறேன். அதான் முக்கியமானது. இதே ரொம்ப அழகான ஒரு பாடல் உண்டு. ஒரு பெரிய மகாராஜா, அந்த மகாராஜா என்ன பண்ணானா, ஏக சக்கரனாதிபதியாக இருந்தவன், அதாவது ஒரு குடைக்குள் இந்த உலகத்தை ஆண்டவன், இந்த ராஜ்யம் பல ராஜ்யங்களை ஆண்டு சக்கரவர்த்தியாக இருந்தவன். ஒரு நாள் விதிவசத்தால எதிரியினிடத்திலே தோற்று போனான். உடுத்தின துடியோட ஓடினான், தன்னுடைய ராஜ்யத்தை விட்டு மறைந்து போய் வாழுகிறான். மறைந்து போய் வாழக்கூடிய சமயத்துல பிச்சை எடுக்கிறான் அந்த மகாராஜா, பிச்சை எடுக்கிறான். பிச்சை எடுக்கும் பொழுது மகாராஜாவை சக்கரவர்த்தியா இருந்தவன் வெளியில போய் நான் தான் சக்கரவர்த்தி அப்படி காமிக்க முடியுமா? முகத்தை காண்பிப்பதற்கு வெட்கமாக இருக்கிறது. இரவிலே சென்று பிச்சை எடுக்கிறான். அந்த காலத்துல என்ன இப்ப மாதிரி ஸ்ட்ரீட் லைட் எல்லாம் போட்டு ரொம்ப அப்படியே ஜெகஜோதியா இருக்குமா, என்ன இருட்டா இருக்குமா இல்லையா? அந்த இருட்டிலையும் கூட கொஞ்சம் வெளிச்சம் தெரிகின்ற இடத்திலே போகாம நிழல் எங்கே இருக்குமோ, அதாவது வீட்டோரமா நிழல் இருக்கும் இல்லையா, அந்த நிழலிலே ஒதுங்கி ஒதுங்கி சென்று கொண்டிருக்கின்றானாம் அந்த சக்கரவர்த்தி, அதாவது எக்ஸ் சக்கரவர்த்தி, பழைய சக்கரவர்த்தி. இப்போ அங்கே ஒரு கருப்பான ஒரு நாய் படுத்து கொண்டிருக்கிறது. பிச்சை வாங்கி கொண்டு வருகிறான். வரக்கூடிய சமயத்துல கருப்புல இருட்டுல கருப்பு நாய் தெரியல, காலை வச்சுட்டான். நாய் காலை கவ்வியதான், காலை கவ்விய உடனேயே வாங்கி இன்றைக்கு சாப்பிட வேண்டிய அந்த பிச்சை சோறும் கீழே விழுந்தது. ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் சிதைகிய பாணையர் என்று ஆழ்வார் பாடுவாரே, அது மாதிரி இந்த செல்வம் போன பொழுதுதான் நமக்கு இறைவனுடைய நினைப்பு வருகிறது. இங்கே அந்த இறைவனுடைய நினைப்பு இந்திரனுக்கு வந்தது. இறைவனை தொழ வேண்டும், பூஜிக்க வேண்டும் என்று அவன் தவம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறான். சீர்காழி பதியிலே வந்து தான் இறைவனுக்கு பூஜை செய்து கொண்டிருக்கிறான். மிகச்சிறந்த பதி. அங்கே போனா சோழவள நாடு அவ்வளவு கோயில்கள், அதுவும் எவ்வளவோ சிவன் கோயில்கள், காவிரியனுடைய இரு பக்கத்திலேயும் இருக்கக்கூடிய கோயில்கள். இங்க போனா வைத்தீஸ்வரன் கோயில், சீர்காழி, சிதம்பரம், பக்கத்திலேயே திருப்புன்பூர், அவ்வளவு கோயில்கள். கோயில்கள்னா ஏராளமான கோயில்கள், பார்க்கணும் கண்டிப்பா. ஒரு நாள் ரெண்டு நாள் கிடைச்சா கூட போதும், அந்த பக்கம் போயிட்டு வந்துடணும், போய் பாருங்கள், அவ்வளவு சிறப்பான கோயில்கள். சீர்காழி அந்த கோயில், அந்த கோயில் நீங்க பார்த்தீங்கன்னா அப்படியே திருத்தோணியப்பராக, தோணியப்பராக இங்கே இருக்கிறார் எம்பெருமான். 3 மாடங்களை உடைய மிகச்சிறந்தது. என்ன சிறப்பு, ஞான சம்பந்த பெருமானே வந்த சிறப்பு இல்லையா அங்கே சீர்காழிக்கு? அப்பேற்பட்ட சிறப்பு அங்கே உண்டு. பெரிய கோயில், அருமையான கோயில், மிக அழகாக உள்ளே ஆதீனங்களின் மூலமாக மிகச்சிறப்பாக நிர்வாகம் செய்து கொண்டு வருகிறார்கள். நான் கொஞ்சம் வெளியில வந்தா தான் கஷ்டமா இருக்கும், ஏன்னா நம்ம எல்லாத்தையும் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறோம், அதையும் அசிங்கப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆனால் உள்ள மிகச்சிறப்பாக அங்கே நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அங்கே பார்க்கலாம், மிக அழகான கோயில். அங்கே எம்பெருமானை பார்க்க மேலே இரண்டாவது நிலையிலே இருக்கக்கூடிய திருத்தோணியப்பர் அம்பிகையோடு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆனந்தத்தை மாப்பிள்ளை பொண்ணு அன்னைக்கு கல்யாணம் பண்ண மாப்பிள்ளை பொண்ணு மாதிரி அவ்வளவு ஒரு கம்பீரத்தோடு பெரிய உருவம், அவருடைய உருசுரத்துக்கு மேல இருக்கக்கூடிய சுதை சிற்பம், அதுக்கு மேல சட்டைநாதராக இருக்கக்கூடிய சிற்பம், இதெல்லாம் பார்த்தா அவ்வளவு புணுக்கு சட்டம் என்று புணுகு சாத்தி அரைத்து சாத்துவார்கள் மேலே சட்டைநாதருக்கு. மிகச்சிறந்ததான வடிவங்கள், அவ்வளவு அற்புதமான அம்பிகை வடிவம், அவ்வளவு அற்புதமான சிவபெருமானுடைய வடிவம். பார்க்க பார்க்க ஆனந்தமான விஷயங்கள் அங்கே உண்டு. சிதம்பரத்திலிருந்தும் இப்படி போகலாம், இல்ல சீர்காழி வைத்தீஸ்வரன் கோயில் சிதம்பரம் திருப்புன்கூர் போகலாம், ஏதாவது ஒரு இடத்துல வைத்துக் கொண்டு சுற்றுமுற்றும் நம்ம ஒரே நாள்ல போயிட்டு வந்திருக்கோம். ரொம்ப எளிமையான விஷயம்தான், இங்க ஏதாவது ஒரு இடத்துல கும்பகோணம் இல்லையே சிதம்பரம் ஏதாவது ஒரு பேஸ் வைத்துக் கொண்டால் அங்கிருந்து போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப சௌகரியமா இருக்கும். இப்ப சீர்காழியிலே வந்து இருக்கிறானா, இந்த இந்திராணியை தேடிக்கொண்டு அஜமையும் இந்த சூரபத்மனுடைய ஒற்றர்களும் வருகின்றார்கள். வருகின்றார்கள் கேள்விப்பட்ட உடனேயே வாடினான் வருந்தினான், என்ன செய்து விட்டான், மூங்கில் அங்கே வேணுமனான்னு அதுக்கு பேரு, மூங்கில் காடு இருந்த இடம், மூங்கிலுக்கு உள்ளே மறைந்து போய் இந்திராணியும் இந்திரனும் மறைந்து வாடுகின்றார்கள். இறைவனுக்கு மூங்கில் வடிவத்திலே இவர்கள் இருந்து எம்பெருமானுக்கு பூஜை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் எல்லா இடத்திலேயும் தவமும் வேள்வியும் குன்றிய காரணத்தினாலே மழை குன்றியது. இந்த இடத்திலேயும் மழை இல்லை, இவன் வைத்திருக்கக்கூடிய நந்தவனத்துக்கு நீர் இல்லாமல் இந்திரன் தவித்துக் கொண்டிருக்கின்றான். எப்படி செய்வது, இறைவனுக்கு பூஜை செய்ய முடியவில்லையே, இறைவனுக்கு மலர் கொண்டு தூமலர் தூவி நித்தமும் நாள் மலர் கொய்து அவனுக்கு இட்டு நாம் வணங்க வேண்டுமே, அப்படி வணங்க முடியவில்லையே என்று வருந்தி கொண்டிருக்கின்றானா. அப்பொழுது வணங்கி எம்பெருமானை துதிக்கும் பொழுது வருத்தத்தோடு துதித்துக் கொண்டிருக்கிறான் இந்திரன். அப்போ ஒரு அசரீரி வந்ததான், கவலைப்படாதே, இந்த இடத்திலே ஒரு திவ்ய தீர்த்தமானது வந்து பாயும், உன்னுடைய வருத்தம் தீரும் என்று சொல்லும்படியாக அவனுக்கு சொல்லுகின்றார்கள். அவனுக்கு அந்த வருத்தம் தீர்க்கும்படியான ஒரு அசரீரியானது வந்தது. அவன் பரம சந்தோஷத்தோடு நம்பிக்கையோடு நடக்குங்கிற நம்பிக்கையோடு அந்த இந்திரனானவன் மீண்டும் தொடர்ந்து கொண்டிருக்கிறான்.
1: சைவம்.org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி விநாயகர் புராணம். வழங்குபவர் சிவ திருமதி உமா உலகநாதன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: தெல்லியே ஏவலால செப்பலும் மகிழ்ந்து போற்றி வள்ளிய வள்ளுவன் உண்டு பூசி வாளிய அணிந்து வீர வெள்ளிய வெற்று போய் பிசி முரசு எடுத்து வள்ளி பிசிமுரசு எடுத்து வள்ளே கல்லிவர் மாலை நெற்றி கழிற்றி நீட்டேறி சொல்வன். ஏவலாளர் சொன்ன உடனே எல்லாரும் மகிழ்ந்து பூசி எல்லாம் சந்தோஷப்படுகிறார்கள். இங்கே வள்ளுவனை கூப்பிட்டு முரசை எடுத்து அப்படியே முரசு அறிவிக்கின்றார்கள். இன்றைய நாள் நமது மன்னர் பிரானுக்கு பட்டாபிஷேகம் நடக்கப் போகிறது அப்படிங்கிறத முரசை வைத்து அறிய விடுகிறார்கள். வாளியே ஞான்றும் எங்கோ வைகள்

பாலி வாழிய சோமகாதன் மன்னவன் கிளைகள் ஓடும் சாலியாயுமெல்லாம் உயிர்க்கு அரண் உயிர்க்கு. அவர் என்ன சொல்றாரு, அந்த தேவதேவன் வாழிய வேதநீதி மனு நெறி செங்கோல் வாழி சோமகாந்தன் மன்னவன் கிளைகளோடு எல்லாரும் மன்னர் பிரான்கள் எல்லாருக்கும் பறை அறிவிச்சுது. அவங்க எல்லாரும் குடும்பத்தோட சுற்றத்தார்களோட வாழிய உலகம் எல்லாம் வாழியின் நகரம் என்றான். நிறைய பறை அறிவிச்சு முரசை அறிவித்து எல்லாரையும் வாங்க வாங்க வாங்க வாங்க குடும்பத்தோட வாங்க. நம்ம இப்ப பத்திரிகையில சுற்றம் சூழ வருகை தருங்க அப்படின்னு சொல்லி பத்திரிகை அடிக்கிறோம் இல்லையா, சுற்றமும் நட்பும் அப்படின்னு. அது போல இவங்க அன்னைக்கு முரசு அறிவிக்கிறார்கள். எல்லா மன்னர்களுக்கும் ஓலை அனுப்பி அவர்களுக்கு தூதுவர் அனுப்பிச்சு விட்டுட்டாங்க. இப்ப இந்த இடத்துல முரசை அறிவித்து மக்களுக்கெல்லாம் அறிவுறுத்துகிறார்கள். கலை மகள் வீர செல்வி முன்னரே காணி கொண்ட மலை நிகர் தோழினார்க்கு மணமகளோடு செல்வ தலைமகள் இவரை நாளை தக்கவர் புணர்த்த நின்றா இலைமுக பூநீர் எல்லாம் இருநகர் புனைகை என்றான். கலைமகள் வீரச்செல்வி முன்னரே காணி கொண்ட மலைநகர் கலைமகள் மலைமகள் அலைமகள் எல்லா எல்லா செல்வங்களும் அவருக்கு வரணும் இல்லையா. முன்னரே காணி கொண்ட முன்னாடியே இந்த இடத்துக்கு வந்து அந்த அம்மா வந்து அமர்ந்து விட்டார்கள். மலைநிகர் தோழினார்க்கு மணமகளோடு செல்வம் அப்படியே திருவாகிய செல்வத்தை ஏற்றுக்கொண்டு மலைமகள் வருகின்றார். தலைமகள் இவரை நாளை தக்கவர் புணர்த்த நின்றார். எல்லாரும் வந்து இவரை வாழ்த்துவதற்காக இருநகர் புனைகை என்றார். இவரை எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வாழ்த்த வேண்டும் என்பதற்காக எல்லாரும் வாங்க பண்டைய தினத்தின் மேலும் பாரிக்க அறம்பாரிக்க மண்டிக பொருள்கையில் ஓர் மன்னவன் நிதி பண்டாரும் மிண்டன வாய்தல் சென்று வேண்டுவ கொண்டு செய்க உண்டனில் வெறுப்பு வந்து எய்த வந்து தெய்வத்து உளத்து அஃது ஒழிக என்றான். பண்டைய தினத்தின் மேலும் அன்னைய தினத்துல மேலும் எல்லாரும் வரணும். அப்ப எல்லாருக்கும் என்ன வசதி இல்லைன்னு சொன்னாலும் மன்னவனுடைய நிதி அறை இருக்கின்றதே அந்த பண்டாரம் அந்த பணம் இருக்கின்றதே அந்த செல்வம் இருக்கின்றது இல்லையா அந்த அந்த வாசல்ல போய் வேண்டுவ கொண்டு செய்க யார் யாருக்கு என்னென்ன வேணும்னு கேளுங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் எல்லாத்தையும் தருவாரு. அப்படி ஆண்டிருக்கிறாங்க நம்ம நாட்டு மன்னர் பிரான்கள். உண்டனில் வெறுப்பு தெய்வத்து உளத்து அஃது ஒழிக என்றார். யாரும் வந்து மனசுல கஷ்டப்பட்டோ இதுலயோ வரக்கூடாது. இனி என்ன அணிந்து எழில் கொள அணிந்து என்றீங்க அணியன முழிந்துள்ள முழிந்து மொழிந்துள் இன்பாங்க இன்பங் கணிதர அளவலாவி புனித விண்ணவர்க்கு பூசை போற்றுக போற்றுகின்றா நனிபல பொருளும் சொல்லி நனி முரசெருக்கினானே இனியன நுகர்ந்து பூசி நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கின்றதை அவர்கள் எல்லாம் அணிந்து எழில் கொள்ள அணிந்து என்றே மொழிந்து இன்பம் இன்ப வாயில பேச்சு எப்படி இருக்கணும் கனிபோட இருக்கணும். எல்லாரையும் முரட்டுத்தனமாக பேசக்கூடாது இன்பத்தோட சந்தோஷமாக கனிதர அளவலாவி அப்படியே எப்படி ஒரு பழங்களை கொடுத்து இது பண்ணுவது போல அன்போட அளவலாவி இருக்கணும். அது மட்டும் இல்ல புனித விண்ணவர்க்கு பூசை போற்றுக தேவாதி தேவர்களுக்கெல்லாம் பூஜை கொடுக்கணும். நனிபல பொருளும் சொல்லி அவ்வளவு சொல்லி நளி முரசு எரிக்கினானே முரசு செய்றாரு. அரை வரை வகுத்து சொன்ன அரும்பொருள் உணர்ந்தன்போடு நிறை தருமங்கள் எல்லாம் நிறை தருமங்கள் எல்லாம் தருமங்களாற்றி நெடுநகர் முழுதும் கோடி துறையு நாகரீகரெல்லாம் உவந்தனர் தத்தமைந்தர் இறைமை வந்து அடுத்த அங்குள்ள மாதிகள் இனியரானார். அரைபறை வகுத்து சொன்ன பொருள் அந்த இதை கேட்டவங்க எல்லாம் அவங்க நிறை தருமங்கள் ஆற்றி நெடு நகர் முழுதும் கோடி எல்லா நகர் முழுக்க சொன்னதை கேட்டு துறையும் நாகரீகர் எல்லாம் உவந்தனர். மக்கள் எல்லாம் சந்தோஷமாக உவந்து ஏமகண்டனுக்கு பட்டாபிஷேகமாக போகுதுங்கிறத மனப்பூர்வமாக சந்தோஷத்தோட அவங்க எல்லாம் கேட்டு
உவந்து மைந்தர்க்கு இறைமை வந்து அடுத்த அங்குள்ள மாதிகள். இனிமே சோமகாந்தனுக்கு பதிலாக ஏமகண்டன் வந்துட்டாரு நமக்கெல்லாம் தலைவராக என்று சந்தோஷப்படுகிறார்கள். சேனைகளுக்கு இறைவனேவ சேவடி பணிந்து போந்து யானைகளுக்கு அரசையாதே தோரணர் அருணல் அரசன் மன்னி தேனிவர் மதமராத திருமுகம் எழுதி ஓடை பூநிற நுதலின் வீக்கி பொற்புற பண்ணினானே. சேனைகளுக்கு இறைவன் ஏவ மன்னர் பிரான் ஏவதற்கு சேவடி பணிந்து போந்து யானைப்படை எல்லாம் சொல்றாரு. தோரணல் அரசன் மன்னி தேனிவர் மதமராத திருமுகம் எழுதி, அழகாக ஒரு ஒரு திருமுகத்தை எழுதுறாரு. எழுதி ஓடை பூநிற நுதலின் வீக்கி பொற்புற பண்ணினாரே. அன்று ஆலவாய் அண்ணல் திருமுகம் எழுதினார். நமக்கு லெட்டர் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத சொக்கநாத பெருமான் முதல்ல நமக்கு எழுதி காமிச்சார். எதற்காக? சேரமான் பெருமாள் நாயனார்கிட்ட போய் பானபத்திரர் பணத்தை கொடுக்க சொல்றதுக்கு ஒரு லெட்டர், மதிமலி புரிசை மாடக்கூடல் அப்படின்னு அழகா பதிமிசை நிலவு பால் நிற வரிச்சிறகு அன்னம்பயில் பொழில் ஆலவாயில் மன்னிய சிவன் யான் மொழிதரு மாற்றம் பருவ கொன்மு படியன பாவலர்க்கு ஒருமையின் உரிமையின் உதவி ஒளிதிகள் குருமாம் அதிபுரை குளவிய குடைக்கீழ் செருமா உகைக்கும் சேரலன் காண்க. யார் ஃப்ரம் அட்ரஸ் டூ அட்ரஸ் மேட்ரு எல்லாம் அழகாக நமது சொக்கநாத பெருமான் அன்னைக்கே எழுதி காமிச்சிருக்கிறார் திருமுகத்தை. அது போல இங்கே பானபத்திரர் வருவாரு சேரலன் காண்க. பண்பால் யாழ்வையில் பானபத்திரர் தன்போல் என்பால் அன்பன் தன்பால் சொல்லிட்டார். நீ எப்படி எனக்கு என்னைய விரும்புறியோ என்னை என் மேல அன்பு வச்சிருக்கிறியோ அது போல பானபத்திரர் பாரு தன்போல் என்பால் அன்பன் தன்பால் காண்பது கருதி போந்தனன் மான்பொருள் கொடுத்து வரவிடுப்பதுவே. திருப்பி நீ அங்க வச்சுக்கிடாத, மதுரைக்கே அனுப்பி விட்டுரு அப்படின்னு சொல்ற நமது சொக்கநாத பெருமான் திருமுகத்துல. அதுபோல இங்கே இவரு திருமுகத்தை கொடு மரம் பகலியாதி அழகாக அந்த திருமுகத்தை எழுதி பூ நிற நுதலின் வீக்கி பொற்புற பண்ணினானே. வளவ வளவருள் இறைவன் சென்று வார்கொடி உயர்த்தி தூசும் கலனு நன்கணிந்து ஊட்டும் கவனமா பரியோம் பண்ணி குழபிய கொற்றவை வாழ் கொடுமரம் பகழியாதி பழவு முன் இறைத்து வைத்து பாலித்தேர் பண்ணினானே. இங்க அழகாக வளவனாகிய அந்த மன்னர் பிரான் செல்வதற்காக கொடி உயர்த்து தூசும் நல்ல ஒரு குதிரையை சேர்த்து ஒரு அழகாகிய தேரை நல்ல ஒரு மரத்தை எடுத்து அழகாக ஒரு தேரை பண்ணி கொடுக்கிறார். வாதுவர்க்கிறைவன் சென்று வாசநீர் முழுதும் மாட்டி வாசநீர் முழுதும் மாட்டி கோது முற்று ஒளிந்து நல்ல குணத்ததாய் பகைவர் உள்ளம் பேதிசை கலினமாய்ப்பே பேரொளி கலன்கள் பூட்டி காதடி மயிர்களாத்து கவின்மிக பண்ணினானே. என்ன சொல்றாரு? அப்படியே பகைவருடைய உள்ளம் சந்தோஷப்படும்படியாக. யாரும் வந்து ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரும் பொழுது மனசு கஷ்டத்தோடையே வரக்கூடாது, மன நிறைவாக வந்தா தான் அங்க நல்லது. சாரணர் அடுத்து நின்று தகுதியின் அளித்த ஓலை போரணவிய கையேந்தி பொருள் தெரிந்து அரசராதி சீரணவிய எல்லாரும் செறிந்து அங்கத்தராகி ஊரண வனப்பின் வாய்த்த பூவையரோடும் சார்ந்தா. சாரணர்கள்லாம் அப்படியே அவங்கவங்க தகுதியின் அளித்த ஓலைய போரணவிய கையேந்தி எப்படி அவங்களுக்கு எந்த இதுல வர சொல்லியிருக்காங்களோ அப்படி செஞ்சு அரசர் ஆதி சீரணி எல்லோரும் செறிந்த அங்கத்தராகி. இப்ப அவங்க அவங்க நல்ல மரியாதையோட அந்த மன்னர் பிரான்களை வழிநடத்துகிறார்கள். வனப்பின் வாய்ந்த எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க பூவையரோட அரசர்கள் எல்லாம் சேர்ந்து சேர்ந்து சேர்ந்து வந்துட்டாங்க. வாரண முழக்கமும்
ஓர்வாள் வாம்பரி முழக்கம் ஓர்வார் தேரணி முழக்கம் ஓர்வார் செறிவடை முழக்கம் ஓர்வார் வாரணா உலக்கம் ஓர்வார் பாடல் ஆடலின் முழக்கம் ஓர்வார் தோரண மாட வீதி வீதிதோறும் நிறைந்திட்டவன்றே. இப்ப வாரண முழக்கம் ஒரு பக்கம் இருக்குது, ஒரு பக்கம் பரியாகிய குதிரையின் முழக்கங்கள், இன்னொரு பக்கம் தேர் முழக்கங்கள், இன்னொரு பக்கம் சேனை படைகளுடைய முழக்கங்கள், ஒரு பக்கம் யானைப்படையினுடைய முழக்கங்கள், ஒரு பக்கம் பாடல் ஆடலின் முழக்கம் ஓர்வார். எல்லாம் அந்த வீதிகள் முழுக்க, அந்த நகரம் முழுக்க ஒரே கோலாகலமாக இருக்கின்றது. தோரண மாட வீதி தோறும் நிறைந்திட்டான்றே, வீதிகள் தோறும் அப்படியே தோரணங்களை கட்டி அருமையாக சந்தோஷமாக இந்த விழாவை சிறப்பு செய்கின்றார்கள். பூம்புணல் ஆடுவாரும் பொழில் விளையாடுவாரும் தேம்பிளே மாதுவாரோ செறிந்து வாதாடுவாரோ கூம்புறா மாட வீதி கோடனை நோக்குவாரும் ஆம்பல வினையின் வெவ்வேறாயினர் அடுத்தோர் எல்லாம். இப்ப மத்த இடத்துல அடுத்த பக்கத்துல பார்க்கும்போது பூம்புடல், ஒரு பக்கம் பெண்கள் எல்லாம் பூம்புடலை ஆடிக்கொண்டும் ஒரு பக்கம் விளையாடி கொண்டும் ஒரு பக்கம் தேன் பிழிந்து மாந்து வாரும் தேனை அப்படியே தேன் கூடு கட்டியிருக்குது இல்லையா, அதை பிழிந்து அவர்கள் குடிக்கிறார்கள். ஒரு பக்கம் செறிந்து வாதாடுவார்களும் வம்பு அழகாக பேசி கொண்டிருக்கின்றார்கள். கூம்புறா மாட வீதி கோடனே நோக்குவாரும், எல்லா பக்கமும் எப்படி இருந்தாலும் சரி அந்த அந்த இது இடத்துல எப்படி இருக்கணுமா, அந்த வீதியில ஆம்பள வினையின் வெவ்வார் ஆயின அடுத்தோர் எல்லாம், எங்க எப்படி இருந்தாலும் சரி அந்த வீதிகளில் இருக்கிறவங்க வந்து வினையின் வெவ்வேர் ஒவ்வொரு வினையின் ஒவ்வொரு தொழிலையும் ஒவ்வொருத்தர் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அனைவரும் இணையராக அமைத்த நாள் அடுத்தலோடும் புனைகளல் அரசனேவ புறையரு விதியின் ஆசான் வினை முடி நாட்கு முன்னே முன்னமே முன்ன முன்னமே ஏவி முன்னம் ஏவிய மூன்றா நாளின் அணை களத்துரு மணிட்டுவன் முளைவித்தினானே. மூணு நாளைக்கு முன்னாடி அழகாக முளை தானியங்களை வச்சு அந்த முளை கொட்டு செய்கின்றார்கள். வழிவரோ நாளிற்கந்த மலர் பொறி அரிசி சந்து பொழிதயிர் அளவளாவி பூசித்து வழிமுன்னி

அலீம், யார் யாருக்கெல்லாம் இந்த ஹோமத்துல அபிர்பாகம்லாம் கொடுக்கணும் இல்லையா, எல்லா தெய்வங்களுக்கும் அப்படியே ஒவ்வொரு கடவுளையும் அவங்க நினைக்கிறாங்க. ஏன் திலை வேளாண் மைந்தன் ஏமகண்டர்க்கு நல்ல சாந்தியின் பொருட்டு பாகர் சமைத்த மான் களிறு போற்றே, காந்தொளி படையும் அன்றே கடன் முறை பூசையாற்றி இந்த நன்மறையோர் தக்கோர் இரவலர் தமக்கும் அண்ணாம். ஏமகண்டருக்கு நல்ல சாந்தியின் நல்ல ஒரு வெற்றி கிடைப்பதற்காக அவர்களுக்கு அந்த பாகர்கள், அந்த கம்மியர்கள் சமைத்த அந்த பொற்தேராகிய காந்தொளி படையும் என்றே அதற்கு பூஜை ஆற்றுகிறார்கள். ஈந்தனன் மறையோர், மறையோர் அந்தணர்களை வைத்து வேதங்களை எல்லாம் சொல்கின்றார்கள். அற்றை நாள் இரவி தான் முன் நாடக புரிநாள் தாங்கி கொற்றவன் மகர்க்கு மைந்தன் கோற்றொடி மனைக்கு நேரே, பொற்றங்கன் அங்கையாத்து பொதிதா புதீதி அலங்கு அமைத்தோம், பெற்றின பற்றின அணிந்து பூசை பண்ணுதல் வழித்தான் நன்றி. அந்த நாளுக்கு முன்னாடி முதல் நாள்ல புரிநாள் தொடங்கி கொற்றவன் மகர்க்கு மைந்தன், கொற்றவன் மகனாகிய மைந்தன் யாரு, ஏமகண்டன், கோற்றொடி மனைக்கு நேரே அவனுடைய மனைவியையும் அழைத்து வந்து அந்த பற்றினன் அணிந்து பூசை பண்ணுதல், ரெண்டு பேரே கணவரை மனைவியையும் சேர்ந்து ஏமகண்டனே அவருடைய மனைவி உட்கார வைக்கிறாங்க. பள்ளியம் இயம்பா நிற்ப பாவையர் அரடா நிற்ப வல்லவ தியானத்தோடும் மந்திரங்கனியா நிற்ப, சொல்லிசை மறைக நான்கும் சோதகர் ஓதா நிற்ப, நல்லவர் பல்லோர் கேட்ட நண்பொரில் நண்பொருள் நீட்டா நிற்ப. பள்ளியம் இயம்பா நிற்ப பாவையர் பாவையர் ஆடர் அந்த அந்த இடத்துல நல்லவர் தியானத்தோடு வல்லவர் தியானத்தோடு மந்திரங்கனியான சொல்லிசை மறைகள் நான்கும் வேதங்கள் தான். சுவாமிக்கு பிடிச்சது வேதங்கள் தான், ஆகமந்தான் வேணும். நம்ம இப்ப வந்து நம்ம சொல்றதெல்லாம் தவறா நம்ம நாட்டுல பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். ஆகமம் மறை நான்கும் சோதகர் ஓதான் இருக்க, நான்கு மறைகளும் தான் பெருமான் அதுலதான் சந்தோஷப்படுவார். அந்த வேதங்களை அப்படியே ஓதிக்கொண்டிருக்கிறார். நல்லவர் பல்லோர் கேட்ட நண்பொருள் இட்டா நிற்ப, எல்லாரும் அழகா சந்தோஷமா இருக்காங்க. பித்தகிர் சிற்பன் முன்னர் பேரலில் வாய்ப்ப செய்த சித்திர துருவின் முக்க செருமத கலிற்றை நாட்டி பத்தியிர் பூசையாற்றி பல வகை உணவு மூட்டி வித்தக இடையூறின்றி வினை முடித்திடுக என்றான். முதல்ல என்ன செய்யறாரு, சிற்பன் முன்னர் பேர் எழில் வாய்ப்ப செய்த சிற்ப சித்திரத்து உருவின் முக்கட் செருமத கயிற்றை விநாயக பெருமானை முதல்ல வணங்குறாரு. முதல்ல விநாயக பெருமானுக்கு வணக்கம் பண்ணிட்டு தான் எந்த ஒரு காரியத்தையும் நம்ம செய்யணுங்கிறத அழகாக கச்சியப்ப முனிவர் பெருமான் சொல்றாரு. பாத்தீங்களா, இங்க எல்லாரையும் வச்சு எல்லா ஹோமகுண்டெல்லாம் வச்சாச்சு, எல்லா அந்த மணி மண்டபத்தை எல்லாம் வச்சாச்சு, அதற்குரிய அலங்காரங்களை எல்லாம் வச்சாச்சு, எல்லாம் பண்ண பிறகு முதல் முதல்ல யாருக்கு பூஜை பண்றாரு, மதக்களிற்றாகிய முக்கட் செருமத கயிற்றை நாட்டி பத்தியிர் பூசையாற்றி பல வகை உணவு மூட்டி வித்தக இடையூறின்றி வினை முடித்திடுக என்றான். அதைத்தான் நமது ஞான சம்பந்த பெருமான் சொல்ற, பிடியதன் நொருகுமை கொழமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவர் இடர்கடிகணபதி, கடிகணபதி வர அருளினன் மிகுகொடை வடிவினர் பயில் வலிவலம் முறை இறையே. நம்மளுடைய துன்பத்தை நம்மளுடைய வினையை நீக்கணும்னா முதல்ல விநாயக பெருமானத்தான் வணங்கணும். விநாயகரை வணங்கிட்டு நம்ம எந்த காரியம் செஞ்சாலும் அதற்கு இடைஞ்சலே வராது. அதுதான் இங்க இவர் சொல்றாரு. எல்லாத்தையும் வந்து எல்லாத்தையும் வைக்கிறதுக்கு முன்னாடி முத முத விநாயக பெருமானுக்கு பூஜையை ஆரம்பிக்கின்றார்கள். அந்த பூஜை எப்படி இருக்கணும், இடையூறின்றி வினை முடித்திடுக என்றான். சூரியன் ஆதியாக தூய சண்டேச நீரா நெருறு நூலில் சொன்ன நிலத்தொறும் களையந்தாவித்து தாருணர் பூசையாற்றி அவரவர் தம்மை வெம்பேறு ஏறு பூசை கூறு எய்தா எய்தா வகை காக்க என்றான்.
சூரியன்ல இருந்து சண்டேச பெருமான் வரைக்கு ஒவ்வொருவரும் களையம் தாவித்து அந்த பூஜையை அப்படியே செஞ்சு மந்திரங்களை வேத மந்திரங்களை எல்லாம் முழங்கி அருமையாக இந்த ஹோமத்தை நடத்துகிறார்கள். அந்த ஹோமம்லாம் முடிஞ்சு அபிஷேகம் பண்ணி தான் பட்டாபிஷேகம் ஆரம்பிக்க போகுது. முதல்ல அந்த ஹோமத்துல அவ்வளவு ஒரு மரியாதை செய்யறாரு நமது மன்னர் பிரான் சோமகாந்தன். பரப்பினன் சாலிதோனி பருவத பணி சாலிது

அதாவது இருமை இன்பமும் அடியவருக்கு ஊட்டிய இறைவன். எனது சக்தி சொரூபமாக இருக்கக்கூடிய உமை ஒரு பாகனாக இருக்கக்கூடிய நிலையில, அதாவது இம்மை இன்பமும் மறுமை இன்பமும் ஆக எனது நல்வினை தீவினை இரண்டையும் போக்கி என்ன செய்றாரு, இருமை இன்பமும் அடியவருக்கு ஊட்டிய இறைவனே. அதாவது யார் கூட இருக்கும்போது, தர்மமூர்த்தியே ஒப்பனை தழுவ தழுவும் புயத்தானே. அதாவது ஒப்பனை அம்மையோடு இருக்கக்கூடிய இறைவன் என்ன செய்யறா, இந்த உயிர்களுக்கு இருவினை இருமை இன்பம், இம்மை மறுமை ஆக இரு நிலைகளுக்குமான அந்த இன்பம் தருகிறான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யோக வடிவம். இந்த யோக வடிவம் என்பது குருவாக வந்து அதாவது அறிவு நிலையில தெளிவுபடுத்துவது. அதாவது முக்திக்கு வித்து உன் அடியவர்கள் சிந்தைக்கு முளறி அறுக்கன், மொழி என்மீன் சித்திக்கு மூலம் தவயோகிகளுக்கு தெளிகண்ணல் ஊறும் அமிர்தம், பக்திக்கு நித்தம் அருள் வீசும் கொண்டல் கலவீசன் கலாவீசன் எங்கள் பரமன். ஆக இந்த யோக வடிவம் என்பது முழுக்க முழுக்க முக்திக்கான வித்து. இப்ப அதிவீர ராம வாண்டியருடைய பாடல்கள்ல இந்த யோக வடிவம் பற்றியது ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா முழுக்க முழுக்க ஏக்கமான பாடல்கள் தான். இந்த ஏக்கமான பாடல்கள் பார்த்தீங்கன்னா என்னது, இறைவன் வந்து எனது முக்திக்கான வித்தாக இருக்கிறான், அடியவர்களுடைய சிந்தைக்கு எனது முளறி அறுக்கனாக இருக்கிறான், எனது சித்திக்கு மூலமாக இருக்கிறான், தவயோகிகளுக்கு எனது தெளிகண்ணலாக இருக்கிறான்னு சொல்றான். ஆனா பின்னாடி ஒரு பாடல சொல்லுகின்ற போது, துறவியாய் சென்று வனம் துண்ணல் வேண்டுமா அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா இறைவனுடைய முக்தி வேண்டும் பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், துறவியாக ஏன் காட்டுக்கு செல்லணும், இங்கு இருக்கும் நிலையில் இருந்து கொண்டே நாம் அருளை பெறலாமே அப்படின்னு சொல்லுவார். அதுக்கடுத்து கோர வடிவம் சொல்லுகின்ற போது பார்த்தீங்கன்னா, காய்ச்சினத்து உழுவையின் வரித்தோல் அசைத்து உடை உடுத்தியவன், என்னது புலியினுடைய வரித்தோலை, அதாவது தார்காவனத்து முனிவர்களுடைய அந்த யாகத்திலே தோன்றிய அந்த புலியை என்ன செய்யறாரு, உரித்து தோலை ஆடையாக உடுத்தி கொள்ளக்கூடியவன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, வாரணத்தின் உரிபோர்வை கொண்டவன், அதே போல யானையாக அந்த தார்காவனத்து முனிவர்களுடைய அந்த யாகத்திலே யானையாக வந்த அவனை எனது உரித்து அதை எனது ஆடையாக போற்றிக் கொள்ளக்கூடியவன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, குரு வடிவமாக இருக்கக்கூடியவன் இறைவன். அதாவது நாளும் அண்டரும் முனிவரும் தாமும் காண்கிலர், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் தேடுகிறது, ஆனால் தேடிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் அடியேன் உன்னை தேடினேன், தென்றை வளாக முற்றும் தேடினேன், ஆனா தேடி கண்டுகொண்டேன் எங்க, கரிவளமந்தநல்லூரிலே. இப்ப தனக்கு முக்தி கூடத்தை இடமாக அதை என்ன சொல்றாரு, கரிவளமந்தநல்லூர் இருக்கக்கூடிய பால்வண்ணநாதரை சொல்லி நான் நினைச்சிறேன், தேவர்கள் எல்லாம் தேடுகிறார்கள், அடியவர்கள் எல்லாம் தேடுகிறார்கள், அப்படி எல்லாம் தேடுகின்ற போது நான் என்ன செய்கிறேன், உன்னை இந்த கலாமரத்தினுடைய நிலையிலே உன்னை நான் கண்டுகொண்டேன், கண்டு நான் ஞானம் பெற்றேன் அப்படின்னு சொல்றார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு பாட்டில் இறைவனுடைய நவந்தரு பேதத்தை ஒரே ஒரு பாட்டில் அப்படியே சொல்றார். என்ன நவந்தரு பேதம், உருவத்திருமேனி அறுவத்திருமேனி அருவுருவத்திருமேனி, இந்த எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஒரு பாடலில் சொல்றாரு. ஆதவன் மதி பார் அனல் வெளி புனல் கால் அருமறை எச்சன் என்று எட்டும் பேதமாம் உருவாய் அருவாய் நிறைந்த போற்றியால் உற்ற நான் உன்னை ஓதினால் உணர்வேன். ஆக நீ என்ன செய்கிற, அட்டமூர்த்தம், அட்டமூர்த்தமாக இருக்கக்கூடிய இறைவனை நான் ஓதினால் உணர்வேன். ஆனால் என்னுடைய சொல்லில் சொல்லுக்குள்ளே உன்னை கொண்டு வந்து சொல்லுக்குள்ளே அடக்க முடியாது. ஆனால் அப்படி சொல்லுக்குள்ளே அடக்க முடியாது இருக்கக்கூடிய அந்த இறைவனை நான் என்ன செய்கிறேன், ஓதினால் தினம் எனது நமச்சிவாய மந்திரத்தை நான் மனதிலே தியானித்தால் நான் உன்னை என்ன செய்ய முடியும், உணரும். அதற்கடிச்சு உணருமாறு அருளாய், அவன் அருளால் அவன்தால் வணங்கி, எனக்கு அருள் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நீ உணருமாறு நீ அருள வேண்டும். ஏன்னா இந்த அட்டமூர்த்தமாக இருக்கக்கூடிய இறைவனை உன்னை நான் ஓதினால் உணர்வேன். ஆனால் எனக்கு எனது ஓதுவதற்கான பக்குவம் எனக்கு வாய்க்கப்பெறவில்லை. அந்த பக்குவத்தை யார் நீ தர வேண்டும், உணருமாறு நீதான் எனக்கு அருள வேண்டும். அருளாய் எனது இளநிலா பசுங்கொழுந்தே அளித்த ஜோதிய அப்படின்னு சொல்லுவார். இன்னொரு பார்த்தீங்கன்னா, இங்கே அடியவருடைய கீழ்நிலை தான் ரொம்ப சொல்லிக்கிட்டே வந்திருக்குன்னு நான் சொல்லியிருக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இறைவனுடைய ஐந்தொழிலை பற்றி கொஞ்சம் சொல்லிட்டு போகிறார். அவருடைய பராக்கிரமங்களை சொல்லுகின்ற போது படைத்தல் காத்தல் அழித்தல் அருள் ஆக இந்த ஐந்தொழிலையும் சொல்லி போகிறாரு. இறைவனை எவ்வுயிரியமாக எனது தோற்றுவிக்கக்கூடியவன், தோற்றுவிக்கிறது மட்டுமல்ல அவனை எனது அதை படைத்து காத்து

0: படைத்து அருளக்கூடிய நிலையில் இருக்கிறார். ஆனா இங்க இந்த படைக்கப்பட்ட இறைவனிடம் இவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, நினதாருள் பெற்றும் பெற்றிலார் போர் பறிவுற்றேன். இறைவா, இந்த படைத்த இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் உன்னுடையதுதான். எனது இந்த எல்லா உயிர்கள் இடத்திலும் எனது என்னுடைய அருளை பெற்றும் என்னுடைய இயக்கம் இங்கு இருக்கிறது. ஆக படைக்கப்பட்ட உயிரினங்களுக்கு எல்லாமே எனது இறைவனுடைய அருள் கிடைக்கும். அதனுடைய எனது அந்த மல வாசனைகளுக்கு ஏற்ப, பழக்க வாசனைகளுக்கு ஏற்ப தாமதப்படுமே தவிர அருள் இல்லாமல் போகாது. இறைவனை வணங்கினால் மட்டும்தான் அருள் அப்படின்ற நிலை இல்லை, ஆனால் அருள் கிடைக்கும். அதே சில அருள் பெற்றும் பெற்றிலார் போல் பறிவுற்றேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காத்தல். இப்போ காத்தல் சொல்லுகின்ற போது, அதாவது இந்த உயிர்களை காத்தலுக்கு உன்னை விட்டால் வேற ஒரு பொருள் கிடையாது. கருவா புரிக்குள் உரை தேவதேவா, கதியேது எனக்கு மொழியாயோ. எனக்கு எனது எனக்கு கதி என்பது நீதான். எனக்கு கதியாக இருக்கக்கூடியவன், என்னை காக்க வேண்டிய நிலையில் இருக்கக்கூடியவன் நீதான். ஆகவே இது எனது என்னை நீ காப்பாயாக. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அழித்தல். இந்த அழித்தல் தொழிலை சொல்லுகின்ற போது முப்புறம் எரித்த செய்தியை பதிவு செய்கிறார். ஒரு மூணு இடத்துல முப்புறம் எரித்த செய்தியை, கொடியவர் புறத்தை அழலாடச் சென்றவன் அந்த புராண செய்தியில் வருகின்ற போது என்னது முப்புறம் எரித்த செய்தியை பதிவு செய்கிறார். அதற்கடுத்து மறைத்தலை சொல்லுகின்ற போது, அதாவது இந்த ஒரே ஒரு ஓமையில் அதை சொல்றாரு, நம் மருவி அம்பரம் மறைத்து நின்று ஆட்டுபவன் போல். அதுக்கு அந்த எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த தோற்பாவை ஆட்டக்கூடியவங்க முன்னாடி பொம்மை ஆடுகின்ற போது பின்னாடி இருந்துக்கிட்டு அந்த சூப்பர்தாரி ஆட்டி விற்கிறது மாறி இந்த இறைவன் என்ன செய்கிறான், மருவி அம்பரத்து மறைத்து நின்று ஆட்டுவான் போல் அப்படின்னு சொல்லி சொல்வதாக சொல்றார். ஏன்னா இந்த உரையாசிரியர் சொல்றாங்க. ஆக இது மறைத்தல் தொழில். அருளல் என்பது இறைவனுடைய அருள் பெறுவதா, எனது அவன் அருளால் அவன்தால் வணங்கி. அதாவது பெறுவது நினது திருவடி கமலம், பேசுவது நின் திருநாமம், உருவது நினது திருவுரு வழியாம், உணர்வது உன் திருவருள். ஆக இந்த திருவருளை நாம் எனது பேசுறது உனது திருவடி கமலம், பேசுவது உனது திருநாமம், நினைப்பது உன்னுடையது, ஆனா உணர்வது உன் அருள். உன் அருளை நாம் எனதே உணர்வதற்கான ஒரு நிலை. அது மட்டுமல்ல, நாரணன் அறியா திருவுரு காட்டி நல்லருள் சுரந்து வாழ்வித்தவன். அப்ப இறைவனுடைய திருவருள் என்ன செய்கிறது, இந்த உயிர்களுக்கு நல்லருள் தந்து வாழ்விக்கின்றது. அது மட்டுமல்ல, ஆக என்ன செய்யறாரே இப்படியே, அப்ப இந்த படைத்தல் காத்தல் அழித்தல் இந்த அஞ்சு நிலையிலையும் சொல்லிட்டு இறைவனுடைய பெருமைகளை சொல்றாரு. சொல்லிட்டு அதுக்கடுத்து என்னது உயிரினுடைய இயல்புகளை சொல்லுகின்ற போது உயிருக்கான அந்த இயக்கத்தையே பதிவு செய்கிறார். உயிர் என்பது என்னது, உயிர் எப்போதும் இருக்கக்கூடிய பொருள் என்றும் உள்ள பொருள், அறிவு பொருள். ஆனா உணர்த்தினால் உணரும் தன்மைத்து, உயிருக்குரிய என்னது அறிவு சிற்றறிவு, உணர்த்தினால் உணரும் தன்மைத்து. என்னது தீ சுடும், நீர் குளிர்ச்சி உடையது அப்படின்னு சொல்லி உணர்த்துகின்ற போது அது உணரக்கூடிய தன்மை உடையது. ஆனா இந்த உணர்த்துகின்ற இந்த உயிருக்கு வந்து என்னது, இங்க இவர் சொல்றது பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு விதமான நிலைகளை மட்டுமே சொல்லிட்டு போறாரு. என்னது முக்தி ஜீவன் முக்தி, அதாவது பரமுக்தி ஜீவன் முக்தி ரெண்டு மட்டும் சொல்றாரு. உயிர் உடம்பில் இருந்த பொழுதே முக்தி பெறுதல் என்பது ஜீவன் முக்தி. பரமுக்தி என்பது உயிர் உடம்பை விட்டு நீங்கிய பின் பெறக்கூடிய முக்தி. இந்த ரெண்டு மட்டுமே என்னது இந்த உயிருக்கான நிலையில இவர் இந்த பாடல பதிவு செய்றாரு. அது மட்டுமல்ல, பாசம் நீங்கிய மூவகை பசுக்களை மாசில் முக்தியாம் வனத்தில் மேய்ந்திடும். ஆக என்னது பாசம் நீங்கிய மூவகை பசுக்களை, அதாவது ஒரு மலத்தார் இருமலத்தார் மும்மலத்தார் சொல்லக்கூடிய மூவகை பசுக்களை மாசில் முக்தியாம் வனத்தில் மேய்ந்திடும். ஆக என்னது ஒரு மலத்தார் இருமலத்தார் இந்த மும்மலத்தாரும் போக எனது குற்றமற்ற இறைவனுடைய முக்தி பெற நீ பெற முடியும். ஆக எனது இந்த மூன்றை பதிவு செய்கிறார். அது மட்டுமல்ல, இம்மை இன்பமும் இறுதியில் முக்தியில் அளிக்கும் இறைவா. அதாவது இம்மை இன்பம், இந்த உலகியல் இன்பத்தை நீ எவ்வளவு தூரம் நீ அனுபவிக்கிறாயோ அந்த அனுபவித்ததற்கு பின்பு நீ என்ன செய்கிறாய், இறுதியிலே நீ முக்தி பெறுகிறாய் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு விஷயம், இந்த உயிர் தன்னுடைய இயக்கத்தை சொல்லுகின்ற போது, நான் உன்னை வந்து சேருகின்ற போது நான் என்ன செய்து விடுகிறேன், என்னுடைய உள்ளத்து துன்பமெல்லாம் அயர்ந்து விடுகிறது, என்னுடைய உள்ளமெல்லாம் உள்ளத்து துன்பமெல்லாம் தீர்ந்து விடுகிறது, மெல்ல நான் சென்று கண்டாலும் தீர்ந்து விடாயோ. ஆக நான் உன்னை பார்த்த மாத்திரத்திலே எனது சூரியனை கண்ட பனி போல என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய துன்பமெல்லாம் சென்று விடுகிறது அப்படின்னு சொல்றாரு. அதாவது எவ்வமுற்ற திரிமலத்தார் திரிமலம் எற்றது செவ்வி ஞானத்து திருக்கண் திறந்தது. அதாவது இந்த மூன்று மலங்களும் எற்ற போது இறைவன் எனது இவனுடைய ஞானக்கண்ணை திறந்ததாக சொல்லப்படுகிறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இவருடைய இயக்கத்தில் சொல்கிறது இறைவன் என் திருவிளையாட்டை யான் வலுத்த அடங்காதே. இது எல்லா அருளாளர்களுமே சொல்லக்கூடியது. இறைவனுடைய திருவிளையாடல் பெருமைகளை எனது என்னுடைய சொல்லுக்குள் நான் கொண்டு வந்து சொல்ல முடியாததாக பதிவு செய்கிறார். அது மட்டுமல்ல, நான் பிழைத்த பிழை கோடி உள்ளது எனினும் புறத்தல் உன்கடனே. அப்போ நான் ஒரு சராசரியாக இருக்கக்கூடிய ஒரு அடியவர் நிலையில் நான் செய்திருக்கக்கூடிய பிழைகள் கோடி உள்ளன, ஆனால் இந்த பிழைகள் கோடி உள்ளன எனினாலும் புறந்து என்ன செய்ய வேண்டியதாக இருக்கிறது, எனக்கு அருள் பாலிப்பது உன்னுடைய கடமையாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, நேயமுற்று வாழும் தொண்டர்களுக்கு அன்பு செய்யக்கூடியவன். எவ்வளவுதான் குறைவுடைய உயிர்களாக இருந்தாலும் அதனுடைய மலவாசனை நீங்குவதற்கு இவன் என்ன செய்யக்கூடியவன், துணை செய்யக்கூடியவனாக இருக்கிறான். ஆகவே நேயமுற்றும் வாழ் தொண்டர்களுக்கு அன்பு செய்யக்கூடியவனாக இவன் இருக்கிறான். இன்னொரு விஷயம் இங்க பாத்தீங்கன்னா, இதுல இறைவனுடைய அருளை பெறுவதற்கு முழுக்க எனது நம்பிக்கைதான் இங்க உதயா சொல்லப்படுகிறது. இங்க நம்பிக்கை என்பது தான் எனது தனக்கு பெருத்த அடையாளமாக சொல்லப்படுகிறது. ஏக்கத்தோடு சேர்ந்து அவன் எனது பாருங்களேன், ஆசையான ஐவரை அடக்கியோர் எழுத்திலே பேசிடாது இருப்பேன். எனது ஆசையான ஐவரை இங்க நம்மகிட்ட இருக்கக்கூடிய எனது பொறிகள் ஐந்தையும் அடக்கினால் யாரை காண முடியும், பேசிடாது இருப்பேன். யாரை காண முடியுமா, இறைவனை காண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது மட்டுமல்ல, ஈன துயர்கடல் அளந்தும் எனையும் பொருளாக அடிமை கொண்ட ஞானத்துருவே. இது என்னது, இப்ப ஈன துயர்கடல் அழுந்தும் அணுதினமும், இந்த ஒவ்வொரு ஆன்மாக்களும் உயிர்கள் என்ன செய்தான், அணுதினமும் ஈன துயர்கடல் அழுந்தும். ஏன்னா இந்த உலகியல் இன்பத்துல என்ன செய்கிறது, உலகியல் வாழ்க்கையில மாடுமனை மக்கள் சுற்றத்துல என்னது அணுதினமும் ஈன துயர்கடல் அழுந்தும் எனையும் பொருளாக அடிமை கொண்டவன். ஏன்னா நான் அவனுடைய ஞானத்தை பெறுவதற்கு நான் தகுதி உடையவன் அல்லன். இருந்தாலும் என்ன செய்யறான், என்னையும் ஒரு பொருளாக ஏற்றுக்கொண்டு என்ன செய்யறான், என்னை அடிமை செய்தவனாக இருக்கிறான். அது மட்டுமல்ல, எனக்கு ஞானம் தந்தவனாக இருக்கிறான். அப்ப இவருடைய ஒரு நாலஞ்சு பாடல்கள் பாத்தீங்கன்னா, தமிழ் மீது இருக்கக்கூடிய பற்ற தமிழ் கருவை தமிழ் கருவை அப்படின்னே சொல்லிட்டு போயிட்டே இருக்கார். இந்த பாடல்கள் கடைசி அடிகள்ல சொல்லி வருகின்ற போது, தமிழ் கருவை நம்பா, தமிழ் கருவை தேவ தேவா அப்படின்னே சொல்லிட்டு வந்துகிட்டு இருப்பார். துறவியாய் வனம் துண்ணல் வேண்டுமோ, அதுக்கடுத்து பாத்தீங்களா, அறையும் முன்னமே அனைத்தும் எய்தும். நமச்சிவாய மந்திரத்தை நினைத்த மாத்திரத்திலே முக்தின்னு சொல்ற மாதிரி, எனது இங்க இருக்க கரிவளாந்தரில் இருக்கக்கூடிய இறைவனை நீங்கள் அறையும் முன்னமே அனைத்துமே எய்தும். ஆக இறைவனை நீங்கள் நினைத்த மாத்திரத்திலே சொன்ன மாத்திரத்திலே எல்லாம் எய்தக்கூடியவனாக சொல்லுகிறார். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, பாசத்தினுடைய இயல்பாக சொல்லுகின்ற போது இங்க ஆணவமலம். ஆணவமலம் என்பது இயல்பாகவே எனது உயிரோடு இருக்கக்கூடியது, என்றும் உள்ளது. இந்த என்றும் உள்ள மலம் எப்படி நெல்லில் உமியும் செம்பில் களிம்பும் எப்படி இயற்கையோ, அதை போலவே இந்த உயிரிடத்தில் இந்த ஆணவ மலம் இருக்குது. இந்த ஆணவ மலத்தை சொல்லுகின்ற போது இதுக்கு என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, மாய வல்லுரில் நீங்கா மனத்திடை தூய ஞான சுடர் விளக்கு ஏற்றிய தேவா. அங்க என்ன செய்றாரு, மாய வல்லுரில், இந்த ஆணவம் என்று சொல்லக்கூடிய அந்த வல்லிரில் இருக்கக்கூடிய அந்த மனத்திடை ஞானத்தினுடைய ஒளியை ஏற்றி இருக்கக்கூடிய இறைவனே. அது மட்டுமல்ல, பேதமுற்றிட யான் எனும் செருக்கு அகற்றிட. இந்த உயிர்கள் இடத்தில் இருக்கக்கூடிய யான் எனது என்று சொல்லக்கூடிய அந்த செருக்கை அகற்றக்கூடியவனாக இருக்கிறான். அது அதுக்கடுத்து ஒரு பாட்டில் பாத்தீங்கன்னா, என்னது, உலகியல் தலைமயங்கி வேறு வேறு உருவெடுத்து சுழல் குயவன் திகிரி போல பவக்கடலில் சுழல்வேனே. ஆக பாத்தீங்கன்னா, இந்த மீண்டும் மீண்டும் மீண்டும், அதாவது போன பிறவியிலே செய்திருக்கக்கூடிய வினையின் காரணமாக இப்ப பிறப்படுகிறோம், இந்த பிறவியிலே செய்திருக்க வினையின் காரணமாக மீண்டும் பிறப்படுகிறோம். ஆக இந்த மீண்டும் மீண்டும் பிறப்படுக்கக்கூடிய அந்த நிலை, அப்படி குயவனுடைய சக்கரம் இருக்கிறது, மண் இருக்கிறது, மண் என்பது அந்த மண் எப்படி பானையாகவும் சுட்டியாகவும் அவங்க என்ன பொருள் வேண்டுகிறதோ அதை போலவே இந்த ஆன்மா என்ன செய்கிறது, மீண்டும் மீண்டும் ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு, நான்கறிவு, ஐந்தறிவு, ஆறறிவாக மீண்டும் மீண்டும் பிறப்படுகிறது. அதனுடைய வினைகளுக்கு ஏற்ப பிறப்படுத்து கொண்டே வருகிறது அப்படின்றத இங்கே எடுத்துக்கலாம் நம்ம. ஆக என்னது, இங்கே ஆணவம் என்பது இந்த இடத்துல என்னது சொல்கிறாரு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கண்மத்தை சொல்லுகின்ற போது, இப்போ நம்ம முழுக்க முழுக்க முதல்ல வந்து இறைவனுடைய பெருமைகளாக தான் அந்த பாடல்கள் இருக்குது. ஆனால் அந்த 100 பாடல்கள் சிலவற்றை நம்ம என்னது ஒரு 2-3 பாடல்களை தேடி என்ன செய்யறோம் பார்க்கும்போது, இந்த கண்ம மலத்தை பற்றி, கண்மம் என்று சொல்லுகின்ற போது வினை செயல், இந்த கண்ம எனது இறைவன் மாயை கண்ம என்ற இரண்டு எனது அழுக்கை சேர்க்கிறான். எப்படி ஒரு பெரிய ஒரு வைக்கை கட்டு இருக்கோ, அந்த வைக்கை கட்டுக்கு முதல்ல நடுமையமாக ஒரு கட்டு போட்டுட்டு அதுக்கடுத்து 2 பக்கம் 2 கட்டு போடுவாங்க. அப்போ கட்டு போடும்போது அது ஒரு வடிவமாக கிடைக்கும். அப்போ ஏற்கனவே ஆணவம் என்ற ஒரு அழுக்கு இருக்கின்ற போது அதுக்கடுத்து என்னது ஒரு 2 அழுக்கை கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய 2 அழுக்கை சேர்த்து என்ன செய்கிறான், முற்றிலுமாக அவனுடைய இருக்கக்கூடிய அந்த ஆணவ மலத்தை, ஆணவ அழுக்கை போக்குவதற்காக மீண்டும் 2 தரம். அதுதான் இந்த கண்மம் என்பது. இந்த கண்மம் சொல்லுகின்ற சொல்வாருங்களா, எனவே பிறவி மாயவும் அருள் பெருகவும் எனக்கு அருள் புரிய வேண்டும். என்ன செய்கிறாரு, என்னுடைய பிறவி மாய வேண்டும், எனக்கு அருள் பெருக வேண்டும் சொல்றாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, பொருள் வேட்டும் நிலவேட்டும் புவையர்தம் புனர்களவி மருள் வேட்டும் நாடேறும் மன வலிமை கெட்டு துயர் உருகின்றேன். அப்ப சராசரியாக இருக்கக்கூடிய என்னது மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை, இந்த 3 நிலையிலும் சொல்றாரு பாருங்களேன், பொருள் வேட்டும் நிலவேட்டும் புவையர்தம் புனர்களவி மருள் வேட்டும் நாடேறும் மன வலிமை கெட்டு. ஏன்னா இப்ப தாங்கள் இருக்கக்கூடிய அந்த வைராக்கியம், இறைவனை அடைய வேண்டும் என்ற அந்த வைராக்கியம் என்ன செய்கிறது, உலகியல் இன்பத்தால் தளர்ந்து போய் விடுகிறது. இப்ப எங்க மாணவர்கள் நைட்டு போய் உட்கார்ந்து படிக்கலாம்னு நினைப்பாங்க, ஆனா இங்கிருந்து போகும்போது எப்படியும் படிச்சிடணும்னு நினைச்சு போய் வீட்டில் வேகமாக போய் பைய எடுத்து படிக்க உட்காருவாங்க. ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்து பக்கத்தில் டிவி போட்டாலோ பக்கத்தில் ஏதாவது சத்தம் கேட்டாலும் என்ன செஞ்சிருவாங்க, மாறிடுவாங்க. அதே போல தான் இந்த அருளாளரும் உலகியல் இன்பம் என்பது என்ன செய்கிறது, நம்மளை அதில் ஒட்ட விடாமல் நம்மை தடைப்படுத்துகிறது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்களா, மற்றவங்க மாதிரி என்னால் என்ன செய்ய முடியாது, நன்னரும் தவங்கள் செய்து நான் உடல் வருந்த மாட்டேன் எனும் ஐம்புலன்கள் செற்று அடக்க மாட்டேன் அண்ணலே இனி எவ்வாறு அடியேன் உன்னை உயி மாறே அப்படின்றாரு. என்னன்னு கேட்டால் என்னால் தவம் செய்ய முடியாது, அதுக்கடுத்து என்னது உடல் வருத்த மாட்டேன், ஐம்புலன் என்னால் அடக்க முடியாது, ஆனாலும் எனக்கு என்ன வேணும், உன்னுடைய அருள் வேண்டும். அதான் சராசரியாக இருக்கக்கூடிய ஒரு அடியவனான ஒரு மனநிலை, என்னால் கஷ்டப்பட முடியாது ஆனால் எனக்கு அருள் வேணும். அது எப்படி வேணும், வேகமாக வேண்டும். அதை தான் இங்கே இவருன்னு சொல்கிறாரு, என் தவம் செய்ய முடியாது, நான் உன்னுடைய நமச்சிவாய மந்திரத்தை வலுத்த முடியாது. சரி, அப்போ என்ன செய்யலாம், என்னுடைய புலன்களை நான் என்னால் அடக்க முடியாது அண்ணலே, இதெல்லாம் என்னுடைய குறைபாடு, ஆனால் இந்த குறைபாடை போக்கிவிட்டு நீ எனக்கு என்ன செய்யணும், உன்னுடைய அடியவனாக ஏற்றுக்கொண்டு எனக்கு என்ன செய்ய வேண்டும், அருள்பாலிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இங்கே காண முடிகிறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, திரு ஐந்தெழுத்தை சொல்லுகிற மாயின்னு சொல்லுகின்ற போது, ஈனமாம் மனப்பை செய்த இந்திரஜாலம் தன்னால். இப்ப இந்த உலகியல் இன்பம் இருக்குதே, இந்த உலகியல் இன்பத்தை என்ன செய்யறது, இந்த மனமான பெய் அதை பற்றி கொள்ளுகிறது. அப்படி பற்றி கொள்ளுகின்ற போது நான் என்ன செய்கிறேன், அடியவனாக இந்திரஜாலம் செய்கிறேன், நடித்து உன்னிடம் என்ன செய்கிறேன், நான் உன்னிடம் அருளை பெற வேண்டும் நினைக்கிறேன், ஆனா அதை தவிர்த்து நான் உன்னை உணர்வது எப்போது, இந்த இந்திரஜாலம் இல்லாமல் நான் உன்னை உணர்வது எப்போது, உண்மையான அடியவராக இருந்து நான் உன்னை உணர்வது எப்போது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, திரு ஐந்தெழுத்தை சொல்லுகின்ற போது ஒரு பாட்டு சொல்றாரு, பெருமை சான்ற நின் திரு ஐந்தெழுத்துமே பெரும் புனையன பற்றி, இந்த பிறவியான இந்த பெருங்கடலை நீந்துவதற்கு உன்னுடைய என்னது திரு ஐந்தெழுத்து எனக்கு பெரும் புனையாக கிடைத்திருக்கிறது. அந்த பெரும் புனையினை பற்றி என்ன செய்கிறேன், அருமை சான்ற இப்பவக்கடல் கடக்குமாறு ஆசையால் துணிகின்றேன். எனக்கு இது ஆசைதான், எப்படி வேகமாக இந்த பிறவியை நான் விட்டுட்டு என்ன செய்யணும், உன்னுடைய நான் மோட்சம் பெற வேண்டும். எல்லாத்துக்கும் இருக்க அவசரம் தான் அவருக்கும், எனது ஆசையால், இந்த ஆசை என்ற நினைந்தது ஆசையால் துணிகிறேன். ஆனால் இந்த துணிவுக்கு எனது மன வலிமை தரக்கூடியவன் நீ தான், நான் நினைக்கிறேன் நினைக்கிற மாட்டேன்தான். ஆனால் பார்த்தீங்கன்னா முதல்ல சொல்லுகின்ற போது என்ன செய்யறாரு, என்னால் தவம் இருக்க முடியாது, ஐம்புலனாக நடக்க முடியாது, ஆனால் எனக்கு அருள் செய்யணும். அதை தான் நான் ஏற்கனவே சொன்னேன், அதிவீர ராமை அம்பாண்டியர் சொல்லுகின்ற போது எனது ஒரு குழந்தை மனத்துக்கான ஒரு நிலைப்பாடுகள் இருக்கிறது அப்படின்னு சொன்னேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இங்கே அக்னிக்கு வரம் சொல்லக்கூடிய வரம் அளிக்கக்கூடியதாக அத்திக்கு முன்னமே வரம் அளிக்கும் கருவேசா, அதாவது யானைக்கு வரம் அளித்ததாக ஒரு 3-4 பாடல்கள் பற்றி சொல்லப்படுகிறது. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா, அடிமுடி தேடியதாக ஒரு 10 பாடல்கள் பற்றி சொல்லப்படுகிறது. இறை நாரணியா திருவுரு காட்டி நருள் நருள் அருள் சுரந்து வாழ்வித்தவன் சொல்லக்கூடிய அடிமுடி தேடிய பாடலாம் ஒரு 10 பாடல சொல்லப்படுகிறது. அதுக்கடுத்து மார்க்கண்டேய புராணத்தை பற்றி, பாலகருக்காக சினந்து காலனை உதைத்தவன் பங்கைய சேவடி வணங்கு என்றே அப்படின்னு சொல்லி, என்னது மார்க்கண்டேய புராணத்துல என்னது மார்க்கண்டேயனுக்கு இறைவன் அருள் பாலித்ததை பற்றி ஒரு 3-4 பாடல்களை சொல்லி செல்கிறார். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இறைவன் நஞ்சுண்டதை பற்றி ஒரு 4-5 பாடல்களே சொல்லுகிறார். என்னது கடல் நஞ்சு உண்டதை பற்றி சொல்லுகிறார். அதற்கடுத்து பாத்தீங்கன்னா 2 பாட்டுல கவிஞன் ஏவ நல்லுருட்டு பொழுதில் சென்ற தூதனே, சுந்தரருக்காக இறைவன் என்ன செஞ்சான், தூது சென்று வந்தான் இல்லையா, அதை பதிவு செய்கிறார். இவ்வாறாக என்ன செய்கிறாரு சொல்லிட்டே வர்றாரு. ஆனா இதனுடைய உருக்கம் இந்த திருவாசகத்திலே சொல்லக்கூடிய அதே உருக்கமும் திருவாசகத்தில் சொல்லக்கூடிய அதே போற்றி மரபும் எங்க இருக்குது, இந்த திருக்கருவை 15-10 இருக்கிறது. அதனாலதான் இந்த திருக்கருவை 15-10 என்ன செய்யறாங்க, குட்டி திருவாசகம் என்று. ஏன்னா முழுக்க முழுக்க போற்றி மரபு பாடல்கள், இயக்க பாடல்கள், இந்த இயக்க பதிவுகள். ஏன்னா ஒரு அடியவன் சாதாரண ஒரு மனநிலையில இருந்து, முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கொக்ககம் என்று சொல்லக்கூடிய சிற்றின்ப நிலையில இருந்து வந்து பாட வருகின்ற போது தனக்கான அந்த இயல்பான அந்த படிநிலைகளை சொல்லி செல்வதாக இந்த 100 பாடல்களும் அமைந்திருக்கிறது. திருவாசகத்தினுடைய உள்ள கருத்தை அப்படியே என்ன செய்கிறாரு, பின்னாடி ஒரு 600 ஆண்டுகளுக்கு பின்னாடி வந்த அறிவீர ராம பாண்டியர் தன்னுடைய மனதிலே உள்வாங்கி கொண்டு சில விஷயங்களை என்ன செய்கிறாரு அப்படியே பதிவு செய்வதாக என்னுடைய சிற்றுரையை முடித்து வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறேன்.
1: ஓம் சிவாய நம. சைவம் .org-இன் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்க இருப்பது திருவாதவூர் அடிகள் புராணம். இதில் திருப்பெருந்துறை சர்க்கம் வழங்குபவர் சீகம்பட்டி சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். ஓம் சிவாய நம.
2: பவ

வச்சுடம்பித்து வளமாதுடன் நின்று ஆடிய பரமன் சிறுவனை பாரத பெரும்பூர் தவளமாமறு பொன்றொரித்தொரு கரத்தில் தரித்துயரு கிரி புறத்தெழுதும் கவளமாகழி திருமுகம் படைத்த கடவுளை நினைந்து கைதொழுவாதவோர் தன்னிலே உதித்த நல்ல மாணிக்க வாதகனால் உலகமெல்லாம் போதமிகு சிவபக்தி பரவச் செய்து புராரிதன் சமயமே சமயம் என்று வேதமுடிவான பொருள் சிவனே என்று மேதினியோர் அறியு வண்ணம் அருள் செய்தானை மாதரசை ஓர்வாக வைத்திட்டானை வாதவோர் நன்னகரில் கண்டேன் நானே தத்துவம் முப்பத்தாரையும் கடந்து தாண்டவன் செய்கின்றான் என்று அத்தனார் நூல்கள் அறிந்திடும் அதனை அறிந்தவர் உலகினில் இல்லை நித்தமும் அவனை கண்டுடம் மகிழ நிறுத்தமே புரியவும் வைத்தார் வித்தக வியாக்கிரபாதன் முனிவன் மிகுதவப்பதஞ்சலி சதுரே சிவயோகம் அதிகமிலா பரமன்மாலும் தேடினார் சிவபெருமான் கிடைக்கவில்லை சிவயோகம் அதிகமுடவாத ஊரம் தேடாமல் சிவபெருமான் தேடி வந்தார் சிவயோக நாயகியோட ஆன்மநாதர் செல்வ மேலாம் இவருக்கு சேர்ந்ததம்மா சிவயோகம் மிக விரும்பும் பத்தரெல்லாம் திருவாத ஊரனடி பாடுவீரே

0: பதஞ்சலி வியாக்கிரபாதார் திருவடி வாழ்க, மாணிக்க வாசகர் மலரடி வாழ்க. அருளே வடிவாகிய அம்பலவானவுடைய பெருங்கருணையினாலே திருவாத ஊரடிகள் புராண விரிவுரை என்கின்ற ஞான பூஷையிலே திருப்பெருந்துறை தெருக்கத்திலே 69வது பாடல் முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய திருவுருள் கூட்டியுள்ளோம். திருவருளை பெறுவதற்கான வழியை சிவபெருமானே ஆகமத்திலே வகுத்து வைத்திருக்கிறார். அவன் வகுத்து வைக்கவில்லையானால் நமக்கு தெரியாது. அதை மாணிக்கவாசகர் சொன்னாரு, வாசவேர் அறுக்கும் பழம்பொருள் தன்னை பற்றுமாறு அடியேற்கு. வாசத்தை வேறறுக்கின்ற பழம்பொருளாகிய சிவபெருமான் தன்னை அடைவதற்கான வழியை எனக்கு காட்டினான். வழி காட்டவில்லையானால், ஒரு ஊருக்கு செல்லுகிறவன் புதிதாக சென்றானால் வழி தெரியவில்லையானால் என்ன பண்ணுவான்? ஒருவரை கேட்டுத்தான். கேட்கவில்லையானால் வழி தெரியாது. அந்த ஊருக்கு சொல்றது, அந்த ஊருக்கு, அந்த ஊருக்கு யார் வழி சொல்லுவா? அவனே தான் சொல்லு. ஆகையினாலே உயிர்களுடைய அவலத்தை நினைந்து அதுக்கு பிறவியை நீக்கி பேரின்பத்தை கொடுப்பதற்காக, தன்னை அடைவதற்காக வேதாகமங்களை வழி செய்து அந்த ஆகமத்திலே இந்த முறைகள்லாம் சொல்லப்படுவோம். சரியை கிரியை யோகம் ஞானம் என்கின்ற இந்த நெறிகள் எல்லாம் ஆகமத்தில் தான் சிறப்பாக சொல்லப்படுவோம். அப்படி சரியை கிரியை யோகம் ஞானங்களை செய்தவர்களுக்கு அவனுடைய சாலோக சாமீப சாரூப சாயுச்சியம் என்கின்ற அந்த பதங்களை கட்டாயம் தருகிறான். வேலை செஞ்சவனுக்கு கூலி கிடைக்கும், வேலை செஞ்சவனுக்கு கூலி கிடைக்கும். அது நல்ல முதலாளிகிட்ட வேலை செஞ்சா என்னமா இருப்பா? 10 ரூபா சேர்த்தே கஞ்சனிட்ட செஞ்சா 10 ரூபாயை குறைச்சியது. நம்ம முதலாளி நல்ல முதலாளி தான், அதில் சந்தேகம் இல்லை. வள்ளல்னு பேர் சிவருமான், வள்ளல்னு பேர். அது அந்த உயிர்கள் பக்குவத்துக்கு தகுந்தாற் போல, அது செய்த பணிக்கு தகுந்தாற் போலன்னா பலன் கொடுப்போம். பணி என்பது இந்த சரியே கிரியே யோகம் முதலான இந்த தொழிலுக்கு பணி என்பது, பணின்னா புரியுதா? பணி, வேலை செய்தல், வேலை. அதனாலதான் புத்தகம் பேச வேண்டாம், பணி செய்ய வேண்டும் என்றார். பணி செய்யவில்லையானால், பணி செய்யவில்லையானால் பயன் இல்லை, பலன் இல்லை. அதனால் திருவருளை அடைவதற்கு இந்த சரியை முதலான நெறிகளை சிவபெருமான் அருளி செய்திருக்கிறார். அந்த நெறியிலே சரிய நெறியை பற்றி தான் இந்த 69வது பாடல் சொல்லும். அது நேற்று ஏழதுல பாதி சொன்னோம். ஆவலால் காமலர் மரங்கள் அக்கலம் மலர் பறித்தம் மலரால் பறித்தலம் மலரால் தாவியலா வகை தார்வல சமைத்தல் தனப்பில் எம்புகள் சாற்றலன் குடனாம் மேவும் ஆலயம் அலகிடல் மெழுகல் விளங்க நல் விளக்கிடுதல் எம் அடியார்க்கு ஏவலானவை செய்தல் இச்சரியை ஏற்ற வல்லவர்க்கு எம்முறவு அளிப்போம் என்றார். அதனாலே இது புறத்தொண்டுன்னு வேறு, புறத்தொண்டு அகப்புறத்துண்டு அகத்துண்டு என்று 3 வகையாக சொல்லப்படும். அதனால் சமய தீட்சை பெற்றவர்கள் புறத்திலே துண்டு செய்ய உரிமையுடையவர்கள், விசேட தீட்சை பெற்றவர்கள் அகமும் புறமும், நிர்வாண தீட்சை பெற்றவர்கள் அகம் புறம் இரண்டிலேயே நன்றாக செய்தல், அகத்திலே அதிகமாக செய்தல் விசேட நிர்வாண தீட்சை பெற்றவர்கள். அதனால இந்த சரியையிலே புறச்சரி புறத்துண்டுன்னு வேறு. அதனால சுவாமியை தொட்டு பூசிக்கிறதுக்கான உரிமை இவர்களுக்கு கிடையாது. இவர்கள் சுவாமியை பூசிக்கின்றவர்களுக்கும் கையால் ஆலயத்துக்கும் வேண்டிய பணிகளை செய்தல், அதுதான் சரியைன்னு. அது விரும்பும் சரியை முதல் மெஞ்ஞான நான்கும் அரும்பும் மலர் காய்கறி போல் அன்றோ பராபரமே என்பது தாய்மான ஒரு பாடல். விரும்பும் சரியை முதல் மெஞ்ஞான நான்கும் அரும்பு மலர் காய் கனி போல் அன்றோ பராபரமே. அதனாலே அரும்பு இல்லாமல் மலர் வராது, மலர் இல்லாமல் காய் வராது, காய் இல்லாமே கனி வராது. இந்த நான்கும் எப்படி வந்து ஒரு செடியிலே மரத்திலே உண்டாவதோ அதே போல மனிதர்கள் இந்த மாதிரியான சரியகிரிய யோகத்தை செய்தால் அவர்களுக்கு ஞானம் கிடைக்கிறது. ஞானத்துக்கு கனி ஓமை, ஞானத்துக்கு கனி ஓமை, யோகத்துக்கு காய் ஓமை. கிரியைக்கு மலர் ஓமை, சரியைக்கு அரும்பு ஓமை. அரும்பு மலர் காய்கள் இந்த நான்கும் சிவபெருமானை நோக்கி செய்கின்ற சிவபுண்ணியங்கள். அது இந்த தீட்சை பெற்றவர்களுக்கு தான் உரிமை, தீட்சை பெற்றவர்கள் தான் செய்ய ஓணுகிறார். அப்படி செய்தால் அவர்களுக்கு ஆகையால சாலோக பதவியை தருகிறார், சிவலோகத்தை கொடுக்கிறார். அந்த திருத்தொண்டுதான், அந்த திருத்தொண்டுதான் ஆகையால மலர் பறித்தல், மலர் மலர் மாலையா கட்டுதல், அதற்கு மேல ஆலயத்தை தூய்மைப்படுத்துதல், ஆலயத்தை தூய்மைப்படுத்துதல், அதற்கு மேல முடுதல், கோலமிடுதல், அலங்கரித்தல், விளக்கிடுதல், தூபமிடுதல், அடியார்களுக்கு தொண்டு செய்வோம், அடியார்களுக்கு தொண்டு செய்வோம். அவர்களுக்கு என்னென்ன முறையில செய்ய முடியுமோ அந்த முறையிலே தொண்டு செய்வோம். இப்படி சிவனை நோக்கி செய்கின்ற சரி. அதனாலே இந்த பணியிலே, சரியை பணியிலே ராத்திரி புஷ்பத்தை பற்றி நிறையா சொன்னேன். மலர் பணி, மலர் மலர் மலர் தான் முக்கியமாக இருக்கு, முதலாக இருப்பது மலர் தான் முதலாக இருக்கும். போற்றியம் வாழ்முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்கடற்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றின் என் திருமுகத்து மக்களும் மலர் மலர் மலர்னு பல வரும். அதனாலே இப்படி தேவரீருடைய திருவடி மலராக இருப்பது, திருவடி மலராக, திருவடி என்ன சொல்லுவார், திருவடி என்ன சொல்லுவார், மலர் என்று சொல்லுவோம். அதுதான் இங்கே திருப்பள்ளி எழுச்சியிலே போற்றி என் வாழ்முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்கடற்கு இணை துணை மலர் போன்ற திருவடிக்கு மலர் எழுதும், மலரை இட்டு மலரை பெறுதல், மலரிலே மலரிட்டு அந்த மலரை பெறுதல். ஆனால் நாம் இடுகின்ற மலரானது வாடும் மலர், அவன் கொடுக்கும் மலர் வாடா மலர், அவன் தருகின்ற மலர் எப்படிப்பட்டது, வாடா மலர், நாம் இடுகின்ற மலர் வாடும். ஆனா அது ஒரு அதிசயமா தெரியல, இந்த வாடுகின்ற மலரை பெற்றுக்கொண்டு வாடா மலரை கொடுக்கிறான். அதே அருணகிரிநாதர் வாடா மலர் பதவி தாதா, வாடா மலர் பதவி தாதா என குளறி வாய் வாரி நிற்கு என அருள் கூற வாராய் மனக்கவலை தீராய் நினைத்துழுது வாரேன் எனக்கு எதிர்மன் வர வேணும் என்பது சதம்பகத்து போல். வாடா மலர், வாடா மலர், வாடா மலர் தான் சுவாமியினுடைய திருவடி, அதை கமலம்னு சொல்றது கமலம். அந்த அந்த மலரிலே அதுக்கு என மலர் தான், வேற எந்த பொருளும் சமானமாகாது. அதனாலதான் அவசியமா மலருட்டு அர்ச்சனை பண்ணுதல், மலரை மாலையா கட்டிச்சாக்கு. அதனாலதான் பூக்கை கொண்டரன் பொன்னடி போற்றிலார். இதனாலே இப்படி மலர், அதே ஒரு பாட்டு காஞ்சிபுரத்து புலவர் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, சிவபூசை ஒன்றேதான் சிறந்ததென்று செப்புகின்ற சிவநூல்கள் அளவே இல்லை. சிவபூசை ஒன்றேதான் சிறந்ததென்று செப்புகின்ற சிவநூல்கள் அளவே இல்லை. சிவபூசை செய்வதற்கு அரிசியை போல், அவர் அறுத்திருக்கார் அந்த அரிசியை, சிவபூசை அரிசியை போல் சிறப்புள்ள மலர் ஒன்றே முதன்மை என்று சிவனாரே ஆகமத்தில் அருளி செய்த சீர்தெறிந்து புலியுருவம் பெற்ற நல்ல சிவமுனிவன் வியாக்கரபாதனை போல் தேசத்தில் யாருமே இல்லை இல்லை என்பது வியாக்கரபாதர் தோத்திரம். அதனாலே இப்படி வாடுகின்ற மலர்களை இட்டு அதன் மூலமாக வாடா மலரை பெறுவோம். அது சாதாரணமானது இந்த மலர், பணம் பெறாதது, பண வேண்டியில்லை, பூக்கு பண வேண்டியதில்லை. அவன் கொடுக்கிற அந்த திருவடி மலர் சொல்லி முடியுமாதே. அதனாலே இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பே எளிமையா நமக்கு காட்டியிருக்கிறோம், எளிமையா காட்டியிருக்கோம். அதனாலே தாவிலா வகை தார்வல சமைத்தாருங்கிறத மாலைகள், தார்னா மாலை சமைத்தல் தனப்பில் புகழ் சாற்றல், சிவபெருமானுடைய புகழை பேசுதல் பாடுதல், பேசுதல் பாடுதல். எல்லாருக்கும் பேச வராது, எல்லாருக்கும் பாடவும் வராது. பாட வருமா எல்லாருக்கும், எல்லாருக்கும் பேச வருமா, அதனாலே அதை கேட்கலாம், கேட்கலாம், எல்லாரும் கேட்கலாம், காது இருக்குது இல்லை. அதனாலே மாதூர் கூரனை வலஞ்சுழி மருவிய மருந்தினை வயற்காடி நாதன் வேதியன் ஞானசம்பந்தன் வாய் நவிற்றிய தமிழ் மாலை ஆதரித்து இசை கற்று வல்லார் சொல்ல கேட்டு வந்தவர் தம்மை வாரியாவனை மறுமைக்கு இம்மைக்கும் வருத்தம் வந்தடையார். இப்ப பாடினால் பலன் உண்டா? அதை விட கேட்டால் அதிக பலன். பாடினால் பலன் உண்டு, பாடுகிறவனுக்கு பலன் உண்டு. கேட்டா என்ன மெனக்கிட்டு உட்காந்து கேட்கிறவர்கள் வேற வேலையெல்லாம் விட்டு விட்டு இருக்கு. அதனாலே கேட்பதுனாலே அதிகமான பலன். அதனாலதான் செவி சொல்லுங்க. செவியினால கேட்கிற கேள்வி என்ன சொன்னாரு? செவி செல்வம், செல்வத்துள் செல்வம், செல்வத்துள் செல்வம், செவி செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. அவ்வளவு விஷயத்து சொல்லியிருக்காரு. கேள்வி அவசியம், கேள்வி ஞான சம்பந்தமான கேள்வி ரொம்ப அவசியம். அதனாலே இப்படி பாடுதல் பேசுதல், அதுக்கு மேலே அன்புடனாய மேவு மாலையும் அழகிடல். அழகிடனா தூய்மை கொடுத்து கூட்டுதல். அது அந்த சிவாலயத்தை கூட்டுகிற அந்த மாறு இருக்குது பாரு, நம்மூர் மாறு. கோயிலில் கூட்டுற அந்த மாறுக்கு திருவலகு திருங்கிற அடைமொழி, அதை விளக்கமாக சொல்லக்கூடாது. கோயிலில் கூட்டுகிற அந்த மாறுக்கே அது திருவலகு திருவிளக்கு, எல்லாம் அந்த திருங்கிற அடைமொழி சொல்லு திருவலகு. அழகிடல் மெழுகல் விளங்க நல் விளக்கிடுதல், வேற விளக்கிடுதல் மிகப்பெரிய முடியும். விளக்கிட்டார் வேறு சொல்லின் மெய்தெறியும் ஞானமாகும் அப்பர் சார். அதனாலே விளக்கிடுதல் எம்மடியாருக்கு ஏவலானவை செய்தல், யாரே இப்படி சிவனுக்கு செய்தல், சிவன் அடியாருக்கு ஏவல் செய்தல், சிவன் அடியார்களை பணிந்து அவர்களுக்கு எந்த முறையிலே அவர்களுக்கு செய்ய முடியுமோ அந்த முறையில செய்யும். இப்ப திருக்குறிப்பு தொண்ட நாயனார் என்ன பண்ணாரு? அவர் குலம் அவர் தொழிலுக்கு தகுந்தார் போல அடியார் வஸ்திரத்தை தூய்மைப்படுத்தி தந்தார். இல்லை விளங்குதா? திருநீலகண்ட நாயனார் என்ன பண்ணாரு? ஊடு கொடுத்தார். அமர்நீதி நாயனார் என்ன பண்ணாரு? அடியாருக்கு வஸ்திரம் கொடுத்தார். அவர் அவர் தகுதிக்கு தகுந்தவாறு, அவர் அவர் குலத்துக்கு தகுந்தவாறு அந்த பணியை செய்யும். எப்படியும் சிவனுக்கும் சிவனடியாருக்கும் பணியை செய்து அந்த தொடர்பு வச்சுக்கிறோம். தொடர்பு தொடர்பு எங்க தொடர்பு? சிவனிடத்திலே தொடர்பு வச்சுக்கிறோம். இப்போ சாமிக்கு காலையில் 8 மணிக்கு பூ பறிச்சுக்கிட்டு மாலை கட்டிக்கிட்டு போகிறோம்னு வச்சுக்கப்பா, போகிறோமா? இப்படியே பல நாள் செய்கிறோமா? ஒரு நாள் போகிறதுக்கு நேரம் ஆச்சுன்னா சாமி என்ன பண்ணுவார்? எங்கே மாலை கட்டிக்கிட்டு வருவான் என்ன போகணும் அப்படின்னு சாமி நம்மளை நினைப்பார். உண்டா இல்லையா? 6 மணிக்கு சொற்கொழிக்கு வந்துடுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம்ல. வரலன்னா என்ன பண்ணுவாய்? காணாம என்ன சாமி நம்மை நினைக்கிறாப்புல தொண்டு செய்யணும் அப்படின்னு சொல்லு. சாமி நம்மை நினைக்கிறா போலே தொண்டு செய்தல் படாடாடா. தொண்டு செய்கிறவர்கள் சாமி நினைப்பார் நினைக்க மாட்டா? நினைப்பா. அது அந்த நேரத்துக்கு வரலன்னா என்ன பண்ணுவோம்? இப்படி பணி செய்தல், பணி செய்தல், முட்டாமை செய்தல். நரை கொண்ட மலர் தூவி விரையளிப்ப நாடோறும் முறை கொண்டு நின்றடியார் முட்டாமையே பணி செய்யும். சிறை கொண்ட வண்டரையும் செங்காட்டம் குடியதனுள் கரை கொண்ட கண்டத்தான் கணபதீச்சரசாணி முட்டாமையின் ஆழ்வூரும் பூப்பறித்து நீர்மூழ்கி மூன்று போதும். முட்டாமையின் ஆழ்வூரும் நீர்மூழ்கி புனிர் மூழ்கி பூப்பறித்து மூன்று போதும் கட்டார்ந்த இண்ட கொண்டு அடிசிகத்து அந்த நடந்தம் கருப்பறிவது குட்டாட்டு பாட்டாகி நின்றானை குளகரை கூடி கோயில் எட்டானே மனத்தினால் நினைந்த போது அவர் நமக்கு நீயவாறு என்பது சுந்தர தேவாரம். அதனால் முட்டாமையே பணி செய்தல். முட்டாமைன்னா ஒரு நாள் ஒரு நாள் தடைபடாமல் உடம்பு சரியில்லைன்னா அன்னைக்கு வந்து வேற ஒருத்த செய்ய வச்சுக்கணும் சொல்லிடும். பணி முட்டப்படாது. உருணா பூச்சி தனது தானே அத்தனை உருண்டு அவ்வளவு பெரிய இதுக்கு ஒட்டு வச்சாரு உருணா சுந்தரம். பரவாயில்ல போ, இன்னும் போகலையே, ரொம்ப கவலைப்பட்டார்ல. அதே மாதிரி அறிவாட்டா நாயனார் தினந்தோறும் செங்கீரை மாவடுக்கு செல்லரசி விட்டுட்டு போனாரு. தினந்தோறும் கொண்டு போனாரு. வறுமை வந்துருச்சு, சில நாள் ஏழை சாப்பிடாமையே பணி செய்தாரு. தண்ணியை குடிச்சுட்டு செஞ்சாரு, கீரையை சாப்பிட்டுட்டு செஞ்சாரு. அப்புறம் ஒரு நாள் செங்கீரை மாவுடு சின்ன அரிசி கூலிக்கு போய் நெல் கொண்டு போய் அரிசியை கொடுத்து அப்படி போகும்போது வழியில வந்து பால் அந்த அரிசி மாவுடு கீரை இதெல்லாம் கொண்டு போகும்போது மயக்கம் வந்து
1: காரு பின்னால் ஆடி கூட விழுந்துட்டார்.
0: விழுந்துட்டா எல்லாம் கொட்டி போச்சு, கொட்டி போச்சு. கொட்டு நடம் விடா பூமி வெடி
1: அழகு கொட்டி போச்சு.
0: கொட்டின உடனே அவர் என்ன பண்ணாரு, சாமிக்கு ஜெய ஜெய குடித்தாண்டா வந்துருச்சு வேதனை அப்படின்னு சொல்லி சாமி மேலே ஜெலிக்கல, சாமி மேலே ஜெலிக்கல, நல்லா ஞாபகம் வச்சு வந்தோம். இப்போ நம்மளாம் சாமி மேலே தான் ஜெலிக்கிறோம், அப்புறம் யாரோட நோக்கன்னு யாருக்கு அதனால சாமி மேலே ஜெலிக்கல. சாமிக்கு செய்ய வேண்டிய புண்ணியம் நமக்கு இல்லை, இன்னைக்கு செய்ய வேண்டிய புண்ணியம் நமக்கு இல்லை, அதனால இந்த ஜென்மத்தை வச்சிருக்க கூடாதுன்னு சொல்லி கடுப்பு. உடனே சாமி அந்த விடாறுல இருந்து கையில் பிடிச்சி விட்டார். நண்பனி இந்த வாரு சிந்திய மாவடெல்லாம் சாப்பிட்றது சத்தம் கொடுப்பார். தண்டலையார் எப்போதும் உண்டார் இளங்கீரை மாவடுவும் அம்மானு, இந்த மூவர் அம்மானு உண்டார் இளங்கீரை மாவடுவும் அம்மானு, உண்டார் இளங்கீரை மாவடும் மேயாயின் பண்டேதான் தின்று பழக்கம் உண்டோ அம்மானு. சோறுமான இந்த மாதிரி மாவடுவு இது மாதிரிலாம் சாப்பிட்டு பழக்கம் உண்டா அப்படின்னு கேட்டா ரெண்டாவது ஒன்று, அதுக்கு மூணாவது ஒன்று சொன்னா பழக்கம் இல்லை தாயனார் பழக்கி வைத்தாரம்பாரு. அப்படியாக ஒரு நாள் தவறாது பணி செய்யும், இந்த பணிக்கு சரியின்னு வேறு. அதே வந்து திருநாவுக்கர சுவாமியில் உடன்பாட்டை சொல்றார். திருநாவுக்கர சுவாமி திருநாவுக்கர சுவாமி சரியை தொண்டு நன்றாக செய்தவர் சொன்னவர். நிலை பெருமாறின் முதியேல் நெஞ்சே நீவாத்தலும்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் அலகிட்டு மெழுக்கும் விட்டு புமாலை புனைந்தேத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்தும் ஆடி சங்கராஜய போற்றி போற்றி என்றும் அலைபுணல் சேர் செஞ்சடயம் ஆதி என்றும் அரூரா என்றென்றே அலரானில்லே என்பது அப்பொழுது இருக்காண்டாம். அதே எதிர்மறையில சொல்றாரு யாரு, மாணிக்க வாசகர். ஆமாறும் திருவடிக்கே அகங்குளையேன் அன்புருகேன் பூமாலை புனைந்தே தேன் புகழ்ந்துரையேன் புத்தேளிர் கோமானின் திருக்கோயில் தூகேன் மெழுகேன் குத்தாடேன் சமாரே விரைகின்றேன் சதுராலே சர்வானே என்பது திருவாசகம். அதனாலே அந்த சித்தியால சொல்றாரு தாத மார்க்கம், தாச மார்க்கம் தாதமார்க்கம். தாதம் தாதன் என்றால் அடிமை, நாதன் என்றால் தலைவன், தாதன் என்றால் அடிமை, தாசம் தாசம் தாதன் ரெண்டு ஒண்ணு. அந்த சித்தியால சொல்றாரு தாத மார்க்கஞ்சாத்தில் சங்கரன் கோயில் தலமலகிட்டு அழகு திருமெடுக்குஞ்சாத்தி போதுகளும் பொய்து பூந்தார் மாலைகண்ணி புனிதற்கு பல சமைத்து புகழ்ந்து வாடி தீவில் நிறு விளக்கிட்டு திருநந்தன வனம் செய்து திருவேடங்கண்டால் அடியன் செய்வது யாது பணியீர் என்று பணிந்தவர்தம் பணியும் ஏற்றுவதை சரிய செய்வோர் ஈசனுடன் இருப்பார் என்று சித்தியாரிலே இந்த தாச மார்க்கத்தை சொல்றார். அதற்கு மேலே இரண்டாவது ஒருவதான் கிரியாபாரம், சரியாபாரம் என்று கிரியாபாரம். அந்த கிரியாபாரம் தான் விசேட தேச்சியை பெற்று ஆச்சாரியிடத்தில் விசேட தேச்சியை பெற்று ஆச்சாரியன் மூலமாக சிவலிங்கத்தை பெற்று அந்த சிவலிங்கத்தை முறையாக பூசிக்கல. சிவலிங்க பூசை மிக முக்கியமாகும், அதுக்கு மேலே பூசையே கிடையாது. சிவலிங்க பூசதை தான் பரமாவாயிருக்கிறார், விஷ்ணுவாயிருக்கிறார், இந்திரனாயிருக்கிறார். அதே நம்ம காஞ்சி புராணத்தில் சொல்கிறாரு வேதவியாசருக்கு மகாவிஷ்ணு வந்து சொல்கிறாரு, வானமேத்த யான் வைகுந்த வாழ்வு பெற்றதும் ஞான நான்முகன் சத்திய உலகம் நன்னியதும் ஏனை விண்ணவர் தத்தமது இருக்கை எழுதியதும் ஆம் உயர்த்தவன் அருக்குறி அருச்சனை பயனார். அருக்குறிங்கிறது இங்கிலத்துக்கு அருக்குறி, அருள் குறி அடையாளம், அடையாளம். அதனாலே சிவலிங்க பூசையில் கிரியை என்று அதற்கு பெயர். அந்த விசேட தீட்சையிலே ஆச்சாரியன் கொடுக்கப்பட்ட சிவலிங்கம் அது முதல்ல வந்து ஜனிகலிங்கத்தை பூசை பண்ணுறது. ஜனிகலிங்கம்னா சந்தனத்தை வச்சு உருத்திராட்சத்தை வச்சு அப்படி அப்புறம் கொஞ்சம் நல்லா பழகு நமக்கு பாடுதான் ரத்தனத்தில் மற்ற உலோகத்தில் லிங்கம். அது கந்தவர்க்கம் கிளர்மன போயும். கந்தவர்க்கம்னா சந்தன முதலான வாசனை பொருள். கிளர் மனப்புகையும் தூபம், தூபம் கவிங்குள் தீபம் புனித மஞ்சனம். புனித மஞ்சனங்கிறத தீர்த்தம் மற்றைய பால் முதலானது அல்ல. மஞ்சனம்னா அபிஷேகம் ஆடுவது, அபிஷேகம் பண்ணுவது. கொந்து அவிழ்ந்த நன் மலரும் மற்றளவும் கொண்டு யார பூசிக்க வேண்டிய பொருள்கள் எல்லாம் தயாரி, பூஜைக்கு வேண்டிய பொருளை எல்லாம் தயார் செய்வது. தீர்த்தம் சந்தனம் பத்திர புஷ்பம் தூபதீபம் நிவேதன பொருள் முதலான பொருள் எல்லாம் தயாரித்து அதன் பிறகு பூஜை. பூஜையில் வந்து முதல்ல அனுட்டானம், அனுட்டானத்துக்கு பிறகு சூரிய பூஜை, கிழக்கு முகமாக வந்து சூரிய பூஜை, அப்புறம் வடக்கு முகமாக வந்து சிவ பூஜை. அதில் சோடச உபச்சாரம்னு சொல்றது, சோடச உபச்சாரம் பதினாறு வகையான உபச்சாரம். கந்தவர்க்கம் கிளர் மனப்புகையும் கவின்கொள் தீபமும் புனித மஞ்சனும் கொந்தவிழ்ந்தனன் மலரு மற்றளவும் கொண்டு மாயையின் குணங்களொன்றியுள்ளதாய். இப்படி பூஜைக்கு வேண்டிய பொருள் எல்லாம் தயாரித்து மாயையின் குணங்கள் ஒன்றியுள்ளதாய். மாயையின் குணங்கள் ஒன்றியுள்ளதாய்னா மாயா சம்பந்தமாக மல சம்பந்தமான தீய குணங்கள் எதுவும் இல்லாமல், தீய குணங்கள் இருந்துச்சுன்னு சொன்னா அந்த பூசை சரியா செய்ய முடியாது, செய்ய முடியாது. அந்த நேரத்துக்கு ஒரு வருத்தம் வந்துச்சு, கோபம் வந்துச்சு, பல இது வந்துச்சுன்னு வச்சு பூஜை செய்ய முடியாது. அதனால முடிஞ்ச வரைக்கும் மனசை தயார் பண்ணிக்கணும், பொருளை தயார் பண்ணது மாதிரி மனசை தயார் பண்ணிக்கணும். அது தயார் பண்ண சாமானியம் இல்லை. அதுவும் உங்களுக்கு சிவபக்தி சிவபூஷை இந்த மாதிரி நெறியில வரும்போது துன்பங்கள் அதிகம் வரும், துன்பங்கள் அதிகம். அந்த துன்பங்களை அதிகம் வருதுன்னா வினைய வந்து இதற்கு தடுக்கும், தடுக்கும். அது திருவருளாலே அந்த வினைய சமாளித்து அப்புறம் பணி செய்கிறது. நல்வினையில் ஈடுபடும் போது தீவினை வரும், நல்லா புரிஞ்சுக்கும். பயிரை நட்ட உடனே என்ன வரும், களை வரும். பயிரை நட்ட உடனே என்ன வரும், கொஞ்ச நாள் பயிர் நல்வினை களை தீவினை, களையை களைந்து களையை களைந்து பயிரை வளர்க்கும். களை வராமல் இருக்காள், களை வராமல் இருக்காள். அத்தனை உழவு போட்டு நடுறமையா அப்புறம் களை வந்துருக்கு, அத்தனை உழவு போட்டு நட்ட முற்பாடு களை அத்தனை வளர்ந்தது இல்லை, களை இல்லாமல் இருக்காது. அதே போல நம்முடைய நல்வினையும் தீவினை ரெண்டும் பலஞ்சு ஏக காலத்திலே பிறந்து அது திருவருள் அதிகமுடையவர்களுக்கும் முன்னே புண்ணிய உள்ளவர்களுக்கு அந்த தீவினை குறைஞ்சிருக்கும். தீவினை கொஞ்சம் கூட உள்ளவர்களுக்கு அது வேலை செய்யும், வேலை செய்யும். அதை வந்து திருவருளாலே அந்த வினையை அந்த மாயா மல சம்பந்தமான குணங்களை எல்லாம் விட்டு விட்டு மாயையின் குணங்கள் ஒன்றியுள்ளதாய் ஐந்து சுத்தி செய்து. ஐந்து சுத்திங்கிறது சிவபூஷையில் முக்கியமானது. பஞ்சசுத்தி இருக்கு, அது தான சுத்தி, திரவிய சுத்தி, லிங்க சுத்தி, பூத சுத்தி, ஆன்ம சுத்தி என்று மந்திர சுத்தி என்று அஞ்சு வகையான சுத்தி. அது பஞ்ச சுத்தியும் பஞ்ச மலங்களை நீக்கும், பஞ்ச சுத்தியும் பஞ்ச மலங்களை நீக்கும். அது பஞ்ச சுத்தி செய்து நன்னை பாவித்து பூசை செய்தால் விஞ்சிய ஞானம் வழங்கும் பராபரமே என்பது தாய்மான ஒரு பாடல். அதனால அஞ்சு சுத்தி அவசியமானது, பூத சுத்தி, தான சுத்தி, திரவிய சுத்தி, அதுக்கு மேலே வந்து லிங்க சுத்தி, மந்திர சுத்தி. ஐந்து சுத்தி செய்து அகம்புறம் நிறைஞ்சி. அகம்புறம் என்பது புறத்திலையும் பூசை அகத்திலையும் பூசை. முதல்ல அகத்தில் செய்துருந்தா அப்புறம் முகத்தில் செய்யும். அந்தரிய அகத்தில் உள்ளே சாமியை வச்சு வெளியில் செய்கிற பூசை முழுவதும் உள்ளே செய்கிறோம். சாமியை எழுந்தருளை எடுத்தாசனம் பூஜித்து சாமி எழுந்தருளை பண்ணி ஆவாகனாதி பண்ணி அதுக்கு மேலே வந்து பாத்தி ஆசமனம் கொடுத்து அப்புறம் அதுக்கு அபிஷேகத்தை பண்ணி அபிஷேகம் எவ்வளோ வேணாலும் பண்ணலாம், நேரம் இருக்கணும், மனசு ஒத்துக்கணும். அப்படி உள்ளே பூசை செய்கிறோம். அது அகப்பூசைன்னு பேர். அகப்பூசை நல்லா ஒவ்வொரு நாளைக்கு நல்லா அமையும், ஒவ்வொரு நாளைக்கு நல்லா அமையும், நல்லா அமைஞ்சதுன்னா ஆனந்தமாக இருக்கும். அது அகத்தில் கண் கொண்டு காண்பதே ஆனந்தமாக இருக்கும். அகத்தில் கண் கொண்டு காண்பதே அகப்பூசையில எந்த விதமான குற்றமும் இல்லை. அகப்பூசையில எந்த விதமான குற்றம் இல்லை. எல்லாம் ஒன்னா நம்பர் பால், ஒன்னா நம்பர் தயிர், ஒன்னா நம்பர் தேன், அப்படி அபிஷேகம் பண்ணலாம். அதாவது சாமி அம்பாளையும் உள்ள எழுந்துள்ள பண்ணுவோம், சாமி அம்பாளையும் எழுந்துள்ள பண்ணுவோம், சாமி அம்பாளை எழுந்துள்ள பொண்ணி அடியின் உள்ளத்தில் இருவரும் இருப்பதானால், இரண்டு பேரும் இங்க உள்ளத்துல இருப்பதானால் என்று சாமி அம்பாளை. அது மனிதரும் தேவரும் ஆயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் ஜேவடி கோமடமே கொன்றைவார் சடமே பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்தி என்னாலும் பொருந்துகிறேன் அபிராமிக்கிறேன். இரண்டு பேரும் என் நஞ்சுக்குள்ளே இருக்கிறோம். சாமி அம்பாளை ஒரு தூரம் பண்ணுவோம். சிவலிங்க அம்பாள் சிவலிங்கத்தை தங்கத்துல ஆவுடைய சுவாமி மாணிக்கம் நல்லா ஞானம் தங்கத்துல ஆவுட பசக்கு அதுக்கு பணம் இல்லை வந்து தங்கத்துல ஆவுடப்பா சுவாமி வந்து பானது லிங்கம் அது மாணிக்கத்துல இல்லாத பவளத்துல அப்புறம் அம்பாள மரகதத்துல அம்பாள மரகதத்துல அப்படி எழுந்துள்ள பண்ணி ரெண்டு பேருக்கு நல்ல அபிஷேகத்தை பண்ணி அப்புறம் அதுக்கு மேலே 36 தூவத்துக்கு மேலே சாமி எழுந்துருள பண்ணி தாமரையில் அலங்காரம் பண்ணி தூப தீபம் நைவேத்தி எல்லாம் காட்டி சோத்திரமும் சொல்லி பண்ணினா நல்லா இருக்கு. பண்ணினா 5 சுத்தி தான் அகம்புறமறைஞ்சிய திரு சிவதர்மோத்திரத்தில் அகத்தினுள் பூ செய்வார்க்கு அருவறுப்பு ஒன்றும் இல்லைங்கிறார். அதனால அகப்பூசா
2: நம சிவாய். சைவன்.ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி விஞ்ஞானமும் மெய்ஞானமும். நிகழ்ச்சி தொகுப்பு சின்னையா சிவனேசன். விளக்கம் தருபவர் டாக்டர் லம்போதரன். ஓம் நம சிவாய.
3: வணக்கம். சொல்லுங்கள்.
4: பிரிவிராமன்.
3: சொல்லுங்கள் ராமன். சொல்லுங்கள் ராமன்.
4: வார அவர் நான் ஐயாவுடைய பேச்சை கேட்க தவறுவது இல்லை. என்னுடைய ஒரே கேள்வி என்னவென்றால், ஐயா அவர்கள் வந்து எத்தனையோ வகையிலே இந்த ஆலய வழிபாடுகளை பற்றி மிகவும் சிறப்பாக சொல்லி வருகின்றார். எனக்கு ஒரே ஒரு கேள்வி, இறையனை தரிசனித்தவர்கள் ஞானிகள் சித்தர்கள் போன்றவர் மத்தியில் நம்மளை போன்ற பாமர மக்கள் தரிசனம் பண்ண முடியாவிட்டாலும் கூட, அந்த இறைவனாக கருதப்படுகின்ற அந்த தேவர்களுடைய பாஷை எப்படி நாம் தெரிந்து கொள்ள முடியும்? தேவர்களுக்கான மொழி என்ன?
3: தேவ பாஷை என்ன? தேவ பாஷை பொதுவாக எல்லா தேவர்கள் மட்டுமல்ல ஒவ்வொரு உயிரினங்களுக்குமே அதுக்குரிய பாஷைகள் உண்டு. மிருகங்களுக்கு கூட பாஷைகள் உண்டு. 64 கலைகளிலே ஒன்று மற்ற மிருகங்களுடைய பாஷைகளை அதனுடைய பாஷைகளை அறிதல். என்னுடைய விலங்கியல் ஆராய்ச்சியாளர்கள் விலங்குகளுடைய பாஷைகளை அறிந்து அதோடு கம்யூனிகேட் பண்ற அளவுக்கு வச்சிருக்கிறார்கள். அந்த இதுகள்லாம் இருக்குது. எங்களுடைய குதிரை பயிற்றுகின்ற கலையிலேயே குதிரைக்கு எப்படி கம்யூனிகேட் பண்றேன்னு நிறைய சொல்லி இருக்கிறார்கள். இப்ப அதெல்லாம் நட்டி கொண்டு போகிறோம். அப்ப அதே மாதிரி ஒவ்வொரு விலங்குக்கும் அந்த பாஷைகள் உண்டு, மனுஷர்களுக்கு பாஷைகள் உண்டு, தேவர்களுக்கும் பாஷைகள் உண்டு. அது அது ஒரு எந்த விதமான இதுவும் கிடையாது. ஆனா இறைவனுக்கு நாங்கள் எங்களுடைய இவர் கேட்டுட்ட கேள்வி என்னன்னு கேட்டால், இறைவனுக்கு பாஷை கிடையாது, உங்களுடைய வார்த்தையிலேயே உங்களுடைய இதிலே நீங்கள் இறைவனை வழிபடுகின்ற பொழுது இறைவன் அங்கே விழுந்தருகின்றான், அது ஒன்று. ஆனால் எங்களுடைய மந்திரங்கள் என்ன பாஷையில் இருக்கின்றன, ஏன் சமஸ்கிருதத்தில் இருக்கின்றன என்று கேட்கின்றார்கள். அது ஒரு கேள்வி இருக்கின்றது. சமஸ்கிருதம் என்பது ஒரு தனிப்பட்ட மக்கட்கூட்டத்தினுடைய மொழி அல்ல. இட்ஸ் நாட் எ ரீஜனல் ஓ எத்னிக் லாங்குவேஜ் இன் எனி டைம். There is no linguistic, archaeological or historical evidence for Sanskrit. எந்த ஒரு மக்கள் கூட்டம் வந்து பேசிக்கொண்டிருந்த என்பதற்கு ஆதாரம்
5: ஆரம்பிச்சது.
3: சமஸ்கிருதம் என்பாலே பண்படுத்தப்பட்ட மொழி என்றுதான் கருத்து. கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் மாதிரி. ஜாவாஸ்கிரிப்ட் எப்படி ஆரம்பிச்சது?
5: தோற்றுவாயங்க
3: தோற்றுவா இறைவனிடம் இருந்து வந்தது. ஆரியமன் தமிழன் காரிகையாருக்கு கர்ண செய்தானே, இது திருமந்திரத்தில் இருக்குது. அவர் வந்து இந்த சமஸ்கிருத மொழியுடைய பண்பு என்ன கேட்டால், ஒன்று இலகுவாக கற்றுக்கொள்ளலாம். அது ரூட் வேர்ட் இருக்குது இல்லையா, ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் சொல்லிக்கொண்டிருக்கிறோம். உதாரணமாக எடுத்து பார்த்தால் திதி என்ற சமஸ்கிருதம் சொல்லி இருக்கு. அதுல இருந்தால் இன்னைக்கு திகதி வந்தது. ஹோரா என்ற சமஸ்கிருத வேர்ட் இருக்கு, அதுல இருந்தால் அவர் வந்தது. ஹோரா அவர் இந்த மணி இந்த நேரத்தில் கல் என்ற சமஸ்கிருத சொல்ல இருந்துதான் காலம், காலன், கல்குலேட்டர், கலண்டர். மென் என்ற சமஸ்கிருத சொல்லுங்க, மேன், உமன், மேன்ஹூட், மனுஷன், மனுஷி, மனுநீதி, மனுதர்மம். அப்ப இந்த வேர்ட் வந்து இலங்கிக் கொள்றதும் பற்றுக்கொள்றதும் இலகு, இதை பதிவு செய்து வைப்பது இலகு, இதை போடுவது இலகு, அந்த காலத்தில் எழுதி வைக்கிறேன் மெமரைஸ் பண்றது இலகு, இன்னொரு நாளுக்கு சொல்லி கொடுப்பது இலகு. திருத்து கொள்ள முடியாது, திணிக்கப்பட்ட மொழி என்று தவறுதலாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கின்றோம், தமிழும் சொல்லிக் கொடுக்கின்றோம், சமஸ்கிருதத்தில் இருக்கிற சுலோகங்களையும் சொல்லிக் கொடுக்கின்றோம். தேவாரம் ஒரு தேவாரம் பாடமாக்குறதுக்கு முந்தி பையன் 10 ஸ்லோகம் பாடமாக்குறான் ஐயா வகுப்பில், ட்ரை பண்ணி பாருங்க. இலகுவாக அர்த்தம் புரியுது, இலகுவாக விளங்குது. இப்போ இங்கே இருந்து நாடு விட்டு நாடு வந்திருக்கிறோம், அங்கே இருந்து இப்போ பேசாத பாஷையெல்லாம் இப்போ பேசுகிறோம், இங்கே ஆங்கிலம் பேசுகிறோம், இங்கே அமெரிக்கன் இங்கிலீஷ் பேசுகிறோம், பிரிட்டனில் போயிருக்கிறவன் இங்கிலீஷ் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் பேசுகிறாங்க, ஜெர்மனில் இருக்கிறவன் ஜெர்மன் பேசுகிறான், சுவிஸில் இருக்கிறவன் சுவிஸ் பாஷை பேசுகிறான், பிரெஞ்சில் ஃப்ரான்ஸில் இருக்கிறவன் ஃப்ரெஞ்ச் பாஷை பேசுகிறான், நோர்வேல இருக்கிறவன் நோஸ் பாஷை பேசுகிறான். ஆனால் ஏன் சமஸ்கிருதம் என்று மட்டும் ஒரு விதண்டாவாதம்? உங்களுக்கு உழைக்க வேணும், சாப்பிட வேணும் என்று சொன்னால் என்னெல்லாம் செய்கிறார்கள்? வலது பக்கம் கார் ஓடுறவர் இடது பக்கம் கார் ஓடுறார், இடது பக்கம் கார் ஓடுறார், வலது பக்கம் கார் ஓடுறார். நாங்கள் மலசலம் கழிக்கிற விதத்திலிருந்து சாப்பாடுற விதம் வரைக்கும் எல்லாத்தையுமே மாற்றி அமைக்கிறோம். ஆனால் இதுக்கு மட்டும் ஒரு விதண்டாவாதம், ஏனென்றால் அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை.
6: புதுவருடம் பிறந்து 2015 ஆண்டின் முதல் நிகழ்ச்சியிலே டாக்டர் கலந்து கொள்கின்றார் ஞானமள்ளல். டாக்டர் லம்போதரன் அவர்களை வரவேற்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். வணக்கம் டாக்டர்.
7: வணக்கம் நடா ராஜ்குமார் அவர்களே. வணக்கம் கீதவான நேயர்களே. வானிலையில் உங்களை மீண்டும் இந்த மெஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் என்ற நிகழ்வினூடாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன்.
6: இந்த நேரத்திலே தை மாதம் தமிழுக்கு பிறப்பதற்கு இன்னும் ஒரு சில தினங்கள் இருக்கின்ற நேரத்திலே, தை மாத பிறப்பை எல்லோரும் எதிர்பார்க்கின்ற நேரம், தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற ஒரு காலத்திலே நாங்கள் இருக்கின்றோம். இது மிகுந்த ஒரு புண்ணியமான காலமாக இருக்கிறது. இதை பற்றிய முதல் ஆரம்ப கருத்துக்களை கேட்டறிவோம்.
7: தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லுவார்கள். தை மாதம் என்பது தமிழர்களுடைய மரபிலே மிகவும் சிறப்பாக இருப்பதனாலே தையை தமிழர் மரபு திங்களாக பல மாநிலங்களிலே இங்கே வட அமெரிக்காவிலே பிரகடனப்படுத்தி அதை கொண்டாடி வருகின்றோம். மரபு திங்கள் என்பதாலே எங்களுடைய தமிழ்மொழி, தமிழ் இலக்கியங்கள் தமிழர் மரபோடு சம்பந்தப்பட்டதாக இந்த தை மாதத்தை மிகவும் பிணைத்து கொண்டுள்ளோம். ஏன்னா தைப்பொங்கல் வந்து தமிழர் திருநாளாக கொண்டாடப்படுகின்றது. இந்த தை மாதம் என்பது வானத்திலே இந்த நீள்வட்ட பாதையான சஞ்சாரத்திலே சூரியன் மகரத்துக்கு பிரவேசிக்கின்ற நாள், மகர சங்கராந்தி என்று சொல்லுவோம். அதுதான் சமய முக்கியத்துவம். தைப்பொங்கலுடைய சமய முக்கியத்துவம் என்னென்று கேட்டால் சூரியன் மகரத்துக்கு பிரவேசிக்கின்ற நாள், அது உண்டு. இதை மகர சங்கராந்தி, ஒவ்வொரு மாசப்பிறப்பையும் நாங்கள் சங்கராந்தி என்று தான் சொல்லுவோம். சூரியன் மகர ராசிக்குள் பிரவேசிக்கின்ற காலம், சூரியன் மகர ராசிக்குள் பிரவேசித்து அதில் சஞ்சரிக்கின்ற காலம் முழுவதும் தை மாதம். இந்த மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகின்ற பொழுது அது மாசி மாதமாக தொடங்குகின்றது. மாசி மாதத்தை கும்ப மாதம் என்றும் சொல்லுவார்கள். இது ஒன்று. இரண்டாவதாக இந்த எங்களுக்கு தெரியும் பூமியை சூரியனை சுற்றுகின்ற பாதை ஒரு நீள்வட்டப்பாதை, இட்ஸ் ஓபிட். அந்த நீள்வட்டப்பாதையிலே அந்த ஓபிட்ல இவ்வளவு காலமும் இப்பொழுது வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியதாக அந்த பயணம் இருக்கின்றது. இதை தட்சணாயனம் என்று சொல்லுவோம். தட்சணம் என்றால் தெற்கு, அயனம் என்றால் நடக்கின்ற பாதை, ராமாயணம் என்றால் ராமன் நடந்த பாதை. தட்சணாயனம், தட்சணம் தெற்கு நோக்கிய சூரியன் பயணம். தெற்கு நோக்கிய சூரிய பயணத்திலே நமது தாயகத்திலேயும் அதற்கு சரி எதிர்ப்புறமாக

வெள்ளனவே சூரியன் அஸ்தமித்து விடும். 4 மணி, 4:30, 5 மணிக்கு அஸ்தமித்து விடும். சூரியன் உதிக்கின்ற நேரம் 7:30 மணி, 7:45 மணி அப்படி ஆகும். அப்ப பகற்பொழுது சுருங்கியும் ராப்பொழுதும் நீண்டிருக்கின்ற காலம் இந்த தட்சிணாயன காலம். இந்த தை மாதத்திலே மகரத்திலே சூரியன் பிரவேசித்த காலத்தில் இருந்து இது மாறத் தொடங்கும். நீங்களே கவனிக்கலாம், இங்கே ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வானிலை அறிக்கையிலே அல்லது உங்களோட செல்போன்ல கூட அன்றன்று காலநிலைகளை பார்க்கின்ற போது சூரிய உதயம் சூரிய அஸ்தமன நேரம் பார்க்கலாம். முன்ன இது எங்களுடைய இணையதளத்திலே கூட பார்க்கலாம். அப்ப பாத்தீங்கன்னா இனி வர வர தை மாதத்துக்கு பிறகு சூரியன் உதயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சில ஒரு 1-2 நிமிடங்களாக நாளுக்கும் ஏழியாக விரைவாக வரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரியாக சூரிய அஸ்தமனம் நிமிடத்துக்கு நிமிடம் பிந்தி பிந்தி போய்கொண்டிருக்கும். அதாவது பகல் காலம் கூட தொடங்கும் பிரகாசமான காலம். அந்த காலத்தை சொல்லுவார்கள் உத்தராயணம். உத்தரம் என்றால் வடக்கு. அந்த உத்தராயணம் அந்த வடக்கு நோக்கிய அந்த பயணம் வந்து ஆரம்பிக்கின்றது இந்த காலம். ஆகவே பிரகாசமான காலம் தொடங்குகின்றது தையுடனே. ஆகவே தைப்பொங்கல் அந்த தை மாசம் வந்து சிறப்பான மாதமாக சொல்லப்படுகின்றது. அடுத்ததாக மூன்றாவதாக ஹார்வெஸ்டிங் சீசன், அதாவது அறுவடை காலம் ஆரம்பமாகின்ற காலம். இப்போதான் தாயகத்திலே போய் வந்து விட்டு நெல் பயிரெல்லாம் விளைந்து கதிர்கள் வந்திருக்கின்ற காலம். இந்த கதிர்கள் எல்லாம் முட்டி அறுவடை காலம் ஆரம்பமாவது தை மாதத்திலே. அப்ப அறுவடை காலம் ஆரம்பமாகிறாலே எங்களுடைய உழவர்கள் விவசாயிகள், நாங்கள் விவசாய நாட்டிலே இருந்து வந்தவர்கள், விவசாயத்தை பொருளாதார கொண்டவர்கள் சொல்லுவார்கள், எங்களுடைய பொருளாதாரம் வந்து அடிப்படையாக மண்ணோடு தொடர்புடைய பொருளாதாரம், விவசாயத்தோடு தொடர்புடையது. அப்ப இன்றைக்கு இருக்கிற அந்த எக்கனாமிக் அப் அண்ட் டவுன்ஸ் வந்து எங்களுக்கு மழையை பொறுத்து தான் இருந்தது அக்காலத்தில். அதுதான் திருவள்ளுவர் 2வது அத்தியாயமாக வான் சிறப்பை சொன்னேன். அப்ப இந்த மழையை சார்ந்து இருக்கின்றது. அப்ப இந்த விளை பொருட்கள் வந்து விளைவை தருகின்ற காலம். ஆகவே பண வரவு வருகின்ற காலம், தானிய வரவு வருகின்ற காலம். அப்ப இனிமேல் விழாக்கள் தொடங்கிவிடும். பெரும்பாலான ஆலய விழாக்கள் திருவிழாக்கள் எல்லாம் நடப்பது. அப்ப பார்த்துக்கொண்டால் மார்கழி மாதத்திலே ஆடி மாதத்திலேயும் மார்கழி மாதத்திலேயும் நல்ல நாட்கள் கிடையாது. ஏனென்று கேட்டால் ஆடி மாதம் விதை விதைக்கின்ற காலம். அத்தோடு தொடர்புடையதாக இருந்தார்கள். தானிய இருப்பு குறைவாக உள்ள காலம், தானியத்துக்கு டிமாண்ட் கூடுதலாக உள்ள காலம், விளைத்தலுக்கும் விளைவித்தலுக்கும் நிலத்தை தயார்படுத்துகின்ற காலம். இந்த காலத்திலே விழா கொண்டாடி கொண்டிருந்தால் என்ன நடக்கும்? அந்த காலத்திலே எங்களுக்கு திருமண நாட்கள் நல்ல காரியங்களுக்கு நாள் கிடையாது. மார்கழி மாதமும் அதே மாதிரி இருக்கிற ஸ்டோரேஜில் இருக்கிற தானிய இருப்பு மிகவும் அடிமட்டத்துக்கு வந்திருக்கின்ற காலம். ஏன்னா தையிலே இனி அறுவடை வந்தால் தான் தானியம் வரப்போகின்றது. ஆகவே இந்த காலத்திலேயும் கூட நல்ல நாட்கள் கிடையாது. அது இறைவனுக்கென்றே விதிக்கப்பட்டிருக்கின்ற மாதம், இறை வழிபாட்டுக்கென்று விதிக்கப்பட்டிருக்கின்ற மாதம். ஆகவே இந்த இதை கடந்து நாங்கள் தை மாதத்துக்கு போகின்றோம். அறுவடை திருநாள், உழவர் திருநாள் என்று தைப்பொங்கலை கொண்டாடுகின்றோம். அது மூன்றாவது. 4வது முக்கியத்துவம் இந்த பொங்கலுடைய முக்கியத்துவம். பல பேர் தமிழர் திருநாள் பொங்கல் என்று கொண்டாடுகின்றோம். எங்களுடைய தமிழருடைய தேங்க்ஸ் கிவிங் டே என்று சொல்லிக் கொள்கிறார்கள். தமிழருடைய தேங்க்ஸ் கிவிங் ஆருக்கு நாங்கள் தேங்க்ஸ் கொடுக்கின்றோம், நன்றி சொல்லுகின்றோம் என்று பார்க்க வேண்டும். இப்ப தேங்க்ஸ் கிவிங் டேயில் யாருக்கு நன்றி கொடுக்கின்றோம் என்றால் உழவர்கள், மாடுகளுக்கு, உழைத்தவர்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லி அது ஒரு பக்கம் இருக்க. எங்களுக்கு தெரியும் இந்த சூரியன் இல்லாவிட்டால் இந்த இருப்பு கிடையாது. சூரிய ஒளி இல்லாவிட்டால் தாவரங்களே இல்லை, மழை இல்லை, வாழ்க்கை இல்லை. அப்ப அந்த ஒளியாகிய சூரியனுக்கு நன்றி செலுத்துகின்ற காலம், சூரியனை வழிபடுகின்ற காலம். தைப்பொங்கல் நாங்கள் பொங்கல் செய்வது சூரியனுக்கு, அது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இன்றைக்கு தமிழர் மரபு திங்களிலே அதை பற்றி பெரிதாக சொல்லுவதில்லை. அது முக்கியமான விடயம் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டிக் கொண்டு தேங்க்ஸ் கிவிங் தான் யாருக்கு நன்றி சொல்லுகின்றோம் என்றால் சூரியனுக்கு. ஏனென்றால் சூரியனுடைய ஒளி இல்லாவிட்டால் வாழ்க்கை இல்லை, மழை இல்லை, பயிர் இல்லை, நாம் ஒருவருமே இல்லை. அவனுடைய நிழலாலதான் இதெல்லாம் நடக்குது. அவனுடைய நாள் சூரியனுக்கு நன்றி செலுத்துகிற பொங்கல் செய்து படைப்பது சூரியனுக்கு, அது எங்களுடைய மரபாக இருக்கின்றது. ஆகவே இது சூரிய வழிபாடு. எம்முடைய மரபிலே சூரிய வழிபாடு 2 முறை வரும். 1 தைப்பொங்கல், 2வது ஆவணி ஞாயிறு. ஆவணி மாதத்து ஞாயிற்றுக்கிழமை ஆவணி மாதத்திலே சூரியன் தன்னுடைய சொந்த ராசியாகிய சிம்ம ராசியிலே பிரவேசித்து சஞ்சரிக்கின்ற காலம் சூரியன். அப்ப அந்த சிம்ம ராசியிலே சூரியன் சஞ்சரிக்கின்ற காலத்தில் அவர் முழு பலத்தோடு இருப்பார். அதே நேரம் வாரங்களிலே ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்குரிய வாரம்.
അപ്പൊ അവരുടെ

0: பக்கம் கூடுதலாக இருக்கிறாகவே அந்த சூரியனுக்குரிய மாதமாகிய ஆவணியிலே, சூரியனுக்குரிய வாரமாகிய ஞாயிற்றுக்கிழமையிலே சூரிய பகவானை நினைந்து வழிபட்டு விரதம் இருந்து பொங்கலிட்டு வழிபடுவது ஆவணி ஞாயிறு. அதே மாதிரியாக இந்த சூரியனுடைய வடக்கு நோக்கிய பயணம் ஆரம்பமாகதை குறித்து தை மாச பிறப்பு அவர் மகரத்திலே பிரவேசிக்கின்ற காலத்தில் அன்று சூரியனுக்கு வழிபாடு செய்து பொங்கல் படைத்து வழிபடுவது தமிழர் மரபு. ஆகவே அது சூரிய வழிபாட்டுக்குரிய நாளாக இருக்கின்றது இந்த தைப்பொங்கல். ஐந்தாவதாக ஒன்று இருக்கின்றது, முன்னரே சொல்லி இருந்ததுதான், இருந்தாலும் மீண்டும் சொல்ல வேண்டியதற்காக சொல்லுகின்றேன். இந்த சூரியன் வந்து ஒரு ஜடமான எரிகோளம், அது ஒரு எரிகின்ற எரி நட்சத்திரம், அதிலிருந்து எரிஞ்சு கொண்டிருக்குது, அதில் தான் எங்களுக்கு சக்தி வருகிறது. நாம் செய்கின்ற வழிபாட்டை அறிந்து கொள்வதற்கு இந்த சூரியனுக்கு அறிவும் கிடையாது, உணர்வும் கிடையாது, அது வெறும் ஜடம், ஜஸ்ட் அன் இனர்ட் ஃபயர் பால், அவ்வளவுதான். அப்ப அதுக்கு என்னென்று நாங்கள் வழிபடுறது தெரியும், அதால என்ன பயன்? இது ஒரு முக்கியமான ஒரு அறிவுபூர்வமான கேள்வி. நாங்கள் வழிபடுவது இந்த ஜடமான சூரியனை அல்ல. நாங்கள் யாரை வழிபடுகின்றோம் என்றால், இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்லுகின்றது இந்த சூரியனுக்கு ஒளி உண்டு, சூரியனுடைய ஒளியை பெற்றே சந்திரன் பிரகாசிக்கின்றது. ஆகவே சந்திரனுடைய ஒளியை இரவிலேயே பார்த்தாலும் கூட அது சந்திரனுடைய ஒளி அல்ல, அது சூரியனிலிருந்து பெற்று பிரகாசிக்கின்ற ஒளிதான் சந்திரனுடைய ஒளி. இது விஞ்ஞானம் படிக்கின்ற, இன்றைக்கு 4-5 வகுப்பு படிக்கின்ற பிள்ளைகளுக்கே அது தெரியும். ஆனால் விஞ்ஞானம் சொல்லுகின்றது சூரியனுக்கு சுய ஒளி உண்டு என்று, அப்படித்தான் நாங்கள் எல்லாரும் படிக்கின்றோம். ஆனால் சைவன் சொல்லுகின்றது இந்த சூரியனுக்கும் கூட சந்திரனைப் போல சுய ஒளி கிடையாது, சூரியனும் கூட இன்னொரு இடத்திலிருந்து ஒளியை பெற்று பிரகாசிக்கின்றது. எங்களுக்கு தெரியும், எங்களுடைய சூரிய குடும்பத்திலே நாங்கள் 8 கிரகங்கள், முன்னர் 9 என்று சொன்னார்கள், இப்ப புளூட்டோவை நீக்கிவிட்டால் 8 கிரகங்கள் உள்ளன என்று சொல்லுகிறார்கள். இந்த 8 கிரகங்கள் உள்ள இந்த எதிரே தான் பூமி இருக்குது, இதுக்குத்தான் இந்த சூரியன் ஒளி முதலாக இருக்கின்றான். இதே மாதிரியாக கிட்டத்தட்ட 200-400 மில்லியன் சூரிய குடும்பங்கள் எமது வான் அண்டத்தகுதி, இந்த மில்கிவே, பால்வீதி, ஆகாய கங்கை சொல்ல என்று சொல்லப்படுகின்ற எமது பால்வீதி தொகுதியிலேயே இருக்கின்றன இவ்வளவு அண்டத்தொகுதிகள். இது மாதிரியாக கோடிக்கணக்கான அண்டத்தொகுதிகள் இருக்கின்றன, இதுக்கு பவுண்டரி கிடையாது, இஸ் நோ பவுண்டரி. இது அதான் மாணிக்கவாசகர் சொன்னார், அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி ஒன்றனுக்கொன்று நின்றலில் பகரின் 101 கோடியின் மேற்பட விரிந்தன. 101 கோடி என்று சொல்லல, 101 கோடியின் மேற்பட விரிந்தன என்று சொன்னார். ஸ்டீவன் ஹாக்கின்ஸ் என்ற விஞ்ஞானி, இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற விஞ்ஞானி, அவருக்கு நான் நினைக்கிறேன் 70வது பர்த்டே 9ஆம் தேதி ஜனவரி மாதம் பல பேர் வாழ்த்து தெரிவித்திருந்தார்கள். அவர் இங்கிலாந்திலே கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலே அவர் பேராசிரியராக இருந்தவர். அண்டவியலில் அவருடைய கண்டுபிடிப்புகளும் இதுகளும் மிகவும் முக்கியமானவை. அவருடைய வரலாறு இப்பொழுது ஜனவரி மாதம் 1ஆம் தேதி திரைப்படமாக வந்திருக்குது, தியரி ஆஃப் எவ்ரிதிங். நான் இந்த சுற்றுப்பயணம் செய்த போது இங்கிலாந்திலே அதை பார்த்து மகிழ்ந்தேன். அது இந்த தியரி ஆஃப் எவ்ரிதிங் வந்து எப்படி என்றால், ஐன்ஸ்டைன் வந்து 2 விதமான கொள்கைகளை, விஞ்ஞான கொள்கைகளை வைத்தார். அவருடைய ஒரு கொள்கை வந்து குவாண்டம் தியரி. குவாண்டம் தியரி அணுக்களுடையதும் அணுக்களுக்கு உள்ளே இருக்கின்ற துணிக்கைகளுடையதும் இயக்கத்தை பற்றியும் தோற்றத்தை பற்றியும் மர்மங்களை பற்றியும் ஆராய்வது அந்த குவாண்டம் தியரி. அவர் சொன்னதில் இருந்துதான் அணுக்குண்டு தயாரித்தார்கள், அது எங்களுக்கே தெரியும், அதெல்லாம் குவாண்டம் தியரி. அவருடைய இன்னொரு தியரி ரிலேட்டிவிட்டி தியரி. ரிலேட்டிவிட்டி தியரி அண்ட சராசரங்கள் இருக்கிற பெரிய கோளங்கள் அண்டத்தொகைகளுடைய இருப்பு, இயற்கை, இயக்கம், அதனுடைய தோற்றம், அதனுடைய மரபை பற்றி ஆராய்வது இந்த ரிலேட்டிவிட்டி தியரி. அப்ப ஐன்ஸ்டீன் வந்து அணுக்களை பற்றி, அணுத்துணிக்கைகளை பற்றி, அவற்றின் அசைவை பற்றி, ஆட்டத்தை பற்றி ஆராய்ந்தது குவாண்டம் தியரி. அண்ட சராசரங்களை பற்றி, அங்குள்ள கோளத்தொகுதிகளை பற்றி, அண்டங்களை பற்றி ஆராய்ந்தது ரிலேட்டிவிட்டி தியரி. அதிலே மேலும் பல கண்டுபிடிப்புகளை செய்தவர் தான் எங்களுடைய ஸ்டீவன் ஹாக்கின்ஸ். எங்களுக்கு இந்த பிக் பேங் என்று சொல்லப்படுகின்ற அந்த பெருநாத வெடிப்பினூடாக இந்த உலகம் தோன்றியது என்று முதல் முதல் அதை கருத்துருவை வெளியாக்கி தந்தவர் இந்த ஸ்டீவன் ஹாக்கின்ஸ். இந்த பெருநாத வெடிப்பை மாணிக்கவாசக திருவாசகத்திலே சொல்லியிருக்கிறார். அதான் அண்டைப் பகுதியின் உண்டை புறப்பம் அளப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி ஒன்றனுக்கொன்று நின்றழில் பகரின் 101 கோடியின் மேற்பட விரிந்தன என்று சொன்னார். அவர் சொன்னார் அதே மாதிரியாக சிவஞான இந்த தோற்றி விரிந்த இந்த வெடித்து விரிந்த அண்டத்தொகுதியைத்தான் நமது சமயத்திலே பிரபஞ்சம் என்று சொல்லுகின்றோம். பிரபஞ்சம் என்றால் பஞ்ச என்றால் விரிந்தது, பிரபஞ்சம் என்றால் இப்படி அல்லது இவ்வாறு விரிந்தது, தஸ் இஸ் எக்ஸ்பேண்டட் இந்த மீனிங்லாம் அது வருகிறது. அப்படி அந்த சமயத்திலே சொன்னதை திருவாசகத்திலே மாணிக்க வாசகர் சொன்னதை இந்த ஸ்டீவன் ஹாக்கின்ஸ் முதன் முதலாக அதை மேலும் ஆழப்படுத்தி அதை நிறுவனப்படுத்தி பிக் பேங் தியரியாக சொல்லி அதை அவர் பொதுமக்களுக்கும் விளங்கக்கூடிய வகையிலே த பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் டைம்ஸ் என்று சொல்லி வெளியிட்டார். அப்ப அவர் இதை வெளிப்படுத்தும் வரைக்கும் இந்த அண்ட பகுதியுடைய பெருநாத வெடிப்பு ஒருவருக்குமே தெரியாது. திருவாசகத்துக்கு உரை எழுதியவர்களுக்கு கூட தெரியாது, இன்றைக்கும் உரையவர்களுக்கும் தெரியாது. ஏனா இதுக்கு சயின்ஸும் தெரிஞ்சிருக்க வேணும், திருவாசகமும் தெரிஞ்சிருக்க வேணும். அதான் அங்க இருக்கிற அப்ப இந்த அந்த ஸ்டீவன் ஹாக்கின்ஸ் வந்து அது அண்ட தொகுதிகளை பற்றி சொன்னவர், அணுக்களுடைய இயக்கத்தை பற்றி சொன்னவர். ஆனா அங்கே ஒன்று என்னென்னு கேட்டா ஐன்ஸ்டீனே எதிர கூறினார், இந்த ரெண்டும் இருக்குது ஆனா ரெண்டையும் இணைக்கிறது ஏதோ ஒன்று இருக்க வேணும், தெர் இஸ் எ மிஸ்ஸிங் லிங்க். அதை கண்டுபிடிச்சார் வி, அதுதான் தியரி ஆஃப் ஆல், தியரி ஆஃப் எவ்ரிதிங். இதுதான் ஐன்ஸ்டீன் சொன்னது, தியரி ஆஃப் ஆல் அல்ல தியரி ஆஃப், அதைத்தான் இன்றைக்கு விஞ்ஞானம் தேடிக்கொண்டிருக்கு, தியரி ஆஃப் ஆல் அல்ல தியரி ஆஃப் எவ்ரிதிங் பற்றி. அந்த தியரி ஆஃப் ஆல் தியரி ஆஃப் எவ்ரி திங் என்னென்று கேட்டால் அண்ட சராசரங்களில் எங்கும் இருக்கிற இறைவனுடைய ஆட்டம் தான் நடராஜருடைய நர்த்தனம், அணுக்களுக்குள்ளே இருக்கிற ஆட்டமும் அதுதான். இந்த ரெண்டையும் நடத்துவது சிவனுடைய நடனம், இதை ஊன நடனம் என்று சொல்லி எங்களுடைய உண்மை விளக்கத்திலே சொல்லுவார்கள் சித்தாந்த சாஸ்திரத்தை. என்னென்றா திஸ் இஸ் அ க்ரோஸ் டான்ஸ், இது அவருடைய நடனம் செய்கின்ற தளங்களில் ஒன்று. அணுக்கள் அணுத்துணிக்ககளிலும் அண்டசராசரங்களிலும் தளமாக வைத்து த இன்டெலிஜென்ஸ் ஆஃப் த காட் டான்சிங், அதில் நடக்கிற டான்ஸ் தான் இது. இரண்டாவதாக ஒரு டான்ஸ் இருக்குது, அது வந்து இந்த உயிர்களுக்குள்ளேயே நடக்கின்ற நடனம், அது ஞான நடனம். எங்களை உயிர் ஒவ்வொன்றிலேயுமே இறைவன் இருக்கின்றான், அது இரண்டாவது ஞான நடனம். மூன்றாவதாக இறைவனுடைய இன்டெலிஜென்ஸ் இல்லையா, அங்கிலேயே இறைவனுக்கு ஒரு இயக்கம் இருக்கின்றது இல்லையா, அந்த இயக்கம் இறைவனுக்குள்ளேயே இருக்கின்ற அசைவு அவனுக்குள்ளேயே நடக்கின்ற நடனம் ஒன்று இருக்கின்றது, அதுதான் மிகவும் முக்கியமான நடனம், அது மிகவும் சூட்சுமமான நடனம். இந்த மூன்று தளங்களை பற்றி சொல்லுகின்றது. இதுதான் சைவம் கண்ட தியரி ஆஃப் ஆல் அண்ட் தியரி ஆஃப் எவ்ரிதிங், விஞ்ஞானம் அதை அணுக முயல்கின்றது. இப்படி பார்க்க வந்த நாங்கள் என்னத்துக்கு சொன்னோம் என்றால், இப்படி அண்ட தராசரங்கம் எங்கும் கோடிக்கணக்கான சூரியன்கள் இருக்கின்றன, இந்த சூரியனுக்கு மட்டுமல்ல அண்ட சராசரங்கம் எங்கும் இருக்கின்ற சூரிய சந்திரர்களுக்கு மட்டுமல்ல அக்னி மின்னல் எல்லாவற்றுக்குமே சுய ஒளி கிடையாது என்று சைவன் சொல்லுகின்றது. இவை எல்லாம் தங்களுக்குரிய ஒளியை எப்படி சந்திரன் சூரியனிலிருந்து ஒளியை பெற்று பிரகாசிக்குதோ அதே மாதிரியாக இவையெல்லாம் தம்முடைய ஒளியை ஒளி முதலாகிய சிவசூரியனாகிய சிவனிடம் இருந்து பெற்று பிரகாசிக்கின்றது. அவன்தான் ஒளி முதல், ஒளியை தருவதால் அவன்தான் வாழ் முதல், போற்றியன் வாழ் முதலாகிய பொருளே என்று படிக்கின்றோம் இல்லையா, அந்த வாழ் முதல் அவன்தான் என்று சைவம் சொல்லுகின்றது. அவனுடைய ஒளியை பெற்றுத்தான் சூரியன் பிரகாசிக்கின்றது. அழகாக வேத மந்திரத்தில் சொல்லுவார்கள் நதத்ர சூரியோபாதி, சூரியன் பிரகாசிப்பதில்லை, நா சந்திர தாரகம், சந்திரனும் தாரகளாகி நட்சத்திரங்களும் அவ்வாறே, குதோயம் அக்னிஹி, அக்னியும் அவ்வாறே, தமேப பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வமிதம் பிபாதி, மின்னல் பிரகாசிப்பதில்லை அக்னி பிரகாசிப்பதில்லை, இதையெல்லாம் உன்னிடமிருந்தன்றோ ஒளியை பெற்று பிரகாசிக்கின்றன. இது எங்களுடைய வேத மந்திரம், நாதத்ர சூரியோபாதி நாசந்திர தாரகம் குதூயம் அக்னிகி தமேப பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வம் இதம் பிபாதி, சர்வம் எங்கும் உன்னுடைய ஒளியை பெற்றுத்தான் பிரகாசிக்கின்றன. இது எங்களுடைய வேத மந்திரத்தில் இருக்கிறது உண்டு. அப்ப இது என்னும் விஞ்ஞானம் அதுக்கு வரையில, இதைத்தான் நாங்கள் சிவசூரியன் என்று சொல்லுகிறோம் சைவத்திலே, வைணவர்கள் சூரிய நாராயணன் என்று சொல்லுவார். இதுதான் ஒளி முதல், நாங்கள் செய்கின்ற வழிபாடு இந்த முழு முதற் கடவுளாகிய சிவசூரியனுக்கே, இது ஜடசூரியனுக்கல்ல நாங்கள் செய்கின்ற வழிபாடு. புரிந்ததா? இது அதனுடைய ஐந்தாவது விளக்கம். ஆறாவது விளக்கம் என்று கேட்டால், இந்த சூரியனுக்குத்தான், இந்த சிவசூரியனுக்குத்தான் தினந்தோறும் காயத்ரி மந்திரம் சொல்லுகிறார்கள் பிராமணர்கள் இல்லையா? அவங்க சொல்லுங்க, தத் சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ ஜோன பிரச்சோதயாத். அந்த ஒளி முதல், எங்களுடைய அறிவை தூண்டுகின்ற அந்த ஒளி முதலுக்குத்தான் இந்த வணக்கம். பாத மகாவகி பாரதியார் பாஞ்சாலி சபதத்தில் அழகாக தமிழை சொல்லுவார். அவர் செங்கதிர்த்தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம் அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக. அவருக்கு கூட அதுல ஒரு சின்ன ஒரு மயக்கம், அது அப்படி அல்ல, எங்கள் அறிவினை தூண்டி நடத்துகின்ற செங்கதிர்த்தேவனாகிய சூரியனை வணங்குகின்றோம், அப்படித்தான் வர வேண்டும். அது அவர் மாறி சொன்னார். எப்படி சொன்னார்? செங்கதிர்த்தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம் அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக அப்படி சொன்னார். அப்ப இந்த காயத்ரி மந்திரத்தின் பொருள் சிவசூரியன் தான். அதான் அதை சொல்லுவார்கள் எங்களுடைய ஹரதத்த சிவாச்சாரியார் என்றிருந்தவர். 15ஆம் நூற்றாண்டிலே அவர் பாடிய சுலோக பஞ்சகம் ஒன்று, அந்த பஞ்சகத்திலே சிவன் முழுமுதற் கடவுள் என்பதற்கு முதல் காரணம் சொல்லுவார், உயர் காயத்ரிக்கு பொருளாதரி. காயத்ரி மந்திரத்தின் பொருள் சிவன் தான். அப்ப அந்த சிவனுக்கு, அந்த சிவசூரியனுக்குத்தான் நாங்கள் இந்த சூரியனுக்கூடாக நாங்கள் வழிபடுகின்றோம். இதைத்தான் ஒரு புராண கதையினூடாகவும் சொன்னார்கள் என்று கேட்டால், ஒரு முறை சொல்லுவார்கள், பார்வதி விளையாட்டாக இறைவனுடைய ரெண்டு கண்களையும் பொத்தினார். பொத்திரோடு உலகெங்கும் இருண்டது. இறைவன் தன்னுடைய நெற்றிக் கண்ணை திறந்து ஒளியை தந்தார். ஆனபடியினாலே அவர் கண்ணை பொத்த பொழுது சூரிய சந்திரர்கள் எல்லாம் இருந்தனதானே ராஜ்யமா, எல்லா சூரியனும் இருக்குது, எல்லா சந்திரனும் இருக்கு. இங்க கண்ணை முன்னோம்னா என்னன்றது, என்ன மாதிரி என்றால், இங்க பாருங்கள், இங்க இந்த பல்ப் எல்லாம் இருக்குது, எல்லா லைட்ஸும் போட்டிருக்குது. அங்க மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணா இந்த பல்புகளால வருமா? மெயின் சுவிட்ச் அங்க இருக்கு. அந்த மெயின் சுவிட்சத்தான் அவங்க சொல்வார்கள், அதான் பார்வதி இந்த மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்ட கண்ணை பொத்தினதால. நாயகன் கண்ணையப்பால் நாயகி கண் புதைப்ப, அவருடைய கண்ணை விளையாட்டாக வெனப்பாக பார்த்த கண்ணை மூட, எங்கும் பாயிருள் ஆகி மூட. எங்கும் பாயிருள், பிச்சிங் டார்க்னஸ். பரிந்து தன் நெட்டி நெட்டி தூய நேத்திரத்தினாலே, நெட்டியில இருக்கிற அந்த நேத்திரத்தினாலே சுடர் ஒளி கொடுத்த பண்பின், உலகக்கு ஒளி கொடுத்த பண்பினாலே தீயமார் ஒளிகள் எல்லாம், உலகங்கள் அண்ட சராசரங்கள் தேசங்கள் எங்கும் இருக்கின்ற ஒளிகள் எல்லாம் சிவன் உரு தேசது என்னார். தேசு என்றால் ஒளி. தேசனே தேனார் அமுதே சிவபுரனே என்று இதுல வரும். தேசன் என்றா தேஜஸ்வுடையவன், தேசு என்றால் ஒளி. சிவன் உருத்தேசது, அவனுடைய உருவிலிருந்து வருகின்ற ஒளிதான் இந்த ஒளி என்று சொல்லி,
1: ஒளிக்குத்தான் நாங்கள் இந்த
0: இந்த வழிபாட்டை வழிபடுகின்றோம். அதான் அங்க போய் சேர்ந்தோன்னு சொல்லுவார்கள், அங்க இருக்கின்ற இறைவனுக்கு வந்து, அங்க இறைவனுடைய இடத்திலே வந்து இருள் கிடையாது, பிரகாசமாயிருக்கும். இறைவனை சோதியே சுடரே, எல்லா சமயங்களும் இறைவனை ஒளி ஒளி என்றுதான் சொல்லுவோம். ஆனால் எப்படி ஒளி என்றால், இதுதான் அந்த ஒளியினுடைய விளக்கம். அவன் இந்த சூரியன்களுக்கு எல்லாம் ஒளி கொடுக்கின்ற இறைவன், சோதியே சுடரே சுடொளி விளக்கே என்று சொல்லுகின்றோம். அந்த ஒளி மிக பெரிது.
1: ஆனால்
0: சுடரே, அது மட்டுமல்ல, காண்பெரிய பேரொளியே, பெரிய ஒளி. ஒரு சின்ன தீபம் இருந்தாலே தெரியும், பெரிய ஒளி. ஆனா காணுகிறதுக்கு கஷ்டம். காண்பெரிய பேரொளியே என்று சொல்லி மாணிக்க வாசகர் சொல்லுகின்றார். அந்த ஒளிதான் இந்த இறைவன். கோடான கோடி சூரிய பிரகாசம் உள்ளவன், அந்த அளவு சூரிய பிரகாசம் இருந்தாலும் வெம்மை இல்லை. சரத்கால சந்திரனை போல குளிர்ந்த குளிர்மையான ஒளி.
1: வளராபெருமான் அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கரணி
0: என்று சொல்லுவார். அப்ப இந்த ஜோதியை வந்து சொல்லுகின்ற பொழுது இப்படித்தான் சொல்லுவார்கள். அதான் நம்முடைய ரமண மகரிஷி சொன்னார், ராப்பகல் இல்லாவிட்ட வெளியிலே ரமித்திரு போம்பா அருணாச்சலா என்று. அங்க ராப்பகல் இல்லை. யோகசுவாமிகள் சொன்னார், பட்டப்பகல் போலொளிரன் நாடங்கள் நாடே, பகலிழவு தோன்றாத நாடங்கள் நாடே. அவர் சொன்னார் பைபிள்ல பரிசுத்த யோவானுடைய வெளிப்பாடுகள் கடைசி அத்தியாயத்தில் இருக்குது. அங்கே சூரியன் அஸ்தமிப்பதும் இல்லை, உதிப்பதும் இல்லை. ஜீவ ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு, தேவ ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு ஒளியாக இருக்கின்றார். பகல் இரவுகள் இல்லாதபடியால் அதன் வாசல்கள் அடைக்கப்படுவதே இல்லை. தேவ ஆனால் தேவனுடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர் மாத்திரமே இதில் பிரவேசிக்கின்றார்கள். இது யோவானுடைய வெளிப்பாடு. இந்த ஒளியினுடைய வெளிப்பாடு பார்த்தீங்கன்றால் எல்லா மதங்கள்லையும் உள்ள ஒன்று, மிக அருமையாக வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. இதை உணர்ந்து இந்த தைத்தியங்கள் தைப்பொங்கலை நாங்கள் கொண்டாடி மகள வேண்டும் என்று எல்லாருக்கும் தைப்பொங்கல் வாழ்த்துக்களையும் முன்னேற்பாடாக முதலையாகவே சொல்லி நாங்கள் மேலும் நிகழ்ச்சியை தொடர்வோம்.
1: தைப்பொங்கல் என்கின்ற அற்புதமான இந்த காலத்தை தமிழர்கள் தங்களுடைய வாழ்க்கை காலத்திலே மிக பிரதானமான ஒன்றாக வழிகொண்டு வந்து செய்கிறார்கள். அதிலும் குறிப்பாக நன்றி செலுத்துகின்ற மரபிலே வந்த தமிழ் மக்கள் இவற்றுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய அந்த சூரிய பெருமானுக்கு நன்றி செலுத்தி இந்த தைப்பொங்கலை செய்து வருகின்றனர். தைப்பொங்கல் உழவர் விழாவாக இருந்த போதும் பின்னர் அது தமிழர் விழாவாக கொண்டாடப்படுவதை நாங்கள் பல்வேறு இடங்களிலும் பார்த்து வருகின்றோம். தைப்பொங்கல் விழாவை அண்மை காலங்களிலே வேற்று மதத்தைச் சேர்ந்த அன்பர்களும் தங்களுடைய ஆலயங்களிலே செய்வதை ஒரு கிரமமாக வைத்திருக்கிறார்கள். அது குறிப்பாக இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளிலே, குறிப்பாக தமிழ்நாட்டிலே நாங்கள் பார்க்கிறோம். இந்த அற்புதமான இந்த ஒரு காலகட்டத்திலே, இந்த உத்தராயண காலம் என்று சொல்லப்படுகிற இந்த காலகட்டத்திலே நாங்கள் பிரவேசிக்க இருக்கின்றோம். அந்த 14ஆம் தேதி தைப்பொங்கலை எவ்வாறு நாங்கள் கொண்டாடுவது என்பதை பற்றி ஒரு சில கருத்துக்களை கேட்டு அறிவோம். இங்கே வேலைக்கு செல்கிறவர்கள் அநேகமாக பார்த்தால் மாலை நேரங்களிலே வந்து அந்த தைப்பொங்கலை தங்களுடைய அடுப்பிலே ஒரு பொங்கலை செய்து உண்ணுகின்ற வழக்கம் இருக்கிறது. அப்படி செய்வது நல்லதா அல்லது ஒன்றும் செய்ய வழியில்லை என்றால் அப்படியாவது செய்யலாமா என்கிற ஒரு கேள்வி இருக்கு.
0: புலம்பெயர் நாடுகளிலே எப்படி தைப்பொங்கலை கொண்டாடுவது? சிறப்பாக கொண்டாட வேண்டும் எங்களுக்கு தெரியும். வெளி முற்றத்திலே வீடெல்லாம் கழுவி துப்புரவாக்கி இருப்பார்கள். அதுக்கு முன்னதாகவே பழையன காலையிலிருந்து புதிய பாத்திரங்கள் கொண்டாடி இருப்பார்கள். அப்ப வெளியிலே முற்றத்திலே நாங்கள் மெழுகி கோலமிட்டு புது அடுப்பு வைத்து புது பானை வைத்து அந்த பானையிலே பொங்கல் செய்வது வழமை. இதுதான் தாயக மரபு. ஆனால் இங்கே வந்து பார்த்தால் இன்றைக்கு இப்ப ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற நாடுகளில் இருக்கிறவர்கள் அப்படி கொண்டாடலாம் என்றால் அவர்களுக்கு இப்பொழுது கோடை காலம் சமர். அவர்கள் தாராளமாக வெளியிலே இப்படி அழகாக கொண்டாடலாம். வெளிமுற்றத்திலே புது பானை வைத்து கோலமிட்டு அலங்கரித்து அதை கொண்டாடலாம். விறகு வைத்து அடுப்பு வைத்து மூட்ட முடியாதவர்கள் கேஸ் அடுப்பையாவது அல்லது மின் அடுப்பையாவது வைத்து கூட அதை கொண்டாடலாம். அதுல தப்பே எதுவும் இல்லை. ஆனா வெளியில கொண்டாடுறது மிகவும் சிறப்பு. சூரிய ஒளி நேரம் வருவது, சூரியனுக்கு பிரகாசிப்பது. ஆனால் இப்போது எங்களுக்கு கனடா நாட்டிலே வந்து பார்த்தால் எங்களுக்கு கடும் குளிரான ஒன்று நேற்று சொன்னார்கள். செவ்வாய் கிரகத்தை விட கனடா இப்போது குளிராக இருக்கிறார். இந்த குளிரான காலத்திலே வெளியிலே வைத்து அடுப்பு மூட்டுவது என்பதை பற்றி நினைத்து பார்க்க முடியாது. ஒவ்வொருவரையும் அப்படி வருவது கிடையாது, வேலை கஷ்டம். அப்படி இருந்தும் சில பேர் அந்த வேதர் கொஞ்சம் குறைஞ்சிருந்தால் வெளியில முற்றத்தில் பொங்குற மரபு வைத்திருக்கிறார். எமது வீட்டிலே எல்லாம் பொதுவாக என்ன செய்வோம் என்று கேட்டால் அந்த பொங்கல் அந்த நாங்கள் மின் அடுப்பு இருக்கின்றது தானே, அதையே சுத்தமான துணியினாலே துடைத்து மஞ்சள் போட்டு அதிலேயே கோலம் போட்டு அதிலேயே பிள்ளையார் பிடித்து வைத்து அதிலேயே ஒரு தீபம் வைத்து ஒரு விளக்கு தீபத்தை வைத்துக் கொண்டு அந்த அடுப்பிலேயே நாங்கள் பொங்கல் பானை வைத்து இப்ப பொங்கல் பானை வந்து இங்க எல்லாம் மட்பானை ஒவ்வொரு முறையும் வேண்ட முடியாது. அப்ப இதுக்கென்று பொங்கலுக்கென்றே தனியாக பானை இருக்கணும். அதுக்கு மட்டும் அதை வைத்து பொங்கல் பொங்கி வெளியிலே சூரியனுக்கு படைக்க முடியாது, சூரியன் நினைத்து உள்ளுக்கு பூஜை அறையிலேயே அதை படைத்து வழிபடலாம். காலையிலேயே செய்வது சிறப்பு. அப்படி இல்லாவிட்டால் வந்து பகலிலே வேறு நேரத்திலே செய்வது பரவாயில்லை. அதுல வந்து காலங்களில் கூட சொல்லுவார்கள் ஜபத்துக்கு பூஜைக்கு எல்லாம் பார்க்கணும், இது உத்தமமான காலம், இது மத்தியமமான காலம், இது அதமமான காலம் என்று காலத்தை இருக்கு செய்யப்படாதண்டு இல்லை சொல்லுவார்கள் கேட்டால் அட்லீஸ்ட் சம்திங் பெட்டர் தேன் நத்திங் என்று சொல்லுவார்கள். அந்த மரபு இருக்கின்றது. பிள்ளைகளுக்கு இதை தெரியப்படுத்த வேண்டும். அதை செய்து வழிபடுகிறது மிகவும் நல்ல முறை. ஊர்ல சொல்லுவார்கள் வீட்டிலே பொங்கல் செய்தால் தான் அந்த வீட்டுக்கு ஒரு மங்களம் வருமானத்தோடு வரும் என்று சொல்லுவார்கள். பொங்குதல் என்ற கருத்தை பார்த்தால் அது மங்களமான ஒன்று. பொங்கல் என்று கேட்டால் அந்த சில விடயங்கள் எங்களுக்கு நிறைவை தருகின்ற விஷயங்கள். நான் முன்னரே சொல்லி இருக்கின்றேன், வீட்டிலே நாங்கள் பூஜைக்கு பாவிக்கின்ற பொருட்கள் எல்லாம் நிறைவை தருகின்றது. ஒன்று ஒளி,
1: மணி ஒளி
0: அதற்காக நாங்கள் பூஜைக்கு எல்லாம் அதை பாவிக்கின்றோம். அப்ப மணி ஒளி வந்து நிறைவை தருகின்றது. அந்த ஒளி ஒளி என்பது விளக்கு, விளக்கு வந்து ஒளிச்சத்தை தருகின்றது, வெளிச்சம் அங்கு நிரவும். அடுத்ததாக மணி அடித்து நாங்கள் தாளம் போட்டு கீதம் பாடி வணங்குகின்றோம், அந்த ஒளியும் வீட்டை நிரப்புகின்றது. மூன்றாவதாக நறுமண புகை, சாம்பிராணி கொளுத்தி நறுமண புகை போடுகின்ற பொழுது வீடு முழுதும் நிரம்புகின்றது. இந்த மூன்றை தவிர வேறு ஒன்றாலையும் வீட்டை நிரப்ப முடியாது. அடுத்ததாக எங்களுக்கு பிள்ளையர் பிள்ளையார பார்த்தாலே நிரம்பி வலிஞ்சு போய் இருக்கிறார். வெளிச்சபியாக நல்ல பெரிய வயிறு, வக்ரதுண்ட மகாகாய என்று தான் சொல்லுவார்கள், பெரிய உடம்பு அவருக்கு. அதோட லம்போதரன் என்றவருக்கு பெயர்ண்டா தூங்குகின்ற வயிறு, பெண்டிவுலஸ் அப்டோமன். அப்ப பிள்ளையாருடைய பார்த்தாலே ஒரு நிறைவாக இருக்கும். பிள்ளையார் வீட்டுல இருந்தா நிறைவு இருக்கும். வீட்டுல என்ன இருக்கோ இல்லையோ பிள்ளையார் இருந்தா நிறைவாக இருக்கும். அதே மாதிரியாக என்ன இருக்கோ இல்லையோ, பொங்கல் இந்த பானை வந்து நிறைந்து பொங்கி வெளியிலே வழிகின்றது. அதான் நாங்கள் வீடு குடிபு கூன்ற போது கூட பொங்குகின்றோம். பாலை பால் பொங்கி நிறைய வேணும், நிறை குடம் வைக்கின்றோம். இந்த குடத்திலே நிறைவாக உதிர்ந்து வைக்கிற நிறை குடம் வைக்கின்றோம். அப்போ இதுவும் ஒரு வீட்டுக்கு ஒரு நிறைவை, பூரணத்தை, மங்களத்தை தருகின்றது. ஒன்றுமே இல்லாவிட்டாலும் கூட உங்களுக்கு எல்லாம் இருப்பது மாதிரியான ஒரு மன நிறைவை கொடுப்பது தி பிக் சைக்காலஜிக்கல் பூஸ்ட் and also spiritual benefit.
2: Tava parajarya sannidhana yagaurya bhava mama guna duryam buddhi ganyam pradasye sakala bhuvana bandho sachidananda sindho sadaya hridaya gehe sarvada sambhasatvam jaladhimadhana dakshah naiva padala bhedi natavanuga vanamurgayayam naiva lubdha praveena ஆசன குசும பூஷா வஸ்திர முக்கியம் சபரியம் கதய கதமஹம் தே கல்பயானி இந்து மௌளே பூஜா திரவிய சமருத்தயோ விரஜிதா பூஜம் கதா குர்மஹே பட்சித்வம் நதவா கிடித்வமபி ந ப்ராப்தம் மயா துர்லபம்.

0: சிவானந்த லஹரி 84, 85, 86 ஸ்லோகங்கள். பிரகரணத்துல பக்தியும் தத்துவத்தையும் சேர்த்து நமக்கு அழகாக பிரதிபாதனம் பண்ணிட்டு இருக்கார். விசேஷமாக பரமேஸ்வரன் இடத்துல என்னுடைய புத்தி கன்னியையே கொடுக்கிறேன் அப்படின்னு பிரார்த்திச்சிருக்கார். ஏன்னா மனுஷனுக்கு அவனை கெட்ட வழியிலிருந்து திருப்பறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு புத்தியில நல்ல குணங்கள் வேணும். அதை சம்பாதிச்சுட்டு இருக்கேன், ஆனா சம்பாதிச்சாலும் ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்கிறது அந்த மனசு, இங்கும் அங்க ஓடிண்டே இருக்கு. என்னதான் வெள வெளியேன்னு அது சுத்தப்படுத்தினாலும் வஸ்திரம் கட்டிட்டு வெளியில போனோமே, ஆனால் அழுக்கு விழறதோ இல்லையோ. அதே விதமாக யஜ்யம் தானம் தபசு இவைகள்லாம் பண்ணி மனசை சுத்திப்படுத்தினாலும் மறுபடியும் உலகத்தோட சேரும் பொழுது அது மறுபடியும் அழுக்காயிட்டே இருக்கு. அப்படி அழுக்காகாம சுத்தமாகவே இருக்கணும்னு என்ன பண்ணணும்னு இதை உங்கள்கிட்ட அர்ப்பணம் பண்ண வேண்டியதுதான். இதுக்கு ஒரு பெண்ணுக்கு அம்மாவானவள் எப்படி நல்ல குணங்களை எல்லாம் சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் புக்காத்துக்கு அனுப்புறாளோ, அதே விதமாக இதுக்கு நல்ல குணங்கள்லாம் பண்ணி வச்சிருக்கேன், அதை நீங்க எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிற. எதற்காக? தவ பரிச்சரியா சன்னிதானாய கௌரியா, தவ பரிச்சரியா உங்களுக்கு பணிவிட பண்ணணும். பகவானுக்கு பணிவிட பண்ணினா அந்த புத்தி சௌக்கியமா இருக்கும். அதோடு அந்த புத்தி உடையவன் உயர்ந்ததான நிலையை அடையவன். ஆகையால் உங்களுக்கு பரிச்சரியக்காக, பரிச்சரியான்னு என்ன அர்த்தம், பரிதோச்சரணம், எல்லா பக்கத்துலையும் அவர் எதாவது நினைக்கிறாரோ அதெல்லாம் பண்றது. இது பண்ணுன்னு சொன்ன பிறகு பண்றது வேற, மனசுல நினைச்சுண்டு இருக்கும் பொழுதே பண்றது வேற. அப்படி உங்களுக்கு பரிச்சரிய பண்றதுக்காக சர்வதா சர்வகாலம் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ பார்த்து பார்த்து பண்ணணும். இது கேட்கணும் அது கேட்கணும்னு வச்சுட்டா நன்னா இருக்காது. எத்தனை காரியங்கள் பண்றது சொல்றதுன்னு அவருக்கே ஒரு மனசுக்காகும். அப்படி இல்லாமல் பார்த்து பார்த்து பண்றதுக்காக உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாவற்றையும் பண்றதுக்காக உங்களுக்கு ஒரு புத்தி கன்யாம் பிரதாசியே சிவதவ பரிச்சரியா. அதோட சன்னிதானாய கௌரியாக, அம்பாளுக்கு சன்னிதானமா கூட ஒத்துழைக்கிறதுக்கு, கூட பேசுறதுக்கு ஒரு ஆள் வேணும் ஒத்துழைக்கிறதுக்கு, அதுக்காக நான் தரேன். பாபா மாம குண துரியாம் புத்தி கன்யாம் பிரதாசியே, அப்பா இதுக்காக இருக்கட்டும். மம புத்தி கன்யாம், என்னுடைய புத்தி எனக்கு, என்ன புத்திங்கிறது பெண்பாலோ இல்லையா, அதுக்காக புத்தி கன்யாம் பிரதாஸ்தே. சாதாரணமான கன்னியில் குணதுரியாம் எல்லா குணங்களையும் ஏற்றி வச்சிருக்கேன். குணங்கள் சாஸ்திரத்தினால வரணும், சாஸ்திர சிரவணத்தினால வரணும், பெரியோர்களுடைய சேர்க்கையினால வரணும். இந்த குணங்கள்லாம் புத்தியில் இருந்தால் அது ஒரு சமயத்தில் உபயோகப்படும். சாஸ்திரங்கள் வாசிக்கிறோம், ஒவ்வொரு கணமும் உபயோகப்படுறது, ஆனால் நம்ம வாழ்க்கையை சரி பண்ணுறது. அதே சமயத்தில் அந்த சாஸ்திரமானது எப்போ வேணுமோ அந்த சமயத்தில் சரியான வழியை காட்டுறது. ஆகையால் இப்படிப்பட்டதான ஒரு பெண்ணை நான் கொடுக்கிறேன். பவ மம துரியாம் புத்தி கன்யாம் பிரதாஸ்யே சகல புவன பந்தோ சச்சிதானந்த சிந்தோ. ஹே பரமேஸ்வர, சகல புவன பந்தோ, 24 புவனங்களில் எத்தனை பிராணிகள் இருக்காளோ அத்தனை பிராணிகளுக்கு நன்மையை தேடிட்டு இருக்கிறவ நீங்க. அவெல்லாம் சௌக்கியமா இருக்கணும் ஆனந்தமா இருக்கணும்னு எண்ணிட்டு இருக்கிறவ. நாமெல்லாம் என்ன பண்றோம், கோவிலுக்கு போனேன்னா பகவான்கிட்ட எங்களுக்கு கோத்திரம் சொல்லி, அப்பதான் கோத்திரம் சொன்னா அதாவது கோத்திரம் ஞாபகம் இருக்கேன்னு தெரியும், எங்களுக்காக அர்ச்சனை பண்ணுங்கோ அப்படிங்கிற. உலகமெல்லாம் சௌக்கியமா இருக்கணும்னு நினைக்கிறேடா, சாதாரணமா இல்லை. நான் சௌக்கியமா இருக்கணும், நம்ம குடும்பத்தை சௌக்கியமா இருக்கணும், நம்ம வேண்டியவா சௌக்கியமா இருக்கணும்ங்கிற எண்ணத்தை வந்து இருக்கே தவிர, உலகமெல்லாம் சௌக்கியமா இருக்கணும் எல்லாம் க்ஷேமா இருக்கணும்னு நினைக்கிறது மனுஷன். ஆனா அந்த பரமேஸ்வரன் என்ன, எல்லோரும் சௌக்கியமா இருக்கணும்னு நினைக்கிறது. சகல புவன பந்தோ சச்சிதானந்த சிந்தோ, அதுக்கு மேல அவர் எப்படி இருக்கார், தான் ஆனந்தமா இருக்கார், சத்ரூபமாகவும் சித்ரூபமாகவும் ஆனந்த ரூபமாகவும் இருக்கார். எப்பொழுது ஆனந்த வடிவமா இருக்காரோ அப்பொழுதும் மற்றவர்களுக்கெல்லாம் ஆனந்தம் வேணும்னு நினைக்கிறவர். ஆத்துல பரிமாறுற பாருங்களேன், பரிமாறுறப்ப அவர் நல்லா சாப்பிடுறவராக இருந்தால் நிறைய போடுவார். அவரே கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து சாப்பிட்றவராக இருந்தால் பரிமாறுறது அவ்வளோதான் விழும். அதனால் விவகாரம் என்னென்ன, தான் எப்படியோ அப்படி தான் மற்றவர்கள பார்க்கறது. அந்த பரமேஸ்வரன் எப்படி இருக்கார், சகல புவன பந்தோ சச்சிதானந்த சிந்தோ, சச்சிதானந்த சிந்து ஆனந்த சமுத்திரம், ஆனந்த கடல். ஆகையால் யாருக்கும் துன்பம் வரப்படாது, அவளுடைய துன்பத்தை நீக்கணும், நல்லதை கொடுக்கணும் என்றதான எண்ணம் உடையவர், அதோட சதயா தயையோடு இருக்கிறவர். ஹே சதயா ஹிருதயகே ஹே சர்வதா சம்பதத்துவம், என்னுடைய இதயம் எனக்குடையதான இடத்தில், இதுக்காக உமக்காக ஒரு இடத்தை நான் தயார் பண்ணிருக்கேன், வேஷ்மா, ஒரு அழகான ஒரு இடத்தை தயார் பண்ணி வச்சிருக்கேன், மெத்து மெத்துன்னு இருக்கும் அந்த இடம், ஏண்டர் அந்த ஹிருதயம் மாம்சம் பிண்டன்னா அது மெத்து மெத்துன்னு இருக்கும், ஆனந்தமா நீங்க அங்க இருக்கலாம், அதுக்குள்ள நல்ல இடம் வச்சிருக்கேன். அந்த ஹிருதயகே என்னுடைய இதயம் எனக்குடையதான கிரகத்தில் சர்வதா சம்பதத்துவம், எப்பொழுதும் பசிங்கோ அப்படின்னு பகவான பிரார்த்திக்கிறார். இதனால நம்ம புத்தி எனக்கூடியதான புத்தின் துசாரதிம் வித்தி மனப்பிரகிரகமேவசா அப்படின்னு புத்திய சாரதியா சொல்லியிருக்க. இந்த சரீரம் எனக்கூடியதான தேர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க. இந்த தேர் எதுக்கு, ஆத்மானம் ரதினம் வித்தி சரீரம் ரதமேவதூ, இந்த சரீரம் தான் ரதம் தேர். இந்த தேருக்குள்ள, இந்த தேருக்கு ஓனர் யாரு, இந்த தேருக்குள்ள யார் இருக்கார், இவர் இருக்க, இந்த ஜீவன். ஆத்மானம் ரஜினம் வித்தி சரீரம் ரதமேவது புத்தின் துசாரதிம் வித்தி, இந்த தேரை ஓட்டுறவர் யாரு, ஒருத்தர் இருக்கணுமோ இல்லையா, இந்த சரீரம் எனக்கூடியதான தேரை ஓட்டுறவர் யாருன்னு நம்ம புத்தி தான். அப்பப்ப ஏதோ வேணும்னு சொன்னாலும் புத்திக்கு இன்ஃபர்மேஷன் போறது. அங்கே கோடியில் தீர்த்தம் இருக்கு, நமக்கு தாகமாக இருக்கு, அது வரைக்கும் அதை பார்க்கல, தாகமாக இருக்கும் பொழுது அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு அப்படியே தேடி பார்க்குறேன், அங்கே தீர்த்தம் இருக்கான்னு. தீர்த்தம் அங்கே இருக்குன்னு புத்திக்கு தெரிஞ்சதுமே புத்தி என்ன பண்ணுறது, காலை கலப்பி விடுறது, எழுதுக்கோ அங்கே போ அப்படிங்கிறது. சரி, அங்கே போனதுமே ஒரு தமிழரில் தீர்த்தத்தை குடி குடி, மறுபடியும் பழைய இடத்துக்கு வந்து உட்காரு. இத்தனையும் யார் சொல்ற, புத்தி. ஒரு மனுஷன் ஒரு தேரை எப்படி ஓட்டுறானோ சாரதி, அதே போல இந்த சரீரத்தை ஓட்டுறது அந்த புத்தி. ஒவ்வொரு மனுஷனுக்கும் லௌகிகமான விஷயங்களா இருக்கட்டும், வைதிகமான விஷயங்களா இருக்கட்டும், மோட்சசாஸ்திரத்துக்கு வேண்டியதான சிரவணம் அன்னாதிகளா இருக்கட்டும், நான் வேதாந்தத்தை சிரவணம் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறவர் யாரு, புத்தி. அந்த புத்தியில இது நல்லது இது பண்ணணும்னு தூண்டுறதுக்காக குணத்தை கொடுத்தது யார, ஜென்மாந்தரத்துல யாரோ ஒரு பெரியவர். அந்த சஜ்ஜன சகவாசத்தினால நம்ம அதை கேட்கணும்னு புத்தியில தோணித்து, அந்த சம்ஸ்காரத்தினால நம்ம இந்த ஜென்மால போறோம். சுவாவஸ்து பிரவர்த்ததே நியாயம், ஆகையால் இவைகள்ல எங்க இருக்கு, புத்தியில இருக்கு. அந்த புத்தின் துசாரதிம் வித்தி மனப்பிரகிரகமேவசா, இந்த மனசு எங்கெங்கயோ ஓடி போகப்படாது பாருங்க. அயல் என்ன, அந்த குதிரைகள் ஓடி போகாம இருக்கணுங்கிறதுக்காக, தேருக்கு போட்டினதான குதிரைகள் அது இஷ்டமா போகப்படாதுங்கிறதுக்காக மனசுனால அந்த குதிரைகளை கட்டியிருக்கும். அந்த குதிரைகள் இந்திரியா அணிகயானாகோ விஷயாம் ஸ்தேஷு கோச்சரான், இந்த புலன்கள் எனக்கூடியதான குதிரைகள் சப்தம் ஸ்பர்சம் ரூபம் ரசம் கந்தம் எனக்கூடியதான விஷயங்கள்ல சென்று கொண்டே இருக்க. இதுக்கெல்லாம் காரணம் கரெக்டா இந்த பக்கம்தான் போகணும், இந்த பக்கம் போகப்படாதுன்னு நர ஓட்டி வைக்கிறவர் யாரு, இந்த புத்தி. ஆகையால் அந்த புத்தியில எல்லா சம்ஸ்காரங்களும் வரணும். அதற்காகத்தான் என்ன பண்ணியிருக்கார், நம்ம சரீரத்தையே இந்த சரீரத்தை தேரா வச்சு இதுக்குள்ள இருக்கக்கூடியதான ஜீவனை ஆத்மாவா வச்சு தேடுங்கோன்னார். எங்கேயோ காசிக்கோ ராமேஸ்வரத்துக்கோ நேபாளுக்கோ போக வேண்டாம், இங்கேயே இருங்கோ. ஏண்டா, அந்த பரமேஸ்வரன் இந்த தேருக்குள்ளத்தான் இருக்கார், ஞாபகம் வேற எங்கேயும் வேண்டாம், இந்த தேருக்குள்ளேயே இதயத்துக்குள்ளேயே இருக்கார். புத்தி வழியாக அந்த இதயத்துக்குள்ள நீங்க போகணும், இதயத்துக்குள்ள தேடி பார்க்கணும், தேடி பார்த்தீங்கன்னா இங்கேயே அந்த பரமேஸ்வரனை பார்க்கலாம். பகவத்கீதையில அர்ஜுனனுக்கு மார்க்கம் சொன்னார், எங்க பரம்பொருளை அடையறதுக்கு, அந்த பரம்பொருள் எங்க இருக்கார், அதே தேர்தட்டில் தான் இருக்கார். கஷேத்ரஜ்ஞாபி மாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத, என்ன அறிந்து கொள்ளு சொன்னேனே, நான் எங்க இருக்கேன், உனக்கு முன்னாலதான் இருக்கேன், நீ சிரமப்படாம தலை கூட தூக்கி இப்படி பார்க்க வேண்டாம், கீழே பார்த்தா போதும். அதனாலதான் தேர்தல் உட்கார்ந்துட்டு இருக்க. ஏன் சுலபமாக ஞானம் வரணும், அவ்வளவு அழகாக சொன்னாரு. அப்படிப்பட்டதான் அந்த புத்தியே உங்களுக்கு தானமா கொடுக்கிறேன் பரமேஸ்வரா, எங்களை காப்பாத்துங்கோ அப்படின்னாரு. சிவதவ பரிச்சரியாம் சன்னிதான கௌரியா பாபா மம குணதுரியாம் புத்தி கன்யாம் பிரதாஸ்யே சகல புவன பந்தோ சச்சிதானந்த சிந்தோ சதய ஹிருதயகே சர்வதா சம்வசத்வம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் நேற்று பார்த்தோம். மேல ஜலதி மதன தட்ச நைவ பாதாள பேதி நகவனவர்கயாயாம் நைவலுப்த பிரவீண அசன குசும பூஷா வஸ்திர முக்கியாம் சபரியாம் கதய கதமஹந்தே கல்பயானி இந்து மௌளே. ஹே பரமேஸ்வரா, இந்து மௌளே சந்திரசேகர்னா இருக்கலே, உமக்கு நான் ஏதாவது என்ன சபரியினால பண்ண முடியும்? இதுக்கு முன்னால சபரிய பண்றதுக்காக பரிச்சரிய பண்றதுக்காக நான் புத்தி கன்னியை கொடுக்கறேன்னு சொன்னார். அடுத்ததாக இப்ப யோசனை பண்றார், என்னால என்ன கொடுக்க முடியும், புத்தியத்தான் கொடுக்க முடியும், புத்திய கொடுத்துட்டேன் உங்களுக்கு. வசதாக நான் யோசனை பண்ணி பார்த்தா உமக்காக நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கு எது கொடுத்தா சந்தோஷமோ அதை கொடுக்கணும், எது கொடுத்தா அவளுக்கு தொந்தரவோ அதை கொடுத்து பிரயோஜனம் இல்லை. உமக்கு ஒரு யானையை வாங்கி கொடுத்தேன்னு வச்சுங்களேன், என்ன பண்ணுவேள்? அதை வேண்டான்னு வெளியில விடவும் முடியாது, கார்பரேஷன் கார் வந்து பிடிச்சிப்பான். அதுக்கு சாப்பாடு போடலைன்னா ப்ளூ கிராஸ் காரை வந்து பிடிச்சிக்கிறான். சாப்பாடு போடுறதுன்னு இருக்கிற காசுலாம் அதே சாப்பிட்டு போகிறது, அதை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறேன்? இப்போ இப்படிப்பட்டதான பொருளை உங்களுக்கு கொடுத்து ஏதாவது உங்களுக்கு சுகம் உண்டா? ஒரு மனுஷனுக்கு ஒரு சுகத்தை கொடுக்கணுமே ஆனால், ஒரு ஆனந்தத்தை கொடுக்கணுமே, அவன் எப்பொழுது எதை விரும்புகிறானோ அப்பொழுது அதை கொடுக்கணும். எப்பொழுதோ கொடுத்த பிறகு உங்களுக்கு நாலு சாக்லேட் வாங்கி கொடுத்தா முதல்லயே பல்லு ரிப்பேரா இருக்கு, சாக்லேட் வாங்கி சாப்பிட்டு கட்டின்ற பல்ல தனியா வந்துடும்னே, இது வேணுமா? எப்ப சின்ன குழந்தையா இருந்தா சாக்லேட் வாங்கி எடுக்கணும், வயசான காலத்துல அது இருக்காது. அது மாதிரியே யாருக்கு எப்பொழுது எது வேணுமோ அதை கொடுத்தா அவளுக்கு ஒரு சந்தோஷம். பரமேஸ்வரா உனக்கு என்ன கொடுக்க முடியும், சாப்பாடு கொடுக்கலாமா? ஆசனா சரி, புஷ்பம் ஏதாவது கொடுக்கலாமா? அதுவும் தெரியல. பூஷா ஆபரணம் ஏதாவது கொடுக்கலாமா? வஸ்திர முக்கியாம் சபரியாம் பெரியோர்களை பார்த்தோமையானால் அவளுக்கு போகும் பொழுது ஒரு வஸ்திரம் வாங்கிட்டு போறது வழக்கம், புஷ்பம் பழம் வாங்கிட்டு போறது கணக்கு பழக்கம், இல்ல அவ சாப்பிடக்கூடியதான பதார்த்தம் ஏதா இருந்தா அதான் வாங்கிட்டு போறது வழக்கம். நான் உங்களுக்கு என்ன வாங்கிட்டு வந்து கொடுப்பேன்? ஏண்டான்னு நீங்க சாப்பிடுறதோ நாங்க சாப்பிடுறா போல இல்ல, விஷத்தை சாப்பிடுறேள், ஹாலாஹல விஷம் சாப்பிடுறேள், ஹாலாஹல விஷம் நான் வாங்கி கொடுக்க முடியுமோ? கஷ்டம்னு பார்க்கடலை கடைஞ்சாத்தான் அது வரும். அது கடையக்கூடிய திறமை எனக்கு இருக்கா? நான் என்னமா உங்களுக்கு நீங்க சாப்பிடக்கூடியதான விஷத்தை கொடுத்தேன். பரமேஸ்வரன் தேவதைகளுக்கெல்லாம் அவ எதையும் சாப்பிடுறதில்லை. என்ன நகவே தேவா காதந்தி ந பிபந்தி, அவ சாப்பிடுறதும் இல்லை குடிக்கிறதும் இல்லை. கிந்து திருஷ்டுவா திருப்தி, தேவதைகளுடைய சுவாவம் என்னென்ன? பொருளை கண்ணால பார்த்து அவளுக்கு சந்தோஷம். ஆகையால் பகவானுக்கு முன்னால பொருள்களை வச்சு நாம் காயத்ரி மந்திரத்தை சொல்லி அபிநந்தனம் பண்ணி அவளுக்கு பிராணாயஸ்வாக கூட நம்ம இப்ப சொல்லிட்டு இருக்கோம். அது சொன்னா போறோம் அவளுக்கு, அவ சாப்பிட்டவள கண்ணால பார்த்த மாத்திரத்தினால அவளுக்கு திருப்தி ஏற்படுகிறது. உங்களுக்கு அப்படி இல்லை, அத மென்னு உள்ள வாங்கி உள்ள போட்டுக்கணும், அப்பதான் உங்களுக்கு சாப்பி. ஆகையால் விவகாரம் என்ன, தேவதைகளுக்கு சாதாரணமாக எதுவும் நம்ம கொடுத்து அவ சாப்பிட்டுங்கிற விவகாரம் இல்லை. ஆனா பரமேஸ்வரன் மட்டும் என்ன பண்ணினார், அவர் ஒருத்தர் தான் சாப்பிட்டார், எத விஷத்தை, ஹாலாகல விஷத்தை சாப்பிட்டார். அந்த விஷம் வரும்பொழுது அங்க இருக்கக்கூடியதான காடு மற்ற பதார்த்தங்கள் எல்லாத்தையும் எரிச்சுண்டே வருது. எரிச்சுண்டு வந்த போதிலும் சந்தோஷமாக கையில எடுத்துட்டு அதை சாப்பிட்டார். அப்படி சாப்பிட்டதான பதார்த்தம் இப்ப நமக்கு தெரிஞ்சது, நம்ம எதற்கு அதை சாப்பிட்டாரோ இல்லையோ, எப்ப சாப்பிட்டாரோ அவருக்கு அது இஷ்டம்னு தெரியறதோ இல்லையோ. நான் முன்னாலேயே சொன்னேன், அவருக்கு பிடிக்காது சாப்பிட்டு கொடுத்தேன்னா அவருக்கு பிடிக்காது, அது அவருக்கு துன்பம் தான். அவர் முன்னால என்ன சாப்பிட்டிருக்கார், ஹலால் அவர் சத்து சாப்பிட்டிருக்கார். சாப்பிட்டதுனாலேயே நமக்கு என்ன தெரியறது, அவருக்கு இதுதான் இஷ்டம்னு. இப்ப இஷ்டமான பொருளை நமக்கு கொடுக்கணும்னு சொன்னேலையானால் அதை நம்ம சம்பாதிச்சுட்டு கொடுக்கணும். எங்கேயாவது ஹாலாஹல விஷம் கிடைக்குமா, முடியுமா? இப்போ சமுத்திர மதனம் பண்ணினாத்தனே கிடைக்கும், அது பண்ணக்கூடியதான சாமர்த்தியம் எனக்கு இருக்கா? தேவதைகளும் அரக்கர்களும் ஒன்று சேர்ந்து சமுத்திர மதனம் பண்ணினா நான் ஒத்தனா எப்படி பண்ண முடியும்? ஹே பரமேஸ்வரா நான் என்னமா கொடுப்பேன்? ஆசனம், அதுக்கப்புறம் புஷ்பம். பகவானுக்கு நம்ம ஏதாவது ஒரு புஷ்பம் கொடுக்கலாம் அப்படின்னு ஆரம்பிச்சாலையானால், எந்த புஷ்பத்தை கொடுக்கிறது அப்படின்னு ஆரம்பிச்சாலையானால், அவருக்கு தலையில சாதாரணமா புஷ்பத்தை கொடுத்தா ஸ்திரீகள் எங்க வச்சுக்கிற, தலையில வச்சுக்கிற. அதே போல ஜடையில வச்சுக்கணும். ஜடையில வச்சுக்கிறதுக்கு என்ன புஷ்பம் பரமேஸ்வரன் வச்சுருக்கார்? சந்திர பிறைய. இப்ப சந்திரன் கொண்டு வந்து நான் கொடுக்கணும், ஏன்னா அதுதானே நீங்க புஷ்பம் வச்சுருக்கேள். முன்னால அவர் எதை வச்சுருக்காரோ அதை பார்த்துதான் சொல்லணும். புஷ்பத்தை கொண்டு வாங்க, நான் தொலைச்சி கொண்டு வந்து கொடுத்தேன்னா தலையில வச்சுக்கணும் எப்படி இருக்கும்? வச்சுப்பாள ஸ்திரீகள். அதுக்குன்னு அவளுக்கு எந்த புஷ்பம் பிடிக்குமோ அந்த புஷ்பம் தலையில வச்சுக்கிறதுக்கு கொடுக்கணும். பரமேஸ்வரன் எதை வச்சுருக்காரு ஆல்ரெடி? சந்திரனை. இப்ப சந்திரனை கொண்டு வந்து கொடுங்கன்னு சந்திரனை கொடுக்கக்கூடியதான சாமர்த்தியம் எனக்கு இருக்கா பாருங்க. ஆசனா குசுமா, அதுக்கப்புறம் பூஷா. பரமேஸ்வரனுக்கு உடம்பு முழுக்க பாம்பு இருக்கு, அதான் அவருக்கு ஆபரணம். கையில வளையல் மாதிரி ரெண்டு பாம்பு, சின்ன சின்ன பாம்பா வச்சுட்டு இருக்கார். அதோட ஒரு குட்டி பாம்பு அது பாட்டுக்கு விரல்ல சுத்தின் இருக்கு, ஏண்டா அது மோதரமா. கழுத்துல ரெண்டு பாம்பு தொங்கிட்டு இருக்கு. போராத குறைக்கு அந்த பிரம்ம சூத்திரமாக பூனலாக ஒரு பாம்பு தொங்கிட்டு இருக்கு. இடுப்புல ஒரு பாம்பு அப்படி ரவுண்டா கட்டிட்டு இருக்கார், ஏண்டா அரணா கயிறுங்கிறார். கால ரெண்டு பாம்பு தொங்கிட்டு இருக்கு, என்ன சுவாமின்னார், அது காலுக்கு ஆபரணங்கிறார். இப்படி நிறைய ஆபரணங்கள், இன்னொரு பாம்பு தலைக்கு மேலேயே இருக்கு. இப்படி உடம்பு முழுக்க பாம்பா இருக்கு, நான் எப்படி பாம்பை கொண்டு வந்து கொடுப்பேன்? எனக்கு பாம்பு கண்டாலே பயமா இருக்கேன். ஏ பரமேஸ்வரா, உனக்கு ஆபரணங்கள் நான் கொண்டு வந்து கொடுக்கணுமே ஆனால் பாம்புகளை தானே தவணும். பாம்பு தானா அவங்க கண்ணுல வேணுமே தவிர நீங்க தேடி போக முடியுமா பாம்ப? இதுக்காக நாகலோகத்துக்கு தான் போனோம், நிறைய பாம்பு கிடைக்கணும்னு. அந்த தைரியம் எனக்கு எதுக்கா பரமேஸ்வர? நான் என்னமா உனக்கு கொடுப்பேன்? ஆசனா குசுமா பூஷா, அதுக்கப்புறம் வஸ்திர முக்கியம் சபரியாம். வஸ்திர முக்கியம், உனக்கு வஸ்திரத்தை வாங்கி கொடுக்கறேன், நல்ல பொருளை வாங்கி கொடுக்கறேன், வேஷ்டியை வாங்கி கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னேனால், அவர் என்ன வேஷ்டி கட்டின்னு இருக்கார்? சில நாளைக்கு புலித்தோலை கட்டுறார், சில நாளைக்கு யானை தோல் கட்டுறார். யானை தோல் தான் அவருக்கு ரொம்ப இஷ்டம். கஜ சர்மாம்ப ரதரா, யானைய பிடிக்கணும்னா அதனுடைய தோல் எடுக்கணும்னா எவ்வளவு கஷ்டம்! யானைய பிடிக்கிறதா ரொம்ப கஷ்டம். அத என்ன பண்ணுவா, ஒரு பெண் யானையை கொண்டு வந்து பெரிய மரத்துல கட்டிவிட்டு அதுக்கு முன்னால் பெரிய அகழியை நோண்டிவிட்டு அந்த அகழிக்கு மேல சாதாரணமான சின்ன சின்ன குச்சிகள்லாம் வச்சு ஆண்யானை அது பக்கம் ஓட்டுவா, சத்தங்கள்லாம் பண்ணி அது பார்க்க போயிட்டே இருக்கும், தெரியாம அகழியில விழுந்துடும். அதுக்கப்புறம் 10-15 நாள் அதுக்கு ஒரு ஆகாரமும் கொடுக்க மாட்டா, பசியோட கத்திண்டே இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவா, இந்த தாம்பு கயிறெல்லாம் கட்டி அதுக்கு கொஞ்சம் இழுத்து மேல கொஞ்சம் கொஞ்சமா இதை வச்சு கட்டி இழுத்து அதுக்கப்புறம் அதனுடைய காலுக்கு செயின் போட்டுருவா, அப்படி அதை பிடிக்கணும். இப்படிப்பட்டதான யானை பிடிச்சு அதை கொண்டு அந்த சர்மத்தை உங்களுக்கு கொடுக்க முடியுமா? நான் வேடனா? வேடனா இருந்தா இதெல்லாம் பண்ணுவா, நான் வேடனா இல்லையே என்ன சொல்ல முடியும்? சமுத்திரத்தை என்னால கடைய முடியாது, பாதாளத்தை கிழிச்சுண்டு போய் அங்கே போய் பாம்புகளை கொண்டு வர முடியாது. வேடனாக இருந்து கொண்டு வேட்டையாடு நான் உனக்கு புலியோ யானையோ யானத்தோலோ உங்களால கொடுக்க முடியாது, வேற என்ன சபரிய என்னால பண்ண முடியும் நீங்க சொல்லுங்க பாக்கலாம் அப்படின்னு கேக்குற பரமேஸ்வரனுக்கு அவருடைய சபரிய அவருக்கு நாம் என்ன பண்ணணும், நாம் ஏதாவது கொடுக்கணும் என்று நினைச்சால் அது மனுஷனால முடியாது. ஆகையால் விவகாரம் என்ன, நான் கொடுக்க முடியது புத்திங்கிற பெண்ணத்தான், அதை உன்னதான் என்னால கொடுக்க முடியுது, வேற எதையும் எனக்கு கொடுக்க என்னால கொடுக்க முடியாது உங்களுக்கு. ஆகையால் பரமேஸ்வர இப்படி இருக்கேன்னா இவ்வளவு ஒரு விதமான ஒரு பிரயோஜனமும் உங்களுக்கு பண்ண முடியாத நிலையில நான் இருக்கேன். ஆகையால் என்ன முடியும்? உங்களுக்கு வேண்டியது என்னால கொடுக்க முடியல. இது என்ன? எங்கிட்ட எதை இருக்கோ அது கொடுக்கறேன், அதை நீங்க உபயோகப்படுத்திக்கொள் அப்படின்னு புத்தி கன்யாம்பிரதாசியன்னு போன ஸ்லோகத்துல சொன்னேன் அல்லவா. அதற்காக இதை சொல்ற ஜலதி சமதன சம ஜலதி மதன தட்சோ நைவ பாதாள பேதி. ஜலதி மதன தட்சா, சமுத்திரத்தை கடையக்கூடியதான சாமர்த்தியம் எனக்கு இல்லை. சமுத்திரத்தை கடைகிறதுன்னு எவ்வளவு கஷ்டம். சமுத்திரத்தை கடைச்சாதானே கடைஞ்சாதானே உங்களுக்கு இது கிடைக்கிறது. பாத இது ஹாலாகல விஷம். நீங்களோ விஷத்தன்னா சாப்பிட்டுட்டு இருக்கீள், சமுத்திரத்தை கடைஞ்சாதான் கிடைக்கும். ஏன்னா வேற எங்கேயும் இல்லை இது. இது நீங்க பார்க்கக்கூடியதான விஷயங்கள்னா சாதாரண விஷயங்கள். நல்ல பாம்பு கடிச்சுடுத்துன்னு வச்சுங்களேன், ஒரு மந்திரம் போட்டா போயிடுறதுன்னு என்னென்னமோ நீங்க சொல்லிட்டு இருக்கையில் இந்த விஷங்களுக்கெல்லாம் வேதத்துல மந்திரங்கள் உண்டு. அந்த மந்திரங்களை தயார் பண்ணி சித்தமா வச்சுக்கல. பாம்பு கடிச்சா மந்திரம், தேள் கடிச்சா மந்திரம், இவைகள்லாம் இருக்கு. கருட மந்திரங்கள்னு இருக்கு. அந்த கருத்மானுடைய மந்திரத்தை சாதிச்சுட்டு வச்சுன்றதோன்னா அதுக்கு என்ன, ஒரு 28 லட்சம் ஜபம் பண்ணி, அது 28,000 ஹோமம் பண்ணி, அந்த பிராமண போஜனங்கள்லாம் பண்ணி சித்தமா ரெடியா வச்சுருந்தோம்னு வச்சுங்களேன். யாராவது வந்தார் இது போல பாம்பு கடிச்சதுன்னார், ஒண்ணும் இல்லை அவ்வளவு விபூதி வச்சு இந்த கொடுங்கன்னார், அவ்வளவுதான். அதோட மட்டும் இல்ல, பாம்பு கிடைச்சதுன்னு யாருக்கு சொன்னாரோ அவருக்கு சொன்ன அவர் அந்த மனுஷனை பார்க்கவே வேண்டாம். அந்த மனுஷியனை நினைச்சுண்டு தன்னுடைய வேஷ்டியை கிழிச்சு அதனுடைய மூலையில கூட ஒரு சின்ன துண்டை முடி போட்டு வச்சா போறோம், இங்க குறைஞ்சிருமா? இப்படி எல்லாம் இருந்தது. நமக்கு தெரியல. இப்ப டாக்டர் வச்சு ஓடுறோம், அந்த டாக்டர் என்ன சொல்றார், ரத்தத்துல கலந்து புத்திக்குள்ள போறதுக்குள்ள பிரெயினுக்கு போறதுக்குள்ள அதை பண்ணி பண்ணோம், பிரெயினுக்கு போயிட்டு தான் ஒன்றும் பண்ண முடியாது இப்படிங்கிற அவளுடைய விவகாரம் அப்படி. ஆனால் விவகாரங்கள் நம்ம வேதத்தில் என்ன மந்திரங்கள் இருக்கு, எப்படிப்பட்டதான விஷமாக இருந்தாலும் அந்த விஷத்தை போக்குறதுக்கு வேண்டியதான வழிகள் முன்னால் இருந்தது. அப்போ அது சாதனம் பண்ணி வச்சுருந்தா, ஏன்னா கிராமாந்தரத்தில் இருந்தா அப்பப்போ பாம்பு வந்து கடிச்சு விடும், அதுக்காக வச்சுட்டு இருந்தா. இப்போ தான் நீங்கள் பாம்பு இல்லை யாரும் வரணும், நீங்களே பாம்பு மாதிரி தான் இருந்துட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு உடம்புல ஒரு இடத்துல பல்லுல தான் விஷம், மனுஷனுக்கு எல்லாமே விஷம் அப்படின்னா இப்ப வாழ்ந்துட்டு இருக்க. அதனால இப்ப பாம்பு கண்டா நமக்கு பயம் இல்லை, நம்மளை கண்டாதான் மற்றவர்களுக்கு பயம். அந்த நிலைக்கு வந்துவிட்டோம். ஆகையால் அதனுடைய விஷத்தை போக்குறதுக்கு வேண்டியதான என்னென்ன விவகாரங்கள் முன்னால இருந்தோ அதை மறந்து போயிட்டோம். அப்படி அந்த பாம்பு விஷம் இருக்கே அதை நீங்க சாப்பிடுறீங்களா, அதை சாப்பிடணும்னா இது லோகத்துல கிடைக்காததான ஒரு பதார்த்தம். பார்க்கடலை கடைஞ்சாத்தான் கிடைக்கும், அதை கடையணும், கடைகிறதுக்கு எனக்கு சாமர்த்தியம் இல்லை. ஜலதி மதன தட்சா நைவா, ஹே பரமேஸ்வரா, நான் ஜலதி சமுத்திரம், சமுத்திரத்தை கடையக்கூடியதான சாமர்த்தியம் இல்லாதவன். ஜலதி மதன தட்சா நைவா. இந்த நைவாங்கிறது அடுத்த பாதத்துக்கும் அன்வயம். இது நடுவுல தீபத்தை போட்டா அது ரெழிக்கும் வெளியில வரும், மித்தத்துக்கும் வெளிச்சம் வரும். அப்படி இச்சுருப்ப கிராமாந்தரத்துல இதுபோல ஒரு ரூமுக்கே 10 லைட்டு கிடையாதுப்ப. சாயங்காலம் வேளையில ஒரே ஒரு தீபம் தான் இருக்கும். அந்த ஒரு தீபத்தை வச்சாலையானால் எந்த இடத்துல வச்சா முழுக்க வெளிச்சம் வருமோ அங்கே வைப்ப. ஸோ நடுவுல வச்சோமே ஆனால் வெளியில ரேழிக்கும், முன்னால மித்தத்துக்கும் உள்ள மித்தத்துக்கும் கரெக்டா வரணும். அது மாதிரி நடுவுல மத்திய தீபிகா நியாயம்னு பேர். இந்த நடுவுல ஒரு பதம் போட்டா இந்த முன்னால இருக்கிற பதத்தோடையும் சேர்த்துக்கணும், பின்னால இருக்கிற பதத்தோடையும் சேர்த்துக்கணும். ஜலதி மதன தட்சோ நைவா நைவபா தாளபேதி. இப்படி ரெண்டுக்கும் சமுத்திரத்தை கடையக்கூடியதான சாமர்த்தியமும் எனக்கு இல்லப்பா. அதே போலயே பாதாளத்தை கிழிச்சுட்டு போய் அங்க இருக்கக்கூடியதான பாம்புகளை கொண்டு வந்து கொடுக்கவும் உனக்கு தெரியல. சமுத்திரத்தை கடைவேனையானால் உங்களுக்கு ஹாலாகலத்தையும் கொண்டு வந்து கொடுப்பேன், சந்திரனையும் கொடுத்துருப்பேன். ஹாலாகலத்தை நீங்க சாப்பிடலாம், சந்திரனை தலையில சுட்டி கொள்ளலாம். இந்த ரெண்டும் என்னால பண்ண முடியலையே. சரி, மகாவிஷ்ணு மாதிரி நான் பாதாளத்துக்கு போகக்கூடியதான திறமை இருக்குமே, ஆனால் அங்கிருந்து வேணா ஒரு பாம்பை கட்டி ஒரு கூடையில போட்டு உங்க கொடுப்பேன், அதுவும் என்னால பண்ண முடியலையேப்பேதி. சரி, இதெல்லாம் போகட்டும், ஒரு அவருக்கு நல்ல ஒரு வஸ்திரத்தையாவது கொண்டு வந்து கொடுப்போம் அப்படின்னு சொன்னேன். நச்ச முருகையா நச்ச வன முருகையாயாம் நைவலுப்த பிரவீணா நச்ச வன முருகையாயாம் காட்டுல போய் அந்த வேட்டையாடணும்,
1: ரொம்ப பத்திரமா இருக்கணும்.
0: வேட்டையாடுறதுன்னு அதுக்காகவே புறந்தண்ணில இருந்து அதுலயே இருக்கிறவாளால் தான் முடியும். ஏன்னா நீங்க முன்னால பார்த்தேன்னா ஒரு மிருகத்தை அடிச்சுன்றப்ப பின்னால இருந்து ஏதாவது ஒண்ணும் கழிச்சப்படலாம்,
1: ரொம்ப பயம்னு.
0: அப்படி காட்டுக்குள்ள போறதுக்கே பயம், காட்டுக்குள்ள இவை காட்டுல இருக்கக்கூடியதான பிராணிகளை கொல்றதுன்னு எப்படி இருக்கணும் பாருங்க. ஒரு பிராணி வந்ததுன்னா ஹிம்சை பண்ணினா உங்களால் தாங்க முடியாது. அப்படி வன மிருகயாயாம் மிருகயா அப்படின்னு வேட்டையாடுறோம். சாதாரணமாக மானையும் இணையும் வேட்டாடலாமே தவிர யானையை வேட்டாட முடியுமா, புலிய வேட்டாடி இதை கொல்ல முடியுமா? கஷ்டமப்பா. நான் வன மிருகயாயாம் நைவ லுப்த பிரவீணா, லுப்தகன்னா வேடன், பிரவீணா சாதாரணமா இருந்தா போறாது, அதுக்கு ஒரு பிராவீண்யம் வேணும், வேட்டையாடுறதுக்கு ஒரு பிராவீண்யம் வேணும். எந்த பிராணியாகட்டும் அதுக்கு மேல ஒரு சாதாரணமாக ஒரு அதை கொல்லணுங்கிற உங்களுக்கு எண்ணம் இருக்குன்னு நினைச்சா அதுவும் உங்களை கொல்ல பார்க்கும். ரெண்டு பேர்ல யார் ஜெயிக்கணும்? அப்ப என்ன, அது உங்களை கொல்ல பார்த்துன்னா நீங்க எப்படி இருக்க முடியும், எங்க போவள்? அப்படி இருந்தா இருக்கேன், நான் பிரவீணனா இல்லையப்பா, ஒரே அம்பு அது அந்த பிராணியை கொல்லணும் அப்படி போடணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம், அதுலயும் எனக்கு பிராவீண்யம் இல்லையே. நஜமன மிருகயாயம்னா அசன குசும பூஷா வஸ்திர முக்கியம் சபர்யாம், அசனம் சாப்பிடுறதுக்கோ, குசுமம் புஷ்பங்களை கொடுக்கறதுக்கோ, பூஷா ஆபரணங்களை கொடுக்கறதுக்கோ, வஸ்திர முக்கியம் நல்லதோ ஒரு வஸ்திரங்களை உங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கோ, சபர்யாம் இதானே சபர்யாம்.
2: சிவாய்.org அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 6 தரிசனங்கள். தலைப்பு வைசேஷிகா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
3: ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஹரி ஓம். ஹேத்வாபாசம் பார்த்தோம், சவ்விபிசாரம். சவ்விபிசாரத்தில் சவ்விபிசாரத்தை அனைக்காந்திகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் மூணு வகை, சாதாரணம் அசாதாரணம் அனுபசம்ஹாரி அப்படின்னு மூணு வகையை பார்த்தோம். அடுத்தது விருத்தம், சாத்தியாவா வியாப்தா விருத்தம். விருத்தங்கிற ஹேத்வாபாசம், இதுக்கு லட்சணம்னா சாத்தியாபாவ வியாப்தா. சாத்தியாபாவ வியாப்தா அப்படிங்கிறது விருத்தத்தோட லட்சணம். சப்தோ அனித்ய கிருதகத்வாத் கடவத், இதான் ஹேத்து. சப்தோ அனித்ய கிருதகத்வாத் அப்படிங்கிறது ஹேத்து.
1: கடவத் உதாரணம்,
3: சப்தம் அனித்யம் இல்லை சப்தம் நித்யம், சப்தம் அனித்யம்னா சப்தம் நித்யம், சப்தம் நித்யம் கிருதகத்வாத்
1: கடவத், சப்தம் அனித்ய சப்தம் நித்ய.
3: இங்கே கிருதகத்துவம் அப்படிங்கிற ஹேத்துவே எத்யத் கிருதகம் தத்தத் அனித்யம் அப்படிங்கிறத நிரூபிக்கும், நித்தியத்தை நிரூபிக்காது. கிருதகம் என்னது? அனித்யத்துவ வியாப்தம், அனித்யத்துவ வியாப்தம். அனித்யத்துவங்கிறது நித்தியத்துவ அபாவ, சாத்திய அபாவ, சாத்தியம்ங்கிறது நித்தியம். ஸோ சாத்திய அபாவ வியாப்தமாக இருக்கிறதுனால விருத்த ஹேத்து, ஒவ்வொரு பேர் விருத்தம் அப்படின்னு ஹேத்துக்கு பேர். அடுத்தது சத் பிரதிபக்ஷம், இது ஒரு முக்கியமான ஹேத்து ஹேத்துவாபாசம்.
1: சத் பிரதிபக்ஷம் அப்படிங்கிறது முக்கியமான ஹேத்துவாபாசம். அதாவது நம்ம வந்து ஒரு தர்க்கம் கொடுக்கும்போது அந்த தர்க்கத்துக்கு எதிர்மறையான இன்னொரு தர்க்கம் இருந்ததுன்னா அதுக்கு பேர் சத்பிரதிபக்ஷம். நம்ம கொடுக்குற தர்க்கத்துக்கு எதிர்மறையான இன்னொரு தர்க்கம் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா, இதுக்கு என்ன சொல்லுவாங்க?
3: சாத்தியாபாவ சாதகம், சாத்தியாபாவ சாதகம் ஹேத்வந்தரம் தரம்,
1: ஹேத்வந்தரம்
3: எஸ்ய சாத்தியாபாவ சாதகம் ஹேத்வந்தரம். எல்லாத்துலேயும் சாத்தியபாவம் தான் விஷயம். சாத்தியபாவத் விருத்தி, அது அனிகாந்திகம். சாத்தியபாவ வியாப்தா விருத்தம், சாத்தியபாவ சாதகம் ஹேத்வந்தரம்,
1: இது சத்பிரதிபக்ஷம். ஒரு தர்க்கத்துக்கு இன்னொரு தர்க்கம் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு பேர் சத்பிரதிபக்ஷம். என்ன உதாரணம்? சப்தோ நித்ய கிருதகத்வாத் அப்படின்னு
3: மேலே சொன்னோம்ல, அதே மாதிரி
1: சப்தோ நித்ய கிருதகத்வாத் அப்படிங்கிறது
3: இல்லை, சப்தோ நித்திய சரணத்தோ அது இங்கே எடுத்துக்கிறாங்க. சப்தோ நித்திய சரணத்வாத்
1: சப்தத்துவத்து,
3: சப்தோ நித்திய சரணத்வாத் சப்தத்துவத்து அப்படிங்கிறது ஹேத்து. சப்தமானது நித்தியம், ஏன்? சரணத்வாத்து காதனால் கேட்கப்படுறதுனால.
1: சப்தத்துவத்தை. சப்தத்துவம் அப்படிங்கிறது எப்படி காதுனால கேட்கப்படுறதோ, சப்தமும் அதே மாதிரி காதுனால கேட்கப்படுறதுனால நித்தியம் அப்படின்னு சொல்லிட்டு, சப்தத்துவம் நித்தியம்ங்கிறதுனால சப்தமும் நித்தியம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொடுக்குறாங்க ஒரு தர்க்கம். அப்படி கொடுக்கும்போது நாம என்ன சொல்றோம், சப்தம் அனித்யம்.
3: நாம என்ன சொல்றோம், சப்தோ அனித்யா அப்படின்ட்டு. சப்தோ அனித்யா ஏன், கிருதகத்வாத் கடவத்து மேல கொடுத்துருக்கிறதே ஹேத்து தான். நித்தியம்னு சொன்னோம், இங்க அனித்யம்னு சொல்லுவோம் தான்.
1: சப்தம் அனித்யம் ஏன், கிருதகமா இருக்கிறதுனால பானை மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்மறையான தர்க்கம் கொடுத்து அதை நிராகரிக்கிறோம்.
3: சத்பிரதிபக்ஷமும்
1: சத்பிரதிபக்ஷமும் பாதித்தம் அப்படிங்கிறது இன்னொரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும்.
3: என்ன, பாதித்தத்துல
1: வேற ஒரு ஹேத்துவந்தரம் பார்க்காம வேற ஒரு பிரமாணமே பார்ப்போம்.
3: பாதித்தம் அப்படின்றது அடுத்தது,
1: பாதித்தம் பாதித்தம்ங்கிறது என்னது,
3: சாத்தியாபாவ
1: சாத்தியாபாவ சாதகம் பிரமாணாந்தரேன நிச்சயதே.
3: பிரமாணாந்தரேன நிச்சயதே சதி,
1: அதுக்கு பேர் பாதித்தம்.
3: ஹேத்துவந்தரத்தினால நிராகரிக்கப்பட்டதுன்னா அதுக்கு பேர் சத்பிரதிபக்ஷம். பிரமாணாந்தரத்தினால நிராகரிக்கப்பட்டதுன்னா அதுக்கு பேர் பாதித்தம்.
1: பாதனைன்னு சொல்லி சொன்னா என்ன, வேறொரு பிரமாணத்தினால் நிராகரிக்கப்படுவது பாதனை, நிராகரித்தல் அர்த்தம். எப்படி,
3: வன்னிஹி அனுஷ்ணஹ ஏன்,
1: திரவியத்வாத். நெருப்பு எப்படிப்பட்டது,
3: குளிர்மையானது.
1: ஏன், திரவியமா இருக்கிறதுனால. ஒன்பது திரவியத்துல நெருப்பும் ஒரு திரவியம், அதனால அது குளிர்மையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தர்க்கம் கொடுக்குறோம். ஆனா பிரமாணாந்தரம், இது தர்க்கம், வேற ஒரு பிரமாணத்தினால. என்ன பிரமாணம், ஸ்பர்ஷ பிரமாணம், பிரத்யக்ஷ பிரமாணம், தொட்டு பார்த்தா நெருப்பு சுடும்,
3: அதுல
1: நிராகரம் பண்ணப்படுறதாயிடுது. புரியுதா, இதுக்கு பேர் பாதித்தம். அடுத்தது அசித்தம்.
3: அசித்தம் அப்படிங்கிறது மூணு வகை.
1: அசித்தம்ங்கிறது மூணு வகை, அசித்தம் மூணு.
3: ஆஸ்ரயா சித்தம், ஆஸ்ரயா சித்தம், சொரூபா சித்தம்.
1: ஆஸ்ரயா சித்தம், சொரூபா சித்தம்,
3: வியாபியத்வா சித்தம். ஆஸ்ரயா சித்தம், சொரூபா சித்தம்,
1: வியாபியத்வா சித்தம் அப்படின்னு மூணு வகை அசித்தம். எந்த ஆசிரியத்தை நீங்க பேசுறீங்களோ, அதாவது உங்க தர்க்கத்துக்கு என்ன ஆசிரியமா இருக்கோ, எது சார்பா இருக்கோ, எது ஆதாரமா இருக்கோ, அந்த இடமே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு பேரு ஆஸ்ரயா சித்தம். ஆஸ்ரயா சித்தத்துக்கு என்ன,
3: ககனாரவிந்தம் எடுத்துக்கோங்க. ககனார விந்தம் சுரபி ஏன், அரவிந்தத்வாத்.
1: என்ன அர்த்தம், ககனாரவிந்தம் சுரபி அரவிந்தத்வாத் அப்படின்னா என்ன அர்த்தம், ககனாரவிந்தம் ஆகாய தாமரை. ஆகாய தாமரை எப்படிப்பட்டது, வாசனை உடையது. ஆகாய தாமரை வாசனை உடையது ஏன், தாமரை என்பதால். உதாரணம்
3: சரோஜாரவிந்தவத்து எழுதிக்கலாம்,
1: உதாரணம் தடாக தாமரை போல.
3: ஆகாய தாமரை
1: வாசனை உடையது
3: தாமரை என்பதால்,
1: தடாக தாமரை போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தர்க்கம். ஆகாய தாமரைன்னு ஒன்று இருக்கான்னு, நீங்க எதுல வாசனை நிரூபிக்க போறீங்களோ அந்த ஆசிரியமே இல்லை.
3: அரவிந்தம் சுரபிஹி அப்படின்னு நிரூபிக்க போற சாத்தியத்தை நிரூபிக்க போற பட்சமே இல்லை,
1: அதனால இது ஆஸ்ரயா சித்தம்.
3: பக்ஷத்துல பிரச்சனை இருந்ததுன்னா ஆஸ்ரயா சித்தம்,
1: இது பக்ஷதோஷம். இதுக்கு பேர் பக்ஷதோஷம் அப்படின்னு சொல்லி சொல்லுவான், ஏன்னா பக்ஷத்துல தான் பிரச்சனை இருக்கு. அடுத்தது சொரூபா சித்தம்.
3: சப்தோ குணஹ சாக்ஷுஷத்வாத்,
1: சப்தோ குணஹ சாக்ஷுஷத்வாத்.
3: இது ஹேத்து தோஷம்னு சொல்லுவான்.
1: சப்தம் எப்படிப்பட்டது, குணம். சப்தம் குணம் தானே,

அடுத்தது வியாபியத்துவா சித்தம். இது சோபாதிக ஹேது. உபாதி கூடிய ஹேத்துக்கு பேரு வியாபியத்துவா சித்தம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்தை வந்து பெருசா விசாரம் பண்ணணும். அனுமானத்திலேயே ஹேத்வாபாசம் ரொம்ப முக்கியம். ஹேத்வாபாசத்திலேயே இந்த ஒரு வியாபியத்துவா சித்தம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த வியாபியத்துவா சித்தத்துல வியாபியத்துவா சித்தம்னா என்னது? சோபாதிக்கோ, உபாதிக்கும் கூடிய ஹேத்து. உபாதினா என்ன? தார்க்கிகர்கள் சொல்லுவாங்க உபாதிஸ்து மகாவியாதி அப்படிம்பாங்க. உபாதிஸ்து மகாவியாதி, உபாதிங்கிறது பெரிய வியாதி அப்படிம்பாங்கன்னா, எந்த ஒரு தர்க்கமும் அதுல எந்த தர்க்கமா இருந்தாலும் சரி, ஒரு உபாதி கண்டுபிடிச்சு அதை தோஷம் சொல்லிடலாம். எல்லா தர்க்கத்துக்கும் ஒரு உபாதி கண்டுபிடிக்க முடியும், அதுதான் பிரச்சனை. உபாதி இல்லாத தர்க்கமே இல்லை. தர்க்கத்தை நீங்க எவ்வளோ டைட்டா பண்ணாலும் ஒரு புத்திசாலியா இருந்தா அதுல உபாதி காமிக்க முடியும். உபாதி காமிச்சா தோஷம். உபாதினா என்ன? உபாதினா வரையறை. சாமான்யமா நம்ம மற்ற இடத்துல பார்ப்போம், இங்க வரையறை இல்லை. உபாதியதே, தன்னுடைய குணங்களை அடுத்ததுல ஏற்றி பார்க்கறது. இங்க பார்ப்போமே, வியாபியத்துவா சித்தம் சோபாதிக்கோ ஹேத்து அப்படின்னு சொல்லி. உபாதி அப்படின்னு சொல்லி சொன்னான், உபாதிங்கிறதுக்கு லட்சணம் என்ன? சாத்திய வியாபகத்துவே சதி சாதன சாதனா வியாபகத்துவம். சாத்திய வியாபகத்துவே சதி சாதன அவ்வியாபகத்துவம். சாத்தியம்ங்கிறது நாம் எதை நிரூபிக்கிறோமோ, வன்னி. சாதனங்கிறது ஹேத்து. அப்போ சாத்தியத்துல இருக்கும், சாதனத்துல இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு பேரு உபாதி. நாம லக்ஷணம் எடுப்போம். பர்வதோ தூமவான் வன்னேஹே. பர்வதோ தூமவான் வன்னேஹே. வன்னிமத்வா எப்படி வேணா எடுத்துக்கலாம். வன்னேஹேன்னு எடுத்துக்கோங்க, இல்ல வன்னிமத்வாத்னு எடுத்துக்கோங்க. திருதியாந்தம் பஞ்சம்யந்தம் வா ஹேது அப்படின்னு சொல்லி ஒரு நிலைமை, நியாயம் இருக்கு. அப்போ என்ன சொல்றாங்க? பர்வதோ தூமவான் மலை. நீங்க இவ்வளவு நேரம் பார்த்தது மலை நெருப்புடையது, புகை உடையதால். புரிஞ்சுக்கோங்க, இவ்வளவு நேரம் நீங்க பார்த்துட்டு இருந்தது மலை நெருப்புடையது புகை உடையதால். இங்க ஆனா மலை புகை உடையது நெருப்புடையதால் அப்படின்ட்டு. நீங்க எதை பாக்குறீங்க? நெருப்பை பார்த்து புகை அனுமானம் பண்றீங்க, சரியா? ஆனா இந்த மாதிரி தர்க்கம் சரியான தர்க்கம் இல்லை. மலை நெருப்புடையது புகை உடையது நெருப்புடையதால் அப்படிங்கிற இந்த தர்க்கமானது தப்பான தர்க்கம். ஏன்னு சொல்லி சொன்னா, இதுல ஆர்திர இந்தன ஆர்திரேந்தன சையோகம். ஆர்திர இந்தன சையோகம் அப்படிங்கிறது உபாதி. ஆர்திர இந்தன சையோகம் அப்படிங்கிறது உபாதி. எங்கெல்லாம் ஆர்திர இந்தன, ஆர்திர அப்படின்னா ஈர, இந்தனம்னா எரிபொருள். எங்கெல்லாம் ஈர எரிபொருள் சஞ்சோகம்னா சேர்க்கை, ஈர எரிபொருள் சேர்க்கை இருக்கோ அங்கெல்லாம் புகை இருக்கு. நெருப்பு ஏன் புகையிறது? விறகு போட்டு பற்ற வைக்கும்போது ஏன் புகையிறது? ஈரம் இருக்கிறதுனால. எங்கெல்லாம் ஈர எரிபொருள் இருக்கோ, எரிபொருளோட சம்பந்தம் இருக்கோ அங்கெல்லாம் புகை இருக்கு. புகை இருக்கா? சாத்தியம் சாத்தியத்தில் இருக்கா? இந்த உபாதி சாத்தியத்தில் இருக்கா இல்லையா? இருக்கு. எங்கெல்லாம் ஈர எரிபொருள் இருக்கோ அங்கெல்லாம் நெருப்பு இருக்கா? அப்போ சாத்திய வியாபகமா இருக்கும், சாதனத்துல அவ்வியாபகமா இருக்கணும். இங்க சாதனம் அப்படின்னு சொல்லி சொன்னா, நீங்க ஏதாவது ஒரு இடத்துல நிரூபிக்கீங்க, எத்திர எத்திர தூமக தத்திர தத்திர வன்னிஹி அப்படிங்கிறது வியாபகத்துவம். எத்திர எத்திர தூமக தத்திர தத்திர வன்னிர் நாஸ்தி அப்படின்னு சொல்லி சொன்னா அது அவ்வியாபகத்துவம். சாத்திய அவ்வியாபகத்தம்னா எத்திர எத்திர தூமக எத்திர எத்திர ஆர்ந்தேர்ந்த சஞ்சோக தத்திரத்திர வன்னீர் நாஸ்தி அப்படின்னு சொல்லி சொல்றது. அப்படி எத்திர எத்திர தூமக தத்திரத்திர வன்னீர் நாஸ்தி அப்படின்னு சொல்லி சொல்றது இங்க சாதனத்துல இல்லை. அதனால இதுக்கு நாம என்ன பண்ணுவோம், தர்க்கத்துல அட்வான்ஸா அடுத்த நிலையில ஒரு தர்க்கத்துக்கு ஒண்ணு இருக்கு, பக்ஷம் சாத்தியம் ஹேத்து உதாரணம். நாலு பாகம் இருக்கும் தர்க்கம் கொடுக்கும்போது, இந்த நாலு பாகத்தோட மூணு பாகமா இருக்கும். இது பிரதிஜா ஹேத்து உதாரணம் மூணு பாகத்தை கொடுப்பாங்க வேதாந்தியும் சரி மற்றவங்களும் சரி. என்ன அப்போ பிரதிஜால பட்சம் இருக்கு, சாத்தியம் இருக்கு, ஹேத்து இருக்கு, உதாரணம் இருக்கு. மொத்தம் நாலு பாகமா நாம பார்க்கலாம். சரி, இப்போ இதுல நாம எந்த தர்க்கம் கொடுக்குறோமோ அந்த தர்க்கத்தோட உதாரணத்துல திருஷ்டாந்தத்தில்

0: இருக்கணும், திருஷ்டாந்தத்துல இருக்கணும்,
1: திருஷ்டாந்தத்துல இருக்கணும்,
0: அதே மாதிரி பட்சத்துல இல்லாம இருக்கணும். திருஷ்டாந்தத்துல நீங்க எந்த உபாதியை காமிக்கிறீங்களோ அந்த உபாதி இருக்கணும், பட்சத்துல இல்லாம இருக்கணும்.
1: இப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேரு உபாதி. திருஷ்டாந்தத்துல இருந்து பட்சத்துல இல்லாம இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா அது உபாதிக்குரியது, தர்க்கம் அப்படின்னு அர்த்தம். சாத்தியாபகம், சாதகம், அவ்யாபகம் அப்படிங்கிறத இப்படி புரிஞ்சுட்டா ஈஸியா இருக்கும். திருஷ்டாந்தத்துல இருக்கு, பட்சத்துல இல்லை, இதுதான் இதுதான் உபாதி. கடைசி உங்களுடைய தர்க்கத்தோட கடைசி, தர்க்க சங்கத்துல சொல்லப்பட்ட கடைசி ஹேத்துவாபாசம். சரி, இப்போ தர்க்கம் இவ்வளவுதான், அனுமானம் இதோட முடியறது. அனுமானம் முடியறதோட எல்லா பிரமாணம் முடிஞ்சிடுச்சு. பிரத்யட்சம் முடிஞ்சு போச்சு, அனுமானம் முடிஞ்சு போச்சு, உபமானம் முடிஞ்சு போச்சு, சப்தம் முடிஞ்சு போச்சு, நாலு பிரமாணமும் முடிஞ்சு போச்சு. அங்க என்ன நிலையில பார்த்துருப்பான், ஃபர்ஸ்ட் திரவியம் முதலாம் பார்ப்பான், குணங்களை பார்ப்பான், குணங்களில் புத்தியை ஆரம்பிச்சு புத்தியிலேருந்து நேராக இந்த பிரமாணங்கள்லாம் பார்த்துட்டு திருப்பியும் பிரமாணம் முடிஞ்சவொடனே திருப்பி மற்ற குணங்களை பார்ப்போம். நம்ம மற்ற குணங்கள்லாம் ஏற்கனவே பார்த்துட்டோம், இனிமேல் பார்க்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. இதுதான் தர்க்க சங்கிரகம். இந்த சாத்தியபாவது, சாத்தியபாவது விருத்தித்தம், இதெல்லாம் வந்து தர்க்கத்தில் வேற மாதிரி பாஷையில் சொல்லுவான். என்ன சொல்லுவான், சாத்தியபாவ அதிகரண நிச்சித விருத்தித்வ அபாவத்துவம் அப்படிமா. சாத்தியபாவ அதிகரண சாத்தியபாவத் விருத்தி அப்படிங்கிறத சாத்தியபாவத்து அதிகரண சாத்தியபாவத்து அப்படிங்கிறது சாத்தியபாவ அதிகரண விருத்தித்வம், விருத்தித்வம் ஏற்கனவே இருக்கு, விருத்தித்வம் விருத்தித்வ அபாவத்துவம் அப்படின்ட்டு சாத்தியபாவது அவருத்தித்வம்.
0: சும்மா ஒரு உதாரணம் சொல்றேன்,
1: சாத்தியபாவது
0: சாத்தியபாவது அவருத்தித்வம்.
1: இது என்ன சொல்லுவான்,
0: சாத்தியபாவத்து அப்படிங்கிறத சாத்தியபாவ அதிகரண சாத்தியபாவ அதிகரண அவருத்தித்வங்கிறது விருத்தித்வ அபாவ
1: அப்படிம்பாங்க.
0: விருத்தித்வ அவரு அவருத்தித்வம் விருத்தித்வ அபாவத்துவம்.
1: இதையும் சாத்தியபாவங்கிறது அங்கேயும் சாத்தியாவ சின்ன சாத்தியத்தர அணவ சின்ன அப்படின்லாம் போட்டு பெருசாக்கிண்டே போவாங்க. சரி, இதுதான் தர்க்க சங்கிரகம். ஆதி தர்க்கம் இப்படி முடிகிறது.
2: திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த 10ஆம் திருமுறையில் சைவ சித்தாந்தம். தொடர்ச்சி. உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
3: அந்த இரண்டாம் அதிகாரத்தை முடித்து மூன்றாவது அவத்தை பேதம், கீழால் அவத்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ உடம்புன்னா என்னன்னு பாத்துக்கணும். பல கருவிகளுடைய கூட்டம்தான் உடம்பு. இந்த உடம்பு வருதலும் நிற்றலும் அழிதலும் அந்த உயிர்களின் வினைக்கு ஈடாக அமைவது போல, உடம்புகள் நிற்கின்ற காலத்திலும் கருவிகளில் சிலவும் பலவும் வினைக்கீடா செயல்படாம ஓஞ்சு நிற்கும். அப்படி ஓய்ந்து நின்ற கருவிகள் போக செயற்படக்கூடிய கருவிகளது ஏற்ற குறைவால் உயிரோட அறிவு வந்து வேறு வேறு நிலைகளை அடையும். அதுதான் அவத்தை என்று சொல்லப்படுகிறது. அவத்தை என்ற சொல்லுக்கு நிலை என்று பொருள். அந்த நிலை வந்து ஐந்தாக சொல்லப்படுகிறது: சாக்கிரம், சொப்பனம், சுழுத்தி, துரியம், துரியாதீதம். அது வந்து வடமொழி சொற்கள். தமிழ்ல வந்து நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர் படங்கள் அப்படின்னு அஞ்சு சொல்லப்படுது. இந்த சாக்கரம் அப்படிங்கிற முதலான அந்த ஐந்துலையும் உயிரோட விளக்கம் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாக்கரத்துல அதை வந்து நம்ம இப்ப கொஞ்சம் விரிவா பார்ப்போம். சாக்கரம் அப்படின்னா ஆன்மாவுடைய விழிப்பு நிலையை அது நமக்கு உணர்த்துகிறது. அதாவது நனவு, சாக்கரம்ங்கிறது நனவு. அந்த சாக்கரத்திற்குரிய தானம் இடம் எதுன்னு பார்த்தோம்னா, விழிப்பு நிலையில ஆன்மாவின் இடமாக கருதக்கூடிய புருவ நடு இலாட தானம் என்று சொல்லப்படும். இதுதான் முதல் அவத்தை, சாக்கரம் என்று சொல்லப்படுவது. அப்புறம் இரண்டாவது சொப்பனம், இரண்டாவது அவத்தை, அது கனவு என்று சொல்லப்படுவது. அதுக்கு உண்டான தானம் வந்து கண்டம். மூன்றாவது சுளுத்தி. இத பல வகையில நம்ம நூல்கள்ல இந்த சொற்கள் கையாளப்பட்டிருக்கும். எப்படிலாம் கொடுத்துருப்பாங்கன்னா, சுழுனா சுழுமுனை, சுழிமுனை, சுழினை, சுழித்து, இந்த மாதிரி சொற்களால் அது கையாளப்பட்டிருக்கும். ஆனால் அது எல்லாமே சுழுத்தி என்பதைத்தான் குறிக்கின்றது. இது மூன்றாவது அவத்தை. இதுக்கு தானம் வந்து இடம் வந்து இதயத்தானம், அதாவது ஒரு மயக்கமான நித்திரை, அதைத்தான் அந்த சுழுத்தி என்பது நமக்கு உணர்த்துகிறது. இது வந்து புலன்கள்லாம் செயலற்று நிற்கக்கூடிய நிலை, இடகலை பிங்கலைகளுக்கு இடையில் உள்ள ஒரு நாடி இது. மூலாதாரத்திலிருந்து உச்சி துளை வரைக்கும் நிற்கக்கூடிய ஒரு நாடி என்று இது சொல்லப்படுகிறது. சரி, அடுத்து நாலாவது அவத்தை என்னதுன்னா துரியம். அது வந்து சுத்த நிலை என்று சொல்லப்படுகிறது. யோகியர் வந்து தன்மயமாய் நிற்கக்கூடிய உயர்ந்த நிலை. ஆன்மா வந்து துரிய நிலையில் அடங்குவதற்கு உள்ள தானம் எதுன்னு பார்த்தோம்னா உந்தி பகுதி, அதாவது நாபிக்கமலம் என்று சொல்லப்படுவது. அடுத்து ஐந்தாவதாக துரியாதீதம் என்ற அவத்தை, அதாவது ஆன்மாக்கள் மிக தூய்மையாய் நிற்கக்கூடிய நிலை. இது சுத்த நிலைன்னு பார்த்தோம் துரியத்தை. துரியாதீதம் அப்படிங்கிறது மிகவும் தூய்மையாக இருக்கும் ஆன்மா. அதுக்கு துரியாதீத ஸ்தானம் எதுன்னு பார்த்தோம்னா மூலாதாரம். இப்போது இந்த ஐந்து அவத்தைகளை பற்றி நாம் என்ன என்று இப்போது நாம் பார்த்தோம். இந்த ஐந்து அவத்தைகளும் அந்த உயிரோ அந்த சாக்கரம் முதலிய ஐந்துலயும் அந்த உயிரோட விளக்கம் வந்து புருவநடு, கண்டம், இருதயம், நாபி, மூலாதாரத்துல அப்படி இறங்கி செல்லும் போது கீழால் அவத்தை என்று சொல்லப்படுகிறது. அதே வந்து திருப்பி மூலாதாரத்திலிருந்து மேலே ஏறி அந்த புருவ நடுவை அடையும் போது மேலால் அவத்தை என்று சொல்லப்படுகிறது என்று பார்க்கின்றோம். அடுத்து சிவஞான யோகிகள் வந்து தாத்விகம் அறுபதும் ஐம்பூதங்களின் கூறுகள் என்று நமக்கு அந்த சித்தியாரில் உள்ள பாடலுக்கு விளக்கம் சொல்லும் போது சொல்லியிருக்காங்க. ஆக இப்போது நாம் இதற்குரிய பாடலை சிந்திக்கலாம். அப்போ ஆன்மா வந்து உடலோட கூடி நுகர்ச்சி எய்தும் போது அடையக்கூடிய நிலை வேறுபாடுகள் தான் அவத்தைகள் என்று சொல்லப்படுகின்றன. விழிப்பு நிலையில உயிர் வந்து எல்லா கருவிகளோட இருத்தலும், உறக்கம் முதலிய நிலைகள்ல ஒவ்வொன்றும் அடங்க சிலவற்றோடு மட்டும் செயல்படும். இப்ப நம்ம விழித்து கொண்டிருக்கும் போது செயல்படக்கூடிய நிலை வேறு, நம்ம உறங்கும் போது சில கருவிகள் வந்து வேலை செய்யாது அப்படிங்கிறது நமக்கு அழகா சொல்லப்பட்டிருக்கு. ஐந்தவத்தை அப்படிங்கிறது சிவஞான போத சூத்திரம். அப்ப விழிப்பு நிலையிலிருந்து கீழே இறங்கி மூலத்தானத்துல பேருறக்கம் கொள்ளும் நிலை, அதாவது புருவ நடுவுல இருந்து உயிர் கீழ் நோக்கி செல்லக்கூடிய நிலையும், பேருறக்கம் எய்திய உயிர் வந்து மீண்டும் முறையே மேல் நோக்கி புருவ நடுவுக்கு வந்து அரசு செலுத்தும் நிலையும் அப்படின்னு இந்த கீழால் அவத்தை என்பது இரண்டு வகைப்படுகின்றது. உடல் வகையும் பற்றொழிதலும் ஆகிய உடற்செய்தி எல்லாம் கூறிட்டு வந்த ஆசிரியர் மூணாவது அதிகாரமாக நிலை வேறுபாடு எதற்காக கூறுகிறார் என்றால், உடலோடு கூடிய உயிர்க்கு அன்றி நிலை வேறுபாடு வேறு கிடையாது அப்படிங்கிறத நமக்கு சொல்றார். ஐயைந்து மத்திமையானது சாக்கிரம் கைகண்ட பன்னான்கில் கண்டா கன கண்டங்கனா என்பர் பொய் கண்டிலாத பொருடன் இதயம் சுழுமுனை இதயம் சுழுனை மெய் கண்டவ நொந்தியாகும் துரியமே என்பது பாடல். அதாவது இந்த ஐந்தையும் சொல்லுகிறார். ஐந்துல வந்து சாக்கரம், சொப்பனம், சுழுத்தி, துரியம், இதோட இயல்பை நமக்கு எடுத்து சொல்லுகின்றார். இருபத்தஞ்சு கருவிகளோட புருவ நடுவுல இருக்கக்கூடியது, அதாவது புருவ நடுவுல ஆன்மா விளங்குவது சாக்கரம் என்ற நிலையை நமக்கு உணர்த்துகிறது என்று நாம் பார்க்கின்றோம். அதாவது நெற்றி நடு, புருவ நடு, இலாடம் என்று சொல்லக்கூடிய இடம். அறிவு பொறிகள் ஐந்து, செயல் பொறிகள் ஐந்து, அறிவு பொறிக்குரிய பொருட்கள் ஐந்து, செயல் பொறிக்குரிய பொருட்கள் ஐந்து, வாயு பத்து, அந்த கரணம் நான்கு, புருடன் ஒன்று, ஆக முப்பத்தைந்து கருவிகள். அதற்கு அடுத்தபடியாக அதாவது கனவு நிலை சொப்பனம் என்பது அது கண்டம். மேலே உள்ளதுல இப்ப நம்ம பார்த்ததுல அறிவு பொறியும் செயல்பொறியும் நீங்களாக ஏனையவை எல்லாம் சேர்ந்தால் அது அந்த கனவு சொப்பன நிலைக்கு என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் அழிவில்லாத புருடன் மட்டும் இதயத்தில் இருப்பது வந்து சுழுனை சுழுமுனை என்று சொல்லப்படுகிறது. அழியாதனால் ஆகிய அந்த ஆன்மா வந்து உந்தி கமலத்துல உறைவது வந்து நமக்கு துரியம் என்று உணர்த்தப்படுகிறது. அப்ப ஒவ்வொரு கருவிகளோடு சேர்ந்த ஒவ்வொரு இடத்துலயும் இருக்குது அப்படிங்கிறத இந்த பாடல் வந்து நமக்கு சொல்லுது. மத்திமை என்று சொல் வந்து புருவ நடுவை குறிக்கிறது. அது இரு நாடிகளுக்கு இடையில இருக்கு, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த ஐந்து கருவிகள் அப்படின்னு சொல்லும் போது மெய்வாய் கண் மூக்கு செவிங்கிற ஞானேந்திரியங்கள் அஞ்சும், வாக்கு பாதம் பாணி வாயு பாணி பாயு உபத்தம் அப்படிங்கிற கர்மேந்திரியங்கள் ஐந்தும், பிராணன் அபானன் உதானன் வியானன் சமானன் நாகன் கூர்மன் கிரிகரன் தேவதத்தன் தனஞ்சயன் அப்படிங்கிற வாயு பத்தும், மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்னும் அந்த கரணங்கள் நான்கும் புருடன்கிற ஒன்றும். சரியா, ஆக 25 சாக்கரத்துல. அடுத்தால வாயுக்கள் பத்தும் அந்த கரணங்கள் நான்கும், 14 கருவிகள் வந்து கழுத்துல காரியப்படுவது கனவு. தத்துவ தாத்துவியங்களோடு கூடி வினை போக நுழர்ச்சிக்கு தக்க ஆன்மாவின் நிலை புருடன் ஆன்மா புருடன் ஆன்மா நித்தியநாதலால் பொய்கண்டில்லாத புருடன் என்றும் மெய் கண்டவன் என்றும் கூறப்படுகின்றான். புருடன் வந்து இதயத்துல இருப்பது சுளுனை, அதான் சுளுத்தின்னு சொல்லப்படுவது. பிராணவாயுவை மட்டும் துணை கொண்டு புருடன் மட்டும் உந்தியில் உறங்கும் போது துரியம் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து இதற்கு ஒரு சித்தியார் பாடல், சாக்கரம் 35 நுதலின் கனவு தன்னில் ஆக்கிய 25 கள்ளத்தினில் சுழுனை 3 நீக்கிய இதயம் தன்னில் துரியத்தில் 2 நாபி நோக்கிய துரியாதீதம் நுவலில் மூலத்தில் 1 என்பது பாடல். அரசன் போல ஆன்மா வந்து விட்டு விட்டு சேரும் போது எந்தெந்த இடத்துல எந்தெந்த தத்துவங்களை விட்டு சேரும் அப்படின்னு கேட்டோம்னா, புறத்து விடயங்களை எல்லாம் அறியும் போது புருவ மத்தி ஆகிய லாடத்துல சாக்கர அவத்தையை பொருந்தி, நம்ம சொன்னது போல 35 கருவிகள் ஞானேந்திரியம் 5 கண்மேந்திரியம் 5 சத்தாதி 5 வசனாதி 5 பிராணாதி வாயு 10 அந்த கரணம் 4 புருடன் 1 அப்படிங்கிற 35 அப்புறம் அதை விட்டு கண்டத்தானத்துல சொப்னாவத்தை அடையும், அடையும் போது வாயு 10 சத்தாதி 5 வசனாதி 5 அந்த கரண 4 புருடன் 1 25 தத்துவங்களோடு கூடி நிற்கும். இதை விட்டு இருதயத்தானத்துக்கு சுளுத்திங்கிற அவத்தை அடையும் போது பிராணன் சித்தம் புருடன்கிற 3 தத்துவங்களோடு கூடி நிற்கும். இதையும் விட்டு நாபித்தானத்தில் துரிய அவத்தையை அடையும், அடையும் போது பிராணன் புருடன்கிற 2 கூடி நிற்கும். அதை விட்டுட்டு மூலமாகிய சுவாதித்தானத்துல துரியாதீத அவத்தையை அடையும் போது புருடன் 1 கூடி நிற்கும். அப்ப கலாதி தத்துவங்களுக்கும் சுத்த தத்துவங்களும், அதாவது கலாதி தத்துவங்களும் சுத்த தத்துவங்களும் நீங்காம சாக்கரம் முதல் துரியம் வரை உடனாக வெளிப்பட்டு நின்று துரியாதீதத்துல அடங்கி நிற்கும். அதனால விட்டு நீங்கும் தத்துவங்களோடு வைத்து எண்ணாதவாறு நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். கலாதிகளும் சுத்த தத்துவம் இல்லை, புருட தத்துவம் தோன்றாது, அதனால அதீதத்தில் அவை அடங்கி நிற்கின்றது என்பது சித்தியாரிலே நமக்கு உணர்த்தப்பட்டுள்ளது. அடுத்தபடியாக 30:6 முதல் 5 14 திகழ்ந்து 2 அப்பகுதியாகும் நியதி முதலாக செப்பும் சிவமீராய் தேர்ந்து கொள்வீரே என்பது பாடல், திருமந்திர பாடல். 5 அவத்தேலையும் சிவ தத்துவம் 5 நின்றும் செலுத்தக்கூடிய மத்தியால் அவத்தைக்குரிய முறைகளை இந்த பாடலிலே அவர் நமக்கு எடுத்து உணர்த்துகிறார் என்று நாம் பார்க்கின்றோம். அதாவது அரிதரு முதல் அவத்தை அடைதரும் இடத்தே 5 செறிதரும் கரணம் தன்னில் செயல் தரும் கண்டுகொள் நீ பிரிவிலா ஞானத்தோறும் பிறப்பர அருளால் ஆங்கே குறியோடு 5 கூடுவார் வீடு கூட என்று அழகாக சித்தியாரிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 5 அவத்தைகள்ல எல்லா விஷயங்களையும் அறியக்கூடிய முதல் அவத்தையாகிய சாக்கரத்தை அடைகின்ற லாடத்தானத்திலும் சாக்கரம் முதல் 5 அவத்தை உளவாகும் அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்ளணும். அந்த அவத்தைகள் விஷயங்களை அறியும் செயல்பாடுகள்ல அதி நுணுக்கமாக இடைவிடாமல் நிகழும். அப்படி நிகழ்வதை நுண்ணுணர்வால் நீ கண்டு கொள்வாயாக என்று சொல்லுகிறார். இந்த சகலத்தில் நிகழக்கூடிய இந்த அவத்தைகள் அன்றி பிறவிலா ஞானத்தை அறிந்தவரும் பிறப்பு நீங்கி அந்த அருள் ஞானத்தால் வீடு அடைவதற்குரிய சுத்தாவத்தையிலையும் அவ்வாறே சாக்கரம் முதலாக ஐந்து அவத்தையே பொருந்துவார்கள். வித்தியாசம் இருக்கு. சகலர்கள் எப்படி இருப்பாங்க இல்லையா, அந்த ஒவ்வொரு நிலையில அவங்க எந்த நிலையில இருக்காங்களோ அது தந்தால. இப்ப சாக்கிரத்தில் சாக்கரம் அப்படின்னா விஷயங்களை நேரே அனுபவித்தல். சாக்கிரத்தில் சொப்பனம்னா துன்பங்களும் இன்பங்களும் வந்த வரலாற்றை நாடி மனதிலேயே அதை பற்றி சிந்தித்துக் கொண்டே இருப்பது. சாக்கிரத்தில் சுழுத்திங்கிறது இன்ப துன்பத்துல மூழ்கி அப்படியே நிற்பது. சாக்கிரத்தில் துரியம் என்பது இன்ப துன்பம் தோன்றாது அப்படியே பெருமூச்செறிந்து நிற்பது. இதெல்லாம் நம்மகிட்ட உள்ள நிலைகள் தான். இதுக்கெல்லாம் இத்தனை பேர் இருக்குன்னு நமக்கு தெரியாது. சாக்கிரத்தில் அதீதன்னா இன்ப துன்பங்களை கேட்ட அளவிலே திடுக்கிட்டு பிராணவாயு இயங்காம மூச்சித்து மயங்கி உள்ளது. இது எத்தனையும் நம்ம கண்கூடா பாக்குறோம். ஒரு விஷயங்களை அனுபவிக்கிறது நேரே, அப்புறம் அதை கேட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே போட்டு சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறது, அப்புறம் அப்படியே இந்த இன்ப துன்பத்திலே மூழ்கியே கிடக்கிறது, அப்புறம் அதுவும் தோன்றாது, இன்பமும் துன்பமும் தோன்ற முடியாத அளவுக்கு அப்படியே பெருமூச்சு விட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறது, அப்புறம் அந்த மாதிரி விஷயங்களை கேட்ட மாத்திரத்திலேயே பிராணவாயு இயங்காம மூர்ச்சித்து மயங்கி விழுதல். இது எல்லாம் சாக்கரத்தில் நமக்கு இந்த புருவ நடுவில் ஆன்மா இயங்கும் போது நிகழக்கூடிய ஐந்து அவத்தைகள் என்று மிக அழகாக நமக்கு சித்தியார்ல அருளந்தி சிவாச்சாரியார் உணர்த்தியுள்ளார் என்று நாம் பார்த்தோம். இப்ப இந்த பாடல்ல இவர் சொன்னது எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். 36 தத்துவங்களோடு நின்று நடக்கும் முதல் அவஸ்தையாகிய சாக்கரம் வந்து ஐந்தாகவும் சொல்லப்படுகின்ற சொப்பனத்துல 4, சுளுத்தியில 3, துரியத்துல 2, அதீதத்துல 1. அத்தகைய பதியாகும் சிவன் அருளாகிய நியதி முதல் சொல்லப்பெறும் சிவம் ஈராக என்று நாம் தெளிந்து கொள்ள வேண்டும். இப்ப பாடல் என்ன சொல்லுது, 30:6 36 தத்துவங்களின் முதலான ஆன்மா. 36 என்னதெல்லாம், ஆன்ம தத்துவங்கள் 24, வித்யா தத்துவங்கள் 7, சிவ தத்துவங்கள் 5. இதுல புருடன் நீங்க ஏனைய 36 அப்படின்னு நம்ம வச்சுக்கிடணும். அப்ப இவற்றின் முதல் வந்து புருடனாகிய உயிர். அப்போ உயிர் எய்தும் அவஸ்தையில் நனா ஒன்று, நனவு நிலை. நனவுங்கிறது சாக்கரமாகிய விழிப்பு. நனவுன்னு சொன்னாலும் சாக்கரம்னு சொன்னாலும் விழிப்பு நிலையத்தான் அது சொல்லுகிறது. இப்ப நம்ம இருக்கிறோம்ல நனவு, தூங்குனா கனவு வரும், விழித்து கொண்டு இருக்கும் போது நனவு என்று சொல்லப்படுகிறது. அதுல கலதிகளை செலுத்தக்கூடிய சிவ தத்துவம், சுத்தவித்தை, மகேஸ்வரம், சாதாக்கியம், சக்தி, சிவம் என்னும் 5. இந்த இதான் நனா 5 என்று நமக்கு இந்த பாடல் எடுத்து சொல்லியிருக்காங்க. அதில் செப்பு, அதாவது நனவிற்கு அடுத்ததாக சொல்லப்படக்கூடியது என்னது, சொப்பனம் என்று சொல்லக்கூடிய கனா. அதிலிருந்து செப்பப்படுவது இல்லையா, அதான் செப்புங்கிறது முதநிலை தொழிலாக பெயர். அதுல 4 என்னதுலாம் பார்த்தோம்னா மகேஸ்வரம், சாதாக்கியம், சக்தி, சிவம் என்பன. இந்த 4 கனவில் கலாதிகளை செலுத்தும். அடுத்து திகழ்ந்த 2 ஒன்றாய் விழுங்குகின்ற சுளுத்தியில் 3 இல்லையா, 3 என்னதெல்லாம், சாதாக்கியம், சக்தி, சிவம் என்பன. அப்புறம் துரியமாகிய உறக்கத்தில் சக்தி சிவம்ங்கிற 2 ஒன்றாய் சொல்லும்போது துரியாதீதமாகிய பேருறக்கத்தில் சிவம் மட்டுமே ஒன்றாயிருக்கும். அப்பதியாகும் நியதினா அந்த பதியாகிய சிவப்பரம்பொருளுக்கு ஆகும் அருளாகிய ஆணை. நியதினாலே ஆணைதான் என்று இந்த பாடலிலே நமக்கு சொல்லி, அதாவது சாக்கரம் முதலிய 5 அவத்தைகளிலும் சுத்த தத்துவங்களாகின்ற சிவ தத்துவங்கள் 5, 4, 3, 2, 1 இருந்து இயக்கும் என்பது இந்த பாடலிலே. அதாவது சிவ தத்துவத்தில் இருக்கக்கூடிய 5 தான் 5, 4, 3, 2, 1 இருந்து இயக்குகின்றது என்று உணர்த்தப்பட்டிருக்கிறது. இந்தியம் ஈரைந்திரைந்து மாத்திரை மந்திரமாய் மாருதம் ஈரைந்தும் அந்த கரணம் ஒரு 4 ஆன்மாவும் பந்த அச்சக்கரப்பாலதுவாகுமே. நனவுல உடல் சக்கரத்தில் உள்ள தத்துவங்கள் எதெல்லாம் சொல்றாங்க, கன்மேந்திரியம், ஞானேந்திரியம் 10, அவற்றின் விஷயங்களான மாத்திரைகள் 10, மறைபொருளாக இருக்கக்கூடிய வாயுக்கள் 10, அந்த கரண 4, ஆன்மா ஆக 35, பெத்தான்மாக்கள் கொள்ளக்கூடிய உடற்சக்கரத்தின் பால் இருக்கின்றது. உடல் மாறி பிறந்து வருவதால் அதுக்கு சக்கரம் என்று உடலை நமக்கு உருவகித்து கொடுத்திருக்கிறார். காரிய அவஸ்தையாகிய சகலத்தில் சாக்கரத்து காரியப்படக்கூடிய தத்துவங்களை இந்த பாடலில் நமக்கு உணர்த்தி இருக்கிறதா. நனவில் உடற்சக்கரத்தில் உள்ள தத்துவங்கள் இவை எல்லாம் என்பது நமக்கு உணர்த்தப்பட்டது. நம் இந்திரியம் அப்படின்னு சொல்லி ஈரைந்துன்னு சொல்லியாச்சு இல்லையா, ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் அப்படிங்கிற அஞ்சஞ்சும் பத்து அப்படிங்கிற சொல்லப்பட்டது. அடுத்து பாரது பொன்மை பசுமை உடையது, நீரது வெண்மை செம்மை நெருப்பது, காரது மாருதம் கருப்பை உடையது, வானகம் தூம மறைந்து நின்றாரே என்பது பாடல். அதாவது பஞ்சபூதங்களின் நிறங்கள் என்ன என்பதை இந்த பாடலிலே திருமூல தேவநாயனார் நமக்கு உணர்த்தியுள்ளார். நிலத்தோட நிறம் வந்து பசும்பொன் நிறம், நீர் வந்து வெண்ணிறமானது, நெருப்பு வந்து செந்நிறமானது, மேகத்தை உடைய காற்று கருப்பு நிறமானது, ஆகாயமாகிய இடம் வந்து புகை நிறம், தூமம் என்றால் புகை என்று பொருள். இந்த அஞ்சுக்கும் இப்படி அஞ்சு நிறம் இருக்குங்கிறத தெளிதாக உணர முடியாம மறைஞ்சு நிக்கிறாங்க ஒவ்வொரு பூதர்களும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பூதங்களுக்கெல்லாம் நிறம் உண்டு என்றாலும் தெற்றன புலப்படாமல் மறைந்து நிற்கும் என்பது நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த பஞ்சபூதங்களுக்கும் இதுதான் நிறம் என்பது நமக்கு சித்தியாரிலும் மிக அழகாக சொல்லப்பட்டுள்ளது. மண் புனல் அனல் கால் வான் பால் வடிவு நாற்கோணம் ஆகும், தன்பிறை மூன்று கோணம் தகும் அறு கோணம் வட்டம், இது போற வடிவத்தை சொல்லுது. அடுத்து வண் பொன்மை வெம்மை செம்மை கருப்பொடு தூம வண்ணம் எண் தரும் எழுத்துத்தானும் லவரைய அவ்வும் ஆமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நிலம் வந்து அதோட வடிவம், நிலத்தோட வடிவம் வந்து நாற்கோணம், நிறம் வந்து பொன்னிறம், அதற்குள்ள பீஜம் வந்து லகரம் லகாரம், நீர் வந்து இருகோணம் பிறை மாதிரி இருகோணம் இருக்கும், அது வெண்ணிறத்தை உடையது, அதற்குரிய பீஜம் வந்து வகாரம், நெருப்பு வந்து முக்கோணம் முக்கோண வடிவம், அதோட நிறம் வந்து செந்நிறம், அதுக்குள்ள பீஜம் வந்து ரகாரம், காற்று வந்து அறுகோண வடிவு உடையது கருமை நிறம் உடையது, அதற்குரிய பீஜம் யகாரம், ஆகாயம் வட்ட வடிவமானது புகை நிறம் உடையது அதற்குரிய பீஜம் வந்து ஹகாரம் இல்லையா என்று அழகாக நமக்கு சித்தியாரில் உணர்த்தப்பட்ட அந்த கருத்தை இந்த தோத்திரத்தில் சாத்திரமாகிய திருமந்திரத்திலே அழகுபட எடுத்து கொடுத்துள்ளார் நம்முடைய திருமூல தேவ நாயனார். அடுத்து பூதங்கள் ஐந்தும் பொரியவை ஐந்துளும் ஏதம் படம் செய்திருந்த புறநிலை ஓதும் மலம் குணமாகுமா குணமாகும் ஆதாரமோடு ஆதி அவத்தை கருவி தொன்னூற்று ஆறு என்று சொல்லியிருக்கின்றார். சகலத்துல சாக்கராவத்தை 96 கருவிகள் இருக்கிறது, சகலத்துல சாக்ரா அவத்தைக்கு 96 கருவிகள் இருக்கின்றன என்பது நமக்கு சொல்லப்பட்டுள்ளது. பூதங்கள் ஐந்து பொறிகள் ஐந்து, இந்த உயிரை குற்றப்பட செய்த புறநிலை கருவிகள் இவற்றோடு சொல்லப்படக்கூடிய மலங்கள் அந்த காரணமாக விளையக்கூடிய குணம் முதலாக முதல் அவத்தையாகிய சாக்கரத்துக்கு உரிய கருவிகள் வந்து 96 என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானாவரண விளக்கம் அதுல வந்து ஒரு பாடல், பூத நிறமே புறநிலை ஐங்கோசம் வாதமும் ஈரேழாம் உன்னிலைய ஐந்தே ஓதும் மலம் குணம் ஆராதாரத்தோடு ஆதி அவத்தை கருவி 96 என்று சொல்லப்படுகிறது. அது அது அந்த ஆகம நூல்ல சொல்லப்பட்டதையும் நம்ம என்ன செஞ்சுக்கிடலாம் புரிந்து கொள்ளலாம் என்று சொல்லிக்கொண்டு இந்த பாடல்ல பூதங்கள் ஐந்துன்னு துவக்கக்கூடிய அந்த பாடல் அதுல எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு அந்த 96 இல்லையா, அதுல வந்து 36 வந்து நமக்கு கருவின்னு தெரியும், 60 வந்து அந்த தாத்துவிகங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, 36 தத்துவங்கள் 60 தாத்துவிகங்கள், அது வந்து நிலம் நிலத்தோட கூறு என்னது மயிர் தோல் எலும்பு நரம்பு தசை அப்படிங்கிற அஞ்சு, நீருக்கு வந்து நீர் குருதி மூளை கொழுப்பு வெந்நீருங்கிற அஞ்சு கூறுகள், நெருப்புக்கு வந்து ஊன் உறக்கம் உட்கு உடனுறைவு மடி அப்படிங்கிற ஐந்து கூறுகள், வழி காற்றுக்கு வந்து ஓடல் இருத்தல் நடத்தல் கிடத்தல் தத்தல் அப்படிங்கிற ஐந்தும், வெளி ஆகாயத்துக்கு வந்து வெகுளி இவரண்மை மயக்கம் செருக்கு பொறாமை அப்படிங்கிற ஐந்து கூறுகள். அடுத்து அதாவது செய்தல் கருவின்னு சொல்லும் போது பேசல் நடத்தல் உழைத்தல் கழித்தல் மகப்பெறுதலாக ஐந்து, அறிவு வழி அது வந்து உயிர்காற்று மலக்காற்று தொழிற்காற்று ஒலிக்காற்று நிறவு காற்று, தொழில் வழி வந்து தும்மல் காற்று, விழிக்காற்று, கொட்டாவி காற்று, இமைக்காற்று, வீங்கற் காற்று. நரம்புன்னு சொல்லும்போது, நாடின்னு சொல்லும்போது இடப்பால் நரம்பு, வலப்பால் நரம்பு, நடுநரம்பு, இடக்கண் நரம்பு, வலச்செவி நரம்பு, உள்நாக்கு நரம்பு, இடச்செவி நரம்பு, வலக்கண் நரம்பு, கருவாய் நரம்பு, எருவாய் நரம்பு. ஓசைகள்னு சொல்லும்போது நுண்ணோசை, நினைவோசை, மிடற்றோசை, செவியோசைங்கு. நாகம் முப்பற்றுன்னு சொல்லும்போது பொருள் பற்று, மக்கட்பற்று, பொய்யுலக பற்று எல்லாம். முக்குணங்கும் போது நமக்கு தெரியும் இல்லையா அந்த முக்குணங்கள். ஆக சாத்வீகம், ராட்சசம், தாமசம் அப்படின்னு சொல்றது. ஆக இது எல்லாத்தையும் சேர்த்து நமக்கு 60 வருகின்றது என்று நாம் பார்க்கின்றோம். இடவகை சொல் 25 படுசேர சேனையும், அதாவது இடவகை சொல் 25 ஆணை படுபர சேனையும், பாய்பறி 5 உடையவன் மத்திமை உள்ளுர நால்வர் அடைய நெடுங்கடை 5 என்று சொல்லுகிறது. துரியாதீதம் ஒழிந்த ஏனைய 4 அவஸ்தைகளுக்கும் உரிய கருவிகள் என்ன என்பதை இதில் சொல்லுகிறார். அதாவது 4 அவஸ்தைகளுக்கும் உரிய இடங்கள்ல 25 ஆணைகள் அமைச்சு அரசு ஏய்ப்ப நின்று 5 அவத்தைத்தேன்னு சொல்லுச்சு இல்லையா, அதுல அந்த தத்துவங்களை எல்லாம் யானையாக, குதிரையாக, காலாட்படையாக, அமைச்சராக நமக்கு உருவகித்து காட்டியுள்ளார். இப்ப முதல் வரியில ஆணை 25 ஆன்ம தத்துவங்களை குறிக்கிறது. அடுத்து சேனை காலாள் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அதுல வந்து 5 கன்மேந்திரியங்களை குறிக்கின்றது. அப்புறம் குதிரை 5, இந்த பாய்பறி 5 வருது இல்லையா, அது வந்து சேனைங்கிறது காலாட்படை குறிக்கிறது, குதிரைங்கிறது குதிரைப்படையை குறிக்கி, அது வந்து ஞானேந்திரியங்கள் 5 குறிக்கின்றது. தன்மேந்திரியங்கள் சொல்லும்போது வாக்கு, பாதம், பாணி, உபாயு, உபஸ்தம்ங்கிறது. ஞானேந்திரியம் சொல்லும்போது மெய்வாய், கண்மூக்கு, செவின்னு சொல்லக்கூடியது. அப்புறம் உடையவன் என்ற சொல் வந்து புருடனை குறிக்கிறது. அடுத்து உள்ளூர் நால்வர் அப்படிங்கிறது அகப்பரிவாரமாகிய அமைச்சர்கள் 4, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் சொல்லக்கூடியது. இந்த பரிவாரங்களில் மடங்கி நிற்கக்கூடிய வாயில்கள் சாக்கரம், சொப்பனம், சுளுத்தி, துரியமாகிய வாயில்கள் 4 என்று நமக்கு எடுத்து காட்டியுள்ளார். உடம்பும் உடம்பும் உடம்பை தழுவி உடம்பிடை நின்ற உயிரை அறியார், உடம்போடு உயிரிடை நட்பு அறியாதார், மடம்புக நாய்கள் போல் மயங்குகின்றாரே என்று சொல்லுகிறார். உடம்போடு கடந்துள்ள கலந்து இருக்கக்கூடிய உயிரோட இயல்பை உணர்வது மிக மிக இன்றியமையாமை என்பது உணர்த்தப்பட்டுள்ளது. நமக்கு நுண்ணுடலும் இருக்கு, காரண உடலும் இருக்கு, பரு உடலும் இருக்கு. அப்ப இந்த நுண்ணுடலும் காரண உடலும் பரு உடலை தழுவி இருக்க அந்த உடம்பை குடிலாக வாழக்கூடிய உயிரோட இயல்பை ஏன் உணராமல் இருக்கின்றார்கள்? உடம்புக்கும் உயிருக்கும் உள்ள நட்பை அறியாத மக்கள் மடத்துல புகுந்த நாயை போன்றவர்கள் அப்படி மயங்கி நிற்கின்றார்களே என்று சொல்லுகின்றார். உடம்புகள் 3, அந்த உடம்புக்குள்ள உயிர் கலந்திருக்கக்கூடிய நிலையை அறியாத மக்கள் வந்து மடத்தில் புகுந்த நாய் போன்றவர்கள் என்பது உணர்த்தப்பட்டிருக்கிறது. உயிரை அறிதல் அப்படின்னா உயிரோட இயல்புகளை ஆராய், அதாவது உயிர் என்றும் சுதந்திரமற்றது, என்றுமே சிவபெருமானுடைய ஆணையின் வண்ணம் வினைகளுக்கு ஈடாக புகுந்துள்ளது, வினை போகும் தொலைய வேற்று உலகையும் வேற்று உடலையும் எடுக்கக்கூடும், அது அனாதியே மலத்தால் மறைப்புடையது, மலவன்மை கிடவும் வினைகள் தொலையவும் உடம்போடு கூட்டப்பட்டது. எதுக்கு இந்த உயிர் உடம்போட கூட்டப்பட்டதுங்கிறத உணர்ந்து கொள்வது ஆன்ம தரிசனம். உடம்போடு உயிரிடை நட்புங்கிறது தான் உடம்பை தனித்தொழிய புட்பரந்தற்று அப்படின்னு சொல்லி உயிரிடை உடம்போடு உயிரிடை நட்புன்னு திருக்குறளை நமக்கு நினைவூட்டுகிறது. வினை போகம் கழிஞ்ச வழி உயிர் வேறு, அதாவது உயிர் வேறு வேறு பரு உடல்களையும் நுண்ணுடல்களையும் மேற்கொள்ளும் அப்படிங்கிறதுக்கு கூட்டையும் முட்டையும் பெறும் பறவை வந்து ஓமமாக கூறப்படுகிறது. கூடு வந்து பரு உடல், முட்டை வந்து நுண்ணுடல் அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்ள வேண்டும். மடம் அப்படிங்கிறது சைவர்கள் வாழக்கூடிய தபச்சாலை, அதுக்குள்ள ஒரு நாய் புகுந்ததுன்னா வழி தெரியாமலும் உணவு கிடைக்காமலும் மூளைக்கு மூளை ஓடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கும், அப்புறம் வெளியே போறதுக்கும் அதுக்கு வழி தெரியாம இருக்கும். அத மாதிரி தான் இவர்கள் வருந்துவார்கள் என்று நமக்கு உணர்த்தப்பட்டுள்ளது. அந்த உயிரோட இயல்பை புரியாம உடம்புல இருக்கிறதுனால ஒரு பயனும் கிடையாது என்பது நமக்கு உணர்த்தப்பட்டுள்ளது என்று நாம் பார்க்கின்றோம். நிறைவாக வாழ்த்து பாடல். ஞானம் வாழி, நன்மை வாழி, நாடு ராசநீதி சீர், தானம் வாழி, தர்மம் வாழி, சரத வேதம் ஆகமம் கானம் வாழி கல்வி வாழி கற்றறிந்த கேள்வி அன்பான பேர்கள் வாழி ஈசன் அடியர் வாழி வாழியே என்ற வாழ்த்து பாடலை பாடி இதுகாரும் இன்று நமக்கு நம்ம உடம்புல ஆன்மாவானது ஐந்து இடங்கள்ல இருந்து ஐந்து அவஸ்தைப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இது நமக்குள் தான் நிகழ்கிறதா என்பதே நமக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கு. இதையெல்லாம் தெரியாமதான் அந்த உடம்புக்குள்ள இந்த உயிர் இருக்கு. இந்த உயிர் எதற்காக இந்த உயிருக்கு இந்த உடம்பை கொடுத்தார் என்பதையும் புரிந்து கொண்டு அதோட தன்மைகளை எல்லாம் புரிந்து அதை அதன் மேல இருக்கக்கூடிய பற்றை விட வேண்டும் என்பதையும் நமக்கு தெளிவாக எடுத்துரைத்த குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை முதற்கண் சமர்ப்பித்து அடுத்து சைவம் டாட் ஓஆர்ஜி பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நிகழ்வினை நேரில் கண்டுகொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பித்து நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம் அடியேன் தூத்துக்குடியிலிருந்து விமலா சுப்பிரமணி.
4: சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி மார்கழி சிந்தனை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு சதகம். வழங்குபவர் பாலரா வாயர் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
5: வழிபாடு என்று சொல்லுகின்ற பொழுது பொதுவாக ஒன்று சொல்றார், பூக்களை எடுத்து நாம் வழிபாடு செய்ய வேண்டும். அது அடிப்படை. பூவும் நீரும் கொண்டு நாம் வழிபாடு செய்ய வேண்டும் என்பது அடிப்படை. அதுல சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற நான்குல சரியை துணிதாக சொல்ற பொழுது நந்தவனம் வைத்தல் பூ தொடுத்தல் இதெல்லாம் நம்ம தனியா சரியை சொல்றோம். கிரியை என்பது பூஜைக்கு சொல்றோம். தனித்தனியா சொன்னால் என்ன போச்சு, சரியை தொழில் செய்கின்றவர்கள் வேறு கிரியை தொழில் செய்கின்றவர்கள் வேறு என்றாயிட்டு பூஜைக்கு பூ கொண்டு வா என்று நாம ஏவகுட்டோம். பூஜைக்கு பூ மாலை குறை என்று நாம ஏவகுட்டோம். ஆனால் மணிமகளை பொறுத்தவரையில் அது தவறு என்கிறார். பூஜை செய்ய வேண்டும் என்றால் நீதான் போய் பூ பறிக்க வேண்டும். எல்லாருக்கும் நாம தான் ஏறி தவிர எல்லாருக்கும் சரியா செய்தித்தான் அங்கே ஒரு காக்கு போட்டு பூஜை போட்டு அப்படியே சில பேர் எழுந்துருவாங்க. ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பூஜை செய்வதை காட்டும் பூஜைக்கு தொண்டு செய்தால் புண்ணியம் செய் என்று சொம்பேற்று பட்டுக்கொண்டு அதை சொல்லுகிற அந்த வழக்கம் உண்டு. அது ஒரு கருத்து இருக்கிறது. இந்த தொண்டு செய்தால் புண்ணியம் தான், நம்ம சொம்பேறித்தனத்தெல்லாம் அப்படி இருக்கக்கூடாது என்று அவர் சொல்லுகிறார். அங்கே பாட்டு பார்க்கலாம். வருந்துவன் நின் மலர்ப்பாதம் காண்பான் நான் எனவே உன்னுடைய திருவடிகள் அவர் போன்ற திருவடிகளை நான் அடைய வேண்டும் என்று விரும்புகின்றேன் ஆயனையே. ஆனால் என்ன செய்யணுமோ அதை செய்ய மாட்டேன்றார். இருந்து நல மலர் புனையே இருந்து என்றால் உட்கார்ந்து என்ற அர்த்தம். தஞ்சாவூர் மாவட்டங்கள்னா இருங்கன்னு சொல்லுவாங்க, இருங்கன்னா உட்கார்ந்துன்னு அர்த்தம். இருந்து நல மலர் புனையே என்றால் உட்கார்ந்து கொண்டு பூக்களை தொடுத்தல் என்று ஒன்று இருக்கு. புனைதல் என்றால் தொடுத்தல் மட்டுமல்ல, புனைதல் என்றால் சாற்றுதல், பெருமானுக்கு சாற்றுதல் என்று ஒன்று இருக்கு. எனவே இருந்து நல மலர் புனையே என்றால் மலரை உட்கார்ந்து கொண்டு புனைந்து உட்கார்ந்து கொண்டு பூஜை செய்தல் என்பதுதான். அப்புறம் பெருமான் சொல்லுகிற பொழுது விளக்கிட்டார் விளக்கினால் பெற்ற என்பும் விளக்கினால் மதிப்பியாகும் விளக்கிட்டார் பெயர் சொல்லி நீங்கள் ஞானமாகும் என்று சொல்லிட்டு துளைக்கில் நல் மலர் தொகுத்தால் தூயவின் ஏறலாகும் என்று வருகிறது. காஞ்சிபுரத்திலே எனக்கு தலைப்பு அண்மையில் கொடுத்துருந்தாங்க, திரு கேதாரம் பதியம் ஞானசம்பந்தருடைய பதிக தேர்தலில் இண்டை கட்டி வழிபாடு செய்யும் இடம் என்று ஒரு வரி அவர் கொடுத்துருந்தாங்க. அந்த விண்மாதிரி ஒரு 40 நிமிஷம் அதுக்கு கொடுக்கல. இன்றைக்கு நான் இண்டையத்தி வழிபாடு செய்யணும், இண்டையை பற்றியும் நிறைய பேசலாம், கட்டுதலை பற்றி இருக்குது, வழிபாடு செய்யறது பற்றி இருக்கிற கேதாரத்தை பற்றி சொல்லலாம் என்று சொன்னபோது ஒரு வார்த்தை நான் சொன்னேன். பொதுவாக பூப்பறிக்கிற போது என்னென்ன செய்யணுன்றதுக்கு அப்புறம் சொல்லுகிறார். பெரும்புலர் காலை மூழ்க வேண்டும் என்று முதல்ல புனல் மூழ்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நீராடி விட்டுத்தான் பூக்களை பறிக்க வேண்டும் என்பது நம்முடைய மரபாக இருந்திருக்கிறது. நம்முடைய முருகநாயனாரை சொல்லுகிற பொழுது வைகரை உணர்ந்து போந்து என்கிறார் தேக்கிறார். வைகரை உணர்ந்து போந்து புனல் மூழ்கி வாயும் கட்டினார். வாயும் கட்டினா நீ வாயை கட்டிக்கிறாங்க, பேசக்கூடாதுன்னு அர்த்தம் வேற ஒன்றும் இல்லை இல்லையா. மற்றவர்கள் பேசக்கூடாதுன்னு ஒரு பொருள், அதனால வாயும் கட்டிக்கிறார், கட்டிவிடக்கூடாது வாயும் கட்டிக்கிறார், வாயும் கட்டியிருக்கிறார். ஆக திரு முதல்ல வந்து நீராட வேண்டும் என்று அப்புறம் சொல்லுகிறார், தேக்கிறார், அதை வழிபடுகிறார். ஞானசம்பந்தர் இன்னொரு சேர்த்து சொல்லுகிறார், பொடி மெய் பூசி பூ பொய்து ஒடி மெய் பூசி மலர் பொய்து உணர்ந்துகின்றார். எனவே திருநீரும் அணிய வேண்டும் என்று நடத்தினாலே நீங்க திருவுரையெல்லாம் அங்கங்கே அங்கங்கே ஆழ்ந்து படித்தால் பூக்களை பற்றிய செய்தி மலர் வழிபாடு என்று பார்க்கிற போது நிறைய நாம பார்க்கலாம். அந்த விதிகளை நாம் பார்க்கலாம். புஷ்பவிஞர் நமக்கு தனியாக இருந்தால் கூட பார்க்கலாம். இதையெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது இருந்து நல மலர்புனையே ஏற்றேன் நாக்கழும்பு ஏற பொருந்திய பொற்கிளை குளித்தால் அருளமதம் புரியாயே வருந்துவன் என்று அங்கே மலர் புனைதலை பற்றி சொல்லுகிறார். இது ஒரு சரியத்தும் இன்னால் இங்கு சொல்லப் போகிறார். பூமாலை புனைந்தேத்தே புத்தேழில் போமான் புகந்துரையை குறித்து புத்தேழில் போமான் திருக்கோயில் தூகேன் மெழுகேன் என்கிறார். ஆக திரு அலையிடுதலும் மெழுக்கிடுதலும் அந்த காலத்தில் மிக முக்கியமாக இருந்திருக்கு பார்க்கணும். இந்த என்ன பண்றாங்க எல்லாம் கோயில்ல டைல்ஸ் போட்டாச்சு மொத்தமா போட்டாச்சு அது அவசியம் இல்லை ஒரு தண்ணி ஊற்றுறாங்க பேசுறாங்க தண்ணி ஊற்றிட்டு நாம ஜாக்கிரதையா நடக்க வேண்டியதா இருக்கு. ஆனா அந்த காலத்துல அப்படி இல்லை கல் தலையாக இருந்திருக்கலாம் மண் தலையாக இருந்திருக்கலாம். எனவே உலர்வதன் அழகிட்டு மெழுக்கும் இட்டுன்னு ஒரு வார்த்தை சொன்னார் அப்புறம் வருமா அழகிடுவது மட்டுமல்ல மெழுக்கு விட வேண்டும் என்று அதைத்தான் இங்கு சொல்கிறார். புத்தேழில் போவான் என் திருக்கோயில் தூகே மெழுகே கூத்தாடே என்று ஒரு வார்த்தை சொல்லுகிறார். பூசா பூசையினுடைய முடிவிலே அந்த சோழசோபச்சாரங்கள் என்று சொல்கிற பூசையினுடைய முடிவிலே ஒரு சொல்லுகிறார்கள். கொட்டு ஆட்டு பாடல் இது மூன்று பூசா அங்கம் என்று சொல்கிறார். பூசையினுடைய அங்கமாக எல்லாவற்றையும் செய்து முடித்ததினால என்ன செய்கிறார் என்றால் கொட்டு என்பது பறை அடித்தல் வாத்தியங்கள் முழங்குகிறார்கள். சுந்தர பெருமான் கூட திருத்துறையூர் பள்ளியத்தில் கொட்டு ஆற்றோடும் பாட்டுமொழி ஓவாய் துறையூர் சித்தாவுரை வேண்டிக் கொள்வேன் தவளரியே என்று பாடுறார். கொட்டு ஆட்டு டான்ஸ் ஆட வேண்டாம் நடனமாட வேண்டுறார். பல்லியங்கள் முழங்க வேண்டும் பல்லியங்கள் முழங்கியவுடனே நடனமாட வேண்டும் கொட்டு ஆட்டு பாட்டு நமக்கு இருக்க வேண்டும். கொட்டு ஆட்டு பாட்டு மூன்றும் நமக்கு பூஜையினுடைய முடிவாக உபச்சாரத்தில் முக்கியமானது என்று சொல்லுகிறாரு. அது நமக்கு செய்வது இருக்கு இல்லையா அதை சொல்லுகிறார். தூகேன் மெழுகேன் உங்க மலர் புறையே என்று சொல்லிட்டார். தூகேன் மெழுகேன் என்று சொன்னதுனால மற்றெல்லாம் அதை அடங்குகிறது. கூத்தாடே என்று சொல்றது நமக்கு பூஜையினுடைய முடிவிலே கூத்தாடு என்று சொல்றாருனா கூத்தாடுதல் என்பது என்ன என்று சொன்னால் பொதுவாக அடிப்படையாக பெருமான் கூத்தாடுகின்றவர் அது எப்படி அவர் கூத்த பிரான்னு நாம சொல்றோம். அவருக்கு முன்னாலே நம்ம கூத்தாடலாம். ஏன்னா அவர் பாட்டும் காதையை கேட்டுக்கொண்டு கேட்டுக்கொண்டிருந்தார் பாட்டை கேட்டுக்கிறான்னு பார்க்கிறோம். கூத்து மாடுகிறார் என்று பார்க்கிறோம். அந்த மாதிரி தாளம் போடுகிறார் என்று பார்க்கிறோம். பள்ளியை முழங்குகிறார்கள் நந்தியெல்லாம் மத்தளம் முழங்குகிறது என்று பார்க்கிறோம். அவரே கையில ஒரு உடுக்க வைத்துக் கொண்டு அந்த தாளம் போடுகிறார் என்றெல்லாம் இதெல்லாம் இருப்பதாலே பெருமானுடைய பெருமானுக்கு எதெல்லாம் விருப்பமோ அதெல்லாம் நாம செய்ய வேண்டும் என்று அந்த பாத்திரமாக ஆட வேண்டும் என்று நடனமாட வேண்டும் என்று ஒரு உடை. ஆனால் அடிப்படையாக நீங்கள் பார்த்தால் கூத்தாடுவது என்பது நான் அதிகமாக செய்வதில்லை. வைஷ்ணவத்தில் செய்கிறார் நான் பார்த்திருக்கு பல இடங்களை பார்த்திருக்கேன். பகிரே மாரடி மாட வந்தால் கூட அவர் ஆண்பாடு கூத்தாடுவாரா நடனமாடுவார் நம்பாடல் கூத்தாடு கொஞ்சம் யோசிப்பாங்க வேற ஒன்றும் இல்லை. அந்த அளவுக்கு நமக்கு அந்த தன்மதிப்பு நீங்க இல்லை. நம்மை அறியாமல் வசமிழந்தால் தான் நமக்கு கூத்தாட முடியும். அதான் அப்படி இல்லை உபயோகம் தோற்றுவிட்டாங்க
6: என்ன செய்கிறார்கள் என்று சொன்னார்
5: முன்னால் வாழ்த்துவதும் மாணவர்கள் தாம் வாழ்வான் தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காகத்தான் அவர்கள் வழிபாடு செய்கிறார்கள். ஏதோ ஒரு காரணத்தினைதான் அவர்கள் வழிபாடு செய்வார்கள். திருவாரூரில் சொன்ன அசுரர்கள் பயங்கரமா தவம் செய்கிறார்கள். அவன மாதிரி சூரனை போல தவம் செய்வது கிடையாது. பார்க்கணும், அசுரர்களும் தவம் செய்கிறார்கள், அடியார்களும் தவம் செய்கிறார்கள் என்றால் ரெண்டு பேருக்கும் என்ன வேறுபாடு என்று சொன்னால், அசுரர்கள் தவம் செய்தால் அந்த வரம் பெற்றுக் கொண்டு அடுத்தவரை அடைக்கணும்னு வைப்பாங்க. அடியார்கள் அப்படி இல்லை, தவம் செய்து வரம் பெற்றால் பெருமானே எந்த வரம் வேணா உன்னுடைய திருவடிக்கு வந்துடன் சொல்லுவாங்க. தேவரை தவம் செய்தால் என்ன சொல்லுவாங்க, இந்த பதவி அப்படியே இருக்கணும் என்று விரும்புவார்கள். ஆனால் தேவர்கள் அசுரர்கள் நம்முடைய அடியார்கள் என்று சொல்றதுக்கு வேறுபாடு என்ன என்று சொன்னால், எல்லா மூன்று பேரும் பூஜை செய்கிறார்கள், தவம் செய்கிறார்கள், ஆனால் மூன்று பேருக்கு வேறு விளக்கம் இருக்கிறது. இவர்கள் தம்முடைய பதவிக்காக, இவர்கள் மற்றவரை அடக்குவதற்காக, ஆனால் பெருமானுடைய அடியை சேர்வதற்காக அடியார்கள் என்பதால் தான் அடியார்கள் சிறந்தவர்கள் என்று பல இடங்களில் நம்முடைய திருவாதிரத்தில் நமக்கு வருவதை பார்க்கிறோம். இங்கு அது மாதிரி வாழ்த்துவதும் வெளிப்படையாக சொல்றார், மாணவர்கள் தாம் வாழ்வார், மனம் நின்பால் தாழ்த்துவதும் தாம் உயர்ந்து தம்மை எல்லாம் தொட வேண்டி அப்படி தன்னை எல்லாம் வழங்க வேண்டும் என்ற ஒரு தலைமை எண்ணம் அவர்களுக்கு இருக்கிறது, அதிகாரம் எண்ணம் இருக்கிறது. எனவே வழிபாட்டிலே தாம் உயர வேண்டும் என்றும், தான் உயர்ந்தா கூட பரவாயில்லை மற்றதெல்லாம் வணங்குவதற்காக தான் உயர வேண்டும் என்கின்ற அந்த பதவி போதும் அவர்களுக்கு இருப்பதாலே தேவனுடைய வழிபாடு சிறந்த வழிபாடு அல்ல என்று சொல்லிட்டு அடுத்து சொல்றார், இதெல்லாம் தேவனை செய்யறாங்க, நான் அப்படி செய்ய வேண்டியதா என்றால் இல்லை. சூழ்த்த மது கரமுரளும் தாரோவையை நான் இடையே பார்த்த பிறப்பு அறுத்திடுவான் யான் உன்னை பரவுகிறேன், நானும் உன்னை பரவுகிறேன் என்று சொன்னால் அவர்களைப் போல அல்ல, நான் இந்த பிறவி நீங்க வேண்டுவதற்காக நான் வழிபாடு செய்கிறேன் என்றால் அவர் சொல்லுகின்ற செய்தி, மனிதர்களாக பிறந்து பெருமானுக்கு அடியவர்களாக நாம் ஆனோம் என்று சொன்னால் பிறப்பறுப்பதற்காகத்தான் நாம் பெருமானை வழிபட வேண்டுமே தவிர வேறு போகத்திற்காக எதுபோகத்திற்காக நாம் வழிபடக்கூடாது என்ற கருத்தை அவர் சொல்லுகிறார் என்றால், தேவனை காட்டிலும் நாம் உயர்ந்தவர் என்ற அந்த கருத்தை அவர் சொல்லுகிறார் பார்க்கிறோம். அதுக்கு அடுத்து ஒரு பாட்டு அடியார்களை சிறப்பிக்கிறார். இங்க பரவுவார் இமையோர்கள் பாடுவன நாள் வேதம் உறவுவார் குழல் மடவார் கூருடையார் ஒருபாரும் இரவுவார் மெய்யன்பின் அடியார்கள் மேன்மேல் உன் அறவுவார் கழகர்கள் காண்பாரோ அறியாரே பாட்டார். மூன்று பேரை சொல்றாரே, இமையோர்கள் பரவுகிறார்கள், பரவுவார் இமையோர்கள் எப்படி பரவுகிறார்கள், தமிழில் சொல்லுவாங்க பரவுதல் என்பதற்கு முன்னிலை பரவுதல், முன்னே இருந்து கொண்டு பரவுதல் தான் பரவுதல் என்கிறார்கள். வாழ்த்தல் என்று சொன்னால் அது படர்க்கை என்கிறார்கள். நமச்சிவாய வாழ்க என்று சொன்னால் அது படர்க்கை, போத்தி ஈசன் அடி போத்தி என்றால் அது முன்னிலை. எனவே பரவுதல் என்பதிலே முன்னிலை பரவல் என்று சொல்கிறார்கள். வழிபாட்டிலே படர்க்கை வழிபாடு என்று நமக்கு இருக்கின்றது. இங்கே பரவுவார்கள் என்பதாலே நாள்தோறும் சென்று அவர்கள் முன்னிலையில் இருந்து வணங்குகிறார்கள் பெருமானை. பரவுவார் இமையோர்கள் பாடுவன நாள் வேதம், நான்கு வேதங்களும் உன்னை பாடிக்கொண்டிருக்கிறதா துதிக்கின்றன, நான்கு வேதங்களும் உன்னுடைய பரத்தை விளைத்து துதிக்கின்றன. அதுக்கடுத்து குரல் வார் குழல் மடவாள் கூர் உடையால் ஒரு பாகம், பக்கத்துல யார் இருப்பது என்று சொன்னால் உமையம்மை பக்கத்திலேயே இருக்கின்றாங்க, நம்மா புறாமரை அடைந்து கொண்டிருக்கிறது நம்மா பக்கத்திலே இருக்கிறாங்க சொல்லிட்டு அடுத்து சொன்னார், விரவுவார் யார், விரவுவார் என்றால் கலப்பவர்கள் என்றார்கள், உன்னுடைய அன்பிலும் உன்னுடைய அருளிலும் அதனுடைய திருவடியிலும் கலப்பவர்கள் யார் என்று சொன்னால் மெய்யன்பின் அடியார்கள், இரவுவார் மெய்யன்பின் அடியார்கள் என்பதாலே திருவாசகத்தில் அப்பகையான நிறத்துக்கு மெய்யன்பின் அடியார்கள் என்பதாலே இமையோர்கள் யார் என்று சொன்னால் அவர்கள் மெய் அன்பு இல்லாதவர்கள் என்று எழுதார். அதான் உண்மையும் கூட என்னன்னா ஏன்னா அவர் சொல்லுகிறார் அப்படி என்றார், எது மெய்யன்பு எது பொய்யன்பு என்று சொன்னால் பெருமானுடைய திருவடியை வேண்டி வழிபட்டால் அது மெய்யன்பு, இன்னும் சொல்ல போனால் அந்த அதை கூட வேண்டக்கூடாது என்கிறார். இவரும் சொல்றார் சேர்க்கிறார் சொல்கிறார், வேண்டத்தக்கு நீ அறிவோ என்று சொல்கிறார். இவரும் சொல்றார் வீடும் வேண்டாமல் என்று அவரும் சொல்றார் பார்க்கிறார், அதை கூட நான் வேண்ட வேண்டிய அவசியம் இல்லை, பெருமானுடைய திருவடியை அளித்தால் போதும் என்று பார்க்கிறோம். எனவே அதுதான் மெய்யன்பு, ஏதாவது ஒரு வேண்டுகோள் வைப்போம் என்று சொன்னால் அது பொய்யன்பு. தந்தையார் கேட்ட ஒரு முறை கோழல் பதிகம் பாடியிருக்கிறார் ஞான சம்பந்த பெருமான், நம்ம நவக்கரக சுத்தலாமா என்று கேட்டேன். நாம் இப்ப நான் தான் என்ன வருகிறப்ப உங்களுக்கு நம்பிக்கை தான் சுத்துக்கிறேன், நான் வந்து நான் என்னால் சொல்ல முடியும். ஆனா அவங்க வேற சொல்லியிருக்கிறார். ஆசரு நல்ல நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவும் சொல்லிருக்காரு இல்லையா, நல்ல அடியார் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாரு. நீங்க எப்படி அது நீங்கதான் மொழி போடணும், நல்ல நாம நல்ல அடியாரா இல்ல ஆசர் அவர் அது கோலத்துக்கு பண்ணியும் பாண்டவர் சும்மா பாடாம எல்லாம் தீரும் பாடாம ஒரு பிச்சு வச்சிருக்கிறாங்க, ஒரு கிளாஸ் போடுறவர் நிபந்தனை வச்சிருக்கிறார். எல்லாம் தீரும் மாதிரி ஞாயிறு திங்க செவ்வாய் பிறந்த யாரும் செல்ல சரி பாம்பு இரண்டு உடனே எல்லாம் சேர்ந்து போயிடும். இந்த தேசம் கிடைக்குது அந்த தேசம் அதெல்லாம் இல்லையா, எல்லாம் உடனே ஒட்டுமொத்தமா போயிடும். அதான் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆதரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவருக்கு மிகவே நல்ல மிகவே நல்ல நல்ல அடியாருக்குன்னு சொன்னதால நாம நல்ல அடியாரா இல்லையாரு நாமதான் முடிவு பண்ணணும் என்றால் பெரும்பாலும் எல்லாம் சுத்தி வந்துடுறான். அவனுக்கு தெரியுது நாம நல்ல அடியாரு
6: அதுதானே தவிர அவன் என்ன
5: பாத்திரமா இருந்தாலும் அந்த பதவி கொடுக்கறதே கிடையாது. அரசனாக நடித்தால் அரசனாக நடிக்கணும், அமைச்சராக நடித்தா அமைச்சனாக முடியுமா என்றால் அந்த பதவி கிடையாது. நல்லா நடிச்சா ராஜாவா என்று அதற்குரிய பரிசு கொடுக்கவே தவிர அந்த நடிப்புக்கு வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் மணிவாசன் சொல்றார், அதற்கு சொல்றார் என்ன, வேகம் போட்டார், திருநீர் அணிந்தார், உருதாட்சம் அணிந்தார், மலர் முடிந்தார், எல்லாம் இருக்கிறீங்க. அது பொய் வேடம் என்பதாலே அந்த வேடத்திற்கு என்ன தேவையோ அதை வேண்டும் கேட்கணும் இல்லையா. மற்றவர்கள் ஐயோ மெய்யடியார் போகிறாரே என்று மற்றவரை ஏமாத்தலாம், சரி அதுதான் நீங்க போட்டுருக்கு ஏமாந்துருவாங்க. இன்னும் ஒண்ணு அடியாருக்கு போட்டு திருப்படியை விளக்கலாம், எல்லாம் செய்யலாம். இதெல்லாம் நீ பொய்யாக இருந்தாலும் பார்க்கின்றவர்கள் மெய்யடியாராக போகும். மெய்ப்பொரு நாயனாருக்கு அதான அடிப்படை உங்களுக்கு. அவர் என்ன சொல்றார், இந்த திருமூலர் சொல்றார், வேடம் நெருங்கில்லா வேடம் கூட்டு என் பயன் வார்த்தை கேட்டார். சிவவேடம் அணிந்தோம் சொன்னா அதற்கு எப்படி நடக்கணும் அப்படி இருக்கணும், அந்த நெறி இல்லாம சும்மா வேஷம் போட்டு என்ன அர்த்தம், பொய் வேடம் அல்லவா. எனவே அரசு என்ன பண்ண கொண்டு தண்டிச்சது என்று சொல்லுகிறார், பொய் வேடத்தால் தெளிச்சுன்றார் அங்க அப்படி சொல்றார். ஆனால் இங்க வெய்ப்பூர் நாயன் என்ன சொல்றார், வேடம் என்பது பொய் வந்தவனுக்கு நல்லா தெரியும், முத்தநாதன் பொய் வேடம் தெரியாதுன்னு அவருக்கு நன்றாக தெரியும். ஏன்னா அந்த புறத்துக்குள்ளே வரான், ஆகமங்களை அங்க சொல்ல போறேன்றான், நான் தனியா சொல்ல போற ஆகமன்றான், பெண்கள் இருக்கக்கூடாது போன்றான், இதெல்லாம் வேதங்களை வேண்டுமானால் பெண்கள் கேட்கக்கூடாது, ஆகமங்களை யார் வேண்டுமானாலும் கேட்கிறான், பெண்ணும் கேட்கிறான், நீ அந்த மாதிரி இருக்கக்கூட தனியா சொல்ல போறேன் என்றெல்லாம் சொல்வதனாலே அவன் தனியா நடிக்க முடியல. அவனால பொய் என்று தெரிகிறது, தத்தனையே புரிந்து கொள்கிறான் அவன் பொய்யானன்னு சொன்னால் அரசனால் புரிந்து கொள்ள முடியாதுன்னு புரிந்து கொண்டார். இருந்தாலும் அவருக்கு என்ன கருத்து, பொய் வேடமாக இருந்தாலும் வேடம் உண்மை, திருநீர் உண்மை, உருதாட்சி உருதாட்சம் தான் அவர் அதை வச்சிருந்தார். அமையா அதை பத்தி அவர் கவலைப்படவே ஓட்ட திருநீர் அதான் மெய் திரு வேடமே மெய்ப்பொருள் சேர்க்கிறார். அதை அழித்து சொல்லுகிறார், மெய் திரு வேடமே மெய்ப்பொருள், மெய் திரு வேடத்தில் இருக்கின்ற அவன் மெய்யா இல்லையா அந்த ஆராய்ச்சி அவருக்கு இல்லை, சத்தம் அந்த ஆராய்ச்சி செய்தான் என்று பார்க்கல இல்லையா. எனவே அது போல நான் பொய் வேடம் அணிந்தால் அதற்குரிய லாபம் அனுபவிச்சிடலாம், ஆனா நான் என்ன பண்றேன், வீடகத்தை பூந்திடுவான், உண்மையான அடியாளருக்கு எது பேரோ வீடு பேரோ அது வேண்டும் என்று கேட்கிறேன் என்று சொன்னால் நடிகன் அரசனாக நடித்தால் எனக்கு அரசாட்சி வேண்டும், ஒரு நாடு வேண்டும் என்று கேட்பது போல நான் பொய்யாக நடித்து வீடு பேர்த்து கேட்கிறேனே என்று சொல்லுகிறார். நாடகத்தால் உன் அடியாறு போல் நான் நடித்து வீடகத்தை பூந்திடுவான் மிகப்பெரும், நான் நடுவே வீடகத்தை பூந்திடுவான் மிகப்பெரும் விரைகின்றேன் என்று சொன்னார். அல்ல என்ன குறிப்பு என்று சொன்னால், நடிக்கிறவர்கள் அது உதாரணம் சொல்லுவாங்க, எல்லாருமே ஒரு திருமணத்துல சம்பந்தம் இல்லாத ஒருத்தர் சாப்பிடறதுக்கு போறான் பந்திக்கு போறான்னு சொன்னா சம்பந்தம் மெதுவா சாப்பிட போனது சட்டம் போனது கூப்பிடுவாங்க, இவன் எப்படியாவது சாப்பிடணும் போதால் முதல் பந்திக்கு போயிடுவான் இல்லையா. யாருக்கும் தெரியாது, பிள்ளை வீட்டு சொந்தம் கிடையாது, பெண் வீட்டு சொந்தம் கிடையாது, தெருல போறோம் சாப்பிட வந்தாலும் என்ன பண்ணுவான், முக்கியமான ஆட்களை பார்ப்பான், ஆட்களை பார்த்து எல்லாரும் நடுவு பண்ணிடுவான், அவன் ஒண்ணு பண்ண முடியாது அதெல்லாம் என்ன நடுவு போவான். அது நான் நடுவே இல்லை, அடியாறுகள்ல ஓரமா போனோட ஒதுக்கீடு போட போறாங்க என்பதற்காக நான் நடுவே இல்லை, நடுவே போல என்று ஒரு அர்த்தம் இருக்கு நடுவே என்று. ஆனால் இன்னொரு பொருள் அதுக்கு சொல்லுகிறார்கள், நடுவே என்று சொல்ற பொழுது சரியை கிரியை யோகம் ஞானம் என்று நான்கு நிலை இருக்கிறது. நான் என்ன பண்றேன், சரியை செய்யறேன் போலாமான்னு கேட்கிறேன், குற்றினா வீடு பேருன்னு கேட்கிறேன், கொஞ்சம் கிரியை செய்யல வீடு பேர் உண்டா என்று நடுநடுவே கேட்டுக்கிறேன் இல்லையா. சில பேர் பாப்பா நேரமா வச்சா ஐ போச்சா ஐ போச்சான்னு கேட்கிற மாதிரி பூஜை செய்து முடித்து ஞான நிலை வருகிற பொழுது அந்த மேல்நிலை வருகிற பொழுதுதான் வீடு பேரு. ஆனால் நான்கு நெறியில கொஞ்சம் போக கொஞ்சம் அப்பப்ப நான் கேட்கிறேன், நான் நடுநடுவே கேட்கிறேன் என்று நான் நடுவே பொய்யாகவும் முறையில்லாதவன் இருந்தாலும் இடையிலேயே கேட்கிறேன் சொன்னால் நான் நாடகத்தால் அடிக்கிறப்பா எனக்கு கொடுக்க முடியுமா முடியாது என்று வீடகத்தை பூந்திடுவான் மிக பெரிதும் வருகின்றேன் என்றால் சொல்லுகிறார். இருந்தாலும் உள் கருத்து என்ன என்று பார்த்தோம்னா அவர் தான் நினைக்கிறாரா உண்மையிலே அழகிறவர் தான் நாம் விளக்கலாம சொல்றோம், மிக பெரிதும் விரைகின்றேன் என்பது அவருடைய உள்ள கருத்து. பெருமானே என்னை அறியினால் இங்கே வைத்திருக்க வேண்டாம்.

மண்ணாகி வழியாகி என்ற மூன்றை சொல்ற பொழுது வானம் என்பது அருவப்பொருள், அது வியாபகமாக இருப்பது, எல்லாவற்றையும் தனக்குள்ளே அடக்கிக் கொள்வது. எனவே பெருமான் அருவப்பொருளாக இருக்கிறார், அருவமாக இருக்கிறான், இருக்கிறார், எல்லாவற்றையும் தனக்குள்ளே அடக்கிக் கொள்கிறார். மாசுபடாதவன், ஆகாயத்தை மாசுபடுத்த முடியாது, எனவே மாசுபடாதவன். அந்த அடிப்படையிலே வானாகி என்று எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக இருக்கிறான். சொல்றான் பொதுவா நம்ம சொல்றது ஆங்கிலத்தில் அந்த பழமொழி சொல்லுகிறார்கள், எவ்ரிதிங் இஸ் அண்டர் த சன் என்று சொல்லுவார்கள். எல்லாமே சூரியனுக்கு கீழே தான் என்று சொல்றது என்றால் என்ன அர்த்தம், நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி சூரியனுக்கு கீழே தான் நடக்கிறது என்று சொல்லி வைதிக முறையிலே அவர் சொல்லுகிறார்கள். எல்லாவற்றிற்கும் சூரியன் சாட்சி என்று சொல்லுவார்கள். ஏன்னா வேத நெறியிலே சொல்லுகிற பொழுது அந்த வேத காயத்ரி மந்திரம், காயத்ரி மந்திரத்தினால் துதிப்பது சூரியன் என்பதாலே எல்லாவற்றுக்கும் எல்லாத்துக்கும் சாட்சி, நல்லதோ கெட்டதோ இந்த பூமியில் நடக்கிறதுக்கு எது சாட்சி என்றால் சூரியன் தான் சாட்சி என்பது வைதிக நெறி. ஆனால் சிவநெறி அப்படி அல்ல, எல்லாவற்றுக்கும் யார் காரணம் என்றால் பெருமான் தான் காரணம் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று நாம் அர்த்தம். சூரியன் சடப்பொருள், சடப்பொருளை சாட்சியாக நாம் சொல்வது கிடையாது, பெருமானைத்தான் சாட்சியாக சொல்லணும். அதனால்தான் நம்முடைய குமரகுமர் பாடுகிற பொழுது வஞ்சித்து ஒழுகும் மதியிலிகால் யாரையும் வஞ்சித்தேன் என்று மகிழ்கின்றார். ஏமாத்திரம் ஏமாத்தான், நமக்கு நல்லா ஏமாற்றிட்டோம் என்று நீங்கள் மகிழாதீர்கள். வஞ்சித்த எல்லாம் எங்கும் உடன் ஒருவன் காணும் பொருள், உங்களை விட மறைந்து ஒருத்தங்கிறான் இல்லையா, நீ மறைஞ்சி ஏமாத்தின உனக்கே தெரியாம ஒருத்தன் மறைஞ்சிருக்கிறான் இல்லையா. வஞ்சித்த எங்கும் உடன் ஒருவன் காணும் பொருள் என்று அஞ்சி அங்கம் குறைவது அறிவு என்று சொன்னார். எது உண்மையான அறிவு என்று சொன்னார், நாம் செய்கின்ற தவறு யாருமே செய்யாமல் தெரியாமல் செய்கிறதில்லை, பார்த்து கொண்டு ஒருவர் இருக்கின்றான் என்று எங்கு உலன் ஒருவன் என்று அங்கே இறைவனை சொல்லுகிறார். வைதிக நெறிகளை சொல்லுகிற பொழுது சூரியன் சாட்சி என்பது, ஆனால் சைவ நெறிகளை சொல்லுகிற பொழுது எங்கு உடனாக இருக்கின்ற பெருமான் சாட்சியாக இருக்கிறார் என்று சொல்ற ஒரு மரபு இருக்கிறது. அந்த வகையிலே வான் என்பது இருக்கிறதா, அது எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறது. பெருமானுக்கே நல்லதும் நடக்குது கெட்டதும் நடக்குது. ஞான சம்பந்தம் சொல்றார், பரவுவாரையும் உடையாய், பெருமான சொல்றார் நீ பரவுவாரையும் உடையாய், படித்து இகழ்வாரையும் உடையாய், இல்லையா, நீ இருக்கிறேன்னு சொல்றதையும் வச்சுன்னு இருக்கிற, நீ இல்லைன்ற அவனை பார்த்து அவனையும் நீ வச்சுன்னா இருக்கிற என்று பரவுவாரையும் உடையாய், படித்து இகழ்வாரையும் உடையாய் என்று சொல்றார். எனவே அந்த தன்மையெல்லாம் வானத்துக்கு உண்டல்லவா, எனவே வானாகி என்று மண் அது அருவப்பொருளாக, மண்ணாகி என்பதற்கு நிறைய அர்த்தங்கள் நாம் சொல்லலாம். மண் என்பது உருவமாக சொல்கிறார், உருவமாக சொல்லி எல்லாம் விளைகின்றதாக சொல்லுகின்ற மண், அது நம்மை தாங்குகிறது அல்லவா, பெருமான் தான் நம்மை தாங்கிக் கொள்கின்றார். அதே தளர்ந்தே என்னை தாங்கிக் கொள்ளே என்கிறார் அல்லவா, எனவே எல்லாரையும் அவன் தாங்கிக் கொள்கின்ற காரணத்தினாலே அவன் மண்ணாகி என்பது உருவப்பொருளாக இருக்கிறார் என்பது. வழியாகி என்பது காற்று, பிராணயாமம் முக்கியமாக சொல்றது, அதுதான் இயக்குவது, நம்மை இயக்குவது அதுதான், எனவே இயக்கத்திற்காக அது சொல்லுகிறார் என்று சொல்லி எல்லாமாக இருக்கிற வியாபகப் பொருளாகவும் அடக்குகின்ற பொருளாகவும் தாங்குகின்ற பொருளாகவும் இயக்குகின்ற பொருளாகவும் பெருமான் இருக்கின்றான் என்ற கருத்தைத்தான் வானாகி மண்ணாகி வழியாகி என்று சொல்றபோது, வான் என்பது அருவம், மண் என்பது உருவம், வழி என்பது காற்று, அருவுருவம் என்ற கருத்து நமக்கு உண்டு, அருவது அருவுருவம் என்ற கருத்து உண்டு, எனவே அருவுருவம் என்று இந்த மூன்றையும் சொல்லி இது மூன்றும் அருவம் உருவம் அருவாருவம் என்ற மூன்று நிலை நமக்கு, இந்த மூன்றையும் கடந்த ஒரு நிலை பெருமானுக்கு ஒன்று உண்டு என்றால் நாம் சொல்லுகிற பொழுது அருவமாகவும் இருக்கிறான், உருவமாகவும் இருக்கிறான், அருவமாக இருக்கிறான், அதை கடந்தும் இருக்கிறான் என்று சொல்லும். திருவருட்பயில நமக்கு சொல்ற பொழுது அருவும் உருவம் ஆகின்றார், ஆனால் அறிஞர்களுக்கு அறிவா உருவம் உள்ளன் என்று அறிஞர்களுக்கெல்லாம் அறிவே உருவாக இருக்கிறார் என்று சொன்னாலே அந்த ஒளி என்கிறார். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளி என்ற சொல்லுக்கு விளக்குதான் ஒளி, அறிவு என்ற அர்த்தம், ஞானமே வடிவாக இருக்கிறார் என்று சொன்னார். எல்லா பொருள்களையும் விளக்குகிறார், ஒளி இல்லை என்று சொன்னால் பொருள் விளங்காதான், இருள் அதை மறைத்துவிடும், ஒளி விளக்குகிறது என்பதாலே நமக்கு எப்படி பொருள் விளங்குகிறது என்றால் உயிருக்கு உயிராக இருந்து பெருமான் நமக்கு விளக்குகிறார். எனவே அங்கே விளக்காக ஒளியாக இருக்கிறான் ஒரு பொருள், அப்புறம் சூரியன் சந்திரன் அக்னி என்ற மூன்று சுடலாக இருக்கிறான் என்பது எல்லாருக்கும் தெரிந்து கொள்ளாதது. ஒளியாகி ஊனாகி உயிராகி என்று இரண்டாக பிரிக்கிறார்கள். உடம்பு உடம்பாக என்று சொன்னால் இந்த உடம்பிலும் பஞ்சபூத கலத்துக்கு இல்லையா, பஞ்சபூத கலத்திலே இருப்பதாக கலத்தினால் ஒன்றாய் அவர் இருக்கிறான் என்று ஊனாகி, உயிராகி என்பது உயிருக்கு உயிராக அவர் இருக்கின்றார் என்று சொல்றது. இப்படி எட்டு வகையாக இருக்கின்ற அட்டமூர்த்தத்தை வைத்துக் கொள்ளலாம். இப்படி அருவம் உருவம் கடந்து அறிவான உருவாக இருந்து கொண்டு ஊனும் உயிரையும் இழைக்கின்றான், ஊனையும் உயிரையும் இழைக்கின்றான்.

0: உண்மையுமாய் இன்மையுமாய் என்று வார்த்தை சொன்னார். உண்மையுமாய் இன்மையுமாய் என்பதற்கு திருக்கோவையாக நம்முடைய மொழியாசகர் உணர்ந்தார்க்கும் உணர்வறியோ என்று ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். உணர்ந்தார்க்கும் உணர்வறியோ என்று ஒரு வார்த்தை. பொதுவாக நாம் உணர்ந்தால் உண்மையில் இருந்தால் பெருமானை உணர்ந்தால் அவன் இருக்கிறார், உண்டென்றால் அவன் உண்டு, இல்லை என்றால் அவன் இல்லை என்று நமக்கு பாட்டு பாடுறான், சாதாரண பாட்டு. அதோடு உண்மை என்று சொன்னால் அவன் இருக்கிறான், எப்ப என்று உள்ளானே இல்லானே சொல்றார். உண்மை என்று சொன்னால் நாம் அவன் இருக்கிறான் என்று சொன்னால் அவன் இருக்கிறான், இல்லை என்று சொன்னால் உங்கள் அளவில் அவன் இல்லை, இல்லை என்றால் மொத்த இடத்துல இல்லாமல் இல்லை, உங்கள் அளவில் அவன் இல்லை என்றுதான் வைத்துக் கொள்ள வேண்டும். உண்டு என்று சொன்னால் அவன் எங்கு இருக்கிறான் என்பதுதான் அவருக்கு பொருள் என்று பார்க்கணும். அது அடிப்படை. இந்த அடிப்படையில் தெற்கோவையில் சொல்றது உணர்ந்தாக்கும் உணர்வறையோ என்று ஒரு வார்த்தை எழுதும். உணர்ந்தாக்கும் உணர்வறையோ என்பதற்கு விளக்கம் நிறைய இருக்குது. அதை ஒரு குறிப்பு, எல்லாவற்றையும் நாம் அறிவால் உணர்கின்றோம். இந்த அறிவால் உணர்கின்ற பொழுது மனம்தான் முதல்ல போய் பொருளை பற்றுகிறது. மனத்தின் மூலமாக அறிவு நமக்கு செய்தி சொல்லுகிறது. அந்த மனம் என்ன பண்ணது? பணம் ஒன்றை பொருளை பற்றுகிறது, புத்தி நிச்சயிக்கிறது, அகங்காரம் என்பது அதை அடைய வேண்டும் என்று எழுச்சி பெறுகின்றது. சித்தம் ஒன்றுதான் சிந்திக்கிறது, இது உனக்கு வேண்டுமா வேண்டாமா, இது உனக்கு நன்மையா தீமை தருமா என்று சிந்திப்பது சித்தம் தான். அப்ப கடைசி ஸ்டேஜ் நாம் நம்முடைய சிந்தனை எங்க கடைசியா போறோம், அதனால்தான் நம்முடைய மணிவாசகர் இங்க வாழப்போற சிந்தனை நிந்தனக்கு ஆக்கியினர். மனம் புத்தி அகங்காரத்துக்கு மேற்பட்ட ஒரு சித்தம் ஆழ்ந்திருப்பதாலே சிந்தனை நிந்தனக்கு ஆக்கி அப்புறம் அதனால வருகின்ற கண்ணினின் திருப்பார போக்கு என்று சொல்ல போற. ஆக சித்தம் தான் கடைசியாக இருக்கின்ற நிலை, அதுவும் நமக்கு போக வேண்டும். இறைவனை உணர வேண்டும் என்று சொன்னால் சித்தத்தால் உணர வேண்டும், அதான் நமக்கு முடியும். மனசால உணர்ந்தாலோ புத்தியால் உணர்ந்தாலும் நிலையானதல்ல, சித்தத்தால் உணர வேண்டும் என்று பல இடங்களில் சொல்கிறார். சித்தத்தை சொன்பாரை வைத்தார்க்கும் அழியே என்று நம்ம பார்க்கின்றோம். எனவே அந்த சித்தத்தாரை உணர்ந்த பின்னால் உணர்ச்சி வந்த பின்னால், பெருமானை உணர்ந்த பின்னால் என்ன ஆகிறதா, ஆனந்தம் வந்து விடுகிறது. அறிவினாலே உணர்ந்த பின்னால் நமக்கு ஆனந்தம் வந்து விடுவதாலே, அனுபவம் வருகின்ற காரணத்தினாலே அவனை மீண்டும் அறிவால் உணர முடியாது என்று உணர்ந்தார்க்கும் உணர்வறியோம் என்று அந்த கருத்தை தான் நமக்கு சொல்லுகிறார். சித்தமும் போய்விடுவதாலே நான் உணர்வது அறிவு என்ற அந்த கருத்தை சொல்லுகிறார் பார்க்கிறோம். அப்படி அங்கே உண்மையுமாய் இன்மையுமாய் போனாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாக்குவானாகி என்று சொன்னார். யான் எனது என்ற பற்றை நமக்கு கொடுத்திருக்கிறான். உயிரையும் உடம்பையும் கொடுத்தது மட்டுமல்ல, உடம்புக்கு தேவையானதெல்லாம் எனது என்பது, உடம்போடு சேர்ந்த உயிர் இருக்குது அது யான் என்று வைத்திருக்கிறது. அப்ப யான் என்பது அகப்பத்து என்றும் எனது என்பது புறப்பத்து என்றும் நாம் சொல்றோம். இத பெரும்பாலும் புறப்பத்து நமக்கு நீங்கிவிடும், எல்லாரும் பார்க்கணும், எதுவும் நமக்கு நிலையில்லை, செல்வம் நிலைக்காது, உறவு நிலைக்காது என்றெல்லாம் பார்த்து இவையெல்லாம் நிலையில்லை என்று நாம் எளிமையா புரிந்து கொள்ள முடியும். ஆனால் அகப்பத்தா இருக்கின்ற யான் என்பது போகுமா என்றால் அதனுடைய சீக்கிரம் அது போவது கிடையாது. அதனால்தான் யான் எனது என்றும் செருக்கருப்பார் என்று சொன்னார். எனது என்பது செருக்கு சீக்கிரம் போயிடும், யான் என்று செருக்கு போகாது. ஏனென்றால் உயிர் அறிவு அறிவுமயமானது, உயிர் இருக்கின்ற வரையில் அறிவு தன்னை தான் என்று எண்ணிக்கொண்டுதான் இருக்கும். தான் என்பவருக்கு அடிமை என்று அவர் சுலபம் கிடையாது என்று பார்க்கிறோம். அந்த அடிமை வந்தால் நல்லது. யார் எனது என்று அவரவரை கூத்தாட்டுவார்னா அவன் நடனமாடுவது போல இங்கே நாடகம் ஆடுகிறார், எனதுன்னு வைத்துக்கோ என்று சொல்றான். ஒண்ணுதான்பா ஒண்ணுதான்பா என்று சொல்றான், நமக்கு தெரிகிறது பொய்தான். ஆனா கடைசி காலத்துல அவனுக்கு இல்லை என்று தெரியும் போது எப்படி எனது என்ற பொருள்லாம் நமக்கு இல்லை என்கிறோமோ அது போல யான் என்பது நாம் அல்ல என்று புரிந்து கொள்ள வேண்டும். நம் செயலற்று இந்த நாம் அற்றபின் என்றார். நம் செயல் அற்று இந்த நாம் அற்றபின் நாமும் தன் செயலே தான் என்று உந்திப்பத என்று சொன்னதாலே நம் செயலும் கிடையாது நாமும் கிடையாது என்ற வேண்டும் போனாகி அவன் தான் உண்மையான தலைவர் என்று உணரவென்ற அந்த உணர்ச்சி வந்தால் அதுதான் சிறந்தது என்று சொல்லி அவரவரை கூத்தாட்டு வானாகி என்றாயே என் சொல்லி வாழ்த்துவேன். அவனை வாழ்த்துவதற்கு சொல்லுதான் வாழ்த்தும், சொல்லை கடந்தவனை நான் எப்படி வாழ்த்துவது, சொல்லாரே வாழ்த்துவது. அவனுடைய இத்தனை ஐந்து பூதங்களாகவும் இத்தனை விஷயங்களை வைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த பெருமானை நான் எந்த எதை சொல்லி நான் வாழ்த்துவது, சொன்னால் சுருக்கமாக சொன்னால் என்று விரிவாக சொன்னால் விரியும் அல்லவா என்று என் சொல்லி வாழ்த்துவேன் என்று சொல்லி முடிக்கிறார். அது வானாகி மண்ணாகி என்ற பாட்டுக்கு நான் ரதவாணியத்தினுடைய உரையை நான் சொல்ல வேண்டும் என்று நான் எழுதியேன். இதுபோல் இன்னும் பல பாடல்கள் ஆழமாகவும் பக்தி வைராகியத்தின் விளக்கமாக இருப்பதாலே நான் எந்த எதை சொல்லி நான் வாழ்த்து.
1: சிவாய நம. சைவம்.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு மூர்கநாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்சிற்றம்பலம்

0: அருட்களாகிய அம்பலவானுடைய பெருங்கருணையினாலே இன்று பெரிய புராணத்திலே மூர்க்கநாயனார் புராணம் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய முயல்கிறேன். நாயன்மார்கள் எல்லாம் சிவனுக்கும் சிவனடியார்களுக்கும் தொண்டு செய்து அதனாலே சிவ சமானமாக சிவாலயத்திலே இருந்து எல்லாராலும் வணங்கப்பெறுகின்ற தகுதியை பெற்றுள்ளார்கள். சிவத்தை வணங்குகின்றவன் சிவமாகிறான். அப்படி சிவத்தை வணங்கவில்லை மறுபடி பரவி இருக்கிறார். அதனாலே சிவத்தை வணங்கி சிவனடியார்களை வணங்கி அதன் மூலமாக சிவபுண்ணியத்தை சேர்த்து அந்த சிவபுண்ணியத்தினாலே சிவனுக்கு சமானமாக சிவனாலே மதிக்கப்படுகின்ற ஆன்மாவாக சிவனாலே மதிக்கப்படுகின்றவர்கள் என்று சொன்னால் அவருடைய பெருமை அளவிடத்து ஒரு அரசன் ஒருவனை மதிக்கிறான் என்றால் அவனுக்கு எவ்வளவு பெருமை இருக்கும். அரசனாலே ஒருவன் மதிக்கப்படுகிறான் என்றார். அது போல எல்லா உலகங்களுக்கு அரசனாயிருக்கிற சிவன் இந்த நாயன்மார்களை மதித்து தன்னோடு தான் இருக்கிற கோயிலே இருந்தோய். அதனாலே அவர்கள் தொண்டிலே மிக உறுதியுடையவர்களாக இருந்தார்கள். சிவ தொண்டு செய்வது அந்த சிவத்தொண்டுக்கு ஏதாவது இடையூறு வந்தா அந்த இடையூற்றுக்கு இடையூறு செய்வது. சிவத்தொண்டுக்கு இடையூறு வந்தால் அந்த இடையூற்றை வெந்து விடுவார்கள். அந்த இடையூற்றை தொண்டு விடுவார்கள். அந்த இடையூறுக்காக தொண்டை விட்டுவிட மாட்டார். அவர் செய்த பணிக்காக அந்த இடையூற்றுக்கு அஞ்ச மாட்டார்கள். அப்படி அஞ்சாமல் பணி செய்தபடியினாலேதான் அவர்கள் நாயன்மார்கள் என்ற பட்டத்தை பெற்று சிவபெருமானுடைய பிரதிபிம்பமாயிருக்கின்ற சுந்தரமூர்த்தி சுவாமிகளாலே கோத்தரிக்கப்பட்டார்கள். அப்படிப்பட்ட நாயன்மார்களில் என்று சொல்ல போகிற நாயனார் மூர்க்க நாயனார். மூர்க்க நாயனார் பேருக்கு வந்து முயலையும் மூர்க்கனும் முதலையும் கொண்டது விடாதுள் என்று உலகத்தில மூர்க்கன் என்பவன் அறிவில்லாமையினாலே தான் கொண்ட காரியத்தை தான் சொன்ன வார்த்தையே தவறாக இருந்தாலும் கூட அதையே உயர்ந்ததென்று சாதிப்பவனை மூர்க்கன் சொல்றது. மூர்க்கன் முதலையும் கொண்டது விடாது, முதலையும் பிடிச்சத புரிய விடாது, விழுங்கிட்டு தான் மற்ற விழுந்தான். அதே போல மூர்க்கனும் தான் கொண்டதை விட மாட்டான். ஆனா இந்த மூர்க்கர் எப்படிப்பட்டவர்னா சிவபுண்ணியத்தை மேற்கொண்டு அந்த சிவபுண்ணியத்துக்கு இடையூறு வந்த போதும் விடாது நின்று அந்த சிவபுண்ணியத்தை செய்தபடியினாலே இவருக்கு மூர்க்கர். அதனாலே அப்படிப்பட்ட மூர்க்க நாயனார் வாழ்ந்த பதி திருவேற்காடு. திருவேற்காடு என்பது தொண்டை நாட்டில் இருப்பது, சென்னைக்கு பக்கமாக இருப்பது. அப்படிப்பட்ட அந்த ஊர் தொண்டை நாடு எப்பொழுது சான்றோர்களை உடையது. தொண்டை நாடு சான்றோர்களை உடையது. சான்றோர்கள் என்றால் புலவர்கள், அருளாளர்கள், பணக்காரனுக்கு அந்த பிறகு கூட மதிப்பு அதோட சிறு தீர்ந்து போச்சு. பணக்காரனுக்காக எங்கேயாவது கோயில் கட்டியிருக்கேன். இது பணக்காரப்பா அவன் கோயில் அருளாளர்களுக்கு தான் கோயில். எவ்வளவு பணம் வச்சிருந்தாலும் சரி கோடி சின்னதா போச்சு. கோடி சின்னதா போச்சு. முன்னெல்லாம் கோடி பெருசா இருந்துச்சு, இப்ப கோடி சின்னதா போச்சு. ஆனா இவ்வளவு கோடீஸ்வரனா இருந்தாலும் செத்த பிறகு அவனுக்கு கோடீஸ்வரனுக்கு நான் கோயில் கட்டேன். இப்ப கோடீஸ்வரன் செத்து போனேன், இவ்வாறு எல்லாம் கோடீஸ்வரன் கோயில் இல்லவே இல்லை. அருளாளர்கள் தான் மகான்கள் கோயில் நாயன்மார்கள் என்று அவர்களுக்கு தான். அதனால அந்த அருளாளர்கள் இருக்கும் போதும் அவர்களுக்கு பெருமை, இந்த உலகத்தை விட்டு நீங்கின பிறகும் பெருமை. அவர்கள் இறந்தும் இருப்பவர்கள், இவன் இருந்தும் இறந்தவன், அருளை எண்ணாதவன். அதனாலே அருளாளர்கள் தேகத்தை பூத தேகத்தை விட்டாலும் புகழுடம்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அருளாளர் வரிசையிலே நாயன்மார்கள் என்பவர்கள் தனிச்சிறப்புடையவர்கள். 63 தனிச்சிறப்புடையவர் அருளாளர்கள் உலகத்தில் மகான்கள் ஏராளம். அருளை பெற்றவர்கள் நிறைய இருக்கிறார்கள் நம்முடைய தமிழ்நாட்டிலே அதிகம். இன்னும் நூல்களிலே வராமல் தெரியாமல் இருக்கின்றவர்கள் நிறைய, நம்ம காதுக்கு வராமல் இருக்கின்ற மகான்கள் நிறைய. நூலிலே சுந்தரனால பாடப்பட்டவர்கள் தனியா 69, இவர்களை பின்பற்றி வந்தவர்கள் ஏராளமானது, நாயன்மார்களை பின்பற்றி அருள் பெற்றவர்கள் ஏராளமானது. அப்படிப்பட்ட நாயன்மார்களே இந்த மூர்க்கநாயனார் மன்னிப்பெருகும் பெருந்தொண்டை வளநாடனில் வயல் பரப்பும் நன்னிற்றிலவன் தரைப்பாளி நதியின் வடவால் நலங்கொள்வதி. தொண்ட நாட்டிலே பாலி நதி கி வடபக்கத்தில் இருப்பது, பாலி நதியினுடைய வடகரையில இருப்பது. அன்னப்படைகள் குடைவாவி அலர்வுக்காட அரங்கினடை மின்னுக்கொடிகள் திகிர்கொடிகள் விளைவிற்காடு வேற்காடு. அதையால அன்னப்பச்சிகள் குடைந்து விளையாடுகின்ற வாவிகள் நீர்நிலைகளை உடையது. அதற்கு மேலே வந்து அரங்கத்திலே மின்னுக்கொடிகள், மின்னுக்கொடிகள் என்கின்ற நாட்டிய பெண்கள் ஆட. அதனால அதற்கு மேலே வந்து கொடிகள் அந்த நாட்டுக்கு அந்த அரசனுக்குரிய கொடிகள் விளங்குகின்ற விழாக்களையும் பொருந்தியதாக இருப்பது அந்த வேற்காடு. ஒரு வேற்காடுன்னு இருக்குது, கோயில் சுமாரன் நடுத்தரமான கோயில், உள்ளே சுவாமி அம்பாள் திருமண குளமா இருக்கிறாங்க, முன்னாடி சிவலிங்கம், அப்படிப்பட்ட கோயில் அது. சென்னப்பட்டினத்து பக்கமா இருக்கிறது. திருவேற்காடுன்னா இன்னொரு சாமி இருக்குது, அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சாமி, உலகமே தெரிஞ்ச சாமி. திருவேற்காடுன்னா அந்த சாமி தான் வரும். இப்ப நான் உறையூர்ல சுவாமிக்கு போய் அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொன்னா என்ன கேக்குறாருமா, அது வெக்காளி அம்மனுக்கு தானே அப்படிங்கிறாங்க. அதுக்கு முந்தைய எவ்வளவு காலமா இருக்காரு இந்த பஞ்சவர்ண சுவாமி, அவரு பேமஸா இல்லை, இந்த வெக்காளியம் இருக்கிற பேமஸுக்கு அவரு இல்லை. அதனால அம்மன் சொன்னா நரிமனுக்கு தானே அப்படிங்கிறான் அம்மன். இப்படி வந்து இவ்வளவு தெளிவான உலகமாக இருக்கிறது. அதனால அப்படிப்பட்ட திருவேற்காடு செம்பர் புருஷை திருவேற்காடு அமர்ந்த செய்ய செடைக்கற்ற நம்பருக்கு பேர் திருவேற்காடு. முருகப்பெருமான் பூஜை பண்ணியது, வேர்க்கடவுளாயிருக்கிற முருகன் பூஜை பண்ணியதுனால வேற்காடுன்னு வந்தது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான தலம் செய்ய சடைக்கற்ற நம்பருக்கு உம்பருக்கு அமுதளித்து நஞ்சை அமுது செய்தவருக்கு தேவர்களுக்கு அமுதத்தை கொடுத்து தான் நஞ்சை அமுதமாக உண்டவருக்கு இம்பர்தலத்தில் வழியடிமை எந்தும் கொன்றா இயல்பெறும். அதனால அவருடைய பக்தி நெறியிலே வழி அடிமையாக என்றும் குன்றா இயல்பெறும், எப்பொழுதும் அந்த அன்பிலே பத்தியிலே குறைவில்லாதவராக விளங்குபவர். தம்பத்துடைய நிலை வேளாண் குலத்தில் திறமை தார்ந்துள்ளார், அவர் வேளாளர் குலத்திலே அவதாரம் பண்ணினவர். கோதில் மறைவில் பலர்ந்து பறந்து வளர்ந்து அறிவு கொண்ட நாள் தொடங்கி அந்த வேளாளர் குலத்திலே தோன்றினாரு. தோன்றி அறிவு கொண்ட நாள் தொடங்கி, அறிவு என்கிறது ஒரு 10 வயசு 12 வயசு 15 வயசு இந்த மாதிரி வந்து அவர் பாடு. அவருக்கு புத்தி எப்படி போச்சு, ஒருவனுக்கு சின்ன வயசுலயே நல்ல புத்தி வர்றது இருக்குது, சின்ன வயசுலயே கெட்ட புத்தி வர்றது இருக்குது. சின்ன வயசுலயே கெட்டவனா இருந்து அப்புறம் பின்னாடி நல்லவனா ஆயிடுறான், சின்ன வயசுல நல்லவனா இருந்து பின்னாடி கெட்டவனா ஆயிடுறான். சில பேர் வந்து சின்ன வயசுலயே எந்த பழக்கத்தில் இருக்கானோ அதே வரல ஆயுள் வலி தான், சுற்றியல் பழக்கம் சுடுகாடு மட்டும். ஆனா அந்த பழமொழி எல்லாத்துக்கும் பொருந்தறது இல்லை. சின்ன வயசுல கெட்டவனா இருக்கிறேன் அப்ப நல்லவனா வருது இல்லையா, நல்லவனா இருக்கிறவன் கெட்டவனாகவும் அறிவு. அதனாலே இந்த அறிவு கொண்ட நாள் தொடங்கி இதற்கெல்லாம் காரணம் முன்ன செய்த பாப புண்ணியங்கள், முன் ஜென்மத்தில் செய்த பாப புண்ணியங்களாலே இந்த ஜென்மத்தில் அந்த புத்தி உண்டாகும். அதுக்கு தகுந்த அவரை சேர்த்து சேரும். கோதில் மறைவில் பிறந்து வளர்ந்து அறிவு கொண்ட நாள் தொடங்கி ஆதி முதல்வர் திருநீற்றின் அடையே பொருள் என்று அறிவு. ஆதி முதல்வராகிய சிவருமார், ஆதி முதல் முதல்வர், ஆதி முதல்வர் சிவருமான் முதல்வர், எல்லாருக்கும் முதல்வர் ஆதி முதல், ஆதி முதல்வர்னா அவருக்கு மேல முதல்வர் இல்லை என்பது. அதைத்தான் திருவள்ளுவர் ஆதி முதல்வர் ஆதி பகவன். முதல் திருக்குறளிலே ஆதி பகவன், பகவன் என்பவர் பல பேர் இருக்கிறாங்க, பல பேர் இருக்கிற சனி பகவான். விஷ்ணு பகவான், விஷ்ணு பகவான், புத்த பகவான், பல பகவான் இருக்காங்கல்ல, அந்த பகவான்ல ரெண்டாவது பகவான், மூணாவது பகவான், சிவபெருமான் தான் ஆதி பகவான், முதற் பகவான், முதற்கடவுள்னு சொல்லுதாரு, முதற்கடவுள். அதனாலே ஆதி முதல்வர் திருநீயத்தின் அடையே பொருள் என்று அறிந்தார். சிவபெருமானுடைய திருநீயத்தின் நெறியே உயர்ந்த நெறி என்று அதை பின்பற்றிக் கொண்டார். சைவத்தில பிரதானமான முக்கியமான உயர்ந்ததாயிருக்கிற பொருள் எது என்று கேட்டால் திருநீர் தான். முதல் ரெண்டாவது உத்தராசம், ரெண்டாவது பஞ்சாசரம், மூணாவது, மூணு முக்கியமானதுதான் திருநீர், உருத்தராக்கம், பஞ்சாக்கம், எல்லாவற்றிற்கும் அடையாளமாக இருப்பது நம்முடைய சைவத்துக்கு அடையாளமாக இருப்பது என்றால் திருநீர். திருநீருக்கு மேல உயர்ந்த பொருள் கிடையவே கிடையாது. திருநீற்றை நிலைநிறுத்துவதற்காகவே ஒருத்தர் அவதாரம் பண்ணினார். திருநீற்றை நிலைநிறுத்துவதற்காக, திருநீற்றை பூசுவதற்கு தடை வந்த காலம், திருநீற்றை பூசுவதற்கு தடை வந்த காலம், திருநீர் பூசனவனை கண்டா திட்டுற காலம், கண்டா திருட்டுன்னு சொல்லுகிற காலத்துல ஒருத்தர் வந்தார். திருநீர் தான் உயர்ந்தது, அவர்கள் சொல்லுவதெல்லாம் தவறு என்று சொல்லி அவர்களை கழுவிலேயே ஏற்றிவிட்டார். திருநீற்றை எவன் தடுத்தானா அவனை கழுவிலேயே ஏற்றிவிட்டார். திருநீற்றை நிலைநிறுத்துவதற்காகவே வந்தது அந்த அவதாரம். திருநீற்று பதிகம் பாடுவதற்காகவே வந்தது அந்த சுந்தர அவதாரம், திருத்தொண்ட தொகை பாடுவதற்காக, சுந்தர அவதாரம் திருத்தொண்ட தொகை பாடுவதற்காக வந்தது. மற்ற பதிகங்கள் எல்லாம் ரெண்டாவது. மாதவன் செய்த தென்திசை வாழ்ந்திட தீதியிலா திருத்தொண்ட தொகை தர போதுவார், திருத்தொண்ட தொகையை தருவதற்காக வருகிறார். சுந்தரமுனி சுவாமிகள் பாடிய பாடல்கள் இன்றைக்கு 1026 பாட்டு இருக்குது. அதில் இந்த 11 பாட்டு முக்கியமானது. அதனாலே அப்படி அவர் திருத்தொண்ட தொகை பாட வந்தது போல இவர் திருநீற்று பதிகம் பாடவே வந்தார். ஞானம் மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாயுமைவங்கம், திருவாள வாயான், திருநீரே திருநீரே திருநீரே, 11 பாட்டு. சைவ சமயத்திலே முக்கியமான அடையாளமாக இருப்பது திருநீரு, உருத்தராட்சம். இது புறச்சின்னம், புறச்சின்னம் வேறு, பஞ்சாட்சர அகச்சின்னம், அகத்து கருத்தின் பயனாம் எடுத்து. அதனால திருநீர் ஒருத்தன் பூசி விட்டானால் அவன் வந்து சிவ கணங்களோடு ஒன்றாக எண்ணப்படுகிறான். திருநீர் பூசாத நெத்தியை சுடுன்னு விதஞ்சுக்கிறான் அரசனுக்கு. அந்த காலத்தில் இந்த காலத்தில் என்ன பூசதே சிவாலயம் இல்லாத கிராமத்தை சுடுன்னு சொல்லு, சிவாலயம் இல்லாத கிராமத்தை சுடு, திருநீர் பூசாத நெத்தியை சுடு என்று வேதத்தில் இருக்கும். அதனாலே இந்த நாயன்மாராய மூர்க்க நாயனார் ஆதி முதல்வர் திருநீற்றின் அடவே பொருள், திருநீற்றின் நெறியே பொருள், முக்கியமான பொருள், உயர்ந்தது, சைவமை திருவின் சார்வே பொருளனை சாருகிறார் என்பது திருநீலகண்ட நாயனார். அதனாலே அந்த திருநீற்றின் நெறியில் இருந்து சிவனுக்கு பணி செய்தார். அப்படி சிவனுக்கு பணி செய்வதோடு அல்லாமல் சிவபெருமானுடைய அடியவர்களுக்கு பணி செய்தார். இவர் சங்கமபக்தி, பூபக்தி, லிங்கபக்தி, சங்கமபக்தின்னு சொல்றது, குரு லிங்க சங்கமபக்தின்னு மூன்று வகையாகும். அதில் இவர் முக்கியமாக எடுத்துக்கொண்ட பக்தி சங்கமபக்தி. சங்கமபக்தின் அடியார்கள் பக்தி. அடியாரிடத்தில் ஒருவனுக்கு பக்தி இருந்தால் சிவனுடைய திருவருளை எளிதாக பெற்றுக் கொள்ளலாம். சிவனை பற்றி பண்ணி அருளை பெறுவது கொஞ்சம் கருசு. அடியார்களிடத்திலிருந்து பக்தி திருவருளை பெறுவது மிக எளிது. அதனாலே வந்து அடியார் பக்தியிலே நின்றவர். ஒரு சிவஞான தீபம் ஒரு நூல் சொல்லுது, கோதனத்தின் முலை லிங்கம் குருவாமீனி, கூறிய சங்கமம் முகமா. கோதனத்தின் முலை லிங்கம், பசுவினுடைய முளைக்காம்பு இருக்கிற அது லிங்கம், கோதனத்தின் முலை லிங்கம் குருவாமீனி. மே இருக்குதே அது குரு, உடம்பு இருக்கே அது குரு. கூறிய சங்கமம் முகமா, அடியார்கள் அந்த பசுவினுடைய முகம். அடியார்கள் பசுவினுடைய முகம், அந்த பசுவினுடைய உடம்பு குரு, பசுவினுடைய அந்த முளைக்க அம்பு லிங்கம். மூணு பகுதியா இருக்குல்ல, முகம் உடம்பு முளைக்காம்பு. பால் எது கொடுக்குது? முளைக்காம்பு தான் பால் கொடுக்குது. பால் முளைக்காம்பு கொடுக்குதுன்னு சொல்லி அதனால நல்ல பச்சை புள்ள முளைக்காம்பு கிட்ட போட்டு சாப்பிடு சாப்பிடுனா சாப்பிடுமா? முளைக்காம்பு சாப்பிடுமா? கோதனத்தின் முளை லிங்கம் குருவாமேனி கூறிய சங்கம், சங்கமம்னா அடியார்கள், கூறிய சங்கமம் முகமாம் குலவும் கீரம், கீரம்னா பால். போத முளை பொழிந்திடும் என்று, முளை தானே பால் கொடுக்குது. அறிவில்லாம போய் பால் கொடுக்கற முளைக்காம்பு விட்டுட்டு முகத்துக்கு போடுறான் வாய்க்கு போடுறான் புள்ள அப்படின்னு சொல்லுவானா? குருவாமேனி குலவும் கீரம் போத முளை பொழிந்திடும் என்று அதற்கு அன்பாக புல்லளித்தால் அருந்தியிடா உடலும் கொள்ளா நீதியினால் அறிந்து முகத்தளித்தார் எங்கும் நிறைவா. முன்னாடி முகத்துக்கிட்ட போட்டோம்னா சாப்பிடுகிறது, சாப்பிட்டு அதனால பாலை கொடுக்கறது, உடம்புக்கும் அது எல்லா வகையாலும் நிறைவாகுது. நீதியினால் அறிந்து முகத்தளித்தால் எங்கும் நிறைவாக முத்தி சிவலிங்கத்தையும் முத்தி சிவலிங்கத்தையும் ஏதமல் சங்கமத்தை வழிபடுவார்க்கு அன்றி எய்தறிய சிவானுபவம் எய்தோனா. அடியாரளை வழிபட்டாதான் சிவானுபவம் கிடைக்கும். இது போலன்னா முகத்துக்கு புண்டு போட்டோம்னா பால் கொடுப்பது போல. அதனாலே அப்படி அடியார்கள் பெருமை மிகப்பெரிது. அதிலே இவர் அந்த உண்மையை அறிந்து அடியார்களுக்கு தினந்தூறு அமுது செய்து வைப்பது. இளையான்குடி மாரநாயனாரை போல அடியார்களுக்கு அமுது. இளையான்குடி மாரநாயனார் வீட்டுக்கு சிவன் வந்தார். ராத்திரி 11 மணிக்கு மழை கொட்டுகிற நேரத்தில் வந்தார். மழை கொட்டுது, 11 மணி, இரவு, இருட்டு, மின்னல், இடி, ரெண்டு பேரும் பட்டி. அந்த வேளையிலே விருந்து வந்தது. அந்த வேளையிலே விருந்து வந்தது. விருந்து வந்தால் என்ன பண்ண வேணும்? உபசாரம் கொடுத்தே வந்துட்டார். அந்த ஈரத்தை போக்குவதற்கு வேற வஸ்திரம் கொடுத்தார். ஈரத்தை தொடச்சுக்கிட்டாரு, வேற வஸ்திரம் உடுத்திக்கிட்டாரு. வந்த சாமியா இருப்பா, ஒரு வம்புக்கார சாமியா இருப்பா, அக்கிரமமான சாமியா இருக்கு. அந்த வழியில வருவாங்க. சாப்பாடு போறதுனாலும் கூட விருந்து போனா எந்த நேரத்துக்கு போறதுன்னு தெரியாது இல்லையா? அந்த நேரத்துக்கு ஈரவேணியை நீக்கி இடம் கொடுத்து, ஈரவேணியை நீக்கி இடம் கொடுத்து இடம் கொடுத்தாரு இருப்பதற்கு. ஆற இன்னமுது ஊட்டுவதற்கு ஆசையா வந்தவர் வரும்போதே பசியும் இருந்தார். சாப்பிட்டையா, நான் தங்கிருந்து போறையா பரவாயில்ல. வரும்போதே பசினாரு, தாதி பிண்டி பசி தலைக்கொண்டதுனாரு. அதுவும் பசி தலைக்கு வந்துருச்சான், வயிற்று இல்லை தலைக்கொண்டு. தாதி பிண்டி பசி தலைக்கொண்டு அப்படின்னு வந்தாரு. இவருக்கு ஆசை சரியான ஆசை. யாருக்கு? சாப்பாடு போட வேணுமே. ஈரமேனியை நீக்கி இடம் கொடுத்து ஆற இன்னமுது ஊட்டுவதற்கு ஆசையா, அமுது ஊட்டுவதற்கு ஆசை. தார மாதரை ஊற்றி மனைவியை பார்த்தார். சபோதனர் தீரவே பசித்தாச்சே இவரே. சபோதனராகி வந்திருக்கிற அடியவர் தீரவே பசித்தார். தீரவே வச்சா ரொம்ப பசி கூட வந்திருக்கிறாரு அப்படின்னு. இன்னொரு பொருள், நம்முடைய பிறவி தீருவதற்காக பசியோடு தீரவே பிறவி இதோடு தொலைஞ்சு போறதுக்காக இவர் பசியோடு. தீரவே பசித்தார். என்ன தீரவே? பிறவி தீரவே பசி என்றார். அப்புறம் சாப்பாடு தயார் பண்ணிட்டார். அவர் இழைக்கல, இளையான் குடிமாரான இழைக்கல. சாப்பாடு தயாராச்சு, அவரு தான் சாப்பிடல, இவர் சாப்பாடு தயார் பண்ணிட்டார். அதனாலே அந்த அடியவர்களுக்கு திருவமுது படைப்பது என்பது எல்லாருக்கும் அந்த புண்ணியம் கிடைக்காது. அது அந்த இளங்கடி நாயனார் புராணத்துல சொல்றாரு. குறி சொல்றாருன்னா, சங்காரந்தன் அடியாருக்கு அமுதளிக்கும் தவமுடையார். சிவபெருமானுடைய அடியாருக்கு அமுது கொடுக்குன்ற தவமுடையவர். அப்படிப்பட்டவர் ஒருத்தர் இருந்தார் குடும்பாளூர்ல. அவர் என்ன பண்ணினாரு தெரியுமா? தெரிந்தோர் அடியாரு சாப்பாடு போட்டு இருந்தாரு. போறதுக்கு ஒண்ணுமே இல்லை, பணமும் இல்லை நெல்லும் இல்லையா. அரசனுடைய பண்டாரத்துல போய் களஞ்சியத்துல நெல்லு களஞ்சியத்துல போய் திருடி இருக்கிறார். எப்படியும் நெல்லு திருடி வந்து அதை அரிசி ஆக்கி சாப்பாடு போடலாம். அது திருட சமயத்துக்கு சாமி காட்டி கொடுத்துட்டா அது காவலர் விட்டு ஆளு புடிச்சு ராஜாவிட கூட இருக்கு. இப்ப உதவி பண்ணப்படாத ராஜா வந்து ஆதர் வந்து குடுத்துக்கிட்டா இந்த மாதிரி நெல்லு களஞ்சியத்துல இந்த அளவுக்கு திருடாங்க. ராஜா கேட்டார், ஏன் சிலி நாய் அடியார்களுக்கு திறந்தோறும் சாப்பாடு போடுவோம்ல, அது இன்னைக்கு ஒன்றும் கிடைக்கல, முட்டுப்பட்டு போச்சு, அதனால இந்த நெல்லை தீடிக்கிட்டு போய் அடியார்களுக்கு சாப்பாடு போடலாம்னு வந்தேன் உண்மையை சொன்னான். அப்படியா அப்படின்னு என்ன பண்ண, அடியார்களுக்கு பறை அறிவித்து எல்லாரும் வந்து நிறைய கொள்ளை அடிச்சுக்கிட்டு போங்க, எல்லாம் வாழ்ந்துட்டு போங்கன்னு அவன் உத்தரவு. இவர்தான் எனக்கு பண்டாரம், பண்டாரம்னா அந்த நெல் வச்சிருக்கிற இடத்துக்கு பண்டாரம்னு கேட்பா. இவர் தான் எனக்கு மூல பண்டாரம், இவர் தான் மூல பண்டாரம். அதனால அந்த கொள்கைக்கு வந்து இடையூறு வரும்போது எந்த வகையினாலையாவது அந்த கொள்கையை நிறைவேற்றுவது, அப்படி எந்த வகையினாலாவது அந்த கொள்கையை நிறைவேற்று. அப்படி திருநீற்றினுடைய நெறியே உயர்ந்தவர்கள் இருந்து அறிந்து அந்த திருநீற்றுக்கு தலைவராயிருக்கிற சிவனுடைய அருளை பெறுவதற்காக அவருடைய அடியவர்களுக்கு தொண்டு, அப்படிப்பட்ட அடியவர்களுக்கு தொண்டு செய்கின்ற அந்த தொண்டிலே திறந்தோறும் அடியவர்களுக்கு திருவமுது செய்து வைக்கும் காதல் அடியார்க்கு அமுதாக்கி அமுது செய்ய கண்டு சிவபெருமானுடைய அடியவர்களுக்கு திருமுது அமைத்து அவர்கள் உண்பதை பார்த்து மகிழ்ந்து அதன் பிறகு கடைசியா இவர் மகேஸ்வர பூஜை செய்யற முதல்ல சாப்பிடக்கூடாது, கடைசியா மகேஸ்வர பூஜையில முதல்ல அடியாரோட உட்கார்ந்துருப்பாரு. எல்லா அடியவர்கள்லாம் சாப்பிட்ட ஒரு பாடு, அடியவர்கள் உத்தரவு கொடுத்த ஒரு பாடு சாப்பிடும். மகேஸ்வர பூஜையை பார்க்கிறது தான் முடியும், பார்க்கிறது மட்டிட்ட புன்னயம் காணல் மடமயிலை கட்டிட்டம் கொண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் முட்டிட்ட பண்பின் உருத்தரப்பல் கணத்தாருக்கு அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவை. அட்டிட்டல் அடியவர்களுக்கு அமுது படைக்கின்ற அந்த நிகழ்ச்சியை காணாமல் போகின்றாயே பூம்பாவாய் அப்படின்னு அந்த சட்டத்தை கேட்டு அவள் எழுந்து வந்துட்டான். அப்படிப்பட்டது மகேஸ்வர பூஷை எலும்பையும் ஜாம்பலையும் பெண்ணாக்கியது மகேஸ்வர பூஷை.
1: அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருவாசக விளக்க உரை, வழங்குபவர் சிவத்திரு ரா மா வெள்ளைவாரணர் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.
2: வழியற்றேனை தின்னந்தான் பிறவாமல் காத்தாட்கொண்டாய், நான் உறுதியாக இனிமேல் உலகத்தில் பிறக்காதபடி என்னை ஆட்கொண்டு விட்டாய். இன்னொரு பிறவி எனக்கு கிடையாது, இது உறுதி. திண்ணந்தான் உறுதியாக பிறவாமல் பிறவி இல்லாதபடி காத்து என்னை காப்பாற்றி ஆட்கொண்டு விட்டாய். எம்பெருமான் என் சொல்லி சிந்திக்கேன், நான் உன்னுடைய திருவருள் கருணையை என்ன சொல்லி நான் நினைக்கிறது. உன்னுடைய கருணையை நான் உயர்ந்த கருணையை எந்த வார்த்தையால் வர்ணிக்க முடியும் என்கிறேன்.

உனக்கு என்னுடைய எண்ணம் முழுவதையும் உனக்கே ஆகும்படியாக மாற்றிவிட்டாய். குருநாதரா வந்து மாணிக்க வாசகரை வேறு விதமாக திருத்தி விட்டார். எப்படி திருத்தினார்? மாணிக்க வாசகர் எண்ணம் முழுவதையும் அந்த குருநாதர் பக்கமே இருக்குமாறு செய்தார். சிந்தனை நின்தன காக்கி என் மன எண்ணம் முழுவதையும் உன்பால் உரியதாக ஆக்கிக் கொண்டாய். நாயினேன் தன் கண்ணினை நின் திருப்பாத போது காக்கி. நாயேனாகிய என் இரண்டு கண்களையும் நான் வேறு எங்கும் பார்க்க முடியாது செய்து உன் பாத போது காக்கி. உன் திருவடி கண்ணையே என்னை வைத்து விட்டாய். என் ரெண்டு கண்ணையும் எங்கே நீ ஊன்றும்படி செய்தாய்? உன் திருவடியிலே இருக்கும்படி செய்து விட்டாய். வந்தனையும் என்னுடைய வழிபாடும் அம்மலர்க்கே ஆக்கி அந்த திருவடிக்கே நான் வழிபாடு செய்யும்படியா செய்தாய். வேற ஒரு வழிபாடு எனக்கு கொடுக்கவில்லை. அதைத்தான் பார்க்கணும். மாணிக்க வாசகருக்கு ஒரு வழிபாடு இல்லைன்னு சொல்றனே, அது இங்க கரெக்டா சொல்றாரு. வந்தனை என்னுடைய வழிபாடெல்லாம் அம்மலர்க்கே ஆக்கி உன் திருவடிக்குத்தான் என்னை ஆக்கினாய். இதுல சிந்திக்கிற சிந்தனை மனத்தினுடைய காரியம், கண்ணினுடைய செயல். கண்ணை திருவடிக்கண் வைத்தார். கண் என்பது உடம்பினுடைய ஒரு காரியம், பார்க்கிறது. வந்தனை இறைவனை வழிபாடு செய்தல், அது உடம்பினுடைய செயல். ஆக இதுல ரெண்டு சொல்லியிருக்கார் இதுவரையில. சிந்தனை என்ற மனத்தினுடைய காரியம், அடுத்தது உடம்பின் காரியமாக கண்ணும், அடுத்தது தன்னுடைய கை முதலிய உறுப்புகளும். வாக்கு உன் மணி வார்த்தை காக்கி, நான் வாயால் பாடுகிற என்னுடைய வாக்குகள் அத்தனையும் உன் மணி வார்த்தை இந்த திருவாசகத்துக்கே ஆக்கிவிட்டாய். மணிவாசகம் அதுதான் மணி வார்த்தை. இந்த திருவாசகத்துக்கு இறைவன் கொடுத்த பெயர் மணிவாசகம். அதனாலே நீ மணிவா மணி போன்ற வாசகத்தை பேசுவதால் உனக்கு மணிவாசகர் என்ற பெயர் தந்தோம் என்று இறைவனே அவருக்கு இந்த பெயரை வைக்கிறான். இறைவன் மாணிக்க வாசகருக்கு அதுக்கு முன்னா அவருக்கு அந்த பெயர் அல்ல, திருவாத ஊரர் தான் அவர் பெயர். ஆட்கொண்டு கொஞ்ச நாளைக்கு பிறகு அவர் குதிரைக்காக அங்க போய் கஷ்டப்பட்டு அரச பதவியை விட்டு திரும்பவும் திருப்பெருந்துறைக்கு வந்து ரெண்டாவது ஒரு முறை தன்னை குருநாதரை பார்த்து திருவாசகம் பாட ஆரம்பிக்கிறார். அப்படி திருவாசகம் பாடும்போதுதான் அவருடைய குரலை கேட்டு பாடலை கேட்டு நீ மணி போல வாசகம் பாடுகிறாய், அதனாலே உனக்கு மணிவாசகன் என்ற பெயர் இருக்கட்டும் என்று அவருக்கு ஆசீர்வாதம் செய்கிறான். அது ஒருபாடு அந்த பெயர் யாருக்குமே தெரியாது. இது ரகசியமாக இறைவன் இவருக்கு அந்த பெயரை சொல்லிட்டு போயிட்டார். மக்கவங்க ஊர்ல மறுபடியும் அவரை திருவாத ஊரை திருவாத ஊரனையும் சொல்லிட்டு இருக்காங்க. கடைசியில இந்த திருவாத ஊரை சிதம்பரத்துல போய் ஒரு பர்ணசாலை கட்டி அங்க தங்கியிருக்கார். பௌத்தர்கள் எல்லாம் வந்து அந்த ஊர்ல வாதத்துக்கு தில்லைவாழந்தன அழைக்கிறார்கள். தில்லைவாழந்தனாலே பௌத்தரை எழுத்து வாதம் செய்ய முடியல. அப்ப அவர்கள்லாம் நடராஜாட்ட முறையிடுறார்கள். நடராஜாட்ட முறையிடுற போது நீங்க வாதாட முடியாது, இந்த ஊரின் பெண்களுக்கு முள்ளே பர்ணசாலை அமைத்துக் கொண்டு திருவாத ஊரன் இருக்கிறான், அவனை மணிவாசகன் என்று பேர் சொல்லி அழியுங்கள் வருவான் அப்படின்னு சொன்னார். அப்பதான் இறைவன் சொல்லி கொடுக்கிறான், மணிவாசகன் என்று பேர் சொல்லி அழையுங்கள் வருவான் என்று சொன்ன உடனே அவர்கள் பல்லக்கு எடுத்துட்டு போய் மணிவாசகரே வாருங்கள், உங்களை இறைவன் அழைக்க சொன்னார். அப்பதான் நினைச்சு பார்க்கிறார், மணிவாசகர் என்ற பெயர் இதுவரையில் யாருக்குமே தெரியாதே, இறைவன் எனக்கு விட்டது எனக்கு அவருக்கு தான் ரகசியம், இப்ப உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்பதான் அவர் இறைவன் சொல்லி கொடுத்தான், மணிவாசகர்னு கூப்பிடுங்க வருவான். அப்போ இறைவனே என்னை அழைக்கிறான் என்று தெரிந்து கொண்டவராய் புறப்பட்டு வந்து அதுக்கு பிறகு வாதாடி பிறகு திருவாசகம்லாம் அந்த இறைவன் சன்னதியில போய் ஓதி இறைவன் திருவிழை கலந்தார் என்று அவருடைய வரலாறு வரும். அங்கேதான் தெரிந்து கொள்ளுகிறோம் மணி வார்த்தை. அதை இவர் பிரயோகம் பண்றார். எப்போ இந்த தரிச்சிறு சதகம் என்பது கடைசியிலே பாடுற பகுதி, இதுக்கப்புறம் அச்சோபதிகம் தான். அச்சோபதிகத்துக்கு முன்ன பாடின கடைசி பகுதி இந்த திருச்சதகம். அங்க வைக்க வேண்டிய நூலை முன்னையே வச்சுட்டாங்க. ஏன்னா அதிக பாட்டா இருக்கிறதுனால 50 பாட்டுகள் சொல்லி முன்னாடி போட்டாங்க. ஆனா வரலாற்று முறையில கேட்டீர்களானால் இந்த பகுதி தன்னை மற்றவர்கள் மணிவாசகர் என்று அழைத்த பிறகு, தன் பெயர் தெரிந்த பிறகு, தன்னுடைய பாடல் எல்லாம் மணிவார்த்தை என்றதை உலகத்துக்கு அறிந்த பிறகுதான் இந்த பாடல்ல அதை பிரயோகம் பண்ணுகிறார்.
மணிவார்த்தைக்கு ஆக்கி என்னுடைய வாக்கு முழுவதும் திருவாசகம் பாடுகிறதுக்கே ஆக்கிவிட்டிய பெருமானே என்று சொல்ற. அப்ப மணிவார்த்தை என்பதுதான் திருவாசகத்துக்கு இறைவன் கொடுத்த பெயர். மாணிக்க வாசகரும் அதை இங்கே சொல்லி இருக்கார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல வாக்கு வந்தது மெய் வாய் மனம். மனம் வாக்கு காயம் என்பதுல மனம் வந்து சிந்தனை, வாக்கு என்பது இங்க வாக்கு மணிவார்த்தை. அப்புறம் காயம் செயலுக்கு கண் வந்து திருப்பாகத்துல தோய்தல், கை வந்து அந்த திருவடியில பூ சூட்டுதல் போன்ற காரியங்கள். இதற்கெல்லாம் என்னை ஆக்கி ஐம்புலன்கள் ஆற ஐந்து புலத்தாலும் இறைவனே இன்பம் அடைவிப்பதற்காக என்ன செய்தாய் இறைவனே? வந்தனை எனக்காக நீ மேலிடத்திலிருந்து கீழே இறங்கி குருநாதராக வந்தாய். இந்த பாட்டுல இரண்டாவது வரியில வந்தனை, இரண்டாவது வரியில ஒரு தர இருக்கு, மூணாவது வரியில ஒரு தர இருக்கு. இரண்டாவது வரியில வந்தனை என்பது வழிபாடு, வந்தித்தல், வந்தனை அது வழிபாடுன்னு அர்த்தம். மூணாவது வரியில இருக்கிற வந்தனை என்பது நீ வந்தாய் என்பொருட்டு குருநாதராக வந்தாய் என்ற வினைச்சொல். ஆகவே ரெண்டு வார்த்தையிலும் பொருள் வித்தியாசம் உண்டு. வந்தனை என் பொருட்டு புலன்கள் ஆற ஐந்து புலனாலும் உன்னை பார்த்து அனுபவிக்க குருநாதராக வெளிப்பட்டு வந்தாய். வந்து ஆட்கொண்டு என்னை ஆட்கொண்டாய். உள்ளே புகுந்த விச்சை மாலமுத பெருங்கடலே என் உள்ளத்துக்குள்ளே நீ பூந்துட்ட. எதுக்க உட்கார்ந்திருந்த குருநாதர் இப்ப இறைவன் எதுக்கே இருந்த மணிவாசரோட உள்ளத்துக்குள்ளே புகுந்தார். புகுற போது பெரிய சமுத்திரமா உள்ள போனாராம். மணிவாசர் உடம்பு சின்னது, அதுக்குள்ள இருக்கிற நெஞ்சு சின்னது, அதுக்குள்ள இறைவன் பெரிய சமுத்திரமா இருக்கிற இறைவன் உள்ளே புகுந்தார்னா அது ஒரு பெரிய சாமர்த்தியம், சாமர்த்தியம் வேணும். அதுதான் விச்சை, அதுதான் வித்தைங்கிற வித்தை. இது ஒரு பெரிய சமுத்திரத்தை ஒரு சின்ன மனசுக்குள் புகுத்துவது என்பது ஒரு சாமர்த்தியம். ஔவையார் திருக்குறளுக்கு ஒரு மதிப்புரை எழுதினார். இந்த திருக்குறள் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கடுக ஒரு தொலை போட்டு அதுக்குள்ள ஏழு கடலை உள்ள நுழைச்சு விட்டா எப்படியோ அது போல இந்த திருக்குறள் இருக்குன்னு சொன்னார். ஏழு கடலை உள்ளே புகுத்திய குருகத்தரித்த குறள், கடுகை துளைத்து ஏழு கடலை புகுத்தி குருகத்தரித்த குரல். ஏன் ஏழு கடல்னு சொன்னாரு? ஒவ்வொரு பாட்டுல ஏழு ஏழு சீர் தான் இருக்கு. ஒவ்வொரு திருக்குறள்லையும் எந்த திருக்குறள் எடுத்தாலும் மொத்தம் சீர் ஏழு தான், ஒவ்வொரு சீரும் ஒரு கடலா. அவரு அப்படி கணக்கு பண்றாரு. ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு சமுத்திரம் மாதிரி அவ்வளவு அர்த்தம் உள்ள, அர்த்தபுஷ்டி உள்ள ஒரு நூல். அதனால ஏழு கடல் ஏழு சொற்களை போல அமைச்சு குறள் என்ற ஒரு சின்ன பாட்டுல ஒரு கடுகு மாதிரி இருக்கிறதுக்குள்ள நுழைச்சு விட்டார். அவ்வளவு சாமர்த்தியக்காரன்னு சொன்னார். அது போல இவர் என் மனசுக்குள்ள ஒன்று அமுதமாகிய கடல் புகுந்தது ஒரு விச்சை. வித்தையை செய்த மாலமுத பெருங்கடலாகிய பெருமானே, மலையே மலை போன்ற பெருமானே, உன்னை தந்தனை உன்னையே எனக்கு கொடுத்து விட்ட. கடைசியில என்ன பண்ண, என்ன நீ விலைக்கு வாங்கிட்ட, உன்னை எனக்கு கொடுத்து விட்டார். உன்னை தந்தனை செந்தாமரை காடனையமே நீ, செந்தாமரை பூவை போல சிவப்பான உருவத்தை உள்ள பெருமானே, தனி சுடரே ஒப்பற்ற ஜோதிமயமா இருக்கிறவனே, இரண்டு விழி தனியே நேர்க்கே. யாருக்கு நீ கொடுத்தாய்? எனக்கு. நான் யாரு? ரெண்டு விழி ரெண்டும் கட்டான். நல்லது எது கெட்டது என்று ஒன்றும் தெரியாதவன், நல்லது கெட்டு தெரியாதவனைத்தான் ரெண்டும் கட்டான்னு சொல்லுவாங்க உலகத்துல. அதை சொல்ற, எனக்கு இந்த உலகத்திலே எது புண்ணியம் எது பாவம், எது செய்தால் நல்லது எது செய்தால் கெட்டதுன்னு எனக்கு தெரியாது. ரெண்டு தெரியாதவனா இருக்கிறேன், அதனாலே நான் ரெண்டு மிலி அப்படின்னு சொல்றேன். அதாவது ரெண்டும் கெட்டானாக நான் இருக்கிறேன், ரெண்டும் கெட்டானா இருக்கிற எனக்கு நீ இவ்வளவு பெரிய காரியத்தை செய்தியே. அதாவது என் சிந்தனையை உனக்கு வைக்கிவிட்ட, என்னுடைய கண்ணை உன் திருவடியே பார்க்க வைத்தாய், என் கைகளை வந்தனை செய்ய உன் திருவடிக்கே வந்தனை செய்ய வைத்தாய், என் வாக்க உன்னை பற்றியே பாடுவதற்கு வைத்த, வேற யாரையும் பாடாமல் உன்னை பாடும்படி செய்து விட்டாய் என்று இதுல அந்த இறைவனை பற்றி சொல்றார். தனியனேன் பெரும்பிறவி பவ்வத்தவ்வ தடந்திரையால் எற்றுண்டு. தனியனேன், நான் குருவன், பெரும்பிறவி பெரிய கடலாகிய ஒன்றுக்குள் நான் விழுந்து போனேன். பிறவி பவ்வத்து, பிறவி என்ற கடல்ல விழுந்தேன். அதுவே இந்த கடல்ல சமாளிக்க முடியல. அந்த கடல்ல விழுந்த நேரத்துல எவ்வ தடந்திரை
அந்த கடல் வந்து அளவென மோது. அந்த பிறப்பிலே துன்பம் என்ற அலைகள் என்னை வந்து அங்குமிங்கும் இழுத்து கொண்டு போகின்றன. எவ்வத்தடந்திரையால் எற்றுண்டு மோதப்பட்டேன். பற்று ஒன்றின்றி எதிலுமே எனக்கு ஆசை ஏற்படவில்லை. கனியை நே துவன்பாயார் என்னும் காலால் கலக்குண்டு. அந்த சமுத்திரத்தில் கிடைக்கும் திடீர்னு ஒரு பெயர் காட்டடிச்சு. எனக்கு 16 வயசு ஆச்சு. என்னுடைய அப்பா அம்மா எல்லாம் சேர்த்து ஒரு பண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுடணும். அதுதான் புயல் காத்து. கனியை நேர் துவர் வாயார் கோவக்கனி போன்ற சிவந்த வாயை உடைய மனைவி. மனைவி என்று சொல்லுகிற கா புயற்காற்று என் வாழ்க்கையில் அடிக்க ஆரம்பிச்சு. அதில் கலக்கப்பட்டேன். பிறந்தேன், துன்பமாகிய அலையால் மோதப்பட்டேன். பிறகு இதில் பற்றில்லாமல் இருந்து கொண்டிருக்கிற நேரத்தில் மனைவி என்று சொல்லும்படியான ஒரு பெரிய புயற்காற்று வென்னவென்று அடிச்சு கலக்குச்சு. அது போதாதென்று காமவான் துறவின் வாய்ப்பற்று. அந்த கடல்ல ஒரு பெரிய சுறாமீன் வந்தது. அப்படி வாய பிளந்தது. அது காமம் என்று சொல்லுகிற சுறாமி. அந்த காமம் என்ற சுறாவினுடைய மீன் வாயிலும் நான் காமத்திலும் விழுந்தேன். இனி என்னை உய்யுமாறு, ஓஹோ நான் குடும்பத்திலே விழுந்துட்டேன், இந்த குடும்பத்திலிருந்து இனி எப்படி கடைத்தேற போறேனோ என்று தவிக்கிற காலத்தில், இனி என்னே உய்யுமாறு, உய்யும்படி கடைத்தேறும்படி என்ன என்ன என்று நான் நினைக்கிற காலத்திலே என்றென்று எண்ணி அப்படி இருக்கிற போது, ஏதோ நான் புண்ணியம் பண்ணியிருக்கேன் போல இருக்கு, என்ன அறியாம ஐந்தெழுத்தை சொல்ல ஆரம்பிச்சேன். திருவைந்தெழுத்தை நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாய் என்று சொல்ல ஆரம்பித்தேன். ஐந்தெழுத்தின் புனை பிடித்து இந்த சமுத்திரத்துல இவ்வளவு தொல்லையிலையும் நான் உன்னை பிடிச்சு விட்டேன். அது என்ன? நமச்சிவாய மந்திரம். ஐந்தெழுத்தின் புனை திருவைந்தெழுத்து என்ற தெப்பம் எனக்கு கிடைக்கும். திருநாவுக்கரசருக்கும் அதுதானே புனையா வந்தது. திருநாவுக்கரசர் கல்லுல கட்டி போட்டு விட்டார்கள். அப்போ அவர் கருங்கல்லோட விழுந்தவர் கருங்கல் உள்ள இழுத்துட்டு போகுது. ஆனா கருங்கல்ல வர தெப்பமா மாத்தினது எது? நமச்சிவாய மந்திரம். நமச்சிவாய மந்திரத்தை சொன்ன உடனே தான் கல்லு மிதக்க ஆரம்பிச்சது. நமச்சிவாய மந்திரம் தான் அவருக்கு தெப்பமாயிட்டு. அதனால ஐந்தெழுத்தின் புனை பிடித்து கிடக்கின்றேனே, அதை நான் தெப்பமா பிடிச்சு கொண்டிருக்கிற காலத்தில் முடிவரே முதல் அந்தம் இல்லாத கரை காட்டி இப்படி கஷ்டப்படுற போது நீ குருநாதரா வந்து இந்த கடலுக்கு ஒரு கரை காட்டினாய். பிறவியிலிருந்து ஈடேற உன் திருவடி என்ற கரையை நீ காட்டிவிட்டாய், ஆட்கொண்டாய். மூர்க்க நேர்க்கே ஒரு பொல்லாதவனாயிருந்த எனக்கு இப்படி ஒரு நல்வழி காட்டினாய். கேட்டாரும் அறியாதான். அந்த கடவுள் இருக்காரே, அவனை பத்தி யாராவது கேட்டு முழுமையா தெரிந்து வச்சிருக்கிறார்களா? கேட்டு ஆறும் இந்த உலகத்தில் உள்ள எல்லாராலும் கேட்டு கேள்வப்படுகிறார். கடவுளும் ஒருத்தர் இருக்கான், அவன் இப்படி இருப்பான் அப்படி இருப்பான்லாம் அவனை பத்தி ஒவ்வொருத்தரும் விதமா சொல்றதெல்லாம் காதால கேட்கிறான். கேட்டுட்டு முழுமையா அவன் எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்ட சொல்ல தெரிய. அறியான், அறியப்படார், முழுமையும் அறியப்படார். கேடுண்டில்லான், அவனுக்கு அழிவே கிடையாது, சாக்காடு கிடையாது. கிளையிலான், சரி சாக மாட்டான், எனக்காக பிறந்தானா? கிளை இலான், கிளை விட்டவனும் அல்ல, பிறந்து வந்தவனும் அல்ல, இறப்ப கோவனும் அல்ல, கிளை விட்டு பிறந்து வந்தவனும் அல்ல. கேளாதே எல்லான் கேட்டான். அவன் எப்படி புத்திசாலியா இருக்கான்? யார்ட்டாய் பாடம் கேட்டானா? ஒருத்தட்டையும் பாடம் கேட்டவன் அல்ல, இயல்பாகவே அறிவுள்ளவன், இயல்பாகவே பேரறிவு உள்ளவன், தன்னியல்களே எல்லாம் தெரிந்து கொண்டிருக்கிறவன். அவனே ஞானம், ஞான சொரூபி. நாட்டார்கள் விழித்திருப்ப, இந்த உலகத்துல எத்தனையோ பேர் கண்ணை விழித்து கொண்டு இறைவன் எப்ப வருவான் எப்ப வருவான் அவனை பிடிச்சுக்கணும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காலத்தில் ஞாலத்துள்ளே இந்த பூமிக்குள்ளே எல்லாரையும் விட்டுட்டான் கடவுள். நாயினேற்கு தவிட்டு, நாயாக இருக்கிற கடையனாய் இருக்கிற என்ன ஒரு பெரிய நாற்காலியை தூக்கி உட்கார வைத்தார். தவிசு போட்டான், சிம்மாசன் போட்டு உட்கார வைத்தார். எங்கே பௌத்தர்கள் பாதுக்கு வந்தார்கள். சிதம்பரத்திலே தில்லைவாழ்நந்தனர்களாலே அவர்களை எதுக்க முடியல. இறைவன் என்ன பண்ணா? மாணிக்க வாசகரை அழைங்க, அவரு தான் வாதம் செய்ய முடியும்னாரு. அப்போ அந்த வாதத்துல எதிர்வாதத்துல தலைவராக இருக்கிற பதவி யாரு கொடுத்தது? இறைவன் தான் கொடுத்தான். இப்ப மாணிக்க வாசகரை பட்டி மண்டபத்துல ஏறி உட்கார வச்சு ஒரு நாற்காலியை தவிசு போட்டு உட்கார வைத்தான் அல்லவா, அதை சொல்றார். அப்படியான இந்த கதை எப்ப நடந்தது? பின்னாடி வாதமெல்லாம் முடிஞ்சு பௌத்தரோடு வாதம் பண்ணி வெற்றி பெற்ற காலத்துக்கு பிறகு இந்த நூல் பாடப்படுகிறது. நான் எனக்கு தவிசிட்டு, எனக்கு பட்டிமன்றத்திலே இருக்கிற ஒரு தலைமை அதிகாரமாகிய தவிசை கொடுத்து
நாயினேற்கே நாயாகிய எனக்கு காட்டாதனவெல்லாம் காட்டி எனக்கு தெரியாத அறிவு நிலங்களை எல்லாம் அந்த வாதாடுகிற போது எனக்கு உணர்த்தினாய். பின்னும் அதற்கு மேலும் கேளாதனவெல்லாம் கேட்பித்து நான் கேட்டு அறியாத மந்திர ரகசியங்கள் பிரம்மம் என்ற வஸ்துவினுடைய பொருள் என்ன என்பதை எல்லாம் எனக்கு கேட்பித்தாய். எனக்கு தெரிய வைத்தவனே என்னை மியூட்டையும் பெறவாமல் காத்தாட்கொண்டான். திரும்ப இந்த உலகத்தில் பிறக்காமல் என்னை ஆட்கொண்டான் அந்த இறைவன் எம்பெருமான் செய்துவிட்ட இச்சைதானே விச்சை. இது ஒரு பெரிய சாமர்த்தியம். இப்படி கீழ்பட்ட என்னை மேல்நிலைக்கு கொண்டு வந்த விச்சை அந்த சாமர்த்தியத்தை என்னன்பேன். விச்சைதான் இது ஒப்பதுண்டோ இந்த சாமர்த்தியத்துக்கு ஈடு இணை இந்த உலகத்தில் ஏதேனும் உண்டா? இல்லை. கேட்கில் ஆராய்ந்தார் மிகு காதல் அடியார்தம் அடியனாக்கி என்னை அடியார்க்கு அடியனாக ஆக்கிவிட்டான். என்னை ஒரு அடியார கூட ஆக்கல, அடியார்க்கு அடியனாக்கி அச்சம் தீர்த்து ஆட்கொண்டான். எனக்கு ஒரு பயம் இருந்தது, மோட்சம் கிடைக்குமா கிடைக்காதா? குருநாதரா வந்தார், ஏதோ உபதேசம் பண்ணார், எல்லாம் செஞ்சுட்டு கடைசியில என்னை விட்டுட்டு போட்டார். சேம்பரத்துக்கு வான்னு கடைசியில மோட்சம் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, பிறவி நீங்குமா நீங்காதான்னு ஒரு அச்சம் இருந்தது. அந்த அச்சத்தை நீக்கி விட்டாரா? அச்சம் தீர்த்து ஆட்கொண்டான். அமுதமூரி அகம் நகவே புகுந்து ஆண்டான். நான் யோக மார்க்கத்தில் இருக்கிற போது உள்ளே பூர்வ மத்தியிலே அமுதத்தை ஊற வைத்து என்னை அச்சம் தீர்த்து காத்தான். அச்சன் அவன் தந்தை, ஆண் ஆணாயிருப்பான், பெண் பெண்ணாயிருப்பான், அலி ஆணும் பெண்ணும் அல்லாதவனாயும் இருப்பான். அந்த கடவுளை நீங்க ஆணா பெண்ணா அலியா என்று தீர்மானம் பண்ண முடியாது, எல்லாமா இருப்பான். அச்சன் தந்தையாயிருப்பான், ஆகாசமாகி ஆகாசம் போல வெற்றிடமாக இருப்பான், ஆரடலாய் நெருப்பா கொதிப்பான், அந்தமாய் முடிவாய் இருப்பான். அப்பால் நின்ற இத்தனைக்கும் வேறுபட்டும் இருக்கின்ற செச்சை மாமலர் போல இம்மேனி. செச்சை என்று ஒரு மலர், அது விச்சி பூன்னு சொல்வார். விச்சி சோப்பா ஒரு தன் கால் நாலு இதழ் அப்படி இருக்கும், சின்ன பூ கொத்து கொத்தா பூக்கும். அது திருவாச்சி அல்ல, விச்சின்னு சொல்லுவோம். அது சிவப்பா இருக்கும். அந்த செச்சை மலர் விச்சைப்பூவை போல சிவப்பான உடம்பையுடைய பெருமான் சிவபெருமான் எம்பெருமான் தேவர்கோ இப்படி என்னை ஆட்கொண்டான் சொன்னார். தேவ கோரியாத தேவதேவன், தேவர்களுக்கும் தெரியாத மகாதேவன். செழும் பொழில்கள் பெரிய உலகங்கள், பொழில் என்றால் உலகம். பொழில்கள் பயந்து உலகத்தை உண்டாக்கி காத்து உலகத்தை காப்பாற்றி அழிக்கும் பிறகு அவற்றை அழித்து விடுவான் அவன். மற்ற மூவர்கோனாய் இந்த உலகத்தை உண்டாக்கி காத்து அழிக்கின்ற மூன்று கடவுள் பிரம்மா விஷ்ணு ருத்ரன். மூவர் கோனாய் அந்த மூன்று பேருக்கும் தலைவனாக ஆகிறார். மூன்று பேருக்குள்ளின்று அவர்களை அதித்திட்டு நடத்துகின்ற தெய்வமாக இருக்கிறார். கோனாய் நின்ற முதல்வன் மேம்பட்டவன் அதிர்ஷ்டாமூர்த்தி. மூர்த்தி மூதாதை லாருக்கும் உட்பட்ட தந்தை. மாதாளும் பாகத்து எந்தை உமாதேவி ஒரு பக்கத்தில் வச்சிருக்கிற பெருமான். யாவர்கோன் எல்லாருக்குமே அவன் அரசன். என்னையும் வந்தாண்டு கொண்டான், என்னையும் ஆட்கொண்டான். யாமார்க்கும் கொடியல்லோம், இனி நாம் யாருக்குமே அடிமை இல்லை. யாதும் மஞ்சோம், இந்த உலகத்துல எதற்கு நான் பயப்பட மாட்டேன். மேவினோம் அவன் அடியார் அடியாரோடு, அவன் அடியார் அடியாரோடு சேர்ந்து நான் கூட்டம் கூடிவிட்டேன். மேன்மேலும் குடைந்தாடி ஆடுவோமே, ஆனால் அடியாரோடு சேர்ந்து இறைவன் பேரின்பத்தை நாம் அனுபவிப்போம். எனக்கு எதிலும் பயமில்லை. நான் யாமார்க்கும் குடியல்லோம் என்று இந்த சொல்கிற வாக்கு திருநாவுக்கரசரிடத்திலும் பார்க்கும். அவர் நாமார்க்கும் குடியல்லோம் நமனையஞ்சோம் என்றார். அவர் எப்ப சொன்னார்? உள்ளபடிக்கே ஒரு அரசன் என்னை அழைச்சிட்டு வான்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டுட்டான், மந்திரிகள் கூப்பிட வந்தார்கள். அப்ப சொல்றாரு, உங்க ராஜாவுக்கு நான் ஒன்னும் அடிமை இல்லையா, உன் குடிமை கிடையாது. நாம் யாருக்கும் அடிமை இல்லை, இறைவன் உன்னை இறைவன்

0: வேண்டும், இது பின்னே பாடப்பட்டிருக்க வேண்டும். அவர் பாடினதை பார்த்து மாணிக்க வாசகர் சொல்லி இருக்கணும், அவர் நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம், இவர் யாமார்க்கும் குடியல்லோம் யாதும் அஞ்சோம், நான் யாருக்கும் அடிமை இல்ல, எதுக்கும் பயப்படமாட்டேன், நமன் என்ன வேற எதுக்குமே பயப்படும், நமன் அவர் ஒருத்தனை சொன்னாரு, இவர் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டார், நமனா இருந்தா சரி பாம்பா இருந்தாலும் சரி பேயா இருந்தாலும் சரி நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன் என்று சொல்லி இப்படி தன்னுடைய இறைவண்டத்திலே தான் பெற்ற பெரும்பேரை மிக விரிவாக அழகாக எடுத்துச்
1: சொல்கிறார். அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு, தலைப்பு எம்பெருமான் குங்குலிய கலைய நாயனார் புராணம், பகுதி ஒன்று. வழங்குபவர் திரு பட்டமுத்து ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: பொன்னலம் கழனி புதிவிரை மருவி பொறிபறி வண்டி செய்வாள அன்னலம் கமல தவிஷின் மேல் உறங்கும் அலவன் வந்து உணவிட அள்ளல் சென்னலம் கழனி சோர் திருமுல்லை வாயிலாய் திருப்புகழ் விருப்பார் பன்னலும் தமிழால் பாடுவேற்கு அருளால் பாசுபதா பரஞ்சுடரேயே கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என் ஒப்பில் என்னையும் ஆழ்கொண்டு அருளேயே வண்ண பணித்து என்னை வாவென்ற வான் கருணை சொன்ன பொன்னீட்டற்கே சென்றுதாய் கோத்தும்பி பாலும் அமுதமும் தேனுமாய் ஆனந்தம் தந்து உள்ளே பாரிப்பான் போலும் என அருயிர் போகமாம் புறகால காம புராந்தகன் சேலம் கயலும் திளைக்கும் நீர் திருவாவடுதுறை வேந்தனோடு ஆளும் அதற்கே முதலுமாம் அறிந்தோம் அறிவை பொய்யாததே சேவிக்க வந்தயல் இந்திரன் செங்கண்மால் எங்கும் திசையே திசையன பூபி கவர்ந்து நெருங்கியே குழாம் குழாமானின்று கூத்தார் ஆவிக்கு அமுதி என் ஆர்வத்தனத்தினை அப்பனை ஒப்பமரர் பாபிக்கும் பாவகத்து அப்புறத்தானிக்கே பல்லாண்டு மதிவளர் சடைமுடி மன்றுடா அரைமுள் துதி செய்யும் நாயன்மார் துய சொல்மலர் பொதிநலன் நுகர்ந்தரு புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே ஊழியர் போல் வெப்பொழித்த புகழியர் போல் கடல் போற்றி ஆடிமிசை கல்மிதப்பில் அணைந்த விரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊடிமதி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி இல்லை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகை அடியார் பதம் போற்றி அவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமதி சேக்கிழார் அடி போற்றி சீல நிகழ் மூல ஆகம பொருள் ஒன்றொன்றாகி திறம்புறாது ஞால நிகழ் குல தெய்வம் என பலரும் கொண்டாட நாங்கள் சால நிகழ் சமவாத முதலிய போய் ஒழித்திட உதயமாய் வந்த பாலனிகள் வெளிமறைத்த சிவஞான யோகி பதம் பணிந்து வாழ்வாரம பார்வதி பதையே
3: சிக்கவே
2: சாரம் ஸ்ரீ கார்த்திகேய நாம சங்கி

எல்லாம் அல்ல அன்னை ஸ்ரீ கொடியடை நாயகி அம்பிகை சமேத என்ற ஸ்ரீ மாசிலாமணீஸ்வர பெருமானுடைய பொன்னார் திருவடிமார்களே, அடியின் மனமொழி மெய்களாலே பணிந்து நமஸ்கரித்துக் கொண்டு இந்த புனிதமான சன்னிதியிலே திரளாக குடியிருக்கின்ற

கவிஞர்களா உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். இந்த அருமையான இந்த புனிதமான திருக்கோயிலே புனிதர்களுடைய வரலாற்றை எடுத்துரைக்கின்ற நமது பெரிய புராண சிந்தனையில் இங்கே செய்யக்கூடிய பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். சென்ற சிந்தனை கலைமறிந்த சீர்நம்பி கண்ணப்பருக்கு ஆயிற்று. அதன் பின்னர் இன்று நமக்கு உரியதாக உள்ள ஒரு அரிய தலைப்பு குங்குளிய கலைய நாயனார் புராணம் என்பதாகும். கலைய நாயனார் காரணப்பெயரோடு குங்குலியும் சேர்ந்தது. குங்குலிய கலையம் கலையர், அவர் நாயனார், அவர் வரலாறு. குங்குலிய கலைய நாயனார் புராணம் என்பது இன்று நாம் சிந்திக்க தலைப்படுவோமாக. இந்த நாயனாருடைய திருவடி மலர்களை சுந்தர பெருமான் அற்புதமாக வழிபாடு செய்கிறார். அதனை நாம் முதலிலே வழக்கம் போல கண்டு சுந்தரம சுவாமியுடைய திருவடி மலர்களை வணங்கி இந்த நிகழ்ச்சியை தொடர்வது பொருத்தமாக அமையும். அந்த வகையிலே திருத்தண்டு தொகையில் சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய அந்த அற்புதமான தேமாலை செந்தமணி அற்புத சொல்மாலையிலே ஒரு அருமையான கண்ணி அவருக்காக வழங்கப்படுகிறது. அதனை நாம் காணலாம். எலைமலிந்த வேல் நம்பி எரிபத்தற்கு அடியேன், ஏனாதி நாதந்தன் அடியார்க்கும் அடியேன். கலைமலிந்த சீர் நம்பி கண்ணப்பர்க்கு அடியேன், களவூரில் கலையந்தன் அடியார்க்கும் அடியேன். மலைமலிந்த தோள்வள்ளல் மான கஞ்சாரல் எஞ்சாத வாட்டாயல் அடியார்க்கும் அடியேன். அலைமலிந்த புனல் மங்கை ஆனாயர்க்கு அடியேன், ஆரூரல் ஆரூரில் அம்மானுக்கு ஆடேன். நம பார்வதீபதையே கடவுரில் கலையன் கடவுரில் கலையனார் சுந்தர சுவாமி அடையாளம் கண்டார். கலைமறிந்த சீர்நம்பி கண்ணப்பருக்கு அடியேன் அன்று ஆரம்பித்தனர் நாயனார். கடவுரில் கலையனார் திருவடிக்கு அடியார்க்கும் அடியேன் என்று அந்த பெருந்தகையாருடைய அற்புத திருநாமத்தில் நமக்கெல்லாம் எடுத்திருக்கிறார். இந்த பெருந்தகையார் திரு அவதாரம் செய்த ஒரு புண்ணிய கஷேத்திரம் திருக்கடவுர். திருக்கடவுர் என்ற கஷேத்திரத்துல நாயனார் திரு அவதாரம் செய்கிறார். அவருடைய மரபு பிராமணர், மறையோர் மரபு. எனவே திருக்கடவுரிலே மறையோர் மரபிலே திரு அவதாரம் செய்த நாயனாருடைய பெருமையை சொல்ல நம்முடைய சேக்கரார் பெருமான் தொடங்கும் போது திரு கடவுர் சேத்திரத்தினுடைய மகிமையை முதல் திருப்பாசுரத்திலே எடுத்திருக்கிறார். வாய்ந்த நீ வளர்த்தால் ஓங்கி மன்னிய பொன்னி நாட்டில் ஏந்த சீர் மறையோர் வாழும் எயில் பதி. எரிநீர் கங்கை தோய்ந்த நீள் சடையார் பண்டு தொண்டர்மேல் வந்த கூற்றை காய்ந்த சேபடியார் நீடியிருப்பது கடவுராகும். காய்ந்த சேபடியார் நீடியிருப்பது கடவுராகும். கூற்றை காய்ந்த யமனை எட்டி ஒழித்த கூற்றாகி யம தர்ம ராஜாவை தன் பாதத்தினால காய்ந்து எட்டி ஒழித்த அந்த சேவடியார் நீடி இருக்கின்றது கடவுராகும். கூற்றுதைத்த பெருமான் இருக்கிறார் புதுச்சேத்திரம் அதுவாகும். ஏன் அவர் யமனை எட்டி ஒழிச்சார்? அந்த கேள்விக்கு இந்த பாடல் அழகாக பதிலும் சொல்கிறது. தோய்ந்த நீள் சடையார் பண்டு தொண்டருமே வந்த கூற்றை. பரமேஸ்வரனுக்கு தொண்டு செய்கிற மார்க்கண்டேய மகிழ்ச்சி சிவபூஜை செய்கிற சமயத்துல அப்பெருமானை சேர்த்து பாசம் விட்டானே கூற்றுவன். அவனை காய்ந்த சேவடியார் அந்த கடவுர் பெருமான். காய்ந்த சேவடியார் நீடியிருப்பது கடவுர் ஆகும். ஆகவே திருக்கடவுர் என்பது மேலான ஸ்தலம். யமனை எட்டி உழைத்த